0: அன்னோன் பிரசன்ஸார் விருந்து. பரிமையழக விருந்து என்பது புதுமை, ஈண்டு புதியராய் வந்தார் மேல் நின்றது எழுதுவார். அல்ல கண்ணகி கணவனை இழந்தவொடனே என்ன பண்றா, எனக்கு சோசியல் செக்யூரிட்டி இல்லைன்னு புலம்பல. கண்ணகியினுடைய கணவன் கொலையுண்டான், நான் வயசு கொஞ்சம் வயசு, எனக்கு சோசியல் செக்யூரிட்டி இல்லைன்னு புலம்பினாளா? புலம்பல. எப்படி புலம்பன? அறவோர்க்கு அழித்தலும் அந்த துறவோர்க்கு எதிரும் விருந்ததில் கோடலும் இழந்த என்னை. ஐயோ கணவன் இல்லாம நான் அறவோர்களுக்கு தானம் பண்ண முடியாதே, விருந்தினர்களை ஓம்ப முடியாதே, அப்படிதான் வரும்ப வருதுடா. எனக்கு சோசியல் செக்யூரிட்டி இல்லைன்னு புலம்பல. அப்ப என்ன தெரியுது, கணவன் இல்லாமல் விருந்தோம்பல் செய்யக்கூடாது என்பது உலக தர்மம். ஆனால் காரைக்காலமே செஞ்சாங்களே, அது என்னது? அது சிவ புண்ணியம். சிவ புண்ணியத்தை செய்யும் பொழுது அந்த ரூல் அப்ளை ஆகாது. உதாரணத்துக்காக சொல்றேன். அதனால அந்த பெரிய புராணத்தை அனலைஸ் பண்ணி பார்த்தாதான் அதனுடைய சிவ புண்ணியத்துடைய சிறப்பு என்ன என்பது தெரியும். அவ என்ன சொன்னாங்க, இந்த சிந்தனை என்பது ஒன்றே உனக்கு வராதுன்றாங்க. சிவபுண்ணியம் என்பது எப்ப வரும்னா, ஏற்கனவே இந்த சரீகிரியாயோகங்கள் செய்திருந்தாதான் அந்த சிந்தனை வருமே உடைய, இல்லாம அந்த சிந்தனையும் வராது. அதனாலதான் அவர்களுக்கெல்லாம் அந்த ஒரு சிந்தனை வந்ததுக்கு காரணம். அதனாலதான் சேக்கலார் என்ன சொல்றாரு, ஒரு இடத்துல கூட நாயன்மார்கள் செய்த மாதிரி நீ செய்யன்னு சொல்லவே மாட்டார். நம்ம செய்யறதுக்காக சொன்ன கேரக்டர் இல்ல அவங்கெல்லாம். அது வல்வினை, நாமன்றது எதிர்பார்க்கறது மெல்வினை. அதுதான் திருக்கழிப்புடையார் சொல்வார் மிக அற்புதமாக. அது உங்களுடைய ஏழாளை கந்தையாவையும் அருமையாளர்கள் எல்லாம் கந்தையாளர்களுடைய இது வந்து ஆர்வநாதர் மாதிரியே எழுதுறார். விட்டு சென்ற பணியை தானே தொடர்றார். அருமையா அந்த மெல்வினை வல்வினை அற்புதமா விளக்குற, அது நமக்கு புரிந்து கொள்வதற்காக விளக்குறேன். அவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டா நம்ம இவற்றையெல்லாம் தெரிய முடியும்
1: சொல்லிக்கொண்டு. ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: கருவூர் ஆணிலை கோயில் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் வழிபடும் காலம் அருளியுள்ள திருப்பதிகம், தொண்டெலா மலர் தூவி ஏத்த பண் இந்தளம் இரண்டாம் திருமுறை. இப்பதிகத்தை நாள்தோறும் ஓதினால் சிந்தையில் துயர் தீர்க்குமே என்று ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்தது. திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
0: திரு கச்சிமேத்தளி இறைவர் திரு மேத்தளிநாதர் இறைவி காமாட்சி அம்மை திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளியது மறையது பாடி பிச்சைக்கு என்றும் அகம் திரிந்து வாழ்வார். திருநேரிசை 4 திருமுறை.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: அரையணி நல்லூர் என்ற நடுநாட்டு தலத்தை திருவுருள் துணையுடன் இன்று நாம் தரிசிக்கின்றோம். இத்தலம் திருக்கோவலூரிலிருந்து மிக அண்மையில் உள்ளது. பெண்ணையாற்றின் வடகரையில் அமைந்துள்ளது. திருக்கோயில் ஒரு சிறு குன்றின் மேல் கட்டப்பட்டிருக்கின்றது. இக்குன்றின் மேலிருந்து பார்த்தால் திருவண்ணாமலை சிகரத்தை தரிசிக்க முடியும். இதனை பெரியபுராணம் குறிப்பிடும் இடத்தில் அரையணிநல்லூர் மலைமிசை வளம் கொண்ட ஞானசம்பந்த பெருமான் அண்ணாமலையை அன்பர்கள் காட்டிட கண்டார் என்று சேக்கிழார் பெருமான் திருஞானசம்பந்த புராணத்தில் குறிப்பிடுகின்றார். இறைவனுடைய சன்னதி மேற்கு பார்த்தது. அழகிய பெரிய கோபுரம் அணி செய்கின்றது. கோயிலின் கீழ் திசையிலும் தெற்கிலும் பாறையில் ஒரு பெரிய குளம் அமைந்திருக்கிறது. இதன் அருகில் பஞ்சபாண்டவர் குகை என்று ஐந்து குகைகளும், திரௌபதி இருந்ததாக ஒரு சிற்றறையையும், அதன் எதிரில் ஒரு சிறு சுனையையும் காட்டுகின்றார்கள். விநாயகர் உருவம் சுவற்றில் மிக அழகாக அமைந்திருக்கின்றது. பிரசண்ட மகரிஷி பூஜை செய்த ஸ்தலம். இந்த தலத்தின் அண்மையில் ஓடும் பெண்ணையாற்றின் மறுகரையில், அதாவது தென்கரையில் திருக்கோவலூர் வீரட்டானம் அமைந்திருக்கிறது. திரு அரையணி நல்லூரை திருஞானசம்பந்த பெருமான் ஒரு திருப்பதிகத்தால் பரவியுள்ளார். திருவண்ணாமலையை நோக்கி செல்லும் பொழுது இத்தலத்திற்கு வருகை தந்து அத்திருப்பதிகம் அருளி செய்யப்பெற்றதாக கூறுவர். இந்த திருப்பதிகத்தில் அரையணிநல்லூர் பெருமானை அங்கையால் தொழுவார்கள் பெரியோர்கள், உயர்ந்தோர்கள், பேதமையெல்லாம் தீரப்பெற்றவர்கள், தடுமாற்றங்கள் எல்லாம் நீங்க பெற்றவர்கள், அவர்களுக்கு இறைவனுடைய திருவுருள் முற்றும் கிட்டும் என்று ஞானசம்பந்த பெருமார் அருளி செய்துள்ளார். அவ்வாறு அரையணிநல்லூர் அண்ணனாருடைய திருவடிகளை வணங்குபவர்களுக்கு பழிகள் எல்லாம் நீங்கிட, பாவங்கள் எல்லாம் நீங்க பெறும் என்பது இப்பதிகம் நமக்கு தரும் செய்தியாகும். இந்த தலத்தை உரைப்பவர்களும் உயர்ந்தார்கள் என்று ஞானசம்பந்த பிள்ளையார் அருள் செய்கின்றார். இந்த தலத்தை நினைத்தாலும் கூட வல்வினை எல்லாம் மாயும் என்கின்றார். இத்தலத்தை சார்வதை தவிர நமக்கு சார்வு ஏது என்கின்றார். அரையணிநல்லூர் சைவனார் அவருடைய சார்வல்லால் யாதும் சார்விலோம் நாங்களே என்பது அவருடைய வாக்கு. அவ்வாறு பல அருள் உபதேசங்களை இத்திருப்பதிகம் நமக்கு வழங்குகின்றது. பிடினால் பெரியோர்களும்

இளவன் மதிசூடினார் மறை பாடினார் சுடலை நீர் அணிந்து ஆரழல் ஆடினார் அரையணி நல்லூர் அங்கையால் தொழுவார்களே வெய்ய நோயிலர் தீது இலர் வெறியராய் பிறர்பின் செல்லார் செய்வதே அலங்காரமாம் இவை இவை தேறி இன்புரில் ஐயம் ஏற்று உண்ணும் தொழிலராம் அண்ணலார் அரையணி நல்லூர் செய்வனார் அவர் சார்பு அல்லால் யாதும் சார்விலோம்.

பாறையின் மீது அழகாக கட்டப்பெற்ற ஒரு ஆலயம் இச்சிவாலயம். பாண்டவர்கள் வனவாசத்தின் பொழுது இங்கு வந்ததாகவும் அதன் காரணமாகத்தான் 5 குகைகள் அமைந்திருப்பதாகவும் கூறுவார்கள். இந்த திருக்கோயிலில் மொத்தம் 96 கல்வெட்டுக்கள் அமைந்துள்ளன. இவை முதலாம் ராஜராஜ சோழன், முதல் குலோத்துங்கன் விக்ரமசோழன், இரண்டாம் குலோத்துங்கன், இரண்டாம் ராஜாதிராஜன், மூன்றாம் குலோத்துங்கன், மூன்றாம் ராஜராஜன், மூன்றாம் ராஜேந்திர சோழன் ஆகிய சோழ மன்னர்கள் காலத்தவை மற்றும் சுந்தரபாண்டியன், விக்ரமபாண்டியன் ஆகிய பாண்டிய மன்னர்களுடைய கல்வெட்டுகளும், பல்லவ மன்னனாகிய கோப்பெருஞ்சிங்கன் காலத்திய கல்வெட்டு ஒன்றும், விஜயநகர சாம்ராஜ்யத்தைச் சேர்ந்த சதாசிவ மகாராயர் காலத்திய கல்வெட்டு ஒன்றும், கிருஷ்ணதேவராயருடைய கல்வெட்டும் கம்பண்ண உடையாருடைய காலத்து கல்வெட்டும் இங்கு பொறிக்கப்பட்டுள்ளன. ராஜேந்திர சோழ சேதுராயன் என்பவன் இத்திருக்கோயிலில் தட்சிணாமூர்த்திக்கு சன்னதி எழுப்பியதாக இதன் மூலம் நாம் அறிகின்றோம். இப்பெருமானுக்கு நித்திய வழிபாட்டிற்கும் விளக்கிற்கும் வீரசோழநல்லூர் நிலங்களின் மூலம் வசூலிக்கப்பட்ட வரிப்பணத்தை நன்கொடையாக இம்மன்னன் வழங்கியுள்ளான். இங்குள்ள நிறுத்த மண்டபம் கீழூர் மலையமான் பெரிய உடையான் இறையார் ஒருநாள் கட்டப்பெற்றது. அம்பிகையினுடைய கோயிலுக்கு மூன்றாம் குலோத்துங்க சோழனினுடைய 30 ஆட்சி கல்வெட்டு நமக்கு அருட்கொடைகளை பற்றி அறிவிக்கின்றது. அம்மன்னனுடைய காலத்திலேயே இந்த கோயிலினுடைய பல பகுதிகள் பழுதுபார்க்கப்பட்டன என்று தெரிகிறது. ஒப்பில்லாத நாயகனாகி விளங்கக்கூடிய இத்தலத்து இறைவனை முதல் குலோத்துங்கன் வழிபட்டு இந்த கோயிலுக்கு சில நிலங்களை தேவதானமாக கொடுத்துள்ளான். திரிபுவன சக்கரவர்த்தியாகிய ராஜாதிராஜ சோழனுடைய ஆட்சி காலத்தில் மலையமான் பெரிய உடையான் இறையூரன் தளர்ந்த பின் ராஜாதிராஜ சேதிராயன் திருவாதிரை திருநாளுக்காக நிவந்தங்கள் அளித்துள்ளான் என்ற கல்வெட்டுச் செய்தியை நாம் அறிகின்றோம். நித்திய வழிபாட்டிற்கும் நந்தாவிளக்கிற்கும் கோப்பெருஞ்சிங்கன் காலத்திலும் பல நிபந்தனைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆலயத்தினுடைய திருக்கோபுரம் கோபுநாயக்கன், வள்ளுநாயக்கன், பாபுநாயக்கன், நாகம்ம நாயகராயன் ஆகியோரால் கட்டப்பெற்றது. மலைய மன்னர்களை பற்றி அறிவதற்கும் இக்கல்வெட்டுக்கள் நமக்கு துணை செய்கின்றன. இந்த கோயிலுடைய வெளிப்பிரகாரத்தில் உள்ள மண்டபம் நீண்ட காலமாக கட்டப்பெறாமல் குறைவுள்ளதாகவே இருந்தபடியால் இந்த வேலை பூர்த்தியானால் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதாக இளவன் மதிசூடினான் என்பவன் சூளுரைத்ததாக கூறுவர். அதன்படியே அவனும் இம்மண்டபம் கட்டி முடித்த பிறகு தன்னுடைய உயிரை தியாகம் செய்து கொண்டான். இவனது வீரச் செயலை பாராட்டி அவனுடைய சந்ததியாருக்கு 1000 குழி நிலம் கோயிலாரால் கொடுக்கப்பட்டது. இந்த தரத்து இறைவனுக்கு அதுல்யநாதேஸ்வரர் என்றும்

உள்ளன. தலைவிநாயகர் ஒரு பெரிய பாறையில் செதுக்கப்பட்டுள்ளார். எங்கேருந்து பார்த்தாலும் நம்மை பார்ப்பது போலவே அழகாக திருவுருவம் கொண்ட பெருமான் இவர். இதன் முன்பு தாளமேந்திய நிலையில் ஞானசம்பந்த பெருமானுடைய திருமையை தரிசிக்கின்றோம். இதேபோன்று முருகப்பெருமானுடைய திருமேனியும் மிகவும் அற்புதமாக ஒருமுகம் ஆறு திருக்கங்களுடன் விளங்குகின்றது. வள்ளிதேவசானை சமேதராக வடக்கு நோக்கி காட்சி தரக்கூடிய பெருமான் இவர். விநாயகருக்கு அருகில் விஸ்வநாத லிங்கம் அமைந்திருக்கிறது. கர்ப்பகிரகத்தில் மிக பழமையான அமைப்புடன் கூடிய கருவறையில் மேற்கு நோக்கியவாறு பெருமான் தனிச்சிறப்புடன் காட்சியளிக்கின்றார். நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவான் காகத்தின் மீது ஒரு காலை வைத்து ஊன்றிய கோலத்தில் காணப்படுகின்றார். இது தவறவும் தேவகோஷ்டங்கள் செவனே அமைக்கப்பட்டுள்ளன. சப்தமாதர்களுக்கும் சன்னதி வடக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. வெளிச்சுற்றில் அண்ணாமலையாருக்கு பெரிய தனி சன்னதி அமைந்திருக்கிறது. அம்பாள் சன்னதி தனி கோயிலாக கிழக்கு நோக்கி இருக்கிறது. அம்பாள் நான்கு திருக்கரங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் அருட்காட்சி வழங்குகின்றாள். பிரசண்ட முனிவர் பூஜித்து சிவப்பேறு பெற்ற நினைவாலயம் ஒன்றும் அண்மையில் இருக்கிறது. இவர் தானம் தவம் யோகம் ஆகியவற்றில் மிகவும் சிறந்து விளங்கியவர். கோவிலுக்கு வெளியில் பாறைகளுக்கு இடையில் வீமன் குளம் என்று வீமன் கதையால் உண்டாக்கிய குளமாக குறிப்பிடுகிறார்கள். இந்த ஊரிலிருந்து விழுப்புரம் செல்லும் சாலையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கழுவன் குளம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. இங்கும் ஒரு குளத்தை காண்கின்றோம். இது ஞானசம்பந்தர் காலத்திலிருந்தே இருந்ததாகவும் குறிப்பிடுவர். இக்கோயிலுக்கு செல்லும் வழியில் ஒரு கிராம தேவதையின் கோயிலும் அமைந்திருக்கிறது. இந்த அரையணிநல்லூர் சிவாலயத்தின் அருகில் உள்ள தலமாக திருக்கோவல் வீரட்டத்தை குறிப்பிடுவார்கள். மேலும் இதனுடைய அருகில் உள்ள பிற தலங்களாக பெண்ணையாற்றின் கரையில் மணலூர்பேட்டைக்கு அருகில் ஜம்பை என்ற ஜம்புகேஸ்வரமும் ஆதி திருவரங்கமும் பிரசித்தி பெற்றதாக அமையப்பெற்றுள்ளன. இவை திருச்சிராப்பள்ளியில் அமைந்துள்ள திருவானைக்கா ஜம்புகேஸ்வரத்தையும் ஸ்ரீரங்கம் கோயிலையும் நினைவுபடுத்துவதாக அமைந்துள்ளவை. மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருப்பதிகத்தை பெற்றதும் அவரை இறைவன் தடுத்தாட்கொண்டதுமாகிய திருவண்ணிநல்லூர் திருத்தலமும் அண்மையில் உள்ளது. இந்த திருத்தலங்கள் திருக்கோவில் வீரட்டானத்தை தரிசிக்கப்படுபவர்களுக்கு மிகவும் அண்மையில் உள்ளபடியால் இவற்றையெல்லாம் எளிதாகவும் தவறாமலும் தரிசிக்க வேண்டியதாக நாம் இங்கு நினைவூட்டுகின்றோம். இங்கு மாசி மாதம் உற்சவம் நடைபெறுகிறது. இந்த கிழியூரில் உள்ள வீரட்டேஸ்வரர் ஆலயம் அப்பொழுது விழா கோலம் கொண்டு விளங்குகின்றது. ஆறாம் நாள் அன்று அந்தகாசுர சம்ஹார ஐதீகம் நடைபெறுகிறது. கார்த்திகை சோமவாரங்கள் பிரசித்தி பெற்றவை. அதேபோல அரையணிநல்லூரிலும் மாதாந்திர வழிபாடுகள் மாதாந்திர விழாக்கள் செவ்வனே நடைபெற்று வருகின்றன. இந்த ஆலயத்தை ரமண மகர்ஷிகளோடு தொடர்பு படுத்தி கூறுவது வழக்கம். அவர் திருவண்ணாமலைக்கு முதன் முதலாக எழுந்தருளுவதற்கு முன்பு அரையணிநல்லூரில் தங்கியிருந்ததாக வரலாறு குறிப்பிடுகின்றது. எனவே திருவண்ணாமலையில் உள்ள ரமணாசிரமத்தின் சார்பில் அரையணிநல்லூர் திருக்கோயிலை செவ்வனே திருப்பணி செய்து 2003 கும்பாபிஷேகம் நடத்தியுள்ளார்கள். சிறந்த பல திருப்பணிகள் இங்கு நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்த தலத்திற்கு ஞானசம்பந்தர் எழுந்தருளிய பொழுது இங்கிருந்து திருவண்ணாமலையை அன்பர்கள்

0: காட்டக் கண்டார் என்பதால் பிரகாரத்தில் ஞானசம்பந்தருடைய பாதத்தையும் நாம் காண்கின்றோம். இதனை விரிவாக பெரிய புராணத்தில் காண முடியாவிட்டாலும் உபமன்யு பக்தவிலாசத்தில் இந்த செய்தி விவரமாக குறிப்பிடப்பட்டு உள்ளதாக ரமண மகர்ஷிகள் குறிப்பிடுவது வழக்கம். அதில் குறிப்பிட்டுள்ள வரலாற்றின்படி ஞானசம்பந்தருக்கு முன்பு வயோதிக அந்தணராக பெருமான் தோன்றிய பொழுது ஞானசம்பந்தர் அவரை திருவண்ணாமலைக்கு செல்லும் வழியை கேட்டாராம். அவர் காட்டியபடியே செல்லும்பொழுது சிறிது தூரம் சென்றவுடன் அம்முதியவர் மறைந்துவிடவே திகைப்புற்ற ஞானசம்பந்தரும் தனது பரிவாரங்களுடன் ஒரு கணம் திகைத்து நிற்கும்பொழுது அவரது உடைமைகளும் காணாமல் போனதாகவும் திருவண்ணாமலை அடைந்தவுடன் திரும்பவும் எல்லாம் இறைவனருளால் அவர்களிடம் சேர்ப்பிக்கப்பெற்றது என்றும் ஒரு வரலாறு இந்த பொமன்னி பக்த விலாசத்தில் குறிப்பிடப்படுவதாக ரமணர் தனது பக்தர்களுக்கிடம் சொல்லுவது வழக்கமாக இருந்தது. ஆக அந்த வரலாறு குறிப்பிடும் இடத்தை தாமே ஒரு பிரதி எழுதி வைத்துக் கொண்டார் என்றும் அவருடைய வரலாற்று குறிப்பு நமக்கு தெரிவிக்கின்றது. இவ்வாறு பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட அரையணி நல்லூரை சென்று அனைவரும் வழிபட்டு பிறவி புணிக்கு மருந்தாக விளங்கக்கூடிய அரையணி நல்லூர் பெருமானுடைய திருவுருளை பெற்று எல்லா நலன்களும் பெறுமாறு அன்பர்களை அழைக்கின்றோம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் விரண்மிண்ட நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? விரண்மிண்ட நாயனார் வரலாறு. சரியா? யாரு அந்த நாயனார் பேர் என்ன? விரண்மிண்ட நாயனார். சரியா? இவர் நம்ம 63 நாயன்மார்கள்ல இவரும் ஒருத்தர். சரியா? சரி, இவரோட ஊர் என்ன தெரியுமா? இவரோட நாடு ஊரெல்லாம் என்னன்னு பார்ப்போமா? இவரோட நாடு வந்து மலை நாடு. அந்த காலத்துல தமிழ்நாட்டுல வந்து 3 பெரிய பேரரசு இருந்துச்சு. ஒன்னு சேர நாடு, ஒன்னு சோழ நாடு, ஒன்னு பாண்டிய நாடு. சரியா? அந்த சேர நாடு அப்படிங்கிறது தான் மலை நாடு. இப்ப அதை என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்ம கேரளான்னு சொல்றோம்ல, கேரள மாநிலம் சொல்றோம்ல, கேரளா ஸ்டேட், அதுதான் அந்த காலத்துல மலை நாடு. சரியா? சரி, அந்த சேர நாட்டுல வந்து நிறைய மலை இருக்கு இல்லையா? அந்த மேற்கு தொடர்ச்சி மலை உண்டு கேரளால இல்லையா? அதனால அங்க நிறைய வளமா இருக்கும், நிறைய மலை வளம் நிறைய இருக்கும், நிறைய யானை நிறைய இருக்கும். இப்ப கூட பாருங்களேன், கேரளாலதான் நிறைய யானைகள் இருக்கும். கேரளால நிறைய யானைகள் உண்டு, அந்த காலத்துலயுமே நிறைய யானைகள் உண்டு. அதனால எப்பவுமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சேர நாடு வேளமுடைத்து, வேளம்னா யானைன்னு அர்த்தம். சரியா? சேர நாடு வேளமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படிம்பாங்க. சேர நாட்டுல நிறைய தந்தம் கிடைக்கும், யானை தந்தம் இருக்கும். சோழ நாட்டுல நெல்லு விளையும், பாண்டிய நாட்டுல முத்து கிடைக்கும். உடைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? உடையது அப்படின்னு அர்த்தம். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன? சேர நாடு வேளமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 பெரிய பேரரசு போக இன்னும் சின்ன சின்ன நாடுகள் வேற நிறைய இருந்தது. அந்த காலத்துல நம்ம நாட்டுல நிறைய சின்ன சின்ன ராஜ்யங்களும் இருந்துச்சு. சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த மலை நாடு, மலை நாட்டுல செங்குன்றூர் அப்படின்னு ஒரு ஊர். சரியா? அந்த செங்குன்றூர் இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க? செங்கண்ணூர் அப்படின்னு சொல்றாங்க. கொல்லம்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரளால கொல்லம்னு ஒரு துறைமுகம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போனோம், ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட போனோம்னா
4: அங்க வந்து செங்கன்னூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊர் தான் அந்த காலத்துல செங்குன்றூர் அப்படின்னு சொன்னாங்க. சரியா, இந்த ஊர்ல நம்ம விரண்மிண்ட நாயனார் வந்து வேளாளர் குலத்துல பிறந்தார். சரியா, என்ன குலம்? வேளாளர் குலம். வேளாளர் குலம்னா என்னது? உழவு தொழில் செய்யறவங்க. சரியா, அவர் வந்து ரொம்ப சிவன் மேல அன்போடு இருப்பார். எப்போதும் சிவபெருமான் திருவடியவே நினைச்சிட்டே இருப்பாரு. உலகத்துல நம்மெல்லாம் வந்து வேற வேற இடம் எல்லா பொருள்கள் மேலேயும் பற்று வைக்கிறோம்ல. பற்றுனா என்ன? பாசம் வைக்கிறது, பந்தம். இல்லையா, நம்ம அது வேணும் இது வேணும்னு ஏதோ பொருள்கள் மேலாம் ஆசை வைக்கிறோம்ல. ஆனா அவர் அப்படி கிடையவே கிடையாது. அவர் எப்போதும் சிவபெருமான் திருவடி ஒன்று விட்டு வேற எதுலையுமே பற்று வைக்காம வாழ்ந்தவர். சரியா, சிவபெருமான் திருவடி ஒன்னதான் கெட்டியா பிடிச்சிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சிவனடியார் நம்ம விரண்மிண்ட நாயனார். அவருக்கு ரொம்ப வேகம் உண்டு, உறுதி உண்டு. அதனால அப்படி ஒரு கேரக்டர் அவரு. சரியா, இவர் என்ன பண்ணுவாரு? வேளாண் தொழில் பண்ணிட்டு இருந்தாரா, அப்படியே என்ன பண்ணுவாரு? எல்லா தலங்களுக்கும் போய் போய் போய் சிவபெருமான் திருக்கோயில் எல்லாம் வணங்கி அப்படி போயிட்டு இருப்பார். சரியா, எல்லா தலங்கள் தோறும் போய் தலை யாத்திரை மாதிரி செய்வார். அடிக்கடி தலை யாத்திரை செய்து பெருமானை வணங்குறது இவர் எப்போதும் செய்துட்டு இருந்த ஒரு சிவத்தொண்டு. சரியா, இவர் என்ன பண்ணுவாரு? அப்படியே நடந்து நடந்து நடந்து எல்லா ஊர்களையும் போய் பெருமானை வணங்கிட்டு, எல்லா தலங்கள்லையும் பெருமானை வணங்கிட்டு அப்படியே திருவாரூருக்கு வந்துடுவார். சரியா, நம்ம திருவாரூர்ல யார் இருக்கா? இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்காங்க, அவங்களுக்கும் பறவை நாச்சியாருக்கும் திருமணம் ஆயிருக்கு. நம்ம பார்த்தோம்னா நேற்று கதையில சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்காருங்க, பறவை நாச்சியார் இருக்காங்க. அந்த ஊருக்கு இப்போ நம்ம விரண்மிண்ட நாயனார் வந்திருக்கார். சரியா, வந்தவர் என்ன பண்ணுவாரு? நம்ம கோயில்ல வந்து தேவாசிரிய மண்டபம்னு ஒண்ணு உண்டு. நம்ம முன்னாலே பார்த்தோம்ல, கோயில்ல என்ட்ரி பண்ணோடனே வலது பக்கத்துல ஒரு பெரிய மண்டபம் உண்டு. அது பேரு தேவாசிரிய மண்டபம். அந்த மண்டபத்துலதான் எல்லாரும் அடியார்கள் சேர்ந்து உட்கார்ந்து பெருமானை பத்தி சிந்திக்கிறது, பெருமானை பத்தி பாடுறது எல்லாம் செய்வாங்க. அதனால தேவாசிரிய மண்டபத்தை வணங்கிதான் பெருமானை வணங்குறதுக்கு எல்லாரும் கோயிலுக்குள்ள போவாங்க. இன்னைக்கு கூட அப்படிதான். சரியா, அந்த தேவாசிரிய மண்டபத்துல நம்ம விரண்மிண்ட நாயனாரும் தங்கியிருப்பார். சரியா, அங்கிருந்து பெருமானம் எல்லா ஆடியார்களாக சேர்ந்து எல்லா பெருமானை பற்றியும் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது நடந்துட்டு இருக்கிற நாளில் என்னாகும்? நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அங்கேயே திருவாரூர்ல இருக்காரு இல்லையா, அவர் என்ன செய்வார்? தினமும் சாமி கும்பிடுறதுக்கு கோயிலுக்குள்ள போவார், திருவாரூர் கோயிலுக்குள்ள போவார். அப்படி போறப்ப ஒரு நாள் என்ன பண்ணிடுவாரு? மனசுக்குள்ளேயே இந்த அடியார்களுக்கெல்லாம் என்னைக்கு நான் அடியவராக முடியும், இந்த அடியார்களை போல நான் எப்போ சிறப்பானவனாகுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ள போயிடுவார். கோயிலுக்குள்ள போனா பெருமான் காட்சி தருவாரு. அவரோட பெருமானோட ரெண்டு திருவடியும் அழகா ரெண்டு தாமரை போல அவருக்கு காட்சி கிடைக்கும். பெருமானை வணங்கிட்டு இருப்பாரா. அந்த நேரத்துல நம்ம விரண்மிண்ட நாயனார் எங்க இருக்காரு? தேவாசிரிய மண்டபத்துல இருக்காரு, மற்ற அடியார்களோட இருக்காரு இல்லையா. அவர் என்ன பண்ணுவாரு? யாருது அடியார்களை வணங்காம நேர கோயிலுக்குள்ள போறது யாருது அப்படின்னு மற்ற அடியார்கள்ட்ட கேட்பாரு. அப்போ மற்ற அடியார்கள் சொல்லுவாங்க, அவங்கதான் வந்தொண்டர். இப்போ நம்ம சாமி வழியே ஆட்கொண்டாரே ஆட்கொண்டார் இல்லையா, அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் தான். அவர் பேர் சுந்தரமூர்த்தி. அவர் வந்து நம்ம பெருமானுக்கு நண்பர். நம்ம பெருமான் வந்து தன்னையவே தோழனா கொடுத்துருக்காரு இவருக்கு அப்படின்னு அவரோட பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. அப்போ ஓ அப்படியா, அப்போ பெரு அடியார்களை வணங்க வேண்டியது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிடுவாரு? இந்த சுந்தரமூர்த்தி நாயனா புறகு, திருக்கூட்டத்துக்கு புறகுன்னு சொல்லிடுவார். என் புறகுல என்ன இருக்கா? தள்ளி வைக்கிறேன்னு அர்த்தம். அந்த ஒதுக்கி வைக்கிறேன்னு நம்ம சொல்றோம்னா அதைத்தான் தள்ளி வைக்கிறேன், புறகு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அப்போ இவர் என்ன சொல்லிடுவாரு? விரண்மண்ட நாடு என்ன சொல்லிடுவாரு? சுந்தரமூர்த்தி சாமிகள் திருக்கூட்டத்துக்கு புறகு அப்படின்னு சொல்லிடுவார். அப்ப இதான் சொல்லுவாங்க, சாமி அவர் சாமியுடைய தொண்டர், சாமியுடைய நண்பர், அவரை போய் சொல்லிட்டீங்களேன்னு சொன்னோடனே ஓ சிவபெருமானுக்கு நண்பரா, அப்ப சிவபெருமானும் புறகு அப்படின்னு எப்படி இருக்கும்ல? சைவ சமயத்துடைய தலைவன் நம்ம சிவபெருமான் இல்லையா, சிவபெருமானையே திருக்கூட்டத்துக்கு புறகுன்னு சொல்லிடுவாரு. அப்போ விரண்மிண்ட நாயனாருக்கு எவ்வளவு உறுதி இருந்திருக்குல்ல? ஆச்சரியம், இது இன்னும் தேவாசிரிய மண்டபத்துல இப்படி நடந்துட்டு இருக்குது. அப்ப சாமிக்கு தான் எல்லாம் தெரியுமே, எங்க என்ன நடந்தாலும் யார் என்ன பேசினாலும் யார் என்ன நினைச்சாலும் நம்ம சாமிக்கு தான் தெரியுமே இல்லையா. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? சுந்தரமூர்த்தி சாமிகள்ட்ட, நீ போய் முதல்ல என்னோட அடியார்களை வணங்கிட்டு வா. என்னோட அடியார்கள் வந்து ரொம்ப சிறப்பானவங்க, அவங்களோட பெருமைக்கு ஈக்குவலா இன்னொருத்தர் சொல்லவே முடியாது. அவரவர் ஒவ்வொரு வகையில பெருமையானவங்க, பெருமை பெற்றவங்க, அவங்கவுங்களுடைய பெருமைக்கு அவங்கவுங்களே நிக, அவங்களுக்கு ஈக்குவலா இன்னொருத்தங்களை காட்ட முடியாது. நீ போய் என்னோட அடியாரை வணங்கிட்டு வா. அப்புறம் அவங்க வந்து என்னைய ரொம்ப அன்போடு பேணுகிற காரணத்தால நான் அவங்களுக்கு என்னைய கொடுத்துருக்கேன். அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பெருமையால் தம்மை ஒப்பார், தேனலால் எம்மை பெற்றார் அப்படின்னு நம்ம சாமியே சொல்லுவார். திருக்கூட்டத்தை பத்தி, திருக்கூட்டத்தில் இருக்க அடியார்களோட சிறப்பை நம்ம சாமி சொன்ன இடம் இது, சரியா? அதனால அடியார்களுடைய பெருமை, ஒவ்வொரு அடியாரோட பெருமையும் அவங்கவுங்களுக்கே நீங்க ஒருத்தரை இன்னொருத்தரோட நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது, சரியா? ஒவ்வொருத்தரும் சிறப்பானவங்க ஒரு ஒரு வகையில, சரியா? தேனலால் எம்மை பெற்றார், அவங்க வந்து அன்போட சிவபெருமான தேனதுனால அவங்க செய்யற எல்லா வேலைகளையும் பெருமானை நினைக்கிறதுனால, சிந்தை பூரா சிவபெருமான நினைச்சதுனால சாமி தன்னைய அவங்களுக்கு கொடுத்தார், சரியா? அதனால அந்த அடியார்களை போய் பாடு முதல்ல அப்படின்னு சொல்லிடுவார். அப்ப சுந்தரமூர்த்தி சாமி கேட்பாங்க, சாமி அடியார்கள் ரொம்ப பெரியவங்களாச்சே, அவங்கள நான் என்ன வார்த்தையால நான் பாடுவேன், நான் எப்படி தமிழால பாடுவேன் அப்படின்னு, நான் அதுக்கு தகுதி உள்ளவனா அப்படின்னு அவர் மலைச்சு நிற்பாரு. அப்ப நம்ம சாமி என்ன பண்ணுவாரு, தில்லைவாள் அந்த நர்தம் அடியாருக்கும் அடியேன்னு தொடங்கி பாடு அப்படின்னு நம்ம சாமியே அடி எடுத்து கொடுப்பார், சரியா? அந்த பாடல் தான் திருத்தொண்ட தொகை, சரியா? இந்த என்ன பண்ணுவாரு, இந்த திருத்தொண்ட தொகையை அப்படி சாமியே அடி எடுத்து கொடுப்பார். அப்போ நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள் என்ன பண்ணுவாங்க, தேவாசிரிய மண்டபத்துக்கு வந்து வணங்கி விழுந்து வணங்கி அப்புறம் இந்த பாடலை பாடுவாங்க. இந்த பாடலில் வந்து ஒரு ஒரு வரியிலையும் ஒரு ஒரு நாயன்மாரோட பேரை சொல்லி சொல்லி அவங்களுக்கு நான் அடியேன், அவங்களுக்கு நான் அடியேன்னு ஒரு ஒரு நாயன்மாரோட பேரும் தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கும், சரியா? இந்த பாடல் வந்து திருத்தொண்ட தொகை ரொம்ப சிறப்பான பாடல். இந்த ஒரு பாடலை பாடி நம்ம வழிபாட்டில் வணங்கினோன்னா எல்லா அடியார்களையும் வணங்கினதா, சரியா? இந்த பாடலை பாடி தேவாசிரிய மண்டபத்தில் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வணங்குவார், அதுக்கப்புறம் திருக்கூட்டத்தில் சேர்த்துக்குவார், சரியா? இதுதான் வீரன் மிண்ட நாயனார் வரலாறு நடந்த கதை. இது நடந்ததுனால தான் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகை பாட முடியுது, இல்லையா? நம்ம சாமி நம்ம பார்த்தோம்ல, கைலாயத்துலேருந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து ரெண்டு பெண்களை பார்ப்பாங்க, அதனால வந்து சாமி பூலோகத்துக்கு அனுப்பிடுவார், ரெண்டு பெண்களையும் திருமணம் செஞ்சுட்டுவாருன்னு அனுப்பிடுவாருன்னு பார்த்தோம்ல, அதோட சேர்த்து நம்ம சாமி அந்த அவதாரத்துல ஒரு பர்பஸ் வச்சார், என்ன? வெளியில் நம்ம பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த ரெண்டு பெண்களை திருமணம் செய்யறதுக்காக வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நம்ம சாமி தீவிலா திருத்தொண்ட தொகை தர அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த குற்றமும் இல்லாத திருத்தொண்ட தொகைங்கிற பதிகத்தை சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய வாயால பாடி வாங்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம சாமி சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய அவதாரத்தை அனுப்பினாரு. பார்க்கறதுக்கு அந்த ரெண்டு பெண்களை திருமணம் செஞ்சுட்டு வர்றதுக்காக அனுப்பின மாதிரி இருந்தது, ஆனால் திருத்தொண்ட தொகைங்கிற பாடலை வாங்கிறது தான் உண்மையான அவருடைய அவதார நோக்கம், சரியா? இப்போ திருத்தொண்ட தொகைங்கிற பாடல் கிடைச்சிச்சு. இப்போ திருத்தொண்ட தொகை கிடைக்கிறதுக்கு எது காரணமாச்சு, நம்ம விரண்மிண்ட நாயனாருடைய அந்த வைராக்கியம் தான் காரணமாச்சு, இல்லையா? இப்போ விரண்மிண்ட நாயனார் இவ்வளவு சிறப்பானவங்க, திருத்தொண்ட தொகை காரணமாக வர்றதுக்கு காரணமாக இருந்தவங்க, சரியா? இவங்க அப்புறமும் கொஞ்ச நாள் வரைக்கும் எல்லா சிவ தொண்டெல்லாம் செய்து கடைசியா சிவகணங்களுக்கெல்லாம் தலைவர் அப்படிங்கிற இடம் அவருக்கு கிடைக்கும், சரியா? யாருக்கு, நம்ம விரண்மிண்ட நாயனாருக்கு சிவகணங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படிங்கிற பதவியை நம்ம சாமி கொடுத்து அவரை பெருமான் சிவலோகத்துல கூப்பிட்டுக்குவார், சரிங்களா? இதுதான் விரண்மிண்ட நாயனாருடைய வரலாறு, சரிங்களா? இப்போ திருத்தொண்ட தொகை இருக்கு இல்லையா, அந்த திருத்தொண்ட தொகையில எல்லா நாயன்மார்களுடைய பட்டியல் கிடைச்சதுனாலதான் அதுக்கப்புறம் அந்த பட்டியலை வச்சுட்டு திருத்தொண்ட திரு அந்தாதி அப்படின்னு நம்பியாண்டார் நம்பிகள் விரிச்சு பாடினாங்க, கொஞ்சம் விரிச்சாங்க. ஒரு ஒரு வரியில இவர் சொன்னதை, சுந்தரமூர்த்தி சாமிகள் ஒரு வரியில சொன்னதை நம்பியாண்டார் நம்பிகள் வந்து ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க, அது திருத்தொண்டர் திரு அந்தாதி, சரியா? அப்புறம் நம்ம தெய்வ சேக்கலா பெருமான் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஒரு வரிய அந்த ஒரு பாடலை நம்பியாண்டார் நம்பிகள் சொன்ன ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாடலை ஒரு பெரிய புராணமா விரிச்சு பெரிய புராணத்தை எழுதினாங்க, சரியா? அதனால மூலம் வந்து திருத்தொண்ட தொகை, அடுத்து கொஞ்சம் விரிச்ச நூல் திருத்தொண்டர் திரு அந்தாதி, அப்புறம் ரொம்ப விரிவா விரிக்கப்பட்ட நூல் பெரிய புராணம், அதான் திருத்தொண்டர் புராணம், சரியா? இந்த செய்தியை நீங்க டைரியில எழுதி வச்சுக்கணும், குழந்தைகள்லாம் நோட் புக் வச்சிருக்கீங்கல்ல அதுல எழுதி வச்சுக்கணும், சரியா? அப்புறம் திருத்தொண்ட தொகையை தினமும் பாடி பெருமான வணங்கணும், சரிங்களா? அப்படி வணங்கினா எல்லா அடியார்களையும் வணங்கி பெருமான வணங்கின பலன் கிடைக்கும். இனி நாளை பார்க்கலாமா? திருச்சி கம்பளம்.
5: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒளிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
6: திருப்பெருந்துறையில் சிவபெருமான் குருபரனாக திருவாதவூரடிகளுக்கு மாணிக்க வாசகன் என்ற திருநாமம் அருளி அவரை சிவானந்த வெள்ளத்தில் அழுத்தி தன்னுடைய சீடர்களாக வந்த சிவகணநாதர்களோடு மறைந்தருளினார். மாணிக்கவாசகப் பெருமானோ அந்த குருபரன் அருளிய அனுபவத்திலேயே திளைத்து இதோ அந்த திருப்பெருந்துறையிலேயே அந்த நினைவோடே இங்கே இருக்கின்றார்.
7: சிவபெருமான் எனக்கு செய்தையே கருணையே என்னவென்பது யார் பெறுவார் இப்பேருள்? இக்காயத்தில் அடைப்புண்டு கிடந்த என்னை குருபரனார் திருவருள் வெள்ளத்தால் அந்தமில்லாத அகண்டத்தோடு சேர்த்தனர். இத்துணை காலமாக இது என்னுடையது இது என்னுடையது அல்ல என்றெல்லாம் மாய வலைப்பட்டு அல்லவா கிடந்தேன். இனி யானார் எனதார் பாசமார் ஆர் உற்றார் ஆர் அயலார்? இறைவன் ஒருவனே எல்லாவற்றிற்கும் உரிமை உடையவன். நம் ஒவ்வொருவரிடமும் இருப்பதெல்லாம் அவன் கொடுத்து வைத்திருப்பதே. நம்மிடத்திலேயே முன்பு இருந்ததும் இல்லை, நிலையாக நம்மிடம் இருக்கப் போவதும் இல்லை. தனு கரண புவன போகங்கள் யாவும் அப்படியே. இவற்றின் மீது ஆசையிற்று பொய் உரிமையை கொண்டாடாது. இவற்றை இறைவனை நோக்கிய நம் பயணத்தில் நல்ல கருவிகளாக பயன்படுத்திக் கொள்வதே அறிவுடைய செயல். எம்பெருமானுக்கு அழகிய ஆலயம் அமைக்க வேண்டும். குதிரை வாங்குவதற்காக கொண்டு வந்த செல்வம் நிறையவே இருக்கின்றது. இப்பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவாறு ஆகையால் இச்செல்வத்தை குருபரனாய் ஆண்டு கொண்டு அருளிய திருப்பெருந்துறை உரை சிவபெருமானுக்கும் அவருடைய வழிபாட்டிற்கும் கொடுத்தலே சாலச் சிறந்தது. என்றையே ஈசா சிவசிவா.
6: தன்னிடம் இருந்த செல்வத்தைக் கொண்டு புருந்தமர நிழலில் தமக்கு அருள் புரிந்த சிவபெருமானுக்கு நல்லதொரு ஆலயம் எழுப்பினார். இறைவனார் அருளியது போல் செந்தமிழ் பாமாலைகள் திருப்பெருந்துறை உறையும் சிவனாருக்கு பாடல்களை பாடிக்கொண்டு தம்மிடம் இருந்த செல்வங்கள் அனைத்தையும் திருப்பணிகளுக்கும் அடியார் பெருமக்களுக்குமே செலவிட்டார் நம்முடைய மாணிக்கவாசகப் பெருந்தகை.

0: பெருமானே, பாண்டிய மன்னனிடமிருந்து ஓலை வந்துள்ளது. குதிரை வரும் செய்தியை பற்றி உடனடியாக தெரிவிக்குமாறு கட்டளையிட்டுள்ளார்.
1: எம்பெருமானே, ஞானதேசிகராய் விளங்கும் பரம்பொருளே, பாண்டிய மன்னன் கொடுத்த பொருளை தேவரீர் ஆலயத்திற்கு திருப்பணிக்கும் அடியார் பெருமக்களுக்கும் செலவிடும் சிந்தையை அளித்தீர். இனி பாண்டிய நாட்டிற்கு எவ்வாறு குதிரைகளை கொண்டு செல்வது? மன்னனுக்கு என்ன பதில் கூறுவது? இடையவனே, திருவருள் வகையாதோ.
2: மாணிக்கவாசகனே, பாண்டிய மன்னனுக்கு எத்தன்மையிலும் குதிரைகள் வந்து சேரும் என்று தெரிவித்து ஓலை எழுதி அனுப்புக. நாம் பாண்டிய மன்னன் மகிழ்வாறு குதிரைகளை பின்னே கொண்டு வருகிறோம். நீ முன்னே மதுரையை அடைந்து இருப்பாயாய்.
1: இறைவா, என்னே உனது தனிப்பெரும் கருணை, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: கமலை ஞான பிரகாசர் சுவாமிகள் அருளி செய்த புட்ப விதி மாலை. விளக்க உரை வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அதுக்கு அடுத்தார் போன்று என்னென்ன தேவர்களுக்கு என்னென்ன மலர்கள் பிடிக்கும் என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் சில மூர்த்திகளுக்கு சில மலர்களை வைத்தல் கூடாது. அது ஒரு இது இருக்கிறது, அதை கண்டிப்பாக பின்பற்றி ஆகணும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், தேவர்கள் முதலானவர்களுக்கு தும்பை ஆகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துர்க்கைக்கு அருகம்புல் ஆகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனுக்கு வில்வம் ஆகாது. சிவபூஜை செய்வர்கள் அப்ப சூரியனுக்கு வைக்கின்ற பொழுது வில்வத்தை வைக்க மாட்டார்கள். விநாயகருக்கு துளசி ஆகாது. விநாயகருக்கு துளசி வைக்கவே கூடாது. பைரவருக்கு நந்தியாவர்த்தம் ஆகாது, அதாவது சாத்துதல் கூடாது. உமையம்மக்கு நெல்லியும் சாத்துதல் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும். தும்பை மறையோ தமக்கு ஆகா, துர்க்கைக்கு அருகம்புல்லாகா, வெம்பு கதிர் வானவந்தனுக்கு வில்வமாகா, விநாயகருக்கு வம்ப துளபம் தானாக, வடுகந்தனுக்கு வளம்புரியும், அம்மை தனக்கு நெல்லியும் இங்கு ஆகா என்பது அறிந்தோரே. என இன்னென்ன தெய்வங்களுக்கு என்னென்ன மலர்கள் ஆகாது என்று இருக்கின்றது. இப்போ ஒருத்தர் தெரியாம கொண்டு தரணும். இதுல ஒன்றே ஒன்று நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். இவைகளெல்லாம் சாத்தக்கூடாது என்று இருந்தாலும் கண்டிப்பாக துர்மணம் கொடுக்கின்ற மலர்களை எந்த காரணத்தை கொண்டு தொடங்கக்கூடாது. வெளிப்படையாக பேசினால், கேந்தி மலரை சுவாமிக்கு சாத்தவே கூடாது. அந்த கேந்தி மலரை சாத்துவதை விட சுவாமிக்கு ஒரு நல்ல மலர் ரெண்டு மலரை உச்சியில வைத்தாலே போதும். கேந்தி மலர் சாத்தவே கூடாது, அது துர்மணம் உடையது. ஆகையினாலே கருநிறம் கொண்ட மலர்களும், அந்த நீலோற்ப மலரை தவிர கருநிலம் கொண்டவைகளையும், துர் வாசனை உள்ள மலர்களையும் சுவாமிக்கு சாத்துதலே கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஒருவர் உதாரணமாக எடுத்துக்கொண்டார், சூரிய விநாயகருக்கு துளசி ஆகாது என்று இருக்கிறது. ஒருவர் மிகுந்த ஒரு பிரீதியுடன் அறியாத்தனமாக விநாயகர் சதுர்த்தி என்று துளசியை கொண்டு வந்து விட்டார், என்ன செய்தது? ஐயா இது ஆகாது, சாத்தக்கூடாது என்று சொன்னால் அந்த அடிய ஒரு மனம் நோகும். ஆனால் அந்த இடத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகாத மலர் இருந்தால் திருவடியிலே அர்ச்சிக்கலாம், அலங்காரத்திற்கு பயன்படுத்தலாம் இருக்கு. சுவாமியினுடைய திருமேனியில் சாத்துதெல்லாம் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, திருவடியை அர்ச்சிப்பதற்கும் அலங்காரத்திற்கும் பயன்படலாம். அது அந்த அடியவருக்கு மிகுந்த ஒரு கல்வியை கொடுத்து. ஆகையினாலே அவங்க அங்க அடியவர் மனமும் நோகக்கூடாது. ஆனால் இவையவை ஆகாது என்ற உண்மையையும் நம்முடைய நூல்களிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து விஷ்ணுவுக்கு எந்தெந்த மலர்கள் பிடிக்கும் என்றால், 29வது திருப்பாடலிலே குறிப்பிட்டு காட்டுகிறார், மாதவி குருந்து வாகை கருங்காக்கொன்றை முறுக்கு செம்பட்டி அலறி செம்பரத்தை தாழை கருந்துளசி மாஞ்செடி ஆகியவை திருமாலுக்கு மிகவும் உகந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையினாலே இந்த தெய்வங்களுக்கு மிகவும் பிரீதியானது எது விளக்கப்பட வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் கவனமாக கொள்ளுதல் வேண்டும். இந்த இடத்திலே ஒன்று தெரிந்து கொள்கிறேன், தெரிவிக்க விரும்புகிறேன். ஒரு மலர் அதை ஆகாது என்றால் அந்த உட்காரணங்கள் வேற இருக்கிறது, அது பின்னே செய்தி வருகிறது. உடனே அந்த தெய்வம் அந்த மலரை வெறுத்தது என்று பொருள் அல்ல, அது காரணம் பின்னே வருகிறது. என்னென்ன காரணத்தில் அந்த மூர்த்திக்கு சாத்தக்கூடாது என்று, இந்த பட்டியலிலே சிவனுக்கு தாளமும் சாத்தக்கூடாது என்பது சொல்லப்படவில்லை. ஏனெனில் இது எல்லோருக்கும் தெரிந்தது. உடனே சிவனுக்கு தாளமும் ஆகாது என்பது பொருள் அல்ல. தாளமும் ஏன் விலக்கி வைக்கப்பட்டது என்பதை நம்முடைய கமலை ஞான பிரகாசர் பின்னே ஒரு திருப்பாடலே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அந்த தாழம்பூ மேல நம்முடைய பெருமானுக்கு வெறுப்பு அன்று, விலக்கி வைக்கப்பட்டதல்ல, ஒரு காரணம் பற்றி அதை விலக்கி வைத்திருக்கிற ஒரு காரணம் பற்றி அது பின்னே வருகிறது அந்த காரணம். ஆனால் எல்லாவற்றையும் இறைவன் ஏற்கிறான், அதைத்தான் நம்முடைய நூல்களிலே அழகாக அங்கே பேசப்படுகிறது. நம்முடைய நூல்களில் எடுத்துக்கொண்டால் நாம் அன்போடு சாத்துகின்ற எதையும் அவன் எடுத்துக்கொள்வான். நம்முடைய பட்டினத்தடிகள் 11 திருமறையிலே திருக்கழுமல மும்மணி கோவையிலே, நீ அன்போடு எதையும் செய்தால் அவன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வான், விட்டதும் மலரா சொன்னதும் மந்திரமாக, என்னையும் இடர் பிறப்பு என்னும் இரண்டின் கடற்படா வகை காத்தல் நின் கடனே. பட்டினத்தார் சென்றார், இட்டது மலராக சொன்னது மந்திரமாக. அந்த பாவனையிலே வைத்து அன்பையும் சேர்த்து வைக்கின்ற பொழுது இறைவன் எதையும் ஏற்றுக்கொள்வான். தாழம்பு வந்து அது ஏன் விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது காரணம் இருக்கிறது, வெறுப்பன்று. உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். திரு உத்தரகோஷ மங்கை என்பது எல்லோருக்கும் சைவர்கள் அறிந்த நல்ல ஒரு தலம், மரகத நடராஜர். அங்கே மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை அந்த அபிஷேகத்தின் போது அந்த மேலே இருக்கிற சந்தனக்காப்பு களையப்பட்டு சுவாமிக்கு அபிஷேகம் ஆகும், கண்டுள்ளா காட்சியாக இருக்கும். அந்த உத்தரகோஷ மங்கை தலத்திலே அபிஷேகம் எல்லாம் முடிந்த பின்பு அந்த நடராஜர் அந்த உச்சியிலே தாழம்பு சாத்தப்படும், சிறிது நேரம் தான் வைத்திருப்பார்கள், சிறிது காலம்தான் அந்த தாழம்பு இருக்கும். இப்போ எதற்கு? இறைவன் வெறுப்பு வெறுப்பு அற்றவன், எவ்விடத்தும் பேரம் காட்டுவது இல்லை. எனவே அங்கே தாழம்பு என்பது இறைவனால் வெறுக்கப்பட்டதல்ல. அந்த தாழம்புக்கு அதை வைத்து உலகோர் ஒரு செய்தி அறிதல் வேண்டும். அது பின்னாலே கமலை ஞான பிரகாசம் கூறுவார், அது வருகின்ற பொழுது. இதே போன்று இந்த காலங்களை உதய காலம் என்றும், அதற்கு பின்பு காலை பொழுது அந்த உச்சி காலம் என்றும், மாலை நேரம் என்றும், முன்னிரவும் என்றும், வைகரை காலம் என்றும், இவைகளையெல்லாம் வைத்து நம்முடைய காலங்கள் பிரிக்கப்பட்டு எந்தெந்த காலங்களில் எந்தெந்த மலர்களை சாத்துவது என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரங்களில் தாமத குணத்தை நமக்கு உணர்த்துகின்ற மலர்களை சாத்துதல் வேண்டும். 31 திருப்பாடல்களை சொல்கிறார். காலை பொழுது எந்த தாமத குணங்களை உணர்த்துகின்ற மலர்களை சாத்துதல் வேண்டும் என சொன்னார். அங்கே பொன்னிறமுள்ள பூக்களும், கரும்புகளை தவிர கருமை நிறைய நிறமுடைய பூக்களும் தாமத மலர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவைகளெல்லாம் காலையில் சாத்துவது விசேடம் என்பதை 31 திருப்பாடலிலே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அடுத்து ராட்சச குணத்தை உணர்த்துகின்ற பூக்கள் அங்கே இருக்கிறது உச்சிகாலம். அதாவது ராசத வேலையா உச்சி காலத்தில் எது சாத்துவது நன்று? செந்தாமரை, முறுக்கு, செங்கழி நீர், பொன் ஊமத்தை, சிகப்பு மந்தாரை, கத்திரி, செம்பட்டி, செம்பாதிரி, புலிநகர் கொண்டை, பட்டுப்பூ, செவ்வலரி ஆகிய பூக்கள் சாத்துவது. அடுத்து அர்த்தஜாமமும் அதிகாலை பொழுதிலும் இவைகளெல்லாம் சாத்தலாம். அந்த சாத்துவிக மலர்கள் எது என்று சொன்னால், வெள்ளை மந்தாரை, பிச்சி, வலம்புரி என்று சொல்லக்கூடிய நந்தியாவர்த்தம், வெண்காக்கணம், வெண்தாமரை, வெள்ளருக்கு, மல்லிகை, வெள்ளிலே ஓத்தி, வெள்ளளரி, கூதாளி, புன்னை, மகிழ், வெள்ளை செவ்வந்தி, தும்பை, சாதி மல்லிகை ஆகிய சாத்துவிக மலர்கள் மாலை அர்த்தஜாமத்திலும் விடியற்காலம் சாத்துதல் சிறப்பு என்று 33 மலை குறிப்பிட்டு காட்டுகிறார். இவைகளெல்லாம் ஏன் இப்படி வைக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு ஒரு தத்துவத்தை, உண்மையை உணர்த்துவதற்காக. ஒருவன் எதனால் இயக்கப்படுகின்றான்? ஒரு மின்விசிறி இருக்கிறது என்றால் மின்சாரத்தில் இயங்குகிறது. இந்த விளக்கு மின் பல்பு எரிகிறது என்றால் அது மின்சாரத்தில் இயங்குகிறது. நாம் எதனால் இயங்குகின்றோம் என்றால், நம்மை முக்குணங்கள் இயக்குகின்றது. ராட்சச தாமசம் சத்துவம் என்று சொல்லக்கூடிய முக்குணங்கள், இந்த முக்குணங்களைத்தான் வைத்துத்தான் உயிர்களை இயக்குகிறான் என்பதை காட்டுவதற்காகத்தான் முக்குணங்களுக்குரிய வடிவ வர்ணத்தையும் வைத்து, நிறத்தையும் வைத்து அவைகளெல்லாம் இறைவனுக்கு சாத்துகின்றோம். குணம் ஒரு மூன்றும் தெரிந்து சாத்துவிகமே ஆக இந்த முக்குணங்களை சரி செய்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் திருக்குறளே திருவள்ளுவர் செய்தார் என்று பாயிர பகுதியிலே அங்கே பரிமையிலாக அந்த உரையிலே குறிப்பிட்டு காட்டுவார். இந்த முக்குணங்கள் தான் நம்மை இயக்குகிறது. இதையெல்லாம் நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் 18 புராணங்கள் இருக்கிறது. 18 புராணத்தை முக்குணங்களிலே அடக்கி காட்டுவர். அந்த திரிகுண யுத்தம் தான் 18 புராணங்களும். சாஸ்திரம் தோத்திரம் என்பது முப்பொருளை உணர்த்துவது. ஆகையினாலே நம்மை இந்த சித்தாந்த ரீதியிலே உணர்த்துவதற்காகத்தான் இது இந்த செய்கைகள் எல்லாம் நம்முடைய சைவத்திலே வைத்து காட்டப்படுகிறது. ரெண்டாவது, எல்லா மலர்களும் யாருக்கெல்லாம் சாத்தலாம் என்பது ஒரு இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே எல்லா மலர்களையும் சாத்தலாம், மனமற்ற மலர்களை மட்டும் சாத்துதல் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே மனமற்ற மலர்களும், அதாவது மனமற்ற மலர்கள் என்பது துர்வாசம் கொடுக்கின்ற, துர்நாற்றம் கொடுக்கின்ற மலர்களை தவிர மற்றவர்களை சாத்தினால் இறைவன் ஏற்றுக்கொள்ளுவான். நாம் அன்போடு நாம் செய்கின்ற அந்த செய்கையைத்தான் இறைவன் ஏற்பானே அன்றி, அந்த அன்பு கலந்த பொழுது அது என் மலர் என்பதையும் சிவமறியான், சிவம் அதை பொருட்படுத்த மாட்டான். தன் மீது ஒரு மலர் எரியப்பட்டது, அது மலரா? நம்முடைய கண்களுக்கு கல், சாக்கியர் எழுந்தது நம்முடைய கண்களுக்கு கல், ஆனால் பெருமானுக்கு அது மலராகப்பட்டது என்று சேக்கலார் சாக்கிய நாயனார் புராணத்தை சொல்லி காட்டுகிறார். ஏனெனில் பெருமானை மறவாது கல்லெறிந்தார், அந்த அன்பு கலந்திருந்தது. எனவே அன்பு கலந்திருக்கிறது, அந்த அன்போடு பூஜை செய்கின்ற பொழுது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வான், மலைந்து விடாதீர்கள் என்று கமலை ஞான பிரகாசர் நமக்கு நன்றாக ஒரு ஊக்கத்தை நமக்கு ஏற்படுத்துகிறார். இவ்வளவு விதிகளை பின்பற்ற முடியுமா என்று நினைத்தல் வேண்டாம், நீ அன்போடு பூஷித்தால் ஏற்றுக்கொள்வான், அன்பு கலந்திருக்கட்டும் என்று அங்கு அழகாக சொல்லி காட்டுவார். இந்த கருத்தை தான் அழகாக சொல்லி காட்டப்படுகிறது நம்முடைய 11 திருமுறையிலே. கபில தேவ நாயனார் அருளிய சிவபெருமான் திருவந்தாதி இருக்கிறது, நீ 1000 மலர்களை நீ கொட்டுவதை காட்டிலும் குடம் குடமாக 1000 குடம்பத்திலே வைத்து நீ பாராட்டுவதை காட்டிலும் நீ அன்போடு நீ செய்தால் எதையும் ஏற்றுக்கொள்வார். 100 பயனாட்டி 100 மலர் சொழிந்து 100 நொடிவதன் மிக்கதே, 100 உடையான் பரித்தவேர் உத்தமனை வெள்ளேறு உடையானை பாடலால் ஒன்று. ஆகையினாலே அவனை பாடி பணிந்து ஒன்றித்து அன்பு கலந்து அவனுக்கு நீ செய்கின்ற செயல்களையெல்லாம் அவன் அப்படியே ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். அதற்கு பின்பு நமக்கெல்லாம் ஒரு ஊக்கம் கொடுக்கின்ற வகையிலே எவைகளெல்லாம் அன்போடு பூஷித்தது என்பதற்கு ஒரு பெரிய பட்டியலை கொடுத்தருள்கிறார். எல்லா தலபுராணங்களையும் நமக்கு நினைவிட்டுக்காருகிறார். அன்போடு பூசனை செய்து எவைகளெல்லாம் முக்தி பெயர் பெற்றிருக்கிறது: குதிரை, செலந்தி, கழுகு, உடும்பு, குரங்கு, நரி, ஈ, எறும்பு, கரையான், வண்டு, நண்டு, யானை, சிங்கம், பசு, மயில், அன்னம், புறா, ஆந்தை, கரடி, ஆமை, முயல், பச்சை ஓனான், கிளி, பன்றி, இவைகளெல்லாம் பூஜை செய்து அங்கேயே முக்தி பெற்றிருக்கிறது. ஆக இதற்கெல்லாம் விளக்கம் இருக்கிறது. இப்பொழுது அதை சொன்னால் நேரம் எனக்கு பற்றாது. இவ்வளவு ஒவ்வொரு தலபுராணத்திலே இருக்கிறது. இப்ப குதிரை முக்தி பெற்றது என்றால் அது திருவண்ணாமலை தலபுராணத்திலே வருகிறது. அந்த தலத்தை சுற்றி வந்த குதிரை முக்தி பெற்றது. ஆகையினாலே இதெல்லாம் தலபுராணத்தை வைத்து நமக்கு நன்றாக ஊக்கத்தை கொடுத்து காட்டுகிறார். அடுத்து நம்முடைய பிரம்மோத்தர காண்டத்தில் வரக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம சொல்லி காட்டுகிறார். ஒரு புலைச்சியானவர் பிச்சை ஏற்றி இருக்கின்றார். அப்படி பிச்சை ஏற்றி இருக்கின்ற பொழுது அவளுக்கு பிச்சைக்கு வயிற்றுக்கு வேண்டிய உணவுப் பொருளை போடாது. ஒருவன் என்ன செய்தான், இல்லை என்று சொல்லக்கூடாது என்பதற்காக சிவராத்திரி அன்று கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது இந்த புலைச்சி கையெழுந்து நிற்கின்ற பொழுது இல்லை என்று சொல்லுதல் கூடாது என்பதற்காக தன் கையிலே 2 வில்வ இலைகளை எடுத்து அந்த பாத்திரத்திலே டொம் என்று ஓசை பண்ணும்படி போட்டாள். அந்த புலைச்சி ஏதோ விழுகிறதே என்று தடவி பார்த்தாள். அது இலையாக தெரிந்தது. இலை என்றால் இருட்டு நேரம், அவளுக்கு வில்வம் தெரியுமா, மற்ற இலை தெரியுமா? அந்த புலைச்சி அந்த வில்வத்தை எடுத்து இது இலையா என்று இப்படி எடுத்து இப்படி போட்டாள். போட்ட அந்த சிவராத்திரி முடிந்த பின்பு வானிலே இருந்து இந்திர விமானம் வந்து அவளை கைலைக்கு அழைத்து சென்றது. ஏன், இந்த புலைச்சி இட்ட இந்த வில்வம் இடப்பட்ட இடத்திலே ஒரு சிவலிங்கம் இருந்தது. சிவராத்திரி அன்று ஒரு வில்வத்தை அவள் இட்டாள் என்ற ஒரு புண்ணியத்திற்கு கைலை சென்றிருக்கிறாள். இதெல்லாம் அந்த வேடவுடமாக இருந்தது, இதெல்லாம் சொல்லி காட்டுகிறார். இன்னும் நிறைய செய்திகளை நம்முடைய குருமூர்த்தி அவர்கள் நமக்கெல்லாம் நினைவூட்டு காட்டுகிறார். இதே போல பிரம்மோத்தர காண்டத்திலே ஒரு வேடனானவன் பிணச்சாம்பலை வைத்து பூஜை செய்து அந்த அன்போடு இருந்து அவன் முக்தி பெற்றதை எல்லாம் இங்கே காட்டுகிறார். ஆக இறைவனுடைய பூஜையிலே அன்பு கலந்திருத்தல் வேண்டும் என்பதையே அங்கே பெரிதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நாமெல்லாம் அறிந்தும் அறியாமலும் நல்வினையும் செய்கிறோம், பாபமும் தீவினையும் செய்கிறோம். நம்மை அறியாமல் செய்திருக்கின்ற தீவினையில் இருந்து நாம் மீள்வதற்கு என்னென்ன மலர்களை உபயோகப்படுத்தினால் என்னென்ன பாபம் நீங்கும் என்பதற்கு கமலை ஞான பிரகாச ஒரு பெரிய பட்டியலை கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் தயவு செய்து நீங்களே படித்துக்கொண்டால் நல்லது. பிறகு என்னென்ன மலர்கள் வைத்து அர்ச்சனை செய்தால் என்னென்ன போகம் கிட்டும், என்னென்ன பலன் எதிர்பார்ப்பு நினைத்து நடக்கும் என்பதற்கு ஒரு பட்டியல் கொடுக்கிறார். அம்மையாகிய உமையுக்கு பாதிரி பூவை சாத்தினால் நல்ல மனைவி கிடைப்பாள். இந்த வாலிப பெயர்களுக்கு தெரியணும், நல்ல பாதிரி பூவை சாத்தினால் அம்மனுக்கு சாத்தினால் நல்ல மனைவி கிடைப்பானாம். முருக்கம்பூவை அணிவித்தால் அணிகலன்கள் சேரும், அதாவது ஆபரணங்கள் சேரும். தாழம்பூ சாத்தினால் சிவிகை ஏறும் பாக்கியம் கிடைக்கும். பத்தியா தாழம்பூங்க வந்திருக்கிறது நம்முடைய உரிஞர் சொல்லுகிறார். ஆக இந்த தாழம்பூ சிவிகை ஏறும் பாக்கியத்தை கொடுக்கும். முல்லை மலர் சாத்தினால் வெண்பற்ற குடை நமக்கு கிடைக்கும். மாதுளை சாத்தினால் பொன்னும் மணியும் நமக்கு கிடைக்கும். தாமரைப்பூ சாத்தினால் பகைவரை வெற்றி கொள்ளலாம். இதைத்தான் திருமால் செய்தார். நாரத்தை இலை மற்றும் தகர இலை சாத்தினால் பசு இனங்கள் நமக்கு வந்து சேரும். பசுதான் செய்வோம், அதனால்தான் அதுக்கு மாடு கேடில் விடிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அந்த பசுக்களை செல்வம் நமக்கு சேரும் என்று சொல்லப்படுகிறது. எலுமிச்சை இலை அயை சாத்தினால் நம்முடைய இல்லத்திலே ஆடுகள் நன்றாக பெருகும். செங்கிழநீர் பூ சாத்தினால் இல்லத்திலே அல்லது அரண்மனையிலே குதிரை அங்கே நன்றாக வரும். காக்கணம் காக்கட்டான் சாத்தினால் திருமகள் சேர்வாள். நீலோற்ப மலம் சாத்தினால் மகப்பேறு கிடைக்கும். அம்பாளுக்கு நீலோற்ப மலம் சாத்தினோம்னா, சுவாமிக்கும் சாத்தினோம்னா புத்திர பேறு தாமதமானவர்களுக்கு உடனே கிடைக்கும். நெய்தல் சாத்தினால் கைப்பொருள் உண்டாகும். எல்லாவற்றையும் நாம் அறிந்து அம்மைக்கு சாத்துதல் வேண்டும் என்று அங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் எந்தெந்த மூர்த்திக்கு என்னென்ன மலர்கள் ஆகாது என்பதற்கு ஒரு காரணத்தை சொல்லி காட்டுகிறார். ஞாயிற்றுக்கிழமையிலே சிவபெருமான் வில்வத்தை விரும்பி அணிந்து கொள்வதால் அந்த ஞாயிறாகிய அந்த சூரியனுக்கு வில்வத்தை சாத்த வேண்டாம், ஆகாதுன்னு சொல்லப்பட்டது. என்ன அர்த்தம்னா, உதாரணம் சொல்றேன். ஓ, என்னுடைய மனைவியானவள் நான் இல்லத்திற்கு புகுந்தவுடனே எனக்கு வந்து பாயசம் வைக்கிறாள். பக்கத்து வீட்டில் இன்னைக்கு விசேஷம், பாயசம் கொடுத்தாங்க, நான் இதை வேண்டாம் சொல்றேன். ஏன் வேண்டாம்ங்கிற, எனக்கு அது பிடிக்கவில்லை என்பதற்கல்ல, இது என்னுடைய மகனுக்கு பிரியமானது, அவனுக்கு இருக்கட்டும் என்பதற்காக இது வேண்டாம் அவனுக்கு கொடு. இங்கே வேண்டாம் என்பது இன்னொருவருக்கு பிரியம். இதே போன்றுதான் ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமான் வில்வத்தை விரும்பி ஏற்றுக்கொள்கின்றதால் அந்த ஞாயிற்றுக்கு அதிபதியாகிய சூரியனுக்கு வில்வத்தை சாத்துதல் வேண்டாம். அடுத்தபடியாக சிவபெருமானவர் உமையம்மையினுடைய தனங்களாக துளசியை கருதுகிறார். இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது, இது கந்தபுராணத்திலே இந்த செய்தி வருகிறது. ஆகையினாலே அம்மையினுடைய தனங்களாக சிவம் பாவிக்கின்ற காரணத்தினாலே சிவபெருமானுக்கு துளசியை அங்கே என்ன செய்தல் கூடாது, சாத்துதல் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அது இன்னும் இது விநாயகருக்கு சாத்துதல் கூடாதுன்னு சொல்றது. துளசி என்பது விநாயகருக்கு சாத்துதல் கூடாது, ஏனெனில் அது அம்மையின் தனத்திற்கு சமமாக இருக்கின்ற காரணத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போன்று இறைவனுக்கென்று உரிய மாலையினை மலர்களை ஆன்மாவானது எக்காரணம் கொண்டு முகர்ந்து பார்த்ததோ அல்லது வேறு ஆசேஷம் செய்வது பெரும்பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு உதாரணத்தை தருகிறார் 44வது திருப்பாடலிலே. திருச்சிராப்பள்ளியிலே சிவபெருமானுக்கு என்று இருக்கின்ற மலர் சரமாமுனிவர் ஒரு மாலை செய்து வைத்திருக்கிறார். அப்பொழுது சோழ மன்னனானவன் இந்த மாலை அழகாக இருக்கிறது என்று தான் அணிந்து கொண்டான். இறைவனுக்கென்று வைக்கப்பட்டிருந்த மாலையை அந்த சோழமன்னன் அணிந்து கொண்ட காரணத்தினாலே அந்த சோழமன்னனுடைய அந்த தலைநகராகிய உறையூர் மண்மாறி பெய்து, மண் மழை பெய்து அங்கே மூடியது செய்தியெல்லாம் புராணத்தில் இருப்பதை சுட்டிக்காட்டுகிறார் 44வது திருப்பாடலே. இறைவனுக்கு உரிய மலர்களை நாம் முகந்து பார்ப்பதோ அதை விரும்பி நாம் அணிவதோ பாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாரமா 44வது திருப்பாட்டு. சாரமா முனிவன் அன்று சாத்தும் செவ்வந்தி பூவை வாரமான் உடைய உடனே சூட, வாரமானுடைய வாரம்னா அன்பு, வாரமான் உடனே சூட மண்மாறி உறையூர் பெய்த சேரமான் பரவரான செம்பியன் பட்டத்தன்மை யாரமா உரைக்கற் பாலார் அரண் சிரா பள்ளி தன்னில். இது பெரியவர் இடத்தில் வருகிறது. கடைசிங்கராகிய அரசனுடைய மனைவியானவர் திருவாரூர் திருக்கோயிலுக்குள் செல்லுகின்ற பொழுது அங்கே இறைவனுக்கு சாற்றுவதற்கு கட்டப்படுகின்ற பூக்கொரடு, சுவாமிக்கு மாலை கட்டுவதற்காக பூக்கள் கொட்டப்படுகின்ற அந்த இடத்துக்கு பேர் பூங்கொரடுன்னு பேர். அந்த குரடிலே இருந்து ஒரு பூ கீழே விட அந்த பூவின் அழகை கண்ட கணச்சிங்க நாயனாருடைய மனைவி எடுத்து அரசி மோந்ததும் அருகிலே இருந்த செருத்துணை நாயனார் என்ற அடியார் முகந்து பார்த்த மூக்கை வெட்டி விட்டார். இது அறிந்த நம்முடைய கணச்சிங்க நாயனார் இறைவனுக்கு உரிய மாலையினை முகந்து பார்த்தமை காரணத்திற்காக செருத்துணை நாயனார் மூக்கை அறிந்தது குற்றம். மூக்கை அறிவதற்கு முன்பாக முதலில் அந்த பூவை எடுத்த கையை அல்லவோ வெட்டி இருக்க வேண்டும் என்று கையை வெட்டி காட்டினாராம், வெட்டி விட்டாராம். அப்ப இறைவனுக்குரிய அந்த மலர்களை மாலையை நாம் மனத்தாலும் நினைப்பது பெரும்பாவம் என்று அங்கே அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த தாழம்பூ ஏன் விளக்கப்பட்டது என்பதற்கு 45வது திருப்பாடலிலே அருமையான ஒரு செய்தியை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். இந்த செய்திகளெல்லாம் நாமெல்லாம் கண்டிப்பாக நாமெல்லாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். நம்முடைய மனமானது இறைவனானவனுடைய தன்மைகளிலே இருந்து நாம் அந்த சைவ நெறி பெசுகும்படியாக எந்த பொருளையும் நாம் எடுத்துக் கொள்ளுதல் கூடாது. தாழம்புவை ஏன் விலக்கி வைத்திருக்கின்றான் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. முதலிலே உலகியலிலே இந்த தாழம்பூவையும் பிச்சிப்பூவையும் வைக்கிற இடத்திலே உலகியிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு வழக்கு. ஏனெனில் இந்த தாழம்பூ இருக்கிற இடத்திலையும் சந்தன மரத்திலையும் அந்த பாம்பு வந்து அதை விரும்பி அதிலே குடிகொண்டிருக்கும். அதில் தாழம்பூவிலே பூநாகம் என்ற ஒன்று இருக்கும். ஆகையினால கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிற மரம் உண்டு. இதே போன்று பிச்சுப்பூவையும் கொஞ்சம் கவனமாகத்தான் தோட்டத்தில் வைத்தல் வேண்டும் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது உலகியலிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நன்மைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் தாழம்பூ என சொல்லக்கூடியது அது எப்படிப்பட்ட காரணத்திற்காக, என்ன காரணத்திற்காக அது சிவபூஜையில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டது என்பதற்கு அழகாக ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார். நம்மில் யார் உயர்ந்தவர் பிரம்மம் என்று பிரம்ம விஷ்ணுக்கள் அங்கே தமக்குள் வல்வளக்கிடுகிறார்கள். அப்பொழுது சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் காண்பதற்கு நாம் முயல்வோம். திருவடியினை காண்பதற்கு திருமாலாகிய நான் செல்கிறேன், திருமுடியினை காண்பதற்கு பிரம்மனாகிய நீர் செல்லும். யார் முதலில் கண்டு வருகிறார்களோ அவர்கள்தான் பிரம்மம் என்றார். திருவடியை காண முற்பட்டார் திருமால், காண இயலவில்லை. உடனே பூமியை துளைத்து செல்லுகின்ற வலிமை ஆற்றல் பொருந்தி இருக்கின்ற ஒரு பன்றியின் வடிவத்தை எடுத்து சென்றார். அங்கே பாதாளம் ஏழுங்கீழ் சொற்கழிவு பாதம் வளர் சென்று கொண்டே இருக்கிறது. பிரம்மனானவன் திருமுடியை காண முற்படுகிறான். திருமுடி வளர்ந்தது வளர்ந்து கொண்டே செல்கிறது. உடனே பிரம்மனானவன் அன்னப்பறவையினுடைய வடிவத்தை எடுத்து உயிரையே பறக்கின்றான். பறந்து செல்கின்ற பொழுது போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே சென்று கொண்டே இருக்கிறது. அப்பொழுது என்ன நடந்துவிட்டது? திருமால் தன்னுடைய தோல்வியை கௌரவமாக ஒப்புக்கொண்டார். என்னால் காண இயலவில்லை. ஆனால் திருமாலனுடைய ஒரு வழிகாட்டுதல். ஆனால் பிரம்மன் எப்படி என்றால், தான் காணவில்லை என்று தெரிந்தும் கூட தான் தோற்றோம் என்பதை விட திருமால் ஜெயித்து விடுவாரோ என்ற ஆதங்கம் அவரை போட்டு வாட்டிவிட்டது. எனவே நாம் தோற்றால் அவர் வெற்றி பெற்று விட்டதாக ஆகிவிடுமே என்று தான் வெற்றி பெற்றதாக காட்டுவதற்காக அங்கே உயரத்திலே இருந்து ஒரு தாழம்பூ வருகிறது. அந்த தாழம்பூவை சுவாமி ஏன் அனுப்பியிருக்காருன்னு சொன்னன்னா, பிரம்மனுக்கு ஒரு அறிவை கொடுப்பதற்கு. என்ன அறிவை கொடுப்பதற்கு? பிரம்மன் கேட்கிறா, நான் உயிரே போய்கொண்டிருக்கிறேன், நீ உயரத்திலே இருந்து வருகிறாயே, நீ எங்கிருந்து இந்த தாழம்பூவே வருகிறாயன்னு கேட்கிற அந்த செய்தி தான் ரொம்ப முக்கியம். நீ எங்கிருந்து வருகிறாய்னு கேட்கிறார். அதற்கு தாழம்பூ சொல்லிச்சான், சிவபெருமானுடைய உச்சியிலிருந்து வருகிறேன், நான் உச்சியிலிருந்து கலந்து எத்தனையோ ஊழிக்காலம் கடந்தும் கூட இன்னும் பூமிக்கு வந்து சேரவில்லை, பல ஊழி காலமாக இறங்கி வந்து கொண்டே இருக்கிறேன். அப்ப சிவபெருமான் எந்த அளவிற்கு உயரத்திற்கும் உயரத்திற்கும் உயரத்திற்கும் மேலாக இருக்கிறார், அப்பொழுதாவது இவன் திருந்துவான் என்று நினைத்தார். அப்பொழுதும் பிரம்மனுக்கு தாழம்பூ சொன்ன அறிவுரை, அவன் யாராலும் காண இயலாதவன், நான் பல கோடி காலமாக வானிலே இருந்து இறங்கிக் கொண்டே இருக்கிறேன், அவ்வளவு உயர்ந்தவன் என்று சொல்லியும் கூட உணராமல் தாழம்பூவே ஒரு உதவி செய்கின்றான். கேட்டு உதவு, கேளாமல் உதவுவது உத்தம பண்பு, கேட்டு உதவுவது மத்திம பண்பு, கேட்டும் உதவாதது அலம பண்பு. என் தாழம்பூவை பார்த்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்கிறார். உதவி வேணும்னு கேட்டு விட்டாரு, என்ன உதவணும்னா ஒண்ணும் இல்லை, எங்களுக்குள்ள இப்படி ஒரு போட்டி வைத்திருக்கிறோம், ஆகையினாலே நான் சிவபெருமானுடைய உச்சியினை கண்டேன் என்று நான் சொல்லுவேன், நீ உச்சி சிவபெருமானுடைய உச்சியில இருந்த நான் இவன் சொன்னது சரிதான் என்று எனக்கு ஒரு பொய் சாட்சி சொல். அவை பிராடி சொல்வா, மன்னோரம் சாட்சி சொன்னவன் எப்படியெல்லாம் வீடு பேய் வந்து அடையும் என்பதற்கு பொய் சாட்சி சொல்லுதல் கூடாது என்று சொல்லி காட்டுறான். இங்கே பிரம்மனானவன் எனக்காக ஒரு பொய் சொல்ல சொல்ல தாழம்பு பொய் சொல்லியது. அந்த தாழம்பு பொய் சொல்லிய காரணத்தினாலே, அதுவும் சிவத்தை வைத்து பொய் சொல்லிய காரணத்தினாலே, காண முடியாத பொருளை கண்டேன் என்று ஒரு சொல்லுக்கு அவன் ஆம் என்று கூறிய அந்த ஒரு காரணத்திற்காக சிவ பூஜையில் இருந்து தாழம்பு விலக்கி வைக்கப்பட்டது. இதனுடைய கருத்து என்ன? தனக்கு உயிரே போகின்ற ஒரு உண்மை, என நிலைமையே வந்தாலும் சரி, வறுமையே வந்தாலும் சரிதான், பொய் சொல்லுதல் கூடாது. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிறை செய்யாமை செய்யாமை என்றார். ஆனால் அந்த பாவத்தை தாழம்பு செய்த காரணத்தினாலே தாழம்பு விலக்கி வைக்கப்பட்டது. நீ பிரம்மம் என்று தீர்மானிக்க நீ குறுக்கோளை எத்தனித்த காரணத்தினாலே பிரம்மனே, பூரகத்தில் உன்னை வணங்காமல் இருக்கும்படியாக உனக்கு கோயில் இல்லாமல் போகட்டும் என்று அங்கே சுவாமி நமக்கு உணர்த்தினார். எதற்காக? அந்த பரம்பொருள் மேலுக்கும் மேலானவர், எந்த உயிர் வர்க்கத்தாலும் அவருடைய பசுபோதத்தால் காண முடியும் என்பதை நினைப்பவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாழம்பு அங்கே விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை நம்முடைய கமல ஞான பிரகாசம் சுட்டிக்காட்டார். திருமுடி கண்டேன் என்று திசை முகன் பொய்யுரைப்ப, 45வது திருப்பாட்டு. திருமுடி கண்டேன் என்று திசை முகன் பொய்யுரைப்ப, இருமடிகரியா நிற்ப இருவர்க்கும் சாபம் எய்த, வரும் அடியவர்கள் கைதை மலசிவன் முடியில் சாத்தார். பெருமிடி வரினும் தெரிய ஒரு வறுமை வரினும் பொய் சொல்லி பிதற்றிடார் பெரியோராவர். தனக்கு எவ்வளவு பெரிய இடர் வந்தாலும் பெரியவர்கள் பொய் சொல்லுதல் கூடாது என்பதை உணர்த்துவதற்கு இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். இந்த மலர்களை எப்படி சாத்த வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு உணர்த்துவதற்காக, அந்த மலர் சாத்துவது எவ்வளவு புண்ணியம் என்பதை காட்டுவதற்காகத்தான் வியாக்கிரபாதர் என்று ஒரு பெருமானே நமக்கு இருக்கின்றார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த மலர்களை எப்படி பறித்தல் வேண்டும், முகத்திலே காலையிலே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு முகத்திலே வெண்பட்டு துணியை வைத்து மூடிக்கொண்டு மலர் பறிக்கின்ற பொழுது பேசுதல் கூடாது, ஏனெனில் எச்சில் பட்டுவிடும் நாம் சேகரித்திருக்கின்ற மலர்களை. ஆக இப்படியெல்லாம் மலர் பறிக்க வேண்டும் என்பதை பெரிய புராணத்திலே, அங்கே நம்முடைய எரிபத்த நாயனார் புராணத்திலே சிவகாமி ஆண்டாரை வைத்து சொல்லி பேசப்படுகிறது. எனவே அங்கே எப்படி மலர் பறிக்க வேண்டும் என்பது அங்கே சொல்லப்பட்டது. ஆனால் மலர் பறிக்கின்ற பொழுது கண்டிப்பாக பேசாமல் இருக்கவும் வேண்டும், மற்றொன்று இறைவனது நாமத்தை சிந்தித்து கொண்டே நாம் மலர் பறித்தல் வேண்டும். அப்படி சிந்திக்காமல் அங்கே மனமானது சிந்திக்காமல் இருந்துவிட்டால், ஐந்தெழுத்தை கூறாமல் இருந்துவிட்டால் மனம் வேறுபடும். மனம் வேறுபட்டு விட்டால் அது குற்ற செயலாக கருதப்படும். இது எதற்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது? மனம் புட்பம் பறிக்கின்ற பொழுது மனம் வேறுபடுதல் கூடாது, சிவத்தின் பால் பதிந்திருத்தல் வேண்டும். இதை 49வது திருப்பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனமானது அவன்பாலே வைத்துத்தான் நம் அரசு செய்தல் வேண்டும் என்று அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நம் மனம் ஒன்றுபட்டு அவனுக்கு சாத்துகின்ற மலர்கள் எல்லாம் அவனுக்கு தூய்மையான மலர்களாக இருக்கும். அப்படி தூய்மையான மலர்களாக அமைந்தால் நிச்சயமாக நமக்கு பேரருள் புரிவான். எனவே மன தூய்மையோடு நல்ல இன மலர்களை எடுத்து இறைவனுக்கு அந்த விதிப்படி சாத்தினோம் என சொன்னால் பிறப்பு அறுபடும். ஆகையினாலே அதுவே நமக்கு அப்பெரும் ஆன்மலாபம் என்பதை நான் கூறிக்கொண்டு இந்த அளவிலே அடியே திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க இந்த கமல ஞானப்பிரகாச சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற புட்பவிதி மாலை நூலின் சிந்தனையை இந்த அளவிலே இன்று நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கடவுளரும் மறையவரும் கருது சிவாகமத்தினரும் விடமணிந்தான் அடியவரும் மேன்மேலும் விளங்குக. இப்படி புறக்கும் மன்னவரும் பழங்குடியும் தழைத்து ஓங்க நெடிய முயல் மழை பொடிக நீதி நெறி நிலவுகவே. திருச்சிட்டம்பலம்.
0: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: நமிநந்தி அடிகள் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: சோதி விளக்குந்து ஏற்றுதலும் சுடர் விட்டு எழுந்தது அது நோக்கி நன்றாக இருந்தது. நன்றாக ஆதி முதல்வர் அறநெறியார் கோயில் அடைய விளக்கு நிறைய விளக்கு ஏற்றினார். என்ன கொஞ்சம் இல்லையே, தாராளமா இருக்கு. அதனால கோயில் முழுவதும் விளக்கு. ஏதன இந்த அருகந்தர் இதே முதிருங்களிப்பின் பிரியாசம் பண்ணின அந்த ஜமனனுக்கு முன்னாலே மகிழ்ச்சியோடு விளக்கு ஏற்றினார். நாதர் அருளால் திருவிளக்கு நீரால் எரித்தார் நாடறிய, நீரால் எரித்தார் நாடறிய உலகம் தெரியும்படியாக விளக்கு. தண்ணீர்ல விளக்கு இது அப்பர் சாமி அப்படியே பாடுறார். இந்த வரலாற்றை திருநாகபுர சுவாமி தன்னுடைய தேவாரத்துல ரொம்ப பாராட்டி பாடுறார். இந்த நவீனந்தடிகள் தொண்டர்களுக்கு ஆணி பொண்ணு. அதற்கு மேல தண்ணீர்ல அவர் விளக்கரிச்சது உலகமே தெரியும். தண்ணீர்ல விளக்கரிச்சது உலகமே தெரியும். அப்பவே உலகம் முழுவதும் பரவி இருந்தது. போட்டு செஞ்சாலும் வச்சுக்க அடையே அப்பா ஆராய்ந்தடித்துண்டி பாரூர் பறிப்ப பங்குனி உத்திரம் பார்ப்படு நன்றாக இருந்தது. நிறையும் பரிசு திருவிளக்கு விடியும் அளவும் என்று அறிய

வந்து வணங்கி அருணரியார் மகிழும் கோயில் வழங்குண்டு சிந்தவிகள பணிந்தெழுந்து புறம்பு உள்ளும் திருப்பணியில் முந்த முயன்று பகலெல்லாம் முறையை செய்து மறையவனார் அன்றி அமையத்து அரிய விளக்கு எங்கு அஞ்சடி முடிவார். சாயங்காலத்துல விளக்கு வச்சுவார். இல்ல என்ன வாங்க வேண்டியது இல்லையே, என்ன தாராளமா கபலாய திருத்தத்துல நிறைய இருக்குது என்ன, அதனால சாயங்காலத்துல உடைய விளக்கு வச்சுவார். பண்டு போல பலராலும் பயிலும் பணி செய்து அவர் உழுத இப்படி பலகாலம் தண்ணியில விளக்கு அடிச்சிருக்கிறார். தண்டி அடியால் அமன கலக்கு விளைந்து சாரியில் அமன் குண்டர் அழிய ஏழுலகம் குலகும் பெருமை நிலவியதால் அண்டர் பெருமான் தொண்டர்கள் அமரர் பணியும் அணியாது. ஏன்னா அந்த காலத்துல தண்டியடிகள் இருந்திருக்கிறார். இவர் இந்த காலத்து தண்டியடிகள் நாயனார்னு அவருக்கிட்ட அவர் அபசாரப்பட்டு அந்த சமணர்கள் அப்புறம் அரசனால துரத்தப்பட்டு அந்த ஊர்ல இருந்து அப்புறம் சமணர்கள் ஓடி போனார்கள். அதன் பிறகு நாத மறைவேர் நமிநந்தி அடிகளார் நற்றுண்டாக பூதநாதர் புற்றிடங்கள் புனிதற்கமுது படிமுதலாம் நீதி வளவன் தான் வேண்டு நிபந்தம் பலவன் அரியணையின் மீதுகளை இருந்தவைதான் வேதாகம் நூல் விதிவிளங்க. அதன் பிறகு சோழராக இவருடைய பெயராலே நிறைய நிபந்தங்கள் சுவாமிக்கு செய்ய வேண்டிய பணிகள் சொத்துக்கள் இதெல்லாம் நிறைய எழுதி வச்சிருக்கிறார். யாருக்கு இவர் பெயரால உண்டு பண்ணியிருந்தார். நமிநந்தியடிகள் திருவிளக்கு பணி, நமிநந்தியடிகள் பூமாலை பணி, இது நமிநந்தியடிகள் நிலம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். யாரு சோழராஜன் இவருடைய பெருமையை கேட்டு வென்றி விடையார் மதிச்சடையார் வீதி விடங்க பெருமாளாம் என்றும் திருவாரூராளும் இயல்பின் முறைமை திருவிளையாட்டு ஒன்றும் செயலும் பங்குனி உத்தரமான் திருநாள் உயர் சிறப்பு நின்று விண்ணப்பம் செய்த படி செய்தவர்கள் பெற்றார். அதனாலே அதன் பிறகு திருவாரூர் கோயில இவருக்கு தனிச்சிறப்பு மரியாதை உபசாரம் இதுகள்லாம் நிறைய நடந்திருக்கு. பங்குனி உத்தர திருநாளே இவர் திருமுறை விண்ணப்பம் முதலானதெல்லாம் செய்யும்படியான ஒரு பேர் பெற்றவர். இன்ன பரிசு திருப்பணிகள் பலவும் செய்தே ஏழு உலகம் மண்ணும் பெருமை திருவாரூர் மன்னர் அடியார் வழி நிற்பார் அன்ன வண்ணம் திருவிளையாட்டு அடி அருள என்னாலும் நன்மை பெருக நமிநந்தடிகள் தொழுதார் நாம் உய்ய நாம் உய்ய என்று சொல்ற சொன்ன பெரியவர்கள் வாழ்வது அவர்களுக்காக வாழ்வதில்லை மற்றவர்களுக்காக வாழ்வார்கள் பெரியவர்கள். இப்ப நம்ம எல்லாம் எதுக்கு பிழைக்கிறோம், பிள்ளை ஊட்டி நல்லா இருக்கணும்னு நம்ம பிழைச்சு விடும். அப்படித்தான இப்ப நம்ம எல்லாம் சொல்லுவோம். நம்ம வாழ்றது பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அது போல பெரியவர்கள் எல்லாரையும் உலகாக நினைக்கிறது, பெரியவர்கள் உலக மக்கள் எல்லாரும் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாழும். ஒவ்வொருத்தரும் இருக்கிற தியாகம் கொஞ்சம் அல்ல, நாட்டுக்கு இந்த சமய பணிக்காக செய்திருக்கிற தியாகம் கொஞ்சம் அல்ல. உங்களா உழவு பாடிக்கிறதுனா எப்படி நமக்கு தெரியும். அதனால இப்படி இங்க அந்த குறிப்பை சொல்றாரு, நன்மை பெருக நமிநந்தி அடிகள் தொழுதார் தொழுதார் நாம் உய்ய அவர் கும்பிட்டாரா நாம் உழைப்பதற்காக அவர் கும்பிட்டாரு. தேவர் பெருமான் எழுச்சி திருமணலிக்கு ஒரு நாள் எழுந்தருள மணலின்னு ஒரு ஊர் இருக்குது பக்கத்துல திருவாரூர் பக்கத்துல, அந்த ஊருக்கு சாமி எழுந்தருள்வாரா பங்குனி உத்தர நாளையில ஒரு நாள். அப்படி சாமி எழுந்தருளினா நிறைய ஜனங்கள் பல சாதி ஜனங்களும் ஒருத்தாலே வரும். அப்படி அந்த கூட்டத்துல இவரும் போய் அயாலே சாமியை கும்பிட்டாரு. அந்த கூட்டத்தோடு கூட்டமா கும்பிட்டாரு. இப்ப பூச திருவிழாவதுன்னா ஜனங்க எல்லா ஜனமும் தானே இருக்கும், எல்லா ஜனமும் தானே இருக்கும். அது சொல்றாரு, எல்லா குலத்தில் உள்ளூருமேவா அன்பர் தாமும் உடன் சேவித்து அணைந்து விண்ணவர்தான் காவலாளர் உலக்க அங்கே கண்டு கழிப்புற்றார். அப்படி சாமி எழுந்து ஒழினாரு. அந்த உற்சவ நடக்கின்ற அந்த இடத்துல சென்று சாமியை வணங்கி கூட்டத்துல கலந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்தார். ஏமப்பேரு பொழுது வைக சேவித்து விடியற் காலை புனிதர் மீண்டும் கோயில் புக தொழுது தம்மூர் மருங்கடைந்து தூய மனையுள் புகுதாரே. சாமியை சேவிச்சு விடிய காலம் தன்னுடைய வீட்டுக்கு போனாரு. தன்னுடைய வீட்டுக்கு போன உள்ள நுழையல, வீட்டுக்குள்ள நுழையல. என்ன காரணம்னா பல சாதி சனங்கள் அதுல வந்து கலந்து இருக்குது, அதனால அதுல தீண்டல் பல பேரை தொட்டுக்கிறோம் அல்லவா, அதனாலே தீண்டல் சொல்லி உள்ள நுழையாரு. திருநெல்லையே தங்கிக்கிட்டாரு. திருநெல்லையே உட்கார்ந்துட்டு மனைவி கிட்ட சொன்னாரு, தீர்த்தம் கொண்டு வந்து போய் ஸ்நானம் பண்ணிட்டு நான் உள்ள வந்தேன். இரவு புறங்கடையில் குயில் இல்லத்து முழுதும் தருமபுரி மனையார் வந்து பூதம் முடிகின்றார். திங்கள் முடியார் பூஜைகளை முடித்து செய்யும் கடன்கள் முறையால் அங்கே இதனை வேட்டு அமுது செய்து பள்ளி கொள்வீர் என இந்த மாதிரி நீங்க பூஜையை பண்ணிட்டு ஓய்வெடுக்கலாமே அப்படின்னு அங்க அந்த அம்மா வந்து தங்கள் பெருமான் திருமணலி எழுச்சி சேவித்துடன் என்ன திருமணலை

அந்த விழாவில நான் போய் கலந்து கொண்டேன். எங்கு எல்லாரும் போத எல்லாரும் போத இழிவு தொடக்கிற்று என இருந்து தீண்டத்தகாதவர்களோடு சேர்ந்து போன முடியினாலே எனக்கு தீண்டல் இருக்கிறது, அதனாலே நான் வந்து உள்ள நுழையப்படாது. ஆதலாலே குளித்து அடுத்த தூய்மை செய்தே அகம் புகுந்து வேதநாதர் பூசணையை தொடங்க வேண்டும். அதற்கு நீ சீத நன்னீர் முதலான புதுகின்றதாய். அதனால நான் ஸ்நானம் பண்ணிட்டு தான் உள்ள வந்து பூஷை பண்ண வேணும். அதனால நீ சீத நேர் கொண்டு வந்தார். சீத புணலாடித்தான சிற்றம்பலம் பாடல். சீத புணலாடி சிற்றம்பலம் பாடல். சீத புணல் தான் என்ன? குளிர்ந்த தண்ணீர். சீத புணல் குளிர்ந்தது. குளிக்கிறது குளிர்ந்த தண்ணீர்ல தான் குளிக்கிறமா, வெந்நீர்ல குளிக்கப்படாது. வெந்நீர்ல குளிக்கிறது சொன்னா ஒரு பவுன் அதுல போட்டு குளிக்கணுமா, தண்ணீர்ல ஒரு பவுன் போட்டணுமா, அப்பத்தான் தோஷம் போகும். இல்லைன்னா அதுக்கு மந்திரம் ஜெபிக்கணுமா, அகோர மந்திரம் அப்படின்னு நூல்களில் சொல்லுதுப்பா. வெந்நீர்ல குளிக்கப்படாது. அப்புறம் உடம்பு சரியில்லை என்ன வந்தது நீர் குளிச்சுடுவது. அது வேற முறையாக வெந்நீர்ல குளிக்கணும். குளிந்த நிலை தான் ஒரு புலர் காலை பூசணையை தொடங்க வேண்டாதற்கு சீதர் நீர் முதலான குண்டுங்கிணை வாய வச்சப்ப காதல் மலையார் தாமா அவை குணருவதற்கு கடிதம் என்றார். அந்தம்மா உள்ளே சென்று தண்ணீர் கொண்டு வர்றதுக்கு உள்ள போனா அது சிவருமான அருளினாலேயோ அல்லது அந்த கூட்டத்தில் அலைஞ்சு திரிஞ்சு வந்த உடம்பு அசைவினாலேயோ உடம்பு டயர்டுனாலேயோ என்னமோ தெரியல, கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு. தூக்கம் வந்துருச்சா அந்த அலு அந்த அதை எப்படி சொல்றாருன்னா, இது அருளினாலதான் அந்த தூக்கம் வந்துச்சு. இந்த அயர்வினாலே தூக்கம் அல்ல, கூட்டத்தில் அலைஞ்ச அந்த ஒரு களைப்பினால தூக்கம் அல்ல, அருளாலதான் வந்தது. அது எப்படி சொல்றாருன்னா, ஆய பொழுது தம்பெருமான் அருளாலேயோ மேனியினில் ஏய அசவின் அயர்வாலோ அறிவோம் இறையின் தாளாதே மேய உறக்க வந்தனைய முன்னோர் பெருமான் கடல் நின்று தூய அன்பர் துயில் கொண்டார் துயிலும் பொழுது கனவின்கள். அப்படி தூக்கம் வந்துருச்சு. இப்பவுமே தூங்கும் போது கனவு வந்துருச்சு. கனவிலே திருவாரூர் சாமி வந்து கனவுல மேன்மை விளங்கும் திருவாரூர் வீதி விளங்க பெருமாள் தாம் மாத அன்பர் பூசணைக்கு வருவார் போல வந்தருடி ஞானம் அறையோய். அரு அந்த நவீன செடியில பார்த்து சொல்றாராம் சாமி, ஆரூரில் பிறந்தார் எல்லாம் நம் கணங்கள். திருவாரூர்ல பிறந்தவர்கள் எல்லாம் நம்முடைய கணங்கள், சிவகணங்கள். திருவாரூர்ல பிறந்தவர்கள் என்ன சாதியான ஆன பரிசு காண்பா என்று அருளி செய்து அங்கு அதிரகன்றார். அதை நீ தெரிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். கண்ட உடனே அடாடாடாடா நமக்கு இந்த உண்மை தெரியாம போச்சு, சுவாமி வந்து இப்படி உணர்த்தினாரேன்னு ஒரு பக்கம் மகிழ்ச்சி. ஆதிதேவர் எழுந்திருளோ உணர்ந்தார் இவர் அர்ச்சனை செய்யாது ஏத நினைந்தேன், இரவு அர்ச்சனை செய்யாது ஏத நினைந்தேன். குளிக்காம அர்ச்சனை பண்ணப்படாது நல்லவா நான் நினைச்சிட்டேன். என அஞ்சு எழுந்தபடியே வழிபட்டு மாதராருக்கும் பூந்தபடி முடிந்து மனைவிக்கு சொன்னார் இந்த உண்மை. இப்படி கனவு வந்துச்சு, சாமி இப்படி வந்தாரு, திருவாரூர்ல பிறந்தவன் எல்லாம் என்னுடைய கணங்கள் என்று சொல்லிட்டு போயிட்டாரு சாமி அப்படின்னார். அவனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி அதிசயம். விரைவோடு நாகனார் அந்த திருவாரூர் கூட எதிர் அந்நகர் காண்பார். அப்படியே அயாலே ஸ்நானம் பண்ணாமையே பூஜையை பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணாமையே மறுபடி உள்ளே பூந்து பூஜையை பண்ணிட்டு மறுபடி திருவாரூர் போனார். காலையில் நீ திருவாரூர்ல நீ தெரிஞ்சு கொள்வாயாவது சொல்லி போட்டாரா, மறுபடி திருவாரூர் காலையில் போனார். தெய்வ பெருமாள் திருவாரூர் பிறந்து வாழ்வார் எல்லாரும் மை வைத்தனைய மணிகண்டர் வடிவே ஆய். அங்க போன எல்லாம் சோகனங்களாக எல்லாம் நெற்றிக்கண்ணு நீலகண்டம் சடாமுகுடம் மான்மலு சதுர்த்தோட அங்க திருவாரூர் இருக்கிற அத்தனை பேரும் இவங்களுடைய கண்ணுக்கு தெரியுதா. அதே மாதிரி ஞானசம்பந்தருக்கு தில்லை வாழந்தனர்களை காட்டியிருக்கிறார். தில்லை வாழந்தனர்களை திருஞான சம்பந்தருக்கு காட்டியிருக்காரு சிதம்பரத்துல எல்லாம் சிவகணங்களா காட்டி. மணிகண்டர் வடிவேயாகி பெருகொழியால் மொய் வைத்தமர்ந்த மேனியாராம் பரிசு கண்டு முடி குவித்த கை வைத்து அஞ்சி அவரி விசை விழுந்து பணிந்து கடிசிறந்தார். அப்படி சிவகணங்களாக எல்லாரையும் கண்டு அதனாலே அளவில்லாத மகிழ்ச்சி உண்டு பணிந்து மகிழ்ந்தார். படிவமாற்றி பழம்படியே நிகழ்வும் கண்டு மறுபடியும் அந்த சீனை மாத்திட்டார் சுவாமி. மற்ற பழையபடியே எல்லா மக்களாக தெரிந்தார். பரமருவால் அடியேன் பழையை பொறுத்தருள வேண்டும் என்று பணிந்து அருளால் குடியும் திருவாரூரகத்துக்கு உண்டு வாழ்வார். திருவாரூருக்கு குடி வந்துட்டாராம். திருவாரூருக்கு ஏகப்பெருட்டு குடி திருவாரூர் கோலையத்து நெடிது விருகும் திருத்தொண்டு நிகழச் செய்து நிலவுவார். அதனால திருவாரூருக்கு வீடு வாங்கிட்டு
பணி நிறைய செய்தார், அதன் பிறகு எப்படி இருக்கும் பணி செய்யாது. இப்ப நமக்கெல்லாம் அப்படி சாமி ஒரு அதிசயத்தை பண்ணார்னா எப்படி இருக்கும், ஒண்ணு பண்ண மாட்டேங்க. ஒரு அதிசயத்தை பண்ணி உனக்கு என்ன வேணும்னு இருக்கணும், கடவுள் வந்து நம்ம வேண்டியதை சொல்லணும், மறுநாள் அது சாங்ஷன் ஆகணும், உடனே கிடைக்கணும். அந்த மாதிரி இருந்தா ஊக்கம் உண்டாகும் பணி செய்ய. இவர் திருவாரூருக்கே குடி வந்துட்டார், வந்து அதனால பலகாலம் சிவப்பணியே நன்றாக செய்தாரு. நீர் உணவார் அடியாருக்கு நெடுநாள் நேரியாகவே வேறு வேறு வேண்டு உன எல்லாம் செய்து மேவுதலால் ஏறுகிறப்பின் மணிப்பூர்த்தியில் இருந்தார். அடியாருக்கு நிறைய திருவாரூர் வந்து ஒரு பாடு பணி செய்திருக்கிறார். அதனாலே தொண்டர்க்கு ஆணி எனும் பேரு திருநாவுக்கரசர் விளம்பம் பெற்ற விரும்புகிறார். தொண்டர்க்கு ஆணி ஆணிப்புண்ணு சொல்றார், ஆராய்ந்து அடிப்பொண்டர் ஆணிப்புண் ஆறு என்று சொல்லுகிறார் அல்லவா. இவர தொண்டர்க்கு ஆணிங்கிற தொண்டருக்கு ஆணின்னா அந்த தேர்ல இருக்கிற அச்சாணி, தேர்ல இருக்கிறது அச்சாணி. அச்சாணி கேள்விப்பட்டு இல்லை, தேருக்கு முக்கியமானது இது உருவகண்டு இல்லாமல் வேண்டு உள்விருந்து இருக்கு அச்சாணி என்னாருடைய தேர்ந்தது திருக்குறள். அது போல தொண்டர்களுக்கு ஆதரவாக இருந்தார். அச்சாணி எப்படி ஆதரவா இருக்குமோ அது போல ஆணி புண்கிறார். ஆணி புண்கிறது உயர்ந்த ரகம், அந்த புண்ணிலேயே உயர்ந்த ரகம். அப்படி உயர்ந்த ரகமாக விளங்கினார் திருநாவுக்கரசர் விளம்ப பெற்ற பெருமையினார். திருநாவுக்கரசராலே பாடப்பெற்ற பெருமையுடையவர். இன்ன வகையால் திருப்பணியில் எல்லா உலகம் துளர்ச்சியும் நன்மை பெருகும் நவீனந்திடிகள் நயமார் திருவீதி சென்னி மதியம் திருநதியும் சென்னி மதியம் திருநதி அலைய வருவார் திருவாரூர் மன்னர்வாத நீழல் மிகவும் வளர்பூச்சூடி பண்ணினார். ஆகையினாலே இப்படி நவீனந்திடிகள் வரகாரம் சிவருமானுக்கும் சிவனடியாரனுக்கும் பணி செய்து அதன் பிறகு சிவபெருமானுடைய பாத நிழலிலே தங்கினார். சிவபெருமான் பாத நிழலிலே தங்கினார், தங்கினார்னு புரியுதா? இப்படி இவருடைய சரித்திரத்தை 32 பாடல்ல இவர் சேர்க்கலாது ஒருவான் இப்படி நமக்கு காட்டுகிறார். ஆகையினாலும் இப்படி வந்து சிவபெருமானுடைய கோயிலிலே விளக்கு ஏற்றுவது பேரின்பம், விளக்கு ஏற்றுவது பெரும் புண்ணியம். அதுவரை திருவாரூரிலே பிறந்தவர்கள் எல்லாமே சிவகணங்கள் என்று காட்டிய இப்படிப்பட்ட உண்மைகளை இந்த சரித்திரத்தின் மூலமாக நமக்கு காட்டுகிறார் சேர்க்கலார் சுவாமிகள். ஆகையினாலே நாம நம்மாலே என்ற பணி ஏதாவது ஒரு வகையில பணி செய்யணும். இப்போ சண்முகம் வந்து அங்கே பஸ் ஸ்டாண்ட்ல நம்மளை கூட்டு வர்றாருன்னா அதை கணக்கு எழுதி விடுவார். இந்த மாதிரி பெரிய ஓராடங்க ராமலிங்கத்தை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வண்டியில ஏற்றி கொண்டாந்து விடுறான் அப்படின்னு சொல்லி கணக்கு எழுதி விடுவார். உன்னோட கணக்குல உன்னோட விடுறது. அதே மாதிரி இப்ப அவன் செய்தாலும் கணக்கு எழுதி விடுவான், புண்ணியம் செய்தாலும் எழுதி. அதனால புண்ணியத்தை தானே நம்ம செய்வோம். அதனால இப்படி பணி செய்வதுதான் சிவப்பணி செய்வதுதான் இந்த பிறப்புக்கு பெருமை என்று சொல்லி, அப்படி பணி செய்து திருவருளை பெருவமாக என்று சொல்லி இந்த நவீனந்தியடிகள் புராணம் நிறைவு பெறுகிறது. இந்த புராணத்துல இந்த சருக்கம் முடிகிறது. இது திருநின்ற சருக்கம்னு வேறு, திருநின்ற சருக்கம்னு வேறு. திருநின்ற செம்மையை செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன்ற நடிகாருக்கு அடியேன்னு பாடுகிறார் அல்லவா. ஒவ்வொரு சருக்கத்துக்கும் அந்த திருத்தொண்ட தொகையில முதல் வரி வருவாரு, அந்த பெயரை சருக்கத்துக்கு பெயர் வச்சிருக்கார் சேர்க்கிறார். தில்லை வாழந்தன சருக்கம் அடுத்தாரு போல இரண்டாவது பாட்டு இலைமலிந்த வேல் நம்பி இலைமலிந்த சருக்கம், அப்புறம் மும்மையால் உலகாண்ட சருக்கம், அப்புறம் திருநந்த சருக்கம், இப்ப அடுத்தாப்புல வர்றது வம்பரா வரிவண்டி சருக்கம். எவ்வளவு ஈடுபாடு தெரியுமா சேக்கலார் பேர்ல யாரு, சுந்தர குஸ்வாமி பேர்ல யாருக்கு, சேக்கலார் சுவாமிக்கு. முதல் கொடுத்தவராகையினாலே முதல் கொடுத்தா ஈடுபாடு தானே இருக்கும். முதல் வாங்கிட்டு மோசம் பண்றவங்க இருக்கிறேன் அது வேற. ஆனா முதல் கொடுத்தவராகையினாலே அவருடைய அவ்வளவு பத்தி ஒவ்வொரு சருக்கத்திலையும் அவருக்கு தோத்தனம் பண்றார். ஒவ்வொரு சருக்கத்து முடிவிலையும் இப்ப திருநந்து சருக்க முடியுதா, இது சுந்தரம் சுவாமி தோத்தனம் பண்றார். இப்ப எப்படி தோத்தனம் பண்றாருன்னா, முன்னாடியிலே அவிநாசியிலே அந்த மடுவிலே முதலை இருந்து பிள்ளைய விடுங்க, குளத்துல முதலை இருந்து பிள்ளைய விடுங்க, அந்த பிள்ளைய மீட்டு கொடுத்தாரு அல்லவா சுந்தரபுஸ்வர். அவர் வந்து என்னை வினை என்கின்ற குளத்திலிருந்து என்னை மீட்டு விடுவார். அந்த முதலையை மீட்டு முதலை வாயிலிருந்து பிள்ளைய மீட்டது போல என்னையால மீளாவழி, மீளாவழி என்றால் பிறப்புல சென்று கொண்டே இருக்கிறோம் அல்லவா, அந்த வழியில் இருந்து மீட்டு விடுவார். பிறப்புக்கு போக விடாம, பிறவிக்கு போக விடாம மீட்டு விடுவார். இந்த ஆளை பிறவியில சேர்க்காதேன்னு என்ன மீட்டு அப்படி சொல்றாரு. கருத்து நாட்டார் அறிய முன்னாள்
பாடலில் நன்னால் உழந்த ஐம்படையின் பூட்டார் மார்பின் சிறியவரை புதல்வன் தன்னை புக்கொழியூர் தாட்டாமரையில் மடுவின்கண் தனிமா முதலை வாய் நின்று மீட்டார் கடல்கள் நிறைவாறை மீளாவளியின் மீளாவளியாகிய பிறவி ஆகிய வழியிலே செல்ல விடாமல் மறுபடி அவர்களுக்கு பரப்பு இல்லாமல் நூற்றி சுந்தரம் சுவாமி என்று அவருடைய பெருமையை சொல்லி பாடுகிறார். ஆகவே இதோடு இந்த திருநந்த சருக்கம் முடிகிறது. அடுத்தாப்புல வம்பரா வரிவண்டு சருக்கம்னு வருது. அதை தவறாம வந்து கேட்டு திருவருளை பெறுவீர்களா? என்ன இந்த நேரம் இந்த ஜென்மம் கிடைப்பது ஆச்சரியம், இந்த சமயம் கிடைப்பது ஆச்சரியம், இந்த சமயம் கிடைப்பது ஆச்சரியம். ஆகவே இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிறவங்க கட்டிக்காரு, சமயத்தை பயன்படுத்திக்கிறவங்க கட்டிக்காரு. இல்லைன்னா ஏதோ பணங்காது விடுவாது அல்லது வீண் வேலைகளிலே வீண் பேச்சுகளிலே காலத்தை போக்கி விட்டு போவோம். அதனால அப்படி போகாமே இப்படி பயனுடையதாக பொழுதுக்கும் சம்பாதிக்க வேண்டியது, பொழுதுக்கும் சம்பாதிக்க வேண்டியது. அதை பத்திரமா வீட்டுல வச்சுக்கிட்டு சாயங்காலம் இப்படி வந்து ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் ஞான நூல் தானே ஓதல் ஊதுவித்தல் பெரிய புராணத்தை படிக்கிறது படி சண்முகம் அப்படின்னு அவங்க சொல்றது. ஊதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் வந்து கேளுங்க நல்லது அப்படின்னு சொல்றது. கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றா ஈனமேலா கேட்டவர்களை சிந்தித்தல் ஐந்து இறைவனடி அடவிக்கு எழில் ஞான பூஷன் சிவஞான சக்தியார் சகலாகம படிக்கிறது சொல்ற. ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு நல்ல சரித்திரம் நல்ல காலம். அதனால தவறாமல் வந்து வந்து திருவருளை பெறுவீர்களாக இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி பஜை.

0: தாங்கில் வளாது வீக மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்ய குறையில் ஆதிகள் வாழ நான் மறை அரங்கடோங்கனத்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்கு உலகமெல்லாம்
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

0: மோர தைரா பண்ணி அதை உர குத்தினாக்க அதுக்கு ஆத்தஞ்சனம்னு பேர். மோர உர குத்துறது அது மனுஷாளுக்கு தான் பிடிக்கும், மனுஷாளுக்கு தான் அது வேணும்னார். சரி, இப்ப என்ன சார் இந்திர யாகத்துக்குன்னா இப்ப ததி வேணும், ஐந்திரம் ததி ஐந்திரம் பயகான்னா இங்க இதுக்கா என்ன பண்ணணும்னார். இது என்ன பண்ணும் தெரியுமோ இல்லையோ, ஏற்கனவே ததி ஆச்சோல்லியோ ஒன்று, ஏற்கனவே ஒரு ததி இருக்க, எத் தத்னா தத் சேந்திரம். இந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான். அதாவது பாலை உரக்குத்தி நிதானமான சூட்டில் தயிராகவே போட்டு உறைஞ்சி எடுத்தா அந்த தயிரை இந்திர தேவதைக்காக தரிசையாகத்தில் ஹோமம் பண்ணணும்னு கொண்டு விட்டான். சேந்திரம் தத்னா தனக்தி சேந்திரத்வாய தத்னா ஏதி தனக்தின்னு பதம் வேதத்வதியும் சொல்லணும்னு எடுவேன். தத்னா ஆ தனக்தி ஆங்கிறது ப்ரொபொசிஷன். சரி, நான் தான் சொல்லுவேன் ஸ்மாரயந்தி பவந்த. தத்னா இந்த கிரமம் தான் நேத்திக்கே சொன்னேன், நமஸ்தே தேருத்ர ரெண்டு தானே சொல்லணும். ரெண்டு சொல்லும் போது வித்தியாசம் தெரிஞ்சா ரெண்டு போறோம். ரெண்டு சொன்னானா மூணு சொன்ன, ரெண்டு சொன்னானா ஒன்று சொன்னானா சந்தேகம் வந்தால் அங்கே ஒன்று ரெண்டு மூணு சேர்க்கணும். திருக்கிரமம்னு பேர். இது ஒரு சில இடங்களில் வருது. தத்னா ஆ தனக்தி, நீங்கள் ரெண்டு பதம் மட்டும் சொன்னால் தத்னா ஆ ரெண்டு உதாத்தம் தத்னா தீர்க்கம் ப்ளஸ் தீர்க்கம் தீர்க்கம் தான். ஒரு பதம் சொன்னானா ரெண்டு பதம் தீர்க்கம் எடுக்க முடியாதுங்க. சவர்ண தீர்க்கம் தத்னா ஆ தனக்தினா போராது. ஒரு பதம் சொன்னாலும் ரெண்டு பதம் சொன்னாலும் சந்தேகம் வந்துடும் இல்லையோ. அக்கா என்ன பண்ணோம்னா தத்னா தனக்தி ஆதனக்தி இந்த திருக்கிரமம் இதுக்குள்ள சுவாரஸ்யம் சொன்னேன். அப்ப இந்த மாதிரி சில இடங்கள்ல திருக்கிரமம் இதே மாதிரி தான் ஆவல் தான் வரும். அது என்ன பதம் சேத்தானா சேர்க்கலையான்னு புரிய இடங்கள்லாம் திருக்கிரமங்கள்லாம் ஆகாரம் சவரண தீர்க்கத்துலாம் வரும். அப்படி பண்ணா என்னன்னா இந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கு என்ன பிடிக்குங்கிற மெனுவெல்லாம் வேதம் சொல்லும். இல்லை சில மினிஸ்டர் போனான்னு கேள்விப்பட்டேன் பேப்பரில். அவனுக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் ரயிலில் போகும்போது அங்கங்கே அந்த அந்த ரயில்வே கேண்டீன்லேருந்து ஒரு மெனு அனுப்பிச்சிருவானா என்னது கொடுக்கணும்னு கச்சக்கமா திங்குறவன் போல் இருக்கு. அவனுக்கு பேர் கூட குண்டுன்னு பேர் போல். அப்போ சேந்திரத்வாயா என்ன பண்ணணும்னு அக்னிஹோத்ரோச்சேஷணம் அப்யாதனக்தி ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எப்போ பண்ண வேண்டியது? அக்னிஹோத்திரம் பண்ணிட்டவர் அந்த தர்சபூர்ணமா சேஷ்டி உபாசனம் பண்றவா பௌர்ணமிக்கு அடுத்த பிரதமையிலையும் அமாவாசைக்கு அடுத்த பிரதமையிலையும் ஸ்தாலிபாங்கம் பண்ணணும். அக்னிஹோத்திரம் பண்றவா தரிசேஷ்டி பூர்ணமா சேஷ்டின்னு பண்ணணும். இதெல்லாம் உண்டுன்னா தெரிஞ்சு வச்சுப்போம். இப்போ அப்படி பண்றச்சே அமாவாசையில முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பண்ண வேண்டியது தரிசேஷ்டி. அமாவாசியான்னு ஒரு பேர் இருக்கு, தரிசன் ஒரு பேர் இருக்கு. இதை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தரிசம்னு பேரு தரிசிராத்தம் தில தர்ப்பண ரூபேன அத்தியகரிஷே. அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்றதுங்கிறது தமிழ்நாட்டில் 90% இருக்கு, 90%க்கு மேலேயே கூட இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாரும் கர்நாடகாரா கொச்சுக்காங்கோ கர்நாடகாவில் அவ்வளோ எனக்கு தெரியாது. தெலுங்குல 5% கூட இல்லை அமாவாசை தர்ப்பணம். கேட்டால் எங்கள் பெரியவாள்லாம் பண்ணலையங்கிறான் புரிஞ்சுட்டு. இதுக்கு ஒரு சம்பிரதாயம் வேறு. ஸ்ராத்தத்துக்கு ஸ்ராத்தம் வருஷத்துக்கு ஒரு நாள் கழிப்பிட்டாவாள்லாம். மாசப்பரப்பு அநேகமாக கிடையாது. நம்ம நம்மகிட்டே 30% கூட மாசப்பரப்பு பண்ணிட்டுக்கும் பண்ணுறவா இல்லை. ஒன்று உஷ்ணபதி வரும், ஒன்று ஷடசீத்தின்னு வரும். என்ன போட்டிருக்கோ பார்த்துக்கிறோம். இந்த தரிசிராத்தம் தெலதர்ப்பண ரூபேண கரிஷேன்னு சங்கல்பம் பண்ணுறோம், பெரிய தப்பு இல்லை. ஆனால் தரிசிராத்தம் தெல ஹிரண்ய ரூபேண கரிஷே ததங்கம் தெலதர்ப்பணம் கரிஷேன்னு சொல்லணுங்கிறது உள்ள பூந்து புரட்டுவாள். ஹிரண்யமாக பண்ணணும், ஹிரண்யமா பண்ணதுக்கு அங்கம் தர்ப்பணம் பண்ணணும். நாம ஒரு ஸ்டெப்பை தாண்டி வரோம். அதாவது ஒன்னாம் கிளாஸ்லேருந்து மூணாம் கிளாஸுக்கு டபுள் ப்ரமோஷன் ரெண்டா. இது இதுக்கு என்ன உதாரணம்? நான் எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் வச்சிருக்கேன். எம்ஏ முடிச்சதுக்கு அப்புறம் பிஹெச்டின்னா என்ன தெரியுமோ இல்லை, நடுப்புற ஒரு ஜங்ஷன் ஒன்று உண்டு. அதுக்கு எம்ஃபில்னு பண்ணிவிட்டும் பண்ணலாம், டைரக்டாகவும் பண்ணலாம். எம்ஃபில் பண்ணிவிட்டு பண்ணால் என்ன சௌகரியம்னா எம்ஃபில் பண்ணோம்னா இவருக்கு அப்புறம் படிக்க முடியலன்னு ஒரு சர்டிஃபிகேட்டாவது இருக்கும் எம்ஃபில்னு. டைரெக்டாக அது பண்ணுறேன்னு ஆரம்பிச்சு ஒன்று இல்லைன்னா கிருஷ்ணா அர்ப்பணம் வஸ்து வரும், டிகிரி தான். அதனால ரெண்டு தினசா பேசியிருக்கா. இந்த தரிசங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதாதோ தரிசபூர்ணமா சௌவியாக்கியாஸ்யாமஹ பிராதர அக்னிஹோத்ரம் ஹுத்வா அன்யமாஹவனீயம் பிரணீயா அக்னீனன்வாரதாதீன்னு சூத்திரங்களா சொல்றார். தரிசேஷ்டி பூர்ணமா சேஷ்டி அரங்கிறார். தரிச சப்தத்துக்கு தரிசி டு சீன் அர்த்தம், பார்க்கப்படுகிறன்னு அர்த்தம் தரிசா அப்படின்னு சொன்னார். அங்க வியாக்கியானம் பண்றார். நம்ம ஆங்கிலெல்லாம் விபரீத லட்சணம்னு ஒன்று உண்டு. ஒருத்தர் குண்டா இது மாதிரி வந்தாருன்னா இந்த ஒல்லியா பூனை மாதிரி வராரு பாருங்கோங்கிறது நல்ல குண்டுன்னு அர்த்தம். ஆண் குழந்தைய வாடி வாடின்னு கொஞ்சிருது, பெண் குழந்தையானது வாடா வாடாங்கிறது. இதெல்லாம் நம்முடைய ஒரு தமாஷ் இது, இதில் ஒரு விசேஷம். அதுபோல் குருடனை பார்த்து பிரஜா சக்ஷுங்கிறது, அறிவு கண்ணன் சொல்கிறோம். இந்த மாதிரிலாம் விபரீதமாக சொல்கிறது. இந்த தரிசாவுக்கு அங்கே என்ன சொல்லியிருக்கு, வேதம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கணும். அதுக்காக இப்போ நான் வரேன். யஸ்மின் தினே சந்திரஹா ந திருஷ்யதே தத் தினம் தரிசஹா. எப்படி எந்த தினத்தில் சந்திரன் உதிச்சது தெரியாதோ, ஏன்னா ரெண்டு சேர்ந்து ஒன்றா ஆயிடுறது அமாவாசை இன்னைக்கு. சந்திரன் காணப்படாத நாளுக்கு காணும் பொங்கல்னு பேர். காணும் பொங்கல் உங்களுக்கு காணாத பொங்கலான்னு, பொங்கலாய் மறுநாளைக்கு காணும் பொங்கல்ங்க, பொங்கலை காணும். காணும் பொங்கல்னா காணக்கூடியன்னு ஒரு அர்த்தம். அவர் இருக்காரோ காணுமே, காணுமேன்னா காணலையேன்னு அர்த்தம். கண்டேன் செய்தியே காணா செய்தியான்னா, அதனால காணும் பொங்கல்னா இது தெரியலன்னு. இதை வச்சுதான் வந்திருக்கு தரிசனம். காணும் குழந்தைகளுக்கு கையில் வச்சுட்டே இருப்போம், அதுதான் நெத்தி தினா பென்சிலை இந்த பக்கம் ஒழிச்சு வச்சுட்டு எங்க காணும் காக்கா ஹோஷ், காணும் காக்கா ஹோஷான். இந்த காலத்து பிள்ளை காக்காய் பிடிங்க, அது காக்கா பிடிச்சி பழக்கம் இருக்கு இல்லையா. அந்த காலத்தில் சிறுத்தம் காக்கா ஹோஷனா விட்டுரும். அப்புறம் சமத்தா இருந்தா சோ கொண்டா காக்கா காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா பென்சில் வந்துட்டு, எல்லாம் ஒரு விளையாட்டு. அப்ப இந்த காக்கா கூட்டு போய் இப்ப இவர் என்ன பண்றா, யஸ்மின் தினே சந்திரோ நதிர்ஷ்யதே சஹா தரிசா, அந்த தரிச ஸ்ராத்தம் அர்த்தம். இங்க அமாவாஸ்யாங்கிற வார்த்தைக்கு இதே அர்த்தம் சொல்றதா இருந்தால், அமாவை நோ அமானா சஹான் அர்த்தம், சேர்ந்து அர்த்தம். டுகதர் வித் அப்படி வித் டுகதர், டுகதர் வித் வேற ரெண்டு சேர்த்து அப்புறம் அகேன் டுகதர் வித் இதோ பண்ணுப்போம். இந்த சேர்ந்திருக்குன்னு அர்த்தம், எது ரெண்டு சேர்ந்திருக்கு, சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கு, இதே அர்த்தம் தான். ஆனா வேதம் ஒரு பெரிய கதை சொல்றது,
1: இந்திரோ வ்ருத்ரகம் ஹத்வா பராபரா.

ஒரு வார்த்தைக்கு என்ன காரணத்தினால வந்ததுன்னு அதனுடையதான உள்கருத்தை சொல்லி வியாக்கியானம் பண்ணினா அந்த இடங்கள்லாம் அமாவாஸ்யாயாக அமாவாஸ்யத்வம், ராமஸ்ய ராமத்வம், பிதுகு பிதிருத்வம் அப்படின்னா என்ன மந்திரினா மந்திரித்வம்னா ஆலோசனை பண்ணி நாட்டுக்கு நல்லது பண்ணா மந்திரின்னு பேரு, இல்லையா ரீ எடுத்துணும் மந்திரியில ரீ எடுத்தோம் மந்தின்னா திரும்பி மங்கின்னு அர்த்தம் ரீ போயிடும். தஸ்ய சம்பிரத மந்திரஸ்ய கூடாகாரேங்கிதஸ்ய பலானுமேயா பிராரம்பா சம்ஸ்கார பிராக்தனாய்வ. அப்போ ஆலோசனை பண்ண. அதுபோல அமாவை நோத்திய வசுவசதீதி இந்திரோஹிதே, இதுல என்ன வேடிக்கைன்னு பாருங்க. எப்பவுமே ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனைகள் வந்தா லீடரா இருக்கிறவர் சமாளிக்க முடியலன்னா ஓடி போடுவார். புரியுறதோ இல்லையா? நன்னா புரிஞ்சுக்கணும். லோக விஷயம் வேதத்துல எப்படி இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். இந்திரோ விருத்ரகும் ஹத்வா பராம்பராவத் சந்தோஷம். இந்திரன் விருத்ராசுரனை சம்ஹாரம் பண்ணான். இதுல என்ன ப்ராப்ளம்னா எவில் ஸ்பிரிட்ட சம்ஹாரம் பண்ண வேண்டியதான். இருந்தாலும் இந்த விருத்ரன் என்ன பண்ணிருக்கான், மூணு வேதம் அத்தியனம் பண்ணி பாஷ்யங்கள்லாம் அத்தியனம் பண்ணி மகாமகாபோத்யாயவா இருந்து இவ்வளவு இருந்து சாதுங்க ரெண்டாலும் ஃப்ராடு பண்ணிடுச்சு. இங்கதான் ப்ராப்ளம். இவ்வளவு பண்ணவன் ஏன் சார் தப்பு பண்ணான்னு கேட்கக்கூடாதுங்கிட்ட. அவன் என்ன தப்பு பண்ணான் தெரியுமா இல்லையா? அந்த விருத்ராசுரன் உங்கள்கிட்ட ஒன்று சொல்றது அங்கே ஒன்று பண்றது, நாமெல்லாம் பண்ற காரியம் தான், எல்லாருமே விருத்திரம் தான். இப்போ என்ன

இவன்ட்ட பெரிய பயப்பட முடியாது. ஏன்னா சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம்னு மோட்டோவா இருக்க வழிய ஒத்தனும் சொல்றது வேற செய்யறது வேறையா இருக்கு. இதெல்லாம் ருத்ராசுர பரம்பரையின் பேர் புரிஞ்சுவல்லி உங்களுக்கு என்ன சொல்றேன். இவன் என்ன பண்றது தேவதைகளுக்கு எல்லாம் மருமான் வேறையான். இவன் ஒரு உறவு ஒன்னு விட்டு மருமானும் ரெண்டு விட்டு மருமானும் இதுதான் ஒரு துன்சா பிறகு பாஞ்சா. இவன் என்ன பண்ணிட்டான் ரொம்ப கிட்டிகாரன் மந்திரங்கள்லாம் பண்ணா அவனுக்கு ஏதோ ஒரு குறுக்கு வயல சித்தி எல்லாம் வந்தது. இவன் ஜபம் பண்ணா எல்லாம் சரியாகிடும். தேவதைகள்ட்ட என்ன சொல்றது தெரியுமா இல்லையோ, நான் உங்களுக்காக ஜபம் பண்றேன், அக்னிஹோத்திர சாலையில எல்லாம் ஹோமம் பண்ணே இருக்கேன், நீங்க போங்க ஹண்டைக்கு போங்க உங்களுக்கு பலம் வரும் தானே அப்படியெல்லாம் சொல்றது. அங்க போய் அசுரால்கிட்ட 10,000 ரூபா கூட வாங்கிட்டு அவளுக்கு ஜபிச்சு விடுறோம். புரிஞ்சோ இல்லையோ இந்த ஃப்ராடு. பிரத்யக்ஷம் தேவேபியோ பாகம் அவதத்து, இதெல்லாம் உங்களுக்காக தான் பண்றேன்னு நேரடியா சொல்றது. அண்ணண்ட போய் பரோட்சம் அசுரேபியா என்ன பண்ணுவேன், இங்கேருந்து ஒரு வரன் கிடைச்சதுன்னா உங்களுக்கு பொண்ணுக்கு செட்டில் பண்ணிட்டு வரேன்னு இங்கேருந்து கிளம்பி போவேன். நீங்க எல்லா டீட்டெயிலும் கொடுத்தாலும் வச்சுக்கோங்க, இவன் போய் அவன் பொண்ணுக்கு செட்டில் பண்ணிட்டு வந்துடும். தப்பு இல்லை, அவன் பொண்ணுக்கு பண்ணி வந்தா பரவாயில்ல, வேற ஏதாவது பண்ணாம இருந்தானே சரி. இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் இவன் பார்த்தான். இவனை சம்ஹாரம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்துடுச்சு. இந்த பொய்ங்கிறது இருந்தா அவனை க்ளோஸ் பண்ணிடணும், திருடினா பரவாயில்ல. இது என் பையனுடைய கொள்கை, ராமனுடைய கொள்கை. ஒரு தடவை யாரோ பையன் பார்த்தா எதையோ திருடி விட்டு இல்லையான்ட்டான். ஏன் நீ திருடினே ஒத்துக்கோ, அந்த வெள்ளி டம்ளர் ஒன்று கொடுத்துட்றேன்னா. முடியல திருடலன்னா அடிஜாம் பாருங்க ஒரு அடி. அந்த பையனுக்கு ரொம்ப ஆபத்து வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட் பண்ணிட்டு ஆயிடுச்சு. ஏண்டானு பொய் சொல்லக்கூடாதுங்கிறான். இந்த மாதிரி ஒரு ஆட்களை வச்சுன்னு என்ன பண்ணுறது. அதனால இங்க ஒண்ணு சொல்றது அங்க ஒண்ணு சொல்றது இருக்கு, இது ரொம்ப தப்பான சமாச்சாரம். இது தாங்க முடியாம போய் அவன் என்ன பண்ணா க்ளோஸ் பண்ணிட்டான். அவனுக்கு 3 தலை வேற இருந்தது, திரிசிராகான்னு ஒரு ஆள் வேற. அவனை சம்ஹாரம் பண்ணி இப்படி பண்ணிவிட்டான். இதுல என்ன ஆகும்னா, ஒரு நன்மைக்காக ஒரு காரியம் கெடுதலா பண்ணினா பண்ணினவன் மாட்டிப்பான் எப்பவுமே. அப்படித்தானே, ஒரு நல்லது பண்ணணும் நீங்க போய் ஏதாவது சொன்னேன்னா இவர் இதுக்கு அதை நிறுத்தினான்னு உங்களை ரெண்டு பேரும் வைவான். இது வசிதான் ஆகணும். அவன் பார்த்தான் திடீர்னு என்ன பண்ணிட்டான், பிரம்மஹத்தி பிரம்மஹத்தின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். பிரம்மஹன்னு அப்படின்னு கூப்பிட்டாள். இந்த மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான், அடுத்த ஹத்தி பண்ணிவிட்டேன், இதான் கேங்கா வந்து நமக்கு ஆபத்து வந்துடுமோ என்னவோ, அதனால இது ஒன்றும் புரியல, திருஷ்டமான தோஷமும் இருக்கு அதிர்ஷ்டமான தோஷமும் இருக்கு அப்படின்னு அப்ஸ்காண்டட் பராம்பராவதம் அகச்சது அப்படின்னாரு. பராம்பராவதம்னா ஃபாரின் கண்ட்ரிலாம் தாண்டி எங்கேயோ போய் ஒழிஞ்சு விட்டான். சுவிட்சர்லாந்து பேங்க்ல போய் பராம் இந்த ஒரு பேங்க்ல போட்டா கண்டுபிடிக்கிறான், இப்ப அதையும் கண்டுபிடிடாங்கிறான், இப்ப எல்லாத்தையும் கொண்டாங்கிறான் டிஜி. அது என்ன ஆக போறதுன்னே தெரியல. ஏன்னா செவந்தகமணியை கொண்டு முடியாம திண்டாடித்து பாருங்க. அதே கதை தான் இப்ப அவர் கொண்டு கொடுத்து கூட என்ன கிருஷ்ணர் இடத்துல ரொம்ப பேத்தாஸ் ரொம்ப கருணையா இருக்கு. ஏன்னு கேளுங்க, இவர் செவந்தகமணியை திருடவே இல்லை. பாகவதம் தெரியுமே உங்களுக்குலாம், இந்த ஜாம்பவான் பண்ண கூத்து ஏதோ பண்ணி பண்ண கொடுத்து கொடுத்துட்டு ஃப்ராடு பண்ணி கொடுத்து அது எங்கேயோ எடுத்துட்டு போய் நரி சாப்பிட்டு அது கதை பெருசா இருக்கு. இவர் இல்லைன்னு சத்ராஜித்துங்கிற மாமநாட்டு கொண்டு நிரூபிச்சிருக்கார். இந்த அக்ரூரருங்கிறது தான் உள்ள இருந்த உள்நாட்டு மந்திரின்னா, உள்நாட்டு மந்திரின்னா வேறு தோ எடுத்துக்கிட்டா நீங்கள்லாம். இந்த பய ஃப்ராடு பண்ணி போயிட்டான். யாரும் ஜெகத்குருவா இருந்தா இந்த மாதிரி அபக்கியாத்தியெல்லாம் வரத்தான் வரும். கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரும், யாரோ தப்பன இருப்பான் இவரை பிடிச்சி உள்ள தடும். அது மாதிரி இவர் என்னாச்சு, இவருக்கு திருடிப்டான்ட்டான் சரதான்னா எல்லாம் அண்ணா திருடுங்கிறது அப்பவே அப்பவாதம் வந்து கொடுத்தனா போகாது. அது கொண்டு கொடுத்தாச்சு இல்லையா, இனிமேல் யாரும் பேசாமல் இல்லைன்னு கேஸை க்ளோஸ் பண்ண வேண்டியதானே. இன்னைக்கு அர்ச்சனையில் சமந்தகமணேர் ஹர்த்ரே நமஹா இந்த அர்ச்சனை பண்ணச்சு எனக்கு கொஞ்சம் அழுக வரும். இன்னைக்கு கிருஷ்ணாஸ்தோத்திரம் தனம் 100 ரூபா சொல்லுவேன். சமந்தகமணேர் ஹர்த்ரே நமஹா, ஹர்த்ரேனா திருடினவன் அர்த்தம், ஸ்டீல் தீஃபாவர். கிருஷ்ணன் வெண்ணையை திருடினான்னு சரின்னு ஒத்துக்கலாம். சமந்தகமணி திருடுற அவர் திங்கிற சாமான் மட்டும்தான் திருடுவர வழியா இந்த இந்த ரெண்டு கட்டாலும் திருட மாட்டாருவன். திங்கிற சாமான் பரவாயில்லன்னு விடுவா எல்லாருமே. உங்க காத்துல வந்து எதுவோ இட்லி எடுத்து சாப்பிட்டா சர்தான் விடுவாள், வைர மோதிரத்தை எடுத்து போனா சும்மா விடுவாள். கொண்டு கொடுத்தாச்சு. ஒத்துனுக்கு கெட்ட பேர் வந்ததுன்னா அதுல இருந்து மீள முடியாதுங்கிற தர்மத்தை தெரிஞ்சுக்கணும். சமந்தகமணியர் ஹர்த்ரே நமஹான்னு இன்னைக்கு அர்ச்சனை. அதனால அழுக்கு வராம பாத்துக்கணும். காஃபி குடிக்கிறச்சே ஜாகிரதையா கொடுக்கணும். வேட்டியில போட்டு கொடுத்தனா எந்த இது போட்டாலும் போகாது. காஃபிக்கு அவ்வளவு தூரம் கரை இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஃபி எவ்வளவு கெடுதல்னு பாருங்க. உள்ள போய் எவ்வளவு கரை படிக்கிறது நமக்கு. சமந்தக மனையர் ஹர்த்ரே நமஹ. அதுபோல இவன் என்ன பண்ணா அபாராதமிதி மன்யமானஹா பராம்ப, இவன் என்ன பண்ணா பராம்பராவதமகச்சது, ரொம்ப தூரம் ஓடிப்பட்டான். இப்ப தலைவன் இல்லைன்னாக்க கட்சி போனாப்படும், தெரியுது இல்லையா. தலைவன் இல்லைன்னா கட்சி வினாப்படும்.
இன்னொரு தலைவர் சூட்டபிளா இல்லைன்னா அவரை தான் தேடி கண்டுபிடிச்சானு. எல்லாம் பேருக்கு தான் இருக்கு. இப்ப நம்ம கட்சி இப்படி இருக்கோ இப்படித்தான் இருக்கு. வேதத்திலையும் இந்த இந்திரனை கண்டுபிடினா கண்டுபிடினா என்ன பண்ணிக்கிறது? இதுக்காக என்ன பண்ணார்? இப்ப போலீஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவான், இந்த வீரப்பன் சந்தன வீரப்பனை பிடிப்பவர்களுக்கு 10 லட்சம் தருகிறோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் அன்னிக்கே தந்தேவதா பிரேஷமை எல்லாரும் தேடிட்டு இருக்கான். பிரேஷம்னா சர்ச் அர்த்தம். போலீஸ் எல்லாம் படைகள்லாம் விட்டு இந்த கோயம்புத்தூர் பக்கத்து சத்தியமங்கலம் காடுகள்லாம் அனுப்பிச்சு ஒரு தினசா தேடி பிடிச்சான். அவன் இந்திரனுக்கு மேல இருக்கான். அவன் இவர் பிரஜாபதி பார்த்தா தேடுறேன்னு சும்மா போது தேடிட்டு பொழுதுபோக்கிட்டு வேலையை விட்டு போறதுக்காக தேடுறேன்னு போயிடுறது. சும்மா போகுது அங்கே போய் எங்கேயா உட்காந்துட்டு வந்துடுறது. சீதையை தேடிட்டு குரங்கெல்லாம் வந்த மாதிரி மூணு திக்குலையும் ஒன்றும் காலனா பிரயோஜனம் இல்லை. ஆஞ்சநேயர் ஒருத்தர் தான் தேடின்னு வந்தார். அவர் என்ன பண்ணார்? பிரஜாபதி அனௌன்ஸ் பண்ணார். என்ன பண்ணார்? சோப்ரவீத் பிரஜாபதி. இவருக்குன்னா தலை போறது இங்க நல்லா தேடி கவனமாக முதல்ல யார் கொண்டு வந்து சொன்னானோ இல்ல அட்ரஸ் சொன்னானோ அவனுக்கு $10,000 டாலர்னு இல்லைங்க நான் சொல்றேன். சோப்ரவீத் பிரஜாபதி பிரதமோனு விந்ததி தஸ்ய பிரதமம் பாகதேயமிதி. இது யார் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரவனோ சொன்னானோ அந்த அட்ரஸ் கொடுக்கிறவனுக்கு பிரைஸ் தரும். என்ன பிரைஸ்? அக்ர தாம்பூலம், முதல் சம்பாவனை. சரின்னு ஒவ்வொரு குரூப்பா போச்சு. சாத்தியாள்னு ஒருத்தர், விஸ்வதேவாள்னு ஒருத்தர், பிதர்கள்னு ஒருத்தர், மருத்துன்னு ஒருத்தர், பல குரூப் இருக்காங்க. எல்லாத்துலயும் குரூப்பிசம் உண்டு. இங்கேருந்து ஹெவனுக்கு போனா அதுல பல குரூப்பிசம். இதை பத்தி இன்னொரு ஹிஸ்டரி சொல்ல போறேன் அப்புறம். பல விஷயங்கள் குரூப்பிசம் இருந்தா பரவாயில்ல, கேங்கிசம் இருக்க கூடாதுன்னு நான் சொல்றது. ஜியில தான் ரெண்டும் ஆரம்பம். இங்க எல்லாரும் குரூப்பா வந்திருக்காங்கன்னா நல்லா இருக்கு. இங்க எல்லாம் கேங்கா வந்திருக்காங்கன்னா நான் ஜாக்கிரதையா ஓடி போகணும். இவர் ஏதோ நம்ம இருக்கிற குத்தங்களாம் தினம் சொல்லிருக்கா, ஒரு தினசா தீர்த்து விடலாம். ஏன்னா இப்பெல்லாம் பரீட்சைக்கு விஜிலன்ஸ் ஆபீசரா போனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு. நாங்கெல்லாம் அவன் காப்பி அடிச்சான்னு பிடிச்சா வெள்ள பொறிச்சா காலை ஒடிச்சு போடுவேங்கிறான்னா அது நியாயம் தாங்கிறான் கவர்மெண்ட்டும். இப்படியே என்ன கூத்துன்னு புரியல. நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த பையனை ஃபைல் பண்ணியானு தொலைச்சி விடுவாங்க. நான் அப்போ எல்லாரையும் பாஸ்போர்ட் எல்லாம் அங்கே வந்து திண்டாடிட்டோம். எம்பிபிஎஸ் எல்லாம் எல்லாரும் பாஸ்னா இங்கே வந்து நோயாளிக்கு தான் எம்எல்ஏ ஓக்கம் போகிறோம். அது மாதிரி எல்லாமே ஒரு ஃப்ராடில் போயிட்டுருக்கு. யார் கொண்டு வரானோ அவனுக்கு முதல் தம்பாவனேன்னு தான். இந்த குரூப்பில் யார் ஜெயிச்சானா பிதிரு தேவதைகள்னு இருக்கா.

0: ஏதே
1: யாகங்கள்லாம் பிரதமே இன்னைக்கு இஷ்டி பண்ணணும். பிரதமே இன்னைக்கு இஷ்டி பண்றதுக்கு முன்னாடி பிதிரு தேவதைகளுக்கு முதலம் நமோ வ பிதரோ ரசாய நமோ.

0: அப்படிங்கறதாக பிதிரு தேவதைகள்னு பேரு. பிதிரு தேவதைகள்னா ஆன்செஸ்டர்ஸ், தலை சுத்தின்னு வருது, பிரேத்தவங்க எதுவும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வசு ருத்ர ஆதித்யான்னு மூணு பிரிவு. அப்பாவை கவனிச்சுக்க கூடியதான ஒரு குரூப் வேற. எல்ஐசியில ரொம்ப நாளாக பணம் கட்டலைன்னா அதெல்லாம் உள்ளதுக்கு போட்டுரும். பிரிமியம் பேங்க்லேயும் 4 வருஷம் 5 வருஷம் நமக்கு அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் இல்லைனா அது தூக்கி உள்ளே போட்டுருவான். அப்புறம் நீ 5 வருஷம் கழிச்சு போனீங்கன்னா கொஞ்சம் இருங்க சார், அது உள்ள போட்டிருக்கு, அப்புறம் தான் பார்க்கணும். இதை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பானுங்க. இப்போ இந்த குரு பிதர்கள் எங்கே போய் அவன் தாரமண்ணான்னு ஒத்தாருப்பான். காலாவதியானதான பாலிசின்னு பேர் அது. அது ரென்யூ பண்ணுறதுக்குள்ளே இங்கே திண்டாடி தெருவில் நின்று போடும். அதே மாதிரி போகிறான் வசுக்கள்னு பேர். பிதாமக கணத்தை கவனிச்சதுக்கு ருத்ரன்னு பேர். பிரபிதாமகளுக்கு ஆதித்யன்னு பேர். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அக்கா சொல்லுவேன் இது ஒன்றுனா அனுஷ்டானத்தை பற்றியும் சொல்லணும்னா அதுக்கு ஒரு 4 சப்தாகம் வேணும். இருந்தாலும் நான் கலந்துக்கிட்டே சொல்கிறேன். வசுருத்ராதித்யாள்னு பேர். இந்த பிதிரு தேவதைகள் மூணு பேரும் ஒத்துமையா போனோம். ஏன்னா 10,000 டாலர் இருக்குன்னா ஆளுக்கு 3,000 இருக்கும், 1,000 வேத சப்தாத்து கொடுத்துடலாம் தீர்மானம்ட்டான். புரியல, இவன் நல்லது பண்றான். ஏன்னா ஈவனா பிரிக்க முடியாது இல்லையா, அதனால அது ஒத்துமா தர்மத்துக்கு கொடுத்துடலான்ட்டான். அப்போ 3 பேரும் சேர்ந்து பிதிரு தேவதைகள்னா வசுருத்ரா ஆதித்யாள்னு சேர்ந்து போனா ஒரு தன்சா கண்டுபிடிச்சுட்டு வந்துட்டான். அதனால யாகங்கள்ல மறுநாளைக்கு தேவதையா கணங்களுக்கெல்லாம் ஹோமம் பண்ணும் பொழுது முத நாளைக்கு பிதிரு பிண்ட பிதிரி யஜ்ஞம்னு பேர். பிண்ட பிதிரி யஜ்ஞம்னா பிண்டங்களை வச்சு பிதருக்கு ஒரு யஜ்ஞம் பண்றது, அது அங்கே உண்டு. இதே தான் டூப்ளிகாவா நமக்கு எப்படி வந்திருக்கா, ரிப்ளிகாவா? எந்த ஒரு காரியம் தேவதா காரியம் பண்ணாலும் நாமகரணத்திலேருந்து ஆரம்பிச்சு நாந்திங்கிறத முதல்ல பண்ணும். நந்தயந்தி சந்ததிஹி இது நாந்தி. புத்திர பௌத்திர பிரபௌத்திரர்களை வேண்டியதான எனர்ஜி எல்லாம் கொடுத்து நான் சந்தோஷப்படுத்தி வைக்கிறதுனால நாந்தின்னா நாந்தி ஸ்ராத்தம் அப்படின்னு பேர். முதல்ல பண்ணது இதை பண்ணிவிட்டு தான் பாக்கியல்ல நாமாதி நாந்திகரணம்னு பேர். அதை பண்ணிவிட்டு தான் பிதர்களுக்கு அமாவாசை இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணிவிட்டு தான் பிதிரு தேவதைகளை கவனிச்சு விட்டு தான் பூஜை பண்ணணும். ரெண்டும் இருக்கிறவளை வச்சு சொல்றேன். பிதர்களுக்கு முதல்ல பண்ணுங்க, அன்னியிலேருந்து ஆரம்பம். இவ்வளவு டாலரும் வாங்கிடாச்சு. இவன் இருக்கான்னு சொன்னா அங்கேருந்து ஒரு ஆளை அனுப்பிச்சா இந்திரன் வந்து சேரல லேட்டார். சர்தான் பார்த்தான் இது ஒரு தினசா துவாதசி இன்னைக்கு நியூஸ் வந்தவங்களுக்கு திரையோதிசி ஆச்சு, சதுர்தசி ஆச்சு, அமாவாசைன்னு காத்தால டொப்புன்னு வந்து குதிச்சான் ஏரோப்ளைன்ல, ஜெட் விமானத்துல, ஏர் இண்டியா. ஏதோ ஒன்று வச்சுங்களே சோமாவாசியம் பிரத்யாகச்சது. அமாவாஸ்யா திதி தினத்தன்னைக்கு இந்திரன் அங்க வந்து சேர்ந்துட்டான். எங்க வந்து சேர்ந்துட்டான், எல்லாரோட சேர்ந்துட்டான். இந்திரன் ஒண்ணு கேட்டான், என்ன கேட்டான், இது என்னுடைய கதை, நீங்கள்லாம் என்ன இனிமே குத்தம் சொல்லாம இருக்கிறான், தான் நான் லீடர்ஷிப்ல இருக்கேன் அப்படின்னு கேட்டான். சர்தா நீங்களே லீடரா இருக்கோம் பாத்துக்கிட்டோம், அது அப்படியே ஆயிடுச்சு கதை. இப்ப என்னாச்சு, இந்த அமாவாசை இன்னைக்கு வந்தான்னு சொன்னோமே வழி வந்ததுனாலதான் அமாவாசைன்னு பேர். தசரதருக்கு ராமன் என்று ஒரு குழந்தை பிறந்தான் கௌசல்ய இலத்திலம்னா. ஒரு பையன் கேட்டான், பிறந்து 11 நாள் தானே ராமன், ராமன் எப்படி பிறந்தான்னு கேட்குறான். பின்னாடி வரத்த முன்னாடி சொல்வாளோ சொல்ல மாட்டாளோ ஐயா, ஏன் உங்க கல்யாணம் நிச்சயம் இருக்குன்னா மாப்பிள்ளையான்னு கூப்பிட்டா சார், கல்யாணத்துக்கு அப்புறம் தானே மாப்பிள்ளையான்னா, மாப்பிள்ளை ஆப்பரான்னு அர்த்தம்னா ஜாமாத்தான்னு பேரு. ஏன்டா ஜாமாத்தான்னு பேரு என்ன, மாதாவை ஜா போங்கிறானா கல்யாணம் ஆனப்புறம். ஜான்னா கோன்னு அர்த்தம் ஹிந்தியில், ஜாத்தா ஹி தெரியுமோ இல்லையோ, மாத்தான்னு அம்மா தானே, ஜா மாத்தா போம்மா இனிமே எனக்கு தேவையில்லை. தாய்க்கு பின் தாரம் இல்லை, தாய்க்கு முன் தாரம். அமாவை நகா அத்ய வசு வசதி இதி பதம். அமாவை நோத்ய வசு வசதி இதி அத்ய இன்று அத்ய அஸ்மாகம் க்ஷேமம் குடும்பம் அத்யன்னு போட்டுக்கணும். நகா நம்ம எல்லாருக்கும் வசு சிறந்ததான செல்வமாக போற்றக்கூடிய ஒரு வஸ்துவான இந்திரன். அமாவசதி சகவசதி பிரிந்தவன் கூடின தினம். புரியுறதா இல்லையா? அமாவை நோத்ய வசு வசதி, இதான் வேதத்துல சொல்றதான அருமையான டெஃபினிஷன். அமாவை நோத்ய வசு வசதி சகவசதி. வசுன்னா என்ன சார், இந்திரனா வந்திருக்கான், இந்திரன் தான் சார் வசு. இந்திரோஹி தேவானாம் வசு. வசுன்னா வாசயதி இது வசு, நம்ம உயிர்ப்பித்து வாழ வைக்கும் எது பொருளோ அதுதான் வசு. நிஜமா பகவான் தான் வசு, அதனாலதான் வாசுதேவன் பேர் அவர். வாசனாத் வாசுதேவசே வாசித்தம் தே ஜகத்ரயம் வாசித்தம் புவனத்ரயம், ரெண்டு பாடம். சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே. ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால நீ தான் எனக்கு வசு, இந்திரோஹி தேவானாம் வசு, இந்திரனல்லவா தேவதைகளுக்கு வசு. இந்த வசுங்கிறவர் சேர்ந்து வந்த நாள்னால இதுக்கு அமாவாஸ்யான்னு பேரு. ததமாவாஸ்யா அமாவாஸ்யத்வம். ஒரு ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் வேதத்துல அதுக்கு டெஃபினேஷன்லாம் சொல்லி சொல்லுங்கிறதுக்கு அவ்வளவு தூரம் சொல்லி வந்தேன். இந்த இந்திராதி தேவதைகளுக்கு திருப்தி பண்ணி வைக்கணும்னா நாம இங்கேருந்து ஒண்ணும் பண்ண முடியாது. டிரான்சாக்ஷன்ல இந்தூர் பணத்தை இப்படியே 500 ரூபா நோட்டை கொண்டு போய் அமெரிக்கா இதில் கொடுத்தா இப்பெல்லாம் ஏதோ மாத்து பண்ண வச்சிருக்கேன். முன்னெல்லாம் என்னன்னா டாலரா இங்கேருந்தே வாங்கிட்டு போனேன். இப்போ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ல என்னன்னா அந்த பணத்தை இங்கே அவனை மாத்திக்கிறாங்கிறான். சிலதெல்லாம் ரொம்ப நன்னத்தா இருக்கு. இல்லை நான் இல்லைன்னு சொல்ல, நிறைய இனத்தை நான் எப்பவுமே ரொம்பவும் கிரிட்டிசைஸ் பண்றதில்ல. நல்லதெல்லாம் இருக்குங்கிறதையும் ஒத்துக்கத்தான். இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய தத்துவம் ஒன்று இருக்கு, பிரம்மஸ்வரூபம் எங்கும் இருக்கு அப்படின்னு சொல்றான். நமக்கு ஒன்றும் தெரியல. நீங்க உங்களை பார்த்தாக்கா முரளிதரன் தெரியும், பிரம்மமா தெரியுதோ? பிரம்மன் பேர் வச்சாலே பிரம்மமா தெரியல நமக்கு. ஏதோ பை அம்பி மாதிரி தான் தெரியுது. எல்லாரும் ஆத்மாங்கிறதான ஒரு ஒரு கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய ஆத்மா இருக்காரு. இந்த வேதாந்தத்தையும் நடப்புற கொஞ்சம் சொல்றேன், கேட்டுங்க. ஆத்மா எங்கும் இருக்கார். எனக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த ஒரு இதற்கு ஆத்மான்னு சொல்றவர் எல்லா இடத்துலயும் இருக்கார்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: வேத சிவாகங்கள் ஓர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரிய அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையலை மலையானே போற்றி போற்றி. இடை மருதுரையும் உண்டாய் போற்றி, சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். க சாம்பசிவ சிவாச்சாரியார், திருவிடைமருதூர். வேத சிவாகமங்கள் ஓர் அறிமுகம் என்கின்ற தலைப்பிலே கடந்த இரு தினங்களாக உரையாற்றி வருகிறேன். என்னுடைய உரையானது சைவாகமம் .org சைவம் ஓஆர்ஜி ஆர்கனைசேஷன்கிற ஒரு முகநூல் வழியாக தரப்படுகிறது. அந்த சைவம் .org என்கின்ற அந்த முகநூலை நமக்கு வழங்கி வருகின்ற அமைப்பினருக்கு அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே இந்த காணொளியிலே நேரலையிலே என்னோடு இணைந்திருக்கக்கூடிய சிவனேய செல்வர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும், இறைவனுடைய திருவடிகளை சந்தித்து எம்பெருமான் இடைமுருதன் அருளால் அனைத்து வித நன்மைகளையும் பெற்று பெருவாழ்வுக்கு பிரார்த்திக்கிறேன். இடைமருது இருநல புகழ்நல்கும் இடம் இடைமருது என போற்றப்படுகிறது திருமுறைகளில். சிறப்பான புண்ணியக்ஷேத்திரங்களில் ஒன்றாக புராணங்களிலே போற்றப்படுகிறது, மத்யார்ஜுனம் என்று சொல்லப்படுகிறது. அத்தகைய திருத்தலத்திலே அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து திருநல மாமுலையம்மை உடனாகிய மருதவன பெருமானாகிய மகாலிங்க பெருமானுடைய திருவருள் உங்கள் அனைவருக்கும் சித்தித்து இம்மை வானவர் செல்வப்பேரும் மறுமைக்கு பிறவத்துயர் நீக்கமும் பெற்று உய்ய விரும்புகிறேன், வேண்டுகிறேன். ஓம் நம சிவாய். நேற்றைய இரண்டு தினத்தினுடைய சொற்பொழிவினுடைய ஒரு பகுதியாக அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து இன்றைய நிகழ்வானது நேரலையிலே நிகழ்கிறது. நேற்று வரை வேதம் என்பது நான்கு, அவை இருத்தியஜுர் சாம அதர்வணங்கள் என்பதை, திருமுறைகள் முதலானவைகள் எவ்வாறு நமக்கு அறிவுறுத்துகின்றன என்பதை நாம் சிந்திக்க உட்பட்டோம். அதேபோல அந்த நான்முறையாகிய வேதங்களை தன்னுடைய திருமுறைகளிலே அதியார் பெருமக்கள் இயற்றி புகழ்ந்து கூறியதை கண்டோம். இந்த வேதத்தினுடைய பகுதியாக இந்த வேதமானது பல்வேறு இடங்களிலே வேதத்திலும் தன்னை பற்றிய வேதம் சொல்கின்ற இடங்கள் இருக்கின்றன வேதத்தில், வேதத்திலும் அதுபோலே ஆகமங்களிலும் புராண இதிகாசங்களிலும் இந்த வேதமானது வேதம் சந்த ஸ்ருதி ஆம்நாயம் என்கின்ற வடமொழி பெயர்களிலே சொல்லப்படுகிறது. தமிழிலே குலம் மறை கேள்வி ஒத்து வாய்மொழி என்கின்ற பெயர்களில், நான்மறை இப்படி என்கின்ற பெயர்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் நமது சங்க இலக்கியங்களில் எவ்வாறெல்லாம் இந்த வேதத்தினுடைய பெயர் வருகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். புலன் அப்படிங்கிறது, புலம்ங்கிறது வேதம், புலம் வேதம்ங்கிறதுனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு, வேதம்ங்கிற சொல்லினுடைய நேரடி தமிழ் மொழிபெயர்ப்பு தான் புலம். புலமும் பூவனும் நாற்றமும் நீ அப்படின்னு பரிபாடல் சொல்கிறது. புலம் புரிய அந்தனர் கலங்கினர் மருங்கு பரிபாடல். அதே மாதிரி வேதம் அப்படிங்கிற அந்த புலம்ங்கிற தமிழ் சொல்ல தவிர வேதம்ங்கிற வட சொல்லே நிறைய இடங்களில் சொல்லப்படுகிறது. நால்வேத நெறி என்று புறநானூற்றினுடைய இரண்டாவது பாடல், நற்நூற்பணுவல் நால் வேதத்து அதே புறநானூற்றினுடைய பதினைந்தாவது பாடலிலே, ஓதல் அந்தனர் வேதம் பாட அப்படின்னு 686வது பாடலில் சொல்லப்படுகிறது. நான்மறை முனிவர் ஏத்துகை அப்படின்னு மறை அப்படின்னா சந்தஸ் அப்படிங்கிற பேர் சொன்னோம் இல்லையா, அந்த சந்தஸ்ங்கிற பேரை மறை அப்படின்னு சொல்லுவோம். நான்மறையோர் சீரால் ஏத்த அப்படிலாம் நம்ம திருமுறைகளில் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அது மாதிரி நான்மறை முனிவர் ஏந்துகை எதிரே புறநானூற்றினுடைய ஆறாவது பாடல் சொல்கிறது. அதே மாதிரி இந்த கைகளுக்கு எதிரே அந்த முனிவனானவன் அந்த அரசனானவன் வணங்கி அவர்களுக்கு தானங்களை அழிப்பதாக அந்த புறநானூற்று செய்தி கூறுகிறது. அதில் நான்மறை முனிவர் நான்மறை என்பது குறிப்பிடப்படுகிறது. நான்மறை முனிவர் சுற்றமாக என்று வேள்வி செய்ததை பற்றிய விஷயங்கள் வருகின்றன. நான்மறை விரித்து என்று பரிபாடல் கூறுகிறது. உயர்ந்தோர் ஆய்ந்த கெடுவில் கேள்வி, கேள்விங்கிறது வந்து ஸ்ருதி, ஸ்ருதிங்கிறத நிறையா முன்னாளிலிருந்து பார்த்துட்டு வரோம். ஸ்ருதினா கேட்டு கேட்டு சொல்லப்பட்டது, எழுதா கிளவியாக இருப்பது, காதினாலே கேட்கப்படுவது, அதனாலே வேதத்துக்கு கேள்வி என்று பெயர். அதனால் உயர்ந்தோர் ஆய்ந்த கேடுவில் கேள்வி என்று பரிபாடல் சொல்கிறது. கேடு இல்லாத வேதங்கள் அப்படின்னு, தூய்மையான வேதங்கள் என்று சொல்கிறது. கேள்வி எந்தனர் கடவும் என்று கலித்தொகை 36வது பாடம். அதேபோல் கேள்வி கேட்டு படிவம் ஓயாது 10 வாய்மொழி புலவ, மொழி வாய்மொழி அப்படிங்கிறது, இதை ஓத்து என்றும் சொல்லுவார்கள். இதை வந்து ஆம்நாயம் என்று புராண இதிகாசங்கள் சொல்லும். அதாவது வேதம் சந்த ஸ்ருதி ஆம்நாயம்னு வேதத்தினுடைய வேறு பெயர்களை பார்த்தோம் இல்லையா, அதை தமிழ் பெயர்களாக புலம் மறை, அதாவது வேதம் என்கிறது புலம், சந்தஸ் என்பது மறை, ஸ்ருதி என்பது கேள்வி, ஆம்நாயம் என்பது ஓத்து அல்லது வாய்மொழி என்று சொல்லப்படும். இப்போ இந்த வாய்மொழிங்கிற இதெல்லாம் எப்போ எங்கே வருது வேதத்தில்னா, வாய்மொழி புலவ பரிபாடல், அதே மாதிரி மாயா வாய்மொழி உரைத்த பரிபாடல் மூன்றாவது, நரிபுரல் ஆம் சீர் நம் வாய்மொழி அதே பரிபாடலில் 15வது, அந்தனர் தாம் பயின்று காவிரி நாட்டு ஓவாத ஓத்தினொழி, இந்த ஓத்துன்னு சொன்னோம் இல்லையா, அதாவது அந்த வாய்மொழி அப்படிங்கிறத ஓத்து என்ற பெயரிலும் தமிழிலே குறிப்பிடப்படுகிறது. இதற்கு வடமொழியிலே ஆம்நாஜம் என்று பெயர் இல்லையா. ஆகவே அந்த இந்த ஓத்தின் ஒளிங்கிறத திருஞான சம்பந்த பெருமானம் அதே காவிரிங்கிற சொல்லோடு சேர்த்து அவர் சொல்வதை திருவிழிமிழலை திருவலஞ்சுழி பதிகத்திலே கூறுவதை நாம் கேட்டிருப்போம். அந்தனர் தாம் பயின்று பயிற்றி காவிரி நாட்டு ஓவாத ஓத்தினொளி அப்படின்னு. அதாவது ஓவாத ஓத்தினொழி அது கேட்டுக்கிட்டே இருக்கான், வேத ஒளி கேட்டுக்கிட்டே இருக்கான். பதிற்றுப்பத்தினுடைய பாடல் சொல்லுகிறது. இது மாதிரி பல இடங்களில் இந்த வேதத்தினுடைய பெயர்கள் இவ்வாறெல்லாம் நம்முடைய பழங்கால தமிழ் இலக்கியங்களிலே பயின்று வருகிறது என்பதை நாம் பார்த்தோம். இப்பொழுது நேற்றைய இதனுடைய தொடர்ச்சியாக இந்த வேள்விகள், அதாவது சோமயஜம், ஹவிரயஜம், பாகயஜம் அவற்றையெல்லாம் பார்த்து நேற்றைய தினம் பேசிக்கொண்டிருந்தோம். இந்த வேத வேள்விகள் அப்படிங்கிறத, அப்புறம் அந்த வேத வேள்விகளை சொல்லும் பொழுது இந்த அறுமறை அந்தணர்கள் வாழ்கின்ற தெருக்கள், அந்த தெருக்களில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்களா, இந்த வேள்வி சாலைகள்லாம் நிகழ்ந்து நிறைந்து காணப்படுவதனால அங்கே சாதாரணமாக மற்ற தெருக்களில் இருப்பது போல் இந்த நாய் கோழி இந்த மாதிரியான பிராணிகள் எல்லாம் செல்லாமல் காத்து வருகிறார்களாம். இதை பற்றி நமது சங்க இலக்கியங்கள் எவ்வாறெல்லாம் சொல்கின்றன அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து இதே போல் சிலப்பதிகாரத்திலேயும் பாண்டிய மாநகர் கோவலன் அங்கே இந்த நால்வகை தெருக்கள் இருப்பதை பார்க்கப்படுகிறது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. அப்படி அந்த நால்வகை தெருக்களில் இந்த அந்தணர் வாழ்கின்ற தெருக்கள், அதில் வந்து ஆசில் தெரு குற்றமில்லாத தெருன்னு சொல்லப்படுகிறது. இது குறுந்தொகையினுடைய 277வது பாடல். ஆசில் தெருவில் நாயில் வியன் கடை அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி மனை உரை கோழியோடு ஞமலி நுண்ணாது மறை காப்பாளர் உரைபதி என்று பெரும்பான் ஆற்றுப்படையினுடைய 299-300வது பாடல் வரிகள் நமக்கு சொல்லுகிறது. அதாவது மனை உரை கோழியோடு ஞமிலி நன்னாது, ஞமிலினா நாய், ஞாலி நெமிலி என்கின்ற பெயர்களில் தமிழில் நாயானது சொல்லப்படுகிறது பல இடங்களில். திருவிழாவரதூருடைய அருணகிரிநாதருடைய திருப்புகளில் கூட ஏ சீறு ஞாலி போர் ஏழு விருவராயின்னு வறியவர்கள் சென்று வீட்டிலே கேட்கும் பொழுது இறங்கும் பொழுது அந்த வீட்டில் இருப்பவர்கள் அதை கொடுக்காது, அவர்கள் சீறு ஞாலி போல் ஏறி விழுவராயின்னு அவரை கடுமையாக பேசி நாய் குலைப்பது போல குறைத்து அனுப்பினார்கள் என்று வறுமை அந்த பாடலிலே குறிப்பிடுவார். இந்த பாடல் வந்து அருகு நுனி பணி நினைய என்கின்ற திருப்புகள். இது மனிதனுடைய வாழ்க்கையை முழுவதுமாக பல திருப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் பிறப்பெடுக்கிறதுலேருந்து ஆரம்பித்து கடைசி காலம் வரைக்கும் அப்படி சொல்லும் பொழுது திருவிடப்படுவருடைய இதில் வந்து முருகப்பெருமானை குறித்து பாடாமல் அவர் சிவபெருமானை குறித்து பாடுறார். இன்னும் சில ஊர்களையும் திருவாரூர் முதலாளி கேத்திரங்கள்லையும் சிவபெருமானை குறித்து அருணகிரிநாதர் திருப்புகள் செய்திருக்கிறார். இந்த ஊரில் ஏகநாயகன் அப்படின்னு இறைவனுடைய பெயர், ஒரே தலைவன். வேதம் எப்படி சொல்கிறதுனா விஸ்வத க்ஷக்ஷுருத விஸ்வதோ முகோ விஸ்வதோ ஹஸ்தவுத விஸ்வதஸ்வாத் சம்பாஹுப்யாம் நமதி சம்பதத்ரே தியாவா பிருதிவி ஜனயன் தேவயேகா எப்படி சொல்கிறது. விஸ்வத சக்ஷு, அதை இது பொருள் சொல்லிட்டு போனோம்னா அப்படி சொல்லலாம். இந்த உலக இது முழுவதையும் கண்ணாக கொண்டவன். விஸ்வதோ முகோ, எல்லா இடங்கள்லையும் அவனுடைய திருமுகங்கள் தான். நாம் காட்டுகின்ற எல்லா பொருள்களும், நாம் காண்கின்ற தேவர்கள் எல்லாரும் அவனுடைய அருளாற்றலை பெற்றவர்கள். ஒன்று அவனுடைய அடியார்கள் அல்லது அவனுடைய அவதாரங்கள், அவனுடைய அருட்சக்திகள். இவையில தான் நாம் காண முடியும் உலகம் முழுவதும். விஸ்வத சக்ருத விஸ்வதோமுகோ விஸ்வதஸ்பாது, அவனுடைய திருவடிகள் உலகெங்கும் நிறைந்திருக்கின்றன, அவனுடைய திருவடி நிழல் எங்கும் பறந்து விரிந்து காணப்படுகிறது அப்படின்னு அந்த வேதவரிகள் சொல்லுகிறது. இப்படியே அது சொல்லி வரும்பொழுது ஜனயன் தேவ ஏகா என்று நம்மளெல்லாம் படைத்தவர் ஒரே ஒரு தேவன்தான் அப்படின்னு இந்த வேதவரி சொல்கிறது. அது மாதிரி இந்த ஊரில் ஏகநாயகன் அப்படின்னு அந்த இருவருக்கு பேர், ஒரே தலைவன் அப்படின்னு. ஏக இடைமருதில் ஏகநாயகா போகநாயகா இவையவர் பெருமானே அப்படின்னு அவர் சொல்கிறார் அருணகிரிநாத பெருமான். அது மாதிரி அந்த பாடலில் சொல்லும் பொழுது இடையில் இந்த புண்ணிய காரியங்களையெல்லாம் செய்யாத இருந்துட்டு கடைசி காலத்தில் கஷ்டப்படணும், அதுக்கு முன்னாடியே இருந்து எப்படி நம்ம இவர் சொல்லுவார் ஆற்றில், அது மாதிரி ஐயாறு வாயாறு பாஜா முன் நெஞ்சாமே ஐயாறு வாயாளரை அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அந்த நொந்தி இருமி நுரைதேறி நம்ம வாயில் ஒழுகி கஷ்டப்பட்டு நம்மளுடைய உடம்பு தளர்ந்து நாம் அழிவதற்கு முன்னமாகவே நல்ல நிலையோடு இருக்கும் பொழுது இறைவனுடைய திருவடியை சிந்தித்து அவனுடைய திறத்தை போற்றி அவன் பெயர்களை கூறி இறை வழிபாட்டிலே தொடர்ந்து ஈடுபட வேண்டும் அப்படின்னு அவர் அறிவுறுத்துகிறார். அது மாதிரி இந்த அருணகிரிநாதருடைய பாடலும் அமைந்திருக்கிறது. அது மாதிரி ஞாலி அப்படின்னா ஞமலி என்கின்ற பெயர்களில் நாய் குறிப்பிடப்படுகிறது. மனையூரை கோழியோடு ஞமலி நன்னாது மறை காப்பாளர் உரைப்பதி அப்படின்னு பெரும்பான்ற படையினுடைய பாடல். இது மாதிரி ஆன்ற கேள்வி, இந்த கேள்வின்னு சொன்னோம் இல்லையா ஸ்ருதி, அதை சொல்லும் பொழுது ஆன்ற கேள்வி அடங்கிய கொள்கை வேதாந்தம் அதை பற்றி சொல்கிறது. நான்மறை முதல்வர் சுற்றம் ஆக மன்னவர் ஏவல் செய்ய மன்னிய வேள்வி முற்றிய வாழ்வாய் வேந்தே என்று புறநானூற்று பாடல் சொல்கிறது. வளவை அதாவது வேள்வி செய்தார்கள்ங்கிறத அன்னர்கள்லாம் வேள்வி செய்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றிய விஷயங்கள் இதில் வருது. அது மாதிரி வளவை பார்ப்பான் பராசரணன் போன் ஒன்று புரி கொள்கை இரு பிறப்பானன் முத்தி செல்வத்து நான்மறை முற்றி ஐம்பெரு வேள்வியும் செய்தொழில் ஒம்பும் அறுதொழில் அந்தனர் பெருமுறை வகுக்க நாவலம் கொண்டு நன்னர் ஓட்டி பார்ப்பன வாகை சூடியற்புற நன்கலம் கொண்டு தன்பதி பெயர்வோன் என்று கட்டுரைக்காதைங்கிற பகுதியில் சிலம்பு சிலம்புங்கிற சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இந்த நான் சொன்ன வரிகள் அதில் வந்து 67வது வரிலேருந்து 73வது வரி வரை கட்டுரைக்காதையில் இருக்குது. இது மாதிரி இது வந்து உதயன் சேரலாதன் அப்படிங்கிறவரை பற்றி இந்த விஷய இதில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் அந்த பாட்டுடைய தலைவனாக இருக்கிறார். இது அவர் செய்த வேள்வியை பற்றி இது பேசுகிறது இந்த பகுதிகள். இதே மாதிரி பல விஷயங்களை நாம் பேசிட்டு வந்தோம். நேற்று வேள்விகளை பற்றும் பொழுது இதில் ஊன் வேள்விகள் அதை பற்றி ஒரு அன்பர் வந்து கேட்டிருந்தார். ஊன் வேள்விகள்லாம் பண்ணுறாங்களே அப்பொழுது பார்ப்பனர்கள் வந்து இடையில தான் ஊன் சாப்பிடாமல் சைவர்களாக அகிம்சாவாதிகளாக இருந்தார்களா, முக்காலங்களில் அவர்கள் எல்லோரும் அசைவம் சாப்பிடுவர்களாக தான் இருந்தார்கள் முதலான கருத்துக்கள்லாம் நம்மள்கிட்ட இருக்கிறத பார்க்குறோம். அதாவது புத்த சமண சமயங்கள் வருவதற்கு முன்பாடு இருந்தவர்கள் எல்லோருமே இது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஊம் சாப்பிடுபவர்களாக மாமிசம் புசுப்பவர்களாக மாமிச பக்ஷணிகளாக தான் இருந்தார்கள் அப்படின்னு நினைத்து பேசுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லை, அவர்கள் காலத்திற்கு முன்பாகவே கூட வேத காலம் தொட்டே ஊம் தவிர்த்து அவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அதுலேயும் அந்தணர்கள் ஊன் தவிர்த்தவர்களாக இருப்பது அவர்களுடைய அந்தன கடமைகளிலே ஒன்றாக பல இடங்களிலே சொல்லப்படுகிறது. அப்போ யாகங்கள் செய்யும் பொழுது அந்த ஊன் யாகங்கள் அதில் வருகிறதே அதை எப்படி அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். அதாவது அந்த வேள்விகள் அவர்களுக்காக அவர்கள் செய்து கொள்ளப்படுவது மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் செய்து வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதாவது அவருடைய ஆறு தொழில்களை சொல்லும் பொழுது ஓதல், ஓதிவித்தல், வேள்வி செய்தல், வேள்வி செய்வித்தல், தானம் பெறுதல், தானம்

0: அம்மைய அறிவியல் அருளான் பண்ணி அம்மையோட அப்பானாகி சிறிவு ஒழியாது நின்ற சிவனடி சொல்லி வைப்பான். இப்படி எல்லாம் உடைய இலக்கணங்களை எல்லாம் சொல்லி கடந்திருக்கிற இலக்கணத்தை சொல்லி, முதலிலே கடந்திருக்கிற இலக்கணத்தை சொன்னார். எப்படியே அறுவகை சமயத்திற்கு அவ்வொரு பொருளாய் வேறாங்குரியது கடந்துட்டாரா, வேறாங்குரியது உடைத்தாய் வேதாகமங்களின் குறியிறந்து, இதுவும் கடந்தது வேதாகமங்களின் குறியிறந்து, அப்ப இது கடந்தது. அதுக்கு மேலே அறிவினில் அருளான் பண்ணி, இதான் கலந்தது. அறிவினில் அருளான் பண்ணி அம்மையோடு அப்பனாகி செறி ஒழியாது, செறி ஒழியாது என்றா எங்கும் நிறைந்திருப்பது, செறிந்திருப்பது எங்கும் உண்பகற்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே எல்லா இடங்களிலும் சர்வ வியாபகமாக, சர்வ வியாபியாக, சர்வ வியாபியாக சிறி ஒளியாது நின்ற சிவனடி சென்னி. அப்படிப்பட்ட மங்களமூர்த்தியாக இருக்கிற சிவபெருமானுடைய திருவடி கமலத்தை தலையிலே வைத்துக் கொள்வோம் என்று பரசோகணர்கள் கடந்ததும் சொன்னாரு, கலந்ததும். கடந்ததும் கலந்ததும் தான் கடவுள், அதனாலதான் கடவுள்னு. கடன் வருதா அப்புறம் உள் வருதா, உள் என்பது கலப்பு, கடை என்பது கடந்தது கடவுள். புரியுதா? ரெண்டு வாக்கியம்ப்பா, கடை ஒரு வாக்கியம், உள் ஒரு வாக்கியம். அந்த உகரம் வந்து தான் பகரத்து மேலே ஏறி உகரமாக வந்து கடவுள். புரியுதா? அந்த கடவுள் சிவபெருமான் அவன் எப்படி இருப்பான், எல்லாமாய் அல்லதுமாம், யாவையுமாம் அல்லையுமாம், கடந்து இருப்பான் கடந்து. இப்ப கடந்து இருக்கிற நிலையை சொன்னாரு, கலந்து இருக்கிற நிலையும் சொன்னார். ஆகையினால இப்படி சிவபெருமானுடைய சுரூப தடத்த லட்சணங்களையும் கடந்திருப்பதையும் கலந்திருப்பதையும் அவனுடைய கருணையையும் அவன் அம்பாளோடு கூடியிருக்கிற அந்த மங்களகரத்தையும் இப்படி எல்லாம் சொல்லி அந்த பெருமானுடைய திருவடி கமலத்தை தலையிலே வைத்துக் கொள்வோமாக என்று இப்படி பரசிவ வணக்கம் சொல்லுகிறான். கோல் முறை அரசு செய்ய குறைவிலாதுயிரில் வாழ்க நான் மறையரங்களோங்க நற்றவம் வேள்வி வல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி மதையே
1: சிவசிதம்பரம்.
2: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மெய்ப்பொருள் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: எப்படி இருந்து மேலெல்லாம் முடிவுடையதாக அதன் அடியெல்லாம் ஒரே கருப்பாக இருக்கிறது. பொல்லாத பய போனதுனால தெருவும் அப்படி காட்சி அளிக்கிறது. எப்படி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்ல வாழ் என்பது இங்கும் வாய்மை ஆயிற்று, இங்கும் வாய்மை. இதெல்லாம் அவருடைய உயர்ந்த கற்பனையுடைய சிகரம். அடியவர் வரலாறு மட்டுமா பாடினா, எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை ஒத்துக்கொள்றோம், ஆனால் மண்ணில் நல்ல வண்ணம் சுவைக்கலாம். இஞ்சி இஞ்சி இலக்கியங்களெல்லாம் வைத்து எப்படி சுவைக்கிறோம், அவர் சுவைக்கலாம். மண்ணில் நல்ல வண்ணம் சுவைக்கலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. அதனால
5: இப்படி கோதை சூழ் அழக பார குழை கொடி ஆட மீது சோதிவன் கொடிகள் ஆடும் சுடர் நெடுமறியில் போய் ஒரு உத்தி. இவன் போவதில் இவன் மட்டுமா கருமை இல்லை, இந்த பாவி போதலால் தெருவே அப்படி பாவியாக இருக்கு. அப்படி ஒரு கட்சி அல்ல. இன்னொன்று இது இந்த இவன் இவனை விட்டு விட்டு பார்த்தோம்னு சொன்னா, திருக்கோவலூருடைய அந்த நகரம் எப்படி அமைந்திருக்கிறது, பெண்பாளார் இருந்து இரண்டாவது மாடியில் அழகாக வளம் புரிய மூன்றாவது மாடி அழகாக ஒளிவிட ஒரு பக்கம் நல்ல செல்வ வளம், இன்னொரு பக்கம் மனமகிழ்ச்சி வளம், இப்படி ததுமி நிற்கிற தெரு அது. உலகியல் நோக்கில் மட்டும் பார்த்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும் சார். நான் நம்ம ஒன்றா மாடி கட்டுறான், நான் மூணாவது மாடிக்கு போய் மூணு மாதம் ஆச்சுங்க, ஏன் கட்டினேன் நேரம் இல்லை போகிறது. ஆகவே மாடி கட்டினா மட்டும் போதும், அனுபவிக்கணும் உண்மையா, அப்பதான் அந்த இடமும் நல்லா இருக்கு, இல்லைன்னா ஒன்றும் தெரிய வராது. ரெண்டாவது மாடி கட்டணும்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் தான் நம்ம பிள்ளைங்களும் நல்ல பெண்பால் பிள்ளைகள் அருமையாக போய் நான் மயிலாய் ஆடுவேன் புயலாய் கூவுவேன் என்று நல்ல அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மேலே பார்த்தா அந்த ஒளி அது போகாட்டுக்கு இருக்குது சார். இது பழைய கால மலேசியா தங்கம் வச்சது பாருங்க, அப்படியே பல பல பலன்னு மின்னுதுங்க. எனவே

0: இயற்கையிலே செல்வ வளமும் மக்கள் மனவளமும் ஆகிய இரண்டு வளமும் அமைய பெரு அழகு. இவன் போகின்ற அமைப்பினாலே இதுவரை நோக்கு எல்லாம் அவையே போற மாடியும் முத்தனாகிறது, இல்ல மாடியும் முத்தனாகிறது. இப்படி எல்லாம் ரொம்ப அருமையான பகுதிங்க. இப்படியாக திருமணி வாயில் சேர்ந்தான் கடை உடைக்காவலாளர் கைதொழுது ஏறன்றே உடையவர் தாமே வந்தார் உள்ளழும் தருளும் என்ன. இதோ இப்பொழுது அரண்மனையில் இருக்கிற வாயில் காவலர் மான்பு, வாயில் காவலர் மான்பு. இந்த கடைசியில முதல்ல முதல்ல இருக்க கடைசி கடையின்னு கடைசி முதல்ல அந்த வாயில நிக்கிறவங்க ரெண்டு மூணு பேர் காவல் இருக்கிறாங்க. இவரை தாண்டிதான் அவர் போகணும், அவரை தாண்டி அப்படி போகணும். ஏன்னா அரசனுடைய அரண்மனை அல்லவா இருப்பு, அதனால பாதுகாப்பா இருக்கு. அதுல இங்க என்ன மக்களவாக போட்டுட்டு இருந்தான். அடியோர் வர்றாரா ஒளிய ஒளியில காட்டான். ஆமாடா சாமி சாமி ஏ உள்ள உள்ள மாட்டான். ஐயோ நம்ம சாமி தான், நம்ம அரசருக்கு சாமி தான் ரொம்ப முக்கியம். சாமி போட்டு போட்டும். ரெண்டாவது ஆளு அமைந்திருச்சு வரீங்க, சாமி போட்டு போட்டும். இதெல்லாம் ஒளிய ஒளியில தான் காட்டினான். மூணாவது ஆளு அவனு சுவாமி அடாராடா மாட்டும் போட்டு போட்டு உள்ள போட்டுட்டான். ஊல எல்லாம் விட்டான் விட்டுட்டு இப்போ இதோ அந்த மெய்ப்பொருளார் இருக்கிற இடத்துல மெய்காப்பாளன் இருக்கான். அவன் தான் மெய்காப்பாளன். இவெல்லாம் சில்லற காப்பாளன். போனஸ் எப்போ வருது, போனஸ் எப்போ வருது? ஏசா நாளைக்கு 28 ஞாயிறு நமக்கு இன்னைக்கே இன்னைக்கே கிரெடிட் ஆகிடும் சம்பளம். அதனால அவர்களெல்லாம் விட்டுட்டு உடையவர் தாமே வந்தார் உள்ளும் தருளும் என்ன. முதல் காவலம் உடையவர் தாமே வந்தார், நம்ம பெருமானே வந்தார்ப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். இவன் விட்டான், இவன் விட்டான், இவன் படிப்படியாக விட்டான். இதோ இப்பொழுது மெய்ப்பொருளாக இருக்கிற அந்த அரண் உள்ளிடம் அங்கே ஒருவன் இருக்கிறான். அவன் யார்? தாடை பல புக்க பின்பு தனித்தாடை நின்ற தத்தன். அங்க ஒரு ஆள் இருக்கிறான், அவன் பேர் என்ன தெரியுமான? தத்தன். அவன் தனித்தாடை நின்ற தத்தன். அங்க ஒரு ஆள் அருமை, அங்க ஒரு அருமை தமிழ் அல்லவா தனித்தடைன்னா. இப்ப இனி இந்த இவன் ஒருத்தான் கருதி இவனை தாண்டிட்டா உள்ள போயிடலாம். யார்ட்ட அது தனித்தடைன்னா இவனை விட இதான் வேணும் கருத்தியாக இருக்கிற தடைன்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள் இந்த தடை தனித்தடை. தனினா ஒப்பற்ற தடை. என்ன ஒப்பற்ற தடை? அப்பா இவர் நம்ம இருப்பா, யாருக்கும் தீங்கில்லாம கொஞ்சம் விட்டுட்டு வா என்று சொன்ன உடனே இவன் தான் அந்த கருத்தியாக தன்னுடைய ஆணையை நிறைவேற்றிய மனிதன். அரசனுடைய ஆணையை நிறைவாக ஒருவன் நிறைவேற்றியவன் இவன் தான். அது வாழ்க்கையில பின்னால் தெரிய போறோம். தனித்தடை நின்ற தத்தன் ஒப்பற்ற. இவர்களெல்லாம் ஏமாந்து உடையவர் தானே வந்தார்னு சொன்னான். ஆனா அவன் பெரியவங்களே உள்ள போலான்னு சொல்லல. இணைவகையால் தேரிய கண்ணும் வினைவகையால் வேறாகும் மாந்தர் பலர் திருவள்ளுவர். இணைவகையால் தேரிய கண்ணும் ஒருத்தர் நீங்க தள்ளல போட்டு சளிச்சு நீங்க ஓராண்டு அவனை சரிய சிஐடி வச்சு பார்த்திருந்தா கூட பார்த்து ரொம்ப தக்கவன்னு கொடுத்துறீங்க அப்படி ஒரு பதவி கொடுத்தீங்கன்னா கூட அந்த பதவி வந்த பிறகு வினைவகையால் வேறாகும் மாந்தர் பலர். இணைவகையால் தேரிய கண்ணும் வினைவகையால் வேறாகும் மாந்தர் பலர் திருவள்ளுவர். இதெல்லாம் படிக்கிறவன். அதனால பெரிய தடை இருக்குது, தெரிய இருக்குது, கையில ஒரு புத்தகம் இருக்குது. ஆனாலும் அரசனுடைய ஆணையின்றி அல்லாமலும் இப்ப வந்த நேரம், வந்த நேரம் முக்கியமானது இல்ல. காலம் கருதி காலம் காலமறிதல் இடநறிதல் என்றெல்லாம் பாடினார் திருவள்ளுவர். காலம் சரியான நேரம் இல்ல. எனவே காலமும் இவனுடைய கருத்தும் ஓரளவு அவனுக்கு ஏதோ ஐயுறவு. அது எப்படி தெரியும்? அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் திருவள்ளுவர். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும். முகத்தை பார்த்தாலே தெரியுங்களா எங்க சாமிங்களுக்கு தெரியல. முகம் நோக்கி நிற்க அமையும், அகம் நோக்கி உற்றது உணர்வார் தெரியும் திருவள்ளுவர். அந்த புத்தி இருந்தாலும் முகத்தை பார்த்தாலும் தெரியப்படும். அந்த புத்தி அவனுக்கு இருக்கணுமே. அதனால இவன் அப்படி எல்லாம் நல்ல அறியும். நேரமும் இப்பொழுது சரியில்லை. ஆதலால் தானித்தாலை நின்ற தத்தன் சரியான ஒரு அந்த ஏவலன் என்ன செய்தான்? ஈடை தெரிந்து அருள வேண்டும் துயில் கோளும் இறைவன் என்றான். இந்த மாதிரி சொல்லலாம் போய் வருது. இவர் இவர் தான் சார், வேற யாரும் கிடையாது. ஈடை தெரிந்து அருள வேண்டும் போகக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா போகக்கூடாதுதான் அர்த்தம் அதுக்கு. அப்படி சொன்னான், இடை தெரிந்து அருளல் வேண்டும். உள்ளே பெருமான் இருக்கிறார், அது போகிற அந்த சந்தர்ப்பம் தெரிந்து அருள் செய்தால் நன்றாக இருக்கும். அருள் செய்தல் என்பது என்னது? சந்தர்ப்பம் தெரிந்து போகணும் அல்லது நிறுத்திக்கணும்னு அர்த்தம். இந்த அருள் செய்தல் என்ற ஒரு தொடர் இவர் வேடத்தோடு வந்திருப்பதனாலும், இந்த வேடத்திற்கு உள்ளே இருப்பவர் ஆட்பட்டு இருப்பதனால் அந்த மாதிரி பேச்சு. வேற நம்ம இருந்தோம் பிச்சு, இதான் நேரம் பார்த்தியாட. இங்க வந்தவருடைய வேடமும் உள்ளே இருப்பவருடைய உள்ளமும் நன்கு தெரிந்தவன் ஆதலினாலே இந்த ஒரு அருமையான சொல். ஈரை தெரிந்து அருள வேண்டும். அங்க உள்ளே எப்படி இருக்கா என்ன மாதிரி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறமேல் நம்ம போடுறது அருள வேணும் அப்படின்னு சொல்ல. இடைங்கிற சொல்லுக்கு சந்தர்ப்பம் அமயம், சந்தர்ப்பம் தான் வட சொல்லு அமயம். அமயம்னா கால நெறிந்து, இந்த சொல் திருக்குள்ளதான் இருக்குது. இடை தெரிந்து நன்கு உணர்ந்து சொல்லுக, சொல்லின் நடை தெரிந்த நன்மை அவர். அந்த இடைதான் இந்த இடை. இடையன்னா நம்ம பெண்களுடைய இடையுன்னு வச்சுக்கோ நிறைய இருக்கலாம். இடையன்னா முதல் இடைக்கடை அப்படி பொருள் உண்டு. ஆனால் இங்கே இடையன் என்பதற்கு என்ன, இங்க என்ன எழுதணும் கேட்டா, உரை எழுதும் போது இடை காலம் அறிதல் என்னை இடநெறிந்து அல்ல சொல்லுக சொல்லை கடனறிந்து காலம் கருதியவர் என்றாராகனின் திருவள்ளுவருக்கு இப்போ ஒண்ணும். ஏன்னா இடைங்கிறதுக்கு காலம்ங்கிற சொல்லு பொருள் ரொம்ப அரிது, ரொம்ப அரிது. ஆனா திருவள்ளுவர் ஆண்டார் அந்த சொல். இடை தெரிந்து அருள வேண்டும் துயில் கோலும் இறைவன் என்றார். அதனால உள்ளே அந்த சந்தர்ப்பம் தெரிந்து உள்ளே அருள் செய்யணும் என்று சொன்னார். சொன்ன உடனே இந்த மாதிரி சொற்களை மட்டும் நீங்க தொகுக்கணும். இது மாதிரி சொல்லு, இளமை மீதூர இன்பத்துறையினில் எளியரானார். ஜென்மத்துக்கு இந்த ஒரு கவிஞன் பேர் மாட்டேன், ஒரு அஞ்சாறு பாட்டாவது போட்டிருப்பான். அஞ்சாறு பாட்டை திண்ணர் எப்படி இருந்தார், வாழ்வாங்க வாழ்ந்தார், ஆனாலும் ஒரு ஒரு பெண்ணோட தொடர்பு. அந்த பெண் யார்? ஆஹா ஆஹா சொல்லுவான், இருக்க முடியாது. ஒரு பாட்டாவது போட்டிருப்பான். ஆனால் கேட்கிறார், இளமை மீதூர இன்பத்துறையினில் எளியரான. ஒவ்வொரு எழுத்துக்கும் கோடி அல்ல, வையகமும் வானகம் மாற்றுது, வையவும் வானமாட்டார். அது போல இதெல்லாம் ரொம்ப அருமையான சொற்கள். இடை தெரிந்து அருள வேண்டும் துயில் கொள்ளும் இறைவன் என்றார். அப்ப இடை சந்தர்ப்பம் தெரிந்து அருள வேண்டும் என்று சொல்லும் போது உள்ள என்ன செய்யறாங்கன்னு சொல்லிவிட்டாரு. என்னது? துயில் கோளும் இறைவன் என்றான். துயில் கோளும் கண்ண சொந்து. எனவே சந்தர்ப்பம் தெரிய வேண்டும், சந்தர்ப்பம் தானும் சரியில்லை என்பதும் சொல்லிவிட்டான். ஏன் தூங்குகிறான்? சொன்ன உடனே என்ற அவன் கூற கேட்டே யான் அவர்க்கு உறுதி கூற நின்றுடு நீயும். இதை நீங்க கொஞ்சம் வன்மையா படிக்கணும். எத என்றவன் கூற கேட்டே நின்றுடு நீயும், இதை கொஞ்சம் கடைபிடிக்கலாம். ஆனா இடை தெரிந்த அருள வேண்டும் தூயில் கோளும் இறைவன் என்றான் சுவாமி. அதை மென்மையாதான் படிக்கணும். ஆமா, இதையும் சத்தம் போட்டுக்கு சத்தம் போடுறது, சத்தம் போட்டே ஒழிச்சிடக்கூடாது இலக்கியம். ஆமா, சத்தம் போட்டு இலக்கியத்தை ஒழிச்சிடக்கூடாது. இந்த இடத்துல அப்படித்தானே படிக்கணும், அப்படித்தானே சொல்லுவோம். ஏன்னா வந்தவர் அடியவர் உள்ளிருப்பவர் இவருடைய வேடத்தை கண்டு உயிர் இது தெரிஞ்சதுன்னா அவர் வந்து தானே வந்து அடாரான அழைச்சிட்டு போடுவார், காதல விடலையாக்கணும். அதனால அப்படி ஆகவே உள்ளிருக்கிற அரசனுடைய மனமும் நோகக்கூடாது, இவருக்கு நோகக்கூடாது, நம்முடைய காவல் தன்மையும் மாறக்கூடாது. சார் எல்லாம் தான் விட்டான், இந்த தத்தனமா விட்டான்னு நாளைக்கு நான் ரொம்ப நல்லவன் நினைச்சேன், ரொம்ப சாமர்த்தியம் நினைச்சேன், தத்தனமா விட்டேன், காவல் திறனுக்கும் வரும். அதனால அப்படி பக்குவமா சொல்லும் அருள வேண்டும். இனி அடுத்தத போடு, போடு சத்தம் போடு. என்றவன் கூற கேட்டே யான் அவருக்கு உறுதி கூற நின்றுடு நீயும். அத நான் உறுதி சொல்ல போறேன், அவனுக்கு வந்து பெரிய உபதேசம் எல்லாம் பண்ண போறேன் இல்ல, நீயும் நின்றுடு. என உறுதி சொல்ல செல்கிறேன்னு சொன்ன அடியேனு வர்றேன்னு தான். அதனால யானவருக்கு உறுதி கூட போவேன் சென்றிடுகிறேன், நீயும் நின்றுடு இங்கே நிக்கணும். ஏன்னா இவன் வந்து உள்ள வந்தானா தான் நினைச்ச செய்ய முடியுமா? இது இவர் போறதுக்குள்ள இவனுக்கு போயிடாதா? சிவ சிவ போயிடுமே. அதனால நின்றுடு நீயும் என்று சொல்லிவிட்டு அவனையும் நீக்கி புக்கு உள்ள இடை தெரிந்தருள வேண்டும் துயிர்கொள்ளும் சொன்ன பிறகும் அடியவர் உள்ளே போக விரும்புகிறார். சரி, அப்படியாவது நாமும் கொஞ்சம் என்ன நின்றுடு நீயும் என்கிறார். ஆனா அவ்வளவு பொருத்தம் இல்லை, இந்த மனநிலையை காட்டணும். ஆமா, ஒளியும் ஒளியில காட்டினான்னு இந்த இடத்துல தத்தனை காட்டுறவுலதான் பெரியவன் பெரிய எக்ஸ்பர்ட். தன் காவலுக்கும் படி நேர நிறை போகுது, இவனும் இவரும் போகணுங்கிறார். அங்கேயோ சரியான சந்தர்ப்பம் இல்லை என்று அந்த முகத்தை அது அது மாதிரி வச்சு என்னை காட்ட போறான், என்னை காட்ட. எனவே அவனையும் நீக்கி புக்கு. இப்பொழுது என்ன தெரியுமா, இன்னமும் ஒளி ஒளி ஒளி ஒளி காரணம் வந்து எடுத்தான்னா இனிமேதான் இருக்கிற ஜாக்கிரதை. இங்க ஒரு கட்டம், இனி ஒரு கட்டம், இனி ஒரு கட்டம். என்னன்னா, இதோ இப்பொழுது கதவு கதவுடைய திறக்கப்படுகிறது. இல்ல இல்ல, ஒளிய ஒளிதெல்லாம் எல்லாம் ஒளியும் ஒளி சந்தேகமே இல்லை. இப்ப என்ன பண்றார் அந்த வந்த ஆளு முத்தநாதன், அந்த வாயில் அந்த வாசப்படி இருக்கே அப்படி அப்படி அப்படி தாண்டி இப்படி இப்படி கால் வைக்கிற கால் வைக்கிற. இவன் நெஞ்சமே எப்படி இருக்கும், அப்படியே அவனுக்கு அதுக்கு மேல் நெஞ்சம் இருக்குது. அவன் மட்டுமா கால் தாண்டுகிறது, இவன் இதயமும் தாண்டுகிறான். அதனால அப்படி இருக்கிறான். அதனால அப்படி இருக்கும்போது பொந்திகள் பள்ளிக்கட்டில் புறவலன்மாய் துயில மாடே மண்டலம் குடல் மின் சாயல் மாதேவி இருப்ப கண்டான். ஜெயிக்கலார் ஜெயிக்கலார்வா. இப்படி இவன் கால் வைக்கிறான், அந்த அந்த அந்த கதவு திறந்து இப்படி வைக்கிறான். உடனே அந்த கட்டில கட்டில காட்டினார். கட்டில யார், அரசன் தூங்குகிறான், அரசியும் அருகில் இருந்து தூங்குகிறான். அப்ப ஒரே கட்டிலில் அரசன் இந்த புறமா, அவர் அந்த புறமா, அந்த மாதிரி தூங்குகிறார். அப்படி காட்டினார். இன்னும் ரொம்ப கேமக்கு வரா, அதாவது சரி இந்த முண்டம் பார்க்கலன்னா பரவாயில்ல, மாதேவி இருப்ப கண்டான். கண்ட பிறகாவது என்ன செய்யணும்னு கேட்டா, அப்படின்னு வெளியில் வந்திருக்கணும், வெளியில் வந்திருக்கணும். துயில் கூலும் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அப்படியாப்பா ஐயா எழுந்த பிறகு சொல்லு நான் அங்கே இருக்கிறேன் என்று சொல்லி வந்திருந்தா யோகியன்ல யோகியம் தங்க யோகியன் இருக்கணும். சரி இல்லை, நீ அப்படியே கொண்டு வந்த பொருள் உபதேச பொருள் அது இப்பயே சொன்னாதான் உன் மண்டை வெடிக்குது, அதனால சரி கொண்டாந்து இருக்கிறேன். அப்படி அந்த அந்த வாசல் படி கடந்த பிறகு என்ன இருக்குது, இதோ கட்டில், அதில் அரசன், அதில் அரசமாதேவியும், இருவரும் ஒருங்கிருக்கிறார். இவர் இப்படி தூங்குறார், ரெண்டு பேரும் தூங்குறான். மாதேவி இருப்ப கண்டான். பார்த்தாவது சேக்கலா இருக்கு என்ன தெரியுமா, மகாபாவி இந்த மாதிரி ஒரு ஆணும் பெண்மா படுத்து பார்த்தாவது என்ன பண்ணி தொலைச்சிருக்கணும், அப்படியே பாஞ்சல வழியில் வந்திருக்கணும். ஏழு ஜென்மத்துக்கு உருப்படியா என்று அவருடைய பொங்கும். அதான் இருப்ப கண்டான். அந்த கண்டான்ங்கிறதே அவரால் ஒன்றும் முடியல. இந்த கண்டான்ங்கிறது பார்த்தான்னு அர்த்தம், இதுக்கு ஒன்றும் பொருள் சொல்லவே வேண்டியதில்லை. இதுக்கெல்லாம் போய் சொல்லிட்டு இருந்தோம்னா அது முட்டாள் அர்த்தம். ஆனால் அந்த நிலைதான் முக்கியம். மாதேவி இருப்ப கண்டான். அடுத்த வரி இருக்கே ரொம்ப அருமை. கண்டு ஒலியும் ஒலியுங்காரன் ரொம்ப விழிப்பா இருக்கணும். கண்டு இவன் கண் பார்வை அந்த கட்டில் கட்டில் இருக்கிற அரசன் அரசமாதேவி கண்டு. என்ன அர்த்தம்னு கேட்டா, இம்மாதிரி காணக்கூடாது மகாபாவி கண்டு. சரி அப்படி பார்த்துட்டாலும் உடனே வந்துடக்கூடாதா, சென்று அடுத்து அப்படி அப்படி காலத்தை வைக்கிறான். சென்று ஆணையும் போதில் அந்த கட்டில் நெருங்குறான். கண்டு சென்று அணையும் போதில் இப்படித்தான் சாமி படிக்கணும். கண்டு சென்று அணையும் போதில் அப்படின்னு சொன்ன மகாபாவியில மகாபாவின் இலக்கியமா பேசுறீங்க நீங்க, உருப்படாம பண்ணிட்டீங்கள. கண்டு சென்று பார்க்கும்போது அந்த ஒலியும் ஒலியில அவன் கண் பார்க்கணும். சென்று அந்த ஒரு கால் அப்படி பெரு கால் மட்டும் அப்படி எடுத்து வைக்கணும். சென்று அணையும் போதில் அந்த பள்ளி கட்டுக்கிட்ட அப்படி அப்படி நுழைஞ்சு போறான். இதோ இப்பொழுது பள்ளி கட்டுன்னா அதுக்கு பக்கத்துல நெருங்கும் போதில் கண்டு சென்று அணையும் போதில் அப்படி எல்லாம் படிக்கிறான். இல்லை இந்த இடமெல்லாம் நினைக்கணும், இது காணத்தக்க இடமா அன்று கண்டு, செல்லத்தக்க இடமா அன்று சென்று, பக்கத்துல கட்டிலுக்கிட்ட போலாமா போகக்கூடாது ஆனால் ஆணையும், உயிர் போற இடம் இல்ல அப்படில கொடுத்து பாருகிற ஆணையும் போது என்ன செய்யணும். இதுதான் இங்கதான் நமக்கு சைக்காலஜி. காதுமென எழுந்து தேவி. தூக்கத்துல நாமும் தூங்குவோம், அவங்களும் தூங்குவாங்க. நம்ம விட என்றுமே விழிப்புணர்வுடையவர்களாக இருப்பார்கள். விழிப்புணர்வுடையிருந்திருக்கிறது தானே. காதுமென எழுந்து தேவி, எப்படியும் இந்த மென்மையாதான் போறான். ஆனாலும் அந்த மாதமா பக்கம் தெரிஞ்சது. இன்னைக்கு நீங்க சொல்லுங்கன்னா அது மறுதலையாவும் இருக்கலாம். சில பேர் சிலங்க சில குடும்பம் மறுதலையா இருக்கலாம். நீங்க வெறியில எதே நம்ம வந்து இப்ப காலிங்கல் வச்சிருந்த அழைப்பு மணி அடித்து முதல்ல எந்திரிப்போம். யாரு என்னங்க நீங்க தெரியும், ஆனா ஒண்ணும் இல்லை. நீ மணி அடிக்கிறதுங்கன்னா என்ன எதேன்னு பால்காரங்க வந்துட்டாங்க. இன்றும் அந்த விழிப்புணர்வில் அவர்கள் நமக்கு முன்னுதான். நான் ஒன்றும் ஓட்டுக்கு வர போறது இல்லை தாய் குளத்துக்கிட்ட. உண்மை உண்மைதான், உண்மையை சொல்ல. காது மேன எழுந்து தேவி என்ன செய்தா, காது மேன இழிந்து இழிந்து கட்டில படுத்திருக்காங்களா, பொக்குனு கீழே இறங்கிட்டான். இறங்கி பண்டாளர் மாலை யானை எடுப்பிட, பிறகு இந்த அம்மா அனுப்பின பொழுது அவன் எழுதுகிறான். அப்போ இந்த கண்டு சென்ற போதே அவள் எழுந்து விட்டால், ஆனா இவரை வந்து என்னங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. எனவே ஆண் பெண்ணுடைய அந்த உலனோடும் காரணம் இல்லைன்னா, காரணம் என்ன, நல்ல வேலை செய்வீங்க இல்லை, யாரும் இளைஞர்களும் இல்லை. இந்த மாதிரி ஒருங்குபடுத்திருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு எப்பவும் கூச்சமா இருக்கும், கூச்சம் இயல்பு. அதனால நீங்க ஒரு சிறு பள்ளி இதுனா கூட பண்ண அவங்களுக்கு நம்ம விட அவள் அந்த கூச்சம். நானும் இருக்குல்ல சுற்றுலா அப்படின்னு சொன்னா, நீ நிச்சமும் நான்பார் ஆண்பாருக்குரிய எது அச்சமும் நானும் மடனும் முந்திருத்தல் நிச்சமும் பெண்பாருக்கு உரிய என்ற அது அவங்ககிட்ட மூணு அவங்க சொத்துடா அப்படின்னு சொல்லார்கள். சொத்து நம்ம அந்த இதை விட அதை வேற வேலையை சொல்லி சொல்லிட்டு இழுத்து போ தூங்கு அப்படின்னு சொல்லுவோம். சொல்லியும் இருக்கலாம் பிடிப்பு நீக்கி விடுங்க. ஆனா அவங்க சுதந்திரமா அது பெண்மை, அதான் பெண்மை. இதுல சரி நிகர் சமானமாக ஜென்மத்திலையும் வரக்கூடாது. வந்தானா அவ வந்து பெண் அல்ல, வேற மாதிரி நடத்தும். சிலது மென்மை மென்மைதான், சில ஆண்மை ஆண்மை தான். அதிலெல்லாம் நீங்க ஒன்னும் மாற்றவே முடியாது, வெறும் கதை பண்ண முடியாது, கதை பண்ண. எனவே இழிந்து என்ன சொல்கிறார்கள், அவனை எடுப்பினார்லாம். வண்டாளர் மாலை யானை எடுப்பிட உணர்ந்து மன்னன் பார்த்தா எப்படி இருக்கும். பூமியில எவ்வளவுதான் அன்பா இருந்தாலும் கூட இந்த நேரத்துல, அதுவும் மனைவியோடு படுத்துற நேரத்துல, இரவு நேரத்துல ஒரு அடியோர் வந்தா என்ன அடியவரா இருப்பாரா, கிடையாது. அவர் அவ்வளவும் முழுமையாக ஈடுபாடு கொண்ட காரணத்தினாலே இப்பொழுது யாரை பார்க்கணும்னார். இப்ப அந்த அம்மா பொக்குன்னு இறங்கி எழுப்பிட்டு நின்றுட்டான். இதோ இப்பொழுது கட்டில் கட்டில் அருகே நிற்பவள் தன்னுடைய மனைவி. இவர் தட்டி எடுப்பணும்னு எழுந்து உடனே இவர் நினைக்கிறான். அண்டார் நாயகனார் தொண்டாராம் என குவித்த சங்கை கொண்டெழுந்ததிரே சென்று கொள்கையில் வணங்கி நின்று. ஏயா யாரையா அவனை விட்டா எவன் விட்டான் என்று கேட்காம உடனே அங்கிருந்து அப்படியே கீழே கை தொழு பரவி கால் உறவணி திருமுருக காட்டுப்படை இல்ல அந்த நீளமா வணங்கணுமா. ஆண்டவனுக்கு வணங்கும் போது அதுதான் இப்ப எல்லாம் வந்து அட்டாங்கம் பஞ்சாங்கம் எல்லாம் சொல்றமே, ஐந்து வகை உறுப்பு பஞ்ச உறுப்பு இதெல்லாம் வணங்கணும். தமிழன் வணங்கணும், இதெல்லாம் மறைக்கப்படாது, மறைக்கப்படாது. தமிழனத்துல என் தமிழன் என்றோ கல் தோன்றி மண் தோன்ற காலம் அன்னைக்கு ஆன்மீகத்தோடு இருந்தான். அதனால ஆன்மீகத்தை விடுத்த அறம் இந்த ஒன்று இல்லை, முடிந்த முடிவு. அதனால உங்கள் நாயகனார் முன்னும் என்ன செய்தார், கொண்டெழுந்து வணங்கி நின்றார். என்ன மங்களம் பெருக மற்ற என் வாழ்வு வந்து அணிந்தது என்ன, இங்கிருந்த அருளை பெற்றது என் போலோ கேட்கிறான். என்ன இந்த நேரத்தில் வந்தீர்களேன்னு சொல்லாமல் இந்த நேரத்தில் வந்தீர்களே பாருங்க, இந்த நேரத்தில் வந்தீர்களே என்று கேட்பது ஒண்ணு, இந்த நேரத்தில் வந்தீர்கள். ஏன்னா இரவு நேரத்தில் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லணும்னு உங்களுடைய தலையெழுத்தா. கங்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்கு, இரவு பகலா உன்னை தவிர எனக்கு காண முடியாதுன்னு சொன்னாங்க ஒரு அம்மா சொன்னாங்க. கங்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்கு, இன்னொரு பெண்ணி இரா பகலாய் பேசும் போது எப்போது ஏண்டி தூங்கிட்டு இருக்கிற நீ பாட்டுக்கு, இரா பகலாய் பேசும் போது எப்போது, இப்போதாரமளிக்கே நேசம் வைத்தனையோ ஏண்டி நல்ல மெத்த நல்லா இருக்கு அப்படின்னு தூங்குறிய. மணி 4:50 மார்கழி மாசம் எந்திரிக்கிறது யோகியது இல்ல. இப்படி கங்குள் பகல் என்கள் மற்றொன்றும் காணற்க,
1: இராப்பகலாய் பேசும் போது எப்போது என்றல்லவா இவருடைய வாழ்வு இருக்கும். ஆதலால் இம்மன்னவன் இப்படி சொன்னான். திருவாசி தூக்கி போட்டுட்டாதான் நமக்கு தெரிய வருது. இங்க எங்கெங்க எல்லாம் நமக்கு அசை வருது அங்கெல்லாம் என்ன பண்ண பெரியவர்ல கொண்டாந்து பகுதியில் வச்சுக்கணும். வச்சுட்டு சொன்னா அட அருமையா போயிட்டு திருவள்ளுவர் என்ன மணிவாசர் என்ன அல்லவா அப்படியே சேகலாருன்னு அப்படி உள்ள போனோம்னா எப்படி இருந்துருங்க அப்படி ஒரு 1.5 மணி நேரம் அருமையா இருக்க நம்மை மறந்துருக்கும். அதனால மங்களம் பெருக மற்றும் வாழ்வு வந்து அணிந்தது என்ன, இதுக்கு எல்லாரும் உடைய எழுதினாங்க என்னன்னா, என்னுடைய எதிர்கால மங்களம் எல்லாம் பெருக நன்மைகள் பெருக என்னுடைய வாழ்வு வந்து அணிந்தது என்ன, என்னுடைய பெருவாழ்வாக இருக்கிற அடிவராகிய நீங்கள் எங்களுக்கு எங்கள் அண்மையில் வந்தீர்கள். ஒரு பொருள் டிகேஸ் மங்களம் பெருக இனி என்னுடைய எதிர்காலம் சிறக்க என் வாழ்வு வந்து அணிந்தது. அணிந்ததுன்னா நெருங்குதுன்னு ஒரு பொருள், அணிந்ததுன்னா அணிந்து போச்சு. உலகியல் வாழ்வு அணிந்தது, ஆனால் அதே அருளியல் வாழ்வு தொடங்குது. மங்களம் பெருக அருளியல் வாழ்வு தொடங்க என் வாழ்வு வந்து அணிந்தது, உலகியல் வாழ்வு நீங்க போகிறது என்ற பொருளும் இருக்கிறது. உங்கள் நாயகனார் முன்னும் உரைத்த ஆகம நூல் மண்மியல் எங்கும் இல்லாததொன்று கொடு வந்தேன் எம்ப என்றான். பாத்தீங்களா இங்கே பேச்சு வந்துட்டு சுவாமி இந்த நேரத்துல வந்த நேரம் என்னவோ என்னை ஆட்கொள்ள முடியாத நேரம் மங்களம் பெரு என் வாழ்வே வந்தது என்று நான் கருதுறேன்னு சொன்ன உடனே உங்கள் நாயகனார், உங்கள் நாயகனார் யாரு, இறைவனை போய் உங்கள் நாயகன் ஏன் இவன் பஞ்சத்துக்கு ஆண்டி அல்ல பரம்பரையும் அல்ல பஞ்சத்துக்கு வந்தவன், அதனால உங்கள் நாயகனார் உங்க திருவள்ளுவர் சொல்றாருன்னு சொன்ன என்ன தெரியுது, உடன்பாடு இல்லைன்னு சொன்ன உடன்பாடு இல்லைன்னு எங்கள் திருவள்ளுவர் உங்கள் நாயகனார் முன்னும் உரைத்த ஆகம நூல். அப்ப உங்கள் நாயகனார் உங்கள் ஆண்டவன் இருக்கிறானேப்பா அவங்க உரைத்த ஆகம நூலானது மண் மேல் எங்கும் இல்லாததொன்று கொடு வந்தேன் எம்ப என்றான். எங்கேயும் கிடைக்காது அடியேன் நேற்று சென்னை சென்றேன் கன்னிமாரா நூலகத்திற்கு, அங்கு ஒரு அருமையான பழம் படி ஒன்று இருந்தது இது அச்சுக்கு வராது என்று கேள்விப்பட்டேன் வந்த உடனே அதை எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு சொல்ல வந்தேன். எப்படி இருக்கும் அவர் இன்னும் துடிச்சுட்டார், அதனால இப்படி ஒரு ஆன்மா சென்னையில ஒரு துடி கிடைச்ச உடனேயே அது நம்ம இடத்துல கொண்டு வந்து சொல்லணும்னு சொன்னாரே அப்படின்னு அவருக்கு இன்னும் தன் நிமர்ந்தா தன் நாமம் கட்டா தலைப்பட்டாரங்கி தலைவந்தாள் அப்படியா. இங்கேயும் உங்கள் நாயகனார் அவன் பேச்சில் இருந்து அவனுக்கு உடன்பாடு இல்லை என்று தெரிகிறது. மண் மேல் உரைத்த ஆகம நூல் எங்கும் இல்லாததொன்று, எங்குமே கிடைக்காதுன்னு ஒரு பொருள், இன்னொரு பொருள் எந்த ஆகம சூழ்நிலையாவது உள்ளே அது இருக்குமா, எது அது அப்படிப்பட்ட ஒரு ஆகமும் எங்கும் இல்லாததான். ஆமா
2: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நகார மகாரங்களை முதலாவதாக கொண்டு பஞ்சாகரத்தை சிந்தித்தோம் என்றால், திரோதான சக்தி அந்த நகாரமாகிய நகாரம் தானே முதல்ல நிற்கின்றது. அப்போ அந்த திரோதான சக்தி தான் நம் அறிவிலே மேலோங்கும், அது உலக போகங்களை தரும். ஆக உலக போகங்களை விரும்பி வாழ்பவர்களுக்கு அந்த அவற்றையே முதன்மையாக கொண்டு வாழ்பவர்களுக்கு அது சரி. ஆனால் வீடு வேறை விரும்பி வீடு வேறுதான் வேண்டும், வேறொன்று வேண்டாம் என்று ஞான நெறியிலே வந்துவிட்ட பக்குவான்மாக்கள் என்ன செய்யக்கூடாது? மயக்கத்தை தரக்கூடிய திரோதான சக்தியை ஆணவ மலத்தை முதலாக கொண்டு, அதாவது நகார மகாரங்களை முதலாக கொண்டு சிந்திக்கிறாங்க. இது வந்து குருவானவர் மந்திர உபதேசம் செய்யும் போது சீடனுக்கு செய்கின்ற உபதேசம், ஞான நூல்கள் சொல்கின்ற நெறிமுறை. நாம திருமுறைகளில் நகாரம் தொடங்கி வருவதை வைத்துக் கொண்டு நாம் அங்கே நகாரம் தொடங்கி வருகின்ற அந்த அஞ்செழுத்து மிகச் சிறப்பாக போற்றப்பட்டுள்ளதே. அதற்கு மாறாக இங்கு நாம் நகாரம் தொடங்கி வருகின்ற முறையிலே இங்கே சிந்திக்கக்கூடாது என்று ஞான நூல்கள் சொல்கின்றனவே என்று கேள்வி கேட்டு, சில இடங்களில் இப்படித்தான் திருமுறைகளுக்கு மாறான முறையிலே சாத்திரங்கள் சொல்லும், அப்படிப்பட்ட இடங்களிலே நாம் திருமுறைகள் சொல்வதைத்தான் கொள்ள வேண்டும், சாத்திரங்கள் சொல்வதை தள்ள வேண்டும் என்றெல்லாம் சிலர் மிக விரைவாக முடிவெடுத்து விடுகின்றார்கள். முதலிலே ஒன்று நினைக்க வேண்டும், திருமுறைகள் சாத்திரங்கள் எல்லாமே நமக்கு மிக இன்றியமையாத நூல்கள். இரண்டுமே சிவஞானிகள் அருளி செய்துள்ள நூல். சிவஞானிகள் அருளி செய்த நூல்களிலே ஒரு நூலோடு இன்னொரு முரண்படாது. முரண்படுவது மாதிரி தெரிந்தால் நாம இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும். தாழ்வனும் தன்மையோடும் சைவமா சமயஞ்சாரும் ஊழ்வரல் அரிது சும்மாவா சொன்னார். என்ன நமக்கு முரண்படும்படி தோணா உடனே நாம ஒரு முடிவெடுத்துறோம், ஆமா இது வேற அது வேற, அதை கொள்ளுவோம் இதை தள்ளுவோம். எதையும் 12 திருமுறைகள் 14 சாத்திரங்கள் எவற்றையும் நாம தள்ள முடியாது. அனைத்தும் நமக்கு பிரமாணம். 12 திருமுறைகளும் நமக்கு பிரமாணம், 14 சாத்திரங்களும் பிரமாணம். ஒன்றோடொன்று முரண்படாமல் தக்க ஆசானிடம் பயின்று அதை தெளிவு பெற வேண்டியதுதான் சைவருடைய கடமையாகும். அந்த முறையிலே பார்த்தோம் என்றால் திருமுறைகளிலே நாமமாக எம்பெருமானுடைய நாமமாகவே சொல்லப்பட்டுள்ளன அஞ்செழுத்தும் என்று ஆண்டோர்கள் சொல்வார்கள், மரபறிந்த ஆண்டோர்கள் பலரும் சொல்வார்கள். ஆகையினாலே அங்கு நாமமாக சொல்லப்பட்டுள்ளது. மந்திரமாக சொல்லும் பொழுது அந்தியுள் மந்திரம் என்று சொல்லி அஞ்செழுத்துமே என்றார்கள். ஆகவே நாமமாக சொல்கின்ற முறையிலே சொல்வார். சிகாரம் தொடங்கி வரக்கூடிய சுக்கு வஞ்சாக்கரம் கூட நாமமாக வருகின்றது. 108 நாமாவளியிலே எம்பெருமானுக்கு 108 நாமாவளியிலே ஓம் சிவாய நமஹ என்று வருகின்றது. அங்கு வந்து நாமாவளியா தான் வருகின்றது. ஓம் மகேஸ்வராய நமஹ இப்படி பல நாமங்கள் வருகின்றது. ஓம் சசிசேகராய நமஹ அது நாமாவளி நாமம். ஆனால் மந்திரமாக வருவது என்பது வேறு. இன்னும் மந்திரமாக சொல்லும்பொழுது கூட திருமுறைகளிலே நாம் மந்திரமாகவே சொல்லப்பட்டுள்ளது என்று சிலர் கூறினாலும் கூட அதை உள்ளபடியே அப்படியே சூக்ம பஞ்சாக்கரமாகவோ தூளபஞ்சாக்கரமாகவோ அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதில்லை. அவர்கள் ஏதாவது ஒரு அஞ்செழுத்து வடிவத்தை சொல்லியிருப்பார்கள், ஆனால் உண்மையில் அது சூக்ம பஞ்சாக்கரமா தூளபஞ்சாக்கரமா என்பது அவர்களுக்கு தான் தெரியும். செயலிலே எப்படி வைக்க வேண்டுமோ அந்த நிலையிலே வைத்திருப்பார்கள். உண்மையில் அதை தூளமாக கொள்வதா சூக்மமாக கொள்வதா என்பதையெல்லாம் வந்து நாம வந்து இந்த சிவநெறியிலே பயில பயில தான் நமக்கு அது போன்ற உண்மைகள் எல்லாம் நமக்கு விளங்கும் என்று கூறிக்கொண்டு, சாத்திரங்களிலே உபதேச கிரமத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். பொருள் ரீதியாக நாம் பார்த்தோம் என்றாலும் நகாரம் திரோதன சக்தியைத்தான் குறிக்கின்றது. அது முதலில் இருந்தால் திரோதன சக்தியினுடைய ஆதிக்கம், சிகாரம் முதலில் இருந்தால் அது சிவம், அப்புறம் இரண்டாவது வான அவரது வகாரம் அது அருட்சக்தி. திரோதான சக்தியை அருட்சக்தியை என்ன வேறுபாடு? ரெண்டும் ஒரே சக்தி தான். ஒரே நெருப்பின் சக்தி என்ன செய்கின்றது? சுடுதல் தொழிலை செய்கின்றது. ஒரு இடத்துல எல்லா இடத்திலையும் சுடுதல் தொழிலை செய்கின்றது. இப்ப உலோகங்கள் அது செயல்படும் போது உலோகங்களை உருக்குகின்றது. சமையலறையில் அதே நெருப்பு சக்தி வந்து அங்கு வந்து என்ன செய்கின்றது? அந்த உணவுப் பொருட்களை வந்து பக்குவப்படுத்துகின்றது இல்லையா? இப்படி ஒரே நெருப்பின் சக்தி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தொழிலை செய்கின்றது. அதுபோல பக்குவம் வராத ஆன்மாவிடத்திலே, அதாவது உலகப்பற்றிலேயே கிடக்கின்ற ஆன்மாவிடத்திலே அந்த வினைப்போகங்களை தான் திருவள்ளுவர் சக்தி ஊட்டும். அப்ப அந்த ஆன்மாக்களிடம் அது திரோதான சக்தியாக விளங்குகின்றது. வினைப்போகங்களை ஊட்டும் பொழுது தோன்றா துணையாக இருந்து ஊட்டும். சரி, பக்குவம் வந்த ஆன்மாக்களிடத்திலே, நாயன்மார்கள் போன்ற ஆன்மாக்களிடத்திலே வினைப்போகத்தை ஊட்டும் இல்ல சிவபோகத்தை ஊட்டும். அப்ப அவர்களிடம் அந்த திருவருள் மேலிட்டு விளங்கி அவர்கள் உணரும்படி அந்த திருவருள் வெளிப்பட்டு அவர்களுக்கு சிவபோகத்தை ஊட்டும். அப்போ பக்குவம் வராத ஆன்மாக்களுக்கு வினைப்போகங்களை ஊட்டுகின்ற அந்த நிலையிலே திரோதான சக்தி மறைப்பாற்றல். பக்குவந்த ஆன்மாக்களுக்கு சிவபோகத்தை ஊட்டுகின்ற நிலையிலே அருட்சக்தி, ஒரே சிவசக்தியே பெத்தான்மாக்களிடத்தில் திரோதன சக்தியாகவும் முத்தான்மாக்களிடத்தில் அருட்சக்தியாகவும் இரு நிலைகளிலும் விளங்குகின்றது. ஆகையினாலே அந்த சிவமும் அருட்சக்தியும் முதலில் வரக்கூடிய முறையிலே, சிவா என்று வருகின்ற முறையிலே பஞ்சாக்கரத்தை சிந்தித்தோம் என்றால் அங்கு சிவமும் அருட்சக்தியுமே மேலோங்கி அது வீடு வேற்றுக்கு வழியாகும் என்பதைத்தான் இந்த திருவருட்பயன் சிவப்பிரகாசம் உண்மை விளக்கம் போன்ற உயரிய நூல்கள் எல்லாம் நமக்கு உபதேசிக்கின்றன. மாலார் திரோதம் அல முதலா மாறுமோ மேலா சி மீளா விடின் என்று இந்த கருத்தைத்தான் சொல்கின்றது. மாலார் திரோதம் மயக்கத்தினை பொருந்திய திரோதான சக்தி, அப்புறம் மலம் ஆணவ மலம், முதலா இவை இரண்டையும் முதலாக கொண்டு அஞ்செழுத்தை சிந்தித்தால் மாறுமோ, அந்த ஆணவ மலமும் திரோதான சக்தியும் மாறுமோ, மாற மாட்டா. ஓகாரம் எதிர்மறை, மாறுமோ என்றால் மாறமாட்டா. மேலா சி மீளா விடின், இந்த நகர மகரங்களை கீழாக்கி இவற்றுக்கு மேலே சிவமாகிய சிகாரம் பொருந்தும்படி அந்த சிவத்தை முதலாக கொண்டு சிந்திக்காமல் விட்டால் இவை மாறுமோ, இந்த நகாரமும் மகாரமும் ஆணவமலமும் திருவாசக்தியும் மாறுமோ என்று கேட்கின்றார். ஆகவே சிகாரத்தை முதலாக கொண்டு சிந்திக்க வேண்டும் என்று ஞானநெறி நிற்கின்ற சாதகனுக்கு ஆச்சாரியர் உபதேசிக்கின்றார். ஆராதி ஆதாரம் அந்தோ அது மீண்டு பாராது மேலோதும் பற்று என்பது அடுத்த குறட்பா. ஆர் ஆதி தமக்கு ஆதாரம் என மாறாக எண்ணி என்று நிரம்பலை தேசிகர் கூட்டுகின்றார். ஆர் ஆதி ஆதாரம், ஆர் என்றால் ஆறுதல் என்று கொண்டு, பொருந்துதல் என்று கொண்டு, ஆர் ஆதி, ஆதி என்பது ஆதிசக்தி என்பது திரோதன சக்திக்கு இன்னொரு பெயர். ஆகவே ஆர் ஆதி என்றால் பொருந்திய ஆதிசக்தி எனப்படுகின்ற திரோதன சக்தி. ஆதாரம் அது இந்த உலகத்திற்கு ஆதாரம், உலகத்திற்கு ஆதாரமாக உள்ளது. ஆகவே அந்த திரோதன சக்தியை முதலாக கொண்டு சொன்னால் அது இந்த உலக பிறவியில் தான் மீள மீள நம்மை பிறக்க வைக்கும். எனவே அது மீண்டு பாராது மேலோதும் பற்று அந்தோ என்று குறிப்பிடுகின்றார். எனவே அஞ்செழுத்தை மீண்டு பாராது, அதாவது நகரம் முதலாக பார்க்காமல் அதனை திருப்பி சிகரம் முதலாக வைத்து பார்க்காமல் நகரம் முதலாகவே கொண்டு ஓதுகின்ற பற்று இருக்கின்றதே, அந்த பற்று மிகவும் இறங்கத்தக்கது. எனவே நகாரம் முதலாக ஓதி வருகின்ற மாணாக்கனுக்கு ஞானாசிரியர் உபதேசிக்கின்றார், நகாரம் முதலாக ஓதுகின்றாயே, இதனை திருப்பி நீ எவ்வாறு ஓத வேண்டும், சிகாரம் முதலாக கொண்டு ஓத வேண்டும். அவ்வாறு ஓதாமல் அந்த நகாரம் முதலாகவே ஓத வேண்டும் என்று கொள்கின்ற பற்று இருக்கின்றதே அது உலக பற்றுக்கே துணை செய்யும், ஆகவே அந்நிலை இறங்கத்தக்கது என்று குறிப்பிடுகின்றார். இது வேறு மாதிரியும் உரை சொல்வார்கள். ஆறு ஆதி ஆதாரம் என்பதற்கு முதன்மையான ஆதாரம் யார், சிவம் அல்லவா? அந்த சிவம் சிகாரம் என்ற எழுத்தால் தானே குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே அந்த சிகாரம் முதலாக கொண்டுதானே ஞான நெறியில் இருப்பவன் சிந்திக்க வேண்டும். எனவே அதனை சிந்திக்காமல் நகாரத்தை முதலாக கொண்டே ஓதுகின்ற பற்று இறங்கத்தக்கது என்றும் பொருள் சொல்வார்கள். அதுதான் நம்முடைய நிரம்பலை தேசிகளுடைய பொருள் என்று தோன்றுகின்றது. ஆர் ஆதி தமக்கு ஆதாரம் என மாறாக எண்ணி அவ்வாறு உச்சரித்தரால் வரும் பழுதினை திரும்பி விசாரியாமல் அந்தோ இறங்கத்தக்கது என்று அவர் உரை கூறுகின்றார். ஆகவே உயிருக்கு பரம ஆதாரமாக இருப்பது உலகமா அல்லது சிவமா? சிவமே ஆதாரம். எனவே அதனை உணர்ந்து அந்த சிவத்தையே முதலாக விளங்கும்படி சிகாரம் தொடங்கி வருகின்ற பஞ்சாக்கரத்தினை சிந்திக்க வேண்டும். அவ்வாறு சிகாரம் தொடங்கி மாற்றி சிந்திக்காமல் நகாரம் தொடங்கியே சிந்திக்க வேண்டும் என்று கருதுகின்ற பற்று அந்தோ இறங்கத்தக்கது என்று கூறுகின்றார். அந்தோ என்பது இரக்க குறிப்பு. அடுத்த குறட்பாவிதம் இந்த கருத்தை உபதேசிக்கின்றார்கள். சிவமுதலே ஆமாறு சேருமேல் தீரும் பவம் இது நீ ஓதும் படி என்று சொன்னார். சிவத்தை முதலாக கொண்டு, சிவம் என்ற பொருளை பயக்கின்ற அந்த சிகாரத்தை முதலாக கொண்டு நீ பஞ்சாக்கிரத்தை சிந்தித்தால் உன்னுடைய பிறவி தீரும், இதுவே நீ பஞ்சாக்கிரத்தை ஓதும் முறைமை என்று கூறுகின்றார். சி சிவமுதலே என்பதை சி வ என்று இரண்டு அக்கரங்களாக பிரித்துக் கொண்டு இந்த இரண்டு அக்கரங்களாகிய சி வ இரண்டும் முதலாக வருகின்றபடி ஓத வேண்டும் என்று பொருள் கொள்ள வேண்டும். சிகார விகாரம் என்னும் இரண்டும் அந்த இரண்டும் வந்து முதலில் விளங்கும்படியாக சிந்தித்தல் கூடுமாயின் அந்நிலையே உன்னுடைய பிறவி துன்பத்தை தீர்க்கும், உன்னுடைய பிறவி துன்பம் அந்நிலையிலே நீங்கும் எனவே வீடு வேரை காதலிக்கின்ற மாணவனே, இதுவே நீ பஞ்சாக்கிரத்தை சிந்திக்கும் முறைமையாகும். இது நீ ஓதும் படி, இதுவே நீ படி என்பது முறைமை, இதுவே நீ அஞ்செழுத்தை ஓதும் முறைமையாகும் என்று குறிப்பிட்டார். வா சி அருளி அவை யாவை வாழ்விக்கும், மற்றதுவே ஆசிர் உருவமுமாம் அங்கு. வா வா என்பது பஞ்சாக்கரத்தினுடைய அந்த இரண்டாம் எழுத்தாகி வா அருட்சக்தி. அந்த அருளே சிவத்தை வழங்கும், உயிருக்கு திருவருளே சிவத்தை வழங்கும் அந்த செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். வா சி அருளி, வா என்ற அந்த திருவருட்சக்தியானது சி ஆகிய சிவத்தை அருளி, யாவை யா என்ற அந்த ஆன்மாவை வாழ்விக்கும், முத்தி பெருவாழ்விலே வாழச் செய்யும். மற்றதுவே, மற்ற என்பது இங்கு அசை சொல்லாக கூடலாம், அதுவே அந்த வா என்ற திருவருட்சக்தியே ஆசில் உருவமுமாம் அங்கு, அங்கே உயிருக்கு குற்றமற்ற காட்டாகவும் விளங்கும் என்று சொன்னார். அதாவது தத்துவங்களின் துணை கொண்டு உயிரானது வினைப்போகங்களைத்தான் அறிய முடியுமே ஒழிய தத்துவங்களின் துணை கொண்டு சிவத்தை அறிய முடியாது. ஆகையினால் தத்துவ சுத்தி எல்லாம் அடைந்த பிறகுதான் இந்த சிவ தரிசனம் எல்லாம் வருகின்றது இல்லையா. ஆகவே அங்கு சிவத்தை ஆன்மா காண்கின்றது என்றால் ஆன்மா காட்டு எதுவுமின்றி காணாது, வியஞ்சகம் வேண்டும். பெத்தனாக இருந்த வரையிலே, பெத்த நிலையில் இருந்த வரையிலே இந்த ஆன்மாவிற்கு காட்டாக இருந்து துணை புரிந்தவை தத்துவங்கள். முத்தி நிலையிலே சிவத்தை ஆன்மாவுக்கு காட்டுவது எது? திருவரும். ஆகவே அவ்வாறு காட்டி உதவுவது என்ற பொருளில் இங்கு ஆசிர் உருவம் என்று குறிப்பிடுகின்றார். இனி சிவத்துக்கு குற்றமற்ற உருவமாக விளங்குவது அந்த திருவருள் என்றும் பொருள் சொல்வார்கள். இந்த இரண்டு குருகளும் சிந்தித்து துணிய வேண்டியவை. ஆகவே வா சி அருளி யாவை வாழ்விக்கும், வா என்ற திருவருள் சக்தியானது சிவத்தை ஆன்மாவுக்கு அருளி, யா என்ற அந்த ஆன்மாவை வாழ்விக்கும், அதுவே அந்த அருட்சக்தியே குற்றமற்ற உருவமாகவும் விளங்கும் அங்கு. அங்கு என்று சொன்னதினாலே அம்முத்தி நிலையில் சிவத்தை பெற்ற, சிவப்பேறு பெற்ற அந்த முத்தி நிலையிலே ஆன்மாவானது சிவப்பேறு எய்திய அந்த முத்தி நிலையிலே அருட்சக்தி ஆசிலா உருவமாக விளங்கும் என்றால் சிவபெருமானுக்கு எப்போதுமே வந்து ஆசிலாத உருவமாகத்தான் விளங்குகின்றது. ஆகவே அங்கு அம்முத்தி நிலையில் என்று சொல்லும்பொழுது இங்கு உயிருக்கு சொன்னதாக நாம் கொள்வதற்கே இடம் உள்ளது. ஆகவே அந்த முத்தி நிலையிலே அந்த திருவருட்சக்தியானது சிவத்தை காட்டக்கூடிய ஞானமாக விளங்குவதனாலே அதனை ஆசிர் உருவம் என்று, ஆன்மாவுக்கு ஆசிர் உருவமாகும் என்று குறிப்பிட்டார்கள். இனி அடுத்த குறட்பாவை நாம் சிந்தித்தோம் என்றால், ஆசி நாவா நாப்பன் அடையாது அருளினால் வாசியடை நிற்கை வழக்கு என்பது அடுத்த குறட்பாவாகும். ஆசின் நாவா நாப்பன் அடையாது, அதாவது ஆசின் நா வா, நா என்பது திரோதான சக்தி, வா என்பது அருட்சக்தி. இந்த இரண்டிற்கும் இடையிலே ஆன்மா இருந்ததென்றால் இந்த இரண்டுக்கும் மாறி மாறி அது சென்று வரும். ஆசின் நா என்றார், ஆசு என்பது என்ன? ஆணவமன். அந்த ஆணவ மலத்தை பொருந்திருப்பது திரோதான சக்தி. ஏன் பொருந்திருக்கு? ஆணவ மலத்தை பரிபாகமடை செய்யும் பொருட்டு, ஆணவ மல சக்தியினை தேய்க்கும் பொருட்டு திரோதான சக்தி ஆணவ மலத்தை பொருந்திருக்கிறது. எனவே சிவபிரகாசத்திலும் குறிப்பிடுவார் ஆசுரு திரோதம் என்று குறிப்பிடுவார். ஆசாகிய ஆணவ மலத்தை பொருந்தியுள்ள திரோதான சக்தி என்று அதற்கு பொருள். அங்கு ஆசுரு திரோதம் குறிப்பிட்ட மாதிரி இங்கு ஆசின் என்று குறிப்பிட்டார். அதாவது ஆசினை பொருந்தியுள்ள, ஆணவ மலத்தை பொருந்தியுள்ள திரோதான சக்தி என்று குறிப்பிட்டார். அந்த ஆணவமலத்தை பொருந்தியுள்ள திரோதான சக்திக்கும் வா என்ற அந்த திருவருட்சக்திக்கும் இடையிலே அடையாது, நாப்பன் நடுவிலே, நாப்பன் என்பது நடுவில், நாப்பன் நடுவிலே அடையாமல் நடுவிலே விளங்காமல் அருளினால். அப்ப எது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கணும்? நா என்ற திரோதான சக்திக்கும் சி என்ற அருட்சக்திக்கும் நடுவிலே ஆன்மா இருக்கக்கூடாது. அப்ப வேற எது ரெண்டுக்கும் இடையில இருக்கணும் அப்படின்னா அருளினால் வாசி இடை நிற்கை வழக்கு, வா என்ற அந்த அருட்சக்திக்கும் சி என்ற சிவத்திற்கும் இடையில் இருக்க வேண்டும். அதுதான் அங்கே குறிப்பிடப்படுவது. என்ன? திரோதான சக்திக்கும் அருட்சக்திக்கும் இடைப்பட்ட நிலையில் ஆன்மா இருந்தது என்றால் அங்க வந்து அந்த ஆன்மா ரெண்டுக்கும் மாறி மாறி போய் வரும். அருள் நிலைக்கும் இந்த மலஞ்சார்ந்த நிலைக்கும் மாறி மாறி பெத்த நிலைக்கும் முத்தி நிலைக்கும் அலைவாய்ந்து கொண்டிருக்கும். சித்தியாலய சொல்வார்களே, ஆசையுடன் அங்கும் இங்கும் ஆகி அலமருவோர் என்று சித்தியாரிலே குறிப்பிடுவார்களே, அதுபோல அந்த பெற்றத்திற்கும் முத்திற்கும் இடையே மாறி மாறி அது தடுமாறி கொண்டிருக்கும். அதனால்தான் கூறினார்கள், நாவுக்கும் வாவுக்கும் இடையிலே நிற்காமல் சீக்கும் வாவுக்கும் இடையிலே இருக்க வேண்டும், சிகாரத்துக்கும் வகாரத்துக்கும் இடையிலே. ஆகவே அது அந்த நிர்மல துரியம் நிர்மல துரியாதீதம் அந்த அந்த இரண்டு நிலைகளுக்குள்ளே இருந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆன்மாவிற்கு முத்தி இன்பத்திற்கு பாதுகாப்பானது என்ற அரிய செய்தியினை இந்த குரட்பாவிலே குறிப்பிடுகின்றார்கள். ஆகையினாலே அவ்வாறு நிற்பதற்கு வழிமுறை என்ன என்று நாம் கேட்கும் பொழுதுதான் நமக்கு பல உபதேசங்களை அதான் குறிப்பாகத்தான் சொல்லார்கள். முத்தி நிலையிலே வந்து மாவாடியத்தை நாம் எடுத்துக்கொண்டால் கூட பொதுதிகாரம் மிக விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. இரண்டாம் சூத்திரம், அதுவும் குறிப்பாக இரண்டாம் சூத்திரம் ஆறாம் சூத்திரம் தான் பார்த்தோம் என்றால் மிக விரிவாக உள்ளது. உண்மை அதிகாரத்தை பார்த்தோம் என்றால் சுருக்கமாகத்தான் இருக்கும். உண்மை அதிகாரம் முத்தி நிலை பற்றி பேசக்கூடும். பொது உண்மைங்கிற பகுப்பு என்ன மாவாடியத்திலே சொல்லியிருக்கிறார்கள், தெளிவாக சொல்லியுள்ளார்கள். பொது அதிகாரம் என்பது பெற்ற நிலையை பற்றி விளக்குவது, உண்மை அதிகாரம் என்பது முத்தி நிலையை பற்றி விளக்குவது. அப்போ உண்மை அதிகாரம் முத்தி நிலையை பற்றி விளக்குவது ஆகையினாலே அதிலும் இந்த திருவுந்தியார் கொண்ட நூல்கள் எல்லாம் உண்மை அதிகாரம் மட்டுமே கொண்டவை, முத்தியை மட்டுமே விளக்கும் அப்படிப்பட்ட நூல்கள். ஆகவே அந்த முத்தியை பற்றி நாம வந்து நம்முடைய இலக்காக முத்தி இருப்பதனாலே அதை பற்றி நாம் சிறிதும் அறியாமல் இருந்தோம் என்றால் அதை இலக்காக கொண்டு நாம் முன்னேறுவது அரிது. ஆகையினாலே அந்த அளவிற்கு மற்ற சமயங்கள் முத்தி என்று எதை கூறுகின்றார்கள், நம்முடைய சமயத்திலே முத்தி என்பது எவ்வளவு தெளிவாக உண்மையான முறையிலே காட்டப்பட்டுள்ளது என்ற அளவிற்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். மற்றபடி அந்த முத்தி அனுபவத்தை பற்றிய செய்திகளை நாம் மிகவும் விளக்கமாக நூல்களின் துணை கொண்டே அறிந்து கொள்ளலாம் என்றால் அது இயலாது. அது அந்த நூல்கள் காட்டிய நெறியிலே நாம் நடந்து சரியக்கிரிய யோகங்களை எல்லாம் நிறைவு செய்து ஞான நெறியினை தலைப்பட்டோம் என்றால் அப்பொழுது அருளுறு நிலையிலே இந்த நூலிலே அருளு நிலையிலே சொல்லப்பட்டது போல சிவபெருமானை ஞானாசிரியனாக எழுந்தருளி அங்கே அந்த பக்குவ சீடர்களுக்கு உபதேசிக்கின்ற அந்த உபதேச முறைமையில் வைத்துத்தான் முத்திச் செய்திகள் ஞான செய்திகள் பலவற்றையும் நாம் விரிவாக உணர்ந்து கொள்ள இயலும். ஆகையினாலே நூல்களிலே அந்த அளவிற்கு சுருக்கமாகத்தான் சொல்வார்கள் என்பது. ஆக நம்முடைய விரிந்த நூல்களின் துணை கொண்டு பார்த்தோம் என்றால் உயிரானது அருளோடு ஒற்றித்து நிற்கின்ற அந்த நிலை இருக்கின்றதே அது துரிய நிலை என்று சொல்வார்கள். அந்த நிலையிலே ஒரு இன்பம் தோன்றும், ஆனால் அதுவே முடிவான பேரின்பம் என்று அந்த அருளின் துணையோடு சிவத்தோடு நாம் சார்தல் இருக்கின்றதே அதுதான் பதினோராம் சூத்திரத்திலே மிகச்சிறப்பாக சொல்வார்கள். அருளோடு நாம் ஒற்றித்து நிற்கும் பொழுது பாச நீக்கம் என்ற அந்த பயன் பெறப்படுகின்றது. சிவத்திலே அழுந்தும் போதுதான் அங்கே சிவப்பேறு என்று சொல்லக்கூடிய முடிவான வீடுபேற்று இன்பமானது பெறப்படுகின்றது. ஆகையினாலே பயனை இரண்டாக சொல்வார்கள், பாச நீக்கம் என்றும் சிவப்பேறு என்றும் சொல்வார்கள். ஆகையினாலே பாச நீக்கம் சிவப்பேறு என்ற இரண்டிற்குள்ளே இருக்க வேண்டும், பாச சார்பு என்ற நிலைக்கு ஒரு நாளும் செல்லக்கூடாது என்று இந்த ஒன்பதாவது குரட்பாவானது நமக்கு உணர்த்துகின்றது. இனி அடுத்த குரட்பாவிலே பார்த்தோம் என்றால் எல்லா வகையும் இயம்பும் இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து, இதுதான் இந்த அதிகாரத்திலே இறுதி குரட்பா. எல்லா வகையும் இயம்பும் இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து என்னவென்றால் மிக அருமையாக சொன்னார்கள். இந்த ஒன்பதாவது குரட்பாவிலே கூறினார்களே, ஆன்மா நிற்க வேண்டிய இடம் எது, அருட்சக்திக்கும் சிவத்திற்கும் இடையே நிற்க வேண்டும். நிர்மல துரியாதீதம் நிர்மல துரியம் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டு இருக்க வேண்டும். ஆகவே அந்த சிவச்சார்பில் சிறிது பிறந்தாலும் அந்த அருளானது உடனடியாக மீளவும் சிவச்சார்பிலே அந்த ஆன்மாவை அழுந்த செய்கின்ற முறைமையிலே நிற்க வேண்டும். அந்த அருளையும் மறந்து ஆன்மாவானது கீழ்நிலைக்கு வந்துவிடக் கூடாது என திருவருள் பயன் அல்லவா அந்த நூல் வந்து. திருவருள் அதனுடைய பயன் சிவம், திருவருளுக்கும் அதன் பயனுக்கும் இடையிலே நிற்கும் திருவருள் பயன் அருமையாக உபதேசிக்கின்றது நடத்த. அந்த நூலுடைய பெயரும் அது சொல்கின்ற அந்த கருத்தும் மிகச்சிறப்பாக பொருந்தி அமைந்துள்ளன, குறிப்பாக இந்த இடத்திலே. ஆகவே அப்படி நீங்காமல் அருளுக்கும் சிவத்துக்கும் இடையிலே நீங்காமல் இந்த ஆன்மா நிலை பெறுவதற்கு என்னென்ன உபாயங்களைனா சொல்லணுமோ அந்த உபாயங்கள் அனைத்தையும் அஞ்செழுத்து சொல்லும். இந்த உபாயங்கள் அனைத்தையும் இந்த நூல் வந்து விரித்து சொல்லலாம். ஞான நிலையில முத்தி நிலையை பற்றி எந்த அளவிற்கு சொல்ல வேண்டுமோ அந்த அளவுக்கு தான் நூல்களால் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நூல்கள் சொல்லிவிடும். மேற்கொண்டு உள்ளவற்றை எவ்வளவு அழகாக சொல்கின்றார்கள் பாருங்கள். ஆன்மா நிற்க வேண்டிய இடம் அருளுக்கும் சிவத்துக்கும் இடையிலே நிற்க வேண்டும். அருட்சார்வையும் அதை விட்டு கீழே இறங்கக்கூடாது. அப்படி இறங்காமல் இந்த ஆன்மாவானது அருளுக்கும் சிவத்துக்கும் இடையிலே நிலை பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் உள்ளனவோ அந்த வழிமுறைகள் அனைத்தையும் அஞ்செழுத்து சொல்லும். அதான் போன பாட்டில் அந்த அருளுக்கும் சிவத்துக்கும் இடையில்தான் ஆன்மா நிற்க வேண்டும், அது நின்றும் நீங்கி திரோதானத்துக்கும் அருளுக்கும் இடையிலே வரக்கூடாது என்று சொன்னார்களே, அப்படி அருளுக்கும் சிவத்துக்கும் இடையிலே நீங்காமல் நிற்பதற்கு உபாயம் என்ன, வழிமுறை என்ன என்று சொல்லும் பொழுது அந்த வழிமுறைகள் அனைத்தையும் அஞ்செழுத்து கூறும் என்று சொல்லி முடிக்கின்றார். இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து எத்தனை பிறவிகளை கடந்து எவ்வளவு சிவபுண்ணியங்களை ஈட்டி சிவத்தின் மீது பேரன்பு செலுத்தி இந்த முத்தி நிலையினை இந்த ஆன்மா எட்டியுள்ளது, இதை நின்று இந்த ஆன்மா பிறளலாமா, பிறளத்து சாமி விடுவாரா? இந்த ஆன்மாவே பழைய பயிற்சி காரணமாக பிறந்தாலும் சாமி பிறள விடமாட்டார், உடனே என்ன செய்துவார், காப்பாற்றி விடுவார். எப்படி காப்பாற்றிவிட்டார், அஞ்செழுத்தின் மூலமாகத்தான், அஞ்செழுத்தை அங்கே சிந்திக்க வைத்துதான். இப்ப எல்லா நிலையிலும் அஞ்செழுத்து தான். இப்ப இந்த அஞ்செழுத்தின் பெருமையை நாம் எப்படி எடுத்துரைப்பது? அப்ப நாம இந்த சிந்தனையோடு நாம திருப்பி நாம அஞ்செழுத்து பதியங்களை எல்லாம் நாம் ஓதி வர வேண்டும். ஓதி வரும்போதுதான் நமக்கு அஞ்செழுத்தினுடைய மேன்மை ஏன் அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள். ஒருவனை சிவநெறியிலே, அதாவது சிவநெறியே அறியாமல் இருக்கின்ற ஒருவனையும் சிவநெறிக்கு அழைத்து வருவதும் அஞ்செழுத்து தான், சமயதிக்கு மூலமாக. அப்படி அழைத்து வந்து அவனை படிப்படியாக வளர்த்து அவனை வந்து சரியக்கு யோகங்களை எல்லாம் நிறைவுற செய்து ஞான நெறிக்கு வளர்த்து ஞான நெறியிலும் கேட்டல் சிந்தித்தரின்ற நிலையிலே அந்த அஞ்செழுத்து அவனை வளர்த்து தான் ஒன்பதாம் சூத்திரத்தில் சிந்தித்தல் சொல்லும்போது அஞ்செழுத்து சொன்னார், விதி என்னும் அஞ்செழுத்து அது சிந்தித்தல். சிந்தித்த நிலையிலும் அந்த அஞ்செழுத்து கேட்டல் அஞ்செழுத்து கேட்கின்றான், உதயமாக கேட்கின்றான், சிந்திக்கவும் அஞ்செழுத்து தான், தெளிவு பெறுவதும் அஞ்செழுத்தால் தான். ஆகவே மிக அருமையாக சிவஞான போதம் போன்ற விரிந்த நூல்களிலே, சிவஞான சித்தியார் போன்ற விரிந்த நூல்களிலே மாதவ சிவஞானிகளின் துணை கொண்டு நாம் இன்னும் விளக்கமாக விரிவாக இந்த அஞ்செழுத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் அறியலாம். இந்த நூல் சுருக்கி கூறுகின்ற நூல், சுருங்கிய அளவில் அமைந்துள்ள உரைகளே இதற்கு உள்ளன. ஆகவே நாம் நிரம்பழகிய தேசியனுடைய உரை கொண்டும் நம்முடைய வித்வானவருடைய குறிப்புரையை கொண்டும் இந்த அளவிலே இந்த ஐந்தெழுத்து அருள்நிலை என்ற அதிகாரத்திலே அஞ்செழுத்துடைய பெருமைகளை அறிந்திருக்கின்றோம் குருவருடனே. இனி அடுத்தார்போல் என்ன சொல்கின்றார் என்றார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார் போன்ற விரிந்த நூல்களிலே சொன்ன உரிமையிலே இறுதியிலே சொல்லப்பட்டுள்ள அந்த அணைந்தோர் தன்மை தான், தலைப்பே அப்படித்தான் அமைந்துள்ளது, அணைந்தோர் தன்மை. அணைந்தோர் என்றால் சிவபெருமானோடு அத்விதமாக கலந்து பரம சீவன்முக்தி அடைந்தவர், அந்த சீவன்முக்தர்களுடைய தன்மையினை எடுத்துச் சொல்வதுதான் சிவஞான போதம் சித்தியார் போன்ற நூல்களுடைய 12ஆம் சூத்திர கருத்து. இந்த நூலுடைய இறுதி அதிகாரம் கூட அந்த சீவன்முத்தர்களுடைய இயல்பினை இவ்வாறு அஞ்செழுத்தை சிந்தித்து சீவன்முத்தி நிலையிலே நிலை பெற்று வருகின்ற அந்த பரம ஞானிகள் சிவஞானிகள் எவ்வாறு அவர்கள் விளங்குவார்கள், அவருடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய அதிகாரமாக இறுதி அதிகாரம் அணிந்தோர் தன்மை விளங்குகின்றது. இந்த அணிந்தோர் தன்மையை நாம் பார்க்கும் பொழுது இதற்கு நம்முடைய வித்வானவர்கள் விளக்க குறிப்பு தருகின்றார்கள். இங்கு அணிந்தோர் என்றது இவ்வுடம்பு உள்ள போதே முதற்பொருளை தலைப்பட்டு உணர்ந்தோரை, அந்த பிறவியை இருக்கும் போதே என்ன பண்ணிட்டார்கள், முத்தி அடைந்து விட்டார்கள், அதுதான் சீவன் முத்தர்கள். திருவள்ளுவர் பெருமான் நீத்தோர் என்று இவர்களை அழைக்கின்றார். வடமொழி நூல்களிலே சீவன் முத்தர்கள் என்பார். நம்முடைய உரையாசிரியராகிய நிரம்பழகிய தேசிகர் இந்த நிலையினை சமாதி என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆக அவர்களுடைய செயல்முறைகள் என்ன, அவர்களுடைய தன்மைகள் என்ன என்று நாம் பார்த்தால் வேறு என்ன சொல்ல முடியும் என்று அருமையாக கேட்கின்றார் முதல் குரட்பாவில். ஓங்குணர்வின் உள்ளடக்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவர் மற்ற ஏதுண்டு சொல் என்று சொன்னார். ஓங்குணர்வு, ஓங்கு உணர்வு, ஓங்கிய உணர்வு, வியாபக ஞானம், அதான் சிவஞானம் திருவருள். அதன் உள்ளாக இவர்கள் அடங்கி இருப்பார்கள். திருவருள் வியாபகத்துக்குள்ளே அடங்கி இருப்பார்கள். யாரு? சீவன்முத்தர்கள். அப்படி அடங்கியிருந்ததுனாலே அவர்களுக்கு என்ன பயன்? அவர்கள் உள்ளத்திலே பேரின்பம் தேங்கியிருக்கும். உள்ளத்துள் இன்பு ஒடுங்க, அவர்கள் உள்ளத்திலே பேரின்பமானது, பேரின்பம் பரிபூர்ணமாக அவர் உள்ளத்திலே தேங்கியிருக்கும். அவர்கள் அந்த நிலையிலே ஆனந்த நித்திரை பண்ணிக் கொண்டிருப்பார். நித்திரைதான் நமக்கு உடனே நம்முடைய உறக்கத்தை நாம் கருதிவிடக் கூடாது. ஏன் சொன்னார்? ஓமைக்காக சொன்னார். நாம வந்து நம்முடைய உறக்கம் என்ன? ஆணவ மலத்துக்குள்ளே நாம் நன்கு அடங்கிட்டோம். அதான் உறக்கம்னா. அது நல்ல பேர் உறக்கம் உறங்குகின்றோம்னா அதன் பொருள் என்ன? சித்தாந்தப்படி என்ன பொருள்? ஆணவ மலத்துக்குள்ளே நாம அடங்கிக் கொண்டோம். அதனால அறியாமைக்குள்ளே நாம மூழ்கி விட்டோம். அதான். ஆனா அங்கு என்னன்னா, அவர்களும் செயல் உறக்கத்திற்கு செயல் புரிவதில்லை. அங்க சீவன் முத்தர்களும் தமக்கென்று செயல்களை வைத்துக் கொண்டிருப்பதில்லை. ஆனா என்ன வேறுபாடு? சார்புதான். இவர்கள் ஆணவ மலத்தில் அழுந்தி அறியாமை வயப்பட்டு எதுவும் செய்வதில்லை. சீவன் முத்தர்கள் அருளிலே அடங்கி என்ன, அருளிலே அடங்கி அந்த பேரின்பம், பிறர்க்கரிய பேரின்பத்தை பெற்றுவிட்டதனாலே இனி அவர்களுக்கு பெறுவதற்கு எதுவும் இல்லை. ஆகவே அவர்கள் எந்த செயலும் வைத்துக் கொள்வதில்லை. ஏதாவது தன் செயல் தற்போதம்னு போனா அந்த இன்பத்தை இழக்க வேண்டிய நிலைதான். ஆகவே அவர்கள் அந்த நிலையிலிருந்து பிறளவே மாட்டார்கள். உள்ளத்துள் இன்பமானது அடங்கி இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். பற்றி ஏது உண்டு சொல் என்று கேட்கின்றார்களே, அந்த பாங்கினை எண்ணி பார்க்கணும். வேறு என்ன அவர்களுக்கு உள்ளது? வேறு என்ன அனுபவம் உள்ளது? இந்த சிவ பேரின்ப அனுபவம் கிட்டிவிட்டால் வேறு எந்த அனுபவம் தேவையில்லை அல்லவா? ஆகவே வேறவர்களுக்கு என்ன உள்ளது சொல் என்று கேட்கின்றார்கள். இப்படி இருக்கின்றார்களே, இவர்களுக்கு வேறும் மேலும் என்ன குறை, என்ன வேண்டும் இவர்களுக்கு என்று அருமையாக சொல்கின்றார். அப்போ சிலர் சொல்வார்கள், இல்ல இல்ல சிவபெருமான் மாதிரி இவர்களும் ஐந்தொழில் செய்யலாமே, இந்த உலக பிறவியில பண்ண மாதிரி சிற்றறிவு சிறு தொழில் வேண்டாம், பெருந்தொழில்களாக ஐந்தொழில்களை செய்யலாமே என்று சொல்வார்கள். அவர்கள் தான் முத்தி இன்பத்தினுடைய முறைமையினை அறியாதவர்கள் ஆவார் இல்லையா. அதுக்கு கீழே ஒவ்வொரு புவனபோகங்களிலே அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கிற நிலை இருக்கின்றதே, அதுவும் வந்து முடிவான முத்தி ஆகாது, அதுவும் பதமுத்தி தான். அதனால அந்த தொழிலும் வேண்டாம். அப்புறம் உலக போகங்களை நுகர்கின்ற தொழில் இருக்கின்றதே, அது கொடுந்தொழில், முத்திய நிலையோடு ஒப்பிடும்போது கொடுந்தொழில், அதுவும் வேண்டாம். இந்த தொழிலெல்லாம் சுத்தமாக பொருந்த மாட்டார்கள். ஐந்தொழிலும் காரணர்கள் ஆந்தொழிலும் போக நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக. சிவபெருமானை போல தனிமுதல் தன்மை பெற்று ஐந்தொழில் செய்ய மாட்டார்கள். அது அவனுக்குத்தான் இயல்பு. உயிருக்கு எந்த நிலையில அந்த இயல்பு கிடையாது. காரணர்கள் ஆந்தொழிலும் அயன்மான் ருத்திரன் இவர்களை போல ஒவ்வொரு தொழிலையும் செய்ய மாட்டார்கள். அப்ப ஐந்து தொழில்களையும் சிவபெருமான் மாதிரி மொத்தமாக செய்ய மாட்டார்கள். இவர்கள் மாதிரி இந்த தேவர்கள் மாதிரி ஒவ்வொரு தொழிலும் செய்து கொண்டும் இருக்க மாட்டார்கள். போக நுகர் வெந்தொழிலும் மேவார். மாயாபோகத்தை பிறவிக்கு ஏதுவாகிய மாயாபோகத்தின் நுகர்தலாகிய கொடுந்தொழிலும் சிறிதும் ஈடுபட மாட்டார்கள். மேவார் மிக மிக மேவார் சிறிதும் பொருந்த மாட்டார்கள் என்று கூறி மேலும் அவர்களுடைய இயல்புகளை எல்லாம் வருகின்ற குரட்பாவிலிருந்து விரித்து சொல்லியிருக்கின்றார். வருகின்ற சிந்தனையிலே அதனை பார்க்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய திருவருள் பயன் சிந்தனைக்கு குருவருள் பாலித்த சீர்வள சீர் குருமகாசனிதாரனுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை போற்றி எடுத்துக் கொண்டு இன்றைய திருவருள் பயன் சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: உயிர் தன்னை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 15.
1: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுழிமைகளால் போற்றி பணிகின்றேன். ஞான உருவாகிய நிகண்டதேவருடைய திருவடிகளை ஒப்படைகிறேன். உண்மை விளக்கம் என்னும் நூலினூடாக தத்துவ ஞானத்தை நமக்கு வந்து கொண்டிருக்கிற மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்த்த வணக்கங்கள். குறைவிளக்கம் செய்து நமக்கு வழிகாட்டுகின்ற ஆந்திராஜனையா அவர்கள் பாதங்களையும் பணிந்து மகிழ்கிறோம். உண்மை விளக்கம் என்கின்ற தத்துவ நூலிலே சித்தாந்த நூல்களிலே முதலாவதாக கற்பது என்று பெரியவர்கள் வைத்திருக்கக்கூடியதான உண்மை விளக்கம் என்ற நூலை கடந்த சில தினங்களாக பயின்று வருகிறோம். நீங்கள் எல்லோரும் தத்துவ அறிவிலே காட்டுகிற ஆர்வம் என்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி தருகிறது. இறைவனுடைய செயல் அன்றைக்கு நான் சொன்னது போல நிலையாமையிலே வந்து நின்று தத்துவ அறிவு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நான் முன்பும் உங்களுக்கு சொன்னதுதான், எல்லாமே இறைவன் இந்த வகுப்புகளை வழிநடத்துகிறான் என்ற உண்மை ஒரு வினாடியும் உறுதிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் முயற்சியோடு உங்களோடு பகிர்ந்தேன். இன்றைக்கு வளமையான தொகுப்புரையை ஏராம் அவர்கள் செய்ய போகிறார். அவர் தன்னுடைய வேலையை தொடங்கலாம்.

0: மாணவர் ஆசிரியரிடம் கேட்பது, ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினையேது, மற்றவற்றின் வேறாகா நானேது, நீ ஏது, நாதன் நடம் அஞ்செழுத்து, தானேது தேசிகனே சாற்று. ஆசிரியர் மாணவனுக்கு பதில் கூறுதல், உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு, வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வாவுற்று. பாடல் நான்கு, ஐம்பூதங்களின் வடிவு. நாற்கோணம் பூமி புனல் நண்ணு மதியின் பாதி, ஏற்கும் மணல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால், வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயமாம் இவற்றால் உற்று. பூதங்களின் நிறமும் எழுத்தும் பொன் பார், புனல் வெண்மை, பொங்கும் அனல் சிவப்பு, வன்கால் கருமை, வளர்வான் தூமம் என்பார். எழுத்து லா வா ரா யா ஆ, பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது. பாடல் ஆறு, பூதங்களின் அடையாளம். குறி குலிசம், கோகனதம், கொள்சுவத்தி, குன்றா அறுபுள்ளி, ஆரமுத விந்து. பிரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று ஒன்புதல்வா ஆகமம் ஓதும். பாடல் ஏழு, அதிதெய்வங்களும் அவர்கள் தொழில்களும். பாராதி ஐந்துக்கும் பன்னும் அதிதெய்வங்கள் ஆறார், அயனாதி ஐவராம். ஓரோர் தொழில் அவர்க்கு சொல்லுங்கால், தோற்றம் முதல் ஐந்தும் பழுதரவே பண்ணுவர்கள் பார். பாடல் எட்டு, அதிதெய்வங்களின் தொழில்களை வகுத்து கூறுதல். படைப்பன் அயன், அழிப்பன் பங்கையக்கண் மாயன், துடைப்பன் ருத்திரனும் சொல்லில் இடப்பெறவே என்றும் திருவபவிப்பர் ஈசர், சதாசிவரும் அன்றே அனுக்கிரகராம். அதுல அதோட நின்றுட்டோங்க. அதுல வந்து இப்போ படைத்தல், காத்தல், அழித்தல் வரைக்கும் முடிச்சிருக்கோங்க ஐயா. பத்தியில பேராகிராஃப்ல
1: இது மறைத்தல் இருந்து ஆரம்பிப்போம்.
0: ஆமா, மறைத்தல் பக்கம் 61, மறைத்தல். மறைத்தலாவது மாயை கண்மங்களை செயற்படுத்தி உயிர்களை பிறப்பு இறப்புகளில் பட்டு உழல செய்தல். இதற்கு மறைத்தல் என்ற பெயர் ஏன் எனில், மாயை கண்மங்கள் செயற்படும் போது உயிர்களுக்கு மெய்யுணர்வு ஆகிய பேரறிவு தோன்றாமல் மயக்க உணர்வு ஆகிய சிற்றறிவே தோன்றும். அச்சிற்றறிவு உயிர்களை உலகப் பொருள்களோடு பிணித்து அப்பொருள்களையே மேலும் மேலும் பெற்று தூய்க்கும், மேலும் மேலும் பெற்று தூய்க்கும்படியான நாட்டத்தை செய்யும். இறைவனை நோக்க விடாது உலகையே நோக்கி நிற்க செய்யும். அதன் காரணமாக உயிர்கள் பல அல்லல்களை அடையும். இவ்வாறு உயிர்கள் தம்மையும் தலைவனையும் அறியாது மயங்கி நிற்க செய்தலின் அவ்வகையில் இறைவனது செயல் மறைத்தல் எனப்படுகிறது.
1: மறைத்தலை மயங்கி நீக்க செய்தலுடைய நோக்கம் இன்ப துன்ப அனுபவங்களை முழுமையாக பெற்று பக்குவமடைய செய்தது. இன்ப துன்ப அனுபவங்களை பெற வேண்டுமானால் இவையெல்லாம் பொய் என்ற உணர்வு நமக்கு தெரியக்கூடாது. உண்மை என்பது போல உணர்வு பெற்றால்தான் அதனால இன்ப துன்ப அனுபவங்களை பெறுவோம். அதனாலேதான் இதில இருந்து விடுதலை கிடைக்கும். ஆகவே இறைவன் இந்த பொய்யை மெய்யாக நமக்கு மறைத்து காட்டுவதனாலேதான் இது மறைத்தல் என்று பெயர் வந்தது.
0: மறைத்தலை இறைவன் ஏன் செய்ய வேண்டும் என வினவலாம். ஆணவமாகிய நோய்க்கு மருந்தாகவே உயிர்களுக்கு மாயை கண்மங்களை சேர்க்கின்றான். அவற்றின் வயப்பட்ட உயிர்கள் உலக வாழ்வில் பல அல்லல்களை அடைகின்றன. இவ்வாறு உயிர்களை உழல செய்தலின் பயன் ஆணவ மலத்தின் சக்தி மெலிந்தொடிதலே ஆகும். ஒரு எடுத்துக்காட்டு கூறினால் இது விளங்கும். தெருமுனையில் ஒரு சிறிய காபி கடை, கடையின் முன்னே பெரும் கூட்டம். நாம் மெய்வருத்தம் பாராது முட்டி மோதி உள்ளே புகுந்து கடைக்காரனை அடைகிறோம். அவன் ஒரு சிறிய கண்ணாடி தம்ளரில், அதை அவன் எங்குதான் கண்டுபிடித்து வாங்கினானோ, காபியை சுட சுட ஊற்றி கொடுக்கிறான். வாய் பொறுக்காத அளவுக்கு சூடு, கையில் கூட வைத்திருக்க முடியவில்லை. அருகில் இருந்த பலகையில் அதை வைக்கிறோம். நேரம் போகிறதே தவிர சூடு போகவில்லை, நாமோ விரைந்து போக

0: வேண்டும். ஆகவே கடைக்காரனிடம், அப்பா கொஞ்சம் மாற்றிக் கொடு என்கிறோம். அவன் வெறுமையாக இருந்த மற்றொரு தம்ளரை எடுத்துக்கொண்டு இதையும் அதையும் மேலும் கீழுமாக வைத்துக் கொண்டு காஃபி வானுக்கும் மண்ணுக்கும் போய் வரும்படி ஆற்றுகிறான். ஒரு துளி கூட சிந்தவில்லை. காஃபி ஆற்றுவதும் ஒரு கலைதான். பிறகு நம் கையில் தருகிறான். இப்பொழுது சூடு தணிந்து விட்டது. காஃபியை தம்ளரிலேயே அசையாமல் வைத்திருந்தால் அதன் சூடு குறையப் போவதில்லை. அதையே மேலும் கீழுமாக செலுத்தியவுடன் அதன் சூடு தானாக தணிந்து போயிற்று. அதே போல உயிரானது இயக்கமற்று கிடந்தால் அதனை பற்றியுள்ள ஆணவ மலம் நீங்க போவதில்லை. அது கருதியே இறைவன் மாயை கண்மங்களை கூட்டி உயிரை செயற்படுத்துகின்றான். உலக நுகர்ச்சியில் ஈடுபடுத்தியும் இழைப்பாற்றியும் வருகின்றான். இவ்வாறு உயிர் செயற்பட செயற்பட அதனை பற்றியுள்ள ஆணவமும் செயற்பட்டு அதன் சக்தி மெல்ல மெல்ல தேய்ந்து மெலிகிறது. அதன் பொருட்டே இறைவன் உயிர்க்குயிராய் மறைந்து நின்று மறைத்தல் தொழிலை செய்கின்றான். ஆணவத்தின் சக்தி மெலிவடைகிறது என்றால் அதன் மறைப்பு நீங்கி உயிரின் அறிவு வளர்ந்து வருகிறது என்பது கருத்தாகும்.
1: இது ஓரளவுக்கு நாங்கள் ஏற்கனவே விளங்கின விஷயம்தான். அதாவது ஆண்டவன் படைக்கிறது என்பது சூக்குமத்திலிருந்து தூளத்துக்கு கொண்டு வருவது, அழிப்பது என்பது தூளத்திலிருந்து சூக்குமத்தில் ஒடுக்குவது, காப்பது என்பது விதிக்கப்பட்ட காலத்திற்கு அனுகரண புவன உபோகங்களை பெற்று அந்த உயிர் தன் அனுபவங்களை பெறுவதற்காக அந்த காலத்திலே அவற்றை பாதுகாப்பது என்று படைத்தல் காத்தல் அழித்தல் பார்த்தோம். மறைத்தல் என்பது வேறொன்றும் இல்லை, அந்தந்த அனுபவங்கள் நம்மை தாக்க வேண்டுமானால் அது அது உண்மை என்ற உணர்வோடு அனுபவித்தால்தான் அந்த அனுபவங்கள் தாக்கும். ஆகவே இறைவன் இவை பொய்யென்ற ஞானம் எழாமல் நமக்கு மறைத்து அதை அனுபவிக்க செய்கிறான். அந்த அனுபவத்தினுடைய நோக்கம் என்பது மறைத்து அந்த அனுபவத்தை பெற வைக்கிற நோக்கம் என்பது அதனுடைய தாக்கத்தால் ஆணவ மலத்தை குறைப்பது என்கின்றது அளவிலேதான் இந்த மறைத்தல் தொழில் வருகிறது. இனி அருளலை சொல்ல போகிறார். அது இப்படி
0: அழித்தலை செய்வது உயிர்களின் நன்மைக்காகவே என்று முன்னே கூறினோம். அதே போல மறைத்தலை செய்வதும் உயிர்களின் அறிவை வளர்த்து உய்வித்தற் பொருட்டே என்பதை உணர்தல் வேண்டும். அருளல். இனி அருளலாவது உயிர்கள் அறிவு முதிர்ந்த பக்குவ நிலையில் தம்மை உணர்ந்து அதனாலே தலைவனையும் உணர்ந்து பிறப்பு இறப்புகள் நின்று நீங்கி வீடு அடையும்படி செய்தலாகும். இதுவரை ஐந்தொழில்களை பற்றி விளக்கமாக அறிந்தோம். ஐந்தொழில்களில் படைத்தல் முதலிய மூன்றினையும் செய்வோர் பிரமன், மால், ருத்ரன் என்பது பலரும் அறிந்தது. ஏனைய மறைத்தலையும் அருளலையும் மகேஸ்வரரும் சதாசிவரும் செய்வர். இவ்வாறு பலர் கூறப்படினும் உண்மையில் எல்லாவற்றையும் செய்பவன் சிவபெருமான் ஒருவனே என்பது உளங்கொள்ளுதற்குரியது. சிவபிரானது ஒரு அதிகார சக்தியே, அவரவர் இடத்தில் நின்று அவ்வப் செயலை ஆற்றுகிறது. இந்நாளில் ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்யும் முதல்வருக்கே எல்லா அதிகாரமும் உண்டு. அவருக்கு கீழ் பல அமைச்சர்கள் இருப்பினும் அவர்களுக்கென்று சுதந்திரமாக எந்த அதிகாரமும் இல்லை. முதல்வரது கருத்திற்கு மாறாக ஒரு சொல் கூறினாலும் அவர் பதவியில் இருக்க முடியுமா? இஃது எதை காட்டுகிறது? அமைச்சர்க்கென்று தனி அதிகார சக்தி இல்லை என்பதைத்தானே காட்டுகிறது. மேலும் எந்த அமைச்சர் எந்த திட்டத்தை நிறைவேற்றினாலும் அது முதல்வர் நிறைவேற்றிய திட்டம் என்றுதானே சொல்லப்படுகிறது. எனவே அமைச்சர்களிடத்தில் உள்ள அதிகார சக்தி முதல்வருடைய அதிகார சக்தியே என்பது விளங்கும். அதுபோல தவ மிகுதி காரணமாக படைத்தல் முதலிய தொழில்களை செய்யும் அதிகாரிகள் ஆனோர் பிரமன் முதலியோர். அவர்களிடத்தில் நின்று அவர்களை வாயிலாக கொண்டு செய்விப்பது சிவசக்தியே ஆகும். எனவே எல்லா செயல்களும் சிவனுடைய செயல்களே ஆகும்.
1: நிறைவாக ஐந்தாவது தொழில் பற்றி சொல்லி முடிக்கிறார். ஐந்தாவது தொழில் என்பது அருளல் தொழில். அருளல் என்பது ஆன்மாவுக்கு முக்தி நல்குதல் என்று வரும். படைத்து காத்து அழித்து மறைத்து ஆன்மாவை இன்பதுன்ப அனுபவங்களுக்கு ஊடாக பக்குவப்படும். அந்த பக்குவத்தின் ஊடாக ஆணவத்தை மெலிய செய்து, ஆணவம் மெலிந்த பிறகு ஆணவம் முற்றாக நீங்குகிற பொழுது, நீங்குதல் என்பது ஒடுங்குதல், அப்ப ஆணவம் ஒடுங்குகிற பொழுது இறைவன் அந்த ஆன்மாவை தன்னோடு சேர்த்து கொண்டு அதற்கு முக்தியாகிய அருளை செய்கிறான். இந்த அருளை செய்கிற பொழுது அவருக்கு சதாசிவர் என்ற பெயர். இது ஏற்கனவே ஓரளவு நாங்கள் முன்பும் தெரிந்து கொண்டதுதான், இப்பொழுது சற்று தெளிவாக தெரிகிறோம். உரையாசிரியர் நமக்கு நம்மை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இப்போதைய பட்டிமன்ற பேச்சாளர்கள் போல காப்பி கடை முதலிய விஷயங்களை எல்லாம் சொல்லி, அரசியல் தலைவர் விஷயங்களை எல்லாம் சொல்லி நம்மை சுகப்படுத்தி அந்த செய்தியை கொண்டு போகிறார். முக்தி என்பது இறைவனோடு இரண்டர கலத்தல். திரும்ப திரும்ப நான் சொன்ன விஷயம்தான் சொல்கிறேன், இரண்டர கலத்தல் என்பது ஒன்றாதல் அல்ல, பொருளால் வேறாகவும் இயல்பால் ஒன்றாகவும் இருத்தல். எப்பொழுதுமே முப்பொருளாக இருக்கிற ஆன்மாவும், முப்பொருளாக நிலைத்த பொருளாகிய மூன்று பொருள் என்று சொன்ன பிறகு ஆன்மாவும் இறைவனும் ஒன்றாக முடியாது. அப்படியானால் முத்தியிலே என்ன நடக்கிறது என்றால், இறைவனோடு ஆன்மா இரண்டர கலக்கிறது. இரண்டர கலத்தல் என்றால் ஒன்றாதல் என்று ஒரு வார்த்தையிலே அதை சொல்லி இருக்கலாம். ஆன்மா இறைவனோடு ஒன்று ஆகிறது என்று சொன்னால் அது பொருள் நிலையிலே வேறுபாடு வந்து விடுகிறது என்று அர்த்தம். பொருள் நிலையிலே ஒன்றுபட்ட ரெண்டு என்று இல்லாமல் ஒன்றாகி விடுகிறது என்று அர்த்தம். அதை சுட்டுவதற்காகத்தான் இரண்டர கலத்தல் என்ற வார்த்தையை போட்டு, ரெண்டு என்ற நிலை உண்டு ஆனால் அந்த நிலை இல்லாது போகும்படியாக கலத்தல் என்று ஒரு சொற்பிரயோகத்தை மிக நுட்பமாக தங்களுடைய கொள்கையை நிறுவுகிறதாகி அந்த சொற்பிரயோகத்தை பயன்படுத்துகிறார்கள். பாலும் நீரும் சேருகிற பொழுது அதை இரண்டர கலத்தல் என்பலாம், பார்க்கிற பொழுது ஒன்றாகிவிடும். ஆனால் பாலும் நீரும் என்கின்ற ரெண்டும் இருவேறு தனிப்பொருட்கள் தான் என்பதை உணர்த்துவதற்காக சொல்லுகிறார். ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வரும், ஒரு சிலருக்கு என்று சாதாரண பாமர்களுக்கு அல்ல, அறிஞர்களே அந்த விஷயத்திலே தடுமாறி இருக்கிறார்கள். நமக்கும் முத்தி கிட்டுமா என்று ஒரு ஒரு ஐயப்பாடு. உலகில் இவ்வளவு மூழ்கி கிடக்கிறோமே, நமக்கும் முத்தி கிட்டுமா என்றால் நிச்சயமாக கிட்டும் என்பதுதான் பதில். ஏனென்றால் இறைவன் ஐந்தொழிலை என்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறான், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறான். அன்று என்று இல்லை, இன்று என்று இல்லை, நாளை என்று இல்லை, என்றைக்குமே இறைவன் ஐந்தொழிலை செய்து கொண்டிருக்கிறபடியால் அந்த ஐந்தொழிலின் ஊடாக முத்தி என்பது எல்லா ஆன்மாக்களுக்கும் காலத்திற்கு காலம் கிடைத்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அதிலே மாறுபாட்டு கடம் இல்லையே. ஆன்மாக்களுக்கான முத்தி நிலை முடிந்து விட்டது என்றால் இறைவனுடைய ஐந்தொழில் முடிந்து விட்டது என்று ஆகிவிடும். அல்லது இறைவனுடைய ஐந்தொழில் ஊனமுற்றது என்று வந்துவிடும். ஆகவே இவ்வளவு பேர்தான் அடியார்கள், இவ்வளவு பேர்தான் முத்தி பெற்றவர்கள் என்ற ஒரு வரையறைக்குள்ளே நாம் அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். பெரிய பெரிய ஆட்களே இந்த நம்முடைய நூல்களை படித்து சமயத்தின் மேல் கொண்ட பற்றினாலே, இந்த கடவுள் மறுப்பு கொள்கையாலே அல்ல, பற்றினாலே அடியார்கள் என்றால் பெரிய புராணத்தில் சொன்ன 63 தான், இதுக்கு மேலே இனி ஒரு அடியாரை சொல்லக்கூடாது. முறை என்றால் பாடப்பட்ட அவ்வளவும் தான், 12 தான், அதற்கு மேலே ஒன்றை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று பிடிவாதம் பிடித்தார்கள். எங்கள் ஒரு 6 நாவலர்களை உட்பட பல பேரிடம் அந்த பிடிவாதம் இன்றைக்கும் இருக்கிறது. உள்நாட்டிலேயும் அது நிறைய பேரிடம் இருக்கிறது. இதை படிக்கிற பொழுது நீங்கள் ஒன்றை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள், சிவனடியார்கள் அல்லது முத்தி பெற்றவர்கள் என்றைக்கும் உருவாகி கொண்டுதான் இருக்கிறார். இல்லாவிட்டால் இறைவனுடைய தொழிலுக்கு அது ஊனமாக போய்விடும். ஐந்தொழில் எப்பொழுதும் நடக்கிறது என்றால் எங்கோ ஒரு மூலையிலே யாரோ ஒருவன் முத்தி அடைந்து கொண்டேதான் இருக்கிறான். அவன் வெளிப்படாமல் நிற்கலாமே தவிர முத்தி அடையாமல் இருக்க முடியாது. இதை தெரிந்து கொள்கிற பொழுது நமக்கும் ஒரு ஆறுதல் வருகிறது, நமக்கும் என்றைக்கோ ஒரு நாள் முத்தி கிட்ட போகிறது. அது நோக்கித்தான் இத்தகைய வகுப்புகளுக்குள்ளே நம்மை கொண்டு வந்து கடவுள் சேர்க்கிறான் என்று சந்தோஷப்படுவோம். ஆனால் அதை சொல்லுகிற பொழுதே ஒரு பயமும் வருகிறது. முத்தி என்றால் எங்களில் பல பேர் செத்து போதல் என்று நினைத்து வைத்திருக்கிறார்கள். ஒருவரும் கடவுளிடம் போய் எனக்கு முத்தி கொடு என்று கேட்பதில்லை, அதை கொடு இதை கொடு என்று கேட்கிற எவரும் இறைவா எனக்கு முத்தி கொடு என்று கேட்பதில்லை. ஏனென்றால் முத்தி கொடுத்தல் என்பது செத்து போதல் என்று எங்களுக்குள்ளே ஒரு உள்ளூர்ந்த அர்த்தமும் பயமும் இருக்கிறது. ஆனால் அது தவறு. முத்தி கொடுத்தல் என்பது சாகாமல் இருத்தல் என்பதுதான் முத்தி கொடுத்தல். மரணம் மரணமிலா பெருவாழ்வு என்று அதற்கு பெயர். திருவள்ளுவர் அதை அழகான தமிழிலே சொல்வார், பேரா இயற்கை என்று ஒரு சொல்லாலே முத்திக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒத்தகரத்துள்ள சொல் கூட ஒன்றை கூடுவார். அது ரொம்ப எனக்கு அந்த குறளில் ரெண்டு வார்த்தை அந்த அறிவர் அத்தனை வார்த்தையிலும் எனக்கு நன்றாக பிடிக்கும். ஆறா இயற்கை அவாணிப்பின், இந்த அவா என்று ஒன்று இருக்கிறதே அவாறுத்தல் என்று நாங்கள் கடைசி அதிகாரம் படிக்க போறோம் என்று குறளிலே அவாவுக்கு என்ன சிறப்பு என்பதை ஒரு அடி ஒரு சொல் அடி சொல்லாலே அதை முழுமையாக விளங்கடுத்தி விடப்படுத்தி விட்டு போய்விடுகிறார் திருவள்ளுவர். அவாவுக்கு என்ன அடை சொன்னார் என்றால், ஆறா இயற்கை அவா, எது கிடைத்தாலும் போதும் என்று அந்த அவா நினைக்காது. அதுக்கு மேலே வேணும், அதுக்கு மேலே வேண்டும். அது படிப்பிலும் உண்டு. இப்போ இதை படித்து விட்டோம் என்றால் இனி அடுத்த நூல் படிக்க வேண்டும், அடுத்த நூல் படிக்க வேண்டும். இதுவும் அவாதான். கல்வியிலே நாம் பெற்றுகிற பற்றுகளும் கூட அவாதான். ஆகவே அதுக்கு முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கும். அதை ஒரே தொடரிலே சொல்லிவிடுகிறார் திருவள்ளுவர், ஆறா இயற்கை அவா. அது என்றைக்கு நீங்குகிறதோ அன்றைக்கு அந்த நிலை எதை தரும் என்றால் பேரா இயற்கை தரும். பெயராத இயற்கை ஒரு இடத்திலே போய் இருந்து விட்டால் அதற்கு பிறகு அதை விட்டு அசையாத இறைவோடு இறை இன்பம் அனுபவிக்கிற தன்மையை தரும் என்கிறார். ஆகவே முத்தி என்பது விரும்பத்தக்க ஒன்று என்பதை விரும்பிக் கொண்டு அதையும் இனிமேல் உங்கள் வேண்டுதலிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஐந்தொழில் ஐந்தொழிலுக்குரிய இறைவர்கள் ஐந்து ஆண்ட அந்த தொழிலுக்குரிய தலைவர்கள் அதிதெய்வங்கள் செய்கிற ஐந்தொழில் பற்றியும் ஐந்தொழில் விவரங்கள் பற்றியும் படித்தோம்.
0: ஐந்தொழிலும் இரண்டாய் சொல்லப்படுதல். இறைவன் உயிர்க்குயிராய் மறைந்து நின்று உயிர்களை பிறப்பு இறப்புகளில் மீள மீள செலுத்தி உலக நுகர்ச்சியில் அழுத்தியும் இழைப்பாற்றியும் வருவதே மறைத்தல். ஆதலின் இம்மறைத்தல் தொழிலில் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் மூன்று தொழில்களும் அடங்கும் என்பது ஊன்றி நோக்குவார்க்கு புலனாகும். எனவே ஐந்தொழிலும் மறைத்தல் அருளல் என்ற இரண்டாய் அடங்கும் என்பது விளங்கும்.
1: புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் என்பதெல்லாம் மறைத்தலுக்குள்ளே அடங்கும் என்கிறார். அருளல் என்பது இன்னொரு தொழிலாக. ஆகவே இந்த ஐந்தொழிலையும் இரண்டு தொழிலாக பிரிக்கலாம். நாங்கள் முன்பு படிக்கிற பொழுது பிரமாணங்கள் பற்றி படிக்கும் பொழுது ஐந்தொழில் நாங்கள் பிரமாணங்கள் பற்றி படிக்கிற பொழுது பத்து பிரமாணங்கள் சொல்லி பத்தையும் பழையபடி மூன்றுக்குள்ளே கொண்டு அடக்கி காட்டுவார்கள். இது ஒரு ஆய்வறிவினாலே வருகிற உண்மை. அதுபோல இங்கேயும் ஐந்தொழிலையும் இரண்டு தொழிலாக்குள்ளே அடக்கி காட்டுகிறார். ஒன்று மறைத்தல், அடுத்தது அருளல். மறைத்தலுக்குள்ளே படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாம் வந்து விடுகிறது என்கிறார்.
0: இறைவன் உயிர்க்குயிராய் மறைந்து நின்று உயிர்களை பிறப்பு இறப்புகளில் மீள மீள செலுத்தி உலக நுகர்ச்சியில் அழுத்தியும் இழைப்பாற்றியும் வருவதே மறைத்தல். ஆதலின் இம்மறைத்தல் தொழிலில் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் மூன்று தொழில்களும் அடங்கும் என்பது ஊன்றி நோக்குவார்க்கு புலனாகும். எனவே ஐந்தொழிலும் மறைத்தல் மறைத்தல் அருளல் என்று இரண்டாய் அடங்கும் என்பது விளங்கும். மறைத்தல் பந்தம் என்றும் அருளல் வீடு என்றும் கூறப்படும்.
1: பந்தமும் மறைத்தல் என்பது உலக தொடர்பை உண்டாக்குவது, ஆகவே அது பந்தம். வீடு என்பது அதில இருந்து விடுவிப்பது, அதனாலே அதற்கு வீடு என்று பெயர். ஆகவே இறைவன் ஐந்தொழிலினூடாக இருதொழில் செய்கிறான். ஒன்று பந்தம் செய்விக்கிறான், அடுத்தது விடுதலை தருகிறான். அதனாலேதான் திருவாசகத்திலே பந்தமும் வீடும் ஆயினார்க்கு என்றார். இதெல்லாம் நம்முடைய அருளாளர்களுடைய பாடல்களை காணுகிற பொழுது ஏற்படுகிற வியப்பு. பந்தமாக இருந்தால் வீடாக இருக்க முடியாது. உங்களுக்கு புரியுதுங்களா? பந்தம் என்றால் அது வீடாக இருக்க முடியாது, வீடாக இருந்தால் பந்தமாக இருக்க முடியாது. நம்முடைய இறைவன் என்ன செய்கிறானா? பந்தமாகவும் இருந்து வீடாகவும் இருக்கிறானா? பந்தமாக இருக்க செய்கிற பொழுது பந்தமாகவே இருக்க செய்து, வீடாக ஆகிற பொழுது வீடாகவும் ஆகிறான். ஆகவே நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன் என்பதை உணர்த்துகிற பாடல் வரிகள் இவையெல்லாம். பந்தமும் அதாவது நீங்கள் திருவாசகம் என்ற நூலில் பல இடங்கள் அப்படி இருக்கு. இருளும் ஒளியுமாயினான் என்பார்கள். இருளாக இருக்கிற பொருள் ஒளியாக ஆகாது, ஒளியாக இருக்கிற பொருள் இருளாக ஆகாது. பொற்சுன்னத்திலே அந்த அப்படி பல வரிகளை எடுப்பார். சோதியுமாய் இருள் ஆயினார்க்கு துன்பமும் இன்பமும் ஆயினார்க்கு. துன்பமான பொருள் இன்பமாகாது, இன்பமான பொருள் துன்பமாகாது. இறைவன் ரெண்டுமே ஆவான். அந்த வரிசையிலேதான் இந்த பந்தம் வீடு என்ற ரெண்டுமாக இறைவன் நிற்கிறதை சொல்லுகிறார். பந்தம் என்பது பற்றுவது, வீடு என்பது விடுவது. உங்களுக்கு திருக்குறள் படுத்த பொழுது ஞாபகம் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அறத்துப்பால் என்பது பந்தம். அறத்துப்பாலிலே நாங்கள் அந்த அறத்துப்பாலிலே வரக்கூடிய இல்லறவியல் என்பது பந்தம், உறவறியல் என்பது வீடு. முதலிலே பற்றுவது எப்படி என்று சொல்லித் தந்துவிட்டு விடுவது எப்படி என்று திருவள்ளுவரும் சொல்லித் தருகிறார். அதுல நமக்கு என்ன தெரிகிறது என்றால், திருவள்ளுவரை சரியாக முழுக்க விளங்கி விரித்து படித்து விட்டாலே மிச்ச எல்லா படிப்பும் அதுக்குள்ளே அடங்கி விடுகிறது என்பது தெரிகிறது. இந்த பெருமை திருவள்ளுவரை தவிர வேறு ஒருவருக்கும் கிடையாது. ஆகவே இல்லறவியல் என்பது பந்தம், துறவறவியல் என்பது வீடு. இது ரெண்டையும் தான் இறைவன் ஐந்தொழில் ரூபமாக இருதொழில் செய்கிறான் என்றார்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் விகேபுரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களே, நாம் இன்றைய காலை பொழுதிலே 3-4 நூற்பாக்களை நிறைவு செய்து 5 நூற்பாவை தொடங்கினோம் இல்லையா. விளம்பிய உள்ளத்தால் மெய் வாய் கண் மூக்கு செவி, செவியனை சொல்லச்சம் அதை அறிவித்துக் கொள்ள வேண்டும். விளம்பிய உள்ளத்தால் மெய்வாய் கண் மூக்கு செவி அளந்து அறிந்தும் அறியா. ஆங்கவை என்பது ஒரு சொல், ஆங்கவை என்பது ஒரு சொல் நீர்மைத்து. ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருளால் அளந்து அறிந்தும் அறியா. அளந்து அறிந்தும் அறியா, அதை அங்கே வருவிச்சுக்கணும். முதல்ல சொன்னோம் இல்லையா, பொறிக்கு சொன்னோம் இல்லையா, அதை இங்கேயும் வருவிச்சுக்கணும். அளந்தறிந்தும் அறியா. அவையே காந்தங்கண்ட பசாசத்து, அவையே காந்தங்கண்ட பசாசத்து என்று இந்த சொற்களை அமைத்து கொள்ள வேண்டும். எனவே நாம் 4 நூற்பாவில் பார்த்த அந்த உயிரை இலக்கணத்தால் உறுதி செய்தோம் இல்லையா. அந்த உயிரால் உள்ளம் என்பது எதை குறிக்கிறது? உயிர். விளம்பிய உள்ளத்தால் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த பொறிகள் கருவிகள் எல்லாம் அளந்து அறிந்தும் அறியா. விடயங்களை அவை எப்படி அறிகின்றன? அளந்து அறிந்தும் அவை அறிய மாட்டா. எதை அறிய மாட்டா? தாம் அறிகிறோம் என்பதையும், தம்மை செலுத்துவது உயிர் என்பதையும், தன்னையும் தன் தலைவனையும் அறிய மாட்டா. ஏன் அறிய மாட்டா? அறிவித்தால் அறியுமா? அறிவித்தாலும் அறியாது. அவையெல்லாம் சடம், விளங்குதா? எனவே அவை பேசிக்கா அவையெல்லாம் சடம். எனவே அவை அறியமாட்டா. அதுபோலவே அறிவுடைய பொருளாகிய உயிர்களும் இறைவனால் செலுத்தப்பட்டு, இந்த கருவிகள் உயிரால் செலுத்தப்பட்டு இல்லையா, அது சித்சங்க சித்தாகின்றன. சித்சங்க சித்து சித்தினுடைய சங்கமத்தால் அறிகின்ற தன்மையை பெறுகின்றன. ஆனால் இந்த ஆன்மா அறிவுடைய பொருளாயிருந்தாலும் அவன் எப்படிப்பட்டவன், சங்க குண தோஷி. அவன் யாரு? சங்க குண தோஷி. எனவே அவனுடைய சார்பினாலே என்ன செய்வான், தன்னுடைய தன்மையே இழப்பவன், அந்த தோஷம் உடையவன். அதனால இந்த ஆன்மா இறைவனால் செலுத்தப்பட்டு தம் உணர்வின் தமின்னன, அது அத்துவிதத்தை குறிக்கிறது சொல்லு. உணர்வின் தமி என்பது என்னது? அத்துவிதத்தை குறிக்கிற சொல்லு. தன்னுடைய அறிவின் தலைவனாகிய அந்த முதல்வனால் செலுத்தப்பட்டு அறிவிக்கப்பட்டு அறிந்தாலும் அளந்து அறிந்தும் அறியா, அது அறிவுடைய பொருளாயிருந்தாலும் என்ன அறிய செய்யாது, தன்னை அறியாது, தன்னுடைய தலைவனையும் அறியாது என்று சொல்கிறார். எனவே அவையே காந்தங்கண்ட பசாசத்து. அப்போ இப்படி இந்த உயிர்களை இறைவன் செலுத்துகிறான். இந்த இறைவன் உயிர்களை செலுத்துகிறான். எதுக்கு? அந்தந்த வினைப்பயனை அனுபவிப்பதற்கு செலுத்துகிறான். விடையந்தோறும் அப்படி செலுத்துகிறான். அப்படி அறிகிற உயிர்கள் தாம் எப்படி அறிகிறோம் என்பதை அறியமாட்டா, தம்முடைய தலைவனையும் அறியமாட்டா. அப்படி இந்த உயிர்களை வெவ்வேறு விதமாக செலுத்துகின்ற தன்மையினாலே இறைவன் விகாரியாவானோ எனில் அவன் என்ன செய்ய மாட்டான், விகாரப்படமாட்டான். ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு வகமா செலுத்தினா அது எவ்வளவு பெரிய வேலை. அப்போ அவன் கண்டிப்பா என்ன ஆகணும், விகாரமடையணும். ஆனா இங்க இவன் விகாரமடைய மாட்டான். அவன் அந்த பெருமான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்பார். இன்பமும் துன்பமும் உள்ளானே. எனவே அவன் இன்பத்திலும் துன்பத்திலும் நமக்கு ஊட்டிக்கொண்டு கூடையே தான் இருப்பான். ஆனால் அவன் என்ன செய்ய மாட்டான், இன்பம் உறமாட்டான், துன்பம் உறமாட்டான். விளங்குதா? அது நமக்கு கழற்றுப்படியாரில் சொல்லுவது போல, உன்னுடைய உதரத்தே கிடந்த கீடம் உருவது எல்லாம் உன்னுடையது என்று நீ உற்றாயோ என்பார். இப்போ நாம வந்து நம்முடைய வயிறில் எத்தனையோ நோய் கிருமிகள் கிடக்கிறது, அந்த கிருமிகளுக்கு மருந்து சாப்பிடுகிறோம், சாப்பிட்றோமா இல்லையா? சாப்பிட்டா அந்த கிருமிகள் அதனால என்ன ஆகுது, கொல்லப்படுகிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், நாம் சந்தோஷமாக இருக்கோம், அது துன்புற்று இறக்கிறது. விளங்குதா? எது பாவம் இல்லையா? பாவம் புண்ணியம் என்பது கருத்து வகையால் நிச்சயிக்கப்படும். விளங்குதா? அதனால இறைவன் அது போல நீ எப்படி இந்த கிருமிகள் துன்புற்று இறக்கும் பொழுது அதனால் பாதிக்கப்படாமல் இருந்தாயோ, நீ அந்த அது எந்த இதுவோ அந்த கிருமி உன்னுக்குள்ளதான் இருக்கு, ஆனா அந்த உணர்வு உனக்கு வரலை. அதுபோல நீ இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளே இருந்து அவனாலே செலுத்தப்பட்டு இன்ப துன்பம் அடைந்தாலும் அது அவனிடத்துல வராது. யார்கிட்ட வராது? சிவபெருமானிடத்துல வராது இல்லையா. எதனால வராது? எதனால அவனுக்கு வராது இன்ப துன்பம்? அவனுக்கு ஏன் வராது? அவர் சொன்னார், நீங்க சொல்லிதாங்க. ஏன் அப்படின்னா, இந்த இன்ப அனுபவம் என்பது அழுந்துதல். அழுந்துதல் தான் அனுபவம். விளங்குதா? அழுந்துதல் தான் அனுபவம். அழுந்துதல்னா என்ன? ஓ சரிதான் அப்படின்னாங்க. அழுந்துதல் தான் அனுபவம்னா ஓ ரைட். அழுந்துதல் என்னது? எது? துய்ப்பவனா? அதை அனுபவிப்பவன். அழுந்துதல்னா என்னன்னு கேட்கறேன். அதுதான் சரிதான். அதுனா என்னதுன்னு எனக்கு விளங்க மாட்டேங்குது. சரி, அழுந்துதலாவது மீள மீள சிந்தித்தல். அறிந்த விடயத்தை மீள மீள சிந்தித்தலே அனுபவமாம், அதான் அழுந்துதல். விளங்குதா? இப்போ வகுப்பு நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஓரமாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. பாடத்தை கிட்ட சிரிக்காரு, அவர் எங்கேயோ வரும்போது நடந்த இதையே நினச்சிக்கிட்டு இங்கே வந்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. விளங்குதா? அதை நினைக்க நினைக்க அவருக்கு குலுங்கி குலுங்க சிரிக்காரு. ஒவ்வொரு நினைப்பு என்ன செய்யுது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு அசைப்பு வருதா இல்லையா? அது மாதிரி துக்கம் வந்தாலும் வருதா? அதுதான் அழுந்துதல். விளங்குதா? எனவே அழுந்து அறுதல் தான் அனுபவம். இறைவன் எப்படி அறிகிறான்? ஒரு சேர. அது பற்றி அவனுக்கு அனுபவம் கிடையாது. மேலும் இந்த அனுபவம் என்பது தனக்கு வேறான பொருளை நுகர்வது தான் அனுபவம். அனுபவம் என்பது என்னது? தனக்கு வேறான பொருளை நுகர்தல். இறைவனுக்கு வேறாக எந்த பொருளும் இல்லை, அதனால் அது அனுபவம் அவனுக்கு கிடையாது. அப்புறம் இந்த அனுபவம் என்பது குறையுடைய பொருளுக்கே இல்லையா? இன்பத்தில் குறை இருக்குன்னா அதை நிவர்த்தி செய்வதற்கான அனுபவிக்கிறோம். இது குறைவில்லா நிறைவுக்கு என்ன கிடையாது? அனுபவம் கிடையாது. எனவே இந்த காரணங்கள் பற்றி பெருமானுக்கு என்ன கிடையாது? அனுபவம் கிடையாது. இங்கே இறைவனுக்கு ஏன் அனுபவம் கிடையாது என்பதை ஆசிரியர் இந்த இதில் சொல்கிறாரு. அது முதல் இதில் இரண்டாவது அதிகரணத்தில் முதல் பாட்டு, மண்ணு சிவன் சொன்ன சிவன் என்னான் சிவன் என்று மூன்று சொற்களாலே நமக்கு அதை உணர்த்துகிறார். மண்ணு சிவன், மண்ணு சிவன் என்பது அவன் பேரின்ப காரணன். அவன் எப்படி இருக்கான்? எனவே அதில் நமக்கு திருவருள் பயனில் 73வது பாட்டு என்னது? 73. சரி, இன்பு அதனை எய்துவாருக்கு உருவம் இன்ப கணம் ஆதலினால் இல். அதனால் அவனுக்கு அனுபவம் கிடையாது என்று சொல்கிறார். விளங்குதா? எனவே அவனே இன்ப வடிவானவன் இல்லையா? சர்க்கரை தான் ஆர்க்கும் தரும் ரதம், அரதம் சர்க்கரை தான் கொள்ளுமோ? இனிப்பு சர்க்கரை இருக்கு, அது எல்லாத்துக்கும் இனிப்பு தருது, அது அதை அனுபவிக்குமா? அதுபோல இறைவன் எதையும் அனுபவிக்க, அவன் அனுபவப் பொருள். உயிர், உயிர் மட்டும்தான், ஆன்மா மட்டும்தான் அனுபவிப்பது. மற்ற ரெண்டுமே பாசமும் பதியும் அனுபவப் பொருள். அனுபவிக்கிற பொருள் பசு மட்டுமே. மூன்று பொருளில் அந்த ஆன்மாவுக்குள்ள சிறப்பிலக்கணம் எதுன்னா அனுபவித்தல். மற்ற ரெண்டுக்கும் அந்த அனுபவம் என்பதே கிடையாது. மற்ற ரெண்டும் நுகர்பொருள் தான். இறைவனும் அனுபவிக்கப்படுபவன், பாசமும் அனுபவிக்கப்படுகிறது. யாரால? உங்களால். விளங்குதா? எனவே இங்க இறைவன் அதனால நுகரமாட்டான். அதுக்கு மண்ணு சிவன் பேரின்ப காரணன். சொன்ன சிவன், வேதத்தில் வேதத்தை சொன்னவன், வேதத்தில் உயர்வாக சொல்லப்பட்டவன் இல்லையா? வேதத்தையே சொன்னவன் அர்த்தம். அவன் பேர் அறிவினன், பேர் அறிவினன். சொன்ன சிவன் என்னான் சிவன், என்னான் சிவன் என்றால் அவனுக்கு தூய தன்மையன், தூய தன்மையன். எனவே அவன் எதையும் நுகரணுங்க இச்சை அவனுக்கு வராது இல்லையா? எனவே இந்த காரணங்களினாலே அவனுக்கு என்ன இல்லை? நுகர்ச்சி இல்லை என்பதை கூறுகிறார். விளங்குதா? அப்போ இந்த 5வது நூற்பாவில் இப்படி சொல்லி இந்த பாசம் இங்கே காட்டு உபகாரம் சொல்கிறார். இறைவன் நமக்கு எப்பாறு உலகை நுகர செய்கிறான் தன் திரோதான சக்தி மூலம், எப்படி இந்த உயிர்களை நுகரச் செய்கிறான் என்பதை சொல்கிறார். அவ்வாறு சொல்லவே இங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த கருவிகள் ஆன்மாவை அறியாது, தன்னை அறியாது. இந்த உயிரும் தன்னை அறியாது, தன் தலைவனை அறியாது என்று சொல்லவே அந்த இறைவன் ஒருவாற்றாலும் அறிய முடியாத பொருளோ, இறைவனை ஒரு வழியாலும் அறியவே முடியாதோ என்று அங்கே ஒரு கேள்வி எழுகிறது. அதுக்கு விடையாக வருவதுதான் 6வது நூற்பா. எனவே வாக்கு மனாதீதமாய் நிற்கின்ற பதி, வாக்கு மனாதீதமாய் நிற்கின்ற பதி எந்த வகையாலும் அறியப்படாத பொருளோ என்ற ஆசங்கையை நீக்கு முகத்தானே நமக்கு அதிகரண இயைவு பெறப்படுகிறது. அப்புறம் இங்க சூத்திரம் நாலிலே கேவல நிலையை சொன்னார், கேவலாபத்தியை சொன்னாரு. ஐந்திலே சகலாபத்தியை சொன்னார், சகலாபத்திய சொன்னார். இங்க சுத்தாபத்தியை கூடுதல் பற்றி சுத்தத்தின் இயல்பு சொல்றதுனால அது சூத்திர இயல்பு பெறப்படுகிறது. விளங்குதா? எனவே அடுத்து இந்த இலக்கண ஓத்துல பாத்தீங்கன்னா, முதல்ல பசு இலக்கணம் சொல்லிட்டாரு, நாலுல அஞ்சுல பாச இலக்கணம் சொன்னாரு. அப்புறம் மிச்சம் இருக்கிறது பதி இலக்கணம் இல்லையா? அப்போ இந்த பதி இலக்கணத்தை, பதி இலக்கணம் என்ன என்ற அவாய் நிற்றல் பற்றி அது ஓத்தியைவு பெறப்படுகிறது. ஆகவே இந்த மூவகை இயல்பும் இவ்வாறு பெறப்படவே இந்த பதி இலக்கணம் நாம ஏற்கனவே அறிஞ்சிருக்கோமா அறியலையா? பதி இலக்கணம் எங்க அறிஞ்சோம்? இரண்டாவது நூற்பாவில், இரண்டாவது நூற்பாவில் பாச உண்மை புனருற்பவம் சொல்லும் பொழுது, புனருற்பவம் சொல்லும் பொழுது அவன் ஐந்தொழிலை சொல்லவே இறைவனுடைய இலக்கணம் பெறப்பட்டது. இங்க சொல்ல வந்தது எது? பாச உண்மை புனருற்பவம். அந்த புனருற்பவம் சொல்லும் பொழுது அவனுக்கு என்ன வருது? ஆட்டோமேட்டிக்கா பதியின் விளக்கணம் அங்கே பெறப்படுகிறது, அடிஷனலா பெறப்படுகிறது. எனவே அங்கே பார்த்த இலக்கணம் அவனுடைய பொது இலக்கணம். எனவே இங்க கூறப்படுகிற இலக்கணம் சிறப்பிலக்கணம். எனவே இந்த சிறப்பிலக்கணம், இது முதல் ஆறு சூத்திரம் இருக்கு. இந்த ஆறு சூத்திரம் என்ன இயலு? பொது அதிகாரம். பொது அதிகாரம். இந்த பொது அதிகாரத்துல சிறப்பிலக்கணத்தை சொல்லலாமா? சொல்லலாமா? என்னையா சிலப்பதிகாரமா? சொல்லக்கூடாதுதான். ஆனா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம திருக்குறளில் பார்த்தீங்கன்னா அதை மாதிரி சொல்றாரு. வாழ்க்கை துணை நலம் என்ற பகுதி கடை இறுதி பாடலில் அடுத்தது புதல்வரை பெறுதல், அது அடுத்த அதிகாரம். அந்த இறுதி பாடல் என்ன சொல்றாரு? மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேறு என்று அந்த இறுதி பாடல்ல சொல்லி அடுத்த அதிகாரத்துக்கு தோற்றுவாயை அமைக்கிறார். அதுபோல இதுவும் தோற்றுவாயை அமைந்திருப்பது பற்றி அது குற்றமல்ல. விளங்குதா? ஏன்னா இங்க பதி இலக்கணத்தை இங்க சொன்னாலும் அங்க இது எங்க நிறைவு பெறுகிறது? எட்டு பதினொன்னுல தான் நிறைவு பெறுகிறது. அதனால இங்கே தோற்றுவாய் போல் அமைப்பதனால குற்றமில்லை. அது பற்றியே மெய்கண்டார் இந்த முதல் ஆறு நூற்பாக்கள்ல எதிர் நிரல் நிறையாக அமைத்து கொண்டார். எதிர் நிரல் நிறையாக அமைத்து கொண்டார் இல்லையா? இல்லைன்னா இந்த இதை எங்க சொல்லியிருக்கணும்? நாலாவது நூற்பாவில் சொல்லணும். பதி இலக்கணத்தை எங்க சொல்லியிருக்கணும்? நாலில் சொல். அப்போ அது சரியா வராது இல்லையா? அதனால இந்த இதை ஆறாவது நூற்பாவில் வைத்து உண்மை அதிகாரத்தை சார அமைத்து கொண்டார். விளங்குதா? எனவே இந்த ஆறா நூற்பாவை வரும்பொழுது இப்போ இந்த அஞ்சு நூற்பாக்கள்ல நாம என்ன பார்த்தோம் என்று பார்த்தால், இந்த முப்பொருளினுடைய இருப்பும் இலக்கணமும் கண்டாயிற்று. பார்த்துட்டோமா இல்லையா? மூன்று பொருளுக்கும் பிரமாணமும் பார்த்தாச்சு, இலக்கணமும் பார்த்தாச்சு. அவ்வாறு இருப்பும் இலக்கணமும் உணரப்படவே இந்த மூன்று பொருள்களிலே எது நிலையுடைய பொருள், எது நிலையில்லாத பொருள் என்ற கேள்வி எழுகிறது. இந்த மூன்று பொருள்ல நிலையுடைய பொருள் எது, நிலையில்லாத பொருள் எது? அதற்கு விடையாக அமைந்ததுதான் இந்த ஆறாவது நூற்பா. எனவே இந்த ஆறாவது நூற்பா சத்தும் அசத்தும் வரை செய்து உணர்த்துதல் முதலிற்று என்பார். விளங்குதா? எனவே இந்த மூன்று பொருள்களிலே எது சத்து பொருள், எது அசத்து பொருள் என்ற வரையறையை செய்வது என்று மெய்கண்டார் கூறுகிறார். எனவே உணர்வுரு எனின் அசத்து. அப்போ இதுக்கு எழுவாயது தம் உணர்வின் தமி. உணர்வின் தமி, உணர்வின் தமி, அது யாரு? பதி இல்லையா? அந்த பதிப்பொருள் நம் உணர்வின் தமியாக இருக்கக்கூடிய பதிப்பொருள் உணர்வுரு எனில் இல்லையா, நம்முடைய கருவிகளாலே அறியப்படுவானெனில் அசத்து இல்லையா, அவன் பசிஞா பாசஞான பசிஞானங்களாலே அறியப்படுவான் என்று சொன்னால் அவன் யாரு? அசத்து உணர்வுரு எனின் அசத்து. அசத்துனா அசத்துனா என்னது? மாறுபாடுடன் கூட இருக்கிற பொருள். சத்துனா உள்பொருள் இல்லையா, அசத்துனா மாறுபாட்டோடு உள்பொருள், அதுவும் உள்பொருள் தான். ஆனால் எப்படிப்பட்ட பொருள்? மாறுபாடுடன் கூடிய உள்பொருள், நிலை மாறுபாடுடன் கூடிய உள்பொருள். எனவே இங்க உணர் உரு எனின் பதி, உணர்வின் தமியாகிய பதி, உணர் உரு எனின் அசத்து, உணராது எனின், உணராது எவ்வாற்றானும் என்பதை வருவிச்சுக்கணும். எவ்வாற்றாலும் உணராது எனின், எந்த வகையாலும் அறிய முடியாது என்றால் இல்லையா, இன்மையின், அது இல்பொருள், அது இல்பொருள். என்ன இல்பொருள்? என்றும் இன்பொருள். இன்மை நான் இன்மை இருக்கு, இதுல இங்க இன்மை என்பது எதை குறிக்கிறது? என்றும் இன்மை, விளங்குதா? எனவே அப்போ அதுவும் அசத்து தான், இல்லாத பொருளும் அசத்து தான். ஏனென்று இந்த அசத்துக்கு வரையறை என்ன சொல்லியிருக்கிறாரு? அசத்தின் வரையறை என்ன? அப்போ அசத்து, அசத்துக்கு வரையறை என்ன சொன்னாரு? நம் அறிவினால் சுட்டி அறியப்படுகின்ற பொருள். அதெல்லாம் எப்படி இருக்கும்? நமக்கு அறிவிகளால் அறியக்கூடிய பொருள் எல்லாம் நிலையில்லாத அசத்து பொருள்கள். அறிவினால் அறியப்பட்ட சுட்டு அதெல்லாம் அசத்து. எவ்வழியிலும் எவ்வழியிலும் அறிய முடியாதது, எவ்வழியிலும் அறிய முடியாததுன்னா அது என்னது? அதுவும் இல்பொருள்னாலும் அசத்து தான், இல்பொருள். எனவே இங்க அறிதல், அறிதல்னா என்ன? அனுபவிக்க, அனுபவித்தல். இங்க அறிதல் என்பது அனுபவித்தலை குறித்து நின்றது. அதனால இங்க அசத்து எது அப்படின்னா, நம் அறிவினால் அறியப்படுகின்ற சுட்டி அறியப்படுகின்ற பொருள் எல்லாம் அசத்து. எந்த வழியாலும் அறிய முடியாத பொருளும் அது இல்பொருளா? இல்பொருள், அதுவும் அசத்தை சார்ந்ததே. எப்படி? அப்போ எந்த வழியாலும் அறிய முடியாத பொருள் அப்படின்னா, இப்போ ஆகாச தாமரை இருக்கு, அதெல்லாம் என்றும் இல்லாத பொருள், அதை யாருமே அனுபவிச்சிருக்க முடியுமா? அதனால அது இல்பொருள் தான் இல்லையா. இப்போ ஆமை மயிர் கம்பளம்ங்கிறோம், அது யாராவது அனுபவிச்சிருக்காங்களா? இல்லை, அது இல்பொருள் தான் இல்லையா. முயற்கோடு சொல்றோம், அது இல்பொருள். எனவே அதெல்லாம் இல்பொருள், மற்ற அனுபவிச்சாச்சின்னு சொன்னா அதெல்லாம் உள்பொருள் தான், விளங்குதா? அதான் அசத்துக்கு அரையறை. யாராவது ஒருத்தனாவது அதை அனுபவிச்சிருக்கணும், விளங்குதா? இந்த ரெண்டு பாயிண்ட்லையும் வந்துட்டுன்னா நம்ம அறிவுக்கு எட்டிட்டு தான் சுவாலி முடிஞ்சிட்டான்னு அர்த்தம், விளங்குதா? நம்ம அறிவுனால குறை அறிவுக்கு எட்டி ஆச்சுன்னு அதெல்லாம் நிலையில்லாத பொருள் தான். ஏன்னா இந்த நிலையில்லாத கருவிக்கு அந்த நிலையில்லாத பொருள் தான் அறிய முடியும். இந்த கருவியினுடைய தன்மை அப்படிதான், இந்த கருவிக்கு எட்டுவது எப்படி இருக்கும்? நிலையில்லாத சடப்பொருள் தான் எட்டும், விளங்குதா? நிலைச்ச பொருளாகிய அறிவு பொருள் எல்லாம் அதுக்கு எட்டாது, விளங்குதா? இப்போ நம்ம கண்ணால பாக்குறோம், வானத்துல பாக்குறோம்னா நட்சத்திரம் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல உள்ள சின்ன கிரகங்கள்லாம் தெரியுமா? தெரியாது. இந்த கருவியினுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஆனால் அது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்குள்ள கருவியை வச்சா தெரியும், விளங்குதா? அதனால இப்போ அசத்து என்பது நம்முடைய சுட்டறிவினால் அறியப்படும் பொருள் எல்லாம் அசத்து, அறியவே முடியாத பொருள் எல்லாம் எல்பொருள் என்று ரெண்டும் அசத்துல சேர்த்துட்டாரு. அப்போ சத்து எது அப்படின்னா, இதை நேரம் மாத்த வேண்டிதானே. சத்து எது? எது சத்து? நம்ம அறிவுக்கு எட்டாததா இருக்கணும். நம்ம அறிவுக்கு சத்து பொருள் எப்படி இருக்கணும்? அறிவுக்கு எட்டாதது, அதாவது பாசஞான பசு ஞானங்களுக்கு எட்டாதது இல்லையா. அதாவது ரெண்டுக்கும் சேர்த்து என்னவரு? குறை அறிவு. குறை அறிவுக்கு எட்டாது இல்லையா. பாசஞான பசுஞான ரெண்டுக்கும் சேர்த்து என்ன பேரு? குறை அறிவு. குறை அறிவுக்கு எட்டாத பொருள், அது எட்டாம இருந்தா அது என்னது? சத்து இல்லையா. சத்துனா என்னது? உள்பொருள். இப்போ இந்த நம்ம அறிவுக்கு எட்டுனா என்ன சொன்னோம்? அது சடப்பொருள் அப்படிங்கிறோம். அப்ப நமக்கு அறிவுக்கு எட்டலைன்னா அறிவு பொருள். எட்டுறது சடப்பொருள்னா இது அறிவு பொருள். சித்து, சித்து எனினும் சிவம் எனினும் ஒக்கும். சித்துன்னு சொன்னாலும் சிவம்னாலும் ஒன்றுதான். எனவே குறை அறிவுக்கு எட்டுவது எதுன்னு சொல்றோம்? சடம். விளங்குதா? அப்ப நிறைய, அப்போ இதுக்கு இந்த குறை அறிவுக்கு எட்டாதது சித்து. சித்து என்னாலும் சிவம்னாலும் ஒன்று. விளங்குதா? அப்புறம் நிறை அறிவுக்கு எட்டுனா எட்டுவது அது சத்து, உள்பொருள். சத்துனா உள்பொருள். விளங்குதா? குறை அறிவுக்கு எட்டாம இருந்தா அது சித்து அல்லது சிவம். சித்து அல்லது சிவம் இல்லையா. நிறையறிவு, நிறையறிவுனானது சிவஞானம். நிறையறிவுனானது சிவஞானம். எந்த அறிவுக்கு எது எட்டுகிறதோ அது என்னது? ஒரு வழியில அறிஞ்சாச்சுன்னா உள்பொருள், சத்து இல்லையா. இந்த குறை அறிவுக்கு எட்டின பொருள்னா சடம்னு சொல்றோம். நிலை இல்லாத பொருள் சடப்பொருள்ங்கிறோம். இது எட்டாததுனால அது சடப்பொருள் இல்ல, சித்து பொருள். சித்துனாலும் சிவம்னாலும் ஒன்று. எனவே அப்போ இது என்னது? இது இது சத்துக்கு வரையறை. என்ன வரையறை? சிவசத்து. சிவ சத்து. பதி எப்படிப்பட்டவன்? சிவசத்து. பாசம், பாசம் சடசத்து. பாசம் என்னது? சடசத்து. அப்ப நாம அதை அடுத்த நூற்பாவில் பார்க்கலாம். நாம யாருங்கிறத அடுத்த நூற்பாவில் பார்க்கலாம். எனவே இந்த ஆறாவது நூற்பாவில் சத்துக்கும் அசத்துக்கும் வரையறை செய்கிறார். அசத்து என்பது பாசஞான பசிஞானங்களுக்கு எட்டுகிற பொருள், அது சடப்பொருள் என்கிறார். அப்புறம் எந்த வகையாலும் அறிய முடியாத பொருள், அதை இல்பொருள். அது ரெண்டு சத்துக்குள்ள சேர்த்துறாரு. அப்ப சித்து எது அப்படின்னு வரும்போது சத்து அத என்னதுன்னா இந்த பாசஞான பசிஞானங்களுக்கு எட்டாதது, அது அறிவு பொருள் அல்லது சித்து பொருள், சிவப்பொருள் இல்லையா. சிவஞானத்துக்கு எட்டுவது பற்றி அது உள்பொருள். எட்டலைன்னா இங்க இப்ப வருதா இல்லையா? எந்த வகையாலும் அறிய முடியாத பொருள்னா இல்பொருள் ஆயிருமா இல்லையா? இப்ப இந்த வகையில எட்டுது, அப்ப இல்பொருள்னு சொல்ல முடியாது. விளங்குதா? இந்த யானை இது எட்டலை, அப்ப அது சடம்னு சொல்ல முடியாது. விளங்குதா? எனவே அதை சத்து சிவம்னு சொல்றோம், இதனால சத்துன்னு சொல்றோம். எனவே பதி என்ன பொருள்? சிவசத்து என்று சத்துக்கு சொல்றாரு. அது அந்த உலகத்தை என்ன சொல்றாரு? சடசத்து. விளங்குதா? விளங்குதா? எனவே இவ்வாறு சத்துக்கும் அசத்துக்கும் வரையறை செய்கிறார். அது இந்த ஆறாவது நூற்பாவில், அது குறிப்பாக இரண்டாவது அதிகரணம் ரொம்ப அதிகமான அதிகரணம். அதெல்லாம் நீங்கள் தனியாக படித்து பார்த்துக்கோங்க. அஞ்சு பேரை மறுப்பார், அதை பார்த்துக்கங்க. அதனால் இங்கே இந்த ஆறாவது நூற்பாவில் இந்த வரையறையை சொல்லி ஏழாவது நூற்பாவை இந்த ஆறா நூற்பாவுக்கு புறநடையாக அமைக்கிறார். இந்த ஆறாவது நூற்பாவினுடைய புறநடையாக. ஏன் புறநடைங்கிறோம்? இது இதில் எஞ்சியது, இதில் சொல்ல விட்டு போனது. எதை விட்டு போச்சு? சத்தை சொன்னாரு, அசத்தை சொன்னாரு, ஆனால் ரெண்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்காமல அதை சொல்லலை இல்லையா? பாசத்தை சொல்லியாச்சு, பதியத்தை சொல்லியாச்சு, பசுவை சொல்லலை இல்லையா? இது பாசத்துக்கும் பதிக்கும் வரையறை சொல்லியாச்சு, எதுக்கு சொல்லலை? பசுவுக்கு சொல்லலை. எனவே அந்த ஏழாவது நூற்பா, ஏழாவது நூற்பா இந்த ஆறாம் நூற்பாவினுடைய புறநடையாக அமைகிறது. அதனால் இந்த ஏழாம் நூற்பாவில், ஏழாவது நூற்பாவில் அது என்ன இயல் ஆயிருது? அதிகாரம் உண்மை அதிகாரமாய் அனுபவ பகுதி ஆயிருது. இயல் சாதனையல் ஆகிறது இல்லையா? சாதனையல் ஆகிறது. எனவே இந்த ஏழாம் நூற்பாவில் சாதனையலினுடைய முதல் நூற்பா, அதில் முதல்ல சாதிப்பவன் யார்? சாதிப்பவன் யார் என்று சாதிப்பவனை சொல்கிறார். சாதிப்பவனை சொல்கிறார். எனவே இந்த ஏழாவது நூற்பா சாதிப்பவன் யாரு? பதி, பசு, பாசம். இந்த மூணுல பாசம் அறிவை இல்லாதது, பதி அவன் குறைவில்லாத நேர அறிவு பொருள் இல்லையா. அப்போ யாரு பெறணும், யாரு விடணும்? விட வேண்டியதை விட்டு பெற வேண்டிய பெற வேண்டியவன் யாரு? இந்த ஆன்மா, இந்த ஆன்மா. எனவே அவன்தான் சாதிக்கணும், அவன்தான் சாதிக்கணும். எனவே அந்த சாதிப்பவனுடைய இலக்கணத்தை சொல்வதுதான் எது? ஏழாவது நூற்பா. அது பசுவினுடைய இலக்கணம். என்ன இலக்கணம்? சிறப்பிலக்கணம். பதிவினுடைய சிறப்பிலக்கணம். பொது இலக்கணம் எங்க பார்த்தோம்? வரிசையா சொல்லுங்க. இருக்கிறது ஆறு தானே. நாலா நூற்பா. சரி, நாலாவது நூற்பா. நாலாவது நூற்பா அதுல பொது இலக்கணம் என்னன்னு பார்த்தோம். ஆன்மா கருவிகளோடு கூடி அறிவிலே பெருக்கமும் சுருக்கமும் அடைவது, அவத்தைப்படுவது. அதுதான் என்னது? ஆன்மாவினுடைய பொது இலக்கணம் என்று பார்த்தோம். இப்ப நாம பார்க்கறது சிறப்பிலக்கணம் இல்லையா. எனவே இந்த நூற்பாவில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த நூற்பாவில் நமக்கு மொத்தம் மூன்று அதிகரணங்கள் இருக்கிறது. இதில் இறுதியில் இருக்கிற அதிகரணம்தான் மேற்கோள். இறுதியில் இருக்கிற அதிகரணம்தான் மேற்கோள். மற்ற ரெண்டு அதிகரணமும் இந்த மூணாவது அதிகரணத்தில் வர்ற மேற்கோளுக்கு ஏதுக்கள். முதல் அதிகரணம், ரெண்டாவது அதிகரணம் என்னது? மூன்றாவது அதிகரணத்துக்கான ஏதுக்கள். ஒன்றும் விளங்குற மாதிரி தெரியல. இதை புதுசாக இப்போ தான் பார்க்குற மாதிரி பார்க்கிங்க. இதெல்லாம் படிச்சுட்டு வந்தால் தான் பாடியத்துக்கே போக முடியும். நீங்கள் சூத்திரத்தையே இப்படி ஒரு பார்வை பார்க்கியோ? ஏன்னா இப்படி தான் ஒரு இடத்துல சொல்லி அதுக்கு ஏது எங்கன்னு சார் ஏதையே எழுதலை சார்னார். அப்படி என்ன செய்கிறது? ஏது ஏது எதுன்னா ஏது ஏதுன்னு ஏது முதல் இரண்டு அதிகரணமும் மூன்றாவது அதிகரணத்துக்கு ஏதுக்களாக நிற்கின்றன. விளங்குதா? எனவே இந்த நூற்பாவில் யாவையும் சூனியம் சத்ததிர் ஆதலின், யாவையும் சூனியம் சத்ததிராதலின், சத்தே அறியாது, சத்தே அறியாது, அசத்து இலது அறியாது. அசத்து இலது என்னது? இலது அறிவு இலது. அசத்துக்கு அறிவு இலது, அதனால் அறியாது.
5: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த போற்றி பகருடை. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
6: திருச்சிற்றம்பலம் ஒளியான திருமேனி உள்ளான மிகமேவு கழியாரவருமானை கடல் நாளுமறவாமல் அடியாளும் மலர்த்தோவும் அடியார்கள் உளமான வெளியாமுவலிதாய வினைகூட நினையா.

இறைவா போற்றி எல்லாம் அல்ல. அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு சித்தாந்த ஞானசாஸ்திர நூல்களிலே எட்டு நூல்களை நமக்கு தந்தருடைய கொற்றவன்குடி உமாமதி சிவாச்சாரிய சுவாமியருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி தற்பொழுது சைவ உலகம் பயன்படும்படியாக பெயர் உதவி செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அந்த அமைப்பிலே தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கும் இந்த நிகழ்வினை ஆர்வத்தோடு கண்டும் கேட்டும் கொண்டிருக்கின்ற சைவ அன்பர்களுக்கும் இங்கே வருகிற இங்கே இதை கவனித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க இன்று முதல் நான்கு அமர்வுகளிலே கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த போற்றி பகுருடையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த போற்றி பகுருடை என சொல்லக்கூடிய இந்த நூல் என்ன அமைப்பினை உடையது என்பதை நாம் தெரிந்து கொண்டு நூலுக்கு உள்ளே செல்வது நலம். இந்த நூல் எதற்காக வந்திருக்கின்றது என சொன்னால் நன்றி கடப்பாடிற்காக வந்திருக்கின்றது. நம்முடைய தமிழானது சைவத்தோடு இணைந்தது. அந்த தமிழ் என்பது சைவத்திலே எந்த அளவுக்கு இணைந்திருக்கிறது என சொன்னால் தமிழ் மொழி ஒன்றுதான் சிவனது திருச்செவியிலே சுதந்திரமாக நுழைந்து எதையும் கூற வல்லது என்று தமிழ் வீடு தூது நூல் நமக்கு உணர்த்துகிறது. திருச்செவியில் ஏறும்படி உரைக்க வல்லாய் உண்போல் எவர்க்கு வாய்க்குமே என்பான். நம்முடைய தமிழ் மொழி ஒன்றுதான் சுதந்திரமாக அந்த தோளுடைய செவியிலே நுழைந்து நம்முடைய விண்ணப்பத்தை உரைக்கும். அந்த தமிழுக்கு வழக்கத்தை கொடுத்த ஆசிரியர்களிலே நாம் போற்றி புகழ வேண்டிய ஒருவர் திருவள்ளுவர் தேவநாயனார். திருவள்ளுவர் யார் என்பதை திருவள்ளுவ மாலையிலே உக்கிர பெருவழியார் உணர்த்துவார். நான்மறையின் மெய்ப்பொருளை முப்பொருளா நான்முகத்தோன் தான் மறைத்து வள்ளுவனாய் தந்துரைத்த நூல் முறையை வந்திக்க சென்னி வாய் வாழ்த்த நெஞ்சம் சிந்திக்க கேட்க செவி என்று திருக்குறளை உத்தரவேதமாகவே வைத்து அங்கே போட்டிருக்கிறார். அந்த திருக்குறள் என சொல்லக்கூடியது உத்தரவேதம் ஆகையினாலே இதை செய் என்று அந்த ராஜசங்கீதை சொல்வதைப் போல அரசன் உத்தரவிடுவதைப் போல நமக்கு சில உண்மைகளை உணர்த்துகிறார். இதை செய் என்று அந்த திருக்குறளிலே 11வது அதிகாரமாக செய் நன்றி அறிதல் என்று ஒன்று வருகிறது. அந்த செய் நன்றி அறிதல் என்பதற்கு பரமேயநாதர் உரைக்கிறார், தனக்கு பிறர் செய்த நன்மையை மறவாமை. அதிலும் நாம் கேளாது கைமாறு வேண்ட கடப்பாடோடு செய்பவர்களை நாம் மிகவும் போற்றுதல் வேண்டும் என்று அங்கே உணர்த்தப்பட்டிருக்கிறார். என்னன்றி கொன்றார்க்கு ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்குன்னார். ஒருவர் செய்த உதவியை மறந்தால் அவனுக்கு உயிரியே இல்லை என்று அறுதியிட்டு வாழ்வோர் வள்ளுவர் உரைக்கிறார். ஆன்மாக்கனாக நாம் கேவல நிலையிலே இருந்து சகல நிலைக்கு வந்து சுத்த நிலையிலே செல்லுகின்றவரை சுத்த நிலையில் இருக்கின்ற அந்த நிலைக்கும் இறைவன் எப்படியெல்லாம் நமக்கு உபகாரம் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை நமக்கு நினைவு கூறுவதற்கு நமக்கு உணர்த்துவதற்கென்றே எழுந்தது போற்றி பகருடை. இந்த போற்றி பகருடை என சொல்லக்கூடியது ஆன்மாக்களாகிய நமக்கு உயிர், ஆன்மாக்களாகிய நமக்கு நம்முடைய உமையொருபாகன் செய்கின்ற உதவிகளையெல்லாம் அறிவுறுத்தி நம்மை அவன்பால் ஈர்க்கும்படியாக இந்த நூல் பெரிதும் துணை செய்கிறது. அவன் செய்த கருணைகளையெல்லாம் குறிப்பிட்டு போற்றி போற்றி போற்றி என்று இந்த ஞானசாஸ்திர நூலிலே கூறுகிறார்.
ஆகையினாலே இந்த நூலிலே அவன் கருணை பிரவாகங்களை எல்லாம் எடுத்து கூறி போற்றி என்று கூறுகின்ற காரணத்தினாலே இதற்கு போற்றி பகருடை நூல் விளக்கம் இன்னும் பின்னே வருகின்ற பொழுது விளக்கம் சொல்லுகின்றேன். இதிலே போற்றி என்ற சொல்லுக்கு வணக்கம் என்ற பொருளும் உண்டு. அந்த கருணையோடு என்னை இன்னும் காப்பாயாக என்ற விண்ணப்பமும் அதனை தொக்கியிருக்கும். ஆக இந்த போற்றி பகருடை என சொல்லக்கூடியது உயிர்களுக்கு இறைவன் செய்கின்ற உபகாரத்தை நினைந்து ஒரு நன்றி பெருக்கோடு இறைவனை தோத்திரம் செய்வதைப் போல அமைந்திருக்கும். ஆன்மாக்களாக நமக்கு அவன் உதவிகளை உணர்த்துவது போல் அமர்ந்திருக்கும். இந்த நூல் ஏன் இப்படி அமைந்திருக்கிறது என்பதை மேலோட்டமாக ஒரு சிந்தனையை பார்ப்போம். உயிர்களாகிய நமக்கு

குடமும் செய்கின்றான். அந்த மண்ணுக்கு நான் இந்த வடிவத்தில் வருதல் வேண்டும் என்று அது சுயமாக வருதல் இயலாது. குயவன் எதை நினைத்து வணைகிறானோ அதன்படிதான் அந்த மண் குடமாகவோ கலயமாகவோ அங்கே வடிவம் பெறுகிறது. இதே போல ஆன்மாவுக்கு சுதந்திரம் இல்லை, இறைவன் தான் அதற்கு ஏற்ப அந்த பிறப்பை கொடுக்கின்றான். அந்த பிறப்பை கொடுக்கின்ற பொழுது சைவ நூல்களிலும் தமிழ் இலக்கியங்களிலே வருகின்ற நீதி நூல்கள் எடுத்துக்கொண்டாலும் மானுட பிறப்பையே உயர்த்தி பேசுகிறது. சிவஞான சித்தியார்களை சொல்லுகின்ற பொழுது இந்த மானுட பிறப்பு எவ்வளவு அரியது என்றால், ஒருவர் கடலை கையால் நீந்து கரை சேருவது என்பது ஒரு எப்படி ஒரு அரிய காரியமோ, அதே போல எல்லா பிறப்பையும் விட்டு மானுட பிறப்பு எய்துவது என்று சொல்லி காட்டுகிறார். பல்யோனி எலா ஒழித்து மானுடத்து உதித்தல் காண்டில் கடலை கையால் நீந்தியதன் காரியம் காண் என்று சொல்லி காட்டுறான். சரி, மானுடன் அங்க பிறந்தால் போதாமா? கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் வேண்டும். இந்த கூண் குருடு செவிடு பேடு என சொல்லக்கூடியதை எந்த ஒரு உயிரும் அந்த உடம்பினை கேட்டு பெறுவது இல்லை. அது இறைவனால் அந்த ஊனம் நீக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்த கொண்டு எடுத்துக்கொண்டால் மானுடராக பிறந்தால் மட்டும் போராது, சிவத்தை நினைக்கின்ற பக்தி உணர்வு மிக்க ஞானம் நிறைந்திருக்கின்ற பூமியிலே சென்று பிறக்கணும். அதைத்தான் நம்முடைய சித்தியார்களை சொல்லுகின்ற பொழுது, நடர்பையின் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து தோன்றல் புண்ணியத்தால் ஆகும். எனவே அறிவு சூன்யங்களாக இருக்கிற நாத்திகம் நிறைந்திருக்கின்ற மண்ணிலே சென்று பிறராமல் இறை உணர்வு மிக்க ஒரு இடத்திலே பிறப்பது நம்முடைய புண்ணிய வசம் என்று சொல்லி காட்டுகிறான். இந்த மானுட பிறப்பு ஏன் இப்படி உயர்வு என்று சொல்லப்படுகிறது? மானுடனுக்கு ஒன்றுதான் ஆறாவது அறிவு என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆறாவது அறிவு என சொல்லக்கூடியது ஆறு அறிவு அதுவே அவற்றோடு மனநே தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். இந்த மனம் எப்படிப்பட்டது? சிந்தித்து தெரியக்கூடிய ஒரு வல்லமை உடையது. ஒரு ஞானாசிரியர் உணர்த்த கேட்டு சிந்தித்து தெரியக்கூடிய ஆற்றல் இந்த மனத்திற்கு உண்டு. அப்படி சிந்திக்கின்ற பொழுது இந்த ஆன்மாவானது தன்னுடைய சிந்தனையிலே தான் அடைகின்ற இன்ப துன்பத்தை உணர்கிறது. இன்ப துன்பத்தை உணர்கின்ற பொழுது துன்பத்தை விரும்பாத நமக்கு இந்த துன்பம் ஏன் வந்து சேர்ந்தது, விளக்க இயலாது, அதை ஏன் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது எல்லாம் சிந்திக்கின்ற பொழுது அந்த ஆன்மாவிடத்தே பாவம் என்று ஒன்று இருக்கிறது, புண்ணியம் என்று ஒன்று இருக்கிறது, இன்பம் ஒன்று இருக்கிறது, துன்பம் என்று ஒன்று இருக்கிறது, இதையெல்லாம் கூட்டி வைக்கின்ற சிவம் இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்று அங்கே தெரியப்படுது. ஆக மானுடனாக பிறந்து சிந்தனை செய்து இறை உணர்வு அங்கே ஏற்படும். அப்படி இறை உணர்வு ஏற்பட்ட அந்த நிலையில்தான் அந்த பிறப்பு தான் தான் பெறுதற்கரிய அரிய பிறவியாக நினைந்து அந்த ஆன்மா பெருமிதம் கொள்ளும். அப்படி தனக்கு கிடைத்த பிறவியே பெரிதென போற்றிய மானுட பிறவியை பெரிதென போற்றினார் அப்பர் பெருமான். மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று அங்கு சொல்லி காட்டினார். இதே போன்று எடுத்துக்கொண்டார் சேக்கலார் பெருமான். தன்னுடைய நூலை தொடங்குகிறான். இறைவன் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க திருச்சிற்றம்பலம் தான் கொடுத்த அடியை வைத்து முதல் திருப்பாட்டை அமைத்தார். அடுத்த திருப்பாட்டு தன்னுடைய பிறவியைத்தான் அவர் போற்றினார், மானுட பிறப்பைத்தான் போற்றினார்.

இறைவனை தொழுவதற்கு வந்திருக்கின்ற இந்த மானுட பிறப்பினை நான் போற்றுகிறேன் என்று அழகாக சொல்லிக்காட்டுகிறார். தடுத்தாட்கொண்ட புராணத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் திருச்சிற்றம்பலத்தானுடைய ஆடலை காட்ட கண்டு அவரும் பிறப்பைத்தான் போற்றினார். தென்னிலா வளர்ந்த வேணியாய் உந்தன் திருநடன் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவி எனக்கு வாலிதாம் இன்பம் என்று இருந்தார். சேக்கரார் பெருமான் பெரிய புராணத்தை பாடிக்கொண்டு வருகின்ற

0: என்பது ஒவ்வொரு சருங்கத்தின் முடிவிலே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒரு துதி வைப்பார். அந்த துதியிலே வருகின்ற பொழுது அடியார்க்கும் அடியேன் என்று திருவாய் மலர்ந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவடியை தொழுவதற்கு வந்த இந்த பிறப்பை நான் வணங்குகிறேன், மாநில பிறப்பை வணங்குகிறேன் நான். நேசம் நிறைந்த உள்ளத்தார் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலன் வெண்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். ஆக இந்த மானுட பிறப்பை வந்ததை அவர்கள் பெருமையாக அவர்கள் போற்றினார்கள். ஆனால் இந்த மானுட பிறப்பு நமக்கு எப்படி வந்திருக்கிறது? அப்பர் பெருமான் ஒரு திருப்பாடலிலே அழகாக கூறியதை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். இந்த உடம்பு எப்படி கொடுத்திருக்கின்றான்? ரெண்டு கால்கள் ரெண்டு கம்புகளை போட்டு நட்டு அதனை சுற்றி சோர் எழுப்பி அதிலே நீர் மண் முதலான விளைத்ததை போல இரத்தம் நினம் எலும்பு முதலானைகளை வைத்து ஒரு சிறு ஓலைக்குடில் செய்வதை போல நம்முடைய உடம்பை அமைத்து மயக்க உணர்வையும் சேர்த்து நம்மை படைத்திருக்கிறார். அப்புறம் பெருமான் சொல்லி காட்டுறார், மால் கொடுத்து இருகை ஏற்றி கடை நிறைத்து இறைச்சி மேய்ந்து தோல் படுத்து உதர நீரால் சுவர் எடுத்து இரண்டு வாசல் ஏழ உடைத்து ஆவா அமைத்து ஏழு சாதோகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரி காடனாரே. ஆக ஒரு மயக்கத்தையும் அங்கே நமக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஆனால் இந்த பிறப்பை போற்றுகின்ற ஞானாசிரியர்மார்கள் இந்த பிறப்பு எதற்காக வந்தது என்று மயக்கம் உள்ளவர்களுக்கு உணர்த்துகிறார்கள். மானுட பிறப்பு தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆணிடத்து ஐந்தாடும் அரண்பணிக்கன்றோம் தலையே நீ வணங்கா என்று திருவங்க மாலையிலே இந்த உடம்பு பெற்ற பலனை சொல்லி காட்டுகிறார். மணிவாசக பிறந்தது திருப்பூவோலிலே வணங்க தலை வைத்து வார்களல் வாய் வாழ்த்த வைத்து என்று உடம்பு பெற்ற பலனை சொல்லி காட்டுகிறான். நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் பொன்வண்ணத்து அந்தாதியிலே சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன் செப்ப நா அமைத்தேன் வந்தனை செய்ய தலை அமைத்தேன் கை தொழ அமைத்தேன் வந்தனை செய்வதற்கு அன்பமைத்தேன் மெய் அரும்ப வைத்தேன் வெந்த வெண்ணீரன் ஈஷர்க்கு இவையான் விதித்தனவே என்று சொல்லி காட்டினார். இந்த உணர்வு எப்பொழுது ஏற்படுகிறது? நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை உள்ள இருக்கின்ற அங்கங்களை எல்லாம் நம்முடைய அரனுக்கு நாம் மனம் வாக்கு காயத்தை தத்தம் செய்து அவனோடு நன்றி கடப்பாடு உடையவர்களாக எப்பொழுது ஆகின்றோம் என்றால் அவன் செய்த ஒரு பேருபகாரத்தை நினைக்கின்ற பொழுது. இந்த ஆன்மாவானது எப்படி ஒரு பிறப்பை எடுக்கிறது தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஒரு உடம்பிலிருந்து உயிர் நீங்குகிறது, அது எந்த பிறப்பு இருந்தாலும் சரி, ஈயாக இருந்தாலும் சரி, தேடாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உடம்பிலிருந்து உயிர் நீங்குகிறது. நீங்கி அந்த உயிர் வான மண்டலத்தை அடைகிறது. வான மண்டலத்தை அடைந்து அந்தரங்கமாக இருக்கிற அந்த உயிர் மழை நீராகவோ பனி நீராகவோ பூமியில் விழுகிறது. அப்படி மழை நீராகவோ பனி நீராக பனியை துளியாகவோ விழுந்த அந்த நீரினை எந்த உயிர் பருகுகிறதோ அது மானுடனோ விலங்கோ எந்த உயிரோ பயிர்களுக்கு அது பயிர்களுக்காகவோ சென்று செல்லுகின்ற பொழுது அந்த நீரோடு ஆன்மாவும் உள்ளே சென்று விந்து உற்பத்தியாகி அதற்கு பின்பு ஆனிடத்தில் இருந்து தோன்றிய அந்த உயிர் விந்து பெண்ணிடத்தை சென்று அந்த வயலிலே விளைந்து உருவமாக வெளிவருகிறது. ஆக இந்த உயிரானது இப்படி வானமண்டலத்தில் இருந்து மழை நீராகவும் பனி நீர் போலும் இந்த பூமியிலே விழுந்து எந்த உயிரால் அது பருகப்படுகிறதோ அந்த உயிர் இனமாக அது தோன்றுகிறது. இப்படி தோன்றுகின்ற அந்த உயிர்களிலே மானுட பிறப்புதான் உயர்ந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மானுட பிறப்பு உயர்ந்தது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவே நமக்கு வந்ததுதான் போற்றி பகுரடை. இந்த போற்றி என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய சைவத்திலே எண்ணற்ற நூல்கள் இருக்கிறது. இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற குற்றமுடி உமாவிசுவாச்சாரியார் சுவாமிகள் அருள் செய்தார் சித்தாந்த சாஸ்திர நூல்களில் ஒன்றாக இருக்கிற போற்றி பகருடை. மணிவாசக பெருந்தகை இதே கருத்தை இதே செய்தியை வைத்துக் கொண்டு போற்றி திருவகவல் என்று ஒன்று செய்திருக்கின்றார். அருமையான நூல். இதே போன்று இந்த கருத்துக்களை எல்லாம் பிரதிபலிக்கின்ற வகையிலே கந்தர்களி வெண்பாவிலும் இருக்கிறது. உயிருக்கு முதல் தொடக்கம் முதல் முக்தி பேறு வரை எப்படியெல்லாம் இருத்தல் வேண்டும் இருக்கின்றது, என்ன உபகாரமெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை அழகாக இந்த மூன்று நூல்களும் நமக்கு தெள்ள தெளிவாக அங்கே உணர்த்துகிறது. அப்படி உணர்த்துகின்ற இந்த நூல்களிலே கொற்றமுடி உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளி செய்த இந்த போற்றி பகருடை சிவபிரான் ஆனவர் ஆன்மாக்களுக்கு கருவில் இருந்து பெண் வயிற்றிலே முதலில் தோன்றுகின்ற அந்த கருவில் இருந்து முத்தி வரை செய்யும் உபகாரத்தை பகுரடை வெண்பாயாப்பில் போற்றி சொல்லி துதித்தார். இது ஒரு துதிநூலாகவே அமைந்திருக்கிறது. இப்படி போற்றி சொல்லி பகுரடை யாப்பினை செய்த காரணத்தினாலே போற்றி பகுரடை. இந்த பகுரடை என சொல்லக்கூடியது வெண்பாயாப்பின் பல அடிகளால் எழுதப்பெறுவது பகுரடை யாப்பு என்று சொல்வார்கள். இரண்டுக்கு மேற்பட்ட எருகை தொடையை கொண்டு வருவதாக பல தொடையை உடையதை பகுரடை என பெயர் பெற்று வருகிறது. இதிலே இந்த நூலினுடைய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இப்படியெல்லாம் உபகாரம் செய்கின்ற அந்த பரம்பொருளிலே துதித்து முடிக்கின்ற பொழுது அந்த பரம்பொருளானவர் இப்படி மேலான கதி அடைவதற்கு அந்த பரம்பொருளே தன் தம்முடைய குருவாகிய மறைஞான சம்பந்தராக வந்தார் என்று தன்னுடைய குருவாகிய மறைஞான சம்பந்தரை துதித்து இந்த நூலை முடிக்கிறார். ஆக குருவால் தான் முக்தி என்பதையும் உணர்ந்து அதை நமக்கு ஆன்மாக்களாகிய நமக்கு உணர்த்த குருவாக வந்தது சிவமே என தன்னுடைய குருவாகிய மறைஞான சம்பந்தரை போற்றி இந்த நூலை முடிக்கிறார். 95 கன்னிகளை உடையது. போற்றி என்பதை அடிப்படையாக வைத்து பாடப்பட்டது. 14 இடங்களில் போற்றி போற்றி என்று வருகிறது. இந்த போற்றி என சொல்லக்கூடியதிலே நம்முடைய சைவ திருமுறைகளை எடுத்துக்கொண்டால் போற்றி பகருடை இருக்கிறது, போற்றி திருவகுடி இருக்கிறது, அப்பர் சுவாமிகள் அருளி செய்த போற்றி திருத்தாண்டகம் என்று ஒன்று இருக்கிறது, திருவிளையாடல் புராணத்திலே போற்றி திருவிளையாடல் புராணத்து ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் செய்திருக்கின்ற போற்றி கலிவன்பா என்று ஒன்று இருக்கிறது, 11 திருமுறையிலே கோயில் நான்மணி மாலை, கோயில் நான்மணி மாலை பட்டினத்து சுவாமிகள் அருள் செய்தது போற்றி வடிவிலே அமைந்திருக்கிறது, பட்டினத்து சுவாமிகள் அருள் செய்திருக்கின்ற திருவொற்றியூர் ஒருபா ஒருபோது அதுவும் போற்றி வகையிலே அமைந்திருக்கிறது, நக்கீர தேவ நாயனார் அருள் செய்த போற்றி திரு கலிவன்பா என்ற ஒன்றும் போற்றியிலே அமைந்திருக்கிறது. இப்படியாக அமைந்திருக்கின்ற இந்த நூல்களிலே நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற இந்த போற்றி பகருடை எந்த அமைப்பிலே இந்த நூல் அமைந்திருக்கிறது என்பதை லேசான ஒரு பகுப்பை நாம் தெரிந்து கொண்டால் நூலுக்குள் செல்வதற்கு நமக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். 1வது கன்னியில் இருந்து இறைவனானவன் உயிர்கள் பொருட்டு தன்னுடைய சொரூப நிலையிலே இருந்து தடத்த நிலைக்கு வருகின்ற அந்த உண்மையை நமக்கு உணர்கிறான். முதல்ல உயிர்களுக்கு அவன் செய்கின்ற உபகாரம் தன்னுடைய சொரூப நிலையை விட்டு தடத்த நிலைக்கு வருகிறார். 4வது கன்னியிலே இருந்து 5 இடைவிடாது செய்து அதிலே கேவல சவல சுத்த நிலைகளிலே ஆன்மாக்களுக்கு எப்படி அந்த 5 மூலமாக அவன் பேருபகாரம் செய்கிறான் என்பதை 4வது கன்னியிலிருந்து கூற தொடங்குகிறார். 6வது கன்னியில் இருந்து உயிர்களுக்காக அவன் தனு கரண போன போகத்தை கொடுப்பதை அங்கே உணர்த்தி காட்டுகிறார். 13வது 14வது கன்னியிலே உயிர்க்கு சிவபெருமான் தாயின் கருவிலிருந்து இருக்கின்ற பொழுது அந்த தாயினுடைய கருவிற்கு எந்த சேதம் வராதபடி எப்படியெல்லாம் காக்கிறார் என்பதை 13வது கன்னியிலே இருந்து 19வது கன்னி வரைக்கும் அதை காட்டுறார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, இந்த நூலுக்கு மகுடமாக திகழ்வது. 19வது கன்னியிலே இருந்து தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட அந்த குழந்தை பருவத்திலே எப்படி அந்த குழந்தைக்கு இறைவன் தாய் மூலம் அங்கே உபகாரம் செய்கிறான், உதவி செய்கிறான், எப்படி அவன் அங்கே கருணை செய்கிறான் என்பதை சொல்லி காட்டப்படுகிறது. 23 சகல நிலையிலே வருகின்ற இந்த ஆன்மாக்களுக்கு எப்படி இச்சை ஞான கிரியைகளை எப்படி இறைவன் அங்கே எழுப்புகிறான் என்பதை முறையாக கூறுகிறான். 24 முதல் 35 கன்னி வரை உயிர் ஐந்தவைத்தகளிலும் இறைவன் எப்படி அந்த உயிர்களுக்கு அருள்பாவிக்கின்றான் என்பதை சொல்லி காட்டுவான். 35 முதல் 38 கன்னி வரை உயிர்கள் செய்கின்ற நல்வினை தீவினைகளை அந்த ஆன்மாவின் உடனே இருந்து கொண்டு அவன் ஒரு கணக்கு எழுதி கொண்டிருப்பதை உணர்த்துகிறார். ரொம்ப தெரிய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், ஆன்மா செய்கின்ற நல்வினை தீவினைகளை எல்லாம் அந்த ஆன்மாவோடு உடனிருந்து ஒரு கண்காணியாக இருந்து அந்த ஆன்மாவினுடைய நல்வினை தீவினை இரண்டையும் எழுதுகின்ற அந்த முறைமை உணர்த்தப்படுகிறது. 38 முதல் 53 கன்னி வரை அந்த உயிர்களுக்கு பரிபக்குவம் ஏற்படுவதற்காக வினைப்பயனை ஊட்டும் முறையினை உணர்த்துகிறார். 53 முதல் 59 கன்னி வரை அப்படி வினைப்பயனை உணர்ந்த அந்த ஆன்மாவுக்கு எப்படி சத்தினிபாதம் அங்கே அந்த ஆன்மாவிடத்து நிகழ்கிறது என்பதை உணர்த்துவார். 59 முதல் 71 வரை மூவகை பெற்ற ஆன்மாக்கள், விஞ்ஞானங்கள, பிரளயங்கள், சகலன சொல்லக்கூடிய ஆன்மாக்களுக்கு எப்படியெல்லாம் அவர் அனுக்கிரகம் செய்கிறார் என்பதை உணர்த்தி காட்டுகிறார். 71 முதல் 78 வரை உள்ள கன்னிகளிலே தீட்சை செய்து ஆணவ மதத்தை நீக்கும் முறைமையை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். 78 முதல் 84 கன்னி வரை ஆன்மாக்களுக்கு சிவனது உண்மை நிலையினை அப்பொழுது தரிசிக்கும்படி செய்கின்றார். 84 முதல் 87 வரை ஆன்மாக்களுக்கு ஆன்ம தரிசனம், ஆன்ம சொரூபத்தை அங்கே கிட்டும்படியாக செய்கிறார். கேவல சகல சுத்த நிலைகளையும் அந்த ஆன்மா தரிசித்து அறியும்படியாக செய்கிறார். 87 கன்னி வரை அந்த உபகாரத்தை எல்லாம் சொல்லி முடித்து 87 முதல் 95 கன்னி வரை அந்த பரம்பொருளாக எம்பெருமான் உயிரை சிவமாம் தன்மையாக்கி அடிமையாக்கி அர்பாலித்துக் கொண்டிருக்கின்ற முறைமையை உணர்த்துகிறார். இப்படி படிமுறையாக நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் இந்த போற்றி பகருடலை உணர்த்தி காட்டுகிறார்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: துணை கொண்டு உலகத்தை தான் அறிந்து வருவான். ஆகவே இவன் வந்து உய்வதற்காக இவன் உலகத்தை தான் அறிய முடியும். அந்த உலகப் பொருள்களில் நாம் எழுந்தருள்வோ என்று சொல்லி சிவலிங்க திருமேனியிலே அவரே ஆகமத்திலே விதி வகுத்து என்னென்ன மந்திரங்களின் துணை கொண்டு பிரதிஷ்டை செய்தால் அந்த சிவலிங்க திருமேனியிலே நாம் எழுந்தருள்வோம் என்று விதித்துள்ளார். அது மாதிரி இன்னென்ன உருவ திருமேனிகளிலும் நாம் எழுந்தருள்வோம் என்று விதித்துள்ளார். ஆகவே உலகப் பொருள்கள் தான் ஆலயங்களில் பார்க்கின்ற சுவாமியுடைய உருவ திருமேனி, இந்த அருவுருவ திருமேனி ஆகிய சிவலிங்க திருமேனி எல்லாம் உலகப் பொருள்கள் தான். ஆனால் அந்த உலகப் பொருள்களே சுவாமி நமக்காக எழுந்தருளி, ஏன்னா சுவாமி நேரடியாக நாம பார்க்க முடியாது, தத்துவங்கள் அழிந்து கிடக்கின்றோம், தத்துவங்களை துணை கொண்டு நேரடியாக பார்க்க முடியாது. அப்ப எதையாவது ஒன்று அறிந்தால் இந்த தத்துவங்களின் மூலம் அறிந்தால்தான் அறிந்தபடி அப்படி நிலைமையில நாம இருக்கின்றோம். அப்ப நாமும் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக பரங்கருணையோடு எம்பெருமான் அந்த திருமேனிகளிலே எழுந்தருள் இருக்கின்றார். நாம் எழுந்தருளும் பொருட்டு என்னென்ன மந்திரங்களின் மூலமாக பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று நமக்கு விதித்திருக்கின்றார். ஆக அந்த மாதிரி ஒரு நிலையிலே நாம் இருந்து வழிபட்டு வருகின்றோம். இந்த வழிபாட்டை முற்றுவிக்கும் பொழுது எம்பெருமான் குருவாக வந்து வழிபாட்டிற்கு இறங்கி குருவாக எழுந்தருளி நமக்கு தத்துவங்களை தான் நம்மின் வேறாக காட்டி அதை ஒவ்வொன்றும் தொழிற்படுவதையெல்லாம் உணர்த்தி அந்த தத்துவ ரூப அறிவை நிகழ்வித்து அதன் பிறகு அந்த தத்துவங்கள் எல்லாம் சடமே தாமாக தொழிற்படவில்லை, நமது அருளால் தான் தொழிற்படுகின்றன என்று அந்த தத்துவ தரிசன நிலையையும் நமக்கு உணர்த்தி அதன் பிறகு இந்த தத்துவங்களை வைத்துக் கொண்டு நீ சிவத்தை நேரடியாக அனுபவபூர்வமாக அறிந்து உணர முடியாது, ஆகையினாலே இந்த தத்துவங்கள் உனக்கு சிவபுண்ணியங்கள் செய்வதற்காகத்தான் பயன்பட்டன, நீ சிவபுண்ணியங்களை முற்றுவித்து விட்டாய். இனி சிவமாகிய நம்மோடு ஒன்றிவிட வேண்டியதுதான். இனி இந்த தத்துவங்களால் உனக்கு எந்த பயனும் இல்லை என்ற ஒரு உண்மையினை நமக்கு உணர்த்துகின்றார். அப்போ அந்த தத்துவங்களின் மீது உள்ள பற்றினை ஆன்மா விடுகின்றது. அந்த நிலையே தத்துவ சுத்தி எனப்படும். 36 தத்துவங்களின் மீதும் பற்றை விட்டு விடுதல், அந்த உணர்ச்சி தான், அந்த பற்றை விட்டு விடுகின்ற அந்த உணர்ச்சி தான் தத்துவ சுத்தி. நீங்கி போதெல்லாம் ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்கு, நாம இன்னொரு இடத்துக்கு போறது நீங்கி போதல் அப்படி இல்லை. ஏன்னா ஆன்மா வியாபக பொருள், அதுக்கு நீக்கம்னா என்ன, சார்புனா என்ன, அந்த எல்லாம் உணர்ச்சி விசேடம் தான், உள்ளத்தினால் தீர்மானிப்பதுதான். அந்த தத்துவங்கள் மேல பற்று ஆன்மாவுக்கு விட்டாச்சு, அவ்வளவுதான். அப்போ அந்த தத்துவ சார்பினை அது நீத்து விட்டது, அதுதான் தத்துவ சுத்தி. அவற்றின் நிலையாமையை உணர்ந்துதான் பற்றை விட்டு விட்டது. இந்த தத்துவங்கள் மகாசங்கார காலத்திலே ஒடுங்கி போய்விடும், மறுபடி தோன்றும் போது தோன்றும், மறுபடி ஒடுங்கும். இவையெல்லாம் நிலையானவை அல்ல. நித்தியம் அன்று சின்னால் நீங்குதல் என்றால் சுத்தி, இந்த தத்துவங்கள் எல்லாம் நித்தியமானவை அல்ல, சில காலத்திலே அழிந்துவிடக்கூடியவை. இவை வியாபக பொருள் அல்ல, தோன்றி அழியக்கூடியவை. எனவே இவை வியாபகமான சிவத்தை காட்டவன அல்ல. எனவே இவற்றின் மீது நமக்கு இனியும் சார்பு வேண்டாம் என்று பற்றை விட்டு விடுதல். ஏனென்றால் மிகப்பெரிய சார்பு, சிறந்த சார்பு, திருவருள் சார்பு, சிவஞான சார்பு கிடைத்துவிட்டது. எனவே இந்த தத்துவ சார்பு வேண்டாம் என்று நீத்து விடுகின்றது. அதான் தத்துவ சுத்தினார். அப்புறம் அந்த கணத்துல என்ன ஒரு எண்ணம் வருகின்றது என்றால், தத்துவங்களை எல்லாம் பற்று விட்ட பிறகு அந்த தத்துவங்களை பார்க்கின்றது, தன்னையும் பார்க்கின்றது. என்ன, இந்த 36 தத்துவங்களும் வந்து உடலில் மட்டும் இல்ல, உலகத்திலும் இருக்கின்றன. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு சொல்வார்கள். ஆகவே அந்த தத்துவங்களுக்கு தான் சொன்னிருக்கின்றார்கள். உடலிலும் தத்துவங்கள் இருக்கின்றன, உலகத்திலும் இருக்கின்றன. அதாவது தத்துவங்களில் தான் உலகங்களே அடங்கி உள்ளன. தத்துவங்கள் மிகப்பெரியவை, நம்ம உடல்ல இருப்பதோடு மட்டுமல்ல, அவை மிகப்பெரியவை. தத்துவங்கள் தான் உலகத்திற்கே சார்பாக இருக்கின்றன. ஆனா நம்முடைய உடம்பிலும் அவை தொடர்பு கொண்டு இருக்கின்றன. ஒவ்வொரு தத்துவத்திலும் இத்தனை உலகங்கள் இருக்கின்றன, கணக்கு இருக்கின்றது. இதெல்லாம் வந்து சிவஞான சித்தியார் போன்ற நூல்களிலே விரிவாக காணலாம். அதிலே எண்ணிக்கையை தான் காணலாம். என்னென்ன தத்துவத்தில என்னென்ன உலகங்கள் இருக்கின்றன பெயர்களோடு விவரமாக பார்க்க வேண்டும் என்றால் ஆகமங்களுக்கு தான் போகணும். ஒரு அளவுக்கு மேல சித்தாந்த செய்திகளை பார்க்கணும்னா சிவாகமங்கள் தான். மாவாடித்தர் கூட அதான் சுவாமியார் சொல்றாங்க, இவற்றின் விரிவை எல்லாம் ஆகமங்களுள் காண்க. ஆகமம் 28 ஆகமும் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அத்தனை ஸ்லோகங்கள் வைத்திருந்தாலும் சும்மா வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அவற்றினுடைய சாரத்தை சொல்வனதான் அந்த தமிழ் மெய்கண்ட நூல்கள் என்று நாம் உணர வேண்டும். ஆகையினாலே அந்த எத்தனை எந்தெந்த தத்துவத்தில் எத்தனை எத்தனை உலகங்கள் இருக்கின்றன என்று ஒரு கணக்குள்ளது. ஆகையினாலே தத்துவங்களில் தான் உலகங்கள் எல்லாம் அடங்கி இருக்கின்றன. அப்ப இந்த தத்துவங்களெல்லாம் பற்றுவிட்ட அந்த ஆன்மா அது திருவருளை சார்ந்து விட்டதுனாலே வியாபகத்தன்மை பெறுகின்றது. ஆனா இன்னும் முழுமையா பெறல, அது இன்னும் போக போகத்தான். இப்ப என்ன அப்படின்னா அந்த வியாபகத்தன்மையோட தொடக்கம் வைத்துக் கொள்ளலாம். இப்போ அது இந்த தத்துவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தத்துவங்களும் இதில் உள்ள அடங்கியுள்ள உலகங்களும் நம்மை விட பெரிய பொருள் என்று நாம் இதுவரை நினைத்திருந்தோம். ஆனா இப்ப பாருங்க, இந்த உலகங்கள்லாம் எவ்வளவு அற்பப்பொருளாக இருக்கின்றன நமக்கு பார்க்கும்போது. அது காரணம் என்ன, இந்த ஆன்மா திருவருளை சார்ந்திருப்பதனாலதான். இப்போ ஆகாயம் வந்து இரவு நேரத்தில் ஒளியே இல்லைன்னு சொல்லுவோம், விளக்கொலியே எதுவும் இல்லை, பவர் கட்டும் சொல்லுவேன். இருள ஆழ்ந்து கிடக்கின்றது இந்த ஆகாயம். அப்ப அந்த ஆகாயம் இருப்பதே தெரியாது, அப்படி ஆழ்ந்து கிடக்கின்றது. கதிரவன் வந்து விட்டான் என்றால் அந்த ஆகாயம் எவ்வளவு பெரிய ஆகாயம், எப்பா எங்கும் பறந்திருக்கின்றதே ஆகாயம்னு உணர்கிறோம். ஆனா அந்த வியாபகம் விளங்குவது எதனால, கதிரவன் ஒளியின் துணையினாலதான் அந்த வியாபகம் வெளிப்பட்டு தோன்றுகிறது. அல்லது ஆகாயத்தின் வியாபகம் வெளிப்பட்டு தோன்றாது, இருள்ல இருந்ததுன்னா அது வியாபகம் தோன்றாது. ஆகாய வியாபகம் எதனால் தோன்றியது, கதிரவன் ஒளியினால் தான் தோன்றியது. அது மாதிரி ஆன்மாவுக்கு அதனுடைய வியாபகம் வெளிப்படணும்னா அத ஆகாயத்தினுடைய இருள் நீங்கி ஆகாயத்தில் ஒளி சேர்ந்ததால் தான் ஆகாயத்தின் வியாபகம் வெளிப்படும். அது மாதிரி ஆன்மாவுடைய வியாபகம் வெளிப்படணும்னா ஆன்மாவை மறைத்துள்ள ஆணவ மறைப்பு நீங்கி திருவருட் சார்பு அந்த ஆன்மாவை கிடைத்தால்தான் ஆன்மா வியாபகம் வெளிப்படும். ஆகவே ஆன்மா வியாபகமாக விளங்குகிறது என்றால் அது திருவருளுடைய உதவினால்தான். அதை அங்க அந்த ஆன்மா உணரவில்லை. அந்த நிலையிலே தத்துவங்களை நோக்கும் பொழுது ஆன்ம வியாபகம் திருவருளால் தான் வெளிப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதை ஆன்மா ஒரு கணம் மறந்துவிட்டது. தான் வியாபக பொருள் என்ற ஒரு உணர்வு தான் அதுக்கு அங்க வருத ஒழிய, இந்த வியாபகம் இதுவரை ஆணவத்தினால் மறைப்புண்டு கிடந்ததே இப்போதல்லவா நம்முடைய வியாபகம் இந்த மலத்தடை நீங்கி நம்முடைய வியாபகம் வெளிப்பட்டுள்ளது, இது திருவருளின் கருணையினால் விளைந்ததல்லவா என்பதெல்லாம் அங்க ஒரு கணம் நினைத்து பார்க்காமல் தான் வியாபகப் பொருளாக விளங்குகின்றோம் என்ற அந்த ஒரு உணர்வே தலை தூக்கி அந்த எண்ணத்தோடு தத்துவங்களை பார்க்கின்றது. தத்துவங்களும் அவற்றில் அடங்கியுள்ள உலகங்களும் ஆன்மாவாகிய தன்னை நோக்க மிகவும் சிறியவையாக அந்த ஆன்மாவுக்கு காணப்படுவதால் இந்த தத்துவங்கள் எல்லாம் சடம், இவையெல்லாம் ஏகதேச பொருள். ஆனால் நாமோ அறிவுள்ள பொருள், வியாபக பொருள், நாம் பிரம்மத்தை போன்ற பொருள், நாமும் பிரம்மத்திற்கு சிவத்திற்கு சமமானோ என்று தன்னை மதித்து நிற்கின்ற ஓர் எண்ணம் அங்கே தலை தூக்குகின்றது. இந்த எண்ணத்தை தான் பசுஞானம் என்பார்கள், ஐந்தவத்தைகளிலே நின்மல சாக்கிரம் என்பார்கள், நின்மல நனவு என்பார்கள். ஆகவே இது வந்து முத்தி நிலையை நோக்கி முன்னேறி செல்லக்கூடிய ஒரு நிலையிலே ஏற்படுகின்ற ஒரு தடை என்று கூற வேண்டும். இந்த தடையை உடனடியாக அது வந்து இந்த தடையிலிருந்து நீங்கிக் கொண்டு முன்னேறிவிடும். ஏன்னா அங்க குருவானவர் கூட இருக்கின்றார். எப்போ இந்த சீடன் இவ்வாறு தன்னை மதித்து அந்த மலமறைப்பு நீங்கி தன் வியாபகம் விளங்குவதைக் கண்டு பெருமைப்பட்டு தன்னை ஒரு சிறந்த பொருளாக அவன் மதிக்கும் பொழுது உடனடியாக குருவானவர் அவனுக்கு உணர்த்துகின்றார், இதுவரை நீ எப்படி இருந்தாய், இன்று இந்த நிலைக்கு நீ உயர்ந்திருக்கின்றாய் என்றால் இதற்கு காரணம் என்ன எண்ணிப்பார். இப்ப நம்ம இந்த ஞான நிலையில் இருக்கிற சீடனை விட்டுருவோம், நம்ம இப்ப உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, நமக்கே வாழ்க்கையில் திடீரென்று ஒரு ஏற்றம் கிடைத்து விட்டது என்றால் நமக்கு மற்றவர்களை பார்த்து நாம எப்படி நம்ம குறைத்து நாம பார்த்து நம்ம எப்படி ரொம்ப மிகுதியாக பார்த்துக் கொள்கின்றோம், இந்த மாதிரியான அனுபவங்களும் மனிதர்களையே பார்க்கின்றோம். வாழ்க்கையில ஒரு நிலைக்கு உயர்ந்து விட்டவர்கள் அதுவரை சாதாரண நிலையில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்திருப்பார்கள், திடீர்னு ஒரு ஏற்றம் வந்துட்டால் அவருடைய எண்ணமெல்லாம் மாறி அங்கே செருக்கானது மேலோங்குவது போல இந்த ஞானநிலைக்கு வரும்பொழுதும் மன நீங்கப்பெற்ற பிறகு தான் ஒரு பெருநிலையிலே விளங்குகின்றோம், எனவே தான் சிவத்துக்கு சமமாவோம் என்று சொல்லி அங்கே ஒரு எண்ணம் தடை தூக்குகின்றது. இதை வந்து பசுஞான நிலை என்பார்கள், ஐந்து அவத்தைகளிலே நிம்மள நனவு என்பார்கள், தசகாரியங்களில் ஆன்ம ரூபம் என்பார்கள். இங்க அதான் இங்க தசகாரியம் தானே முக்கியமானது, இதுதான் ஆன்ம ரூபம். ஆன்மா தன்னை சித்து பொருள், வியாபக பொருள், ஆகவே தான் பிரம்மம் என்று தன்னை மதித்து நிற்கும் நிலை ஆன்ம ரூபம். அதான் பாருங்க நம்முடைய குருமூர்த்திகள் மிக அருமையாக சொல்கின்றார்கள், அனைத்தையும் துறந்தோம் இந்நாள், அனைத்தையும் துறந்தோம், எல்லா தத்துவங்களையும் துறந்தோம். மற்ற உயிர்கள்லாம் தத்துவங்களை சார்ந்து சார்ந்துதான் அறிந்து வருகின்றன, நாம தத்துவங்களை விட்டுட்டோம், விட்டும் நமக்கு அறிவு விளங்குகின்றது, அப்ப எவ்வளவு பெரிய நிலைக்கு நாம போயிட்டோம். தத்துவங்களை விட்டும் அறிவு விளங்குகின்றது என்றால் திருவருளால் அது விளங்குகின்றது அப்படிங்கறத அங்க நினைச்சு பார்க்கலாம். தத்துவங்களை விட்ட பிறகு நமக்கு அறிவு விளங்குகின்றது, தத்துவங்களை வேறாக நாம் காணும் அளவுக்கு நம்முடைய அறிவு விளங்குகின்றது, அந்த தத்துவங்கள் நம்மிடம் சிறியவையாக இருக்கின்றன, நாம் வியாபக பொருளாக பெரும் பொருளாக இருக்கின்றோம் என்று அந்த இடத்துல ஒரு செருக்கு. அனைத்தையும் துறந்தோம் இந்நாள் யாவர்க்கும் மேல் நாம், எல்லாரையும் விட நாம் மேலாகிவிட்டோம். ஏன்னா மற்ற ஆன்மாக்கள் தான் தத்துவங்களுக்குள்ளே என்ன உழந்து வருகின்றன, எழுவகை பிறவிகளுக்குள்ளேயே உழன்று வருகின்றன பாவம். ஆனா நாம் அந்த பிறவியெல்லாம் கடந்து அந்த ஆன்மாக்கள் அனைத்துக்கும் நாம் மேலாகிவிட்டோம், யாவர்க்கும் மேல் நாம் என்ன நினைத்திடல் என்று இவ்வாறு கருதுதல் உயிர்க்கு ரூபம். இதுதான் உயிருக்கு ஆன்மாவுக்கு ரூபம் என்று சொல்லப்படும், தசகாரியங்களிலே சொல்லப்படுகின்ற ஆன்ம ரூபம் இதுதான். அப்போ இப்படி தன்னை மதித்து அந்த உயிர் நின்றால் இது எப்படி வந்து சிவச்சார்பு இதற்கு எப்படி கிடைக்கும், அப்படியாப்பா நீயே பெரிய பொருளா இருந்து போ அப்படின்னு சுவாமி விட்டுவார். அவர் அறிவிக்காவிட்டா மறுபடி தத்துவங்களை தான் சாரணும், பிறவியில தான் உழலணும். இதெல்லாம் உன் நினைச்சு பார்க்காம இந்த ஆன்மா அப்படி தன்னை மதிக்கின்றதே, உன்னை எவ்வளவு காலமா உன்னை வந்து தோன்றா துணையாக இருந்து உன்னை சரியை கிரியை யோகம்னு ஒவ்வொரு சிவநெறியிலே ஒவ்வொரு சிவநெறியாக உன்னை வந்து நடக்க ஒழுக செய்து அப்படி படிப்படியாக உன்னை வளர்த்து இப்ப இந்த ஞான நெறிக்கு கொண்டு வந்து தத்துவங்களில் இருந்தெல்லாம் உன்னை கடக்க வைத்து இப்படி அருட்சார்பு கொடுத்திருக்கின்றேன், இப்ப போய் நீ உன்னையே மதித்து நிற்கையா, நீ எப்படி போ அப்படின்னு சொல்லி அங்க குருவானவர் விடல. இப்படிப்பட்ட ஒரு பிழையான எண்ணம் உயிருக்கு தோன்றினாலும் குருவானவர் மிக கருணையோடு அவனுக்கு உபதேசிக்கின்றார், நல்லுரை கூறுகின்றார், இன்று இந்த பெருநிலையை நீ அடைந்திருக்கின்றாய் என்றால் அதற்கு காரணமே யார், நீயா, திருவருள் அல்லவா இதற்கு காரணம்னு குருவானவர் அங்கு உபதேசிக்கின்றார். இவ்வளவு காலம் நீ எத்தனை பிறவிகளை உழன்ற, என்னென்ன வினைகளை தான் ஈட்டின, அதுக்கு சொர்க்க நரகம் நீ எங்க போய் என்னென்ன பலன்களெல்லாம் நீ நுகர்ந்த, அப்பெல்லாம் நீ ஆன்மா நினைச்சு பார்த்தையா, சொர்க்கத்தில் இருக்கும் போதும் சரி நரகத்தில் இருக்கும் போதும் சரி உடலுக்கு வந்த அனுபவத்தையே உனக்கு வந்த அனுபவம் நினைச்சு அந்த இன்ப துன்பங்களிலேயே அழுந்தி கிடந்த உன்ன நீ ஆன்மான்னு நினைச்சு பாத்தியா? இன்னைக்கு நீ உன்ன ஆன்மா அப்படின்னு நினைக்கிறேன். உடல் கருவிகள் வேறு, அவையெல்லாம் அற்பமானவை சடமானவை. நான் ஆன்மா சித்து பொருள். இன்னைக்கு நீ உன்னை வந்து பிரித்தறிகின்றாய், உன்னை மதித்து நிற்கின்றாய். அது உன்னுடைய திறமையால் வந்ததா? உன்னுடைய திறமையால் வந்ததுன்னா இவ்வளவு காலம் நீ எப்படி இருந்த? நரகத்தில் உழன்றையே, செய்யா செய்யத்தகாத வணிகளை செய்து நரகத்தில் உழன்று. அப்போ நீ வேறு உடல் வேறு நினைச்சா அந்த நரக துன்பத்தை அனுபவிச்சிருப்பியா? மாட்டேன். அந்த உணர்ச்சி உனக்கு இல்லை. ஆகவே உடலுக்கு வந்த துன்பத்தை பூரா தனக்கு வந்ததான் நினைச்சு உழன்றேன். இன்னைக்கு குருவருளால் அல்லவா நீ வந்து இந்த தத்துவ சார்பை எல்லாம் நீத்து உன்னை ஆன்மான் உணர்ந்திருக்கின்றார். அதான் குருவருளை மறக்க கூடாது, அது உய்வை கெடுத்துவிடும். அந்த இடத்துல உபதேசிக்கின்ற நீ நெடுநாளதாக செனித்தனை, இதுதான் அங்க குரு செய்கின்ற உபதேசம். நீ நெடுநாளதாக, அதாவது நீண்ட நெடும் காலமாக எத்தனையோ பிறவிகளிலே செனித்தனை பிறவி எடுத்தாய், எத்தனையோ பிறவிகளில் போய் பிறந்தாய். அது மட்டுமா, பல வினைகளை செய்து நரக நின்றும் திளைத்தனை, நரகத்தில் நரக துன்பங்களையெல்லாம் அனுபவித்தாய். தெளிந்து சற்றும் உன்னை தனி நினைத்ததில்லை. இந்த வினை அனுபவங்கள் எல்லாம் நீ உழன்று வரும்பொழுது ஒரு சமயத்திலேயாவது நான் வேறு உடல் வேறுன்னு நீ வந்து உணர்ந்தது கிடையாது. அந்த உடலாகவே கூடியிருந்து உடலுக்கு வந்த அனுபவத்தை எல்லாம் உனக்கு வந்ததாவே நினைச்சு அந்த அனுபவத்தெல்லாம் நீ வந்து அனுபவிச்சுட்டு இருந்த ஒழிய நான் வேறு உடல் வேறு நீ ஒரு சமயமும் நினைச்சதே கிடையாது. உறிஞ்சையல் அருளது என்று ஓர், இப்போது உனக்கு கிடைத்திருக்கிறதே இந்த அனுபவம், நான் வேறு உடல் வேறு, நான் சித்துப்பொருள் வியாபக பொருள்னு சொல்றைய இந்த நிலைக்கு உன்னை உயர்த்தியது திருவருள் என்று ஓர். ஓர்னா ஆராய்ந்து பார் அப்படின்னு சொல்லி குருமூர்த்தியோர் உணர்த்துகின்றார். இதே மாதிரி உபதேசம் தோழர் போதத்திலையும் நம்ம பார்க்கலாம். மிக அருமையாக நம்முடைய குருமூர்த்திகள் இதிலே இந்த ஆன்ம ரூபத்தை சொல்லி அந்த இடத்திலே குருமூர்த்திகள் அந்த சிவகுரு குருநாதர் உபதேசம் செய்து அந்த ஆன்மரூப நிலையிலிருந்து உயிரை உயர்த்துவார் என்பதையும் அங்கே காட்டியுள்ளார். அப்ப தன்னை மதித்து நின்ற உயிருக்கு ஞான குருவானவர் இவ்வாறு ஒரு உபதேசத்தை செய்யவும் அந்த உயிர் ஆகா இன்று இந்த தத்துவங்களை நீத்து மும்மலங்களையும் நீத்து இந்த வியாபக நிலையை அடைந்திருக்கின்றோம் என்றால் அது திருவருளால் பெற்ற பெயர் அல்லவா என்று அந்த திருவருளை அது உணர்ந்து பார்க்கின்றது. அதான் திடீர் அந்த எண்ணம் அதுக்கு வரும். ஆகவே பார்த்தீங்கன்னா ஞான நிலையில உயர்வரும் கூட குருவருளை மறந்தால் அவனுக்கு உய்வில்லை என்றால் நம்மை போன்றவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். குருவருளை குருவருளாலேயே உயர்வடைந்து ஒருவன் குருவருளை மறந்து மதிக்காமல் மனம் போன போக்கு நடந்தால் அப்படி நடந்தவர்கள் யாரும் உய்வடைந்ததாக சரித்திரமே கிடையாது. ஏனென்றால் குருவருள் என்பது சிவபெருமானுடைய திருவருள் தான், அதற்கு மேலான ஆற்றல் வேறு எதற்கும் கிடையாது. ஆகையினாலே ஞான நிலையில் நிற்கும் பொழுது கூட ஒரு கணம் குருவருளை மறந்து திருவருளை மறந்து தன்னை பிரம்மமாக மதித்து நின்றால் அப்போ அந்த தாயினுடைய கருணை அந்த ஞான குருவுக்கு வருகின்றது. அதாவது தாயானவர் குழந்தை வளர்த்து வரும் பொழுது குழந்தை அந்த வளர்ச்சியெல்லாம் கெடுக்கிற மாதிரி ஒரு காரியத்தை வந்து தன்னுடைய அறியாமையினால் பண்ணலாம். எங்கேயோ ஒரு படுகொலி அதுல போய் விழுதுக்கு அந்த குழந்தை போகலாம். இப்ப தாயானவர் மிகுந்த கருணையோடு போய் அந்த குழந்தையை அரவணைத்து காப்பது போல இந்த ஆன்ம ரூபங்கிற ஒரு எண்ணம் உயிருக்கு வந்த உடனே தான் பிரம்மங்கிற ஒரு எண்ணம் வந்தவுடனே குருவானவர் அங்க தாயினும் மிக கருணை கொண்டு உபதேச கரத்தினாலே அரவணைக்கின்ற நீ இப்படி நினைக்கலாமா, உன்னை பிரம்மமானு நினைக்கலாமா, நீ இதுகாலும் எப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் நீ கிடந்தாய், அதுதான் உன்னுடைய உண்மையான ஒரு நிலை, உன் தகுதி அதுதான். பிறவி மேல பிறவியில போய் விழுந்து வினைகளை செஞ்சு சொர்க்க நரகன் உடன்றதுதான் உன் தகுதி. இன்றைக்கு இந்த நிலைக்கு தத்துவ சுத்தியெல்லாம் அடைஞ்சி நீ முன்னேறி இருக்கேன்னா அது திருவருளால் நீ பெற்ற பேரு என்று அந்த இடத்துல தம்முடைய உபதேச கரங்களினாலே அரவணைத்து அவனை காப்பாற்றுகின்றார். அந்த ஆன்மாவும் தான் பிரம்மம் என்ற நினைப்பை அடியோடு விட்டு விடுகின்றார். சிவபெருமான் அறிவித்தார் என்று தனக்கு அறிவில்லை, அவன் செய்வித்தார் என்று எனக்கு செயலில்லை, அவன் தூண்டினார் என்று நம்முடைய இச்சை விளைவதும் இல்லை என்று சொல்லி தன் அறிவிச்சை செயல்கள் எல்லாம் திருவருள் வழி நிற்பனவே ஒழிய சுதந்திரமான அறிவிச்சை செயல்கள் தனக்கு கிடையாது என்று அந்த ஆன்மா உணர்கின்றதே அடங்குகின்றதே அதுதான் ஆன்ம தரிசனம். எவ்வளவு தெளிவாக சித்தாந்தத்திலே வைத்துள்ளார்கள். ஒன்னு சொன்னா இன்னொன்னுக்கும் அது அப்படியே பொருந்தும். அப்படி ஒரே தன்மையோடு பல செய்திகளை சொல்வார்கள் அல்லது அந்த பெயரை கொடுக்க மாட்டாங்க. ரூபம் தரிசனம்னு தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் அங்க வந்தது, அதே ரூபம் தரிசனம் தான் ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனத்துக்கும் வருது. பொருள் விளக்கமும் பாருங்க ஒத்து இருக்கின்றது. தத்துவங்கள் தொழிற்படுவதாக அறிந்தான் தத்துவ ரூபம், தத்துவங்களே தொழிற்படுவதாக அறிந்தான் தத்துவ ரூபம். அது மாதிரி ஆன்மா தானே அறிவுள்ள பொருள், தானே வியாபக பொருள், தானே எல்லாம் முதல் பொருள். அங்க தத்துவங்களை மதிச்சது தத்துவ ரூபம், இங்க வந்து தன்னை மதித்தது ஆன்ம ரூபம். அப்ப தரிசனத்துக்கு பாருங்க, தத்துவங்கள் என்ன, இவை தாமாகவா துடிப்படுகின்றன? இல்ல, இவை சடம் தான், அருளாலத்தான் துடிப்படுகின்றன. அது தத்துவ தரிசனம். அது மாதிரி நமக்கு என்ன அறிவு இருக்கு, அவன் அறிவித்தனால் அறிகின்றோம் என்று அங்க தத்துவங்களின் தாழ்வா உணர்ந்தான். அவை சடம், திருவருளால்தான் துடிப்படுகின்றன, இவையா ஒண்ணும் துடிப்படல அப்படின்னு தத்துவங்களுடைய தாழ்வை அறிந்து கொண்டான் தத்துவ தரிசனம். அது மாதிரி இங்க தன்னுடைய தாழ்வை அறிகின்றான் ஆன்ம தரிசனம். நம்முடைய அறிவால் என்ன இருக்கின்றது, நம்முடைய செயலால் என்ன இருக்கின்றது, எல்லாம் அவன் உணர்த்துவதனால் விளைவதுதான் நம் அறிவு, அவன் செலுத்துவதனால் செல்வதுதான் நம்முடைய செயல்பாடுலாம் என்று சொல்லி தன்னுடைய தாழ்வை அறிதான், அதுதான் ஆன்ம தரிசனம் என்று அருமையாக விவரித்திருக்கின்றார்கள். அந்த ஆன்ம தரிசனத்தை அடுத்த பாடல சொல்கின்றார், 27வது பாடல். அழிந்திட நினைமறைத்த அகையிருள் இரிய, மேலே எழுந்திடும் இச்சை மூன்றும் இருந்திட, நின்பால் ஒத்து உள் அழுந்திடல் காட்சியாகும் என்று சொன்னார். அதாவது இந்த ஆன்மாவே இல்லைன்னு சொல்றபடி ஆணவமலம் மறைத்திருந்ததே அந்த ஆணவம் இருள் நீங்கிவிட்டது. மேலே எழுந்திடும் இச்சை மூன்றும் இருந்திட, தன்னை மதித்து தான் சிறந்த பொருள் அப்படின்னு தன்னையே மதித்து நிற்றல், அதான் அங்க ஆன்ம இச்சை. என்ன செய்து சிவத்து மேல விருப்பமா, விருப்பம் விளையல, இச்சைனா விருப்பம், ஆன்ம ரூபத்துல சிவத்தின் மேல விருப்பம் போல தன்மையிலே விருப்பம், தான் பெரிய பொருள்னு சொல்லிட்டு அந்த இச்சை அப்படி மேலோங்கி நிற்கின்றது. அறிவு வந்து எல்லாம் தன் அறிவு தான் அறிவு நிற்கின்றது, செயலும் எல்லாம் என் செயல் தான் செயல் நிற்கின்றது. இப்படி மேலோங்கி நின்ற இந்த அறிவு இச்சை செயல்கள் நீங்கிவிட்டது. நீங்கிவிட்டதுன்னா என்ன, அவன் தூண்டினார் என்று எனக்கு இச்சை விளைய போவதில்லை. அது வேண்டத்தக்க அறிவோ, இனி பாடல சொல்றாங்க இல்லையா, ஏன்னா என்னுடைய விருப்பம்னா அதனுடைய விருப்பம் தான், நீ விளைவித்தார் என்று எந்த விருப்பமும் எனக்கு உண்டாக போவதில்லை. அப்படி தன்னையே விரும்பி நின்ற அந்த மேலோங்கிய இச்சை நீங்கி போய் அவன் விளைவித்தால்தான் எந்த விருப்பமும் என்னிடம் விளையும் அப்படின்னு அந்த இச்சை அடங்கிட்டது. அவன் அறிவித்தால்தான் எனக்கு அறிவு விளங்கும் அப்படின்னு அந்த அறிவும் அடங்கி நிற்கின்றது. அவன் செலுத்தினால்தான் எனக்கு எந்த செயலும் உண்டு அப்படின்னு சொல்லி ஆன்மாவின் செயலும் அடங்கி நிற்கின்றது. ஆக அந்த தன் அறிவு தன் செயல் என்று மேலோங்கி இருந்த அந்த அறிவிச்சை செயல்கள் இப்ப எல்லாம் அவன் கொடுத்தால்தான் நமக்கு கிடைக்கும் என்ற அளவிலே அந்த அறிவிச்சை செயல்கள் அடங்கி இருக்கின்றனவே, தன்னுடைய தாழ்வை உணர்ந்து நிற்கின்றனவே, அதுதான் ஆன்ம தரிசனம். ஒத்து உள் அழுந்திடல் காட்சியாகும். இப்படி தன்னை குறித்து தானே சிந்தித்து பார்த்து அவன் செய்து அவன் உதவினால் என்று எனக்கு எதுவும் இல்லை என்று தன்னை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து தன் தாழ்வை உணர்ந்து நிற்றல்தான் ஆன்ம தரிசனம் என்று அருமையாக சொல்கின்றான். தரிசனம் என்று போட வேண்டிய இடத்திலே காட்சி என்று போட்டிருக்கின்றார்கள். காட்சி என்றாலும் தரிசனம்தான் உண்டு. இந்த ஆன்ம தரிசனத்தை நின்மல ஐந்து அவத்தைகளிலே சொல்லும் பொழுது நின்மல சொப்பனம் என்று சொல்வார்கள். ஆன்ம ரூபத்தை நின்மல சாக்கிரம் என்றார்கள். சாக்கிரம் என்பது நனவு. ஆன்ம தரிசனத்தை நின்மல சொப்பனம், நின்மல கனவு என்று சொல்கின்றார்கள். அருளது எங்கே எழுந்திடும் நினைவழக அடக்கி இசைந்துணை தந்ததோரே. இந்த அருள் எவ்வாறு நினைவடைந்தது அப்படிங்கிற சிந்தனையை கூட அந்த அருள் வந்து செய்ய விடாம தடுத்து அந்த அருளானது ஆன்மாவை தனக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றது. எப்படி இவ்வளவு அருள் என்னிடத்திலே விளைந்தது, திருவருள் சார்பு எப்படி எனக்கு கிடைத்தது, அந்த சிந்தனையை கூட அங்கு செய்து கொண்டிருக்க வேண்டாம். அவன் அருளால் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது, அந்த அருள் அடங்கி அப்படிங்கிற நிலையில அந்த அருளானது அந்த ஆன்மாவை தன்பால் அடக்கி வைத்துக் கொள்ளும் என்று சொன்னார். இதுதான் ஆன்ம தரிசனம். இதை நின்மல அவத்தைகளிலே வைத்து சொல்லும் பொழுது நின்மல சொப்பனம், நின்மல கனவு என்று சொல்வார்கள். அடுத்தாற் போல அந்த அஞ்சவத்தை வைத்து சொல்கின்றார்கள். தசகாரியங்களை சொல்லும் பொழுதே அப்படியே அது கூட பக்கத்திலே என்ன சொல்வார்கள், அந்த நின்மல ஐந்தவத்தைகளும் இந்த ஆசையை சொல்வார். நின்மல சொப்பனத்துக்கு அப்புறம் என்னது, நின்மல சுளுத்தி, அதாவது நின்மல உறக்கம். நமக்கும் நம் இந்த நனவு கனவு உறக்கம்லாம் வருகின்ற இது வேறு, எந்த வகையில் வேறு தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஒற்றுமையும் உண்டு. ஞானிகள் அடைகின்ற நனவு கனவு உறக்கம் இவற்றுக்கும் நாம் அடைகின்ற நனவு கனவு உறக்கத்துக்கும் ஒற்றுமையும் உண்டு. என்ன ஒற்றுமை அப்படின்னா, அவர்களும் தத்துவங்களை விட்டு விட்டுத்தான் இந்த நிலைகளை அடைகின்றார்கள். நாமும் தத்துவங்களை விட்டுவிட்டுத்தான் இந்த நிலைகளை அடைகின்றோம். நனவு கனவு உறக்கம்னா நனவு பல தத்துவங்களை சேர்ந்திருக்கின்றோம். கனவு வந்துட்டு ஐம்பொறிகளை விட்டுருதோம். கனவு காணும்போது நம்ம வெளியில உள்ள இந்த ஐம்பொறிகளால கனவு காணல, உள்ளத்தால தான் காணதும். ஐம்பொறிகள் சார்பு விட்டாச்சு. உறக்கம் வந்தா மனத்தின் சார்பும் விட்டாச்சு. இப்படி தத்துவங்களின் சார்பை விட்டு விட்டு ஆனா எந்த சார்பை பெறுதோம், ஆணவமலை சார்பில் அளந்துதோம். சத்துவங்களின் சார்பை விட்டு ஆணவ மனத்தில் அழுந்துதல் நம்முடைய அஞ்சவத்தை, ஞானிகள் என்ற ஐந்தவத்தை தத்துவங்களின் சார்பை விட்டு திருவருளில் அழுந்துதல். அப்ப விடுதல்ங்கிற முறையில ஒற்றுமை தான். அவங்களும் தத்துவங்களை விடுதாங்க, ஞானிகளும், நாமளும் தத்துவ சார்பை விடுறோம். ஆனா அவர்கள் திருவருளாலே திருவருளை சார்பாக கொண்டு தத்துவ சார்பை விடுகின்றார்கள். நாம ஆணவ மனத்தை சார்பாக கொண்டு அழுந்தி தத்துவ சார்பை இழந்து நிற்கின்றோம். ஆகையினாலே அவர்கள் தத்துவங்கள் தேவையில்லை என்ற அளவிற்கு உயர்ந்த தத்துவங்களை உதறி தள்ளுகின்றார்கள். நாம தத்துவங்களை தாட்டா முடியாதுங்கிற நிலையில இருந்து ஆனாலும் நாம நம்ம வினைக்கு ஈடாக அவற்றை இழந்து ஆணவமலத்திலே அழுந்தி இருக்கின்ற சிற்றறிவும் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து அஞ்சவத்தைகள் அடைஞ்சிட்டு இருக்கோம். அவர்களுக்கு பேரறிவு வளர வளர அஞ்சவத்தைகள் அடைகின்றார்கள். ஆகவே அந்த நிம்மல கனவுக்கு அப்புறம் நிம்மல உறக்கம் என்பது என்ன என்றால், அதைத்தான் சொல்கின்றார்கள் 28 பாடலில். இருந்திடும் அகமதாக எழுந்திடும் நினைவடக்கி தெரிந்திடும் தனை இழந்து திருவருள் இச்சை கூற பொருந்திடல் அருளின் இச்சை பூண்டது சுளுத்தியாகும். அதான் உறக்கம் என்பதை சுளுத்தின்னு சொல்வார்கள். அப்படி வரையறை, இதுதான் சுளுத்தியாகும் அப்படின்னு வரையறை பண்றாங்க பாருங்க. அதாவது இருந்திடும் அகமதாக எழுந்திடும் நினைவு அடக்கி, இருக்கின்ற நான் என்று எழுகின்ற அந்த நினைவினை முற்றிலுமாக ஒடுக்கி அறிந்து வரும் தன்னை பற்றிய சிந்தனையை துறந்து திருவருளே அன்பு மிகுந்து பொருந்த வேண்டும். நான் தன்னை பற்றி சிந்தனையை விட்டு அருளையே சிந்திச்சு அருள பொருந்தணும். இங்கனம் அருளிலே பேரன்பு கூண்டு விளங்கும் நிலைதான் நிம்மல உறக்கம். அதாவது அந்த அருளின்றி தனக்கு அறிவு செயல்கள் எவையும் இல்லை, அந்த அருளால் தான் நமக்கு அறிவு செயல்கள் எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான் இல்லையா. அது தெரிஞ்ச பிறகு அந்த அருளையே சிந்தித்து உன்னை பற்றி சிந்தனை விட்டுவிட்டு ஆன்மவாகிய நீ உன்னை பற்றி சிந்திக்காமல் அந்த அருளையே சிந்தித்து அந்த அருளிலேயே அழுந்தி இருக்க வேண்டும். அதுதான் நிம்மல சுளுத்தி என்ற நிலை, நிம்மல உறக்கம். ஆணவத்திலேயே அழுந்தி நம்ம உறங்குறோம், அறியாமை தான் அங்க விளைவு. மாதிரி அருளையே அழுந்தி இருத்தல், ஏன்னா உறங்கும் போது தன்னை நினைப்பதில்லை. அதான் சுளுத்தி உறக்கம் வரும்போது தன் நினைவு இருக்காது. நம்ம உறக்கத்திலே அப்படிதான், தன் நினைவு இருக்காது. ஆனா என்ன இருக்கும், ஒரு நினைவும் இருக்காது, அறியாமை தான் இருக்கும். ஆனா அங்க ஆன்மாவுக்கு தன் நினைவு இருக்காது, ஆனால் அருளை பற்றி நினைவு இருக்கும். அதனால அது நிம்மல உறக்கம். உறக்கம்னு பேரை போட்டுட்டா நம்ம உறக்கம் மாதிரி நினைச்சிடக்கூடாது. அதுக்காக தான் அந்த இடத்துல அடை கொடுப்பார்கள், நிம்மல உறக்கம். மதம் நீங்கிய நிலையிலே நிகழ்கின்ற உறக்கம், தன் சிந்தனை இருக்காது என்ற வகையிலே அது உறக்கம் தான். ஆனால் நம்மை போல அறியாமை மயமானது அல்ல அது. அது அருள் பற்றி சிந்தனையே அங்கு நினைத்திருக்கும், அருள் பற்றி சிந்தனையே மேலோங்கி இருக்கும். ஆகையினாலே அது நிம்மல உறக்கம். அதை சுளுத்தி என்பார்கள், சுஷுப்தி என்பார்கள். வடமொழியில சுஷுப்தி என்பது தமிழ் வழக்கு பற்றி சுளுத்தி என்று எழுதப்படும். ஆகவே அப்படி அருளிலேயே இச்சை கூண்டு விளங்குவது சுளுத்தி. அந்த சமயத்தில் கூட இன்னொரு இடர்பாடு ஆன்மாவுக்கு வரும். என்னவென்றால், இந்த அருளை கொண்டுதானே சிவபெருமான் ஐந்துளிகளை செய்கின்றான். அந்த அருள் சார்பு இப்போது நமக்கு முற்றிலுமாக கிடைத்துவிட்டது. ஏன்னா அருளிலேயே என்ன பண்ணிட்டோம், ஒன்று இருக்கின்றோம். தன்னை பற்றி நினைவு வரக்கூடாது. ஆனா அந்த பழைய பயிற்சியின் காரணமாக அந்த அருளை சார்ந்திருக்கிற நிலையிலே தன்னை பற்றி ஒரு நினைப்பு வந்ததுன்னா திருவருள் நம்மிடம் இப்பொழுது பூரணமாக உள்ளது. இந்த திருவருளை கொண்டு சிவபெருமான் ஐந்தொழி செய்வது போல நாமும் இந்த திருவருளால் ஐந்தொழி செய்யலாமே என்று ஒரு விருப்பம் லேசா தலை தூக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போ இந்த நின்மல உறக்கத்துல அந்த நினைவிலிருந்து நீங்கி திருத்தமாகதுக்கு திருந்துவதற்கு அப்பமும் ஒரு குருமும் குருநாதன் அங்கும் உபதேசம் செய்வான். குருநாதன் துணை வந்து எவ்வளவு இந்தியமையாவது வேண்டப்படுது பாருங்க. முத்திநிலையை நோக்கி இப்படி இந்த 10 காரியங்களையும் முன்னேறி செல்கின்ற உயிருக்கு இடரை விடுகின்ற இடங்கள்லாம் குருநாதர் தூக்கி விடுகின்றார். தூக்கிவிட்டு மேல போ மேல போ, இப்படிலாம் இடறி விடாதே, இதனுடைய முன்னேற்றத்துக்கு உதவாது. எப்பெல்லாம் அந்த தன்முனைப்பு தன்னை பற்றிய இச்சை வருகின்றதோ அங்கெல்லாம் குருமூர்த்திகள் காக்கின்றார். ஆகையினாலே இங்கே சொல்கின்றார், திருந்திட அதனில் செய்தி செய்திட வேண்டும் ஏற்பே. இந்த திண்மன சுழ்த்தி நிலையிலே உனக்கு ஒரு வேண்டாத எண்ணம் தோன்றலாம், அந்த எண்ணத்திலிருந்து நீ திருந்த வேண்டும் என்றால் நான் அதற்கு சில செயல்களை செய்ய வேண்டும் என்று குருமூர்த்திகள் அங்கே கூறுகின்றார்கள். அதற்கு ஒரு ஓமை சொல்லி சொல்கின்றார்கள். அதற்குத்தான் என்ன உபதேசம் செய்கின்றார்கள், தன்னை பிரம்மமாக மதிக்கும் போது சொன்னார், பழைய வரலாறுலாம் சொன்னார். பிறவியில் கடந்து உடன்றையப்பா நரக துன்பத்திலெல்லாம் அழுந்தினையே, இப்ப திருவிருளாளவா நீ உயர்ந்திருக்கின்றாய், இவன் உன்னால வந்ததுன்னு சொல்லலாமா அந்த உயர்ச்சியே அப்படின்னு சொல்லி அந்த தன்முனைப்பிலிருந்து அங்க காத்தான். அது மாதிரி இப்ப ஐந்தொழி செய்ய வேண்டும்னு ஒரு பற்று, நாம ஐந்தொழி செய்வோமே. ஏன்னா ஐந்து வழி செய்வதற்கு ஐந்தொழி செய்வதற்கு என்ன வேண்டும், அந்த இறை ஆற்றல் திருவருள் ஆற்றல் வேண்டும். அந்த திருவருள் சார்பு நமக்கு இப்போது முழுமையாக உள்ளது. ஆகவே இந்த திருவருள் திருவருளின் துணை, இந்த திருவருளை துணையாக கொண்டு நம்ம ஐந்தொழி செய்வோமே அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்ததுன்னா அது செய்யக்கூடிய விஷயமா இல்லை. அருள் அவனுடைய உடைமை, அவனுடைய கருணையினாலே நமக்கும் அந்த அருட்சார்பு கிடைத்திருக்கின்றது. அந்த அருளை துணையாக கொண்டு அவனை வழிபட்டு அவன் தரக்கூடிய இன்பத்தை பெற வேண்டுமே ஒழிய அவனை போல நாமும் ஐந்தொழி செய்யணும்னு நினைச்சா அது எப்படி? அது கூடாது. இது அது முடியாது, நம்ம உன்னால உயிரால முடியாது. ஐந்தொழி செய்யக்கூடாதுன்னா ஏதோ உயிரால ஐந்தொழி செய்ய முடியும், ஆனா அது முறை இல்லை அதனால செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார்ல. ஐந்தொழி செய்ய முடியாது உயிரால, அவனாலதான் முடியும். அருமையா சொல்ற உம்பர்தான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரியன், உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே, அதான் இடம், அந்த இடம் தான். ஆனா அங்க ஒரு மாதிரி வருவார், இங்க ஒரு மாதிரி வருவார், இந்த தசகாரியங்களில் வைத்து வருகின்றார். ஆகவே தசகாரியங்களை உணர்வதற்கு இந்த நூல் தான், இதை விட்டால் வேறு துணையே கிடையாது. மற்ற நூல்கள்லாம் அப்படி ஏதோ மேலந்தவாறே அறியலாம், தசகாரியங்கள் பார்த்து அறிந்ததா நினைச்சுக்கிடலாம். என்ன அதாவது சர்க்கரையை சாப்பிடாமலே வந்து சர்க்கரையை சாப்பிட்டதாக நினைந்து மகிழ்ந்து கொள்வதை போல மற்ற நூலை படித்து ஏதோ நம்மளும் தசகாரியம் நமக்கு தெரியும், தத்துவருவமாக ஆண் உருவமாக சொல்லிக்கிடலாமே ஒழிய, தெரியாதவரிடம் பேசி ஏமாற்றலாமே ஒழிய, அவற்றை பற்றி தெளிவான அறிவு பெற வேண்டும் என்றால் நம்முடைய பண்டார சத்திரமாக தசகாரியத்தை கற்றே ஆக வேண்டும். அவ்வளவு சிறப்பாக உள்ளது. இதுலதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பக்கத்து தசகாரியம் சொல்லும் போதே அதற்கு இணையாக நிம்மல ஐந்தவத்தைகளை சொல்லி அதில் அந்த நிம்மல உறக்கம்னு வரக்கூடிய அந்த இடத்துல உயிருக்கு ஐந்தொழில் செய்ய வேண்டும்ங்கிற ஒரு ஆர்வம், ஏன்னா அருளையே பொருந்தி விட்டது. இந்த அருளாளதானே அவன் ஐந்தொழில் செய்யறான், நாமளும் செய்வோமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆவல் அங்க வந்து உயிருக்கு ஏற்படுகின்றது. அது ஒன்னால் முடியாது. இறைவனுடைய அருளால் நீ உயலாமே ஒழிய, இறைவன் அருளை நீ வைத்துக் கொண்டு இறைவன் உன்னை உய்விப்பதை போல நீ இன்னொருவரை உய்விக்க முடியாது என்று தெளிவாக சொல்கின்றார். அதற்கு உதாரணம் பெரிய விஷயம், ஆனா எளிய உதாரணம் காட்டிட்டாங்க. உலகினை விளக்கா நிற்கும் உயர்கதிர் ஒளியதாகி
3: ஓம் நமசிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் நமசிவாய்.

0: சிவாய நமம். சைவம் டாட்டாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
1: பார்வதீபதே அரகர மகாதேவா திருநாடுடை சிவனே பொத்தி எண்ணாத்தவர்கா பொத்தி ஆடகமதுரை அரசே பொத்தி கூடல் இலங்கு குருமணி பொத்தி உனக்கு பண் செய்ய ஒன்றன் என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா மனக்கவர் எனக்குரை நிமதனே குலகம் அப்படின் நிலையும் கலமும் நிற்கிற அன்னியாரவர்களே சான்றோடு பெருமக்களே அனைவருக்கும் பணிவான வணக்கொண்டு கூட பெருமானுடைய சிறந்த அருள் விளையாடுகளை எல்லாம் நல்ல பேற்றினாலே அடியன் சிந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இசைக்கூறும் பெருமானாக இருக்கிற அவனுடைய அருள் விளையாடுகளை அந்த நன்மையை தருகின்றான் பெருமான். உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிர் இசைய வேண்டும், உடலோடு இசைய வேண்டும் அந்த உயிர். ஏன் அந்த உடலோடு இசைய வேண்டும் என்று சொன்னால் அந்த உயிரினுடைய வசைகள் நீங்குவதற்காக இசைய வேண்டும். வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார். ஆக வசை ஒழிய வாழ்தல் என்பதற்காக வசை ஒழிவதற்காகத்தான் இந்த பிறப்பை கொடுத்திருக்கிறார். மானுட பிறப்பு வகுத்தது எதற்காக என்று ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு அரிய சிந்தனைகளை பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனால்தான் இறைவனை பார்த்து சொல்கிற போது இசையுமா இசையே என்கிறார் திருவிசை பாசிரியர். திரு இசைப்பாண்டி ஒரு நூறு தேவாரம் மூணு பேரும் பாண்டு ஏழு திருமுறைகளுக்கு பிறகு இசைப்பணுவலாக அமைந்தது திரு இசைப்பா. இந்த தேவார தேவர்களாக இருக்கக்கூடிய மூச்சுகளை பாடி பாடி முன்னிலையில பாடி பாடி கேட்டவர்கள் எல்லாம் அந்த பக்தியினாலே தாங்களும் அது போலே பாட வேண்டும் என்று பாடினார்கள். அந்த ஒன்பது ஆசிரியர் பாண்ட திருவிசைப்பாயில உன்னை நுகருமா நுகரே காணுமா காணே என்றெல்லாம் சொல்கிற நிலையிலே இசையுமா இசையே. இந்த இசை என்பது மிகச்சிறந்தது. அந்த இசை பெருமானுடைய அருளினாலே நமக்கு வந்திருக்கிறது. ஒன்றிலே இருந்து இரண்டாகி மூன்றாகி நான்காகி ஐந்தாகி ஐந்து சுரத்தில் இருந்த அந்த பண் முல்லை பண்ணாக இருந்து மிக பழமையான ராகம் மோகனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து இசையிலே நின்று அப்புறம் ஏழு இசையாக ஆயிற்று. ஐந்து சுரத்துக்கு கீழே ராகங்கள் பாடுறதுங்கிறது ரொம்ப கட்டம். ஆனால் நான்கு சுரங்களிலையும் பாடியிருக்கிறார்கள். மூன்று சுரங்களிலையும் மூன்று சுரங்களை அடிப்படையாக வைத்து பாடியிருக்கிறார்கள். அது ஒன்றிலே இருந்து வந்திருக்கிறது. இடகலை புங்கலை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே இருந்து மூல கணலை எழுப்பி ஆதாரங்களிலே செலுத்தி அளவோடு பட்ட பயிற்சியினாலே அந்த பயிற்சியும் கேள்வியினாலே வந்த பயிற்சியினாலே இடையராது செய்த அந்த வழியை எழுப்பி தானங்களிலும் நிறுத்தி இந்த வீணைக்கு எப்படி தண்டு இருக்கிறதோ அதுபோல இந்த உடம்புக்கு ஒரு தண்டு இருக்கிறது. அந்த தண்டுதான் நம்முடைய முருகன் தண்டு. அது நம்மை நிறுத்துவது மற்ற விலங்கு பறவைகளை காட்டிலும் நம்மை நிலைநிறுத்துகிறதா இருக்கிறது. நிமிர்ந்து நிற்கச் செய்கிறது. அந்த நிமிர்ந்து நிற்கச் செய்வதற்குரிய நிலை என்ன என்று சொன்னால் மனிதன் அந்த உள்ளே இருக்கிற கனல் மூலமாக காற்றை மேலே எழுப்பி பிரமதந்திரம் வரைக்கும் செலுத்தி அதற்கு மேலே அங்கிருந்து கொள்கிற அந்த அருமையான அமுத தாரைகளை உடம்பெங்கும் நனைய செய்யும்படியான ஒரு நிலை அதை யோகம் என்று சொல்வார்கள். அந்த யோகம் எதனாலே பெறலாம் என்றால் இசையினாலே பெறலாம். இசை யோகம் என்று சொல்வார்கள். அந்த இசை யோகமாக எவர்கள் வாழ்கிறார்களோ அவர்களிடத்திலே பெருமான் மிக எளிமையாக வந்து விடலாம். இந்த மூன்றினாலேயும் வருவான் சாமி முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான். இந்த தமிழ் இருக்கிறதே இயல் இசை நாடகம் என்ற மூன்று குழுவிலாக அமைத்து வேறு எந்த மொழியிலும் இல்லாத ஒரு நிலைகளை நம்முடைய பெருமக்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த முத்தமிழிலே இடையிலே இருக்கக்கூடிய இசை இருக்கிறதே இயல் சார்ந்து இருக்க வேணும் அல்ல நாடக பாங்கும் இருக்கணும். அந்த இசை வடிவமாக இருக்கிறவன் பெருமான். அந்த பெருமான் இசைக்காக ஆடிய நான்கு திருவிளையாடுகள் இங்கே இருக்கின்றன. அவற்றோடு கூட்டி ஒரு ரெண்டு திருவிளையாடு சேர்த்து இன்றைக்கு ஆறு திருவிளையாடு சிந்திக்க நமக்கு வாய்ப்பிருக்கிறது. முதலமைச்சர்கள் ஏழிசையாய் இசைப்பயனாய் அதனுடைய இன்னமுதாயினர் வாழ்விக்கிற பொருளாக இருக்க வேண்டும். அந்த வாழ்விக்கிற பொருள் நமக்கு அண்மையிலே வந்து உடனாக நிற்கும். அது பல்வேறு வகையான உறவுகளாக வந்திருக்கும். அந்த உறவிலே சிறந்த உறவு, சுந்தரர் பெற்ற உறவு தோழமை உறவு. சம்பந்தர் பெற்றது தந்தை உறவு, தந்தை மகன் உறவு. அடிகள் பெற்றது தான் அடிமை இறைவன் ஆள் என்ற உடையவன் என்று எண்ணியது. மாணிக்கவாசகர் பெற்றது தனக்கு குருநாதராக அவர் பெற்றார். ஆனால் இவரெல்லாம் பெறாத ஒரு நிலையை மதுரையிலே இருந்த ஒரு இசைப்பாணன் தான் உடையவனாகவும் இறைவன் அடியவனாகவும் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி ஒரு கற்பனை அமையுமா? ஒரு இசைப்புலவன், ஒரு இசைப்புலவன் அந்த இசையினாலே என்ன உண்டாகும்? இயலினாலே, இசையினாலே, கூச்சினாலே என்ன விளையும் என்றால் கர்வம் ஓங்கி வளரும். அம்மன்னர் பாரதியார் இந்த உச்சி மோந்துட்டு நம்ம குழந்தைய அன்போட தழுவி உச்சி மோந்தா அந்த குழந்தைக்கு இல்ல நமக்கு கர்வம் ஓங்கி வளர்ந்து வந்தது. மனிதனுடைய ஒவ்வொரு செயலையும் கர்வம் என்ற தலைக்கணம் இருக்கு, ஆணவம் இருக்கு. அது மிகக்கூடிய நிலையிலேயே ஆண்ட வச்சிருக்கான செயல்களை செய்ய அது இயல்பும் கூட. அந்த தன்முனைப்பு இல்லைன்னா இந்த உலகத்துல எதையும் செய்ய முடியாது. உயிர்களுக்கு தன்முனைப்பினாலே தான் செயல்கள் செய்ய வரும். தன்முனைப்புக்கு ஈடாகத்தான் அந்த கர்மாக்களை செய்து அந்த கர்மாக்களுடைய பலன்களை அந்த தன்முனைகளை நீக்கிக் கொள்ளுகிற பாங்கில நம்மை வளர்த்து எடுக்கிறான். அவன் வளர்த்து எடுக்கிறான் நம்மை. வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதப்பெறம் அது. ஆகவே இயலாலும் இசையாலும் கூச்சினாலும் பெறுகிற கலை உணர் புலவர்கள் பெருமிதத்தோடு இருப்பார்கள். அந்த பெருமிதம் இருக்கிறதே அது சில நேரங்களில் அகங்காரமா வந்துடும். அந்த அகங்காரம் இல்லாதவனாக இந்த பாணபக்தரும் இருந்தான். நான் இன்றைக்கு சில பகுதிகளை இந்த திருவிழா பாணத்தை அல்லாம சில பகுதிகளை படிக்கிற பழக்கத்துல ரொம்ப சிறந்த சிந்தனைகள் தான் மனசுக்குள்ள இருக்கு. படிக்கிறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப நமக்கு சிறப்பை தரும். ஆனாலும் நீ தாகர வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவார் வள்ளுவர். அப்படி படிக்கிற போது நம்ம படிப்பினாலாகிய அறிவு மேல உறங்காமல் அந்த அறிவினாலே விளைகிற பண்பு நலங்கள் நம்மிடத்தில் விளங்குமானால் அது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். அந்த பெருமான் இசையினாலே தான் ஆணவம் உடையவனாக இல்லாமல் ஒன்று சொன்ன அந்த பாண்டிய நேரத்தில் முதல்ல சொல்லிவிடணும். அந்த நேரத்தில் சொல்ல முடியலோ சொல்லலையோ. அந்த வரகுண பாண்டியன் வடநாட்டு புலவன் வந்திருக்கிறானப்பா, அவனோடு நீ பாடவல்லையோ, பாடி பாண்டிய நாட்டுக்கு வெற்றி தர செய்கின்ற செயலை நீ செய்ய முடியுமான்னு கேட்டார். அப்போ அவன் சொல்றான், அரசனாகிய உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய எண்ண வலிமையினாலும் இருக்கிற நீங்க என்ன தகுதியானவன் நீங்க நினைச்சிட்டீங்க. உங்களுடைய அருமையான நினைப்பு இருக்கு பாருங்க, அது எனக்கு வல்லவனாக என்னை ஆக்குகிறது. அது ஒன்று இருக்க அந்த வல்லமையை மிகச்சிறந்ததாக ஆக்குவதற்கு கூட பெருமானுடைய திருவருள் வளமும் உம்முடைய எண்ண வளமும் என்ன வலிமையும் இறைவனுடைய திருவருள் வலிமை அதனால் விளைகிற என்னுடைய முயற்சியும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயா பார்த்து சொல்லிட்டா போதும் எனக்கு அந்த வலிமை வந்துச்சு கடவுளான். சில பேர் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு மற்றவருடைய சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய ஊக்கத்தை இழந்து விடுவார்கள். இரண்டும் பெற்றாலும் கூட தங்களுடைய முயற்சி இல்லாமல் இருக்குமானால் வெற்றி தராது. பெருமானாகிய அரசர் பெருமானாகிய உம்முடைய எண்ண வலிமையும் என்னிடத்தில் வைத்த நம்பிக்கையாகிய அந்த வலிமையையும் இறைவனுடைய திருவுருள் வலிமையும் நினைந்து கூடுகிற அந்த முயற்சி என்னிடத்தில் இருக்குமானால் நாளைக்கு வெற்றி காட்டுவேன் சொன்னேன். இதற்காக சொல்வேன் சொன்னா இந்த மூன்றும் சேருகிற போது அதுதான் இசை, அதுதான் உயர்வு. அந்த இசை இருக்கிறது அதான் இசைப்பட வாழ்தல். அந்த இசையை இங்க பாடி காட்டுவதற்கு இசையினுடைய உயர்வை இந்த உலகத்துக்கு காட்டுவதற்கு பெருமான் இங்க வந்திருக்கிறான். எப்படி வந்தான்னா அடிமை என்று சொல்ல வந்தான். எல்லா வேற எவரையும் அடிமையாக உடைய ஆளுடைய பெருமான் இங்கே ஆட்களை உடையவனாக இருக்கிற பெருமான் தன்னை ஆள் என்று சொல்லிக் கொள்ள வருகிறார். ஆனால்தான் இந்த மண்ணு மட்டுமில்ல விண்ணையும் கொடுப்பான். ஆண்டவன் என்ன கொடுப்பான்னா பண்பொருந்த இசை பாடினான். இந்த பண்பொருந்த இசை பாடினால் அவர்களுக்கு மண்ணின்று விண் கொடுக்கும் மணிகண்டன் மறுபுமிடம் எண்ணின்று முக்கோ எடி வானால் அகனுடையானை புண் ஒன்ற பொருளளித்தான் புள்ளியிருக்கு வேலூரானே. பண் ஒன்ற இதை பாடும் அடியார்கள் குடியாக. இந்த குடியாக ஞான சம்பந்தர் சொல், இந்த ஞான சம்பந்தர் சொல் மதுரை பெருமான் தான் குடியாக இருக்கிறேன் சொல்லுவாங்க. குடியானவர்கள் குடிமக்கள் என்றெல்லாம் சொல்லுகிற பழக்கம் என்ன, இளவுதற்குரிய ஆட்களாக இருக்கிறவர்களெல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவது. இப்ப யாரையும் எதையும் சொல்லக்கூடாது. தாங்களே விரும்பி ஆட்பட்டீர், தாங்களே பெரியவரிடத்துல விரும்பி ஆட்பட்டேன், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை, எங்கும் கொட்டையாக்கினீர், நீயே வழிபட்டீர், விரும்பி சொல்ல பாருங்க, விரும்பி ஆட்பட்டேன். அது இங்க நிகழல், அங்கேயே சொல்லிட்டேன், சாமி நான் மண் உலகத்துக்கு போனா அங்க மயங்கிடுவேன், நீ வந்து என்னை தடுத்தாட்டு முதல்ல ஒப்பந்தம் போட்டதுனால கைலாயத்துல இருக்கிற போதே நான் மண்ணுக்கு போனா உனக்கு தான் ஆட்படணுமே தவிர மற்றவருக்கு நான் ஆளாக கூடாது என்று கேட்டுக்கொண்டதுனால இங்க உண்மையைத்தான் சொல்லுகிறார். விரும்பி ஆட்பட்டேன் சுந்தர பெருமான். அப்படிப்பட்ட அடியவனாக இருக்கிற என்னுடைய கண்ணை நீ ஒற்றையாக்கலாமா? அடியவனுடைய கண்ணை குற்றினா எஜமானவனுக்கு கேவலம், நீரே வழிபட்டீர். அந்த ஆட்படுவதற்குரியவனாக இருக்கிற உயிர்களை எல்லாம் ஆளுகிற பெருமான் தான் அந்த ஆட்சிக்குரியவர்களாக அடிமைகளாக உடையவர்களாக குடிமக்களாக இருக்கிறவர்களுக்கு நான் அடியன் சொன்னா இந்த பண்பு தான் அடியார்களுக்கு வரவணும். ஆனால்தான் சுந்தர பெருமானுடைய பிறவி நோக்கமே அவதார நோக்கமே அடிமை தரத்தை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும், அடியாருடைய இயல்பை காட்ட வேண்டும் என்று திருத்தொண்டர் மாக்கரையில் இருக்கிற போது மாதவம் செய்த தெந்திசை பாண்டிட தீதிலா திருத்தொண்ட தொகை தர அவர் ஒரு காரியம் செய்தார். மனம்

அங்கே அவர் வாய் வழியாக வந்த சொல்லையே அடி எடுத்துக் கொடுத்துட்டார். திருவாரூர்ல வந்த போது இந்த அடியாளர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார். இந்த பேணுதல் என்ற சொல் இருக்கு பாருங்க, மிகச்சிறந்த அருமையான சொல். திருக்குறள் பல இடங்கள்ல இந்த பேணுதல், திருமுறைகள்ல பல இடங்கள்ல பேணுதல். அந்த பேணலால் எம்மை பெற்றார், உலகை வெல்வார், ஒருமையினால் இந்த உலகத்தை வெல்வார்கள். அவர்களுக்கு சமமாக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. இவரை நீ அடைதி என்ற பாடுன்னு கூட சொல்ல, இவரை போய் வழிபாடு செய்யணும். வழிபாடுன்னா என்ன? சொன்மலர் தூவுதல், பன்மலர் தூவுதல் சொன்மலர் தெரியாதவர்கள் செய்கிறது. பன்மலர் தூவுதல் நாவினாலாகிய பலனை பெறாதவர்கள் செய்வது. நாவினாலாகிய பயன் பெற வேண்டும் என்றால் அந்த சொன்மலரால் தோற்றடிக்க வேண்டும். அத்தனை பாட்டேன்னு அவர் சொன்னார். இப்ப இவரை நீ அடைதி என்றால் இவருக்கு அடிமையாக நீ இருக்க என்று பெருமான் சொன்னார். அப்ப இவங்க எவ்வாறு பாடுவேன்னு சொன்னபோது பெருமான் ஒரு வரி முழுவதும் சொன்னார், பிள்ளை வாழ் அந்த நர்தம் அடியாக்கும் அடியேன். இரு ஆரூரில் இருக்கக்கூடிய திருமூலத்தானத்தில் விளங்குகிற பெருமான் சுந்தரரை அடியாரை பாடுவதற்கு முழு அடியை எடுத்துக் கொடுத்தார். அங்க உலகலாம் இருக்கு. இங்க சுந்தர பெருமானுக்கு அடியாரை பாடுவதற்கு தில்லைவாழ் அந்தனம் அடியாருக்கும் அடியன் என்று தன் வாயினால சொல்லுகிறார். அப்படி திருவாரூர்ல சொன்ன பெருமான், சுந்தரருக்கு சொன்ன பெருமான், இங்கே வடபுலத்தில் இருந்து வந்த இசை பாணன் இருக்கிற போய் நான் பானபத்திரனுக்கு அடிமை என்று சொன்னார். இந்த பரம கருணாநிதியுடைய திருவிளையாட்டுத்தலை என்ன என்று சொல்லுவது? ஆனால்தான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்கிவிட்டு அப்பா சடை அப்பன் அவர்களை உப்பாக ஒப்பிக்க வேண்டும். உப்புக்கு ஒப்பிக்கிறது இல்லை, உப்பாக ஒப்பிவிட்டல். தம்மை பெருமானுடைய திருவடியில் இல்லை, ஒப்பு கொடுக்கிறவருடைய பாரங்களை அவர்கள் சுமக்கிறார்கள். மற்ற எல்லா சமயத்திலும் சொல்கிறார்கள், ஆண்டவன் நம்முடைய பாரத்தை சுமக்கிறான். அவனுடைய முன்னிலையிலே சென்று நீங்கள் வேண்டுவீர்களானால் வேண்டுவார், வேண்டுவதே ஈவான் கண்டாய். இன்னும் கொஞ்சம் அதிகமா போச்சுன்னா வேண்டத்தக்க தேடி போய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டி நீ என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ ஆதரவு செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு வந்து உண்டு எண்ணில் அதுவும் உண்டன் விருப்பந்தே. அது விருப்பு வெறுப்பை கடந்த நிலையிலே பெருமானுடைய திருவடியிலே ஒப்பு வைக்கிற ஒப்பு. இந்த உலகத்திலே உலக வாழ்க்கையிலே வெற்றிகள் பலம் பெற வேண்டும் என்று சொன்னால் சில வேண்டுகோள்களை நாம் வைக்க வேண்டும். அடியாரல் பொருட்டாக, உலக உயிரில் பொருட்டாக, தக்கவரில் பொருட்டாக, இளமிடத்தில் முன்னின்றி வேண்டுகிற சொல்ல, முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னொருளே என்ன பொழியாய் மழையை பார்த்து, இந்த வேண்டுகோள்கள் வேண்டும். அது தன் பொருட்டாக இல்லாமல் உலகவர் பொருட்டாக, தக்கவர் பொருட்டாக இருக்கும். அப்படி உயர்ந்த ஞானிகள் வைத்த வேண்டுதல் போலே இசை வல்லானாகிய பானபத்திரன் இறைவன் முன்னிலையில வைக்கிறான். அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு தொடர்பு வர வேண்டும் அல்லவா? பாண்டி நாடு எல்லா வகையான சிறப்புகளோடு இருக்கிற அந்த ஆட்சி காலத்தில் வரகுண பாண்டியன் என்று சொல்லக்கூடிய அருமையான ஆட்சி அவன் தான். அவனுடைய காலத்தில் தான் மிகச்சிறப்பான என்ன ஓட்டங்கள் இருக்க முடியும். அந்த பெருமானுடைய ஆட்சி காலத்தில் பானபத்திரன் ஒரு இசை புலவன், பாணன், அப்புறம் பத்திரனை சேர்த்துக்கிட்டான். அந்த பாணனுக்காக பெருமான் என்ன செய்கிறார்? 41வது திருவிளையாடலாக இந்த நிகழ்ச்சியை செய்கிறார். படிவிசை நடந்து பாடி பாணந்தன் விரகாளாகி அடிமை என்று என்ன செய்த அடிமை என்று சொல்லிட்டு தான் அடிமை என்று நிரூபிக்கிறது. அடிமை கொண்ட அருள் திறம், இவன் அடிமைன்னு சொன்னா அவன் அடிமை ஆகிட்டான். எப்பவும் அடியேன் அடியேன்னு சொன்னா அயலில் இருக்கவங்களும் அடியேன்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் தடித்த வார்த்தைகள் பேசினா எனக்கு மேல இன்னும் உறக்க தடித்த வார்த்தைகள் பேசுவார் உலகத்தில். பெருமா இந்த பண்பான சொற்களை சொல்லுவதன் மூலமாக எல்லாரையும் தங்களுக்கு வேண்டியவர்களுக்காக ஆகாக்குவது. கனியான சொற்களை, இனியான சொற்களை மற்றவருடைய மனங்கவருமாறு பேசுகிற பயிற்சியையும் பெருமான் தான் சொல்ற. இந்த திருவிளையாடல் மூலமாக பல உலகில் அறங்களை, நடைமுறைகளை நன்றாக பரஞ்சோதி முடிவு பாங்காக எடுத்து காட்டுகிறார். அவர்களெல்லாம் தனித்தனி தலைப்புகள்ல நாம பெரியவங்க எல்லாம் சிந்திச்சிருக்கிறாங்க, தொகுத்து மறுத்து

அனைத்தும் பேசியிருக்கிறார்கள். அதெல்லாம் படித்தாலே போதும், படிக்கிறதுக்கு நினைச்சாலே போதும். அப்படிப்பட்ட பெருமான் இங்கே படிமிசை நடந்து அடிமை என்று சொல்லி மாணவத்திறனை அடிமையாக கொண்ட திறத்தை திறம் திருவிளையாடல், அதை நாம் சொல்வோம் என்று தொடங்க பங்கேற்க. வரகனுடைய ஆட்சியிலே ஏமநாதன் என்று சொல்லக்கூடிய வடநாட்டு இசை புலவன் வருகிறான். எப்போதும் வடக்கே இருந்து வர்றதெல்லாம், பிற திசைகளில் இருந்து வர்றதெல்லாம் நமக்கு வடக்கேதான். தெற்க கடல் ஆயிட்டு வடக்கே இருந்து வருகிறது, அத வாடை என்று சொல்வார்கள். இப்ப வந்து வாடைக்காரன் அது கம்பளி பிள்ளி போர்வையெல்லாம் போட்டுக்கணும். தெற்கே இருந்து வருகிற தென்றல் காற்றிற்கே சுகம். அத வடக்கே இருந்து வருவதெல்லாம் வாடை என்று சொன்னா அது தவறல்ல, அது உரிய காலத்தில் வருகிறது. அதை ஏற்றுக்கொண்டு பாங்காக அவற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய திறமையும் தெற்கே இருக்கிறவர்களுக்கு வைத்தான் ஆண்டவன். வடக்கே இருந்து வருகிற வாடையை ஏற்றுக்கொண்டு பக்குவமாக அவற்றை தடுக்க முடியாது, தடுக்காமல் பாதுகாத்து தங்களை பாதுகாத்துக் கொண்டு அவற்றிலே இருக்கக்கூடிய நல்லவற்றையும் ஏற்றுக்கொள்கிற பாங்கு சென்னவர்களுக்கு உண்டு. அதனால்தான் இந்த தென்திசை என்று சொல்ல, மாதவன் செய்த தென்திசை, எத்தனை எத்தனை அமைப்புகள் எங்கெங்கிருந்து வந்தாலும் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அடிப்படையிலிருந்து மாறாது இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் தன்னை புதுப்பித்துக் கொள்கிற ஆற்றலுடைய மக்களாக தென்னகத்தால் இருக்கிறார்கள். ஆனாலேதான் எத்தனையோ நெறிகள், எத்தனையோ கலைத்தரணங்கள், எத்தனையோ புலமை நலங்கள் எல்லாம் எங்கெங்கிருந்து வருகிறது, வாழ்வியல் நிலைகள் எல்லாம் வருது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நிலைநிற்கிற தன்மையிலே அந்தந்த திசையிலே அந்தந்த தேசங்களில் இருக்கிறவர்கள் இருந்தாலும் கூட இந்த அடிப்படையை மறக்காமல், இந்த ஐந்திணை என்ற ஒழுக்கத்தை மறக்காமல், ஐந்திணையின்பால் பட்ட அகம்புறம் என்ற இரண்டையும் மாறாமல் அவற்றின் அடிப்படையிலே எழுகிற இயல் தமிழினாலே இசையையும் தழுவிக்கொண்டு குத்தையும் தழுவிக்கொண்டு முத்தமிழை இன்றைக்கும் நினைத்துக் கொள்ளுகிற பாங்குடைய வாழ்க்கை. அது எங்க போனாலும் நாம மறந்தா கூட கோவில் காட்டும், குளம் காட்டும், நடை காட்டும், நம்முடைய படைகள் கூட காட்டும். எல்லா வகையான நிலைகளிலேயும் ஒரு குதிரை கூட ஆட்டி காய்க்கிற காலம், இப்போ யானையை கூட ஆட்டி வைக்கிறார்கள். சாமி மதுரையில பார்த்தாரு, எதையும் ஆட்ட முடியாது, ஒன்றை ஆட்ட முடியாது, நரிய கூட ஆட்ட முடியாது, நரிக்கு பயிற்சி கொடுத்துட்டார் சாமி. வல்லாளன் வல்லான் வகுத்ததே வாய்க்காலனும் பெருவழக்கு இழுக்கும் உண்டோ, வானமாய் இறங்கி மழையாய் இறங்கிய என்னை வாழிப்பதும் பரங்கான், பொல்லாத செயலி தாய் தழல் நீதமோ புகலிடம் பிரியும் உண்டோ, பொய்வாட்டு சொல்லிலோ திருவருக்கு அயலுமாய் உண்மையே ஆவனந்தோ. பெருமானுடைய முன்னிலையில மெய்மையே பேச வேண்டும், மெய்மையே நினைக்க வேண்டும், மெய்மையே செய்ய வேண்டும். இங்க அந்த உண்மைத்தன்மையோடு வரகுணபாண்டியன் ஆட்சி செய்கிற காலத்துல வடபுறத்திலிருந்து ஏமநாதன் வந்தான். அவன் பெரிய ஆற்றல் உள்ளவன். இதுல அரசிடத்தில எல்லாம் சென்று இசை பாடி அவருடைய காதிலே செவி அமுதாய் வாட்டபிரான் சொல்லு, செவி அமுதாய் வாட்டபிரான், இசைய செவியினாகிய அந்த தொலை வழியாக வாத்து இருக்கிறார்கள். எப்படி நாவிலே தேனை வாட்டால் எப்படி இனிமையோ அது போல, அதனால மிகப்பெரிய புகழோடு வரிசைகள் பெற்று வருகிற கனகதண்டி, மிகச்சிறந்ததாகிய எடுபடிகள், சின்னங்கள், காலங்கள், சீடர்கள், அதை வர்ணிக்கிற ரொம்ப சிறப்பாக வர்றான். அவன் வருகிற போதே எல்லாரும் வியந்து மதுரை மாநகரத்தெல்லாம் வரவேற்கிறார்கள். பாண்டியன் அவைக்கு வருகிறான். வந்தவுடனே வடபுலத்திலிருந்தும் போன்று வெற்றி கொள்வி நாடும் பல வெற்றிகளை பெற்ற அந்த காலத்துல நாடகத்துல பாத்தீங்கன்னா நிறைய மெடல் குத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு அதுக்குன்னு ஒரு கோட்டு போட்டு, ஓவர் கோட்டு போட்டு அதுல வரிசையா மெடல போட்டுப்பாங்க. எங்க திருடுமுள்ளூர் பெரிய நாயனை விட்டுவான் வீர்சாம்பிள, அவர் இறந்த போது இவ்வளவு பெரிய வெள்ளி கும்பா நிறைய தங்க மெடலா கிடந்துதான். அவரு வாசித்து சம்பாதிச்சிருந்த பிள்ளைகள் எல்லாம் பிரிச்சுக்கிட்டான். எத்தனை எத்தனை சமஸ்தானங்கள்ல எத்தனை எத்தனை அரசர்கள் முன்னே பெரிய பெரிய செட்டி நாட்டுல வீர்சாம்பிள்ள வாசிக்காத இடமே கிடையாது. அப்படி வாசிச்சு வருது. ஒரு காம்போரி பாண்டாருன்னா வாசிச்சாருன்னா அப்படி இருக்கும். திருமலை ஆட்டான விதானவே இருந்தார். கடைசி கடைசியில் திருமலை உற்சவத்துல வாசிட்டு இருக்கும்போது உடல் நலம் இல்லாம இருந்துட்டார்.
கிட்டத்தட்ட ஒரு 70-77 வயசு வரைக்கும் இருந்து அவர் பணி செய்தவர். அந்த வயசுல எல்லாம் வாத்தியம் வாசிக்க முடியாது. ஏன் அதற்கு சொல்லுகிறேன்னா, கடுமையான முயற்சி உழைப்பினால ஒரு துறையில வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால் விருதுகள் வரும். பல்வேறு வகையான விருதுகள் வந்தது. அந்த விருதுகளோட முன்னே செல்கிறது. விருதுன்னு சொன்னா கட்டியம் போகணும். இப்படி ஒரு அரசருக்கு முன்னே பராக் பராக் வருகிறார் என்று சொல்வது போல, இந்த கலைஞன் வருகிறான், இசைப்புலவன் வருகிறான், புலவர்களுக்கு முன்னாடியும் கட்டியம் போகும். சம்பந்தாண்டான்னு ஒருத்தன் அப்படி சொன்ன அருணகிரி அந்த திருப்புகளை மிக அருமையாக வர்ணிப்பார். அப்படிலாம் எனக்கு தண்டிகை எல்லாம் எனக்கு வேண்டாம், உன்னுடைய திருவடியில எனக்கு அன்பு இருந்தா போதும் ஒரு கேட்பார். அப்படி மிகப்பெரிய வெற்றி சின்னங்களோடு மதுரையை நோக்கி வந்து பிஞ்சை சூழ் மதுரை சார்ந்தான் சாதாரண ஊருக்கு வரல, வித்தைகள் பல சூழ்ந்திருக்கும்படியான மதுரையினர். அந்த காலத்திலேயே மிகச்சிறந்த வல்லாளர்கள், கலைஞர்கள், பிற அறிஞர்கள் அவர்கள் சூழ்ந்திருக்கும்படியான, எப்பொழுதும் அவைக்களத்தில் விட்டு நீங்காது இருக்கிற பெருந்தரமுடைய மதுரைக்கு இந்த ஏமநாதன் வந்தான். வடவலத்தில் இருந்து வந்தவன் சென்னவர் பெருமை என்று வணங்கி மிகச்சிறந்த இசை பாடுகிறான். அந்த இசை என்பது மிகச்சிறந்த உயர்ந்த பயிற்சி. அதுக்கு மேல இறைவனுடைய திருவருள், திருவருள் இல்லை என்று சொன்னா இசை பாட முடியாது. இந்த உடம்புல இந்த கண்டரம் இருக்கு பாருங்க, கண்டம் இது ஆண்களுக்கு ஒரு வகை, பெண்களுக்கு ஒரு வகை. இந்த 16 வயசுக்கு முன்னாடி மிகப்பெரிய குயில் கூற மாதிரி இருக்கும் ஆண்களுக்கு சாரீரம். இந்த 15-16 வயசு ஆயிடுச்சுன்னா இந்த கண்டம் உடைதல் என்று ரெண்டாக பிறந்த மாதிரி இருக்கும். இந்த பெண்களுக்கு இந்த கண்டம் உடைதல் என்பது இல்லாததுனால இரு வரை இனிமையான குரல் இருக்கு. இளமை காலத்துல பாடிய பயிற்சியினால இந்த குரல் உடஞ்ச உடனே பாட முடியாமல் பல பேர் உயிரை விட்டுருக்கிறாங்க. இந்த ஒலி எழுப்புகிற இந்த நான் குரல் வலை இருக்க, அதுல நான் இருக்கு, அந்த குரல் இசை இருக்கு பாருங்க. அந்த குரல் இசை இந்த வலிவான தானங்கள்ல இருந்து வருகிற காற்றை ஏற்ற இறக்கங்களாக அந்த நரம்புகள் இழுத்து கட்டி அந்த துவாரத்தை சுருக்குகிறது, விரிகிறது. இப்போ புல்லாமல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குழ ஒரு துளையில வச்சு வாய் வைத்து காற்றை ஊதுகிறோம். அந்த கீழே 7 துளைகள் இருக்கும். அந்த சரியம பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த விரல்களை வைத்துக் கொண்டு இடங்கள் இருக்கு. அந்த இடங்களை வச்சு இந்த காற்றை ஊதுகிற போது எந்த விரல திறந்து எந்த விரல ஊன்னா என்னென்ன சத்தம் வரும்னு தெரியலாம், அழகுபடுத்தலாம். ஒரு யாழ் என்று சொன்னா இப்ப இப்ப இரும்பு கம்மியா போச்சு, அந்த காலத்துல நரம்பு. அந்த நரம்பை எடுத்து கட்டி தெளித்து பார்த்து ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று என்று ஆக்கி 7 வகையான சுரங்கள் உண்டாகும்படியாக ஆக்குவது. அதுபோல சிறந்ததாக இருக்கக்கூடிய இந்த யாழும் குழலும் அதான் மிக பழமையான வாத்தியம். குழல் இனிதி யாழ் எனிதி என்ப தம் மக்கள் மழலை குழல் அப்புறம்தான் யாழ். இந்த ரெண்டுக்கு பிறகு இவன் பாடுவதற்கு இந்த ஒலிகளை கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு இந்த காதலை கேட்கக்கூடிய சத்தத்தை விட்டு தானும் பாடுவதற்கு ஒரு முயற்சி தானம். அந்த முயற்சி தானம் இந்த மிடரு. அதுக்கு மிடத்தி செய்து பேரு. இந்த மிடரு சுருங்குவதும் விரிவதுமாக இருக்கும். நீங்க அந்த காலத்துல துச்சின்னு ஒரு வாத்தியம் வந்திருக்கிறதெல்லாம் பார்க்கறது இல்லை. அந்த காலத்துல இந்த பெட்டி போடுவாங்க, காட்டு அமைக்கி அமைக்கி நார்மணித்தல உள்ளதை செலுத்தி அந்த கட்டைகளை அமுப்புவாங்க. அந்த காலத்துல ஒரு பைப் மாதிரி வச்சு அது வழியா அப்படி அமைக்க அமைக்கி அந்த காற்று வழியாக அப்படிலாம். அப்போ என்ன அளவுல காற்றை உள்ளே செலுத்தணும், என்ன அளவு விட்டா என்ன சுரம் வரும், எவ்வளவு கார் வருதுன்னு கணக்கு பண்ணிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கணக்கை எல்லாம் இயல்பாகவே இந்த கண்டத்துக்குள்ளே சுருங்கி விரிய நம்மளை அறியாமையே சத்தம் முதல்ல ஓன்னு ஆரம்பிச்சு ஓகாரமா ஆரம்பிச்சது, ஆகாரமா ஆகி அப்படி பல்வேறு வகையான சிறுதுகிற ஓசைகளை கவனித்து கவனித்து இதுக்கு இது இதுக்கு இது இதுக்குதுன்னு செப்பம் செய்து மிகச்சிறந்த ஒலியை தனக்குள்ளே இருந்து வெளியே என்ன இசை வருகிறது, உள்ளே இருந்து எழுகிற காற்றை பிடித்து கணக்கறிந்து இசையாக ஆக்கினார். அதுதான் யோகம். அந்த மிடத்து இசையில வல்லவர்கள் கருவியை பக்கத்தில் வைத்துக் கொள்வார்கள். எதுனா அந்த ஒலியை கேட்டுக்கொண்டு தடம்புறலாமல், அதனால யாழ் என்ற கருவியை வைத்துக் கொண்டு அது மீட்டினா அவர் மீட்டுனா அது நீங்கிற நேரத்தில் அந்த கார்வையில இவர்கள் அந்த ஒலியை கேட்டுவார். இப்படிப்பட்ட மிகச்சிறந்த கருவி இசையை காட்டிலும் குரல் இசை மிகச்சிறந்தது. அதுல ஒன்றி பாடுவதற்கு பாருங்க அதுதான் ரொம்ப கஷ்டம். சுரிப்பட்டி தனியா இருக்கும், தம்பளா இருக்கும், அம்புவாள் இருக்கும்,
நினைக்கிற நினைப்பிலே மனம் ஒன்றாங்க. தான் எடுத்த சுதி என்னவோ அந்த சுதியிலே அவன் கலக்க வேணும். அதைத்தான் ஒன்ற இசை பாடும். இசைப்பாடு என்பது எடுத்துக்கொண்ட அடி நாதமாக இருக்கக்கூடிய ஒன்றிலே ஒன்றுதல் வேண்டும். ஒன்றிலே அப்படி சொல்லியிருந்தா பிரயோஜனம் இல்ல. அந்த உங்கிற ஓங்காரத்திலிருந்து பல நிலைகளிலே அந்த ஒலியானது தடவி செல்ல வேண்டும், தொட்டு செல்ல வேண்டும், விரைந்து செல்ல வேண்டும், அடங்கு செல்ல வேண்டும். செல்லுகிற வேகத்திலேயே காலப்பிரமாணம் என்று வந்திருக்கிறது. மூன்றாக, ஐந்தாக, ஏழாக, எட்டாக, ஒன்பதாக அமைகிற அந்த விரைவு, அதிலே சுருள் என்பது கமகம் என்று சொல்வார்கள். இந்த அடிப்படைகளை எல்லாம் பயிற்சியினாலே கொண்டு வந்து தான் என்ன அடிப்படையிலே அந்த ஏழு சுரங்கள் அமைத்துக் கொள்கிறானோ, ஏழு சுரங்கள்ல என்ற ரெண்டு தவிர பாக்கி இருக்கக்கூடிய அஞ்சு சுரத்துக்கு ரெண்டு ரெண்டு இடங்கள் இருக்கின்றன. சொல்லுங்க, சின்னடி பெரிய அடி, சின்னதா பெரியதா, சுத்த மத்தியமம் பிரதி மத்தியமம், பஞ்சமும் ஒன்றுதான் ஐந்தாவது இடம், தைவனம் ரெண்டு, நிஷாதம் ரெண்டு. இந்த ஏழு ஏழுல ரெண்டு ரெண்டா சொல்லும் போது ஏழு அஞ்சு பன்னிரெண்டாகுது. பன்னிரெண்டு சுரங்களுக்குள்ளே லட்சக்கணக்கான ராகங்களை உண்டாக்கலாம். அறிவுடையவன் ஆயிரக்கணக்கான இசை வடிவங்களை உண்டாக்கலாம். கணக்கு போடுற மாதிரி தான், ஒன்னு பிரிச்சு இல்ல. அதையே கூட பின்னே வந்தவர்கள் கோவிந்த டீச்சருடைய மகன் வெங்கடமை என்பவர் பைனாலாக ஆக்கி இன்னும் அற்புதங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறார். இப்படி இசை இலக்கணம் வல்லார்கள் வகுத்து வைத்த நெறியை இசை புலவர்கள் பாடி பாடி பாடி பாடி உருவேற்றி சில வடிவங்களை கொடுத்து, சண்முக பிரியான்னா என்ன வடிவம், சாதாரி பெண்,

0: அலஞ்சுழி கொண்ட அந்த நாதனை எப்படி பாடணும் என்று ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல கேட்டு புகந்தவர் தம்மை. இசை கற்று வல்லார், அந்த கற்று வல்லவரிடத்துல கேட்டு உகந்தவர். முதல்ல கேட்டு கேட்டு கேட்டு மகிழ்ச்சி அடையும், இன்னமும் கட்டிக்கிட்டு இருக்காமே அப்படின்னா அது உகப்பு வராது, மகிழ்ச்சி வராது. ஆர்வத்தோடு இதுல ஏதோ விஷயம் இருக்கு, நுட்பமா பாடுகிறார்கள், இத கேட்கணும். பெரும்பாலும் நுட்பமா நுணங்கிய கேள்வி பலருக்கு இல்லாதனால பாடுகிற நிலை வீடுகள்ல மரணம் போச்சு. சில குடும்பங்கள்ல தான் போர்த்தி கொண்டிருக்கிறார். அது கேட்டா என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, அதெல்லாம் பெரும்பொருள் செலவாகும். ஒரு பொருளும் செலவாகாது. எத்தனை பாட்டுகள் நம்ம கேட்கிறோம், பிள்ளைகள் தானா பாடுகிறார்கள் என்று டிவியை ரேடியோ கேட்டுட்டு. அவர்களுக்கெல்லாம் ஒரு முறையான மரபு வழிபட்ட உயர்ந்த இறை நலம் விளைவிக்கக்கூடிய மனம் பண்படக்கூடிய செவ்விய இசைகளை, மிக பழமையான இசை வடிவங்கள் தமிழ் போன்று வேற எந்த மொழியிலும் கிடையாது.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: உச்சி முகந்து நீ அந்த பகைவராக இருக்கக்கூடிய அசுரர்களை எல்லாம் அழித்து இந்த ஒரு பிரபஞ்சத்திற்கு நல்லது செய்து மீண்டும் வர வேண்டும் என்று வழி அனுப்பி வைக்கிறாராம். அப்போ முருகப்பெருமானுக்கு ஆசி கூறுகிறார் சிவபெருமான், சுப்பிரமணியா இப்பொழுது நீ செல்லுகிற அந்த சிம்மபக்தன், கஜபக்தன், சூரபத்மன் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரையும் அசுரர்களையும் கொன்று வருவாய், உனக்கு எந்த இடத்திலேயும் வெற்றி தவிர தோல்வி என்பதே கிடையாது. நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றி வெற்றி என்று இருக்கும், உன்னை தோல்வி அணுகவே அணுகாது, நீ இந்த தர்மத்தினுடைய நெறியிலே இந்த பிரபஞ்சத்தை நிறுத்திவா என்று சொல்லும்படியாக சொல்லுவார். இந்த முருக வழிபாடிலே ஒரு சிறப்புண்டு, வீரம் இளமை அதாவது யவனம் வெற்றி என்று சொல்லக்கூடியதற்கு நாயகனாக இருக்கப்பட்டவன் முருகப்பெருமான். மகாபாரதத்துல சொல்லும் பொழுது இதனாலதான் இந்த இடத்துல முருகப்பெருமானுடைய தன்மை யுத்தகரத்திலே சொல்லப்படும். அது மட்டும் இல்ல, சிகண்டி என்று சொல்லக்கூடியது சரித்திரம் நீங்க மகாபாரதம் தெரிந்தவர்களுக்கு படித்திருக்கலாம். பெண்ணாகி இருந்து ஆணாக மாறியவன், அப்படி மாறும் பொழுது முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு முருகனுடைய அருளினாலே அருளினாலே எவரையும் வெல்லக்கூடிய தன்மையை சிகண்டி பெற்றான் என்று மகாபாரதம் சொல்லும். இந்த மகாபாரதத்திலேயே பகவத்கீதை வரும் பொழுது அதிலே சேனாதிபதிகளுக்குள்ளே ஸ்கந்தனாக அகம் சேனானி ஸ்கந்தகா என்று சொல்லும்படியாக சேனானியாக ஸ்கந்தனாக நான் இருக்கிறேன் என்று வெற்றி தரக்கூடிய தெய்வமாக அங்கே கீதையிலே சொல்லும் பொழுது வெற்றியை தரக்கூடிய விஜயத்தையே என்றையும் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா முருகப்பெருமானுடைய சரித்திரம், முருகப்பெருமானுடைய பெயர். அதனாலதான் இங்க ஆசி கூறுகின்றாராம் சிவபெருமான், சென்று வா என்று சொல்லி அனுப்புகின்றார்களாம். எல்லாரும் உடனே சூழ்ந்து மற்ற தேவர்களா நிற்கின்றார்கள். பிரம்மா விஷ்ணு எல்லாரையும் பார்த்து இனிமேல் அச்சப்பட வேண்டாம், இவன் உங்களுடைய துயரத்தை எல்லாம் தீர்ப்பான், இவனோடு சென்று வாருங்கள், எல்லா அசுரப்படைகளும் அழிந்துவிடும் என்று சொல்லி எல்லாரையும் அனுப்பி வைக்கிறார். 2000 வெள்ளம் பூதசேனைகள், அது மட்டுமல்லாமல் 108 பூதகண படைத்தலைவர்கள், அண்டாவரணர், நந்தி, உக்ரர், சண்டர், அக்னி நேத்திரர், சிங்கர் என்று சொல்லும்படியாக கணநாதர்கள் எல்லாம் அவர்களையும் அனுப்பி இவனுக்காகவே அவதாரம் செய்திருக்கக்கூடிய 109 வீரர்கள் இருக்கிறார்கள். இவனுடைய முருகப்பெருமானுடைய தம்பிமார்கள் வீரபாகு முதலான வீரபாகு, வீரமகேந்திரர், வீர ராட்சதர், வீரகேசரி என்று சொல்லும்படியாக 9 நவ வீரர்களையும், அவர்களோடு இருக்கக்கூடிய 900,000 வீரர்கள் எல்லாம் இவருடைய புதல்வர்கள், அந்த அவர்களையும் சேர்த்து முருகப்பெருமானுடைய தம்பிமாரையும் சேர்த்து அனுப்பி வைக்கின்றாராம். அனுப்பி வைத்த உடனேயே எல்லாரும் பரம சந்தோஷமாக முருகப்பெருமானுடைய அடிபணிகின்றார்கள். உங்களாலே எங்களுடைய துன்பமெல்லாம் தீர்ந்தது, எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வணங்கி நிற்க முருகப்பெருமான் ஆசி கூறுகிறார். பார்த்தாராம் அங்கே விஷ்ணு, சண்டைக்கு போன ஆயுதம் கொடுத்தாச்சு, சண்டை போறதா நடந்து போறதா, இவருக்கு என்ன செய்ய வேண்டும், மனோவேகமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேர் வேண்டும் என்று சிவனருளாலே ஒரு பெரிய 100,000 குதிரைகள் பூட்டி இருக்கக்கூடிய ஒரு பெரிய தேரையும் அந்த தேரிலே பலவிதமான பானங்களையும் இருக்கும்படியாக சிவனிடத்திலே இருந்து வாங்கி கொடுக்கிறார். அந்த தேரை ஓட்டுவதற்கு 49 வாயு கணங்களோடு வாயுவை சாரதியாக அனுப்பித்தாராம். வாயு தேவனை திருமால் சாரதியாக அனுப்பிக்கிறார். அனுப்பித்த உடனே எல்லாரும் விழுந்து வணங்கி சூரன் இறந்தான், இனிமேல் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லும்படியாக கிளம்புகின்றார்களாம். படை எழுச்சி, போர் எழுச்சியானது படையோடு சென்று கிளம்புகிறது. இவர்களுடைய சத்தமும் இவர்கள் செல்லும்படியாக இருக்கக்கூடிய அந்த தூசுமே இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் மறைத்துதான். இந்த காந்தம் சொல்லும் பொழுது சொல்லும், முதன் முதல்ல என்ன போனதுன்னார், முதன் முதல்ல முருகப்பெருமானை பற்றி இவர்கள் ஆரவாரம் செய்கிறார்களே, இவனுடைய முருகப்பெருமானுடைய புகழ் முதலிலே சென்றது. அதன் பிறகு ரத கஜ துரக பதாது என்று சொல்லக்கூடிய நால்வகை சேனைகள் கிளம்பிய காரணத்தினாலே ஏற்பட்ட தூசு உலகங்களை எல்லாம் முடி சென்றது என்று சொல்லி ஸ்காந்தம் மிக அழகாக சொல்லும். முருகப்பெருமானுடைய புகழ் தான் முதலே நம்ம பார்த்த மாதிரி, அவனுடைய நாம மகிமை தான் முதல்ல போகும். அப்புறம் வாழ்விலே வெற்றி, அவனையே அடையக்கூடிய தன்மையும் நமக்கு கிடைக்கும். இவர்களெல்லாம் எப்பேற்பட்டவர்கள், இந்த பூதகணங்கள்லாம் எப்பேற்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது, அண்டம் யாவையும் ஆண்டு உரை உயிர்த்தொகை அனைத்தும் உண்டு உமிழ்ந்திட வல்லவர் என்று பாடுவார் கச்சியப்பர். இந்த பூதம் ஒவ்வொன்றும் இந்த அண்டங்கள் எல்லாவற்றையும் கேலக்சி ஒவ்வொன்றையும் சாட்டு துப்பக்கூடியவங்களா, அப்பேற்பட்ட சக்தி படைத்தவர்கள் என்று சொல்லும்படியாக இவர்கள் கிளம்புகின்றார்கள். ஒன்று, அடுத்தது எல்லாரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செல்லும் பொழுது தேவர்களுக்கு சுபசகுணங்களும் அசுரர்களுடைய பட்டினங்களிலே அசுபமாக தீய சகுணங்களும் துர்ச்சகுணங்களும் அங்கே தோன்றியதான். செல்லும் பொழுது கிரௌஞ்சமலை எதிர்படுகிறது. இருக்கட்டும், இதுல ஒரு முக்கியமான ஒரு சின்ன கருத்து பார்க்கிறோம். என்னைக்குமே கீழே வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது நாமே இப்ப வேலையே செய்ய வேண்டாம், இப்ப நாமே என்ன செய்யலாம்னா, இதோ ஒன்றை முயற்சி செய்து அடைய வேண்டும், ஒன்றை அடைவதற்காக நம்ம பிரயத்தனம் பண்ணோம்னா எழுச்சி நம்மிடத்திலே இல்லாமல் இருக்கலாம். அதாவது முயற்சி, பிரயத்தனம் என்று சொல்லுவார்கள் இல்ல, அது இல்லாமல் இருக்கலாம். காரணம் பலவிதமான காரணங்களாக இருக்கும். இது ஒன்றும் அப்படி உடனே எல்லாரும் அப்படியே தானாக செல்ஃப் ஸ்டார்டிங் எல்லாம் எல்லாருக்கும் வர்றதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எத்தனையோ பேர் வேலை பார்க்கிறார்கள், எல்லாரும் எம்டியா இருப்பாங்களா, எல்லாரும் ஜிஎம்மா இருக்கிறாங்களா, எல்லாரும் நடத்தி செல்லக்கூடிய தலைவர்களாக இருக்கிறார்களா, யோசித்து பாருங்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரொம்ப அழகா இருக்கும். அவர் தன்னுடைய சைன்யத்துக்கு ஆள் சேர்க்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாராம், உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும். என்ன பரிசு தெரியுமா கிடைக்கும்? உங்களுக்கு சம்பளம் கொடுப்பேன், எல்லா சேனையிலையும் போனா சம்பளம் கிடைக்கும். இங்க சம்பளம் என்ன தெரியுமா உங்களுக்கு கிடைக்கும்? மரணம் என்று சொல்லக்கூடிய, இந்தியாவிற்காக நீங்கள் உயிர்விடக்கூடிய மரணம் என்று சொல்லக்கூடிய சம்பளம் தான் உங்களுக்கு என்னால கொடுக்க முடியும். வேற எந்த சம்பளமும் என்னாலே கொடுக்க முடியாது. என்ன பரிசு கிடைக்கும் தெரியுமா? நாம் இந்திய தாய்க்காக, வெற்றிக்காக நாம் மடிந்தோம் என்று சொல்லக்கூடிய பெருமிதம் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும் என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுவாராம். இப்போ அவருடைய சைன்யத்திலே தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக எத்தனை பேர், இப்ப தமிழ்நாட்டில இருந்து இங்கே டாக்டர்கள்லாம் பெண்மணிகள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள், பர்மா வரை சென்று அவர்கள் ஜப்பானோடு கலந்து ஆங்கில பேரரசை அசைத்திருக்கிறார்கள், சண்டை போட்டிருக்கிறாங்க. இன்னும் பர்மா பக்கத்துல அந்த நார்த் ஈஸ்ட் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் சமாதிகள் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் வந்திருக்கிறார்கள். இப்போ அவர் சென்றார் என்று சொன்னால், அதே மாதிரி மகாத்மா காந்தி படம் பார்த்துருக்கலாம், நமக்கே வேடிக்கையா இருக்கும், என்ன சார் இப்படிலாம் முடியுமா அப்படின்ட்டு போவாங்க. ஒன்னும் இல்ல, உப்பு சத்தியாகிரகம், தண்டியில உப்பு சத்தியாகிரகம் நடக்கிறது, போகிறார்கள், வரிசையா போவாங்க, அடி வாங்குவாங்க. யோசிச்சு பாருங்க, அடி வாங்குறதுக்குன்னு போகணும், இத்தனை ஆயிரம் பேர் செல்லுகிறார்களே, அத்தனை பேர் அங்க 100 பேர் கூட இருக்க மாட்டான், அவன் அடிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும் யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை 30 கோடி முகமுடையாள் உயிர், மீம்புற ஒன்றுடையாள், செப்பு மொழி படுத்து 18 உடையாள் இவள், சிந்தை ஒன்றுடையாள் என்று பாடுவாரே பாரதியார், 30 கோடி அப்ப அந்த காலத்துல இருந்திருக்கிறார்கள். 30 கோடி பேரே ஆயிரக்கணக்கான ஆங்கிலேயர் தானே ஆண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து இருந்தா அடிச்சு துவம்சம் பண்ணி இருக்க முடியாதா? யோசித்து பாருங்கள், ஏன் முடியல? அதற்கு உத்வேகம், உற்சாகம், செல்ஃப் ஸ்டார்டிங் என்று சொல்லுகிறோம் இல்லையா, நாமாக செய்யக்கூடிய தன்மை எல்லாருக்கும் வர்றதில்லை. எல்லாரும் லீடர்ஸ் கிடையாது, எல்லாரிடத்திலேயும் தலைமை தகுதி, தலைமை பண்பு இருக்கிறது, லீடர்ஷிப் கிடையாது. இப்போ லீடர்ஷிப் இல்லைன்னு சொன்னா எவ்வளவோ சக்தி இருக்கலாம், அவங்களால முடியாது, எவ்வளவோ இருக்கலாம். இப்ப இந்த அண்டர் பூதகணங்கள் எல்லாம் அண்டம் யாவையும் ஆண்டு உரை உயிர்த்தொகை அனைத்தும் உண்டு உமிழ்ந்திட வல்லவர்னா சூரத்து ஒண்ணும் பண்ண முடியலையே, இந்த ராட்சசர்களை ஒண்ணும் பண்ண முடியலையே, தேவாதி தேவர்கள் நான் இவனோடு சென்று அங்கே போரிடப் போகிறார்கள், இத்தனை காலம் ஒன்று செய்ய முடியவில்லை. சொல்லலாம், சூரபத்மனுக்கு வர பலம் இருந்தது, சிவபெருமானுடைய அருளாலே வரம் பெற்றிருந்தான். ஆனா நமக்கு ஒரு கருத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், லீடர்ஷிப் குவாலிட்டி, லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தால்தான், ஒரு நாயகமாக ஒருத்தர் இருந்தால்தான் படைகளை நடத்த முடியும். ஒரு லீடர்னு ஒருத்தர் இருந்தார் தான் ஒரு காரியம், ஒரு சேனை நடக்கும். அதே போலத்தான் நமக்கும் ஒரு தலைவன் என்று ஒன்று இருக்கும் பொழுதுதான் நடக்கும். பகுநாயகம் அநாயகம், பாலநாயகம் பகுநாயகம் அநாயகம் என்று ஒரு வடமொழியில ஸ்தோத்திரம் வரும். இதெல்லாம் முடிச்சா சொன்னா இப்ப என்ன உதைக்கி வருவாங்க, அது அடுத்தது. ஏன்னா அதுல சமஸ்கிருதத்தில் சொல்லும் இந்த ஸ்லோகத்துல ஒத்துக்கொள்வதில்லை. சின்ன குழந்தைகள் அரசாட்சி, பகுநாயகம் இப்ப நம்ம சொல்லுகிறோமே எல்லாரும் சேர்ந்து ஆளக்கூடிய ஆட்சி, இது அநாயகம் என்று சொல்லுகிறார்கள். அது ஆகிறது இல்லை, இது வந்து நாயகமாக இருக்காது என்று அந்த ஸ்லோகமானது சொல்லுகிறது. அதை நம்ம பார்க்கிறோம், அது அடுத்தது. தடி எடுத்தவன்லாம் தண்டல் காரன் சொன்னாலாம் வேலைக்கு ஆகாது, ஒருத்தன் இருக்கணும். அந்த ஒருத்தன் இருக்கும் பொழுதுதான் மற்றவர்கள் அவன் சொல்படி கேட்பார்கள். பல தலை இருக்க முடியாது, ஒரு இடத்துல ஒரு தலை தான் இருக்கணும். பத்து தலை இருந்ததுன்னா ராவணன் மாதிரி தான், அது சரி இருக்காது. இப்போ பகுநாயகம் அநாயகமாக இருக்கிறது அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. பரவாயில்ல, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி என்கின்ற ஒரு தலைமை பண்பு வேண்டும், தலைமை பண்பு இருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவன் தான் அந்த வேலை பண்ணணும் இல்லை. மேனேஜ்மெண்ட் நீங்க படித்திருக்க அந்த எம்பிஏ இதெல்லாம் படிக்கும் பொழுது சில தலைமை பண்புகளை சொல்லித்தருவார்கள். இது சொல்லித்தர்ற விஷயம் இல்லை, ஆனா சொல்லித்தந்தாலும் சில விஷயங்கள் மாற்றப்பட முடியும். இப்போ அவர்கள் என்ன சொல்லித்தருவார்கள் என்று சொன்னால், அவர்களை நீங்க எல்லா காரியமும் நீங்க பண்ண போறதில்லை. ஏதோ ஒரு ஆபீஸ்ல வேலை, எல்லாரும் ஒரு ஹோட்டல் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஹோட்டல்ல இவரே கொண்டு போய் ஜெனரல் மேனேஜரை சமைக்கணும், ஜெனரல் மேனேஜரை சர்வ் பண்ணணும், ஜெனரல் மேனேஜரை அக்கௌண்ட் எழுதணும், அதெல்லாம் பண்ண மாட்டார். அவரே போய் ரூம் கிளீன் பண்ணுவார கிடையாது. இவருக்கு அதை பற்றி அறிவு இருக்குமே தவிர, தெளிவு இருக்குமே தவிர, இவர் போய் எல்லாம் பண்ண போறதில்லை. பண்ண வைப்பார், மற்றவர்களிடத்திலே ஒரு காரியத்தை செய்ய வைப்பார். அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப செய்ய வைக்கிறவர் யாரோ அவர்களை உற்சாகப்படுத்தி நீங்க இந்த இந்த காரியத்தை பயன்பட செய்ய வேண்டும் என்று அவர் செய்ய வைத்தால்தான் சரியா நடக்கும். இப்ப தண்ணீர் இருக்கிறது, தண்ணீர் கரை இல்லாவிட்டாலும் அது வழி இல்லாவிட்டாலும் ஆறு போல அவர் வழியில போகனாலும் பறந்து விட்டு அப்படியே தண்ணீர் எல்லா இடத்துலயும் போகுதுன்னா என்ன ஆகும், ஒரு இடத்துலயும் இருக்காது, பிரயோஜனம் இல்லை. மேல இருந்து மழை பெய்கிறது அப்படியே பறந்து போகிறதுன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அது என்ன ஆகும், ஒரு இடத்துல தேக்கி வைக்க வேண்டும், இல்லை என்றால் அதை ஆறு போற ஒரு வழிப்படுத்தி செல்ல வேண்டும். வழிப்படுத்தி சென்றால் அதனுடைய பலம் அதிகம். இப்ப நம்ம டேம் கட்டி அதுல இருந்து மின்சாரம் எடுக்கிறோம் என்று சொன்னால் இதே விஷயம்தான். அதே போல வாழ்க்கையிலே ஒரு நிறுவனமாகட்டும் குடும்பமாகட்டும், ஒரு தலைவர் என்று யாரோ ஒருத்தர், இவர் தான் சொல்லவில்ல, யாரோ ஒருத்தர். இந்த புருஷன் சொன்ன ஆண் என்பதற்காக கிடையாது, புருஷன் என்பவன் ஆண் என்கின்ற அர்த்தம் கிடையாது. புருஷன் என்பவன் வழி நடத்தச் செல்லக்கூடியவன், எவன் முன்னாலே செல்லுகின்றானோ. நயதீதி பும்சான் நயதீதி இதி புருஷகா என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள். எனக்கு வடமொழி இலக்கியம் இலக்கணம் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள், புருஷன் என்பதற்கு சொல்லும் பொழுது எவன் வழி நடத்தி செல்லுகின்றானோ, எவன் முன்னாலே செல்லுகின்றானோ அவனுக்கு பேர் புருஷன். அவன் வந்து கணவனா இருக்கணும் மனைவியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாரோ ஒருத்தர், மனைவியோ கணவனோ. குடும்பத்துக்கு ஒரு தலைவன் இருக்கணும். இப்ப மனைவி ஒரு பக்கம், மனைவி கோயிலுக்கு போறோம்னு சொல்ற, புருஷன் வந்து இல்ல சினிமா பார்க்க போறோம்னு சொல்லலாம், எங்க போய் முடிவாங்க, நடக்காது. அது மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டு விஷயத்துல இழுத்து கொண்டு இருக்க முடியாது, தண்ணி தவளை தண்ணி கிழக்கும், இலை தரைக்க எலி வந்து தரைக்கிழக்கும்னு சொல்லி நம்ம ஒரு கதை சொல்லுவாங்களே சின்ன குழந்தைகளுக்கு. அதே போலத்தான் ஒரு தலைவன் இருக்க வேண்டும். தலைவனாக குடும்பத்தில் சொல்லும் பொழுது புருஷன், எவன் முன்னாலே செல்கின்றானோ அவன் புருஷன். அதே போலத்தான் ஒரு அலுவலகத்திலே இவன் தான் தலைவன், அதன் தலைமை பண்பு உடையவனாக ஒருத்தன் இருக்க வேண்டும். அதே போலத்தான் நம்முடைய வாழ்விலே, மற்றவர்களை பற்றியெல்லாம் விட்டுருங்கள், குடும்பத்தை பத்தி கூட நான் சொல்ல, நம்முடைய வாழ்விலே நம்மிடத்திலே சக்தி இருக்கலாம், நம்மிடத்திலே பலவிதமான ஐடியாக்கள், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லக்கூடிய யோசனைகள் இருக்கலாம், ஆனால் நம்மாலே நடத்த முடியாமல் போகும். அப்போ நம்மை உள்ளிருந்து உத்வேகப்படுத்துவதற்கு ஒன்று வேண்டும் இல்லையா, அந்த சக்தி பரம்பொருள் சக்தி தான் முருகப்பெருமான். அதனாலதான் அவனுக்கு தேவசேனாதிபதி சேனானி என்றெல்லாம் அவனுக்கு பேர் கொடுத்திருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செய்து கொஞ்சம் உன்னிப்பாக்க நீங்கள். நான் குடும்பத்தை பத்தி கூட ரெண்டு பேர் புருஷம் பண்டாட்டி இருக்கிறது, இல்ல குழந்தைகளோடு இருக்கக்கூடியது, அலுவலகம் பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் இருக்கிற அலுவலகம் பற்றி எல்லாம் பேசல, ஒரு மனிதன். இப்ப நான் ஒரு மனிதன், சந்தேகம் இல்லை நினைக்கிறேன். சரி, நான் ஒரு மனிதன், எனக்கு பலவிதமான குணங்கள் உண்டு, எனக்கு பலவிதமான திறமைகள் உண்டு, எனக்கு பலவிதமான குறைகள் உண்டு, என்னிடத்துல பலவிதமான குற்றங்கள் உண்டு. இந்த குற்றங்களையும் குறைகளையும் கீழே தள்ளி நான் என்னுடைய திறமைகளை வளர்த்துக்கொண்டு நான் என்னை முன்னிறுத்தி செல்ல வேண்டும் என்று சொன்னால், எனக்கு ஒரு தலைமை பண்பு, செல்ஃப் ஸ்டார்டிங் மாதிரி உள்ளே இருக்கக்கூடியதை தூண்டக்கூடிய ஒரு தன்மை தேவை, நான் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்வேகம் தேவை. அது எப்படி வரும், எப்போ வரும், எப்படி வரும், அதுக்கு இறைவனுடைய தன்மை. நீங்கள் படித்திருக்கலாம், ஒரு அருமையா ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஆங்கில புத்தகத்தில். நாவல்ல மிக அழகான ஒரு கருத்து சொல்லப்படும், நம்முடைய நோக்கம் உயர்ந்த நோக்கமாக, அந்த நோக்கமானது ஒரு அழிவற்ற தன்மையோடு சேர்ந்த ஒரு நோக்கமாக இருக்கும் என்று சொன்னால் நம்மாலே எதை பற்றியும் சிந்திக்காமல் அதனிடத்திலே மிக மிக உற்சாகமாக செய்ய முடியும். வாரியார் சுவாமிகள் 4 மணி நேரம் தான் தூங்குவாராம், காந்தியடிகள் 4 மணி நேரம் தான் தூங்குவார், நேருஜி பல முறை 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்கி இருக்கிறார். அவங்களுக்கெல்லாம் நமக்கு என்ன தூக்கமா வருது, 8 வரை தூங்கினாலும் பதமாயிடங்குது அப்படின்னு சொல்ல, ரொம்ப டயர்டா இருக்கு சார், தூக்கமே இல்லை சார் அப்படிமோ. அவர்களெல்லாம் எப்படி செய்தார்கள், தூங்கவே இல்லாம அவர்களெல்லாம் எப்படி சென்றார்கள், அவர்களால் எப்படி உழைக்க முடிந்தது, அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய நோக்கம் அப்படி. ஒரு நோக்கமானது உயர்ந்த நோக்கமாக இருந்தால் அந்த நோக்கமானது ஒரு அழிவற்ற ஒரு தன்மையோடு சேர்ந்திருந்தார். இந்த ஆங்கில புத்தகத்தில் அதைத்தான் சொல்லுகிறார்கள், அழிவற்ற தன்மை என்று சொல்லும் பொழுது சத்தியம், ஏதோ ஒரு பெரிய பெரிய நோக்கத்தோடு. நான் வந்து இவர்களை மட்டுமில்லை, யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு 4 பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால், உதவுங்கரங்கள் போல ஏதோ ஒன்று இருக்கிறது, ஒரு நிறுவனத்தை நடத்துகிறோம், மற்றவர்களுக்காக தொண்டு செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தால் அது உயர்ந்த நோக்கம், அழியாத ஒரு தன்மையிலே இருக்குமானால் அவர்களுக்கு அளவற்ற உற்சாகம் அளவற்ற சக்தியும் வருகிறது என்று சொல்லி அந்த நாவல்ல வரும். இதை விஞ்ஞானிகளும் மெய்ப்பித்திருக்கிறார்கள். நமக்கு படத்துல பார்க்கும் பொழுது கதாநாயகன் 10 பேர் என்ன 20 பேர் அடிச்சு தள்ளுவோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், முகுளத்தில் முளைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த முகுளத்திலே இருந்து ஒரு விதமான திரவம் சுரக்கிறது தான், அது உங்களுடைய உத்வேகம் எதை நோக்கி இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி சுரந்து உடலிலே அளவற்ற சக்தியை கொடுக்கிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போ நம்மை நம்முடைய சக்தியை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், நாம் உயர்வடைய வேண்டும். லௌகீக ரீதியாகவே சொல்கிறேன், நாம் உயர்வடைய வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமான விஷயங்களை நினைக்க கூடாது, உயர்ந்த விஷயங்களை உன்னதமான விஷயங்களுக்கு ஆசைப்பட்டால், உன்னதமான நோக்கங்கள் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய சக்திகள் அளவிடற்கரியதாக பல்கி பெருகுகின்றன. இதை வந்து என்ன பண்ணுகிறார்கள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இதை பயன்படுத்துகிறார்கள், வேறொன்றும் கிடையாது. அவர்களுடைய நோக்கம் உயர்வானதாக இருக்கும் பொழுது, உதாரணம் நான் இப்ப பார்த்தேன், நேதாஜி காந்திஜி இவர்களெல்லாம் இருக்கும் பொழுது காந்திஜி, இதுதான் சத்தியமானது, என்னுடைய வழி, என்னுடைய நோக்கம், அதனுடைய வழி இரண்டுமே சரியானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சத்தியாகிரகத்திலே ஈடுபடும் பொழுது கோடிக்கணக்கான பேர் அவர் பின்னால சென்றார்கள். கோடிக்கணக்கான பேர், நன்றாக அவருக்கு தெரியும் இப்படி நாம் செல்லும் பொழுது நமக்கு சமூகத்தில் எதிர்ப்பு வரும், அரசாங்கம் அடக்குமுறை செய்யும், அடிபடுவோம், இறக்கலாம். ஆனால் சந்தோஷமாக பல தியாகிகள் தியாகம் செய்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம். காரணம் என்ன, அவர்கள் நினைத்த குறிக்கோள் உயர்ந்தது, ஒரு தலைவன் இருந்தான் அவனுக்கு இருந்த குறிக்கோள் உயர்ந்தது, அந்த குறிக்கோளின் காரணத்தினாலே உந்தப்பட்டு செல்கின்றார்கள். இது வந்து ஒரு நிறுவனம், ஒரு குடும்பம், ஒரு நாடு, ஒரு தனி மனிதன் எல்லாருக்குமே இந்த இடத்துல பொருந்தும். நம்ம அதனால நாம் உயர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நோக்கங்கள் உயர்வானதாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியமான விஷயம். உயர்வானதாக, சாதாரணமா எனக்கு இவ்வளவு காசு வேணும் இதுவும் நோக்கம் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அதை விட உயர்ந்ததாக தன்னலம் சுயநலம் கொண்டிருக்கக்கூடிய நோக்கங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் தடுமாறலாம். ஏன்னா இவனுக்கு மட்டும்தான் தேவைப்படுது, மற்றவருக்காக பிறர் நலத்துக்காக அல்லது உலகத்துக்கான ஒரு நோக்கம் இருக்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய சக்தியை தாண்டிய விஞ்சிய செயலை செய்ய முடிகிறது. பல பேரிடத்துல நம்ம பார்க்கிறோம், பல பேரிடத்துல பார்க்கிறோம். இதுக்கு முக்கியமான அடிப்படை என்னன்னா பிறர் நலத்தை எண்ணுவது, அதுக்கு ஆன்மீகம் வழி கொடுக்கும். இதுக்கு ரொம்ப உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் என்னன்னா முருகப்பெருமான், ரகசியமான விஷயம் அதான் முருகப்பெருமான். நீங்கள் வாழ்விலே உயர வேண்டும் என்று நினைத்தால், உங்களை உற்சாகப்படுத்த வளர்த்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால், முருகப்பெருமான் என்கின்ற அந்த கந்தன் இருக்கிறானே தேவசேனாதிபதி, அவனுடைய வழிபாடு உங்களுக்கு பயன்படும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு எனக்கும் தான், எல்லாருக்கும் பயன்படும். அது மட்டுமல்ல, இவனுடைய மந்திரங்களும் இவனை நினைப்பதும் அதாவது தியானிப்பதும் நம்மை முன்னாலே இட்டு செல்லும். இப்படி இந்த ஒரு கருத்தை மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். நம்ம அடுத்தது நம்ம தொடங்குகிறோம். கிரௌஞ்ச மலையானது முன்னாடி இருந்துதான், பார்த்த உடனே தேவகணங்கள் எல்லாம் நடுங்குகிறார்கள், தேவகணங்கள் எல்லாம் நடுங்குகிறார்கள். முருகப்பெருமான் பார்த்தா ஏன் இவ்வளவு பயப்படுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, கான லோலராக இருக்கப்பட்ட நாரத முனிவர் வந்தாராம், பிரபுவே இந்த கிரௌஞ்ச மலை இருக்கிறது இது ஒரு சாதாரணமானது கிடையாது, ரொம்ப கொடூரமான அரக்கனாக இருந்தது, அகஸ்திய முனிவருடைய சாபத்தினாலே ஒரு பெரிய மலையாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது, இந்த மலையானது பல பேருக்கு தீங்கு செய்திருக்கிறது, இந்த மலைக்கு அடுத்ததுதான் மாயாபுரி என்று சொல்லும்படியாக பட்டணத்திலே ஆனை முகத்தோடு சூரபத்மனுடைய கடைசி தம்பி கஜமுகாசுரன் இருந்து வருகிறான், மிக கொடூரமானவன், மகாமூர்க்கன், அதே சமயத்தில் மகா தீரனாக இருக்கக்கூடியவன், திவேதியர்களுக்கும் தேவாதி தேவர்களுக்கும் இன்னல் செய்வதே ஹிம்சிப்பதையே தன்னுடைய வாழ்வினுடைய குறுக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கின்றவன், ஆக ரெண்டு பேரையும் நீங்கள் அழிக்க வேண்டும் என்று கேட்டாராம். இந்த இடத்துல கந்தபுராணத்திலே இந்த ஒரு சின்ன சரித்திரம் ஜாஸ்தியாக சொல்லப்பட்டிருக்கும், ஸ்காந்தத்துல ஒரு குறிப்பு தான் சொல்லப்பட்டிருக்கிறது கிரௌஞ்சனுடைய தன்மையை பற்றி. இவர்களுக்கு ஸ்காந்தத்திலே சொல்லாத ஒரு விஷயத்தை கந்தபுராணத்திலே எடுத்து சொல்லுகின்றார். இவன் கிரௌஞ்சன் எப்பேற்பட்டவன் என்று சொல்லும் பொழுது, அவன் ஒரு அசுரனாக இருந்து அவன் எல்லாருக்கும் தீங்கு செய்து கொண்டு வந்தானா, அப்போ அகத்தியரானவர் வடபாரதியிலிருந்து சிவபெருமானுடைய முதல்ல இது பார்த்தோம் ஆரம்பத்தில் பார்வதி கல்யாணத்தப்போ தெற்கு பக்கமான உயர்ந்து வடக்கு பக்கமானது தாழ்ந்ததான், உடனே நீ அங்கே செல்ல வேண்டும் என்று அகஸ்தியரே கும்பமுனி கும்ப என்று சொல்லும்படியாக வரை அகஸ்தியரை அனுப்புகின்றார் சிவபெருமான். அவர் தெற்கு நோக்கி வரும் பொழுது இங்கே குரோஞ்சனாக இருந்த அசுரன் இவன் எல்லாரையும் வாதாபி இல்வனன் இவர்களெல்லாம் சேர்த்து கொண்டு இந்த வேதியர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் சாப்பிடுவதே கொன்று தின்பதே வழக்கமாக கொண்டிருந்தவன் ஒரு பெரிய மலையாக மாறி அகஸ்தியர் வளரும் பொழுது அவரை அலை இந்த தன்னுடைய மாயையினாலே அலைக்கழிக்கிறான். தன்னுடைய தபத்து தபோ வலிமையினாலே ஞானத்தினாலே உணர்ந்து கொண்டவர் தன்னுடைய தண்டத்தினாலே அந்த மலையை அடித்து, நீ என்றைக்குமே இப்படி மலையாகவே இரு, நீ துன்புற்று கொண்டிரு, நீ எல்லாருக்கும் இதே மலை வடிவிலே இருந்து துன்பம் செய்வாய், நீ முருகப்பெருமானாடே அழிக்கப்படுவார் என்று அவனுக்கு சாபம் கொடுத்து அவனை மலையாக மாற்றி, கிரௌஞ்சன் என்கின்ற அசுரனை மலையாக மாற்றி தன்னுடைய தண்டத்தினாலே மலையை இடித்து கொண்டு வெளியில வந்தாராம் அகஸ்திய மகரிஷி. இதை பற்றி கந்தபுராணத்துல கச்சியப்பர் சொல்லுகிறார். அதான் நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள்ல ஸ்காந்தத்துல ஸ்காந்தமே பெருசு லட்ச ஸ்லோகம் இருக்கக்கூடியது, அதிலே இருக்கக்கூடிய சில சில விஷயங்கள் எல்லாம் இன்னும் விளக்கப்பட்டிருக்கும் தலபுராணங்களிலேயும், இது மாதிரி கந்தபுராணத்திலேயும் பல விடயங்கள் விளக்கப்பட்டிருக்கும். அதுல ஒரு கதை கிரௌஞ்சகிரியாக இங்கே இருக்கும். முருகப்பெருமான் பார்த்தாராம், அவர் சொல்லுகிறார், எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நாம் இவர்களை அழிப்போம். அதுல ரொம்ப அழகா ஸ்காந்தத்துல ஒரு விஷயம் வரும், என்னிடத்திலே என்னுடைய திருவடி தாமரர்களை யார் பக்தி செலுத்தி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு யார் இன்னல் செய்தாரும், அவர்கள் எப்பேற்பட்டவர்களானாலும் தேவர்களானாலும் அசுரர்கள் ஆனாலும், அவர்களை அடித்து என்னுடைய அடியவர்களை நான் காப்பேன், இதை பற்றி எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, நான் என்னுடைய அடியவர்களை காப்பேன் என்று உறுதி கூறுகின்றார் ஸ்காந்தத்துல முருகப்பெருமான். இங்க ஒரு சின்ன விஷயம் வரும், ஸ்காந்தத்துல முருகப்பெருமான் வீரபாகு தேவரை அழைத்து நீ சென்று அவனோடு கிரௌஞ்சகிரியை போரிட்டு தாரகாசுரனோடு போரிடு என்று சொல்லும்படியாக சொல்லுவார். ஆனா கந்த புராணத்துல மிக அழகான ஒரு சிறிய ஒரு ட்விஸ்ட் என்று சொல்ல முடியாது, ஒரு மாற்றத்தை இந்த இடத்துல வைக்கிறார். என்ன மாற்றம் என்று சொன்னால், இவர் முருகப்பெருமானாலே அனுப்பப்பட்டு உள்ளே சென்று கௌஞ்சகிரியினே கிரையினுடைய மாயையிலே இவர் மயங்கி கிடந்தார் என்று சொல்லுவதை விட, இவரே வருகிறார் கேட்டார் என்று சொல்ல முடியாது, கதையில ஒரு சின்ன மாற்றத்தை வைக்கிறார் கச்சியப்பு முனிவர். வீரபாகுதேவர் தன்னுடைய தம்பிகளோடு வந்து வணங்குகிறார், வணங்கி முருகப்பெருமானே அவனோ சூரபத்மனுக்கு தம்பி, நானோ உங்களுக்கு தம்பி, நான் சென்று இதுக்கெல்லாம் நீங்க போக வேண்டுமா, நானே செல்லுகிறேன் என்று சொல்லும்படியாக நான் யுத்தத்துக்கு செல்லுகின்றேன் என்று கேட்பதாக வரும். இதுல எதற்காக வைத்தார்னா, முருகப்பெருமானுடைய அதாவது இறைவனுடைய திருநோக்கம் இல்லாமல், இறைவனுடைய திருவருள் இல்லாமல், நாமாக ஒன்று செய்வது என்று இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து. பின்னால இன்னொரு கருத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். கிரௌஞ்சா என்ன என்ன, கஜமுகாசுரன்னா என்ன என்று, தாரகாசுரன் என்று சொல்லக்கூடிய கஜமுகாசுரன் இவன் எப்பேற்பட்டவன், அது அதனுடைய தத்துவம் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இவர்கள் செல்லுகின்றார்கள். ஸ்காந்தத்துப்படி வீரபாகுதேவர் வருகிறார். சொன்ன உடனே அப்படியா கவலைப்பட வேண்டாம், 109 வீரர்களாக நீங்களும் இந்த 108 கண பூதகண படைத்தலைவர்களில் 54 பேரையும் 1000 வெள்ளம் சேனைகளையும் அழைத்து கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி இங்கிருந்து அனுப்புகிறார். எல்லாரும் தாரகாசுரனுடைய மாயாபுரி என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணத்தை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். உடனே அவன் தூதுவனிடத்துல கேட்கிறான் என்னன்னு கேட்கும் பொழுது, இது மாதிரி சிவகுமாரனாக ஸ்கந்தன் என்று சொல்லக்கூடியவர் வந்தார், அவருடைய தம்பி வீரபாகு தன்னுடைய சேனைகளோடு இங்கே நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே கோபம் வந்ததான், இவர்களெல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எல்லா தேவாதி தேவர்களையும் நான் ஒட்டியவன், அவர்களை எல்லாம் வென்றவன், இவர்களை வென்று கொன்று தீர்ப்பேன் என்று சொல்லும்படியாக தாரகாசுரனானவன் அவருக்கு யுத்தத்துக்கு வருகிறான். யுத்தம் நடக்கின்றது, எல்லாரையும் ஓட ஓட அடிக்கிறான். இந்த யுத்த காலத்துல சில விஷயங்கள் நான் முன்னாடியே சொல்லு, ஏன்னா திருப்பி திருப்பி இது வரும், இந்த சில விஷயங்கள் நான் முன்னாலேயே சொல்லிவிடுகிறேன். இந்த யுத்த காலத்துல இப்பெல்லாம் மேட்ச் ஏதாவது நடக்குது, இங்க ஏதாவது போட்டிகள் நடக்கிறதுன்னா இந்த பக்கம் ஒரு அணி அந்த பக்கம் ஒரு அணி இருக்கிறது, இந்த அணி ஏதாவது கோல் போடுகிறது அப்படின்னா உடனே ஓன்னு சத்தம் வரும், எல்லாரும் உடனே என்ன பண்ணுவாங்க, பேப்பரெல்லாம் கட் பண்ண பேப்பர்லாம் தூக்கி போடுவாங்க இல்லையா. அந்த பக்கம் அணி அடிக்கிறது, இவ ரெண்டு பக்கம் இருக்கிறது, வடக்கே தெக்கேன்னு வச்சுக்கலாம், வடக்கே தெக்கே இல்லை கிழக்கே மேக்கே ரெண்டு பேர் அடித்துக் கொள்ளுகிறார்கள், ஏதோ ஒரு போட்டி நடக்கிறது என்று சொன்னால் கிழக்கு வெல்லும் பொழுது அதெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஆரவாரம் செய்வார்கள், மேற்கு வலுக்கிறதுனா உடனே அப்படியே எல்லாரும் செய்வார்கள். இதே போலத்தான் இங்கே தேவாசுர யுத்தம் இங்கே நடக்கும் பொழுது சைன்யங்களுக்கு ரெண்டு பக்கத்திலையும் இருந்து எப்படி இவர்களெல்லாம் அவர்கள் செயல்பட்டார்கள் என்று இந்த ஸ்காந்தத்தில் மிக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கும். அது பெரும்பாலும் இப்போ இருக்கிறதுக்கு ஒன்றும் மாற்றமே கிடையாது. இப்போ நம்ம இந்த சாதாரணமான ஸ்கூல் கேம்ஸ்லேருந்து போட்டிகள்லேருந்து பெரிய பெரிய டோர்னமெண்ட் நடக்கிறது வரைக்கும் நம்ம பார்க்குறோமோ அதே தான், வேற ஒன்றும் கிடையாது. அங்கே நடக்கிற தேவாசுர யுத்தத்தில் நடந்ததுமே இங்கே நடக்கக்கூடிய போட்டிகள்லேயும் நடக்கக்கூடியதும் அதே. இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன வரும்னா, ரெண்டு பேரும் பேசக்கூடியது அந்த வீர வார்த்தைகள் பலவிதமான விஷயங்கள் வரும். எல்லாரும் சண்டை போடும் பொழுது வீர வார்த்தைகளினாலே உற்சாகம் அடைந்து நான் உயர்ந்தவன் என்று காட்டி தன்னுடைய உற்சாகத்தோடு சண்டையிடுகின்றார்கள். இது பல இடத்துல வரும். வீரபாகுதேவர், தாரகாசுரன், தாரகாசுரனுக்கும் முருகப்பெருமானுக்கும், அதே மாதிரி சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும், சிங்கமனுக்கும் முருகப்பெருமானுக்கும், பாலுகோபனுக்கும் வீரபாகுவுக்கும், இப்படிலாம் பல இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் இரண்டு பேரும் முதலிலே வீரவச்சனங்களை பேசிக்கொண்டு அப்பொழுது அப்பிறகு சண்டையிடுகின்றார்கள். நான் சாதாரணமாக அவற்றை முழுவதுமாக பார்க்க போவது கிடையாது, ஆனால் சில இடங்களிலே மிகச்சிறப்பான கருத்துக்களை இங்க வைத்து விடுகிறார்கள். நான் எதுக்காக இதை உன்னிப்பா சொல்லுகிறேன்னா, பல பேர் வந்து இதை கதை தானேன்னு கந்த புராணத்தை அப்படியே ஒன்னும் கதை கதைன்னு அப்படியே படிச்சுட்டு அப்படியே ஓடி போயிடுவாங்க, நம்ம சினிமா பாக்குற மாதிரி ஓடி போயிடுவாங்க, ஏதாவது தலையில படுறத பட கிடையாது. சில பேர் இல்ல இல்ல நான் ரொம்ப இதா பயபக்தியா படிக்கிறேன், கருத்து மட்டும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க எங்கேயாவது உபதேசம் வந்தா மட்டும் படிப்பாங்க, கிடையாது. இது மாதிரி வீரவச்சனம் பேசும் பொழுது நம்ம பார்க்க போகிறோம் தர்மசாஸ்திர கருத்துக்களையும், வேதம் என்ன சொன்னதோ அந்த சாஸ்திர கருத்துக்களை இந்த புராணங்கள் எப்படி சொல்லுகின்றன, எல்லா இடத்திலையும் சொல்லுகின்றன. அந்த மகமான் நெறி நெறி என்று சொல்லும்படியாக வேத நெறியிலே நடத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் இல்லையா, எவர் சுருதியின் நெறி நெறி என்று சொல்லும்படியாக வேத தர்ம மார்க்கத்திலே நிறுத்துவதற்காக முருகப்பெருமான் வந்ததே. பல இடங்களிலேயும் இதை நம்ம பார்க்கலாம். இது மாதிரி தாரகாசுரனோடு முருகப்பெருமான் பேசும் பொழுது மிகச்சிறந்த வார்த்தைகளை நமக்கு உபதேசம் போல சொல்லுகிறார். எல்லாம் வேத வாக்கியங்கள், வேதத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் இங்கே சொல்லப்படும். நம்ம சில இடங்களிலே அதை உன்னிப்பாக நம்ம கவனிக்கலாம். ஸோ அதனால நீங்க கந்த புராணம் எந்த புராணம் படிக்கும் பொழுதும் அப்படியே ஓடிட வேண்டாம். அதனால சில விஷயங்களை சொல்லுவதற்காக நான் என்ன செய்கிறேன், எடுத்துக்கொண்டு நான் அதை விளக்கமாக சொல்லுகிறேன். பல இடங்கள்ல இதனுடைய வீரவச்சனங்கள் அல்லது இது போல இருக்கக்கூடியதெல்லாம் நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன், அதனால தயவு செய்து என்னை பொறுத்து கொள்ள வேண்டும். பல விதமாக அது எப்படி இருக்குன்னு ஏராளமான அதை பற்றி விரிவான விளக்கங்கள் எல்லாம் வரும். ஆனால் சின்ன சின்ன அதுல நுணுக்கங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். பான வருஷங்கள், அதாவது மழையாக அம்பு மழை பொழிகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது எப்ப மழை வரும்னு இங்க ஸ்காந்தத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதாவது புதனும் சுக்கிரனும் ஒன்று சேரும் பொழுது மழை எப்படி பொங்கி பெய்யுமோ, அதே போல இந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்திலே சுக்கிரனானவன் சேரும் பொழுது எப்படி வருமோ, இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது மழை எப்பப்பெல்லாம் வரும்னு எல்லா விதமான கருத்துக்களும் இங்க புராணங்கள்ல இருக்கும். புராணம்னா சும்மா கதை சொல்றதுக்காக மட்டுமே கிடையாது. இது மாதிரி எப்பொழுது மழை வரும்னா இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தோட சேர்ந்தா, இல்ல இந்த நட்சத்திரத்துல சூரியன் போனால், அல்லது இந்த நட்சத்திரமானது இந்த கிரகமானது இந்த நட்சத்திரத்துக்கு போனால் மழை எப்படி வரும், அப்படின்னா மழை இப்படிலாம் கண்டிப்பாக நடக்கும். இப்ப ஜோசியமா இருக்கலாம், இல்ல வானசாஸ்திரமா இருக்கலாம், இல்ல பயிர் பச்சையை பற்றி இருக்கலாம், பின் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் ஸ்தலங்களை பற்றி இருக்கலாம். ஒரு பெரிய பூமி பரப்பு இங்க இருந்து வடக்கில இருந்து முருகப்பெருமான் தெற்க வரப்போகிறார். அப்ப வடக்கில இருந்து வரும் பொழுது என்ன என்ன பகுதிகள் எப்படி எப்படி எல்லாம் இருந்தன, இப்படி பூகோள ரீதியாக இருக்கக்கூடிய பூவிஞ்ஞானம் பூசாஸ்திரமாக இருக்கலாம், புராணங்கள் ஏராளமான விஷயங்களை சொல்லுகின்றன. அதனால்தான் புராணமாக புராதனமாக இருக்கின்றன என்றைக்குமே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் 2வதான ருத்ரசம்ஹிதை, அதிலே 2வதான சதீகண்டம், 18. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, அதன் பின் நான் சிவபெருமானை அழைத்து வர பெருமகிழ்ச்சியோடு கைலைமலை சென்றேன். அங்கு அவரை வணங்கி கூறலானேன். ரிஷபக்குடியோனே, சதீதேவியை பற்றி என் மகன் தட்சன் கூறியதை தாங்கள் திருச்செவி சாற்ற வேண்டும். பயனளிக்குமா என்று எதை பற்றி தாங்கள் சிந்தித்தீர்களோ அது நற்பயனை அளித்து விட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். தட்சன் கூறியது என்ன தெரியுமா? நான் எனது மகளை சிவபெருமானுடைய திருக்கரங்களில்தான் தானமாக அழிக்கப் போகிறேன். ஏனெனில் அவருக்காகத்தானே அவள் பிறந்திருக்கிறாள். சதீ தேவியையே சிவபெருமான் மணக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம். தாங்களும் அதையே கூறினீர்கள். ஆகவே எனக்குள் அந்த ஆசை இன்னும் மிகுந்தது. என் மகளும் அதை நினைத்தே சிவபெருமானை பூஜித்தாள். சிவபெருமானும் இப்பொழுது இதை பற்றித்தானே பேசியுள்ளார். ஆகவே என் மகளை சிவனுக்குத்தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும். பிரம்மதேவரே, சிவபெருமான் நல்லதொரு முகூர்த்தத்தில் லக்னத்தில் இங்கு வரட்டும். அப்பொழுது என் மகளை அவளுக்கு பிச்சையாகத் தருவேன். ரிஷபக்கொடியோனே, இதுதான் தட்சன் என்னிடம் கூறியது. ஆகவே தாங்கள் நல்லதொரு முகூர்த்தத்தில் தட்சன் இருப்பிடம் சென்று சதீதேவியை கைப்பிடித்து அழைத்து வாருங்கள். முனிவரே, நான் கூறியதை கேட்டு அடியார்கெளியூரான சிவன் உலகியலை நினைத்து சற்றே முடிவளித்து கூறலானார். உலகப் படைக்கும் உலகை படைக்கும் பிரம்மதேவரே, நான் உங்களுடனும் நாரதனுடனும் சேர்ந்தே தட்சன் திருமாளிகை செல்லப் போகிறேன். ஆகவே நாரதரை நினையுங்கள். மரீச்சி முதலிய உங்கள் மானச புத்திரர்களையும் நினைத்து அழையுங்கள். அவர்கள் எல்லோருடனும் தான் தட்சனிடம் செல்ல வேண்டும். அவ்வேளையில் எனது பார்ஷதர்களும் என்னோடு இருப்பார்கள். நாரதரே, உலகியலை ஒட்டி நடக்க விரும்பிய சிவபெருமான் இவ்வாறு கட்டளையிடவே நான் உன்னையும் மரீச்சி முதலிய என் மானசபுத்திரர்களையும் நினைத்தேன். நினைத்த மாத்திரத்தில் நீயும் மரீச்சி முதலிய என் மானசபுத்திரர்களும் மகிழ்ச்சியோடும் வணக்கத்தோடும் வந்து சேர்ந்தீர்கள். சிவபெருமான் நினைக்கவே சிவபக்தர்களில் தலைமையாக நிற்கும் ஸ்ரீமன் நாராயணன் திருமகளையும் தன் பரிவாரங்களையும் அழைத்துக் கொண்டு கருடாரூடராக வந்து சேர்ந்தார். அதன்பின் சித்திரை மாதம் பலரதிரை திரியோதசி திதி ஞாயிற்றுக்கிழமை பூர நட்சத்திரம் கூடிய சுபதனத்தில் என்னுடனும் விஷ்ணு முதலிய சமஸ்த தேவர்களுடனும் சிவபெருமான் திருமணத்திற்கான யாத்திரையை தொடங்கினார். முனிவர்களும் தேவர்களும் சூழ நிற்கும் சிவபெருமானது அழகு அளவிடற்கரிதே. மகிழ்ச்சியில் மூழ்கிய தேவர்கள் முனிவர்கள் பிரமதங்கள் ஆகிய அனைவரும் வழிநடுக ஒரு பெரு விழாவையே எடுத்தனர். சிவபெருமான் நினைத்த போதே ரிஷபம், அவர் அணிந்துள்ள புலித்தோல், பாம்புகள், செஞ்சடை, சந்திரகலையான இளம்பிறை ஆகியன அனைத்தும் அவர் விருப்பப்படி அந்தந்த அங்கங்களில் அமைய வேண்டிய ரத்னாபரணங்களாக மாறின. மேலும் வேகமாக செல்லும் திரள் மிக்க பலீவர்தனன் என்னும் நந்தியம்பெருமானின் மேல் ஆரோகணித்துள்ள சிவபெருமான் ஸ்ரீமன் நாராயணன் முதலிய தேவர்கள் அனைவருடனும் பெரும் மகிழ்ச்சியோடு ஒரு நெடியில் தட்சன் இருப்பிடம் வந்து அணைந்தார். உடனே மகிழ்ச்சியில் பொங்கித்திளைந்த தட்சனின் உடல் புல்லரிக்க தன் சுற்றம் சூழ பணிவோடு சிவபெருமானை வரவேற்க எதிர்கொண்டு சென்றான். தன் வீடு தேடி வந்த தேவர்கள் அனைவருக்கும் தட்சனே முகமன் கூறி வரவேற்று உபசரித்தார். அவர்கள் அனைவரும் சிவபெருமானை முன்னமர்த்தி அவரை சூழ்ந்து உரிய இடத்தில் அமர்ந்தனர். தட்சன் அவர்கள் அனைவரையும் வலம் வந்து வணங்கி அவர்களையும் சிவபெருமானையும் தன் மாளிகைக்குள் அழைத்துச் சென்றான்.
4: தட்சனின் மனமோ மகிழ்ச்சியில் திளைத்தது. தட்சன் மாளிகை தட்சன் சிவபெருமானை உயர்ந்ததோர் ஆசனத்தில் அமரச் செய்து தானாகவே அனைத்து உபச்சாரங்களையும் செய்தான். அதன்பின் ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மாவானனான். அந்தனர்கள் தேவர்கள் மற்றும் உள்ள எல்லா சிவகணங்களுக்கும் முறைப்படி பக்தியோடு புஜனை புரிந்தான். இவ்வாறு தட்சன் அனைவரையும் முறைப்படி உபசரித்தவன் என் மானசபுத்திரர்களான மரீச்சி முதலிய முனிவர்களுடன் திருமணத்திற்கான முக்கிய சடங்குகளை பற்றி விசாரித்தான். அதன்பின் என் மகனான தட்சன் என் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி, தந்தையே, திருமணத்திற்கான சடங்குகளை தாங்கள்தான் நடத்தி தர வேண்டும் என மகிழ்ச்சியோடு வேண்டினான். நானும் அப்படியே ஆகட்டும் என்று மிக்க மகிழ்ச்சியோடு கூறி விவாகச் சடங்குகளை செய்யத் தொடங்கினேன். அனைத்து கோள்களும் நல்ல இடங்களில் அமையப்பெற்றிருக்கும் நல்லதொரு முகூர்த்தத்தில் தட்சன் பெருமகிழ்ச்சியோடு தன் மகளான சசி தேவியை சிவபெருமானது திருக்கரங்களில் தாரை வார்த்து அடித்தார். அச்சமயம் இறுதிக்குடி உடைய சிவபெருமானும் பெருமகிழ்ச்சியோடு தட்சனின் திருமகளான அழகி சசி தேவியின் திருக்கரத்தை பாணிகிரகண முறைப்படி பற்றினார். அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணர், நான், நீ, முனிவர்கள், தேவர்கள் மற்றும் பிரமத கணங்களாகிய அனைவரும் சிவபெருமானை வணங்கி பலவாறாக துதித்து அவரை மகிழ்வித்தோம். நாட்டியம், ஆட்டம், பாட்டம் என பெரிய திருவிழாவே அரங்கேறியது. முனிவர்களும் தேவர்களும் மகிழ்ந்தனர். பரமசிவனுக்கு தன் மகனை திருமணம் முடித்த தட்சன் பிரவி பயனை பெற்றார். சிவனும் சிவையான சசி தேவியும் மகிழ்ந்தனர். அகிலமெங்கும் மங்களம் பொங்கியது. அத்தியாயம் 19-20. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, கன்னிகாதானம் செய்த தட்சன் மகிழ்ச்சியோடு சிவபெருமானுக்கு பல பல பொருள்களை சீதனமாக வழங்கினான். அந்தணர்களுக்கும் பல செல்வங்களை வழங்கினான். ஸ்ரீமன் நாராயணனும் திருமகளோடு சிவபெருமான் அருகில் வந்து இரு கை கூப்பி நின்று, தேவதேவனே, மகாதேவனே, கருணைக்கடலே, இறைவா, தாங்கள் அகில உலகங்களுக்கும் தந்தை, சசி தேவியே தாய். நீங்கள் இருவரும் நல்லோர்களை காக்கவும் தீயோர்களை அழிக்கவுமே திருவிளையாடலாக திருவ உதாரம் செய்திருக்கிறீர்கள். இது தொன்று தொற்று நிலவி வரும் சுதிகளின் கூற்று. சசி தேவியோ கருணீல நிறத்தின் அழகில் விளங்குகிறார். தாங்களோ பொன்னார் மேனியன், நானோ கருணீல நிறத்தன். என் மனைவி திருமகளோ பொன்னிறத்தள். நம்முள் இதுதானே மாறுபாடு. அதாவது சசி தேவி நீல நிறத்தாள், தாங்கள் வெளுப்பு. இதற்கு மாறாக நான் நீலரத்தன், என் மனைவி வெண்ணிறத்தள் என்று பேசினார். நாரதா, நானே சசி தேவியின் அருகிலிருந்து கிரகிய சூத்திரத்தில் கூறியவுள்ளவாறு திருமணச் சடங்குகளை செய்து வைத்தேன். ஆச்சாரியனான என்னிடமும் மற்ற அந்தணர்களிடமும் உத்தரவு பெற்று சிவனும் சிவையும் மகிழ்ச்சியோடு முறைப்படி திருமணத்தையே வலம் வந்தனர். ஒரு பக்கம் பாட்டு, ஒரு பக்கம் ஆட்டம், மற்றொரு பக்கம் நிறுத்தமும் நாட்டியமும் என அப்பொழுது அங்கு ஒரு பெரும் திருவிழாவே நடந்தது. அதன் பின் மகாவிஷ்ணு கூறத் தொடங்கினார், சதாசிவனே, நான் தங்களது அனுமதியின் பேரில் சிவதத்துவத்தை கூறுகிறேன். தேவர்கள் மற்றும் முனிவர்களாகிய நீங்கள் அனைவரும் மனதை ஒருநிலைப்படுத்தி நான் கூறுவதை கேளுங்கள். இறைவனே, தாங்களே பிரதானமான பிரகிருதியும் அப்பிரதானமான அதாவது பிரகிருதியை கடந்து நிற்பவரும் ஆகும். பல பிரிவினைகள் கொண்டவராயினும் பிரிவற்றவர். ஆதி அந்தமில்லா அருட்பெருஞ் சோதி வடிவினரான பரமேஸ்வரனான தங்களது முப்பிரிவுகளே, மும்மூர்த்திகளான் நாங்கள், தாங்கள், நான், பிரம்மா, மூவரும் யார்? ஆதி அந்தமில்லா அருட்பெருஞ்சோதி வடிவினரான பரமேஸ்வரனான் தங்களது முப்பிரிவுகளே, மும்மூர்த்திகளான நாங்கள், தாங்கள், நான், பிரம்மா, மூவரும் யார்? பரம்பொருளான தங்களது மூன்று அம்சங்களே. படைத்தல், காத்தல், அடித்தல் என் முத்தொழில்களுக்காக ஒருவர் மற்றொருவரிடமிருந்து பிரிந்திருப்பதாக காணப்படுகிறது. திருவிளையாடல்களுக்காக திருமையை தாங்கி வந்திருக்கும் தாங்கள் தங்கள் உண்மை சுரூபத்தை சற்றே சிந்தித்து பாருங்கள். தாங்களோ நிர்குண பிரம்மஸ்வரூபர். தாங்களே சகுண பிரம்மம். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் ஆகிய நாங்கள் மூவரும் தங்களது மூன்று அம்சங்களே. ஒரே உடலில் தலை, கால், கழுத்து என்ற வெவ்வேறு உறுப்புகள் இல்லையா? அவை உடலில் இருந்து வேறுபட்டனவா? இல்லையே. அதே போலத்தான் மூர்த்திகளாக விளங்கும் நாம் மூவரும் பரமேஸ்வரனான தங்களது மூன்று பிரிவுகளே, அதாவது உறுப்புகளே. ஜோதிமயமாக விளங்குபவரும் ஆகாயம் போல் எங்கும் நீக்கமர நினைந்து எதிலும் ஒட்டுதல் இன்றி தானே தன் இருப்பிடமாக இருப்பவரும் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் ஆனவரும் மாறுதல் இன்றி இதய குகையில் எழுந்தருளி இருப்பவரும் வெளிப்படையாக ஊரக்கண்களுக்கு புலனாகாதவரும் எல்லை காணாதவரும் என்றும் ஒரே மாதிரி விளங்குபவரும் நெடுவாசி முதலிய விசேஷ குணங்கள் அற்றவரும் அதனால் எவ்வித குறிப்பும் இன்றி விளங்கும் பரபிரம்மமும் ஆகி விளங்கும் அந்த சிவபரம்பருடைய தாங்கள். ஆகவே தாங்கள்தானே அனைத்தும். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவர்களே, பகவான் ஸ்ரீ விஷ்ணு கூறியதை கேட்ட ஸ்ரீ பரமசிவன் மகிழ்ச்சி கொண்டு உலகியல் நடைமுறையை ஏற்று இரு கை கூப்பி நிற்கும் என்னிடம் அன்போடு பேசினார். சிவபெருமான் கூறுகிறார், பிரம்மதேவரே, திருமணச் சடங்குகள் அனைத்தையும் மிகவும் அழகாச் செய்தீர்கள். தாங்கள் இப்பொழுது எனக்கு ஆச்சாரியர், அதாவது புரோகிதன். தங்களுக்கு என்ன தட்சிணை தர வேண்டும் கூறுங்கள். தேவர்களில் சிறந்தவரே, தாங்கள் தட்சிணை கேட்கத்தான் வேண்டும். அது பிறர்க்கு அரியதாயினும் பரவாயில்லை, கூறுங்கள். தங்களுக்கு தரப்படாதது கூடவா உண்டு? முனிவரே, பகவான் ஸ்ரீ சங்கரர் இவ்வாறு கூறியதை கேட்ட நான் இரு கைகூப்பி பன்முறை வணங்கி வணக்கமாக கூறலானேன். தேவேசனே, தாங்கள் என்னிடம் மகிழ்ச்சி கொண்டீராகில், நானும் வரன் கேட்க தகுதி உள்ளவன் ஆகில், இப்பொழுது நான் கேட்பதை நிறைவு செய்துள்ள வேண்டும். மகாதேவா, தாங்கள் இதே வேதிகையில் இதே சுரூபத்துடன் என்றென்றும் விளங்க வேண்டும். மக்கள் தங்களை தரிசித்து அதனால் தங்கள் பாவ குவியல்களை போக்கிக் கொள்ள வேண்டும். இளம்பிறை அணிந்தவரே, தாங்கள் நேரிடையாக இங்கு விளங்குகையில் நான் ஓர் ஆசிரமம் அமைத்துக் கொண்டு தவமியற்ற வேண்டும். இதுவே எனது விருப்பம். சித்திரை மாத வளர்பிறை திரியோதசி திதியுடன் பூர நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும் தினம் இவ்வுலகில் எவனொருவன் பக்தியோடு தங்களை தரிசிப்பானோ அவனது பாவங்கள் அனைத்தும் அந்நொடியிலேயே சாம்பலாக வேண்டும். பெரும் புண்ணியம் பெற வேண்டும். அனைத்து நோய்களும் அறவே அழிய வேண்டும். எந்த ஒரு பெண் பாக்கியம் அற்றிருப்பினும், மலடியாயினும், ஒரு கண் பொட்டையாயினும், குரூபியாயினும், தங்களை தரிசித்த நொடியிலேயே அவளது குறைகளெல்லாம் மறைந்துவிட வேண்டும். என் வேண்டுதல் அவருக்கும் மற்றைய அனைவருக்கும் மகிழ்ச்சி தருவதாகவே இருந்ததால் அவர் கூறுவாராயினார், பிரம்மனே, நீ வேண்டியபடியே ஆகட்டும். நான் அகில உலக நலனுக்காக என் மனைவியான சதீதேவியோடு இந்த வேதிகையிலேயே நிலையாக இருப்பேன். இவ்வாறு கூறிய சிவபெருமான் தனது அம்சமாக ஒரு சிலை வடிவத்தில் சதீதேவியோடு வேதிகையின் நடுவில் வெளித்தோன்றினார். அதன் பின் தன் அடியவர்களிடம் அன்பு கொண்டுள்ள சிவபெருமான் தட்சனிடம் விடைபெற்று தன் மனைவியோடு கைலயங்கிரி செல்ல வனம் கொண்டார். அப்பொழுது சிறந்த புத்திமானான தட்சன் இது கைகூப்பி தலைவணங்கி காதலாகி கசிந்து உருகி துதிக்கலானான். ஸ்ரீ மகாவிஷ்ணு முதலிய தேவர்களும் முனிவர்களும் மற்றும் சிவகணங்களும் பலவாறாக துதித்து போற்றி போற்றி என்று கூறி மகிழ்ந்தார்கள். பின் தட்சன் வேண்டவே சிவபெருமான் தன் ரிஷபமான நந்திகேஸ்வரர் மீது தானும் சசிதேவியோடு ஆரோகணித்து இமயம் நோக்கி சென்றார். அழகிய முத்துப்பொற்கள் சற்றே தெரியுமாறு புன்னகைத்த வண்ணம் இறைவனோடு ரிஷபத்தில் அமர்ந்துள்ள சதீதேவி தனது நீல வண்ண திருமேனியால் சந்திரனில் தெரியும் நீலரேகை போல அழகுற விளங்கினாள். புதுமண தம்பதிகளின் ஒளி அழகை கண்ட ஸ்ரீமன் நாராயணனும் மற்ற தேவர்களும் மரீச்சி முதலிய மனை மகர்ஷிகளும் மற்றும் உள்ள அனைத்து மக்களும் என் தக்ஷனும் கூட அசைவற்று மயங்கி மோகித்திருந்தனர். பின் சிலர் இனிமையாக பாட, சிலர் இசைக்கருவுகளை இசைத்தனர். சிவபெருமானது திருக்கல்யாண குணங்களை பாடிய வண்ணம் அவரது பின்னால் எத்தனை எத்தனை மகிழ்ச்சிகள் மகிழ்ச்சியோடு சென்றனரோ. பாதி வழியில் பகவான் தட்சனுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தன் காதலில் திளைக்கும் தன் பிரமத கணங்களோடு தன் இருப்பிடமான கைலை சென்று சேர்ந்தார். ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் அனைவருக்கும் விடை கொடுத்த பின்பும் அவர்கள் பக்தியோடும் அன்போடும் அவரை பின்தொடர்ந்தனர். தேவர்கள் பிரமதகணங்கள் தன் மனைவி ஆகிய அனைவருடனும் இமயத்தில் விளங்கும் கைலையை மகிழ்ச்சியோடு சென்றடைந்தார். அங்கு சென்றதும் தேவர்கள் முனிவர்கள் மற்றும் உள்ளவர்கள் ஆகிய அனைவரையும் முறைப்படி கௌரவித்து மகிழ்ச்சி பொங்க

உங்களுக்கு கூறினேன். திருமணச் சடங்குகளிலோ வேள்விகளிலோ அல்லது நல்ல மங்கள காரியங்கள் தொடங்கும் போதோ சிவபூஜை முடித்து அமைதியான சாந்தமான மனதோடு இக்கதையை கேட்பவன் தொடங்கிய செயல்களும் திருமணத்திற்கான முன்னேற்பாடுகளும் எந்த ஓர் இடையூறும் இன்றி மங்களமாக முடியும். மற்ற நற்காரியங்களும் இடையூறின்றி நிறைவு பெறும். இவ்வரலாற்றை அன்போடு கேட்கும் திருமணமான கன்னிகை பெண்கள் இன்பம், சௌபாகியம், நல்லொழுக்கம், நன்னடத்தை ஆகிய ஆச்சாரம் முதலிய நற்குணங்கள் நிரம்ப பெற்ற கற்புக்கரசிகளாகவும் மக்கள் செல்வம் பெற்றவர்களாகவும் ஆவார்கள். அத்தியாயம் 21 முதல் 23 வரை. கைலேயங்கிரி மற்றும் இமயமலைச்சாலரில் சிவபெருமானும் சசிதேவியும் புரிந்த திருவிளையாடல்களை பற்றி விரிவாக எடுத்து எம்பேவின் பிரம்மதேவர் கூறலானார். முனிவரே, முன்பொரு நாள் சசிதேவி சிவபெருமானை தனிமையில் சந்தித்து இருகை கூப்பி வணங்கி நின்றாள். சிவபெருமான் மனம் மகிழ்ந்திருப்பது கண்ட சசிதேவி பக்தியோடு வணங்கியவாறே கூறலானாள். சசிதேவி கூறுகிறார், தேவாதி தேவரே, மகாதேவா, கருணைக்கடலே, இறைவா, ஏழை பங்காளரே, யோகேஸ்வரரே, என் மேல் கருணை கொள்ளக்கூடாதா? தாங்களோ பரம்பொருள், அனைவருக்கும் ஒரே தலைவரான பரமன். சத்துவம், ராஜசம், தாமசம் என்னும் முக்குணங்களையும் கடந்தவர். நிர்குணரும் சகுணரும் நீங்கள், அனைத்திற்கும் சாட்சி. விகாரமற்றவர், பெருந்தலைவர். அனைவரது பாவங்களையும் போக்குவதாலன்றோ தங்களை ஹரன் என்கின்றனர். நான் மிகவும் கொடுத்து வைத்த புண்ணியவதி, ஏனெனில் தங்களுக்கு மிகவும் பிரியமானவள். தங்களோடு கூடி மகிழும் புண்ணியம் செய்த மனைவி எம்பெரானே, அடியார்க்கெளியவர் என்பதாலன்றோ தாங்கள் என்னை மனைவியாக ஏற்றீர்கள். இறைவனே, நான் தங்களோடு வெகு காலம் கூடி மகிழ்ந்துள்ளேன். மகேசா, இதனால் நான் மிகவும் திருப்தி அடைந்தேன். அதனால் இப்பொழுது என் மனம் அங்கிருந்து வெளியேறிவிட்டது. தேவதேவரான ஹரனே, இப்பொழுது என் மனம் அந்த உயர்ந்த பரம தத்துவத்தையே அறிய ஆவல் கொண்டுள்ளது. அதுதானே நிரதிசய இன்பத்தை, அதாவது அளவிற்கு எட்டாத இன்பத்தை தரவல்லது. அந்த தத்துவ ஞானத்தாலன்றோ ஜீவனானவன் சம்சாரமாகும் இந்த துன்பக் கடலில் இருந்து கரையேற முடியும். நாதா, எந்த ஒரு கர்மாவை செய்தால் ஜீவன் பரமபதத்தை பெறுகிறானோ, சம்சாரமான உலகியல் தடைகளில் இருந்து விடுதலை பெறுகிறானோ, அந்த ஆன்ம தத்துவத்தை கருணை கூர்ந்து எனக்கு குறியருள வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, ஆதிசக்தி மகேஸ்வரியான சசிதேவி ஜீவராசிகள் நன்மை பெற வேண்டி, அவைகள் கடைத்தேற வேண்டி உயர்ந்த பக்தி பாவத்தோடு சிவபெருமானிடம் இவ்வாறு கேட்கவே சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்து கூறத் தொடங்கினார். அவரோ தன் விருப்பப்படி திருமேனி ஏற்பவர், யோக மார்க்கத்தில் நின்று போக மார்க்கத்தை வெறுத்து துறந்தவர். சிவபெருமான் கூறுகிறார், தட்சன் திருக்குமாரியே, தேவி மகேஸ்வரி, உலகியல் மனப்பதிவுகளான வாசனைகளில் கட்டுண்ட ஜீவராசிகள் கேட்ட அந்நொடியிலேயே அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான உயர்ந்த ஆன்ம தத்துவத்தை இப்பொழுது கூறுவேன். கேள், ஆன்மீக அறிவான விஞ்ஞானமே பரம தத்துவம். அந்த விஞ்ஞானம் மலரும் போது நான் பிரம்மம் என்கிற உறுதியான எண்ணம் வருகிறது. அப்பொழுது பிரம்மத்தை தவிர மற்ற வஸ்துக்களை பற்றிய எண்ணமே இருக்காது. அவ்வாறறிந்த விஞ்ஞானியின் மனம் எப்பொழுதும் தூயதாக இருக்கும். அன்பே, அந்த விஞ்ஞான அறிவு கிடைத்தற்கு அறிவு. இம்மூவுலகிலும் அதை அறிந்தவர் மிக மிகச் சிலரே ஆகும். அவன் யாராயினும் எப்படியாயினும் எப்பொழுதும் என் சொரூபனே, அவனே சாட்சாத் பராத்பரனான பிரம்மம். அந்த ஆன்மீக அறிவின் தாயே எனது பக்தி. அது இவ்வுலக போகங்களையும் அவ்வுலக முக்தியையும் அளிப்பது. என் அருள் இருப்பின் அது எளிதில் கிட்டும். அந்த இறைபக்தி 9 வகையாகும். பக்திக்கும் ஞானத்திற்கும் வேறுபாடில்லை. பக்தனுக்கும் ஞானிக்கும் கிடைக்கும் இன்பம் ஒன்றேதான். பக்தியை வெறுப்பவனுக்கு ஞானம் கிட்டாது. தேவி, நான் என்றென்றும் பக்தர்களின் அடிமையே. பக்தியின் நிறைவிருப்பின் ஜாதியில் தாழ்ந்தவனாயினும் அந்த நீச்சனின் திருமாளிகைக்குத்தான் நான் செல்வேன். இதில் ஐயமுற வேண்டாம். பக்தோ ஞானேன பேதோகி தற்கர்த்து சர்வதா சுகம் விஜானம் ந பவத்யேவ சதி பக்தி விரோதினஹா பக்தாதீன சதாகம்பை தற்பிரபாவாத் கிரகேஷ்வபி நீச்சானாம் ஜாதிஹீனானாம் யாமி தேவி ந சம்சேகா. சசிதேவியே, அந்த பக்தி சகுண பக்தி, நிர்குண பக்தி என இருவகைப்படும். சாஸ்திரத்துக்கு உட்பட்ட பக்தி நெறி வைதி எனப்படும், அதாவது வேத நெறி எனப்படும். மற்றொன்று அன்பு பெருக்கால் இதயத்தில் தோன்றுவதான ஸ்வபாவ பக்தி, அதாவது இயற்கையான பக்தி. இதுவே சிறந்த பக்தி. இதிலிருந்து வேறுபட்ட பற்றுடன் கூடிய பக்தி மிக மிக தாழ்ந்ததாக கருதப்படும். முன்பு கூறப்பட்ட சகுண பக்தி, நிர்குண பக்தி என்ற இரண்டும் நைஷ்டிகி பக்தி

0: அனேஷ்டிகி பக்தி, அதாவது நைஷ்டிகி பக்தி ஊன்றிய பக்தி, அனேஷ்டிகி பக்தி மேம்போக்கான ஏதோ கடமை என்னும் எண்ணம் மிகுந்த பக்தி என இருவகையாகும். நைஷ்டிகி பக்தி ஆறு வகையாகும். அனேஷ்டிகி பக்தி என்பது ஒரே ஒரு வகைதான். அறிஞர்கள் விகிதா அவிகிதா முதலிய வேறுபாடுகளால், அதாவது விகிதா என்பது தீர்மானிக்கப்பட்டது, அவிகிதா என்பது நிச்சயமற்றது, விகிதா அவிகிதா முதலிய வேறுபாடுகளால் பல வகை என அதை எண்ணுகிறார்கள். இவ்விரண்டு வித பக்திகளிலும் பலவாறான பேதங்களும் உட்பிரிவுகளும் உள்ளதால் அது பிரிதோரிடத்தில் வர்ணிக்கப்படுகின்றது. சகுண நிர்குண பக்திகளுக்கு 9 அங்கங்கள், அதாவது பகுதிகள் என்று முனிவர்கள் கூறுகிறார்கள். தட்சன் மகளே, நான் அந்த 9 அங்கங்களையும் கூறுகிறேன், கவனமாக அவரோடு கேட்டு தெளி. தேவி, அவை ஸ்ரவணம், அதாவது கேட்டல், கீர்த்தனம், வயாரப்பாடுதல், ஸ்மரணம், அதாவது மனதார நினைத்தல், சேவனம், தொண்டு புரிதல், தாஸ்யம், அவருக்கே ஆட்படுதல், அர்ச்சனம், நறுமண மலர் கொண்டு அர்ச்சித்தல், வந்தனம், தொழுது அடிவணங்குதல், சக்கியம், தோழமை கொள்ளுதல், ஆத்மசமர்ப்பணம், தன்னையே இறைவன் பார்ப்படுத்துதல். அறிஞர்கள் இவற்றையே பக்தியின் 9 அங்கங்களாக கூறுகின்றனர். ஸ்ரவணம் கீர்த்தனம் செய்வ, ஸ்மரணம் சேவனம் ததா, தாஸ்யம் ததார்ஷனம் தேவி, வந்தனம் மம சர்வதா, சக்கியம் ஆத்மார்ப்பணம் சேதி நவாங்கானி விதுர்புதா. சிவே, பக்தியின் உட்பிரிவுகளும் பலவாறாக உள்ளன. தேவி, முன் கூறப்பட்ட பக்தியின் 9 அங்கங்களின் தனித்தனியான இலக்கணங்களை கூறுகிறேன், கவனமாக கேள். அது இகவர இன்பங்களை தரவல்லது. நிலையான ஓர் ஆசனத்தில் அமர்ந்து மனம் மொழி வாக்குகளால் எனது திருவிளையாடல்களான அமுதமுத்த திருக்கதைகளை அதற்கு உண்டான மரியாதையுடன் இரு செவி நிரம்ப திரும்ப திரும்ப கேட்டு பருகுவதே ஸ்ரவணம் எனப்படும், அதாவது கேட்டல். நான் பிறர் கண்களுக்கு எட்டுமாறு தோன்றியும் பின்பு அதற்காக செய்யும் திருவிளையாடல்களான செயல்களையும் இவை தெய்வீகமானது என்கிற எண்ணத்துடன் இதயத்தில் தாங்கி இருத்தி வாயார உறக்க பாடி மகிழ்வதே கீர்த்தனம் ஆகும், அதாவது பாடி பரவுதல். இன்று நாளை நேற்று என்னும் காலத்திற்கு உட்படாது நிற்கும் நித்தியனான என்னை எங்கும் என்றும் நிக்கமர நினைந்தவன் என்னும் திட உறுதியோடு இவ்வுலகில் பயமின்றி இருத்தலே ஸ்மரணம் ஆகும், அதாவது நினைத்தல். நித்தியனான என்னை எங்கும் என்றும் நீக்கமர நிறைந்தவன் என்னும் திட உறுதியோடு இவ்வுலகில் பயமின்றி இருத்தலே ஸ்மரணம் ஆகும். விடிவோரையில் அருணோதயன் முதல் இறைவனுக்கு உகந்த அந்தந்த வேளைகளில் பொறிபுலன்களை அடக்கி இதயம் கனிந்து செய்யப்படும் பணிவிடைகளே சேவனம் என்னும் பக்தியாகும், அதாவது தொண்டு புரிதல். இறைவனது பணியாளனாக தன்னை நினைந்து இதயத்தில் அமுதமனத்திகளும் இறைவனை தன் இதயத்தில் இருத்தி அவரது அன்பை பெறுதலே தாஸ்யம் எனும் பக்தியாகும், அதாவது ஆட்படுதல். தனது செல்வச்செழிப்புக்கு உகந்தபடி சாஸ்திரங்களில் கூறிய விதிமுறைகள் தவறாது அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனியம் என்னும் முறையில் 16 வகையான உபச்சாரங்களை செய்து இறைவனை வழிபடுதல் அர்ச்சனம் என்னும் பக்தியாகும். இறைவனது திருநாமங்களையும் துதிகளையும் வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து தனது 8 அங்கங்களும் தரையில் படிந்திருக்க வீழ்ந்து வணங்குதலே வந்தனம் என்னும் பக்தியாகும், அதாவது தொழுது அடி வணங்குதல். இறைவனது செயல் நன்மையோ தீமையோ எதுவானாலும் அது நமது நன்மைக்கே ஆகும் என்னும் உறுதியான நம்பிக்கை வைத்தலே சக்கியம் என்னும் பக்தியாகும், அதாவது தோழமை நெறி. மங்களாமங்கலம் யத்யத் கரோதீ தீஸ்வரோகிமே சர்வம் தன் மங்களாயேதி விஸ்வாச சக்கிய லட்சணம். நமது என்று கூறப்படும் உடல் முதலிய எதுவொன்றானாலும் அவை அனைத்தும் இறைவனை மகிழ்வதற்காகவே ஏற்பட்டன என்னும் எண்ணத்தோடு அவற்றை அவருக்கே என அர்ப்பணம் செய்து தனக்கென்று எந்த ஒன்றையும் வைத்துக் கொள்ளாது அல்லது தனது வாழ்வியலுக்கென்னும் சிந்தனையற்று இருப்பதே ஆத்மசமர்ப்பணம், தன்னையே இறைவன்பால் படுத்துதல் என்னும் பக்தி. இவ்9 எனது பக்தியின் அங்கங்களாகும். இவை இகபர நலன்களை அளிப்பன. இவை இறையறிவான ஞானத்தை வளர்க்கும் இச்சாதனங்களே எனக்கு உகந்தனவாகும். பில்வபத்திரம் முதலியன பறித்து இறைவனுக்கு சான்றுதல் போன்றனவும் பக்தியில் பார்ப்படும். இவற்றை பெரியோர்களிடம் கேட்டறிதல் வேண்டும். அன்பானவனே, பல பிரிவுகளும் உட்பிரிவுகளும் கொண்ட என் பக்தி மிக உயர்ந்தது. ஞானத்தையும் வைராக்கியத்தையும் தரவல்ல தாயே பக்தி. முக்தியான மோட்சம் பக்திக்கு பணியான். இவ்வக்தியே அனைத்து சாதனங்களிலும் மேம்பட்டு நிற்பது. இதன் வாயிலாக அனைத்து கர்மங்களின் பயனையும் பெறலாம். உன்னை போலவே இவ்வக்தியும் எனக்கு பிரியமானவள். எவனது இதயத்தில் இந்த பக்தி என்றும் எப்பொழுதும் நிலைத்து நிற்குமோ அந்த சாதகன் எனக்கு மிகவும் உகந்தவனாவான். தேவி, மூவுலகங்களிலும் நான்கு யுகங்களிலும் பக்தியை போன்று அனைத்து நலன்களையும் அளிக்க வல்ல சிறந்ததொரு சாதனம் வேறில்லை. கலியுகத்திலோ இந்த பக்தியே நன்மை அளிக்கவல்ல எளியதொரு சாதனமாகும். திரைலோக்கே பக்தி சத்ருச பந்தா நாஸ்தி சுகாவகா சதுர்யுகேஷு தேவேசி கலௌது சுவிசேஷதா. கலியுகத்தில் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் ஏற்பார் எவரும் இலர். ஆகவே அவை இரண்டும் உற்சாகமற்று வயோதிகமாகி உடல் நலிவு பெற்றன. ஆனால் பக்தியோ இக்கலியாகட்டும் மற்ற மூன்று யுகங்களாகட்டும் எதினும் உடனே பயனை அளிக்க வல்லது. பக்தியின் பெருமையினாலேயே நான் அதற்கு ஆட்பட்டுள்ளேன் என்பதில் சிறிதும் ஐயம் வேண்டாம். இவ்வுலகில் பக்தியுள்ளம் கொண்டவர்க்கு நான் என்றும் உதவுபவன். அவனது இன்னல்களை களைபவன், அவனது பகையாளி என்னால் தண்டிக்கப்படுபவனே யாகும் என்பதில் ஐயமுண்டோ? தேவி, நான் எனது அடியார்களை காக்கும் காவற்காரன். அதற்காகவேதான் நான் சினங்கொண்டு காலனை கண்களால் எரித்தேன். பக்தனை காத்தருளவே முன்பொரு முறை நான் சினத்தால் சுலமேந்தி சூரியனை கொல்லவும் ஓடினேன். பக்தனுக்கு ஆட்பட்டன்றோ ராவணனை அவனது சுற்றம் மற்றும் படைகளுடன் சினந்து ஒதுக்கினேன். அதற்காக நான் எவரிடமும் ஓரம் சாரவில்லையே, அதாவது பட்சபாதம் செய்யவில்லையே. சதீதேவியே, பல சொல்லி என்ன, நான் என்றென்றும் அடியார்க்கு அடியவன். பக்தி செய்பவனுக்கு நான் மிகவும் ஆட்பட்டவன். நான் என்றென்றும் அடியார்க்கு அடியவன். பக்தி செய்பவனுக்கு நான் மிகவும் ஆட்பட்டவன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு பக்தியின் மேன்மைகளை கேட்ட சதீதேவி மிக்க மகிழ்ச்சியுற்றாள். சித்தம் தெளிய சிவபெருமானை மனதார படுத்தினாள், துதித்தாள். முனிவரே, சதீதேவி பக்தியை பற்றிய விளக்கத்தை மேலும் கேட்க விரும்பி வினவனானாள். ஜீவராசிகளை கைதூக்கி விடுவதும் அனைத்து நலன்களை அளிப்பதுமான சிறந்த சாஸ்திரம் எது? மேலும் யந்திரம் மந்திரம் சாஸ்திரம் அதன் பெருமைகள் மக்களை கையமர்த்தி நற்கதிக்கு உயர்விக்கும் சாதனங்கள் ஆகியன என்னென்ன? அதை பற்றிய விளக்கங்கள் யாவை? சதீதேவியின் வினாக்களை கேட்ட சிவபெருமான் பெருமகிழ்ச்சி கொண்டு மக்கள் முன்னேற்றத்திற்காக சாஸ்திரங்களை பற்றிய விளக்கத்தை மகிழ்ச்சியோடு கூறினார். சிவபெருமானும் அந்தந்த தேவதைகளுக்கான யந்திரம் மந்திரம் தந்திரம் முதலியவற்றோடு அவர்களின் பெருமைகளையும் அதற்கான ஐந்து பிரிவுகளோடும் விளக்கி கூறினார். முனிவரே, அந்த தேவதைகளின் இதிகாசங்கள், கதைகள், அவர்களது அடியார்களின் பெருமைகள், வர்ணாசிரம தர்மங்கள், அரசருக்கான நெறிமுறைகள், மக்கள் கடமைகள், பெண்டிருக்கான அறநெறிகள், என்றென்றும் அழியாத நிலைத்து விளங்கும் வர்ணாசிரம தர்மங்கள், மக்களுக்கு நல்வாழ்வு நல்கும் வைத்திய சாஸ்திரங்கள், ஜோதிட சாஸ்திரங்கள், சாமுத்ரிகா லக்ன சாஸ்திரம் மற்றும் உள்ள பல பல சாஸ்திரங்களையும் கருணையோடு விளக்கி கூறினார். மூலகங்களுக்கும் இன்பம் அளிப்பவர்களும் அனைத்தும் அறிந்தவர்களும் உலகிற்கு உபகரிப்பதே தங்கள் குறிக்கோளாக கொண்டவர்களும் நற்குணங்கள் அனைத்தும் வடிவேற்று வந்தனவோ என்னுமாறு திருமேனி தாங்கி வந்தவர்களுமான சிவபெருமானும் சதீதேவியும் இமயமலைச்சாரலில் விளங்கும் கைலையங்கிரியிலும் மற்றும் உள்ள பல்வேறு இடங்களிலும் பல்வேறான திருவிளையாடல்களை ஆற்றினர். அவர்கள் இருவரும் பரபிரம்மனே என்றோ?
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தீர்த்த சருக்கம். கணபதி முருகன் சிவன் பார்வதி துதி. செருமலையும் களிற்று முகப்பிள்ளை இருபதம் போற்றி திரையால் முத்தம் தருமலையும் உருமலையும் தொலைத்த மலை கிழவன் இரு சரணம் போற்றி. பொறுமலையும் இரங்கலையும் மடியார் கொழிக்க அழல் பொறுப்பாய் நின்றென் கருமலையும் செம்மலையும் பச்சை மலை மடந்தையையும் கருத்துள் சேர்ப்பாம். லிங்க புராணத்தில் உள்ளதை சொல்வேன். தேங்கும் அன்பில் சிவபுராணந்தனில் ஒங்குருத்திர சங்கிதை ஓதினன் பாங்கிலிங்க புராண பரப்பினும் இங்கறிந்தபடியும் நியம்புவேன். புராணம் சொன்ன முறை ஆதிவேதன் அருள சனக்கனும் வேதம் வல்லவியாதனுக்கிந்தனன் சூதனுக்கவன் சொல்லினன் சூதனும் ஏதமற்ற இருடியற்கிந்தனன். எஞ்சிய சரிதம் சொல்வோம். வன்னி மாமலை தோற்றமும் வான்மலை கன்னிபாகம் கலந்ததும் முன்னமே சொன்னதாதலின் ஆங்கதொழுத்ததன் பின்னர் உள்ள கதை சில பேசுவாம். தீர்த்த முதலானவற்றைச் சொல்வோம். தீர்த்தமும் அதில் செய்தரு மங்களும் வாய்த்தவர்பின் பலமும் மிலிங்கமும் ஏத்திடாதவர் எய்தும் இகழ்ச்சியும் பார்த்தரன் பொருள் கொண்டவர் பாவமும். யாவையும் இயம்புகின்றேன். பந்தமாய் அறியாது செய் பாவமும் சிந்தையாரவர் இந்து செய் தீமையும் முந்தையோர்கள் ஒழித்த முறைமையும் எந்தை நானும் மகிழ்வும் இயம்புவேன். சிவபிராமணர் தோற்றம். விருப்பில் கோதமனாரீசன் திருமுனே வேள்வி நாட்ட திருப்பொலி சடையோன் தன்னால் ஜெனித்திடும் மறையோனங்கு உருப்பொலி கனலோன் என்ன உதித்தனன் அவனை நோக்கி பொறுப்பிரை அவனை பூஜை புரியன புகழ்ந்து சொன்னான். கணிகையர் தோற்றம். மற்றுமேல் தருப்பை தீயில் விடுதலும் மலர் மாதென்ன கற்றயம் குழல் ஏழ்மின்னார் உதித்தனர் கணிகை மாறாய் நிற்றலும் நிறைவர் முன்னே நிறுத்தமே புரியும் என்றான். நல் தடம் பலவும் கண்டு நகரமும் சிறப்பும் செய்தார். இந்திர தீர்த்தம். மந்திரம் பரபும் வன்னி மலைதனுக்கடுத்த கீழ்பால் இந்திர தடமுண்டந்த இந்திரன் முதலே கண்டது அந்தரத் தமரர் தாமும் அதில் தினம் மூழ்கலாலே சந்தனக் குழம்பு நாரும் மணக்குமைந்தருவின் மாலை. தைப்பூசத்தில் மூழ்கும் பலன். பரமமாம் அதில் தைப்பூசம் படிந்திடில் பருகில் கோட்டி பிரமபாதகம் போமென்றால் அதன் நலம் பேசலாமோ. சுரபதி மூழ்கி முன்னே தொடர்ந்த தீவினைகள் தீர்ந்தான் இரவியுள் அளவும் வாழ இமயவர் உலகம் பெற்றான். அக்னி தீர்த்தம் பலன். அங்கிதன் பெயராம் தீர்த்தம் அருணைமால் வரைத்தென் கீழ்ப்பால் பொங்கியது அதனில் மீனத் திங்கள் பூரணையின் மூழ்கில் செங்கையல் கருங்கண் செவ்வாய் திருந்திழையவரால் வந்து தங்கிய வினையும் தீரும் தருமமும் தவமும் சாரும். அக்னிதேவன் மூழ்கிய பலன். வன்னி முன்னொரு நாள் ஏழு மறைக்குல முனிவர் காதல் துண்ணிய மடந்தை மாறை விரும்பத்தன் சுவாகை அந்த பன்னியர் வடிவமாக புணர்ந்து மேல் படர்ந்த பாவம் தன்னைத்தான் கண்ட அந்த தடத்தினில் படிந்து சாய்த்தான். யமதீர்த்தம். தென்திசை தரும தீர்த்தம் உளதலில் செறிந்து மூழ்கில் பொன்திகள் வடிவமாகும் உடற்பிணி பொடிபட்டோடும் வென்றியில் காலன் முன்னாள் விதிப்படை தொடரமேனி குன்றிய சாபம் தீர்த்தான் அதனிடை குளித்துமாதோ. நிருதி தீர்த்தம். நிங்கரும் நிருதி தீர்த்தம் உளதுமேல் நிருதி கோணத்து அங்கதில் முழுகினாருக்கு அரும்பகை அனைத்தும் தீரும் ஒங்குமத்தடத்தின் முன்னே உருகிய நிருதி மூழ்கி வீங்கிய கனல் கண் பேழ்வாய் அலகையின் விஜயம் பெற்றான். வருண தீர்த்தம். வசையரு மலைக்கு மேல்பால் வளம்பெரு வருண தீர்த்தம் நசை பெற அதனில் மூழ்கில் கிரகமுன்பானும் நன்றாம் இசை பெற கிரகம் எல்லாம் முழுகும் அவ்விடத்தில் வாயு திசையினில் பவன தீர்த்தம் முழுகில் எத்துயரும் தீரும். குபேர தீர்த்தம் ஈசான்ய தீர்த்தம் அஸ்வினி தேவர் தீர்த்தம் என்றது. வடதிசை குபேர தீர்த்தம் முழுகினார் வறுமை போம் தடமதில் குணபால் ஈசன் மருத்துவர் சமைத்த தீர்த்தம் புடைசெறிந்ததனில் மூழ்கில் புலையரில் கடையரேனும் அடைவுடன் வருணம் நான்கில் அதிகராய் அரணை சேர்வார். அகத்திய தீர்த்தம். அந்தகத்தடத்தின் தென்பால் அகத்திய தடமுண்டங்கே முந்திய கன்னி மாதம் மூழ்கியுள் கொண்ட பேர்கள் சந்திரவதனம் கண்டார் தமிழ்கவிக்கரசராவார். செந்திரு மயிலும் கல்வி செல்வியும் சேரும் மன்றே. வசிஷ்ட தீர்த்தம். தனபதி தடத்தைச் சேர வசிஷ்டனார் தடமுண்டந்த முனிவரைப் பசியில் மூழ்கி முனிவரில் தலைமை பெற்றார். அணையதில் மூழ்கினார்கட்கு அங்கமும் செங்கை நெல்லிக் கனியென விளங்கும் பாவக் கடலதும் கடப்பரன்றே. தேவர்கள் நீராடிய தீர்த்தங்கள் பல. கங்கை வேல்குமரன்னானை முகத்தவன் கதிரோன் வெற்பின் மங்கை ஓர் வடுகன் கன்னி மதியம் என் பசுக்கள் வெள்ளை பங்கய மடந்தை தேவர் குடைதடம் பலவும் சூழும் அங்கதோர் தடத்தின் மேன்மை மறைகளும் அறிவூராவே. திருநதி சோழநதி. ஒரு நதி தானும் ஒவ்வாத் திருநதி வடபாலாக வருநதி முழுகிப் பூமான் மாயவன் உரத்தில் சேர்ந்தாள். நறுமதை பரவும் சோண நன்னதி தென்பால் தோன்றும் சுரநதி யமுனை பொன்னி படிந்து தம் துயரம் தீர்ந்தார். புண்ணிய நதி. புண்ணிய ஆறு தெய்வ மலைக்கு மேல் திசையில் பொங்கும் நன்னிய புண்ணியாற்றூர் என்று பேர் நகரம் தானும். எண்ணிய நதியில் மூழ்கி ஈழனின் அரசன் தீங்காம் பெண்ணியல் வடிவம் தீர்ந்தான் வடிவமும் பேரும் பெற்றான். சேயாறு. திருந்து சேயாறு முன் சொல் திருநதி வடபால் தோன்றும் பொருந்த வேல் எரிந்த செவ்வேல் அழைத்த அப்புனித நீரில் அருந்திகள் அயிலோன் மூழ்கி அசுரரைத் தொலைக்கும் சீரும் மருந்தையில் அமரர் சேனா வதியனும் வரமும் பெற்றான். சிவகங்கை. நிறுத்தராலயத்தின்னுள்ளே சிவதடம் உளது நித்தம் கருத்தினால் நினைத்தால் தெய்வ கங்கையில் படிந்ததொக்கும் உருத்திரர் பலரும் மாசி மகத்திலே உகந்து மூழ்கி எருத்தினில் இருந்து தேவர் எவரினும் ஏற்றம் பெற்றார். சக்கரதீர்த்தம். சக்கர தீர்த்தம் அந்த தடத்தினில் குணபால் தோன்றும் மைக்கடல் அணைய மேனி வராகமால் படிந்ததாகும் அக்கரை வலமாய் வந்தோர் முழுகினோர் அருந்தினோர்கள் துக்கசாகரம் விட்டீசன் துணைப்பதம் தெருவரன்றே. பிரம்மதீர்த்தம். நாயகன் அமரும் கோயில் மருங்கினில் நளினக் கோயில் தூயவன் பெயராம் தீர்த்தம் தீயவன் திசையில் தோன்றும் காயமத்தடத்தில் தோய்ந்தார் பிறவியாம் கடலில் தோயார் ஆயிரம் ஜனனந்தோறும் அடைந்த தீ வினையும் தீர்ப்பார். பிரம்மதீர்த்தத்தில் மூழ்கித் தானம் செய்தலின் பலன்கள். அத்தடம் முழுகிச் செம்பொன் அணுவளவழிப்பாராகில் சப்தசாகரம் சூழிந்த புவியலாம் தனத்தினாலும் முத்தணி மணியினாலும் நிறைத்தது முழுதும் நீசன் பக்தர்வால் அளிக்கும் அந்த பலத்தினும் அதிகம் ஆகும். சிவந்த பசு கொடுத்தோர் பலன். தேன் நகுதடத்தின் மூழ்கி செய்ய ஆனிந்தோர் வெள்ளை தானவாரணம் சூழ் செம்பொன் சைலம் நேர் விமானத்தேரி மேனகை அரம்பை தூய கவரிகள் இரட்டமேவி ஆனிலோர் மயிர்கோர் கற்பம் அரண்பதத் திருப்பரன்றே. கரிய பசு அளித்தோர் பலன். காலமே அதனின் மூழ்கி கரிய ஆண் அளித்தோர் கோல நீலமால் வரைபோல் நீலம் நெருங்கிய விமானத்தேரி சூலமே பிடித்து பூத கணத்தவ தொடர்ந்து போற்ற பாலலோ சனர்வாழ்கின்ற பரவதத் திருப்பரன்றே. வெள்ளைப்பசு குடை செருப்பு குதிரை தந்தோர் பலன். வெள்ளையான் அளித்தோர் வெள்ளை விடைகளாயிரம் சூழ்முத்தின் கொள்ளையாம் விமானத்தேரி இமயவர் குழாங்கொண்டேத்த வள்ளலார்பதத்தில் சேர்வர் மழைக்குடை செருப்பு தந்தோர் எல்லாரும் பரிமாய்ந்தோர் இந்திரபதத்தில் சேர்வர். கன்னியைத் தானமாய் அளித்தோர் பலன். கன்னியைத் தானமாய் அக்கரைதனில் அளித்தோர் தேவர் பொன்னியல் உலகில் போக பூமியில் அழகை நாட்டில் மின்திகள் மலரோன் நாட்டில் விரும்பின நுகர்ந்து தேவர் சென்னியால் வணங்கி போற்ற சிவபத திருப்பரன்றே. அருணையில் அன்னதான பலன். உத்தம தலத்தில் கோடி அருந்தவர்க்குதவும் மன்னம் நித்தமாம் காசி மீதோர் அவிழ்பலன் தனக்கு நேராது. அத்தலத்தனந்த கோடி அருந்தவர்க்குதவும் மன்னம் சத்திய அருணை நாட்டில் அவிழ்பலன் தனக்கொவ்வாதே. அரணுக்கு ரிஷபதானம், அந்தணர்களுக்கு பூமிதானம் செய்தலின் பயன். ஆவடி அளவு பூமி அந்தனர் கழித்தோரீசன் சேயடி நிழலில் தங்கள் கிளையுடன் செருக்கி வாழ்வார். மாவிடை அறற்கு விட்டோர் மற்றொரு விடமேலேறி மேவிடும் சிவலோகத்தில் பவனி போய் வியப்பரன்றே. மரம் நடல் நந்தவனம் கிணறு குளம் அமைத்தோர் மெழுகி விளக்கிட்டோர் அலங்காரம் செய்தோரின் பலன். சாலைகள் சமைத்தோர் நந்த வனம் சமைப்பித்தோர் கேணி கூலமா தடங்கள் கண்டோர் குலிசனார் பதத்தில் சேர்வார். ஆலயம் மெழுகி தூர்த்து விளக்கிட்டோர் அலங்கரித்தோர் வேலையின் நடுவில் பாந்தல் மெத்தையில் துயில்வரன்றே. தண்ணீர் பந்தல் தர்மம் ஆடை வழங்குவார் பலன். மகிழ்ப்புனல் அரிதாம் நாளில் மறுவுநீர் பந்தர் வைத்தோர் செழிக்கும் மேல் பதவி தன்னில் தேவரும் துதிக்க வாழ்வார். புழைக்கை மா உரிய அன்பர்க்கு அணிகளை புனைவித்தோர் ஓர் இழைக்கள விரந்த காலம் இறைவத திருப்பரன்றே. மடங்கட்டியோர் பலன், பிதிரியாகம் செய்தோர் பலன். மடம் சமைத்தவர்கள் அந்த மடத்திலோர் துகட்கோர் கற்பம் இடம் பிடித்தழியா வீட்டில் இருப்பர்வே இறந்தவேர்க்கும் விடங்குடித்திறந்தவேர்க்கும் விதியினால் உறுதி வேள்வி கடன் கழித்தனரேலந்த குலமேலாம் கதியில் சேரும். காக்கை பெற்ற பேரு. காகம் முன்பலி பீடத்தில் பலிதனை கவரும் போதில் ஆகமார் சிறையைக் கீழே புடைத்ததால் அயத்தின் ஊடே ஓகையால் நமது கோயில் விளக்கியதென உள்கொண்டு பாகஜாதனார் வாழும் பதியினை பரமன் நீந்தான். மூஷிகம் பெற்ற முக்தி. மூடிகம் ஒன்று கோயில் முழையினைக் கிளறும் போது தேடரும் மணியொன்றங்கே சிதறியோர் விளக்கங்காட்ட ஆடிய பெருமான் தீபம் அளித்ததென்றதற்கு நல்ல வீடுயர் நெறியுங்காட்டி விரைந்து சாலோகம் நீந்தான். சிலந்திக்கு பதவியும் முக்தியும். சிலந்தி ஒன்றொரு நாள் அந்த திருமலையிடத்து நூலை கலந்துடன் இழைக்க இது கலை நமக்களித்ததென்று நலந்திகள் அரசன்னாக்கி அதற்கு நல்லறிவு நல்கி உலந்தபின் நெடிய மாயன் உலகினை உதவினானே. மணலை சிவனாக்கியவன் அடைந்த பேரு. ஒரு மணலை சிவன் உருவம் என நினைத்தவ்விடத்தில் வைத்தோன் உருவன் பின்னை பரபதிவு கடைந்து சிவன் என்ன வேற்றுமையகன்ற பதவி சேர்ந்தான். பொறுவரிய அருணகிரிப்பதிவளமீதென உரைத்து புண்டரீக திருமுகமண்டலம் மறந்தே இருந்தனன் நான் மறைபுகண்டு செல்வந்தானே.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
4: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
5: ஓ

முடிமேதன் உடமே புகுந்த அஜன ஞாயிறே திங்கள் செவ்வாய், ஞாயிறே திங்கள் செவ்வாய் புதன் வியாழமே சனி பாம்பிரண்டும்

0: அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினுள் விளைந்தாரமுதே பொய்மையே பெருக்கிக் பொழுதினை சுருக்கும் பொழுத்தரை புலையனேந்தனக்கு செம்மையே யாத சிவவதன் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனக் பிடித்தேன் எங்கெழுந்தருடுவரு இனியே. கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனை கரையிலா கருணை மாகடனை மற்றவர் அறியாமணிக்கமனையை மதிப்பவர் மனமணி விளக்கை சற்றவர் புறங்கள் சற்றயம் சிவனே திருவீழிமிழனை வித்திருந்த கொற்றமந்தன்மை கண்டு கண்டு என் உள்ளம் கண்கடி கூர்ந்தனவே. தாதைய தாளரமீசைய சண்டிக்கு அவ் அண்டத்தொடும் உடனே பூதரத்தொழும் வணங்கப் பொற்கோயிலும் போகமும் அருளி சோதி மணிமுடித்தாமம் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்து பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. வேதனறி தழைத்தோங்க மிகுசைமத்துறை விளங்க பூதபரம்பரை புனிய புனிதவாய் மதன்ற சீதமிழமயற்றுமலிச்சினி ஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொன்று பரபுபா வேத பொருள் உணர்ந்தேன் மேபு சிவாகமத்து பொருளும் தெளிந்து உயர்ந்தேன் ஏது குறை தத்தி சோழ சிங்க சிவஞானமாமுனிவன் பொற்றாமறையடிக்கள் போக்கு நம பார்வதி ஹதயே மகாதேவ. எல்லாம் வல்ல காஞ்சிவச்சம்பா சமேத சாரிபாடீஸ்வரி திருவள்ளி துணையினாரும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற புராண சிந்தன வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற அனைவருக்கும் என வணக்கங்களும் ஆசையும். கழிந்த இரண்டு மூன்று வாரங்களிலே ஒரு நல்ல கதை இருந்தது புராணத்தில். இனிமேல் தூரமாக போயிடுச்சுனாலும் அதே மாதிரி வர முடியாமல் போயிடுச்சு. வலம்புரி விநாயகர் படலம் விநாயகருடைய பெருமையை சொல்லக்கூடியது. அதற்கடுத்தது சிவஸ்தான படலம் வேண்டும். அதைதான் இப்போ அதை தொடங்கி போன வாரம் தொடங்கி பாதிக்கின்றது. இதற்கிடையிலே கழிந்த வாரம் நமக்கெல்லாம் முக்கியமான ஒரு தினம் நடந்தது, சிவராத்திரி. அந்த சிவராத்திரி நமக்கு ஒரு முக்கியமான தினமாக இருந்ததினாலே அன்று தீட்சைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தினமாக அது அமைந்தது. தீட்சை எப்போ பெற வேண்டும் என்பதற்கு நாள் நட்சத்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நினச்சபடி தீட்சை பெற முடியாது. சரி, அப்படிதான் நினச்சிட்டு இருக்கார். திடீர்னு வந்தாங்க, இன்னைக்கு எனக்கு தீட்சை உண்டு என்னென்ன மந்தத்தை மாங்க பிறகு சமாச்சாரமா இல்லை கறி கொடுக்கறது தென் அறியாமை தான் காரணம். யாரோ சொல்லி இருந்துருக்காங்க அங்கே போங்க. ஆனால் அந்த தீட்சைக்கு மாதம் நட்சத்திரம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனையும் இல்லாதது சிவராத்திரி, இதுக்குள் அடங்காதது. உண்மையில் பார்த்தால் சிவராத்திரி தினங்கிறது முதல்ல கிருஷ்ண வருஷம் கூடவே கூடாது இருக்கு. அன்னைக்கு கிருஷ்ண வருஷம் தான். அடுத்து திரையோதசி எடுத்துக்கொண்டிருக்கனாலும் கிருஷ்ண பட்சத்தில் பஞ்சமிக்கு அப்புறம் நாளே பார்க்கக்கூடாங்க. தேய் வரையில் முகூர்த்தங்கள் வைக்கும்போது கிருஷ்ணபட்சத்தில் பஞ்சமி வரலாம் எடுத்துக்கலாங்க, அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது. இப்போ திரையோதசி கிருஷ்ணபட்ச திரையோதசிலாம் உபதேசம் நடக்கிறது, ஆனால் இதுக்கெல்லாம் விளக்காக அமைந்து கொண்டிருக்கிறது சிவராத்திரி. அது தொன்று தொற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறான ஒரு சம்பிரதாயம். அந்த சிவராத்திரியில ரெண்டாவது என்னன்னா, மந்திரோபதேசம் என்பது பகல்ல தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ராத்திரி ராத்திரி உபதேசம் பண்ணி சொல்லவே இல்லை. அதுவும் உச்சிக்காலத்துக்கு அப்புறம் 12 மணி பிற்பகல்ல அப்புறம் மந்திரோபதேசம் எடுத்துக்கொள்ளலை. மந்திரோபதேசம் பூரா பகல முற்பகலாம். ஆனால் யார் செய்த குற்றத்தில் இப்போ ராத்திரி தீட்சம் நடக்கிறாங்க, ரொம்ப பிரிவாளே பண்ணிட்டு இருக்கா, அதனால நம்ம இன்னாரும் குறிப்பிட வேண்டாம். காரணம் என்ன, உணர்த்துவார் இல்லாத காரணமாக இருக்கலாம், யாரோ பண்ணுறாங்க, அதை பார்த்து வர முடியும். கழிந்து மாறம் கூட ராத்திரி வந்து எங்கள்கிட்ட தீட்சை பண்ணணும்னு தெரிஞ்சாங்க, நான் அப்போ கொடுத்து பூஜையில் உட்கார போகிறேன், இனிமேல் அடுத்த வருஷம்தான் போயிட்டு வாங்க, இல்லைன்னா வேற எப்போ நடக்கிறப்போ வரேன். ராத்திரி தீட்சைக்கு உபதேசங்கிறதே கிடையவே கிடையாது. சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி பூஜை தான் சொல்லியிருக்கு, பகலில் உபதேசம் ராத்திரி பூஜை. அப்படி இருக்கும் பொழுது தீயத்தே ஞான சத்பாவக க்ஷீயத்தேச்ச மலத்திரயம் தானக்ஷபண தர்மித்வாது தீட்சாயத்த விதீயதே. தீட்சைனா என்ன, ஆனால் தீஷா ரெண்டு எழுத்தில் இருக்கு, தீங்கிற எழுத்து ஞான சத்பாவ ஞானத்தை வருத்தக்கூடியது, தீ என்ற எழுத்து ஞானத்தை கொடுக்கக்கூடியது. மலத்திரயம் ஆடவம் கண்மம் ஆகிய மலங்களை நீக்கக்கூடியது, மலங்களை நீக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடியது தீட்சை என்று வழக்கம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு இடத்துல தீயதே தத் சிவத்வம் ஹி க்ஷீயதே பாப பஞ்சரம் க்ஷயதான விசேஷத்வாது தீட்சாதை தபிதீயதே. அது இன்னொரு இடத்துல இருக்கணும். அதே தான், தீங்கிறது ஞான சிவத்துவத்தை கொடுக்கக்கூடியது, க்ஷீயதே பாப சஞ்சரம் க்ஷீங்கிறது பாபத்தை நீக்கக்கூடியது. இப்படி இந்த தீட்சைக்கு விளக்கம் இருக்கிறது. இந்த தீட்சை கொடுக்கறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வருகிறனுடைய மாணாக்கருடைய பக்குவத்தை பார்த்து கொடுக்கணும். அவன் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய சக்தி உடையவனா, அதை கடைசியுடன் நிர்வகிக்கக்கூடியவனாங்கிற பரீட்சை பண்ணணும். ரெண்டாவது, ஏதோ எல்லாரும் அண்ணாச்சி வாங்கினா அத்தான் வாங்கினான்னு வந்து பிரயோஜனம் இல்லை, அதை உணர்ந்து வந்திருக்கிறானா செய்யணும். இதை ரெண்டையும் பரீட்சை பண்ணி பார்த்து தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இவன் 50 பேருக்கு தீட்சை பண்ண என்ன பரீட்சை வாங்க, ஒன்றும் முடியாது. அதுக்கு மந்திர நம்பர் தீட்சைன்னு பெயர் வச்சுருக்காங்க, 1, 2, 3, 4. விரக்தர் நைஷ்டிகர்னு ரெண்டு பகுதி. அதில் விரக்தர்னா கிரகஸ்தன், அவனத்தை தீட்சை பெறணும் விசேஷம். பொதுவாக ஆச்சாரிய லட்சணங்கள் ஒரு கிராமங்களில் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற ஆச்சாரியன் தான் தீட்சை பெறணும்னே சொல்லியிருக்கு. மற்றவர்கள் நைஷ்டிகமாக இருக்கக்கூடியதாயிருந்தால் அங்கே போகிறான். நைஷ்டிக பிரம்மச்சாரியன்னா வாழ்வில் முழுவதும் நான் பிரம்மச்சாரியாக இருப்பேன் என்று சங்கல்பம் பண்ணுகிறவன் அங்கே போகிறான். ஆனால் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவா கிரகஸ்தாசிரம ஆச்சாரியன் தான் தீட்சை வரணும்ட்டு ஆடவனெல்லாம் சொல்லிக்கொண்டு வருகிறது. இந்த லட்சணங்கள்லாம் வரும். பௌதிகர்கள் என்று வரும்போது கிரகஸ்தாசிரம் வானப்பிரஸ்தம் என ரெண்டு வகை. அதில் கிரகஸ்தாசிரமத்தில் உடையவர்களுக்கு தீட்சை பெற்றுக் கொள்வது என்பதாகும். இந்த தீட்சை பெறுவதற்கு எந்த காலங்களும் ஆகாது, அதைத்தான் சொல்லியிருக்காங்க. எது ஆகுங்கிறத பத்தி பேசல, எதெல்லாம் ஆகாது ஆனு சொல்லும் போது, சிராவணம் பாத்திரபதம் குஷ்யம் சைத்திரம் ஆனு, அதாவது ஆவணி புரட்டாசி தை சித்திரை, இதனால ஆகாதுதான் சொல்லியிருக்கு. அது குருமோட சுக்கிரமோடம், குரு அஸ்தமனம், சுக்கிரன் அஸ்தமனாக இருந்தால் நான் அழகீட்சம்னா கூடாது. அதிமாசம், அதிகமானா ஒரு மாதத்தை ரெண்டு அமாவாசை, அதுக்கு பேர் அதிகமா அதிமாசம் சொல்றது. அப்போ ஒன்றுமே செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது. இந்த தீட்சையில் பொதுவாக தீட்சை என்றால் மந்திர உபதேசம் பண்ணித்தான் பண்ணணுங்கிறது இல்லை, பல பீடகம் இருக்கு. அதாவது நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, மானச தீட்சை, வாசிக தீட்சை, சாஸ்திர தீட்சை, யோக தீட்சை, ஹௌத்ரி, ஆறு தான் இருக்கு. அதாவது ஆச்சாரியன் தன் பார்வையினாலேயே அவனை புனிதப்படுத்துகிறது. ரொம்ப அபக்குவிகளுக்கு அது போறோம், பார்த்தாலே போறோம். இதற்கு உதாரணம் மீனை சொல்லுகிறார்கள், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மீன் வந்து முட்டை இட்டு கொண்டே போகும், அப்படி இட்டு கொண்டு போகும்போதே ஓரக்கிணறு அந்த முட்டையை பார்க்கும், குஞ்சு தானும் பொறிச்சிடும். அந்த பார்வையினாலே அதை பக்குவப்படுத்திடும். அதே மாதிரி தான் ஆச்சாரின் பார்வையினாலே பக்குவப்படுத்திடும். அடுத்த ஸ்பர்ச தீட்சை, கோழி என்ன செய்கிறது, முட்டைட்டு வந்து அந்த முட்டை மேலே கொஞ்சம் நாளைக்கு மேலே அப்படியே உட்காருது, அப்படி உட்கார உட்கார உட்கார அந்த முட்டை பக்குவமாகி குஞ்சா விடும். அதுக்கு ஆச்சாரியன் தன்னுடைய கையினால் ஒரு சுரசில வச்சு பிரசரிச்சம் சிவஹஸ்தம் பாவித்து, அதுவும் கையால் வாங்கி வெறும் கையை கையில் சிவஹஸ்தம் அதை பாவித்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு அந்த கையால் தான் தொடணும். அடுத்து மானச தீட்சை, ஆனால் ஆமை இருக்கு. ஆமை என்ன செய்யும், கடற்கரையில் வந்து முட்டையிடும், மணலில் உள்ள வச்சு மூடிட்டு போயிடும், கடலுக்குள்ளே போயிடும். பல மைல்களுக்கு அப்பால் இருந்து இந்த முட்டையை நினைக்கும், தானும் கொஞ்சம் பறிச்சிடும். பார்க்கல தொடல உணஞ்சு நினைக்கல. அது மாதிரி ஆச்சாரியன் தன் இருக்கிற இடத்திலிருந்து நம்முடைய சிஷியவர்களெல்லாம் நன்றாக இருக்கணும்னு பூவை போடுற ஒரு தன்னுடைய ஆத்மாத்திரம்லாம் நல்லா இருக்கும்னு நினைச்சால எல்லாருக்கும் விஷயங்களையும். அதுக்கு மானச தீட்சை, வாசக தீட்சை இப்போ நடக்கிறது அதுதான். தன்னுடைய ஞான சாஸ்திரங்களை சொல்லி அந்த நல்வழியில் நிறுத்துகின்றதாலோ ஒரு முறை. பாவனா தீட்சை, இங்கிருந்து பாவனையினாலே அவனுக்கு தீட்சை உணரான் சொல்லியிருக்கான். அடுத்து யோக தீட்சை, யோகத்தினாலும் செய்யணும். சாஸ்திர தீட்சை, சாஸ்திரங்களினாலே அவனை சாஸ்திரங்கள்லாம் சொல்லி அவனை நல்வழிப்படுத்துவன். இப்படி பல முறைகள் அந்தந்த ஆன்மாக்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ப இதை செய்யணும் சொல்லிடுவோம். இது எல்லாத்தையும் மொத்தமானது ஹௌத்ரி தீட்சை என்பது. அதுதான் இப்போ நம்ம பண்ணின்ற ஹௌத்ரி, ஹோமத்தோடு செய்யக்கூடியதுக்கு ஹௌத்ரி என்று பெயர். கும்பம் ஸ்மரணம் வச்சு அது பூஜையெல்லாம் பண்ணி, அப்புறம் மண்டலம் அஞ்சு லிங்கத்தை அதில் வரைஞ்சு அதில் பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் ஹோமத்தை சிவாக்னி, அதாவது அக்னி என்றவரால் சாமானியாக்னியாக முதல்ல, அந்த சாமானியாக்னியே சிவாக்னியாக மாற்றணும். அதுக்கு சம்ஸ்காரங்களான்னு சொல்லியிருக்கு. சிவாக்னியாக ஆக்கி எங்கள் பரமேஸ்வரனை ஆவாகனம் பண்ணி எல்லா உபச்சாரங்களும் பண்ணி சமைத்தன் ஆஜ்யங்கள்னால ஹோமம் பண்ணி வைக்கணும். இந்த நிச்சயங்களில் சிஷ்யனுடைய மனம் பரிவாகம் அடைவதற்காக அங்கே ஹோமம் பண்ணணும் சொல்லியிருக்கணும். அது சம்பாதம் பண்ணு சொல்லலாம். சம்பாதம் என்றால் தொடுதல், ஹோமத்தை பண்ணி அதை கடைசி அதை அவனுடைய சிரசில் தொடரும். சமய தீட்சையில் இவ்வளவு விசேஷம் இருக்கார். இசைய தீட்சை வரும்போது இப்படி வருதுன்னா, அவனுடைய ஆன்மாவை அவனுடைய மூச்சுக்காற்றில் நான் ஆமாவை நான் வாங்கி அந்த அக்னியிலே வைத்து பூஜை செய்து என் ஆன்மா பரிசுத்தம் அடையணும், சஞ்சித வினையெல்லாம் வந்து நீராகணும்னு சொல்லி ஹோமங்கள்லாம் சஞ்சிதா ஹோமங்கள் மூலமந்திரங்கள்னால ஹோமம் பண்ணி மீண்டும் அந்த ஆன்மாவை ஏன்மாவை வாங்கி அவருடைய ஹிருதயத்தில் வைத்தேன். இதெல்லாம் பாவனா தீட்சைன்னு சொல்லு. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு உபதேசமே. நிர்வாண தீட்சையில் ஷடத்வா என்று சொல்ல மந்திர பத பர்ண புவன தத்துவ கலைகள் அத்தனையும் அவனிடத்தில் இருந்து ஆதர்சனம் பண்ணி அந்த நூலில் கட்டி தப்பில் வச்சு வச்சான். முதல் நாள் ரெண்டு நாள் கிரியை நிர்வாண தீட்சை, ரெண்டு நாளைக்கு வேலை இருக்கல. இந்த சமய விசேஷ தீட்சை மாதிரி ஒரு மணி நேரத்தில் முடியக்கூடிய விஷயம் இல்லை. முதல் நாள் இரவு அவனுக்கு ரக்ஷாபந்தம் பண்ணி இந்த மாதிரி அந்த நூல் கட்டி பண்ணி டப்பில் வச்சு அந்த கும்பம் வச்சுருக்கோமே இந்த சுவாமி பக்கத்தில் வச்சுட்டு இந்த ஹோமங்கள்லாம் பண்ணுறோம். மறுபடியும் மறுநாள் காலம்பரை அவன் குளித்தனுஷ்டாகம் வரணும். மறுபடியும் இதே மந்திர பதவனங்கள்லாம் சொல்லி அந்த முடிச்சு அவுக்கணும். இந்த பாதத்தில் வச்சிருக்க எதுக்குன்னு சொன்னால் இந்த ராத்திரி பூரா அவருடைய பாதத்தில் ஆன்மா இருக்கு. பரிவாகம் அடைய சுவாமி பரிவாகப்படுத்துகிறார். பரிவாகப்படுத்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் மந்திர பதவனங்கள்லாம் சொல்லி அவருடைய கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வேலை இருக்கு. ஆமாம், நான் என் ஆளுகள் ரெண்டு பேருக்கு தான் செய்திருக்கேன், மற்ற நான் செய்ய மாட்டேன். சும்மா இப்போ ரெண்டு நாள் வேலை இருக்குது, கூட ஒரு ஆள் வேணும், பல சிரமங்கள் இருக்குது, பார்த்துக்கலான்னு ஆயிட்டிருவேன். ரெண்டு பேர் தான் ரெண்டு நாள் முழுக்க வேலை இருக்கு. அப்படியா சொல்வது நிர்வாண தீட்சை. இந்த பஞ்சாட்சரங்களில் பலவிதம் இருக்கு. ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்ஷ்ம பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், மகாகார பஞ்சாட்சரம், முத்தி பஞ்சாட்சரம். சமய தீட்சையில் ஸ்தூல பஞ்சாட்சரம் நக்காரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. விசேஷ தீட்சையில் சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் சிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. நிர்வாண தீட்சையில் காரண பஞ்சாட்சரம் பக்காரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அதுலேயும் ரொம்ப பக்குவமாக ஆனதுக்கு அப்புறம்தான் முக்தி பஞ்சாட்சரத்தை மறுமை அறிந்து ஓடுதல்னு சுஞான சுவாமி சொல்லுவார். முத்தி பஞ்சாட்சரம் ஒரே எழுத்து தான், நாயோட்டு மந்தரன் சொல்றார். அது முறைமை அறிந்து ஒருதலின்னு சொல்றதுனால அது சொல்லக்கூடிய தவறிய தான் கொடுக்க முடியும். இப்படி தீட்சை வகையில தான் இருக்கிறேன். இதுல முக்கியமானது குரு பக்தி தான். குருவினிடத்திலே அவன் பக்தி எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு அவனுக்கு மனம் பக்குவம் சித்தியாகும். மந்திரம் அகலமாய் ஆரம்ப அறிபரிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தேவர தானாக தந்ததென்று உந்தேவர. அந்த அகலமாய் இருக்கிற எம்பெருமாதான் இங்க நமக்கு மானுட சட்டை தாங்கி வந்திருக்கிறார் என்று உணர்வு நடக்கணும். அது இருந்தால் இப்போ அடுத்து என்னன்னா குகாஸ்த சாந்தகாரத் ரிக்காரன் தன்னிரோதன அந்தகார வினஸ்சித்வா குரு நிச்ச விதிகளை. குரு என்பவருக்கு என்ன இந்த சொல்லிக்கு என்ன போடுறீங்கன்னா அந்தகாரத்தை அந்த உடனே இருக்கிற ஆனமரம் மாயங்களை நீக்கி அவனுக்கு அறிவு செய்பவன் குரு என்று ஒரு பொருள். இன்னொன்று சொன்னார்கள் சிவக்ரோதாத் குருஸ்தாதா குருத்ரோதாத் சிவோ நகி தஸ்மாத் சர்வ பிரயத்தனேன குரோர் ஆக்ஞாம் அலங்கிருத. சிவாபராதத்தை குருவினால நீக்க முடியும், ஆனால் குரு அபராதம் சிவனால கூட நீக்க முடியாது. சிவாக்னி குருதாச கர்த்தவ்யா ஜீவிதாபதி சொல்லு. இப்படி அந்த குருவினுடைய காலையில் எழுந்த உடனேயே என்ன அனுஷ்டானங்கள் இருக்குன்னா காலையில் எழுந்தாலும் கைகாலெல்லாம் அலங்கு பண்ணிட்டு விபூதி கண்டு வடக்க பார்த்த உட்கார்ந்து குருவத்தியானம் பண்ணால் முதல் சொல்லியிருக்கு. குருவத்தியானம் உதேச குருவத்தியானம் பண்ணி அதுக்கப்புறம்னா மற்ற பிராத்தஸ்மரணம் என்கிற மற்றதான் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி நான் ஒரு நோட்டீஸ் எல்லாரும் கொடுத்தேன், அதை கடைசியில் எழுதியிருந்தேன் குரு வருடத்துக்கு குருதரமாவது போய் பார்க்கணும்னு அந்த வாக்கியத்தை யாரும் கடைபிடிக்கலை. ஏ காரணம் இருக்கலாம், பல காரணம் தான். அப்படியாக இந்த குருவினுடைய உனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம். அந்த முறையில் இந்த சிவராத்திரி மிக சிறப்பாக இருந்தது. எல்லோரும் தீட்சை பெற்றார்கள், அனுஷ்டானத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். அடியார் இலக்கணம் விளக்கம் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நீராடி திருநீரணிந்து ஐந்தெழுத்து ஓதி, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அரளி செடி, ஒரு ரந்தியாவட்ட மரம், இதிலிருந்து எவ்வளவு வேகமா பூக்களுக்கு நோவு இல்லாமல் பூக்களை பறிக்கிற மெத்தட்ல பூ சிரமப்படுற மாதிரி பறிக்க கூடாது. பெருமானுக்கா பூ பறிக்கும் போது அந்த பூச்செடியையும் மரத்தையும் வணங்கணும். பெருமானுக்கு தொண்டு செய்யும் போது நான் உங்களுக்கு உங்க திருமேனிக்கு நோவு ஏற்படுத்துவேன், அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று மனதினால் நினைக்கணும். அரளியிலிருந்து அரளியுடைய பூவை கிள்ளும் போது அதுக்கு வலிக்குமா வலிக்காதா? அதுவும் 100 பூவை கிள்றோம், நம்ம உடம்ப 100 தடவை கிள்னா 2 தடவை கிள்னாலே வலிக்குது. 100 தடவை கிள்னா நம்ம என்ன பொறுத்துப்போமா? சலிப்பு ஏற்படாது. அந்த பாவனை வேணும். அப்ப அந்த அரளியிலிருந்து பூ பறிக்கும் போது பெருமானுக்கு உனக்கும் புண்ணியம் எனக்கும் புண்ணியம், இந்த நோவினை நீ பொறுத்துக்கொள், என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொல்ல வேண்டாம் நினைக்கணும். நினைச்சு அந்த பூவை பறிக்கணும். அப்ப பூவை பறிக்கிறதுக்கு தான் நம்ம நேரம் இருக்கு. ஏன்னா ஆபீஸுக்கு போகணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். பூவை பறிச்சு சிலர் என்ன பண்ணுவாங்க, கோயிலில் வந்து உட்காந்துருப்பாங்க பெண்கள், பறிச்சு பூவை கொடுத்தா போறோம், அவங்க கட்டி கொடுத்துருவாங்க. அப்ப நந்தனவனம் பராமரிக்கிறது ஒரு தொண்டு, அந்த மலர்களை பறிப்பது ஒரு தொண்டு. பறிக்காமல் விடுவதனால அந்த மலர்கள் வந்து வேஸ்ட் ஆகிடும். அந்த செடிகொடிகளும் தொடர்ந்து புஷ்பிக்க மாட்டா, தொடர்ந்து மொட்டுகளை பறிக்கல. இன்றைய மலர் மலர்களை பறிக்கலன்னா அது நாளைக்கு மொட்டு விடுவது குறையும் என்று சொல்றாங்க. கீதாஞ்சலி அப்படிங்கிற அந்த பாடல்ல ரவீந்திரநாத் தாகூர் சொல்றார், ஒருவன் வேகமா கோயில் போயிட்டு இருக்கானா, ஒரு அரளி செடி அவனை பார்த்து சொல்லுதான், கொஞ்சம் இரு, எங்கிட்டேருந்து ஒரு 4 பூவை பறிச்சுன்னு போய் சாமிக்கு கொடு, எனக்கும் புண்ணியம் உனக்கும் புண்ணியம். அப்ப ஒவ்வொரு பூவும் பெருமாண்ட போகணும்னு ஆசைப்படுது. அப்ப அந்த பூவை பறித்தல் என்பது ஒரு தொண்டு, பறிக்கப்பட்ட பூக்களை தொடுத்தல் என்பது ஒரு தொண்டு. சரி, தொடுத்து கொடுத்துட்டோம். அந்த ஐயர் என்ன பண்ணாரு, எல்லா பூவையும் சாமி தலையில மாட்டி மாட்டி எடுக்கணுமா? ஒரு கோயில நான் பார்த்தேன், அந்த ஐயர் என்ன பண்ணாரு, இதையே இந்த சாமி தலையில மாட்டி எடுக்கணும், அது கீழே போட்டுருவோம் போட்டார். அப்ப கொடுக்கப்பட்ட பூவினை பெருமானுக்கு அணிவிப்பது என்பது ஒரு தொண்டு. அப்ப கரணம் தப்பினா மரணம்னு கடைசி வரையும் ஒரு பூ பெருமான் திருவடிக்கோ திருமுடிக்கோ போகணும்னா அந்த பூ புண்ணியம் பண்ணிருந்தா தான் முடியும். அந்த பூ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும், பெருமான்ட்ட நாம போய் சேரணும் என்று சொல்லி. ஆகவே சரியையில மலர் பறித்தல், அம்மலரால் தாவிலா வகை தார்பல சமைத்தல், குற்றம் உண்டாத வகையிலே மாலையை கட்டணும்னார். எப்படின்னா நம்முடைய மூச்சு காத்து எச்சல் படாம நாம இதே மாதிரி ஒரு டீயை எச்ச பண்ணி சாப்பிட்டுட்டு கையை அலம்பிக்காம பூ கட்டக்கூடாது. கூடுமான வரையிலும் தூக்கி சாப்பிட்டு பழகணும், வைதிக ஒழுக்கம் வேணும். நம்முடைய தேச ஆச்சாரம் தூக்கி சாப்பிடுறது தப்புன்னு வட இந்தியாவில் சொல்றாங்க, அதற்கான காரணம் உண்டு, அதை நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். என்ன காரணம்னா நம்முடைய பழக்க வழக்கம் நமக்கு ஒஸ்தி, அதனால அதை குத்தம் சொல்றதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். தூக்கி சாப்பிடறதா, தூக்கி சாப்பிட்டா எச்சல் ஆறதில்லை அப்படின்னு நாம நினைக்கிறோம். உதட்டில் வச்சு சாப்பிட்டா நிச்சயமா எச்சல் ஆறுது, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா வட இந்தியாவில் என்ன செய்யறாங்க, உதட்டில வைத்து உறிஞ்சி சாப்பிட்டு விட்டுட்டு அந்த பாத்திரத்தையே டிஸ்கார்ட் பண்ணிடுறாங்க. குருவான்னு பேர், மண்ணால் ஆனது. அதையே இன்னொருவர் பயன்படுத்தாதவன்னும் தூக்கி எரிஞ்சிருவாங்க, அது உடஞ்சு போயிடும். அது அவருடைய பழக்கம். நாம தூக்கி சாப்பிடணும், எச்ச பண்ணி சாப்பிடக்கூடாது. அப்படி எச்ச பண்ணி சாப்பிட்டுட்டோம், வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னா கைகளை அலம்பிக்கொண்டு நம்முடைய சைவத்தில் எந்த ஒரு தூய்மை குறைவு ஏற்பட்டாலும் நாம என்ன செய்யணும், தத்துவங்களால் ஆச்சமனம் பண்ணி விபூதி தரிக்கணும். அப்பதான் தூய்மை ஏற்படும். பார்க்க கூடாத பார்க்கறோம், கேட்க கூடாத கேட்கிறோம், நினைக்க கூடாத நினைக்கிறோம், தொடக்கூடாத தொடரும், படக்கூடாதவர்கள் மேலே வந்து பட்டு விட்டார்கள், பேசக்கூடாதே பேசிவிட்டோம், செய்யக்கூடாதே செய்து விட்டோம். அப்படின்னா நீராட முடியவில்லை என்றாலும் கூட ஆச்சமனம் செய்ய வேண்டும், ஆச்சமனம் செய்து திருநீர் அணிய வேண்டும். அப்படி உடல் தூய்மையை ஏற்படுத்தி கொண்டு இந்த மலர்களை கட்ட வேண்டும். அதனால்தான் அம்மலரால் தாவிலா வகை தார்பல சமைத்தல், குற்றம் உண்டாகாத வகையிலும், தா என்றால் தப்பு, தப்பு என்பதுதான் தானா இருக்கு, தா இலா வகை என்று சொன்னால் குற்றம் உண்டாகாத வண்ணம் தார் பல சமைத்தல், பெருமானுக்கு பலவிதமான மாலைகளை கட்டுதல். தார் என்பது ஜாதி ஒருமை, தார் பல சமைத்தல் என்பதனால பலவிதமாக பெருமானுக்கு மாலை கட்டப்படும். அந்த பூக்களுடைய காம்புகளை பிணைத்து கட்டுதலுக்கு பிணையல்னு பேரு. மல்லிகை பூலாம் அப்படிதான் கட்டுவாங்க, எல்லா பக்கத்திலையும் பூ தான் நீட்டின் இருக்கும், காம்பு எங்க இருக்குன்னு தெரியாது, அத காம்போட காம்பா சேர்ந்து கட்டிருப்பாங்க. நாரோ நூலோ காம்புக்கும் காம்புக்கும் சேர்த்து கட்டிருப்பாங்க, பிணைத்தல்னு பேரு. அப்புறம் காம்போடு காம்பா கட்டாம நார் மட்டும் காம்புல சுத்திக்கிட்டு அடுத்த பூவுக்கு போகும், அப்படி அப்படி கட்டுறதுக்கு தொடுத்தல் பேரு. அப்படி இல்லாம காம்புக்குள்ளேயே நூல் போற மாதிரி ஊசினால் கோத்தல், அதுக்கு கோவைன்னு பேரு. இது முக்கியமா மூன்று விதமா பூக்களை கட்டுதல். அதுக்கப்புறம் அது பெருமானுடைய சிரசுக்கு மட்டும் வராமறி கட்டுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பெருமானுடைய கழுத்துல நெக்லஸ் மாதிரி தொங்குற மாதிரி கட்டுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பெருமானுடைய தோள்கள்ல தொங்கலாக அலங்கலாக மாலை போல விழுமண்ணம் கட்டுறது அப்படின்னு இருக்கு. அதுல பெருமானுடைய கழுத்துல ஒத்த குஞ்சலத்தோட குறுகி வருவது போல கட்டுவதுன்னு இருக்கு. அது பெருமானுடைய கழுத்திற்கு மாலை, ரெட்ட குஞ்சலமா தோள்களை அலங்கரிக்கிற மாதிரி மாலை கட்டுறதும் உண்டு. இப்படி மாலை கட்டுறதுல கற்பனையில எத்தனையோ மெத்தட் இருக்கு என்று பார்க்கிறோம். பெருமானுக்கு முடிக்கண்ணியாக கட்டுதல், குண்டையாக கட்டுதல், பெருமானுக்கு காது வைப்பதை போல கட்டுதல் என்று எத்தனையோ மெத்தட்ஸ் இருக்கு. அதே போல நம்முடைய அன்பின் காரணமாக பெருமானுக்கு விதம் விதமாக குற்றம் ஏற்படாத வகையில பெருமானுக்கு அலங்காரம் செய்வதற்கான மலர் மாலைகளை கட்டுதல் என்பது ஒரு தொண்டு. சரியை தனப்பில் எம்புகள் சாற்றல். இந்த நாக்கு இருக்கே, நாக்கினால பேசுற நாக்கு ஜட இந்திரியம், சுவைக்கிற நாக்கு ஞான இந்திரியம். நமக்கு ஐந்து ஞான இந்திரியங்கள், ஐந்து கர்ம இந்திரியங்கள் கொடுத்திருக்காங்க. தொழில் செய்கின்ற இந்திரியங்கள் கர்ம இந்திரியங்கள், அவற்றை ஜடம்னு சொல்லுவாங்க. அறிவினை பெறுகின்ற இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள். அதுல நாக்கு இருக்கே அது கர்மேந்திரியமாகவும் ஆகுது, ஞானேந்திரியமாகவும் ஆகுது. ஒரு பொருளை சுவைத்து அதன் சுவையை உணரும் பொழுது அது ஞானேந்திரியம், பேசும் பொழுது கர்மேந்திரியம். பேசுகின்ற நாக்கினாலே பெருமானுடைய புகழையே பேச வேண்டும். பேச பெரிதும் இனியாய் நீயே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தனப்பில் எம்புகழ் சாற்றல், தனப்பு இல், தனத்தல் இல்லாத என்றால் அடக்க முடியாத, அடங்குதல் இல்லாத, எல்லை இல்லாத பெருமானுடைய புகழை பேசிக்கொண்டே இருக்கலாம். திருவாதிரிகள் புராணத்தை என்னால இவ்வளவு நேரம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு உண்டா? அப்படி கிடையாது. உங்களுடைய பொறுமையெல்லாம் சோதிக்கிற அளவுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அர்த்தஜாம தரிசனம் பார்க்கணுங்கிறதுக்காக ஓரளவு நிறுத்துவேன், அவ்வளோ. இதே எனக்கு பொழப்பு, என்னோட போட்டி போட முடியாது. நான் பேசிட்டே இருப்பேன் 24 மணி நேரம். நமக்கு மற்ற வேலையெல்லாம் இருக்கேன். பெருமானுடைய புகழ் என்பது சொன்னதையே சொல்றது தான். ஆனால் சொன்னதையே சொன்னாலும் அது சுவைக்குமே தவிர சலிக்காது. என்ன காரணம்? ஒவ்வொரு முறையும் சொல்லும் போதும் அதை நம்ம உணர்றோம் புதுசு புதுசா. ஏன் திரும்பி

இருந்தா தான் ஏதோ தப்பு பண்ணிட்டான் மாதிரி தோணும், வேஸ்ட் பண்ணிட்டோமே. அது போல பெருமாளுடைய புகழை பேசாத இருந்தால்தான் குற்றம். உங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பேச தோண்டிடும். நீங்களாம் அங்கே சிதம்பரத்துக்கு வந்தால் கூட நாலு பேர் வந்துட்டீங்கன்னா உட்காந்து பேச ஆரம்பிச்சுடுவேன். என்ன காரணம்? சுவை, அந்த சுவை இருக்கு. பெருமானை பற்றி பேசுவதில் ஒரு பேரின்ப சுவை இருக்கு. அப்ப நாக்கு அதில் பழகி தனப்பில் என்றால் சலிக்காத, என்னுடைய புகழ் சலிக்காது, அந்த புகழை பேசிக்கொண்டே இருத்து என்பது ஒரு சரியை. இப்ப நான் செய்வது சரியை, நீங்கள் செய்வதும் சரியை தான், கேட்பதும் உடம்பினால் செய்கின்ற புண்ணியம் தான். அப்பொழுது திருமுறையை ஒருத்தங்க எடுத்து சொல்றாங்க, பெருமாளுடைய புகழ் எடுத்து சொல்றாங்க போது அதை விட முக்கியமான ஒரு வேலை இருப்பதாக நினைத்துக் கொண்டு கேட்காது தவிர்த்து விட்டு போகக்கூடாது. அதற்கு தான் அந்த ஒழுக்கம் வேண்டும். இதை நம்ம கேட்க வேண்டும் என்பது கேட்பதும் ஒரு தொண்டு. பிரதோஷ காலத்துல பெருமானுக்கு ஆனந்தமா அபிஷேகம் ஆறுது, அலங்காரம் ஆறுது, பெருமான் ரிஷபத்து மேல பவனி வரார், அப்பொழுது பார்ப்பது ஒரு தொண்டு. அதை பார்க்காம வீட்டில் டிவி பார்ப்பதோ செல்லு பார்ப்பதோ அல்லது வேற வேலைகளுக்காக நம்ம வெளியில போவதோ குற்றம். மன அடக்கம் இருந்தால் கண்கள் வந்து பெருமானை தரிசிப்பதில் தான் ஈடுபடும். ஆகவே பெருமானை தரிசிப்பது என்பது ஏதோ ஒரு போகம்னு நினைக்க கூடாது, அது ஆனந்தம் தான், ஆனந்தமான தொண்டு. எப்படின்னா கரும்பு திங்கிறதுக்கு கூலி தரார் சுவாமி, அது தொண்டாக பாவித்து. என்னுடைய தகப்பனார் சரஸ்வதி மகால்னு ஒரு லைப்ரரி ராஜா சரபோஜி மன்னர் உண்டாக்கினது. இந்தியாவினுடைய தலை சிறந்த நூலகங்களில் ஒன்று அது. அதில் எத்தனையோ பொக்கிஷங்கள் இருக்கு, வெளிவராத தமிழ் நூல்கள்லாம் சுவடியாக இருக்குங்க. அந்த லைப்ரரியில் எங்கள் பண்டிட்டா எங்கள் அப்பாவுக்கு வேலை கிடைச்சிது. அவர் சீக்கிரமே ஆஃபீஸுக்கு போயிடுவார், லேட்டாக தான் வீட்டுக்கு வருவார். அவன் கொடுக்குற சம்பளம் கொஞ்சம், இந்த சம்பளத்துக்கு இவ்வளோ உழைக்கிறீங்களேன்னு எல்லாரும் அவரை இடித்து பேசுவார்கள். அவர் சொல்லுவார், அவன் கொடுக்குறதா சம்பளம், அங்கே நாம் இருக்கிறதல்லவா சம்பளம், கரும்பு திங்க கூலி தரா, அது போனஸ். நமக்கு அந்த நூல்களை படிக்கிறதுக்காக வாழ்வேன், எவனாவது படிக்கிறதுக்கு காசு தருவானா? டியூஷன் ஃபீஸ் எல்லாம் வாங்கிக்கணும், படிப்பே செலவாக செலவு பிடிச்ச ஒரு காரியம் இல்லையா? இத்தனை நூல்களை செலவு இல்லாமல் படிக்கிறோமே, நம்ம அங்கே வேலை செய்யறதுல எந்த சூழ்நிலை வேணா நாம கை வச்சு எடுக்கலாமே, படிக்கலாமே. அதுபோல பெருமானை தரிசிப்பது என்பது கரும்பு தின்ன கூலி கொடுப்பதை போல தொண்டாகவே பெருமான் பாவிக்கிறார். தன்னை தரிசனம் செய்பவருக்கு முக்தி தருகின்றார். அப்ப தொண்டா தான் நினைக்கிறார். அதை தொண்டு செய்வார்கள் சம்பளம் தருவாங்க, வேலை செய்யறவனுக்கு சம்பளம் தருவாங்களா, வேலை செய்யாதவனுக்கு சம்பளம் தருவாங்களா? பெருமான் தன்னை தரிசிப்பவர்களுக்கு பிள்ளை வரம் தருகின்றார், தன்னை தரிசிப்பவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார், தன்னை தரிசிப்பவர்களுக்கு தனம் தரும், கல்வி தரும், எல்லாத்தையும் தரார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தரிசனம் என்பதை ஒரு தொண்டாக இறைவனே பாவிக்கிறான். நீ என்னை பார்த்தா போறோம், உனக்கு எல்லாம் தர என்று. ஆகவே தரிசனம் ஒரு தொண்டு. தனப்பில் எம்புகள் சாற்றல், அன்புடன் நாம் மேவும் ஆலயம் அழகிடல். பெருமானுடைய அந்த திருக்கோயில புழுதி சேராம குப்பை சேராம அன்றாடம் உழவாரம், உழவாரம்னு பெருமானுடைய கோயில குப்பையை சேர விட்டுட்டு குரூப்பா போய் அந்த உழவாரத்துக்கு புறப்படும் போதே டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு லேட்டாக புறப்பட்டு இருட்டினப்புறம் என்ன உழவாரம் தெரியும்? உழவாரம் போற கேசெல்லாம் நம்மளை மாதிரி வயசான கேசா இருக்கு, என்ன உழவாரத்தை செய்ய முடியும்? சாப்பிட்டப்புறம் எல்லாருக்கும் தூக்கம் தான் வரும், உழவாரம் பிக்னிக் போல ஆயிடுறது. அப்படி இல்லாம நாம கோயில்ல எந்த குப்பையும் போடாம இருக்கணும். நம்ம எத்தனையோ கோயில கொண்டு போறோம், பூ பூ எடுத்துன்னு போறோம்னா பூ ஒரு பிளாஸ்டிக்ல தரான் அல்லது ஒரு இலையில தரான். எதுவா இருந்தாலும் பெருமான்கிட்ட போகாதது குப்பை தான். ஆகவே அந்த அந்த பிளாஸ்டிக்கையோ அந்த இலையையோ அந்த நாரையோ அந்த நூலையோ நம்ம கைப்பையிலே வச்சிருந்து வெளியில போட்டுருது, குப்பையே சேர விடாம பாத்துக்கலாமே. நம்மால் குப்பை சேராமலும் நம் கண் முன்னால் ஒரு குப்பை இருக்குன்னா உடனே கையை அதை எடுத்தும் பழகிறது, அன்போடு செய்வது. உழவாரங்கிறது நம்ம கோயிலில் இருக்கும்போதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், கண்ணுக்கு முன்னாடி ஒட்டடா இருந்தால் துறைச்சிடலாம், கீழே குப்பை இருந்தால் எடுத்து அந்த குப்பைக்கான பையில போட்டுடலாம். ஒரு இடத்துல எண்ணெயை எண்ணெய் பிசுக்காக இருந்ததுன்னா உடனே ஒரு மரத்துளையோ சாணியையோ போட்டு சாணியை போட்டு எடுத்தால் உடனே எண்ணெய் எண்ணெய் பிசுக்கு வந்துடும், சாணி நன்றாக எண்ணெய் பிசுக்கு எடுக்கும், உடனே செய்யலாம், சும்மா தானே இருக்கும், அதுவரையும் செய்யலாமே என்று அன்றாடமே உழவாரம் செய்யலாம், அன்போடு செய்வது. அன்புடன் நாம் மேவும் ஆலயம் அழகிடல், மெழுகல். அழகிடல்னா இந்த தொடப்பத்தை வச்சுட்டு குப்பைய கூட்டுறது. மெழுகுதல்னா என்னன்னா, பழங்காலத்தில் முக்காவாசி ஆலயங்கள்லாம் மண் தரையா இருந்தது, பின்னாடி தான் கற்றளியாயின்னு. அப்ப கல் திருப்பணி செய்தாலும் கூட காத்து வீசினா அந்த கல் இடுக்குகளில் போய் இருக்கிற புழுதி பறக்கும், கல்லுக்கு இடுக்குகள் உண்டு. ஒரு காற்று வீசும்போது கல் இடுக்கில் இருக்கிற புழுதி பறக்கும், பறந்து மேலே வந்து மூடும். அந்த புழுதி பறக்காமல் இருப்பதற்காக புதிய சாணத்தினை நீரிலே தூய நீரிலே கரைத்து கொண்டு தெளித்து பூசுவார்கள், அதை மெழுகுதல்னு.

0: மெழுகிடுதல். அப்படி மெழுகிவிட்டோம் என்று சொன்னால் ஒரு 7 மணி நேரத்துக்கு அது தூசு பறக்காமல் காக்கும் என்று பார்க்கின்றோம். மெழுகுதல் அந்த சாணத்துக்கு சட்டப்படி எல்லா தொண்டினையுமே சட்டமறிந்து செய்ய வேண்டும். அதுக்கு தான் ஏன் சட்டமறிந்து செய்ய வேண்டும், நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாதுன்னு கேட்கிறாங்க. அன்பு இருந்தால் சட்டத்தை அறிவோம். இதுதான் நான் அடிக்கடி சொல்றது. இதுதான் என்னன்னா, ஒரு பெண்ணு புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு போறா, அந்த கல்யாணம் பண்ணிட்டு அவளும் சிறுமி தான், அந்த பையனும் சிறுவன் தான். கல்யாணம் பண்ணி போகும்போது இதுவரையிலும் அவள் விளையாட்டு குழந்தையா இருந்தவள் என்ன பண்றா, வீட்டுக்காரருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறத விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறா. நாத்த நாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறா, மாமியார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறா, மாமனாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறா, குழந்தை நாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறா, வீட்டுக்காரர்கிட்டே சில நேரத்தில் நேர கேட்டு தெரிஞ்சுக்கிறா, சிலவற்றை ஊகித்து தெரிந்து கொள்கிறாள், பார்த்து தெரிஞ்சுக்கிறா எது பிடிக்கும் எது பிடிக்காது, பிடிக்கின்ற செயலையே எங்கனம் செய்தால் பிடிக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாள் இல்லையா. ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறா அப்படின்னா, நமக்கு இவர் முக்கியமானவர். ஒரு பெண்ணுக்கு யார் முக்கியமானவர், தாலி கட்டின புருஷன் ஒரு பெண்ணுக்கு முக்கியமானவர். நமக்கு இவர் முக்கியமானவர், அவர் அன்பை நாம் பெற வேண்டும் என்ற குறிக்கோள் இருப்பதனால மைன்யூட் டீடைல்ஸ் டீடைல்ஸ்ங்கிறது நூத்துக்கணக்காக இருக்குங்கிறதால சோம்பேறித்தனம் கிடையாது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுண்டா எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா கவனமா தெரிஞ்சுக்கிறோம். ஸ்கூல் பாடம் படிக்கிறதா கவனமா படிக்காதனால 10 தடவை படிக்க வேண்டியிருக்கு. நமக்கு வேண்டியதை கவனமா தெரிஞ்சுண்டா ஒரு முறைக்கு மேல தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்லை. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிற மாதிரி ஒரு தடவை தெரிஞ்சுட்டாலே கவனம் இருந்தா அதுக்கு மேல தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்லை. அப்ப ஒரு பெண் கணவனுடைய அன்பை பெறுவதற்காக எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது, ஒரு பக்தன் உண்மையிலேயே கடவுளுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வதில் என்ன சுணக்கம் வேண்டியிருக்கு, ஏன் சோம்பேறித்தனம் வேண்டியிருக்கு, புஷ்ப விதியை தெரிந்து கொள்வதில் என்ன தப்பு இருக்கு, அபிஷேக விதியை தெரிந்து கொள்வதில் என்ன தப்பு இருக்கு. ஆக ஒரு தொண்டு செய்ய வேண்டும் என்று சொன்னால் விதியை தெரிந்து கொண்டு விதிப்படி செய்வதற்கு அந்த ஒழுக்கம் சிரத்தை வேணும். நேற்று நமக்கு விதி தெரியல, இன்றைக்கு கடவுளே ஒரு பெரியவர் மூலம் அந்த விதியை நமக்கு காட்டி விட்டார் சொன்னா அறிந்த பிறகு அந்த விதி மீறல்லாம் இருக்கக்கூடாது. கடவுளே நமக்கு உணர்த்திட்டார், அதுக்கப்புறம் அறிந்த பிறகு பழைய குருடி கதவை திரடின்னு பழக்க தோஷத்திலாம் முன்பு செய்து போல செய்யக்கூடாது. எப்ப நமக்கு சுவாமி உணர்த்தி விட்டாரோ அதை புதிய பழக்கத்திற்கு மாற வேண்டும் என்று பார்க்கணும். ஆகவேதான் இப்படி இல்ல அந்த மார்க்கத்துல அலர்ட்னஸ் வேணும். அலர்ட்னஸ்னா எச்சரிக்கையாக இருப்பது. எச்சரிக்கையாக யார் இருப்பார்கள், பெருமானுடைய அன்பினை பெற விரும்புவர்கள் எச்சரிக்கையா இருப்பார், விழித்திருப்பார்கள். அவ்வாறு பாங்கினோடு பரிசரிந்து தொண்டு செய்ய வேண்டும். எவ்வளவு நன்னா தொண்டு செஞ்சாலும் அதுல தப்பு வரும், அதனால்தான் தப்பு வராம இருப்பதற்கு முயற்சி பண்ணணும். அப்ப நம்ம ஜாகிரதையா இருந்தாலே தப்பு வரும்னு சொன்னா அசால்ட்டா இருந்தா எவ்வளவு தப்பு வரும். பெரியோர்களே தொண்டு செய்து விட்டு அஞ்சிருக்கிறார்கள், அடியே உமக்கு ஆட்சைய அஞ்சுதுமே சுந்தரமூர்த்தி நாயனார். பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத நாயேன் நம்முடைய குருநாதர். ஆகவே அவர்கள்லாம் விதி தெரியாதவர்கள் அர்த்தம் கிடையாது, விதியை அறிந்திருந்தும் நம்மை அறியாமல் விதியை மீறிடுவோம் என்பதனால விதியை அறிவதிலே தயக்கம் யாருக்கும் இருக்கக்கூடாது. விதிப்படி ஒழுக வேண்டும். விதிப்படி ஒழுகுவதற்கு என்ன வேண்டும், அன்பு வேண்டும், வேற ஒண்ணும் வேண்டாம். இந்த உலகத்துல அன்புள்ளவர்கள்ட்ட சோம்பேறித்தனம் இருக்காது. நம்ம வீட்டிலே சோம்பேறிகளா நாம இருந்தோம்னா நமக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். நமக்கு மட்டும் அன்பு இருந்ததுன்னா நம்ம கிட்ட சோம்பேறித்தனம் இருக்காது, நம்ம சுறுசுறுப்பா இருப்போம் என்பது பொருள். மெழுகல் விளங்க நல் விளக்கிடுதல். ஒரு விளக்கு போடுறோம்னா மினுக்கு மினுக்குன்னு போடக்கூடாது, சுடர் விட்டு பிரகாசிக்கிற மாதிரி போடணும். முத்து போல விளக்கு போடுன்னு சொல்லுவாங்க கஞ்சத்தனத்தினால, அப்படி போடக்கூடாது. விளக்கு போடுவதன் பலன் என்ன, ஒரு சந்நிதியில விளக்கு போடுறோம் அல்லது ஒரு இடத்துக்கு விளக்கு போடுறோம். பெருமை எல்லா விளக்கையும் கர்ப்ப கிரகத்திலே போடணும்னு நினைக்காதீங்க. சாமி நாம போடுற விளக்கு சாமி கிட்ட எரியணும்னு நினைக்க வேண்டாம். கோயில்ல எங்க விளக்கு போட்டாலும் ஒஸ்தி. என்ன காரணம்னா கோயில்ல எல்லா இடத்திலையும் ஒளிமயமா இருக்கணும். கர்ப்ப கிரகம் மட்டுமில்ல அர்த்த மண்டபம், அர்த்த மண்டபம் மட்டும் இல்ல மகாமண்டபம். ஏன் அர்த்த மண்டபத்துல அந்த அடுக்கு ஏத்துறார் ஒரு பரிஜாரகர், கையை தொடச்சுக்கிறதுக்கான கருப்பு துணி எங்க இருக்குன்னு அவர் கண்ணுக்கு தெரியாது. அங்க ஒரு 4 விளக்கு எரிஞ்சாதானே தெரியும், அது தொண்டு இல்லையா. கரண்ட் போயிடுறதுன்னா கரண்ட் போன மாதிரி தெரியக்கூடாது, கரண்ட் போனது நல்லதுங்கிற மாதிரி கோயில் முழுக்க விளக்கு எரிஞ்சதுன்னா அந்த காட்சி இன்னும் இன்பமா இருக்கும். கரண்ட் போனதை விட நல்லா இருக்கும், பளிச்சுன்னு சுவாமி தெரிவார் எல்லா இடத்துலயும் விளக்கு இருந்ததுன்னா. அப்ப கருவறை, அர்த்த மண்டபம், மகாமண்டபம், நிறுத்த மண்டபம், சபா மண்டபம், எத்தனையோ மண்டபம் இருக்கு எல்லா இடத்துல, கொடிமரம் எல்லா இடத்துலையும் நன்றாக பிரகாசமாக நாம் ஏற்றுகின்ற விளக்கு அங்கு சுற்றிலும் இருக்கின்ற இருளை விரட்டுகின்ற விளக்காக விளங்க இட வேண்டும், பிரகாசமா இட வேண்டும், விளக்கு பெரிய விளக்காக இட வேண்டும். விளங்க நல் விளக்கிடுதல் எம் அடியாக்கு ஏவலானவை செய்தல். கோயிலே ஒரு அடியார் இருக்கார், அவர் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் பக்கத்தில் உட்காந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு தொண்டை கமருது, சொல்றார் எய்த்த கடையில் போய் கொஞ்சம் டீ வாங்கிட்டு வா அப்படிங்கிறார். அதை செய்தல் அடியார்கள் இடுகின்ற ஏவல், அந்த ஏவலை செய்தலும் சரியை. இப்ப கடவுளுக்கு தொண்டு செய்தாதான் சரியை நினைக்காதீங்க. கடவுளே தன் வாக்கினால சொல்றார், என் அடியார்கள் செய்கின்ற இடுகின்ற ஏவலை செய்தால் சரியை. அப்ப சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வது என்பது சிவனுக்கு தொண்டு செய்வதாகும் என்று சிவனே சொல்லிவிட்டார். எம் அடியார்க்கு ஏவலானவை செய்தல் இச்சரியை இயற்ற வல்லவர்க்கு எம் உலக அளிப்போம். இது வந்து சரியை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணல, சரியா மார்க்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடல சாமி, கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறார். இதை போல இன்னும் நிறைய செய்யலாம். நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொன்னது போல ஒரு மாடு வாங்கி கொடுக்கலாம் கோசாலைக்கு. மாடு வாங்கி கொடுத்தா போருமா? இப்ப நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறோம் மாப்பிள்ளைக்கு, மாப்பிள்ளைக்கு ஏன் நிறைய பணம் கொடுக்கறோம்? சட்டப்படி தப்புன்னு சொல்றாங்க, ஆனா சாஸ்திரப்படி தப்பு கிடையாது. வரதட்சணைன்னு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அவர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பணம் கொடுக்குறாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போட்டு கொடுக்குறாங்க, மாப்பிள்ளைக்கு வாகனம் வாங்கி கொடுக்குறாங்க. ஏன் பொண்ணை வாங்கி கொடுத்தா கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரி. அப்ப கோதானம் பண்ணினோம்னா ஒரு வருஷத்துக்காவது அந்த மாட்டுக்கு தீவனம் தந்துருக்கணும். தொடர்ந்து கோயிலுக்கு ஒரு விளக்கு வாங்கி தரும், பாவை விளக்குன்னு. ஒரு பெண், அழகான பெண் கையில ஒரு விளக்க எண்ணின்னு இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு பாவை விளக்குன்னு பேர். அந்த விளக்கு நல்லா ஆழமா இருக்கும், அது அரை லிட்டர் ஒரு லிட்டர் எண்ணெய் பிடிக்கும், அது சன்னிதியில தொடர்ந்து எரியும். சாரக்ஷில ஏத்திட்டா பள்ளியற வரையும் அது எரிஞ்சுட்டே இருக்கும் அந்த விளக்கு. ஒரு முறை எண்ணெய் விட்டா போறோம், அந்த விளக்கை வாங்கி கொடுத்தா போதுமா? அன்னன்னைக்கு வந்து அந்த விளக்குக்கார எண்ணெயை விட்டுட்டு போனோம், அதுதான் விளக்கு கொடுத்ததா அர்த்தம். அது போல நம்ம பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கோ தானம் பண்றோம், அந்த பசுமாட்டை கோசாலையில கொண்டு போய் சேர்த்துட்டோம், அப்புறம் அந்த ஒரு பசுவுக்கான அந்த வைக்கல் தீவனமாவது விடாம கொடுத்துட்டு இருக்கணும். பசு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கணும். அந்த மாட்டை கறந்து ஒருத்தன் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு பால் தரான், அந்த இடையனுக்கு சம்பளம் தரலாம். அந்த பாலை ஒரு ஐயர் சோம்பல் இல்லாம ஒழுங்கா அபிஷேகம் பண்றார். அவர் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோன்னா அவர் தட்டில் ஒரு 5 ரூபாய் போடுறது, அப்பதான் அந்த புண்ணியமானது நிறைவு பெறுகின்றது. அது போல எடுத்தவன் அந்த காரியத்தை முழுக்க செய்தல் என்பது எல்லாமே சரியை தான். சரியைக்கு ஒரு அளவில்லை, எண்ணில்லாமல் சரி செய்து கொண்டே இருக்கலாம் என்பதற்காக இந்த எடுத்துக்காட்டுகளை சொன்னேன். அடுத்து கிரியை. கிரி என்பது ஒருவன் இறைவனை தானே பூசித்தல். இப்ப இதெல்லாம் பூசிப்பதற்கு உதவி செய்யணும். ஒருவர் பூஜைக்கு உதவுதல் சரியை, நாமே இறைவனை நேரடியாக பூசித்தல் என்பது கிரியை. இப்ப சரியை என்பது எப்படின்னா அன்பேவா சினிமா பாக்குற மாதிரி. அன்பேவா சினிமா பார்க்கும்பொழுது அதுல ஒரு MGR வருவார், இந்த படம் பாக்குற பையன் தன்னை MGR நினைச்சுப்பான், படம் பாக்குற பொண்ணு அதுல ஒரு ஹீரோயின் வருவா அவளான்னு நினைச்சுப்பான். அதே மாதிரி இருக்குது சரியை. கிரியை என்பது என்ன? நாமே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்துருமன்ற அது கிரியை. பெருமானே நம்முடைய திருக்கரத்தினாலேயே அவருடைய திருவினையை தீண்டி பூசித்தல், அதற்கு பெருமானை பூசிக்க வேண்டும் என்ற ஒரு பேர் ஆசை நமக்கு ஏற்படணும். சரியைக்கு வந்து அந்த ஆசை ஏற்படணுங்கிறது இல்ல, சரியை ஆசை இருக்கோ இல்லையோ செய்து பழக வேண்டும். நம்ம வீட்டு பிள்ளைங்க விரும்புதோ விரும்பலையோ அதுகளை நம்ம கோயிலுக்கு இந்த பூவை கொண்டு போ, இந்த எண்ணெயை கொண்டு போ, எனக்கு இதான் வேலையா, நான் கிரிக்கெட் விளையாட போனோம், ஏய் கிரிக்கெட் விளையாட போடா, போற வழியில கோயில இந்த எண்ணெய் விட்டுட்டு போடா அப்படின்னு அவனுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவனை சரியையில நம்ம ஈடுபடுத்தி கொண்டே இருக்கணும். அப்படி ஈடுபடுத்தி கொண்டே இருந்தா அந்த புண்ணியத்தினாலதான் அவனுக்கு என்ன வரும், பெருமானிடத்திலே பக்தி வரும், அன்பு வரும், ஈடுபாடு வரும், ஆர்வம் வரும். அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெரியோர்கள் அவனை விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஈடுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அவன் பூசை எடுத்துக் கொள்வதற்கு முன்பாக உண்மையிலேயே அவனுக்கு ஒரு பேர் அன்பு இருக்கணும். இந்த பெருமானை நாம் நம் கையினாலே இந்த பிறவியில பூசிக்க வேண்டும். நம்முடைய பிறவி பெருமானை தீண்டி பூசிக்காமல் வீணாகி விடக்கூடாது அப்படின்னு அவனுக்கே தோணும் பொழுது அவன் கிரியா மார்க்கத்திற்கு தகுதி உள்ளவனா ஆறான். வாலண்டரிலே அவனுக்கு ஒரு உந்துதல் வேண்டும், நாம் பெருமானை பூசிக்க வேண்டும், இந்த பெருமான் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று சந்தோஷப்பட்டார் கண்ணப்ப நாயனார். அடியினேருக்கு இவர்தாமிங்கே அகப்பட்டார் அச்சோ. இந்த பால் பெருமானுக்குரிய திருமஞ்சனம், இந்த பாலினை பெருமானுக்கு ஆட்டாது விடக்கூடாது என்று பெருமானுடைய லிங்கத்தை பிடித்தார் சண்டேச நாயனார். அவ்வாறு ஒரு உந்துதல் உள்ளிருந்து வர வேண்டும். அப்படி வரும்பொழுது அவர்கள் இறைவனுடைய பூசைக்கு உரியவர்களாக ஆகின்றார்கள். அந்த பூசைக்கு தேவையானவற்றை அவர்களே தயாரித்துக் கொள்கிறார்கள். பூஜையில் என்ன முக்கியமான உறுப்புனா பஞ்ச உபச்சாரங்கள் முக்கியமான உறுப்பு. பெருமானை நல்ல நீரினாலே அபிஷேகம் செய்தல். பால் கிடைக்கலனாலும் நீர் வேண்டும். சண்டேச நாயனாருக்கு என்ன சிறப்புன்னா, பால் பெருமானுக்கு உரியது என்பதனால பூசித்தார். ஆனால் பெருமானை பூசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த கண்ணப்ப நாயனார் பாலை தேடல. ரெண்டுக்கும் இருக்கிற அந்த வேறுபாட்டை தெரிஞ்சுக்குங்க. பெருமானை தரிசனம் பண்ண உடனே கண்ணப்ப நாயனாருக்கு பெருமானை விட்டு பிரியக்கூடாதுங்கிற எண்ணம் வந்துருச்சு. இந்த பெருமானை விட்டு நான் பிரிய மாட்டேன். பெருமான் பார்த்தா சந்தோஷமா இருக்கிறார். பக்கத்துல வந்த நானனை பார்த்து கேட்கிறார் கண்ணப்பர், இந்த சாமி சந்தோஷமா இருக்கிறாரே, எப்படி சந்தோஷமா இருக்கிறார்? ஒரு தாய்க்குத்தான் உறங்கும் போது கூட குழந்தை சந்தோஷமா உறங்குதா வருத்தப்பட்டு உறங்குதான்னு தெரியும். பெற்ற தாய்க்கு தூணில குழந்தை தூங்குது, பெற்ற தாய்க்கு தெரியும் இல்ல உறங்கும் போது சந்தோஷமா உறங்குதான்னு தெரியுமா இல்லையா? அப்ப உண்மையான அன்பு கொண்ட பக்தனுக்கு தான் அந்த லிங்க திருமையில் இருக்கிற பெருமான் சந்தோஷமா இருக்கிறாரா இல்லையான்னு தெரியும். கண்ணப்பனுக்கு பெருமானை பார்த்தவுடனேயே அவர் சந்தோஷமா இருக்கிறார்னு தெரிஞ்சுதான். அவர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவரை யாரோ சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க, அவருக்கு பிடிச்ச காரியங்களை செஞ்சிருக்காங்க. மச்சி என்றால் இனியதுன்னு அர்த்தம். மச்சினன்னு சொல்றோம், அவர் இனியவர். ஏன்? அவர் தன்னுடைய அக்காவை நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறார், ஆகவே அவர் இனியவர். மச்சான், மச்சி என்றால் இனியது. மச்சிது செய்தார் யாரோ. பெருமானுக்கு இந்த இனிய, பெருமான் உவக்கின்ற, பெருமான் இன்புறுகின்ற செயல்களை யார் செய்தார்கள் அப்படின்னு கண்ணப்ப நாயனார் கேட்கிறார் நானனை பார்த்து. நானன் அதை ஹிண்ட புரிஞ்சுக்கிட்டு, நாயனாரை போல பெருமான் இன்புறுகின்றான் என்பதை அவன் அறிய தவறினான். ஆனால் நாயனார் என்ன கேட்கிறாருங்கிற அளவில் அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஃப்ரெண்ட்ஷிப்னால அவன் என்ன சொல்றான், உன் தகப்பனோடு நான் முன்பு இங்கு வந்தபொழுது ஒரு பார்ப்பான் இங்கு வந்து பெருமானுடைய தலையில நீரினாலே அபிஷேகம் செய்து இலைகளையும் பூக்களையும் சூட்டி அவன் முன்பாக சிறிது சோறை வைத்து முணுமுணு என்று அவனிடம் பேசி அதை ஊட்டி விட்டு சென்றான். அவன் தான் இன்றைக்கும் செய்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த காட்டுல வேற ஐயரை பார்க்க முடியாது. அவன் ரொம்ப தைரியமான ஐயர். அவன் வேடனுக்கும் பயப்பட மாட்டான், வரிப்புலிக்கும் பயப்பட மாட்டான். ஏன்? பெருமான் காப்பான் அப்படிங்கிற தைரியம் அவனுக்கு இருக்கு. சிவகோச்சரியா இருக்காரு, அந்தனர்கள் நுழையாத அருங்காட்டுக்குள்ள இருக்கிறார் அவர். அவன் தான் இன்னைக்கு வந்திருக்கணும். ஏன்னா இன்னொரு பையன் வரமாட்டான், இன்னொரு பையனுக்கு தைரியம் கிடையாது. அதே பார்ப்பானே தான் இன்றைக்கு வந்திருக்க வேண்டும், அவன் தான் இங்கனும் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு நானும் சொன்ன உடனே பெருமானுக்கு ஊப்புக்குரிய செயல்கள் இவைதாம் என்று உணர்ந்தார்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.

0: நேர்களே, இன்று சிவராத்திரி விரதம். சிவராத்திரி என்கின்ற அற்புதமான இந்த விரத காலத்திலே இந்த நிகழ்ச்சியிலே முதலில் இணைந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்று மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்ற பொறுப்பு என்னிடம் வந்திருக்கிறது. தொடர்ந்து உங்களோடு ஆசிரியர் சின்னையா சிவநேசன் இணைந்து கொள்ள இருக்கின்றார். தொடர்ந்து அவர் கேள்விகளுக்கு பதில் வழங்குவதற்காக இங்கே டாக்டர் லம்போதரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இன்று நேயர்களிடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான கேள்விகள் சிவராத்திரி பற்றியவாக இருக்கின்றன. வணக்கம் டாக்டர் லம்போதரன் அவர்களே.
1: வணக்கம் நடா ராஜ்குமார் அவர்களே. வணக்கம் நேயர்களே. குருவரலும் திருவருளும் கை கூட இந்த புண்ணிய நாளாகிய இன்று மகா சிவராத்திரி பிரதோஷம் திருவோண நட்சத்திரம் கூடிய இந்த புண்ணிய நாளாகிய இன்று உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
0: குறிப்பாக இந்த கேள்விகள் டாக்டர் சிவராத்திரி சம்பந்தமாக வந்திருக்கின்றன. அதிலே குறிப்பாக சிவராத்திரியை எப்படி அனுஷ்டிப்பது என்பது முதலாவது கேள்வியாக வந்திருக்கிறது. இரண்டாவது கேள்வி, சிவராத்திரி அனுஷ்டிக்கின்றவர்கள் குறிப்பாக ஆண்கள் முகச்சவரம் செய்யலாமா, அலுவலகத்துக்கு போறவர்கள் வந்து முகச்சவரம் செய்யலாமா என்பது இரண்டாவது கேள்வியாக வந்திருக்கிறது. மூன்றாவதாக, இந்த சிவராத்திரி காலத்திலே பல்வேறு வகையான லிங்க வடிவங்களுக்கு பூஜைகள் நடைபெறுகிறது. குறிப்பாக இங்கே ரிச்மண்ட், அதாவது ரொச்செஸ்டரில் அமைந்திருக்கிற அம்பாளாலயத்திலே 108 வகையான லிங்க வடிவங்களுக்கு அங்கே பூஜைகள் இடம்பெறுவது வழக்கமாக இருக்கிறது. இந்த வித்தியாசமான லிங்க வடிவங்கள், அந்த லிங்க பூஜை எப்படி அமைய வேண்டும், நியமமாக ஒரு லிங்க ஸ்தாபனம் செய்து செய்யப்படுகிற பூஜை, குறிப்பாக சிலர் வீடுகளிலே சிறிய லிங்கங்கள் வைத்திருப்பார்கள். இன்றைக்கு சிவராத்திரி என்ற காரணத்தினாலே அதையும் கேட்க விரும்புகிறேன். ஒரு சிறிய வடிவிலான லிங்கத்தை வீட்டிலே வச்சு பூஜிப்பவர்கள் வந்து அது நியம பூஜைகள் செய்கின்ற போது எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. மூன்றாவது, உருத்ராட்சம் பற்றி கேட்டிருக்கிறார்கள் நிறைய பேர். இந்த உருத்திராட்சம் இப்பொழுது அணிகின்ற பழக்கம் மிக அதிகமாக கொண்டே வருவதை பார்க்கிறோம். அவை அதிலே வந்து எப்படி அவர்கள் அணியலாம், பலர் சொல்லுகின்றார்கள், அதாவது அசைவ உணவு உண்பவர்கள் மாமிசம் உண்பவர்கள் உருத்திராட்சம் அணியக்கூடாது என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அவை அதிலிருந்து எப்படி நாங்கள் அதை அணியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது வந்தது. இது பெரிய ஒரு நினைக்கிறேன் உருத்திராட்சம் பற்றி ஒரு நிகழ்ச்சி செய்யலாம். இந்த கேள்விகள் பொதுவாக இருக்கின்ற காரணத்தினாலே உங்களிடம் பொதுவாக அதை ஆரம்பித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தொடர்ந்து உங்களோடு சின்னியா சிவநேசன் மாஸ்டர் இணைந்து கொள்ளப் போகின்றார். உங்களுடைய இன்றைய சிவராத்திரி தினத்திலே, சிறப்பான இந்த நாளிலே, இந்த சிவராத்திரி குறித்த கேள்விகளை கேட்பதற்கு எல்லாம் அல்ல சிவனுடைய அருள் கிடைத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்.
1: பல கேள்விகள், சிவராத்திரி, சிவலிங்கம், உருத்ராட்சம், லிங்க பூஜை போன்ற பல விடயங்களை உள்ளடக்கி கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் நாங்கள் சிவராத்திரி முழுமையுமே விழித்திருந்து இந்த கேள்விகளை ஆராயக்கூடிய கேள்விகள். முதலாவதாக, சிவராத்திரி விரதம் என்றால் என்ன என்று பார்ப்போம். சிவராத்திரி விரதம் என்றால் சிவனுக்கு உரிய ராத்திரி என்று பொருள்படும். இதைப்பற்றி முன்னரே சில விளக்கங்கள் தந்திருந்தோம். அப்ப அதில் சொல்லுவார்கள், இந்த சிவராத்திரியிலே பல வகையான சிவராத்திரிகள் இருக்கின்றன. இன்றைக்கு நாங்கள் கொண்டாடுகின்ற சிவராத்திரி எல்லா சிவராத்திரிகளிலும் சிறப்பான உத்தமமான மகா சிவராத்திரி. இந்த மகா என்ற கருத்து வந்தால் தெரியும், இதற்கு மேற்பட்ட ஒன்று இல்லை. மகா அல்லது பர என்று வந்தால் அதற்கு மேலே இல்லை. பரம சந்தோஷம் என்றால் அது சந்த சந்தோஷத்துக்கு மேலே இல்லை.
0: பரமஹம்சர்
1: அதே மாதிரியாக பரசிவன் என்றால் அதுக்கு மேலே இல்லை. பராசக்தி பரபிரம்ம அது. அதே மாதிரி மகாருத்ரன், மகாதேவன், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, இது எல்லாம் இதற்கு அப்பாற்பட்டு ஒன்று இல்லாத ஒன்று, அதுக்கு மேலே இல்லை. அதான் அந்த மகா அல்லது பர. இத்தனையோ சிவன்கள் இருந்தாலும் மகாசிவன் ஒருவர் தான். இத்தனையோ ருத்ரர் இருந்தாலும் மகாருத்ரன் ஒருவர் தான். எத்தனையோ விஷ்ணு தெய்வங்கள் இருந்தாலும் மகாவிஷ்ணு ஒருவர் தான். எத்தனையோ பிரம்மர்கள் இருந்தாலும் பரபிரம்மம் ஒருவர் தான். இது எல்லாம் ஒன்று. அதான் சொல்லுவார்கள், நவந்தர் பேதமாக ஏகநாதனே நடிப்பன் என்பர். இது சிவஞான சித்தியார். இப்படி ஒன்பது விதப்பட்ட வடிவங்களிலே ஒரே இறை, the one and the same God express himself in different forms. அதான் சைவத்தினுடைய தத்துவம். பலர் சொல்லுவார்கள், சைவர்கள் பல தெய்வங்களை வழிபடுகின்றார்கள். பிள்ளையாரை கும்பிடுறார்கள், முருகனை கும்பிடுறார்கள், விஷ்ணுவை கும்பிடுறார்கள், பிரம்மாவை கும்பிடுகிறார்கள், சரஸ்வதியை கும்பிடுகிறார்கள், இப்படி பல தெய்வங்கள். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பொலிட்டீசம். அது ஒரு கண்டனம். நாங்கள் பல தெய்வங்களை வழிபடுவதில்லை, உள்ளது ஒன்றே, அதை பல வடிவங்களிலே காண்கின்றோம். ஏகம் சத் என்று ரிக்வேதத்தில் சொல்லி போட்டாங்க. விப்ரதீம் பகூதா வதந்தீம், வதந்தி என்றால் பேசப்படுவது என்று தெரியவில்லையா இருக்கும். வதந்தீம், அதுதான் பலவாறாக பேசப்படுகிறது. என்ன மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் பார்த்தீர்களா? அப்ப இந்த ஒரே இறையினுடைய அந்த தத்துவத்திலே சிவ வடிவத்துக்குரியது இந்த சிவராத்திரி என்று பார்க்கின்றோம். இந்த சிவனுக்குரிய ராத்திரியிலே இந்த மகா சிவராத்திரி என்றால் இதை விட வேறு இல்லை. அந்த மகா சிவராத்திரி எப்போ வருகின்றது என்று சொன்னால், மாசி மாதத்திலே, மாசி மாதம், அந்த மாசி மாதம், அதாவது சூரியன் கும்பத்திலே பிரவேசிக்கின்ற காலம், கும்பராசியிலே சூரியன் சஞ்சாரம் செய்கின்ற காலம் மாசி மாதம். அந்த மாசி மாசத்திலே தேய்பிறை காலத்திலே, தேய்பிறை காலத்திலே, வளர்பறை தேய்பிறை என்று இருக்கிற, அதாவது சந்திரன் வந்து தேய்ந்து கொண்டு பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரைக்கும் தேய்ந்து கொண்ட அந்த 15 நாட்கள் தேய்பிறை காலத்திலே, அந்த சதுர்த்தசி 14 நாள், the 14th lunar day, அன்றைக்கு இரவு வர்றதுதான் இந்த சிவராத்திரி. சொல்வார்கள் மாசி மாத கிருஷ்ணபக்ஷ, கிருஷ்ணன் என்றா டார்க், கிருஷ்ணர் கருப்பு நிறவங்களுக்கு தெரியும், கிருஷ்ணபக்ஷம். மற்றது சுக்லபக்ஷம், சுக்லம் என்றா வெள்ளை பிரகாசம், சுக்லாம் பிரதரம் விஷ்ணு என்று சொல்லுகிறோம் இல்லையா, அந்த வரத்தில் பார்த்தால் அது வெள்ளை ஆடை தரித்தவர், அது சுக்ல. அப்ப இங்க கிருஷ்ணன் என்றால் இரு. அப்ப இது தேய்பிறை காலம். இப்போ என்று சொல்லுவோம், அந்த தேய்பிறை காலத்திலே சதுர்தசி, தசம் என்றால் 10, சதுர் என்றால் 4, சதுரம் என்றால் 4 பக்கங்களுடைய சதுரம், தசம் என்றால் டெசிமல் சிஸ்டம், தசம் என்ற தசமத்தை கணிதத்துக்கு கொடுத்ததே இந்துக்கள், இந்த சைபரை கொடுத்ததும் தசமத்தை கொடுத்ததும் இந்துக்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு இந்திய வாழ்த்து செய்தியிலே, சோதனை வார்த்தையில் ஒரு சொல்லியிருந்தார், இந்த இந்தியர்கள் வந்து இந்துக்கள், இந்த இந்தியர்கள் இந்த பூச்சியத்தையும் தசமத்தையும் கணிதத்துக்கு தந்திருக்காவிட்டால் இன்றைக்கு விஞ்ஞானத்திலே இவ்வளவு கண்டுபிடிப்புகளை, இவ்வளவு முன்னேற்றங்களை நாங்கள் அடைந்திருக்க முடியாது. இட்ஸ் த கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன் பை த ஹிந்துஸ் டு த வேர்ல்ட், ஒன் இஸ் இந்த பூச்சியம், அதை வந்து டெசிமல் சிஸ்டம், ரெண்டு ஒன்றோடு இணைந்தது தான் உண்மையாக. அப்ப அந்த தசம் என்றிலிருந்து டெசிமல் சிஸ்டம் வந்தது. அப்ப தசம் என்றால் 10, சதுர் என்றால் 4, 10 4 சேர்ந்த 14 நாள் அவர் சதுர்தசி தினம், 14th lunar day. இன்றைக்கு இரவு தான் இந்த சிவராத்திரி. இந்த இதிலே இது சொல்லப்பட்டிருக்கின்றது, இது மகா சிவராத்திரி. இதைவிட வேறு பல சிவராத்திரிகள் இருக்கின்றன. மாச சிவராத்திரி என்று இருக்கிறது. ஒவ்வொரு மாதமுமே சிவராத்திரி வரும், அது ஒவ்வொரு மாசத்திலும் வருவது. இது ஒவ்வொரு நாளுக்கும் சித்திரை மாதத்திலே தேய்பிறை அஷ்டமி, தி வீனிங் மூன்ல அஷ்டமி என்றால் 8th lunar day-ல வரும் சித்திரை மாசத்தில். வைகாசி நாளில் அஷ்டமி அதில் வரும். ஆணி மாசத்தில் வளர்ப்புறை சதுர்த்தியில வரும், சதுர்த்தி என்றால் 4th lunar day. ஆடியில வந்து தேய்பிறை, அதாவது வீனிங் மூன்ல பஞ்சமி 5th lunar day-ல வரும். ஆவணியில வளர்ப்புறை அஷ்டமியில வரும். புரட்டாசியில திரியோதசி 13th திதியில வரும். ஐப்பசியில வளர்பறை துவாதசி 12th நாள்ல வரும். கார்த்திகையில சப்தமியில வரும். மார்கழியில வளர்பறை தேய்பிறையில வரல சதுர்த்தசி நாட்கள்ல வரும். தையில வளர்பறை திருதியை 13th இதுல வரும். மாசி மாதத்துல மாச சிவராத்திரியும் ஒன்று வரும் மாசியில. அது மாசியில வர மாச சிவராத்திரி வந்து சதுர்த்தசி, அது இதே நாள்ல வரும். ஆனால் அது சந்திர மாசம், இதான் அந்த விளக்கம் இருக்குது. அதுல சொல்லுவேன், பங்குனியில திருதிய, இவ்வாறு மாசம் தோதும் இந்த திதிகள்ல சிவராத்திரி வருகிறது. இது மாச சிவராத்திரி என்று சொல்லுவோம். இந்த மாச சிவராத்திரியில வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் இணைந்து கொண்டிருக்கின்ற
2: தொடர்ந்து இணைந்து கொள்கின்றார்கள். வணக்கம் சார்.
1: அப்பொழுது இந்த நாங்கள் இந்த சிவராத்திரியை பற்றி அறிமுகம் கொடுத்து இப்பொழுது நாங்கள் பல வகையான சிவராத்திரிகளை பற்றி சொல்லி மகா சிவராத்திரியை பற்றி சொன்னவா தான் இன்றைக்கு வந்திருக்கின்றது. அடுத்தது மாச சிவராத்திரி, ஒவ்வொரு மாசமுமே வருகின்ற சிவராத்திரியை பற்றி பார்க்கின்றோம். இந்த மாசங்களிலே வருகிற சிவராத்திரி வந்து இந்த மாச சிவராத்திரிகள் வந்து லீன மந்த் என்று சொல்றது, அதாவது சந்திர மாசங்கள், அதாவது சோழ மந்த், சூரிய மாசங்கள் என்றால் சூரியன் கும்பராசியிலே பிரவேசிக்கின்ற காலம் மாசி மாதம், அதுதான் கும்ப மாசம் என்று சொல்லுவார்கள். ஆனால் சந்திரன் வந்து மக நட்சத்திரத்துக்கூடாக அந்த போகின்ற பௌர்ணமி வருகின்ற நாள் இருக்கு இல்லையா, ஆனால் இதற்கு வந்து சொல்லுவார்கள் மக மாசம் என்று சொல்லுவார்கள், மக மாசம் என்று. அந்த சந்திர மாசம் எப்போ தொடங்குது என்று சொன்னால் இந்த தையிலே வர்ற அமாவாசை இருக்கிறது இல்லையா, அந்த அமாவாசை முடிந்து பிரதமையில இருந்து அடுத்த இந்த மாசியில வர அமாவாசை வரைக்கும் வாரது சந்திர மாசம். அந்த மாசத்திலேதான் இந்த சந்திரனுக்குரிய இந்த இது வருகின்றது. அப்ப இது மாச சிவராத்திரி. இதே மாதிரியாக ஒன்று வருகிறது பட்ச சிவராத்திரி என்று சொல்லுவார்கள். பட்ச சிவராத்திரி என்று சொன்னால் தை மாசத்தில் மட்டும் வரும், பேய் பிறையில சதுர்தசி பதினாலாம் நாள்ல வாரது. இதுல என்ன செய்யணும் என்றால் அந்த அமாவாசை முடிஞ்சு பிரதமையில இருந்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒருவேளை உணவு உண்டு, பதினாலு நாட்களுக்கு வரும், பதினாலு நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பொழுது உணவு உண்டு தை அமாவாசைக்கு அடுத்த நாள்ல இருந்து. அதனால சதுர்தசைக்கு வருகின்ற பொழுது உபவாசம் இருப்பார்கள், இது பதினாலு நாள் இருப்பார்கள். இதை வந்து இந்த இது பெண்கள் பொதுவாக அனுஷ்டிப்பது உண்டு, ஒரு இஷ்டகாரியம் நிறைவேறுவதற்காக செய்வது. இது தை மாசத்துக்கு மட்டும் உரியது, அது பட்ச சிவராத்திரி. அதே மாதிரியாக ஒவ்வொரு மாசமும் வளர்ந்த தேய்பிற நாள்ல வர்ற சதுர்த்தசி நாட்கள் வர்றது நித்திய சிவராத்திரி. அதே மாதிரி ஜோக சிவராத்திரி ஒன்று இருக்கு, திங்கட்கிழமையில பகல் இரவு ரெண்டு பகவிலையும் அமாவாசை வியாபித்திருக்க, இந்த நியமம் வியாபித்திருக்க வந்து சென்றால் அந்த திங்கட்கிழமையும் அமாவாசையும் கூடிய நாள் வந்து ஜோக சிவராத்திரி. அஞ்சு விதமான சிவராத்திரிகள் சொல்லியிருக்கின்றோம், மாச சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, யோக சிவராத்திரி, இன்றைக்கு வந்திருக்கிறது மகாசிவராத்திரி. இந்த மகாசிவராத்திரி விரதம் அனுஷ்டித்தால் மிச்ச எல்லா விரதங்களும் அனுஷ்ட பலன் கிடைக்கும் என்று சொல்லுவார்.
2: அதேமா தான் அவர்கள் இந்த மகாசிவராத்திரி அனுஷ்டிக்கிறதுக்கு மற்றதை நாங்கள் மறந்து விட்டோம்,
1: மறந்து விட்டோம். ஆனால் ஞாபகப்படுத்துவதற்காக இன்றைக்கு சொன்னேன், இந்த சிவராத்திரியிலே பல சிவராத்திரிகள் இருக்கின்றன. சில கலண்டர்கள் இப்போ வந்து மாச சிவராத்திரி போட்டு வருகின்றது. இந்த சிவராத்திரி விரதத்தை எப்படி அனுஷ்டிக்க வேணும், இந்த கேள்விகள் இன்னைக்கு வந்து ரெண்டு கேட்டால், சிவராத்திரியை அனுஷ்டிப்பது எவ்வாறு, சிவராத்திரியிலே வித்தியாசம் வித்தியாசமான லிங்க வடிவங்கள், லிங்க பூஜைகள் அனுஷ்டிக்கப்பட வருகின்றன, வீடுகளில் செய்கிறார்கள், கோயில்கள் செய்கிறார்கள், இது எப்படி உண்மையாக செய்யப்பட வேண்டும், அடுத்தது உருத்திராட்சம் அணிவதற்கு யாரும் அணியலாமா, மச்சமாவாசம் அணியப்படாதா, அதன் ஏற்படும் நன்மை தீமைகள், இதைத்தான் இங்கே கேட்டிருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு வந்து இந்த மாசி மாசத்து ஆறுமுனாளுடைய சைவ வினாவிடையிலே இரண்டாம் புத்தகத்திலே இந்த விரதவியல் என்ற பகுதியிலே சிவராத்திரி விரதமாவது யாது என்று கேட்கப்படுகிறது. அதுக்கு அவர் சொல்லுகின்றார், மாசி மாசத்து கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியிலே, அதாவது தேய்பிறை காலத்து பதினாலாம் லீனடே, போர்டீன் லீனடையிலே சிவபெருமானை குறித்து அனுஷ்டிக்கும் விரதமாம். அது எப்படி அனுப்பிக்க வேணும் என்று சொல்லுகிறார், இதிலே உபவாசம் செய்து, உபவாசம் என்றால் என்ன, அன்றைக்கு உணவு இல்லாமல் இருப்பது. அதாவது சிவராத்திரிக்கு என்ன சொல்வார்கள், பசித்திரு தனித்திரு விழித்திரு, யோக சுவாமியில மறுபடியும் சொல்லுவார்கள், பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று சொல்லுவார். அதாவது ஆன்ம சாதனையிலே கூட்டமாக செய்வதற்கின்றது, ஒரு நிலைக்கு மேல போனால் தனித்திருக்கணும். அவர் சில சிவராத்திரிகள் தனியத்தை அனுஷ்டித்திருக்கிறார். ஆரம்ப காலத்திலே பல இடங்களிலும் அந்த சிவராத்திரி விரதங்கள் அனுஷ்டிக்கப்பட்டு வந்தன. யோக சுவாமியுடைய அணுக்கத்திலே பல பேர் அதை அனுஷ்டித்தார்கள். பிற்காலத்திலே அவர் அங்கே அவருடைய ஆச்சிரமத்திலே அவர் இருந்த போலதும் கூட அடியவர்களை அவர் இங்கே சிவதண்டன் நிலையத்துதான் அனுப்புவார், அங்கே போய் சிவராத்திரி அனுஷ்டி என்று சொல்லித்தான் அனுப்புவார். அப்படிதான் செய்தார்.
2: அடுத்த நாள் விடிய மகேஸ்வர
1: பூஜை உபவாசம் என்றது, உப என்றால் அணுக்கத்திலே, உபதேசம் உபநிஷதம், உபவாசம் என்றால் அணுக்கமாக இருத்தல், உபவாசம் என்றால் வசித்தல். இப்ப இறைவனுக்கு அண்மையாக வசிக்கின்றது, வெரி க்ளோஸ் டு த காட், இட் இஸ் ஒன் ஆஃப் அவர் ஸ்பிரிச்சுவல் ரீகன்சிலேஷன், ஸ்பிரிச்சுவல் ரீஜுவனைசேஷன், ஸ்பிரிச்சுவல் ஒரு ரீவைட்டலைசேஷன் தான் இந்த சிவராத்திரி. அது உபவாசம் என்றது அதைத்தான் குறிக்கும். உபவாசம் பல வருஷங்களாக பட்டினி இருந்தால் வருமண்டு அப்படி அல்ல, ஆனால் உணவை குறைத்து அதான் சொல்லுவதே மனம் விரதமாவது யாது என்பதற்கு சொல்லுகிறார் என்று கேட்டால், மனம் பொறிவழி போகாது நிற்க பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும், உணவை விடலாம் சுருக்கலாம் அவருடைய உடல்நிலை அவர்களை பொறுத்தது, மனம் வாக்கு காயம் என்னும் மூன்றினாலும் கடவுளை விதிப்படி மெய்யன்போடு விசேஷமாக வழிபடுதல். புறவனை சும்மா உடம்புகள மட்டும் வழிபடக்கூடாது, வாக்காலையும் வழிபட வேண்டும், மந்திரங்களை சொல்ல வேண்டும், தோத்திரங்களை சொல்ல வேண்டும், துதிகளை சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பாட வேண்டும், அது உண்டு. உடம்பாலையும் வழிபட வேண்டும், கோயில்களை சுற்றி வழிபட வேண்டும், ஆடல் பாடல்கள் உள்ளவர்கள் ஆடல் பாடல்களை செய்ய வேண்டும், கலை நிகழ்ச்சிகள் உள்ளவர்கள் கலை நிகழ்ச்சிகள் அளிக்க வேண்டும். சிவராத்திரியில்தான் எல்லாம் நடப்பது. அப்படி மனம் பாக்கு காயம் என்ற மூன்றினாலும் கடவுளை எப்படி வழிபட வேண்டும், விதிப்படி வடிவ சொல்லுகின்றார். விதிப்படி எப்படியும் வழிபடலாம், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதும் வேண்டும், ஆனால் விதி ஒன்று கொண்டிருக்கின்றது. அதான் இங்க கேள்வி கொண்டிருக்கிறது, இந்த லிங்க பூஜைகள் எப்படி செய்ய வேண்டும், எப்படி அவர்கள் வழக்கமாக வருவோம். விதிப்படி இந்த விதிகள் எங்கே இருக்கின்றன, ஆகமங்களிலே இருக்கின்றன, வேதங்களிலே கிடையாது விதிகள், உபநிடதங்களிலே விதிகள் கிடையாது, பகவத்கீதையிலே விதிகள் கிடையாது, அப்ப தேவார திருவாசகங்களிலும் விதிமுறைகள். விதிமுறைகள் விதிக்கப்பட்டது ஆகம நூல்கள், 28 ஆகமங்கள் சைவத்திலே இருக்கின்றன. இந்த 28 ஆகமங்களிலே இந்த எப்படி இந்த பூஜை செய்ய வேண்டும், லிங்க ஸ்தாபனம் எப்படி செய்ய வேண்டும், கோயில் எப்படி ஸ்தாபிக்க வேண்டும், எப்படி பராமரிக்க வேண்டும், எப்படி வழிபட வேண்டும் என்ற விதிகள் காணப்படுகின்றன. விதிப்படி அடுத்தது அன்போடு மெய் அன்போடு பூசிக்க வேண்டும் அதை சொல்லியிருக்கின்றார். அப்ப இந்த அவர் சொல்றார், உபவாசம் செய்து நான்கு ஜாமமும் நித்திரையின்றி சிவபூசை செய்தல் வேண்டும். நான்கு சாமங்கள், ஒரு சாமம் என்றால் கிட்டத்தட்ட 3 மணத்தியாலம் வரும். நான்கு ஜாமங்கள் நித்திரை இல்லாமல் 4 பூஜை செய்ய வேண்டும். அப்ப கிட்டத்தட்ட அன்னளவாக இன்றைக்கெல்லாம் சூரிய அஸ்தமனம் வந்து 5:52. அந்த 5 சூரிய அஸ்தமனத்தில் இருந்தால் இரவு பொருள் ஆரம்பமாகும். அப்ப அதிலே இருந்து பார்க்க வேண்டும். அப்ப அதிலே இருந்து பார்த்துக் கொண்டு வரும் பொழுதுதான் இந்த காலத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மகா சிவராத்திரி என்றால் அதுல இருந்து ஒரு நாள்ல 60 நாளிகை இருக்குது. இன்றைக்கு சூரியன் உதிக்கிறதுல இருந்து அடுத்த நாள் சூரியன் உதிக்கிற வரைக்கும் காலத்தை சொல்றது ஒரு நாள், அதுல வந்து 60 நாளிகை இருக்குது. இந்த 60 நாளிகை ஒரு நாள் சொல்லுவாங்க, 2.5 நாளிகை ஒரு மணத்தியா, ஒரு நாளிகை என்றா கிட்டத்தட்ட 24 நிமிஷம். இந்த 60 நாளிகைகள்ல 30 நாளிகை இரவுக்கு வரும். இந்த 30 நாளிகை இரவுக்கு வரைக்குள்ள நடுச்சாமம் என்றால் 14 இருந்து 16 நாளிகை, 15 தான் நடுவில் வரும், 15 நடுவில் வச்சா 30 வரவாசி 15, அப்ப 3 உண்டு பின்னாலு உண்டு, 14 நாளிகையில இருந்து 16 நாளிகைக்கு உட்பட்ட காலம் தான் லிங்கோத்தவகாலம். இப்ப லிங்கோத்தவகாலம் கணக்கிடும் போது 6 வந்து 1 மணியாக கணக்கிடப்படாது, சூரிய அஸ்தமன நேரத்தை பார்த்து கணக்கிட வேண்டும். அப்ப இன்றைக்கு டொரண்டோவிலே சூரிய அஸ்தமன நேரம் 5:52 நிமிடம் என்று சொன்னால் அதிலே இருந்துதான் நான் கணக்கிட வேண்டும். அதை கணக்க விஷயம் வராததுல இருந்து அப்ப அந்த ஒரு 8 நிமிஷம் இல்ல வித்தியாசம் வரும்.
2: அந்த நேரத்தில்தான் அங்க வழிபாடுகள், பூஜை வழிபாடுகள் நடைபெற வேண்டும்.
1: அந்த லிங்கோத்தவ காலம் என்பது அதைத்தான் குறிக்கிறது. பல எழுந்தமானமாக 12:30 சொல்வதில்லை. இந்த நேரத்தில் லிங்க உத்தவ காலம், அதாவது 16 நாளிகைக்கும் 14 நாளிகளை இருந்து 16 நாளிகை வரைக்கும் இடைப்பட்ட காலம், அதான் அந்த கணக்குல வரும். அப்ப இந்த லிங்கோத்தவ காலம் வந்து இதுல வந்து வருகிறது. அப்ப 4 ஜாமங்கள் இருக்குது. அப்ப இந்த 4 சாமங்கள்லையும் சிவபூஷை செய்தல் வேண்டும், நித்திரை இல்லாமல் இருக்க வேணும். விஜில் அண்ட் பூஜா, 2 திங்ஸ் இயர், ஃபாஸ்டிங் இருக்க வேணும் உண்டு, விஜில் இருக்க வேணும் 2, பூஜை இருக்க வேணும் 3, 3 ஐட்டம்ஸ் அதே. அப்ப இதில் 4 ஜாம பூஜையும் அந்தந்த காலத்திலே செய்வது உத்தமம் சிவராத்திரி சொல்றார். அவர் முதல் பூஜை வந்து 6 என்று சொன்னால் 9 அதை செய்கிறது, 2 பூஜை அந்த லிங்கோத்தவ காலத்தோடு செய்கிறது, 3 பூஜை ஏர்லி மார்னிங் 3 முதல் செய்கிறது, 4 பூஜை விடிய முதல் செய்கிறது. அந்த 4 பூஜையும் அந்தந்த காலங்களில் செய்வதுதான் உத்தமம். ஒரே காலத்தில் சேர்த்து செய்வது மத்தினம். சிலர் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே அடியாக அர்த்ததான பூஜை லிங்கோத்தவ கால பூஜை மட்டும் செய்வார்கள், அது மத்தினம்.
3: அதுல வந்து ரெண்டு விதமான பூஜைகள் இருக்கு. கோயில நடக்கிற பூஜைகள் பரார்த்தம், மற்றவர்களுக்கு பலன் தருவதற்காக செய்யப்படுகின்ற பூஜை கோயில் பூஜை. பல பேர் கோயிலுக்கு எழுப்பார்கள், மற்ற கோயில ஆக்கல் வர்றதுக்காகத்தான் கோயில் உண்டு. ஆக்கல் வர்றதுக்காக கோயில் அல்ல, கோயில் வந்து விதிப்படி ஒரு கோயில் ஸ்தாபிக்கப்பட்டு விதிப்படி அங்கே மூர்த்தம் ஸ்தாபிக்கப்பட்டு விதிப்படி சிவாச்சாரியர் ஒருவரிலிருந்து பூஜை செய்து கொண்டு வர அந்த நாடு வாழும், அந்த மக்கள் வாழ்வார்கள், தேசம் வாழும், லோகசூனம் உண்டாகும். ஒரு ஆக்கு கீழே கும்பிட்டாத்தான் பலம் கிடைக்கும் என்பதல்ல. அந்த பூஜையே அது மற்றவருடைய நன்மைக்காகத்தான் கோயில் பூஜை, அது பராத்த பூஜை. அப்ப இந்த பராத்த பூஜையிலே இருக்கிறது, அது ஆன்மார்த்த பூஜை என்பது நாங்கள் வீட்டிலே செய்வது, அது ஆன்மார்த்த பூஜை. இன்றைக்கு ஒரு விசேஷம் என்று கேட்டால், பரிவார பூஜைகளுக்கு பூவர்களுக்கு பூஜை இல்லை. அப்ப நாங்க பிள்ளையார் பூஜை, அந்த பூஜை, அந்த பூஜை, சந்தேஸ்வர பூஜை, அந்தகள் எல்லாம் கிடையாது. இன்றைக்கு சிவனுக்கு மட்டும்தான் இந்த பூஜை, இதான் இந்த விதிவிலக்கம்.
2: அதை நாங்கள் உண்மையா எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும்.
3: அப்ப இன்றைக்கு வந்து லட்சுமி ஆர்வனாவளர் ஆன்மாத்தம் பராத்தம் இரண்டிலும் சிவராத்திரி நான்கு ஜாம பூஜையிலே சூரியதேவர் முதலானிய பரிவாரங்களுக்கும் சோமாஸ்கந்த மூர்த்தி முதலிய மூர்த்திகளுக்கும் பூஜை செய்ய வேண்டுவது இல்லை, பூஜை செய்ய வேண்டுவதில்லை. அப்ப அங்க எங்க பூஜை செய்யறோம் நாங்கள், மகா இந்த மூலமூர்த்திக்கு லிங்கத்துக்கு மட்டும்தான் இன்றைக்கு பூஜை. இன்று இரவு பூஜை பரிவார மூர்த்தங்களுக்கு அல்ல, லிங்கத்துக்கு மட்டுமே இன்றைக்கு பூஜை. அது சொல்லுவார் பராத்தத்திலே மகாலிங்கம் முதலிய மூலமூர்த்திகளுக்கும், இங்கே இருந்தா மூலமூர்த்தி, பிள்ளையார் கோயில் இருந்தா பிள்ளையார், அந்த மூலமூர்த்திக்கு மட்டும்தான் இன்றைக்கு வந்து மகாலிங்கம் முதலிய மூலமூர்த்திகளுக்கும் ஆன்மாத்தத்திலே மகாலிங்கத்துக்கு மாத்திரம் பூஜை செய்யக்கடவர். சிவன் கோயில சிவலிங்கம் என்றால் இப்ப அம்பாள் கோயில் அம்பாளுக்கு, பிள்ளையார் கோயிலே பிள்ளையாருக்கு, முருகன் கோயில் முருகனுக்கு, அதுதான் மூலமூர்த்திக்கு மட்டும்தான் இன்றைக்கு பூஜை. இந்த மூலமூர்த்தி சிவன் தான், சிவமயம். பராத்தம் ஆன்மாத்தம் ரெண்டிலும் தேவை என்று சொன்னால் பிள்ளையார் பூஜை செய்யலாம், தேவை என்று சொன்னால் பிள்ளையார் பூஜை செய்யலாம், விருப்பம் என்று சொன்னால் தேவை என்று சொன்னால் சந்தேஸ்வர பூஜையும் நாலவருக்கும் செய்யலாம். ஆனால் மற்ற பூஜைகள் வந்து இல்லை. அப்ப சிவபூஷை மஸ்ட், சிவநாயகர் பூஜை சந்தேஸ்வரர் பூஜை ஆப்ஷனல், இதுதான் இன்றைக்கு இருக்கிற பூஜை. இன்றைக்கு சிவபூஷை இல்லாதவர்கள், அதாவது எல்லாருக்கும் பூஜை செய்ய முடியாது, கோயிலில் இருக்கிற சிவாச்சாரியர்கள் பூஜை செய்வார்கள், இரண்டாவது தீட்சை எடுத்து சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டவர்கள் பூஜை செய்வார்கள், மற்றவர்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் அதான் நடத்தியது. அப்ப பல விதமாக கழிப்பார்கள், சில பேர் படத்துக்கு போவார்கள், கலை நிகழ்ச்சிகளுக்கு போவார்கள், அப்படி பல விதமாக கழிப்பார்கள் இல்லையா. இதை சொல்லுகின்றார், நித்திரையின்றி பஞ்சாட்சர சிவமும் நமசிவாய மந்திரத்தை உச்சரிக்கலாம், சிவபுராண சிவவனமும், சிவபுராணத்தை ஓத வேண்டும். பவன முறையும் கேட்டிருந்தார்கள், ஸ்ரீருத்ரம் ஓதலாமா, எங்களுக்கு இலகுவானது சிவபுராணம், நமச்சிவாய வாழ்க நாதம்பால் வாழ்க என்று சொல்லி மாணிக்க வாசகர் வாடிய சிவபுராணம் ஸ்ரீருத்ரத்துக்கு ஒப்பானது. ஸ்ரீருத்ரம் வந்து ஜஜுர்வேதத்திலே, வேதங்கள்ல நடுவில் இருக்கிற ஜஜுர்வேதத்தில் இருப்பது மாதிரி, திருமுறைகள்ல நடுவில் இருக்கிற எட்டாம் திருமுறையில்தான் இந்த திருவாசகத்தில் இந்த நமச்சிவாய இந்த பெயருடைய தொடங்குகின்ற இந்த நமச்சிவாயம் சொல்கின்ற அந்த சிவபுராணம் இருக்கின்றது. அதே மாதிரி ஜஜுர்வேதத்திலேதான் நமச்சிவாய மந்திரம் இருக்கின்றது ஸ்ரீருத்ரத்திலே. அதாவது ஸ்ரீருத்ரம் எல்லாரும் ஓட முடியாது, ஆனால் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை யாரும் சொல்லலாம், நாமத்தை நாமம் தூக்கி எடுக்காதவர்கள் இந்த நமச்சிவாயை நாமமாக சொல்லலாம், அதுல கட்டுப்பாடு கிடையாது. மச்ச மாமசம் சாப்பிடாம இருக்க வேணும், தூக்கி எடுத்திருக்கணும் கட்டுப்பாடு கிடையாது. நமச்சிவாய நாதன் நாமன் நமச்சிவாயவே, நக்கன் நாமன் நமச்சிவாயவே என்று பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். நாம ஜபம் எல்லாருக்கும் உரியது, மந்திரமாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால் முறைப்படி ஒரு குரூப் தேர்ந்தெடுத்தால் அந்த மந்திரம் ஸ்பிரிச்சுவலி சார்ஜ் லெட்டர்ஸ். அப்ப இந்த சிரவணமும் செய்து நான்கு ஜாமமும் சிவாலய தரிசனம் சங்கல் வேண்டும், ஆலய வழிபாடு தேவை, ஆலய வழிபாடு முக்கியம். இது பல நல்ல பார்ப்போம். இந்த சமய சபைகளில் சில வேளையில் என்ன நடக்கிறது கேட்டால், இன்றைக்கு ஆலயத்துக்கு போட்டி மாதிரி வந்துட்டு, ஆலயத்துக்கு ஆலய வழிபாட்டுக்கு அனுசரணையாக இருப்பதுதான் சமய சபைகள். அப்ப இவர்களும் தாங்களும் மாதிரி இங்கே இன்றைக்கு நாங்கள் நித்திரம் அளிக்கின்றோம், இங்கே இன்றைக்கு சிவலிங்க பூஜை செய்கின்றோம், இங்கே இன்றைக்கு சிவபுராணம் படிக்கின்றோம் என்று சொன்னால் ஆலயங்களில் போவதை அதை தடை செய்கின்றது, குந்தகமாக இருக்கப்படாது. அதான் அங்கே இருக்கிறது, சைவ சமயம் சார்ந்த சபைகள் ஆலய வழிபாட்டுக்கு இடைஞ்சல் குந்தகம் இல்லாத வகையிலே சிவராத்திரி அனுஷ்டிக்க வேண்டும். அவர்கள் அப்ப செய்யலாம், செய்யும் பொழுது அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ஒரு ரொட்டேஷன்ல இருந்தாலும் ஒரு தரம் வந்தாலும் இந்த ஆலய தரிசனம் செய்து முறைப்படி ஆலய தரிசனம் செய்ததை ஊக்குவிக்க வேண்டும், நிச்சயமாக தேவை. இல்லாவிட்டால் குளிக்க போய் சிவரு பூசுற மாதிரி,
2: அதுதானே.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: பேஸ்புக்கில் போட்டேன், எல்லாரும் பார்த்தா, அவ அதுக்கு ரிப்ளை பண்ணினா, பிராரப்தம் உன்னுடைய விஷயம் ஏண்டாப்பா சொன்னேன் மற்றவாளுக்கு, ஏன் தெரிஞ்சுக்கலாம்? உங்களுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது ஒத்தரே ஒத்தர் தான் பரமேஸ்வரன். அவருக்கு சொல்லுங்க, அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. மனதுருக அவருக்கும் வாயால் சொல்ல வேண்டாம், மனதுருக சொல்லுங்க. அவருக்கு அந்த பாஷை தெரியும், பரமேஸ்வரனுக்கு அந்த பாஷை தெரியும். நீங்கள் எந்த பாஷையில் சொன்னாலும் போகிற தெரியும். இல்லை உங்கள் குருவுக்கு சொல்லுங்க, வேற யாருக்கும் சொல்லப்படாது. அப்படி அந்த பக்தி லத்திக்க அதை எதை பிடிச்சிட்டு இருக்க, எவ்வளவு கட்டம் வந்தாலும் என்னையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு பகவான் இருக்கார் எனக்கூடியதான வில் பவர் மனுஷனுக்கு விடும். அதுதான் ஸ்தைரியோபக்னம். அந்த கொடியானது இங்கேயும் அங்கேயும் விழாமல் அதை பிடிச்சுண்டு படர்ந்து மேலே போறது பார்த்தல, அதை ஒரு மரத்தை சுத்திண்டு இருக்கான், ஒரு யூபத்தை ஒரு கட்டையை சுத்திண்டு இருக்கு, அது கீழே விழாது. அப்படி ஒரு தைரியம் இருக்கணும். காமாட்சி காடம் அவலம்பிய கட்டாட்ச எட்டியம், அம்மா காமாட்சி உன்னுடைய கடக்கன் பார்வை எனக்கூடியதான ஊன்கோலை வச்சுண்டு நான் மூலகத்தையும் ஜெயிச்சுட்டு வருவேன். அந்த தைரியம் இருக்க வேண்டாமா? ஏதாவது சின்ன துன்பம் வந்தாலும் இழிஞ்சு விடுதுறானே, எங்க பாருங்க, அவன் பிராணனை விட்டான், இவன் பிராணனை விட்டான். இதான் 30 வயசு 40 வயசு வளர்ந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கரடிக்காக என்னடா மூணாவது மாடியில் இந்த குதிச்சு பிராணனை விட்டான், இது பேப்பர்ல நியூஸ். அதான் பிராண விட்டான, அது வேற எழுதணும் இதுக்கு, அதான் சொல்லு. ஏன்டா நியூஸ் கிடைக்கலையே அவனுக்கு, அவன் ஏதோ அவன் அவஸ்தா அவன் படுறான். பார்த்தீங்க, இப்படி வரலாமா? காரணம் என்ன? மனசுல ஸ்தைரியம் இல்லை. இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடியதான ஜெனரேஷன்ல இருக்கக்கூடியதான மனுஷாளுக்கு மனோதைரியம் போறாரு. பழைய நாள்ல எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் ஒரு பாட்டியம்மா சொல்லுவா, இதே மாதிரி தான்டா வந்ததுரா, 4 வருஷத்தில் சரியாக போயிடுது, இது என்ன பெரிய விவகாரமாக என்ன, சும்மா இரு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடியதான பாட்டி சொல்லுவாள். நம்ம இப்போ பெரியவாளுடைய வார்த்தை எடுத்துக்கிறதே இல்லை. கல்யாணம் ஆறுதுக்கு முன்னாலே தனி கொடுத்தம் வச்ச பேர் தான் கல்யாணம். அப்படி ஒரு கண்டிஷன்லேயே கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கோம். கல்யாணங்கள்லாம் பெரியவா பார்த்தோ 4 பேர் விசாரிக்கிறதோ பண்ணுறதோ இல்லை, இன்டர்நெட்டில் மேரேஜ் அலையன்ஸு, தொஷ்டா தேவமஜி ஜனது அப்படின்னு வேதம் சொல்கிறது. தொஷ்டான்னு ஒருத்தர் இருக்கார் அந்த தேவலோகத்தில், அவர் தான் இந்த பையனுக்கு இந்த பொண்ணு, இந்த பெண்ணுக்கு இந்த பையன்னு தீர்மானம் பண்ணுறவாளாம். மேரேஜஸ் மேட் இன் ஹெவன் தான். மேரேஜ் கார்டு மனேகா கார்டு தான். அது என்னமோ எங்கே போர்டில் படித்தேன். விவகாரம் என்னடா, அது மாதிரி விவகாரம் என்னடான்னா, இப்போ இவ இன்டர்நெட்லேயே பார்த்துட்டு அந்தர்ஜாலம்னா இன்டர்நெட்டுக்கு அந்தர்ஜாலத்திலேயே பார்த்து அதுவே வலையாம், அதுக்குள்ளே மாட்டிப்பானே. முன்னாலையும் பின்னாலையும் தெரியாமல் பெரியோர்களுடைய ஒரு சம்பந்தம் இல்லாமல் பண்ண அப்புறம் அவஸ்தப்பட்டு இருக்க, அப்படி வேண்டாம்னு சொல்ற. ஸ்தைரியோபக்ரம் மனுஷனுக்கு வேண்டியது ஒரு பிடிப்பு இருக்கணும். என்ன பகவான் காப்பாற்றுவார், எப்படிப்பட்டதான கஷ்டம் வந்தாலும் நான் சேர்ந்து மேலுக்கு வந்துடுவேன் அனக்கூடியதான தைரியம் இருக்கணும் சார் உங்க மனசுல. ஸ்தைரியோபக்ரமோ பேச்சா பக்தி லதிகா, அந்த பக்தி லதிகா பக்தி எனக்கூடியதான லதா, லதா தான் சம்ஸ்கிருதத்தில் லதிகா. லதாங்கிறது அதுவே ஸ்திரீலிங்கம், அது பெண்பால், அது பெண்பாலாக இருக்கிறதுனால லதிகான்னு கப்ரத்தையும் போட்டு லதிகான்னு ஆச்சு. அயல் பக்தி லதிகா சாகோபசகன்விதா, வெறும் கொடி இல்லை சார், அது படர்ந்து இருக்கு, கலைகள் இருக்கு, மறிய நிறைய கலைகள்லாம் இருக்கு, இங்கும் அங்கும் வியாபிச்சிருக்கு. உச்ச இர்மான காயமான பட்டலி, இந்த கொடி இருக்கு பார்த்தீங்களா, நன்னா வளர்ந்துருக்கு, மேல் வரைக்கும் வளர்ந்துருக்கு, ஆனால் அங்கெங்கயோ அப்படியே இல்லாம அதுக்கு மேல ஒரு பந்தல் போட்டிருக்கேன். அந்த பந்தல் எப்படி இருக்குன்னு, அந்த பந்தல் முழுக்க வளர்ந்துருக்கு, கீழே ஒண்ணுமே வெயிலே வராம அப்படியே நன்னா வளர்ந்துருக்கு. இந்த மரங்கள்லாம் வெயில கண்டா அதுக்கு ரொம்ப இஷ்டம், அது முழுக்க படர்ந்து இருக்கும், ஒன்று மேல ஒன்று அப்படியே குச்சமா நிற்காது, அது என்ன ஆகும், படர்ந்து இருக்கு. உச்சைர் மனசகாயமான படலி, மனது எனக்கூடியதான இந்த பந்தல்ல படர்ந்து இருக்கு. ஆக்ரம்யா இன்னும் எப்படி இருக்கு, நிஷ்கல்மஷா, ஒரு விதமான தோஷமும் இல்லை. அந்த இலைகளுக்கு பூச்சி பிடிக்கல, அந்த இதற்கே கொடி இருக்கே அந்த கொடியினுடைய இலையில் பூச்சி எல்லாம் பிடிக்கல, நிஷ்கல்மஷா. அதே மாதிரி இந்த பக்தி கொடி இருக்கே அதில் தோஷங்கள் ஒன்றும் இல்லை. பக்தி இருக்கும், ஆனால் பகவான் இடத்துல போய் எனக்கு நிறைய காசு கொடு, எனக்கு நான் அதை வரும்படி பண்ணு, நான் வீடு வாங்குறபடி பண்ணு, அது பண்ணு, இப்படியெல்லாம் கேட்கறது இல்லை. ஏன், நீங்கள் கேட்காமலே அவர் கொடுக்குறாருண்ணே, உங்கள் மனசில் என்ன தோஷம் இருக்கு, என்ன வேணும் உங்களுக்கு, தெரியுமா தெரியாத. அவர் ஈஸ்வரன் சொல்லும் பொழுது நீங்கள் எஸ் சர்வஜ்ஞ சர்வவிது எஸ் யஜானமா எந்தபா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஆகையால் பக்தி நிஷ்கல்மஷா நித்ய அபிஷ்ட பலப்பிரதா. இந்த கொடி என்ன பண்ணுறது, நித்யாபீஷ்ட பலப்பிரதா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அத்தனை அபீஷ்டமான நல்ல புஷ்பங்களை கொடுக்கறது. ஒரு மல்லிக்கொடி இருந்ததையானால் தினந்தோறும் பூத்துண்டு இருக்கும், ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் பூக்கிறது இல்லை, டெய்லி பூத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சில மட்டும் இருக்கா, நாளைக்கே நாளைக்கு பூக்கிறதுக்காக சிலது, நாளைக்கு பூக்கிறதுக்காது. அதோட மட்டும் இல்லை, சிலது கொடியிலேயே இருந்து கீழே வந்துடும், கீழே உதுந்து போகிற புஷ்பங்கள் இருக்க, என்ன வாசனை தெரியுமோ, அது அந்த வீடு முழுக்க வாசனையாக இருக்கும். எப்படி வச்சுட்டு இருந்தா கிராமத்தில், அவ அனுபவிச்சதில் நீங்கள் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட அனுபவிக்கலை. ஆனால் சொல்கிறது மட்டும் குவாலிட்டி ஆஃப் லைஃப்ங்கிறது. என்ன பண்ணுறோன்னா சிவிலைஸ்டு பீப்புள், என்ன சிவிலைசேஷன் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இங்கே நம்ம. அந்த கிராமாந்தரத்தில் அவள் இருந்தவா, அவள் அனுபவிச்சதான அந்த ஆனந்தமே வேர். அந்த வீடு வெறும் ஓட்டு வீடாக தான் இருக்கும், அதுக்கு முன்னால் மல்லிக்கு படர்ந்து இருக்கும், அந்த வெயிலே வராது, நல்ல வாசனையாக இருக்கும், ஜம்முன்னு ஒரு வாசனை இருக்கும். அதோட அப்படியே வெறும் பழைய ஒரு கட்டில், அது வந்து என்ன வெறும் நூல் அலக்கு வச்ச இந்த கட்டில், அதில் படுத்துட்டு ஆனந்தமாக தூங்கிட்டேன் சார். உங்கள் ஏசியெல்லாம் என்ன பண்ணுன்னே, அஞ்சு நிமிஷம் ஏசி போட்டுக்கிறேன், குளிர்றதுன்னு ஆஃப் பண்ணிவிடுறான், மறுபடியும் வேக்கிறதுன்னு போட்டுக்கிறான், தூங்கவே இல்லை ராத்திரி முழுக்க. ஏண்டாண்ணார் இது ஆன் ஆஃப்லேயே போயிட்டு இருக்க விவகாரம் முழுக்க. அப்படி அனுபவிச்சா வாழ். அதனால் இந்த விவகாரம் எப்படி இருந்தது அப்படின்னு கவனிக்கணும். நிஷ்கல்மஷா நித்யாபிஷ்ட பலப்ரதா பவதுமே சத்கர்ம சம்பர்த்திதா. இது எப்படின்னு, சத்கர்ம சம்பர்த்திதா, கொடிங்கிற பட்சத்தில் அந்த கொடியை நன்றாக வளர்த்துருக்கான். எப்படி, நல்ல செயல்களை பண்ணி, நல்ல செயல்களைனா அதுக்கெல்லாம் உரத்தை போட்டு நன்னா பூமியை நோண்டி அங்கெல்லாம் அதனுடைய வேர்களுக்கெல்லாம் பூச்சி பிடிக்காமல் பார்த்து அதுக்கு வேண்டியதான பசு சாணையும் அதில் போட்டு அப்பப்போ அதை காப்பாற்றி எவ்வளோ ஜலம் வேணுமோ அவ்வளோ விட்டு அதிகமாக ஜலம் வந்து அது கெட்டு போகாமல் பண்ணி பூச்சிச்சியெல்லாம் பக்கத்தில் வராமல் இருந்து அதை பார்த்து இப்படி எல்லாம் பண்ண சத்கம்ப சம்பர்த்திதா. அந்த கொடிங்கிற பட்சத்தில் இவ்வளோ பண்ணினான். இந்த பக்திங்கிற கொடி பரமேஸ்வரனுங்கிற கொடியில் என்னன்னா ஜென்மாந்திரத்தை நான் நல்ல கர்மா பண்ணியிருக்கேன், பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கான், பகவானுடைய ஸ்தோத்திரங்களை பண்ணியிருக்கான், அப்போத்தானே பக்தி வரும், பக்தி தானே கடையிலேருந்து வருமா, அதுக்கு தொண்டு பண்ணியிருக்கான், போய் பகவானை பார்த்துருக்கான், கற்பகாலில் போய் இதை நான் பார்த்துருக்கேன், நமஸ்காரம் பண்ணியிருக்கான், ஒரு பிரதட்சிணம் பண்ணியிருக்கான் கோயிலுக்கு, வேற எதையும் இது வேணும் அது வேணும்னு கேட்காம கோயிலுக்கு போய் பிரதட்சிணம் பண்ணியிருக்கான், ஏதோ பகவான் நாம சொல்லிட்டு இருக்கான். தெரிஞ்ச வரைக்கும் தப்பு ரைட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா, பகவானுக்கு பக்தி தெரியும், தப்பாக பண்ணியிருந்தாலும் அது ரைட்டாக ஏற்றுப்பார், நல்ல பக்தி இருந்தார். இன்னொருத்தர் தப்பாக படிக்கிறாலாம் நீங்கள் கவனிச்சுட்டே இருந்தாலும் உங்களை அடிக்க ஆரம்பிச்சிருவார், ஞாபகம் வச்சுருவோம். இன்னொருத்தர் ரொம்ப உமக்கு எதுக்கு, நம்ம ஒரு பக்தியோடு படிப்போம். பகவான் எத்தனை ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கார் ஆச்சாரியால், எத்தனை தெய்வங்கள் மேலே பண்ணியிருக்கார், அவர் பண்ணின தொண்டை நினச்சி பார்க்க முடியுமா நீங்கள், ஒரு பாஷ்யம் அந்த பிரம்மசூத்திர பாஷ்யமோ உபனிஷத் பாஷ்யமோ கீதா பாஷ்யமோ ஜென்மம் முழுக்க படிச்சுட்டே இருக்கலாம், எத்தனை தரம் படித்தாலும் அது திகட்டாதுன்னு சொல்ல சொல்ல அவ்வளவு அழகா பண்ணியிருக்கார். அந்த பாஷ்யங்கள் என்ன, எத்தனை பிரகரணங்கள், நான் விவேக சூடாமணி போடுற பிரகரணங்கள் ஸ்லோகங்களை பத்தி சொல்லவே வேண்டாம், எத்தனை இந்த சிவானந்தர்கள் போல ஒரு ஸ்லோகம் நினைச்சுட்டே இருக்கலாம் ஒரு நாள் முழுக்க, லோகத்தில் மனசை ஒரு கொடியாகவும் ஒரு அன்னப்பட்சியாகவும் ஒரு காக்காவாகவும் ஒரு மானாகவும் எத்தனை விதமா சொல்லிட்டு இருக்கார். இது காரணம் என்ன, ஏதோ ஒரு விதத்துல உங்க மனசு அங்கே போய் லயிக்கணும் அவ்வளவுதான். ஆச்சாரியாளுடைய அபிப்பிராயம் என்ன, உங்கள் மனசானது அங்கே போய் பகவான் இடத்துல போய் லயிக்கணும், அந்த பகவானை நீங்கள் தியானம் பண்ணி அதனால் வாழ்க்கையில் நிம்மதி அடையணும். க்ஷேமத்தை அடையணும். ஏன்னா அது இல்லாதவர்கள்லாம் பொழுதெல்லாம் லௌகிகமான விஷயத்துல சேர்த்து வச்சுட்டு மறுபடியும் துன்பத்தை அடையறா. அது இல்லாம இருக்கிறதுக்காக தான் நமக்காக பண்ணியிருக்கார். நித்யாபீட்ட பல பிரதா பவதுமே சத்கர்ம சம்பர்த்திதா. நல்ல கர்மாவனால சம்பர்த்திக்கப்பட்டதான இந்த ஸ்வரூபம் ஆனந்தாமிருத பூரிதா, ஆனந்தம் எனக்கூடியதான ஜலத்தினால ரொம்ப இருக்கக்கூடியதான ஹரபத அம்போஜ அலவாலாத்யுதா, பரமேஸ்வரனுடைய பாத பத்மம் எனக்கூடியதான பாத்தியிலிருந்து வெளியில வந்ததான பக்தி லதிகா, இந்த பக்தி எனக்கூடியதான கொடி. தைரியோபக்னமுபேத்யா, மானசிக தைரியம் வில் பவர் அப்படி எனக்கூடியதான ஒரு நல்ல ஒரு தூணை பிடிச்சுண்டு. சாகோபசகன்விதா, மேல நல்ல கிளைகள் பல கிளைகளோட சேர்ந்து. உச்சயிர் மானச காயமான படலி, ரொம்ப உயர்ந்ததான எண்ணத்துடன் கூடியதான என் மனசு எனக்கூடியதான பந்தலில் படவி பரவி. அக்ரம்ய நிஷ்கல்மஷா, ஒரு தோஷமும் இல்லாமல் நித்யாபீட்ட பலப்பிரதா, எப்பொழுதும் அபீஷ்டமான மனசுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடியதான ஒரு நிலைய கொடுத்து. பவத்துமே சத்கர்ம சம்பர்த்திதா, நல்லதோன கர்மா, நித்திய கர்மா, சந்தியாவந்தனம் போன்றதான கர்மா, பூஜை ஜபம் ஹோமம் இப்படி பண்ணி பண்ணி அந்த பக்தியானது தானா வளர்ந்தது. அப்படிப்பட்டதான அந்த கொடியானது என் மனசை பரவட்டும், படதி நிக்கட்டும் அப்படின்னு விசேஷமாக சிவபரமாகவும் பக்தி பரமாகவும் அதே சமயத்தில் ஒரு கொடியாகவும் வர்ணித்து ரெண்டு விதமாக ஸ்லேஷையாக வர்ணித்திருக்க இந்த ஸ்லோகத்தில் ஆனந்தாமிருத பூரிதா ஹரபத அம்போஜ அலவாலத்யதா சைரியோபக்ரமுபேத்ய பக்தி லதிகா சாகோபசாகன்விதா உச்சைர் மானச காயமான படலே மாக்ரம்ய நிஷ்கல்மஷா நித்யாபீட்ட பலப்பிரதா பவதுமே சத்கர்ம சம்வர்த்திதா. அதே மாதிரி சந்தியாரம்ப விஜம்பிதம் ஸ்ருதி சிரஸ்தானந்தராதிஷ்டிதம் சப்ரேம பிரமராமசகிருத் அபிராமசகிருத் சத்வாசனாசோபிதம் போகீந்திராபரணம் சமஸ்த சுமன பூஜ்யம் குணாவிஷ்கிருதம் சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம். இந்த சிவானந்தலகரி பிரகரணத்தை ஆச்சாரியால் ஸ்ரீசைலத்தில் அவர் எழுதினார். ஸ்ரீகிரி அங்கே மல்லிகார்ஜுனர்னு மகா அங்கே இருக்கக்கூடியதான பகவானுக்கு மல்லிகார்ஜுனர்னு பேர், பரமேஸ்வரனுக்கு. பிரமராம்பா அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு பேர். அந்த இடத்துல விசேஷமாக இந்த மல்லிகார்ஜுன க்ஷேத்திரத்தில் எழுதினார். அங்கே இருக்கக்கூடியதான மல்லிகை புஷ்பம் இருக்க பார்த்தேல, அந்த புஷ்பமும் அந்த பரமேஸ்வரனையும் சேர்த்து ஒரு ஸ்லோகம் எழுதி, அவர் மல்லிகார்ஜுனர், மல்லி புஷ்பம் புஷ்பங்களுக்குள்ள ரொம்ப வசத்தின்னு சொல்றார். அந்த மல்லி புஷ்பம் எப்படி இருக்கோ அப்படியே பரமேஸ்வரன் இருக்காராம். இந்த மல்லி புஷ்பத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தியாரம் பவிஜம்பிதம், சாயங்கால வேளையில நல்லா பூக்க ஆரம்பிக்குமா. காலையில கொஞ்சம் மொட்டா இருக்கும், சாயங்கால வேளையில என்னாச்சுன்னா நல்லா பூக்கிறதுன்னு. சந்தியாரம் பவிஜம்பிதம் ஸ்ருதி சிதஸ்தான அந்தராதிஷ்டிதம், எங்கே வச்சுக்கிறா தெரியுமா மல்லி புஷ்பத்தை? புருஷாளா இருந்தா காதுல வச்சுப்ப, ஸ்திரீகளா இருந்தா கூந்தல்ல வச்சுக்கிற. ஸ்ருதி சிர ஸ்தானாந்தராதிஷ்டிதம், ஸ்ருதினா காது, புருஷால் காதுல வச்சுக்கிற, ஸ்திரீகளா இருக்கிறவா தலையில கூந்தல்ல வச்சுட்டு இருக்க. பத்தில இந்த மல்லி புஷ்பம் அது எப்படி இருக்க, சாயங்காலமா இருந்தா பூக்கிறது. சந்தியாரம் பவிஜம்பிதம் ஸ்ருதி சிர ஸ்தானாந்தராதிஷ்டிதம், காதுலையும் தலையிலையும் படந்திருக்கு. சப்ரேம பிரமராபிராம சக்கரத்து, இந்த மல்லி புஷ்பம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வண்டுகள் வருது. பிரமரமன வண்டு, நல்ல வாசனை, வாசனைக்கு புஷ்பம் எது மல்லி புஷ்பம் தான், அது காட்டு மல்லியா இருக்கூடாது, அது வேற. நல்ல மல்லியா இருக்குமையானால் அதை சுத்தி வண்டு வந்துட்டே இருக்கும். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, மல்லி புஷ்பம் மாதிரி அழகா அதே மாதிரி பிளாஸ்டிக்ல வந்திருக்கு, ஒரு ஈ அதில் வந்து உட்காது, உங்கள் மூக்கில் தான் வந்து உட்கார்றது பூஜை பண்ண விடாமல். என்ன சுவாமியினர் நல்ல மல்லி புஷ்பமாக இருந்ததுன்னா அது மேலே வந்து உட்காரும், அதுக்கு தெரியும் அது வெறும் பிளாஸ்டிக் தானேன்னு, மனுஷனுக்கு தெரியாது. பார்த்து ஓகே மல்லி புஷ்பம் நன்னா போட்டிருக்கா சாருங்கிறான், அதுக்கு நன்னா தெரியும் விவகாரம் முழுக்க. அதனால் விவகாரம் என்னடா, அந்த மல்லி புஷ்பம் இருக்கே அதை சுற்றி சுற்றிட்டு வரதான் அந்த பிரமரங்கள் வண்டுகள். சப்ரேம அபிமானத்தோடு வந்து சுத்துறதா, சப்ரேம பிரமராபிராமம் அசக்கிறது, பலதரம் சுத்திட்டே இருக்கான் அந்த மல்லி மல்லியே. சத்வாசனா சோபிதம், அந்த மல்லியில் நல்ல வாசனை. அதை பார்த்து பார்த்து ஆஹா விவகாரம் எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சத்வாசனா சோபிதம் போகிந்திராபரணம். இதை அனுபவிக்க தெரிந்ததான சில பேர் அதை அனுபவிக்கிறார். மல்லி புஷ்பத்தை சில பேருக்கு பாருங்களேன் ரசனையே இருக்காது, எதை இருந்தாலும் தூக்கி அப்படி போட்டுருவான். சில பேர் அப்படி இல்லை, அந்த ரசனையோடு அதை வச்சுண்டு அதை எடுத்து அதை வாங்கி அதை ஆத்தக்காரி கொண்டு வந்து அதை கொடுத்து அதை கட்டி அந்த மேலே போட்டுப்பாளா இல்லையா அப்படின்னா போகேந்திர போகம்னு அனுபவிக்க தெரிந்தவர்கள் போகிகள். போகேந்திராபரணம் அவள்னா அதை ஒரு அழகுக்காக அதை வச்சுட்டுருக்கா. மல்லி புஷ்பத்தை இறுக்கி கிட்ட கிட்ட கட்டி அது வேற, அது இங்கே தெருவில் விற்கிற பார்த்தீங்களா அது மாதிரி விட கிட்ட கிட்ட நன்னா கட்டி அதை நன்னா அந்த நூலே தெரியப்படாத நடுவில் அவ்வளோ அழகாக கட்டி அதை என்ன பண்ணுறக்கா ஆபரணம் தலையில் ஆபரணம் வச்சுருக்கலாம். போகிந்திராபரணம் சமஸ்தகுமனப்பூஜ்யம் எல்லா புட்பங்களும் ஆஹாஹா இந்த மல்லியானா நான் பிறந்திருக்கணும் வேற இப்படி பிறந்திருக்கேனே அப்படின்னு அவையெல்லாம் கவலைப்படுறதான். இந்த மல்லிப்பூவை கேட்டு ஜனங்கள்லாம் ரசிக்கிறத பார்த்து மற்ற புஷ்பங்கள்லாம் இதை பூஜை பண்ணுறதான். சும சமஸ்த சுமன பூஜ்யம் குணாவிஷ்கிருதம் அழகு மனம் முதலிய பல குணங்கள் அந்த மனசு அந்த மல்லி புஷ்பத்தில் இருக்கிறத காட்டி கொடுக்கறதான். மல்லி புஷ்பத்துக்கு அழகு இருக்க மனம் இருக்க இப்படிப்பட்டதான சில விவகாரங்கள் குணங்கள்லாம் அதில் இருக்கு என்கிறத காட்டின் இருக்கு. குணாவிஷ்கிருதம் சேவே ஸ்ரீகிரி மல்லிகா. இந்த மல்லி புஷ்பங்கள் எங்கே சார் நிறைய வளர்றத மலப்பிராந்தங்களில் வளருமா. ஸ்ரீகிரி ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம் அப்படின்னு மல்லி புஷ்பத்தை இப்போ வர்ணிச்ச இந்த ஸ்லோகம் முழுக்க எப்படி சாயங்காலத்தில் நன்னா மலர்றதும் புருஷால் காதலையும் ஸ்திரீகள் தலையிலையும் வைத்து கொண்டிருப்பதும் பிரேமையோடு அபிமானத்தோடு அந்த பிரமரங்கள் வந்து எப்பொழுதுமே அதை சுற்றி கொண்டு இருக்கிறதாகவும் பலமுறை சுற்றி கொண்டு இருக்கிறதாகவும் நல்ல வாசனையை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் அழகான ரசிக்க தெரிஞ்சதான ராசிக்கியமான ஸ்திரீகள் அதை ஒரு ஆபரணமாக வைத்து கொண்டிருக்கிறதாகவும் மற்ற எல்லா புஷ்பங்கள்னாலையும் பூஜிக்கப்பட்டதாகவும் மனம் போன்றதான பல குணங்களுக்கு மனம் மட்டும் இல்லை அதில் தேன் உண்டாகும். மல்லி புஷ்பத்திலிருந்து தேனை எடுத்த வண்டுகள்லாம் அதை தேனாக ஆக்கிவிடுறது. அந்த மல்லி புஷ்பம் இருக்கு அதுலேருந்து சென்ட் எடுக்கிறான், ஜாஸ்மின் சென்ட்டுங்கிறான் பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுக்கிற விவகாரம் இதுக்கெல்லாம் இருக்கிறது. இப்படிப்பட்டதான மல பிராந்தங்களில் வளரக்கூடியதான அந்த மல்லி புஷ்பம் இருக்கு. மல்லிகா அர்ஜுன அது வெள்ளையாக இருக்கான் அர்ஜுனன். மல்லிகா மல்லிகா அர்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம் அப்படின்னு பரமேஸ்வரனால பரமேஸ்வரனுக்கு போட அப்படியே சுற்றி வச்சுருக்க அப்படிப்பட்டதான அந்த மல்லி புஷ்பங்களை நான் நினை

0: சந்தோஷமாவான். ஏண்டா டான்ஸுக்காக போகணும். சந்தியாரம்ப விஜம்பிதம் ஸ்ருதி சிரஸ்தானந்தராதிட்டிதம். எங்கே டான்ஸ் ஆடுறார்? அவருக்கு ஒரு ஸ்டேஜ் வேண்டாமா? அந்த ஸ்டேஜ் இருந்தால் தானே அதில் ஆட முடியும். அதுவா அவருக்குன்னு ஒரு ஸ்டேஜ் தயார் பண்ணி வச்சுருக்கிறார். ஸ்ருதி சிரஸ்தானந்தராதிட்டிதம். ஸ்ருதிகள்னா வேதங்கள், வேத சிரசல்னா உபனிஷத்து. அந்த உபனிஷத்துகள்லேயே ஆடிட்டு இருக்கார் அவர். ஸோ உபனிஷத்துகள் எங்கே இருக்கார்? பகவான் இருக்கார். அதனால் அவர் எங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கார்? அவருடைய நாட்டியத்துக்கு இடமேது வேதாந்தங்கள், உபனிஷத்துகள். ஸ்ருதி சிரஸ்தானந்தராதிட்டிதம். முன்னால் ஸ்ருதி சிரஸ்ன்னு சொன்னால் புருஷாளுடைய காதலையும் பெண்களுடைய தலையிலையும் அர்த்தம் சொன்னேன். இங்கே ஒரே பதம் ஸ்ருதி சிரஸ், வேதாந்தங்கள். வேதாந்தங்கள் எனக்கூடியதான ஸ்தானத்தில் அதிட்டிதம். சப்ரேம பிரமராபிராம மசக்கிறது. அபிமானத்தோட பிரமராம்பாள், அந்தூர் அம்மாவுக்கு என்ன பேரு? பிரமராம்பிகா. மல்லிகார்ஜுன க்ஷேத்திரத்தில் பிரமராம்பிகாள். இந்த பிரமராம்பிகை என்ன பண்ணியிருக்காள்? பிரேமையோடு அவர் வந்து ஆலிங்கனம் பண்ணுறாளாம். சப்ரேம பிரமராபிராம மசக்கிறது சத்வாசனா சோபிதம். நல்ல வாசனையோட, என்ன மனசில் இருக்கக்கூடியதான நல்ல எண்ணங்களோட பிரகாசிக்கிறவர். இவன் முன்னால் வாசனைன்னா மல்லிப்புஷ்பத்துக்கு வாசனைன்னு சொன்னேன், அந்த வாசனை வேற. இங்கே வாசனைன்னா நல்ல வாசனையோடு கூடினது, மனசில் இருக்கக்கூடியதான நல்ல பக்தி வாசனையோடு கூடினதும் போகீந்திராபரணம். இங்கே போகீந்திரன்னு பெண்மணிகள்னு அர்த்தம் இல்லை. இங்கே போகீந்திரன்னு நல்ல பாம்பு. அந்த பாம்பு அதை சுற்றிட்டு இருக்கான். மல்லிகார்ஜுன லிங்கத்தை சுற்றிட்டு இருக்க போகீந்திராபரணம் சமஸ்தது மனப்பூஜ்யம். மற்ற புஷ்பங்கள்னால பூஜிக்கப்பட்டது மல்லி புஷ்பம், ஆனால் இங்கே இங்கே சுமனாள்னா தேவதைகள். சமஸ்தது மனப்பூஜ்யம் குணாவிஷ்கிருதம். இன்னைக்கு ஏதோ மல்லிகார்ஜுனை பற்றி கேட்கவோ அல்லது பார்க்கவோ முடிஞ்சது. காரணம் என்ன? பல ஜென்மாக்களில் பண்ணினதான புண்ணியம். அந்த குணத்தை சொல்றதாம். எல்லோராலையும் கேட்க முடியாது. பரமேஸ்வருடைய வைபவத்தை கேட்கறதுக்கு ஒரு புண்ணியம் இருக்கணும். அது குணாவிஷ்டதம் சேவே ஸ்ரீகிரி மல்லிகா மல்லிகார்ஜுன மகாலிங்கம் ஸ்ரீகிரி. இப்படி சொல்லதான அந்த விசேஷமாக ஸ்ரீகிரியில் இருக்கக்கூடியதான அந்த மல்லிகார்ஜுன க்ஷேத்திரம் இருக்கே, அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடியதான் அந்த மகாலிங்கத்தை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு. மகாலிங்கம் சிவாலிங்கிதம். வெறும் லிங்கம் மட்டும் இல்லை சுவாமி, சிவாலிங்கிதம். பிரம்மராம்பாள்னால ஆலிங்கனம் பண்ணின்றதான அந்த விசேஷமான அந்த ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன க்ஷேத்திரம் அந்த பகவானை தியானம் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. இந்த மல்லி புஷ்பத்தோட பரமேஸ்வரனை கம்பேர் பண்ணி மல்லி புஷ்பத்துக்கு என்னென்ன விசேஷங்கள் வருமோ அவைகள்லாம் பரமேஸ்வரனுக்கும் சொல்லி உங்களுக்கு மல்லி புஷ்பத்தை பார்த்தா என்ன ஞாபகம் வரணும்? பரமேஸ்வரன் ஞாபகம் வரணும். இத்தனை விசேஷங்களும் சொல்லி அழகாக சொல்லியிருக்கார். சந்தியாரம்ப விஜம்பிதம் ஸ்ருதி சிரஸ்தானந்தராதிஷ்டிதம் சப்ரேம பிரமராபிராம மசக்ரத் சத்வாசனா சோபிதம் போகீந்திராபரணம் சமஸ்தது மனப்பூஜ்யம் குணாவிஷ்கிருதம் சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம் அப்படின்னு அழகா சொல்லி இதே மாதிரியே அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு வண்டோட பரமேஸ்வரனை கம்பேர் பண்ணுறது. ஒரு ஆண் வண்டு, அந்த ஆண் வண்டும் பரமேஸ்வரனும் ஒண்ணுங்கன்னு சொல்ல போறார். அப்படி அற்புதமாக அடுத்த ஸ்லோகம் வரப்போறது.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: வேற என்ன வேணும் அப்படின்னா, காமிய நிஷித்த வர்ஜன புரஸ்சரம் நித்திய நைமித்திக பிராசித்த உபாசன அனுஷ்டானின ரெண்டு வகையா பிரிச்சுட்டார். இதுக்கு முன்னாடி இந்த விசாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி கர்மம்னா என்னன்னு பார்ப்போம். கர்மம் அப்படிங்கிறது சாதாரணமான வார்த்தை. கர்மா கோலா அப்படிமா இல்ல கர்மா கேட் அப்படிமா இங்கிலீஷ்ல? கர்மா கேட், கர்மா கோலா இந்த மாதிரி எல்லாம் விஷயத்த வச்சுட்டு கர்மான்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பான். கர்மாங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. எப்படி சட்டி அப்படிங்கிறது இங்கிலீஷ் வார்த்தையோ, அதே மாதிரி கர்மா அப்படிங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை.

0: ஜட்டி அப்படிங்கிறது சட்டி அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவான், ஹிந்தியில இருந்து இங்கிலீஷ தூக்கி யூஸ் பண்ணிட்டான். இப்ப இங்கிலீஷ் வார்த்தை அது ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில இருக்கிற வார்த்தை. அந்த மாதிரி கர்மா அப்படிங்கறது ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில இருக்கிற வார்த்தை. கர்மா அப்படின்னா என்ன? கர்மா செய்யற செயல் தெரியுமே, அதான் தெரியுமே, அந்த மாதிரிதான், அதான் தெரியுமே, அதான் தெரியுமே அப்படின்னா அப்படி இல்ல. கர்மம்னா ஃபர்ஸ்ட் கர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கர்மம்னா ரெண்டா பிரியறது, என்னது ஒரு கர்மம் ரெண்டு கர்மம் அப்படின்னு. கர்மம்னா என்ன? ஒரு கர்மம் ரெண்டு கர்மம்னு ரெண்டா பிரியறது. ஒரு கர்மம் ரெண்டு கர்மம் மூணு கர்மம்னு இல்ல, இது ஒரு கர்மம் முதல் கர்மம் ரெண்டாவது கர்மம். முதல் கர்மம்னா என்ன, ரெண்டாவது கர்மம்னா என்ன? முதல் வகைப்பட்ட கர்மம், முதல் கர்மம்ங்கிறது முதல் வகைப்பட்ட கர்மம் அப்படிங்கிறது செயல். முதல் வகைப்பட்ட கர்மமானது செயல், இரண்டாவது வகைப்பட்ட கர்மமானது அதனுடைய பலன். கர்மங்கிற செயலுக்கும் கர்மம்னு பேரு, கர்மத்தினுடைய பலனுக்கும் கர்மம்னு பேரு. எப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா, என் கர்மம் நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்மா, இது அவனுடைய தலையெடுத்து பலனை குடிக்கிறது. அந்த கர்மமானது பலனை குடிக்கிறது. என்ன பண்ணிட்டு இருக்க? கர்மத்தை செஞ்சுட்டு இருக்கேன், இந்த கர்மத்தை செஞ்சுட்டு இருக்கேன், இந்த கர்மத்தை செஞ்சுட்டு இருக்கேன்னு அது கேவலமா சொன்னானா என் தலையெழுத்து இந்த கர்மத்தை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்துடும். அப்படி இல்ல, ஒரு செயலை செய்யும் பொழுதே கர்மத்தை செஞ்சுட்டு இருக்கேன், கர்மத்தை செய்யறேன், எனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்யறேன், எனக்கு சொல்லப்பட்ட கர்மத்தை செய்யறேன் அப்படிங்கும் போது அது கர்மமானது செயலாயிடுறது. கர்மம் முதல் வகை கர்மம் செயல், இரண்டாவது வகை கர்மம் பலன். முதல் வகை கர்மம் இந்த செயல்ல பலனை வச்சு நம்ம பார்க்க வேண்டாம், ஏன்னா இப்ப இந்த செயலை குறிச்ச விசாரம் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த செயல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுவும் லௌகிக்கம் வைதிகம் அப்படின்னு ரெண்டா பிரியறது. அந்த கர்மமும் லௌகிக்கம் வைதிகம் ரெண்டா பிரியறது. வைதிக கர்மத்திலையும் லௌகிக்க கர்மத்திலையும் திருப்பியும் ரெண்டு வகை கூட்டம். இந்த லௌகிக்கம் வைதிகம்ங்கிறத விட்டுட்டு வைதிக்கம்னே வச்சு போனோமா, ஏன்னா வேதம் தான் எல்லாத்துக்கும் பிரமாணம் அப்படிங்கறதுனால வைதிக்கம் அப்படிங்கிற ஒரு கர்மத்தை வச்சுருவோம். அந்த வைதிக கர்மத்துல திருப்பியும் ரெண்டா பிரியறது. நிஷித்த கர்மம், கர்மம் ரெண்டா பிரியறது. முதல் கர்மம் ரெண்டாவது கர்மம், இதுவும் கர்மம் இதுவும் கர்மம். முதல் கர்மம் செயல், ரெண்டாவது கர்மம் பலன். பலம் இந்த பலத்துக்கு நான் இப்ப வரல அப்படின்ட்டேன். இந்த செயல் வந்து ரெண்டா பிரியறது, ஒண்ணு லௌகிக்கம் இன்னொன்னு வைதிக்கம் அப்படின்ட்டு. இந்த லௌகிக்கம் வைதிக்கம் நான் சேர்த்து, ஏன்னா எல்லாத்துக்கும் பிரமாணமானது வேதம் அப்படிங்கறதுனால இத நான் வைதிக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றேன், இத நான் வைதிக்கம் அப்படின்னு பேர் வைக்கிறேன். இந்த வைதிக கர்மமும் ரெண்டா பிரியறது. இந்த பிரிக்கிறத நான் பண்றதுக்கு காரணம் என்ன, நம்ம புத்தியில ஈஸியா புரியும் அப்படின்னுட்டு இந்த மாதிரி பிரிக்கலாங்க. நான் பிரிச்சு காமிக்கிறது உங்களுக்கு புத்தியில புரியறதுக்கு. இது இந்த வைதிக கர்மமும் ரெண்டா பிரியறது, ஒண்ணு விதி இன்னொன்னு நிஷித்தம். ஒண்ணு விதி இன்னொன்னு நிஷித்தம். இந்த விதி நிஷித்தம் இதுவும் மூணா பிரியறது, இதுவும் மூணா பிரியுது. என்ன அப்படின்னு கேட்டா, காமியம் நித்தியம் நைமித்திகம், நித்தியம் நைமித்திகம், காமியம் நித்தியம் நைமித்திகம், இப்படி மூணா பிரியுது. இதுக்கு மேல நான் பிரிக்கல வச்சிருக்கேன் இப்படியே. அப்போ ஃபர்ஸ்ட் கர்மத்துல ஆரம்பிக்கிறோம். கர்மமானது செயல் கர்மம் ஒண்ணு, பலன் கர்மம் ரெண்டு. இந்த கர்மத்துல லௌகிக்கம் வைதிகம், அந்த வைதிகத்துல லௌகிக்க வைதிகத்தை வைதிகன்னு வச்சு, அந்த வைதிகத்துல வந்து விதி நிஷித்தம்னு ரெண்டா பிரிக்கணும். இந்த விதி நிஷித்தம் ஒன்னு ஒன்னும் மூணா பிரியுது, காமியம் நித்தியம் நைமித்திகம். விதினா என்ன, நிஷித்தம் தானே. இப்ப கர்மம்னா என்னன்னு பார்த்தோம், செயல்ல கர்மம்னா என்னன்னு பார்த்தோம். செயல், செயலுக்கு கர்மம்னு பேரு, எந்த செயலாத்தாலும் அதுக்கு கர்மம்னு பேரு. ஆனா இங்க சொல்லப்படுற கர்மம் எல்லாமே வைதிக கர்மத்தை தான் சொல்றது அப்படிங்கறதுனால ரெண்டுத்தையும் வைதிகம் கொண்டு வந்துட்டேன். ஆசிரமத்துல இருக்கோம், ஆசிரமத்துல செய்யற செயலை கர்மா அவங்க சொல்லு, ஆசிரமத்துல சொல்றது என்னது, கர்மா செய்வா அப்படின்றாங்க. கர்மா கர்மா பண்ணணும், ஆசிரமத்துக்கு கர்மா பண்ணணும், ஆசிரமத்துக்கு கர்மா பண்றது நல்லது அப்படின்ட்டு. ஆசிரமத்துக்கு நல்லது அதுல சந்தேகமே இல்லை, ஆசிரமத்துக்கு நல்லது, நமக்கு எவ்வளவு நல்லது. ஏன்னா இதையே தான் அவன் வீட்டுல செஞ்சுட்டு இருந்தான், அவங்க வீட்டுல அப்பா அம்மாவுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தான். அந்த சம்பளத்துல அதை விட்டுட்டு அவன் ரிஷிகேஷுக்கு வந்திருக்கான். ரிஷிகேஷ்ல வந்தும் அவன் வந்து அதே ஆசிரமத்துக்கு அதே கம்பெனில, அதாவது எந்த டிபார்ட்மெண்ட் அவன் வேலை செஞ்சாலும் அதே டிபார்ட்மெண்ட்ல அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு, அது சேவைங்கிற பேர்ல. இப்ப அந்த ஆசிரம சேவத்தினால என்ன பலன் இருக்கு அப்படின்னா, அதுக்கு பலன் இல்லாம இல்ல, பட் எவ்வளவு பலன் இருக்கு. இந்த வேலையை அவன் அங்கேயும் செய்ய முடியும், பற்று இல்லாம செய்யணும். ஆசிரமத்துல செயல் பண்ணும்போது கூட பற்று இல்லாம செய்யணும், இதை நீ வீட்லயும் செய்யலாமே. இந்த மாதிரி அங்க தடை இருக்கு, இங்க மாத்திரம் தடை இல்லையா. அதே டிபார்ட்மெண்ட்ல இன்னொருத்தன் ஒரு கிரகஸ்தன் வந்தாலோ இல்ல இன்னொரு சாமியே வந்தாலோ பிரச்சனை வந்துருது. ரெண்டுனாலே பிரச்சனை எங்கேயுமே. தித்தியா அத்வை பயம் பவத்தி அப்படிங்கிறது. சரி, அது பாலிடிக்ஸ் ஆயிடும். அப்புறம் வைதிகம் அப்படின்ற கர்மத்தை பத்தி பேசுறோம். இந்த வைதிகமே விதி நிஷேதம் ரெண்டு வகையா பிரியட். விதினா விதிக்கப்பட்டது, நிஷித்தம்னா தடை செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். விதினா விதிக்கப்பட்டது, நிஷித்தம்னா தடை செய்யப்பட்டது. இது ஒன்னு ஒன்னு மூணு மூணா பிரியறது. எப்படி? நித்தியம், நைமித்திகம், காமியம் அப்படின்ட்டு. காமியம்னா என்ன? இங்க சொல்லப்பட்ட முறையில நான் எழுதியிருக்கேன் காமிய நிஷித்த வர்ஜனம் அப்படின்ட்டு. காமியம்னா என்ன? காமியம்னா பற்றோடு செய்யப்படக்கூடிய கர்மங்கள். பார்ப்போம் இதுலயே சொல்லுவாங்க காமியம்னா என்னது அப்படின்ட்டு. நித்தியம்னா நித்தியமாக நிரந்தரமாக தினமும் தினம் தினம் செய்யப்பட வேண்டிய கர்மங்கள். நைமித்திகம்னா ஒரு நிமித்தத்தை உத்தேசித்து, நிமித்தத்தை சார்ந்து செய்யப்படக்கூடிய கர்மங்கள். நிமித்தம்னா ஒரு தூண்டுதலுக்கான ஒரு காரணம், அந்த மாதிரி தூண்டுதலுக்கு காரணமா இருக்கிற ஒரு அந்த ஒரு நிமித்தத்தை வச்சுட்டு நம்ம செய்யறது. அமாவாசை தர்ப்பணம் செய்ய அப்படிமா. ஏன் நீங்க தர்ப்பணம் செய்யணும்? அமாவாசைங்கிறதுனால செய்யணும். அமாவாசை என்ன ஆயிடுச்சு? நிமித்தமாயாச்சு. அந்த மாதிரி ஒரு ஒரு நிமித்தத்துக்கும் ஒரு ஒரு காரணமானது, அந்த நிமித்தமானது காரணமாய் அது மூலியமா செய்யப்படுற கர்மம். இது வேதத்துல விதிக்கப்பட்டதுக்கும் நிஷிதிக்கப்பட்டதுக்கும் ரெண்டுத்துக்குமே பொது. எப்படி அது பொதுவாக முடியும்? விதிக்கப்பட்ட கர்மம், நிதிஷித்தப்பட்ட கர்மம், இந்த கர்மத்தை காமியம் நிஷித்தம் இதெல்லாம் ஒன்னொன்று படிக்கும் போது நம்ம விசாரம் பண்ணுவோம். மூணுத்துக்குமே பொது, இது ரெண்டுத்துக்குமே பொது, விதிக்கும் நிஷித்தத்துக்கும் இந்த மூணுமே பொது. அப்போ இந்த மாதிரி காமியமானதும் நிஷித்தமானதும் வர்ஜன புரஸ்கரம், காமியமான கர்மங்கள் பற்றோடு செய்யப்பட வேண்டிய கர்மங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட காமிய கர்மங்களும், நிஷித்தம் தடை செய்யப்பட்டதான கர்மங்களும் வர்ஜன புரஸ்கரம். வர்ஜம் வர்ஜனம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பின்னம் சமஸ்கிருதத்துல பின்னம் அப்படிங்கிறது வர்ஜம் அப்படின்னு பார்த்தோம். வர்ஜனம் அப்படின்னா விடுவதன் மூலமாக, புரஸ்கரம் விடுவதன் மூலமாக. வேற என்ன பண்ணணும் அவன்? நித்தி நைமித்திக்க பிராய்ச்சித்த உபாசன அனுஷ்டானின. இப்போ விடுறத மாத்திரம் சொல்லல, விடுறதுங்கிறது தடை செய்யறது, விடுறதுங்கிறது ஒரு செயலா இருக்க முடியாது. நிஷித்தம்னு சொல்லி சொல்றது ஒரு செயலா இருக்க முடியாது. அப்போ வேதத்துல என்ன சொல்றது? நீ சுராம்னா வேத் அப்படிங்கிறது, சாராயம் குடிக்காத தடை செய்யறது. அதே மாதிரி பலாண்டும்னா பக்ஷி, வெங்காயம் வெள்ள பூண்டு இதெல்லாம் சாப்பிடாத அப்படிங்கிறது. இப்ப இந்த மாதிரியான தடை செய்யப்பட்ட பிராமணம், நான் தவ்யா பிராமணனை கொலை செய்யாதே, இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டதான செயல்கள். இந்த தடை செய்யப்பட்டதான செயல்களை நீங்க செய்ய முடியாது. செய்யாம இருக்கிறது, செய்யாம இருக்கிறதுங்கிற ஒரு செயல் இல்ல, கவனிங்க, செய்யாம இருக்கிறதுங்கிறது ஒரு செயல் இல்ல. அப்ப என்ன அப்படின்னா, வேதமானது இந்த நிஷித்தாவோட இந்த நிஷேதமான வாக்கியத்தின் மூலியமாக நமக்கு ஒரு உபேக்ஷா புத்திய, உபேக்ஷா புத்தின்னு சொல்லி சொன்னா அதுல ஒரு பற்றற்ற ஒரு நிலையை நமக்கு உண்டு பண்றது, சீண்டாம அதை சட்ட பண்ணாம இருக்கிற ஒரு நிலையை நமக்கு உண்டு பண்றது. இது மூணுத்துக்குமே பொருந்தும், காமியத்துக்கும் நிஷித்தத்துக்கும் நைமித்திகம். நித்தியமா நீங்க பண்ணணும், என்ன பண்ணணும்? நித்திய கர்மம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நிஷித்தத்துல நித்திய கர்மம் என்ன அப்படின்னா, டெய்லி சாராயம் குடிக்காத சொல்றது, விசேஷமான ஒரு நாள்ல அப்பவும் குடிக்காத. இந்த மாதிரி நித்தியமான நைமித்திகமான அப்படின்னு இந்த மாதிரி காரணத்தை வச்சு நம்ம என்னென்னதான் தப்பு பண்ண முடியுமோ அந்த தப்பெல்லாம் வர்ஜனம் பண்றது அப்படின்னு அர்த்தம். இது அந்த வகை நித்திய நைமித்திக்க பிராயச்சித்தம், அப்படியாவது எல்லாம் செய்யாம இருக்கணும் அவன். நித்தியமான தினம் தினம் செய்ய வேண்டிய கர்மங்கள், நைமித்திகமான ஒரு நிமித்தம் காரணமாக உண்டாகக்கூடிய கர்மங்கள், பிராயச்சித்தமான பாவத்துக்கு தீர்வான பிராயச்சித்த கர்மங்கள்னு சொல்லி, பிராயச்சித்தம்னு சொல்லி சொன்னா நம்ம முன்னாடி செஞ்ச சில பல பாவங்கள், சில பல கர்மங்கள்னால தடைகளானது நமக்கு உண்டாயின் இருக்கு நம்மளுடைய பிரவர்த்தியில. நம்மளுடைய பிரவர்த்தியில அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா வகையான தடைக்கும் காரணம் பாவம் தான். எந்த தடையா இருந்தாலும் சரி, நமக்கு மோட்ச சாஸ்திரத்துல இல்ல மோட்சத்துல ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான், கோயில் கோயிலா அலைஞ்சிட்டு இருக்கான், எதுக்குடா அப்படின்னா மோட்சத்துக்கு அப்படின்ட்டு. கோயில்லையா கொடுக்குறாங்க பிரசாதமா, சாஸ்திரம் படிக்க முடியல. அதேதான் நம்ம புருஷார்த்தம் பிராரப்தம்ங்கிற விசாரத்துல பார்த்தோம். அவனால சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு அவனுக்கு முடியறது இல்ல, அவன் இங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கான், அதுக்கு காரணம் தடை. இது வேத இந்த ஞானத்துல தடை. சாஸ்திரம் கேட்கும் போதே அவனுக்கு சாஸ்திரத்தை புத்தி முழுமையா அடங்குறது இல்ல, அந்த ஸ்ரத்தான்னு சொல்லப்படக்கூடிய சமர்ப்பண பாவனமானது உண்டாகிறது இல்ல, அதுவும் ஒரு தடை. இந்த மாதிரி தடைகளுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா பாவம். இது இந்த இந்த வாழ்க்கையில வெளியில பல வகையான தடைகள் இருக்கு, சொத்து வரமாட்டேங்கிறது, சொத்து சேரமாட்டேங்கிறது, குழந்தை இல்ல, இந்த மாதிரி அசௌரியம் இருக்கு, உடம்பு சரியில்லை, இந்த மாதிரியான இதெல்லாம் தடை, முன்னேற்றமான வாழ்வுக்கு தடை. அதுக்கும் காரணம் என்ன? பாவம் தான். இந்த பாவம், இந்த மாதிரி தடைகளை பார்த்து, இது தடைகள் அப்படிங்கறது நமக்கு லிங்கம் அறிகுறி, இந்த குறிய வச்சு நாம காரணத்தை திருப்பியும், இந்த குறிய வச்சு அனுமானம் பண்றோம், என்னது இதுக்கு காரணம் இருக்கணும் அந்த பாவம், அந்த பாவத்தை நீக்கிறதுக்கான வழி என்ன? ரெண்டு வழி இருக்கு, பாவத்தை நீக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ரெண்டு வழி இருக்குன்னா ஈஸியான வழி எதுவோ அதை நம்ம வந்து கடைபிடிக்கணும், அதுதான் சுலபம். ஒன்னு என்ன அப்படின்னா அனுபவிக்கிறது, பாவத்தை அனுபவிக்கிறது. ரெண்டாவது அதுக்கு தீர்வு காண்றது. அனுபவிக்கிறதுக்கு முடியாததுனாலதான் நம்ம தீர்வு காண்றதுக்கு என்ன முயற்சியை இது பண்றோம். அந்த தீர்வு என்னது அப்படின்னா வேதத்திலேயே சொல்லியிருக்கு, பாவத்துக்கு பிராயஷ்சித்த கர்மங்கள், அதை தீர்க்கக்கூடிய புண்ணிய கர்மங்கள் சொல்லியிருக்கு. கங்கையில போய் குளிக்கிறது முதலிய கர்மங்கள் பலதும் இருக்கு, பின்னாடி அதுவும் வரும். அப்ப அந்த மாதிரியான கர்மங்கள் மூலியமாக அவன் வேற எந்த கர்மத்தையும் செய்யல, தன்னுடைய பாவமான தடையானது நீங்கிறதுக்காக கர்மங்கள் பிராயஷ்சித்த கர்மங்கள் செய்யறான். நித்திய நைமித்தி கர்மத்தோட பிராயஷ்சித்த கர்மத்தை செஞ்சுட்டு இருக்கான். இதை தவிர என்னது உபாசனா அனுஷ்டானின உபாசனைகளான செஞ்சுட்டு இருக்கான், வழிபாடு செஞ்சுட்டு இருக்கான். இந்த உபாசனை மூலியமாக நிர்கத நிக்கில கல்மஷபயா அவனுடைய கல்மஷமானது, கல்மஷம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்கானது, நிக்கில எவ்வளவு அழுக்கு அப்படின்னா நிக்கில முழுவதுமாக, நிர்கத நிர்கதம் அப்படின்னு சொல்லி சொன்னா கதம்னா செல்லுதல், நிர்கதம்னா விலகி செல்லுதல். அப்படி நிர்கதமான விலகி சென்றதான முழுவதுமான அழுக்குகள், அவனுடைய மனசுல இருக்கிற முழுவதுமான அழுக்கானது இந்த மாதிரியான தவறான கர்மத்துல ஈடுபடாததாலையும் சரியான கர்மத்துல ஈடுபடுறதுனாலையும் நீங்கிறது. நீங்கினதுனால நிதாந்த நிர்மல சுவாந்த, நிதாந்த மிகவும் நிர்மல தெளிவான சுவாந்த ஸ்வ அந்த, தன்னுடைய அந்தம் மனது உள்முகம், தன்னுடைய மனதானது மிகவும் தெளிவானதா இருக்கு, தெளிவடைந்ததா இருக்கு. அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்ட சதுஷ்டய சம்பன்ன பிரமாதா, அப்படிப்பட்ட சாதன சதுஷ்டயன், அப்படிப்பட்டவனான சாதன சதுஷ்டயம் என்கிற இந்த நான்கையும், சாதன சதுஷ்டயம் என்கிற நான்கையும் அடைந்தவன் பிரமாதா, அவன் தான் அதிகாரி. அப்படிப்பட்ட பிரமாதா, பிரமாதானா அறிபவன், அவன் தான் அதிகாரி. இப்ப அந்த அதிகாரி லட்சணத்துல என்ன சொல்லியிருக்காரு, அவன் சாஸ்திரத்தை வேத வேதாங்கத்தை இந்த ஜென்மத்திலேயோ இதுக்கு முன்னாடி ஜென்மத்திலேயோ படிச்சவனா இருக்கணும், காமிய கர்மமும் நிஷித்த கர்மமும் செய்யாதவனா இருக்கணும், நித்திய நைமித்திக்க புரஷரண பிராயஷ்சித்த அதே மாதிரி புரஷரணம் அனுஷ்டானம் இதையெல்லாம் செய்யறவனா இருக்கணும், அது மாத்திரம் இல்லாம இந்த மாதிரியா செஞ்சதுனால மனது தூய்மை அடைந்தவனா இருக்கணும், தூய்மை அடைஞ்சதுனால மாத்திரம் இல்லாம அப்படிப்பட்ட நிர்மலமான அந்த கர்ணம் மனது ஒருமுகப்பட்டதாக தூய்மையடைந்துதான் எப்படிப்பட்டது ஒருமுகப்பட்டதா இருக்கணும், அப்படிப்பட்ட ஒருமுகப்பட்டதான மனதுடைய சாதன சுஷ்டத்தை அடைந்தவனானவன் அந்த பிரமாதா அறிபவன் தான் அதிகாரி. பிரமாதா அதிகாரி அப்படின்னு வருது, பிரமாதா அதிகாரி. மாத்ரு அப்படிங்கிறது ரிகாராந்தம், ரிகாராந்தம் அப்படிங்கறதுனால தாத்ரு அப்படிங்கிற சப்தம் மாதிரி தாத்தா அப்படின்னு பண்ணினோம், அந்த மாதிரி இங்க பிரமாத்ரு அப்படிங்கிறது பிரமாதா அப்படின்னு ஆறுது, மாத்ரு மாதா பிரமாத்ரு பிரமாதா அப்படின்னு ஆறுது. அந்த மாதிரி இந்த மனது தூய்மை அடைந்தவன் அதிகாரி. இந்த நிஷித்தம் இதெல்லாம் சொன்னீங்களே அது என்னது அப்படின்னா காமியானி ஸ்வர்காதி இஷ்ட சாதனானி ஜோதிஷ்டோவாதீனி. காமிய கர்மம்னா என்ன அப்படின்னா ஸ்வர்கத் முதலிய இஷ்டத்தை நமக்கு விரும்பிய விஷயத்தை அடையறதுக்கான கர்மங்கள். எது அப்படின்னா ஜோதிஷ்டோபம் முதலிய கர்மங்கள், காமிய கர்மங்கள்னா பற்றோடு செய்யப்படக்கூடிய, அதனாலதான் சொன்னேன் வைதிக கர்மத்தை தான் கர்மம்னு சொல்றோம், இங்க லௌகிக கர்மத்தை சொல்லல. லௌகிக கர்மத்தை சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம எந்த ஆபீஸ்ல இருக்கோமோ இல்ல எந்த ஆசிரமம் இருக்கணுமோ அதுல கோட்டாரியாவோ பண்டாரியாவோ ஆகணும்னு ஆசை, இதையெல்லாம் கூட இங்க கொண்டு வந்துடணும். அப்படி இல்ல சொல்லாம நான் என்ன சொல்றேன், ஏன்னா இங்க ஆசை அப்படிங்கிறதுக்கு தடை குறைவே இல்லை. பெரியசாமி அவர் யாரா இருந்தாலும் சரி அவரு கார்ல போறாரு நானும் கார்ல போனோம், அவரு பிளைட்ல போறாரு நானும் பிளைட்ல போனோம். இது படிக்கிறதுக்கு முன்னாடியே லகு தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஆசை, நம்ம என்ன பண்ண முடியும், அப்படி வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவும் காமியம் தான், அதுவும் தடை தான். அந்த மாதிரி தடையை பத்தி நம்ம பேசல, ஏன்னா அது நிறைய இருக்கு, ஒன்னு ரெண்டு இல்லது. இங்க காமிய கர்மம்னு சொல்றது வைதிகத்துல சொல்லப்பட்ட கர்மம், அந்த காமிய கர்மம்னா என்ன, அதனால்தான் நித்திய கர்மம்னா என்ன நைமித்திய கர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டா நித்திய கர்மம் இப்ப இங்க பாக்க போறோம். நித்திய கர்மம்னா என்ன, நித்திய கர்மம்னா என்ன, நைமித்திய கர்மம்னா என்ன அப்படின்னா உதாரணம் சொல்றது என்னது, நித்திய கர்மம்னா டெய்லி இட்லி சாப்பிடுற மாதிரி, நைமித்திய கர்மம்னா பொங்கல் சாப்பிடுற மாதிரி எப்பவாவது அப்படின்னுட்டு. அப்படி இல்ல, எல்லாம் வைதிக கர்மமா கர்ம சம்பந்தப்படுத்துறோம். காமியம்னா என்ன, விருப்பத்தோடு செய்யப்படக்கூடிய கர்மங்கள், விரும்பி ஒரு பலனை விரும்பி செய்யக்கூடிய கர்மம். எப்படிப்பட்ட பலனை அப்படின்னு கேட்டா பலனுக்கு சொல்றாரு, ஸ்வர்காதி இஷ்ட சாதானி, ஸ்வர்க்கம் முதலிய இஷ்டம், ஸ்வர்க்கம் முதலிய விரும்பிய பலன் அடையறதுக்கான கர்மம், அதுக்கான சாதனானி அப்படின்னா கர்மங்கள், ஸ்வர்க்கம் முதலிய இஷ்டத்தை அடையறதுக்கான கர்மங்கள். வேதத்துல சொல்லியிருக்கு ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோய ஜேத அப்படின்னுட்டு, ஸ்வர்க்கத்தில் ராசியுடையவன் ஜோதிஷ்டோமம் என்கிற இந்த கர்மத்தை செய்வானாக, அதனாலதான் சொல்லியிருக்க ஜோதிஷ்டோமாதீனி அப்படின்ட்டாரு. இந்த மாதிரி சாதனைகள் விருப்பங்கள் பலது, விருப்பத்துக்கான சாதனைகள் பலது, அந்த சாதனைகளுக்கான பலனும் பலது அப்படின்னுட்டு. ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேத அப்படிங்கறதுனால என்ன சொல்றது, ஜோதிஷ்டோமம் அப்படிங்கிற இந்த யாகத்தின் மூலியமாக ஸ்வர்க்கம் என்கிற பலனை அடைவாயாக, பாவனை செய்வாயாக அப்படிங்கிறது. ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க்கம் பாவையே அப்படின்னு, இது ஜோதிஷ்டோமம் அப்படிங்கிற கர்மத்தை ஸ்வர்க்கம்ங்கிற பலனுக்காக செய்யறது. இது மாத்திரமா அப்படின்னா இது மாத்திரம் இல்ல, காரிரேஷ்டியா இந்த மாதிரி காரிரேஷ்டி இதெல்லாம் பலன், ஒரு பலனை எதிர்பார்த்த செய்யக்கூடிய கர்மங்கள், மழை வேணும் இந்த மாதிரி ஒரு ஒரு கர்மம் இருக்கு, புத்திரகாமேஷ்டி முதலிய கர்மங்கள் இருக்கு. இப்போ இது பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய கர்மம். அடுத்தது சொல்றாரு நிஷித்தாணி, நிஷித்தம் தடை செய்யப்பட்டது அப்படிங்கிற கர்மம் என்னது அப்படின்னு கேட்டா நரகாதி அனிஷ்ட சாதனானி பிராமண ஹனநாதீனி. காமியானிங்கிறது சொர்க்கம் முதலிய நல்ல இஷ்டம் அப்படிங்கிறது விரும்பக்கூடிய பலனை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது. இஷ்டம்னு சொல்லி சொன்ன என்னது, மதிஷ்ட சாதனம் அப்படின்னா எனக்கு விரும்பக்கூடிய, என்னால் அடையக்கூடிய, அடையறதுக்கு விரும்பப்படக்கூடிய, எல்லாராலும் அடைய விரும்பப்படக்கூடிய பலன். அனிஷ்டம்னு சொல்லி சொன்னா எல்லாராலும் விரும்பத்தகாததான பலன். அப்படி விரும்பத்தகாததான பலன் நிஷித்த கர்மம்ன்றது என்ன கொடுக்கும் அப்படின்னா நரகாதீனி, நரகம் முதலியதான அனிஷ்ட சாதனானி, யாராலும் விரும்பப்படாததான பலனை கொடுக்கிறது. எது அது, பிராமண ஹனநாதீனி, பிராமண ஹத்தியா பிராமணி கொலை சொல்றது, அதே மாதிரி கோஹத்தியா மாட்டை கொலை செய்யறது, இந்த மாதிரி கர்மங்கள் சொல்லியிருக்கு. இது மாத்திரம் இல்ல, சுராம் நபிவேத்து இதெல்லாம் கூட அனிஷ்ட கர்மம் தான். மாத்திரம் இல்லாம வேற இடத்துல இன்னும் பல அனிஷ்ட கர்மங்களும் சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்துல, இந்த மாதிரி பல அனிஷ்ட கர்மங்கள் சொல்லியிருக்கு. இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும், இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான அனிஷ்டமான விரும்பத்தகாததான பலனை கொடுக்கக்கூடியதான கர்மத்தை செய்யாம இருக்கிறது, இது நிஷித்தம். அங்க நிஷித்த கர்மத்துக்கு இன்னும் சொல்லுவான் அங்க ஆபிசார கர்மம் அப்படின்னு ஒரு கர்மம் இருக்கு. ஆபிசார கர்மம்னா இன்னொருத்தனை துன்புறுத்துறதுக்கு, இன்னொருத்தனை கொலை பண்றதுக்கு, இன்னொருத்தனை அழிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான கர்மங்கள். அந்த மாதிரியான கர்மத்தை செய்யறதுக்கான சாஸ்திரமும் இருக்கு, வேத பாகமும் இருக்கு. சேன யாகேன அபிச்சரம் யஜேத அப்படின்னு சொல்லியிருக்கு. சேனம் அப்படிங்கிற யாகம், சேனம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பருந்து, பருந்து எப்படி வானத்துல மேல போனாலும் டார்கெட் அதனுடைய குறி எங்க இருக்கும், கீழே போற ஒரு சின்ன எலி மேல இருக்கும், இல்ல ஒரு சின்ன பாம்பு மேல இருக்கும், இல்ல ஒரு மீன் மேல இருக்கும், டக்குன்னு வந்து அடிச்சு தூக்கி போயிடும். அந்த மாதிரி இந்த கர்மமும் நேரடியா போய் எதிரிய கொள்ளும். இப்போ எதிரிய கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா க்ஷேண யாகம் முதலிய யாகத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அதுவும் வேதத்திலேயே இருக்கு. வேதம் ஏன் அப்படி அந்த மாதிரி கெட்ட கர்மத்தை சொல்லி கொடுக்கறது நமக்கு, அது சொல்லி கொடுக்கறதுனால தான் நான் செய்யறேன், அது சொல்லி கொடுக்கறதுனால நான் செய்யல, எனக்கு அதுல ஆசை இருக்கு அப்படிங்கறதுனால நான் செய்யறேன். ஆசையே இல்லாம சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வழி இல்லாம அப்படின்னா வேற ஏதாவது ஒரு வழியை நீ கண்டிப்பா தேடுவேன். சாஸ்திரத்துல இது ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வழியில ஒரு தடையும் இருக்கு, இதெல்லாம் இவ்வளவு கொடுமையானது அப்படின்னு வந்து அது பின்னாடியே வரும். இந்த கர்மத்தை செஞ்சா இந்த மாதிரி கெட்ட பலன் எல்லாம் இருக்குப்பா அப்படின்னு அவன் ஃபர்ஸ்ட் கர்மத்தை செய்யறதுக்கே பயப்படுவான். அதுக்காக அவனை தூண் செயல்ல இந்த மாதிரி ஒரு பல கர்மம் இருக்கு, இருந்தாலும் இதை செஞ்சா நீ இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுவ அப்படின்றதையும் காமிச்சு பயமுறுத்தி அவனை தடை செய்யறது அந்த கர்மத்துல இருந்து அப்படிங்கறதுக்காக அதெல்லாம் சொல்லியிருக்கு. மாத்திரம் இல்ல ஆத்துரஸ்ய நியமோ நாஸ்தி அப்படின்னு இருக்கு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படிமா தமிழ்ல, அந்த மாதிரி அவனால யோசிக்க முடியாது. அவன் எதிரிய அழிக்கிறதுலத்தான் குறியா இருப்பானே தவிர தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறவனுக்கு ஒரு தடையும் இருக்க முடியாது, ஒரு செயலும் பண்ண முடியாது. அப்படிங்கறதுனால வேதவீத்தமான ஒரு கர்ம மூலியமாக அவனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை ஃபுல்லா அதுக்கான கஷ்டத்தையும் அதனோட பிராயச்சத்தையும் செஞ்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரியான கர்மத்தை அதுவே சொல்றது. அடுத்தது நித்திய நித்தியானி அகர்ணே பிரத்யவாய சாதனானி சந்தியா வந்தனாதீனி. நித்திய கர்மம்னா என்ன அப்படின்னா அகரஹ சந்தியா முபாசீத, ஆஹர் அஹஹ ஆஹர் அஹஹ, அஹர்க்கு ஆகன் அப்படிங்கிற ஆதேசம் வந்து ஆகன், அகன் அப்படிங்கிறதுக்கு அஹ்னோ அஹ அஹஹ அப்படின்னு வந்து அகராச்சு அஹர் அஹஹ. அப்படி தினம் தினம் என்ன பண்ணணும், சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். தினம் தினம் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். கான் கான் அப்படின் போது ஆம்ரேடித்த சன்யா கொண்டு வந்து அங்க அகர் புனர் அப்படிங்கறத பண்ணினாலுமோ புனர் புனர் புனர் புனர் புனா புனன் புனார் புனர் அப்படின்னாச்சு புனஸ் புனர் அப்படின்னாச்சு. அப்படி இந்த தினம் தினம் அகர்ஹர் சந்தியா உபாசித்த தினம் தினம் செய்யப்பட வேண்டிய கர்மங்கள், விதிக்கப்பட்ட கர்மங்களா இருந்தா தினம் தினம் செய்யப்பட வேண்டிய கர்மங்களாகவும், நிந்திக்கப்பட்ட கர்மங்களா இருந்தா தினம் தினம் செய்யப்படக்கூடாத கர்மங்களாகவும் எடுத்துக்கணும் நம்ம. விதிக்கப்பட்ட கர்மங்கள் என்னது, சந்தியாவந்தனம் அப்படிங்கிற கர்மத்தை தினம் தினம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றது வேதம். அப்படி தினம் தினம் செய்யப்பட வேண்டியதான சந்தியாவந்தன கர்மங்கள் செய்யலன்னா என்ன, சந்தியாவந்தனத்தை செய்யலன்னா என்ன ஆயிட போறது அப்படின்னா, பிரத்யவாய சாதனானி, பிரத்யவாயம் அப்படிங்கிற பலனி கொடுக்கும், செய்யாமலே பலன் கொடுக்குமா, ரொம்ப நல்லது தானப்போ அப்படின்னா, பிரத்யவாயங்கிறது தோஷம், தோஷங்கிற பலன் கொடுக்கும், கெடுதல் அது, பாவம் அது, அந்த பாவத்தை செய்யலன்னா கொடுக்கும், செஞ்சீங்கன்னா பலன் இல்லை. பிரத்யவாயம் நீங்கிறதுங்கிறது மாத்திரம்தான் பலனே தவிர, செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலன் இல்லை, செய்யலனா தான் பலன் இருக்கு, தோஷம் இந்த பிரத்யவாயங்கிறது. அதனால என்ன சொல்றாங்க அங்க, விஸ்வஜித் நியாயம் அப்படின்னு, விஸ்வஜித்து அப்படிங்கிற ஒரு யாகத்துல ஒரு நியாயத்தை விசாரம் பண்றாங்க. அந்த நியாய பிரகாரம் என்ன சொல்றாங்க, கர்மத்தை செய்யல, கர்மத்தை கர்மத்துக்கு பலன் சொல்லல அப்படின்னு சொல்லி சொன்னா, பலன் சொல்லப்படாத கர்மங்களுக்கு சுவர்க்கமே பலன் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு. அதுக்கு காரணமா இங்க சந்தியாவந்தனத்துக்கு பலன் சொல்லப்படலை அப்படிங்கறதுனால சொர்க்கம் பலன் அப்படின்னு எடுத்துக்கணும், இல்லாட்டி வேதத்துல ஒண்ணுமே சொல்லல சந்தியாவந்தனம் செஞ்சா பலன் இருக்குன்னு சொல்லவே இல்லை. சந்தியாவந்தனம் செஞ்சா பிராயச்சித்தமா இந்த பிரத்திவாயமான தோஷமானது உண்டாகாது அப்படிங்கறதான் சொல்றது. இது நித்திய கர்மம், நைமித்திக் கர்மம், இதுதான் டெய்லி இட்லி சாப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற கர்மம். நைமித்திகாணி, நைமித்திக் கர்மம்னா என்னது அப்படின்னு கேட்டா, புத்திர ஜன்மாதி அனுபந்தீனி ஜாத்தியஷ்டாதீனி, ஜாத்தியஷ்டி ஜாத்தியஷ்டி அப்படிங்கறதே இவங்க இங்க நைமித்திக் கர்மத்துல கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நிமித்தத்தை அடிப்படையா வச்சுட்டு செய்யக்கூடிய கர்மங்கள், அதுதான் நான் சொன்னேன் நிமித்தம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது. நிமித்தம் அப்படிங்கிறது எனக்கு மகன் இல்ல, ஆண் குழந்தை பிறக்கல, ஆண் மகள் ஆண் மகன் வேணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படுற ஜாத்தியஷ்டி, இந்த மாதிரி கர்மங்கள் இல்ல. ஜாத்தியஷ்டி அப்படிங்கிறது புத்திர இது இல்ல, ஆண் மகனுக்கு ஜாத்தியஷ்டி முதலிய கர்மங்களை செய்யறது அப்படி அந்த அர்த்தத்தை எடுத்துக்கலாம். ஜாத்தியஷ்டி அவனுக்கு இந்த ஒரு கர்மம், அந்தந்த வயசுல செய்ய வேண்டிய கர்மங்கள் அதெல்லாம் அந்த கர்மம், இல்லாட்டி பல கர்மங்கள். இது இது இது மாத்திரம் இல்ல நிமித்தம் அப்படிங்கிறது, இந்த இது மாத்திரம் இல்ல பல நிமித்தம், அமாவாசையை பாக்குறதுனால தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற நிமித்தம், இவன் வந்து ஜோதிஷ்டோமம் கர்மம் மாதிரியே இன்னொரு கர்மம் இருக்கு, தர்ஷ பூர்ணமாசாபியாம் சருக்காம ஜெயித்த அப்படின்னு, தர்ஷ பூர்ணமாசம் அப்படிங்கிற நிமித்தத்தினால அது எத்தியப்பி சொர்க்க காமத்துக்காக காமிய கர்மத்துக்காக சொல்லப்பட்ட கர்மமா இருந்தாலும் நிமித்தத்தினாலதான் செய்யணும். அது டெய்லி செய்ய முடியாது, தர்ஷ பூர்ணமாசம் யாகம் பண்றேன் டெய்லி பண்ண முடியாது, அமாவாசையோ பௌர்ணமியோ இருந்தா தான் செய்ய முடியும். அமாவாசை பௌர்ணமிங்கிற நிமித்தத்தை கொண்டு செய்யப்படக்கூடிய காமிய கர்மம் அது. அதே மாதிரி வீடு எரிஞ்சு போச்சுன்னா அதுக்கும் ஒரு யாகம் செய்யணும், எவருக்கு நெருப்புனால வீடு எரிஞ்சு போச்சோ அவர் ஆகித அக்னியில இந்த மாதிரி கர்மம் செய்யணும் அப்படின்னு பல வகையான கர்மம் சொல்லியிருக்கு. இது நிமித்தமாக அந்த காரணமத்தை கொண்டு, அதுதான் காரணம் தான் தூண்டுற காரணமா இருக்கு நம்மள இந்த யாகத்துக்கு, அந்த மாதிரியான நிமித்த காரணமானது நிறைய இருக்கு. க்ஷேத்திரத்துக்கு போனா அந்த க்ஷேத்திரத்தை தெய்வத்தை வணங்குறது, க்ஷேத்திரத்துக்கு போனா எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருடைய காவல் தெய்வத்தை வணங்குறது, இதெல்லாம் நிமித்தம். அந்த ஊருக்கு போனோம் அப்படிங்கிற நிமித்தத்துல அந்த ஊர்ல போய் தங்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஊர் காவல் தெய்வத்தை போய் வணங்குறது. நம்ம ஊருக்கு பரத் மந்திர் தான் காவல் தெய்வம், அந்த காவல் தெய்வத்தை வணங்கணும். காசிக்கு போனோம்னா பத்ரர், அந்த மாதிரி அவரு தான் காவல் தெய்வம். இப்படி ஒரு ஒரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைபிடிக்கிறது. அப்புறம் பிராயச்சித்தாணி, பிராயச்சித்தம்னா என்னன்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய.
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
3: திருச்சிற்றம்பலம் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில்.

0: மாமயிலோன் வேல் பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அரக நம பார்வதி வதை சிவனை சொல்கிறேன். அது த பிலாசபிக் அண்ட் மெட்டாபிசிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் சைவிசம். அது ஒரு மிகவும் நுட்பமானது. அதையும் ஓரளவு நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சைவன், அதாவது எல்லாரும் சைவத்தில் இருக்கக்கூடிய 100க்கு 100 பேர் அங்க போக முடியாது. ஆனால் அந்த மூல கொள்கைகள் அழிந்து விடாமல் பாதுகாப்பதற்கென்று ஒரு சிலராவது உருவாக வேண்டும். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் என்ன சிந்திக்கிறோம் என்றால், இன்றையோடு இந்த ஆலய வழிபாடு என்கின்ற ஒரு தலைப்பை நாம் நிறைவு செய்வோம் இன்றைக்கு. அந்த வகையில நாம ஆலய வழிபாடுல சிவலிங்கத்தை பற்றி கொஞ்சம் சிந்தித்தோம். அதுல ஒரு செய்தி என்றால், சிவலிங்கத்தினுடைய அந்த பீடம் என்பது அலிக்கல்யாலைதான் இருக்க வேண்டும். அது எப்படி அமைக்கலாம்? இந்த ஆகம சாஸ்திர விதியில, அதாவது சிற்பசாஸ்திரம், சித்தாந்த சாஸ்திரம், திருமுறைகள் எல்லாமே வந்து ஒன்று போல செல்லும். நம்ம சமயத்தில் அதுதான் ஒரு பெரிய விஷயம். இன்னும் சொல்ல போனால் அபரக்கிரியைகள் கூட, அபரக்கிரியில் கூட சைவ சித்தாந்தம் தான் இருக்கு. நாம் என்னும் தெரியறது இல்லை அவ்வளவுதான். ஏன்னா அப்படி அமைத்திருக்கிறார்கள். ஏன்னா அதை அமைத்த பெரியவர்கள் எல்லாம் சாதாரண மக்கள் இல்லை. அவர்களெல்லாம் நிறைந்த கல்விமான் சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற்றவர்கள் தான். இந்த கிரியைகளுக்கெல்லாம் பத்ததிகள் என்று ஒன்றை செய்து வைத்தார்கள். ஆகவே எல்லாமே வந்து நம்முடைய சமயத்தினுடைய கோட்பாடை தான் சொல்லிக் கொண்டு வருகிறது. அப்படி வரும்பொழுது இந்த சிவலிங்கத்தை வந்து, இந்த பீடத்தை வந்து 3 வகையாக அமைக்கலாம் என்று விதி இருக்கிறது. அதற்கு என்ன சொன்னார்கள்? பத்திரபீடம், பத்மபீடம், வேதி பத்திரபீடம். இந்த பீடம் வந்து இலையினுடைய வடிவத்தில் இருந்தா பத்திரபீடம், தாமரை மலர் வடிவத்தில் இருந்தா பத்மபீடம், அரசிலை வடிவத்தில் இருந்தா வேதி பத்திரபீடம். அதுபோல அந்த 3 கற்களாலே இருக்கும். பீடம் என்பது அலிக்கல்லிலேயும், லிங்கம் என்பது ஆண்களிலே, ஆவுடை என்பது பெண்களிலேயும் இருக்க வேண்டும். ஆகவே சிவலிங்கம் என்பது என்னன்னு கேட்டா, நம்முடைய அந்த சிவபெருமானை பற்றி நாம் சொல்லுகின்ற தத்துவத்தை ஒரு குறியின் கண் வைத்து விளக்குவது. அதனால சிவலிங்கம் என்றால் என்ன? சிவனுக்கு குறின்னு அர்த்தம். அது தெரியும் இல்லையா? அதாவது வெயினுக்கும் தமிழுக்கும் வித்தியாசம் என்ன? டாக்டர் தான் கண்டுபிடிக்க முடியும். அதுபோல சிற்பசாஸ்திர விதி இருக்கு. அதை பற்றி நீங்க தமிழிலேயே தெரிய வேண்டும் சொன்னா, அதுக்கு ஒரு புத்தக பேரையும் நான் சொன்னேன், சிற்பச்செந்நூல். அதை பற்றி தெரியணும்னா சிற்பச்செந்நூல் என்று ஒரு நூல் இருக்கிறது. அது ஆகமங்களிலே எப்படி இந்த வடிவங்களை அமைக்க வேண்டும் என்பதை தமிழிலே சொல்லியிருக்கிறார். அதை வெளியிட்டது மகாபலிபுரம் சிற்பக்கல்லூரி. எல்லாமே இருக்கு. அவங்க இன்றைக்கும் கண்டுபிடிப்பார். சிற்பி வந்து தட்டி பார்த்த உடனே என்னென்ன டெஸ்ட் எல்லாம் இருக்குது, அதை வைத்துக்கொண்டு ஆண்கள் பெண்கள் அழிக்கல் என்று கண்டுபிடிக்கலாம். அந்த வகையிலே அப்படி சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக நான் அன்றை சொன்னேன் ஒரு செய்தி, ஆலயத்திலே வந்து இருக்கக்கூடியது அண்டத்தில் உள்ள சிவபெருமானை ஆவாகனம் பண்ணுவதுதான் ஆலயங்கள். பிண்டத்தில் உள்ள சிவபெருமான ஆவாகனம் பண்றதுதான் வீட்டில் நம்ம பண்ற பூஜை. அண்ட பிண்டம் அவை சமமாதலாம். அருமையாக, the macrocosm and microcosm. The body is a microcosm. The universe is a macrocosm. அப்போ நம்ம பிண்டத்துல என்ன இருக்கு? அண்டத்துல உள்ளதுதான் பிண்டத்துல. நம்முடைய டாக்டர் லம்போ அவர்கள் எங்க சுவிட்சர்லாந்து மகாநாட்டில் ஒரு அருமையான கட்டுரை கொடுத்திருக்கிறார். மேக்ரோ மேன், அது என்னது அருமையான தலைப்பு கொடுத்தீங்களே. The cosmos is macro man. ஒரு அருமையான கட்டுரை. அதான் அண்டம் பிண்டம். ஆகினாலதான் அந்த தேவாரத்தை நாம் பாடும் பொழுது முதல்ல திருச்சிட்டம்பரம்னு ஆரம்பிக்கிறோம். தேவாரத்தை முடிக்கும் பொழுது திருச்சிட்டம்பரம்னு சொல்றோம். அது ஏன் 2 தடவை சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த முதல்ல சொல்லுகிற சிட்டம்பலம் என்பது அண்டத்தில் உள்ள சிவபெருமானை வணங்குகிறேன்னு அர்த்தம். கடைசியில் சொல்ற சிட்டம்பலம் என்பது பிண்டத்தில் உள்ள சிவபெருமானை வணங்குகிறேன்னு அர்த்தம். அதுக்காக தான் முதல்ல ஒரு திருச்சிட்டம்பலம், கடைசியில் ஒரு திருச்சி தம்பரம் என்று அந்த தத்துவத்தை, இந்த தேவாலயத்தை ஏன் அப்படி சொல்லணும்னா, அது புகழ் நூல்கள். யாரை புகழுதுன்னு ஒரு கேள்வி வருது, திருமுறைகள் புகழ் நூல்கள். அடுத்த கேள்வி என்ன வரும், யாரை புகழுகிறது என்றால் அண்டத்தில் உள்ளவனையும் பிண்டத்தில் உள்ளவனையும் புகழ்கிறது. ஆகவே முதல்ல சொல்ல திருச்சிட்டம்பரம் அண்டத்துக்கு, கடைசியில் சொல்ல திருச்சிட்டம்பரம் பிண்டத்துக்கு. ஆகவே இப்போ நம்ம பாடி இருக்க இந்த உலகத்துல என்னென்ன இன்கிரீடியன்ஸ், அதுதான் பாடியிலையும் இருக்கு. கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணோம்னா, கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணோம்னா இந்த உலகத்துல என்னென்ன பொருள் இருக்கோ அதை நம்ம பாடியில இருக்கு. விஞ்ஞானமும் அதை ஏற்றுக்கொள்கிறது. ஆகையினால இது வந்து ஒரு மைக்ரோ காசம், அது ஒரு மேக்ரோ காசம். ஆகையினால ஆலயங்கள் வந்து அதனாலதான் அண்ட வெளியிலேயே அஷ்டமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை ஆவாகனம் பண்ணுவதுதான் கும்பாபிஷேகம் என்பது. தினந்தோறும் நடக்கக்கூடிய பூஜை என்னது, நம்ம என்ன சொல்றோம், பள்ளியறை திவாரணை. நம்மளா ஒரு பேர் கொடுத்துருவோம், எதை பார்த்தாலும் நமக்கு பள்ளியறை திவாரணை. உடனே நம்ம குழந்தைகளை என்ன பண்ணுது, ஓ காட் இஸ் ஆல்சோ கோயிங் டு தி பெட்ரூம் அப்படி அது நினைக்குது. ஏன்னா நீங்க பள்ளி அறையின் வச்சதுனால அது அதனுடைய சிந்திக்குது. சாமி தூங்குறதுக்காக போற ஆகவங்களை அப்படி சொல்லல, பள்ளி அறைன்னு சொல்லியிருக்கா, நாமளா வச்சுக்கிறோம் பள்ளி அறை. அது பள்ளியறை தீவான பார்த்தாதான் நம்ம பலன் உடனே அப்படி வேற சில பேர். அதாவது ஆகமத்துல காலையில அந்த அந்த அதுல இருந்து சக்தி வந்து அந்த சிவலிங்கத்துல கொண்டு வர்றது, அதுக்கு ஆகமத்துல கொடுத்த பேர் தான் விஸ்வரூப தரிசனம். மறுபடியும் இங்கிருந்து ஆலயத்துல போய் ஒடுங்கினதுக்கு என்ன சொன்னாங்க, சிவ சம்யோஜனம். தட் இஸ் அ டேர்ம் யூஸ் பை தி ஆகமாஸ், சிவ சம்யோஜனம். காலையில வர்றது அந்த நாம் சொல்லக்கூடிய பள்ளி அறையில இருந்து வந்து அந்த சிவ சக்தியானது மறுபடியும் வந்து இந்த சிவலிங்க திருமேனியிலே வந்து ஆவாகனம் செய்வார்கள் காலையில. அதுக்கு பேரு விஸ்வரூப தரிசனம். மறுபடியும் இந்த சிவலிங்கத்தில் உள்ள, அதாவது இந்த சிவலிங்கத்தில் இருக்க சிவ சக்தி தான் ஒடுங்குது, சிவலிங்கம் ஒடுங்கல. அதனால இந்த சிவ சம்யோஜனம், அதாவது அந்த ஆன்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை ரெண்டுலையும் அதோட கான்செப்டை வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நாம வந்து நாமளா ஒரு பேரை கொடுத்துக்கிட்டு இப்ப தீட்சை இறக்குறது, அது ஒரு அது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். தீட்சை இறக்கணுமா கேட்கறாங்க, தீட்சை ஏத்தனா போதாதா இறக்கணுமா கேட்கறாங்க. கேள்விய தப்பு, தீட்சை இறக்குன்னு எங்க சொல்லியிருக்கு, அதனோட உண்மையான பேர் அந்தியசி என்பது. அந்த பேரை விட்டுட்டு நீயா ஒரு பேரை சூட்டிக்கிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் வேற. இன்னைக்கு சிவதீட்சை செய்து வேற குருமார்களே என்ன சொல்றாங்க, தீட்சை இறக்க வேண்டாம்னு சொல்றாங்க. நாம நினைக்கிறோம் ஏதோ முதல்ல தீட்சை இறக்கணும்னா இவங்க என்ன கேட்கறாங்க, ஏன் சார் தீட்சையை ஏத்தணும், அப்ப ஏன் சார் இறக்கணுங்கிறான். இந்த தவறான வார்த்தையை பயன்படுத்தினால அதன் வழியாக சிந்திக்கிறாங்க. ஆகவே அதுக்கு பேரு அந்தியஷ்டின் தான் பேரு. அதை தமிழ்படுத்துவதா இருந்தா சரியா படுத்திருக்கணும், அது அந்தியஷ்டிங்கிற வார்த்தையை தமிழ்ல தான் சொல்லுவேன். ஏன்னா கடைசி எப்படி வச்சிருக்கணும், இறுதி ஆகும்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கணும். அது இல்லாம தீட்சை இறக்கிறது நம்மளா ஒரு வார்த்தையை காயின் பண்ணிட்டு, இஷ்டினா யாகம், அந்தி பிளஸ் இஷ்டி அந்தி ஏஷ்டின்னு ஆயிடும் சான்ஸ்கிரிட்ல. அப்ப அந்தி ஏஷ்டிக்குள்ள தமிழ் என்ன, இறுதி யாகம். அப்ப தமிழ் பண்ணா அப்படி பண்ணிருக்கணும், நம்மளா தீட்சை இறக்குதுன்னு வார்த்தையை வச்சுக்கணும். அது மாதிரி பள்ளி அறை தீவாரண
1: இதெல்லாம் தீட்சை கேளாதவருக்கு ரெண்டு இறக்குது,
0: அவங்களுக்கு அதிகாரங்கள் கிடையாதுல்ல. அதாவது அது அபரக்கிரியைகள், அபரக்கிரியைகள் என்பது ஒரு பெரிய விஷயம். அந்த அபரக்கிரியில என்னெல்லாம் செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வந்து இல்லத்துல செய்யற கிரியைகள், மயானத்துல மயான கிரியை, இல்லக்கிரியை, அதாவது பிரேத சம்ஸ்காரம். பிரேத சம்ஸ்காரம், பிரேத சம்ஸ்காரம் இஸ் அ மஸ்ட் ஃபார் ஆல். அந்தியேஸ்டி இஸ் அ சம்ஸ்காரம் விச் இஸ் ரிக்வயர்ட் ஒன்லி ஃபார் தி இனிஷியேட்ஸ். இனிஷியேட், இனிஷியேட் தீட்சை பெற்றவர் இனிஷியேட்ஸ். பிரேத சம்ஸ்காரம் அது வேற, அது எல்லாத்துக்கும் உண்டு. பிரேத சம்ஸ்காரம், சம்ஸ்காரம்னா சாக்ரமெண்ட், இங்கிலீஷ்ல சாக்ரமெண்ட், சாக்ரமெண்ட். அது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது அபரக்கிரியைகள்ங்கிற தலைப்புல உங்களுக்கு வேணும்னா, அதாவது நிறைய டாபிக்ஸ் இருக்கு, அதுல எது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு சைவன் வந்து எல்லாவற்றிலையும் சைவ சித்தாந்த அந்த கொள்கை விளக்கம் வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதுபோல என்ன செய்யறாங்க, அந்த பள்ளியறையில் இருக்கக்கூடிய அந்த சுவாமியினுடைய சக்திய அதுக்குதான் ஸ்ரீபலிநாதர்னு பேரு. ஸ்ரீபலிநாதர் சீவில்லி சுத்துறதுன்னு வாங்க, உங்க ஊர்ல என்ன சொல்றீங்கன்னு தெரியல, எங்க ஊர்ல சீவில்லியும் வாங்க, அது சரியான வார்த்தை இல்லை. ஸ்ரீபலிநாதர் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது என்ன இருக்குன்னா உருவம் இருக்காரு அந்த பள்ளியறை, அது மட்டும் அந்த பள்ளியறையிலிருந்து வர்றது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானுடைய ஆரணி ஆரிணி ஜனனி ரோதயித்ரி என்ற மூன்று சக்திகளை ஆவாகனம் பண்ணுவாங்க. ஆரிணி ஜனனி ரோதயித்ரி, அதாவது சிவபெருமானுடைய சூலம் என்பது, அதாவது சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் மூன்று வகைப்படும், பூஜை ஹோமம் தியானம். இந்த மூணுக்கு கிரிய வேற வேற, அதுதான் உள்ள ரகசியம். தியானம் பண்ணும்போது எப்படி தியானிக்கணும், ஹோமம் பண்ணும்போது எப்படி பண்ணணும், பூஜை பண்ணும்போது எப்படி பண்ணணும், மூணு வித்தியாசம் வந்துட்டே இருக்கும். மூணுக்கு வந்து என்ன இருக்கும், இந்த மெத்தட் வில் பி டிஃபரண்ட். அப்போ அந்த சிவபெருமானுடைய சூலம் என்பது என்ன என்றால், மூவிலை சூலம் ஏந்துதல் மூவரும் யான் என மொழிந்தவாறே. சூலம் சிக்னிஃபைஸ் வாட், மூன்று மூவிலை சூலம், த ட்ரைடன்ட், இங்கிலீஷ் ட்ரைடன்ட். அது அதனுடைய தன்மை என்னன்னா, ஆரிணி ஜனனி ரோதயித்ரி என்ற மூன்று சக்திகள் என்னிடமிருந்துதான் வருகின்றன என்பதற்கு ஒரு சிம்பாலிக்கல் ரெப்ரசன்டேஷன். எந்த கதையிலையும் சைவ மகாபுராணங்களை நீங்க படிச்சீங்கன்னா சிவபெருமான் சூலத்தை வச்சு குத்தினார்னு எங்கேயுமே கதையே வராது. முருகன் வேலையை பயன்படுத்தினார் சூரபத்மனுக்கு மட்டும், சிங்கமுகனுக்கு வேற, சிங்கமுகனுக்கு பயன்படுத்தினது குளிசம், சூரனுக்கு பயன்படுத்தினது வேல். பெரிய கான்செப்ட். அதே போல சிவபெருமான் வந்து சூலத்தினால யாரையும் வதம் பண்ணாலும் சைவ மகாபுராணங்கள்ல வராது, சாத்தத்துல வரும், சக்தி வழிபாட்டில் வரும், ஆனா சைவ சித்தாந்தம் இப்படி வராது. அதனாலதான் சொன்னா அந்த மூவிலை சூலம் ஏந்துதல், அதனுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன சொன்னார், புரிச்சுக்கிடுங்க, மூவிலை சூலம் ஏந்துதல் மூவரும் யான் என ஒழிந்தவாறே. இது எங்க வருதுன்னு குறிச்சுடுங்க, பதினோராம் திருமுறை பட்டினத்தடிகளுடைய திருவத்தியூர் ஒருவா ஒரு பகுது,
1: யான்
0: என மொழி, அதாவது அந்த மும்மூர்த்திகளுக்கு அதிகாரத்தை கொடுப்பவன் நான், அதாவது ருத்ரன் மூவர் என்று என்னும் பொழுது சிவன் எண்ணக்கூடாது, ருத்ரன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் உள்ளதான். ஆனா அந்த சிவபெருமானை குறிக்கும், எப்ப குறிக்கும், மகா என்ற அடைமொழியை சேர்க்கும் போது சிவபெருமானை குறிக்கும். பிரம்மன் மகாபிரம்மன், விஷ்ணு மகாவிஷ்ணு, ருத்ரன் மகாருத்ரன், மகா என்ற அடைமொழியை சேர்த்தா சிவபெருமானை மட்டும்தான் குறிக்கும். மகா என்ற அடைமொழியை சேர்க்கலன்னா மற்ற தேவர்களை குறிக்கும். அவர்களும் எப்படி பண்றாங்க, சிவபெருமானுடைய அதிகாரத்தை பெற்றுதான் செயல்படுகிறார். சித்தியார்ல சொல்ற அந்த மூவருக்கும் சொல்லியிருக்கும் பொழுது, அது அதாவது சைவ சித்தாந்தம் எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, சைவ சித்தாந்தம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, சிவபெருமான் படைப்பு தொழிலை பிரம்மன் மூலமாக செய்கிறார், காப்பு தொழிலை திருமால் மூலமாக செய்கிறார், அழிக்கும் தொழிலை ருத்ரன் மூலமாக செய்கிறார், மறைத்தல் தொழிலை மகேசன் மூலமாக செய்கிறார், அருளல் தொழிலை சதாசிவன் மூலமாக செய்கிறார். அதுதான் சைவ சித்தாந்தம் சொல்றது. அதை சொன்னார் சித்தியார்ல பாருங்க, பிரமாணத்தோட பேசினாதான் முக்கியம். உரை தொழில்கள் மூன்று மூவருக்கும் உலகம் ஓத, வரைத்து ஒருவனுக்கே இங்கு ஆக்கி வைத்தது என்னின் சித்தியார் எப்படி சொல்ற, விரை கமலத்தோனும் மாலும் ஏவலான் மேவினோர்கள் புரைத்த அதிகார சக்தி புண்ணியம் நன்னலாலே. அதான் சைவ கான்செப்ட். அதை கேட்கிற அரவிந்த் சிவாச்சாரியர்கிட்ட, என்ன பிரம்மா படைக்கிறாரு திருமால் காக்கிறாரு ருத்ரன் அடிக்கிறாருன்னு தான் நாங்க கதை கேட்டுட்டே வந்திருக்கிறோம், சைவ சித்தாந்தம் படிக்க வந்தா இந்த மூணையும் ஒருவனே செய்யறாருங்கிறீங்க, அது இல்லாம இன்னும் ரெண்டு பேரை செய்ய ஆரம்பிக்கிறீங்க. இது கொஞ்சம் இன்கான்சி, அது கொஞ்சம் எங்களுக்கு நாங்கள் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதுக்கும் சைவ சித்தாந்தம் சொல்றதுக்கும் வித்தியாசமா இருக்கே. அதுக்கு பதில் சொல்ல அனந்தி சிவாச்சாரி, உரைத்த இத்தொழில்கள் மூன்றும் மூவருக்கும் உலகம் ஓத வரைத்து ஒருவனுக்கே இங்கு ஆக்கி வைத்தது என்னனின், தெரிஞ்ச இது ரொம்ப தமிழ் படிக்க வேண்டியதுல, என்னனின் விரை கமலத்தோனும் மாலும் ஏவலான் மேவினோர்கள் புரைத்த அதிகார சக்தி புண்ணியம் நன்னாலே. உடனே என்ன கேட்ப, ஏன் எனக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்க கூடாது, ஏன் அவருக்கு கொடுத்தான்னு தெரியல. அடுத்த கேள்வி, என் பிரம்மாவை கொடுத்த சக்தி எனக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஒருத்தன் கேட்பான்ல, அதுக்கும் பதில் சொல்றேன், புரைத்த அதிகார சக்தி புண்ணியம் நன்னலாலே, அவர்கள் செய்த சிவபுண்ணியத்தை நோக்கி அது கொடுக்கப்பட்டது. நீயும் அந்த அளவு சிவபுண்ணியம் பண்ண உலகம் கொடுப்ப, என்ன அருமையான விளக்கு. இப்ப பாருங்க, இப்ப ஒரு சின்ன ஒரு பேரல், நான் கண்ணின் வழியாக பார்க்கிறேன், மூக்கின் வழியாக நுகர்கிறேன், வாயின் வழியாக பேசுகிறேன், காலின் வழியாக நடக்கிறேன், கையின் வழியாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆள் ஒண்ணு நிறுத்தமா வேற நிறுத்தமா? அப்படி சொல்றதுனால சப்ஜெக்ட் மேட்டர் வந்து பலன் ஆயிடாதே. அதுதான், அதுவே சைவ சித்தாந்தம் படி எப்படி சொல்லணும், நீங்க பிரம்மா படைக்கிறார், பிரம்மாவின் மூலமாக படைக்கிறார், திருமால் மூலமாக காக்கிறார், ருத்ரன் மூலமாக அழிக்கிறார், மகேஸ்வரன் மூலமாக மறைக்கிறார், சதாசிவன் மூலமாக அருள்கிறார். அதனாலதான் ஐந்தொழிலும் ஏவி தனி நடைத்தும் எங்கோவே, ஐந்தொழிலும் ஏவி தனி நடத்தும் எங்கோவே, ஆனா அந்தந்த கடவுளர்கள் எப்ப மிஸ்யூஸ் பண்றாங்களோ அப்ப வித்ரா பண்ணிடுறேன், நான் உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்கறேன் சட்டத்துல. இஃப் ஐ திங்க் ஐ கேன் வித்ரா த பவர் ஆஃப் அட்டர்னி ஆல்சோ, சட்டத்துல இருக்கா இல்லையா? இப்ப பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்கறதுக்கு ரைட் இருந்தா ஐ ஹவ் காட் தி ரைட் டு வித்ரா ஆல்சோ. இதேதான் விஷயம், சட்டத்தில் இருக்கா இல்லையா? ஆகவே அவன் என்னைக்கு அந்த பவரை எக்ஸீட் பண்றானோ, காமன் எக்ஸீட் பண்ணும் போது அவன் எரிக்கிறார். அவ்வளவுதான், அந்த கொடுக்கக்கூடிய பவரை அவங்க மிஸ்யூஸ் பண்ணும்போதோ, யமனுக்கு ஏன் தண்டனை கொடுத்தார் அது பெரிய விஷயம், வேற கந்த புராணத்தை சொல்றாரு அருமையாக, யமனுக்கு மறுபடியும் உயிர்ப்பிச்ச கொடுத்துட்டு தான் சொல்ற, உனக்கு ஏன் தண்டனை கொடுத்தேன் புரிஞ்சுதான் பாரு, அப்படி போயிட்டு இருக்கும். அதனால அங்க என்னன்னு கேட்டா, இந்த மூன்று சக்திகள் ஆரிணி ஜனனி ரோதயித்ரி என்ற மூன்று சக்திகள் வழியாகத்தான் உலகம் இயங்குகிறது என்பதற்காக தான் அந்த ஸ்ரீபலி தேவரை பள்ளியறையிலிருந்து கொண்டு வந்து மூலமூர்த்தியில அவங்க வந்து அதை அதை அந்த ஆவாகனம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆலயத்துடைய கிரியைகள் சொன்னேன், அதை பட்டினம் நமக்கு திருமுறையும் பார்க்கணும், திருமுறை என்ன சொல்லிட்டு பார்க்கணும், நமக்கு திருமுறை தான் பைனல். அதாவது உனக்கு ஆகமா புரியல, ஜனனின்னு பேர் வைக்கிறாங்க ஸ்டைலா, இல்லையா? என்ன மீனிங் கேட்டா ஒருத்தருக்கும் தெரிய மாட்டேங்குது, நான் யாரையா சந்திச்சா தான் கேட்பேன் பேர் என்னன்னு கேட்பேன், ஒரு பேர் சொன்னா டு யூ நோ தி மீனிங் ஆஃப் யுவர் நேம் அப்படின்னு கேட்பேன். பிரம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி வந்து ஆரிணி,
2: மூன்றாவது சக்தி
0: ரோத இத்திரி, ரோத உரோத தமிழ்ல சொன்னா உரோத இத்திரின்னு வரும், ரோத இத்திரி, ரோத இத்திரி எல்லாம் பேர் வைப்பாங்க, ஆனா அது மீனிங் யாருக்கும் தெரியாது, எல்லாம் அவங்களுக்கு உள்ள பேர் தான்
2: அவங்களுக்கே புரியாது.
0: அவ அஸ்ரதேவன், அவருக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டா ஸ்ரீபலிநாதர் அஸ்ரதேவன். அதாவது இந்த பொதுவாக அந்த இலங்கையில அந்த பாரம்பரியமா நடக்கக்கூடிய கோயில்களை பத்தி நான் பேசிட்டு வர்றேன். சம்டைம்ஸ் யூ மே ஃபைண்ட் சம் வயலேஷன் இன் தி டெம்பிள் ரன் பை ரன் ஹியர், அது வந்து ஐ எம் நாட் பவுண்ட் டு ஆன்சர். I am going to, I will say only what is the law. அதை பட்டன சுவாமி என்ன அருமையா சொல்றாரு, திருவத்தியூர் ஒரு பகுதியில் அந்த கான்செப்ட் வருது. ஆகினாலதான் அந்த வேலுக்கு அதாவது என்னன்னு கேட்டா, இப்ப இன்னொரு பெரிய கான்செப்ட் என்னன்னு கேட்டா, முருகன் கையில உள்ளது வேல், சிவபெருமான் கையில உள்ளது சூளம். ஆனா வேலாயுதம்னு பேர் வைக்கலாம், சூளாயுதம்னு பேர் வைக்க கூடாதுன்னு உடனே கேட்கலாம் இல்லையா. முருகன் கையில உள்ள வேல் வேலாயுதம்னு பேர் வைக்கலாம், சிவபெருமான் கையில சூளம் இருக்குல்ல, அப்ப சூளாயுதம்னு வைக்கக்கூடாதான்னு கேட்டார் ஒருத்தர். வைக்கக்கூடாது, ஏன்? இன்னொரு கான்செப்ட், ஆயுதம் இல்லை இல்ல, அது இப்போ இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அது போக இன்னொரு கான்செப்ட். அது வந்து தியானத்துல எப்படி வரும், பூஜையில எப்படி வரும், ஹோமத்துல எப்படி வரும், மூணுக்கும் ஆகமம் வந்து, அதனால ஆகமங்கள் விரிந்து பரங்க காரணம். அது நம்ம ஆகமத்தில் சொல்லப்பட்ட அந்த கிரியைகளுக்கு பேரெல்லாம் தேவாலயத்துல சில இடத்துல வருது. இப்ப சகலி செய்யுது அப்படின்னு வருது, அதையும் சகலீகரணம், சகலீகரணத்தை சகலி செய்து சுந்தர. அது நம்ம தத்புருஷ தேசியரோட அருமையா ஒரு நூல் போட்டிருக்க, அந்த நூல் நீங்க இப்ப கிடைக்கிறது, அதெல்லாம் ரீப்ரிண்டே ஆகுறது இல்லை. தத்புருஷ தேசியர்னு ஒரு பெரிய சித்தாந்த அறிஞர் இருந்தார். அவரு அந்த ஒரு கார்லேஷன் கொடுத்துருக்க, திருமுறைகள் எந்தெந்த சொற்கள் எப்படி கொஞ்சம் பயன்படுறாங்க. திருமுறைகளுடைய நோக்கம் அது இல்லை, அதாவது திருமுறைகள் கிரியைகளுக்காக அவர்கள் செய்யவில்லை, அதனாலதான் திருமுறைகளை வச்சு கோயில்ல பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்ற காரணம். திருமுறைகள் ஆர் நாட் இன்டெண்டட் ஃபார் கிரியாஸ். ஆனா ஒன்னே ஒன்னதுக்கு என்ன சொன்னாங்க, அந்த திருமுறைகள் அந்த அர்ச்சனை என்ற கிரியை வரும் பொழுது அந்த வேதத்தை எப்ப சொல்றாங்களோ அப்ப இதுக்கும் உண்டு. அதனால அதை சொல்லிட்டு ரிக்கி அஜூர் சாம அதர்வன சொல்லிட்டு பின்னாடி என்ன சொல்லுவாங்க, திராவிட வேதம் அருளிப்பாடுக. அந்த திராவிட வேதம் அருளிப்பாடுகன்னு சொல்லும் பொழுது இது பாடல். ஆனா இந்த ரெண்டு ரசிக்கு என்ன சொன்னாங்க, அந்த வடமொழி வேதத்தையும் தமிழ் வேதத்தையும் மூலஸ்தானத்தில் சொல்லக்கூடாது. வடமொழி வேதத்தையும் சொல்லக்கூடாது, தமிழ் வேதம் மட்டும் இல்ல, வடமொழி வேதத்திலையும் மூலஸ்தானத்தை சொல்லக்கூடாது. மூலஸ்தானத்துல சொல்ல வேண்டியது ஆகம மந்திரங்கள் தான், அங்க விட மாட்டாங்க. அதே போலதான் வடமொழி வேதத்தை படித்த விற்பனர்களையும் உள்ள விட மாட்டாங்க. தமிழ் வேதம் மட்டும் இல்ல, ரிக்கியஜூர் சாம அவங்களுக்கு வாத்தியார்னு பேரு, அத வேதத்தை ஸ்பெஷலைஸ் பண்ணிப்பாங்க. ஆனா அவங்களும் மூலஸ்தானத்துல போய் சொல்லக்கூடாது, சொல்ற அந்த வேதத்தையும் சொல்லக்கூடாது. மூலஸ்தானத்துல வந்து ஆதிசைவ மரபுல வந்திருக்கணும். அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சாங்க, மூலஸ்தானம் சொல்றதுக்கு வாட் ஆர் ஆல் தி ரிக்வயர்மெண்ட்ஸ், ஒன்று அவர் ஆதிசைவ மரபுல வந்திருக்கணும் நம்பர் ஒன், நம்பர் டூ அவர் ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். ஆகம முறையில் எந்த கோயில பூஜை, எந்த கோயில பூஜை பண்றாரோ அந்த கோயில் என்ன ஆகமத்தின்படி பிரதி செய்யப்பட்டதோ அந்த ஆகம நெறியில ஆச்சாரிய அபிஷேகம் கொஞ்சம் மாறுபடும் எடுத்திருக்க வேண்டும். அதனாலதான் சிதம்பரத்துக்கு தீட்சர் கையால வாங்க மாட்டேங்கிறார். நீ மகுட ஆகும் படி ஆச்சாரிய விஷயம் பெற்றுக் கொள்ளவில்லை, அதே உங்க கையினால விதி வாங்க மாட்டேன்னு.
1: இதுல
0: சித்தம்பலத்துல ஓத மாட்டாங்க, சேரம்பலத்துல ஓதுவாங்கல்ல, சித்தம்பலம் தான் நாங்க மூலஸ்தானம்.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: உலகேயினும் நன்னாமம். பின்னால் அப்பூஜியார் வரலாற்றுல பாக்கிறோம், நல்லநாமம்ங்கிறாரு பாருங்க, நல்ல நாமம். இதே திருநாவுக்கரசு நாம சொல்லுவார், சாமியுடைய நாம சொல்லுவார், நல்ல நாமம் நவித்து உயிந்தே நந்தேபர். சாமியுடைய நாமம் நல்ல நாமம் பார். சேர்க்கிறார் என்ன செய்வார், நாவுக்கரசருடைய நாமம் நல்ல நாமம். அப்படி இத நன்ன உணர்ந்தவர் அப்போதைய அவர் பின்னால சொல்ல போறார். என்ன சொல்லுவார், பொங்கு கடல் கல் மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை, அங்கனிருந்தம் புவனத்தில் அறியாதார் யாருளரே, மங்களமாம் திருவேடத்துடன் நின்று இவ்வகை மொழிஞ்சி எங்குறீர், நீதாம் யார் இயம்பு கேட்கறத பார்க்கணும். சிம்மாவுக்கருடைய நாமம் நல்ல நாமம். நன்மைனா ஞானம், ஞானத்தை தரவல்ல நாமம். நாவுக்கரசு ஒற்று நீக்கி பாருங்க, அஞ்செழுத்து குரு பஞ்சாக்கிரம் என்று சொல்வார்கள், ஆச்சாரிய அஞ்செழுத்து எனந்தோறும் சொல்லலாம். நாவுக்கரசு ஆயிரம் நாவுக்கரசு சொல்லிட்டே இருக்கலாம், ஞானம் சீக்கிரத்தில் உண்டு. ஆகவே நாவுக்கரசு என்று உலகேழி, நம்ம உலகத்துக்கு மட்டும் சொல்லுது, செய்தியார் காட்டுறோம் உலகேழுங்கிறத விட்டுட்டா பொருள் பெரிய பொருள் வரல. சைவர்களுக்கு நாவுக்கரசு தலைவரையா அவங்க கும்பிடுவாங்க, அப்படி இல்ல. எல்லா உலகத்துல வாழ்றவங்களுக்கும் நாவுக்கரசர் பேரு தான் முக்கிய தரவல்லது, அதை மறந்துடும். அவரும் வேற ஒரு வினையினால அந்த சமயத்துக்கு போயிருக்கிறாங்க, அந்த சமய காலங்களும் சைவ சமயத்துக்கு வந்துதான் முக்தி பெறணும். ஆகவே புறச்சமய நெறிந்து மகச்சமய பூக்கும் புகழும் ஆச்சிரம துறையடைந்து அப்படின்னு சொல்லுவார் சிவஞான செஞ்சி. நின்ன நெறியில போறவங்களும் கடைசியில சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிரத்தை அடைந்தும் தெளிவர் சைவ சித்தாந்த நெறி தேரி என்று சிவஞான செஞ்சி சொல்லும். கடைசியில சைவ சித்தாந்த நெறி வந்துதான் முக்தி பெறணும் என்பதுதான் உயிர் மேற்கொள்ளக்கூடிய பயணத்தினுடைய நிலை. அதனாலதான் சேக்கிரார் சொன்னார், நாம் எளிதில பெற்றோம் திருநாவுக்கரசருடைய நாமத்தை பெரும் துணையா நாம் கொள்வோம். அவர் ஈஸ்வருடைய நாமத்தை கொண்டார், நமக்கு நாவுக்கரசருடைய நாமம் பெரும் துணை. யாருக்கும் வியப்பு கேட்கும் போது எல்லாருக்கும் வியப்பு வருது, ஏன்னா ஆகாயத்தில் எழுகின்ற ஒளி எல்லாரும் அறிய அந்த ஒளி எழுகின்றது. வியப்புற மஞ்சு உரை வானிடையே, மேகங்கள் உழவுகின்ற வானத்தில் ஒரு வாய்மை. சரி, இப்ப நுட்பத்தை சொல்ற பாருங்க, ஏ ஒரு உயர்வுன வச்சிய சில பேரை புகழும் போது ராஜா மாதிரி இருக்காரு, அப்படிச்சுக்கா கூட இருப்பார். பேசும்போது ஒரு மனம் கும்பிடக்கூடாது, ஒரு மனது குளிரணும், ரொம்ப வார்த்தைகள் அப்படியே ஜோடிச்சு பேசுவாங்க அலங்காரமா, ஐயா ராஜா மாதிரி இருக்கிறே நீனு அப்படின்னு, அது மனதை குளிர வைக்கிறதுக்காக. அப்படி உயர்வு நம்பிக்கையா சொன்னாரா, அல்லவே அல்ல. அதை சொன்னார் பாருங்க, ஒரு வாய்மை முக்கால உண்மை. எது, நாவுக்கரசருடைய நாமம் நல்ல நாமம், அது ஏழு உலகு வாழ வந்த நாமம். ஆகவேதான் வாய்மை. இவ்வளவு இருக்குது, இவங்க பெரியவங்க இல்லையா, கர்ப்பப்படல பாருங்க, அதான் பெரியவங்களுக்கு உள்ள ஒரு பெரிய இலக்கணம். ஆமா, எனப்பா எல்லாம் உலகம் வந்து வணங்கு. அவர் சாமியோட கருணையை நினைக்கிறேன், ராவணன் போல நானும் தவறு செஞ்சேன். ராவணன் கைலிங்கரியை பார்க்க போறான், அதை தாண்டி போறதுக்கு புட்பகத்தேர், அவருடைய புட்பகத்தேர் போயிட்டு, புட்பகத்தேர் குபேரண்டத்திலிருந்து இவன் பறித்து கொண்ட தேர் இவனுடைய ஆற்றலினா. இவனுடைய தேர்ச்சாரதை சொல்றான், மன்னர் பிரானே, இந்த மலை வள்ளல் இருந்த மலை, வள்ளல் தம் தேவியோடு வீட்டிருக்கும் மலைதான் திருக்கைலா என திருமலை என்றே சிறப்பித்து சொல்லப்படுகின்ற மலை. இந்த மலையை வலம் வந்து விழுந்து வணங்குதல் தான் முறையை இன்றி இதை தேர் கொண்டு கடவுதல் முறை என்று தெரிகிறது. நீ என்ன சொல்லு சொல்லிட்டு இந்த மலையை நான் எடுப்பேன் என்று நாவின் மொழிக்கு இறையவர், மொழிக்கு இறையவர். அதுதான் கோவில் மொழி கொற்றவர் பின்னால சொல்லுவார், நாவின் மொழிக்கு. அப்ப நாவல பின்பற்றப்படுகின்ற காரியங்கள் ரெண்டா இருந்தாலும் அது அது வேறாய் மொழியைத்தான் குறிக்கும். அந்த மொழிக்கும் ஏதோ சாதாரணமாக வல்லமை படைத்தவர் அல்லர், இறைவர் இவர் என்பதை நாவின் மொழிக்கு இறைவர். அப்ப தமிழ் மொழி தலைவர் அவர் தான், தமிழ் ஆளியார் அவர் தான், இன்தமிழ் ஈஸ்வர் அவர் தான், தமிழ் வேறு நாவுக்கரசர் வேறு என்று பிரித்து பார்க்க முடியாது சொல்ற. நாவின் மொழிக்கு இறையாய் என்பது திட்டங்கள்லாம் பார்த்தாலே தெரியும், 99 சித்தாந்தம் என்ன மாதிரி இருக்கும் சொற்கெல்லாம் பயின்று பயின்று வரும். அன்பரும் இந்நெடுநாள் சித்தம் திகழ் தீவினையே நடையும் திருவோ இது என்று தெரிந்தறியா அத்தன்மையனாய ராவணனுக்கு அருளும் கருணைத்திரமான அதன் மெய்த்தன்மை அறிந்து, அதன் மெய்த்தன்மை அறிந்து துதிப்பதுவே மேற்கொண்டு அதை நினைச்சு துதித்தாராம். ராவணனது நீ அருள் பண்ணது போல எனக்கும் அருள் பண்ண நினைச்சு நினைச்சு துதித்தார்னு சொல்றாரு. இப்போ அடியாருடைய மகிழ்ச்சிய அடுத்த பாட்டுல காட்டுகின்றார் ஆசிரியர். இது ஒரு சண்டை பாட்டா வைக்கிறார். பரசும் கருணை பெரியோ நருள பரிசும் தலையோ நெறிப்பட வந்து அரசிங்கருள் பெலகுந்ததனா அடியார் புடையூர் அதிகை பதிதான் முரசம் படகம் துடிதன்மையா குழவம் கிளைகுந்து விகண்டையுடன் நிறங்கொலி எங்கு முழங்குதலால் நெடுமா கடல் என்ன நிறைந்துள்ளதே. பத்து விதமான வாத்தியங்களை குறிக்கிறார் இந்த பாட்டு. பத்து வாத்தியங்கள் ஒலி எழுப்ப அடியார்கள் இதை கொண்டாடினார்கள். என்னென்ன வாத்தியங்கள்? முரசம், படகம்,

இப்படி 10 விதமான வாத்தியங்கள் எங்கும் முழங்க அந்த ஓசையானது கடல் போல ஒலித்துதான். அடுத்த பாட்டுல ஒரு முக்கரணத்தை எப்படி பெருமானுக்கு அர்ப்பணித்தார்னு சொல்ல போற. மையத்துறை ஏறி மகிழ்ந்தலசி வாதீசர், மையல் துறை பிரியும் மனத்தொடு வாய்மையுடன் மூணு கரணம், முதல்ல மனம், அப்புறம் மொழி, அப்புறம் உடம்பு. முதல்ல மனசுதான், மனசுல என்னமே முக்கியம், என்னன்னு தான் முக்கியம், பாவனை ரொம்ப முக்கியம் சிவபக்தியில. சுந்தரமு சுவாமி வரலாற்றுல பாக்குறோம், சாமி பின்னால சொல்லுவார், மாதர்மேல் மனம் வைத்தனை. பாருங்க மனம் வைக்கிறது வினைக்கிற காரணம் அது. பூசலார் நினைச்சா அத நல்வினையா எடுத்துக்கிட்டார். என்னைவோ பொருளா கொண்டே எம்பிரான் அருள் செய்தாரே, முன்வரும் நிதியிலாமை மனத்தினால் முயன்ற கோயில் இன்னதாம் என்று சிந்தித்து எடுத்தவாறு எடுத்து சொன்னார். நீண்ட செஞ்சடையிலாக்கி நினைப்பினால் கோவிலாக்கி பூண்ட அன்பு இடையறாத பூசலா சொல்ற. ஆகவே எல்லா வினைகளுக்கும் காரணம் மனசு. இப்ப சட்டம் இருக்கும்போது சொல்லுக்கும் செயலுக்கும் தான் சட்டம் இருக்கு, ஏன்னா மனசு கண்டுபிடிக்க முடியாது. சட்டங்கள்லாம் பாருங்க, இந்திய உரிமை சட்டங்களா இல்ல வெளிநாட்டுல எந்த சட்டம் வந்தாலும் சரி, ஒருத்தர் வந்து திட்டிவிட்டா மனஷ்டத்துக்கு போடுவாங்க, அடிச்சுட்டா அது கிரிமினல் கேஸ் அதுக்கும் வழக்கு போடுவாங்க. மனத்தான் நினைச்சா வழக்கு போட முடியாது, ஏன் அதை நிரூபிக்க முடியாது. நான் மனசுல நினைஞ்சதை அறிஞ்சு வினைய ஊற்றுறதும் சிவகுரு, அவனுக்கு தெரியும் எல்லாம் தெரியும். மனசு ரொம்ப சுத்தமா இருக்கும். ஆகவேதான் முன்னால சொன்ன திருக்கூட்ட சிறப்புல மனசுங்கிறது நம்ம சக்தி கடங்கிறது இல்லையே, அப்ப என்ன பண்றது? பேசி நம்ம சக்தி கடங்கினது, பேசி நம்ம இனிய சொல் பேச முடியும், ஆனா போல பொறுத்தே இருக்கு செவிதி கொண்டதில் வேணும். அப்ப நமக்கு பாருங்க, நமக்கு அடங்கி இருக்கிற உடம்ப நம்ம நல்வழிப்படுத்தல, நமக்கு அடங்கி இருக்கிற வாக்கை நம்ம நல்வழிப்படுத்தல, நமக்கு அடங்காத மனசை எப்படி நல்வழிப்படுத்த முடியும்? ஆகவே மனசை அடக்கிறதுக்கு முந்தி செயலை அடக்கணும், சொல்ல அடக்கணும், பிறகு மனசு தானா. மனசை அடங்கிறது ஒரு நல்ல வழி சீக்கிரார் தர்றார். சீக்கிரார் போய் கேட்கிறோம், அற்புதமாக வழி தர்றார். சித்தம் தெரிய சிவன் அஞ்செழுத்து ஓதும் வாய்மை, நித்தம் நியமம் என போற்றும் நெறி. நித்தமா சொல்லு, நியமமா சொல்லு, அங்கெழுத்து சொல்லு, ஏத்தம் தெரிய சித்தம் தெரியுது வழி தர்றது. அந்த அங்கெழுத்து சித்தத்துல அப்படியே பறக்குறேன். அங்கெழுத்து சிவபெருமானுடைய மந்திர திருமே சொல்லிட்டு நடராஜ பெருமான் திருவடிவை நினைக்கணும். நினைச்சிட்டுதான் அந்த மஞ்செழுத்து ஓதம். ஒன்று பேர் உணர்வும் இல்லே அளவாயில சிஞ்சாந்தம் சொல்ற, அப்பா எனக்கு வேற என்ன உணர்வு? மன்றில் நான் மறைகளேத்த மானுட உய வேண்டி நின்று நீ ஆடல் செய்கை நினைப்பதே நியமம். நல்லா நினைப்ப பாருங்க, கேட்கிறார் சொன்னால் அஞ்செழுத்து நினைப்பது நியமம், அவர் ஆடல் செய்கை நினைப்பது நியமம். ரெண்டுக்கு என்ன விஜயம் உண்டா? ரெண்டும் ஒண்ணு, ஆடல்ங்கிறதும் அஞ்செழுத்துங்கிறதும் ஒண்ணு. ஆடல்ங்கிறது காட்சி பொழிந்த பொருளா வர்ற மகேஸ்வர திருமேனி, அஞ்செழுத்து என்பது கருத்து பொருளா வர மந்திர திருமேனி. அது காட்சி பொருள், இது கருத்து பொருள். அது மகேத திருமேனி, இது மந்திர திருமணி. அஞ்செழுத்த ஓடி அல்லது நினைத்து அல்லது கணித்து பெருமான மனசுல தியானி, இதான் அதுக்கு வழி. மையல் துறை ஏறி மகிழ்ந்து அலர் தீர்வாகி சீர் அடை கொடுக்கிறார். தீர்வாகி மனத்தோடு முதல்ல மனசு சொன்னார், ஒரு வாய்மை, வாக்குல பொய்ய வராது. ஆகவே நான் வாய்த்துண்டு சொல்லாம வாய்மையினே சொல்லிடுற. அது பேசுறதுன்னா இப்ப என்ன அதிகம் இடையறா செஞ்சொல் திருவாய் அல்லவா அது? அதுதான் செஞ்சொல் திருவாய். ஆகவே வாய்மை உணர்ந்தான் உடம்பு, அந்த திருப்பதியும் உண்மைதான். ஆகவே மெய்யூற்ற உடம்புங்கிற வார்த்தை சொல்லாம உண்மையிலும் பொருளை தந்த, உடலும் பொருளை தந்த ஒரு சொல்ல கையாள்றா மெய். மெய்னா உண்மையிலும் பொருள், உடலும் பொருள் அல்லவா? ஆகவே மெய்யூற்ற அவர் செஞ்ச திருப்பணி தான் உண்மையானது, அவர் செஞ்ச உடம்பு திருப்பணி தான் உண்மையானது என்பதை உணர்த்த மெய்யூற்ற என்றார். திருப்பணி செய்பவரா அடுத்த சொல்றி பார்ப்போம். மனசு வாக்கு உடல் மூணு காரணமும் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டன. அப்புறம் இல்லையா எப்படி செய்யறாரு? விரவும் சிவசின்னம் விளங்கின. அப்ப திருப்பணி செய்யறவங்க இப்படி இருக்கணும்னு ஒரு இலக்கணம், உடம்புக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. பூதி சாதனம் கோவணத்தால் பொலியல், பூதி இருக்கணும், திருநீர் இருக்கணும், கோவணம் இருக்கணும், சாதனம் இருக்கணும், சாதனம் உத்தராசம் இல்லாத திருப்பணி பண்ணக்கூடாது. ஆகவேதான் பூஜை கோவண சாதனத்தை

0: பிறவு சிவ சின்னம்ல. அந்த சிவ சின்னங்கிற புத்தகங்கள்ல அச்சுப்பிழையினால சில சின்னம்னு வந்துருக்கு. இந்த லாவ பாவ மாத்திடும் சிவ சின்னம் விளங்கிடவே அது திருப்பி விளக்கறா இருப்பாங்க. மனம் என்ன பண்ணும், தியானிக்கும் தானே. அந்த பாட்டுல இவ்வளவு அழகா விளக்கறா இருப்பாங்க. எழுத்த தியானம் அறா உணர்வு. இப்ப மனம் என்ன பண்ணிட்டு இருந்தது, உணர்ந்து இருந்தது. எதை உணர்ந்தது, பெருமான. அந்த தியானம் நீங்காத உணர்வோடு மனம் பொருந்தி இருந்தது. வாக்க சொன்னார் வாய்மை அழகா சொல்றார், இருந்து எனும் திருவாக்கம். எட்டாம் திருமுறை பேர வைக்கிறார், இரு இன்று முடிவில்லாம எழுகின்ற திருவாசகம். பெருமானாகிய திருவை பாடுகின்ற பொருளை உடைய வாசகம் திருவாசகம். திரு என்பது கண்டவரால் விரும்பப்படும் தன்மை என்பார் பேராசிரியர். ஆகவே திருவாசகம் நீ உடம்பு சொல்ல போறார். மெய்யுற்ற திருப்படின்னு சொன்னார் பாக்கல, அதுக்கு விளக்கம் தர்றார். கையில் திகழும் உழவாரம். திருப்பணி எப்படி செய்தார், திருக்கரத்துல உழவாரத்தை வச்சுக்கோ. வாரம்னா விருப்பம், உழைனா பக்கம். பக்கங்கள்ல பெருமான் கோவில் பக்கங்கள்ல விரும்பி அந்த திருப்பணி செய்யக்கூடிய கருவி ஆனதுனாலே அதுக்கு உழைவாரம் என்று பெயர். காலப்போக்கில் உழவாரம். ஆகவே உழவாரமுடன் கை கொண்டு கலந்து கசிந்தனரே. திரும்பி சொல்றார், கை கொள்ளுதல் உடம்பை குறிச்சது, கலத்தல் உணர்வை குறிச்சது, கசித்தல் அவருடைய வாக்கை குறிச்சது. ஆகவே இங்கே உண்மை கரணத்தை விளக்குகின்றார். அடுத்தபடியா அவன் பார்க்க அக்காவை பத்தி சொல்ல போற, திலகவதியாரை பத்தி திருநாவுக்கரசு கோணத்தை இனிமே எங்கேயுமே இடம்பெறாது. இதோட சரி. ஆனா இந்த செய்தி சொல்றது சேக்கியாருடைய பெரிய கவி மாண்ப காட்டு. இத்தனைக்கும் காரணம் அக்கா தானே, தமக்கையார் தானே, தமக்கையாரை பத்தி எதுவும் சொல்லாம போலாமான்னு ஒரு விடா எழும். அது விடை தரார். அந்த அம்மையுடைய நிலை என்ன, அதுக்கப்புறம் ஒரு எங்க மனசுக்கு ஒரு பெரிய வருத்தம் ஏற்படுது. திருநாவுக்கரசு இதுக்கப்புறம் திருவையில் ஒருவர், திருப்பாதிப்புலன்னு ஒருவர் திருவையில் தான் இருக்கார். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னாலும் இந்த சமண பயில் எல்லாம் போய் மகாராஜா சொல்லி பல்லவ மன்னன் சொல்லி ஒரு துன்பத்துக்கு ஆளாக்குவான். கடைசியா அந்த கடல்ல கல்மையில மிதந்து திருப்பாரி புள்ளியில ஏறுவார். திருப்பாரி புள்ளியிலிருந்து அரிய விருட்டானம் வருவார். அதோட சரி, அவர் இந்திய வாழ்நாட்கள்ல அரிய விருட்டானம் திரும்பி வந்ததா சேர்த்து நான் சொல்லல, சும்மா வருத்தமா இருக்கணும். திருவையில் திரும்பி வரல, அக்கா திரும்பி பார்க்கல, அக்கா பத்தி நினைச்சுக்கல. அக்கா பத்தி ஒரு குறிப்பு தெரியணும் இல்லையா, எல்லாத்துக்கும் காரணம் அமைதான். அந்த அம்மையை பற்றிய ஒரு குறிப்பை சொல்றா சேர்க்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களா, என்னையும் பெருமான் ஒரு பொருளா கொண்டு கருணை செய்து என் தம்பியை அருள் கொடுத்து ஈடேற்றினானே அப்படின்னு நினைக்கிறாங்க. மேமை பணி செய்த விருப்பதனால் விண்ணோர் தனி நாயகனார் கடலில் தம் இச்சை நிரம்ப வரம் பெறும் அத்தன்மை பதிமேவிய தாபதியார் தபோதனர் என்பதனுடைய பெண்பால் தாபதி. தபோதனி அது சுருங்கி தாபதினு. பொய்மை சமய பிணி விட்டவர்மும் போதும் பிணி விட்டு அருளி பொருளா எம்மை பணிகுள் கருணை திறம். சாமியுடைய கருணை அல்லவா பணிகுள் கருணை திறம். இங்கு யார் பெற்றனர் என்ன இறங்கினது. இதோட இந்த விருத்தத்தை மாற்றி இப்போ ஜாப்பம்மா வேறுபடுத்தி சொல்றார் கேட்கிறார். சரீரம் மாறுது, ஆகவே சந்தமும் மாறும். இன்ன தன்மைகளில் சிவநெறியினை எழுதி மன்ற பேரருள் பெற்று இடம் நீங்கிய வண்ணம் பந்து தொல்புகள் பாடலை குத்திர நகரில் உண்மையை கூறிய அமனர் தாம் அமனர்தான் கேட்டு அது போராறாய் தாங்க முடியல. செய்தி போயிடுச்சு, தமிழர்களும் செய்தி போகுது. நன்றியா உங்க தலைவர் அவர் இருந்தாரே தர்மசேனர்னு அவர் செய்வ சமயத்தை தழுவிட்டாராமே, இன்னும் என்னையா பண்ணுவீங்க நீங்களாம், சமத்தை கூட்ட கட்டிட்டு ஓடி போடுவீங்களா. போகும் நல்லவன இல்ல சாமியை கும்பிட்டு அவன் சாமியை கும்பிட்டு நம்ம தேடி பெற வேண்டியதுதானே. அவனுக்கு மேல மயக்கம் இருக்கு. தர்மசேனருக்கு வந்த அவன் வச்ச பேரால தானே நினைப்பான், அவங்கவுங்க வச்ச பேர் தானே நினைக்க போறோம். தர்மசேனருக்கு வந்த தடுப்பரும் சூளை முதல்ல உண்மையை நினைக்கிறான். ஒருவராலும் இங்கு ஒழிஞ்சிடாமே நம்மளால தீரலையப்பா. என்ன பண்ணுவார் அவரு, தீரல அவர் அக்காட்ட போனார் அவ சாமிகிட்ட கூட்டி போறாங்க தீர்ந்து போயிட்டு என்ன பண்றது நான் சொல்றான். அது முதல் நிலை. அப்புறம் சூழ்ச்சிக்கு போயிடுறானு. இப்ப எல்லாருமே கொஞ்சம் மனசாட்சி உடையவனாலதான் முதல்ல நல்லாக்கு வரதான் பாக்கணும். ஆனா அது மாதிரி விடாம தடுக்கிறது அவனுடைய தீவினை. அது நல்லவழி போறது இல்ல. உடனே அவன் நல்லவன் மாதிரி மத்தவன் கெட்டவன் மாதிரி என்ன தூண்டு பண்ணி ஒரு வன்மத்தையும் குரோதத்தையுமே வளர்த்துடும். ஒருவராலும் இங்கு ஒழிஞ்சிடாமே நம்ம உய்ய போய் பெருகு செய்வராய் பெயர்ந்து பெருகு தெய்வம் சொல்றாரு, ஒத்துக்கிறான் நம்ம சமயத்தை விட அந்த சமயம் தான் பெருகிய சமயம். தம் பிணி ஒழித்து இன்னொன்னு சொல்றான், உயிர்ந்தார் வீதி பெற்றார். அப்ப இந்த சமயத்து உயிர் இல்லைன்னு அவனே ஒத்துக்கிறான் ஒப்புதல் வாக்கு மூலம். மறுவு நம் பெரும் சமயம் வீழ்ந்தது, நம்ம சமயம் பெரிய சமயம் தான் வீழ்ந்துருக்கு என மறுவா. இப்ப மயக்கத்துல முதல்ல என்ன வருது, சோத்த பத்திரே சாப்பாடு, அதாவது ராஜா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுவான், நம்மளுடைய வருமானத்தெல்லாம் குறைச்சிருவானே, நமக்கு வர்ற மானியங்கள் எல்லாம் போகுமே, சமயமும் அழிஞ்சிருமே, அவர் எப்படி இந்த சமயத்தை நிலநாட்டினாரு, எல்லாம் பாதித்தார், அதெல்லாம் யாரு இதெல்லாம் செய்ய வல்லார் நினைக்கிறான். மலையும் பல் சமயங்களும் வென்று மற்றவரால் நிலையும் பெற்ற இந்நெறி இனி அழிந்தது என்று அழுங்கி கொலையும் பொய்மையும் இனம் என்று கொடுமையே புரிவோம். தலையும் பீலியும் தாழ வந்து ஒரு சிறை சார்ந்தா, கொலை இல்லைங்கிறான் பொய் இல்லைன்றான், ஆனா அதான் செய்யறான், அதான் கொடுமையே புரிவோர்னர். பேச்சு பாத்தீங்களா, பேச்சு நல்லா இருக்கு, சில பேருக்கு பேச்சு நல்லா இருக்கும், ஏமாந்துடக்கூடாது, கபட வேற தாரியாது, உள்ளத்தை என்னதுன்னு தெரியல. ஆகவேதான் சொன்னாங்க, கொலையும் பொய்மையும் இளம் என்று கொடுமையே புரிவோம். தலையும் பீலியும் தாரு, தலையை தொங்க போட்டுக்கிட்டான், வெட்கமா இருக்கு அவங்களுக்கு, கீழி கையில மயில் பீலி தாண்டு ஒரு சிறை ஒரு பக்கத்தில் சார்ந்தார் ஒன்றாக கூடினார்கள். இவ்வகை பல அமணர்கள் பெயருடன் நீண்டி மெய்வகை திறம் அறிந்து வேந்தனும் வெகுண்டு சைவனாகி நம் விருத்தியும் தவிர்க்கும். விருத்தி வருமானம் மானியம் மத்தியை நாம் செய்வது என் பணம் போச்சுன்னா எல்லாரும் கிடப்பாடு தானே, எங்கேயுமே ஒருத்தருடைய வயசுல அடிச்சோட வச்சுங்களேன், அவங்க விரோதத்தை எளிதில் நம்ம சம்பாதிச்சிடணும், பெரிய இடப்பாடுதான். ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கான், அவனோட பேர் தொழிலுக்கு போட்டியை நம்ம பண்ணோம்னா முதல்ல விரோதிய அவனுக்கு நம்ம விரோதிய மாறிடும். சமணர்களுக்கு இவர் சைவனத்தை போன கூட பிரச்சனை இல்லை, சமணத்தை வளர்க்காத கூட பிரச்சனை இல்லை. ராஜா தெரிஞ்சுக்கிட்டானா உண்மை சமயம் என்னது கண்டுபிடிச்சிருவான், ராஜா சைவ சமயத்தை தழுவுவான், அப்ப இவங்களுக்கு வருமானம் பாதிக்கும். அதுதான் முதல்ல பார்த்துருக்க புதுமா இருக்கு, முதல்ல ஒத்துக்கிட்டாங்க நம்ம சமயத்தை யாராவது தீக்க முடியல, அக்காட்ட போய் தீத்துக்கிட்டாரு அவர். இந்த சமயத்தை இருந்த வரைக்கும் நம்ம சமயம் நல்லா உயர்ந்து இருந்தது, இனிமே அது உயரத்துக்கு வழி இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. மூணாவதா தங்க சுயநலம், ஐயோ நம்ம பாடு என்ன ஆகும் நினைக்கிறோம். இப்ப சூழ்ச்சி போட நல்ல சிந்தனையாளர்கள் அவன் முச்சாலி, கெட்ட விதத்துல முச்சாலி கணத்தை பயன்படுத்துவோம், நம்ம செய்வோமா ராஜாட்ட போய் சொல்லுவோம். இவரு அக்கா சைவத்துல இருக்கிறாங்க, இவருக்கு சைவத்துக்கு போகணும்னு ஆசை, ஒரு காரணம் கற்பிச்சா, சில பேருக்கு ஒரு காரியம் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஒரு காரியம் பண்ணணும் ஆசை இருக்கும், அதுக்கு ஒரு தருணம் காத்திருப்போம். இந்த தருணத்தை வச்சுக்கிட்டு இந்த காரியத்தை நிறைவேற்றிக்குவோம், மனசுல அந்த எண்ணம் வச்சுக்கிட்டே இருப்போம். அது மாதிரி அப்புறம் வச்சாருன்னு சொல்ல போறோம், தர்ம செய்வதற்கு அந்த எண்ணம் இந்த சமண சமயத்தை விட்டு போகணும்னு. அதுக்கு சாக்கு பார்த்துக்கிட்டு இருந்தார், இப்ப சூளை வந்துடுச்சு, சூளை சூளையே வரல, வராத சூளைய வந்ததா சொல்லி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நம்ம சமயத்தை விட்டு அந்த சமயத்துக்கு போயிட்டா. இப்ப உள்ள நோக்கம் என்ன இருக்கு, நம்ம சமயத்தை விட்டு போனோம் இப்படி சொல்றாங்க, எவ்வளவு அற்புதமா சித்திரிக்கிறாங்க பாருங்க. இந்த சூழ்ச்சி நடனத்துல அவங்களுக்கு மேம்பட்டவன் யாருமே அம்மனது அவ்வளவு ஆற்றல், ஒரு காரியத்தை நல்ல திறம்பட அவர்கள் செய்து முடிப்பார். தவ்வை தவ்வை அக்கா சைவத்து நித்தலின் தர்மசேனரும் தான் பொய் வகுத்ததோ சூளை தீர்ந்து தீர்ந்துள்ளது என போய் அங்கு பொய்யா ஒரு சூளையை படைச்சுக்கிட்டார், நிஜமா சூளை இல்லாங்கிறான் இவனுக்கு தெரியும், சூளையினால் துன்பப்பட்டார்னு சொன்ன என்ன ஆகும், அது தனக்கு பாதகமான செய்தி அல்லவா, தனக்கு பாதகமான செய்தி எவனா சொல்லுவானா. நாயனார் சொன்னார் திருநீலன்றது போயவனார், அவர் நேர்மையானவர், நீடியா இல்லையோ தருமோடு பேணினான் வைத்த இடம் பெயர்ந்து கறந்தது காணேன். இந்த வழக்கில் இவருக்கு பாதகமான ஒரு விஷயம் வந்து இவர் சிவயோகி சொல்லாத விஷயம், அது சிவயோகி கூட சொல்லல, நான் ஓடு ஒண்ணு கொடுத்தேன், தன்னை ஒப்பறியது தளத்து தன்னுடைய துண்ணியாவையும் திரும்பி செய்வது பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவதுன்னு சொல்லி கொடுத்தேன், தொலைச்சுட்டேன்னு சொல்லல சிவயோகி, அவருக்கு சாதகமான விஷயத்த அவர் மறைச்ச சொல்லல. நாயனார் என்ன பண்றார், திண்ணில என்ன போய்வனார், இவருக்கு பாதகமான விஷயம் அதை சொல்ற வழக்கில் யாருக்கு பாதகமோ அதை அவரே சொல்ற, எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க, புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாறும். இதை சொன்ன வழக்கு எதிராக போவோம், பெரிய கவலை இல்ல, வழக்கு போனா போகுது, அந்த உண்மையை மாறாம இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு அது மாதிரி யாராவது பண்ண முடியுமா, நான் திருடிப்பேன் பக்கத்துல ஐயா இருப்பார் நாயங்க திறன், அவரு தான் இருந்தார் அவர் கேளுங்க, ஆனா நிஜமா நான் தான் திருடன் மறைச்சிடும். இவனுக்கு என்ன பண்றானே, நேர்மாறா இருக்கானே, நிஜத்தை இல்லைன்னு சொல்றானே,
1: இதனால எதனால வருது இதெல்லாம்? கபடி சிந்தனை. இந்த கபடி சிந்தனை இருக்கிற மனதுல சாமி வரணும். இது ரொம்ப நுட்பமா உணர வேண்டிய ஒரு உண்மை. பொய் வகுத்ததோ சூளை தீர்ந்தது என போய் இங்கு எப்பமாக அங்கே எப்பம்னா மஞ்சன நம் சமய லங்கனமும் தெய்வ நிந்தையும். சமய லங்கனம்னா நம்ம சமயத்தை புறக்கணித்து செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகம், அது சமய லங்கனம் என்று சொல்லுவோம். நம்ம கூட சைவத்துக்கு லங்கனம் பண்றேன் அப்படின்னா திருவேற தரிக்க மறுப்பது சமய லங்கனம். திருநீர் பூசு, உத்தராகண்டம் தரித்துவோ, அஞ்சு வைத்து ஓது என்பது சமய ஒழுக்கம். அதுக்கு மாறி நடப்பது சமய லங்கனம். தெய்வ நிந்த சூர்மான வாழ்த்தனும் வணங்கணும் மாறி இருப்பது தெய்வலிங்க. செய்தனர் என சொல்ல தெரிந்தார், தெளிவு பண்ணிட்டான். சொன்ன வண்ணமே செய்வது துணிந்த துன்மதியோ, செய்து துணிவு வேற இருக்கு. ஏன்னா கெட்டவனுக்கு பாவம் பண்ண கூச்சமே இருக்காது, தைரியமா செய்வோம். முன்னம் நாம் சென்று முறைப்படுவோம். இன்னைக்கு கூட அதான் நடக்குது. பெரிய போக்கிரி தப்ப அவன் பண்ணிட்டு காவல்துறையில போய் புகார் அவன் கொடுத்துருவோம் நல்லவன் மாதிரி நடக்குதா இல்லையா? அது மாதிரி அந்த காலத்துல சமணம் பண்றான். முதல்ல நம்ம சொல்லிடுவோம், ஏன் அவர் முந்திக்கிட்டுமே, முந்திக்கிட்டு முந்தி நாம போய் நல்லவன் மாதிரி சொல்லிடுவோம். முன்னம் நாம் சென்று முறைப்படுவோம் நம்ம என்று இன்ன தன்மையில் இருட்குழாம் செல்வது போல. பார்த்தா கண்ணம் குளிக்கே இல்ல, திருநீர் உடம்புல இல்ல, உள்ளத்துல வஞ்சனை பார்க்கவே ஒரு அருவறுப்பா இருக்குது. அப்படியே மேகம் தான் படிந்திருப்பது போல ஒரு தோற்றம். ஆகவே காரிருந்த குழாம்னு சொன்னார். மன்னனாகிய பல்லவன் நகரில் வந்தடைந்தார். அப்ப ராஜா தந்து இறங்கி இருக்கிறான் திருப்பாரி புலியூர்ல, காஞ்சிபுரம் அவனுடைய தலைநகரம், அவன் தண்டு இறக்கிற ஊர் அவன் திருப்பாரி புலியூர். அங்க போயிட்டான். உடை ஒழிந்து ஒரு பேச்சு இட இன்றி நின்று உண்போ. அவருடைய ஒழுக்கத்தை சொல்றார் சீக்கிரம். அவன் ஆடை அணிய மாட்டான். சிதம்பர சமணன் பேர் அவனுக்கு. அதனாலதான் வெண்கூலால் மார்பீடு துகிலினர் வெற்றரை உடல்பவர் என்று முக்கீச்சரன் தேவாரம் சொல்லிட்டு அவன் வெற்றரை உடல்பவர். அங்க கூட பாருங்க, வெண்புலால் மார்புன்னு சொல்ற ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். மார்புல திருநீர் இல்லைன்னா அது புலால், வெண்மையா இருக்கிற புலால். மாட்டு சில பேர் வெள்ளையா இருக்கும், வெள்ளை வெள்ளை இருக்கிற மானுஷம் அது. அதுல என்ன பெருமை? திருநீரை பூசுங்க, அற்புதமா இருக்கு பாருங்க. மார்புல நிறைய திருநீர் பூசணும், நெத்தீரை பூசணும், உடம்பெல்லாம் பூசணும். சின்னாவது சொல்றாரு, உருவார அணிந்து உடம்பு முழுக்க அணிந்தாராம். உடை ஒழிந்து ஒரு பேச்சு இடையின்றி நின்று, அவங்களுக்கு இன்னொரு ஒழுக்கம் உண்டு. சாப்பிடும் போது பேச மாட்டான், வாய திறந்து பூச்சி சில செத்துடும் அப்படிங்கறதுனால வாய திறக்க மாட்டான். அதனால உடை ஒழிந்து ஒரு பேச்சு இடையின்றி நின்று உண்பு. அவன் உட்கார்ந்து சாப்பிட மாட்டான், உட்கார்ந்து சாப்பிட்டா பூச்சி ரசுக்குண்டு சாகும் என்பதனால நின்றுட்டே சாப்பிடும். கடை அணி வாயுக்காவலர்கிட்ட அந்த அரண்மனை வாயிலுக்கு போயிட்டான். வாயு காவலருக்கு நாங்கள் அடைய வந்தமே அதற்கு அறியும் என இடையறிந்து புக்கவரும் தம் இறைவனுக்கு இருப்பா. அந்த வாய் காவலர் சேவர்கள்ட்ட சொல்றாங்க, நாங்க வந்ததை ராஜா கிட்ட சொல்லுவோம். ராஜா கிட்ட சொல்லும் போது ராஜா எல்லாம் பெரியவர் இல்லையா, ராஜா கிட்ட போய் நிறைய தூங்கிட்டு ரொம்ப தலைவர் குட்டி எடுக்க முடியுமா? ஒரு முறையறி இடையறிந்து நேரம் பார்த்து காலம் பார்த்து தருணம் பார்த்து சொல்லும், அதான் இடையறிந்து. இதே சொல் பாத்தீங்கன்னா அமைப்பு நாயனார் புராணத்துல பயின்று வரும். இடைதறிந்து அருள வேண்டும் இருகொள்ளும் இறைவன். அங்க தத்தன் சொல்றதா வரும், இடைனா சமயம் அப்படின்னு தெரியும். சாமியிட்ட கேக்குறது சமயம் பார்த்தா கேட்கணும். இந்த காலத்துல நம்ம வெளிப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நல்ல சமயம் பார்த்து கேக்குறது. அப்ப சாமி தர்பார்ல அமர்ந்திருக்கிறார், ராஜ தர்பார்ல. அப்ப போய் விண்ணப்பம் வச்சா நடக்கும். அதனாலதான் காலத்துல போய் வழிபாடு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த காலங்களே சிறந்த காலம் என்ன தெரியுமா? சாமி பிரதோஷமா வராது பாருங்க, ரிஷபாருடரா அந்த காலம் தான் ரொம்ப சிறப்பு. அதான் பிரதோஷ வழிபாட்டுக்கு அவ்வளவு கூட்டம் இந்த ஊர்லயும் இருக்கு, எல்லா ஊர்லயும் கூட்டம் இருக்கிறத பார்க்கணும். காரணம் அப்ப சாமிட்டு எது வேணாலும் நடக்கும், அது உண்மை, முற்றிலும் உண்மை. அப்ப தேவியோட பெருமான் விடை மீது வர்றான். அது அருக்கோலம், அது அறக்கோலம், அது இன்பக்கோலம். ஆகவே அந்த கோலத்தை பார்த்து பெருமாள் என்ன வேணா விண்ணப்பம் வைக்கலாம், அது நடக்கும். அடிகள்மார் எல்லாரும் இந்த காவலர் சொல்றாங்க ராஜா கிட்ட, அடிகள் தலைவர், அடிகள்மார் எல்லாரும் ஆவலமா மிக அழிந்து கடையடைந்தார். இல்ல கொடியுடந்து திருவாயில் புறத்தடைந்தார் என கூற வடிநடுவில் மன்னவனும் மற்றவர் சார் பாதலினார் கடிதமானவர் உற்றது என்பது என கவர்ந்துரை. தலைவர்கள் எல்லாம் நமது சமண குருமார்கள் எல்லாம் வாசல்ல இருக்கிறாங்க, என்ன காரணமோ தெரியல சேவகர்கள் சொல்றாங்க. அப்படியா, என்ன துக்கம் உங்களுக்கு? ஓடி வர்றார் ராஜா. ஓடி வர்றதுக்கு காரணம் என்ன? ராஜா சமணச்சார்பு உடையவர், சமணர்களைதான் குருவா வச்சிருக்கிறார். குருவுக்கு ஏதோ துன்பம் அப்படின்னு கேட்டு ஓடி வர்றார். குருவுக்கு துன்பம்னு சொல்லி அப்படி குரு துன்பம் எதிர் திசையில ஓடுவார். குரு தானே நல்லா மாட்டிக்கிட்டு எனக்கு அதான் நானே நினைச்சிருந்தேன், அன்னைகளை சேர்த்து அடிங்கன்னு சொல்லிட்டு ஓடிவாங்க. தடைகாவல் உடையாக புகுத விட காவல் அன்பால் நடையாத பெருடைய நன்னி இங்க போட்டாங்களாம். உள்ள போறான், உடம்புல ஆடை இல்ல, மேனியில திருநீர் இல்ல, உள்ளத்துல வாய்மை இல்ல. எண்ணத்துக்கு சமானம், குணத்துக்கு சமானம். அவன் சொல்ற நடையாரும் தொழிலுடைய சில பேர் நடப்போனு சொல்லுவாங்க தெரியுமா, அத சொல்ற சீக்கிர சமணர்களை பார்த்து நடப்பேனும் நடையாரும் தொழிலுடைய நன்னி ராஜா கிட்ட போனாங்க. தாம் எண்ணியவாறு நம்ம கூட என்ன சூழ்ந்து பண்ணணும் நினைச்சோமா அப்படியே உடையாராகிய தர்மசேனர் உடையார்னா தலைவர் நம்ம மத குருவா இருந்தவர் பிணி உற்றாராய் பிணி வந்ததுன்னு போய் சொல்லி இப்ப உங்க வார்த்தையை பாருங்களேன், இவங்களுக்கு சைவ சமயத்து மேல பற்று கிடையாது. சைவ சமயத்துல பற்று கிடையாதுனால சாமி எப்படி குறிக்கிறாங்க பாருங்க, சடையானுக்கு ஆளா அது ஒரு இழிவு சொல்லா சொல்றாங்க. சாமிக்கு புகழ்ச்சொல் தான் அது, இவங்க வாக்கில இழிவு பொருள் அது பயன்படுத்தப்படுது. அடோ சடையான் சொன்னா கூட நம்ம சொல்றது இல்லையா. இப்ப சடையானுக்கு நம்ம சொல்ல மாட்டோம், அடியார்கள் வேற யாராவது சொல்லுவாங்க. இப்ப சடையான் என்றால் ஒரு இழிந்து சொல்ல அவங்க குறிப்பு இழிந்த பொருள்ல சொல்றாங்க. சடையானுக்கு ஆளாகி நின் சமயம் ஒழித்தார் பாருங்களேன். உளநூல் வல்லவர்களா சமணர்கள் இருக்காங்க, மன தத்துவம் அடைந்தவர்களா. எனக்கு துன்பம் வந்துருக்குன்னா உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், ஒரு பாதிப்பும் வராது. உங்களுக்கு துன்பம் வந்துருச்சியா குடி கட்டுடுச்சியா அப்படின்னு சொன்னா கலந்து விழுவ அத சொல்ல பாருங்க. உன் சமயம் நீ சமயம் ஒழித்தார் ராஜா கப்பதான வேகம் என்னது, நான் மன்னனா இந்த நகர ஆள்றேன், இந்த நாட்டை ஆள்றேன், என்னுடைய சமயத்தை ஒரு ஒழிப்பதா யாரா கேட்பாங்க. மின் சமயம் நம் சமயம் கூட சொல்லல, எதுக்காகனா ராஜா கிட்ட அந்த உந்துதலை எழுப்புவதற்கா. விரையலங்கள் பல்லவனும் மாலையெல்லாம் சூடியிருக்கான், மாலை சுட்டியது அவர் ஆடம்பரம் அமோரு குணமாறு இருக்கான், மாலை சுட்டிய குடம் போல அதனால தான் விரையலங்கள் பண்ணணும். அது கேட்டு வெகுண்டு கோபமா எழுந்தான். குறைவுடைய மனத்தினரை குற்றமுடைய மனம் குறை குற்றம் போவதற்கு போய் பிணி கொண்டு ஒரு சிறந்த சமயத்தை அழித்தொழிய பெறுவரே கரையில் தவத்தி இதனை கேள்விவது எனக்கு அனந்தம் போறதுனா போட்டோம் அதுவே இருக்கு நம்ம சமயத்தை அழித்தா தவத்தில் சிறந்தவர்களே இது என்ன செய்யறது கேட்கலாம். ராஜா போறாங்க, ராஜா கிட்ட நீதி பரிபாலனமே இல்ல, என்ன செய்யணும் என்ன செய்யணும் இவங்கள பார்த்து பார்த்து கேட்டுட்டு அப்புறம் எதுக்கு ராஜா வரணும் நுட்பமா இருக்கு பாருங்க. இப்ப இது ஒரு அருமையான இடம், ஒரு தலைவரா இருக்கிறவங்க ஞானியா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஞானம் இருக்கணும், அவங்க ஞானமா இருந்தாதான் ஞான மரத்தை நிறுவனத்து உரிமை அவங்களுக்கே தெரியல. அங்க இருக்கிற வித்வான கேக்குறேன் புலவரை கேக்குறேன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன தலைமை பொறுப்பு இருக்கு யோசிச்சு பாருங்க. இது நுட்பமானது, அந்த காலத்துல அப்படி யாருமே இல்ல. இப்ப விஞ்ஞான சம்பந்த பிரச்சனை வந்தா அவரே தான் திருத்தி வச்சார், அவர் இன்னொருத்தர் அண்டினதா சரித்திரம் கிடையவே கிடையாது. திருநாவுக்கரசுக்கு பிரச்சனை கடல்ல போட்டான், அவரே திருத்தி வச்சார். இந்த கேக்கல பாருங்க, அப்போ நல்ல ஞானிக்கு அடையாளம் என்ன தெரியுமா, அவரே தீர்க்க வல்லவரா இருக்கணும். அவர் தீர்க்க வல்லவரா இல்லாம கருத்தரங்கு சொற்பொழிவு பேச்சு பட்டிமன்றம் வைப்பவரா இருந்தால் ஞானத்துக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லைன்னு இதுதான் உப்பமாக நம்ம சிந்திக்கணும். ஞானின்னு சொன்னா யார் ஞானி அதை உணரும், ஞானம் உடையவர் தான் ஞானி.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. ஓம் சிவாய நமஹ. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. 15 பாடல் முதல் 16 பாடல் வரை வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: இனி நம்ம பிரம்மானந்தத்துக்கு போவோம். நமக்கு முக்கியமா விசாரம் பண்றது பிரம்மானந்தம் தான், ஆனா அதை அனுபவிக்க உபாயம் என்ன? அங்க வந்து புண்ணியம், இங்க நம்ம என்ன சொல்றோம், ஞானம். பிரம்மானந்தத்தை அனுபவிக்க ஞானம் உபாயம், ஞானம்தான் மார்க்கம். விஷயானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு புண்ணியம்னு பார்த்தோம், புண்ணியம் இருந்தா லௌகிக சுகங்கள் எல்லாம் கிடைக்கும். நான் பிரம்மானந்தத்தை அனுபவிக்கணும்னா எனக்கு என்ன தேவை, அறிவு தேவை, ஞானம் தேவை. இதை யார் சொன்னா, நீங்களாக கற்பனை பண்ணி சொல்கிறீர்களேன்னு சொன்னா இந்த கருத்தை தான் இங்கு தாயுமானவரே சொல்லியிருக்கார். இதே பாடல்ல தான் எங்க சொல்லி இருக்கின்றார்னா, துஷ்ட இருளாம் கலையை களைந்து பின் பார்த்தேன். இங்க என்ன சொல்றார், நான் இருளை களைந்தேன், இருள் என்கின்ற கலையை களைந்தேன்னு சொல்றார். இருள்னு சொன்னாவே அறியாமைன்னு அர்த்தம், சாஸ்திரத்துல எப்பொழுதெல்லாம் அறியாமையை சொல்றமோ அப்பொழுதெல்லாம் இருளத்தான் உதாரணமா சொல்லுவோம், எப்பொழுதெல்லாம் ஞானத்தை சொல்றமோ அப்பொழுதெல்லாம் வெளிச்சத்தை உதாரணமா சொல்லுவோம். அப்ப இருளை களைதல், இப்போ ஒரு இடத்துல இருள் இருக்கு, அந்த இருளை நீக்கிறதுக்கு ஒரே ஒரு உபாயம் தான் இருக்கு, வேற உபாயமே கிடையாது. இருளை நீக்கணும்னு என்ன உபாயம்? வெளிச்சத்தை கொண்டு வரணும். ஒளிதான் இருளுக்கு பகைவன், ஒளிய மறைக்கணும்னா இருள். அப்படி இப்ப அறியாமை இருள் என்றால், இந்த அறியாமையை நீக்கிறதுக்கு என்ன வேணும்? இருளை நீக்கிறதுக்கு ஒளிய தவிர வேற உபாயம் இல்லையோ, அதே போல அறியாமையை நீக்கிறதுக்கு அறிவை தவிர வேறு உபாயம் இல்லை. அஞ்ஞானம் ஞானத்தாலதான் நீங்கும். அப்படி அஞ்ஞானத்தை நீக்கி பார்த்தேன்னு சொன்னார். எதன் மூலமாக? அறிவின் மூலமாக. ஆகவே நான் பிரம்மானந்தத்தை அடைய வேண்டும் என்றால், அந்த பிரம்மானந்தத்தை ஞானத்தினால் தான் அடைய முடியும். இனி எப்படிப்பட்ட ஞானம் என்றால், பிரம்ம ஞானத்தினால் தான் அடைய முடியும். அந்த பிரம்மன் யார், அந்த பிரம்மத்துக்கு எனக்கு உள்ள சம்பந்தம் என்ன, அந்த பிரம்மத்தில் ஏற்றி வைத்த இந்த உலகம் எப்படிப்பட்ட தன்மையானது என்கின்ற பிரம்ம ஞானத்தினால் தான் நாம வந்து பிரம்மானந்தத்தை அடைய முடியும். இப்ப பிரம்மானந்தத்துக்கு உபாயம் பிரம்ம ஞானம். இப்ப நம்ம விஷயானந்தத்தில் என்ன செய்தோம், நேரடியா எனக்கு ஒரு விஷயத்திலிருந்து சுகம் வரணும்னு சொன்னா, என் கையில ஒரு பொருள் இருக்கு, பொருள் இருந்துட்டா நமக்கு சுகம் இருக்குன்னு நினைக்கிறோம், அது தவறான கருத்து. பொருள் கையில் இருந்தாலும் அது துக்கத்தை கொடுக்கலாம், அது சுகத்தை கொடுக்கும் நினைச்சு கையில வச்சிருப்போம், துக்கத்தை கொடுக்கலாம். ஆனா அந்த பொருள் கிட்ட இருந்து எனக்கு இன்பம் வரணும்னா புண்ணியம் இருக்கணும். அதே போல அந்த புண்ணியத்துக்கு என்ன உபாயம்னு பார்த்தோம், அப்படி ரெண்டு உபாயமா போனோம். அதே போல இங்கு பிரம்மன் இருக்கு, எல்லா இடத்துலயும் தான் இருக்கு, ஆனா அந்த பிரம்மங்கிட்ட இருந்து எனக்கு ஆனந்தம் கிடைக்கணும்னா அந்த பிரம்மத்தை பற்றிய ஞானம் தேவை. இனி அடுத்த கேள்வி என்ன, புண்ணியத்தை எப்படி அடையிறதுன்னு கேட்டோமோ அதே போல ஞானத்திற்கு உபாயம் என்ன, அது அடுத்த கேள்வி. ஏன்னா ஞானம் கிடைச்சா எனக்கு பிரம்மானந்தம் கிடைச்சது, பிரம்மத்தை பற்றிய அறிவு எனக்கு கிடைத்தால் எனக்கு என்ன கிடைச்சிடும், பிரம்மானந்தம் எனக்கு கிடைக்கும், பிரம்மங்கிட்ட இருக்கிற ஆனந்த சுரூபம் எனக்கு கிடைக்கும். இனி அந்த பிரம்மானந்தத்தை அடைய ஞானம் தேவை, ஞானத்திற்கு என்ன உபாயம், அங்க நம்ம ரெண்டு உபாயத்தை சொல்றோம். ஒரு உபாயம் வந்து குரு சாஸ்திரம், ஒரு உபாயம் குருவும் சாஸ்திரமும் உபாயம். என்ன, இந்த இருவரும் தான் என்ன செய்கிறார்கள், பிரம்மத்தை பற்றிய அறிவை போதிக்கின்றார்கள். ஏன்னா வேற எதுவுமே பிரம்மத்தை பற்றிய அறிவை போதிப்பதில்லை. இப்ப வேதாந்த சாஸ்திரம், அந்த சாஸ்திரம் ஜடமா இருக்கிறதுனால ஆசிரியர் தேவைப்படுகிறது. இப்ப ஆசிரியர் வந்து குருவானவர் வேதாந்த சாஸ்திரத்தில் இருக்கிற பிரம்மஸ்வரூபத்தை எடுத்து விளக்குகின்றார், அது ஒரு உபாயம். இனி ஒரு உபாயம் என்னவென்றால், அதை கேட்கின்ற மாணவன் இருக்கின்றானே, அந்த மாணவனுடைய மனதில் அடைந்துள்ள பக்குவம், அதை வந்து அதிகாரித்துவம் அப்படின்னு சொல்றது. அதிகாரித்துவம் என்றால் சிஷ்யங்கிட்ட இருக்க வேண்டிய யோக்கியதா, அது இரண்டாவது உபாயம். இப்ப முதல் உபாயம், இந்த ரெண்டு ஞானத்துக்கு உபாயம். இப்ப சிஷ்யனிடம் இருக்கின்ற தகுதி, அந்த தகுதியுடன் குருவிடமும் சாஸ்திரத்திடமும் சென்றால் ஞானம் ஏற்படும். இதுல வந்து எனக்கு தகுதி இருக்கு, ஞானம் தானாக வரணும்னாலும் வராது, எந்த ஒரு அறிவுமே அறிவினுடைய அறிவை கொடுக்கின்ற கருவியின் மூலமா வரும். சரி, தகுதி என்ன, பெரிய தகுதி, நான் குரு கிட்ட போய் வேதாந்தம் படிக்கிறேன்னு 30 வருஷம் 40 வருஷம் படிச்சாலும் தகுதி இல்லாமல் படித்தால் ஞானம் வராது. என்ன, சில பேர் வந்து ஒரு அவர் 30 வருஷம் படிச்சுட்டார், உன்ன துக்கியத்தான் இருக்கார், அவருக்கு உன்ன பிரம்மானந்தம் கிடைக்கலையே, அதனால நான் வந்து சாஸ்திரம் படிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. தகுதியுடன் படிக்க வேண்டும், அதுதான் உபாயம். அப்ப அந்த பிரம்மானந்தத்துக்கு மார்க்கம் என்னவென்றால், நம்மை தூய்மைப்படுத்தி பிறகு சாஸ்திர விசாரத்தில் ஈடுபடுதல். அப்படின்னா நான் தூய்மைப்படுத்திட்டு வர்றேன், அதனால அடுத்த கிளாஸ்ல இருந்து வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நாம தான் தூய்மை ஆகலையேன்னா, சாஸ்திரம் படிக்கிறதே ஒரு விதமான தூய்மை தான். இங்க வந்து நம்ம பஜனை பண்றது, பூஜை பண்றது, கோயிலுக்குள்ள வர்றது, இதுவே நம்மை தூய்மைப்படுத்தும் சாதனைகள் தான். அப்படி நம்மை தூய்மைப்படுத்தி சாஸ்திர விசாரம் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, பிரம்மானந்தம் கிடைக்கும். இனி இந்த பிரம்மானந்தம் எப்படிப்பட்டது என்றால், இந்த பிரம்மன் பூர்ணஸ்வரூபமானது இந்த பிரம்மன் பிளவுபடாதது என்று அந்த பிரம்மத்தை பற்றிய அறிவு மனதில் தோன்றினால், அந்த மனதினால் பிரம்மத்தை பற்றிய ஞானத்தினால மனசுக்கு வர்ற ஒரு நிறைவைத்தான் நம்ம பிரம்மானந்தம்னு சொல்றோம். பொதுவா விஷயானந்தத்துல விஷயத்தை அனுபவிச்சு ஆனந்தத்தை அடையறோம். அப்ப பிரம்மானந்தத்துல பிரம்மத்தையும் நாம அனுபவிச்சு அடையறமான்னு சொன்னா, அந்த பிரம்மன் அனுபவிப்பவனாகவே இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் பிரம்மன், நான் பூர்ணமானவன், எனக்கு எந்த குறையும் இல்லை என்ற அறிவு தான் இங்கு பிரம்மானந்தம் சொல்றோம். அப்ப இந்த பிரம்மானந்தம் வந்து அனுபவிக்க கூடியதுதான். ஆனா விஷயானந்தத்தை போல ஒரு நம்ம வந்து இந்திரியங்களினால அதோட சம்பந்தம் வச்சு அனுபவிக்கிறது அல்ல, பிறகு நானே நிறைவானவன் என்ற அறிவினால் தோன்றுகின்ற மன நிறைவு. இப்ப பிரம்மானந்தத்தை என்னன்னு சொல்லலாம், மன நிறைவு. பூர்ணமான மன நிறைவைத்தான் நம்ம பிரம்மானந்தம்னு சொல்றோம். இப்ப இந்த பிரம்மானந்தம்ங்கிறது ஒரு பிரம்மத்தை அனுபவிச்சு வர்றதில்லை, காரணம் இந்த பிரம்மனே நானாக இருக்கின்றேன். இப்ப இந்த ஆனந்தத்தை மன நிறைவை நம்ம அடைஞ்சிட்டோம்னா இந்த உலகத்துல யாருமே இதை பறிக்க முடியாது. நம்ம எல்லாம் ரொம்ப ஸ்கூல்ல ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்கும் போது இந்த கல்வியினுடைய பெருமைன்னு சொல்லி இந்த கல்வி நம்ம கிட்ட வந்துட்டா கல்வனால் களவாட முடியாது, செல்வம் களவாடப்படும், இப்படி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதே போல இந்த அறிவு இருக்கல்லவா, இந்த அறிவை யாருமே நம்ம இடத்துல இருந்து திருட முடியாது. பொருளையாவது யாருக்காவது கொடுத்துட்டா நம்ம கிட்ட இருக்கிறது போயிரும். அப்ப நம்ம வந்து குருவானவர் சிஷியனுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்டா அது போயிருமான்னு சொன்னா கிடையாது. ஈவன் தவம் செய்திருந்தால் அந்த தவத்தினுடைய பலனை கொடுத்துட்டு தவம் இல்லாம போலாம். ஆனா இந்த ஞானத்தை கொடுக்க கொடுக்க அதுல நிஷ்டைதான் அவருக்கு வருமே தவிர இந்த ஞானம் வந்து நமக்கு சென்று விடாது. அப்ப பிரம்மானந்தம் என்பது நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மனதில் ஏற்படுகின்ற முழு நிறைவு, அந்த நிறைவு தான் பிரம்மானந்தம். இந்த நிறைவை நம்ம அடையணும்னு சொன்னா அதற்கு மார்க்கம் நம்மை நாம தகுதிப்படுத்தி பிறகு அந்த பிரம்மத்தை பற்றிய அறிவை அடைதல். அந்த அறிவை அடையணும்னா கேட்கணும். அவ்வளவு சுலபமா நம்ம யாருகிட்டையும் காதை கொடுத்துட மாட்டோம். நம்ம யாராவது சுலபமா காதை கொடுத்துருவோமா யாருகிட்டையாவது? அது காரணம் அந்த அகங்காரம் இருக்கே, அது இனியொருத்தருக்கிட்ட அவ்வளவு சுலபமா பெண்ட் ஆகாது. சரியான இடத்துல ஸ்ரத்த வரணும்னா சித்தசுத்தி ரொம்ப தேவை. அப்படி தூய்மையான மனதை அடைந்து அதன் விளைவாக விசாரத்தில் ஈடுபட்டு, அந்த விசாரத்தை சில பேர் 10 வருஷம் ஈடுபடலாம், சில பேர் 1 நாள் ஈடுபடலாம். இப்படியாவது அந்த விசாரத்தை நமக்குள் செய்து அந்த பிரம்மத்தை பற்றிய அறிவை அடைந்தால் நமக்கு பிரம்மானந்தம் கிடைக்கின்றது. அப்ப இங்க தாய்மானவர் என்ன சொல்லியிருக்கார், அந்த பிரம்மானந்தத்தை இங்க வந்து சிவானந்தம் சொல்லியிருக்கார், அந்த சிவானந்த பூமியை இருந்து விளைகின்ற பயிரான ஆனந்தத்தை அடைய நான் துஷ்ட இருளாம் கலையை களைந்து பின் பார்த்தேன். அந்த இருள்ங்கிற கலையை களைஞ்சு பார்த்ததற்கு பிறகு ஐயன் கலையன்றி வேறொன்றும் கண்டிலேன். நான் பார்க்கிறதெல்லாம் ஆனந்த சுரூபமான பிரம்மன் தான். நான் என்ன ஆனந்த சுரூபின்னு தெரிஞ்சிட்டா நான் பார்க்கிறதெல்லாம் ஆனந்த சுரூபமான பிரம்மன் தான். அந்த பிரம்மன் தான் இந்த உலகத்தில் இருக்கின்றது. இதெல்லாம் ரொம்ப அழகா நம்மளுடைய சம்பிரதாயத்துல நடராஜர் வந்து ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் சொல்லி வச்சிருக்காங்க. அவர் வந்து அந்த மகிழ்ச்சியில அப்படியே ஆடிக்கொண்டு இருக்கின்றாராம். அப்படி ஆனந்த தாண்டவம் சொல்லுவார். அப்படி பார்க்கிறதெல்லாம் இந்த உலகமே இறைவனுடைய ஆனந்தத்தினுடைய தாண்டவம். அப்படி பார்க்கிறதெல்லாம் அவனுடைய கலை. அவனுடைய கலை என்ன? அவனுடைய அழகு, அவனுடைய அவனுடைய ஆனந்த சுரூபந்தான். இப்படி நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அப்ப என்ன சொல்ற, முன்ன வந்து இந்த உலகத்தை எவ்வளவு தூரம் நிந்திச்சிருக்கார் தாய்மானவர். இது முன்னாடி பாடல எல்லாம் பார்த்தா தெரியும், எல்லாத்தையும் சிலதெல்லாம் ரொம்ப இழிவாக பேசியிருக்கின்றார். அதெல்லாம் வைராகியம் வர்றதுக்காக. இனி அடுத்ததும் பேச போற இந்த பாடல்லையே நம்ம மீண்டும் பார்க்க போறோம். ஆனா இந்த இடத்துல நான் பிரம்மானந்தத்தை அடைந்த பிறகு இந்த உலகத்தை பார்த்த பின் இந்த உலகத்துல அந்த பிரம்மத்தை தவிர அவன் கலையன்றி வேறொன்றும் கண்டிலேன்னு சொல்லி மிக அழகான பாடல். இது சென்ற பாடலினுடைய விளக்கம் போல. அதாவது விளைந்த சுகத்தை என்னென்று சொல்வேன்னு சொல்லிட்டு விளையும் சிவானந்த பூமின்னு ஆரம்பிக்கிறார். அந்த சிவானந்த பூமி விளைகின்ற அந்த பிரம்மனிடம் நான் இப்படிப்பட்ட ஆனந்தத்தை அடைந்துள்ளேன் என்று கூறினார். இனி நம்ம அடுத்த 16வது பாடலுக்கு செல்லலாம். கண்டார் நகைப்பு உயிர் வாழ்க்கை இரு கண்காண நீங்கவும் கண்டோம் துயில்தான் கொண்டார் போல் போனாலும் போகும் இதில் குணமேது நலமேது கூறாய் நீ தோழி. போன பாடல்ல இவர் பேசிய கருத்துக்கு இந்த பாடல்ல உடனே டாபிக் மாறுறார். காரணம் என்ன? அவ்வளவு சுலபமா பிரம்மானந்தத்தை அடைய முடியுமா? அதுக்கு நம்ம பக்குவப்படுத்த வேண்டியது இருக்கிறது அல்லவா? இந்த பிரம்மானந்தத்தை அடையணும்னு சொன்னா சாஸ்திரங்குருவும் கூட சுலபமா நமக்கு கிடைச்சிடும். இப்ப எல்லாம் டேப் ரிகார்ட்லயும் கூட குரு கிடைச்சிருவார். ஏன்னா அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆனால் நம்ம சித்த சுத்தி பண்ணணுமே, அது ரொம்ப அவசியம். அந்த சித்த சுத்தியில ரொம்ப முக்கியமானது வந்து வைராக்கியம் என்று சொல்லப்படும். என்னதான் விசாரம் பண்ண அறிவு நமக்கு வந்துடும், ஆனாலும் இந்த வைராக்கியம் அவ்வளவு சுலபமாக நமக்கு வருவதில்லை. ஆகவே வைராக்கியத்தை நமக்கு கொடுப்பதற்காக இந்த பாடலை தாய்மானவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். என்ன, நமக்கு சித்த சுத்தியுடன் தான் வேதாந்தத்தை அணுகணும்னு பார்த்தோம். அந்த சித்த சுத்தியில முக்கியமான அம்சம் வந்து வைராக்கியம்தான். அந்த வைராக்கியம் வர வேண்டும் என்றால் நமக்கு சில விவேகம் அறிவு தேவை, அதை இங்கு கொடுக்கின்றார். இப்ப முன் பாடல்ல என்ன சொன்னார், ஐயன் களையன்றி வேறென்றும் கண்டிலேன்னு சொன்னவர் இனி இந்த உலகத்தை எல்லாத்தையும் நிந்திக்க போகின்றார். உடனே மாறுறார். இப்ப என்ன இப்படி சொல்லிட்டு இருந்தவர் இப்படி வந்து விட்டாரேனா? அவர் வந்து அந்த களையை தவிர வேற ஒன்னையும் பார்க்கல. நமக்கு காட்டுவதற்காக, வைராகியத்தை கொடுக்கிறதுக்காக இப்பொழுது இந்த பாடல். இங்கும் நம்ம இதனுடைய பொழிப்புரையை பார்த்து பிறகு விளக்கத்திற்கு வரலாம். என்ன சொல்றார்? கண்டார் நகைப்பு உயிர் வாழ்க்கை இரு கண்காண நீங்கவும் கண்டோம் துயில்தான் கொண்டார் போல் போனாலும் போகும் இதில் குணமேது நலமேது கூறாய்னி தோழி. இங்க கண்டார் என்ற சொல்லுக்கு பொருள் விவேகத்தை உடையவர்கள், அறிவை உடையவர்களுக்கு. எப்படிப்பட்ட அறிவுனா பிரம்ம ஞானம் அல்ல, இந்த உலகத்தை பற்றிய அறிவை உடையவர்களுக்கு. இந்த உலகத்தை எல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து அறிவை உடையவர்களுக்கு நகைப்பு உயிர் வாழ்க்கை. இந்த உயிர் வாழ்க்கை வந்து இந்த ஜீவிதம் இருக்கே, இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை, அது சிரிப்புக்கு நகைப்புக்கு உகந்தது. ரொம்ப சீப்பானதுன்னு சொல்ற யாருக்கு? அறிவுடையவர்களுக்கு. இந்த வாழ்க்கையே ஒரு நகைப்புக்கு சமம் அப்படின்னு சொல்ற. அதாவது இந்த முழு பாடல்லையே இந்த உலகத்தினுடைய அனித்தியத்துவத்தை சொல்றார். அதுதான் சாரம். இந்த உலகம் வந்து நிலையற்றது. இந்த நிலையற்ற உலகத்தை விஷயானந்தத்தை நாடிக்கொண்டு இருக்காதீர்கள். அதத்தான் இங்க சொல்ற. விஷயானந்தத்துல வைராக்கியம் வந்தா தான் பிரம்மானந்தத்துக்கு வர முடியும். ஆகவே இந்த வாழ்க்கையினுடைய நிலையற்ற தன்மையை கூறுகின்றார். வள்ளுவரும் நிலையாமையை பற்றி எல்லாம் பேசி இருக்கின்றார். அப்படி இந்த நிலையாமையை இங்க பேசும் பொழுது சொல்றார், கண்டார் என்றால் இந்த உலகத்தை சற்று ஆராய்ச்சி செய்தவர்களுக்கு உயிர் வாழ்க்கை நகைப்பு. இது வந்து சிரிப்புக்கு உரியது. இந்த உயிர் வாழ்க்கை வந்து சிரிக்கத்தக்கது. இந்த குழந்தைகள் வந்து பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கும், அது ஒரு வீடு கட்டும், அது ஒரு இலைய வச்சு சாப்பாடு பண்ற மாதிரி பண்ணும், எல்லாம் பரிமாறிட்டு சாப்பிடும். இதெல்லாம் நம்ம பார்த்து என்ன பண்றோம்? சிரிக்கிறோம், அவ்வளவுதான். காரணம் என்ன? எல்லாம் கற்பனையில இந்த குழந்தைகள் எல்லாம் விளையாடிட்டு இருக்கு. பிறகு என்ன பண்ணும் தெரியுமா? அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்ததுன்னா கட்டின வீட்டை மேல ஏறி முதிச்சு எல்லாம் அழிச்சிட்டு வந்துடும். அப்படி இந்த மண் எல்லாம் கொட்டி இருந்தா குழந்தைய விளையாடுறது போல அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? சிரிப்போம். அது ஒரு இலைய வச்சுட்டு, அது ஒரு சாதம்னு வச்சுட்டு, ரசம்னு வச்சுட்டு பண்ணும்போது அது எப்படி ஒரு சிரிப்புக்கு உரியதோ அதே போலதான் இந்த உலகத்தினுடைய நிலையற்ற தன்மையை தெரிந்தவர்களுக்கு இந்த உலகமே ஒரு நகைப்புக்கு உரியது. ஒரு சுவாமி கிட்ட போய் ஒருவர் கேட்டார், நீங்க டெலிவிஷன் எல்லாம் பார்க்காம இருக்கீங்கன்னு சொல்லி. அவர் சொல்றார், நான் கண்ணை திறந்து பாக்குறதே சீரியல் மாதிரிதானே இருக்கு, இந்த உலகமே சீரியலா தான் ஓடிட்டு இருக்கு, புதுசா பொய்யான சீரியலை வேற பாக்கணுமா? பாக்குறதெல்லாம் ஒரு சீரியல் தானே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய மேகா சீரியல் தான். அப்படி அதுக்கு போய் புதுசா இனியொரு கற்பனைய உன்ன பார்க்கணுமா? அது போல இது எப்படின்னா ஒவ்வொருவருடைய ஜீவிதமே நகைப்புக்கு உரியது. கண்டார் நகைப்பு உயிர் வாழ்க்கை. பிறகு இரு கண்காண நீங்கவும் கண்டோம். அதாவது ஒருவர் பெருசா கற்பனை பண்ணிட்டு இருக்கார், இது வேணும், இந்த ஸ்கீம்ல பணத்தை போடலாம், அந்த ஸ்கீம்ல பணத்தை போடலான்னா அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா நீங்கவும் கண்டோம், அவ்வளவுதான், அவர் தூக்கி போக வேண்டியது இருக்கு. அப்படி வாழ்க்கை அவ்வளவு அநித்தியமாக இருக்கின்றது. இரு கண்காண நீங்கவும் கண்டோம். இது இரு கண்காணன்னா அதை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அந்த வாழ்க்கை வந்து அது நிலையற்ற தன்மையாக சென்று விடுகிறது. இரு கண்காண நீங்கவும் கண்டோம்னா ஆள் வந்து பார்த்துட்டு இருக்கு, ஆள் வந்து போயிடுற. இந்த சங்கராச்சாரியாருடைய வாழ்க்கையை ஒரு படத்தில் எடுத்தார்கள். அதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சீன் வருது. சங்கர சிறு வயதில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு காட்சியை பார்க்கற மாதிரி அங்கு ஒரு கற்பனை செய்து அந்த படத்தை எடுத்தார்கள். அதாவது சிறு பையனா இருக்கும் பொழுது அந்த காலத்துல தெரு நாடகத்துல எதை போடுவாங்கன்னா உபனிஷத்து தான் போடுவார்கள். அப்படி கட்டோ உபனிஷத்து வந்து தெரு நாடகமா இருக்கு. அங்க வந்து யமதர்ம ராஜாவா ஒருத்தன் நடிச்சிட்டு இருக்கான். பிறகு வந்து அதுக்கு அடுத்த நாள் அவர் அப்படி நடந்து போகும்போது அவன் செத்து கிடக்குறானா, அவனை சுத்தி நாலு பேர் அழுதுட்டு இருக்காங்களாம். இதை அவர் பார்க்கிறார். நேத்து தான் இவன் யமதர்ம ராஜாவா நடிச்சிட்டு இருந்தான், இன்னைக்கு அவன் செத்து கிடக்கிறானே, இவனே போயிட்டானே யம தர்மராஜா கையிலன்னு சொல்லி பாக்கிற மாதிரி ஒரு காட்சி. அதாவது இது எதை குறிக்குதுன்னு சொன்னா, இத பார்த்த உடனே அவருக்கு ஒரு நிலையாமை வந்துதான். யமதர்மன் ஆடிட்டு இருந்தவனுடைய நிலை என்னன்னா அவன் யமனுக்கு சென்று விட்டான். அப்படி இரு கண்காண நீங்கவும் கண்டோம், நம்ம பார்த்துட்டு இருக்க இது சென்று விடுகிறது. ஆகவே இந்த வாழ்க்கை எதை போல், துயில்தான் கொண்டார் போல் போனாலும் போகும். இது வந்து உறக்கத்தை போல, நம்ம உறங்குறோம் நிச்சயம் கிடையாது எந்திரிப்போம்னு சொல்லு, எப்ப வேணாலும் பூகம்பம் வரலாம், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தது. பிறகு என்ன ஆச்சுன்னா நமக்கு அவ்வளவு ஒரு நம்ம நாட்டுல வந்து அவ்வளவு தூரம் நமக்கு பக்குவம் அடைஞ்சிடுது போல இருக்கு. இதே பூகம்பம் வெளிநாட்டுல வந்திருந்தா என்ன சொல்கிறார்கள், வெடி வெடி யாரும் தூங்கி இருக்க மாட்டாங்களாம், நம்ம கொஞ்ச நேரத்துல போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளவு சந்தோஷமா. அப்படி ஆனா மறுபடியும் கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம வீழ்ந்து இந்த உலகத்திலிருந்து போயிருக்கலாம், ஆனா ஏதோ நமக்கு பிராரப்தம் இருக்கு, உன்ன இருந்து கொண்டு இருக்கும். அப்படி துயில் தான், இது வந்து ஒரு கனவு போல உறக்கம் போல, கொண்டார் போல் போனாலும் போகும், தூங்க போனா அது போல வாழ்க்கை எப்ப வேணாலும் போலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில இதில் இந்த வாழ்க்கையில குணமேது நலமேது கூறாய், இதுல என்ன குணம் இருக்கு என்ன நலம் இருக்கு கூறாய் நீ தோழி கேக்குற, நீ சொல்லுதான் பார்ப்போம் என்ன குணம் இருக்கு. என்ன குணம்னா இதுல என்ன உண்மையான சுகம் இருக்கின்றது, இன்பம் இருக்கின்றது, பிறகு என்ன நலம் இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில விஷயானந்தத்தில் இருந்து கொண்டு இருக்கின்ற வாழ்க்கையில என்னதான் சுகம் இருக்கு நீ கூறாய் என்று கொஞ்சம் நம்ம தட்டி எழுப்புகின்றார். இந்த உலகம் பொருள் பணம் அப்புறம் மற்ற உறவினர்கள் இப்படியே ஓடிக்கொண்டிருக்கின்றாயே, இது மிக மிக அநித்தியமாக நிலையற்றதாக இருக்கின்றது என்று வைராகியத்தை கொடுக்கிறதுக்காக இந்த பாடல். மிக எளிமையான பாடல் தான். இப்ப இந்த பாடலை மீண்டும் பார்த்தோம்னா கண்டார் நகைப்பு உயிர் வாழ்க்கை, இந்த உயிர் வாழ்க்கை வந்து இது வந்து ஒரு வேடிக்கை ஆனது, ஒரு விளையாட்டு ஆனது, ஒரு சிரிப்புக்கு நகைப்புக்கு உரியது. இரு கண்காண நீங்கவும் கண்டோம், இரு கண்ணுன்னு சொல்ற நம்ம ரெண்டு கண்ணில் பார்த்துட்டு இருக்க எல்லோருமே சென்று விடுகிறார்கள், மடிந்து விடுகிறார்கள், இறந்து விடுகிறார்கள். துயில்தான் கொண்டார் போல் போனாலும் போகும், இப்ப உறங்கிக் கொண்டிருப்பவர்கள் போல இந்த வாழ்க்கை எப்பொழுது வேண்டுமானாலும் சென்று விடலாம். இதில் குணமேது நலமேது கூறாய் நீ தோழி, இதுல என்னதான் குணம் இருக்கு என்னதான் நலம் இருக்கின்றது என்று இப்ப இந்த பாடலினுடைய இனி விசாரத்திற்கு வரலாம். இந்த பாடல்ல இருந்து நமக்கு என்ன சொல்கிறார்னு சொன்னா வைராகியத்தை நமக்கு போதிக்கின்றார். இப்ப எதுல வைராகியம் வரணும், நம்ம சென்ற பாடல்ல பாற்ற விசாரத்தையே துணையா எடுத்துக்கொண்டு விஷயானந்தத்துல வைராகியம் வந்து பிரம்மானந்தத்திற்கு நம்ம வர வேண்டும். இப்ப விஷயானந்தத்துல வைராகியம் வந்தாச்சுன்னு சொன்னா நம்ம எதை விடணும், விஷயானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன உபாயமோ அதை விட்டுட்டு பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன உபாயமோ அந்த உபாயத்தை எடுத்துக்கணும். நம்ம அதையும் சேர்ந்து பார்த்திருக்கோம். விஷயானந்தத்துக்கு என்ன உபாயம்னா புண்ணிய உபாயம். புண்ணியம் வேணும்னு சொன்னா விதவிதமான தர்மகாரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. இனி விஷயானந்தத்தை விடுத்து பிரம்மானந்தத்துக்கு வர வேண்டும் சொன்னா அதுலயும் நமக்கு புண்ணியம் தேவைப்படுது. அந்த புண்ணியம் வந்து சுகத்துக்காக அல்ல, அந்த புண்ணியம் சித்த சுத்திக்காக தேவைப்படுது. அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கணும்னா கர்மயோகத்துல ஆரம்பிச்சு நமக்கு எனக்கு புண்ணியம் எல்லாம் வேண்டாம் சுகம் எல்லாம் வேண்டாம்னு அந்த சங்கல்பத்தை துறந்து, நம்ம ஒரு கர்மம் பண்றோம்னா அதனால எனக்கு பணம் வேண்டாம் புண்ணியம் வேண்டாம், பிறகு என்ன தேவை சித்த சுத்தி தான் வேண்டும்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். இப்போ அதுதான் நமக்கு உபாயம். இங்க என்ன இவர் போதிக்கின்றார், நமக்கு வந்து விஷயானந்தத்திலிருந்து பிரம்மானந்தத்துக்கு வரணும்னா சித்த சுத்தி, அதுல முக்கிய பங்கு வைராக்கியம்னு பார்த்தோம். இப்ப வைராக்கியம்ங்கிறது என்ன என்றால், இங்கு சொன்ன விவேகத்திலிருந்து உதிப்பதுதான் வைராக்கியம். இந்த வைராக்கியம் பலவிதமான வைராக்கியம் இருக்கு. இப்போ ஒருவருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு இழந்து விடுகின்றார், அல்லது சில விஷயத்தை அடைவதற்கான சக்தி இவரிடம் இல்லை, விஷயானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கான சக்தி இவர் இல்லை, புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கோ பொருளை அனுபவிக்கிறதுக்கான சக்தி இல்லை. உடனே அந்த சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற கதை நமக்கு தெரியுமே, இதை நம்ம அடைய முடியலன்னா அதுல குறை சொல்லிட்டு போயிடுறது, ஏன்னா நம்மால அடைய முடியவில்லை. அப்படி இந்த வைராக்கியமானது தோல்வியினால் வரலாம், சோர்வுல வரலாம், அந்த பொருளை அனுபவிக்கிறதுக்கான சக்தி இல்லை, அதனால முடியாதுங்கிறதுனால வைராக்கியம், அதனால என்ன செய்யலாம், அந்த நேரத்துல ஒரு வெறுப்புணர்வு வரலாம். அப்படித்தான் சிலர் வந்து சொல்கிறார்கள், சந்நியாசமே எதற்குனா நீ இந்த உலகத்துல வாழ்றதுக்கு லாய்க்கு இல்லையா, போய் சன்னியாசம் எடுத்துக்கோன்னு சொல்லுகிறார்கள். அது அதுவல்ல, அது வந்து ஒரு சன்னியாசம் அல்ல. சன்னியாசம்ங்கிறது இந்த உலகத்துல எதை வேணாலும் அடையலாம், பொருளை அடையலாம், புகழை அடையலாம், எதை வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் என்னுடைய முயற்சி அதுல நான் செலவிட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி இந்த அறிவினால வந்தாத்தான் அது வைராக்கியம். பிறகு அப்பொழுது வந்த தோல்வியினாலேயோ அல்லது இயலாமையினால் வந்தா அதை நம்ம வைராக்கியம் சொல்வதில்லை. அப்படி சொல்லணும்னு ஆசை இருந்தா மசான வைராக்கியம் சொல்லிடுவோம், சுடுகாடு வரை இருக்கிற வைராக்கியம். அது வந்து யாராவது இறந்துட்டா அப்பதான் போய் பாருங்க அவங்க இடம், எல்லா தத்துவமும் பேசுவார்கள். எது வரைக்கும்னா சுடுகாட்டுல விட்டுட்டு பிறகு அந்த வைராக்கியத்தையும் சுடுகாட்டிலேயே விட்டுட்டு வந்து விடுவார்கள். அது வரைக்கும் தான் அந்த வைராக்கியம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விவேகத்திலிருந்து வைராக்கியம் உற்பத்தி ஆகணும். அது என்ன விவேகம்ங்கிறது தான் இங்க சொல்கின்றார்கள். அதாவது நிலையாமையை பார்த்தல், இந்த நிலையாமையை உணர்கின்ற விவேகம். வள்ளுவர் வந்து ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தோடு நிலையாமையை சொல்றார். அதாவது பொருள் நமக்கு வரும் பொழுது எப்படி வருமா, சபை நிறைவது போல் வரும்னு சொல்றார். ஒரு சபை வந்து நிறைவது எப்படின்னா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருவர் வருவார், அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இனி ஒருவர் வருவார், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் சபை நிறையும். நம்ம வேதாந்த கிளாஸுக்கு அப்படி சபை நிறைய கூடாது. கிளாஸ் ஆரம்பிக்கும் போது எப்படி சபை இருக்கணும், முழுமையா இப்ப எவ்வளவு பேர் இருக்கீங்களோ அவ்வளவு பேர் இருந்தாதான் சொல்பவர்களுக்கும் சரி கேட்பவர்களுக்கும் சரி நன்மை. இந்த இசை கச்சேரி சபை வேணா அப்படி வேணா நிறைஞ்சிட்டு போகட்டும், கொஞ்சம் கொஞ்சமா நிறையுமா. அப்படி பொருள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் வருமா. ஆனா சபை எப்படி களையும்னா, கிளாஸ் முடிஞ்ச உடனே அஞ்சு நிமிஷத்துல யாரும் இருக்க மாட்டார்கள், அப்படியே வெறிச்சோடி கிடக்கும், அப்படி எல்லாம் சென்று விடுவார்கள். அப்படி வள்ளுவர் சொல்றார், நமக்கு பொருள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வரும் சபை நிறைவது போல, நம்ம விட்டு போக ஆரம்பிச்சதுன்னு சொன்னா சபை களைவது போலன்னு சொல்றார். அப்படி சபை எப்படி முடிஞ்ச உடனே எல்லாம் அடுத்த அஞ்சு நிமிஷத்துல அவங்கவுங்க வீட்டுக்கு நம்ம ஓடிடுறோம், அப்படி இந்த உலகம் நிலையாமையை பற்றி அவர் சொல்கின்றார். இப்படி இந்த உலகம் அவ்வளவு நிலையற்றது, இதுல போய் குணம் இல்லை நலமில்லை, ஆகவே எதுல குணமும் நலமும் இருக்கின்றதோ அதை நாட வேண்டும். அது என்னன்னா அது பிரம்மானந்தம் என்று நமக்கு வைராகியத்திற்காக இந்த பாடலை கூறினார். இனி நாம் அடுத்த வகுப்பில் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
4: ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
5: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
6: திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்தது முதல் திருமுறை பண் யாழக்குறிஞ்சி.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை நினைந்த திருநேரிசை.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: தலம் திருக்கடவுர் மயானம். அருளியவர் திருஞான சம்பந்தர்.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: அரையணி நல்லூர் என்ற நடுநாட்டு தலத்தை திருவுருள் துணையுடன் இன்று நாம் தரிசிக்கின்றோம். இத்தலம் திருக்கோவலூரிலிருந்து மிக அண்மையில் உள்ளது. பெண்ணையாற்றின் வடகரையில் அமைந்துள்ளது. திருக்கோயில் ஒரு சிறு குன்றின் மேல் கட்டப்பட்டிருக்கின்றது. இக்குன்றின் மேலிருந்து பார்த்தால் திருவண்ணாமலை சிகரத்தை தரிசிக்க முடியும். இதனை பெரியபுராணம் குறிப்பிடும் இடத்தில் அரையணிநல்லூர் மலைமிசை வளம் கொண்ட ஞானசம்பந்த பெருமான் அண்ணாமலையை அன்பர்கள் காட்டிட கண்டார் என்று சேக்கிழார் பெருமான் திருஞானசம்பந்த புராணத்தில் குறிப்பிடுகின்றார். இறைவனுடைய சன்னதி மேற்கு பார்த்தது. அழகிய பெரிய கோபுரம் அணி செய்கின்றது. கோயிலின் கீழ் திசையிலும் தெற்கிலும் பாறையில் ஒரு பெரிய குளம் அமைந்திருக்கிறது. இதன் அருகில் பஞ்சபாண்டவர் குகை என்று ஐந்து குகைகளும், திரௌபதி இருந்ததாக ஒரு சிற்றறையையும், அதன் எதிரில் ஒரு சிறு சுனையையும் காட்டுகின்றார்கள். விநாயகர் உருவம் சுவற்றில் மிக அழகாக அமைந்திருக்கின்றது. பிரசண்ட மகரிஷி பூஜை செய்த ஸ்தலம். இந்த தலத்தின் அண்மையில் ஓடும் பெண்ணையாற்றின் மறுகரையில், அதாவது தென்கரையில் திருக்கோவலூர் வீரட்டானம் அமைந்திருக்கிறது. திரு அரையணி நல்லூரை திருஞானசம்பந்த பெருமான் ஒரு திருப்பதிகத்தால் பரவியுள்ளார். திருவண்ணாமலையை நோக்கி செல்லும் பொழுது இத்தலத்திற்கு வருகை தந்து அத்திருப்பதிகம் அருளி செய்யப்பெற்றதாக கூறுவர். இந்த திருப்பதிகத்தில் அரையணிநல்லூர் பெருமானை அங்கையால் தொழுவார்கள் பெரியோர்கள், உயர்ந்தோர்கள், பேதமையெல்லாம் தீரப்பெற்றவர்கள், தடுமாற்றங்கள் எல்லாம் நீங்க பெற்றவர்கள், அவர்களுக்கு இறைவனுடைய திருவுருள் முற்றும் கிட்டும் என்று ஞானசம்பந்த பெருமார் அருள் செய்துள்ளார். அவ்வாறு அரையணிநல்லூர் அண்ணனாருடைய திருவடிகளை வணங்குபவர்களுக்கு பழிகள் எல்லாம் நீங்கிட, பாவங்கள் எல்லாம் நீங்க பெறும் என்பது இப்பதிகம் நமக்கு தரும் செய்தியாகும். இந்த தலத்தை உரைப்பவர்களும் உயர்ந்தார்கள் என்று ஞானசம்பந்த பிள்ளையார் அருள் செய்கின்றார். இந்த தலத்தை நினைத்தாலும் கூட வல்வினை எல்லாம் மாயும் என்கின்றார். இத்தலத்தை சார்வதை தவிர நமக்கு சார்வு ஏது என்கின்றார். அரையணிநல்லூர் சைவனார் அவருடைய சார்வல்லால் யாதும் சார்விலோம் நாங்களே என்பது அவருடைய வாக்கு. அவ்வாறு பல அருள் உபதேசங்களை இத்திருப்பதிகம் நமக்கு வழங்குகின்றது. பிடினால் பெரியோர்களும்

இளவன்மதி சூடினார் மறைபாடினார் சுடலை நீர் அணிந்து ஆரழல் ஆடினார் அரையணி நல்லூர் அங்கையால் தொழுவார்களே வெய்ய நோயிலர் தீது இலர் வெறியராய் பிறர்பின் செல்லார் செய்வதே அலங்காரமாம் இவை இவை தேறி இன்புரில் ஐயம் ஏற்று உண்ணும் தொழிலராம் அண்ணலார் அரையணி நல்லூர் செய்வனார் அவர் சார்பு அல்லால் யாதும் சார்பிலோம்.

பாறையின் மீது அழகாக கட்டப்பெற்ற ஒரு ஆலயம் இச்சிவாலயம். பாண்டவர்கள் வனவாசத்தின் பொழுது இங்கு வந்ததாகவும் அதன் காரணமாகத்தான் 5 குகைகள் அமைந்திருப்பதாகவும் கூறுவார்கள். இந்த திருக்கோயிலில் மொத்தம் 96 கல்வெட்டுக்கள் அமைந்துள்ளன. இவை முதலாம் ராஜராஜ சோழன், முதல் குலோத்துங்கன் விக்ரமசோழன், இரண்டாம் குலோத்துங்கன், இரண்டாம் ராஜாதிராஜன், மூன்றாம் குலோத்துங்கன், மூன்றாம் ராஜராஜன், மூன்றாம் ராஜேந்திர சோழன் ஆகிய சோழ மன்னர்கள் காலத்தவை மற்றும் சுந்தரபாண்டியன், விக்ரமபாண்டியன் ஆகிய பாண்டிய மன்னர்களுடைய கல்வெட்டுக்களும், பல்லவ மன்னனாகிய கோப்பெருஞ்சிங்கன் காலத்திய கல்வெட்டு ஒன்றும், விஜயநகர சாம்ராஜ்யத்தைச் சேர்ந்த சதாசிவ மகாராயர் காலத்திய கல்வெட்டு ஒன்றும், கிருஷ்ணதேவராயருடைய கல்வெட்டும், கம்பண்ண உடையாருடைய காலத்து கல்வெட்டும் இங்கு பொறிக்கப்பட்டுள்ளன. ராஜேந்திர சோழ சேதுராயன் என்பவன் இத்திருக்கோயிலில் தட்சிணாமூர்த்திக்கு சன்னதி எழுப்பியதாக இதன் மூலம் நாம் அறிகின்றோம். இப்பெருமானுக்கு நித்திய வழிபாட்டிற்கும் விளக்கிற்கும் வீரசோழநல்லூர் நிலங்களின் மூலம் வசூலிக்கப்பட்ட வரிப்பணத்தை நன்கொடையாக இம்மன்னன் வழங்கியுள்ளான். இங்குள்ள நிறுத்த மண்டபம் கீழூர் மலையமான் பெரிய உடையான் இறையார் ஒருநாள் கட்டப்பெற்றது. அம்பிகையினுடைய கோயிலுக்கு மூன்றாம் குலோத்துங்க சோழனினுடைய 30 ஆட்சி கல்வெட்டு நமக்கு அருட்கொடைகளை பற்றி அறிவிக்கின்றது. அம்மன்னனுடைய காலத்திலேயே இந்த கோயிலினுடைய பல பகுதிகள் பழுதுபார்க்கப்பட்டன என்று தெரிகிறது. ஒப்பில்லாத நாயகனாகி விளங்கக்கூடிய இத்தலத்து இறைவனை முதல் குலோத்துங்கன் வழிபட்டு இந்த கோயிலுக்கு சில நிலங்களை தேவதானமாக கொடுத்துள்ளான். திரிபுவன சக்கரவர்த்தியாகிய ராஜாதிராஜ சோழனுடைய ஆட்சி காலத்தில் மலையமான் பெரிய உடையான் இறையூரன் தளர்ந்த பின் ராஜாதிராஜ சேதிராயன் திருவாதிரை திருநாளுக்காக நிவந்தங்கள் அளித்துள்ளான் என்ற கல்வெட்டுச் செய்தியை நாம் அறிகின்றோம். நித்திய வழிபாட்டிற்கும் நந்தாவிளக்கிற்கும் கோப்பெருஞ்சிங்கன் காலத்திலும் பல நிபந்தங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆலயத்தினுடைய திருக்கோபுரம் கோபுநாயக்கன், வள்ளுநாயக்கன், பாபுநாயக்கன், நாகம்ம நாயகராயன் ஆகியோரால் கட்டப்பெற்றது. மலைய மன்னர்களை பற்றி அறிவதற்கும் இக்கல்வெட்டுக்கள் நமக்கு துணை செய்கின்றன. இந்த கோயிலுடைய வெளிப்பிரகாரத்தில் உள்ள மண்டபம் நீண்ட காலமாக கட்டப்பெறாமல் குறைவுள்ளதாகவே இருந்தபடியால் இந்த வேலை பூர்த்தியானால் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதாக இளவன் மதிசூடினான் என்பவன் சூளுரைத்ததாக கூறுவர். அதன்படியே அவனும் இம்மண்டபம் கட்டி முடித்த பிறகு தன்னுடைய உயிரை தியாகம் செய்து கொண்டான். இவனது வீரச் செயலை பாராட்டி அவனுடைய சந்ததியாருக்கு 1000 குழி நிலம் கோயிலாரால் கொடுக்கப்பட்டது. இந்த தரத்து இறைவனுக்கு அதுல்யநாதேஸ்வரர் என்றும் ஒப்பிலாமணீஸ்வரர் என்றும் அரையணிநாதர் என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அம்பிகைக்கு சௌந்தரிய கனகாம்பிகை என்றும் அருள் நாயகி என்றும் அழகிய பொன்னம்மை என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. தீர்த்தமாக பெண்ணையாற்றை குறிப்பிடுவர். ராஜகோபுரம் 7 நிலைகளோடு கூடியது. முகப்பு வாயிலுக்கு முன்பு கற்றூண்கள் உள்ளன. தலைவிநாயகர் ஒரு பெரிய பாறையில் செதுக்கப்பட்டுள்ளார். எங்கேருந்து பார்த்தாலும் நம்மை பார்ப்பது போலவே அழகாக திருவுருவம் கொண்ட பெருமான் இவர். இதன் முன்பு தாளமேந்திய நிலையில் ஞானசம்பந்த பெருமானுடைய திருமையை தரிசிக்கின்றோம். இதேபோன்று முருகப்பெருமானுடைய திருமேனியும் மிகவும் அற்புதமாக ஒருமுகம் 6 திருக்கங்களுடன் விளங்குகின்றது. வள்ளிதேவசானை சமேதராக வடக்கு நோக்கி காட்சி தரக்கூடிய பெருமான் இவர். விநாயகருக்கு அருகில் விஸ்வநாத லிங்கம் அமைந்திருக்கிறது.
கர்ப்பகிரகத்தில் மிக பழமையான அமைப்புடன் கூடிய கருவறையில் மேற்கு நோக்கியவாறு பெருமான் தனிச்சிறப்புடன் காட்சியளிக்கின்றார். நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவான் காகத்தின் மீது ஒரு காலை வைத்து ஊன்றிய கோலத்தில் காணப்படுகின்றார். இது தவறவும் தேவகோஷ்டங்கள் செவனே அமைக்கப்பட்டுள்ளன. சப்தமாதர்களுக்கும் சன்னதி வடக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. வெளிச்சுற்றில் அண்ணாமலையாருக்கு பெரிய தனி சன்னதி அமைந்திருக்கிறது. அம்பாள் சன்னதி தனி கோயிலாக கிழக்கு நோக்கி இருக்கிறது. அம்பாள் நான்கு திருக்கரங்களுடன் இந்த திருக்கோலத்தில் அருட்காட்சி வழங்குகின்றாள். பிரசண்ட முனிவர் பூஜித்து சிவப்பேறு பெற்ற நினைவாலயம் ஒன்றும் அண்மையில் இருக்கிறது. இவர் தானம் தவம் யோகம் ஆகியவற்றில் மிகவும் சிறந்து விளங்கியவர். கோவிலுக்கு வெளியில் பாறைகளுக்கு இடையில் வீமன் குளம் என்று வீமன் கதையால் உண்டாக்கிய குளமாக குறிப்பிடுகிறார்கள். இந்த ஊரிலிருந்து விழுப்புரம் செல்லும் சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் கழுவன் குளம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. இங்கும் ஒரு குளத்தை காண்கின்றோம். இது ஞானசம்பந்தர் காலத்திலிருந்தே இருந்ததாகவும் குறிப்பிடுவர். இக்கோயிலுக்கு செல்லும் வழியில் ஒரு கிராம தேவதையின் கோயிலும் அமைந்திருக்கிறது. இந்த அரையணிநல்லூர் சிவாலயத்தின் அருகில் உள்ள தலமாக திருக்கோவல் வீரட்டத்தை குறிப்பிடுவார்கள். மேலும் இதனுடைய அருகில் உள்ள பிற தலங்களாக பெண்ணையாற்றின் கரையில் மணலூர்பேட்டைக்கு அருகில் ஜம்பை என்ற ஜம்புகேஸ்வரமும் ஆதி திருவரங்கமும் பிரசித்தி பெற்றதாக அமையப்பெற்றுள்ளன. இவை திருச்சிராப்பள்ளியில் அமைந்துள்ள திருவானைக்கா ஜம்புகேஸ்வரத்தையும் ஸ்ரீரங்கம் கோயிலையும் நினைவுபடுத்துவதாக அமைந்துள்ளவை. மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருப்பதிகத்தை பெற்றதும் அவரை இறைவன் தடுத்தாட்கொண்டதுமாகிய திருவண்ணிநல்லூர் திருத்தலமும் அண்மையில் உள்ளது. இந்த திருத்தலங்கள் திருக்கோவில் வீரட்டானத்தை தரிசிப்பவர்களுக்கு மிகவும் அண்மையில் உள்ளபடியால் இவற்றையெல்லாம் எளிதாகவும் தவறாமலும் தரிசிக்க வேண்டியதாக நாம் இங்கு நினைவூட்டுகின்றோம். இங்கு மாசி மாதம் உற்சவம் நடைபெறுகிறது. இந்த கீழையூரில் உள்ள வீரட்டேஸ்வரர் ஆலயம் அப்பொழுது விழா கோலம் கொண்டு விளங்குகின்றது. 6ஆம் நாள் அன்று அந்தகாசுர சம்ஹார ஐதீகம் நடைபெறுகிறது. கார்த்திகை சோமவாரங்கள் பிரசித்தி பெற்றவை. அதேபோல அரையணிநல்லூரிலும் மாதாந்திர வழிபாடுகள் மாதாந்திர விழாக்கள் செவ்வனே நடைபெற்று வருகின்றன. இந்த ஆலயத்தை ரமண மகர்ஷிகளோடு தொடர்பு படுத்தி கூறுவது வழக்கம். அவர் திருவண்ணாமலைக்கு முதன் முதலாக எழுந்தருளுவதற்கு முன்பு அரையணிநல்லூரில் தங்கியிருந்ததாக வரலாறு குறிப்பிடுகின்றது. எனவே திருவண்ணாமலையில் உள்ள ரமணாசிரமத்தின் சார்பில் அரையணிநல்லூர் திருக்கோயிலை செவ்வனே திருப்பணி செய்து 2003ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தியுள்ளார்கள். சிறந்த பல திருப்பணிகள் இங்கு நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்த தலத்திற்கு ஞானசம்பந்த

0: ரமண மகரிஷிகள் குறிப்பிடுவது வழக்கம். அதில் குறிப்பிட்டுள்ள வரலாற்றின்படி ஞானசம்பந்தருக்கு முன்பு வயோதிக அந்தனராக பெருமான் தோன்றிய பொழுது ஞானசம்பந்தர் அவரை திருவண்ணாமலைக்கு செல்லும் வழியை கேட்டாராம். அவர் காட்டியபடியே செல்லும்போது சிறிது தூரம் சென்றவுடன் அம்முதியவர் மறைந்துவிடவே திகைப்புற்ற ஞானசம்பந்தரும் தனது பரிவாரங்களுடன் ஒரு கணம் திகைத்து நிற்கும்பொழுது அவரது உடைமைகளும் காணாமல் போனதாகவும், திருவண்ணாமலை அடைந்தவுடன் திரும்பவும் எல்லாம் இறைவனருளால் அவர்களிடம் சேர்ப்பிக்கப்பட்டது என்றும் ஒரு வரலாறு இந்த பொமன்னி பக்த விலாசத்தில் குறிப்பிடப்படுவதாக ரமணர் தனது பக்தர்களுக்கிடம் சொல்லுவது வழக்கமாக இருந்தது. ஆக அந்த வரலாறு குறிப்பிடும் இடத்தை தாமே ஒரு பிரதி எழுதி வைத்துக் கொண்டார் என்றும் அவருடைய வரலாற்று குறிப்பு நமக்கு தெரிவிக்கின்றது. இவ்வாறு பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்ட அரையணிநல்லூரை சென்று அனைவரும் வழிபட்டு பிறவி புணிக்கு மருந்தாக விளங்கக்கூடிய அரையணிநல்லூர் பெருமானுடைய திருவுருளை பெற்று எல்லா நாளும் பெருமாறு அன்பர்களை அழைக்கின்றோம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் விரண்மிண்ட நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? விரண்மிண்ட நாயனார் வரலாறு. சரியா? யாரு அந்த நாயனார் பேர்? என்ன விரண்மிண்ட நாயனார்? சரியா? இவர் நம்ம 63 நாயன்மார்கள்ல இவரும் ஒருத்தர். சரியா? சரி, இவரோட ஊர் என்ன தெரியுமா? இவரோட நாடு ஊரெல்லாம் என்னன்னு பார்ப்போமா? இவரோட நாடு வந்து மலைநாடு. அந்த காலத்துல தமிழ்நாட்டுல வந்து 3 பெரிய பேரரசு இருந்துச்சு. ஒன்னு சேர நாடு, ஒன்னு சோழ நாடு, ஒன்னு பாண்டிய நாடு. சரியா? அந்த சேர நாடு அப்படிங்கிறது தான் மலைநாடு. இப்ப அதை என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்ம கேரளான்னு சொல்றோம்ல, கேரள மாநிலம் சொல்றோம்ல, கேரளா ஸ்டேட், அதுதான் அந்த காலத்துல மலைநாடு. சரியா? சரி, அந்த சேர நாட்டுல வந்து நிறைய மலை இருக்கு இல்லையா? அங்க மேற்கு தொடர்ச்சி மலை உண்டு கேரளால இல்லையா? அதனால அங்க நிறைய வளமா இருக்கும், நிறைய மலை வளம் நிறைய இருக்கும், நிறைய யானை நிறைய இருக்கும். இப்ப கூட பாருங்களேன், கேரளாலதான் நிறைய யானைகள் இருக்கும். கேரளால நிறைய யானைகள் உண்டு, அந்த காலத்துலயுமே நிறைய யானைகள் உண்டு. அதனால எப்பவுமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சேர நாடு வேளமுடைத்து, வேளம்னா யானைன்னு அர்த்தம். சரியா? சேர நாடு வேளமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படிம்பாங்க. சேர நாட்டுல நிறைய தந்தம் கிடைக்கும், யானை தந்தம் இருக்கும். சோழ நாட்டுல நெல்லு விளையும், பாண்டிய நாட்டுல முத்து கிடைக்கும். உடைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? உடையது அப்படின்னு அர்த்தம். சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன? சேர நாடு வேளமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 பெரிய பேரரசு போக இன்னும் சின்ன சின்ன நாடுகள் வேற நிறைய இருந்தது. அந்த காலத்துல நம்ம நாட்டுல நிறைய சின்ன சின்ன ராஜ்யங்களும் இருந்துச்சு. சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த மலைநாடு, மலைநாட்டுல செங்குன்றூர் அப்படின்னு ஒரு ஊர். சரியா? அந்த செங்குன்றூர் இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க? செங்கன்னூர் அப்படின்னு சொல்றாங்க. கொல்லம்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேரளால கொல்லம்னு ஒரு துறைமுகம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போனோம், ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட போனோம்னா அங்க வந்து செங்கன்னூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊர் தான் அந்த காலத்துல செங்குன்றூர் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? இந்த ஊர்ல நம்ம விரண்மிண்ட நாயனார் வந்து வேளாளர் குலத்துல பிறந்தார். சரியா? என்ன குலம்? வேளாளர் குலம். வேளாளர் குலம்னா என்னது? உழவு தொழில் செய்யறவங்க. சரியா? அவர் வந்து ரொம்ப சிவன் மேல அன்போடு இருப்பார். எப்போதும் சிவபெருமான் திருவடியவே

0: நினைச்சிட்டே இருப்பாரு. உலகத்துல நம்ம எல்லாம் வந்து வேற வேற இடம் எல்லா பொருள்கள் மேலேயும் பற்று வைக்கிறோம்ல, பற்றுனா என்ன, பாசம் வைக்கிறது, பந்தம் இல்லையா. நம்ம அது வேணும் இது வேணும்னு ஏதோ பொருள்கள் மேலாம் ஆசை வைக்கிறோம்ல, ஆனா அவர் அப்படி கிடையவே கிடையாது. அவர் எப்போதும் சிவபெருமான் திருவடி ஒண்ண விட்டு வேற எதுலையுமே பற்று வைக்காம வாழ்ந்தவர் சரியா. சிவபெருமான் திருவடி ஒண்ணத்தான் கெட்டியா பிடிச்சிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சிவனடியார் நம்ம விரண்மிண்ட நாயனார். அவருக்கு ரொம்ப வேகம் உண்டு, உறுதி உண்டு, அதனால அப்படி ஒரு கேரக்டர் அவரு சரியா. இவர் என்ன பண்ணுவாரு, வேளாண் தொழில் பண்ணிட்டு இருந்தாரா, அப்படியே என்ன பண்ணுவாரு, எல்லா தலங்களுக்கும் போய் போய் போய் சிவபெருமான் திருக்கோயில் எல்லாம் வணங்கி அப்படி போயிட்டு இருப்பார் சரியா. எல்லா தலங்கள் தோறும் போய் தலையாத்திரை மாதிரி செய்வார். அடிக்கடி தலையாத்திரை செய்து பெருமானை வணங்குறது இவர் எப்போது செய்துட்டு இருந்த ஒரு சிவத்தொண்டு சரியா. இவர் என்ன பண்ணுவார், அப்படியே நடந்து நடந்து நடந்து எல்லா ஊர்களையும் போய் பெருமானை வணங்கிட்டு எல்லா தலங்கள்லையும் பெருமானை வணங்கிட்டு அப்படியே திருவாரூருக்கு வந்துடுவார் சரியா. நம்ம திருவாரூர்ல யார் இருக்கா, இப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்காங்க, அவங்களுக்கும் பறவை நாச்சியாருக்கும் திருமணம் ஆயிருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா நேற்று கதையில, சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்காருங்க, பறவை நாச்சியார் இருக்காங்க. அந்த ஊருக்கு இப்போ நம்ம விரண்மிண்ட நாயனார் வந்திருக்கார் சரியா. வந்தவர் என்ன பண்ணுவாரு, நம்ம கோயில்ல வந்து தேவாசிரிய மண்டபம்னு ஒன்று உண்டு. நம்ம முன்னாலே பார்த்தோம்ல, கோயில்ல என்ட்ரி பண்ணோடனே வலது பக்கத்துல ஒரு பெரிய மண்டபம் உண்டு, அது பேர் தேவாசிரிய மண்டபம். அந்த மண்டபத்துலதான் எல்லாரும் அடியார்கள் சேர்ந்து உட்கார்ந்து பெருமானை பத்தி சிந்திக்கிறது, பெருமானை பத்தி பாடுறது எல்லாம் செய்வாங்க. அதனால தேவாசிரிய மண்டபத்தை வணங்கிதான் பெருமானை வணங்குறதுக்கு எல்லாரும் கோயிலுக்குள்ள போவாங்க. இன்னைக்கு கூட அப்படிதான் சரியா. அந்த தேவாசிரிய மண்டபத்துல நம்ம விரண்மிண்ட நாயனாரும் தங்கியிருப்பார் சரியா. அங்கிருந்து பெருமானம் எல்லா ஆடியார்களாக சேர்ந்து எல்லா பெருமானை பற்றியும் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது நடந்துட்டு இருக்கிற நாளில் என்னாகும், நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து ஆல்ரெடி திருவாரூர்ல இருக்காரு இல்லையா, அவர் என்ன செய்வார், தினமும் சாமி கும்பிடுறதுக்கு கோயிலுக்குள்ள போவார், திருவாரூர் கோயிலுக்குள்ள போவார். அப்படி போறப்ப ஒரு நாள் என்ன பண்ணிடுவாரு, மனசுக்குள்ளேயே இந்த அடியார்களுக்கெல்லாம் என்னைக்கு நான் அடியவராக முடியும், இந்த அடியார்களை போல நான் எப்போ சிறப்பானவனாகுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ள போயிடுவார். கோயிலுக்குள்ள போனா பெருமான் காட்சி தருவாரு. அவரோட பெருமானோட ரெண்டு திருவடியும் அழகா ரெண்டு தாமரை போல அவருக்கு காட்சி கிடைக்கும். பெருமானை வணங்கிட்டு இருப்பாரா. அந்த நேரத்துல நம்ம விரண்மிண்ட நாயனார் எங்க இருக்காரு, தேவாசிரிய மண்டபத்துல இருக்காரு, மற்ற அடியார்களோட இருக்காரு இல்லையா. அவர் என்ன பண்ணுவாரு, யாருது அடியார்களை வணங்காம நேர கோயிலுக்குள்ள போறது யாருது அப்படின்னு மற்ற அடியார்கள்ட்ட கேட்பார். அப்போ மற்ற அடியார்கள் சொல்லுவாங்க, அவங்கதான் வந்தொண்டர், இப்போ நம்ம சாமி வழிய ஆட்கொண்டாரே ஆட்கொண்டார் இல்லையா, அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் தான். அவரு அவர் பேர் சுந்தரமூர்த்தி. அவர் வந்து நம்ம பெருமானுக்கு நண்பர், நம்ம பெருமான் வந்து தன்னையவே தோழனா கொடுத்துருக்காரு இவருக்கு அப்படின்னு அவரோட பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. அப்போ ஓ அப்படியா, அப்போ பெரு அடியார்களை வணங்க வேண்டியது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிடுவாரு, இந்த சுந்தரமூர்த்தி நாயனா புறகு, திருக்கூட்டத்துக்கு புறகுன்னு சொல்லிடுவார். ஏன் புறகுல என்ன இருக்கா, தள்ளி வைக்கிறேன்னு அர்த்தம். அந்த ஒதுக்கி வைக்கிறேன்னு நம்ம சொல்றோம்னா அதைத்தான் தள்ளி வைக்கிறேன், புறகு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அப்போ இவர் என்ன சொல்லிடுவார், விரண்மண்ட நாயன் என்ன சொல்லிடுவாரு, சுந்தரமூர்த்தி சாமிகள் திருக்கூட்டத்துக்கு புறகு அப்படின்னு சொல்லிடுவார். அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, சாமி அவர் சாமியுடைய தொண்டர், சாமியுடைய நண்பர், அவரை போய் சொல்லிட்டீங்களேன்னு சொன்னோடனே, ஓ சிவபெருமானுக்கு நண்பரா, அப்ப சிவபெருமானும் புறகு அப்படின்னு எப்படி இருக்கும்ல, சைவ சமயத்துடைய தலைவன் நம்ம சிவபெருமான் இல்லையா, சிவபெருமானையே திருக்கூட்டத்துக்கு புறகுன்னு சொல்லிடுவாரு. அப்ப விரண்மண்ட நாயனருக்கு எவ்வளவு உறுதி இருந்திருக்குல்ல ஆச்சரியம், இது இங்க தேவாசிரிய மண்டபத்துல இப்படி நடந்துட்டு இருக்குது. அப்ப சாமிக்குதான் எல்லாம் தெரியுமே, எங்க என்ன நடந்தாலும் யார் என்ன பேசினாலும் யார் என்ன நினைச்சாலும் நம்ம சாமிக்குதான் தெரியுமே இல்லையா. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, சுந்தரமூர்த்தி சாமிகள்கிட்ட, நீ போய் முதல்ல என்னோட அடியார்களை வணங்கிட்டு வா, என்னோட அடியார்கள் வந்து ரொம்ப சிறப்பானவங்க, அவங்களோட பெருமைக்கு ஈக்குவலா இன்னொருத்தர் சொல்லவே முடியாது, அவரவர் ஒவ்வொரு வகையில பெருமையானவங்க, பெருமை பெற்றவங்க, அவங்கவுங்களுடைய பெருமைக்கு அவங்கவுங்களே நிக, அவங்களுக்கு ஈக்குவலா இன்னொருத்தங்களை காட்ட முடியாது, நீ போய் என்னோட அடியாரை வணங்கிட்டு வா, அப்புறம் அவங்க வந்து என்னைய ரொம்ப அன்போடு பேணுகிற காரணத்தால் நான் அவங்களுக்கு என்னையை கொடுத்துருக்கேன். அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார் அப்படின்னு நம்ம சாமியே சொல்வார். திருக்கூட்டத்தை பற்றி, திருக்கூட்டத்தில் இருக்க அடியார்களோட சிறப்பை நம்ம சாமி சொன்ன இடம் இது சரியா. அதனால் அடியார்களுடைய பெருமை, ஒவ்வொரு அடியாரோட பெருமையும் அவங்கவுங்களுக்கே நீங்கள், ஒருத்தரை இன்னொருத்தரோட நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது சரியா. ஒவ்வொருத்தரும் சிறப்பானவங்க ஒரு ஒரு வகையில் சரியா. பேணலால் எம்மை பெற்றார், அவங்க வந்து அன்போடு சிவபெருமானை பேணதுனால அவர் செய்யற எல்லா வேலைகளையும் பெருமாளை நினைக்கிறதுனால சிந்தை பூரா சிவபெருமான் நினைச்சதுனால சாமி தன்னைய அவங்களுக்கு கொடுத்தார். சரியா? அதனால அந்த அடியார்களை போய் தாடு முதல்ல அப்படின்னு சொல்லிடுவார். அப்ப சுந்தரமூர்த்தி சாமி கேட்பாங்க, சாமி அடியார்கள் ரொம்ப பெரியவங்களாச்சே, அவங்கள நான் என்ன வார்த்தையாலும் நான் பாடுவேன், நான் எப்படி தமிழால பாடுவேன் அப்படின்னு, நான் அதுக்கு தகுதி உள்ளவனா அப்படின்னு அவர் மலைச்சு நிற்பாரு. அப்ப நம்ம சாமி என்ன பண்ணுவாரு, தில்லைவாள் அந்த நர்தம் அடியாருக்கும் அடியேன்னு தொடங்கி பாடு அப்படின்னு நம்ம சாமியே அடி எடுத்து கொடுப்பார். சரியா? அந்த பாடல் தான் திருத்தொண்ட தொகை. சரியா? இந்த என்ன பண்ணுவாரு, இந்த திருத்தொண்ட தொகையை அப்படி சாமியே அடி எடுத்து கொடுப்பார். அப்போ நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள் என்ன பண்ணுவாங்க, தேவாசிரிய மண்டபத்துக்கு வந்து வணங்கி விழுந்து வணங்கி அப்புறம் இந்த பாடலை பாடுவாங்க. இந்த பாடலில் வந்து ஒரு ஒரு வரியிலையும் ஒரு ஒரு நாயன்மாரோட பேரை சொல்லி சொல்லி அவங்களுக்கு நான் அடியேன் அவங்களுக்கு நான் அடியேன்னு ஒரு ஒரு நாயன்மாரோட பேரும் தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கும். சரியா? இந்த பாடல் வந்து திருத்தொண்ட தொகை ரொம்ப சிறப்பான பாடல். இந்த ஒரு பாடலை பாடி நம்ம வழிபாட்டில் வணங்கினோன்னா எல்லா அடியார்களையும் வணங்கினதா. சரியா? இந்த பாடலை பாடி தேவாசிரிய மண்டபத்தில் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வணங்குவார். அதுக்கப்புறம் திருக்கூட்டத்தில் சேர்த்துக்குவாங்க. சரியா? இதுதான் வீரன் மிண்ட நாயனார் வரலாறு நடந்த கதை. இது நடந்ததுனால தான் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகை பாட முடியுது. இல்லையா? நம்ம சாமி நம்ம பார்த்தோம்ல, கைலாயத்துலேருந்து சுந்தரமூர்த்தி சாமியிலேருந்து ரெண்டு பெண்களை பார்ப்பாங்க, அதனால வந்து சாமி பூலோகத்துக்கு அனுப்பிடுவார், ரெண்டு பெண்களையும் திருமணம் செஞ்சுட்டு வார அனுப்பிடுவாருன்னு பார்த்தோம்ல, அதோட சேர்த்து நம்ம சாமி அந்த அவதாரத்துல ஒரு பர்பஸ் வச்சா. வெளியில் நம்ம பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த ரெண்டு பெண்களை திருமணம் செய்யறதுக்காக வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நம்ம சாமி தீவிலா திருத்தொண்ட தொகை தர அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த குற்றமும் இல்லாத திருத்தொண்ட தொகைங்கிற பதிகத்தை சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய வாயால பாடி வாங்கணுங்கிறதுக்காகத்தான் நம்ம சாமி சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய அவதாரத்தை அனுப்பினாரு. பார்க்கறதுக்கு அந்த ரெண்டு பெண்களை திருமணம் செஞ்சுட்டு வர்றதுக்காக அனுப்பின மாதிரி இருந்தது. ஆனால் திருத்தொண்ட தொகைங்கிற பாடலை வாங்கிறது தான் உண்மையான அவருடைய அவதார நோக்கம். சரியா? இப்போ திருத்தொண்ட தொகைங்கிற பாடல் கிடைச்சிருச்சு. இப்போ திருத்தொண்ட தொகை கிடைக்கிறதுக்கு எது காரணமாச்சு, நம்ம விரண்மிண்ட நாயனாருடைய அந்த வைராக்கியம் தான் காரணமாச்சு. இல்லையா? இப்போ விரண்மிண்ட நாயனார் இவ்வளவு சிறப்பானவங்க, திருத்தொண்ட தொகை காரணமாக வர்றதுக்கு காரணமாக இருந்தவங்க. சரியா? இவங்க அப்புறமும் கொஞ்ச நாள் வரைக்கும் எல்லா சிவத்தொண்டெல்லாம் செய்து கடைசியா சிவகணங்களுக்கெல்லாம் தலைவர் அப்படிங்கிற இடம் அவருக்கு கிடைக்கும். சரியா? யாருக்கு? நம்ம விரண்மிண்ட நாயனாருக்கு சிவகணங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படிங்கிற பதவியை நம்ம சாமி கொடுத்து அவரை பெருமாள் சிவலோகத்துல கூப்பிட்டுக்குவார். சரிங்களா? இதுதான் விரண்மிண்ட நாயனாருடைய வரலாறு. சரிங்களா? இப்போ திருத்தொண்ட தொகை இருக்கு இல்லையா, அந்த திருத்தொண்ட தொகையில எல்லா நாயன்மார்களுடைய பட்டியல் கிடைச்சதுனாலதான் அதுக்கப்புறம் அந்த பட்டியலை வச்சுட்டு திருத்தொண்டர் திரு அந்தாதி அப்படின்னு நம்பியாண்டார் நம்பிகள் விரிச்சு பாடினாங்க. கொஞ்சம் விரிச்சாங்க. ஒரு ஒரு வரியில இவர் சொன்னதை, சுந்தரமூர்த்தி சாமிகள் ஒரு வரியில சொன்னதை நம்பியாண்டார் நம்பிகள் வந்து ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாங்க. அது திருத்தொண்டர் திரு அந்தாதி. சரியா? அப்புறம் நம்ம தெய்வ சேக்கலா பெருமான் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஒரு வரிய அந்த ஒரு பாடலை நம்பியாண்டார் நம்பிகள் சொன்ன ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாடலை ஒரு பெரிய புராணமா விரிச்சு பெரிய புராணத்தை எழுதினாங்க. சரியா? அதனால மூலம் வந்து திருத்தொண்ட தொகை, அடுத்து கொஞ்சம் விரிச்ச நூல் திருத்தொண்டர் திரு அந்தாதி, அப்புறம் ரொம்ப விரிவா விரிக்கப்பட்ட நூல் பெரிய புராணம், அதான் திருத்தொண்டர் புராணம். சரியா? இந்த செய்தியை நீங்க டைரியில எழுதி வச்சுக்கணும். குழந்தைகள்லாம் நோட் புக் வச்சிருக்கீங்கல்ல, அதுல எழுதி வச்சுக்கணும். சரியா? அப்புறம் திருத்தொண்ட தொகையை தினமும் பாடி பெருமான வணங்கணும். சரிங்களா? அப்படி வணங்கினா எல்லா அடியார்களையும் வணங்கி பெருமான வணங்கின பலன் கிடைக்கும். இனி நாளை பார்க்கலாமா? திருச்சி கம்பளம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருப்பெருந்துறையில் சிவபெருமான் குருவரனாக திருவாதவூரடிகளுக்கு மாணிக்க வாசகன் என்ற திருநாமம் அருளி அவரை சிவானந்த வெள்ளத்தில் அழுத்தி தன்னுடைய சீடர்களாக வந்த சிவகணநாதர்களோடு மறைந்தருளினார். மாணிக்கவாசகப் பெருமானோ அந்த குருபரன் அருளிய அனுபவத்திலேயே திளைத்து, இதோ அந்த திருப்பெருந்துறையிலேயே அந்த நினைவோடே இங்கே இருக்கின்றார்.
3: சிவபெருமான் எனக்கு செய்தையே கருணையை என்னவென்பது? யார் பெறுவார் இப்பேருள்? இக்காயத்தில் அடைப்புண்டு கிடந்த என்னை குருபரனார் திருவருள் வெள்ளத்தால் அந்தமில்லாத அகண்டத்தோடு சேர்த்தனர். இத்துணை காலமாக இது என்னுடையது, இது என்னுடையது அல்ல என்றெல்லாம் மாய வலைப்பட்டு அல்லவா கிடந்தேன். இனி யானார், எனதார், பாசமார், ஆர் உற்றார், ஆர் அயலார், இறைவன் ஒருவனே எல்லாவற்றிற்கும் உரிமை உடையவன். நம் ஒவ்வொருவரிடமும் இருப்பதெல்லாம் அவன் கொடுத்து வைத்திருப்பதே. நம்மிடத்திலேயே முன்பு இருந்ததும் இல்லை, நிலையாக நம்மிடம் இருக்கப் போவதும் இல்லை. தனு, கரண, புவன, போகங்கள் யாவும் அப்படியே. இவற்றின் மீது ஆசையிற்று பொய் உரிமையை கொண்டாடாது. இவற்றை இறைவனை நோக்கிய நம் பயணத்தில் நல்ல கருவிகளாக பயன்படுத்திக் கொள்வதே அறிவுடைய செயல். எம்பெருமானுக்கு அழகிய ஆலயம் அமைக்க வேண்டும். குதிரை வாங்குவதற்காக கொண்டு வந்த செல்வம் நிறையவே இருக்கின்றது. இப்பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவாறு ஆகையால் இச்செல்வத்தை குருபரனாய் ஆண்டுகொண்டு அருளிய திருப்பெருந்துறை உரை சிவபெருமானுக்கும் அவருடைய வழிபாட்டிற்கும் கொடுத்தலே சாலச் சிறந்தது. என்றையே ஈசா சிவசிவா.
2: தன்னிடம் இருந்த செல்வத்தைக் கொண்டு புருந்தமர நிழலில் தமக்கு அருள் புரிந்த சிவபெருமானுக்கு நல்லதொரு ஆலயம் எழுப்பினார். இறைவனார் அருளியது போல் செந்தமிழ் பாமாலைகள் திருப்பெருந்துறை உரையும் சிவனாருக்கு பாடல்களை பாடிக்கொண்டு தம்மிடம் இருந்த செல்வங்கள் அனைத்தையும் திருப்பணிகளுக்கும் அடியார் பெருமக்களுக்குமே செலவிட்டார் நம்முடைய மாணிக்கவாசகப் பெருந்தகை.

0: பெருமானே, பாண்டிய மன்னனிடமிருந்து ஓலை வந்துள்ளது. குதிரை வரும் செய்தியை பற்றி உடனடியாக தெரிவிக்குமாறு கட்டளையிட்டுள்ளார்.
1: எம்பெருமானே, ஞானதேசிகராய் விளங்கும் பரம்பொருளே, பாண்டிய மன்னன் கொடுத்த பொருளை தேவரீர் ஆலயத்திற்கு திருப்பணிக்கும் அடியார் பெருமக்களுக்கும் செலவிடும் சிந்தையை அளித்தீர். இனி பாண்டிய நாட்டிற்கு எவ்வாறு குதிரைகளை கொண்டு செல்வது? மன்னனுக்கு என்ன பதில் கூறுவது? இடையவனே, திருவருள் வகையாதோ.
2: மாணிக்கவாசகனே, பாண்டிய மன்னனுக்கு எத்தன்மையிலும் குதிரைகள் வந்து சேரும் தெரிவித்து ஓலை எழுதி அனுப்புக. நாம் பாண்டிய மன்னன் மகிழ்வாறு குதிரைகளை பின்னே கொண்டு வருவது. நீ முன்னே மதுரையை அடைந்து இருப்பாயாய்.
1: இறைவா, என்னே உனது தனிப்பெரும் கருணை, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: கமலை ஞான பிரகாசர் சுவாமிகள் அருளி செய்த புட்ப விதி மாலை விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அதுக்கு அடுத்தார் போன்று என்னென்ன தேவர்களுக்கு என்னென்ன மலர்கள் பிடிக்கும் என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் சில மூர்த்திகளுக்கு சில மலர்களை வைத்தல் கூடாது. அது ஒரு இது இருக்கிறது, அதை கண்டிப்பாக பின்பற்றி ஆகணும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், தேவர்கள் முதலானவர்களுக்கு தும்பை ஆகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துர்க்கைக்கு அருகம்புல் ஆகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனுக்கு வில்வம் ஆகாது. சிவபூஜை செல்வர்கள் அப்ப சூரியனுக்கு வைக்கின்ற பொழுது வில்வத்தை வைக்க மாட்டார்கள். விநாயகருக்கு துளசி ஆகாது. விநாயகருக்கு துளசி வைக்கவே கூடாது. பைரவருக்கு நந்தியாவர்த்தம் ஆகாது, அதாவது சாத்துதல் கூடாது. உமையம்மக்கு நெல்லியும் சாத்துதல் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும். தும்பை மறையோ தமக்கு ஆகா, துர்க்கைக்கு அருகம்புல்லாகா, வெம்பு கதிர் வானவந்தனுக்கு வில்வமாகா, விநாயகருக்கு வம்ப துளபம் தானாக, வடுகந்தனுக்கு வளம்புரியும், அம்மை தனக்கு நெல்லியும் இங்கு ஆகா என்பது அறிந்தோரே. என இன்னென்ன தெய்வங்களுக்கு என்னென்ன மலர்கள் ஆகாது என்று இருக்கின்றது. இப்போ ஒருத்தர் தெரியாம கொண்டு தரணும். இதுல ஒன்றே ஒன்று நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். இவைகளெல்லாம் சாத்தக்கூடாது என்று இருந்தாலும் கண்டிப்பாக துர்மணம் கொடுக்கின்ற மலர்களை எந்த காரணத்தை கொண்டு தொடங்கக்கூடாது. வெளிப்படையாக பேசினால், கேந்தி மலரை சுவாமிக்கு சாத்தவே கூடாது. அந்த கேந்தி மலரை சாத்துவதை விட சுவாமிக்கு ஒரு நல்ல மலர் ரெண்டு மலரை உச்சியில வைத்தாலே போதும், கேந்தி மலர் சாத்தவே கூடாது. அது துர்மணம் உடையது. ஆகையினாலே கருநிறம் கொண்ட மலர்களும் அந்த நீலோற்ப மலரை தவிர கருநிலம் கொண்டவைகளையும் துர் வாசனை உள்ள மலர்களையும் சுவாமிக்கு சாத்துதலே கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஒருவர் உதாரணமாக எடுத்துக்கொண்டார், சூரிய விநாயகருக்கு துளசி ஆகாது என்று இருக்கிறது. ஒருவர் மிகுந்த ஒரு பிரீதியுடன் அறியாத்தனமாக விநாயகர் சதுர்த்தி என்று துளசியை கொண்டு வந்து விட்டார், என்ன செய்தது? ஐயா இது ஆகாது, சாத்தக்கூடாது என்று சொன்னால் அந்த அடிய ஒரு மனம் நோகும். ஆனால் அந்த இடத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகாத மலர் இருந்தால் திருவடியிலே அர்ச்சிக்கலாம், அலங்காரத்திற்கு பயன்படுத்தலாம் இருக்கு. சுவாமியினுடைய திருமேனியில் சாத்துதெல்லாம் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, திருவடியை அர்ச்சிப்பதற்கும் அலங்காரத்திற்கும் பயன்படலாம். அது அந்த அடியவருக்கு மிகுந்த ஒரு கல்வியை கொடுத்தது. ஆகையினாலே அவங்க அங்க அடியவர் மனமும் நோகக்கூடாது. ஆனால் இவையவே ஆகாது என்ற உண்மையையும் நம்முடைய நூல்களிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து விஷ்ணுவுக்கு எந்தெந்த மலர்கள் பிடிக்கும் என்றால், 29வது திருப்பாடலிலே குறிப்பிட்டு காட்டுகிறார், மாதவி குருந்து வாகை கருங்காக்குன்றை முறுக்கு செம்பட்டி அலரி செம்பரத்தை தாழை கருந்துளசி மாஞ்செடி ஆகியவை திருமாலுக்கு மிகவும் உகந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையினாலே இந்த தெய்வங்களுக்கு மிகவும் பிரீதியானது எது விளக்கப்பட வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் கவனமாக கொள்ளுதல் வேண்டும். இந்த இடத்திலே ஒன்று தெரிந்து கொள்கிறேன், தெரிவிக்க விரும்புகிறேன். ஒரு மலர் அதை ஆகாது என்றால் அந்த உட்காரணங்கள் வேற இருக்கிறது, அது பின்னே செய்தி வருகிறது. உடனே அந்த தெய்வம் அந்த மலரை வெறுத்தது என்று பொருள் அல்ல, அது காரணம் பின்னே வருகிறது. என்னென்ன காரணத்தில் அந்த மூர்த்திக்கு சாத்தக்கூடாது என்று இந்த பட்டியலிலே சிவனுக்கு தாளமும் சாத்தக்கூடாது என்பது சொல்லப்படவில்லை. ஏனெனில் இது எல்லோருக்கும் தெரிந்தது. உடனே சிவனுக்கு தாளமு ஆகாது என்பது பொருள் அல்ல. தாளமு ஏன் விலக்கி வைக்கப்பட்டது என்பதை நம்முடைய கமலை ஞான பிரகாசர் பின்னே ஒரு திருப்பாடலே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அந்த தாழம்பூ மேல நம்முடைய பெருமானுக்கு வெறுப்பு அன்று விலக்கி வைக்கப்பட்டதல்ல, ஒரு காரணம் பற்றி அதை விலக்கி வைத்திருக்கிற ஒரு காரணம் பற்றி அது பின்னே வருகிறது அந்த காரணம். ஆனால் எல்லாவற்றையும் இறைவன் ஏற்கிறான், அதைத்தான் நம்முடைய நூல்களிலே அழகாக அங்கே பேசப்படுகிறது. நம்முடைய நூல்களில் எடுத்துக்கொண்டால் நாம் அன்போடு சாத்துகின்ற எதையும் அவன் எடுத்துக்கொள்வான். நம்முடைய பட்டினத்தடிகள் 11 திருமறையிலே திருக்கழுமல மும்மணி கோவையிலே, நீ அன்போடு எதையும் செய்தால் அவன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வான், விட்டதும் மலரா சொன்னதும் மந்திரமாக என்னையும் இடர் பிறப்பு என்னும் இரண்டின் கடற்படா வகை காத்தல் நின் கடனே பட்டினத்தார் சென்றார். இட்டது மலராக சொன்னது மந்திரமாக அந்த பாவனையிலே வைத்து அன்பையும் சேர்த்து வைக்கின்ற பொழுது இறைவன் எதையும் ஏற்றுக்கொள்வான். தாழம்பு வந்து அது ஏன் விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது காரணம் இருக்கிறது, வெறுப்பன்று. உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். திரு உத்தரகோஷ மங்கை என்பது எல்லோருக்கும் சைவர்கள் அறிந்த நல்ல ஒரு தலம், மரகத நடராஜர். அங்கே மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை அந்த அபிஷேகத்தின் போது அந்த மேலே இருக்கிற சந்தனக்காப்பு களையப்பட்டு சுவாமிக்கு அபிஷேகம் ஆகும், கண்டுள்ளா காட்சியாக இருக்கும். அந்த உத்தரகோஷ மங்கை தலத்திலே அபிஷேகம் எல்லாம் முடிந்த பின்பு அந்த நடராஜரது உச்சியிலே தாழம்பு சாத்தப்படும், சிறிது நேரம் தான் வைத்திருப்பார்கள், சிறிது காலம்தான் அந்த தாழம்பு இருக்கும். இப்போ எதற்கு? இறைவன் வெறுப்பு வெறுப்பு அற்றவன், எவ்விடத்தும் பேரம் காட்டுவது இல்லை. எனவே அங்கே தாழம்பு என்பது இறைவனால் வெறுக்கப்பட்டதல்ல. அந்த தாழம்புக்கு அதை வைத்து உலகோர் ஒரு செய்தி அறிதல் வேண்டும். அது பின்னாலே கமலை ஞான பிரகாசர் கூறுவார், அது வருகின்ற பொழுது. இதே போன்று இந்த காலங்களை உதய காலம் என்றும், அதற்கு பின்பு காலை பொழுது அந்த உச்சி காலம் என்றும், மாலை நேரம் என்றும், முன்னிரவும் என்றும், வைகரை காலம் என்றும், இவைகளையெல்லாம் வைத்து நம்முடைய காலங்கள் பிரிக்கப்பட்டு எந்தெந்த காலங்களில் எந்தெந்த மலர்களை சாத்துவது என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரங்களில் தாமத குணத்தை நமக்கு உணர்த்துகின்ற மலர்களை சாத்துதல் வேண்டும். 31 திருப்பாடல்களை சொல்கிறார். காலை பொழுது எந்த தாமத குணங்களை உணர்த்துகின்ற மலர்களை சாத்துதல் வேண்டும் என சொன்னார். அங்கே பொன்னிறமுள்ள பூக்களும் கரும்புகளை தவிர கருமை நிறைய நிறமுடைய பூக்களும் தாமத மலர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவைகளெல்லாம் காலையில் சாத்துவது விசேடம் என்பதை 31 திருப்பாடலிலே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அடுத்து ராட்சச குணத்தை உணர்த்துகின்ற பூக்கள் அங்கே இருக்கிறது உச்சிகாலம். அதாவது ராசத வேலையா உச்சி காலத்தில் எது சாத்துவது நன்று? செந்தாமரை, முறுக்கு, செங்கழினி, பொன் ஊமத்தை, சிகப்பு மந்தாரை, கத்திரி, செம்பட்டி, செம்பாதிரி, புலிநகக் கொண்டை, பட்டுப்பூ, செவ்வலரி ஆகிய பூக்கள் சாத்துவது. அடுத்து அர்த்தஜாமமும் அதிகாலை பொழுதிலும் இவைகளெல்லாம் சாத்தலாம். அந்த சாத்துவிக மலர்கள் எது என்று சொன்னால், வெள்ளை மந்தாரை, பிச்சி, வலம்புரி என்று சொல்லக்கூடிய நந்தியாவர்த்தம், வெண்காக்கணம், வெண்தாமரை, வெள்ளருக்கு, மல்லிகை, வெள்ளிலே ஓத்தி, வெள்ளளரி, கூதாளி, புன்னை, மகிழ், வெள்ளை சவ்வந்தி, தும்பை, சாதி மல்லிகை ஆகிய சாத்துவிக மலர்கள் மாலை அர்த்தஜாமத்திலும் விடியகாலம் சாத்துதல் சிறப்பு என்று 33 மலர் குறிப்பிட்டு காட்டுகிறார். இவைகளெல்லாம் ஏன் இப்படி வைக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு ஒரு தத்துவத்தை, உண்மையை உணர்த்துவதற்காக. ஒருவன் எதனால் இயக்கப்படுகின்றான்? ஒரு மின்விசிறி இருக்கிறது என்றால் மின்சாரத்தில் இயங்குகிறது. இந்த விளக்கு மின் பல்பு எரிகிறது என்றால் அது மின்சாரத்தில் இயங்குகிறது. நாம் எதனால் இயங்குகின்றோம் என்றால் நம்மை முக்குணங்கள் இயக்குகின்றது. ராட்சச தாமசம் சத்துவம் என்று சொல்லக்கூடிய முக்குணங்கள், இந்த முக்குணங்களைத்தான் வைத்துத்தான் உயிர்களை இயக்குகிறான் என்பதை காட்டுவதற்காகத்தான் முக்குணங்களுக்குரிய வடிவ வர்ணத்தையும் வைத்து, நிறத்தையும் வைத்து அவைகளெல்லாம் இறைவனுக்கு சாத்துகின்றோம். குணம் ஒரு மூன்றும் தெரிந்து சாத்துவிகமே ஆக இந்த முக்குணங்களை சரி செய்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் திருக்குறளே திருவள்ளுவர் செய்தார் என்று பாயிர பகுதியிலே அங்கே பரிமையிலாக அந்த உரையிலே குறிப்பிட்டு காட்டுவார். இந்த முக்குணங்கள் தான் நம்மை இயக்குகிறது. இதையெல்லாம் நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் 18 புராணங்கள் இருக்கிறது. 18 புராணத்தை முக்குணங்களிலே அடக்கி காட்டுவர். அந்த திரிகுண யுத்தம் தான் 18 புராணங்களும். சாஸ்திரம் தோத்திரம் என்பது முப்பொருளை உணர்த்துவது. ஆகையினாலே நம்மை இந்த சித்தாந்த ரீதியிலே உணர்த்துவதற்காகத்தான் இது இந்த செய்கைகள் எல்லாம் நம்முடைய சைவத்திலே வைத்து காட்டப்படுகிறது. ரெண்டாவது, எல்லா மலர்களும் யாருக்கெல்லாம் சாத்தலாம் என்பது ஒரு இது சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே எல்லா மலர்களையும் சாத்தலாம், மனமற்ற மலர்களை மட்டும் சாத்துதல் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே மனமற்ற மலர்களும், அதாவது மனமற்ற மலர்கள் என்பது துர்வாசம் கொடுக்கின்ற, துர்நாற்றம் கொடுக்கின்ற மலர்களை தவிர மற்றவர்களை சாத்தினால் இறைவன் ஏற்றுக்கொள்ளுவான். நாம் அன்போடு நாம் செய்கின்ற அந்த செய்கையைத்தான் இறைவன் ஏற்பானே அன்றி, அந்த அன்பு கலந்த பொழுது அது என் மலர் என்பதையும் சிவமறியான், சிவம் அதை பொருட்படுத்த மாட்டான். தன் மீது ஒரு மலர் எரியப்பட்டது, அது மலரா? நம்முடைய கண்களுக்கு கல், சாக்கியர் எழுந்தது நம்முடைய கண்களுக்கு கல், ஆனால் பெருமானுக்கு அது மலராகப்பட்டது என்று சேக்கலார் சாக்கிய நாயனார் புராணத்தை சொல்லி காட்டுகிறார். ஏனெனில் பெருமானை மறவாது கல்லெறிந்தார், அந்த அன்பு கலந்திருந்தது. எனவே அன்பு கலந்திருக்கிறது, அந்த அன்போடு பூஜை செய்கின்ற பொழுது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வான், மலைந்து விடாதீர்கள் என்று கமலை ஞான பிரகாசர் நமக்கு நன்றாக ஒரு ஊக்கத்தை நமக்கு ஏற்படுத்துகிறார். இவ்வளவு விதிகளை பின்பற்ற முடியுமா என்று நினைத்தல் வேண்டாம், நீ அன்போடு பூஷித்தால் ஏற்றுக்கொள்வான், அன்பு கலந்திருக்கட்டும் என்று அங்கு அழகாக சொல்லி காட்டுவார். இந்த கருத்தை தான் அழகாக சொல்லி காட்டப்படுகிறது நம்முடைய 11 திருமறையிலே. கபில தேவ நாயனார் அருளிய சிவபெருமான் திருவந்தாதி இருக்கிறது, நீ 1000 மலர்களை நீ கொட்டுவதை காட்டிலும் குடம் குடமாக 1000 குடம்பத்திலே வைத்து நீ பாராட்டுவதை காட்டிலும் நீ அன்போடு நீ செய்தால் எதையும் ஏற்றுக்கொள்வார். 100 பயனாட்டி 100 மலர் சொழிந்து 100 உடிவதன் மிக்கதே, 100 உடையான் பரித்தவர் உத்தமனை வெள்ளேறு உடையானை பாடலால் ஒன்று. ஆகையினாலே அவனை பாடி பணிந்து ஒன்றித்து அன்பு கலந்து அவனுக்கு நீ செய்கின்ற செயல்களையெல்லாம் அவன் அப்படியே ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி காட்டுகிறார். அதற்கு பின்பு நமக்கெல்லாம் ஒரு ஊக்கம் கொடுக்கின்ற வகையிலே எவைகளெல்லாம் அன்போடு பூஷித்தது என்பதற்கு ஒரு பெரிய பட்டியலை கொடுத்தருள்கிறார். எல்லா தலபுராணங்களையும் நமக்கு நினைவிட்டுக்காருகிறார். அன்போடு பூசனை செய்து எவைகளெல்லாம் முக்தி பெயர் பெற்றிருக்கிறது, குதிரை, செலந்தி, கழுகு, உடும்பு, குரங்கு, நரி, ஈ, எறும்பு, கரையான், வண்டு, நண்டு, யானை, சிங்கம், பசு, மயில், அன்னம், புறா, ஆந்தை, கரடி, ஆமை, முயல், பச்சை ஓனான், கிளி, பன்றி, இவைகளெல்லாம் பூஜை செய்து அங்கேயே முக்தி பெற்றிருக்கிறது. ஆக இதற்கெல்லாம் விளக்கம் இருக்கிறது. இப்பொழுது அதை சொன்னால் நேரம் எனக்கு பற்றாது. இவ்வளவு ஒவ்வொரு தலபுராணத்திலே இருக்கிறது. இப்ப குதிரை முக்தி பெற்றது என்றால் அது திருவண்ணாமலை தலபுராணத்திலே வருகிறது. அந்த தலத்தை சுற்றி வந்த குதிரை முக்தி பெற்றது. ஆகையினாலே இதெல்லாம் தலபுராணத்தை வைத்து நமக்கு நன்றாக ஊக்கத்தை கொடுத்து காட்டுகிறார். அடுத்து நம்முடைய பிரம்மோத்தர காண்டத்தில் வரக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம சொல்லி காட்டுகிறார். ஒரு புலைச்சியானவர் பிச்சை ஏற்றி இருக்கின்றார். அப்படி பிச்சை ஏற்றி இருக்கின்ற பொழுது அவளுக்கு பிச்சைக்கு வயிற்றுக்கு வேண்டிய உணவுப் பொருளை போடாது. ஒருவன் என்ன செய்கிறான், இல்லை என்று சொல்லக்கூடாது என்பதற்காக சிவராத்திரி அன்று கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது இந்த புலைச்சி கையெழுந்து நிற்கின்ற பொழுது இல்லை என்று சொல்லுதல் கூடாது என்பதற்காக தன் கையிலே 2 வில்வ இலைகளை எடுத்து அந்த பாத்திரத்திலே டொம் என்று ஓசை பொடும்படி போட்டாள். அந்த புலைச்சி ஏதோ விழுகிறதே என்று தடவி பார்த்தாள். அது இலையாக தெரிந்தது. இலை என்றால் இருட்டு நேரம், அவளுக்கு வில்வம் தெரியுமா மற்ற இலை தெரியுமா? அந்த புலைச்சி அந்த வில்வத்தை எடுத்து இது இலையா என்று இப்படி எடுத்து இப்படி போட்டாள். போட்ட அந்த சிவராத்திரி முடிந்த பின்பு வானிலே இருந்து இந்திர விமானம் வந்து அவளை கைலைக்கு அழைத்து சென்றது. ஏன், இந்த புலைச்சி இட்ட இந்த வில்வம் இடப்பட்ட இடத்திலே ஒரு சிவலிங்கம் இருந்தது. சிவராத்திரி அன்று ஒரு வில்வத்தை அவள் இட்டாள் என்ற ஒரு புண்ணியத்திற்கு கைலை சென்றிருக்கிறார். இதெல்லாம் அந்த வேடவுடமாக இருந்தது, இதெல்லாம் சொல்லி காட்டுகிறார். இன்னும் நிறைய செய்திகளை நம்முடைய குருமூர்த்தி அவர்கள் நமக்கெல்லாம் நினைவூட்டு காட்டுகிறார். இதே போல பிரம்மோத்தர காண்டத்திலே ஒரு வேடனானவன் பிணச்சாம்பளை வைத்து பூஜை செய்து அந்த அன்போடு இருந்து அவன் முக்தி பெற்றதை எல்லாம் இங்கே காட்டுகிறார். ஆக இறைவனுடைய பூஜையிலே அன்பு கலந்திருத்தல் வேண்டும் என்பதையே அங்கே பெரிதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நாமெல்லாம் அறிந்தும் அறியாமலும் நல்வினையும் செய்கிறோம், பாபமும் தீவினையும் செய்கிறோம். நம்மை அறியாமல் செய்திருக்கின்ற தீவினையில் இருந்து நாம் மீள்வதற்கு என்னென்ன மலர்களை உபயோகப்படுத்தினால் என்னென்ன பாபம் நீங்கும் என்பதற்கு கமலை ஞான பிரகாச ஒரு பெரிய பட்டியலை கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் தயவு செய்து நீங்களே படித்துக் கொண்டால் நல்லது. என்னென்ன மலர்கள் வைத்து அர்ச்சனை செய்தால் என்னென்ன போகம் கிட்டும், என்னென்ன பலன் எதிர்பார்ப்பு நினைத்து நடக்கும் என்பதற்கு ஒரு பட்டியல் கொடுக்கிறார். அம்மையாகிய உமையுக்கு பாதிரி பூவை சாத்தினால் நல்ல மனைவி கிடைப்பாள். இந்த வாலிப பெயர்களுக்கு தெரியணும், நல்ல பாதிரி பூவை சாத்தினால், அம்மனுக்கு சாத்தினால் நல்ல மனைவி கிடைப்பானாம். முருக்கம்பூவை அணிவித்தால் அணிகலன்கள் சேரும், அதாவது ஆபரணங்கள் சேரும். தாழம்பூ சாத்தினால் சிவிகை ஏறும் பாக்கியம் கிடைக்கும். பத்தியா தாழம்பூங்க வந்திருக்கிறது நம்முடைய உரிஞர் சொல்லுகிறார். ஆக இந்த தாழம்பூ சிவிகை ஏறும் பாக்கியத்தை கொடுக்கும். முல்லை மலர் சாத்தினால் வெண்பற்ற குடை நமக்கு கிடைக்கும். மாதுளை சாத்தினால் பொன்னும் மணியும் நமக்கு கிடைக்கும். தாமரைப்பூ சாத்தினால் பகைவரை வெற்றி கொள்ளலாம். இதைத்தான் திருமால் செய்தார். நாரத்தை இலை மற்றும் தகர இலை சாத்தினால் பசு இனங்கள் நமக்கு வந்து சேரும். பசுதான் செய்வோம், அதனால்தான் அதுக்கு மாடு கேடில் விடிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை, அந்த பசுக்களை செல்வம் நமக்கு சேரும் என்று சொல்லப்படுகிறது. எலுமிச்சை இலை ஐயை சாத்தினால் நம்முடைய இல்லத்திலே ஆடுகள் நன்றாக பெருகும். செம்பிழநீர் பூ சாத்தினால் இல்லத்திலே அல்லது அரண்மனையிலே குதிரை அங்கே நன்றாக வரும். காக்கணம் காக்கட்டான் சாத்தினால் திருமகள் சேர்வாள். நீலோற்பமலம் சாத்தினால் மகப்பேறு கிடைக்கும். அம்பாளுக்கு நீலோற்பமலம் சாத்தினோம்னா, சுவாமிக்கும் சாத்தினோம்னா புத்திர பேறு தாமதமானவர்களுக்கு உடனே கிடைக்கும். நெய்தல் சாத்தினால் கைப்பொருள் உண்டாகும். எல்லாவற்றையும் நாம் அறிந்து அம்மைக்கு சாத்துதல் வேண்டும் என்று அங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் எந்தெந்த மூர்த்திக்கு என்னென்ன மலர்கள் ஆகாது என்பதற்கு ஒரு காரணத்தை சொல்லி காட்டுகிறார். ஞாயிற்றுக்கிழமையிலே சிவபெருமான் வில்வத்தை விரும்பி அணிந்து கொள்வதால் அந்த ஞாயிறாகிய அந்த சூரியனுக்கு வில்வத்தை சாத்த வேண்டாம், ஆகாதுன்னு சொல்லப்படுது. என்ன அர்த்தம்னா, உதாரணம் சொல்றேன். ஓ, என்னுடைய மனைவியானவள் நான் இல்லத்திற்கு புகுந்தவுடனே எனக்கு வந்து பாயசம் வைக்கிறாள். பக்கத்து வீட்டில் இன்னைக்கு விசேஷம், பாயசம் கொடுத்தாங்கன்னா நான் இதை வேண்டாம் சொல்றேன். ஏன் வேண்டாம்ங்கிற, எனக்கு அது பிடிக்கவில்லை என்பதற்கல்ல, இது என்னுடைய மகனுக்கு பிரியமானது, அவனுக்கு இருக்கட்டும் என்பதற்காக இது வேண்டாம் அவனுக்கு கொடு. இங்கே வேண்டாம் என்பது இன்னொருவருக்கு பிரியம். இதே போன்றுதான் ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமான் வில்வத்தை விரும்பி ஏற்றுக்கொள்கின்றதால் அந்த ஞாயிற்றுக்கு அதிபதியாகிய சூரியனுக்கு வில்வத்தை சாத்துதல் வேண்டாம். அடுத்தபடியாக சிவபெருமானவர் உமையம்மையினுடைய தனங்களாக துளசியை கருதுகிறார். இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது, இது கந்தபுராணத்திலே இந்த செய்தி வருகிறது. ஆகையினாலே அம்மையினுடைய தனங்களாக சிவம் பாவிக்கின்ற காரணத்தினாலே சிவபெருமானுக்கு துளசியை அங்கே என்ன செய்தல் கூடாது, சாத்துதல் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அது இன்னும் இது விநாயகருக்கு சாத்துதல் கூடாதுன்னு சொல்ற துளசி என்பது விநாயகருக்கு சாத்துதல் கூடாது, ஏனெனில் அது அம்மையின் தனத்திற்கு சமமாக இருக்கின்ற காரணத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போன்று இறைவனுக்கென்று உரிய மாலையினை மலர்களை ஆன்மாவானது எக்காரணம் கொண்டு முகர்ந்து பார்த்ததோ அல்லது வேறு ஆசேஷம் செய்வது பெரும்பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு உதாரணத்தை தருகிறார் 44வது திருப்பாடலிலே. திருச்சிராப்பள்ளியிலே சிவபெருமானுக்கு என்று இருக்கின்ற மலர் சரமாமுனிவர் ஒரு மாலை செய்து வைத்திருக்கிறார். அப்பொழுது சோழ மன்னனானவன் இந்த மாலை அழகாக இருக்கிறது என்று தான் அணிந்து கொண்டான். இறைவனுக்கென்று வைக்கப்பட்டிருந்த மாலையை அந்த சோழ மன்னன் அணிந்து கொண்ட காரணத்தினாலே அந்த சோழ மன்னனுடைய அந்த தலைநகராகிய உறையூர் மண்மாறி பெய்து, மண் மழை பெய்து அங்கே மூடியது செய்தியெல்லாம் புராணத்தில் இருப்பதை சுட்டி காட்டுகிறார் 44வது திருப்பாடலே. இறைவனுக்கு உரிய மலர்களை நாம் முகந்து பார்ப்பதோ அதை விரும்பி நாம் அணிவதோ பாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாரமா 44வது திருப்பாட்டு, சாரமா முனிவன் அன்று சாத்தும் செவ்வந்தி பூவை வாரமான் உடைய உடனே சூட, வாரமானுடைய வாரம்னா அன்பு, வாரமான் உடனே சூட மண்மாறி உறையூர் பெய்த சேரமான் பரவரான செம்பியன் பட்டத்தன்மை யாரமா உரைக்கற் பாலார் அரண் சிரா பள்ளி தன்னில். இது பெரியவர் இடத்தில் வருகிறது. கடைசிங்கராகிய அரசனுடைய மனைவியானவர் திருவாரூர் திருக்கோயிலுக்குள் செல்லுகின்ற பொழுது அங்கே இறைவனுக்கு சாற்றுவதற்கு கட்டப்படுகின்ற பூக்கொரடு, சுவாமிக்கு மாலை கட்டுவதற்காக பூக்கள் கொட்டப்படுகின்ற அந்த இடத்துக்கு பேர் பூங்கொரடுன்னு பேர். அந்த குரடிலே இருந்து ஒரு பூ கீழே விட அந்த பூவின் அழகை கண்ட கணச்சிங்க நாயனாருடைய மனைவி எடுத்து அரசி மோந்ததும் அருகிலே இருந்த செருத்துணை நாயனார் என்ற அடியார் முகந்து பார்த்த மூக்கை வெட்டி விட்டார். இது அறிந்த நம்முடைய கணச்சிங்க நாயனார் இறைவனுக்கு உரிய மாலையினை முகந்து பார்த்தமை காரணத்துக்காக செருத்துணை நாயனார் மூக்கை அறிந்தது குற்றம். மூக்கை அறிவதற்கு முன்பாக முதலில் அந்த பூவை எடுத்த கையை அல்லவோ வெட்டி இருக்க வேண்டும் என்று கையை வெட்டி காட்டினாராம், வெட்டி விட்டாராம். அப்ப இறைவனுக்குரிய அந்த மலர்களை மாலையை நாம் மனத்தாலும் நினைப்பது பெரும்பாவம் என்று அங்கே அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த தாழம்பூ ஏன் விளக்கப்பட்டது என்பதற்கு 45வது திருப்பாடலிலே அருமையான ஒரு செய்தியை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். இந்த செய்திகளெல்லாம் நாமெல்லாம் கண்டிப்பாக நாமெல்லாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். நம்முடைய மனமானது இறைவனானவனுடைய தன்மைகளிலே இருந்து நாம் அந்த சைவநெறி பெசுகும்படியாக எந்த பொருளையும் நாம் எடுத்துக் கொள்ளுதல் கூடாது. தாழம்புவை ஏன் விலக்கி வைத்திருக்கின்றான் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. முதலிலே உலகியலிலே இந்த தாழம்பூவையும் பிச்சுப்பூவையும் வைக்கிற இடத்திலே உலகியிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு வழக்கு. ஏனெனில் இந்த தாழம்பூ இருக்கிற இடத்திலையும் சந்தன மரத்திலையும் அந்த பாம்பு வந்து அதை விரும்பி அதிலே குடிகொண்டிருக்கும். அதில் தாழம்பூவிலே பூநாகம் என்ற ஒன்று இருக்கும். ஆகையினால கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிற மரம் உண்டு. இதே போன்று பிச்சுப்பூவையும் கொஞ்சம் கவனமாகத்தான் தோட்டத்தில் வைத்தல் வேண்டும் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது உலகியலிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நன்மைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் தாழம்பூ என சொல்லக்கூடியது அது எப்படிப்பட்ட காரணத்திற்காக, என்ன காரணத்திற்காக அது சிவபூஜையில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டது என்பதற்கு அழகாக ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார். நம்மில் யார் உயர்ந்தவர் பிரம்மம் என்று பிரம்ம விஷ்ணுக்கள் அங்கே தமக்குள் வல்வளக்கிடுகிறார்கள். அப்பொழுது சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் காண்பதற்கு நாம் முயல்வோம். திருவடியினை காண்பதற்கு திருமாலாகிய நான் செல்கிறேன், திருமுடியினை காண்பதற்கு பிரம்மனாகிய நீர் செல்லும். யார் முதலில் கண்டு வருகிறார்களோ அவர்கள்தான் பிரம்மம் என்றார். திருவடியை காண முற்பட்டார் திருமால், காண இயலவில்லை. உடனே பூமியை துளைத்துச் செல்லுகின்ற வலிமை ஆற்றல் பொருந்தி இருக்கின்ற ஒரு பன்றின் வடிவத்தை எடுத்துச் சென்றார். அங்கே பாதாளம் ஏழுங்கீழ் சொற்கழிவு பாதம் வளர் சென்று கொண்டே இருக்கிறது. பிரம்மனானவன் திருமுடியை காண முற்படுகிறான். திருமுடி வளர்ந்தது வளர்ந்தது வளர்ந்தது வளர்ந்து கொண்டே செல்கிறது. உடனே பிரம்மனானவன் அன்னப்பறவையினுடைய வடிவத்தை எடுத்து உயிரையே பறக்கின்றான். பறந்து செல்கின்ற பொழுது போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே சென்று கொண்டே இருக்கிறது. அப்பொழுது என்ன நடந்துவிட்டது? திருமால் தன்னுடைய தோல்வியை கௌரவமாக ஒப்புக்கொண்டார். என்னால் காண இயலவில்லை. ஆனால் திருமாலனுடைய ஒரு வழிகாட்டுதல். ஆனால் பிரம்மன் எப்படி என்றால், தான் காணவில்லை என்று தெரிந்தும் கூட தான் தோற்றோம் என்பதை விட திருமால் ஜெயித்து விடுவாரோ என்ற ஆதங்கம் அவரை போட்டு வாட்டிவிட்டது. எனவே நாம் தோற்றால் அவர் வெற்றி பெற்று விட்டதாக ஆகிவிடுமே என்று தான் வெற்றி பெற்றதாக காட்டுவதற்காக அங்கே உயரத்திலே இருந்து ஒரு தாழம்பூ வருகிறது. அந்த தாழம்பூவை சுவாமி ஏன் அனுப்பியிருக்காருன்னு சொன்னன்னா பிரம்மனுக்கு ஒரு அறிவை கொடுப்பதற்கு. என்ன அறிவை கொடுப்பதற்கு? பிரம்மன் கேட்கிறா, நான் உயிரே போய்கொண்டிருக்கிறேன், நீ உயரத்திலே இருந்து வருகிறாயே, நீ எங்கிருந்து இந்த தாழம்பூவே வருகிறாயின்னு கேட்கிற அந்த செய்தி தான் ரொம்ப முக்கியம். நீ எங்கிருந்து வருகிறாய்னு கேட்கிறார். அதற்கு தாழம்பூ சொல்லிச்சான், சிவபெருமானுடைய உச்சியிலிருந்து வருகிறேன், நான் உச்சியிலிருந்து கலந்து எத்தனையோ ஊழிக்காலம் கடந்தும் கூட இன்னும் பூமிக்கு வந்து சேரவில்லை, பல ஊழி காலமாக இறங்கி வந்து கொண்டே இருக்கிறேன். அப்ப சிவபெருமான் எந்த அளவிற்கு உயரத்திற்கு உயரத்திற்கு உயரத்திற்கு மேலாக இருக்கிறார், அப்பொழுதாவது இவன் திருந்துவான் என்று நினைத்தார். அப்பொழுதும் பிரம்மனுக்கு தாழம்பூ சொன்ன அறிவுரை, அவன் யாராலும் காண இயலாதவன், நான் பலமூடி காலமாக வானிலே இருந்து இறங்கிக் கொண்டே இருக்கிறேன், அவ்வளவு உயர்ந்தவன் என்று சொல்லியும் கூட உணராமல் தாழம்பூவே ஒரு உதவி செய்கின்றான். கேட்டு உதவ கேளாமல் உதவுவது உத்தம பண்பு, கேட்டு உதவுவது மத்திம பண்பு, கேட்டும் உதவாதது அலம பண்பு. என் தாழம்பூவை பார்த்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்கிறார். அவ உதவி வேணும்னு கேட்டு விட்டாரு, என்ன உதவணும்னா ஒண்ணும் இல்லை, எங்களுக்குள்ள இப்படி ஒரு போட்டி வைத்திருக்கிறோம், ஆகையினாலே நான் சிவபெருமானுடைய உச்சியினை கண்டேன் என்று நான் சொல்லுவேன், நீ உச்சி சிவபெருமானுடைய உச்சியில இருந்த நான் இவன் சொன்னது சரிதான் என்று எனக்கு ஒரு பொய் சாட்சி சொல். அவை பிராடி சொல்வா, மன்னோரம் சாட்சி சொன்னவன் எப்படியெல்லாம் வீடு பேய் வந்து அடையும் என்பதற்கு பொய் சாட்சி சொல்லுதல் கூடாது என்று சொல்லி காட்டுறான். இங்கே பிரம்மனானவன் எனக்காக ஒரு பொய் சொல்ல சொல்ல தாழம்பு பொய் சொல்லியது. அந்த தாழம்பு பொய் சொல்லிய காரணத்தினாலே, அதுவும் சிவத்தை வைத்து பொய் சொல்லிய காரணத்தினாலே, காண முடியாத பொருளை கண்டேன் என்று ஒரு சொல்லுக்கு அவன் ஆம் என்று கூறிய அந்த ஒரு காரணத்திற்காக சிவ பூஜையில் இருந்து தாழம்பு விலக்கி வைக்கப்பட்டது. இதனுடைய கருத்து என்ன? தனக்கு உயிரே போகின்ற ஒரு உண்மை என நிலைமையே வந்தாலும் சரி, வறுமையே வந்தாலும் சரிதான், பொய் சொல்லுதல் கூடாது. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிறை செய்யாமை செய்யாமை என்றார். ஆனால் அந்த பாவத்தை தாழம்பு செய்த காரணத்தினாலே தாழம்பு விலக்கி வைக்கப்பட்டது. நீ பிரம்மம் என்று தீர்மானிக்க நீ குறுக்கோளில் எத்தனைத்த காரணத்தினாலே பிரம்மனே, பூரகத்தில் உன்னை வணங்காமல் இருக்கும்படியாக உனக்கு கோயில் இல்லாமல் போகட்டும் என்று அங்கே சுவாமி அங்கு உணர்த்தினார். எதற்காக? அந்த பரம்பொருள் மேலுக்கும் மேலானவர், எந்த உயிர்வர்க்கத்தாலும் அவருடைய பசுபோதத்தால் காண முடியும் என்பதை நினைப்பவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாழம்பு அங்கே விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை நம்முடைய கமல ஞான பிரகாசம் சுட்டிக்காட்டார். திருமுடி கண்டேன் என்று திசை முகன் பொய்யுரைப்ப, 45வது திருப்பாட்டு. திருமுடி கண்டேன் என்று திசை முகன் பொய்யுரைப்ப, இருமடிகரியா நிற்ப இருவர்க்கும் சாபம் எய்த, வரும் அடியவர்கள் கைதை மலசிவன் முடியில் சாத்தார். பெருமிடி வரினும் தெரிய ஒரு வறுமை வரினும் பொய் சொல்லி பிதற்றிடார் பெரியோராவர். தனக்கு எவ்வளவு பெரிய இடர் வந்தாலும் பெரியவர்கள் பொய் சொல்லுதல் கூடாது என்பதை உணர்த்துவதற்கு இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். இந்த மலர்களை எப்படி சாத்த வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு உணர்த்துவதற்காக, அந்த மலர் சாத்துவது எவ்வளவு புண்ணியம் என்பதை காட்டுவதற்காகத்தான் வியாக்கிரபாதர் என்று ஒரு பெருமானே நமக்கு இருக்கின்றார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த மலர்களை எப்படி பறித்தல் வேண்டும், முகத்திலே காலையிலே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு முகத்திலே வெண்பட்டு துணியை வைத்து மூடிக்கொண்டு மலர் பறிக்கின்ற பொழுது பேசுதல் கூடாது, ஏனெனில் எச்சில் பட்டுவிடும் நாம் சேகரித்திருக்கின்ற மலர்களை. ஆக இப்படியெல்லாம் மலர் பறிக்க வேண்டும் என்பதை பெரிய புராணத்திலே, அங்கே நம்முடைய எரிவத்த நாயனார் புராணத்திலே சிவகாமி ஆண்டாரை வைத்து சொல்லி பேசப்படுகிறது. எனவே அங்கே எப்படி மலர் பறிக்க வேண்டும் என்பது அங்கே சொல்லப்பட்டது. ஆனால் மலர் பறிக்கின்ற பொழுது கண்டிப்பாக பேசாமல் இருக்கவும் வேண்டும், மற்றொன்று இறைவனது நாமத்தை சிந்தித்துக் கொண்டே நாம் மலர் பறித்தல் வேண்டும். அப்படி சிந்திக்காமல் அங்கே மனமானது சிந்திக்காமல் இருந்துவிட்டால், ஐந்தெழுத்தை கூறாமல் இருந்துவிட்டால் மனம் வேறுபடும். மனம் வேறுபட்டு விட்டால் அது குற்ற செயலாக கருதப்படும். இது எதற்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது? மனம் புட்பம் பறிக்கின்ற பொழுது மனம் வேறுபடுதல் கூடாது, சிவத்தின் பால் பதிந்திருத்தல் வேண்டும். இதை 49வது திருப்பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனமானது அவன்பாலே வைத்துத்தான் நம் அரசு செய்தல் வேண்டும் என்று அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நம் மனம் ஒன்றுபட்டு அவனுக்கு சாத்துகின்ற மலர்கள் எல்லாம் அவனுக்கு தூய்மையான மலர்களாக இருக்கும். அப்படி தூய்மையான மலர்களாக அமைந்தால் நிச்சயமாக நமக்கு பேரருள் புரிவான். எனவே மன தூய்மையோடு நல்ல இன மலர்களை எடுத்து இறைவனுக்கு அந்த விதிப்படி சாத்தினோம் என சொன்னால் பிறப்பு அறுபடும். ஆகையினாலே அதுவே நமக்கு பெரும் ஆன்மலாபம் என்பதை நான் கூறிக்கொண்டு இந்த அளவிலே அடியே திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க இந்த கமல ஞானப்பிரகாச சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற புட்பவிதி மாலை நூலின் சிந்தனையை இந்த அளவிலே இன்று நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கடவுளரும் மறையவரும் கருது சிவாகமத்தினரும் விடமணிந்தான் அடியவரும் மேன்மேலும் விளங்குக. இப்படி புறக்கும் மன்னவரும் பழங்குடியும் தழைத்து ஓங்க நெடிய முயல் மழை பொடிக நீதி நெறி நிலவுகவே. திருச்சிட்டம்பலம்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: நமினந்தி அடிகள் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: சோதி விளக்குந்து ஏற்றுதலும் சுடர் விட்டு எழுந்தது அது நோக்கி நன்றாக இருந்தது. நன்றாக ஆதி முதல்வர் அறநெறியார் கோயில் அடைய விளக்கு நிறைய விளக்கு ஏற்றினார். என்ன கொஞ்சம் இல்லையே, தாராளமா இருக்கு. அதனால கோயில் முழுவதும் விளக்கு. ஏதன இந்த அருகந்தர் இதே முதிருங்களிப்பின் பிரயாசம் பண்ணின அந்த சமணனுக்கு முன்னாலே மகிழ்ச்சியோடு விளக்கு ஏற்றினார். நாதர் அருளால் திருவிளக்கு நீரால் எரித்தார் நாடறிய, நீரால் எரித்தார் நாடறிய உலகம் தெரியும்படியாக விளக்கு. தண்ணீர்ல விளக்கு இது அப்பர் சாமி அப்படியே பாடுறார். இந்த வரலாற்றை திருநாவுக்கர சுவாமி தன்னுடைய தேவாரத்துல ரொம்ப பாராட்டி பாடுறார். இந்த நவீனந்தடிகள் தொண்டர்களுக்கு ஆணி பொண்ண அதற்கு மேல தண்ணீர்ல அவர் விளக்கரிச்சது உலகமே தெரியும். தண்ணீர்ல விளக்கரிச்சது உலகமே தெரியும். அப்பவே உலகம் முழுவதும் பரவி இருந்தது. டிவி இருந்துட்டு அதுல போட்டுருக்கேன். இந்த மாதிரி தண்ணீர்ல இந்த மாதிரி சிக்னா போடலாம் ஒண்ணு செஞ்சாலும் வச்சுக்க அடே அப்பா அமையத்து அரிய விளக்கு எங்கும் அடி முடிவார். சாயங்காலத்துல விளக்கு ஏற்றுவார். என்ன வாங்க வேண்டியது இல்லையே, என்ன தாராளமா கபலாலய திருத்தத்துல நிறைய இருக்குது என்ன. அதனால சாயங்காலத்துல உடைய விடுகிறார், பண்டு போல பலராடும் பயிலும் பணி செய்து அவர் உழுத இப்படி பலகாலம் தண்ணியில விளக்கரிச்சிருக்கிறார். தந்தி அடியால் அமன கலக்கு வளைந்து சாரியில் அமன் குண்டர் அழிய ஏழுலகம் குலகும் பெருமை நிலவியதால் அண்டர் பெருமான் தொண்டர்களல் அமரர் பணியும் அணியாது. ஏன்னா அந்த காலத்துல தண்டி அடிகள் இருந்திருக்கிறார், இவர் இந்த காலத்து தண்டி அடிகள் நாயனார்னு அவருக்கிட்ட அவர் அபசாரப்பட்டு அந்த சமணர்கள் அப்புறம் அரசனால துரத்தப்பட்டு அந்த ஊர்ல இருந்து அப்புறம் சமணர்கள் ஓடி போனார்கள். அதன் பிறகு நாத மறைவேர் நமிநந்தி அடிகளார் நற்றுண்டாக பூதநாதர் புற்றிடங்கள் புரிதற்கமுது படிமுதலாம் நீதி வளவன் தான் வேண்டு நிபந்தம் பலவ அரியலையின் மீதுகளை இருந்தவைதான் வேதாகமும் விதிவிளங்க. அதன் பிறகு சோழராக இவருடைய பெயராலே நிறைய நிபந்தங்கள் சுவாமிக்கு செய்ய வேண்டிய பணிகள் சுத்துக்கள் இதெல்லாம் நிறைய எழுதி வச்சிருக்கிறார். யாருக்கு? இவர் பெயரால உண்டு பண்ணியிருந்தார். நமிநந்தியடிகள் திருவிளக்கு பணி, நமிநந்தியடிகள் பூமாலை பணி, இது நமிநந்தியடிகள் நிலம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறான். யாரு? சோழராஜன். இவருடைய பெருமையை வென்றி விடையார் மதிச்சடையார் வீதி விடங்க பெருமாள் தான் என்றும் திருவாரூராளும் இயல்பின் முறைமை திருவிளையாட்டு ஒன்றும் செயலும் பங்குனி உத்தரமான திருநாள் உயர் சிறப்பு நின்று விண்ணப்பம் செய்த படி செய்தவர்களும் நடைபெற்றார். அதனால அதன் பிறகு திருவாரூர் கோயில்ல இவருக்கு தனிச்சிறப்பு மரியாதை உபசாரம் இதுகள்லாம் நிறைய நடந்திருக்கு. பங்குனி உத்தர திருநாள்ல இவர் திருமுறை விண்ணப்பம் முதலானதெல்லாம் செய்யும்படியான ஒரு பேர் பெற்றவர். இன்ன பரிசு திருப்பணிகள் பலவும் செய்தே ஏழு உலகம் மண்ணும் பெருமை திருவாரூர் மன்னர் அடியார் வழி நிற்பார் அன்ன வண்ணம் திருவிளையாட்டு அடி அருள என்னாலும் நன்மை பெருக நவீனந்தடிகள் தொழுதார் நாம் உய்ய நாம் உய்யு சொல்றது சொன்ன பெரியவர்கள் வாழ்வது அவர்களுக்காக வாழ்வதில்லை மற்றவர்களுக்காக வாழ்வார்கள் பெரியவர்கள். இப்ப நம்ம எல்லாம் எதுக்கு பிழைக்கிறோம்? பிள்ளை ஊட்டி நல்லா இருக்கணும்னு நம்ம பிழைச்சு விடுவோம். அப்படித்தான் இப்ப நம்மளும் சொல்லுவோம். இப்ப நம்ம வாழ்றது பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அது போல பெரியவர்கள் எல்லாரையும் பிள்ளைகளாக வேண்டும். பெரியவர்கள் உலக மக்கள் எல்லாரும் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாழும். ஒவ்வொருத்தரும் இருக்கிற தியாகம் கொஞ்சம் அந்த நாட்டுக்கு இந்த சமய பணிக்காக செய்திருக்கிற தியாகம் கொஞ்சம் இல்ல. உங்களா உழவு பாடி வைக்கிறதா எப்படி நமக்கு தெரியும்? அதனால இப்படி இங்க அந்த குறிப்பை சொல்றாரு. நன்மை பெருக நமிநந்தி அடிகள் தொழுதார் தொழுதார் நாம் உய்யம் அவர் கும்பிட்டாரா நாம் உழைப்பதற்காக அவர் கும்பிட்டாரு. தேவர் பெருமான் எழுச்சி திருமணலிக்கு ஒரு நாள் எழுந்தருள மணலின்னு ஒரு ஊர் இருக்குது பக்கத்துல திருவாரூர் பக்கத்துல அந்த ஊருக்கு சாமி எழுந்தருள்வாரா பங்குனி உத்தர நாளையில ஒரு நாள். அப்படி சாமி எழுந்தருளினா நிறைய ஜனங்கள் பல சாதி ஜனங்களும் ஒருத்தாலே வரும். அப்படி அந்த கூட்டத்துல இவரும் போய் அயாலே சாமியை கும்பிட்டாரு. அந்த கூட்டத்தோடு கூட்டமா கும்பிட்டாரு. இப்ப பூச திருவிழாவதுன்னா ஜனங்க எல்லா ஜனமும் தானே இருக்கும், எல்லா ஜனமும் தானே இருக்கும். எல்லா குலத்தில் உள்ளூருமேவா அன்பர் தானும் உடன் சேவித்து அணைந்து விண்ணவர்தன் காவலாளர் உலக்க அங்கே கண்டு களிப்புற்றார். அப்படி சுவாமி எழுந்து ஒழுகினாரு. அந்த உற்சவ நடக்கின்ற அந்த இடத்திலே சென்று சாமியை வணங்கி கூட்டத்தில கலந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்தார். ஏமபேரு பொழுது வைக சேவித்து விடியற் காலை புனிதர் மீண்டும் கோயில் புக தொழுது தம்மூர் மருங்கடைந்து தூய மனையுள் புகுதாரே. சாமியை ஜெயிச்சு விடிய காலம் தன்னுடைய வீட்டுக்கு போனாரு. தன்னுடைய வீட்டுக்கு போனா உள்ள நுழையல, வீட்டுக்குள்ள நுழையல. என்ன காரணம்னா பல சாதி சனங்கள் அதுல வந்து கலந்து இருக்குது. அதனாலே அதுல தீண்டல் பல பேரை தொட்டுக்கிறோம் அல்லவா, அதனாலே தீண்டல்னு சொல்லி உள்ள நுழையல். திருநெல்லையே தங்கிக்கிட்டாரு. திருநெல்லையே உட்கார்ந்துட்டு மனைவி கிட்ட சொன்னாரு, தீர்த்தம் கொண்டு வந்து போய் ஸ்நானம் பண்ணிட்டு நான் உள்ள வந்தேன். இரவு புறங்கடையில் குயில் இல்லத்து முழுதும் தருமபுரி மனையார் வந்து கூட முடிகின்றார். திங்கள் முடியார் பூஜைகள் முடித்து செய்யும் கடன்கள் முறையால் அங்கே இதனை வேட்டு அமுது செய்து பள்ளி கொள்வீர் என நீங்க பூஜை பண்ணிட்டு ஓய்வெடுக்கலாமே.

பிரார்த்தனைய தொடங்க வேண்டும். அதற்கு நீ சீல நன்னீர் முதலான புதுகின்றதாய். இதனால நான் ஸ்நானம் பண்ணிட்டு தான் உள்ள வந்து பூஜை பண்ண வேணும். அதனால நீ சீத நேர்ந்து உண்டு வானார். சீத புணலாடி தானே சிற்றம்பலம் பாடல். சீத புணலாடி சிற்றம்பலம் பாடல். சீத புணல் தான் என்ன? குளிர்ந்த தண்ணீர். சீத புணல் குளிர்ந்த குளிக்கிறது குளிர்ந்த தண்ணீர்ல தான் குளிக்கிறமா, வெந்நீர்ல குளிக்கக்கூடாது. வெந்நீர்ல குளிக்கிறது சொன்னா ஒரு பவுன் அதுல போட்டு குளிக்கணுமா, தண்ணீர்ல ஒரு பவுனு போட்டணுமா, அப்பத்தான் தோஷம் போகும். இல்லைன்னா அதுக்கு மந்திரம் ஜெபிக்கணுமா, அகோர மந்திரம் அப்படின்னு நூல்ல சொல்லுதுப்பா. வெந்நீர்ல குளிக்கக்கூடாது. அப்புறம் உடம்பு சரியில்லை என்ன பண்ணுங்க, நீர் குளிச்சு. அது வேற முறையாக வெந்நீர்ல குளிக்கணும், குளிந்த நில தான். குறும்புலர் காலை பூஜனையை தொடங்க வேண்டதற்கு சீதர நீர் முதலான கொண்டுங்கிணை வாய வச்சப்ப காதல் மலையார் தாமா அவை குணருவதற்கு கடிதம் என்றார். அந்தம்மா உள்ளே சென்று தண்ணீர் கொண்டு வர்றதுக்கு உள்ள போனா. அது சிவருமான அருளினாலேயோ அல்லது இந்த கூட்டத்தில் அலைஞ்சு திரிஞ்சு வந்த உடம்பு அசைவினாலேயோ உடம்பு டயர்டுனாலேயோ என்னமோ தெரியல, தூக்கம் வந்துச்சு. தூக்கம் வந்துருச்சான். அந்த அலு அந்த அதை எப்படி சொல்றாருன்னா, இது அருளினாலதான் அந்த தூக்கம் வந்துச்சு. இந்த அயர்வினாலே தூக்கம் அல்ல, கூட்டத்தில் அலைஞ்ச அந்த ஒரு களைப்பினால தூக்கம் அல்ல, அருளாலதான் வந்தது. அது எப்படி சொல்றாருன்னா, ஆயபொழுது தம்பெருமான் அருளாலேயோ மேனியினில் ஏய அசவின் அயர்வாலோ அறிவோன் இறையின் தாளாலே மேய உறக்க வந்தனைய முன்னோர் பெருமான் கடல் என்று தூய அன்பர் துயில் உண்டார் துயிலும் பொழுது கனவின்கள். அப்படி தூக்கம் வந்துருச்சு. இப்பவுனர்லே தூங்கும் போது கனவு வந்துருச்சு. கனவிலே திருவாரூர் சாமி வந்து கனவுல மேன்மை விளங்கும் திருவாரூர் வீதி விளங்க பெருமாள் தாம் மாத அன்பர் பூஜனைக்கு வருவார் போல வந்தருடி ஞானம் அறையோய். அரே அந்த நவீன செடியோட பார்த்து சொல்றாரா சாமி, ஆரூரில் பிறந்தார் எல்லாம் நம் கணங்கள். திருவாரூர்ல பிறந்தவர்கள் எல்லாம் நம்முடைய கணங்கள், சிவகணங்கள். திருவாரூர்ல பிறந்தவர்கள் என்ன சாதியார், ஆன பரிசு காண்பா என்று அருள் செய்து அங்கு அகிரகன்றார். அதை நீ தெரிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. கண்ட உடனே அடாடாடாடா, நமக்கு இந்த உள்ள தெரியாம போச்சு, சுவாமி வந்து இப்படி உணர்த்தினாரேன்னு ஒரு பக்கம் மகிழ்ச்சி. ஆதிதேவர் எழுந்திருள உணர்ந்தார் இவர் அர்ச்சனை செய்யாது ஏதோ நினைந்தேன், இரவு அர்ச்சனை செய்யாது ஏதோ நினைந்தேன், குளிக்காம அர்ச்சனை பண்ணப்படாது நல்லவா நான் நினைச்சிட்டேன். இற அஞ்சு எழுந்தபடியே வழிபட்டு மாதரார்க்கும் பூந்தபடி முடிந்து மனைவிக்கு சொன்னார் இந்த உண்மை. இப்படி கனவு வந்துச்சு, சாமி இப்படி வந்தாரு, திருவாரூர்ல பிறந்தவர்கள் எல்லாம் என்னுடைய கணங்கள் என்று சொல்லிட்டு போயிட்டாரு சாமி அப்படின்னார். அவனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி அதிசயம். விரைவோடு நாதனார் அந்த திருவாரூர் எதிர் அந்நகர் காண்பார். அப்படியே அயாலே ஸ்நானம் பண்ணாமையே பூஜை பண்ணிட்டு, ஸ்நானம் பண்ணாமையே மறுபடி உள்ளே பூந்து பூஜை பண்ணிட்டு மறுபடி திருவாரூர் போனார். காலையில் நீ திருவாரூர்ல நீ தெரிஞ்சு கொள்வாயாவது சொல்லிட்டு போட்டாரா, மறுபடி திருவாரூர் காலையில் போனார். தெய்வ பெருமாள் திருவாரூர் பிறந்து வாழ்வார் எல்லாரும் மை வைத்தனைய மணிகண்டர் வடிவே யாய். அங்க போன எல்லாம் சோகனங்களாக இருக்கல்ல, நெற்றி கண்ணு நீலகண்டம் சடாமுகடம் மான்மலு சதுர்த்தோட அங்க திருவாரூர் இருக்கிற அத்தனை பேரும் இவங்களுடைய கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி ஞானசம்பந்தருக்கு தில்லைவாழந்தனர்களை காட்டியிருக்கிறார். தில்லைவாழந்தனர்களே திருஞான சம்பந்தருக்கு காட்டியிருக்காரு சிதம்பரத்துல, எல்லாம் சிவகணங்களா காட்டி. மணிகண்டர் வடிவேயாகி பெருகுளியால் மொய் வைத்தமர்ந்த மேனியாராம் பரிசு கண்டு முடி குவித்த கை வைத்து அஞ்சி அவரி விசை விழுந்து பணிந்து கடிசிறந்தார். அப்படி சிவகணங்களாக எல்லாரையும் கண்டு அதனாலே அளவில்லாத மகிழ்ச்சி உண்டு பணிந்து மகிழ்ந்தார். படிவமாற்றி பழம்படியே நிகழ்வு கண்டு மறுபடியும் அந்த சீனை மாத்திட்டார் சுவாமி. மற்ற பழையபடியே எல்லா மக்களாக தெரிந்தார். பரமருவால் அடியேன் பழையை பொறுத்தருள வேண்டும் என்று பணிந்து அருளால் குடியும் திருவாரூரகத்துக்கு உண்டு வாழ்வார். திருவாரூருக்கு குடி வந்துட்டாராம். திருவாரூருக்கு ஏப்பெருட்டு குடி உண்டு திருவாரூருக்கு வந்து கோலையத்து நெடிது விருகும் திருத்தொண்டு நிகழச் செய்து நிலவுவார். அதனால திருவாரூருக்கு வந்து வீடு வாங்கிட்டு பணி நிறைய செய்தார். அதன் பிறகு எப்படி இருக்கும் பணி செய்யாது? இப்ப நமக்கெல்லாம் அப்படி சாமி ஒரு அதிசயத்தை பண்ணார்னா எப்படி இருக்கும்? ஒண்ணு பண்ண மாட்டேங்க. ஒரு அதிசயத்தை பண்ணி உனக்கு என்ன வேணும்னு கேட்கணும். கடவுள் வந்து நம்ம வேண்டியதை சொல்லணும், மறுநாள் அது சாங்ஷன் ஆகணும், உடனே கிடைக்கணும். அந்த மாதிரி இருந்தா ஊக்கம் உண்டா.

இவர் திருவாரூருக்கே குடி வந்துட்டார். வந்தாலே பலகாலம் செவ்வனியே நன்றாக செய்தாரு. நீர் உணவார் அடியாருக்கு நெடுநாள் நேரியாகவே வேறு வேறு வேண்டுமென எல்லாம் செய்து மேவுதலால் ஏறுகிறப்பின் மணிப்பூர்த்தியில் இருந்தார் அடியாரனுக்கு நிறைய திருவாரூர் வந்த ஒரு பாடு பணி செய்திருக்கிறார். அதனாலே தொண்டர்க்கு ஆணி எனும் பேரு திருநாவுக்கரசர் விளம்பம் பெற்ற விரும்புகிறார். தொண்டர்க்கு ஆணி ஆணிப்புண்ணு சொல்றார். ஆராய்ந்து அடிப்பொண்டர் ஆணிப்புண் ஆறு என்று சொல்லுகிறார் அல்லவா. இவர தொண்டர்க்கு ஆணிங்கிற தொண்டர்க்கு ஆணின்னா அந்த தேர்ல இருக்கிற அச்சாணி, தேர்ல இருக்கிறது அச்சாணி. அச்சாணி கேள்விப்பட்டு இல்லை. தேருக்கு முக்கியமானது இது குருவு கண்டு எல்லாமே கண்டு உள்வருந்து இருக்கு அச்சாணி என்னாருடைய என்பது திருக்குறள். அது போல தொண்டர்களுக்கு ஆதரவாக இருந்தார் அச்சாணி. எப்படி ஆதரவா இருக்குமோ அது போல ஆணி புண்கிறார். ஆணி புண்கிறது உயர்ந்த ரகம், அந்த புண்ணிலேயே உயர்ந்த ரகம். அப்படி உயர்ந்த ரகமாக விளங்கினார் திருநாவுக்கரசர். உடம்ப பெற்ற பெருமையினார் திருநாவுக்கரசராலே பாடப்பெற்ற பெருமையுடையவர். இன்ன வகையால் திருப்பணியில் எல்லா உலகம் துளச்சியும் நன்மை பெருகும் நவீனந்தடிகள் நயமார் திருவீதி சென்னி மதியம் திருமதியும் சென்னி மதியம் திருமதி அலைய வருவார் திருவாரூர் மன்னர்வாத நீழல் மிகவும் வளர்ந்தூச்சூடி பண்ணினார். ஆகையினாலே இப்படி நவீனந்தடிகள் வரகாரன் சிவருமானுக்கும் சிவனடியாரனுக்கும் பணி செய்து அதன் பிறகு சிவருமானுடைய பாத நிழலிலே தங்கினார். சிவருமான் பாத நிழலிலே தங்கினார். புரியுதா? தங்கினார்னு புரியுதா? இப்படி இவருடைய சரித்திரத்தை 32 பாடல்ல இவர் சேர்க்கலார் ஒருவான் இப்படி நமக்கு காட்டுகிறார். ஆகையினாலும் இப்படி வந்து சிவருமானுடைய கோயிலில் விளக்கு ஏற்றுவது பேரின்பம், விளக்கு ஏற்றுவது பெரும் புண்ணியம். அதுபோல திருவாரூரிலே பிறந்தவர்கள் எல்லாமே சிவகணங்கள் என்று காட்டிய இப்படிப்பட்ட உண்மைகளை இந்த சரித்திரத்தின் மூலமாக நமக்கு காட்டுகிறார் சேர்க்கலார் சுவாமிகள். ஆகையினாலே நாம நம்மால என்ற பணி ஏதாவது ஒரு வகையில பணி செய்யணும். இப்போ சண்முகம் வந்து அங்கே பஸ் ஸ்டாண்டில் நம்மளை கூட்டு வர்றான்னா அதை கணக்கில் எழுதி விடுவார். இந்த மாதிரி பெரிய புராணம் சொல்கிற ராமலிங்கத்தை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வண்டியில் ஏற்றி கொண்டாந்து விடுறான் அப்படின்னு சொல்லி கணக்கு எழுதி விடுவார். உன்னோட கணக்கில் உன்னோட விடுறது. அதே மாதிரி இப்போ அவன் செய்தாலும் கணக்கு எழுதி விடுவான், புண்ணியம் செய்தாலும் எழுதி. அதனால புண்ணியத்தை தானே நம்ம செய்வோம். அதனால இப்படி பணி செய்வது தான் சிவப்பணி செய்வதான் இந்த பிறப்புக்கு பெருமை என்று சொல்லி அப்படி பணி செய்து திருவருளை பெருவமாக என்று சொல்லி இந்த நவீனந்தடிகள் புராணம் நிறைவு பெறுகிறது. இந்த புராணத்துல இந்த சருக்கம் முடிகிறது. இது திருநின்ற சருக்கம்னு வேறு, திருநின்ற சருக்கம்னு வேறு. திருநின்ற செம்மையை செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன்ற நடிகாருக்கு அடியேன்னு பாடுகிறார் அல்லவா. ஒவ்வொரு சருக்கத்துக்கும் அந்த திருத்தொண்ட தொகையில முதல் வரி விருதுவாரு அந்த பெயரை சருக்கத்துக்கு பெயர் வச்சிருக்கார் சேர்க்கலார். அடுத்தாரு போல இரண்டாவது பாட்டு இலைமலிந்த வேல் நம்பி இலைமலிந்த சருக்கம், அப்புறம் மும்மையால் உலகாண்ட சருக்கம், அப்புறம் திருநந்த சருக்கம், இப்ப அடுத்தாப்புல வர்றது வம்பரா வரிவண்டி சருக்கம். எவ்வளவு ஈடுபாடு தெரியுமா சேக்கலாருக்கு. எல்லாரு சுந்தரபு சுவாமி எல்லாருக்கு சேக்கலார் சுவாமிக்கு முதல் கொடுத்தவராகையினாலே முதல் கொடுத்தா ஈடுபாடு தானே இருக்கும். முதல் வாங்கிக்கிட்டு மோசம் பண்றவங்க இருக்கிறேன் அது வேற. ஆனா முதல் கொடுத்தவராகினாலே அவருடைய அவ்வளவு புத்தி. ஒவ்வொரு சருக்கத்திலையும் அவருக்கு தோத்தனம் பண்றார். ஒவ்வொரு சருக்கத்து முடிவிலையும் இப்ப திருநந்த சருக்க முடியுதா இது சுந்தரபு சுவாமி தோத்தனம் பண்றார். இப்ப எப்படி தோத்தனம் பண்றாருன்னா முன்னாடியிலே அவிநாசியிலே அந்த மடுவிலே முதல இருந்து பிள்ளைய விடுங்க, குளத்துல முதல இருந்து பிள்ளைய விடுங்க, அந்த பிள்ளைய மீட்டு கொடுத்தாரு சுந்தரபுரம். அவர் வந்து என்னை வினை என்கின்ற குளத்திலிருந்து என்னை மீட்டு விடுவார். அந்த முதலைய முதலைவாயிலிருந்து பிள்ளைய மீட்டது போல என்னையால மீளாவழி, மீளாவழி என்றால் பிறப்புல சென்று கொண்டே இருக்கிறோம் அல்லவா, அந்த வழியில் இருந்து மீட்டு விடுவார். இந்த பிறப்புக்கு போக விடாம பிறவிக்கு போக விடாம மீட்டு விடுவார். இந்த ஆளை பிறவியில சேர்க்காதேன்னு என்ன மீட்டு அப்படி சொல்றாரு கருத்து. நாட்டார் அறிய முன்னாளில் நன்னால் உழந்த ஐம்படையின் பூட்டார் மார்வின் சிறியவரை புதல்வன் தன்னை புக்கொழியூர் தாட்டாமரையில் மடுவின் கண் தனிமா முதலை வாய் நின்று மீட்டார் கடல்கள் நிறைவாறை மீளாவழியின் சுவாமியுடைய திருவடி நினைப்பு
மீளாவழியாகிய பிறவி ஆகிய வழியிலே செல்ல விடாமல் மறுபடியும் அவர்களுக்கு பரப்பு இல்லாமல் நூற்றி வாசுந்தர சுவாமி என்று அவருடைய பெருமையை சொல்லி பாடுகிறார். ஆகவே இதோடு இந்த திருநந்த சருக்கம் முடிகிறது. அடுத்தாப்புல வம்பரா வரிவண்டு சருக்கம்னு வருது. அதை தவறாம வந்து கேட்டு திருவருளை பெறுவீர்களா? ஏன்னா இந்த நேரம் இந்த ஜென்மம் கிடைப்பது ஆச்சரியம், இந்த சமயம் கிடைப்பது ஆச்சரியம், இந்த சமயம் கிடைப்பது ஆச்சரியம். ஆகவே இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிறவங்க கட்டிக்காரன், சமயத்தை பயன்படுத்திக்கிறவங்க கட்டிக்காரன். இல்லைன்னா ஏதோ பணங்காது விடுவாது, அல்லது வீண் வேலைகளிலே வீண் பேச்சுகளிலே காலத்தை போக்கி விட்டு போவோம். அதனால அப்படி போகாமே இப்படி பயனுடையதாக பொழுதுக்கும் சம்பாதிக்க வேண்டியது, பொழுதுக்கும் சம்பாதிக்க வேண்டியது. அதை பத்திரமா வீட்டுல வச்சு கூட சிலைக்கால அப்படி வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு போவோம். இது பொண்ணு சிரமமே கிடையாது. அதனாலே இந்த கேட்கறது தான் ஞான பூஷைன்னு செய்யறது, கண்ணு பூஷை சுடசுபச்சாரத்தோடு செய்யறது, தூபதீபனை வீத்தியத்தோடு காலையில் பூஷை பண்றமல்லவா, அது கண்ம பூஷைன்னு. இது ஞான பூஷைன்னு. இந்த சிவபுராணங்களை கேட்பது இருக்குதே, இது ஞான பூஷைன்னு. ஞான நூல் தானே ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல். ஞான நூல் தானே ஓதல், ஓதுவித்தல், பெரிய புராணத்தை படிக்கிறது, படி சண்முகம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்றது. ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல் வந்து கேளுங்க நல்லது அப்படின்னு சொல்றது. கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றாய் ஈனமேலா கேட்டவர்களை சிந்தித்தல், ஐந்து இறைவனடி அடவிக்கும் எழில் ஞான பூஷை. சொன்னான சத்தியார் சகலாகம படிக்கிறது சொல்ற. ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு நல்ல சரித்திரம், நல்ல காலம். அதனால தவறாமல் வந்து வந்து திருவருளை பெறுவீர்களாக சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நம்ம பார்வதி பஜே அவசர்

0: மலிவழஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறையில் ஆதிகள் வாழ நான் மறையரங்களோ அங்கனத்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நிதி விளங்கு உலகமெல்லாம்
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

0: மோர தைரா பண்ணி அதை உரக்குத்தினாக்க அதுக்கு ஆத்தஞ்சனம்னு பேர். மோர உரக்குத்து அது மனுஷாளுக்கு தான் பிடிக்கும், மனுஷாளுக்கு தான் அது வேணும்னார். சரி, இப்ப என்ன சார் இந்திர யாகத்துக்குன்னு இப்ப ததி வேணும், ஐந்திரம் ததி ஐந்திரம் பயகான்னா இங்க இதுக்காக என்ன பண்ணணும்னார். இது என்ன பண்ணும் தெரியுமோ இல்லையோ, ஏற்கனவே ததி ஆச்சோல்லியோ ஒண்ணு, ஏற்கனவே ஒரு ததி இருக்க, எத் தத்னா தத் சேந்திரம். இந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான். அதாவது பாலை உரக்குத்தி நிதானமான சூட்டில் தயிராகவே போட்டு உறைஞ்சி எடுத்தா அந்த தயிரை இந்திர தேவதைக்காக தரிசையாகத்தில் ஹோமம் பண்ணணும்னு கொண்டு விட்டான். சேந்திரம் தத்னா தனக்தி சேந்திரத்வாய தத்னா ஏதி தனக்தின்னு பதம் வேதத்வதியும் சொல்லணும்னு எடுவேன். தத்னா ஆ தனக்தி ஆங்கிறது ப்ரிபொசிஷன். சரி, நான் தான் சொல்லுவேன், ஸ்மாரயந்தி பவந்த. தத்னா இந்த கிரமம் தான் நேத்திக்கே சொன்னேன், நமஸ்தே தேருத்ர ரெண்டு தானே சொல்லணும். ரெண்டு சொல்லும் போது வித்தியாசம் தெரிஞ்சா ரெண்டு போறோம். ரெண்டு சொன்னானா மூணு சொன்ன, ரெண்டு சொன்னானா ஒன்று சொன்னானா சந்தேகம் வந்தா அங்க ஒன்று ரெண்டு மூணு சேர்க்கணும். திருக்கிரமம்னு பேரு. இது ஒரு சில இடங்கள்ல வருது. தத்னா ஆ தனக்தி, நீங்க ரெண்டு பதம் மட்டும் சொன்னா தத்னா ஆ ரெண்டு உதாத்தம். தத்னா தீர்க்கம் பிளஸ் தீர்க்கம் தீர்க்கம் தான். ஒரு பதம் சொன்னானா ரெண்டு பதம் தீர்க்கம் எடுக்க முடியாதுங்க. சவர்ண தீர்க்கம் தத்னா ஆ தனக்தினா போற போராது. ஒரு பதம் சொன்னானா ரெண்டு பதம் சொன்னா சந்தேகம் வந்துடும் இல்லையா. அக்கா என்ன பண்ணுவோம்னா தத்னாதனக்தி ஆதனக்தி இந்த திருக்கிரமம் இதுக்குள்ள சுவாரஸ்யம் சொன்னேன். அப்ப இந்த மாதிரி சில இடங்கள்ல திருக்கிரமம் இதே மாதிரி தான் ஆவல் தான் வரும். அது என்ன பதம் சேத்தானா சேக்கலையான்னு புரிய இடங்கள்லாம் திருக்கிரமங்கள்லாம் ஆகாரம் சவரண தீர்க்கத்துலாம் வரும். அப்படி பண்ணா என்ன, இந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கு என்ன பிடிக்குங்கிற மெனுவெல்லாம் வேதம் சொல்லும். சில மினிஸ்டர் போனான்னு கேள்விப்பட்டேன் பேப்பர்ல. அவனுக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன்ல ரயில்ல போகும்போது அங்கங்க அந்த அந்த ரயில்வே கேண்டீன்ல இருந்து ஒரு மெனு அனுப்பிச்சிருவானா, என்னது கொடுக்கணும் கச்சுக்குமா திங்குறோம் போடு. அவனுக்கு பேர் கூட குண்டுன்னு பேர் போடு. அப்போ சேந்திரத்வாயா என்ன பண்ணணும், அக்னிஹோத்ரோச்சேஷணம் அப்யாதனக்தி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எப்ப பண்ண வேண்டியது, அக்னிஹோத்திரம் பண்ணிட்டவர் அந்த தர்சபூர்ண மாசேஷ்டி உபாசனம் பண்றவா பௌர்ணமிக்கு அடுத்த பிரதமையிலையும் அமாவாசைக்கு அடுத்த பிரதமையிலையும் ஸ்தாலிபாங்கம் பண்ணணும். அக்னிஹோத்திரம் பண்றவா தரிசேஷ்டி பூர்ண மாசேஷ்டின்னு பண்ணணும். இதெல்லாம் உண்டுன்னா தெரிஞ்சு வச்சுப்போம். இப்போ அப்படி பண்றச்சே அமாவாசையில முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பண்ண வேண்டியது தரிசேஷ்டி. அமாவாசியான்னு ஒரு பேர் இருக்கு, தரிசன் ஒரு பேர் இருக்கு. இதை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தரிசம்னு பேர் தரிசிராத்தம் தில தர்ப்பண ரூபேண அத்தியகரிஷே. அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்றதுங்கிறது தமிழ்நாட்டில் 90% இருக்கு, 90%க்கு மேலேயே கூட இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு யாரும் கர்நாடகாரா கொச்சுக்காங்கோ கர்நாடகாவில் அவ்வளோ எனக்கு தெரியாது. தெலுங்குல 5% கூட இல்லை அமாவாசை தர்ப்பணம். கேட்டால் எங்கள் பெரியவாழ்லாம் பண்ணலையேங்கிறான் புரிஞ்சுட்டு. இதுக்கு ஒரு சம்பிரதாயம் வேறு. சிராதத்துக்கு சிராதம் வருஷத்துக்கு ஒரு நாள் தெளிவிட்டாவல்ல. மாசப்பரப்பு அநேகமாக கிடையாது. நம்மகிட்டயே 30% கூட மாசப்பரப்பு பண்ணிட்டு பண்ணுறவா இல்லை. ஒன்று உஷ்ணபதி வரும், ஒன்று ஷடசீதின்னு வரும், என்ன போட்டிருக்கோ பார்த்துக்கிறோம். இந்த தரிசிராதம் தெலதர்ப்பண ரூபேண கரிஷேன்னு சங்கல்பம் பண்ணுறோம், பெரிய தப்பு இல்லை. ஆனால் தரிசிராதம் தெல ஹிரண்ய ரூபேண கரிஷே ததங்கம் தெலதர்ப்பணம் கரிஷேன்னு சொல்லணுங்கிறது உள்ள புகுந்து புரட்டுவாள். ஹிரண்யமாக பண்ணணும், ஹிரண்யமா பண்ணதுக்கு அங்கம் தர்ப்பணம் பண்ணணும். நாம ஒரு ஸ்டெப்பை தாண்டி விடுறோம். அதாவது ஒன்னாம் கிளாஸ்லேருந்து மூணாம் கிளாஸுக்கு டபுள் ப்ரமோஷன் அனுப்புற ரெண்டா. இது இதுக்கு என்ன உதாரணம், நான் எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் வச்சிருக்கேன். எம்ஏ முடிச்சதுக்கப்புறம் பிஹெச்டின்னு என்ன தெரியுமோ இல்லை, நடுப்புற ஒரு ஜங்ஷன் ஒன்று உண்டு, அதுக்கு எம்ஃபில்னு பண்ணிவிட்டும் பண்ணலாம், டைரக்டாகவும் பண்ணலாம். எம்ஃபில் பண்ணிவிட்டு பண்ணால் என்ன சௌகரியம்னா, எம்ஃபில் பண்ணோம்னா இவருக்கு அப்புறம் படிக்க முடியலன்னு ஒரு சர்டிஃபிகேட்டாவது இருக்கும் எம்ஃபில்னு. டைரெக்டாக அது பண்ணுறேன்னு ஆரம்பிச்சு ஒன்று இல்லைன்னா கிருஷ்ணா அர்ப்பணம் வஸ்து வரும், டிகிரி தான். அதனால ரெண்டு தினசா பேசியிருக்கா. இந்த தரிசங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதாதோ தரிச பூர்ணமா சௌ வியாக்கியாசியாம பிராதரக்னிஹோத்திரம் ஹுத்வா அந்யமாஹவனீயம் பிரணீயா அக்னி நன்வாரதாதின்னு சூத்திரங்கள்லாம் சொல்றார். தரிசேஷ்டி பூர்ணமா சேஷ்டி அரங்கிறார். தரிசப்தத்துக்கு தரிசி டு சீன் அர்த்தம், பார்க்கப்படுகிறன் அர்த்தம், தரிசகா அப்படின்னு சொல்லணும். அங்க வியாக்கியானம் பண்றார். நம்ம ஆங்கிலெல்லாம் விபரீத லட்சணம்னு ஒன்று உண்டு. ஒருத்தர் குண்டா இது மாதிரி வந்தார்னா ஒல்லியா பூனை மாதிரி வராருப்பாருங்கோங்கிறது நல்ல குண்டுன்னு அர்த்தம். ஆண் குழந்தையை வாடி வாடின்னு கொஞ்சிடுது, பெண் குழந்தையாங்க வாடா வாடாங்கிறது. இதெல்லாம் நம்முடைய ஒரு தமாஷ், இது இதில் ஒரு விசேஷம். அதுபோல குருடனை பார்த்து பிரஜா சக்ஷுங்கிறது அறிவு கண்ணன் சொல்றோம். இந்த மாதிரிலாம் விபரீதமாக சொல்றது. இந்த தரிசாவுக்கு அங்க என்ன சொல்லிருக்கு, வேதம் என்ன சொல்றதுன்னு பார்க்கணும். அதுக்காக இப்ப நான் வரேன். எஸ்மின் தினே சந்திரஹா ந திருஷ்யதே தத் தினம் தரிசஹா. எப்படி எந்த தினத்துல சந்திரன் உதிச்சது தெரியாதோ, ஏன்னா ரெண்டு சேர்ந்து ஒன்னா ஆயிடுறது அமாவாசை இன்னைக்கு. சந்திரன் காணப்படாத நாளுக்கு காணும் பொங்கல்னு பேர். காணும் பொங்கல் ஒன்று காணாத பொங்கலான்னு, பொங்கலாய் மறுநாளைக்கு காணும் பொங்கல்ங்க, பொங்கலை காணும். காணும் பொங்கல்னா காணக்கூடியன்னு ஒரு அர்த்தம். அவர் இருக்காரோ காணுமே, காணுமேன்னா காணலையேன்னு அர்த்தம். கண்டேன் செய்தியே காணா செய்தியான்னா, அதனால காணும் பொங்கல்னா இது தெரியல. இதை வச்சுதான் வந்திருக்கு தரிசனம். காணும் குழந்தைகளுக்கு கையில வச்சுட்டே இருப்போம், அதே நெத்தி தினா பென்சில இந்த பக்கம் ஒழிச்சு வச்சுட்டு எங்க காணும் காக்கா ஹோஷ், காணும் காக்கா ஹோஷா. இந்த காலத்து பிள்ளை காக்காய் பிடிங்க, காக்கா பிடிச்சி பழக்கம் இருக்க இல்லையா? அந்த காலத்துல சரித்தான் காக்கா ஹோஷனா விட்டுரும். அப்புறம் சமத்தா இருந்தா சோ கொண்டா காக்கா காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா பென்சில் வந்துட்டு, எல்லாம் ஒரு விளையாட்டு. அப்ப இந்த காக்கா கொண்டு போய் இப்ப இவர் என்ன பண்றார், எஸ்மின் தினே சந்திரோ நதிர்ஷ்யதே சஹா தரிசஹா, அந்த தரிசஸ்ராத்தம்னு அர்த்தம். இங்க அமாவாஸ்யாங்கிற வார்த்தைக்கு இதே அர்த்தம் சொல்றதா இருந்தால், அமாவை நோ அமானா சஹான் அர்த்தம், சேர்ந்து அர்த்தம், டுகதர் வித் அப்படின்னு, வித் டுகதர், டுகதர் வித்னு வேற ரெண்டு சேர்த்துமா, அப்புறம் அகெயின் டுகதர் வித், இதோ பண்ணுப்போம். இந்த சேர்ந்திருக்குன்னு அர்த்தம், எது ரெண்டும் சேர்ந்திருக்கு, சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கு, இதே அர்த்தம் தான். ஆனா வேதம் ஒரு பெரிய கதை சொல்றது,
1: இந்திரோ விருத்ரகம் ஹத்வா பராம் பராவத பகச்ச.

ஒரு வார்த்தைக்கு என்ன காரணத்தினால வந்ததுன்னு அதனுடையதான உள்கருத்தை சொல்லி வியாக்கியானம் பண்ணினா அந்த இடங்கள்லாம் அமாவாஸ்யாயாக அமாவாஸ்யத்வம், ராமஸ்ய ராமத்வம், பிதுகு பிதிருத்வம் அப்படின்னா என்ன மந்திரினா மந்திரித்வம்னா ஆலோசனை பண்ணி நாட்டுக்கு நல்லது பண்ணா மந்திரின்னு பேரு, இல்லைன்னா ரீ எடுத்துணும் மந்திரியில ரீ எடுத்தோம் மந்தினா திருமொழி மங்கின்னு அர்த்தம், ரீ போயிடும் சம்பிரத மந்திரஸ்ய கூடாகாரேங்கிதஸ்ய பலானுமேயா பிராரம்பா சம்ஸ்கார பிராக்தனாய்வ. அப்போ ஆலோசனை பண்ணு. அதுபோல அமாவை நோத்திய வசுவசதீதி இந்திரோஹிதே, இதுல என்ன வேடிக்கைன்னு பாருங்களேன், எப்பவுமே ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனைகள் வந்தா லீடரா இருக்கிறவர் சமாளிக்க முடியலன்னா ஓடிப்படுவார், புரியுறதோ இல்லையா? நன்னா புரிஞ்சுக்கணும், லோக விஷயம் வேதத்துல எப்படி இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். இந்திரோ விருத்ரகும் ஹத்வா பராம்பராவத் சந்தோஷம். இந்திரன் விருத்ராசுரனை சம்ஹாரம் பண்ணான், இதுல என்ன ப்ராப்ளம்னா எவ்ரி ஸ்பிரிட்ட சம்ஹாரம் பண்ண வேண்டியதான். இருந்தாலும் இந்த விருத்ரன் என்ன பண்றான், மூணு வேதம் அத்தியனம் பண்ணி பாஷ்யங்கள்லாம் அத்தியனம் பண்ணி மகாமகோபாத்யாயவா இருந்து இவ்வளவு இருந்து சாதுங்க ரெண்டாலும் ஃப்ராடு பண்ணிடுச்சு. இங்கதான் ப்ராப்ளம், இவ்வளவு பண்ணவன் ஏன் சார் தப்பு பண்ணான்னு கேட்கக்கூடாது. அவன் என்ன தப்பு பண்ணான் தெரியுமா இல்லையா, அந்த விருத்ராசுரன் உங்கள்கிட்ட ஒன்று சொல்றது அங்கே ஒன்று பண்றது, நாமெல்லாம் பண்ற காரியம் தான், எல்லாருமே ஒருத்தரம் தான். இப்போ என்ன

0: దంతి తస్య భాగ ఉదితస్తస్మాదింద్రో బిభేత్.
1: ఇవంటే పెరిగి భయపడిబిట్టే అయినా சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம்னு மோட்டோவா இருக்க வீடியோ ஒத்துணும் சொல்றது வேற செய்யறது வேறையார். இதெல்லாம் ருத்ராசுர பரம்பரைன்னு பேர். புரிஞ்சுவல் உங்களுக்கு இப்ப என்ன சொல்றேன், இவன் என்ன பண்றது தேவதைகளுக்கு எல்லாம் மருமான் வேறையான். இவன் ஒரு உறவு, ஒன்று விட்டு மருமானோ ரெண்டு விட்டு மருமானோ இதோ ஒரு துன்சா அப்புறம் பாஞ்சா. இவன் என்ன பண்ணிட்டான், ரொம்ப கிட்டிகார மந்திரங்கள்லாம் பண்ணா அவனுக்கு ஏதோ ஒரு குறுக்கு வயலில் சித்தி எல்லாம் வந்தது. இவன் ஜபம் பண்ணா எல்லாம் சரியாகிடும். தேவதைகள்கிட்ட என்ன சொல்றது தெரியுமா, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், அக்னிஹோத்திர சாலையில எல்லாம் ஹோமம் பண்ணிட்டே இருக்கேன், நீங்கள் போங்க ஹண்டைக்கு போங்க உங்களுக்கு பலம் வரும் தானே அப்படிலாம் சொல்றது. அங்கே போய் அசுரால்கிட்ட 10,000 ரூபா கூட வாங்கிட்டு அவளுக்கு ஜபிச்சு விடுறோம். புரிஞ்சுவல் இந்த ஃப்ராடு. பிரத்யக்ஷம் தேவேபியோ பாகம் அவதத்து, இதெல்லாம் உங்களுக்காக தான் பண்ணுறேன்னு நேரடியாக சொல்றது. அண்ணண்ட போய் பரோட்சம் அசுரேபியா. ஒருத்த என்ன பண்ணுவேன், இங்கேருந்து ஒரு வரன் கிடச்சிதுன்னா உங்களுக்கு பொண்ணுக்கு செட்டில் பண்ணிட்டு வரேன்னு இங்கேருந்து கிளம்பி போவேன். நீங்கள் எல்லா டீட்டெயிலும் கொடுத்தாலும் வச்சுக்கோங்களே, இவன் போய் அவன் பொண்ணுக்கு செட்டில் பண்ணிட்டு வந்துடும். தப்பு இல்லை, அவன் பொண்ணுக்கு பெண் வந்தால் பரவாயில்ல, வேறு எதாவது பண்ணாமல் இருந்தானே சரி. இந்த மாதிரி ஒரு ஃப்ராட். இவன் பார்த்தா இவனை சம்ஹாரம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்துடுச்சு. இந்த பொய்ங்கிறது இருந்தால் அவனை க்ளோஸ் பண்ணிடணும், திருடினா பரவாயில்ல. இது என் பையனுடைய கொள்கை, ராமனுடைய கொள்கை. ஒரு தடவை யாரோ பையன் பார்த்தேன் இதுவே திருடி விட்டு இல்லையானுட்டான். ஏன் நீ திருடினு ஒத்துக்கோ, அந்த வெள்ளிட்டமில் உனக்கு கொடுத்துட்றேன்னா. முடியல, திருடலன்னா அடிஜாம் பாருங்க ஒரு அடி. அந்த பையனுக்கு ரொம்ப ஆபத்து வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆயிடுச்சு. ஏண்டானோ பொய் சொல்லக்கூடாதுங்கிறான். இந்த மாதிரி ஒரு ஆட்களை வச்சுன்னு என்ன பண்ணுறது. அதனால இங்கே ஒன்று சொல்றது அங்கே ஒன்று சொல்றதற்கு இது ரொம்ப தப்பான சமாச்சாரம். இது தாங்க முடியாமல் போய் அவன் என்ன பண்ணா க்ளோஸ் பண்ணிட்டான். அவனுக்கு 3 தலை வேற இருந்தது, த்ரிஷிராகான்னு ஒரு ஆள் வேற. அவனை சம்ஹாரம் பண்ணி இப்படி பண்ணிவிட்டான். இதில் என்ன ஆகும்னா, ஒரு நன்மைக்காக ஒரு காரியம் கெடுதலா பண்ணினா பண்ணினவன் மாட்டிப்பான். எப்பவுமே அப்படித்தானே, ஒரு நல்லது பண்ணணும்னு நீங்க போய் ஏதாவது சொன்னேன்னா இவர் இதுக்கு அதை நிறுத்தினான்னு உங்களை ரெண்டு பேர் வைவான். இது வசிதான் ஆகணும். இவன் பார்த்தான் திடீர்னு என்ன பண்ணிட்டான், பிரம்மஹத்தி பிரம்மஹத்தின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். பிரம்மஹன்னு அப்படின்னு கூப்பிட்டாள். இந்த மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான், அர்த்தம் ஹத்தி பண்ணிவிட்டேன், ஏதாவது கேங்கா வந்து நமக்கு ஆபத்து வந்துருமோ என்னவோ, அதனால இது ஒன்றும் புரியல, திருஷ்டமான தோஷமும் இருக்கு அதிர்ஷ்டமான தோஷமும் இருக்கு அப்படின்னு அப்ஸ்காண்டட்
0: பராம்பராவதம் அகச்சது
1: அப்படின்னாரு. பராம்பராவதம்னா ஃபாரின் கண்ட்ரி எல்லாம் தாண்டி எங்கேயோ போய் ஒளிஞ்சு விட்டான், சுவிட்சர்லாந்து பேங்க்ல போய். பராம் இந்த ஒரு பேங்க்ல போட்டால் கண்டுபிடிக்கிறான்னு இப்போ அதையும் கண்டுபிடிடாங்கிறான். இப்போ எல்லாத்தையும் கொண்டாங்கிறான் டிவிஜியை. என்ன ஆக போறதுன்னே தெரியல. ஏன்னா செவந்தகமணியை கொண்டு முடியாம திண்டாடித்து பாருங்க. அதே கதை தான் இப்போ அவர் கொண்டு கொடுத்து கூட எனக்கு கிருஷ்ணர் இடத்துல ரொம்ப பேத்தாஸ் ரொம்ப கருணையாக இருக்கேன்னு கேளுங்க. இவர் செமந்தகமணியை திருடவே இல்லை. பாகவதம் தெரியுமே உங்களுக்குலாம், இந்த ஜாம்பவான் பண்ண கூத்து எதுவோ பண்ணி பண்ண கொடுத்து கொடுத்துட்டு ஃப்ராடு பண்ணி கொடுத்துரு, அது எங்கேயோ எடுத்துன்னு போய் நரி சாப்பிட்டு அது கதை பெருசாக இருக்கு. இவர் இல்லைன்னு சத்ராஜித்துங்கிற மாமநாட்டை கொண்டு நிரூபிச்சிருக்கார். இந்த அக்ரூரருங்கிறதான உள்ளே இருந்த உள்நாட்டு மந்திரின்னா, உள்நாட்டு மந்திரின்னா வேறு எடுத்துக்கிட்டா நீங்கள்லாம். இந்த பையன் ஃப்ராடு பண்ணி பண்ணிவிட்டான். யாரா ஜகத்குருவா இருந்தா இந்த மாதிரி அபக்கியாத்தியெல்லாம் வரதான் வரும். கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குரும், யாரோ தப்பன இருப்பான் இவரை பிடிச்சி உள்ள தடும். அது மாதிரி இவர் என்னாச்சு, இவருக்கு திருடிப்டான்ட்டான் சரதான்னா எல்லாம் ஆனால் திருடுங்கிறது அப்பவே அப்பவாதம் வந்து கொடுத்தனா போகாது. அது கொண்டு கொடுத்தாச்சு இல்லையா, இனிமேல் யாரும் பேசாமல் இல்லைன்னு கேஸை க்ளோஸ் பண்ண வேண்டியதானே. இன்னைக்கு அர்ச்சனையில் சமந்தகமணேர் ஹர்த்ரே நமஹா இந்த அர்ச்சனை பண்ணச்சு எனக்கு கொஞ்சம் அழுக வரும். இன்னைக்கு கிருஷ்ணா ஸ்தோத்திரம் தனம் நொற்றுவா சொல்லுவேன். சமந்தகமணேர் ஹர்த்ரே நமஹா, ஹர்த்ரேனா திருடினவன் அர்த்தம், ஸ்டீல் தீஃபாவர். கிருஷ்ணன் வெண்ணையை திருடினான்னு சரின்னு ஒத்துக்கலாம். சமந்தகமணியை திருட அவர் திங்கிற சாமான் மட்டும்தான் திருடுவர வழியே இந்த ரெண்டு கட்டாலும் திருட மாட்டாருவேன். திங்கிற சாமான் பரவாயில்ல விடுவா எல்லாருமே. இப்போ உங்க காத்துல வந்து அதுவோ இட்லி எடுத்து சாப்பிட்டா சர்த்தான் விடுவேள், வைர மோதிரத்தை எடுத்துமானா சும்மா விடுவேளோ. கொண்டு கொடுத்தாச்சு. ஒத்தனுக்கு கெட்ட பேர் வந்ததுன்னா அதுலேருந்து மீள முடியாதுங்கிற தர்மத்தை தெரிஞ்சுக்கணும். சமந்த கமனையார் ஹர்த்ரே நமஹான்னு இன்னைக்கு அர்ச்சனை. அதனால அழுக்கு வராமல் பார்த்துக்கணும். காஃபி குடிக்கிறச்சே ஜாகிரதையாக கொடுக்கணும். வேட்டியில் போட்டு கொடுத்தனா எந்த இது போட்டாலும் போகாது. காஃபிக்கு அவ்வளோ தூரம் கரை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஃபி எவ்வளோ கெடுதல்னு பாருங்க. உள்ளே போய் எவ்வளோ கரை படிக்கிறது நமக்கு. சமந்த கமனையர் ஹர்த்ரே நமஹா. அதுபோல இவன் என்ன பண்ண, அபாராதம் இது மன்யமானஹா பராம்ப. இவன் என்ன பண்ணா பராம்பராவதம் அகச்சது, ரொம்ப தூரம் ஓடிவிட்டான். இப்ப தலைவன் இல்லைன்னாக்க கட்சி வீணாப்படும், தெரியுது இல்லையா. தலைவன் இல்லைன்னா கட்சி வீணாப்படும். இன்னொரு தலைவர் சூட்டபிளா இல்லைன்னு அவரை தான் தேடி கண்டுபிடிச்சான். எல்லாம் பேருக்கு தான் இருக்கு. இப்ப நம்ம கட்சி இப்படி இருக்கோ இப்படித்தான் இருக்கு. வேதத்திலையும் இந்த இந்திரனை கண்டுபிடினா என்ன பண்ணிக்கிறது? இதுக்கு என்ன பண்ணார்? இப்ப போலீஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவான், இந்த வீரப்பன் சந்தன வீரப்பனை பிடிப்பவர்களுக்கு 10 லட்சம் தருகிறோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் அன்னிக்கே தந்தேவதா பிரேஷமை எல்லாரும் தேடிட்டு இருக்கான். பிரேஷம்னா சர்ச் அர்த்தம். போலீஸ் எல்லாம் படைகள்லாம் விட்டு இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் சத்தியமங்கலம் காடுகள்லாம் அனுப்பிச்சு ஒரு தினசா தேடி பிடிச்சான். அவன் இந்திரனுக்கு மேல இருக்கான். அவன் இவர் பிரஜாபதி பார்த்தா தேடுறேன்னு வச்சு சும்மா ஓது தேடிட்டு பொழுதுபோக்கிட்டு வேலையை விட்டு போறதுக்காக தேடுறேன்னு போயிடுறது. சும்மாவது அங்கே போய் எங்கேயா உட்காந்துட்டு வந்துடுறது. சீதையை தேடிட்டு குரங்கெல்லாம் வந்த மாதிரி மூணு திக்குலையும் ஒன்றும் காலனா பிரயோஜனம் இல்லை. ஆஞ்சநேயர் ஒருத்தர் தான் தேடின்னு வந்தார். அவர் என்ன பண்ணார்? பிரஜாபதி அனௌன்ஸ் பண்ணார். என்ன பண்ணார்? சோப்ரவீத் பிரஜாபதி, இவருக்கு தான் தலை போறது. இங்க நல்லா தேடி கவனமாக முதல்ல யார் கொண்டு வந்து சொன்னானோ இல்ல அட்ரஸ் சொன்னானோ அவனுக்கு $10,000 என்ன பிரைஸ்? அக்ர தாம்பூலம் முதல் சம்பாவனை. சரினு ஒவ்வொரு குரூப்பா போச்சு. சாத்தியாள்னு ஒருத்தர், விஸ்வேதேவாள்னு ஒருத்தர், பிதர்கள்னு ஒருத்தர், மருத்துன்னு ஒருத்தர், பல குரூப் இருக்காங்க. எல்லாருக்கும் குரூப்பிசம் உண்டு. இங்கேருந்து ஹெவனுக்கு போனால் அதில் பல குரூப்பிசம். இதை பற்றி இன்னொரு ஹிஸ்டரி சொல்ல போகிறேன் அப்புறம். இது பல விஷயங்கள். குரூப்பிசம் இருந்தால் பரவாயில்ல, கேங்கிசம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஜியில் தான் ரெண்டு ஆரம்பம். இங்கே எல்லோரும் குரூப்பாக வந்திருக்காங்கன்னா நல்லா இருக்கு. இங்கே எல்லாம் கேங்காக வந்திருக்காங்கன்னா நான் ஜாக்கிரதையாக ஓடி போகணும். இதுதான் இவர் ஏதோ நம்ம மட்டும் இருக்கிற குத்தங்களாம் தினம் சொல்லிருக்கா ஒரு தினசாக தீர்த்து விடலாம். ஏன்னா இப்போல்லாம் பரீட்சைக்கு விஜிலன்ஸ் ஆஃபீஸராக போனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. நாங்கள்லாம் அவன் காப்பி அடிச்சான் பிடிச்சா வெளில பொறிச்சா காலை ஒடிச்சு போடுவேங்கிறான்னா அது நியாயம்தாங்கிறாங்க கவர்மெண்ட்டும். இப்படியே என்ன கூத்துன்னு புரியல. நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த பையனை ஃபைல் பண்ணியானோ தொலைச்சி போடுவாங்க. நான் அப்போ எல்லாரையும் பாஸ் போட எல்லாம் வந்து வந்து திண்டாடிட்டோம். எம்பிபிஎஸ் எல்லாம் எல்லாரும் பாஸ்னா இங்கே இந்த நோயாளிக்கு தான் எம்எல்ஓக்கம் போகிறோம். அது மாதிரி எல்லாமே ஒரு ஃப்ராடில் போயிட்டு இருக்கு. யார் கொண்டு வரானோ அவனுக்கு முதல் தம்பா நேம்தான். இந்த குரூப்பில் யார் ஜெயிச்சானா பிதிரு தேவதைகள்னு இருக்கா தம்

0: அப்படிங்கறதாக பிதர் தேவதைகள்னு பேர். பிதர் தேவதைகள்னா ஆன்சஸ்டர்ஸ், தலை சுத்தின் வருது, பிரேதம் எதுவும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வசு, ருத்ர, ஆதித்யான்னு மூணு பிரிவு. அப்பாவை கவனிச்சுக்க கூடியதான ஒரு குரூப் வேற. எல்ஐசியில ரொம்ப நாளாக பணம் கட்டலைன்னா அதெல்லாம் உள்ள தூக்கி போட்டுருவோம். பேங்க்லேயும் 4 வருஷம் 5 வருஷம் நமக்கு அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் இல்லைன்னா தூக்கி உள்ள போட்டுருவோம். அப்புறம் நீ 5 வருஷம் கழிச்சு போனா கொஞ்சம் இருங்க சார், அது உள்ள போட்டிருக்கு, அப்புறம் தான் பார்க்கணும். இதை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பானுங்க. இப்போ இந்த குரு பிதர்கள் எங்கே போய் அவன் தாரம் பண்ணான்னு ஒத்தாருப்பான். காலாவதியானதான பாலிசின்னு பேர் அது. அது ரென்யூ பண்ணுறதுக்குள்ளே இங்கே திண்டாடி தெருவில் நின்று போடும். அதே மாதிரி போகிறான். வசுக்கள்னு பேர், பிதாமக கணத்தை கவனிச்சதுக்கு ருத்ரன்னு பேர், பிரபிதாமகளுக்கு ஆதித்யன்னு பேர். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். கே சொல்லுவேன் இது ஒன்றுன்னா அனுஷ்டானத்தை பற்றியும் சொல்லணும்னா அதுக்கு ஒரு 4 சப்தாகம் வேணும். இருந்தாலும் நான் கலந்துக்கிட்டே சொல்கிறேன். வசுருத்ராதித்யாள்னு பேர். இந்த பிதிரு தேவதைகள் மூணு பேரும் ஒத்துமையா போனோம். ஏன்னா 10,000 டாலர் இருக்குன்னா ஆளுக்கு 3,000 இருக்கும், 1,000 வேத சப்தாத்து கொடுத்துடலாம் தீர்மானம்ட்டான். புரியல, நல்லது பண்ற. ஏன்னா ஈவனா பிரிக்க முடியாது இல்லையா, அதனால அது ஒத்துமா தர்மத்துக்கு கொடுத்துடலான்ட்டான். அப்போ 3 பேரும் சேர்ந்து பிதிரு தேவதைகள்லாம் வசுருத்ர ஆதித்யாலாம் சேர்ந்து போனான். ஒரு தினசா கண்டுபிடிச்சுட்டு வந்துட்டான். அதனால யாகங்கள்ல மறுநாளைக்கு தேவதையா கணங்களுக்கெல்லாம் ஹோமம் பண்ணும் பொழுதோ முத நாளைக்கு பிண்டபிதிர யஜ்ஞம்னு பேர். பிண்டபிதிர யஜ்ஞம்னா பிண்டங்களை வச்சு பிதருக்கு ஒரு யஜ்ஞம் பண்றது, அது அங்கே உண்டு. இதே தான் டூப்ளிகாவா நமக்கு எப்படி வந்திருக்கான், ரிப்ளிகாவா. எந்த ஒரு காரியம் தேவதா காரியம் பண்ணாலும் நாமகரணத்திலேருந்து ஆரம்பிச்சு நாந்திங்கிறத முதல்ல பண்ணும். நந்தயந்தி சந்ததி இது நாந்தி, புத்திர பௌத்திர பிரபௌத்திரர்களை வேண்டியதான எனர்ஜி எல்லாம் கொடுத்து நான் சந்தோஷப்படுத்தி வைக்கிறதுனால நாந்தின்னா நாந்தி ஸ்ராத்தம் அப்படின்னு பேர். முதல்ல பண்ணது இதை பண்ணிவிட்டு தான் பாக்கியல்ல நாமாதி நாந்திகரணம்னு பேர். அதை பண்ணிவிட்டு தான் பிதர்களுக்கு அமாவாசை இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணிவிட்டு தான் பிதிரு தேவதைகளை கவனிச்சுட்டு தான் பூஜை பண்ணணும். ரெண்டும் இருக்கிறவளை வச்சு சொல்றேன். பிதர்களுக்கு முதல்ல பண்ணுங்க, அன்னியிலேருந்து ஆரம்பம். இவ்வளவு டாலரும் வாங்கிடாச்சு, இவன் இருக்கான்னு சொன்னா அங்கேருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சா இந்திரன் வந்து சேரல லேட்டார். சர்தான் பார்த்தான். இது துவாதசி இன்னைக்கு திரையோதிசி ஆச்சு, சதுர்தசி ஆச்சு, அமாவாசைன்னு காத்தால டொப்புன்னு வந்து குதிச்சான் ஏரோப்ளைன்ல, ஜெட் விமானத்துல, ஏர் இண்டியா. ஏதோ ஒன்று வச்சுங்களேன். அமாவாஸ்யா திதி தினத்தன்னைக்கு இந்திரன் அங்க வந்து சேர்ந்துட்டான். எங்க வந்து சேர்ந்துட்டான், எல்லாரோட சேர்ந்துட்டான். இந்திரன் ஒண்ணு கேட்டான். என்ன கேட்டான், இது என்னுடைய கதை, நீங்கள்லாம் என்ன இனிமே குத்தம் சொல்லாம இருக்கிறான், தான் நான் லீடர்ஷிப்ல இருக்கேன் அப்படின்னு கேட்டான். சர்தா நீங்களே லீடரா இருக்கோம் பாத்துக்கிட்டோம், அது அப்படியே ஆயிடுச்சு கதை. இப்ப என்ன ஆச்சு, இந்த அமாவாசை இன்னைக்கு வந்தான்னு சொன்னோமே வழி வந்ததுனாலதான் அமாவாசைன்னு பேர். தசரதருக்கு ராமன் என்று ஒரு குழந்தை பிறந்தான், கௌசல்ய ரத்லம்னா. ஒரு பையன் கேட்டான், பிறந்து 11 நாள் தானே ராமன், ராமன் எப்படி பிறந்தான்னு கேட்குறான். பின்னாடி வரத்த முன்னாடி சொல்வாளோ சொல்ல மாட்டாளோ ஐயா, ஏன் உங்கள் கல்யாணம் நிச்சயம் இருக்குன்னா மாப்பிள்ளையன்னு கூப்பிட்டா சார், கல்யாணத்துக்கு அப்புறம் தானே மாப்பிள்ளையன்னா, மாப்பிள்ளை ஆப்பறான்னு அர்த்தம்னா ஜாமாத்தான்னு பேர். ஏன்டா ஜாமாத்தான்னு பேர் என்ன, மாதாவை ஜா போங்கிறானா கல்யாணம் ஆனப்புறம், ஜான்னா கோன்னு அர்த்தம் ஹிந்தியில், ஜாத்தா ஹி திருமல்லியோ, மாத்தான்னு அம்மா தானே, ஜா மாத்தா போம்மா, இனிமேல் எனக்கு தேவையில்லை. தாய்க்கு பின் தாரம் இல்லை, தாய்க்கு முன்தாரம். அமாவை நகா அத்ய வசு வசதி இதி பதம். அமாவை நோத்ய வசு வசதி இதி அத்ய இன்று, அத்ய அஸ்மாகம் க்ஷேமம் கொடுப்பான் அத்யன்னு போட்டுக்கணும். நகா நம்ம எல்லாருக்கும் வசு சிறந்ததான செல்வமாக போற்றக்கூடிய ஒரு வஸ்துவான இந்திரன், அமாவசதி சகவசதி பிரிந்தவன் கூடின தினம். புரியுறதும் இல்லையா, அமாவை நோத்ய வசு வசதி, இதான் வேதத்தில் சொல்றதான அருமையான டெஃபினிஷன். அமாவை நோத்ய வசு வசதி சகவசதி. வசுன்னா என்ன சார், இந்திரனா வந்திருக்கான், இந்திரன் தான் சார் வசு. இந்திரோஹி தேவானாம் வசு, வசுன்னா வாசயதீதி வசு, நம்ம உயிர்ப்பித்து வாழ வைக்கும் எது பொருளோ அதான் வசு. நிஜமா பகவான் தான் வசு, அதனாலதான் வாசுதேவன் பேர் அவருக்கு. வாசனாத் வாசுதேவஸ்ய வாசித்தம் தே ஜெகத்ரயம் வாசித்தம் புவனத்ரயம், ரெண்டு பாடம். சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே. ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால நீதான் எனக்கு வசு, இந்திரோஹி தேவானாம் வசு, இந்திரன் அல்லவா தேவதைகளுக்கு வசு. இந்த வசுங்கிறவர் சேர்ந்து வந்த நாள்னால இதுக்கு அமாவாஸ்யான்னு பேரு. ததமாவாஸ்யா அமாவாஸ்யத்வம். ஒரு ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் வேதத்துல அதுக்கு டெஃபினேஷன்லாம் சொல்லி சொல்லுங்கிறதுக்காக அவ்வளவு தூரம் சொல்லி வந்தேன். இந்த இந்திராதி தேவதைகளுக்கு திருப்தி பண்ணி வைக்கணும்னா நாம இங்கேருந்து ஒண்ணும் பண்ண முடியாது. டிரான்சாக்ஷன்ல இந்தூர் பணத்தை இப்படியே 500 ரூபா நோட்டை கொண்டு போய் அமெரிக்கா இதில் கொடுத்தா இப்பெல்லாம் ஏதோ மாத்து பண்ண வச்சிருக்கேன். முன்னெல்லாம் என்னன்னா டாலராக இங்கேருந்தே வாங்கிட்டு போனேன். இப்போ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ல என்னன்னா அந்த பணத்தை இங்கே அவனை மாத்திக்கிறாங்கிறான். சிலதெல்லாம் ரொம்ப நன்னத்தா இருக்கு. இல்லை நான் இல்லைன்னு சொல்ல நிறைய இனத்தான் எப்பவுமே ரொம்பவும் கிரிட்டிசைஸ் பண்றது இல்லை. நல்லதெல்லாம் இருக்குங்கிறதையும் ஒத்துக்கத்தான். இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய தத்துவம் ஒன்று இருக்கு, பிரம்மஸ்வரூபம் எங்கும் இருக்கு அப்படின்னு சொல்றான். நமக்கு ஒன்றும் தெரியல. நீங்க உங்களை பார்த்தாக்க முரளிதரன் தெரியும், பிரம்மமா தெரியுறதோ, பிரம்மன் பேர் வச்சாலே பிரம்மமா தெரியல நமக்கு. ஏதோ பை அம்பி மாதிரி தான் தெரியுது. எல்லாரும் ஆத்மாங்கிறதான ஒரு ஒரு கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய ஆத்மா இருக்காரு. இந்த வேதாந்தத்தையும் நடப்பு கொஞ்சம் சொல்றேன் கேட்டுங்க. ஆத்மா எங்கும் இருக்கார். எனக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த ஒரு இது இருக்கு ஆத்மான்னு சொல்றவர் எல்லா இடத்துலயும் இருக்கார்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு வேத சிவாகங்கள் ஓர் அறிமுகம். வழங்குபவர் திருவிடை முருகர். சிவாகம் ரத்தினம் சிவஸ்ரீ க சாம்பசிவ சிவாச்சாரியார்கள் திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையலை மலையானே போற்றி போற்றி. இடை மருதுரையும் உண்டாய் போற்றி, சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். க சாம்பசிவ சிவாச்சாரியார் திருவிடை மருது. வேத சிவாகமங்கள் ஓர் அறிமுகம் என்கின்ற தலைப்பிலே கடந்த இரு தினங்களாக உரையாற்றி வருகிறேன். என்னுடைய உரையானது சைவாகமம் .org சைவம் .org ஆர்கனைசேஷன்கிற ஒரு முகநூல் வழியாக தரப்படுகிறது. அந்த சைவம் .org என்கின்ற அந்த முகநூலை நமக்கு வழங்கி வருகின்ற அமைப்பினருக்கு அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே இந்த காணொளியிலே நேரலையிலே என்னோடு இணைந்திருக்கக்கூடிய சிவனேய செல்வர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும், இறைவனுடைய திருவடிகளை சந்தித்து எம்பெருமான் இடைமுருதன் அருளால் அனைத்து வித நன்மைகளையும் பெற்று பெருவாழ்வுக்குரிய பிரார்த்திக்கிறேன். இடைமருது இருநல புகழ் நல்கும் இடம் இடைமருதே என போற்றப்படுகிறது திருமுறைகளில். சிறப்பான புண்ணியக்ஷேத்திரங்களில் ஒன்றாக புராணங்களிலே போற்றப்படுகிறது. மத்தியார்ஜுனம் என்று சொல்லப்படுகிறது. அத்தகைய திருத்தலத்திலே அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து திருநல மாமுலையம்மை உடனாகிய மருதவன பெருமானாகிய மகாலிங்க பெருமானுடைய திருவருள் உங்கள் அனைவருக்கும் சித்தித்து இம்மை வானவர் செல்வப்பேரும் மறுமைக்கு பிறவத்துயர் நீக்கமும் பெற்று உய்ய விரும்புகிறேன், வேண்டுகிறேன். ஓம் நம சிவாய. நேற்றைய இரண்டு தினத்தினுடைய சொற்பொழிவினுடைய ஒரு பகுதியாக அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து இன்றைய நிகழ்வானது நேரலையிலே நிகழ்கிறது. நேற்று வரை வேதம் என்பது நான்கு, அவை இருக்கியஜுர் சாம அதர்வணங்கள் என்பதை, திருமுறைகள் முதலானவைகள் எவ்வாறு நமக்கு அறிவுறுத்துகின்றன என்பதை நாம் சிந்திக்க உட்பட்டோம். அதேபோல அந்த நான்மறையாகிய வேதங்களை தன்னுடைய திருமுறைகளிலே அடியார் பெருமக்கள் இயற்றி புகழ்ந்து கூறியதை கண்டோம். இந்த வேதத்தினுடைய பகுதியாக இந்த வேதமானது பல்வேறு இடங்களிலே வேதத்திலும் தன்னை பற்றிய வேதம் சொல்கின்ற இடங்கள் இருக்கின்றன வேதத்தில், வேதத்திலும் அதுபோலே ஆகமங்களிலும் புராண இதிகாசங்களிலும் இந்த வேதமானது வேதம் சந்த ஸ்ருதி ஆம்நாயம் என்கின்ற வடமொழி பெயர்களிலே சொல்லப்படுகிறது. தமிழிலே புலம் மறை கேள்வி ஒத்து வாய்மொழி என்கின்ற பெயர்களில், நான்மறை இப்படி என்கின்ற பெயர்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் நமது சங்க இலக்கியங்களில் எவ்வாறெல்லாம் இந்த வேதத்தினுடைய பெயர் வருகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். புலன் அப்படிங்கிறது, புலம்ங்கிறது வேதம், புலம் வேதம்ங்கிறதுனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு, வேதம்ங்கிற சொல்லினுடைய நேரடி தமிழ் மொழிபெயர்ப்பு தான் புலம். புலமும் பூவனும் நாற்றமும் நீ அப்படின்னு பரிபாடல் சொல்கிறது. புலம் கூறிய அந்தனர் கலங்கினர் மருங்கு பரிபாடல். அதே மாதிரி வேதம் அப்படிங்கிற அந்த புலம்ங்கிற தமிழ் சொல்லை தவிர வேதம்ங்கிற வட சொல்லே நிறைய இடங்களில் சொல்லப்படுகிறது. நால்வேத நெறி என்று புறநானூற்றினுடைய இரண்டாவது பாடல், நட்நூற்பணுவல் நால் வேதத்து, அதே புதனானூற்றினுடைய பதினைந்தாவது பாடலிலே, ஓதல் அந்தனர் வேதம் பாட அப்படின்னு 686வது பாடலில் சொல்லப்படுகிறது. நான்மறை முனிவர் ஏத்துகை அப்படின்னு மறை அப்படின்னா சந்தஸ் அப்படிங்கிற பேர் சொன்னோம் இல்லையா, அந்த சந்தஸ்ங்கிற பேரை மறை அப்படின்னு சொல்லுவோம். நான்மறையோர் சீரால் ஏத்த அப்படிலாம் நம்ம திருமுறைகளில் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அது மாதிரி நான்மறை முனிவர் வேந்துகை எதிரே புறநானூற்றினுடைய 6வது பாடல் சொல்கிறது. அதே மாதிரி இந்த கைகளுக்கு எதிரே அந்த முனிவனானவன் அந்த அரசனானவன் வணங்கி அவர்களுக்கு தானங்களை அழிப்பதாக அந்த புறநானூற்று செய்தி கூறுகிறது. அதில் நான்மறை முனிவர், நான்மறை என்பது குறிப்பிடப்படுகிறது. நான்மறை முனிவர் சுற்றமாக என்று வேள்வி செய்ததை பற்றிய விஷயங்கள் வருகின்றன. நான்மறை விரித்து என்று பரிபாடல் கூறுகிறது. உயர்ந்தோர் ஆய்ந்த கெடுவில் கேள்வி, கேள்விங்கிறது வந்து ஸ்ருதி, ஸ்ருதிங்கிறத நிறையா முன்னாளிலிருந்து பார்த்துன்னு வரோம். ஸ்ருதினா கேட்டு கேட்டு சொல்லப்பட்டது, எழுதா கிளவியாக இருப்பது, காதினாலே கேட்கப்படுவது, அதனாலே வேதத்துக்கு கேள்வி என்று பெயர். அதனால் உயர்ந்தோர் ஆய்ந்த கேடுவில் கேள்வி என்று பரிபாடல் சொல்கிறது. கேடு இல்லாத வேதங்கள் அப்படின்னு, தூய்மையான வேதங்கள் என்று சொல்கிறது. கேள்வி எந்தனர் கடவும் என்று கலித்தொகை 36வது பாடம். அதே போல் கேள்வி கேட்டு

படிவம் ஓயாது. 11/10/74 வாய்மொழி புலவ, மொழி வாய்மொழி அப்படிங்கிறது, இதை ஓத்து என்றும் சொல்லுவார்கள். இதை வந்து ஆம்நாயம் என்று புராண இதிகாசங்கள் சொல்லும். அதாவது வேதம், சந்த, ஸ்ருதி, ஆம்நாயம்னு வேதத்தினுடைய வேறு பெயர்களை பார்த்தோம் இல்லையா, அதை தமிழ் பெயர்களாக புலம், மறை, அதாவது வேதம் என்கிறது புலம், சந்தஸ் என்பது மறை, ஸ்ருதி என்பது கேள்வி, ஆம்நாயம் என்பது ஓத்து அல்லது வாய்மொழி என்று சொல்லப்படும். இப்போ இந்த வாய்மொழிங்கிற இதெல்லாம் எப்போ எங்கே வருது வேதத்தில்னா, வாய்மொழி புலவ பரிபாடல், அதே மாதிரி மாயா வாய்மொழி உரைத்த பரிபாடல் 3வது, நரிபுரல் ஆம்சீர் நம் வாய்மொழி அதே பரிபாடலில் 15வது, அந்தரர் தாம் பயின்று காவிரி நாட்டு ஓவாத ஓத்தினொழி, இந்த ஓத்துன்னு சொன்னோம் இல்லையா, அதாவது அந்த வாய்மொழி அப்படிங்கிறத ஓத்து என்ற பெயரிலும் தமிழிலே குறிப்பிடப்படுகிறது. இதற்கு வடமொழியிலே ஆம்நாஜம் என்று பெயர் இல்லையா. ஆகவே அந்த இந்த ஓத்தின் ஒளிங்கிறத திருஞான சம்பந்த பெருமானும் அதே காவிரிங்கிற சொல்லோடு சேர்த்து அவர் சொல்வதை திருவிழிமிழலை திருவலஞ்சுழி பதிகத்திலே கூறுவதை நாம் கேட்டிருப்போம். அந்தனர் தாம் பயின்று பயிற்றி காவிரி நாட்டு ஓவாத ஓத்தினொழி அப்படிங்கிறது, அதாவது ஓவாத ஓத்தினொழிலாம் அது கேட்டுக்கிட்டே இருக்கான், வேத ஒளி கேட்டுக்கிட்டே இருக்கான். 11/10 பாடல் சொல்கிறது. இது மாதிரி பல இடங்களில் இந்த வேதத்தினுடைய பெயர்கள் இவ்வாறெல்லாம் நம்முடைய பழங்கால தமிழ் இலக்கியங்களிலே பயின்று வருகிறது என்பதை நாம் பார்த்தோம். இப்பொழுது நேற்றைய இதனுடைய தொடர்ச்சியாக இந்த வேள்விகள், அதாவது சோமயஜம், ஹவிரயஜம், பாகயஜம் அவற்றையெல்லாம் பார்த்து நேற்றைய தினம் பேசிக்கொண்டிருந்தோம். இந்த வேத வேள்விகள் அப்படிங்கிறத, அப்புறம் அந்த வேத வேள்விகளை சொல்லும்பொழுது இந்த அருமறை அந்தணர்கள் வாழ்கின்ற தெருக்கள், அந்த தெருக்களில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்களா, இந்த வேள்வி சாலைகள்லாம் நிகழ்ந்து நிறைந்து காணப்படுவதனால அங்கே சாதாரணமாக மற்ற தெருக்களில் இருப்பது போல இந்த நாய், கோழி இந்த மாதிரியான பிராணிகள் எல்லாம் செல்லாமல் காத்து வருகிறார்களாம். இதை பற்றி நமது சங்க இலக்கியங்கள் எவ்வாறெல்லாம் சொல்கின்றன அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து இதே போல் சிலப்பதிகாரத்திலேயும் பாண்டிய மாநகர் கோவலன் அங்கே இந்த நால்வகை தெருக்கள் இருப்பதை பார்க்கப்படுகிறது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. அப்படி அந்த நால்வகை தெருக்களில் இந்த அந்தனர் வாழ்கின்ற தெருக்கள், அதில் வந்து ஆசில் தெருவு குற்றமில்லாத தெருவுன்னு சொல்லப்படுகிறது. இது குறுந்தொகையினுடைய 277வது பாடல். ஆசில் தெருவில் நாயில் வியங்கடை அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி மனை உரை கோழியோடு ஞமலி நுண்ணாது மறை காப்பாளர் உரைபதி என்று பெரும்பான் ஆற்றுப்படையினுடைய 299-300வது பாடல் வரிகள் நமக்கு சொல்லுகிறது. அதாவது மனை உரை கோழியோடு ஞமிலி நன்னாது, ஞமிலினா நாய், ஞாலி நெமிலி என்கின்ற பெயர்களில் தமிழில் நாயானது சொல்லப்படுகிறது பல இடங்களில். திருவிழாவரதூருடைய அருணகிரிநாதருடைய திருப்புகழில் கூட ஏ சீறு ஞாலி போர் ஏழு விருவராயின வறியவர்கள் சென்று வீட்டிலே கேட்கும் பொழுது இறங்கும் பொழுது அந்த வீட்டில் இருப்பவர்கள் அதை கொடுக்காது, அவர்கள் சீறு ஞாலி போல் ஏறி விழுவராயின்னு அவரை கடுமையாக பேசி நாய் குலைப்பது போல குறைத்து அறுத்தினார்கள் என்று வறுமை அந்த பாடலிலே குறிப்பிடுவார். இந்த பாடல் வந்து அருகு நுனி பணி நினைய என்கின்ற திருப்புகள். இது மனிதனுடைய வாழ்க்கையை முழுவதுமாக பல திருப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் பிறப்பெடுக்கிறதுலேருந்து ஆரம்பித்து கடைசி காலம் வரைக்கும் அப்படி சொல்லும் பொழுது திருவிடப்படுவருடைய இதில் வந்து முருகப்பெருமானை குறித்து பாடாமல் அவர் சிவபெருமானை குறித்து பாடுறார். இன்னும் சில ஊர்களையும் திருவாரூர் முதலாளி கேத்திரங்கள்லையும் சிவபெருமானை குறித்து அருணகிரிநாதர் திருப்புகள் செய்திருக்கிறார். இந்த ஊரில் ஏகநாயகன் அப்படின்னு இறைவனுடைய பெயர், ஒரே தலைவன். வேதம் எப்படி சொல்கிறதுனா, விஸ்வத க்ஷக்ஷுருத விஸ்வதோ முகோ விஸ்வதோ ஹஸ்தவுத விஸ்வதஸ்வாத் சம்பாஹுப்யாம் நமதி சம்பதத்ரே தியாவா பிருதிவி ஜனயன் தேவயேகா என்று சொல்கிறது. விஸ்வத சக்ஷு, அந்த இது பொருள் சொல்லிட்டு போனோம்னா அப்படி சொல்லலாம், இந்த உலக இது முழுவதையும் கண்ணாக கொண்டவர்,
விஸ்வதோமுகோ, எல்லா இடங்கள்லையும் அவனுடைய திருமுகங்கள் தான். நாம் காக்கின்ற எல்லா பொருள்களும், நாம் காண்கின்ற தேவர்கள் எல்லாரும் அவனுடைய அருளாற்றலை பெற்றவர்கள். ஒன்று அவனுடைய அடியார்கள், அல்லது அவனுடைய அவதாரங்கள், அவனுடைய அருட்சக்திகள். இவையில தான் நாம் காண முடியும் உலகம் முழுவதும். விஸ்வத சக்கரத விஸ்வதோமுகோ விஸ்வதஸ்பாது, அவனுடைய திருவடிகள் உலகெங்கும் நிறைந்திருக்கின்றன, அவனுடைய திருவடி நிழல் எங்கும் பறந்து விரிந்து காணப்படுகிறது அப்படின்னு அந்த வேதவதிகள் சொல்லுகிறது. இப்படியே அது சொல்லி வரும்பொழுது ஜனயன் தேவ ஏகா என்று நம்மளெல்லாம் படைத்தவர் ஒரே ஒரு தேவன்தான் அப்படின்னு இந்த வேதவரி சொல்கிறது. அது மாதிரி இந்த ஊரில் ஏக நாயகன் அப்படின்னு அந்த இருவருக்கு பேர், ஒரே தலைவன் அப்படின்னு. ஏக இடைமருதில் ஏகநாயகா போகநாயகா இவையவர் பெருமானே அப்படின்னு அவர் சொல்கிறார் அருணகநாத பெருமான். அது மாதிரி அந்த பாடலில் சொல்லும் பொழுது இடையில் இந்த புண்ணிய காரியங்களையெல்லாம் செய்யாத இருந்துட்டு கடைசி காலத்தில் கஷ்டப்படணும், அதுக்கு முன்னாடியே இருந்து எப்படி நம்ம இவர் சொல்லுவார்ல, அது மாதிரி ஐயாறு வாயாறு பாஜா முன் நெஞ்சாமே ஐயாறு வாயால் அறை அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அந்த நொந்தி இருமி நுரை தேறி நம்ம வாயில் ஒழுகி கஷ்டப்பட்டு நம்மளுடைய உடம்பு தளர்ந்து நாம் அழிவதற்கு முன்னமாகவே நல்ல நிலையோடு இருக்கும் பொழுதே இறைவனுடைய திருவடியை சிந்தித்து அவனுடைய திறத்தை போற்றி அவன் பெயர்களை கூறி இறை வழிபாட்டிலே தொடர்ந்து ஈடுபட வேண்டும் அப்படின்னு அவர் அறிவுறுத்துகிறார். அது மாதிரி இந்த அருணகிரிநாதருடைய பாடலும் அமைந்திருக்கிறது. அது மாதிரி ஞாலி அப்படின்னா ஞமலி என்கின்ற பெயர்களில் நாய் குறிப்பிடப்படுகிறது. மனையூரை கோழியோடு ஞமலி நன்னாது மறை காப்பாளர் உரைப்பதி அப்படின்னு பெரும்பானாற்றுப்படையினுடைய பாடல். இது மாதிரி ஆன்ற கேள்வி, இந்த கேள்வின்னு சொன்னோம் இல்லையா ஸ்ருதி, அதை சொல்லும்பொழுது ஆன்ற கேள்வி அடங்கிய கொள்கை வேதாந்தம் அதை பற்றி சொல்கிறது. நான்மறை முதல்வர் சுற்றம் ஆக மன்னவர் ஏவல் செய்ய மன்னிய வேள்வி முற்றிய வாழ்வாய் வேந்தே என்று புறநானூற்று பாடல் சொல்கிறது. வளவை பாட, அதாவது வேள்வி செய்தார்கள்ங்கிறத, அன்னர்கள்லாம் வேள்வி செய்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றிய விஷயங்கள் இதில் வருது. அது மாதிரி வளவை பார்ப்பான் பராசரன் போன் ஒன்று புரி கொள்கை இரு பிறப்பானன் முத்தி செல்வத்து நான்மறை முற்றி ஐம்பெரு வேள்வியும் செய்தொழில் ஓம்பும் அறுதொழில் அந்தனர் பெருமுறை வகுக்க நாவலம் கொண்டு நன்னர் ஓட்டி பார்ப்பன வாகை சூடிய புற நன்கலம் கொண்டு தன்பதி பெயர்வோன் என்று கட்டுரைக்காதைங்கிற பகுதியில் சிலம்பு, சிலம்புங்கிற சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இந்த நான் சொன்ன வரிகள் அதில் வந்து 67வது வரிலேருந்து 73வது வரி வரை கட்டுரைக்காதையில் இருக்குது. இது மாதிரி இது வந்து உதயன் சேரலாதன் அப்படிங்கிறவரை பற்றி இந்த விஷய இதில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் அந்த பாட்டுடைய தலைவனாக இருக்கிறார். இது அவர் செய்த வேள்வியை பற்றி இது பேசுகிறது இந்த பகுதிகள். இதே மாதிரி பல விஷயங்களை நாம் பேசிட்டு வந்தோம். நேற்று வேள்விகளை பற்றும் பொழுது இதில் ஊன் வேள்விகள், அதை பற்றி ஒரு அன்பர் வந்து கேட்டிருந்தார். ஊன் வேள்விகள்லாம் பண்ணுறாங்களே, அப்பொழுது பார்ப்பனர்கள் வந்து இடையில தான் ஊன் சாப்பிடாமல் சைவர்களாக அகிம்சாவாதிகளாக இருந்தார்களா, முக்காலங்களில் அவர்கள் எல்லோரும் அசைவம் சாப்பிடுவர்களாக தான் இருந்தார்கள் முதலான கருத்துக்கள்லாம் நம்மள்ட்ட இருக்கிறத பார்க்குறோம். அதாவது புத்த சமண சமயங்கள் வருவதற்கு முன்பாடு இருந்தவர்கள் எல்லோருமே இது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஊன் சாப்பிடுபவர்களாக மாமிசம் புசுப்பவர்களாக மாமிச பக்ஷணிகளாக தான் இருந்தார்கள் அப்படின்னு நினைத்து பேசுகிறார்கள். ஆனால் அப்படி இல்லை, அவர்கள் காலத்திற்கு முன்பாகவே கூட வேத காலம் தொட்டே ஊன் தவிர்த்து அவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அதுலேயும் அந்தணர்கள் ஊன் தவிர்த்தவர்களாக இருப்பது அவர்களுடைய அந்தன கடமைகளிலே ஒன்றாக பல இடங்களிலே சொல்லப்படுகிறது. அப்போ யாகங்கள் செய்யும் பொழுது அந்த ஊன் யாகங்கள் அதில் வருகிறதே, அதை எப்படி அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். அதாவது அந்த வேள்விகள் அவர்களுக்காக அவர்கள் செய்து கொள்ளப்படுவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் செய்து வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதாவது அவருடைய ஆறு தொழில்களை சொல்லும் பொழுது ஓதல், ஓதிவித்தல், வேள்வி செய்தல், வேள்வி செய்வித்தல், தானம் பெறுதல், தானம் தருதல், இது ஆறு தொழில்கள் அந்தனருக்கு விதிக்கிறது. தொல்காப்பியமும் அதை சொல்கிறது. மற்ற ஆறு தொழில் புரிவர் அந்தனர்னு நிறையா இடங்களில் இலக்கியங்களில் இருப்பதை நாம் அறிந்திருப்போம். திருக்குறள் கூட ஆறு தொழில் உடைய அந்தனர்களை பற்றி பேசுகிறது. எல்லா இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள்,
சமய இலக்கியங்கள் எல்லாவற்றிலும் அறிவுகள் பற்றிய விஷயங்கள் பேசப்படுகின்றன. அதில் வேள்வி செய்தல், வேள்வி செய்வித்தல் ஆகிய ரெண்டு விஷயம் இருக்கிறதுனால மற்றவர்களுக்காக அவர்கள் செய்வித்த வேள்விகள். இப்போ இன்னொரு ஒரு பொறுமையாக உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னென்னு கேட்டால், நாம் இந்த ஆலயங்களில் பலியிடுதல் முதலானவைகள் சில இடங்களில் பரவலாக வழக்கத்தில் இருக்குது. அதாவது கிராம தேவதைகளுடைய ஆலயங்களிலும், அவற்றை தவிர இந்த நடுகள் முதலானவற்றை வணங்குகின்ற ஆலயங்களிலும், அதாவது முன்னோர் பெரிய அரசர்களுடைய இருந்து போர் புரிந்த வீர மரணம் அடைந்தவர்களுக்கு நடுகல்களை பற்றி நாம் பல இடங்களில் நம்முடைய இலக்கியங்களில் பார்க்கலாம். நம்ம இதை கூட நாம் தரிசிக்கலாம். கிராமப்புறங்களில் பல போர் நடந்த பகுதிகளுக்கு அருகே உள்ள கிராமங்களில் நாம் போனோம்னா அந்த நடுகளை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். அந்த பெரும் சிறப்பு செய்து இப்போ பரம்வீர் சக்ரா முதலான விருதுகளை வாங்குறது மாதிரி அந்த காலத்தில் நடுகள் நட்டு அவர்களை வீரர்கள் வீரமகனாக தெய்வ வடிவமாக வழிபடுவது நம்முடைய தமிழ் மரபு. இது எல்லாம் இந்த மரபு மற்ற இதே இடங்கள்லையும் இருந்திருக்கிறது. அங்கங்கே உள்ள சில செய்திகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதில் தமிழ் மரபிலே அதிகமாக இந்த வீரத்தினுடைய பெருமை ரொம்ப பேசப்படுகிறது, அதிகமாக நிரம்ப பேசப்படுகிறது. ஆகையினால் அந்த வீர மக்களுக்கான நெடுகல்களுக்கு இந்த மாதிரி பலி வழிபாடுகள் செய்து வழிபடுவது அப்படிங்கிறது, ஏன்னா அவர்கள் பெரும்பாலும் இந்த வீரர்கள் எல்லாம் மறவர்கள். இந்த மறவர்கள் வந்து மாம்ச பட்சணிகளாக இருந்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் பின்பற்றி வந்த சந்ததியினர் அவ்வாறே இருக்கிறார்கள். அவர்கள் அவ்வாறாகிய பூஜைகளை அந்த இதுக்கு படையலிடுதல் முதலானவற்றை செய்கிறார்கள் இன்றும் நாம் காண முடியும். நாம் இந்த மாதிரியான பூஜைகளுக்கு இடையே கும்பாபிஷேகம் முதலான வேள்விகள் நிகழும் பொழுது அந்த ஊன் முதலானவைகளை தவிர்த்து பூஜைகள் நடைபெறுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இதுபோலத்தான் நாம் வந்து நம்முடைய சங்ககாலம் முதலாக செய்து வருகிறோங்கிறத சொல்லி தெரிவிக்கிறதுக்கு சில பாடல்கள் நம்ம சங்க இலக்கியங்களில் கிடைக்கிறது. அதாவது ஊன் தவிர்த்த வேள்விகள் அப்படின்னுங்கிறத நேற்றுலேயே சொன்னேன். நம்ம திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்கார், அவிசுரந்து ஆவிரம் வேட்டலின் ஒன்று உயிர் செகுத்து உண்ணாமை நன்று அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஒன்று புலால் மறுப்பில் சொல்கிறார். அது மாதிரி இந்த ஊன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாமிச விஷயங்கள் யாகங்களில் இருந்ததானே நிச்சயமாக இருந்தது. அந்த யாகங்கள் வந்து ஏற்புடையதாக கொள்ளவில்லை, அவர்கள் வேதங்களிலே விதிக்கப்பட்டன, அதை வந்து நாம் மறுக்க சொல்லவில்லை. ஆனால் அவற்றிலிருந்து பிரிந்து தேவையானவற்றை, அதாவது பயன் கருதி செய்கின்ற வேள்விகளிலே, வேள்விங்கிறது வந்து ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து கர்ம யாகம், இன்னொன்று ஞான யாகம். கர்ம யோகம் ஞான யோகம் அந்த இதுக்கு போக வேண்டாம், அது வேறு செய்தி. இது வந்து கர்ம யாகம் ஞான யாகம்னு பேர். இந்த கர்மாங்கள் யாகங்கிறது பலன் விரும்பி செய்யப்படும் யாகங்கள். நம்ம இதிகாசங்களில் பார்த்தோம்னா இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி ராமர் பிறப்பதற்காக அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் செய்த வரலாறு நாம் பார்க்குறோம். அதே மாதிரி ராமர் வந்து அஸ்வமேதம் அப்படிங்கிற யாகத்தை செய்கிறதுக்காக குதிரை கொள்வது லவகுசர்களுடைய உத்தர ராமாயணத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இது மாதிரி அவர்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள் அந்த ராமனுடைய முன்னோராக கங்கையை பூலோகத்திற்கு அழைத்து வந்த பகீரதன் நம்ம மாமல்ல சக்கரவர்த்தி மாமல்லபுரத்தில் அங்கே போட்டிருக்கார் இல்லையா, அர்ஜுனன் தபஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை இதுன்னு சொல்லுவா, சில பேர் பகீரதன் சொல்லுவா, அப்படி விஷயங்கள் அதில் இருக்குது. அதில் அந்த பகீரதன் அப்படிங்கிறவர் வந்து இப்போ கூட நம்ம ரொம்ப ஒரு விஷயத்தை ரொம்ப முயன்று செய்யும் பொழுது பகீரத பிரயத்தனம் அப்படின்னு சொல்கிறத நாம் கேட்டுப்போம். இந்த பகீரதன் அப்படிங்கிறவர் வந்து ராமனுடைய முன்னோர்களில் சகரர் அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அவருக்கு ஆயிரக்கணக்கான குமாரர்கள், 100 குமாரர்கள் இருந்தார்கள் என்று சொல்வார்கள். அவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த அஸ்வமேத யாகம் சகரர் செய்து 100 அஸ்வமேத யாகங்களை செய்தோம்னா ஒரு இந்திர பதவி அது கிடைக்கும். இதை வந்து நம்ம நகுஷனுடைய வரலாறுல தெரிஞ்சுக்கிறோம். இப்படி பலவேறு வரலாறுகளில் நமக்கு இதிகாச புராணங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. தமிழ் மன்னர்கள் தான் கூட அந்த அஸ்வமேதம் செய்கிறார்கள். ராசசூயம் யாட்ட முன்குடுமை பெருவழுதின்னு அரசர்கள் போற்றப்படுகிறார்கள் இலக்கியங்களில். அப்படியே இந்த யாகங்கள் பலன் விரும்பி செய்கின்ற யாகங்களில் உயிர் பலிகள் தரப்பட்டன. அதாவது மோட்சத்தை விரும்புகின்ற யாகங்கள் ஞான யாகம். காமிய பலன்களை, போகத்தை, காமிய பலன்களை விரும்புகின்ற யாகங்களும் இந்த வேதங்கள் நமக்கு விதிக்கின்றன. அந்த மாதிரி யாகங்களில் தான்

பற்றி நிறைய குறிப்புகள் நமக்கு இதிலிருந்து கிடைக்கின்றன, இலக்கியங்களிலிருந்து கிடைக்கின்றன. இந்த அவிசுரந்து ஆயிரன் வேட்டலின் ஒன்றன் ஒன்று செலுத்து உண்ணாமை நின்றுங்கிறதும் திருக்குறளும் கூட அந்த ஊன் வேள்வியை பற்றிய அவி அப்படிங்கிறது ஹவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேள்விக்குரிய யாகப்பொருளாக சொல்வதற்காக வைத்திருக்கக்கூடிய யாகப்பொருள்களுக்கு அவி என்று பெயர், அவிப்பொருள் என்று பெயர். அதனால் ஹவிர் யஜ்யங்கள் அப்படின்னு அந்த தேவர்களுக்காக செய்யப்படும் யஜ்யங்கள், பாக யஜ்யங்கள்ங்கிறது தென்புலத்தாருக்காக செய்யப்படும் யஜ்யங்கள், சோம யஜ்யங்கள்ங்கிறது ஞானம் ஏற்படுவதற்காக செய்யப்படும் யஜ்யங்கள். இப்படி பல்வேறு வகையான யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதில் இந்த யாகங்களில் சோம யாகங்கள் எழுங்கிறத நாம் பார்த்தோம், சோமவேள்வி அப்படிங்கிறது. அது என்னென்னா அக்னிஸ்டோமம், அத்யக்னிஸ்டோமம், நித்தியம், ஷோடசி, வாஜிபேயம், அதிராத்திரம், அத்தோரியாமம் என்று சொல்லப்படுகின்றன. அது மாதிரி ஹவிர் வேள்விகள் அப்படிங்கிறது வந்து அது ஹவிர் யாகம், அது வந்து ஏழு. அக்னியாதேயம், அக்னிஹோத்திரம், தர்சம், சாதுர்மாசியம், நிரூட பசுபந்தம், ஆக்ரயணம், சௌத்ராமினி என்பவைகள் அந்த ஹவிர் யஜ்யங்கள். பாக யஜ்யங்கள் என்பது அஷ்டகை, அபார்வணம், ஸ்ரார்த்தம், ஸ்ராவணி, ஆக்ரயகாயனி, சைத்ரி, ஆஸ்வயுஜி அப்படிங்கிறது. இந்த யாகங்களை செய்பவர்கள் எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் சில யாகங்களை சில வம்சத்தை சேர்ந்த அந்தணர்கள் மட்டுமே செய்து வந்தார்கள். இப்போ உதாரணமாக நம்ம வாஜ்பாய்ன்னு இருந்தார், அடல் பிஹாரி வாஜ்பாய் அப்படின்னு நம்மளுடைய முதல் முன்னாள் பிரதம மந்திரி, நம்முடைய தேசத்துடைய பிரதம மந்திரியாக இருந்தவர். அவர் வாஜ்பேயம் அப்படிங்கிற யாக செய்கின்ற வம்சத்தை சார்ந்தவர் தான். அதனால் அந்த பேர் நம்ம நேற்று பார்த்தோம்ல, த்விவேதி திரிவேதிங்கிற பேர் குடும்ப பெயராக ஏற்பட்டது மாதிரி இந்த வாஜ்பேய செய்கின்ற வம்சத்தை சார்ந்தவர்கள் அந்த பேருக்கு பின்னாடி குடும்ப பெயராக அந்த யாக பெயர்களை தன்னோடு சேர்த்து கொள்வதை வழக்கமாக முன்னாள் நமது வட இந்திய மரபிலே அந்தணர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். அது மாதிரி அந்த வாஜ்பேயம் அப்படிங்கிற யாகத்தை பற்றியும் இதில் சொல்லப்படுகிறது. இது மாதிரி இந்த வாஜ்பேயங்கிறது இந்த சோம வேள்விகளில் அஞ்சாவதாக இருக்கக்கூடிய வேள்வியாகும். சரி, அப்போ இந்த ஹவிர் யஜ்யங்கள் அவை ஏழு, பாக யஜ்யங்கள் ஏழு. பாக யஜ்யங்களில் அஷ்டகை, அபார்வணம், ஸ்ரார்த்தம், ஸ்ராவணி, ஆக்ரயகாஜனி, சைத்ரி, ஆஸ்வயுச்சி அப்படிங்கிற இந்த ஏழு யாகங்கள். இவைகளில் சில யாகங்கள், இந்த பசுபந்தம் முதலான யாகங்கள்லாம் ஊன் யஜ்யங்களாக இருக்கிறது, ஊன் வேள்விகளாக இருக்கிறது. அதில் பலி முதலான சடங்குகள் செய்யப்பட்டன அப்படிங்கிறது பலன் விரும்பி செய்யப்படும் யாகங்கள். இப்போ நான் முதல்ல பேசிய விஷயத்துக்கு வருவோம். அந்த கிராம தேவதைகளுக்கு பலி கொடுத்தல் முதலானதை செய்யும் பொழுது அவற்றை நாம் வந்து இது பண்ண செய்வதில்லை, அதை முடிந்தவரை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்வோம். பலி வேண்டாம் இறைவனுக்கு அப்படின்னு அவர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இறை வழிபாட்டோடு அதை செய்யும் பொழுது நாம் அவற்றை தவிர்க்க முடியாததாக, அவர்கள் நம்பிக்கைக்கு உட்பட்டதாக ஆகிவிடுகிறது. உதாரணமாக நம்முடைய ஆன்மீகமே நம்பிக்கை பாற்பட்டது தான். நாம் வந்து ஆராய்ச்சியின் பால்பட்டு ஆன்மீகத்தை அணுக முடியாது, அறிவின் பால்பட்டு ஆன்மீகத்தை அணுக முடியாது. நாம் மைதான் விரும்பி விதிர்விதித்து உன் விரையார் கிழக்கு என் உள்ளம் பொய்தான் தவிர்ந்து அப்படின்னு மாணிக்கவாசல் சொல்கிறார். உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளேன்பர் திருவாசகத்தில். இந்த மெய்தான் விரும்பி விதிர்விதிர்த்து அப்படி உடம்பெல்லாம் புல்லரித்து அப்படியே அந்த மயக்க நிலையில் போய் இந்த சுவாமி வருதுன்னு சொல்கிறா பாருங்க, அது மாதிரி ஒரு நிலையில் அப்படி இறை சிந்தனையோடு கையெடுத்து கும்பிட்டு அந்த இறைவனுடைய கருணையை எண்ணி இறை பிரிந்த ஆற்றாமை தாங்காத பசுவை பிரிந்த ஆற்றாமை தாங்க பதியை பிரிந்த ஆற்றாமை தாங்காத அந்த பசுவாக தன்னை உணர்ந்த அந்த ஆன்மா தாயை பிரிந்த குழந்தை கதறுவது போல கதறி அதன் மூலமாக அந்த இறையை தேட முற்படுகின்ற அந்த நிலை அறிவின் பார்ப்பட்டதாக எவ்வாறு இருக்க முடியும்? அது உணர்வின் பால்பட்டது. அதற்கு ஆராய்ச்சியும் அறிவும் மிக தொலைவில் இருக்கின்றன. அறிவினுடைய முதிர்ச்சியின் பெற்ற ஆழ்ந்த உணர்ச்சிகள் தான் இந்த விஷயங்களில் உணர முடியும். உதாரணமாக ஒரு குழந்தை தன்னோடு இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகளோடோ

0: தன் பெற்றோர்களோடோ தான் கொண்டிருக்கின்ற பாசத்தை எந்த அறிவினால் எந்த ஞானத்தால் விளக்க முடியும் என்றால் அது விளக்கம் பெற முடியாது, அதை விளக்கி நூல்கள் எழுத முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அதை வந்து உணரத்தான் முடியும். அதுபோலத்தான் இறை உணர்வும் அதை வந்து அதிலிருந்து அறிவில் ஒழித்துவிட்டு இறை உணர்வு கொள்ள வேண்டும் என்று கொள்கை அல்ல. அதாவது அறிவால் உணர முடியாதது இறை, புலன்களால் அறிய முடியாதது இறை என்பதுதான் இதனுடைய. அதனால தான் அறிய முடியாத அளவைகளை கடந்து அவர் விளங்குவதனாலே தான் இந்த ஆகம பிரமாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூலளவை நமக்கு தேவைப்படுகிறது. அந்த நூலளவினுடைய முதல் நிலையில் வேதங்களை நாம் வைத்திருக்கிறோம். இறைவனாலே அருளப்பட்டிருக்கிறது. முதல் நிலை நாம் வச்சுருக்கோங்கிறத விட இறைவன் அவ்வாறு தான் அருளி இருக்கிறார். அதன் பிறகு ஆகமங்கள் முதலானவற்றை எல்லாம் சொல்லியிருக்கிறார். வேத ஆகமையோ பேதம் அன்னபஸ்யாமகா அப்படின்னு ஸ்ரீகண்டர் தன்னுடைய சிவஞான மாபாடியத்தை சொல்லும் பொழுது தன்னுடைய நூலில் அவர் வந்து சொல்கிறார், நான் வேதாகமியோர் அபேதம் நபஸ்யாமகா ரெண்டுமே அபௌருஷேயம், அதாவது புருஷர்களாலே மனிதர்களாலே ஆக்கப்பட்டதல்ல, இறைவனால் அருளப்பட்டது அப்படின்னு நேற்றுக்கும் நாம் பார்த்தோம். எஸ் நிஸ்வசிதம் வேதா வாக்ரூபாஷ்ட சிவாகமாக அப்படின்னு, வேதனுடைய இறைவனுடைய சுவாசமாக வேதங்களும் இறைவனுடைய வாக்குரூபமாக வாசக வடிவங்களாக ஆகமங்களும் இருக்கின்றன.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் வழங்கி இருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
4: இந்த நூலுக்கு மங்கள வாழ்த்து ஒன்று அமைந்திருக்கிறது. அந்த மங்கள வாழ்த்து ரொம்ப அற்புதமான ஒரு மங்கள வாழ்த்து. அதுல நம்ம சிந்திப்பதற்கு, நமக்கு ஞானத்துல ஞான தேடலுக்கு உதவி புரிவதற்கு அநேக கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது. மிகச்சிற ஒரு சிறிய பாடல், அந்த பாட்டை பார்க்கலாம். கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்பது இதற்குரிய மங்கள வாழ்த்து. ஒரு நூல் செய்யும் பொழுது அந்த நூலுக்கு வாழ்த்து ஒன்று வேண்டும். இந்த இடத்துல நம்முடைய மரபுப்படி விநாயகப் பெருமானை வாழ்த்துகிறார். விநாயகப் பெருமானை வாழ்த்துகிறவர் எப்படி வாழ்த்துகிறார்னா, சிவபெருமான் தந்த சிவபெருமானால் அருளப்பட்ட விநாயகப் பெருமான் என்றுதான். நம்முடைய சம்பந்த பெருமான் கூட பிரியதன் உரிமை என்று பாடியிருக்கார். சிவபெருமான் அருளால் பெறப்பட்ட விநாயகப் பெருமான் அப்படிங்கறத அங்கேயும் சொல்றார். இந்த பாட்டு அந்த முன்னாடி பாட்டினுடைய பொருளை பார்க்கலாம். கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. கல்லால் நிழல், கல்லால மரத்தின் நிழலில் எழுந்தருளியிருந்து. யார் கல்லால மரத்துல நிழல் எழுந்திருக்கிறார்? தட்சிணாமூர்த்தி, தென்முக கடவுள். மலைவில்லார், அந்த நந்தியம்பெருமான், தனகாதி நால்வர்கள், இவர்களுக்கெல்லாம் ஐயன் தெரிவு இல்லாதபடி செய்தருளியவர் சிவபெருமான். எதை உணர்த்தி எதன் மூலமாக சிவஞான போதத்தை சொல்லி அப்படி செஞ்சிருக்கிறார்? அருளிய, அவரால் அந்த சிவபெருமான் அப்படி தனகாதி முனிவர்களுக்கெல்லாம் ஐயன் தெரிவு இல்லாமல் செய்து சிவஞான போதத்தை உதவித்தருளிய சிவபெருமான் அருள் புரிந்திருக்கிறார். எதை அருள் புரிந்திருக்கிறார்? நாயக்கடலை கடவுளை தந்தருளியிருக்கிறார். அந்த அந்த பெருமான் மேலும் மேலும் நமக்கு கருணை கூர்ந்து அருளுவதற்காக நம்ம என்ன செய்யணும்னா, நல்லார் அந்த இறைவனை வணங்க வேண்டும். யார் வணங்குவாங்கன்னா, நல்லவர்கள் வணங்குவார்களாம். நல்லவர்கள்னா யாரு? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். நன்மை என்பது, நன்மைகள் எல்லாவற்றிலும் மேலான நன்மை வீடு. நம்ம அடையக்கூடிய நன்மைகள்ல உயர்ந்த நன்மை என்பது இறைவனிடம் நாம் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை யார் விரும்புகிறார்களோ அவர்கள் நல்லவர்கள். நல்லவர்களுக்கு இங்க ஒரு விளக்கம், நன்மையெல்லாம் ஒன்று திரண்டவர் சிவபெருமான், நன்றுடையான். திருச்சிராப்பள்ளி சுவாமி அப்படிதான சொல்றான், நன்றுடையானை தீயது இல்லானை. தீயதனுடைய கலப்பே கிடையாது, அங்க நல்லதுதான் இருக்கு. அப்ப அந்த நன்று உடையானை யார் நாடுகிறார்களோ அவர்களெல்லாம் நல்லவர்கள். அதான் சொல்கிறார் நல்லார். அந்த நல்லவர்கள் என்ன செய்வாங்கன்னா, வீடு பெற்று விரும்புகிற நல்லவர்கள் கொல்லார் இணைமலர், கொள்ளாப்பிள்ளையாரது திருவடி மலர்களை புனைவர் தங்கள் தலைமீது சூடிக்கொள்வார்கள். ஏன் பிள்ளையாருடைய இணையடிகளை நம்முடைய தலையில சூடிக்கொள்வார்கள் என்றால் திருவருமானுடைய அருளை பெறுதற் பொருட்டு. ஏன் என்று கேட்டால், இடையூற்றை நீக்கி எல்லா காரியங்களையும் முற்று செய்கின்றவர் விநாயக பெருமான். கட்டி கண்ணபதி வரம் அருளினன் மிகு கொடை அப்படின்னு சொல்றார். பிடியதன் உருமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி

0: ஆகவே நமக்கு வருகின்ற இடர்களை எல்லாம் களையக்கூடிய அந்த விநாயகர் திருவடி மலர்களை நாம் நினைக்க வேண்டும். ஏன் அப்படி நினைக்கணும்னா, இங்க ஏன் விநாயகர் வணக்கம் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, விநாயகரும் சிவபெருமானும் வேறு வேறு அல்லர் அப்படிங்கிறது சிவஞான முனிவரே ஒரு குறிப்பு கொடுத்திருக்கின்றார். இந்த மங்கள வாழ்த்து இல பல சூட்சங்கள் அடங்கியிருக்கு, அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம இந்த நம்முடைய சிவஞான போதம் 12 சூத்திரங்களை உடையது. 12 சூத்திரமும் 12 சூரியன், இந்த உலகத்துல வர்ற சூரியன் எப்படி இருளை நீக்குகிறதோ அப்படி 12 சூரியர்கள் இருக்காங்க ஒரு மாதத்துக்கு ஒரு சூரியனா. அப்புறம் 12 சூரியர்கள் வந்து நமக்கு வெளிச்சம் தருகிறார்கள். அப்படி 12 சூத்திரங்களாக அமைந்து இந்த சிவஞான போதம் நமக்கு ஆணவ மரத்தை நீக்கத்தை தருகிறது, ஒளியை நமக்கு தருகிறது. அந்த 12 சூரியருடைய பெயர்கள், 12 சூரியர்கள் இருக்காங்க, அது போல 12 சூத்திரம் அமைஞ்சிருக்கு. தாத்திரு, சக்கரன், அரியமன், மித்திரன், வருணன், அஞ்சுமான், இரணியன், பகவான், சிவச்சுவன், கூடன், சவித்திரு, சுவட்டன் அப்படின்னு 12 சூரியர்கள் இருக்கிறார்கள். அந்த 12 சூரியர்களைப் போல சிவஞான போதமும் 12 சூத்திரங்களை உடையதாக இருக்கிறது. அதை இந்த மங்கள வாழ்த்து நமக்கு குறிக்கிறது. எப்படி குறிக்கிறதுனா, இந்த மங்கள வாழ்த்தில் அமைந்திருக்கின்ற சொற்கள் 12 சொற்கள். கல், ஆள், நிழல், மலைவு, இல்லார், அருளிய, பொல்லார், இணை, மலர், நல்லார், புனைவர், ஏகாரத்தை பிரிக்கணும். அப்ப எத்தனை சொல்லு வருதுல, 12 சொற்கள். அப்போ இந்த நூலிலே 12 சூத்திரங்கள் அமைய இருக்கின்றன என்பதை மங்கள வாழ்த்து குறிப்பால் உணர்த்துகிறது. இப்போ அப்புறம் மேல இப்ப 12 சூத்திரங்கள் இருக்கு, அதை சொல்லிடுச்சு. அதுக்கு அடுத்தது இதுல 2 அதிகாரங்கள் இருக்கின்றன. சிவஞான போதத்துல 2 அதிகாரங்கள். என்னென்ன அதிகாரங்கள்னா, பொது அதிகாரம், சிறப்பு அதிகாரம். முதல் 6 பாடல்கள் பொது அதிகாரம், முதலே சொன்ன உங்களுக்கு. அடுத்தது அமைந்திருப்பது சிறப்பு அதிகாரம். இதுல 2 வினை முடிவுகள் இருக்கின்றன. 2 வினை முடிவுகள், 2 அதிகாரம் இருக்கிறது என்பதை உணர்த்துகின்றன. என்னென்ன வினை முடிவுகள் பாருங்க. கல்லால் நிழல் மலை, மலைவு இல்லார் அருளிய. அருளிய என்பது ஒரு வினை முடிவு. அதுக்கு அடுத்தது புனைவரே அப்படிங்கிறது ஒரு வினை முடிவு. ஆகவே இதுல 2 அதிகாரம் அடங்கி இருக்கிறது. என்னென்ன அதிகாரம்? பொது அதிகாரம், சிறப்பு அதிகாரம். அருளிய, புனைவரே என்ற 2 வினை முடிவுகள், பொது அதிகாரம், சிறப்பு அதிகாரம் என்பது என்ற 2 பிரிவுகளை குறிக்கிறது. இதுல அந்த 2 அதிகாரங்களும் 4 இயல்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு அதிகாரத்துக்கு 2 இயல், அப்ப 2 அதிகாரத்துக்கு இயல், 4 இயல்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரமாண இயல், இலக்கண இயல், சாதன இயல், பயணியல். அதையும் இந்த மங்கள வாழ்த்து நமக்கு குறிக்கிறது. எப்படின்னா, கல்லால் நிழல், அந்த 3 சொற்களும் இடத்தை குறிக்கின்றன, அது இருக்கு அப்படிங்கறத. அப்படி இடத்தினுடைய உண்மை கூறுதல் போல, இந்த 3 முதல் 3 நூற்பாக்கள், சிவஞான போதத்தில் வர்ற முதல் 3 நூற்பாக்கள் முப்பொருள்கள், முப்பொருளுடைய இருப்பை கூறுகின்றன, முப்பொரு உண்மையை கூறுகின்றன. என்னென்ன? பதி, பாசம், பசு என்ற முறையிலே 3 பொருள்களும் இருக்கின்றன என்ற விஷயத்தை சொல்லுகின்றன. அதுக்கு அடுத்தது மலைவு இல்லார் அருளிய என்ற 3 சொற்களும், மலைவு இல்லார் அருளிய என்பது செயல்கை குறிக்கிறது. மலைவில்லாமல் செய்தருளியன்னு அர்த்தம். மலைவுன்னா ஐயம் தெரிவில்லாமல் செய்தருளியன்னு அர்த்தம். அப்ப அது செயல்படும் தன்மையை குறிப்பது போல, 4, 5, 6 ஆகிய 3 பாடல்களும் நமக்கு அந்த 3 பொருளுடைய இயல்புகளை நமக்கு சொல்லுகிறது. அங்கு என்ன இயல்பு அப்படின்னு சொல்லுது. அதற்கும் அடுத்தபடியாக பொல்லார் இணை மலர் என்ற பொல்லார் இணை மலர், இணைன்னா அவருடைய திருவடி மலர்களை சொல்லுகிறது. அப்ப 3 திருவடிகளை சொல்லுவதனாலே நாம் இறைவன் அறிவதற்கு திருவடியே சாதனமாகியதனால அந்த சாதன இயலை அது கூறுகிறது. 7, 8, 9 ஆகிய பாடல்கள். அதுக்கு அடுத்தது நல்லார் புனைவரே, நல்லவர் யாரும் முதலில் சொல்லியிருக்கிற, யாரெல்லாம் நன்மையிலுக்கெல்லாம் மேலான நன்மையாகிய சிவத்தை நாடுகிறார்களோ அவர்கள் நல்லவர்கள். அப்ப நல்லார் புனைவரே என்றால் அந்த திருவடியை அடைந்தவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்ற பயனை கூறுகிறது. அத 10, 11, 12 ஆகிய 3 நூற்பார்களும் கூறுகின்றன. இதுல இன்னொரு நுட்பமும் இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மலைவில்லார், மலைவு பிளஸ் இல்லார், அது ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு பாத்தீங்களா. அதை போல 3 சூத்திரமும் 4 சூத்திரமும் நெருங்கிய தொடர்புடையவைகள். ஏன்னு கேட்டீங்கன்னா, 3 சூத்திரம் பசு உண்மையை சொல்லுகிறது, 4 சூத்திரம் எது சொல்லுன்னா பசியினுடைய இலக்கணத்தை சொல்லுகிறது. ரெண்டும் நெருங்கிய தொடர்புடையது. அது மாட்டெறிதல் என்று இலக்கணத்தை சொல்லுவார்கள். அப்படி நெருங்கிய தொடர்புடையதை குறிப்பது போல இது மலைவு இல்லார் என்று அமையாமல் மலைவில்லார் என்று ஒரே சொல்லாக அமைந்திருக்கிறது. அது ரெண்டும் தொடர்புடையது என்பதை அது எடுத்து காட்டுகிறது. இப்படி இதனுடைய அமைப்பே வந்து நூலினுடைய கருத்தை நமக்கு தெளிவாக சொல்லுவது போல அமைந்து நிற்கிறது. அப்புறம் இந்த வாழ்த்து என்பது மூன்று வகைகளில் அமையலாம். வாழ்த்து அப்படின்னா வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துறது, இன்னொன்று வாழ்த்துல இன்னொன்னு வணங்குவது, அப்போ அவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி வணக்கம் தெரிவிப்பது, அவனுடைய திருவடிகளை பணிவது. ரெண்டாவது வாழ்த்துவது வணங்குவது. ஒரு மங்கள வாழ்த்துல மூன்று விஷயங்கள்ல சொல்லலாம், மூன்று முறைகள்ல சொல்லலாம், மூன்று விஷயங்களை சொல்லலாம். வாழ்த்தலாம், வணங்கலாம், அல்லது வணங்கப்படுகின்ற பொருளை சொல்லலாம். இது எதுல அமையுதுன்னு கேட்டீங்கன்னா வணங்கப்படுகின்ற பொருளை சொல்லுகிறது. இப்போ அவருடைய திருவடியில் நாம் பணிய வேண்டும். நல்ல பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்று வந்திருப்பதனாலே இப்படி நம்முடைய தலையை அவருடைய திருவடியிலேயே அடக்கிக் கொள்ள வேண்டும், பணிய வேண்டும் அப்படின்னு வந்ததுனால இது ஒரு குறிப்பை சொல்லுகிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் வியாபக பொருள், தன்முனைப்பு இல்லாமல் இந்த உயிரானது அவனுடைய திருவடியிலேயே அவனுடைய வியாபகத்தில் அடங்கி நிற்க வேண்டும். தன்முனைப்பு இருக்கக்கூடாது, தன்முனைப்பை விட்டுவிட வேண்டும். தன்முனைப்பு நமக்கு ஆணவமலத்தினாலே வருகிறது. ஆக தன்முனைப்பை இழந்து அவனுடைய திருவடியிலே அடங்க வேண்டும் என்ற குறிப்பை இது சொல்லுகிறது. அது தாடலை போல் அடங்குதல் என்பார்கள். தாடலை அப்படின்னா தாடலை என்பதில ரெண்டு சொற்கள் இருக்கின்றன. ஒன்று தாள், திருவடி தலை, நம்முடைய தலை, நம்முடைய தலை போய் அதுல அடங்கினா இறைவனுடைய திருவடியில அடங்க வேண்டும். அப்படி அடங்குதல் என்றால் என்னன்னா நம்முடைய தலையை கொண்டு போய் அவனுடைய கால்கிட்டே வச்சுட்டே உட்கார்ந்துருக்க முடியுமா? 24 மணி நேரமும் அலுப்புந்துராதா? இல்ல, அவனுடைய வியாபகத்தில் நாம் அடங்க வேண்டும். தன்முனைப்பு இல்லாமல் நாம் நம்முடையதா, நம்முடைய செயல்களால எதுவும் நடக்கிறதா நம்ம நினைக்காமல் முற்றிலும் இறைவனுடைய செயலால் தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, நாம் கூட அப்படித்தான் இயங்குகின்றோம் என்று அவனுடைய சங்கல்பத்திற்கு நாம் பணிந்து உள்பணிந்து அவனுக்கு அடங்கி வாழ்தல், அவனுடைய திருவடியில அடங்கி வாழ்தல். அப்ப நமக்கென்று ஒரு சிந்தனை தனியாக கிடையாது, அவன் உணர்த்ததான் நம்ம உணர்கிறோம். அதை நம்ம கதாபுத்தகத்துல வித்யாரில வெளியா பார்த்திருக்கிறோம், இனிமேலும் பார்க்க இருக்கிறோம். அப்படி அடங்கி இருத்தல் ஆகிய விநாயகருடைய ஞானசக்தி கிரியாசக்திகளில் தன்னுடைய ஞானசக்தி கிரியாசக்தியை அடங்கி ஒன்றுபட்டிருத்தல் என்ற குறிப்பை அது தருகிறது. அடங்கி இருத்தல் என்றால் அதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா தன் அறிவுக்கு அவர் அறிவை இன்றி அறிவு நிகழாது. நமக்கு அறிவு விளங்கணும்னா யாருடைய அறிவு வேணும்? நமக்கு இறைவனுடைய திருவருள், இறைவனுடைய அறிவு நமக்கு வேணும். இறைவன் நமக்கு அறிவிக்கணும், அப்பதான் நம்முடைய அறிவு விளங்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தன் செயலுக்கு அவருடைய செயலின்றி செயல்பாடு இல்லை, நம்ம செயல்படுவதற்கும் கூட அவனையே நம்மோடு சேர்ந்து அவனும் செயல்பட வேண்டும் என்பது இதெல்லாம் அடங்கி இருத்தலுடைய செயல்படும் தன்மை என்று உணர்ந்து தன்முனைப்பு அற்று அவருடைய அருள் வழியிலேயே, இறைவனுடைய அருள் வழியிலேயே நாம் நிற்பதை குறிக்கும் அடங்கியிருத்தல். இது திருவடி திருஷ்டியையும் குறிக்கும். பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே திருவடி திருஷ்டியும் குறிக்கும். இறைவனுடைய திருவடியே அருள் வியாபகம். அந்த அருள் வியாபகத்தில் நாம் அடங்கி இருக்க வேண்டும், தன்முனைப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இதுல தரக்கூடிய செய்தி. பிள்ளையாருடைய திருவடியிலே அடங்கி நல்லவர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் ஏன் இங்க விநாயகரை வாழ்த்துகிறார் என்றால் அவ்விருவரும் தம்முள் வேற்றுமை இன்மை பெற்றாம் என்பது சிவஞான சுவாமியுடைய குறிப்பு. ஆகவே இந்த பிள்ளையார் வந்து இந்த பொல்லா பிள்ளையார் திருவண்ணாமலையில் இருக்கிறார். ஆகவே இந்த பாடல் அவ்வளவு மங்கள வாழ்த்தானது இந்த நூலுக்கு ஒரு முகவுரை போல அமைந்து இந்த நூலிலே உள்ள செய்திகள் அனைத்தையும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த நூலிலே 12 சூத்திரங்கள் அடங்கி இருக்கின்றன. இந்த 12 சூத்திரங்களும் என்ன விஷயத்தை சொல்லுகின்றன என்பதை ஒரு ஒட்டோ மொத்தமா பார்த்துட்டு நம்ம நூலுக்குள்ள போகலாம். இந்த முப்பொருள்களை பற்றி சொல்லுகின்றன. முதல் 3 சூத்திரங்கள் நாம் சொல்லுகின்ற பதி, பத்து, பாசம் என்பது உண்மை என்று பொருளுடைய உண்மையை சொல்லுகிறது. அது பிரமாண இயல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரமாணம் இருப்பு, அது இருக்கிறது என்று. நம்ம பாட்டுக்க பேசிட்டே இருக்கிறோம், அது இருக்கா இல்லையா, இருக்கிற பொருளை பத்தி பேசுறியா, இல்லாத பொருளை பத்தி பேசுறியா அப்படின்னு யாராவது கேட்டா நம்ம சொல்லணும்ல, அந்த பொருள் இருக்கு, கடவுள் இருக்கு அப்படின்னு நிரூபிக்கணும். எந்த வகையிலாவது நாம் நிரூபிக்க வேண்டும் அந்த பொருள் இருக்கிறது என்று. கடவுள் இருக்கா இருக்கு என்று சொல்லுவதற்கு தெளிவான உண்மைகள் நம்ம கையில உட்கார்ந்துருக்கும். உயிர் உண்டா, உயிர் உண்டு, அது தெளிவான உண்மை. உயிரை பார்க்க முடியாது, நாம் பேசுல எந்த பொருளையும் கண்ணால பார்க்க முடியாது. ஆகவே அந்த பொருள்கள் இல்லாத பொருளை பத்தி ஏதோ சரிதானந்தன்னு சொல்லிட்டு இல்லாத பொருள்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு 4 பேர் கூட்டம் போட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. கடவுள் இருக்கிறாரா என்றால் ஆராய்ச்சியோடு கூடி பிரமாணங்களோடு கூடி கடவுளுடைய இருப்பை நாம் நிலைப்படுத்த வேண்டும், உண்மை என்று நாம் நிரூபிக்க வேண்டும். பாசம் இருக்கிறது என்று நாம் நிரூபிக்க வேண்டும், இருப்பை நிரூபிக்க வேண்டும். அப்புறம் உயிர் இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டும். இந்த 3 தான் முதல் 3 சூத்திரங்களிலே நமக்கு சொல்லப்படுது. ஏன்னா இல்லாத பொருளை பற்றி பேசுவதாக கண்ணுக்கு தெரியாது, கடவுள் கண்ணுக்கு தெரியாது, உயிர் கண்ணுக்கு யாரும் பார்த்ததே கிடையாது, உயிரையும் கண்ணால பார்த்ததில்லை, ஆணவம் கண்ணு மாய ஒன்னையும் பார்த்ததில்லை. மாயை காரியமாகி வந்திருக்கும் பொழுது, மாயமாக இருக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், ஆனா மாயை முழுக்க அதனுடைய மூல ஆற்றல் நான் பார்த்ததில்லை. ஆகவே இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு முதல்ல தீர்மானிச்சுட்டு அப்புறம் மேற்கொண்டு மேலே நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக முதலிலே முதல் மூன்று அதிகரணங்களிலே இந்த மூன்று செய்திகளை உண்மை என்று நிரூபிக்கிறார். அதுக்கு தக்க பிரமாணங்களுடன் நிரூபிக்கிறார். பிரமாணங்கள் நமக்கு மூன்று வகையான பிரமாணங்கள் இருக்கின்றன. அந்த பிரமாணங்களை கொண்டு இந்த மூன்றையும் அவர் நிர்ணயிக்கிறார். என்னென்ன பிரமாணம்னா, நமக்கு ஒன்று இருக்கிறது என்று தெளிவாக உணர்ந்து கொள்வதற்கு காட்சி பிரமாணம், அதாவது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரத்யட்ச பிரமாணம் என்று சொல்வார்கள். இரண்டாவது ஆகவ பிரமாணம் அல்லது தமிழ்ல உரையளவை என்று சொல்வார்கள். மூன்றாவது அனுமான பிரமாணம் அல்லது தமிழ்ல கருதல் அளவை. இந்த அளவைகளின் மூலமாக இந்த மூன்றும் இருக்கிறது என்பதை நமக்கு மிக தெளிவாக இவர் சொல்கின்றார். இதுல இந்த காட்சி பிரமாணத்தின் மூலமாக கடவுளை நாம் பார்க்க முடியுமா? நல்ல கொஞ்சம் ஆழ்ந்து நீங்க கவனிக்கணும். கண்ணால கடவுளை பார்க்க முடியுமா நேரடியாக? இந்த கண்ணால சொல்லுங்க பாக்கலாம், முடியாது. கண்ணால, ஆமா, கண்ணால பார்க்க முடியாது. கண்ணால நாம் நேரடியாக பார்க்க முடியாது. நம்முடைய இந்திரியங்களினால் கடவுளை பார்க்க முடியாது. சுட்டி அறியப்படுகின்ற பொருள் எல்லாம் அழியக்கூடிய பொருள்கள். அறிவினால் அறிந்தையாவும் அசத்தாதல் அறிகண்டி என்று நம்முடைய சாத்திரன் ஒன்று சொல்லி இருக்கிறது. ஆகவே கண்ணால நம்ம பார்க்க முடியாது. காட்சி அளவை என்பது நம்ம கண்ணால பார்க்கறது மட்டும் அல்ல. இப்போ ஒரு மலர் எங்கேயாவது இருக்கு, இங்க நீங்க வச்சிருக்கீங்க, மல்லிகைப்பூ வச்சிருக்கீங்க, அந்த மலருடைய மனத்தை கொண்டு வாசனையை தெரிஞ்சுக்கலாம். வாசனையினால மலர் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் காதால கேட்டு உண்மையை தெரிந்து கொள்ளலாம், கண்ணால பார்த்து உண்மையை தெரிந்து கொள்ளலாம், நாக்கால சுவைத்து அதனுடைய சுவை உண்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம். மாமலம் இருக்கு, இது புளிக்குது அல்லது இனிக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்ப உடம்புல ஏதாவது ஒரு பொருள் பட்டுச்சுன்னா அது ரொம்ப மென்மையா இருக்கு அல்லது சூடா இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்படி நம்முடைய கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாத்தின் மூலமாக நாம் அறியக்கூடியது எதுவோ அது அது வந்து காட்சி பிரமாணம் அல்லது பிரத்யட்ச பிரமாணம். அப்ப இந்த இந்த ஐந்து புறங்களினாலும் கடவுளை நாம் அறிய முடியுமா அப்படின்னா, கடவுளையும் அறிய முடியாது, உயிரையும் அறிய முடியாது, ஆணவம் கண்ணும் மாய மூன்றையும் அறிய முடியாது. முடிஞ்சு போச்சு. சரி, அதற்கு அடுத்தது ஆகம பிரமாணம். அதாவது நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் வந்து சத்திய பொருள்கள். நம்முடைய முன்னோர்கள் அருள்மதி சிவாச்சாரியார் அல்லது சிவஞானபோதி அவருடைய மெய்கண்டார், உமாபதி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், குருஞான சம்பந்தர் எல்லாம் பெரிய ஞானிகள், திருவள்ளுவர் போன்றவர்கள் எல்லாம், அவர்களெல்லாம் உண்மையே தன்னுடைய நூலை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த உண்மையை அவர்கள் எழுதி வைத்தாலும் திருவள்ளுவரை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், மெய்கண்டாரை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லலாம். ஆகம பிரமாணம், ஆகம பிரமாணத்தை நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஒரு ஒரு ஒரு நிலைக்கு மேல போனா ஏதுக்களாலும் எடுத்த முடியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம், சுடர் விட்டுள்ள நீங்கள் சோதி. நம்முடைய அளவைகளினாலே அவனை நம்ம அளந்து விட முடியாது, அளவு கொண்டு நம்ம அவனை அளக்க முடியாது. இருந்தாலும் கூட நம்முடைய ஞானிகள் சொன்னதை நாம் ஏற்றுக்கலாம். ஆனா நாம் தான் ஏற்றுக்கொள்ளலாமே தவிர மாற்று சிந்தனையுடையவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப ஆகம பிரமாணமும் சிலரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, சிலரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இப்போ பிரத்யட்ச பிரமாணம் இப்படி ஆயிட்டு, ஆகம பிரமாணம் இப்படி ஆயிடுச்சு. அதற்கு அடுத்தது இருக்கக்கூடியது என்ன? அனுமான பிரமாணம். அனுமானித்து நாம் தெரிந்து கொள்ளுதல், கருதல் அளவை என்று சொல்வார்கள். இப்ப கருதல் அளவை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, அவங்க ஒரு மல்லிகைப்பூ உள்ள வச்சிருக்காங்க, அந்த பூ வெளியில கண்ணுக்கு தெரியல, அந்த வாசனை நம்முடைய முகத்துக்கு வருது. வந்தவொடனே பலமுறை நாம் அந்த வாசனையை உணர்ந்திருக்கிறோம், அதனால மல்லிகைப்பூ வச்சிருப்பாங்க உங்களுக்கு, மல்லிகைப்பூ இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த அனுமானம், அனுமானித்தல், கருதல், அதன் மூலமாக அந்த உண்மையை நாம் செய்யலாம். கொய்யா பழம் அல்லது பலாப்பழம் என்னுடைய வாசனையின் மூலமாக நம்ம இது பண்ணிடலாம். இதே மாதிரி நம்முடைய அதாவது மரபுப்படி ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள். இந்த அனுமான பிரமாணத்துக்கு ஒரு மலை மேல புகை தெரிகிறது. அப்ப மலை மேல புகை தெரிந்தால் நம்ம அந்த புகையை வைத்து நாம் ஒன்றை அனுமானிக்கலாம், அந்த இடத்தில் நெருப்பு இருக்கிறது என்று, இல்லையா? நம்ம பலமுறை பார்த்திருக்கிறோம், புகை வர்ற இடத்துல எல்லாம் பார்த்தா அடியில நெருப்பு இருக்கு, எங்கேயோ ஒரு கொள்ளையில புகைஞ்சிட்டு இருக்கு, கீழே எங்கேயோ எரியுது புகையை போட்டு அந்த குப்பையை கொளுத்திட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுப்பறையில இருந்து நம்ம வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம், புகை வருது, அடுப்புல ஏதோ சமையல் பண்றாங்க, நெருப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி நாம் ஒரு பொருளை உணர்ந்து கொள்வதற்கு, கண்ணால தெரியாத பொருளை உணர்ந்து கொள்வதற்கு, கண்ணால தெரிந்த பொருள் அதோடு இடைவிடாத சம்பந்தம், நெருங்கிய தொடர்பு இருப்பதை வைத்துக் கொண்டு அதை நாம் யூகித்து உண்மையை அறியலாம், இல்லையா? காணப்பட்ட பொருளை கொண்டு காணப்படாத பொருளை தெரிந்து கொள்ளலாம். அப்போ இப்ப புகை இருக்கிறது என்பதை வைத்துக் கொண்டு நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நெருப்பு இருக்கிறது அப்படின்னு, இதுதான் கருதல் அளவை என்று பெயர். இப்ப எங்கெங்கெல்லாம் நெருப்பு உண்டோ, எங்கெங்கெல்லாம் புகை உண்டோ, அங்கெல்லாம் நெருப்பு உண்டு அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். இத மறுதலையாகவும் வைத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும், எங்கெங்கெல்லாம் புகை இல்லையோ அங்கு நெருப்பும் இல்லை, எதை போல தடாகத்தை போல அப்படின்னு அத எதிர்மறையாகவும் சிந்தனை செய்து அந்த உண்மையை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுக்கு அனுமான பிரமாணம் என்று சொல்வார்கள். இந்த கடவுள் உண்மையே நம்முடைய சைவ சித்தாந்த சாஸ்திரம் முதல்லயே இந்த அனுமான பிரமாணத்தில் தான் நிர்ணயிக்கணும். அதை பாட்டு வரும்பொழுது நம்ம பார்க்கலாம். அப்படி அனுமான பிரமாணம் இல்லைன்னா கடவுள் உண்மையை நாம் தெரிந்து கொள்ள முடியாது, பசு உண்மையை நம்மாலே தெரிந்து கொள்ள முடியாது, பாச உண்மையை நம்மாலே தெரிந்து கொள்ள முடியாது. ஆகவே இங்கு மூன்று நம்முடைய சாஸ்திரமானது மிகுந்த ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி நம்முடைய உண்மைகளை நிர்ணயித்து நமக்கு தருகிறது. காட்சி அளவினால், இன்னும் சில இடங்களில் காட்சி அளவையும் பயன்படுத்துகிறது. காட்சி அளவினால் கூட சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம், உரை அளவினாலும் சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம், அனுமான அளவினாலும் சில உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சாத்திரமானது அனுமான அளவின் மூலமாகத்தான் பதி உண்மையை நமக்கு நிர்ணயித்து தருகிறது, பாக உண்மையை நமக்கு நிர்ணயித்து தருகிறது இருக்கிறது என்பதை, அப்புறம் பசு உண்மையும் நிர்ணயித்து தருகிறது. ஆகவே இந்த ஆராய்ச்சி அறிவு நம்முடைய சாத்திரத்தை போல ஒரு பகுத்தறிவு இருக்க முடியாது. ஏனென்றால் அளவு கொள்கை நம்ம கையிலே கொடுத்து இந்த அளவு கொள்கைகளை வைத்து இதை ஆராய்ந்து பார், ஆராய்ந்து பார்த்து உண்மைகளை நீ சீர்தூக்கி எடுத்துக்கொள், இந்த அளவு கொள்கைக்கு உட்பட்டுள்ளதெல்லாம் நீ நிராகரிக்கலாம் அப்படிங்கறதே சொல்லுது. தர்க்க சாஸ்திரத்தை முதல் முதலாக நூலிலேயே வைத்து நமக்கு சொன்ன ஒரு சமயம்னா அது சைவ சமயம் தான். மெய்கண்டார் அருளிய அந்த திருஞான சித்தியார்ல நம்ம அதை பத்தி விரிவா சொல்லி இருக்கிறோம். 7வது பாடல் இருந்து 20வது பாடல் வரையிலும் அளவை இலை அளவி சாஸ்திரத்தை, லாஜிக் அப்படின்னு சொல்ற முடியாது, தர்க்க சாஸ்திரத்தை அது நமக்கு கையில நம்ம கையில கருவியா கொடுக்குது. இதுக்கும் பிறகு வர்ற உண்மைகளை, நான் சொல்லுகின்ற உண்மைகளை இந்த அளவையின் மூலமாக பிரமாணத்தின் மூலமாக அளந்து நீ சரியாக உண்மைகளை ஏற்றுக்கொள். நான் சொல்றதை நம்புன்னு சொல்லுற, நான் சொல்வதை நீ இந்த அளவைகளின் மூலமாக, அளவை கூட நமக்கு தெரியாவிட்டால் அதையும் நம்ம கையில கொடுத்து அதை பரிசோதித்து ஏற்றுக்கொள்ள உண்மையை என்று சொல்லக்கூடிய மிக அறிவியல் சார்ந்த தர்க்க முறைக்கு ஈடுகொடுக்கக்கூடிய எல்லா விதங்களிலும் அனுபவத்திற்கு உகந்ததான ஒரு சமயம் நம்முடைய சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் என்பது முடிந்த முடிவு. பொருந்தா கொள்கைகள் அனைத்தையும், இந்தந்த வகையிலே இந்த கொள்கைகள் பொருந்தவில்லை, ஒரு ஒரு கொள்கையா எடுத்துக்கொண்டு இது உண்மைக்கு எவ்வாறு பொருந்தாமல் இருக்கிறது, நீ குற்றமுடையவன், உன்னுடைய கொள்கை குற்றமுடையது, இது தவறு அப்படின்லாம் சொல்றதில்ல. ஒவ்வொரு கொள்கையும் எடுத்துக்கொண்டு இது எந்த அளவுக்கு இது பொருந்தாமல் இருக்கிறது உண்மைக்கு என்பதை மிக தெளிவாக தர்க்க சாஸ்திரத்துக்கு உட்பட்டு ரொம்ப தெளிவா சொல்லி உண்மையை நிலைநாட்டக்கூடிய ஒரு உண்மை ஒரு சமயம் நம்முடைய சமயம். பொருந்தா கொள்கைகளை அதனுடைய பொருந்தாமை எடுத்து காட்டி சைவ சித்தாந்தம் முடிந்த முடிவாக, இதுக்கு மேல ஒரு முடிவை யாராலும் சொல்ல முடியாது. சைவ சித்தாந்தம் நிலைநாட்டி இருக்கின்ற கொள்கைகள் இந்த இதுல வந்து ஒரு 100 கொள்கைகள் இருக்கின்றன. அது கொள்கையை தூக்கி மேலே வெளியில போடும் பொழுது அந்த கொள்கைகளை நீ எந்த தர்க்க சாஸ்திரத்தினாலும், அறிவியலாலும் அல்லது அனுபவத்தினாலும் கூட அதை மறுக்க முடியாது. உங்களுடைய அனுபவம் இப்படித்தான் இருக்கும், அறிவியல் இங்குதான் வர வேண்டும், தர்க்க சாஸ்திரம் இதனுடைய முடிவு இதுதான் என்று முடிவுகளை மிக துணிந்து முடிந்த முடிவு, இதுக்கு மேல ஒரு முடிவு கிடையாது, முடிந்த முடிவுதான் சைவ சித்தாந்தம் என்று வழங்கப்படுகிறது. இது முடிந்த முடிவுகளை உள்ளடக்கிய ஒரு சமயம் நம்முடைய சைவ சித்தாந்தம் சைவம்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1, தலைப்பு மெய்கண்டார் தோத்திரம் மற்றும் பரசிவ வணக்கம். தொடர்ச்சி வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சித்தியாரும் திருவாசகமும் கந்தபுராணம் மூணும் தனிச்சிறப்புடைய புராணங்களிலே மிகச்சிறப்புடையது கந்தபுராணம், சாத்திரங்களிலே மிகச்சிறப்புடையது தெளிவாக சொல்வதிலே சிவஞான சித்தியாரு. எல்லா விஷயங்களையும் நன்றாக இதுக்கு மேல யாரும் சொல்ல முடியாது, இதுதான் முடிவு அப்படின்னு சொல்றது திருவாசகம். விளங்குற? ஆகவே இப்படிப்பட்ட சமய அறுவகையாக இருக்கிறது எல்லா சமயத்துக்கும் தலைவர் சிவபெருமான் தான். இது இப்போ ஒவ்வொரு சமயத்துக்கும் உயிர்கள் தலைவன் சொன்னவா? ஆமா. ஆனா எல்லா சமயத்துக்கும் சிவபெருமான் தான் தலைவர். என்ன காரணம் என்றா, அந்த உயிர்களை அந்த உயிருக்குள்ளே இருந்து இயக்குகின்றபடியினாலே சிவபெருமான் தான் தலைவர். அது அவனுக்கு தெரியாது, யாருக்கு சமயத்து இருக்கணும் தெரியாது, அந்த சாமிக்கும் அதிகமா தெரியாது. விளங்குதா? சிவபெருமான் ஒருத்தருக்கும் தெரியாம தான் வேலை செய்வார், ஒருத்தருக்கும் தெரியாம தேவை. தோடுடைய செவியன் நல்ல தொடவியோடு தோன்றாமல் அருள் செய்த சூழ்ச்சி தன்னை என்பது பதஞ்சலி வியாக்கரவாதம் அதுக்கு. அதனாலே இப்படி எல்லா உயிர்களையும் அவன் இயக்குகின்றபடியினாலே எல்லா உயிர்களும் அவனுக்கு பிள்ளைகளாக அதை ஞாபகம் வச்சுக்கணும். சமணனும் சிவபெருமானுடைய பிள்ளைகள், புத்தனும் சிவபெருமானுடைய பிள்ளைகள், எல்லாரும் அவனுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை பேதித்து வளர்க்கிறான், இந்த பிள்ளைகளை எடுத்து வளர்க்கிறான். எந்த பிள்ளைகளை? அந்த புரட்சமயத்தில் இருக்கிற பிள்ளைகளை பேதித்து வளர்க்கிறான். இந்த சைவ சித்தாந்தமாக பிள்ளைகளை நம்மளை எடுத்து வளர்க்கிறான். பேதி நம்மை வளர்த்தெடுத்த பெய்வது ஐயோ என்ன சொல்றது அந்த வாக்கியத்தை, அந்த கருணையை என்ன சொல்றது? பேதித்து நம் அதுக்கு பெரிய என்ன அர்த்தம் நிறையா இருக்கு. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வடை தான் பாதத்தாடி ஆடையிடும். அதனாலே பேதித்து வளர்க்கிறான், அப்புறம் எடுத்து வளர்க்கிறான். ஆகையினால இப்படி அவனுடைய சமயத்துக்கு வந்து சொன்ன முடியாக்கிற உள்ளையில எடுத்து வளர்க்கிறான், எடுத்து சொன்ன முடியாக்காத உள்ளைகளை பேதித்து வளர்க்கிறான். அது இந்த இது மாணிக்க வரார் தோத்திரம்னு பாடியிருக்கிறேன், அதில் ஒரு பாட்டு, துட்டருக்கு பேதித்து சோறு போடும் சொல்லுவதற்கு அரிய சிவ காமவல்லி. துட்டருக்கு பேதித்து சோறு போடும், சோறு அம்மா வந்து எல்லா பிள்ளைகளும் போடுவா, சொன்ன முடி கேட்குற பிள்ளைகளும் போடுவா, கேட்காத பிள்ளைக்கு அதனால சிவகாமவல்லியாகிய தாய் எல்லாத்துக்கும் சோறு போடுறான். அது போல எல்லா சமயவாதிகளும் சிவபெருமானுடைய பிள்ளைகள் தான், எல்லா சமயவாதிகளும். அதனால எல்லா சமயத்துக்கும் இவர் தான் தலைவர். ஆனா அவர்களுக்கு தெரியாது இவர் தான் தலைவர்னு அவருக்கு தெரியாது. அது அவசியம். எல்லாருக்கும் சிவபெருமானை தெரியாது, தலைவர்னு தெரியாது. அதனாலே இதுல என்ன சொல்றாருன்னா, அவன் அவன் எந்த சமயவாதிகள் எந்த சமயத்தை கொண்டு அந்த சமயத்தில் கடவுளை வழிபடுகிறானோ அந்த தெய்வமாகவே சிவபெருமான் இருப்பார். அதுதான் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகிய அங்கே மாதுரு வாகனார் தான் ஒருவர். இப்ப விஷ்ணுவை தெய்வமாக கொண்டு வணங்குகிறார் என்றால் விஷ்ணுக்குள்ள இருந்து அந்த விஷ்ணு என்ன கொடுப்பாரோ அதை கொடுப்பார். விஷ்ணுவுக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அந்த பலனை தருவார். அதே போல மற்ற தெய்வங்கள் அதிகபட்சம் வந்து வழிபடுகிற தெய்வங்கள்ல என்ன இருக்கு? விஷ்ணு சிவபெருமான விட்டா அடுத்தாப்புல விஷ்ணு, அப்புறம் சக்தின்னு வழிபடுறானுங்க. அவனுக்கு சக்தி அழிந்ததுங்கிறார் திருமூலர் கூட. அதனாலே வந்து இந்த சிவம் கலவாத சக்தியானது சக்தியா இல்ல. இப்ப சிவபெருமானை நீக்கி விட்டு சக்தியை மாத்திரம் வழிபடுறான் பாரு, அவன் வாம மதத்தவன் சொல்றது. சிவபெருமானை விட்டு விட்டு சக்தியை மாத்திரம் சக்தி வழிபாடு, பராசக்தி வழிபாடு, ஆதிபராசக்தி வழிபாடு என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு அங்கே அருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனா பக்தி அந்த அம்பாளத்துல பக்தின்னு சொல்றான் பாரு, அந்த அம்பாளும் நம்ம அம்பா போக மாட்டான். ஏன்னா வீட்டுக்காரனை விட்டுட்டு போக மாட்டான், போனா அவளை டிஸ்மிஸ் பண்ணி போடுவாங்க, கோடி வந்து அப்புறம் வேற கல்யாணம் பண்ணி போடுவாங்க, விட்டுட்டு போவாள. அதுதான் பாகம் பிரியாள். இதுல இருந்து புரியுது இல்ல, பாகம் அர்த்தநாரி. இவளை விட்டுட்டு அவன் போக மாட்டான், அவளை விட்டுட்டு இவன் போக மாட்டான். நல்ல விளங்குதா? இவளை விட்டுட்டு அவன் போக மாட்டான், அவளை விட்டுட்டு இவன் போக மாட்டான். இப்போ நாயன்மார்களுக்கெல்லாம் வந்து அருள் கொடுக்க வரும்போது முதல்ல டெஸ்ட்டுக்கு வரும்போது தனியாக வருவார். தனியாக வருவார்னா அவன் உள்ளே இருப்பான், அவன் உள்ளே இருப்பான். அப்புறம் அருள் கொடுக்கும்போது அவன் பாசு பண்ணிட்டாருன்னா, நாயன்மார் பாசு பண்ணிட்டாருன்னா உடனே சோபாகரத்தில் காட்சி, யாரோட வெள்ளி பின்பல் மரகத கொடியுடன் மரகத வெளியை கொடி வந்துடுவார். அவள் எல்லாமே சாங்ஷன் பண்ணப்பட்டேன், அவளை கேட்டுதான் சாங்ஷன் பண்ணுவார். இதில் விளங்குத? அதனாலே நம்முடைய சக்தியானது நாம் சைவ சித்தாந்த சொல்லப்படுகிற சக்தியாது சிவத்தை விட்டு பிரியாது, சிவத்தை விட்டு பிரியாது. அது சக்தியார் என்ன நிறைய ஒரு பின்னாடி மரமும் காழ்ப்புங்கிறார். சக்தியும் ஜெவமும் எப்படின்னா மரமும் காழ்ப்புங்கிறார். புரியுதா? அது மரமும் காழ்ப்பும் தெரியுதா உனக்கு? தெரியுதா? மரமும் காழ்ப்பும், மரமும் காழ்ப்பும் அப்படின்னா, இப்ப நல்ல வளைந்த மரத்துல வயிறு இருக்குதுவாரு, அந்த மரமும் அந்த வைரமும் பிரியாது. அது போல சத்தியம் மரமும் காழ்க்கும் போது நல்ல விளைஞ்ச மர வைரம். வைரம்னு ஒரு பொருளை தனியா சொல்லுகிறோம், மரம் என்றும் சொல்லுகிறோம். மரத்திலே வைரம், சிவத்திலே சக்தி, இது அதுவும் பிரியாது. இப்ப அந்த மரத்தையும் அந்த வைரத்தையும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியுமா? அது போல சக்தி பின்னாடி வருது. சக்தியை பற்றி நிறைய சொல்றோம். ஆகையினாலே நாம் வணங்குகின்ற சக்தியானது மாதர்பறை கண்ணியான மலையான் மகளோடும் வாடி. அதனாலே நம்முடைய நாம் வழிபடுகின்ற சக்தி வேறு, அவன் வழிபடுகின்ற சக்தி அது அறியாமை. அறியாமை இப்போ ஒரு வீட்டுக்கு போனோம்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தர் அழைக்க போனோம்னா, அந்த அம்மாட்ட மாத்திரம் பத்திரிகை கொடுத்து நீங்கள் கட்டாயம் வந்துருங்கன்ட்டு வந்தால் அந்த ஆள் அந்த அம்மாவை போக விட மாட்டான். அந்த ஆள்கிட்ட ஒரு உபசாரமாக சொல்லி அழைக்கலைன்னு வச்சுக்கோ, ஏண்டி என்னையை கூப்பிட்டானா அப்படின்னு போக விட மாட்டான். அதே போல் அந்த அவர்கிட்ட பத்திரிகை கொடுத்தா அந்த அம்மாவை கண்டுக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோ, அந்த அம்மா நல்ல கட்டாயம் புருஷனை கட்டியே போட்டுவான். என்னை கூப்பிட்டானா இன்னமும் கிடுகிடுன்னு நிற்கிற போறேன்னு பேசாம ஒரு பக்கம் போகணும். இது வந்து கந்தபுராணத்தில் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு. மகாவிஷ்ணு புத்திரன் வேண்டும் வந்து தவம் பண்ணுகிறார் சிவபுராணம் நோக்கி. அப்படி தவம் பண்ணும்போது சுவாமி காய்ச்சி இருந்தார், குமாரதேவியோடு காய்ச்சி இருந்தார். காய்ச்சி இருந்தபோது மகாவிஷ்ணுவானவர் என்ன பண்ணார், சுவாமியை தோத்திரம் பண்ணார், சுவாமியை பார்த்தாரு, சுவாமிக்கே தோத்திரம், சாமிகிட்டே பண்ணப்ப எல்லாம் பண்ணார். அம்பாளை என்னன்னு கண்டுக்கவே இல்லை, அம்பாளை என்னன்னு கண்டுக்க. இப்போ நம்ம அடியாரெல்லாம் அப்படி இல்லையில, வெய்யூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் ரெண்டு பேர்த்தையும் ஏத்தாலும் கூப்பிடுறாங்க. மாதர்புரை கண்ணியானை மறையானம் சோதியே சுடலே சூழலி உலக்கு சூரிய உலர் பனை மூலை மடந்தை பாதியே எல்லாம் அவளை சேர்த்து சேர்த்து தான் பாடுவாங்க. அப்போ அவள் பணங்கிக்கிறதுக்கு வழி இல்லையில, சேர்ந்து தானே வருவாங்க. அப்படி சுவாமியை மாத்திரம் தோத்திரம் பண்ணால் அம்பாளை தோத்திரம் பண்ணாமையோ புகழாமையோ பேசாமையோ விட்டுட்டார், கண்டுக்கலை அம்பாளை கண்டுக்கல. அதனால் என்ன வேணும்னாரு, புத்திர பலம் வேணும்னாரு, புத்திரன் கொடுத்துட்டேன்னாரு. அம்பாளை என்ன பண்ணா தெரியுமா, இந்த வஞ்சக உன்னை மாத்திரம்தான் தோத்திரம் பண்ணினேன், என்னை இவன் கண்டுக்கவே இல்லை, அதனால் இவனுக்கு பிறக்கிற உள்ள உனக்கு பிறக்கிற உள்ள சாம்பலாக போகும், இவன் கொடுத்தானா அவனுடைய கண்ணுனாலேயே சாம்பலாக போகும் அப்படின்னு சாபம் போட்டா. அடாடாடா நம்ம தப்பு பண்ணிட்டோமே, அம்பாளையும் சேர்த்து தோத்திரம் பண்ணியிருக்கணும், இது நல்ல இடம்ல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு அப்புறம் 10,000 வருஷம் தவம் பண்ணார். தவம் பண்ணவரும் மறுபடி காய்ச்சி தந்தார். காய்ச்சி தந்த ஒரு பாடு 2 வீத்தையும் சுற்றி வந்தேன் சுற்றி வந்தேன், அம்பாளை தோத்திரம் பண்ணேன், சாமியை தோத்திரம் பண்ணேன், நான் முன்ன செஞ்ச புடையெல்லாம் பொறுத்துக்கணும் அப்படின்னாரு. அதன் பிறகு அம்பாள் என்ன பண்ணா, உனக்கு சாமியை கொடுத்தபடி புத்திரன் பிறக்கும், நான் போட்ட சாபமும் வீணாக போகாது, சாம்பலாக போவேன், அப்புறம் மறுபடி சாமி எழுப்பி விடுவார் கவந்தேன் பண்பது கவந்தேன் என்று கந்தபுராணத்தில். அதனாலே திருவருள் என்பது சக்தியானது, அருள் அது சக்தியாகும். அருள் அது ரொம்ப விளக்கம் வரும் திரு சக்தியார நிறைய நல்ல விளக்கங்கள் வரும். அருள் அது அறந்தனக்கு அருளையின்றி திரு சிவம் இல்லை, அந்த சிவம் இன்றி சக்தி இல்லை. மருளினை அருளால் வாட்டி மண்ணுயிர் கழிப்பன், மருளின மயக்கத்தை அருளால் வாட்டி மண்ணுயிர் கழிப்பன், கண்களுக்கு இருளினை ஒளியால் ஓட்டும் இரவியைப் போல ஈசன், சூரியனைப் போல சிவருமான அவருடைய கிரணங்களைப் போல சக்தி, நெருப்பும் சூடும் போல பூவும் மனமும் போல பாலும் சுவையும் போல சிவமும். அதனாலே இப்போ மற்றவர்களெல்லாம் வழிபாடு பண்ணுகிற சக்தி அது, இந்த சக்தியில் இந்த சக்தி போக மாட்டாங்க. ஏதோ பத்தி பண்ணுறான்னு சொல்லி ஒரு கணக்கில் ஒரு வரி எடுக்குவோம், அவ்வளவுதான். ஆக நாம தான் வந்து சுவாமி அம்மா, சுவாமி அம்மா. அதுலேயும் வந்து இந்த சித்தியாரில் தான் சொல்கிறாரு, சக்தியின் செவமாய தன்மை உலகமெல்லாம். உலகமெல்லாம் எப்படி இருக்குது, இது போதாதா, சக்தியும் சிவமாய தன்மை உலகம் ஒத்தொவ்வா ஒத்து ஒவ்வா, ஆணும் பெண்ணும் உணர்வு குண குணியமாக வைத்தவன் அவளால் வந்த ஆக்கம வாழ்க்கைகள் இத்தைய மரியார் பீட லிங்கத்தினை இயல்பும் வரார் என்பது சித்தியார். அதனாலே பீடம் சிவசக்தி, அந்த பானம் சிவபெருமான், பீடம் இருக்கையா உட அது அம்பாள், மேலே இருக்கிற பானம் சிவபெருமான். ஆகையினாலே இப்படியெல்லாம் நம்முடைய வழிபாடு சிவமும் சக்தியும் கலந்த வழிபாடு. அதனாலே உமாசக்தராய் இருக்கிற மங்களேஸ்வரர் சுவாமி அப்படி அப்படி எழுதுறாரு சித்தியா. இதுல சிவாத்வத பாடியத்தில் நீலகண்ட சிவாச்சாரியர் செஞ்சிநாதையர் அதை விளக்கம் பண்ணியிருக்காரு. காசிவாய் செந்தினாதே ஆர்முகநாதனுடைய சிஷ்யம், வேதவியாசரியத்திய பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் நீலகண்ட சிவாச்சாரியர் எழுதியிருக்கார். வேதவியாசரியத்திய பிரம்மசூத்திரத்து, அந்த பிரம்மசூத்திரத்து விளக்கத்துக்கு நீலகண்ட சிவாச்சாரியர் விளக்கத்துக்கு மேலும் விளக்கம் விரிவு பண்ணியிருக்காரு காசிவாய் செந்தினாதையும். சிவ அது சிவஞான போத வசன அலங்காரம், அது வேற, அது அவர் தான் எழுதுறது செந்தினாதே. சிவஞான போத வசன சிவஞான புத்த பத்தி இது வந்து பிரம்ம பிரம்மசூத்திரம் சிவாத்வத பாடியும். அதனாலே இப்படி மங்களகரமாக இருக்கிறவன் யாரு? சிவபெருமான். மங்களகரமான பொண்ணோட மாப்பிள்ள இருந்தா தானே மங்களகரம், மாப்பிள்ள மாத்திரம் இருந்தா மங்களகரம் சொல்லுவாங்களா? பொண்ணு மாத்திரம் இருந்தா மங்களகரம், பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து இருந்தா தானே மங்களகரம். நல்லா இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் எப்போதும் பொண்ணு எப்போதும் மாப்பிள்ள, நித்திய கல்யாணி நித்த மணாளம் நித்த. ஆகையினால இப்படி மற்ற சமயங்கள் எல்லாம் சிவத்தை விட்டு சத்திய மாத்திரம் வழங்குவது, சக்தியை விட்டு சிவத்தை மாத்திரம் வழங்குவது, கடவுள் இல்லை என்று சொல்லுகிற சமயம் முதலாக, நானே கடவுள் என்று சொல்லுகிற சமயங்கள், நானே கடவுள் என்று சொல்லுகிற சமயங்கள், ஏகாண்மவாதம், இப்படி பல வகையான சமயங்கள் உலகத்தில் இருக்கிறோம். இத்தனையும் ஆறு படைச்சா சிவபெருமான் தான் படைச்சா. எதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டு, சாமானியம் அல்ல எது இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துறது சாமானியம். இப்பவே நீங்க பாருங்களே, உலகத்துல மனுஷனு மிருகத்தை திருத்தி போடலாம், மனுஷனை திருத்த முடியும். மிருகத்தை நம்ம மேல பாசமாக்கி போடலாம், மனுஷனை பாசம் பண்ணும், பாசம் பண்ண முடியும், மோசம் பண்ணுவோம். பாசமாக என்ன உபசாரம் பண்ணாலும் அபசாரம் பண்ணி போடுறான்ல. ஐயோ, சர்க்கஸில் அத்தனை மிருகங்களை அவன் சொன்னபடி கேட்டு உனக்கு பணஞ்சம் பறிச்சு கொடுக்குதுமா? புரியுதில்ல, மிருகம் சொன்னபடி கேட்கும், மனுஷன் கேட்கும். ஆகையினாலே இப்படி எல்லா சமயங்களையும் சமயங்களே நம்முடைய சித்தாந்தம் எப்படி பண்ணியிருக்குதுன்னா ஆறு வகையாக பிரிச்சிருக்கோம். புறப்புறச்சமயம் ஆறு, புறச்சமயம் ஆறு, அகப்புறச்சமயம் ஆறு, அகச்சமயம் நாலாறு, 24 சமயம். அது பல சமயங்கள் இப்பொழுது உலகத்தில் வழக்கத்தில் கிடையாது, பல சமயங்கள் வழக்கத்தில் கிடையாது. சில சமயங்கள் இருக்கிறது, புத்த சமயம் இருக்கிறது, சமண சமயம் இருக்கிறது, ஏகாண்மவாதம் இருக்கிறது, வாஞ்சராத்திரம் இருக்கிறது, சைவம் இருக்கிறது, வாமம் இருக்கிறது. ஆனால் அது பிரபலமாக இருக்காது, பிரபலமாக இருக்காது, ஒரு அளவாக இருக்கும். இப்போ தெரியுதா புத்த சமயம் நான் உங்களுக்கு தெரியும், இங்கெல்லாம் இல்லாமல் போட்டாங்க கிடையாது. அதுவரையும் சம்புவேஸ்வரருடைய திருமணம்னா இருந்தால் அதில் சேர்ந்துருவான் மாடுவர். இப்போ இந்த கீனாமன சமயத்தில் சேர்ந்துக்கிட்டு சேர்றான்ல, அதுபோல் அதனால் அந்த சமயங்கள் இருந்தால் அந்த சமயம்லாம் சேர்ந்துருவா. இப்போ சமண சமயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, சேர்ந்துருவான். ஏன்னா இவனுக்கு ஒன்றும் தெரியாதா? தெரியாதுதான் அங்கே நிறையா சேர்றது. சமய உண்மை தெரியாத, கடவுள் உண்மை தெரியாத உயிர்கள் அந்த சமயத்தை முடிச்சது. ஆகையினாலே இப்படி எல்லா சமயங்களையும் படைத்து அந்த சமய தெய்வங்களை இயக்கி அந்த சமயங்கள் தெய்வங்களுக்கெல்லாம் மேலாக இருப்பதனாலே எல்லா சமயங்களுக்கும் உரியவனாக இருக்கிறான் சிவபெருமான். அது யாவையுமாம் அல்லையும் எல்லாமாய் அல்லவும். அதை இப்படி சொல்றாரு, அறுவகை சமயத்தோர்க்கும் தான் பரச உடனும், அறுவகை சமயத்தோர்க்கு அவ்வவர் பொருளாய், அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாங்குரியது உடைத்தாய். யாராரு எப்படி நினைக்கிறானோ அந்த வடிவமாக இருந்து அவருக்கு ரொம்ப விளங்குதா. ஆயினாலே பூரணபலனை கொடுக்கிற சிவபெருமானை அவர் கூடும் போது அந்த அங்க வரும்போது அவர் பூரணபலனை தருவார். இங்கே அற்பலன், அற்பலனே அந்தந்த சமயங்கள் தெய்வமாக நின்று என்ன எல்லாம் அவனுடைய பிள்ளைகள் தானே. அதனால் அறுவகை சமயத்தோர்க்கு அவ்வவர் பொருளாய் வேறாம் புரியது உடைத்தாய். ஒவ்வொரு சமயத்தவனும் எண்ணுகிற தெய்வமாக இருந்து அவர்களுக்கு அருள் பண்றார். ஆனா அந்த தெய்வங்களுக்குள்ள இருந்து பண்றவரு சிவபெருமான். இப்ப ஒருத்தன் காளியாய கும்பிட்டு பலன் கிடைச்சது, மாரியாய கும்பிட்டு பலன் கிடைச்சதுன்னு சொல்றான்ல, ஒன்றும் தப்பு இல்லை. அவனுடைய பக்குவத்துக்கு அந்த சாமியை கும்பிடத்தான் அவனுக்கு புண்ணியம் விளங்குதா. அந்த சாமி மூலமாக அருள் கிடைச்சதுன்னு அவன் நினச்சிக்கிறேன். ஆனால் அருளுங்கிறது அந்த சாமிகிட்ட கிடையவே கிடையாது, எந்த சாமிகிட்டே அருள் கிடையாது. அருள்னா நம்ம சிவர் மாட்டது, ஆனால் அருளுக்கு சக்தி ஆகும். நல்லா விளங்குதா. அதனாலே அந்த தெய்வங்களை நம்பி வழிபடுபவன்றபடியினாலே அவனும் உயிர் வர்க்கத்திலே தன்னுடைய பிள்ளையாக இருப்பதனால அவனுக்கு அந்த சாமி கொடுத்ததாக எண்ணி அவன் வாழ்ந்தான். அது மாதிரி பல பிறவிகளை எடுத்து அப்புறம் செய்து தாழ்ந்துக்கொள்ள. அதனாலே அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் அப்படின்னு சொல்லிட்டு வேறாம புரியது கிடைத்தார். ஒவ்வொரு சமயத்துக்கு உரிய தெய்வமாகவும் இருந்தா இருக்கிறாரு. அதற்கு மேற்பட்டு இவற்றையெல்லாம் கடந்து, சமயங்களை எல்லாம் கடந்து வேறானுக்குரியது. அந்த வேறானுக்குரியது என்பதுதான் அந்த சைவ சித்தாந்த நாதவந்துகளை எல்லாம் கடந்து இருக்கிற தத்துவங்களை கடந்து இருக்கிற குறி வேறானுக்குரியது. அதை அருப்புரி என்றும் சொல்லுவது, அதுக்கு மேலே சுரூபலட்சணம் என்றும் சொல்லுவது, சோதி என்றும் சொல்லுவது, அருவம் என்றும் சொல்லுவது, இப்படியெல்லாம் சொல்லுகின்ற வேறாம் குரியது உடைத்தாய். இந்த சொல்லுகிற தெய்வங்கள் எதுவும் ஆக மாட்டார். வேறாம் குரியது உடைத்தாய். வேதாகமங்களின் குறியிரண்டு, வேதம் ஆகம என்கின்ற பெருநூல்கள் ரெண்டு சிவபெருமான நிச்சயம்தான், இரண்டுமே சிவபெருமான நிச்சயம்தான். வேத சிவாகமங்களை பற்றி விசாரம் பண்ணுகிறவர்கள் ரொம்ப இல்லை. இப்போ சைவத்திலே வேத சிவாகங்களை பற்றி தெரிந்து கொள்ளுகிறவ இல்லை. அதான் வேத ஆகம வேண்டான்னு சொல்லிட்டாங்க. வேதாகம வேண்டான்னு சொல்லுகிற சைவரும் நிறையா பாப்பா. அது திருவையாற்று புராணத்திலே மறைகனுந்தனை சைவனுந்தனை பொறா மனமும், யாரு வேதத்தையும் சைவத்தையும் ஆகமத்தை நிந்திக்கிறானோ அதை நான் பொறுக்கப்படாது. 16 வரத்தில் முதல் வரங்க நந்தி திருநந்திவர் மறைகனுந்தனை சைவனுந்தனை பொறாமணமும் தருகனையும் புலன்கடுக்கு ஏவல் செய்யூராச்சதுரும் பிறவி தீதனா பேதையர் தம்மோடு பிணக்கு உறுதி நல்லறன் செய்பவர் தங்களோடு உறவு. நல்ல புரியுதா? ஆகையினாலே வேத சிவாகங்கம்தான் நமக்கு முதல் நூல். சிவபெருமான் கருணையினாலே அருச்சித நூல். அந்த நூல்கள் இல்லையானா யாருக்கும் பிரமன் முதலானதையோட அத்தனை பேர்த்துக்கும் அறிவு இருக்காது. வேத சிவாகமந்தான். அப்படி வேத சிவாகமத்தினாலே வருகின்ற வேதத்தை ஓதுவதனால வருவது பாசஞானம், ஆகமத்தை ஓதுவதனால அபரஞானம். அப்படி இந்த இரண்டு ஞானமும் வேண்டியதுதான். ஆனா இரண்டு ஞானத்தாலே கடவுளை அடைய முடியாது. இரண்டு ஞானத்தாலே கடவுளை அடையிறதுக்கான வழியை தெரியலாம். அதனாலே வேதாகமங்களின் குறியிறந்துங்கிறார். வேதத்துக்கு எட்டாதவன் என்றும், வேதத்துக்கு எட்டாதவன் என்றும், வேதம் கடந்து தடுமாறும் பாரு திருவிளையாட புராணத்தில். வேதம் கடந்து பூதங்கள் அல்ல, குறி அல்ல, வேறு புலன் அல்ல, பூதங்கள் அல்ல, பூதமா அப்படின்னு தேடி பார்த்தா சாமி மண்ணா இருப்பாரா, தண்ணி நெருப்பா இருப்பாரா, கத்தா இருப்பாரா, ஆகாயமா இருப்பாரா அப்படின்னு தேடி பார்த்தா அதுல இல்லையா? பூதங்கள் அல்ல, பொறியல்ல, வேறு புலன் அல்ல, உள்ள மதியின் வேதங்கள் அல்ல, இவை அன்றி நின்ற பிரிதல்ல வென்று பெருநூல் வேதம் கடந்து தடுமாறு வஞ்ச வெளி என்பி வஞ்ச வெளியா நெஞ்ச வெளி என்பது கூடன் மறியில். அந்த சாமித மதுரையில வீதியில் பாதங்கள் நோவ வளையலோ வளையல் விறகோ விறகு மாணிக்கமோ மாணிக்கம் மாணிக்கத்தை வைத்தேன் வளையல் வைத்தேன் விறகு வைத்தேன் புரியுதா? அந்த சாமிதான் பாதங்கள் நோவ வளையந்தான் ஆதி திங்கரம்னா விறகு வளையந்தான் ஆதி பகர்வாரியாயும் அவரே என்பது திருவிளையாடம். அதனாலே வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன ஆகுது. வேதத்துக்கு தூரமாக இருக்கிற ஆகமத்துக்கு பக்கமாக இருக்கிற, அதனாலதான் ஆகம ஆகி ஆகம ஆகி ஆகம் தான் அவருடைய வடிவமே. ஆகையினாலே சிவாகமத்தை ஒதுக்கின்றவர்களுக்கு அந்த நெறியில நிற்கின்றவர்களுக்கு சுத்தி வராம பல ஜென்மம் எடுக்காம ஒரு ஜென்மத்திலேயே முத்தி கிடைக்கும். வேதத்தை ஓதுகிறவர்கள் சுத்தி வந்து முத்தி கிடைக்கும். வேதத்தை ஓதியே விடுபட்டார்கள் என்று சொல்லுறாரு. அதனால வேதம் பொதுநூலும் எல்லாருக்கும் வேண்டியதாகவும் அருளி செய்தாரு. பக்குகளுக்காக ஆகமத்தை அருளி செய்தார். அது சக்தி நீபாதற்கு அமலன் சாற்றியனான ஆகமரு மற்றையற்கு கான் வேத வாக்கு என்பது செய்யும். சக்தி நீபாதற்கு சக்தி நீபாதம் வந்த உத்தமர்களுக்கு ஆகும். மந்ததரம் மந்தன் தீவிரதரம் தீவிரம் தீவிரதரம் ஆகிய சக்தி நீபாதம் பொருந்திய ஆன்மாக்களுக்கு ஆகும். ஆகவே அப்படி வேதாகமங்களின் குறியர் உண்டு. அதனாலே ஆகமங்களை ஓதி ஆகமம் சொன்ன நீதியில் நின்று வழிபாடு செய்து ஆச்சாரியன் மூலமாக ஞானத்தை பெறுவது. அதனாலே வேதாகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அறிவு அருளான் மண்ணி அறிவினில் அருளான் மண்ணி. இப்படி வேதாகமன் அறுவக சமயத்தோர்க்கு அவ்வவர் பொருளாய் அவ்வளவுதான். அப்புறம் வேறாம் குறியது உடைத்தாய் அந்த பொருள் அல்ல. அப்புறம் அதை கடந்த வேறு பொருளாகவும் வேதாகமங்களின் குறி இறந்தும் அறிவினில் அருளான் மண்ணி. அறிவினில் என்பது பாச அறிவு பசு அறிவு பதியறிவுங்கிறது அல்லவா? அதை ஞானம்னு சொல்லுது. பாசஞானம் பசுஞானம் பதிஞானம் என்பது சொல்லு வருகின்ற நெறியிலே பாச அறிவு பசு அறிவு பதியறிவு. அது விநாயக புராணத்தில் கச்சியப்ப முனிவர் பாசகறிவீர் பசு அறிவீர் பற்றற்கரிய வரன் யாவன். பாசகறிவீர் பசு அறிவில் பற்றற்கரிய வரன். பாசகறிவினாலையும் பசு அறிவினாலையும் பற்ற முடியாதவன். பாசகறிவும் பசு அறிவும் பயிலப்பணிக்கும் அவன் யாவன். பாச அறிவையும் பசு அறிவையும் தெரிஞ்சுக்கிறாப்புல புத்தியை கொடுக்குறான் பாரு அவன் யாவன். பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி பாற்றினா இந்த ரெண்டு அறிவையும் ஒழித்து மேலாம் தேசன் எவன் அக்கணபதியை திகழச்சரணம் அடைகின்றான் என்பது விநாயகபுராணம். விநாயகர் அட்டகம்னு பாடிக்கிறார் அதில். அதனாலே அறிவினில் அருளான் பண்ணி சிவம் எங்கே இருக்கும் என்றால் அறிவிலே இருக்கும். எந்த அறிவிலே இருக்கும்? பதியறிவிலே இருக்கும். நல்ல எங்க இருக்கும்? பதியறிவிலே சிவம் உருண்டி இருக்கும். நல்லா இருக்கு. பதியறிவிலே பதிஞானம் யாருக்கு இருக்குதோ அங்கே சிவம் புரிஞ்சி இருக்கும். அது எப்படி புரிஞ்சிருக்கும்? அடுத்த அப்படி சொல்றாரு வாருங்க. இப்படி எல்லாம் கடந்து கடந்து கடந்து என்று சொல்லி அருவச் சமயத்துக்கு தெய்வங்களையும் கடந்து வேதாகமங்களையும் கடந்து எல்லாவற்றையும் நீக்கி அதுக்குமே எங்கே மண்ணி இருக்கார்? மண்ணினா நிலையாக இருக்கும். மண்ணி என்றால் நிலையாக இருக்கும். எங்க இருக்கிறார் தெரியுமா? அறிவினில் அருளான் அருள் செய்யும் பொருட்டாக தன்னுடைய எல்லை இல்லாத கருணையினாலே அறிவினில் புரிந்தி இருக்கும். எந்த அறிவிலேயே புரிந்தி இருக்கிறான் என்றால் பதி அறிவிலே. பதி அறிவிலே பதி அறிவு பதி ஞானத்தினாலே பதி அறிவு என்று சொன்னால் சிவஞானம் என்றும் பொருள். சிவஞானம் என்றும் பொருள். அப்படி பதி அறிவிலேயே புரிந்தி இருக்கிறானா? இதுக்கு மேல பாருங்க. மண்ணி அங்கே அவன் மாத்திரம் இருக்கிறது இல்லையா, அம்மையோடு அப்பானாகி. அதை முன்னாடி சொன்னார் பார்த்தியா, அந்த அம்பாள் சூத்திரத்தில் ஆசகனும் அடியருளத்து அப்பனுடன் இருக்க அன்னையும் பாதமல சின்னவை. அதனாலே பதிஞான வந்த பரமஞானிகள் உள்ளத்திலே நிலையாக இருப்பார். நல்லா புரியுதா? பதிஞான வந்த பரமஞானிகள் உள்ளத்திலே அவன் எல்லா இடங்களில் நீக்கமர நிறைந்திருந்தாலும் நிலையாக இருந்து அருள் கொண்டுகிறது பதிஞான வந்த பரமஞானிகளுடைய உள்ளத்திலே. பரமஞானியுடைய விரும்பும் அடியார் உள்ளத்துள்ளாய், விரும்பும் அடியார் உள்ளத்துள்ளாய், உடையாள் உண்டன் நடுவிற்கு உடையாள் நடுவுள் நீரித்தி அடியே நடுவுள் இருவீறு இருப்பதானால் அடியேனும் அடியார் நடுவுள் இருக்கவர்களை புரியாயின் வருது அல்லவா. அதனால இரண்டு பேர் இருப்பார்கள். சோடியா ஒரு நல்ல சோடி, அது ஒரு நல்ல சோடி. அதனாலே இரண்டு பேரும் இருப்பார். குங்கும் கருங்குடை நந்தம்மை கோதாட்டி இங்கிருந்து இல்லங்குடூர் எழுந்தருளி பந்தனை விரலியே நெய்யின் அடியார் பழங்குடிதோறும் எழுந்து. புரியுதா? அப்படி உமாதேவியோடு மங்களமூர்த்தியாக அறிவினில் அருளான் பண்ணி பதியறிவுடைய பரமஞானியருடைய உள்ளத்திலே அருளாறே. மூவர மாதிரி ஒரு நூல், அந்த நூலில் மூன்று பெண்கள் பாடுறதாக வரும். அதில் முதல் பொண்ணு கேட்குற மண்ணு வெள்ளி அம்பலமும் மாசரு பொன்னம்பலம், மண்ணு வெள்ளி அம்பலமும் முதல்ல மாசரு பொன்னம்பலமும் இன்னுமே ஈசருக்கு இரண்டு உண்டு அம்மா தெரியுதா அப்படின்ட்டு. இப்படி வெள்ளியினால செய்த அம்பலம் தங்கத்தினால செய்த அம்பலம் இருக்குது, இந்த இரும்புனால செய்த அம்பலம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். உலோக உலோக இனத்தில் இரும்பு என்பது இருப்புன்னு வரும், அது மெல்லினா வல்லினமாக வரும். அது இப்போ மண்ணு வெள்ளி அம்பலமும் மாசரு பொன்னம்பலமும் எண்ணு மவேசருக்கு இரண்டுண்டு அம்மானை, எண்ணு மவே ஈசருக்கு இரண்டுண்டே ஆமாயின் இன்னும் இருப்பம்பலம் ஒன்று இல்லையோ அம்மா, இன்னும் இருப்பம்பலம் இன்னும் இருப்பம்பலம் ஒன்று இல்லையோ. இங்கேயும் அங்கேயும் ஆடிக்கிட்டு அலைஞ்சா அவன் இருப்பாக இருக்கிற அம்பலம், இன்னும் இருப்பம்பலம் ஒன்று இல்லையோ அம்மானே அப்படிங்கிறார் ரெண்டாவது பொண்ணு. மூணாவது பொண்ணு சொல்கிற இருப்பம்பலம் அடியார் இதயங்கானம், இருப்பம்பலம் அடியார் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியாக் கொண்ட கொள்கை. சரியா போச்சா? அதான் திருவாசகத்தை வந்தால் தான் உங்களுக்கு முடியும். அடியார் உள்ளத்து அன்பு மீதூர அன்பு மீதூர குடியாக் கொண்ட கொள்கை. இதெல்லாம் நினைக்கும் போது நம்ம என்ன நினைக்கணும்? எப்படியாவது சிவஞானத்தை பெற்று விடணும். அப்போ தான் ரெண்டு பேரும் இருப்பாங்க. அறிவினில் அருளான் மண்ணி அம்மையோடு அப்பானாகி. சிவபெருமான் தான் அம்மை அப்பர். அம்மை அப்பர் அம்மை வேற எந்த சாமிக்கு அந்த பேர் கிடையாது. அம்மை அப்பர்னா யார சொல்லுவாரு? அம்மையாகவும் இருக்கிற அப்பனாகவும் ஒரே சாமி தான் அம்மைய. அறிவினில் அருளான் பண்ணி அம்மையோட அப்பானாகி சிறிவு ஒளியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பான். இப்படி எல்லாம் இலக்கணங்களை எல்லாம் சொல்லி கடந்து இருக்கிற இலக்கணத்தை சொல்லி முதலிலே கடந்து இருக்கிற இலக்கணத்தை சொன்னாரு. எப்படியே அறுவகை சமயத்திற்கு அவ்வொரு பொருளாய் வேறாங்குரியது கடந்துட்டாரா, வேறாங்குரியது உடைத்தாய் வேதாகமங்களின் குறியிறந்து, இதுவும் கடந்தது வேதாகமங்களின் குறியிறந்து. அப்படி இது இது கடந்தது. அதுக்கு மேலே அறிவினில் அருளான் பண்ணி இதான் கலந்தது. அறிவினில் அருளான் பண்ணி அம்மையோடு அப்பனாகி செறி ஒழியாது செறி ஒழியாது என்றால் எங்கும் நிறைந்திருப்பது, செறிந்திருப்பது எங்கும் உண்பகற்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே எல்லா இடங்களிலும் சர்வ வியாபகமாக சர்வ வியாபியா சர்வ வியாபியாக சிறி ஒளியாது நின்ற சிவனடி சென்னி. அப்படிப்பட்ட மங்களமூர்த்தியாயிருக்கிற சிவபெருமானுடைய திருவடி கமலத்தை தலையிலே வைத்துக் கொள்வோம் என்று பரசோகனர்கள் கடந்ததும் சொன்னாரு, கலந்ததும் கடந்ததும் கலந்ததும் தான் கடவுள். அதனாலதான் கடவுள்னு கடன் வருதா, அப்புறம் உள் வருதா, உள் என்பது கலப்பு, கடை என்பது கடந்தது கடவுள். புரியுதா, ரெண்டு வாக்கியம்ப்பா, கடை ஒரு வாக்கியம், உள் ஒரு வாக்கியம். அந்த உகரம் வந்து தான் பகரத்து மேலே ஏறி உகரமாக வந்து கடவுள். புரியுதா, அந்த கடவுள் சிவபெருமான். அவன் எப்படி இருப்பான், எல்லாமாய் அல்லதுவான், யாவையுமாம் அல்லையுமாம், கடந்து இருப்பான் கடந்து. இப்போ கடந்து இருக்கிற நிலையை சொன்னாரு, கடந்து இருக்கிற நிலையும் ஆகையினால இப்படி சிவபெருமானுடைய சுரூப தடத்த லட்சணங்களையும் கடந்திருப்பதையும் கலந்திருப்பதையும் அவனுடைய கருணையையும் அவன் அம்பாளோடு கூடியிருக்கிற அந்த மங்களகரத்தையும் இப்படியெல்லாம் சொல்லி அந்த பெருமானுடைய திருவடி கமலத்தை தலையிலே வைத்துக் கொள்வோமாக என்று இப்படி பரசிவ வணக்கம்
4: சொல்லுகிறான். கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிரில் வாழ்க நான் மறையரங்கள் உங்க நற்றவம் வேண்டி வல்க மேன்மை உள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதையே
5: சிவசிதம்பரம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மெய்ப்பொருள் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: எப்படி இருந்து மேலெல்லாம் முடிவுடையதாக அதன் அடியெல்லாம் ஒரே கருப்பாக இருக்கு. பொல்லாத பய போனதுனால தெருவும் அப்படி காட்சி அளிக்கிறது. எப்படி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழ் என்பது இங்கும் வாய்மை ஆயிற்று, இங்கும் வாய்மை. இதெல்லாம் உடைய உயர்ந்த கற்பனையினுடைய சிகரம். அடியவர் வரலாறு மட்டுமா பாடினா, எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை ஒத்துக்கொள்றோம், ஆனால் மண்ணில் நல்ல வண்ணம் சுவைக்கலாம். இஞ்சி இஞ்சி இலக்கியங்களெல்லாம் வைத்து எப்படி சுவைக்கிறோம், சுவைக்கலாம். மண்ணில் நல்ல வண்ணம் சுவைக்கலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. அதனால
7: இப்படி கோதை சூழ் அழக பார குழை கொடி ஆட மீது சோதிவன் கொடிகள் ஆடும் சுடர் நெருமறியில் போயி ஒரு உத்தி. இவன் போவதில் இவன் மட்டுமா கருமை இல்லை, இந்த பாவி போதலால் தெருவே அப்படி பாவியாக இருக்கும். அப்படி ஒரு கட்சி அல்ல. இன்னொன்று இது இந்த இவன் இவனை விட்டு விட்டு பார்த்தோம்னு சொன்னா, ஆஹா திருக்கோவலுடைய அந்த நகரம் எப்படி அமைஞ்சிருக்கிறது. பெண்பாலார் இருந்து இரண்டாவது மாடியில் அழகாக வளம் புரிய மூன்றாவது மாடி அழகாக ஒளிவிட ஒரு பக்கம் நல்ல செல்வ வளம், இன்னொரு பக்கம் மனமகிழ்ச்சி வளம், இப்படி ததுமி நிற்கிற தெரு அது. உலகியல் நோக்கில் மட்டும் பார்த்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும் சார். நான் நம்ம ஒன்னா மாடி கட்டுறான், நான் மூணாவது மாடிக்கு போய் மூணு மாசம் ஆச்சுங்க, ஏன் கட்டினேன் நேரம் இல்லை போறது. ஆகவே மாடி கட்டினா மட்டும் போதும், அனுபவிக்கணும் உண்மையா, அப்பதான் அந்த இடமும் நல்லா இருக்கு, இல்லைன்னா ஒன்றும் தெரியவில்லை. ரெண்டாவது மாடி கட்டணும்னு சொன்னா ஒவ்வொரு நாளும்

அருமையான பகுதிங்க இதெல்லாம். இப்படியாக திருமணி வாயில் சேர்ந்தான் கடை உடை காவலாளர் கைதொழுது ஏறன்றே உடையவர் தாமே வந்தார் உள்ளழும் தருளும் என்ன. இதோ இப்பொழுது அரண்மனையில் இருக்கிற வாயில் காவலர் மான், வாயில் காவலர் மான். இந்த கடைசியில முதல்ல முதல்ல இருக்க கடைசி கடையின்னு கடைசி முதல்ல அந்த வாயில நிக்கிறவங்க ரெண்டு மூணு பேர் காவல் இருக்கிறாங்க. இவரை தாண்டிதான் அவர் போகணும், அவரை தாண்டி அப்படி போகணும். ஏன்னா அரசனுடைய அரண்மனை அல்லவா இருப்பு, அதனால பாதுகாப்பா இருக்கு. அதுல இங்க என்ன மக்களவாக போட்டு இருந்தான், யாரோ அடியோர் வர்றாரா ஒளிய ஒளியில காட்டான். ஆமாடா சாமி சாமி ஏ உள்ள உள்ள மாட்டோம். ஐயோ நம்ம சாமி தான், நம்ம அரசருக்கு சாமி தான் ரொம்ப முக்கியம், சாமி போட்டு போட்டும். ரெண்டாவது ஆளு அமைந்திருச்சு வரீங்க, சாமி போட்டு போட்டும். இதெல்லாம் ஒளிய ஒளியில தான் காட்டினான். மூணாவது ஆளு அவனு சுவாமி அடாராடா மாட்டும் போட்டு உள்ள போட்டும்ட்டான். ஊர்ல எல்லாம் விட்டான் விட்டுட்டு இப்ப இதோ அந்த மெய்ப்பொருளார் இருக்கிற இடத்துல மெய்காப்பாளன் இருக்கான். அவன் தான் மெய்காப்பாளன், இவெல்லாம் சில்லற காப்பாளன். போனஸ் எப்ப வருது, போனஸ் எப்ப வருது? ஏசா நாளைக்கு 28 ஞாயிறு நமக்கு இன்னைக்கு இன்னைக்கே கிரெடிட் ஆயிடும் சம்பளம். அதனால அவர்கள் எல்லாம் விட்டுட்டு உடையவர் தாமே வந்தார் உள்ளும் தருளும் என்ன. முதல் காவலன் உடையவர் தாமே வந்தார், நம்ம பெருமானே வந்தார்ப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். இவன் விட்டான், இவன் விட்டான், இவன் படிப்படியாக விட்டான். இதோ இப்பொழுது மெய்ப்பொருளாக இருக்கிற அந்த அரண் உள்ளிடம் அங்கே ஒரு வந்திருக்கிறான். அவன் யார்? தாடை பல புக்க பின்பு தனித்தாடை நின்ற தத்தன். அங்க ஒரு ஆள் இருக்கிறான், அவன் பேர் என்ன தெரியுமா? தத்தன். அவன் தனித்தாடை நின்ற தத்தன். அங்க ஒரு ஆள் அருமை, அங்க ஒரு அருமை தமிழ் அல்லவா தனித்தடைன்னா. இப்ப இனி இந்த இவன் ஒருத்தான் கருதி இவனை தாண்டிட்டா உள்ள போயிடலாம். யார்கிட்ட அது தனித்தடைன்னா? இவனை விட இதான் வேணும் கருத்தியாக இருக்கிற தடைன்னு ஒரு பொருள். இன்னொரு பொருள், இந்த தடை தனித்தடை தனின்னா ஒப்பற்ற தடை. என்ன ஒப்பற்ற தடை? அப்பா இவர் நம்ம ஒருப்பா, யாருக்கும் தீங்கில்லாம கொஞ்சம் விட்டுட்டு வா என்று சொன்ன உடனே இவன் தான் அந்த கருத்தியாக தன்னுடைய ஆணையை நிறைவேற்றிய மனிதன். அரசனுடைய ஆணையை நிறைவாக ஒருவன் நிறைவேற்றியவன் இவன் தான். அது வாழ்க்கையில பின்னால் தெரிய போறோம். தனித்தாடை நின்ற தத்தன் ஒப்பற்ற. இவர்களெல்லாம் ஏமாந்து உடையவர் தானே வந்தார்னு சொன்னான். ஆனா அவன் பெரியவங்களே உள்ள போலான்னு சொல்லல. இணைவகையால் தேரிய கண்ணும் வினைவகையால் வேறாகும் மாந்தர் பலர் திருவள்ளுவர். இணைவகையால் தேரிய கண்ணும், ஒருத்த நீங்க தள்ளரை போட்டு சளிச்சு நீங்க ஓராண்டு அவனை சரிய சிஐடி வச்சு பார்த்திருந்தா கூட, பார்த்து ரொம்ப தக்கவன்னு கொடுத்துறீங்க அப்படி ஒரு பதவி கொடுத்தீங்கன்னா கூட, அந்த பதவி வந்த பிறகு வினைவகையால் வேறாகும் மாந்தர் பலர். இணைவகையால் தெரிய கண்ணும் வினைவகையால் வேறாகும் மாந்தர் பலர் திருவள்ளுவர். இதெல்லாம் படிக்கிறவன். அதனால பெரிய தடை இருக்குது, தெரிய இருக்குது, கையில ஒரு புத்தகம் இருக்குது. ஆனாலும் அரசனுடைய ஆணையின்றி அல்லாமலும் இப்ப வந்த நேரம், வந்த நேரம் முக்கியமானது இல்ல. காலம் கருதி, காலம் காலம் அறிதல் இடநறிதல் என்றெல்லாம் பாடினார் திருவள்ளுவர். காலம் சரியான நேரம் இல்ல. எனவே காலமும் இவனுடைய கருத்தும் ஓரளவு அவனுக்கு ஏதோ ஐயுறவு. அது எப்படி தெரியும்? அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் திருவள்ளுவர். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும். முகத்தை பார்த்தாலே தெரியுங்களா எங்க சாமி உங்களுக்கு தெரியல? முகம் நோக்கி நிற்க அமையும், அகம் நோக்கி உற்றது உணர்வார் தெரியும் திருவள்ளுவர். அந்த புத்தி இருந்தாலும் அதன் முகத்தை பார்த்தாலும் தெரியப்படும் அந்த புத்தி அவனுக்கு இருக்கணுமே. அதனால இவன் அப்படி எல்லாம் நல்ல அறியும். நேரமும் இப்பொழுது சரியில்லை. ஆதலால் தானித்தாடை நின்ற தத்தன் சரியான ஒரு அந்த ஏவலன் என்ன செய்தான்? ஈடை தெரிந்து அருள வேண்டும் துயில் கோளும் இறைவன் என்றான். இந்த மாதிரி சொல்லலாம் போய் வருது. இவர் இவர் தான் சார், வேற யாரும் கிடையாது. ஈடை தெரிந்து அருள வேண்டும், போகக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா போகக்கூடாதுதான் அர்த்தம் அதுக்கு. அப்படி சொன்னான், ஈடை தெரிந்து அருளல் வேண்டும். உள்ளே பெருமான் இருக்கிறார், அது போகிற அந்த சந்தர்ப்பம் தெரிந்து, சந்தர்ப்பம் தெரிந்து

0: என்ன அருள் செய்தால் நன்றா இருக்கும். அருள் செய்தல் என்பது என்னது? சந்தர்ப்பம் தெரிந்து போகணும் அல்லது நிறுத்திக்கணும்னு அர்த்தம். இந்த அருள் செய்தல் என்ற ஒரு தொடர் இவர் வேடத்தோடு வந்திருப்பதனாலும், இந்த வேடத்திற்கு உள்ளே இருப்பவர் ஆட்பட்டு இருப்பதனால அந்த மாதிரி பேச்சு. வேற நம்ம இருந்தோம் பிச்சுடாம் பேச்சு, இதான் நேரம் பார்த்தியாட. இங்க வந்தவருடைய வேடமும் உள்ளே இருப்பவருடைய உள்ளமும் நன்கு தெரிந்தவன் ஆதினாலே இந்த ஒரு அருமையான சொல். ஈரை தெரிந்து அருள வேண்டும். அங்க உள்ளே எப்படி இருக்கா என்ன மாதிரி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறமேல் நம்ம போடுறது அருள வேணும் அப்படின்னு சொல்லுவோம். இடைங்கிற சொல்லுக்கு சந்தர்ப்பம் அமயம், சந்தர்ப்பம் தான் வட சொல்லு அமயம். அமயம்னா கால நெறிந்து காலம். இந்த சொல் திருக்குள்ளதான் இருக்குது. இடை தெரிந்து நன்கு உணர்ந்து சொல்லுக, சொல்லின் நடை தெரிந்த நன்மை அவர். அந்த இடைதான் இந்த இடை. இடைன்னா நம்ம பெண்களுடைய இடையின்னு வச்சுக்கோம், நிறைய இருக்கலாம். இடையின்னா முதல் இடைக்கடை அப்படி பொருள் உண்டு. ஆனால் இங்கே இடை நின்றதற்கு என்ன, இங்க என்ன எழுதணும் கேட்டா, ஒரே எழுதும்போது இடை காலமறிதல் என்னை இடநெறிந்து அல்ல சொல்லுக சொல்லை கடனறிந்து காலம் கருதியவர் என்றாராகலின் திருவள்ளுவருக்கு இப்போன்னு. ஏன்னா இடைங்கிறதுக்கு காலம்ங்கிற சொல்லு பொருள் ரொம்ப அரிது, ரொம்ப அரிது. ஆனா திருவள்ளுவர் ஆண்டார் அந்த சொல். ஈரை தெரிந்து அருள வேண்டும் துயில் கோளும் இறைவன் என்றார். அதனால உள்ளே அந்த சந்தர்ப்பம் தெரிந்து உள்ளே அருள் செய்யணும் என்று சொன்னார். சொன்ன உடனே இந்த மாதிரி சொற்களை மட்டும் நீங்க தொகுக்கணும். இது மாதிரி சொல்லுது, இளமை மீதூர இன்பத்துறையினில் எளியரானார். ஜென்மத்துக்கு இந்த ஒரு கவிஞன் பேர் மாட்டேன், ஒரு அஞ்சாறு பாட்டாவது போட்டிருப்பான். அஞ்சாறு பாட்டை திண்ணிலகண்டர் எப்படி இருந்தார், வாழ்வாங்கு வாழ்ந்தார். ஆனாலும் ஒரு ஒரு பெண்ணோட தொடர்பு, அந்த பெண் யார், ஆஹா ஆஹா சொல்லுவான். இருக்க முடியாது, ஒரு பாட்டாவது போட்டு. ஆனால் கேட்கிறார், இளமை மீதூர இன்பத்துறையினில் எளியரான. ஒவ்வொரு எழுத்துக்கும் கோடி அல்ல, வையகமும் வானகம் மாற்றுது, வையகமும் வானகம் மாற்றுது. அது போல இதெல்லாம் ரொம்ப அருமையான சொற்கள். இடை தெரிந்து அருள வேண்டும் துயில் கொள்ளும் இறைவன் என்றார். அப்ப இடை சந்தர்ப்பம் தெரிந்து அருள வேண்டும் என்று சொல்லும் போது உள்ள என்ன செய்யறாங்கறே சொல்லிவிட்டாரு. என்னது, துயில் கோளும் இறைவன் என்றான். துயில் கோளும் கண்ண சொந்து. எனவே சந்தர்ப்பம் தெரிய வேண்டும், சந்தர்ப்பம் தானும் சரியில்லை என்பதும் சொல்லிவிட்டான். என்ன, ஏன் தூங்குகிறான் சொன்ன உடனே, என்ற அவன் கூற கெட்டே யான் அவர்க்கு உறுதி கூற நின்றிடு நீயும். இதை நீங்க கொஞ்சம் வன்மையா படிக்கணும். எதை, என்றவன் கூற கேட்டே நின்றுடு நீயும். இதை கொஞ்சம் கடைபிடிக்கலாம். ஆனா இடை தெரிந்த அருள வேண்டும் தூயில் போலும் இறைவன் என்றான் சுவாமி. அதை மென்மையாதான் படிக்கணும். ஆமா, இதையும் சத்தம் போட்டு சத்தம் போடுவது, சத்தம் போட்டே ஒழிச்சிடக்கூடாது இலக்கியம். ஆமா, சத்தம் போட்டு இலக்கியத்தை ஒழிச்சிடக்கூடாது. இந்த இடத்துல அப்படித்தானே படிக்கணும், அப்படித்தானே சொல்லுவோம். ஏன்னா வந்தவர் அடியவர் உள்ளிருப்பவர் இவருடைய வேடத்தை கண்டு உயிர் இது தெரிஞ்சதுன்னா அவர் வந்து தானே வந்து அடாலாம் அழைச்சிட்டு போடுவார், காதல விடலையாக்கணும். அதனால அப்படி ஆகவே உள்ளிருக்கிற அரசனுடைய மனமும் நோகக்கூடாது, இவருக்கும் நோகக்கூடாது, நம்முடைய காவல் தன்மையும் மாறக்கூடாது. சார் எல்லாம் தான் விட்டான், இந்த தத்தனமா விட்டான்னு நாளைக்கு நான் ரொம்ப நல்லவன் நினைச்சேன், ரொம்ப சாமர்த்தியம் நினைச்சேன், தத்தனமா விட்டேன், தன்னுடைய காவல் திறனுக்கும் வரணும். அதனால பக்குவமா சொல்லும், அருள வேண்டும் பெண்களும். இனி அடுத்தத போடு போடு போடு சத்தம் போடு. என்றவன் கூற கேட்டே யான் அவருக்கு உறுதி கூற நின்றுடு நீயும். அத நான் உறுதி சொல்ல போறேன், அவனுக்கு வந்து பெரிய உபதேசம் பண்ண போறேன் இல்ல, நீயும் நின்றுடு. என உறுதி சொல்ல செல்கிறேன் சொன்ன அடியேன்னு வர்றேன்னு தான். அதனால யான் அவருக்கு உறுதி கூற போவேன் சென்றிடுகிறேன், நீயும் நின்றுடு இங்கே நிக்கணும். ஏன்னா இவன் வந்து உள்ள வந்தானா தான் நினைச்ச செய்ய முடியுமா, இது போறதுக்குள்ள இவனுக்கு போயிடாதா, சிவ சிவ போயிடுமே. அதனால நின்றுடு நீயும் என்று சொல்லிவிட்டு அவனையும் நீக்கி புக்கு உள்ள இடைதெறிந்தருள வேண்டும் துயிர் கொள்ளும்னு சொன்ன பிறகும் அடியவர் உள்ளே போக விளம்புறார். சரி, அப்படியாவது நாமும் கொஞ்சம் நின்றுடு நீயும் என்கிறார். ஆனா அவ்வளவு பொருத்தம் இல்லை, இந்த மனநிலையை காட்டணும். ஆமா, ஒளிய ஒளியில காரணம் இந்த இடத்துல தத்தனை காட்டுறவுலதான் பெரிய அவன் பெரிய எக்ஸ்பர்ட். தன் காவலுக்கும் படி நேர்ப்பு நிறை போகுது. இவனும் இவரும் போகணும் கூட அங்கேயோ சரியான சந்தர்ப்பம் இல்லை என்று அந்த முகத்தை அது அது மாதிரி வச்சு என்னை காட்ட போறான், என்னை காட்ட. எனவே அவனையும் நீக்கி புக்கு. இப்பொழுது என்ன தெரியுமா, இன்னும் ஒளி காரணம் வந்து எடுத்தான்னா இனிமேதான் இருக்கிற ஜாக்கிரதை. இங்க ஒரு கட்டம், இனி ஒரு கட்டம் என்னன்னா, இதோ இப்பொழுது கதவு அப்படியே திறக்கப்படுகிறது. இல்லை இல்லை, ஒளியும் ஒளிந்ததெல்லாம் எல்லாம் ஒளியும் ஒளிந்த சந்தேகமே இல்லை. இப்ப என்ன பண்றார் அந்த வந்த ஆளு முத்தநாதன், அந்த வாயில் அந்த வாசப்படி இருக்கு, அது அப்படி தாண்டி இப்படி கால் வைக்கிற இவன் நெஞ்சமே எப்படி இருக்கும், அப்படியே அவனுக்கு அதுக்கு மேல் நெஞ்சம் இருக்குது. அவன் மட்டுமா கால் தாண்டுகிறது, இவன் இதயமும் தாண்டுகிறது. அதனால அப்படி இருக்கிறான். அதனால அப்படி இருக்கும்போது பொந்திகள் பள்ளி கட்டில் புறவலன்மாய் துயில மாடே மண்டலம் கூடல் மென் சாயல் மாதேவி இருப்ப கண்டான். ஜெயிக்கலார் ஜெயிக்கலார் அல்லவா. இப்படி இவன் கால் வைக்கிறான், அந்த அந்த அந்த கதவு திறந்து இப்படி வைக்கிறான். உடனே அந்த கட்டில காட்டினார். கட்டில யார், அரசன் தூங்குகிறான், அரசியும் அருகில் இருந்து தூங்குகிறான். அப்ப ஒரே கட்டிலில் அரசன் இந்த பிரமா, அவர் அந்த பிரமா, அந்த மாதிரி தூங்குறார். அப்படி காட்டினார். இன்னும் ரொம்ப கேமக்கு வரா, அதை வந்து சரி இந்த முண்டம் பார்க்கலன்னா பரவாயில்ல, மாதேவி இருப்ப கண்டான். கண்ட பிறகாவது என்ன செய்யணும்னு கேட்டா, அப்படின்னு வெளியில் வந்திருக்கணும், வெளியில் வந்திருக்கணும். துயில் கூலும் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அப்படியாப்பா ஐயா எழுந்த பிறகு சொல்லு நான் அங்கே இருக்கிறேன் என்று சொல்லி வந்திருந்தா யோகியன்ல யோகியம் தங்க யோகியன்னு இருக்கணும். சரி இல்லை நீ அப்படியே கொண்டு வந்த பொருள் உபதேச பொருள் அது இப்பயே சொன்னாதான் உன் மண்டை வெடிக்குது, அதனால சரி கொண்டாந்துருக்கிறேன். அப்படி அந்த வாசல் படி கடந்த பிறகு என்ன இருக்குது, இதோ கட்டில், அதில் அரசன், அதில் அரச மாதேவியும் இருவரும் ஒருங்கிருக்கிறார். இவர் இப்படி தூங்குறார், அப்படி ரெண்டு பேரும் அவன் தூங்குறான். மாதேவி இருப்ப கண்டான். பார்த்தாவது சேர்க்கலாருக்குன்னு தெரியுமா, மகாபாவி இந்த மாதிரி ஒரு ஆணும் பெண்மா படுத்து பார்த்தாவது என்ன பண்ணி தொலைஞ்சிருக்கணும், அப்படியே பாஞ்சல வழியில் வந்திருக்கணும், ஏழு ஜென்மத்துக்கு உருப்படியா என்று அப்படியே பொங்கும். அதான் இருப்ப கண்டான். அந்த கண்டான்ங்கிறதே அவரால் ஒன்றும் முடியல. இந்த கண்டான்ங்கிறது பார்த்தான்னு அர்த்தம், இதுக்கு ஒன்றும் பொருள் சொல்லவே வேண்டியதில்லை, இதுக்கெல்லாம் போய் சொல்லிட்டு அது முட்டாள்னு அர்த்தம். ஆனால் அந்த நிலைதான் முக்கியம். மாதேவி இருப்ப கண்டான். அடுத்த வரி இருக்கே ரொம்ப அருமை. கண்டு ஒளியும் ஒளியும் காரன் ரொம்ப விழிப்பா இருக்கணும். கண்டு இவன் கண் பார்வை அந்த கட்டில் இருக்கிற அரசன் அரசமாதேவி கண்டு. என்ன அர்த்தம்னு கேட்டா, இம்மாதிரி காணக்கூடாது மகாபாவி கண்டு. சரி அப்படி பார்த்துட்டாங்க உடனே வந்துடக்கூடாதா, சென்று அடுத்து அப்படி காலத்தை பிடிக்கலாம். சென்று அணையும் போதில் அந்த கட்டில் நெருங்குறான். கண்டு சென்று அணையும் போதில் இப்படித்தான் சாமி படிக்கணும். கண்டு சென்று அணையும் போதில் அப்படின்னு சொன்ன மகாபாவியில் மகாபாவின் இலக்கியமா பேசுறீங்க நீங்க உருப்படாம பண்ணிக்கல. கண்டு சென்று பார்க்கும்போது அந்த ஒலியும் ஒலியில அவன் கண் பார்க்கணும். சென்று அந்த ஒரு கால் அப்படி வெறும் கால் மட்டும் அப்படி எடுத்து வைக்கணும். சென்று அணையும் போதில் அந்த பள்ளி கட்டுக்கிட்ட அப்படி நூஞ்சு போறான். இதோ இப்பொழுது பள்ளி கட்டுன்னா அதுக்கு பக்கத்துல நெருங்கும் போதில் கண்டு சென்று அணையும் போதில் அப்படி எல்லாம் படிக்கலாம். இன்னும் தினமெல்லாம் நினைக்கணும், இது காணத்தக்க இடமா அன்று கண்டு, செல்லத்தக்க இடமா அன்று சென்று, பக்கத்துல கட்டில் கிட்ட போலாமா போகக்கூடாது ஆனால் ஆணையும், உயிர் போற இடம் இல்ல அப்படில கொடுத்து பாருகிற. ஆணையும் போது என்ன, இதுதான் இங்கதான் நமக்கு சைக்காலஜி. காது மேன எழுந்து தேவி, தூக்கத்துல நாமும் தூங்குவோம் அவங்களும் தூங்குவாங்க, நம்மை விட என்றுமே விழிப்புணர்வுடையவர்களாக இருப்பார்கள். விழிப்புணர்வுடைய இவர் இருந்திருக்கிறது தானே,
1: காது மேல எழுந்து தேறி
0: எப்படியும் இந்த மென்மையாதான் போறான். ஆனாலும் அந்த மாதிரி பக்கம் தெரிஞ்சது. இன்னைக்கு நீங்க சொல்லுங்கன்னா அது மறுதலையாவும் இருக்கலாம். சில பேர் சிலங்க சில குடும்பம் மறுதலா இருக்கலாம். நீங்க வெளியில எதே நம்ம வந்து இப்ப காலிங்கல் வச்சிருந்த அடைப்பு மணி அடித்து முதல்ல எந்திரிப்போம் யாரு என்னங்க ஆனா ஒண்ணும் இல்ல. நீ மணி அடிக்கிறதுங்கன்னா என்ன எதேன்னு பால்காரங்க வந்துட்டாங்க. இன்றும் அந்த விழிப்புணர்வில் அவர்கள் நமக்கு உண்மைதா. நான் ஒன்னும் ஓட்டுக்கு வர போறது இல்லை தாய் குலத்துக்கிட்ட. உண்மை உண்மைதான். உண்மையை காது மேன எழுந்து தேவி என்ன செய்தா காது மேன இழிந்து இழிந்து கட்டில படுத்திருக்காங்களா பொக்குனுக்கில் இறங்கிட்டான். இறங்கி பண்டாளர் மாலை யானை எடுப்பிட பிறகு இந்த அம்மா அனுப்பின பிறகு அவன் எழுதுக. அப்போ இந்த கண்டு சென்ற போதே அவள் எழுந்து விட்டாள். ஆனா இவரை வந்து என்னங்க அப்படின்னு சொல்லி பிறகு எழுந்துச்சு. எனவே ஆண் பெண்ணுடைய அந்த உல உலனோலும் காரணம் இல்லைன்னா காரணம்னா நல்ல வேலை செய்வீங்க இல்லை யாரும் இளைஞர்களும் இல்லை. இந்த மாதிரி ஒருங்குபடுத்திருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு எப்பவும் கூச்சமா இருக்கும். கூச்சம் இயல்பு. அதனால நீங்க ஒரு சிறு பள்ளி இதுனா கூட பண்ண அவங்க நம்ம விட அவர்கள் அந்த கூச்சம் நானும் இருக்குல்ல சொல்லா அப்படின்னு சொன்னானே மிச்சமும் நான்பா ஆண்பாருக்குரிய எது அச்சமும் நானும் மடனும் முந்துருத்தல் மிச்சமும் பெண்பாருக்கு உரிய என்பன். அது அவங்ககிட்ட மூணு அவங்க சொத்துடா அப்படின்னு சொல்லாரு சொத்து. நம்ம அந்த கூட அட வேற ஏதாச்சும் சொல்லிட்டு இழுத்து போத்து சொல்லுவோம் சொல்லியும் இருக்கலாம் பதிப்பிடிப்பு நீக்கி விடுல. ஆனா அவங்க சுதந்திரமா அது பெண்மை. அதான் பெண்மை. இதுல சரிநிகர் சமானமாக ஜென்மத்திலையும் வரக்கூடாது. பண்டானா அவன் வந்து பெண் அல்ல வேற மாதிரி நடத்தும். சிலது மென்மை மென்மை தான் சில ஆண்மை ஆண்மை தான். அதிலெல்லாம் நீங்க ஒன்னும் மாற்றவே முடியாது. வெறும் கதைப்பட முடியாது கதைப்படம். எனவே இழிந்து என்ன சொல்கிறார்கள் அவனை எடுப்பினார்லாம். வண்டாளர் மாலை யானை எடுப்பிட உணர்ந்து மன்னன் பார்த்தா எப்படி இருக்கும் பூமியில எவ்வளவுதான் பார்த்தாலும் கூட இந்த நேரத்துல அதுவும் மனைவியோடு படுத்த நேரத்துல இரவு நேரத்துல ஒரு அடியவர் வந்தா என்ன அடியவரா இருப்பாரா கிடையாது. அவர் அவ்வளவும் முழுமையாக ஈடுபாடு கொண்ட காரணத்தினாலே இப்பொழுது யாரை பார்க்கணும்னா இப்ப அந்த அம்மா பொக்குன்னு இறங்கி எழுப்பிட்டு நின்றுட்டான். இதோ இப்பொழுது கட்டில் கட்டில் அருகே நிற்பவள் தன்னுடைய மனைவி. இவர் தட்டி எழுப்பணும்னு எழுந்து உடனே இவர் நினைக்கிறான் அண்டார் நாயகனார் தொண்டாராம் என குவித்த சங்கை கொண்டெழுந்தே சென்று கொள்கையில் வணங்கி நின்று யாரையா உன்ன விட்டான் எவன் விட்டான் என்று கேட்காம உடனே அங்கிருந்து அப்படியே கீழே கை தொழு பரவி காலுறவனி திருமுருகாட்டுப்படுது. அது நீளமா வணங்கணுமா ஆண்டவனுக்கு வணங்கும் போது அதுதான் இப்ப எல்லாம் வந்து அட்டாங்கம் பஞ்சாங்கம் எல்லாம் சொல்றமே ஐந்து வகை உறுப்பு பஞ்ச உறுப்பு இதெல்லாம் வணங்கணும். தமிழன் வணங்கணும் இதெல்லாம் மறைக்கப்படாது மறைக்கப்படாது. தமிழனத்துல என் தமிழன் என்றோ கல் தோன்றி மண் தோன்ற காலம் அன்னைக்கு ஆன்மீகத்தோடு இருந்தான். அதனால ஆன்மீகத்தை விடுத்த அறம் என்ற ஒன்று இல்லை. இது முடிந்த முடியும். அதனால உங்கள் நாயகனார் முன்னும் என்ன செய்தான கொண்டெழுந்து வணங்கி நின்றார். என்ன மங்களம் பெருக மற்ற என் வாழ்வு வந்து அணிந்தது என்ன இங்கிருந்த அருள பெற்றது என்போலோ கேட்கிறான். என்ன இந்த நேரத்தில் வந்தீர்களேன்னு சொல்லாமல் இந்த நேரத்தில் வந்தீர்களே பாருங்க இந்த நேரத்தில் வந்தீர்களே என்று கேட்பது ஒண்ணு இந்த நேரத்தில் வந்தீர்களே. ஏன்னா இரவு நேரத்தில் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லணும்னு உங்களுக்கு தலையெழுத்தா கங்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இரவு பகலா உன்னை தவிர எனக்கு காண முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க கங்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இன்னொரு பெண்ணி இராப்பகலாய் பேசும் போது எப்போது ஏண்டி தூங்கிட்டு இருக்கிற நீ பாட்டுக்கு இராப்பகலாய் பேசும் போது எப்போது இப்போதாரமளிக்கே நேசம் வைத்தனையோ ஏண்டி நல்ல மெத்த நல்லா இருக்குன்னு அவர் தூங்குறியா மணி 4:50 மாரடி மாசம் எந்திரிக்கிறது யோகியது இல்ல. இப்படி கங்குள் பகல் எண்கள் மற்றொன்றும் காணற்க இராப்பகலாய் பேசும் போது எப்போது இந்த அல்லவா அடியுடைய வாழ்வு இருக்கும். ஆதலால் இம்மன்னவன் இப்படி சொன்னான். திருவாசி தூக்கி போட்டுட்டாதான் நமக்கு சரியா வருது. இங்க எங்கெங்க எல்லாம் நமக்கு அசை வருது அங்கெல்லாம் என்ன பண்ணு பெரியவர்ல கொண்டு வந்து பகிர்ந்து வச்சுக்கணும். வச்சுட்டு சொன்னாடா அருமையா போயிட்டு திருவள்ளுவர் என்ன மணிவாசர் என்ன எல்லாம் இப்படி சேர்க்கலாருன்னு அப்படி உள்ள போனோம்னு எப்படி விழுந்திருக்கேன் அப்படி ஒரு 1.5 மணி நேரம் அருமையா இருக்க நம்மை மறந்துரு. அதனால மங்களம் பெருக மற்றும் வாழ்வு வந்து அணிந்தது என்ன, இது எல்லாரும் விளையாடுதுனாங்க என்னன்னா, என்னுடைய எதிர்கால மங்களம் எல்லாம் பெருக, நன்மைகள் பெருக, என்னுடைய வாழ்வு வந்து அணிந்தது என்ன, என்னுடைய பெருவாழ்வாக இருக்கிற அடிவராகிய நீங்கள் எங்களுக்கு எங்கள் அண்மையில் வந்தீர்கள். ஒரு பொருள் சீக்கே மங்களம் பெருக, இனி என்னுடைய எதிர்காலம் சிறக்க என் வாழ்வு வந்து அணிந்தது. அணிந்ததுன்னா நெருங்குதுன்னு ஒரு பொருள், அணிந்ததுன்னா அணிந்து போச்சு. உலகியல் வாழ்வு அணிந்தது, ஆனால் அதே அருளியல் வாழ்வு தொடங்க. மங்களம் பெருக அருளியல் வாழ்வு தொடங்க என் வாழ்வு வந்து அணிந்தது. உலகியல் வாழ்வு நீங்க போகிறது என்ற பொருளும் இருக்கிறது. உங்கள் நாயகனார் முன்னும் உரைத்த ஆகம நூல் மண்மியல் எங்கும் இல்லாததொன்று கொடு வந்தேன் எம்ப என்றான். பாத்தீங்களா, இங்கே பேச்சு வந்துட்டு சுவாமி இந்த நேரத்துல வந்த நேரம் என்னவோ என்னை ஆட்கொள்ள முடியாத நேரம், மங்களம் பெரு என் வாழ்வே வந்தது என்று நான் கருதுறேன்னு சொன்ன உடனே உங்கள் நாயகனார், உங்கள் நாயகனார் யாரு, இறைவனை போய் உங்கள் நாயகன் ஏன், இவன் பஞ்சத்துக்கு ஆண்டி அல்ல பரம்பரையும் அல்ல, பஞ்சத்துக்கு வந்தவன், அதனால உங்கள் நாயகனார் உங்க திருவள்ளுவர் சொல்றாருன்னு சொன்னா என்ன தெரியுது, உடன்பாடு இல்லைன்னு, உடன்பாடு இல்லைன்னு எங்கள் திருவள்ளுவர் உங்கள் நாயகனார் முன்னும் உரைத்த ஆகம நூல். அப்ப உங்கள் நாயகனார் உங்கள் ஆண்டவன் இருக்கிறானேப்பா, அவங்க உரைத்த ஆகம நூலானது மண் மேல் எங்கும் இல்லாததொன்று கொடு வந்தேன் எம்ப என்றான். எங்கேயும் கிடைக்காது. அடியேன் நேற்று சென்னை சென்றேன் கன்னிமாரா நூலகத்திற்கு, அங்கு ஒரு அருமையான பழம் படி ஒன்று இருந்தது, இது அச்சுக்கு வராது என்று கேள்விப்பட்டேன், வந்த உடனே அதை எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு சொல்ல வந்தேன். எப்படி இருக்கும், அவர் இன்னும் துடிச்சுட்டார், அதனால இப்படி ஒரு ஆன்மா சென்னையில ஒரு சுவடி கடிச்ச உடனேயே அது நம்ம இடத்துல கொண்டு வந்து சொல்லணும்னு சொன்னாரே அப்படின்னு அவருக்கு இன்னும் தன்னை மறந்தா தன் நாமம் கட்டா தலைப்பட்டாரங்கி தலை வந்தாள். அப்படியா இங்கேயும் சீக்கே உங்கள் நாயகனார் அவன் பேச்சில் இருந்து அவனுக்கு அது உடன்பாடு இல்லை என்று தெரிகிறது. மண்மேல் உரைத்த ஆகம நூல் எங்கும் இல்லாததொன்று, எங்குமே கிடைக்காதுன்னு ஒரு பொருள், இன்னொரு பொருள் எந்த ஆகம சூழ்நிலையாவது உள்ளே அது இருக்குமா, எது அது, அப்படிப்பட்ட ஒரு ஆகமம் எங்கும் இல்லாததான். ஆமா,
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: நகார மகாரங்களை முதலாவதாக கொண்டு பஞ்சாங்கிரத்தை சிந்தித்தோம் என்றால், திரோதான சக்தி அந்த நகாரமாகிய நகாரம் தானே முதல்ல நிற்கின்றது. அப்போ அந்த திரோதான சக்தி தான் நம் அறிவிலே மேலோங்கும், அது உலக போகங்களை தரும். ஆக உலக போகங்களை விரும்பி வாழ்பவர்களுக்கு அந்த அவற்றையே முதன்மையாக கொண்டு வாழ்பவர்களுக்கு அது சரி. ஆனால் வீடு வேதை விரும்பி வீடு வேறு தான் வேண்டும், வேறொன்றும் வேண்டாம் என்று ஞான நெறியிலே வந்துவிட்ட பக்குவான்மாக்கள் என்ன செய்யக்கூடாது? மயக்கத்தை தரக்கூடிய திரோதான சக்தியை ஆணவ மலத்தை முதலாக கொண்டு, அதாவது நகார மகாரங்களை முதலாக கொண்டு சிந்திக்கிறாங்க. இது வந்து குருவானவர் மந்திர உபதேசம் செய்யும் போது சீடனுக்கு செய்கின்ற சொல்கின்ற உபதேசம், ஞான நூல்கள் சொல்கின்ற நெறிமுறை. நாம திருமுறைகளில் நகாரம் தொடங்கி வருவதை வைத்துக் கொண்டு நாம் அங்கே நகாரம் தொடங்கி வருகின்ற அந்த அஞ்செழுத்து மிகச்சிறப்பாக போற்றப்பட்டுள்ளதே. அதற்கு மாறாக இங்கு நாம் நகாரம் தொடங்கி வருகின்ற முறையிலே இங்கே சிந்திக்கக் கூடாது என்று ஞான நூல்கள் சொல்கின்றனவே என்று கேள்வி கேட்டு, சில இடங்களில் இப்படித்தான் திருமுறைகளுக்கு மாறான முறையிலே சாத்திரங்கள் சொல்லும், அப்படிப்பட்ட இடங்களில் நாம் திருமுறைகள் சொல்வதைத்தான் கொள்ள வேண்டும், சாத்திரங்கள் சொல்வதை தள்ள வேண்டும் என்றெல்லாம் சிலர் மிக விரைவாக முடிவெடுத்து விடுகின்றார்கள். முதலிலே ஒன்று நினைக்க வேண்டும், திருமுறைகள் சாத்திரங்கள் எல்லாமே நமக்கு மிக இன்றியமையாத நூல்கள். இரண்டுமே சிவஞானிகள் அருள் செய்துள்ள நூல். சிவஞானிகள் அருள் செய்த நூல்களிலே ஒரு நூலோடு இன்னொரு முரண்படாது. முரண்படுவது மாதிரி தெரிந்தால் நாம இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும். தாழ்வனும் தன்மையோடும் சைவமா சமயஞ்சாரும் ஊழ்விரல் அரிது சும்மா சொன்னார். நமக்கு முரண்படுபடி தோணா உடனே நாம ஒரு முடிவெடுத்துறோம், ஆமா இது வேற அது வேற, அதை கொள்ளுவோம் இதை தள்ளுவோம். எதையும் 12 திருமுறைகள் 14 சாத்திரங்கள் எவற்றையும் நாம தள்ள முடியாது. அனைத்தும் நமக்கு பிரமாணம். 12 திருமுறைகளும் நமக்கு பிரமாணம், 14 சாத்திரங்களும் பிரமாணம். ஒன்றோடொன்று முரண்படாமல் தக்க ஆசானிடம் பயின்று அதை தெளிவு பெற வேண்டியதுதான் செயலருடைய கடமையாகும். அந்த முறையிலே பார்த்தோம் என்றால் திருமுறைகளிலே நாமமாக எம்பெருமானுடைய நாமமாகவே சொல்லப்பட்டுள்ளன அஞ்செழுத்தும் என்று ஆண்டோர்கள் சொல்வார்கள், மரபறிந்த ஆண்டோர்கள் பலரும் சொல்வார்கள். ஆகையினாலே அங்கு நாமமாக சொல்லப்பட்டுள்ளது. மந்திரமாக சொல்லும் பொழுது அந்தையுள் மந்திரம் என்று சொல்லி அஞ்செழுத்துமே என்றார்கள். ஆகவே நாமமாக சொல்கின்ற முறையிலே சொல்வார். சிகாரம் தொடங்கி வரக்கூடிய சுக்கு வஞ்சாக்கரம் கூட நாமமாக வருகின்றது. 108 நாமாவளியிலே எம்பெருமானுக்கு 108 நாமாவளியிலே ஓம் சிவாய நமஹ என்று வருகின்றது. அங்கு வந்து நாமாவளியா தான் வருகின்றது. ஓம் மகேஸ்வராய நமஹ இப்படி பல நாமங்கள் வருகின்றது. ஓம் சசிசேகராய நமஹ அது நாமாவளி நாமம். ஆனால் மந்திரமாக வருவது என்பது வேறு. இன்னும் மந்திரமாக சொல்லும்பொழுது கூட திருமுறைகளே நாம் மந்திரமாகவே சொல்லப்பட்டுள்ளது என்று சிலர் கூறினாலும் கூட அதை உள்ளபடியே அப்படியே சூக்ம பஞ்சாக்கரமாகவோ தூள பஞ்சாக்கரமாகவோ அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதில்லை. அவர்கள் ஏதாவது ஒரு அஞ்செழுத்து வடிவத்தை சொல்லியிருப்பார்கள், ஆனால் உண்மையில் அது சூக்ம பஞ்சாக்கரமா தூள பஞ்சாக்கரமா என்பது அவர்களுக்கு தான் தெரியும். செயலிலே எப்படி வைக்க வேண்டுமோ அந்த நிலையிலே வைத்திருப்பார்கள். உண்மையில் அதை தூளமாக கொள்வதா சூக்மமாக கொள்வதா என்பதையெல்லாம் வந்து நாம வந்து இந்த சிவநெறியிலே பயில பயிலதான் நமக்கு அது போன்ற உண்மைகள் எல்லாம் நமக்கு விளங்கும் என்று கூறிக்கொண்டு, சாத்திரங்களிலே உபதேச கிரமத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். பொருள் ரீதியாக நாம் பார்த்தோம் என்றாலும் நகாரம் திரோதன சக்தியைத்தான் குறிக்கின்றது. அது முதலில் இருந்தால் திரோதன சக்தியினுடைய ஆதிக்கம், சிகாரம் முதலில் இருந்தால் அது சிவம், அப்புறம் இரண்டாவது வான அவரது விகாரம், அது அருட்சக்தி. திரோதான சக்தியை அருட்சக்தியை என்ன வேறுபாடு? ரெண்டும் ஒரே சக்தி தான். ஒரே நெருப்பின் சக்தி என்ன செய்கின்றது? சுடுதல் தொழிலை செய்கின்றது. ஒரு இடத்துல எல்லா இடத்துலையும் சுடுதல் தொழிலை செய்கின்றது. இப்ப உலோகங்கள் அது செயல்படும் போது உலோகங்களை உருக்குகின்றது. சமையலறையில் அதே நெருப்பு சக்தி வந்து அங்கு வந்து என்ன செய்கின்றது? அந்த உணவுப் பொருட்களை வந்து பக்குவப்படுத்துகின்றது இல்லையா? இப்படி ஒரே நெருப்பின் சக்தி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தொழிலை செய்கின்றது. அதுபோல பக்குவம் வராத ஆன்மாவிடத்திலே, அதாவது உலகப்பற்றிலேயே கிடக்கின்ற ஆன்மாவிடத்திலே அந்த வினைப்போகங்களை தான் திருவருள் சக்தி ஊட்டும். அப்ப அந்த ஆன்மாக்களிடம் அது திரோதன சக்தியாக விளங்குகின்றது. வினைப்போகங்களை ஊட்டும் பொழுது தோன்றா துணையாக இருந்து ஊட்டும். சரி, பக்குவம் வந்த ஆன்மாக்களிடத்திலே, நாயன்மார்கள் போன்ற ஆன்மாக்களிடத்திலே வினைப்போகத்தையா ஊட்டும்? இல்ல, சிவபோகத்தை ஊட்டும். அப்ப அவர்களிடம் அந்த திருவருள் மேலிட்டு விளங்கி அவர்கள் உணரும்படி அந்த திருவருள் வெளிப்பட்டு அவர்களுக்கு சிவபோகத்தை ஊட்டும். அப்போ பக்குவம் வராத ஆன்மாக்களுக்கு வினைப்போகங்களை ஊட்டுகின்ற அந்த நிலையிலே திரோதான சக்தி. மறைப்பாற்றல். பக்குவந்த ஆன்மாக்களுக்கு சிவபோகத்தை ஊட்டுகின்ற நிலையிலே அருட்சக்தி, ஒரே சிவசக்தியே பெத்தான்மாக்களிடத்தில் திரோதன சக்தியாகவும் முத்தான்மாக்களிடத்தில் அருட்சக்தியாகவும் இரு நிலைகளிலும் விளங்குகின்றது. ஆகையினாலே அந்த சிவமும் அருட்சக்தியும் முதலில் வரக்கூடிய முறையிலே சிவா என்று வருகின்ற முறையிலே பஞ்சாக்கரத்தை சிந்தித்தோம் என்றால் அங்கு சிவமும் அருட்சக்தியுமே மேலோங்கி அது வீடு வெற்றுக்கு வழியாகும் என்பதைத்தான் இந்த திருவருட்பயன் சிவப்பிரகாசம் உண்மை விளக்கம் போன்ற உயரிய நூல்கள் எல்லாம் நமக்கு உபதேசிக்கின்றன. மாலார் திரோதம் அலம் முதலா மாறுமோ மேலா சி மீளா விடின் என்று இந்த கருத்தைத்தான் சொல்கின்றது. மாலார் திரோதம் மயக்கத்தினை பொருந்திய திரோதான சக்தி, அப்புறம் மலம் ஆணவ மலம், முதலா இவை இரண்டையும் முதலாக கொண்டு அந்த இடத்தை சிந்தித்தால் மாறுமோ அந்த ஆணவ மலமும் திரோதான சக்தியும் மாறுமோ? மாற மாட்டா. விவகாரம் எதிர்மறை, மாறுமோ என்றால் மாறமாட்டா. மேலா சி மீளா விடின், இந்த நகர மகரங்களை கீழாக்கி இவற்றுக்கு மேலே சிவமாகிய சிகாரம் பொருந்தும்படி அந்த சிவத்தை முதலாக கொண்டு சிந்திக்காமல் விட்டால் இவை மாறுமோ? இந்த நகாரமும் மகாரமும் ஆணவமலமும் திருவாசக்தியும் மாறுமோ என்று கேட்கின்றார். ஆகவே சிகாரத்தை முதலாக கொண்டு சிந்திக்க வேண்டும் என்று ஞானநெறி நிற்கின்ற சாதகனுக்கு ஆச்சாரியர் உபதேசிக்கின்றார். ஆராதி ஆதாரம் அந்தோ அது மீண்டு பாராது மேலோதும் பற்று என்பது அடுத்த குறட்பா. ஆர் ஆதி தமக்கு ஆதாரம் என மாறாக எண்ணி என்று நிரம்பலை தேசிகர் கூட்டுகின்றார். ஆர் ஆதி ஆதாரம், ஆர் என்றால் ஆறுதல் என்று கொண்டு, பொருந்துதல் என்று கொண்டு, ஆர் ஆதி, ஆதி என்பது ஆதிசக்தி என்பது திரோதன சக்திக்கு இன்னொரு பெயர். ஆகவே ஆர் ஆதி என்றால் பொருந்திய ஆதிசக்தி எனப்படுகின்ற திரோதன சக்தி. ஆதாரம் அது இந்த உலகத்திற்கு ஆதாரம், உலகத்திற்கு ஆதாரமாக உள்ளது. ஆகவே அந்த திரோதன சக்தியை முதலாக கொண்டு சொன்னால் அது இந்த உலக பிறவியில் தான் மீள மீள நம்மை பிறக்க வைக்கும். எனவே அது மீண்டு பாராது மேலோதும் பற்று அந்தோ என்று குறிப்பிடுகின்றார். எனவே அஞ்செழுத்தை மீண்டு பாராது, அதாவது நகரம் முதலாக பார்க்காமல் அதனை திருப்பி சிகரம் முதலாக வைத்து பார்க்காமல் நகரம் முதலாகவே கொண்டு ஓதுகின்ற பற்று இருக்கின்றதே, அந்த பற்று மிகவும் இறங்கத்தக்கது. எனவே நகாரம் முதலாக ஓதி வருகின்ற மாணாக்கனுக்கு ஞானாசிரியர் உபதேசிக்கின்றார், நகாரம் முதலாக ஓதுகின்றாயே இதனை திருப்பி நீ எவ்வாறு ஓத வேண்டும்? சிகாரம் முதலாக கொண்டு ஓத வேண்டும். அவ்வாறு ஓதாமல் அந்த நகாரம் முதலாகவே ஓத வேண்டும் என்று கொள்கின்ற பற்று இருக்கின்றதே அது உலக பற்றுக்கே துணை செய்யும், ஆகவே அந்நிலை இறங்கத்தக்கது என்று குறிப்பிடுகின்றார். இது வேறு மாதிரியும் உரை சொல்வார்கள். ஆறு ஆதி ஆதாரம் என்பதற்கு முதன்மையான ஆதாரம் யார்? சிவம் அல்லவா? அந்த சிவம் சிகாரம் என்ற எழுத்தால் தானே குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே அந்த சிகாரம் முதலாக கொண்டுதானே ஞான நெறி நிற்பவன் சிந்திக்க வேண்டும். எனவே அதனை சிந்திக்காமல் நகாரத்தை முதலாக கொண்டே ஓதுகின்ற பற்று இறங்கத்தக்கது என்றும் பொருள் சொல்வார்கள். அதுதான் நம்முடைய நிரம்பலை தேசிகருடைய பொருள் என்று தோன்றுகின்றது. ஆர் ஆதி தமக்கு ஆதாரம் என மாறாக எண்ணி அவ்வாறு உச்சரித்தரால் வரும் பழுதினை திரும்பி விசாரியாமல் அந்தோ இறங்கத்தக்கது என்று அவர் உரை கூறுகின்றார். ஆகவே உயிருக்கு பரம ஆதாரமாக இருப்பது உலகமா அல்லது சிவமா? சிவமே ஆதாரம். எனவே அதனை உணர்ந்து அந்த சிவத்தையே முதலாக விளங்கும்படி சிகாரம் தொடங்கி வருகின்ற பஞ்சாக்கரத்தினை சிந்திக்க வேண்டும். அவ்வாறு சிகாரம் தொடங்கி மாற்றி சிந்திக்காமல் நகாரம் தொடங்கியே சிந்திக்க வேண்டும் என்று கருதுகின்ற பற்று அந்தோ இறங்கத்தக்கது என்று கூறுகின்றார். அந்தோ என்பது இரக்க குறிப்பு. அடுத்த குறட்பாவிதம் இந்த கருத்தை உபதேசிக்கின்றார்கள். சிவமுதலே ஆமாறு சேருமேல் தீரும் பவம் இது நீ ஓதும் படி என்று சொன்னார். சிவத்தை முதலாக கொண்டு சிவம் என்ற பொருளை பயக்கின்ற அந்த சிகாரத்தை முதலாக கொண்டு நீ பஞ்சாக்கிரத்தை சிந்தித்தால் உன்னுடைய பிறவி தீரும், இதுவே நீ பஞ்சாக்கிரத்தை ஓதும் முறைமை என்று கூறுகின்றார். சிவமுதலே என்பதை சி வ என்று இரண்டு அக்கரங்களாக பிரித்துக் கொண்டு இந்த இரண்டு அக்கரங்களாகிய சி வ இரண்டும் முதலாக வருகின்றபடி ஓத வேண்டும் என்று பொருள் கொள்ள வேண்டும். சிகார விகாரம் என்னும் இரண்டும் அந்த இரண்டும் வந்து முதலில் விளங்கும்படியாக சிந்தித்தல் கூடுமாயின் அந்நிலையே உன்னுடைய பிறவி துன்பத்தை தீர்க்கும், உன்னுடைய பிறவி துன்பம் அந்நிலையிலே நீங்கும் எனவே வீடு வேரை காதலிக்கின்ற மாணவனே, இதுவே நீ பஞ்சாக்கிரத்தை சிந்திக்கும் முறைமையாகும். இது இது நீ ஓதும் படி, இதுவே நீ படி என்பது முறைமை, இதுவே நீ அஞ்செழுத்தை ஓதும் முறைமையாகும் என்று குறிப்பிட்டார். வா சி அருளி அவை யாவை வாழ்விக்கும், மற்றதுவே ஆசிர் உருவமுமாம் அங்கு. வா வா என்பது பஞ்சாக்கரத்தினுடைய அந்த இரண்டாம் எழுத்தாகிய வா அருள் சக்தி. அந்த அருளே சிவத்தை வழங்கும், உயிருக்கு திருவருளே சிவத்தை வழங்கும் அந்த செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். வா சி அருளி, வா என்ற அந்த திருவருட்சக்தியானது சி ஆகிய சிவத்தை அருளி, யாவை யா என்ற அந்த ஆன்மாவை வாழ்விக்கும், முத்தி பெருவாழ்விலே வாழச் செய்யும். மற்றதுவே, மற்ற என்பது இங்கு அசை சொல்லாக கொள்ளலாம், அதுவே அந்த வா என்ற திருவருட்சக்தியே ஆசிர் உருவமுமாம் அங்கு, அங்கே உயிருக்கு குற்றமற்ற காட்டாகவும் விளங்கும் என்று சொன்னார். அதாவது தத்துவங்களின் துணை கொண்டு உயிரானது வினைப்போகங்களைத்தான் அறிய முடியுமே ஒழிய தத்துவங்களின் துணை கொண்டு சிவத்தை அறிய முடியாது. ஆகையினால் தத்துவ சுத்தி எல்லாம் அடைந்த பிறகுதான் இந்த சிவதரிசனம் எல்லாம் வருகின்றது இல்லையா. ஆகவே அங்கு சிவத்தை ஆன்மா காண்கின்றது என்றால் ஆன்மா காட்டு எதுவுமின்றி காணாது, வியஞ்சகம் வேண்டும். பெத்தனாக இருந்த வரையிலே, பெத்த நிலையில் இருந்த வரையிலே இந்த ஆன்மாவிற்கு காட்டாக இருந்து துணை புரிந்தவை தத்துவங்கள். முத்தி நிலையிலே சிவத்தை ஆன்மாவுக்கு காட்டுவது எது? திருவரு. ஆகவே அவ்வாறு காட்டை உதவுவது என்ற பொருளில் இங்கு ஆசிர் உருவம் என்று குறிப்பிடுகின்றார். இனி சிவத்துக்கு குற்றமற்ற உருவமாக விளங்குவது அந்த திருவருள் என்றும் பொருள் சொல்வார்கள். இந்த இரண்டு பொருள்களும் சிந்தித்து துணிய வேண்டியவை. ஆகவே வா சி அருளி யாவை வாழ்விக்கும், வா என்ற திருவருள் சக்தியானது சிவத்தை ஆன்மாவுக்கு அருளி, யா என்ற அந்த ஆன்மாவை வாழ்விக்கும், அதுவே அந்த அருட்சக்தியே குற்றமற்ற உருவமாகவும் விளங்கும் அங்கு. அங்கு என்று சொன்னதினாலே அம்முத்தி நிலையில் சிவத்தை பெற்ற, சிவப்பேறு பெற்ற அந்த முத்தி நிலையிலே ஆன்மாவானது சிவப்பேறு எய்திய அந்த முத்தி நிலையிலே அருட்சக்தி ஆசிலா உருவமாக விளங்கும் என்றால் சிவபெருமானுக்கு எப்போதுமே வந்து ஆசிலாத உருவமாகத்தான் விளங்குகின்றது. ஆகவே அங்கு அம்முத்தி நிலையில் என்று சொல்லும்பொழுது இங்கு உயிருக்கு சொன்னதாக நாம் கொள்வதற்கே இடம் உள்ளது. ஆகவே அந்த முத்தி நிலையிலே அந்த திருவருட்சக்தியானது சிவத்தை காட்டக்கூடிய ஞானமாக விளங்குவதனாலே அதனை ஆசிர் உருவம் என்று, ஆன்மாவுக்கு ஆசிர் உருவமாகும் என்று குறிப்பிட்டார்கள். இனி அடுத்த குறட்பாவை நாம் சிந்தித்தோம் என்றால், ஆசி நாவா நாப்பன் அடையாது அருளினால் வாசியடை நிற்கை வழக்கு என்பது அடுத்த குறட்பாவா. ஆசின் நாவா நாப்பன் அடையாது, அதாவது ஆசின் என்பது திரோதான சக்தி, வா என்பது அருட்சக்தி. இந்த இரண்டிற்கும் இடையிலே ஆன்மா இருந்தது என்றால் இந்த இரண்டுக்கும் மாறி மாறி அது சென்று வரும். ஆசின் நா என்றார், ஆசு என்பது என்ன? ஆணவமன். அந்த ஆணவ மலத்தை பொருந்திருப்பது திரோதான சக்தி. ஏன் பொருந்திருக்கு? ஆணவ மலத்தை பரிபாகமடை செய்யும் பொருட்டு, ஆணவ மல சக்தியினை தேய்க்கும் பொருட்டு திரோதான சக்தி ஆணவ மலத்தை பொருந்திருக்கிறது. எனவே சிவபிரகாசத்திலும் குறிப்பிடுவார் ஆசுரு திரோதம் என்று குறிப்பிடுவார். ஆசாகிய ஆணவ மலத்தை பொருந்தியுள்ள திரோதான சக்தி என்று அதற்கு பொருள். அங்கு ஆசுரு திரோதம் குறிப்பிட்ட மாதிரி இங்கு ஆசின் என்று குறிப்பிட்டார். அதாவது ஆசினை பொருந்தியுள்ள, ஆணவ மலத்தை பொருந்தியுள்ள திரோதான சக்தி என்று குறிப்பிட்டார். அந்த ஆணவமலத்தை பொருந்தியுள்ள திரோதான சக்திக்கும் வா என்ற அந்த திருவருட்சக்திக்கும் இடையிலே அடையாது, நாப்பன் நடுவிலே. நாப்பன் என்பது நடுவில், நாப்பன் நடுவிலே அடையாமல், நடுவிலே விளங்காமல் அருளினால். அப்ப எது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கணும்? நா என்ற திரோதான சக்திக்கும் சி என்ற அருட்சக்திக்கும் நடுவிலே ஆன்மா இருக்கக்கூடாது. அப்ப வேற எது ரெண்டுக்கும் இடையில இருக்கணும் அப்படின்னா அருளினால் வாசி இடை நிற்கை வழக்கு. வா என்ற அந்த அருட்சக்திக்கும் சி என்ற சிவத்திற்கும் இடையில் இருக்க வேண்டும். அதுதான் அங்கே குறிப்பிடப்படுவது. என்ன? திரோதான சக்திக்கும் அருட்சக்திக்கும் இடைப்பட்ட நிலையில் ஆன்மா இருந்தது என்றால் அங்க வந்து அந்த ஆன்மா ரெண்டுக்கும் மாறி மாறி போய் வரும். அருள் நிலைக்கும் இந்த மலஞ்சார்ந்த நிலைக்கும் மாறி மாறி பெத்த நிலைக்கும் முத்தி நிலைக்கும் அலைவாய்ந்து கொண்டிருக்கும். சித்தியாகவே சொல்வார்களே, ஆசையுடன் அங்கும் இங்கும் ஆகி அலமருவோர் என்று சித்தியாரிலே குறிப்பிடுவார்களே, அதுபோல அந்த பெற்றத்திற்கும் முத்திக்கும் இடையே மாறி மாறி அது தடுமாறி கொண்டிருக்கும். அதனால்தான் கூறினார்கள், நாவுக்கும் வாவுக்கும் இடையிலே நிற்காமல் சீக்கும் வாவுக்கும் இடையிலே இருக்க வேண்டும், சிகாரத்துக்கும் வகாரத்துக்கும் இடையிலே. ஆகவே அது அந்த நின்மல துரியம் நின்மல துரியாதீதம் அந்த அந்த இரண்டு நிலைகளுக்குள்ளே இருந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆன்மாவிற்கு முத்தி இன்பத்திற்கு பாதுகாப்பானது என்ற அரிய செய்தியினை இந்த குரட்பாவிலே குறிப்பிடுகின்றார்கள். ஆகையினாலே அவ்வாறு நிற்பதற்கு வழிமுறை என்ன என்று நாம் கேட்கும் பொழுதுதான் நமக்கு பல உபதேசங்களை அதான் குறிப்பாகத்தான் சொல்லார்கள். முத்தி நிலையிலே வந்து மாவாடியத்தை நாம் எடுத்துக்கொண்டால் கூட பொதுதிகாரம் மிக விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. இரண்டாம் சூத்திரம், அதுவும் குறிப்பாக இரண்டாம் சூத்திரம் ஆறாம் சூத்திரம் தான் பார்த்தோம் என்றால் மிக விரிவாக உள்ளது. உண்மை அதிகாரத்தை பார்த்தோம் என்றால் சுருக்கமாகத்தான் இருக்கும். ஏன்னா உண்மை அதிகாரம் முத்தி நிலை பற்றி பேசக்கூடும். பொது உண்மைங்கிற பகுப்பு என்ன மாவாடியத்திலே சொல்லியிருக்கின்றார்கள், தெளிவாக சொல்லியுள்ளார்கள். பொது அதிகாரம் என்பது பெத்த நிலையை பற்றி விளக்குவது, உண்மை அதிகாரம் என்பது முத்தி நிலையை பற்றி விளக்குவது. அப்போ உண்மை அதிகாரம் முத்தி நிலையை பற்றி விளக்குவது ஆகினாலே அதிலும் இந்த திருவுந்தியார் கொண்ட நூல்கள் எல்லாம் உண்மை அதிகாரம் மட்டுமே கொண்டவை, முத்தியை மட்டுமே விளக்கும் அப்படிப்பட்ட நூல்கள். ஆகவே அந்த முத்தியை பற்றி நாம வந்து நம்முடைய இலக்காக முத்தி இருப்பதனாலே அதை பற்றி நாம் சிறிதும் அறியாமல் இருந்தோம் என்றால் அதை இலக்காக கொண்டு நாம் முன்னேறுவது அரிது. ஆகையினாலே அந்த அளவிற்கு மற்ற சமயங்கள் முத்தி என்று எதை கூறுகின்றார்கள், நம்முடைய சமயத்திலே முத்தி என்பது எவ்வளவு தெளிவாக உண்மையான முறையிலே காட்டப்பட்டுள்ளது என்ற அளவிற்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். மற்றபடி அந்த முத்தி அனுபவத்தை பற்றிய செய்திகளை நாம் மிகவும் விளக்கமாக நூல்களின் துணை கொண்டே அறிந்து கொள்ளலாம் என்றால் அது இயலாது. அது அந்த நூல்கள் காட்டிய நெறியிலே நாம் நடந்து சரியக்கிரிய யோகங்களை எல்லாம் நிறைவு செய்து ஞான நெறியினை தலைப்பட்டோம் என்றால் அப்பொழுது அருளுறு நிலையிலே இந்த நூலிலே அருளு நிலையிலே சொல்லப்பட்டது போல சிவபெருமானை ஞானாசிரியனாக எழுந்தருளி அங்கே அந்த பக்குவ சீடர்களுக்கு உபதேசிக்கின்ற அந்த உபதேச முறைமையில் வைத்துத்தான் முத்திச் செய்திகள் ஞானச் செய்திகள் பலவற்றையும் நாம் விரிவாக உணர்ந்து கொள்ள இயலும். ஆகையினாலே நூல்களிலே அந்த அளவிற்கு சுருக்கமாகத்தான் சொல்வார்கள் என்பது. ஆக நம்முடைய விரிந்த நூல்களின் துணை கொண்டு பார்த்தோம் என்றால் உயிரானது அருளோடு ஒற்றித்து நிற்கின்ற அந்த நிலை இருக்கின்றதே அது துரிய நிலை என்று சொல்வார்கள். அந்த நிலையிலே ஒரு இன்பம் தோன்றும், ஆனால் அதுவே முடிவான பேரின்பம் என்று அந்த அருளின் துணையோடு சிவத்தோடு நாம் சார்தல் இருக்கின்றதே அதுதான் பதினோராம் சூத்திரத்திலே மிகச் சிறப்பாக சொல்வார்கள். அருளோடு நாம் ஒற்றித்து நிற்கும் பொழுது பாச நீக்கம் என்ற அந்த பயன் பெறப்படுகின்றது. சிவத்திலே அழுந்தும் போதுதான் அங்கே சிவப்பேர் என்று சொல்லக்கூடிய முடிவான வீடு பெற்று இன்பமானது பெறப்படுகின்றது. ஆகையினாலே பயனை இரண்டாக சொல்வார்கள், பாச நீக்கம் என்றும் சிவப்பேர் என்றும் சொல்வார்கள். ஆகையினாலே பாச நீக்கம் சிவப்பேரு என்ற இரண்டிற்குள்ளே இருக்க வேண்டும், பாச சார்பு என்ற நிலைக்கு ஒரு நாளும் செல்லக்கூடாது என்று இந்த ஒன்பதாவது குரட்பாவானது நமக்கு உணர்த்துகின்றது. இனி அடுத்த குரட்பாவிலே பார்த்தோம் என்றால் எல்லா வகையும் இயம்பும் இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து, இதுதான் இந்த அதிகாரத்திலே இறுதி குரட்பான். எல்லா வகையும் இயம்பும் இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து என்னவென்றால் மிக அருமையாக சொன்னார்கள். இந்த ஒன்பதாவது குரட்பாவிலே கூறினார்களே, ஆன்மா நிற்க வேண்டிய இடம் எது, அருட்சக்திக்கும் சிவத்திற்கும் இடையே நிற்க வேண்டும். நின்மல துரியாதீதம் நின்மல துரியம் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டு இருக்க வேண்டும். ஆகவே அந்த சிவச்சார்பில் சிறிது பிறந்தாலும் அந்த அருளானது உடனடியாக மீளவும் சிவச்சார்பிலே அந்த ஆன்மாவை அழுந்த செய்கின்ற முறைமையிலே நிற்க வேண்டும். அந்த அருளையும் மறந்து ஆன்மாவானது கீழ்நிலைக்கு வந்துவிடக் கூடாது என திருவருள் பயன் அல்லவா அந்த நூல் வந்து. திருவருள் அதனுடைய பயன் சிவம், திருவருளுக்கும் அதன் பயனுக்கும் இடையிலே நிற்கும். திருவருள் பயன் அருமையாக உபதேசிக்கின்றது நிலத்தில் அந்த நூலுடைய பெயரும் அது சொல்கின்ற அந்த கருத்தும் மிகச்சிறப்பாக பொருத்தி அமைந்துள்ளன. குறிப்பாக இந்த இடத்திலே ஆகவே அப்படி நீங்காமல், அருளுக்கும் சிவத்துக்கும் இடையிலே நீங்காமல் இந்த ஆன்மா நிலை பெறுவதற்கு என்னென்ன உபாயங்களை நான் சொல்லணுமோ அந்த உபாயங்கள் அனைத்தையும் அஞ்செழுத்து சொல்லும். இந்த உபாயங்கள் அனைத்தையும் இந்த நூல் வந்து விரித்து சொல்லல. ஞான நிலையில முத்தி நிலையை பற்றி எந்த அளவிற்கு சொல்ல வேண்டுமோ அந்த அளவுக்கு தான், நூல்களால் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நூல்கள் சொல்லிவிடும். மேற்கொண்டு உள்ளவற்றை எவ்வளவு அழகாக சொல்கின்றார்கள் பாருங்கள். ஆன்மா நிற்க வேண்டிய இடம் அருளுக்கும் சிவத்துக்கும் இடையிலே நிற்க வேண்டும். அருட்சார்வையும் அதை விட்டு கீழே இறங்கக்கூடாது. அப்படி இறங்காமல் இந்த ஆன்மாவானது அருளுக்கும் சிவத்துக்கும் இடையிலே நிலை பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் உள்ளனவோ அந்த வழிமுறைகள் அனைத்தையும் அஞ்செழுத்து சொல்லும். அதான் போன பாட்டு, அந்த அருளுக்கும் சிவத்துக்கும் இடையில் தான் ஆன்மா நிற்க வேண்டும், அது நின்றும் நீங்கி திரோதானத்துக்கும் அருளுக்கும் இடையிலே வரக்கூடாது என்று சொன்னார்களே, அப்படியே அருளுக்கும் சிவத்துக்கும் இடையிலே நீங்காமல் இருப்பதற்கு உபாயம் என்ன, வழிமுறை என்ன என்று சொல்லும் பொழுது அந்த வழிமுறைகள் அனைத்தையும் அஞ்செழுத்து கூறும் என்று சொல்லி முடிக்கின்றார். இவன் அகன்ற நில்லா வகையை நினைந்து எத்தனை பிறவிகளை கடந்து எவ்வளவு சிவபுண்ணியங்களை ஈட்டி சிவத்தின் மீது பேரன்பு செலுத்தி இந்த முத்தி நிலையினை இந்த ஆன்மா எட்டியுள்ளது. இதை நின்று இந்த ஆன்மா பிறளலாமா? பிறளத்து சாமி விடுவாரா? இந்த ஆன்மாவே பழைய பயிற்சி காரணமாக பிறந்தாலும் சாமி பிறள விடமாட்டார். உடனே என்ன செய்துவார்? காப்பாற்றி விடுவார். எப்படி காப்பாற்றிவிட்டார்? அஞ்செழுத்தின் மூலமாகத்தான். அஞ்செழுத்தை அங்கே சிந்திக்க வைத்துதான். இப்ப எல்லா நிலையிலும் அஞ்செழுத்துதான். இப்ப இந்த அஞ்செழுத்தின் பெருமையை நாம் எப்படி எடுத்துரைப்பது? அப்ப நாம இந்த சிந்தனையோடு நாம திருப்பி நாம அஞ்செழுத்து பதியங்களை எல்லாம் நாம் ஓதி வர வேண்டும். ஓதி வரும்போதுதான் நமக்கு அஞ்செழுத்தினுடைய மேன்மை ஏன் அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள். ஒருவனை சிவநெறியிலே, அதாவது சிவநெறியே அறியாமல் இருக்கின்ற ஒருவனையும் சிவநெறிக்கு அழைத்து வருவதும் அஞ்செழுத்து தான். சமயதிக்கு மூலமாக அப்படி அழைத்து வந்து அவனை படிப்படியாக வளர்த்து அவனை வந்து சரியக்கிரியோகங்களை எல்லாம் நிறைவுற செய்து ஞான நெறிக்கு வளர்த்து ஞான நெறியிலும் கேட்டல் சிந்தித்தல் என்ற நிலையிலே அந்த அஞ்செழுத்து அவனை வளர்த்து தான். ஒன்பதாம் சூத்திரத்தில் சிந்தித்தல் சொல்லும்போது அஞ்செழுத்து சொன்னார். விதி என்னும் அஞ்செழுத்தே சிந்தித்தல். சிந்தித்த நிலையிலும் அந்த அஞ்செழுத்து கேட்டல் அஞ்செழுத்து கேட்கின்றான், உதேசமாக கேட்கின்றான். சிந்திக்கவும் அஞ்செழுத்து தான், தெளிவு பெறுவதும் அஞ்செழுத்தால் தான். ஆகவே மிக அருமையாக சிவஞான போதம் போன்ற விரிந்த நூல்களிலே, சிவஞான சித்தியார் போன்ற விரிந்த நூல்களிலே மாதவ சிவஞானிகளின் துணை கொண்டு நாம் இன்னும் விளக்கமாக விரிவாக இந்த அஞ்செழுத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் அறியலாம். இந்த நூல் சுருக்கி கூறுகின்ற நூல், சுருங்கிய அளவில் அமைந்துள்ள உரைகளே இதற்கு உள்ளன. ஆகவே நாம் நிரம்ப அழகிய தேசியனுடைய உரை கொண்டும் நம்முடைய வித்வானவருடைய குறிப்புரையை கொண்டும் இந்த அளவிலே இந்த ஐந்தெழுத்து அருள்நிலை என்ற அதிகாரத்திலே அஞ்செழுத்துடைய பெருமைகளை அறிந்திருக்கின்றோம் குருவருளாரே. இனி அடுத்தார்போல் என்ன சொல்கின்றார் என்றார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார் போன்ற விரிந்த நூல்களிலே சொன்ன முறைமையிலே இறுதியிலே சொல்லப்பட்டுள்ள அந்த அணைந்தோர் தன்மை தான். தலைப்பே அப்படித்தான் அமைந்துள்ளது, அணைந்தோர் தன்மை. அணைந்தோர் என்றால் சிவபெருமானோடு அத்விதமாக கலந்து பரம சீவன்முத்தி அடைந்தவர். அந்த சீவன்முத்தர்களுடைய தன்மையினை எடுத்துச் சொல்வதுதான் சிவஞான போதம் சித்தியார் போன்ற நூல்களுடைய 12 சூத்திர கருத்து. இந்த நூலுடைய இறுதி அதிகாரம் கூட அந்த சீவன்முத்தர்களுடைய இயல்பினை இவ்வாறு அஞ்செழுத்தை சிந்தித்து சீவன்முத்தி நிலையிலே நிலை பெற்று வருகின்ற அந்த பரம ஞானிகள் சிவஞானிகள் எவ்வாறு அவர்கள் விளங்குவார்கள், அவருடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய அதிகாரமாக இறுதி அதிகாரம் அணிந்தோர் தன்மை விளங்குகின்றது. இந்த அணிந்தோர் தன்மையை நாம் பார்க்கும் பொழுது இதற்கு நம்முடைய வித்வானவர்கள் விளக்க குறிப்பு தருகின்றார்கள். இங்கு அணிந்தோர் என்றது இவ்வுடம்பு உள்ள போதே முதற்பொருளை தலைப்பட்டு உணர்ந்தோரை, அந்த பிறவி இருக்கும் போதே என்ன பண்ணிவிட்டார்கள், முத்தி அடைந்து விட்டார்கள். அதுதான் சீவன் முத்தர்கள். திருவள்ளுவர் பெருமான் நீத்தோர் என்று இவர்களை அழைக்கின்றார். வடமொழி நூல்களிலே சீவன் முத்தர்கள் என்றார். நம்முடைய உரையாசிரியராகிய நிரம்பளை தேசிகர் இந்த நிலையினை சமாதி என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆக அவர்களுடைய செயல்முறைகள் என்ன, அவர்களுடைய தன்மைகள் என்ன என்று நாம் பார்த்தால் வேறு என்ன சொல்ல முடியும் என்று அருமையாக கேட்கின்றார் முதல் குரல் பாவி. ஓங்குணர்வின் உள்ளடக்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவர் மற்ற ஏதுண்டு சொல் என்று சொன்னார். ஓங்கு உணர்வு, ஓங்கு உணர்வு, ஓங்கிய உணர்வு, வியாபக ஞானம், அதான் சிவஞானம் திருவருள். அதன் உள்ளாக இவர்கள் அடங்கி இருப்பார்கள். திருவருள் வியாபகத்துக்குள்ளே அடங்கி இருப்பார்கள். யாரு? சீவன்முத்தர்கள். அப்படி அடங்கியிருந்ததனாலே அவர்களுக்கு என்ன பயன்? அவர்கள் உள்ளத்திலே பேரின்பம் தேங்கியிருக்கும். உள்ளத்துள் இன்பு ஒடுங்க. அவர்கள் உள்ளத்திலே பேரின்பமானது, பேரின்பம் பரிபூர்ணமாக அவர் உள்ளத்திலே தேங்கியிருக்கும். அவர்கள் அந்த நிலையிலே ஆனந்த நித்திரை பண்ணிக் கொண்டிருப்பார்கள். நித்திரைதான் நமக்கு உடனே நம்முடைய உறக்கத்தை நாம் கருதிவிடக் கூடாது. ஏன் சொன்னார்? ஓமைக்காக சொன்னார். நாம வந்து நம்முடைய உறக்கம் என்ன? ஆணவ மலத்துக்குள்ளே நாம் நன்கு அடங்கிட்டோம். அதான் உறக்கம்னா. அது நல்ல பேர் உறக்கம் உறங்குகின்றோம்னா அதன் பொருள் என்ன? சித்தாந்தப்படி என்ன பொருள்? ஆணவ மலத்துக்குள்ளே நாம அடங்கி கொண்டோம். அதனால அறியாமைக்குள்ளே நாம மூழ்கி விட்டோம். அதான். ஆனா அங்கு என்னன்னா அவர்களும் செயலி உறக்கத்திற்குள்ளும் செயல் புரிவதில்லை. அங்க சீவன் முத்தர்களும் தமக்கென்று செயல்களை வைத்துக் கொண்டிருப்பதில்லை. ஆனா என்ன வேறுபாடு? சார்புதான். இவர்கள் ஆணவ மலத்தில் அழுந்தி அறியாமை வயப்பட்டு எதுவும் செய்வதில்லை. சீவன் முத்தர்கள் அருளிலே அடங்கி என்ன, அருளிலே அடங்கி அந்த பேரின்பம், பிறர்க்கரிய பேரின்பத்தை பெற்றுவிட்டதனாலே இனி அவர்களுக்கு பெறுவதற்கு எதுவும் இல்லை. ஆகவே அவர்கள் எந்த செயலும் வைத்துக் கொள்வதில்லை. ஏதாவது தன் செயல் தற்போதம்னு போனா அந்த இன்பத்தை இழக்க வேண்டிய நிலைதான். ஆகவே அவர்கள் அந்த நிலையிலிருந்து பிறளவே மாட்டார்கள். உள்ளத்துள் இன்பமானது அடங்கி இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். மற்ற ஏது உண்டு சொல் என்று கேட்கின்றார்களே, அந்த பாங்கினை எண்ணிப்பார்கள். வேறு என்ன அவர்களுக்கு உள்ளது? வேறு என்ன அனுபவம் உள்ளது? இந்த சிவ பேரின்ப அனுபவம் கிட்டிவிட்டால் வேறு எந்த அனுபவமும் தேவையில்லை அல்லவா? ஆகவே வேறவர்களுக்கு என்ன உள்ளது சொல் என்று கேட்கின்றார்கள். இப்படி இருக்கின்றார்களே, இவர்களுக்கு வேறும் மேலும் என்ன குறை, என்ன வேண்டும் இவர்களுக்கு என்று அருமையாக சொல்கின்றார். அப்போ சிலர் சொல்வார்கள், இல்ல இல்ல சிவபெருமான் மாதிரி இவர்களும் ஐந்தொழில் செய்யலாமே. இந்த உலக பிறவியில பண்ண மாதிரி சிற்றறிவு சிறு தொழில் வேண்டாம், பெருந்தொழில்களாக ஐந்தொழில்களை செய்யலாமே என்று சொல்வார்கள். அவர்கள் தான் முத்தி இன்பத்தினுடைய முறைமையினை அறியாதவர்கள் ஆவார் இல்லையா. அதுக்கு கீழே ஒவ்வொரு புவனபோகங்களிலே அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கிற நிலை இருக்கின்றதே, அதுவும் வந்து முடிவான முத்தி ஆகாது. அதுவும் பதமுத்தி தான். அதனால அந்த தொழிலும் வேண்டாம். அப்புறம் உலக போகங்களை நுகர்கின்ற தொழில் இருக்கின்றதே, அது கொடுந்தொழில். முத்திய நிலையோடு ஒப்பிடும் போது கொடுந்தொழில், அதுவும் வேண்டாம். இந்த தொழிலெல்லாம் சுத்தமாக பொருந்த மாட்டார்கள். ஐந்தொழிலும் காரணர்கள் ஆந்தொழிலும் போக நுகர் வெந்தொழிலும் மேவார் மிக. சிவபெருமானை போல தனிமுதல் தன்மை பெற்று ஐந்தொழில் செய்ய மாட்டார்கள். அது அவனுக்குத்தான் இயல்பு. உயிருக்கு எந்த நிலையிலும் அந்த இயல்பு கிடையாது. காரணர்கள் ஆந்தொழிலும் அயன்மால் ருத்திரன் இவர்களை போல ஒவ்வொரு தொழிலையும் செய்ய மாட்டார்கள். அப்ப ஐந்து தொழில்களையும் சிவபெருமான் மாதிரி மொத்தமாகவும் செய்ய மாட்டார்கள். இவர்கள் மாதிரி இந்த தேவர்கள் மாதிரி ஒவ்வொரு தொழிலும் செய்து கொண்டும் இருக்க மாட்டார்கள். போக நுகர் வெந்தொழிலும் மேவார். மாயாபோகத்தை பிறவிக்கு ஏதுவாகிய மாயாபோகத்தின் நுகர்தலாகிய கொடுந்தொழிலும் சிறிதும் ஈடுபட மாட்டார்கள். மேவார் மிக மிக மேவார் சிறிதும் பொருந்த மாட்டார்கள் என்று கூறி மேலும் அவருடைய இயல்புகளை எல்லாம் வருகின்ற குரட்பாவிலிருந்து விரித்து சொல்ல இருக்கின்றார். வருகின்ற சிந்தனையிலே அதனை பார்க்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய திருவருள் பயன் சிந்தனைக்கு குருவருள் பாலித்த சீர்வள சீர் குருமகாசனிதாரனுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை போற்றி எடுத்துக் கொண்டு இன்றைய திருவருள் பயன் சிந்தனை நிறைவு செய்கின்றேன். திருச்சி சம்பளம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம்.ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.ஆர்க்.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 15.
1: எல்லாம் வெல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுடைமைகளால் போற்றி பணி ஞான உருவாகிய நிகண்ட தேவருடைய திருவடிகளை ஒப்படைகிறேன். உண்மை விளக்கம் என்னும் நூலினூடாக தத்துவ ஞானத்தை நமக்கு வந்து கொண்டிருக்கிற மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளுக்கு எங்கள் எல்லோருடைய பணிவார்த்த வணக்கங்கள். குறைவிளக்கம் செய்து நமக்கு வழிகாட்டுகின்ற ஆனந்தராஜனையா அவர்கள் பாதங்களையும் பணிந்து மகிழ்கிறோம். உண்மை விளக்கம் என்கின்ற தத்துவ நூலிலே சித்தாந்த நூல்களிலே முதலாவதாக கற்பது என்று பெரியவர்கள் வைத்திருக்கக்கூடியதான உண்மை விளக்கம் என்ற நூலை கடந்த சில தினங்களாக பயின்று வருகிறோம். நீங்கள் எல்லோரும் தத்துவ அறிவிலே காட்டுகிற ஆர்வம் என்பது எனக்கு பெரிய மகிழ்ச்சி தருகிறது. இறைவனுடைய செயல் அன்றைக்கு நாம் சொன்னது போல நிலையாமையிலே வந்து நின்று தத்துவ அறிவு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நான் முன்பும் உங்களுக்கு சொன்னதுதான், எல்லாமே இறைவன் இந்த வகுப்புகளை வழிநடத்துகிறான் என்ற உண்மை ஒரு வினாடியும் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் முயற்சியோடு உங்களோடு பகிர்ந்தேன். இன்றைக்கு வளமையான தொகுப்புரையை ஏராம் அவர்கள் செய்ய போகிறார். அவர் தன்னுடைய வேலையை தொடங்கலாம். இனி நூலுக்குள்ளே நாங்கள் நுழையலாம். ஸ்ரீராம் அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள.
2: வணக்கம். காப்பு செய்யுள் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற தந்தி முகத் தொந்தி வயிற் தைங்கரனை வந்தமர பொந்தியுள் வைப்பாம். பாடல் 1. பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள். மாணவர் ஆசிரியரிடம் கேட்பது, ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினையேது மற்றவற்றின் வேறாகா நானேது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து தானேது தேசிகனே சாற்று. ஆசிரியர் மாணவனுக்கு பதில் கூறுதல், உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வாவுற்று. பாடல் 4. ஐம்பூதங்களின் வடிவு நாற்கோணம் பூமி புனல் நண்ணு மதியின் பாதி ஏற்கும் மணல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால் வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயமாம் இவற்றால் உற்று. பூதங்களின் நிறமும் எழுத்தும் பொன் பார் புனல் வெண்மை பொங்கும் அனல் சிவப்பு வன்கால் கருமை வளர்வான் தூமம் என்பார். எழுத்து லா வா ரா யா ஆ பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது. பாடல் 6. பூதங்களின் அடையாளம் குறி குலிசம் கோகனதம் கொல்சுவத்தி குன்றா அறுபுள்ளி ஆரமுத விந்து பிரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று ஒன்புதல்வா ஆகமம் ஓதும். பாடல் 7. அதிதெய்வங்களும் அவர்கள் தொழில்களும் பாராதி ஐந்துக்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் ஆறார் அயனாதி ஐவராம் ஓரோர் தொழில் அவர்க்கு சொல்லுங்கால் தோற்றம் முதல் ஐந்தும் பழுதரவே பண்ணுவர்கள் பார். பாடல் 8. அதிதெய்வங்களின் தொழில்களை வகுத்து கூறுதல் படைப்பன் அயன் அழிப்பன் பங்கையக்கண் மாயன் துடைப்பன் ருத்திரனும் சொல்லில் இடப்பெறவே என்றும் திருவபவிப்பர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுகிரகராம். அதுல அதோட நின்றுட்டோங்க. அதுல வந்து இப்போ படைத்தல், காத்தல், அழித்தல் வரைக்கும் முடிச்சிருக்கோங்க ஐயா. பத்தில பேராகிராஃப்ல
1: இது மறைத்தல் இருந்து ஆரம்பிப்போம்.
2: ஆமா, மறைத்தல் பக்கம் 61, மறைத்தல். மறைத்தலாவது மாயை கண்மங்களை செயற்படுத்தி உயிர்களை பிறப்பு இறப்புகளில் பட்டு உழல செய்தல். இதற்கு மறைத்தல் என்ற பெயர் ஏன் எனில், மாயை கண்மங்கள் செயற்படும் போது உயிர்களுக்கு மெய்யுணர்வு ஆகிய பேரறிவு தோன்றாமல் மயக்க உணர்வு ஆகிய சிற்றறிவே தோன்றும். அச்சிற்றறிவு உயிர்களை உலகப் பொருள்களோடு பிணித்து அப்பொருள்களையே மேலும் மேலும் பெற்று தூய்க்கும், மேலும் மேலும் பெற்று தூய்க்கும்படியான நாட்டத்தை செய்யும். இறைவனை நோக்க விடாது உலகையே நோக்கி நிற்க செய்யும். அதன் காரணமாக உயிர்கள் பல அல்லல்களை அடையும். இவ்வாறு உயிர்கள் தம்மையும் தலைவனையும் அறியாது மயங்கி நிற்க செய்தலின் அவ்வகையில் இறைவனது செயல் மறைத்தல் எனப்படுகிறது.
1: மறைத்தலை மயங்கி நிற்க செய்தலுடைய நோக்கம் இன்ப துன்ப அனுபவங்களை முழுமையாக பெற்று பக்குவமடைய செய்தது. இன்ப துன்ப அனுபவங்களை பெற வேண்டுமானால் இவையெல்லாம் பொய் என்ற உணர்வு நமக்கு தெரியக்கூடாது. உண்மை என்பது போல உணர்வு பெற்றால்தான் அதனால இன்ப துன்ப அனுபவங்களை பெறுவோம். அதனாலேதான் இதுல இருந்து விடுதலை கிடைக்கும். ஆகவே இறைவன் இந்த பொய்யை மெய்யாக நமக்கு மறைத்து காட்டுவதனாலேதான் இது மறைத்தல் என்று பெயர் வந்தது.
2: மறைத்தலை இறைவன் ஏன் செய்ய வேண்டும் என வினவலாம். ஆணவமாகிய நோய்க்கு மருந்தாகவே உயிர்களுக்கு மாயை கண்மங்களை சேர்க்கின்றான். அவற்றின் வயப்பட்ட உயிர்கள் உலக வாழ்வில் பல அல்லல்களை அடைகின்றன. இவ்வாறு உயிர்களை உழல செய்தலின் பயன் ஆணவ மலத்தின் சக்தி மெலிந்தொடிதலே ஆகும். ஒரு எடுத்துக்காட்டு கூறினால் இது விளங்கும். தெருமுனையில் ஒரு சிறிய காப்பிக்கடை. கடையின் முன்னே பெரும் கூட்டம்.

0: ஆக வைத்துக் கொண்டு காஃபி வானுக்கும் மண்ணுக்கும் போய் வரும்படி ஆற்றுகிறான். ஒரு துளி கூட சிந்தவில்லை. காஃபி ஆற்றுவதும் ஒரு கலைதான். பிறகு நம் கையில் தருகிறான். இப்பொழுது சூடு தணிந்து விட்டது. காஃபியை தம்ளரிலேயே அசையாமல் வைத்திருந்தால் அதன் சூடு குறையப் போவதில்லை. அதையே மேலும் கீழுமாக செலுத்தியவுடன் அதன் சூடு தானாக தணிந்து போயிற்று. அதே போல உயிரானது இயக்கமற்று கிடந்தால் அதனை பற்றியுள்ள ஆணவ மலம் நீங்க போவதில்லை. அது கருதியே இறைவன் மாயை கண்மங்களை கூட்டி உயிரை செயற்படுத்துகின்றான். உலக நோர்ச்சியில் ஈடுபடுத்தியும் இழைப்பாற்றியும் வருகின்றான். இவ்வாறு உயிர் செயற்பட செயற்பட அதனை பற்றியுள்ள ஆணவமும் செயற்பட்டு அதன் சக்தி மெல்ல மெல்ல தேய்ந்து மெலிகிறது. அதன் பொருட்டே இறைவன் உயிர்க்குயிராய் மறைந்து நின்று மறைத்தல் தொழிலை செய்கின்றான். ஆணவத்தின் சக்தி மெலிவடைகிறது என்றால் அதன் மறைப்பு நீங்கி உயிரின் அறிவு வளர்ந்து வருகிறது என்பது கருத்தாகும்.
1: இது ஓரளவுக்கு நாங்கள் ஏற்கனவே விளங்கின விஷயம்தான். அதாவது ஆண்டவன் படைக்கிறது என்பது சூக்குமத்திலிருந்து தூளத்துக்கு கொண்டு வருவது, அழிப்பது என்பது தூளத்திலிருந்து சூக்குமத்தில் ஒடுக்குவது, காப்பது என்பது விதிக்கப்பட்ட காலத்திற்கு அனுகரண புவன உபோகங்களை பெற்று அந்த உயிர் தன் அனுபவங்களை பெறுவதற்காக அந்த காலத்திலே அவற்றை பாதுகாப்பது என்று படைத்தல் காத்தல் அழித்தல் பார்த்தோம். மறைத்தல் என்பது வேறொன்றும் இல்லை, அந்தந்த அனுபவங்கள் நம்மை தாக்க வேண்டுமானால் அது அது உண்மை என்ற உணர்வோடு அனுபவித்தால்தான் அந்த அனுபவங்கள் தாக்கும். ஆகவே இறைவன் இவை பொய் என்ற ஞானம் எழாமல் நமக்கு மறைத்து அதை அனுபவிக்க செய்கிறான். அந்த அனுபவத்தினுடைய நோக்கம் என்பது மறைத்து அந்த அனுபவத்தை பெற வைக்கிற நோக்கம் என்பது அதனுடைய தாக்கத்தால் ஆணவ மலத்தை குறைப்பது என்கின்றது அளவிலேதான் இந்த மறைத்தல் தொழில் வருகிறது. இனி அருளலை சொல்லப் போகிறார். அதேபடி
0: அழித்தலை செய்வது உயிர்களின் நன்மைக்காகவே என்று முன்னே கூறினோம். அதே போல மறைத்தலை செய்வதும் உயிர்களின் அறிவை வளர்த்து உய்வித்தற் பொருட்டே என்பதை உணர்தல் வேண்டும். அருளல். இனி அருளலாவது உயிர்கள் அறிவு முதிர்ந்த பக்குவ நிலையில் தம்மை உணர்ந்து அதனாலே தலைவனையும் உணர்ந்து பிறப்பு இறப்புகள் நின்று நீங்கி வீடு அடையும்படி செய்தலாகும். இதுவரை ஐந்தொழில்களை பற்றி விளக்கமாக அறிந்தோம். ஐந்தொழில்களில் படைத்தல் முதலிய மூன்றினையும் செய்வோர் பிரமன், மால், ருத்ரன் என்பது பலரும் அறிந்தது. ஏனைய மறைத்தலையும் அருளலையும் மகேஸ்வரரும் சதாசிவரும் செய்வர். இவ்வாறு பலர் கூறப்படினும் உண்மையில் எல்லாவற்றையும் செய்பவன் சிவபெருமான் ஒருவனே என்பது உளங்கொள்ளுதற்குரியது. சிவபிரானது ஒரு அதிகார சக்தியே, அவரவர் இடத்தில் நின்று அவ்வப் செயலை ஆற்றுகிறது. இந்நாளில் ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்யும் முதல்வருக்கே எல்லா அதிகாரமும் உண்டு. அவருக்கு கீழ் பல அமைச்சர்கள் இருப்பினும் அவர்களுக்கென்று சுதந்திரமாக எந்த அதிகாரமும் இல்லை. முதல்வரது கருத்திற்கு மாறாக ஒரு சொல் கூறினாலும் அவர் பதவியில் இருக்க முடியுமா? இது எதை காட்டுகிறது? அமைச்சர்க்கென்று தனி அதிகார சக்தி இல்லை என்பதைத்தானே காட்டுகிறது. மேலும் எந்த அமைச்சர் எந்த திட்டத்தை நிறைவேற்றினாலும் அது முதல்வர் நிறைவேற்றிய திட்டம் என்றுதானே சொல்லப்படுகிறது. எனவே அமைச்சர்களிடத்தில் உள்ள அதிகார சக்தி முதல்வருடைய அதிகார சக்தியே என்பது விளங்கும். அதுபோல தவ மிகுதி காரணமாக படைத்தல் முதலிய தொழில்களை செய்யும் அதிகாரிகள் ஆனோர் பிரமன் முதலியோர். அவர்களிடத்து நின்று அவர்களை வாயிலாக கொண்டு செய்விப்பது சிவசக்தியே ஆகும். எனவே எல்லா செயல்களும் சிவனுடைய செயல்களே ஆகும்.
1: நிறைவாக ஐந்தாவது தொழில் பற்றி சொல்லி முடிக்கிறார். ஐந்தாவது தொழில் என்பது அருளல் தொழில். அருளல் என்பது ஆன்மாவுக்கு முத்தி நல்குதல் என்று வரும். படைத்து காத்து அழித்து மறைத்து ஆன்மாவை இன்பதுன்ப அனுபவங்களுக்கு ஊடாக பக்குவப்படுத்தி அந்த பக்குவத்தின் ஊடாக ஆணவத்தை மெலிய செய்து ஆணவம் மெலிந்த பிறகு அனுபவம்

0: ஒன்றாக நீங்குகிற பொழுது, நீங்குதல் என்பது ஒடுங்குதல், அப்ப ஆணவம் ஒடுங்குகிற பொழுது இறைவன் அந்த ஆன்மாவை தன்னோடு சேர்த்து கொண்டு அதற்கு முக்தியாகிய அருளை செய்கிறான். இந்த அருளை செய்கிற பொழுது அவருக்கு சதாசிவர் என்ற பெயர். இது ஏற்கனவே ஓரளவு நாங்கள் முன்பும் தெரிந்து கொண்டதுதான், இப்பொழுது சற்று தெளிவாக தெரிந்தோம். உரையாசிரியர் நமக்கு நம்மை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இப்போதைய பட்டிமன்ற பேச்சாளர்கள் போல கப்பிக்கடை முதலிய விஷயங்களை எல்லாம் சொல்லி, அரசியல் தலைவர் விஷயங்களை எல்லாம் சொல்லி நம்மை சுகப்படுத்தி அந்த செய்தியை கொண்டு போகிறார். முக்தி என்பது இறைவனோடு இரண்டர கலத்தல். திரும்ப திரும்ப நான் சொன்ன விஷயம்தான் சொல்கிறேன், இரண்டர கலத்தல் என்பது ஒன்றாதல் அல்ல, பொருளால் வேறாகவும் இயல்பால் ஒன்றாகவும் இருத்தல். எப்பொழுதுமே முப்பொருளாக இருக்கிற ஆன்மாவும், முப்பொருளாக நிலைத்த பொருளாகிய மூன்று பொருள் என்று சொன்ன பிறகு ஆன்மாவும் இறைவனும் ஒன்றாக முடியாது. அப்படியானால் முக்தியிலே என்ன நடக்கிறது என்றால், இறைவனோடு ஆன்மா இரண்டர கலக்கிறது. இரண்டர கலத்தல் என்றால் ஒன்றாதல் என்று ஒரு வார்த்தையிலே அதை சொல்லி இருக்கலாம். ஆன்மா இறைவனோடு ஒன்று ஆகிறது என்று சொன்னால் அது பொருள் நிலையிலே வேறுபாடு வந்து விடுகிறது என்று அர்த்தம். பொருள் நிலையிலே ஒன்றுபட்ட ரெண்டு என்று இல்லாமல் ஒன்றாகி விடுகிறது என்று அர்த்தம். அதை சுற்றுவதற்காகத்தான் இரண்டர கலத்தல் என்ற வார்த்தையை போட்டு, ரெண்டு என்ற நிலை உண்டு ஆனால் அந்த நிலை இல்லாது போகும்படியாக கலத்தல் என்று ஒரு சொற்பிரயோகத்தை மிக நுட்பமாக தங்களுடைய கொள்கையை நிறுவுகிறதாகி அந்த சொற்பிரயோகத்தை பயன்படுத்துகிறார்கள். பாலும் நீரும் சேருகிற பொழுது அதை இரண்டர கலத்தல் என்பலாம், பார்க்கிற பொழுது ஒன்றாகிவிடும். ஆனால் பாலும் நீரும் என்கின்ற ரெண்டும் இருவேறு தனிப்பொருட்கள் தான் என்பதை உணர்த்துவதற்காக சொல்லுகிறார். ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வரும், ஒரு சிலருக்கு என்று சாதாரண பாமர்களுக்கு அல்ல, அறிஞர்களே அந்த விஷயத்திலே தடுமாறி இருக்கிறார்கள். நமக்கும் முத்தி கிட்டுமா என்று ஒரு ஒரு ஐயப்பாடு. உலகில்லை இவ்வளவு மூழ்கி கிடக்கிறோமே, நமக்கும் முத்தி கிட்டுமா என்றால் நிச்சயமாக கிட்டும் என்பதுதான் பதில். ஏனென்றால் இறைவன் ஐந்தொழிலை என்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறான், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறான். அன்று என்று இல்லை, இன்று என்று இல்லை, நாளை என்று இல்லை, என்றைக்குமே இறைவன் ஐந்தொழிலை செய்து கொண்டிருக்கிறபடியால் அந்த ஐந்தொழிலின் ஊடாக முத்தி என்பது எல்லா ஆன்மாக்களுக்கும் காலத்திற்கு காலம் கிடைத்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அதிலே மாறுபாட்டு கிடம் இல்லையே. ஆன்மாக்களுக்கான முத்தி நிலை முடிந்து விட்டதென்றால் இறைவனுடைய ஐந்தொழில் முடிந்து விட்டது என்று ஆகிவிடும். அல்லது இறைவனுடைய ஐந்தொழில் ஊனமுற்றது என்று வந்துவிடும். ஆகவே இவ்வளவு பேர்தான் அடியார்கள், இவ்வளவு பேர்தான் முத்தி பெற்றவர்கள் என்ற ஒரு வரையறைக்குள்ளே நாம் அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். பெரிய பெரிய ஆட்களே இந்த நம்முடைய நூல்களை படித்து சமயத்தின் மேல் கொண்ட பற்றினாலே, இந்த கடவுள் மறுப்பு கொள்கையாலே அல்ல, பற்றினாலே அடியார்கள் என்றால் பெரிய புராணத்தில் சொன்ன 63 தான், இதுக்கு மேலே இன்னொரு அடியாரை சொல்லக்கூடாது. முறை என்றால் பாடப்பட்ட அவ்வளவும் தான், 12 தான், அதற்கு மேலே ஒன்றை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று பிடிவாதம் பிடித்தார்கள். எங்கள் ஊர் 6 நாவலர்கள் உட்பட பல பேரிடம் அந்த பிடிவாதம் இன்றைக்கும் இருக்கிறது. உங்கள் நாட்டிலேயும் அது நிறைய பேரிடம் இருக்கிறது. இதை படிக்கிற பொழுது நீங்கள் ஒன்றை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள், சிவனடியார்கள் அல்லது முத்தி பெற்றவர்கள் என்றைக்கும் உருவாகி கொண்டுதான் இருக்கிறார். இல்லாவிட்டால் இறைவனுடைய தொழிலுக்கு அது ஊனமாக போய்விடும். ஐந்தொழில் எப்பொழுதும் நடக்கிறது என்றால் எங்கோ ஒரு மூலையிலே யாரோ ஒருவன் முத்தி அடைந்து கொண்டேதான் இருக்கிறான். அவன் வெளிப்படாமல் நிற்கலாமே தவிர முத்தி அடையாமல் இருக்க முடியாது. இதை தெரிந்து கொள்கிற பொழுது நமக்கும் ஒரு ஆறுதல் வருகிறது, நமக்கும் என்றைக்கோ ஒரு நாள் முத்தி கிட்ட போகிறது. அது நோக்கித்தான் இத்தகைய வகுப்புகளுக்குள்ளே நம்மை கொண்டு வந்து கடவுள் சேர்க்கிறான் என்று சந்தோஷப்படுவோம். ஆனால் அதை சொல்லுகிற பொழுதே ஒரு பயமும் வருகிறது. முத்தி என்றால் எங்களில் பல பேர் செத்து போதல் என்று நினைத்து வைத்திருக்கிறார்கள். ஒருவரும் கடவுளிடம் போய் எனக்கு முத்தி கொடு என்று கேட்பதில்லை, அதை கொடு இதை கொடு என்று கேட்கிற எவரும் இறைவா எனக்கு முத்தி கொடு என்று கேட்பதில்லை. ஏனென்றால் முத்தி கொடுத்தல் என்பது செத்து போதல் என்று எங்களுக்குள்ளே ஒரு உள்ளூர்ந்த அர்த்தமும் பயமும் இருக்கிறது. ஆனால் அது தவறு. முத்தி கொடுத்தல் என்பது சாகாமல் இருத்தல் என்பதுதான் முத்தி கொடுத்தல். மரணமிலா பெருவாழ்வு என்று அதற்கு பெயர். திருவள்ளுவர் அதை அழகான தமிழிலே சொல்வார், பேரா இயற்கை என்று ஒரு சொல்லாலே முத்திக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒத்தகரத்துள்ள சொல் கூட ஒன்றை போடுவார். ரொம்ப எனக்கு அந்த குறளில் ரெண்டு வார்த்தை, அந்த தலைவர் அத்தனை வார்த்தையிலும் எனக்கு நன்றாக பிடிக்கும். ஆறா இயற்கை அவாணிப்பின், இந்த அவா என்று ஒன்று இருக்கிறதே, அவாறுத்தல் என்று நாங்கள் கடைசி அதிகாரம் படிக்க போறோம் என்ற குறளிலே அவாவுக்கு என்ன சிறப்பு என்பதை ஒரு அடி ஒரு சொல் அடி சொல்லாலே அதை முழுமையாக விளங்கடுத்தி படுத்தி விட்டு போய்விடுகிறார் திருவள்ளுவர். இந்த அவாவுக்கு என்ன அடை சொன்னார் என்றால், ஆறா இயற்கை அவா, எது கிடைத்தாலும் போதும் என்று அந்த அவா நினைக்காது. அதுக்கு மேலே வேணும், அதுக்கு மேலே வேண்டும். அது படிப்பிலும் உண்டு. இப்போ இதை படித்து விட்டோம் என்றால் இனி அடுத்த நூல் படிக்க வேண்டும், அடுத்த நூல் படிக்க வேண்டும். இதுவும் அவாதான். கல்வியிலே நாம் பெற்றுகிற பற்றுகளும் கூட அவாதான். ஆகவே அதுக்கு முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கும். அதை ஒரே தொடரிலே சொல்லிவிடுகிறார் திருவள்ளுவர், ஆறா இயற்கை அவா, அது என்றைக்கு நீங்குகிறதோ அன்றைக்கு அந்த நிலை எதை தரும் என்றால் பேரா இயற்கை தரும். பெயராத இயற்கை ஒரு இடத்திலே போய் இருந்து விட்டால் அதற்கு பிறகு அதை விட்டு அசையாத இறையோடு இறை இன்பம் அனுபவிக்கிற தன்மையை தரும் என்கிறார். ஆகவே என்பது விரும்பத்தக்க ஒன்று என்பதை விரும்பிக் கொண்டு அதையும் இனிமேல் உங்கள் வேண்டுதலிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஐந்தொழில், ஐந்தொழிலுக்குரிய இறைவர்கள், ஐந்து ஆண்ட அந்த தொழிலுக்குரிய தலைவர்கள், அதிதெய்வங்கள் செய்கிற ஐந்தொழில் பற்றியும் ஐந்தொழில் விவரங்கள் பற்றியும் படித்தோம்.
1: ஐந்தொழிலும் இரண்டாய் சொல்லப்படுதல். இறைவன் உயிர்க்குயிராய் மறைந்து நின்று உயிர்களை பிறப்பு இறப்புகளில் மீள மீள செலுத்தி உலக நுவர்ச்சியில் அழுத்தியும் இழைப்பாற்றியும் வருவதே மறைத்தல். ஆதலின் இம்மறைத்தல் தொழிலில் படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் மூன்று தொழில்களும் அடங்கும் என்பது ஊன்றி நோக்குவார்க்கு புலனாகும். எனவே ஐந்தொழிலும் மறைத்தல், அருளல் என்ற இரண்டாய் அடங்கும் என்பது விளங்கும்.
0: புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் என்பதெல்லாம் மறைத்தல் உள்ளே அடங்கும் என்கிறார். அருளல் என்பது இன்னொரு தொழிலாக. ஆகவே இந்த ஐந்தொழிலையும் இரண்டு தொழிலாக பிரிக்கலாம். நாங்கள் முன்பு படிக்கிற பொழுது பிரமாணங்கள் பற்றி படிக்கும் பொழுது ஐந்தொழில், நாங்கள் பிரமாணங்கள் பற்றி படிக்கிற பொழுது பத்து பிரமாணங்கள் சொல்லி பத்தையும் பழையபடி மூன்று தொழிலை கொண்டு வந்து அடுக்கி காட்டுவார்கள். இது ஒரு ஆய்வறிவினாலே வருகிற உண்மை. அதுபோல இங்கேயும் ஐந்தொழிலையும் இரண்டு தொழிலாக்குள்ளே அடக்கி காட்டுகிறார். ஒன்று மறைத்தல், அடுத்தது அருள்கள். மறைத்தலுக்குள்ளே படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் வந்து விடுகிறது என்கிறார்.
1: இறைவன் உயிர்க்குயிராய் மறைந்து நின்று உயிர்களை பிறப்பு இறப்புகளில் மீள மீள செலுத்தி உலக நுகர்ச்சியில் அழுத்தியும் இழைப்பாற்றியும் வருவதே மறைத்தல். ஆதலின் இம்மறைத்தல் தொழிலில் படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் மூன்று தொழில்களும் அடங்கும் என்பது ஊன்றி நோக்குவார்க்கு புலனாகும். எனவே ஐந்தொழிலும் மறைத்தல், அருளல் என்று இரண்டாய் அடங்கும் என்பது விளங்கும். மறைத்தல் பந்தம் என்றும் அருளல் வீடு என்றும் கூறப்படும்.
0: மறைத்தல் என்பது உலக தொடர்பை உண்டாக்குவது, ஆகவே அது பந்தம். வீடு என்பது அதிலே இருந்து விடுவிப்பது, அதனாலே அதற்கு வீடு என்று பெயர். ஆகவே இறைவன் ஐந்தொழிலினூடாக இருதொழில் செய்கிறான். ஒன்று பந்தம் செய்விக்கிறான், அடுத்தது விடுதலை தருகிறான். அதனாலேதான் திருவாசகத்திலே பந்தமும் வீடும் ஆயினார்க்கு என்றார். இதெல்லாம் நம்முடைய அருளாளர்களுடைய பாடல்களை காணுகிற பொழுது ஏற்படுகிற வியப்பு. பந்தமாக இருந்தால் வீடாக இருக்க முடியாது. உங்களுக்கு புரியுதுங்களா? பந்தம் என்றால் அது வீடாக இருக்க முடியாது, வீடாக இருந்தால் பந்தமாக இருக்க முடியாது. நம்முடைய இறைவன் என்ன செய்கிறானாம்? பந்தமாகவும் இருந்து வீடாகவும் இருக்கிறானாம். பந்தமாக இருக்க செய்கிற பொழுது பந்தமாகவே இருக்க செய்து, வீடாக ஆகிற பொழுது வீடாகவும் ஆகிறான். ஆகவே நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன் என்பதை உணர்த்துகிற பாடல் வரிகள் இவையெல்லாம் பந்தம் கும்பிடு. அதாவது நீங்க திருவாசகம் மற்றும் நூலில் பல இடங்கள் அப்படின்னு இருக்கு. இருளும் ஒளியுமாயினான் என்பார்கள். இருளாக இருக்கிற பொருள் ஒளியாக ஆகாது, ஒளியாக இருக்கிற பொருள் இருளாக ஆகாது. பொற்றுண்ணத்திலே அந்த அப்படி பல வரிகளை எடுக்குவார். சோதியுமாய் இருளாயினார்க்கு துன்பமும் இன்பமும் ஆயினார். துன்பமான பொருள் இன்பமாகாது, இன்பமான பொருள் துன்பமாகாது. இறைவன் ரெண்டுமே ஆவான். அந்த வரிசையிலேதான் இந்த பந்தம் வீடு என்ற ரெண்டுமாக இறைவன் நிற்கிறதை சொல்லுகிறார். பந்தம் என்பது பற்றுவது, வீடு என்பது விடுவது. உங்களுக்கு திருக்குறள் படித்த பொழுது ஞாபகம் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அறத்துப்பால் என்பது பந்தம். அறத்துப்பாலிலே நாங்கள் அந்த அறத்துப்பாலிலே வரக்கூடிய இல்லறவியல் என்பது பந்தம், புறவரியல் என்பது வீடு. முதலிலே பற்றுவது எப்படி என்று சொல்லித் தந்துவிட்டு விடுவது எப்படி என்று திருவள்ளுவரும் சொல்லித் தருகிறார். அதுல நமக்கு என்ன தெரிகிறது என்றால், திருவள்ளுவரை சரியாக முழுக்க விளங்கி விரித்து படித்து விட்டாலே மிச்ச எல்லா படிப்பும் அதுக்குள்ளே அடங்கி விடுகிறது என்பது தெரிகிறது. இந்த பெருமை திருவள்ளுவரை தவிர வேறு ஒருவருக்கும் கிடையாது. ஆகவே இல்லறவியல் என்பது பந்தம், துறவரவியல் என்பது வீடு. இது ரெண்டையும் தான் இறைவன் ஐந்தொழில் ரூபமாக இருதொழில் செய்கிறான் என்றார்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களே, நாம் இன்றைய காலை பொழுதிலே 3-4 நூற்பாக்களை நிறைவு செய்து 5 நூற்பாவை தொடங்கினோம் இல்லையா. விளம்பிய உள்ளத்தால் மெய் வாய் கண் மூக்கு செவி, செவிய சொல்லச்சம் அதை அறிவித்துக் கொள்ள வேண்டும். விளம்பிய உள்ளத்தால் மெய் வாய் கண் மூக்கு செவி அளந்து அறிந்தும் அறியா. ஆங்கவை என்பது ஒரு சொல், ஆங்கவை என்பது ஒரு சொல் நீர்மைத்து. ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருளால் அளந்து அறிந்தும் அறியா. அளந்து அறிந்தும் அறியா, அதை அங்கே வருவிச்சுக்கணும். முதல்ல சொன்னோம் இல்லையா, பொறிக்கி சொன்ன முடியா, அதை எங்கேயும் வருவிச்சுக்கணும். அளந்தறிந்தும் அறியா. அவையே காந்தங்கண்ட பசாசத்து, அவையே காந்தங்கண்ட பசாசத்து என்று இந்த சொற்களை அமைத்து கொள்ள வேண்டும். எனவே நாம் 4 நூற்பாவில் பார்த்த அந்த உயிரை இலக்கணத்தால் உறுதி செய்தோம் இல்லையா. அந்த உயிரால் உள்ளம் என்பது எதை குறிக்கிறது? உயிர். விளம்பிய உள்ளத்தால் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த பொறிகள் கருவிகளெல்லாம் அளந்து அறிந்தும் அறியா. விடயங்களை அவை எப்படி அறிகின்றன? அளந்து அறிந்தும் அவை அறிய மாட்டா. எதை அறிய மாட்டா? தாம் அறிகிறோம் என்பதையும், தம்மை செலுத்துவது உயிர் என்பதையும், தன்னையும் தன் தலைவனையும் அறிய மாட்டா. ஏன் அறிய மாட்டா? அறிவித்தால் அறியுமா? அறிவித்தாலும் அறியாது. அவையெல்லாம் சடம், விளங்குதா? எனவே அவை பேசிக்கா, அவையெல்லாம் சடம், எனவே அவை அறிய மாட்டா. அதுபோலவே அறிவுடைய பொருளாகிய உயிர்களும் இறைவனால் செலுத்தப்பட்டு இந்த கருவிகள் உயிரால் செலுத்தப்பட்டு இல்லையா, அது சித்சங்க சித்தாகின்றன. சித்சங்க சித்து சித்தினுடைய சங்கமத்தால் அறிகின்ற தன்மையை பெறுகின்றன. ஆனால் இந்த ஆன்மா, இந்த ஆன்மா அறிவுடைய பொருளாயிருந்தாலும் அவன் எப்படிப்பட்டவன், சங்க குண தோஷி. அவன் யாரு? சங்க குண தோஷி. எனவே அவனுடைய சார்பினாலே என்ன செய்வான், தன்னுடைய தன்மையை இழப்பவன், அந்த தோஷம் உடையவன். அதனால இந்த ஆன்மா இறைவனால் செலுத்தப்பட்டு தம் உணர்வின் தமின்னே, அது அத்துவிதத்தை குறிக்கிறது சொல்லு. உணர்வின் தமி என்பது என்னது? அத்துவிதத்தை குறிக்கிற சொல்லு. தன்னுடைய அறிவின் தலைவனாகிய அந்த முதல்வனால் செலுத்தப்பட்டு அறிவிக்கப்பட்டு அறிந்தாலும் அளந்து அறிந்தும் அறியா, அது அறிவுடைய பொருளாயிருந்தாலும் என்ன செய்யாது, தன்னை அறியாது, தன்னுடைய தலைவனையும் அறியாது என்று சொல்கிறார். எனவே அவையே காந்தங்கண்ட பசாசத்து. அப்போ எப்படி இந்த உயிர்களை, இந்த உயிர்களை இறைவன் செலுத்துகிறான், இந்த இறைவன் உயிர்களை செலுத்துகிறான், எதுக்கு, அந்தந்த வினைப்பயனை அனுபவிப்பதற்கு செலுத்துகிறான், விடயந்தோறும் அப்படி செலுத்துகிறான். அப்படி அறிகிற உயிர்கள் தாம் எப்படி அறிகிறோம் என்பதை அறிய மாட்டா, தம்முடைய தலைவனையும் அறிய மாட்டா. அப்படி இந்த உயிர்களை வெவ்வேறு விதமாக செலுத்துகின்ற தன்மையினாலே இறைவன் விகாரியாவானோ எனில் அவன் என்ன செய்ய மாட்டான், விகாரப்பட மாட்டான். ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு வகமா செலுத்தினா அது எவ்வளவு பெரிய வேலை. அப்போ அவன் கண்டிப்பா என்ன ஆகணும், விகாரமடையணும். ஆனா இங்க இவன் விகாரமடைய மாட்டான். அவன் அந்த பெருமான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்பான். இன்பமும் துன்பமும் உள்ளானே. எனவே அவன் இன்பத்திலும் துன்பத்திலும் நமக்கு ஊட்டி கொண்டு கூடையே தான் இருப்பான். ஆனால் அவன் என்ன செய்ய மாட்டான், இன்பம் உறமாட்டான், துன்பம் உறமாட்டான். விளங்குதா? அது நமக்கு கழுற்றுப்படியாரில் சொல்லுவது போல, உன்னுடைய உதரத்தே கிடந்த கீடம் உருவது எல்லாம் உன்னுடையது என்று நீ உற்றாயோ என்பார். இப்போ நாம வந்து நம்முடைய வயிறில் எத்தனையோ நோய் கிருமிகள் கிடக்கிறது, அந்த கிருமிகளுக்கு மருந்து சாப்பிடுகிறோம், சாப்பிட்றோமா இல்லையா? சாப்பிட்டா அந்த கிருமிகள் அதனால என்ன ஆகுது, கொல்லப்படுகிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், நாம சந்தோஷமா இருக்கோம், அது துன்புற்று இறக்கிறது. விளங்குதா? எது பாவம் இல்லையா? பாவம் புண்ணியம் என்பது கருத்து வகையால் நிச்சயிக்கப்படும். விளங்குதா? அதனால இறைவன் அது போல நீ எப்படி இந்த கிருமிகள் துன்புற்று இறக்கும் பொழுது அதனால் பாதிக்கப்படாமல் இருந்தாயோ, நீ அந்த அது எந்த இதுவோ அந்த கிருமி உன்னுக்குள்ளதான் இருக்கு, ஆனா அந்த உணர்வு உனக்கு வரல. அதுபோல நீ இறைவனுடைய வியாபகத்துக்குள்ளே இருந்து அவனாலே செலுத்தப்பட்டு இன்ப துன்பம் அடைந்தாலும் அது அவனிடத்துல வராது. யார்கிட்ட வராது? சிவபெருமானிடத்துல வராது இல்லையா. எதனால வராது, எதனால அவனுக்கு வராது இன்ப துன்பம், அவனுக்கு ஏன் வராது? அவர் சொன்னார், நீங்க சொல்லிதாங்க. ஏன் அப்படின்னா, இந்த இன்ப அனுபவம் என்பது அழுந்துதல், அழுந்துதல் தான் அனுபவம். விளங்குதா? அழுந்துதல் தான் அனுபவம். அழுந்துதல்னா என்ன? ஓ சரிதான் அப்படின்னு, அழுந்துதல் தான் அனுபவம்னா ஓ ரைட். அழுந்துதல் என்னது, எது? துய்ப்பவனா, அதை அனுபவிப்பவன். அழுந்துதல்னா என்னன்னு கேக்குறேன். அதுதான் சரிதான், அதுனா என்னதுன்னு எனக்கு விளங்க மாட்டேங்குது. சரி, அழுந்துதலாவது மீள மீள சிந்தித்தல், அறிந்த விடயத்தை மீள மீள சிந்தித்தலே அனுபவமாம், அதான் அழுந்துதல். விளங்குதா? இப்போ வகுப்பு நடத்திட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஓரமாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, பாடத்தை கிட்ட சிரிக்காரு, அவர் எங்கேயோ வரும்போது நடந்த இதையே நினைச்சுக்கிட்டு இங்கே வந்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. விளங்குதா? அதை நினைக்க நினைக்க அவருக்கு குலுங்கி குலுங்க சிரிக்காரு. ஒவ்வொரு நினைப்பு என்ன செய்யுது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு அசைப்பு வருதா இல்லையா? அது மாதிரி துக்கம் வந்தாலும் வருதா? அதுதான் அழுந்துதல், விளங்குதா? எனவே அழுந்து அறுதல் தான் அனுபவம். இறைவன் எப்படி அறிகிறான்? ஒரு சேர அது பற்றி அவனுக்கு அனுபவம் கிடையாது. மேலும் இந்த அனுபவம் என்பது தனக்கு வேறான பொருளை நுகர்வதுதான் அனுபவம். அனுபவம் என்பது என்னது? தனக்கு வேறான பொருளை நுகர்தல். இறைவனுக்கு வேறாக எந்த பொருளும் இல்லை, அதனால் அது அனுபவம் அவனுக்கு கிடையாது. அப்புறம் இந்த அனுபவம் என்பது குறையுடைய பொருளுக்கே இல்லையா, இன்பத்தில் குறை இருக்குன்னா அதை நிவர்த்தி செய்வதற்கான அனுபவிக்கிறோம். இது குறைவில்லா நிறைவுக்கு என்ன கிடையாது? அனுபவம் கிடையாது. எனவே இந்த காரணங்கள் பற்றி பெருமானுக்கு என்ன கிடையாது? அனுபவம் கிடையாது. இங்கே இறைவனுக்கு ஏன் அனுபவம் கிடையாது என்பதை ஆசிரியர் இந்த இதில் சொல்கிறாரு. அது முதல் இதில் இரண்டாவது அதிகரணத்தில் முதல் பாட்டு, மண்ணு சிவன் சொன்ன சிவன் என்னான் சிவன் என்று மூன்று சொற்களாலே நமக்கு அதை உணர்த்துகிறார். மண்ணு சிவன், மண்ணு சிவன் என்பது அவன் பேரின்ப காரணன். அவன் எப்படி இருக்கான்? எனவே அதில் நமக்கு திருவருள் பயனில் 73வது பாட்டு என்னது? 73 சரி, இன்பு அதனை எய்துவாருக்கு உருவம் இன்ப கணம் ஆதலினால் இல், அதனால் அவனுக்கு அனுபவம் கிடையாது என்று சொல்கிறார். விளங்குதா? எனவே அவனே இன்ப வடிவானவன் இல்லையா. சர்க்கரை தான் ஆர்க்கும் தரும் ரதம், அரதம் சர்க்கரை தான் கொள்ளுமோ? இனிப்பு சர்க்கரை இருக்கு, அது எல்லாத்துக்கும் இனிப்பு தருது, அது அதை அனுபவிக்குமா? அதுபோல இறைவன் எதையும் அனுபவிக்க, அவன் அனுபவ பொருள். உயிர், உயிர் மட்டும்தான், ஆன்மா மட்டும்தான் அனுபவிப்பது. மற்ற ரெண்டுமே பாசமும் பதியும் அனுபவ பொருள். அனுபவிக்கிற பொருள் பசு மட்டுமே. மூன்று பொருள்ல அந்த ஆன்மாவுக்குள்ள சிறப்பிலக்கணம் எதுன்னா அனுபவித்தல். மற்ற ரெண்டுக்கும் அந்த அனுபவம் என்பதே கிடையாது. மற்ற ரெண்டும் நுகர்பொருள் தான். இறைவனும் அனுபவிக்கப்படுபவன், பாசமும் அனுபவிக்கப்படுகிறது. யாரால? உங்களால. விளங்குதா? எனவே இங்க இறைவன் அதனால நுகர மாட்டான். அதுக்கு மண்ணு சிவன் பேரின்ப காரணன். சொன்ன சிவன், வேதத்தில் வேதத்தை சொன்னவன், வேதத்தில் உயர்வாக சொல்லப்பட்டவன் இல்லையா. வேதத்தையே சொன்னவன் அர்த்தம். அவன் பேர் அறிவினன், பேர் அறிவினன். சொன்ன சிவன் எண்ணான் சிவன், எண்ணான் சிவன் என்றால் அவனுக்கு தூய தன்மையன், தூய தன்மையன். எனவே அவன் எதையும் நுகரணுங்க இச்சை அவனுக்கு வராது இல்லையா. எனவே இந்த காரணங்களினாலே அவனுக்கு என்ன இல்லை? நுகர்ச்சி இல்லை என்பதை கூறுகிறார். விளங்குதா? அப்போ இந்த 5வது நூற்பாவில் இப்படி சொல்லி இந்த பாசம் இங்கே காட்டு உபகாரம் சொல்கிறார். இறைவன் நமக்கு எப்பாறு உலகை நுகர செய்கிறான் தன் திரோதான சக்தி மூலம், எப்படி இந்த உயிர்களை நுகரச் செய்கிறான் என்பதை சொல்கிறார். அவ்வாறு சொல்லவே இங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த கருவிகள் ஆன்மாவை அறியாது, தன்னை அறியாது. இந்த உயிரும் தன்னை அறியாது, தன் தலைவனை அறியாது என்று சொல்லவே அந்த இறைவன் ஒருவாற்றாலும் அறிய முடியாத பொருளோ, இறைவனை ஒரு வழியாலும் அறியவே முடியாதோ என்று அங்கே ஒரு கேள்வி எழுகிறது. அதுக்கு விடையாக வருவதுதான் 6வது நூற்பா. எனவே வாக்கு மனாதீதமாய் நிற்கின்ற பதி, வாக்கு மனாதீதமாய் நிற்கின்ற பதி எந்த வகையாலும் அறியப்படாத பொருளோ என்ற ஆசங்கையை நீக்கு முகத்தானே நமக்கு அதிகரண எய்வு பெறப்படுகிறது. அப்புறம் இங்க சூத்திரம் 4 கேவல நிலையை சொன்னார், கேவலாவத்தையை சொன்னாரு. ஐந்திலே சகலாபத்தியை சொன்னார். சகலாபத்திய சொன்னார். இங்க சுத்தாபத்தியை கூடுதல் பற்றி சுத்தத்தின் இயல்பு சொல்றதுனால அது சூத்திர இயல்பு பெறப்படுகிறது. விளங்குதா? எனவே அடுத்து இந்த இலக்கண ஓத்துல பாத்தீங்கன்னா முதல்ல பசு இலக்கணம் சொல்லிட்டாரு, நாலுல அஞ்சுல பாச இலக்கணம் சொன்னாரு, அப்புறம் மிச்சம் இருக்கிறது எது? பதி இலக்கணம் இல்லையா. அப்போ இந்த பதி இலக்கணத்தை, பதி இலக்கணம் என்ன என்ற அவாய் நிற்றல் பற்றி அது ஓத்தியைவு பெறப்படுகிறது. ஆகவே இந்த மூவகை இயல்பும் இவ்வாறு பெறப்படவே இந்த பதி இலக்கணம் நாம ஏற்கனவே அறிஞ்சிருக்கமா அறியலையா? பதி இலக்கணம் எங்க அறிஞ்சோம்? ரெண்டாவது நூற்பாவில், ரெண்டாவது நூற்பாவில் பாச உண்மை புனருற்பவம் சொல்லும் பொழுது, புனருற்பவம் சொல்லும் பொழுது அவன் ஐந்தொழிலை சொல்லவே இறைவனுடைய இலக்கணம் பெறப்பட்டது. இங்க சொல்ல வந்தது எது? பாச உண்மை புனருற்பவம். அந்த புனருற்பவம் சொல்லும் பொழுது அவனுக்கு என்ன வருது? ஆட்டோமேட்டிக்கா பதியின் விளக்கணம் அங்கே பெறப்படுகிறது, அடிஷனலா பெறப்படுகிறது. எனவே அங்கே பார்த்த இலக்கணம் அவனுடைய பொது இலக்கணம். எனவே இங்கு கூறப்படுகிற இலக்கணம் சிறப்பிலக்கணம். எனவே இந்த சிறப்பிலக்கணம் இது முதல் ஆறு சூத்திரம் இருக்கு. இந்த ஆறு சூத்திரம் என்ன இயலு? பொது அதிகாரம். பொது அதிகாரம். இந்த பொது அதிகாரத்தில் சிறப்பிலக்கணத்தை சொல்லலாமா? சொல்லலாமா? என்னையா சிலப்பதிகாரமா? சொல்லக்கூடாதுதான். ஆனா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம திருக்குறளில் பார்த்தீங்கன்னா அதை மாதிரி சொல்றாரு. வாழ்க்கை துணை நலம் என்ற பகுதி கடை இறுதி பாடலில் அடுத்தது புதல்வரை பெறுதல், அது அடுத்த அதிகாரம். அந்த இறுதி பாடல் என்ன சொல்றாரு? மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேறு என்று அந்த இறுதி பாடல்ல சொல்லி அடுத்த அதிகாரத்துக்கு தோற்றுவாயை அமைக்கிறார். அதுபோல இதுவும் தோற்றுவாயை அமைந்திருப்பது பற்றி அது குற்றமல்ல. விளங்குதா? ஏன்னா இங்க பதி இலக்கணத்தை இங்க சொன்னாலும் அங்க இது எங்க நிறைவு பெறுகிறது? எட்டு பதினொன்னுல தான் நிறைவு பெறுகிறது. அதனால இங்கே தோற்றுவாய் போல் அமைப்பதனால குற்றமில்லை. அது பற்றியே மெய்கண்டார் இந்த முதல் ஆறு நூற்பாக்கள்ல எதில் நிரல் நிறையாக அமைத்து கொண்டார்? எதில் நிரல் நிறையாக அமைத்து கொண்டார் இல்லையா? இல்லைன்னா இந்த இதை எங்க சொல்லியிருக்கணும்? நாலாவது நூற்பாவில் சொல்லணும். பதி இலக்கணத்தை எங்க சொல்லியிருக்கணும்? நாலில் சொல். அப்போ அது சரியா வராது இல்லையா? அதனால இந்த இதை ஆறாவது நூற்பாவில வைத்து உண்மை அதிகாரத்தை சார அமைத்து கொண்டார். விளங்குதா? எனவே இந்த ஆறா நூற்பாவை வரும்பொழுது இப்போ இந்த அஞ்சு நூற்பாக்கள்ல நாம என்ன பார்த்தோம் என்று பார்த்தால் இந்த முப்பொருளினுடைய இருப்பும் இலக்கணமும் கண்டாயிற்று. பார்த்துட்டோமா இல்லையா? மூன்று பொருளுக்கும் பிரமாணமும் பார்த்தாச்சு, இலக்கணமும் பார்த்தாச்சு. அவ்வாறு இருப்பும் இலக்கணமும் உணரப்படவே இந்த மூன்று பொருள்களிலே எது நிலையுடைய பொருள், எது நிலையில்லாத பொருள் என்ற கேள்வி எழுகிறது. இந்த மூன்று பொருள்ல நிலையுடைய பொருள் எது, நிலையில்லாத பொருள் எது? அதற்கு விடையாக அமைந்ததுதான் இந்த ஆறாவது நூற்பா. எனவே இந்த ஆறாவது நூற்பா சத்தும் அசத்தும் வரை செய்து உணர்த்துதல் முதலிற்று என்பார். விளங்குதா? எனவே இந்த மூன்று பொருள்களிலே எது சத்து பொருள், எது அசத்து பொருள் என்ற வரையறையை செய்வது என்று மெய்கண்டார் கூறுகிறார். எனவே உணர்வுரு எனின் அசத்து. அப்போ இதுக்கு எழுவாயது தம் உணர்வின் தமி. உணர்வின் தமி, உணர்வின் தமி அது யாரு? பதி இல்லையா? அந்த பதிப்பொருள் நம் உணர்வின் தமியாக இருக்கக்கூடிய பதிப்பொருள் உணர்வுரு எனில் இல்லையா, நம்முடைய கருவிகளாலே அறியப்படுவான் எனில் அசத்து இல்லையா, அவன் பசிஞான பாசஞான பசிஞானங்களாலே அறியப்படுவான் என்று சொன்னால் அவன் யாரு? அசத்து உணர்வுரு எனின் அசத்து. அசத்துனா அசத்துன்னு என்னது? மாறுபாடுடன் கூட இருக்கிற பொருள். சத்துனா உள்பொருள் இல்லையா, அசத்துனா மாறுபாட்டோடு உள்பொருள், அதுவும் உள்பொருள் தான். ஆனால் எப்படிப்பட்ட பொருள்? மாறுபாடுடன் கூடிய உள்பொருள், நிலை மாறுபாடுடன் கூடிய உள்பொருள். எனவே இங்க உணர்வுரு எனின் பதி, உணர்வின் தமியாகிய பதி, உணர்வுரு எனின் அசத்து, உணராது எனின், உணராது எவ்வாற்றானும் என்பதை வருவிச்சுக்கணும். எவ்வாற்றாலும் உணராது எனின், எந்த வகையாலும் அறிய முடியாது என்றால் இல்லையா, இன்மையின் அது இல்பொருள், அது இல்பொருள். என்ன இல்பொருள்? என்றும் இன்பொருள். இன்மை நான் இன்மை இருக்கு. இதுல இங்க இன்மை என்பது எதை குறிக்கிறது? என்றும் இன்மை, விளங்குதா? எனவே அப்போ அதுவும் அசத்து தான், இல்லாத பொருளும் அசத்து தான். ஏனென்று இந்த அசத்துக்கு வரையறை என்ன சொல்லியிருக்கிறாரு? அசத்தின் வரையறை என்ன? அப்போ அசத்து, அசத்துக்கு வரையறை என்ன சொன்னாரு? நம் அறிவினால் சுட்டி அறியப்படுகின்ற பொருள். அதெல்லாம் எப்படி இருக்கும்? நமக்கு அறிவிகளால் அறியக்கூடிய பொருள் எல்லாம் நிலையில்லாத அசத்து பொருள்கள். அறிவினால் அறியப்பட்ட சுட்டு அதெல்லாம் அசத்து. எவ்வழியிலும் எவ்வழியிலும் அறிய முடியாதது, எவ்வழியிலும் அறிய முடியாததுன்னா அது என்னது? அதுவும் இல்பொருள்னாலும் அசத்து தான், இல்பொருள். எனவே இங்க அறிதல், அறிதல்னா என்ன? அனுபவிக்க, அனுபவித்தல். இங்க அறிதல் என்பது அனுபவித்தலை குறித்து நின்றது. அதனால இங்க அசத்து எது அப்படின்னா, நம் அறிவினால் அறியப்படுகின்ற, சுட்டி அறியப்படுகின்ற பொருள் எல்லாம் அசத்து. எந்த வழியாலும் அறிய முடியாத பொருளும் அது இல்பொருளா? இல்பொருள், அதுவும் அசத்தை சார்ந்ததே. எப்படி? அப்போ எந்த வழியாலும் அறிய முடியாத பொருள் அப்படின்னா, இப்போ ஆகாச தாமரை இருக்கு, அதெல்லாம் என்றும் இல்லாத பொருள், அதை யாருமே அனுபவிச்சிருக்க முடியுமா? அதனால அது இல்பொருள் தான் இல்லையா. இப்போ ஆமை மயிர் கம்பளம்ங்கிறோம், அது யாராவது அனுபவிச்சிருக்காங்களா? இல்லை, அது இல்பொருள் தான் இல்லையா. முயற்கோடு சொல்றோம், அது இல்பொருள். எனவே அதெல்லாம் இல்பொருள். மற்ற அனுபவிச்சாச்சின்னு சொன்னால் அதெல்லாம் உள்பொருள் தான், விளங்குதா? அதான் அசத்துக்கு அரையறை. யாராவது ஒருத்தனாவது அதை அனுபவிச்சிருக்கணும், விளங்குதா? இந்த ரெண்டு பாயிண்ட்லையும் வந்துட்டுன்னா நம்ம அறிவுக்கு எட்டிட்டு தான் சுவாலி முடிஞ்சிட்டோம்னு அர்த்தம், விளங்குதா? நம்ம அறிவுனால குறை அறிவுக்கு எட்டியாச்சுன்னு அதெல்லாம் நிலையில்லாத பொருள் தான். ஏன்னா இந்த நிலையில்லாத கருவிக்கு அந்த நிலையில்லாத பொருள் தான் அறிய முடியும். இந்த கருவியினுடைய தன்மை அப்படிதான், இந்த கருவிக்கு எட்டுவது எப்படி இருக்கும்? நிலையில்லாத சடப்பொருள் தான் எட்டும், விளங்குதா? நிலைச்ச பொருளாகிய அறிவு பொருள் எல்லாம் அதுக்கு எட்டாது, விளங்குதா? இப்போ நம்ம கண்ணால பார்க்குறோம், வானத்தில் பார்க்குறோம்னா நட்சத்திரம் தெரியும், அவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேலே உள்ள சின்ன கிரகங்கள்லாம் தெரியுமா? தெரியாது. இந்த கருவியினுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஆனால் அது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்குள்ள கருவியை வச்சா தெரியும், விளங்குதா? அதனால இப்போ அசத்து என்பது நம்முடைய சுட்டறிவினால் அறியப்படும் பொருள் எல்லாம் அசத்து, அறியவே முடியாத பொருள் எல்லாம் இல்பொருள் என்று ரெண்டு அசத்துல சேர்த்துட்டாரு. அப்போ சத்து எது அப்படின்னா, இதை நேரம் மாத்த வேண்டிதானே. சத்து எது? எது சத்து? நம்ம அறிவுக்கு எட்டாததா இருக்கணும். நம்ம அறிவுக்கு சத்து பொருள் எப்படி இருக்கணும்? அறிவுக்கு எட்டாதது, அதாவது பாச ஞான பசு ஞானங்களுக்கு எட்டாதது இல்லையா. அதாவது ரெண்டுக்கும் சேர்த்து என்ன வரு? குறை அறிவு. குறை அறிவுக்கு எட்டாது இல்லையா. பாச ஞான பசு ஞானம் ரெண்டுக்கும் சேர்த்து என்ன பேரு? குறை அறிவு. குறை அறிவுக்கு எட்டாத பொருள் அது. எட்டாம இருந்தா அது என்னது? சத்து இல்லையா. சத்துன்னா என்னது? உள்பொருள். இப்போ இந்த நம் அறிவுக்கு எட்டுனா என்ன சொன்னோம்? அது சடப்பொருள் அப்படிங்கிறோம். அப்ப நமக்கு அறிவுக்கு எட்டலைனா அறிவு பொருள், எட்டுறது செடப்பொருள்னா இது அறிவு பொருள். சித்து, சித்து எனினும் சிவம் எனினும் ஒக்கும். சித்துன்னு சொன்னாலும் சிவம்னாலும் ஒன்றுதான். எனவே குறை அறிவுக்கு எட்டுவது எதுன்னு சொல்றோம், சடம். விளங்குதா? அப்ப நிறைய, அப்போ இதுக்கு இந்த குறை அறிவுக்கு எட்டாதது சித்து. சித்து என்னாலும் சிவம்னாலும் ஒன்று. விளங்குதா? அப்புறம் நிறையறிவுக்கு எட்டுனா எட்டுவது அது சத்து, உள்பொருள். சத்துனா உள்பொருள். விளங்குதா? குறையறிவுக்கு எட்டாம இருந்தா அது சித்து அல்லது சிவம், சித்து அல்லது சிவம் இல்லையா. நிறையறிவு, நிறையறிவுன்னு என்னது? சிவஞானம். நிறையறிவுன்னு என்னது? சிவஞானம். இந்த அறிவுக்கு எது எட்டுகிறதோ அது என்னது? ஒரு வழியில அறிஞ்சாச்சுன்னா உள்பொருள், சத்து இல்லையா. இந்த குறையறிவுக்கு எட்டின பொருள்னா சடம்னு சொல்றோம், நிலை இல்லாத பொருள் சடப்பொருள்ங்கிறோம். இது எட்டாததுனால அது சடப்பொருள் இல்ல, சித்து பொருள். சித்துனாலும் சிவம்னாலும் ஒன்று. எனவே அப்போ இது என்னது? இது இது சத்துக்கு வரையறை. என்ன வரையறை? சிவசத்து. சிவ சத்து. பதி எப்படிப்பட்டவன்? சிவசத்து. பாசம், பாசம் சடசத்து. பாசம் என்னது? சடசத்து. அப்ப நாம அதை அடுத்த நூற்பாவில் பார்க்கலாம். நாம யாருங்கிறத அடுத்த நூற்பாவில் பார்க்கலாம். எனவே இந்த ஆறாவது நூற்பாவில் சத்துக்கும் அசத்துக்கும் வரையறை செய்கிறார். அசத்து என்பது பாசஞான பசிஞானங்களுக்கு எட்டுகிற பொருள், அது சடப்பொருள் என்கிறார். அப்புறம் எந்த வகையாலும் அறிய முடியாத பொருள், அதை இல்பொருள். அது ரெண்டு சத்துக்குள்ள சேர்த்துறாரு. அப்ப சித்து எது அப்படின்னு வரும்போது சத்து அத எதுனா இந்த பாசஞான பசிஞானங்களுக்கு எட்டாதது, அது அறிவு பொருள் அல்லது சித்து பொருள், சிவப்பொருள் இல்லையா. சிவஞானத்துக்கு எட்டுவது பற்றி அது உள்பொருள். எட்டலைன்னா இங்க இப்ப வருதா இல்லையா? எந்த வகையாலும் அறிய முடியாத பொருள்னா இல்பொருள் ஆயிருமா இல்லையா? இப்ப இந்த வகையில எட்டுது, அப்ப இல்பொருள்னு சொல்ல முடியாது. விளங்குதா? இந்த யானை இது எட்டலை, அப்ப அது சடம்னு சொல்ல முடியாது. விளங்குதா? எனவே அதை சத்து சிவம்னு சொல்றோம், இதனால சத்துன்னு சொல்றோம். எனவே பதி என்ன பொருள்? சிவசத்து என்று சத்துக்கு சொல்றாரு. அது அந்த உலகத்தை என்ன சொல்றாரு? சடசத்து. விளங்குதா? விளங்குதா? எனவே இவ்வாறு சத்துக்கும் அசத்துக்கும் வரையறை செய்கிறார். அது இந்த ஆறாவது நூற்பாவில், அது குறிப்பாக இரண்டாவது அதிகரணம் ரொம்ப அதிகமான அதிகரணம். அதெல்லாம் நீங்கள் தனியாக படித்து பார்த்துக்கோங்க. அஞ்சு பேரை மறுப்பார், அது பார்த்துக்கோங்க. அதனால் இங்கே இந்த ஆறாவது நூற்பாவில் இந்த வரையறையை சொல்லி ஏழாவது நூற்பாவை இந்த ஆறா நூற்பாவுக்கு புறநடையாக அமைக்கிறார். இந்த ஆறாவது நூற்பாவினுடைய புறநடையாக. ஏன் புறநடைங்கிறோம்? இது இதில் எஞ்சியது, இதில் சொல்ல விட்டு போனது. எதை விட்டு போச்சு? சத்தை சொன்னாரு, அசத்தை சொன்னாரு, ஆனால் ரெண்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்காமல அதை சொல்லலை இல்லா இல்லையா? பாசத்தை சொல்லியாச்சு, பதியத்தை சொல்லியாச்சு, பசுவை சொல்லலை இல்லையா? இது பாசத்துக்கும் பதிக்கும் வரையறை சொல்லியாச்சு, எதுக்கு சொல்லலை? பசுவுக்கு சொல்லலை. எனவே அந்த ஏழாவது நூற்பா, ஏழாவது நூற்பா இந்த ஆறா நூற்பாவினுடைய புறநடையாக அமைகிறது. அதனால இந்த ஏழா நூற்பாவில், ஏழாவது நூற்பாவில் அது என்ன இயல் ஆயிருது? அதிகாரம் உண்மை அதிகாரமாய் அனுபவ பகுதி ஆயிருது. இயல் சாதனையல் ஆகிறது இல்லையா? சாதனையல் ஆகிறது. எனவே இந்த ஏழா நூற்பாவில் சாதனையலினுடைய முதல் நூற்பா, அதில் முதல்ல சாதிப்பவன் யார், சாதிப்பவன் யார் என்று சாதிப்பவனை சொல்கிறார், சாதிப்பவனை சொல்கிறார். எனவே இந்த ஏழாவது நூற்பா சாதிப்பவன் யாரு? பதி, பசு, பாசம், இந்த மூணுல பாசம் அறிவே இல்லாதது. பதி அவன் குறைவில்லாத நேர அறிவு பொருள் இல்லையா. அப்போ யாரு பெறணும், யாரு விடணும்? விட வேண்டியதை விட்டு பெற வேண்டியவன் யாரு? இந்த ஆன்மா, இந்த ஆன்மா. எனவே அவன்தான் சாதிக்கணும், அவன்தான் சாதிக்கணும். எனவே அந்த சாதிப்பவனுடைய இலக்கணத்தை சொல்வதுதான் எது? ஏழாவனூர்பா. அது பசுவினுடைய இலக்கணம். என்ன இலக்கணம்? சிறப்பிலக்கணம். பதிவினுடைய சிறப்பிலக்கணம். பொது இலக்கணம் எங்க பார்த்தோம்? வரிசையா சொல்லுங்க. இருக்கிறது ஆறு தானே. நாலாவனூர்பா. சரி, நாலாவது நூற்பா. நாலாவது நூற்பா அதில் பொது இலக்கணம் என்னன்னு பார்த்தோம். ஆன்மா கருவிகளோடு கூடி அறிவில பெருக்கமும் சுருக்கமும் அடைவது, அவத்தைப்படுவது. அதுதான் என்னது? ஆன்மாவினுடைய பொது இலக்கணம் என்று பார்த்தோம். இப்போ நாம் பார்க்கறது சிறப்பிலக்கணம் இல்லையா. எனவே இந்த நூற்பாவில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த நூற்பாவில் நமக்கு மொத்தம் மூன்று அதிகரணங்கள் இருக்கிறது. இதில் இறுதியில் இருக்கிற அதிகரணம் தான் மேற்கோடு. இறுதியில் இருக்கிற அதிகரணம் தான் மேற்கோள். மற்ற ரெண்டு அதிகரணமும் இந்த மூணாவது அதிகரணத்தில் வர்ற மேற்கோளுக்கு ஏதுக்கள். முதல் அதிகரணம், ரெண்டாவது அதிகரணம் என்னது? மூன்றாவது அதிகரணத்துக்கான ஏதுக்கள். ஒன்றும் விளங்குற மாதிரி தெரியல. இதை புதுசாக இப்போ தான் பார்க்குற மாதிரி பார்க்கிங்க. இதெல்லாம் படிச்சுட்டு வந்தால் தான் பாடியத்துக்கே போக முடியும். நீங்கள் சூத்திரத்தையே இப்படி ஒரு பார்வை பார்க்கியா? ஏன்னா இப்படி தான் ஒரு இடத்துல சொல்லி அதுக்கு ஏது எங்கன்னு சார் ஏதே எழுதலை சார்னாரு. அப்படி என்ன செய்கிறது? ஏது ஏது எதுன்னா ஏது ஏதுன்னு ஏது முதல் இரண்டு அதிகரணமும் மூன்றாவது அதிகரணத்துக்கு ஏதுக்களாக நிற்கின்றன. விளங்குதா? எனவே இந்த நூற்பாவில் யாவையும் சூனியம் சத்ததிர் ஆதலின், யாவையும் சூனியம் சத்ததிராதலின், சத்தே அறியாது, சத்தே அறியாது, அசத்து இலது அறியாது. அசத்து இலது, என்னது இலது? அறிவு இலது. அசத்துக்கு அறிவுலது, அதனால் அறியாது.
5: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம் shaivam.org-இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த போற்றி பகருடை. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
6: திருச்சிற்றம்பலம் ஒளியான திருமேனி உள்ளான மிகமேவு கழியாரவருமானை கடல் நாளும் அறவாமல் அடியாளும் மலர்த்தோவும் அடியார்கள் குலமான வெளியாம் வலிதாய வினைகூட நினையாவே.

மாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் அல்ல. அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை. சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு சித்தாந்த ஞானசாஸ்திர நூல்களிலே எட்டு நூல்களை நமக்கு தந்தருடைய கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி தற்பொழுது சைவ உலகம் பயன்படும்படியாக பெயர் உதவி செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அந்த அமைப்பிலே தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கும் இந்த நிகழ்வினை ஆர்வத்தோடு கண்டும் கேட்டும் கொண்டிருக்கின்ற சைவ அன்பர்களுக்கும் இங்கே இங்கே இதை கவனித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க இன்று முதல் நான்கு அமர்வுகளிலே கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த போற்றி பகுருடையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த போற்றி பகுருடை என சொல்லக்கூடிய இந்த நூல் என்ன அமைப்பினை உடையது என்பதை நாம் தெரிந்து கொண்டு நூலுக்கு உள்ளே செல்வது நலம். இந்த நூல் எதற்காக வந்திருக்கின்றது என சொன்னால் நன்றி கடப்பாடிற்காக வந்திருக்கின்றது. நம்முடைய தமிழானது சைவத்தோடு இணைந்தது. அந்த தமிழ் என்பது சைவத்திலே எந்த அளவுக்கு இணைந்திருக்கிறது என சொன்னால் தமிழ் மொழி ஒன்றுதான் சிவனது திருச்செவியிலே சுதந்திரமாக நுழைந்து எதையும் கூற வல்லது என்று தமிழ் விடுதூது நூல் நமக்கு உணர்த்துகிறது. திருச்செவியில் ஏறும்படி உரைக்க வல்லாய் உண்போர் எவருக்கு வாய்க்குமே என்பான். நம்முடைய தமிழ் மொழி ஒன்றுதான் சுதந்திரமாக அந்த தோளுடைய செவியிலே நுழைந்து நம்முடைய விண்ணப்பத்தை உரைக்கும். அந்த தமிழுக்கு வழக்கத்தை கொடுத்த ஆசிரியர்களிலே நாம் போற்றி புகழ வேண்டிய ஒருவர் திருவள்ளுவர் தேவநாயனார். திருவள்ளுவர் யார் என்பதை திருவள்ளுவ மாலையிலே உக்கிர பெருவழியார் உணர்த்துவார். நான்மறையின் மெய்ப்பொருளை முப்பொருளா நான்முகத்தோன் தான் மறைத்து வள்ளுவனாய் தந்துரைத்த நூல் முறையை வந்திக்க சென்னி வாய் வாழ்த்த நெஞ்சம் சிந்திக்க கேட்க செவி என்று திருக்குறளை உத்தரவேதமாகவே வைத்து அங்கே போட்டிருக்கிறார். அந்த திருக்குறள் என சொல்லக்கூடியது உத்தரவேதம் ஆகையினாலே இதை செய் என்று அந்த ராஜ சங்கீதை சொல்வதைப் போல அரசன் உத்தரவிடுவதைப் போல நமக்கு சில உண்மைகளை உணர்த்துகிறது. இதை செய் என்று அந்த திருக்குறளிலே 11வது அதிகாரமாக செய் நன்றி அறிதல் என்று ஒன்று வருகிறது. அந்த செய் நன்றி அறிதல் என்பதற்கு பரமேநாதர் உரைக்கிறார், தனக்கு பிறர் செய்த நன்மையை மறவாமை, அதிலும் நாம் கேடாது கைமாறு வேண்ட கடப்பாடோடு செய்பவர்களை நாம் மிகவும் போற்றுதல் வேண்டும் என்று அங்கே உணர்த்தப்பட்டிருக்கிறது. என்னன்றி கொன்றார்க்கு ஓய்வுண்டா ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்குன்னார். ஒருவர் செய்த உதவியை மறந்தால் அவனுக்கு உய்தியே இல்லை என்று அறுதியிட்டு வாண்கோள் வள்ளுவர் உரைக்கிறார். ஆன்மாக்கனாகிய நாம் கேவல நிலையிலே இருந்து சகல நிலைக்கு வந்து சுத்த நிலையிலே செல்லுகின்ற வரை சுத்த நிலையில் இருக்கின்ற அந்த நிலைக்கும் இறைவன் எப்படியெல்லாம் நமக்கு உபகாரம் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை நமக்கு நினைவு கூறுவதற்கு நமக்கு உணர்த்துவதற்கென்றே எழுந்தது போற்றி பகருடை. இந்த போற்றி பகருடை என சொல்லக்கூடியது ஆன்மாக்களாகிய நமக்கு உயிர், ஆன்மாக்களாகிய நமக்கு நம்முடைய உமையொரு பாகம் செய்கின்ற உதவிகளையெல்லாம் அறிவுறுத்தி நம்மை அவன்பால் ஈர்க்கும்படியாக இந்த நூல் பெரிதும் துணை செய்கிறது. அவன் செய்த கருணைகளையெல்லாம் குறிப்பிட்டு போற்றி போற்றி போற்றி என்று இந்த ஞானசாஸ்திர நூலிலே கூறுகிறான்.
ஆகையினாலே இந்த நூலிலே அவன் கருணை பிரவாகங்களை எல்லாம் எடுத்து கூறி போற்றி என்று கூறுகின்ற காரணத்தினாலே இதற்கு போற்றி பகருடை நூல் விளக்கம் இன்னும் பின்னே வருகின்ற பொழுது விளக்கம் சொல்லுகின்றேன். இதிலே போற்றி என்ற சொல்லுக்கு வணக்கம் என்ற பொருளும் உண்டு. அந்த கருணையோடு என்னை இன்னும் காப்பாயாக என்ற விண்ணப்பமும் அதிலே தொக்கியிருக்கும். ஆக இந்த போற்றி பகருடை என சொல்லக்கூடியது உயிர்களுக்கு இறைவன் செய்கின்ற உபகாரத்தை நினைந்து ஒரு நன்றி பெருக்கோடு இறைவனை தோத்திரம் செய்வதைப் போல அமைந்திருக்கும். ஆன்மாக்களாக நமக்கு அவன் உதவிகளை உணர்த்துவது போல் அமர்ந்திருக்கும். இந்த நூல் ஏன் இப்படி அமைந்திருக்கிறது என்பதை மேலோட்டமாக ஒரு சிந்தனையை பார்ப்போம். உயிர்களாகிய நமக்கு சுதந்திரம் என்பது இல்லை. இந்த உயிரானது அச்சு மாறி பிறந்து கொண்டே இருக்கிறது. அச்சு மாறி பிறந்து கொண்டிருக்கின்ற ஆன்மாவுக்கு தனக்கு இன்ன பிறவி இன்ன வடிவம் என்று தேர்ந்தெடுக்கின்ற ஒரு அதிகாரம் அல்லது உரிமை உயிர்களுக்கு கிடையாது. எந்த உயிருக்கு எந்த பிறப்பை எப்படி கொடுப்பது என்பதை சிவபெருமான் ஒருவனுக்கே அந்த அதிகாரம் உண்டு. ஒரு குயவன் ஒருவன் பானை செய்கிறான், கலையும் செய்கிறான், இன்னும் அகல் விளக்கு செய்கின்றான், குடமும் செய்கின்றான். அந்த மண்ணுக்கு நான் இந்த வடிவத்தில் வர வேண்டும் என்று அது சுயமாக வருதல் இயலாது. குயவன் எதை நினைத்து வணைகிறானோ அதன்படிதான் அந்த மண் குடமாகவோ கலையமாகவோ அங்கே வடிவம் பெறுகிறது. இதே போல ஆன்மாவுக்கு சுதந்திரம் இல்லை. இறைவன் தான் அதற்கு ஏற்ப அந்த பிறப்பை கொடுக்கின்றான். அந்த பிறப்பை கொடுக்கின்ற பொழுது சைவ நூல்களிலும் தமிழ் இலக்கியங்களிலே வருகின்ற நீதி நூல்கள் எடுத்துக்கொண்டாலும் மானுட பிறப்பையே உயர்த்தி பேசுகிறது. சிவஞான சித்தியார்களை சொல்லுகின்ற பொழுது இந்த மானுட பிறப்பு எவ்வளவு அரியது என்றால், ஒருவன் கடலை கையால் நீந்து கரை சேருவது என்பது ஒரு எப்படி ஒரு அரிய காரியமோ, அதே போல எல்லா பிறப்பையும் விட்டு மானுட பிறப்பு எய்துவது என்று சொல்லி காட்டுகிறார். பல்யோனி எலா ஒழித்து மானுடத்து உதித்தல் காண்டில் கடலை கையால் நீந்தியதன் காரியம் காண் என்று சொல்லி காட்டுவான். சரி, மானுடனாக பிறந்தால் போதாமா? கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் வேண்டும். இந்த கூழ் குருடு செவிடு பேடு என சொல்லக்கூடியதை எந்த ஒரு உயிரும் அந்த உடம்பிலே கேட்டு பெறுவது இல்லை. அது இறைவனால் அந்த ஊனம் நீக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்த கொண்டு எடுத்துக்கொண்டால் மானுடராக பிறந்தால் மட்டும் போராது, சிவத்தை நினைக்கின்ற பக்தி உணர்வு மிக்க ஞானம் நிறைந்திருக்கின்ற பூமியிலே சென்று பிறக்கணும். அதைத்தான் நம்முடைய சித்தியார்களை சொல்லுகின்ற பொழுது நரர்பையில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து தோன்றல் புண்ணியத்தால் ஆகும். எனவே அறிவு சூன்யங்களாக இருக்கிற நாத்திகம் நிறைந்திருக்கின்ற மண்ணிலே சென்று பிறராமல் இறை உணர்வு மிக்க ஓர் இடத்திலே பிறப்பது நம்முடைய புண்ணிய வசம் என்று சொல்லி காட்டுகிறார். இந்த மானுட பிறப்பு ஏன் இப்படி உயர்வு என்று சொல்லப்படுகிறது? மானுடனுக்கு ஒன்றுதான் ஆறாவது அறிவு என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆறாவது அறிவு என சொல்லக்கூடியது ஆறு அறிவு அதுவே அவற்றோடு மனநே தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். இந்த மனம் எப்படிப்பட்டது? சிந்தித்து தெரியக்கூடிய ஒரு வல்லமை உடையது. ஒரு ஞானாசிரியர் உணர்த்த கேட்டு சிந்தித்து தெரியக்கூடிய ஆற்றல் இந்த மனத்திற்கு உண்டு. அப்படி சிந்திக்கின்ற பொழுது இந்த ஆன்மாவானது தன்னுடைய சிந்தனையிலே தான் அடைகின்ற இன்ப துன்பத்தை உணர்கிறது. இன்ப துன்பத்தை உணர்கின்ற பொழுது துன்பத்தை விரும்பாத நமக்கு இந்த துன்பம் ஏன் வந்து சேர்ந்தது, விளக்க இயலாது, அதை ஏன் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது எல்லாம் சிந்திக்கின்ற பொழுது அந்த ஆன்மாவிடத்தே பாவம் என்று ஒன்றிருக்கிறது, புண்ணியம் என்று ஒன்றிருக்கிறது, இன்பம் ஒன்றிருக்கிறது, துன்பம் என்று ஒன்றிருக்கிறது, இதையெல்லாம் கூட்டி வைக்கின்ற சிவம் இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்று அங்கே தெரியப்படுகிறது. ஆக மானுடனாக பிறந்து சிந்தனை செய்து
இறை உணர்வு அங்கே ஏற்படும். அப்படி இறை உணர்வு ஏற்பட்ட அந்த நிலையில்தான் அந்த பிறப்பு தான் தான் பெறுதற்கரிய அரிய பிறவியாக நினைந்து அந்த ஆன்மா பெருமிதம் கொள்ளும். அப்படி தனக்கு கிடைத்த பிறவியே பெரிதன போற்றிய மாண்ட பிறவியை பெரிதன போற்றினார் அப்பர் பெருமான். மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று அங்கே சொல்லி காட்டினார். இதே போன்று எடுத்துக்கொண்டார் சேர்க்கலார் பெருமான். தன்னுடைய நூலை தொடங்குகிறார். இறைவன் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்க திருச்சிற்றம்பலம் தான் கொடுத்த அடியை வைத்து முதன் திருப்பாட்டை அமைத்தார். அடுத்த திருப்பாட்டு தன்னுடைய பிறவியைத்தான் அவர் போற்றினார், மாநில பிறப்பைத்தான் போற்றினார்.

யாருக்கும் அடியேன் என்று திருவாய் மலர்ந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவடியை தொழுவதற்கு வந்த இந்த பிறப்பை நான் வணங்குகிறேன், மாண்ட பிறப்பை வணங்குகிறேன் நான். நேசம் நிறைந்த உள்ளத்தார் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலன் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். ஆக இந்த மானுட பிறப்பை வந்ததை அவர்கள் பெருமையாக அவர்கள் போற்றினார்கள். ஆனால் இந்த மானுட பிறப்பு நமக்கு எப்படி வந்திருக்கிறது? அப்பர் பெருமான் ஒரு திருப்பாடலிலே அழகாக கூறியதை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். இந்த உடம்பு எப்படி கொடுத்திருக்கின்றான்? ரெண்டு கால்கள் ரெண்டு கம்புகளை போட்டு நட்டு அதனை சுற்றி சோர் எழுப்பி அதிலே நீர் மண் முதலான விளைத்ததை போல இரத்தம் நினம் எலும்பு முதலானைகளை வைத்து ஒரு சிறு ஓலைக்குடில் செய்வதை போல நம்முடைய உடம்பை அமைத்து மயக்க உணர்வையும் சேர்த்து நம்மை படைத்திருக்கிறார். அப்புறம் பெருமான் சொல்லி காட்டுறார், மால் கொடுத்து இருகை ஏற்றி கடை நிறைத்து இறைச்சி மேய்ந்து தோல் படுத்து உதர நீரால் சுவர் எடுத்து இரண்டு வாசல் ஏல உடைத்து ஆவ அமைத்து ஏழு சாதோகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரி காடனாரே. ஆக ஒரு மயக்கத்தையும் அங்கே நமக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஆனால் இந்த பிறப்பை போற்றுகின்ற ஞானாசிரியர்மார்கள் இந்த பிறப்பு எதற்காக வந்தது என்று மயக்கம் உள்ளவர்களுக்கு உணர்த்துகிறார்கள். மானுட பிறப்பு தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆணிடத்து ஐந்தாடும் அரண்பணிக்கன்றோ தலையே நீ வணங்கா என்று திருவங்க மாலையிலே இந்த உடம்பு பெற்ற பலனை சொல்லி காட்டுகிறார். மணிவாசக பிறந்தது திருப்பூவோலிலே வணங்க தலை வைத்து வார்களர் வாய் வாழ்த்த வைத்து என்று உடம்பு பெற்ற பலனை சொல்லி காட்டுகிறான். நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் பொன்வண்ணத்து அந்தாதியிலே சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன், செப்ப நா அமைத்தேன், வந்தனை செய்ய தலை அமைத்தேன், கை தொழ அமைத்தேன், வந்தனை செய்வதற்கு அன்பமைத்தேன், மெய் அரும்ப வைத்தேன், வெந்த வெந்நீரின் ஈஷர்க்கு இவையான் விதித்தனவே என்று சொல்லி காட்டினார். இந்த உணர்வு எப்பொழுது ஏற்படுகிறது? நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை உள்ள இருக்கின்ற அங்கங்களை எல்லாம் நம்முடைய அரனுக்கு நாம் மனம் வாக்கு காயத்தை தத்தம் செய்து அவனோடு நன்றி கடப்பாடு உடையவர்களாக எப்பொழுது ஆகின்றோம் என்றால் அவன் செய்த ஒரு பேருபகாரத்தை நினைக்கின்ற பொழுது. இந்த ஆன்மாவானது எப்படி ஒரு பிறப்பை எடுக்கிறது தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஒரு உடம்பிலிருந்து உயிர் நீங்குகிறது, அது எந்த பிறப்பு இருந்தாலும் சரி, ஈயாக இருந்தாலும் சரி, தேடாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உடம்பிலிருந்து உயிர் நீங்குகிறது. நீங்கி அந்த உயிர் வான மண்டலத்தை அடைகிறது. வான மண்டலத்தை அடைந்து அந்தரங்கமாக இருக்கிற அந்த உயிர் மழை நீராகவோ பனி நீராகவோ பூமியில் விழுகிறது. அப்படி மழை நீராகவோ பனி நீராக பனியை துளியாகவோ விழுந்த அந்த நீரினை எந்த உயிர் பருகுகிறதோ, அது மானுடனோ விலங்கோ எந்த உயிரோ, பயிர்களுக்கு அது பயிர்களுக்காகவோ சென்று செல்லுகின்ற பொழுது அந்த நீரோடு ஆன்மாவும் உள்ளே சென்று உன் விந்து உற்பத்தியாகி அதற்கு பின்பு ஆனிடத்தில் இருந்து தோன்றிய அந்த உயிர் விந்து பெண்ணிடத்தை சென்று அந்த வயலிலே விளைந்து உருவமாக வெளிவருகிறது. ஆக இந்த உயிரானது இப்படி வானமண்டலத்தில் இருந்து மழை நீராகவும் பனி நீர் போலும் இந்த பூமியிலே விழுந்து எந்த உயிரால் அது பருகப்படுகிறதோ அந்த உயிர் இனமாக அது தோன்றுகிறது. இப்படி தோன்றுகின்ற அந்த உயிர்களிலே மானுட பரப்புதான் உயர்ந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மானுட பரப்பு உயர்ந்தது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவே நமக்கு வந்ததுதான் போற்றி பகுரடை. இந்த போற்றி என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய சைவத்திலே எண்ணற்ற நூல்கள் இருக்கிறது. இப்போது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற குற்றமுடி உமாவதி சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளி செய்த சித்தாந்த சாஸ்திர நூல்களில் ஒன்றாக இருக்கிற போற்றி பகுரடை,
மணிவாசக பெருந்தகை இதே கருத்து.

0: இதே செய்தியை வைத்துக் கொண்டு போற்றி திருவகவல் என்று ஒன்று செய்திருக்கின்றார். அருமையான நூல். இதே போன்று இந்த கருத்துக்களை எல்லாம் பிரதிபலிக்கின்ற வகையிலே கந்தர்களி வெண்பாவிலும் இருக்கிறது. உயிருக்கு முதல் தொடக்கம் முதல் முக்தி பேறு வரை எப்படியெல்லாம் இருத்தல் வேண்டும், இருக்கின்றது, என்ன உபகாரம் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை அழகாக இந்த மூன்று நூல்களும் நமக்கு தெள்ள தெளிவாக அங்கே உணர்த்துகிறது. அப்படி உணர்த்துகின்ற இந்த நூல்களிலே கொற்றமுடி உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளி செய்த இந்த போற்றி பகருடை சிவபிரான் ஆனவர் ஆன்மாக்களுக்கு கருவில் இருந்து, பெண் வயிற்றிலே முதலில் தோன்றுகின்ற அந்த கருவில் இருந்து முத்தி வரை செய்யும் உபகாரத்தை பகுரடை வெண்பாயாப்பில் போற்றி சொல்லி துதித்தார். இது ஒரு துதிநூலாகவே அமைந்திருக்கிறது. இப்படி போற்றி சொல்லி பகுரடை யாப்பிலை செய்த காரணத்தினாலே போற்றி பகுரடை. இந்த பகுரடை என சொல்லக்கூடியது வெண்பாயாப்பில் பல அடிகளால் எழுதப்பெறுவது பகுரடை யாப்பு என்று சொல்வார்கள். இரண்டுக்கு மேற்பட்ட எழுதை தொடையை கொண்டு வருவதாக பல தொடையை உடையதை பகுரடை என பெயர் பெற்று வருகிறது. இதிலே இந்த நூலினுடைய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இப்படியெல்லாம் உபகாரம் செய்கின்ற அந்த பரம்பொருளிலே துதித்து முடிக்கின்ற பொழுது அந்த பரம்பொருளானவர் இப்படி மேலான கதி அடைவதற்கு அந்த பரம்பொருளே தன் தம்முடைய குருவாகிய மறைஞான சம்பந்தராக வந்தார் என்று தன்னுடைய குருவாகிய மறைஞான சம்பந்தரை துதித்து இந்த நூலை முடிக்கிறார். ஆக குருவால் தான் முக்தி என்பதையும் உணர்ந்து அதை நமக்கு, ஆன்மாக்களாகிய நமக்கு உணர்த்த குருவாக வந்தது சிவமே என தன்னுடைய குருவாகிய மறைஞான சம்பந்தரை போற்றி இந்த நூலை முடிக்கிறார். 95 கன்னிகளை உடையது. போற்றி என்பதை அடிப்படையாக வைத்து பாடப்பட்டது. 14 இடங்களில் போற்றி போற்றி என்று வருகிறது. இந்த போற்றி என சொல்லக்கூடியதிலே நம்முடைய சைவ திருமுறைகளை எடுத்துக்கொண்டால் போற்றி பகருடை இருக்கிறது, போற்றி திருவகவல் இருக்கிறது, அப்பர் சுவாமிகள் அருளி செய்த போற்றி திருத்தாண்டகம் என்று ஒன்று இருக்கிறது, திருவிளையாடல் புராணத்திலே போற்றி, திருவிளையாடல் புராணத்து ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் செய்திருக்கின்ற போற்றி கலிவன்பா என்று ஒன்று இருக்கிறது, 11 திருமுறையிலே கோயில் நான்மணி மாலை, கோயில் நான்மணி மாலை பட்டணத்து சுவாமிகள் அருளி செய்தது போற்றி வடிவிலே அமைந்திருக்கிறது, பட்டணத்து சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற திருவொற்றியூர் ஒருபா ஒருபோது அதுவும் போற்றி வகையிலே அமைந்திருக்கிறது, நக்கீர தேவ நாயனார் அருள் செய்த போற்றி திரு கலிவன்பா என்ற ஒன்றும் போற்றியிலே அமைந்திருக்கிறது. இப்படியெல்லாம் அமைந்திருக்கின்ற இந்த நூல்களிலே நம்முடைய உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற இந்த போற்றி பகருடை எந்த அமைப்பிலே இந்த நூல் அமைந்திருக்கிறது என்பதை லேசான ஒரு பகுப்பை நாம் தெரிந்து கொண்டால் நூலுக்குள் செல்வதற்கு நமக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். 1வது கன்னியில் இருந்து இறைவனானவன் உயிர்கள் பொருட்டு தன்னுடைய சொரூப நிலையிலே இருந்து தடத்த நிலைக்கு வருகின்ற அந்த உண்மையை நமக்கு உணர்கிறான். முதல்ல உயிர்களுக்கு அவன் செய்கின்ற உபகாரம் தன்னுடைய சொரூப நிலையை விட்டு தடத்த நிலைக்கு வருகிறார். 4வது கன்னியிலே இருந்து 5 இடைவிடாது செய்து அதிலே கேவல சவல சுத்த நிலைகளிலே ஆன்மாக்களுக்கு எப்படி அந்த 5 மூலமாக அவன் பேருபகாரம் செய்கிறான் என்பதை 4வது கன்னியிலிருந்து கோரத் தொடங்குகிறார். 6வது கன்னியில் இருந்து உயிர்களுக்காக அவன் தனு கரண போன போகத்தை கொடுப்பதை அங்கே உணர்த்தி காட்டுகிறார். 13வது 14வது கன்னியிலே உயிர்க்கு சிவபெருமான் தாயின் கருவிலிருந்து இருக்கின்ற பொழுது அந்த தாயினுடைய கருவிற்கு எந்த சேதம் வராதபடி எப்படியெல்லாம் காக்கிறார் என்பதை 13வது கன்னியிலே இருந்து 19வது கன்னி வரைக்கும் அதை காட்டுறார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, இந்த நூலுக்கு மகுடமாக திகழ்வது. 19வது கன்னியிலே இருந்து தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட அந்த குழந்தை, குழந்தை பருவத்திலே எப்படி அந்த குழந்தைக்கு இறைவன் தாய் மூலம் அங்கே உபகாரம் செய்கிறான், உதவி செய்கிறான், எப்படி அவன் அங்கே கருணை செய்கிறான் என்பதை சொல்லி காட்டப்படுகிறது. 23 சகல நிலையிலே வருகின்ற இந்த ஆன்மாக்களுக்கு எப்படி இச்சை ஞான கிரியைகளை எப்படி இறைவன் அங்கே எழுப்புகிறான் என்பதை முறையாக கூறுகிறான். 24 முதல் 35 கன்னி வரை உயிர் ஐந்தவைத்தகளிலும் இறைவன் எப்படி அந்த உயிர்களுக்கு அருள்பாவிக்கின்றான் என்பதை சொல்லி காட்டுவான். 35 முதல் 38 கன்னி வரை உயிர்கள் செய்கின்ற நல்வினை தீவினைகளை அந்த ஆன்மாவின் உடனே இருந்து கொண்டு அவன் ஒரு கணக்கு எழுதி கொண்டிருப்பதை உணர்த்துகிறார். ரொம்ப தெரிய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், ஆன்மா செய்கின்ற நல்வினை தீவினைகளை எல்லாம் அந்த ஆன்மாவோடு உடனிருந்து ஒரு கண்காணியாக இருந்து அந்த ஆன்மாவினுடைய நல்வினை தீவினை இரண்டையும் எழுதுகின்ற அந்த முறைமை உணர்த்தப்படுகிறது. 38 முதல் 53 கன்னி வரை அந்த உயிர்களுக்கு பரிபக்குவம் ஏற்படுவதற்காக வினைப்பயனை ஊட்டும் முறையினை உணர்த்துகிறார். 53 முதல் 59 கன்னி வரை அப்படி வினைப்பயனை உணர்ந்த அந்த ஆன்மாவுக்கு எப்படி சத்தினிபாதம் அங்கே அந்த ஆன்மாவிடத்து நிகழ்கிறது என்பதை உணர்த்துவார். 59 முதல் 71 வரை மூவகைப்பட்ட ஆன்மாக்கள், விஞ்ஞானங்கள, பிரளயங்கள், சகலன சொல்லக்கூடிய ஆன்மாக்களுக்கு எப்படியெல்லாம் அவர் அனுக்கிரகம் செய்கிறார் என்பதை உணர்த்தி காட்டுகிறார். 71 முதல் 78 வரை உள்ள கன்னிகளிலே தீட்சை செய்து ஆணவ மதத்தை நீக்கும் முறைமையை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். 78 முதல் 84 கன்னி வரை ஆன்மாக்களுக்கு சிவனது உண்மை நிலையினை அப்பொழுது தரிசிக்கும்படி செய்கின்றார். 84 முதல் 87 வரை ஆன்மாக்களுக்கு ஆன்ம தரிசனம், ஆன்ம சொரூபத்தை அங்கே கிட்டும்படியாக செய்கிறார். கேவல சகல சுத்த நிலைகளையும் அந்த ஆன்மா தரிசித்து அறியும்படியாக செய்கிறார். 87 கன்னி வரை அந்த உபகாரத்தை எல்லாம் சொல்லி முடித்து 87 முதல் 95 கன்னி வரை அந்த பரம்பொருளாக எம்பெருமான் உயிரை சிவமாம் தன்மையாக்கி அடிமையாக்கி அர்பாலித்துக் கொண்டிருக்கின்ற முறைமையை உணர்த்துகிறார். இப்படி படிமுறையாக நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் இந்த போற்றி பகருடலையை உணர்த்தி காட்டுகிறார்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: துணி கொண்டு உலகத்தை தான் அறிந்து வருவான். ஆகவே இவன் வந்து உய்வதற்காக இவன் உலகத்தை தான் அறிய முடியும். அந்த உலகப் பொருள்களில் நாம் எழுந்தருள்வோ என்று சொல்லி சிவலிங்க திருமேனியிலே அவரே ஆகமத்திலே விதி வகுத்து இன்னென்ன மந்திரங்களின் துணை கொண்டு பிரதிஷ்டை செய்தால் அந்த சிவலிங்க திருமேனியிலே நாம் எழுந்தருள்வோம் என்று விதித்துள்ளார். அது மாதிரி இன்னென்ன உருவ திருமேனிகளிலும் நாம் எழுந்தருள்வோம் என்று விதித்துள்ளார். ஆகவே உலகப் பொருள்கள் தான் ஆலயங்களில் பார்க்கின்ற சுவாமியுடைய உருவ திருமேனி, இந்த அருவுருவ திருமேனி ஆகிய சிவலிங்க திருமேனி எல்லாம் உலகப் பொருள்கள் தான். ஆனால் அந்த உலகப் பொருள்களே சுவாமி நமக்காக எழுந்தருளி, ஏன்னா சுவாமி நேரடியாக நாம பார்க்க முடியாது, தத்துவங்கள் அழிந்து கிடக்கின்றோம், தத்துவங்களை துணை கொண்டு நேரடியாக பார்க்க முடியாது. அப்ப எதையாவது ஒன்றை அறிந்தால் இந்த தத்துவங்களின் மூலம் அறிந்தால்தான் அறிந்தபடி அப்படி நிலைமையில நாம இருக்கின்றோம். அப்ப நாமும் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக பரங்கருணையோடு எம்பெருமான் அந்த திருமேனிகளிலே எழுந்தருள் இருக்கின்றார். நாம் எழுந்தருளும் பொருட்டு என்னென்ன மந்திரங்களின் மூலமாக பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று நமக்கு விதித்திருக்கின்றார். ஆக அந்த மாதிரி ஒரு நிலையிலே நாம் இருந்து வழிபட்டு வருகின்றோம். இந்த வழிபாட்டை முற்றுவிக்கும் பொழுது எம்பெருமான் குருவாக வந்து வழிபாட்டிற்கு இறங்கி குருவாக எழுந்தருளி நமக்கு தத்துவங்களை தான் நம்மின் வேறாக காட்டி அதை ஒவ்வொன்றும் தொழிற்படுவதையெல்லாம் உணர்த்தி அந்த தத்துவ ரூப அறிவை நிகழ்வித்து அதன் பிறகு அந்த தத்துவங்கள் எல்லாம் சடமே தாமாக தொழிற்படவில்லை, நமது அருளால் தான் தொழிற்படுகின்றன என்று அந்த தத்துவ தரிசன நிலையையும் நமக்கு உணர்த்தி அதன் பிறகு இந்த தத்துவங்களை வைத்துக் கொண்டு நீ சிவத்தை நேரடியாக அனுபவபூர்வமாக அறிந்து உணர முடியாது, ஆகையினாலே இந்த தத்துவங்கள் உனக்கு சிவபுண்ணியங்கள் செய்வதற்காகத்தான் பயன்பட்டன, நீ சிவபுண்ணியங்களை முற்றுவித்து விட்டாய், இனி சிவமாகிய நம்மோடு ஒன்றிவிட வேண்டியதுதான், இனி இந்த தத்துவங்களால் உனக்கு எந்த பயனும் இல்லை என்ற ஒரு உண்மையினை நமக்கு உணர்த்துகின்றார். அப்போ அந்த தத்துவங்களின் மீது உள்ள பற்றினை ஆன்மா விடுகின்றது. அந்த நிலையே தத்துவ சுத்தி எனப்படும். 36 தத்துவங்களின் மீதும் பற்றை விட்டு விடுதல், அந்த உணர்ச்சி தான், அந்த பற்றை விட்டு விடுகின்ற அந்த உணர்ச்சி தான் தத்துவ சுத்தி. நீங்கி போதெல்லாம் ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்கு, நாம இன்னொரு இடத்துக்கு போறது நீங்கி போதல் அப்படி இல்லை. ஏன்னா ஆன்மா வியாபக பொருள், அதுக்கு நீக்கம்னா என்ன, சார்புனா என்ன, அந்த எல்லாம் உணர்ச்சி விசேடம் தான், உள்ளத்தினால் தீர்மானிப்பதுதான். அந்த தத்துவங்கள் மேல பற்று ஆன்மாவுக்கு விட்டாச்சு, அவ்வளவுதான். அப்போ அந்த தத்துவ சார்பினை அது நீத்து விட்டது. அதுதான் தத்துவ சுத்தி. அவற்றின் நிலையாமையை உணர்ந்துதான் பற்றை விட்டு விட்டது. இந்த தத்துவங்கள் மகாசங்கார காலத்திலே ஒடுங்கி போய்விடும், மறுபடி தோன்றும் போது தோன்றும், மறுபடி ஒடுங்கும். இவையெல்லாம் நிலையானவை அல்ல. நித்தியம் அன்று சின்னால் நீங்குதல் என்றால் சுத்தி, இந்த தத்துவங்கள் எல்லாம் நித்தியமானவை அல்ல, சில காலத்திலே அழிந்துவிடக்கூடியவை. இவை வியாபக பொருள் அல்ல, தோன்றி அழியக்கூடியவை. எனவே இவை வியாபகமான சிவத்தை காட்டவன அல்ல. எனவே இவற்றின் மீது நமக்கு இனியும் சார்பு வேண்டாம் என்று பற்றை விட்டு விடுதல். ஏனென்றால் மிகப்பெரிய சார்பு, சிறந்த சார்பு, திருவருள் சார்பு, சிவஞான சார்பு கிடைத்துவிட்டது. எனவே இந்த தத்துவ சார்பு வேண்டாம் என்று நீத்து விடுகின்றது. அதான் தத்துவ சுத்தினா. அப்புறம் அந்த கணத்துல என்ன ஒரு எண்ணம் வருகின்றது என்றால், தத்துவங்களை எல்லாம் பற்றுவிட்ட பிறகு அந்த தத்துவங்களை பார்க்கின்றது தன்னையும் பார்க்கின்றது. என்ன, இந்த 36 தத்துவங்களும் வந்து உடலில் மட்டும் இல்ல, உலகத்திலும் இருக்கின்றன. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு சொல்வார்கள். ஆகவே அந்த தத்துவங்களுக்கு தான் சொன்னிருக்கின்றார்கள். உடலிலும் தத்துவங்கள் இருக்கின்றன, உலகத்திலும் இருக்கின்றன. அதாவது தத்துவங்களில் தான் உலகங்களே அடங்கி உள்ளன. தத்துவங்கள் மிகப்பெரியவை, நம்ம உடல்ல இருப்பதோடு மட்டுமல்ல, அவை மிகப்பெரியவை. தத்துவங்கள் தான் உலகத்திற்கே சார்பாக இருக்கின்றன. ஆனா நம்முடைய உடம்பிலும் அவை தொடர்பு கொண்டு இருக்கின்றன. ஒவ்வொரு தத்துவத்திலையும் இத்தனை உலகங்கள் இருக்கின்றன கணக்கு இருக்கின்றது. இதெல்லாம் வந்து சிவஞான சித்தியார் போன்ற நூல்களிலே விரிவாக காணலாம். அதிலே எண்ணிக்கையை தான் காணலாம். என்னென்ன தத்துவத்தில் என்னென்ன உலகங்கள் இருக்கின்றன பெயர்களோடு விவரமாக பார்க்க வேண்டும் என்றால் ஆகமங்களுக்கு தான் போகணும். ஒரு அளவுக்கு மேல சித்தாந்த செய்திகளை பார்க்கணும்னா சிவாகமங்கள் தான். மாவாடித்தர் கூட அதான் சுவாமிகள் சொல்றாங்க, இவற்றின் விரிவையெல்லாம் ஆகமங்களுள் காண்க. இப்ப ஆகமம் 28 ஆகமும் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அத்தனை சுலோகங்கள் வைத்திருந்தாலும் சும்மா வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அவற்றினுடைய சாரத்தை சொல்வனதான் அந்த தமிழ் மிகண்ட நூல்கள் என்று நாம் உணர வேண்டும். ஆகையினாலே அந்த எத்தனை எந்தெந்த தத்துவத்தில் எத்தனை எத்தனை உலகங்கள் இருக்கின்றன என்று ஒரு கணக்கு உள்ளது. ஆகையினாலே தத்துவங்களில் தான் உலகங்கள் எல்லாம் அடங்கி இருக்கின்றன. அப்போ இந்த தத்துவங்களில் எல்லாம் பற்றுவிட்ட அந்த ஆன்மா அது திருவருளை சார்ந்து விட்டதனாலே வியாபகத்தன்மை பெறுகின்றது. ஆனா இன்னும் முழுமையா பெறல, அது இன்னும் போக போகத்தான். இப்ப என்ன அப்படின்னா அந்த வியாபகத்தினுடைய தொடக்கம் வைத்துக் கொள்ளலாம். இப்ப அது இந்த தத்துவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தத்துவங்களும் இதில் உள்ள அடங்கியுள்ள உலகங்களும் நம்மை விட பெரிய பொருள் என்று நாம் இதுவரை நினைத்திருந்தோம். ஆனா இப்ப பாருங்க இந்த உலகங்கள்லாம் எவ்வளவு அற்ப பொருளாக இருக்கின்றன நமக்கு பார்க்கும்போது. அது காரணம் என்ன, இந்த ஆன்மா திருவருளை சார்ந்திருப்பதனாலதான். இப்போ ஆகாயம் வந்து இரவு நேரத்தில் ஒளியே இல்லைன்னு சொல்லுவோம், விளக்கொலி எதுவும் இல்லை, பவர் கட்டும் சொல்லுவேன், இருள ஆழ்ந்து கிடக்கின்றது இந்த ஆகாயம். அப்ப அந்த ஆகாயம் இருப்பதே தெரியாது, அப்படி ஆழ்ந்து கிடக்கின்றது. கதிரவன் வந்து விட்டான் என்றால் அந்த ஆகாயம் எவ்வளவு பெரிய ஆகாயம், எப்பா எங்கும் பறந்திருக்கின்றது ஆகாயம் உணர்கிறோம். ஆனா அந்த வியாபகம் விளங்குவது எதனால, கதிரவன் ஒளியின் துணையினாலதான் அந்த வியாபகம் வெளிப்பட்டு தோன்றுகிறது. அல்லது ஆகாயத்தின் வியாபகம் வெளிப்பட்டு தோன்றாது, இருள இருந்ததுன்னா அது வியாபகம் தோன்றாது. ஆகாய வியாபகம் எதனால் தோன்றியது, கதிரவன் ஒளியினால் தான் தோன்றியது. அது மாதிரி ஆன்மாவுக்கு அதனுடைய வியாபகம் வெளிப்படணும்னா அத ஆகாயத்தினுடைய இருள் நீங்கி ஆகாயத்தில் ஒளி சேர்ந்ததால்தான் ஆகாயத்தின் வியாபகம் வெளிப்படும். அது மாதிரி ஆன்மாவுடைய வியாபகம் வெளிப்படணும்னா ஆன்மாவை மறைத்துள்ள ஆணவ மறைப்பு நீங்கி திருவருள் சார்பு அந்த ஆன்மாவை கிடைத்தால்தான் ஆன்ம வியாபகம் வெளிப்படும். ஆகவே ஆன்மா வியாபகமாக விளங்குகிறது என்றால் அது திருவருளுடைய உதவினால்தான். அதை அங்க அந்த ஆன்மா உணரவில்லை. அந்த நிலையிலே தத்துவங்களை நோக்கும் பொழுது ஆன்ம வியாபகம் திருவருளால் தான் வெளிப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதை ஆன்மா ஒரு கணம் மறந்துவிட்டது. தான் வியாபக பொருள் என்ற ஒரு உணர்வு தான் அதுக்கு அங்க வருத ஒழிய, இந்த வியாபகம் இதுவரை ஆணவத்தினால் மறைப்புண்டு கிடந்ததே, இப்போதல்லவா நம்முடைய வியாபகம் இந்த மலத்தடை நீங்கி நம்முடைய வியாபகம் வெளிப்பட்டுள்ளது, இது திருவருளின் கருணையினால் விளைந்ததல்லவா என்பதெல்லாம் அங்க ஒரு கணம் நினைத்து பார்க்காமல் தான் வியாபக பொருளாக விளங்குகின்றோம் என்ற அந்த ஒரு உணர்வே தலை தூக்கி அந்த எண்ணத்தோடு தத்துவங்களை பார்க்கின்றது. தத்துவங்களும் அவற்றில் அடங்கியுள்ள உலகங்களும் ஆன்மாவாகிய தன்னை நோக்க மிகவும் சிறியவையாக அந்த ஆன்மாவுக்கு காணப்படுவதால் இந்த தத்துவங்கள் எல்லாம் சடம், இவையெல்லாம் ஏகதேச பொருள். ஆனால் நாமோ அறிவுள்ள பொருள், வியாபக பொருள், நாம் பிரம்மத்தை போன்ற பொருள், நாமும் பிரம்மத்திற்கு சிவத்திற்கு சமமானோ என்று தன்னை மதித்து நிற்கின்ற ஓர் எண்ணம் அங்கே தலை தூக்குகின்றது. இந்த எண்ணத்தை தான் பசுஞானம் என்பார்கள். ஐந்தவத்தைகளிலே நின்மல சாக்கிரம் என்பார்கள், நின்மல நனவு என்பார்கள். ஆகவே இது வந்து முத்தி நிலையை நோக்கி முன்னேறி செல்லக்கூடிய ஒரு நிலையிலே ஏற்படுகின்ற ஒரு தடை என்று கூற வேண்டும். இந்த தடையை உடனடியாக அது வந்து இந்த தடையிலிருந்து நீங்கிக் கொண்டு முன்னேறிவிடும். ஏன்னா அங்க குருவானவர் கூட இருக்கின்றார். எப்போ இந்த சீடன் இவ்வாறு தன்னை மதித்து அந்த மலமறைப்பு நீங்கி தன் வியாபகம் விளங்குவதைக் கண்டு பெருமைப்பட்டு தன்னை ஒரு சிறந்த பொருளாக அவன் மதிக்கும் பொழுது உடனடியாக குருவானவர் அவனுக்கு உணர்த்துகின்றார், இதுவரை நீ எப்படி இருந்தாய், இன்று இந்த நிலைக்கு நீ உயர்ந்திருக்கின்றாய் என்றால் இதற்கு காரணம் என்ன எண்ணிப்பார். இப்ப நம்ம இந்த ஞான நிலையில் இருக்கிற சீடனை விட்டுருவோம், நம்ம இப்ப உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, நமக்கே வாழ்க்கையில் திடீரென்று ஒரு ஏற்றம் கிடைத்து விட்டது என்றால் நமக்கு மற்றவர்களை பார்த்து நாம எப்படி நம்ம குறைத்து நாம பார்த்து நம்ம எப்படி ரொம்ப மிகுதியாக பார்த்துக் கொள்கின்றோம், இந்த மாதிரியான அனுபவங்களும் மனிதர்களையே பார்க்கின்றோம். வாழ்க்கையில ஒரு நிலைக்கு உயர்ந்து விட்டவர்கள் அதுவரை சாதாரண நிலையில் இருக்கும் போது ஒரு மாதிரி இருந்திருப்பார்கள், திடீர்னு ஒரு ஏற்றம் வந்துட்டால் அவருடைய எண்ணமெல்லாம் மாறி அங்கே செருக்கானது மேலோங்குவது போல இந்த ஞானநிலைக்கு வரும்பொழுதும் மன நீங்கப்பட்ட பிறகு தான் ஒரு பெருநிலையிலே விளங்குகின்றோம், எனவே தான் சிவத்துக்கு சமமாவோம் என்று சொல்லி அங்கே ஒரு எண்ணம் தடை தூக்குகின்றது. இதை வந்து பசுஞான நிலை என்பார்கள். ஐந்து அவத்தைகளிலே நிம்மல நனவு என்பார்கள். தசகாரியங்களில் ஆன்ம ரூபம் என்பார்கள். இங்க அதான் இங்க தசகாரியம் தானே முக்கியமானது. இதுதான் ஆன்ம ரூபம். ஆன்மா தன்னை சித்துப்பொருள், வியாபக பொருள், ஆகவே தான் பிரம்மம் என்று தன்னை மதித்து நிற்கும் நிலை ஆன்ம ரூபம். அதான் பாருங்க நம்முடைய குருமூர்த்திகள் மிக அருமையாக சொல்கின்றார்கள், அனைத்தையும் துறந்தோம் இந்நாள், அனைத்தையும் துறந்தோம், எல்லா தத்துவங்களையும் துறந்தோம். மற்ற உயிர்கள்லாம் தத்துவங்களை சார்ந்து சார்ந்துதான் அறிந்து வருகின்றன, நாம தத்துவங்களை விட்டுட்டோம், விட்டும் நமக்கு அறிவு விளங்குகின்றது, அப்ப எவ்வளவு பெரிய நிலைக்கு நாம போயிட்டோம். தத்துவங்களை விட்டும் அறிவு விளங்குகின்றது என்றால் திருவருளால் அது விளங்குகின்றது அப்படிங்கறத அங்க நினைச்சு பார்க்கலாம். தத்துவங்களை விட்ட பிறகு நமக்கு அறிவு விளங்குகின்றது, தத்துவங்களை வேறாக நாம் காணும் அளவுக்கு நம்முடைய அறிவு விளங்குகின்றது. அந்த தத்துவங்கள் நம்மிடம் சிறியவையாக இருக்கின்றன, நாம் வியாபக பொருளாக பெரும்பொருளாக இருக்கின்றோம் என்று அந்த இடத்துல ஒரு செருக்கு. அனைத்தையும் துறந்தோம் இந்நாள் யாவர்க்கும் மேல் நாம், எல்லாரையும் விட நாம் மேலாகிவிட்டோம். ஏன்னா மற்ற ஆன்மாக்கள் தான் தத்துவங்களுக்குள்ளே என்ன உணர்ந்து வருகின்றன, எழுவகை பிறவிகளுக்குள்ளேயே உணர்ந்து வருகின்றன பாவம். ஆனா நாம் அந்த பிறவியெல்லாம் கடந்து அந்த ஆன்மாக்கள் அனைத்துக்கும் நாம் மேலாகிவிட்டோம், யாவர்க்கும் மேல் நாம் என்ன நினைத்திடல் என்று இவ்வாறு கருதுதல் உயிர்க்கு ரூபம். இதுதான் உயிருக்கு ஆன்மாவுக்கு ரூபம் என்று சொல்லப்படும். தசகாரியங்களிலே சொல்லப்படுகின்ற ஆன்ம ரூபம் இதுதான். அப்போ இப்படி தன்னை மதித்து அந்த உயிர் நின்றால் இது எப்படி வந்து சிவச்சார்பு இதற்கு எப்படி கிடைக்கும், அப்படியாப்பா நீயே பெரிய பொருளா இருந்துக்கோ அப்படின்னு சுவாமி விட்டுவார். அவர் அறிவிக்காவிட்டா மறுபடி தத்துவங்களை தான் சாரணும், பிறவியில தான் உழலணும். இதெல்லாம் நினைச்சு பார்க்காம இந்த ஆன்மா அப்படி தன்னை மதிக்கின்றதே, உன்னை எவ்வளவு காலமா உன்னை வந்து தோன்றா துணையாக இருந்து உன்னை சரியை கிரியை யோகம்னு ஒவ்வொரு சிவநெறியிலே ஒவ்வொரு சிவநெறியாக உன்னை வந்து நடக்க ஒழுக செய்து அப்படி படிப்படியாக உன்னை வளர்த்து இப்ப இந்த ஞான நெறிக்கு கொண்டு வந்து தத்துவங்களில் இருந்தெல்லாம் உன்னை கடக்க வைத்து இப்படி அருட்சார்பு கொடுத்திருக்கின்றேன், இப்ப போய் நீ உன்னையே மதித்து நிற்கையா, நீ எப்படி போ அப்படின்னு சொல்லி அங்க குருவானவர் விடல. இப்படிப்பட்ட ஒரு பிழையான எண்ணம் உயிருக்கு தோன்றினாலும் குருவானவர் மிக கருணையோடு அவனுக்கு உபதேசிக்கின்றார், நல்லுரை கூறுகின்றார். இன்று இந்த பெருநிலையை நீ அடைந்திருக்கின்றாய் என்றால் அதற்கு காரணமே யார், நீயா, திருவருள் அல்லவா இதற்கு காரணம்னு குருவானவர் அங்கு உபதேசிக்கின்றார். இவ்வளவு காலம் நீ எத்தனை பிறவிகளை உழன்ற, என்னென்ன வினைகளை எல்லாம் ஈட்டின, அதுக்கு சொர்க்க நரகம் நீ எங்க போய் என்னென்ன பலன்களெல்லாம் நீ நுகர்ந்த, அப்பெல்லாம் நீ ஆன்மா நினைச்சு பார்த்தையா, சொர்க்கத்தில் இருக்கும் போதும் சரி நரகத்தில் இருக்கும் போதும் சரி உடலுக்கு வந்த அனுபவத்தையே உனக்கு வந்த அனுபவம் நினைச்சு அந்த இன்ப துன்பங்களிலேயே அழுந்தி கிடந்த, உன்னை நீ ஆன்மான்னு நினைச்சு பாத்தியா? இன்னைக்கு நீ உன்ன ஆன்மா அப்படின்னு நினைக்கிறேன். உடல் கருவிகள் வேறு, அவையெல்லாம் அற்பமானவை, சடமானவை. நான் ஆன்மா சித்துப்பொருள். இன்னைக்கு நீ உன்னை வந்து பிரித்தறிகின்றாய், உன்னை மதித்து நிற்கின்றாய். அது உன்னுடைய திறமையால் வந்ததா? உன்னுடைய திறமையால் வந்தது. நான் இவ்வளவு காலம் நீ எப்படி இருந்த? நரகத்தில் உழன்றையே, செய்யா செய்யத்தகாத வினைகளை செய்து நரகத்தில் உழன்று. அப்போ நீ வேறு, உடல் வேறு நினைச்சா அந்த நரக துன்பத்தை அனுபவிச்சிருப்பியா? மாட்டேன். அந்த உணர்ச்சி உனக்கு இல்லை. ஆகவே உடலுக்கு வந்த துன்பத்தை பூரா தனக்கு வந்துதான் நினைச்சு உழன்றேன். இன்னைக்கு குருவருளால் அல்லவா நீ வந்து இந்த தத்துவ சார்பை எல்லாம் நீத்து உன்னை ஆன்மான் உணர்ந்திருக்கின்றார். அதான் குருவருளை மறக்க கூடாது, அது உய்வை கெடுத்து விடும். அந்த இடத்துல உபதேசிக்கின்றார். நீ நெடுநாளதாக செனித்தனை, இதுதான் அங்க குரு செய்கின்ற உபதேசம். நீ நெடுநாளதாக, அதாவது நீண்ட நெடும் காலமாக எத்தனையோ பிறவிகளிலே செனித்தனை பிறவி எடுத்தாய், எத்தனையோ பிறவிகளில் போய் பிறந்தாய். அது மட்டுமா, பல வினைகளை செய்து நரக நின்றும் திளைத்தனை, நரகத்தில் நரக துன்பங்களை எல்லாம் அனுபவித்தாய். தெளிந்து சற்றும் உனை தனி நினைத்ததில்லை. இந்த வினை அனுபவங்கள் எல்லாம் நீ உழன்று வரும்பொழுது ஒரு சமயத்திலேயாவது நான் வேறு உடல் வேறுன்னு நீ வந்து உணர்ந்தது கிடையாது. அந்த உடலாகவே கூடியிருந்து உடலுக்கு வந்த அனுபவத்தை எல்லாம் உனக்கு வந்ததாவே நினைச்சு அந்த அனுபவத்தெல்லாம் நீ வந்து அனுபவிச்சுட்டு இருந்த ஒழிய நான் வேறு உடல் வேறு நீ ஒரு சமயமும் நினைச்சதே கிடையாது. உறிஞ்சையல் அருளது என்று ஓர், இப்போது உனக்கு கிடைத்திருக்கிறதே இந்த அனுபவம், நான் வேறு உடல் வேறு, நான் சித்துப்பொருள் வியாபக பொருள்னு சொல்றேயே, இந்த நிலைக்கு உன்னை உயர்த்தியது திருவருள் என்று ஓர். ஓர்னா ஆராய்ந்து பார் அப்படின்னு சொல்லி குருமூர்த்தியவர் உணர்த்துகின்றார். இதே மாதிரி உபதேசம் தோழர் போதத்திலையும் நம்ம பார்க்கலாம். மிக அருமையாக நம்முடைய குருமூர்த்திகள் இதிலே இந்த ஆன்ம ரூபத்தை சொல்லி அந்த இடத்திலே குருமூர்த்திகள் அந்த சிவகுரு குருநாதர் உபதேசம் செய்து அந்த ஆன்மரூப நிலையிலிருந்து உயிரை உயர்த்துவார் என்பதையும் அங்கே காட்டியுள்ளார். அப்ப தன்னை மதித்து நின்ற உயிருக்கு ஞான குருவானவர் இவ்வாறு ஒரு உபதேசத்தை செய்யவும் அந்த உயிர் ஆகா இன்று இந்த தத்துவங்களை நீத்து மும்மலங்களையும் நீத்து இந்த வியாபக நிலையை அடைந்திருக்கின்றோம் என்றால் அது திருவருளால் பெற்ற பெயர் அல்லவா என்று அந்த திருவருளை அது உணர்ந்து பார்க்கின்றது. அதான் திடீர்னு அந்த எண்ணம் அதுக்கு வரும். ஆகவே பார்த்தீங்கன்னா ஞான நிலையில உயர்வரும் கூட குருவருளை மறந்தால் அவனுக்கு உய்வில்லை என்றால் நம்மை போன்றவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். குருவருளை குருவருளாலேயே உயர்வடைந்து ஒருவன் குருவருளை மறந்து மதிக்காமல் மனம் போன போக்கு நடந்தால் அப்படி நடந்தவர்கள் யாரும் உய்வடைந்ததாக சரித்திரமே கிடையாது. ஏனென்றால் குருவருள் என்பது சிவபெருமானுடைய திருவருள் தான், அதற்கு மேலான ஆற்றல் வேறு எதற்கும் கிடையாது. ஆகையினாலே ஞான நிலையில் நிற்கும் பொழுது கூட ஒரு கணம் குருவருளை மறந்து திருவருளை மறந்து தன்னை பிரம்மமாக மதித்து நின்றால் அப்போ அந்த தாயினுடைய கருணை அந்த குரு ஞான குருவுக்கு வருகின்றது. அதாவது தாயானவர் குழந்தை வளர்த்து வரும் பொழுது குழந்தை அந்த வளர்ச்சியெல்லாம் கெடுக்கிற மாதிரி ஒரு காரியத்தை வந்து தன்னுடைய அறியாமையினால் பண்ணலாம். எங்கேயோ ஒரு படுகொலி அதில் போய் விழுதுக்கு அந்த குழந்தை போகலாம். இப்ப தாயானவர் மிகுந்த கருணையோடு போய் அந்த குழந்தையை அரவணைத்து காப்பது போல இந்த ஆன்ம ரூபங்கிற ஒரு எண்ணம் உயிருக்கு வந்த உடனே, தான் பிரம்மங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே குருவானவர் அங்க தாயினும் மிக கருணை கொண்டு உபதேச கரத்தினாலே அரவணைக்கின்றார். நீ இப்படி நினைக்கலாமா? உன்னை பிரம்மமானு நினைக்கலாமா? நீ இதுகாலும் எப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் நீ கிடந்தாய்? அதுதான் உன்னுடைய உண்மையான ஒரு நிலை, உன் தகுதி அதுதான். பிறவி மேல பிறவியில போய் விழுந்து வினைகளை செஞ்சு சொர்க்க நரகன் உடன்றதுதான் உன் தகுதி. இன்றைக்கு இந்த நிலைக்கு தத்துவ சுத்தியெல்லாம் அடைஞ்சி நீ முன்னேறி இருக்கேன்னா அது திருவருளால் நீ பெற்ற பேரு என்று அந்த இடத்துல தம்முடைய உபதேச கரங்களினாலே அரவணைத்து அவனை காப்பாற்றுகின்றார். அந்த ஆன்மாவும் தான் பிரம்மம் என்ற நினைப்பை அடியோடு விட்டு விடுகின்றான். சிவபெருமான் அறிவித்தாரின்றி தனக்கு அறிவில்லை, அவன் செய்வித்தாரின்றி நமக்கு செயலில்லை, அவன் தூண்டினாரின்றி நம்முடைய இச்சை விளைவதும் இல்லை என்று சொல்லி தன் அறிவிச்சை செயல்கள் எல்லாம் திருவருள் வழி நிற்பனவே ஒழிய சுதந்திரமான அறிவிச்சை செயல்கள் தனக்கு கிடையாது என்று அந்த ஆன்மா உணர்கின்றதே அடங்குகின்றதே அதுதான் ஆன்ம தரிசனம். எவ்வளவு தெளிவாக சித்தாந்தத்திலே வைத்துள்ளார்கள். ஒன்னு சொன்னா இன்னொன்னுக்கும் அது அப்படியே பொருந்தும். அப்படி ஒரே தன்மையோடு பல செய்திகளை சொல்வார்கள். அல்லது அந்த பேரை கொடுக்க மாட்டாங்க. ரூபம் தரிசனம்னு தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் அங்க வந்தது. அதே ரூபம் தரிசனம் தான் ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனத்துக்கும் வருது. பொருள் விளக்கமும் பாருங்க ஒத்து இருக்கின்றது. தத்துவங்கள் தொழிற்படுவதாக அறிந்தான் தத்துவ ரூபம். தத்துவங்களே தொழிற்படுவதாக அறிந்தான் தத்துவ ரூபம். அது மாதிரி ஆன்மா தானே அறிவுள்ள பொருள், தானே வியாபக பொருள், தானே எல்லாம் முதற் பொருள். அங்க தத்துவங்களை மதிச்சது தத்துவ ரூபம், இங்க வந்து தன்னை மதித்தது ஆன்ம ரூபம். அப்ப தரிசனத்துக்கு பாருங்க, தத்துவங்கள் என்ன, இவை தாமாகவா துடிப்படுகின்றன, இல்ல இவை சடம் தான், அருளாலத்தான் துடிப்படுகின்றன, அது தத்துவ தரிசனம். அது மாதிரி நமக்கு என்ன அறிவு இருக்கு, அவன் அறிவித்தனால் அறிகின்றோம் என்று அங்க தத்துவங்களின் தாழ்வா உணர்ந்தான். அவை சடம், திருவருளால்தான் துடிப்படுகின்றன, இவையா ஒன்னும் துடிப்படல அப்படின்னு தத்துவங்களுடைய தாழ்வை அறிந்து கொண்டான் தத்துவ தரிசனம். அது மாதிரி இங்க தன்னுடைய தாழ்வை அறிகின்றான் ஆன்ம தரிசனம். நம்முடைய அறிவால் என்ன இருக்கின்றது, நம்முடைய செயலால் என்ன இருக்கின்றது, எல்லாம் அவன் உணர்த்துவதனால் விளைவதுதான் நம் அறிவு, அவன் செலுத்துவதனால் செல்வதுதான் நம்முடைய செயல்பாடுலாம் என்று சொல்லி தன்னுடைய தாழ்வை அறிதான், அதுதான் ஆன்ம தரிசனம் என்று அருமையாக விவரித்திருக்கின்றார்கள். அந்த ஆன்ம தரிசனத்தை அடுத்த பாடல சொல்கின்றார், 27வது பாடல். அழிந்திட நினைமறைத்த அகையிருள் இரிய மேலே எழுந்திடும் இச்சை மூன்றும் இருந்திட நின்பால் ஒத்து உள் அழுந்திடல் காட்சியாகும் என்று சொன்னார். அதாவது இந்த ஆன்மாவே இல்லைன்னு சொல்றபடி ஆணவமலம் மறைத்திருந்ததே அந்த ஆணவம் இருள் நீங்கிவிட்டது. மேலே எழுந்திடும் இச்சை மூன்று விரிந்திட, தன்னை மதித்து தான் சிறந்த பொருள் அப்படின்னு தன்னையே மதித்து நிற்றல், அதான் அங்க ஆன்ம இச்சை. என்ன செய்து சிவத்து மேல விருப்பமா, விருப்பம் விளையல, இச்சைனா விருப்பம், ஆன்ம ரூபத்துல சிவத்தின் மேல விருப்பம் போல தன்மேலே விருப்பம், தான் பெரிய பொருள்னு சொல்லிட்டு அந்த இச்சை அப்படி மேலோங்கி நிற்கின்றது. அறிவு வந்து எல்லாம் தன் அறிவு தான் அறிவு நிற்கின்றது, செயலும் எல்லாம் என் செயல் தான் செயல் நிற்கின்றது. இப்படி மேலோங்கி நின்ற இந்த அறிவு இச்சை செயல்கள் நீங்கிவிட்டது. நீங்கிவிட்டதுன்னா என்ன, அவன் தூண்டினார் என்று எனக்கு இச்சை விளைய போவதில்லை. அது வேண்டத்தக்க அறிவோ நீ பாடல சொல்றாங்க இல்லையா, ஏன்னா என்னுடைய விருப்பம்னா அதனுடைய விருப்பம் தான், நீ விளைவித்தார் என்று எந்த விருப்பமும் எனக்கு உண்டாக போவதில்லை. அப்படி தன்னையே விரும்பி நின்ற அந்த மேலோங்கிய இச்சை நீங்கி போய் அவன் விளைவித்தால்தான் எந்த விருப்பமும் என்னிடம் விளையும் அப்படின்னு அந்த இச்சை அடங்கிட்டது. அவன் அறிவித்தால்தான் எனக்கு அறிவு விளங்கும் அப்படின்னு அந்த அறிவும் அடங்கி நிற்கின்றது. அவன் செலுத்தினால்தான் எனக்கு எந்த செயலும் உண்டு அப்படின்னு சொல்லி ஆன்மாவின் செயலும் அடங்கி நிற்கின்றது. ஆக அந்த தன் அறிவு தன் செயல் என்று மேலோங்கி இருந்த அந்த அறிவிச்சை செயல்கள் இப்ப எல்லாம் அவன் கொடுத்தால்தான் நமக்கு கிடைக்கும் என்ற அளவிலே அந்த அறிவிச்சை செயல்கள் அடங்கி இருக்கின்றனவே, தன்னுடைய தாழ்வை உணர்ந்து நிற்கின்றனவே, அதுதான் ஆன்ம தரிசனம். ஒத்து உள் அழுந்திடல் காட்சியாகும். இப்படி தன்னை குறித்து தானே சிந்தித்து பார்த்து அவன் செய்து அவன் உதவினார் என்று எனக்கு எதுவும் இல்லை என்று தன்னை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து தன் தாழ்வை உணர்ந்து நிற்றல்தான் ஆன்ம தரிசனம் என்று அருமையாக சொல்கின்றான். தரிசனம் என்று போட வேண்டிய இடத்திலே காட்சி என்று போட்டிருக்கின்றார்கள். காட்சி என்றாலும் தரிசனம்தான் உண்டு. இந்த ஆன்ம தரிசனத்தை நிம்மல ஐந்து அவத்தைகளிலே சொல்லும் பொழுது நிம்மல சொப்பனம் என்று சொல்வார்கள். ஆன்ம ரூபத்தை நிம்மல சாக்கிரம் என்றார்கள். சாக்கிரம் என்பது நனவு. ஆன்ம தரிசனத்தை நிம்மல சொப்பனம், நிம்மல கனவு என்று சொல்கின்றார்கள். அருளது எங்கே எழுந்திடும் நினைவழக அடக்கி இசைந்துணை தந்ததோரே. இந்த அருள் எவ்வாறு நினைவடைந்தது அப்படிங்கிற சிந்தனையை கூட அந்த அருள் வந்து செய்யவிடாம தடுத்து அந்த அருளானது ஆன்மாவை தனக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றது. எப்படி இவ்வளவு அருள் என்னிடத்திலே விளைந்தது, திருவருள் சார்பு எப்படி எனக்கு கிடைத்தது, அந்த சிந்தனையை கூட அங்க செய்து கொண்டிருக்க வேண்டாம். அவன் அருளால் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது, அந்த அருள் அடங்கி அப்படிங்கிற நிலையில அந்த அருளானது அந்த ஆன்மாவை தன்பால் அடக்கி வைத்துக் கொள்ளும் என்று சொன்னார். இதுதான் ஆன்ம தரிசனம். இதை நின்மல அவத்தைகளிலே வைத்து சொல்லும் பொழுது நின்மல சொப்பனம், நின்மல கனவு என்று சொல்வார்கள். அடுத்தாற் போல அந்த அஞ்சவத்தை வச்சு சொல்கின்றார்கள். தசகாரியங்களை சொல்லும் பொழுதே அப்படியே அது கூட பக்கத்திலே என்ன சொல்வார்கள், அந்த நின்மல ஐந்தவத்தைகளும் இந்த ஆட்சியை சொல்வார். நின்மல சொப்பனத்துக்கு அப்புறம் என்னது, நின்மல சுளுத்தி, அதாவது நின்மல உறக்கம். நமக்கும் நம் இந்த நனவு கனவு உறக்கம்லாம் வருகின்ற இது வேறு, எந்த வகையில் வேறு தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஒற்றுமையும் உண்டு. ஞானிகள் அடைகின்ற நனவு கனவு உறக்கம் இவற்றுக்கும் நாம அடைகின்ற நனவு கனவு உறக்கத்துக்கும் ஒற்றுமையும் உண்டு. என்ன ஒற்றுமை அப்படின்னா, அவர்களும் தத்துவங்களை விட்டு விட்டுத்தான் இந்த நிலைகளை அடைகின்றார்கள். நாமும் தத்துவங்களை விட்டு விட்டுத்தான் இந்த நிலைகளை அடைகின்றோம். நனவு கனவு உறக்கம்னா நனவு பல தத்துவங்களை சேர்ந்துக்கணும். கனவு வந்துட்டு ஐம்பொறிகளை விட்டுருதோம். கனவு காணும்போது நம்ம வெளியில உள்ள இந்த ஐம்பொறிகளால கனவு காணல, உள்ளத்தாலதான் காணதும் ஐம்பொறிகள் சார்பு விட்டாச்சு. உறக்கம் வந்தா மனத்தின் சார்பும் விட்டாச்சு. இப்படி தத்துவங்களின் சார்பை விட்டு விட்டு, ஆனா எந்த சார்பை பெறுதோ, ஆணவமல சார்பில் அழுந்துதோம். தத்துவங்களின் சார்பை விட்டு ஆணவ மனத்தில் அழுந்துதல் நம்முடைய அஞ்சவத்தை ஞானி அடைகின்ற ஐந்தவத்தை தத்துவமணி சார்பை விட்டு திருவருளில் அழுந்துதல். அப்ப விடுதல்ங்கிற முறையில ஒற்றுமை தான். அவங்களும் தத்துவங்களை விடுதாங்க, ஞானிகளும், நாமளும் தத்துவ சார்பை விடுறோம். ஆனா அவர்கள் திருவருளாலே திருவருளை சார்பாக கொண்டு தத்துவ சார்பை விடுகின்றார்கள். நாம ஆணவ மலத்தை சார்பாக கொண்டு அழுந்தி தத்துவ சார்பை இழந்து நிற்கின்றோம். ஆகையினாலே அவர்கள் தத்துவங்கள் தேவையில்லை என்ற அளவிற்கு உயர்ந்த தத்துவங்களை உதறி தள்ளுகின்றார்கள். நாம தத்துவங்களை தாட்டா முடியாதுங்கிற நிலையில இருந்து ஆனாலும் நாம நம்ம வினைக்கு ஈடாக அவற்றை இழந்து ஆணவ மலத்திலே அழுந்தி இருக்கின்ற சிற்றறிவும் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து அஞ்சவத்தைகள் அடைஞ்சிட்டு இருக்கோம். அவர்களுக்கு பேரறிவு வளர வளர அஞ்சவத்தைகள் அடைகின்றார்கள். ஆகவே அந்த நிம்மல கனவுக்கு அப்புறம் நிம்மல உறக்கம் என்பது என்ன என்றால், அதைத்தான் சொல்கின்றார்கள் 28 பாடலில். இருந்திடும் அகமதாக எழுந்திடும் நினைவடக்கி தெரிந்திடும் தனை இழந்து திருவருள் இச்சை கூற பொருந்திடல் அருளின் இச்சை பூண்டது சுளுத்தியாகும். அதான் உறக்கம் என்பதை சுளுத்தின்னு சொல்வார்கள். அப்படி வரையறை, இதுதான் சுளுத்தி ஆகும் அப்படின்னு வரையறை பண்றாங்க பாருங்க. அதாவது இருந்திடும் அகமதாக எழுந்திடும் நினைவு அடக்கி, இருக்கின்ற நான் என்று எழுகின்ற அந்த நினைவினை முற்றிலுமாக ஒடுக்கி அறிந்து வரும் தன்னை பற்றிய சிந்தனையை துறந்து திருவருளே அன்பு மிகுந்து பொருந்த வேண்டும். நான் தன்னை பற்றிய சிந்தனையை விட்டு அருளையே சிந்திச்சு அருள பொருந்தணும். இங்கனும் அருளிலே பேரன்பு பூண்டு விளங்கும் நிலைதான் நிம்மல உறக்கம். அதாவது அந்த அருளின்றி தனக்கு அறிவிச்சை செயல்கள் எவையும் இல்லை, அந்த அருளால் தான் நமக்கு அறிவு செயல்கள் எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான் இல்லையா. அது தெரிஞ்ச பிறகு அந்த அருளையே சிந்தித்து உன்னை பற்றி சிந்தனை விட்டுவிட்டு ஆன்மவாகிய நீ உன்னை பற்றி சிந்திக்காமல் அந்த அருளையே சிந்தித்து அந்த அருளிலேயே அழுந்தி இருக்க வேண்டும். அதுதான் நிம்மல சுளுத்தி என்ற நிலை, நிம்மல உறக்கம். ஆணவத்திலேயே அழுந்தி நம்ம உறங்குறோம், அறியாமை தான் அங்க விளைவு. மாதிரி அருளையே அழுந்தி இருத்தல், ஏன்னா உறங்கும் போது தன்னை நினைப்பதில்லை. அதான் சுளுத்தி உறக்கம் வரும்போது தன் நினைவு இருக்காது. நம்ம உறக்கத்திலே அப்படிதான், தன் நினைவு இருக்காது. ஆனா என்ன இருக்கும், ஒரு நினைவும் இருக்காது, அறியாமை தான் இருக்கும். ஆனா அங்க ஆன்மாவுக்கு தன் நினைவு இருக்காது, ஆனால் அருளை பற்றி நினைவு இருக்கும். அதனால அது நிம்மல உறக்கம். உறக்கம்னு பேரை போட்டுட்டா நம்ம உறக்கம் மாதிரி நினைச்சிடக்கூடாது. அதுக்காக தான் அந்த இடத்துல அடை கொடுப்பார்கள், நிம்மல உறக்கம். மலம் நீங்கிய நிலையிலே நிகழ்கின்ற உறக்கம், தன் சிந்தனை இருக்காது என்ற வகையிலே அது உறக்கம் தான். ஆனால் நம்மை போல அறியாமை மயமானது அல்ல அது. அது அருள் பற்றி சிந்தனையே அங்கு நினைத்திருக்கும், அருள் பற்றி சிந்தனையே மேலோங்கி இருக்கும். ஆகினாலே அது நிம்மல உறக்கம். அதை சுளுத்தி என்பார்கள், சுஷுப்தி என்பார்கள் வடமொழியில. சுஷுப்தி என்பது தமிழ் விளக்கு பற்றி சுளுத்தி என்று எழுதப்படும். ஆகவே அப்படி அருளிலேயே இச்சை கூண்டு விளங்குவது சுளுத்தி. அந்த சமயத்தில் கூட இன்னொரு இடர்பாடு ஆன்மாவுக்கு வரும். என்னவென்றால், இந்த அருளை கொண்டுதானே சிவபெருமான் ஐந்துளிகளை செய்கின்றான். அந்த அருள் சார்பு இப்போது நமக்கு முற்றிலுமாக கிடைத்து விட்டது. ஏன்னா அருளிலேயே என்ன பண்ணிட்டோம், ஒன்று இருக்கின்றோம். தன்னை பற்றி நினைவு வரக்கூடாது. ஆனா அந்த பழைய பயிற்சியின் காரணமாக அந்த அருளை சார்ந்திருக்கிற நிலையிலே தன்னை பற்றி ஒரு நினைப்பு வந்ததுன்னா திருவருள் நம்மிடம் இப்பொழுது பூரணமாக உள்ளது. இந்த திருவருளை கொண்டு சிவபெருமான் ஐந்தொழி செய்வது போல நாமும் இந்த திருவருளால் ஐந்தொழி செய்யலாமே என்று ஒரு விருப்பம் லேசா தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போ இந்த நிம்மல உறக்கத்துல அந்த நினைவிலிருந்து நீங்கி திருத்தமாகதுக்கு திருந்துவதற்கு அப்பமும் ஒரு குருமும் குருநாதன் அங்கும் உபதேசம் செய்வான். குருநாதன் துணை வந்து எவ்வளவு இந்தியமையாவது வேண்டப்படுது பாருங்க. முத்திநிலையை நோக்கி இப்படி இந்த 10 காரியங்களையும் முன்னேறி செல்கின்ற உயிருக்கு இடறி விடுகின்ற இடங்கள்லாம் குருநாதர் தூக்கி விடுகின்றார். தூக்கிவிட்டு மேல போ மேல போ, இப்படிலாம் இடறி விடாதே, இதனுடைய முன்னேற்றத்துக்கு உதவாது. எப்பெல்லாம் அந்த தன்முனைப்பு தன்னை பற்றிய இச்சை வருகின்றதோ அங்கெல்லாம் குருமூர்த்திகள் காக்கின்றார். ஆகையினாலே இங்கே சொல்கின்றார், திருந்திட அதனில் செய்தி செய்திட வேண்டும் இருக்கே. இந்த திண்மன சுழ்த்தி நிலையிலே உனக்கு ஒரு வேண்டாத எண்ணம் தோன்றலாம், அந்த எண்ணத்திலிருந்து நீ திருந்த வேண்டும் என்றால் நான் அதற்கு சில செயல்களை செய்ய வேண்டும் என்று குருமூர்த்திகள் அங்கே கூறுகின்றார்கள். அதற்கு ஒரு ஓமை சொல்லி சொல்கின்றார்கள். அதற்கு தான் என்ன உபதேசம் செய்கின்றார்கள், தன்னை பிரம்மமாக மதிக்கும் போது சொன்னார், உங்க பழைய வரலாறு எல்லாம் சொன்னார். பிறவியில கடந்து உடன்றையப்பா நரக துன்பத்தில் எல்லாம் அழுந்தினையே, இப்ப திருவிருளாளவா நீ உயர்ந்திருக்கின்றாய், இவ உன்னால வந்ததுன்னு சொல்லலாமா அந்த உயர்ச்சியே அப்படின்னு சொல்லி அந்த தன்முனைப்பிலிருந்து காத்தான். அது மாதிரி இப்ப ஐந்தொழி செய்ய வேண்டும்னு ஒரு பற்று, நாமும் ஐந்தொழி செய்வோமே. ஏன்னா ஐந்தொழி செய்வதற்கு என்ன வேண்டும், அந்த இறை ஆற்றல் திருவருள் ஆற்றல் வேண்டும். அந்த திருவருள் சார்பு நமக்கு இப்போது முழுமையாக உள்ளது. ஆகவே இந்த திருவருள் திருவருளின் துணை, இந்த திருவருளை துணையாக கொண்டு நம்ம ஐந்தொழி செய்வோமே அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்ததுன்னா அது செய்யக்கூடிய விஷயமா இல்லை. அருள் அவனுடைய உடைமை, அவனுடைய கருணையினாலே நமக்கும் அந்த அருட்சார்பு கிடைத்திருக்கின்றது. அந்த அருளை துணையாக கொண்டு அவனை வழிபட்டு அவன் தரக்கூடிய இன்பத்தை பெற வேண்டுமே ஒழிய அவனை போல நாமும் ஐந்தொழி செய்யணும்னு நினைச்சா அது எப்படி? அது கூடாது. இது அது முடியாது. நம்ம உன்னால உயிரால முடியாது. ஐந்தொழி செய்யக்கூடாதுன்னா ஏதோ உயிரால ஐந்தொழி செய்ய முடியும், ஆனா அது முறை இல்லை அதனால செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார்ல. ஐந்தொழி செய்ய முடியாது உயிரால, அவனாலதான் முடியும். அருமையா சொல்றாரு, உம்பர்திரான் உற்பத்தி ஆதிகளுக்கு உரியன், உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே. அதான் இடம், அந்த இடம் தான். ஆனா அங்க ஒரு மாதிரி வருவார், இங்க ஒரு மாதிரி வருவார், இங்க தசகாரியங்களில் வைத்து வருகின்றார். ஆகவே தசகாரியங்களை உணர்வதற்கு இந்த நூல் தான், இதை விட்டால் வேறு துணையே கிடையாது. மற்ற நூல்கள்லாம் அப்படி ஏதோ மேலிருந்தவாறே அறியலாம், தசகாரியங்கள் பார்த்து அறிந்ததா நினைச்சுக்கிட்டதான் என்ன. அதாவது சர்க்கரை சாப்பிடாமலே வந்து சர்க்கரை சாப்பிட்டதாக நினைந்து மகிழ்ந்து கொள்வதை போல மற்ற நூல்களை படித்து ஏதோ நம்மளும் தசகாரி நமக்கு தெரியும், தத்துவ ரூபமாங்க ஆண் ரூபமாக சொல்லிக்கிறாம ஒழிய, தெரியாதவரிடம் பேசி ஏமாற்றலாம ஒழிய, அவற்றை பற்றி தெளிவான அறிவு பெற வேண்டும் என்றால் நம்முடைய பண்டார சத்திரமாக தசகாரித்தே கற்றே ஆக வேண்டும். அவ்வளவு சிறப்பாக உள்ளது. இதுலதான் இந்த மாதிரிலாம் பக்கத்து தசகாரியும் சொல்லும் போதே அதற்கு இணையாக நிம்மல ஐந்தவத்தைகளை சொல்லி அதில் அந்த நிம்மல உறக்கம்னு வரக்கூடிய அந்த இடத்துல உயிருக்கு ஐந்தொழில் செய்ய வேண்டும்ங்கிற ஒரு ஆர்வம். ஏன்னா அருளையே பொருந்திவிட்டது, இந்த அருளாளதானே அவன் ஐந்தொழில் செய்யறான், நாமளும் செய்வோமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆவல் அங்க வந்து உயிருக்கு ஏற்படுகின்றது. அது ஒன்னால் முடியாது. இறைவனுடைய அருளால் நீ உயலாமே ஒழிய, இறைவன் அருளை நீ வைத்துக் கொண்டு இறைவன் உன்னை உய்வித்ததை போல நீ இன்னொருவரை உய்விக்க முடியாது என்று தெளிவாக சொல்கின்றான். அதற்கு உதாரணம் பெரிய விஷயம், ஆனா எளிய உதாரணம் காட்டிட்டான். உலகினை விளக்கா நிற்கும் உயர்கதிர் ஒளியதாகி
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: சிவாயனம். சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம.
1: ஆடகமுதலை அரசே பொத்தி கூடல் இறங்கு குருமணி பொத்தி உனக்கு பண் செய்ய ஒன்றன் என்னாலும் நினைக்கவரம் எனக்கு நீதா மனக்கவர் எனக்குலையும் கலந்து நிற்கிற அன்னையாரவர்களே தாண்டோடு பெருமக்களே அனைவருக்கும் பணிவான வணக்கங்களே தெரிந்து கொண்டு கூடல் பெருமானுடைய சிறந்த அருள் விளையாடுகளை எல்லாம் நல்ல பேற்றினாலே அடியன் சிந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இசை கூறுகும் பெருமானாக இருக்கிற அவனுடைய அருள் விளையாடுகளை அந்த நன்மையை தருகின்றான் பெருமான். உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிர் இசைய வேண்டும், உடலோடு இசைய வேண்டும் அந்த உயிர். ஏன் அந்த உடலோடு இசைய வேண்டும் என்று சொன்னால் அந்த உயிரினுடைய வசைகள் நீங்குவதற்காக இசைய வேண்டும். வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார். ஆக வசை ஒழிய வாழ்தல் என்பதற்காக வசை ஒழிவதற்காகத்தான் இந்த பிறப்பை கொடுத்திருக்கிற. மானுட பிறப்பு வகுத்தது எதற்காக என்று ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு அரிய சிந்தனைகளை பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனால்தான் இறைவனை பார்த்து சொல்கிற போது இசையுமா இசையே என்கிறார். தேவாரம் மூணு பேரும் பாடின ஏழு திருமுறைகளுக்கு பிறகு இசைப்பணுவலாக அமைந்தது திரு இசைப்பா. இந்த தேவார தேவர்களாக இருக்கக்கூடிய மூர்த்திகளை பாடி பாடி முன்னிலையில பாடி பாடி கேட்டவர்கள் எல்லாம் அந்த பக்தியினாலே தாங்களும் அது போலே பாட வேண்டும் என்று பாடினார்கள். அந்த ஒன்பது ஆசிரியர் பாடின திரு இசைப்பாயில உன்னை நுகருமா நுகரே காணுமா காணே என்றெல்லாம் சொல்கிற நிலையிலே இசையுமா இசையே. இந்த இசை என்பது மிகச்சிறந்தது. அந்த இசை பெருமானுடைய அருளினாலே நமக்கு வந்திருக்கிறது. ஒன்றிலே இருந்து இரண்டாகி மூன்றாகி நான்காகி ஐந்தாகி ஐந்து சுரத்தில் இருந்த அந்த பண் முல்லை பண்ணாக இருந்து மிக பழமையான ராகம் மோகனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து இசையிலே நின்று அப்புறம் ஏழு இசையாக ஆயிடுச்சு. ஐந்து சொரத்துக்கு கீழே ராகங்கள் பாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான்கு சொரங்களிலையும் பாடியிருக்கிறார்கள், மூன்று சொரங்களிலையும் மூன்று சொரங்களை அடிப்படையாக வைத்து பாடியிருக்கிறார்கள். அது ஒன்றிலே இருந்து வந்திருக்கிறது. இடகலை புங்கலை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே இருந்து மூல கணலை எழுப்பி ஆதாரங்களிலே செலுத்தி அளவோடு பட்ட பயிற்சியினாலே அந்த பயிற்சியும் கேள்வியினாலே வந்த பயிற்சியினாலே இடையலாது செய்த அந்த வழியை எழுப்பி தானங்களிலும் நிறுத்தி இந்த வீணைக்கு எப்படி தண்டு இருக்கிறதோ அதுபோல இந்த உடம்புக்கு ஒரு தண்டு இருக்கிறது. அந்த தண்டுதான் நம்முடைய முருகன் தண்டு. அது நம்மை நிறுத்துவது மற்ற விலங்கு பறவைகளை காட்டிலும் நம்மை நிலைநிறுத்துகிறதா இருக்கிறது, நிமிர்ந்து நிற்கச் செய்கிறது. அந்த நிமிர்ந்து நிற்க செய்வதற்குரிய நிலை என்ன என்று சொன்னால் மனிதன் அந்த உள்ளே இருக்கிற கனல் மூலமாக காற்றை மேலே எழுப்பி பிரமதந்திர வரைக்கும் செலுத்தி அதற்கு மேலே அங்கிருந்து போய்கிற அந்த அருமையான அமுத தாரைகளை உடம்பெங்கும் நனைய செய்யும்படியான ஒரு நிலை, அதை யோகம் என்று சொல்வார்கள். அந்த யோகம் எதனாலே பெறலாம் என்றால் இசையினாலே பெறலாம், இசை யோகம் என்று சொல்வார்கள். அந்த இசை யோகமாக எவர்கள் வாழ்கிறார்களோ அவர்கள் இடத்திலே பெருமான் மிக எளிமையாக வந்து விடுவார். இந்த மூன்றினாலேயும் வருவான் சாமி. முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான். இந்த தமிழ் இருக்கிறதே இயல் இசை நாடகம் என்ற மூன்று குருவிகளாக அமைத்து வேறு எந்த மொழியிலும் இல்லாத ஒரு நிலைகளை நம்முடைய பெருமக்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அந்த முத்தமிழிலே இடையிலே இருக்கக்கூடிய இசை இருக்கிறதே இயல் சார்ந்திருக்க வேணும், அது நாடக பாங்கம் இருக்கணும். அந்த இசை வடிவமாக இருக்கிறவன் பெருமான். அந்த பெருமான் இசைக்காக ஆடிய நான்கு திருவிளையாடுகள் இங்கே இருக்கின்றன. அவற்றோடு கூட்டி ஒரு ரெண்டு திருவிளையாடல் சேர்த்து இது ஆறு திருவிளையாடலை சிந்திக்க நமக்கு வாய்ப்பிருக்கிறது. பொதுவா மட்டுகள் ஏழிசையாய் இசைப்பயனாய் அதனுடைய இன்னமுதாயினர் வாழ்விக்கிற பொருளாக இருக்க வேண்டும். அந்த வாழ்விக்கிற பொருள் நமக்கு அண்மையிலே வந்து உடனாக நிற்கும். அது பல்வேறு வகையான உறவுகளாக வந்திருக்கும். அந்த உறவிலே சிறந்த உறவு, சுந்தரர் பெற்ற உறவு தோழமை உறவு. சம்பந்தர் பெற்றது தந்தை உறவு, தந்தை மகன் உறவு. அடிகள் பெற்றது தான் அடிமை இறைவன் ஆள் என்ற உடையவன் என்று எண்ணியது. மாணிக்கவாசகர் பெற்றது தனக்கு குருநாதராக அவர் பெற்றார். ஆனால் இவரெல்லாம் பெறாத ஒரு நிலையை மதுரையிலே இருந்த ஒரு இசைப்பாணன் தான் உடையவனாகவும் இறைவன் அடியவனாகவும் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி ஒரு கற்பனை அமையுமா? ஒரு இசைப்புலவன், ஒரு இசைப்புலவன் அந்த இசையினாலே என்ன உண்டாகும்? இயலினாலே, இசையினாலே, கூச்சினாலே என்ன விளையும் என்றால் கர்வம் ஓங்கி வளரும். மன்னர் பாரதியார் இந்த உச்சி மோர்ந்துட்டு நம்ம குழந்தைய அன்போடு தழுவி உச்சி மோந்தா அந்த குழந்தைக்கு இல்லை நமக்கு கர்வம் ஓங்கி வளர்ந்து வந்தது. மனிதனுடைய ஒவ்வொரு செயலையும் கர்வம் என்ற தலைக்கணம் இருக்கு, ஆணவம் இருக்கு. அது மிகக்கூடிய நிலையிலேயே ஆண்டவன் வச்சிருக்கான் செயல்களை செய்ய, அது இயல்பும் கூட. அந்த தன்முனைப்பு இல்லைன்னா இந்த உலகத்துல எதையும் செய்ய முடியாது. உயிர்களுக்கு தன்முனைப்பினாலே தான் செயல்கள் செய்ய வரும். தன்முனைப்புக்கு ஈடாகத்தான் அந்த கர்மாக்களை செய்து அந்த கர்மாக்களுடைய பலன்களை அந்த தன்முனைகளை நீக்கிக் கொள்கிற பாங்கில நம்மை வளர்த்து எடுக்கிறான். அவன் வளர்த்து எடுக்கிறான் நம்மை. வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதப்பெறம் அது. ஆகவே இயலாலும் இசையாலும் கூச்சினாலும் பெறுகிற கலை உணர் புலவர்கள் பெருமிதத்தோடு இருப்பார்கள். அந்த பெருமிதம் இருக்கிறதே அது சில நேரங்கள் அகங்காரமா வந்துடும். அந்த அகங்காரம் இல்லாதவனாக இந்த பானபக்தரும் இருந்தான். நான் இன்றைக்கு சில பகுதிகளை இந்த திருவிழா பணத்தை அல்லாமல் சில பகுதிகளை படிக்கிற பழக்கத்துல ரொம்ப சிறந்த சிந்தனைகள் தான் மனசுக்குள்ள இருக்கு. படிக்கிறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப நமக்கு சிறப்பை தரும். ஆனாலும் நீ சாகர வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவார் வள்ளுவர். அப்படி படிக்கிற போது நம்ம படிப்பினாலாகிய அறிவு மேல உறங்காமல் அந்த அறிவினாலே விளைகிற பண்பு நலங்கள் நம்மிடத்தில் விளங்குமானால் அது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். அந்த பெருமான் இசையினாலே தான் ஆணவம் உடையவனாக இல்லாமல் ஒன்று சொன்ன அந்த பாண்டிய நேரத்தில் முதல்ல சொல்லிடணும். அந்த நேரத்தில் சொல்ல முடியல சொல்லலையோ. அந்த வரகுண பாண்டியன் வடநாட்டு புலவன் வந்திருக்கிறானப்பா, அவனோடு நீ பாடவல்லையோ, பாடி பாண்டிய நாட்டுக்கு வெற்றி தர செய்கின்ற செயலை நீ செய்ய முடியுமான்னு கேட்டார். அப்போ அவன் சொல்றான், அரசனாகிய உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய எண்ண வலிமையினாலும் இருக்கிற நீங்க என்ன தகுதியானவன் நீங்க நினைச்சிட்டீங்க. உங்களுடைய அருமையான நினைப்பு இருக்கு பாருங்க, அது எனக்கு வல்லவனாக என்னை ஆக்குகிறது. அது ஒன்று இருக்க அந்த வல்லமையை மிகச்சிறந்ததாக ஆக்குவதற்கு கூட பெருமானுடைய திருவருள் வளமும் உம்முடைய எண்ண வளமும் என்ன வலிமையும் இறைவனுடைய திருவருள் வலிமை அதனால் விளைகிற என்னுடைய முயற்சி. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயா பார்த்து சொல்லிட்டா போதும் எனக்கு அந்த வலிமை வந்துச்சு கடவுள். சில பேர் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு மற்றவருடைய சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய ஊக்கத்தை இழந்து விடுவார்கள். இரண்டும் பெற்றாலும் கூட தங்களுடைய முயற்சி இல்லாமல் இருக்குமானால் வெற்றி வராது. பெருமானாகிய அரசர் பெருமானாகிய உம்முடைய எண்ண வலிமையும் என்னிடத்தில் வைத்த நம்பிக்கையாகிய அந்த வலிமையையும் இறைவனுடைய திருவுருள் வலிமையும் நினைந்து கூடுகிற அந்த முயற்சி என்னிடத்தில் இருக்குமானால் நாளைக்கு வெற்றி காட்டுவேன் சொன்ன. இதற்காக சொல்கிறேன் சொன்னா, இந்த மூன்றும் சேருகிற போது அதுதான் இசை, அதுதான் உயர்வு. அந்த இசை இருக்கிறது, அதான் இசைப்பட வாழ்தல். அந்த இசையை இங்க பாடி காட்டுவதற்கு, இசையினுடைய உயர்வை இந்த உலகத்துக்கு காட்டுவதற்கு பெருமான் இங்க வந்திருக்கிறான். எப்படி வந்தான்னா, அடிமை என்று சொல்ல வந்தான். எல்லா வேற எவரையும் அடிமையாக உடைய ஆளுடைய பெருமான் இங்க ஆட்களை உடையவனாக இருக்கிற பெருமான் தன்னை ஆள் என்று சொல்லிக் கொள்ள வருகிறார். ஆனால்தான் இந்த மண்ணு மட்டுமில்ல விண்ணையும் கொடுப்பான். ஆண்டவன் என்ன கொடுப்பான்னா, பண்பொருந்த இசை பாடினான். இந்த பண்பொருந்த இசை பாடினால் அவர்களுக்கு மண்ணின்றி விண் கொடுக்கும் மணிகண்டன் மருமமிடம் எண்ணின்று முக்கோ எடி வானால் அகனுடையானை புண் ஒன்ற பொருளளித்தான் புள்ளியிருக்கு வேலூரானே. பண் ஒன்ற இதை பாடும் அடியார்கள் குடியாக. இந்த குடியாக குடியாக ஞான சம்பந்தர் சொல். இந்த ஞான சம்பந்தர் சொல் மதுரை பெருமான் தான் குடியாக இருக்கிறேன் சொல்வாங்க. குடியானவர்கள் குடிமக்கள் என்றெல்லாம் சொல்லுகிற பழக்கம் என்ன, ஏவுதற்குரியவர் ஆட்களாக இருக்கிறவர்களை எல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவோம். இப்ப யாரையும் எதையும் சொல்லக்கூடாது. தாங்களே விரும்பி ஆட்பட்டேன், தாங்களே பெரியவரிடத்துல விரும்பி ஆட்பட்டேன், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை, எங்கும் கொட்டையாக்கினீர், நீயே வழிபட்டீர், விரும்பி சொல்ற பாருங்க, விரும்பி ஆட்பட்டேன். அது இங்க நிகழல், அங்கேயே சொல்லிட்டார் சாமி. நான் மண் உலகத்துக்கு போனா அங்க மயங்கிடுவேன், நீ வந்து என்னை தடுத்தாட்டு முதல்ல ஒப்பந்தம் போட்டதுனால கைலாயத்துல இருக்கிற போதே நான் மண்ணுக்கு போனா உனக்கு தான் ஆட்படணுமே தவிர மற்றவருக்கு நான் ஆளாக கூடாது என்று கேட்டுக்கொண்டதுனால இங்க உண்மையைத்தான் சொல்லுகிறார். விரும்பி ஆட்பட்டேன் சுந்தர பெருமான். அப்படிப்பட்ட அடியவனாக இருக்கிற என்னுடைய கண்ணை நீ ஒற்றையாக்கலாமா? அடியவனுடைய கண்ணை குற்றினா எஜமானவனுக்கு கேவலம், நீரே வழிபட்டீர். அந்த ஆட்படுவதற்குரியவனாக இருக்கிற உயிர்களை எல்லாம் ஆளுகிற பெருமான் தான் அந்த ஆட்சிக்குரியவர்களாக அடிமைகளாக உடையவர்களாக குடிமக்களாக இருக்கிறவர்களுக்கு நான் அடியன் சொன்ன இந்த பண்புதான் அடியார்களுக்கு வரவணும். ஆனால்தான் சுந்தர பெருமானுடைய பிறவி நோக்கமே அவதார நோக்கமே அடிமை தரத்தை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும், அடியாருடைய இயல்பை காட்ட வேண்டும் என்று திருத்தொண்டர் வாக்கரையில் இருக்கிற போது மாதவம் செய்த தெந்திசை பாண்டிட தீதிலா திருத்தொண்ட தொகை தர அவர் ஒரு காரியம் செய்தார், மனம் போக்கினர். ரெண்டு அடிப்படை, இந்த தென்னிசை பெரிய தவத்தை செய்தது, மற்றொன்று அந்த தவத்தின் பேராக திருத்தொண்ட தொகை என்று சொல்லக்கூடிய ஒன்றியின் தமிழை இந்த உலகத்துக்கு வழங்குவதற்கு பெருமானை அனுப்பிவிட்டார். ஆனால் தான் அங்க வந்து உன்னையே பாட முடியாதுன்னா உன்னுடைய அடியாருடைய பெருமை எங்கனம் பாடுவேன் என்று சொன்ன போது அங்க நீ பித்தான்னு சொன்ன, அவர் சொன்ன வாக்க கொண்டே அவர் தன்னை பாடுவதற்கு அடியெடுத்து விட்டார். நீ பித்தன்னு சொன்ன பேர்னு சொன்ன அப்படியே பாடு அப்படின்ட்டார். அங்க அவர் வாய் வழியாக வந்த சொல்லையே அடியெடுத்து கொடுத்துட்டார். திருவாரூர்ல வந்த போது இந்த அடியாரர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா, பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார். இந்த பேணுதல் என்று சொல்லிருக்கு பாருங்க, மிகச்சிறந்த அருமையான சொல். திருக்குறள்ல பல இடங்கள்ல இந்த பேணுதல், திருமுறைகள்ல பல இடங்கள்ல பேணுதல். அந்த பேணலால் எம்மை பெற்றார், உலகை வெல்வார், ஒருமையினால் இந்த உலகத்தை வெல்வார்கள், அவர்களுக்கு சமமாக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, இவரை நீ அடைதி என்ற பாடுன்னு கூட சொல்ல, இவரை போய் வழிபாடு செய்யணும். வழிபாடுன்னா என்ன, சொன்மலர் தூவுதல், பன்மலர் தூவுதல் சொன்மலர் தெரியாதவர்கள் செய்கிறது. பன்மலர் தூவுதல் நாவினாலாகிய பலனை பெறாதவர்கள் செய்வது. நாவினாலாகிய பயன் பெற வேண்டும் என்றால் அந்த சொன்மலரால் தோற்றடிக்க வேண்டும். ஆனால் தான் அத்தனை பாட்டேன்னு சொன்னார். இப்ப இவரை நீ அடைதி என்றால் இவருக்கு அடிமையாக நீ இருக்க என்று பெருமான் சொன்னார். அப்ப இவங்க எவ்வாறு பாடுவேன்னு சொன்னபோது பெருமான் ஒரு வரி முழு சொன்னார், பிள்ளை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன். திரு ஆரூரில் இருக்கக்கூடிய திருமூலத்தானத்தில் விளங்குகிற பெருமான் சுந்தரரை அடியாரை பாடுவதற்கு முழு அடியை எடுத்துக் கொடுத்தார். அங்க உலகலாம் இருக்கு. இங்க சுந்தர பெருமானுக்கு அடியாரை பாடுவதற்கு தில்லைவாழ் அந்தனம் அடியாருக்கும் அடியேன் என்று தன் வாயினால சொல்லுகிறார். அப்படி திருவாரூர்ல சொன்ன பெருமான், சுந்தரருக்கு சொன்ன பெருமான், இங்கே வடபுலத்தில் என்ன வந்த இசை பானன் இருக்கிற போய் நான் பானபத்திரனுக்கு அடிமை என்று சொன்னார். இந்த பரம கருணாநிதியுடைய திருவிளையாட்டு என்ன என்று சொல்லுவது. ஆனால்தான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்கிவிட்ட அப்பா சடை அப்பன், அவர்களுக்கு உப்பாக ஒப்பிக்க வேண்டும். உப்புக்கு ஒப்பிக்கிறது இல்லை, உப்பாக ஒப்பிவிட்டல். தம்மை பெருமானுடைய திருவடியில் இல்லை, உப்பு கொடுக்கிறவருடைய பாரங்களை அவர்கள் சுமக்கிறார்கள். மற்ற எல்லா சமயத்திலும் சொல்கிறார்கள், ஆண்டவன் நம்முடைய பாரத்தை சுமக்கிறான். அவனுடைய முன்னிலையிலே சென்று நீங்கள் வேண்டுவீர்களானால் வேண்டுவார், வேண்டுவதே இவான் கண்டாய். இன்னும் கொஞ்சம் அதிகமா போச்சுன்னா வேண்டத்தக்க தேடிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டி நீ என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ ஆதரவு செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு வந்து உண்டு எண்ணில் அதுவும் உண்டன் விருப்பந்தே. அது விருப்பு வெறுப்பை கடந்த நிலையிலே பெருமானுடைய திருவடியிலே ஒப்பு வைக்கிற உப்பு. இந்த உலகத்திலே உலக வாழ்க்கையிலே வெற்றிகள் பலம் பெற வேண்டும் என்று சொன்னால் சில வேண்டுகோள்களை நாம் வைக்க வேண்டும். அடியாரல் பொருட்டாக, உலக உயிரில் பொருட்டாக, தக்கவிரல் பொருட்டாக, இளவனிடத்தில் முன்னின்றி வேண்டுகிற சொல்ல முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னொருளே என்ன பொழியாய் மழையை பார்த்து வேண்டுகோள்கள் வேண்டும். அது தன் பொருட்டாக இல்லாமல் உலகவர் பொருட்டாக, தக்கவர் பொருட்டாக இருக்கும். அப்படி உயர்ந்த ஞானிகள் வைத்த வேண்டுதல் போலே இசை வல்லானாகிய பானபத்திரன் இறைவன் முன்னிலையில வைக்கிறான். அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு தொடர்பு வர வேண்டும் அல்லவா? பாண்டி நாடு எல்லா வகையான சிறப்புகளோடு இருக்கிற அந்த ஆட்சி காலத்தில் வரகுண பாண்டியன் என்று சொல்லக்கூடிய அருமையான ஆட்சி அவன் தான். அவனுடைய காலத்தில் தான் மிகச்சிறப்பான என்ன ஓட்டங்கள் இருக்க முடியும். அந்த பெருமானுடைய ஆட்சி காலத்தில் பானபத்திரன் ஒரு இசை புலவன், பாணன் அப்புறம் பத்திரன் சேர்த்துக்கிட்டாங்க பாணன். அந்த பாணனுக்காக பெருமான் என்ன செய்கிறார், 41வது திருவிளையாடலாக இந்த நிகழ்ச்சியை செய்கிறார். படிவிசை நடந்து பாடி பாணன் தன் விரகாளாகி அடிமை என்று என்ன செய்த அடிமை என்று சொல்லிட்டு தான் அடிமை என்று நிரூபிக்கும் போது அடிமை கொண்ட அருள் திறம். இவன் அடிமைன்னு சொன்னா அவன் அடிமை ஆகிட்டான். எப்பவும் அடியேன் அடியேன்னு சொன்னா அயலில் இருக்கவங்களும் அடியேன்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் தடித்த வார்த்தைகள் பேசினா எனக்கு மேல இன்னும் உறக்க தடித்த வார்த்தைகள் பேசுவார்கள். பெருமா இந்த பண்பான சொற்களை சொல்லுவதன் மூலமாக எல்லாரையும் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கா

அவனுடைய ஆட்சியிலே ஏமநாதன் என்று சொல்லக்கூடிய வடநாட்டு இசை புலவன் வருகிறான். எப்போதும் வடக்கே இருந்து வர்றதெல்லாம், பிற திசைகளில் இருந்து வர்றதெல்லாம் நமக்கு வடக்கேதான். தெற்க கடல் ஆயிட்டு வடக்கே இருந்து வருகிறது, அத வாடை என்று சொல்வார்கள். இப்ப வந்து வாடைக்காரன் அது கம்பளி பிள்ளி போர்வையெல்லாம் போட்டுக்கணும். தெற்கே இருந்து வருகிற தென்றல் காற்றிற்கே சுகம். அத வடக்கே இருந்து வருவதெல்லாம் வாடை என்று சொன்னா அது தவறல்ல, அது உரிய காலத்தில் வருகிறது. அதை ஏற்றுக்கொண்டு பாங்காக அவற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய திறமையும் தெற்கே இருக்கிறவர்களுக்கு வைத்தான் ஆண்டவன். வடக்கே இருந்து வருகிற வாடையை ஏற்றுக்கொண்டு பக்குவமாக அவற்றை தடுக்க முடியாது, தடுக்காமல் பாதுகாத்து தங்களை பாதுகாத்துக் கொண்டு அவற்றிலே இருக்கக்கூடிய நல்லவற்றையும் ஏற்றுக்கொள்கிற பாங்கு சென்னவர்களுக்கு உண்டு. அதனால்தான் இந்த தென்திசை என்று சொல்ல, மாதவம் செய்த தென்திசை. எத்தனை எத்தனை அமைப்புகள் எங்கெங்கிருந்து வந்தாலும் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அடிப்படையிலிருந்து மாறாது இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் தன்னை புதுப்பித்துக் கொள்கிற ஆற்றலுடைய மக்களாக தென்னகத்தால் இருக்கிறார்கள். ஆனாலேதான் எத்தனையோ நெறிகள், எத்தனையோ கலைத்தலனங்கள், எத்தனையோ புலமை நலங்கள் எல்லாம் எங்கெங்கிருந்து வருகிறது, வாழ்வியல் நிலைகள் எல்லாம் வருது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நிலைநிற்கிற தன்மையிலே அந்தந்த திசையிலே அந்தந்த தேசங்களில் இருக்கிறவர்கள் இருந்தாலும் கூட இந்த அடிப்படையை மறக்காமல், இந்த ஐந்திணை என்ற ஒழுக்கத்தை மறக்காமல், ஐந்திணையின்பால் பட்ட அகம்புறம் என்ற இரண்டையும் மாறாமல் அவற்றின் அடிப்படையிலே எழுகிற இயல் தமிழினாலே இசையையும் தழுவிக்கொண்டு குத்தையும் தழுவிக்கொண்டு முத்தமிழை இன்றைக்கும் நினைத்துக் கொள்ளுகிற பாங்குடைய வாழ்க்கை. அது எங்க போனாலும் நாம மறந்தா கூட கோவில் காட்டும், குளம் காட்டும், நடை காட்டும், நம்முடைய படைகள் கூட காட்டும். எல்லா வகையான நிலைகளிலேயும் ஒரு குதிரை கூட ஆட்டி காய்க்கிற காலம், இப்போ யானையை கூட ஆட்டி வைக்கிறார்கள். சாமி மதுரையில பார்த்தாரு, எதையும் ஆட்ட முடியாது, ஒன்றை ஆட்ட முடியாது, நரிய கூட ஆட்ட முடியாது, நரிக்கு பயிற்சி கொடுத்துட்டார் சாமி. வல்லாளன் வல்லான் வகுத்ததே வாய்க்காலனும் பெருவழக்கு இழுக்கும் உண்டோ, வானமாய் இறங்கி மழையாய் இறங்கிய என்னை வாழிப்பதும் பரங்கான், பொல்லாத செயலில் தாய் தழல் நீதமோ புகலிடம் பிரியுமுண்டோ, பொய்வாட்டி சொல்லிலோ திருவருக்கு அயலுமாய் உண்மையே ஆவனந்தோ. பெருமானுடைய முன்னிலையில மெய்மையே பேச வேண்டும், மெய்மையே நினைக்க வேண்டும், மெய்மையே செய்ய வேண்டும். இங்க அந்த உண்மைத்தன்மையோடு வருண பாண்டிய ஆட்சி செய்கிற காலத்துல வடபுறத்திலிருந்து ஏமநாதன் வந்தான். அவன் பெரிய ஆற்றல் உள்ளவன். இதுல அரசிடத்தில எல்லாம் சென்று இசை பாடி அவருடைய காதிலே செவி அமுதாய் வாட்டபிரான் சொல்லு, செவி அமுதாய் வாட்டபிரான், இசைய செவியினாகிய அந்த தொலை வழியாக வாத்து இருக்கிறார்கள். எப்படி நாவிலே தேனை வாட்டால் எப்படி இனிமையோ அது போல. அதனால மிகப்பெரிய புகழோடு வரிசைகள் பெற்று வருகிற கனகதண்டி, மிகச்சிறந்ததாகிய எடுபடிகள், சின்னங்கள், காலங்கள், சீடர்கள், அதை வர்ணிக்கிற ரொம்ப சிறப்பாக வர்றான். அவன் வருகிற போதே எல்லாரும் வியந்து மதுரை மாநகரத்தெல்லாம் வரவேற்கிறார்கள். பாண்டியன் அவைக்கு வருகிறான். வந்தவுடனே வடபுலத்திலிருந்தும் போன்று வெற்றி கொள்வி நாடும், பல வெற்றிகளை பெற்ற அந்த காலத்துல நாடகத்துல பாத்தீங்கன்னா நிறைய மெடல் குத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு அதுக்குன்னு ஒரு கோட்டு போட்டு, ஓவர் கோட்டு போட்டு அதுல வரிசையா மெடல போட்டுப்பாங்க. எங்க திருடுமுழு பெரிய நாயனை விட்டுவான் யூசாம்பிள, அவர் இறந்த போது இவ்வளவு பெரிய வெள்ளி கும்பா நிறைய தங்க மடலா கிடந்தான். அவரு வாசித்து சம்பாதிச்சிருந்த பிள்ளைகள்லாம் பிரிச்சுக்கிட்டான். எத்தனை எத்தனை சமஸ்தானங்கள்ல, எத்தனை எத்தனை அரசர்கள் முன்னே பெரிய பெரிய செட்டி நாட்டுல வீழ்தாம்புள்ள வாசிக்காத இடமே கிடையாது. அப்படி வாசிச்சு வருது. ஒரு காம்போரி பாண்டாருன்னா வாசிச்சாருன்னா அப்படி இருக்கும். திருமலை ஆட்டான விதானவே இருந்தார். கடைசி கடைசியில் திருமலை உற்சவத்துல வாசிச்சுட்டு இருக்கும்போது உடல் நலம் இல்லாம இருந்திருந்தார். பின்னர் ஒரு 77 வயசு வரைக்கும் இருந்து அவர் பணி செய்தவர். அந்த வயசுல தான் வாத்தியம் வாசிக்க முடியாது. ஏன் அதற்கு சொல்கிறேன்னா, கடுமையான முயற்சி உழைப்பினால ஒரு துறையிலே வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற்றால் விருதுகள் வரும். பல்வேறு வகையான விருதுகள் வந்தது. அந்த விருதுகளோட தான் முன்னே செல்கிறது. விருதுன்னு சொன்னா கட்டியம் போகணும் முதல்ல. இப்படி ஒரு அரசருக்கு முன்னே பராக் பராக் வருகிறார்.

சொல்வது போல இந்த கலைஞன் வருகிறான், இசை புலவன் வருகிறான், புலவர்களுக்கு முன்னாடியே கட்டியம் போகும் சம்பந்தாண்டான்னு ஒருத்தன் அருணகிரிநாதர் காலத்துல அந்த திருப்புகளுக்கு அருமையா வர்ணிப்பார். அப்படிலாம் எனக்கு தட்டிகை எல்லாம் எனக்கு வேண்டாம், உன்னுடைய திருவடியில எனக்கு அன்பு இருந்தா போதும் ஒரு கேட்பார். அப்படி மிகப்பெரிய வெற்றி சின்னங்களோடு மதுரையை நோக்கி வந்து பிஞ்சை சூழ் மதுரை சார்ந்தான் சாதாரண ஊருக்கு வரல, வித்தைகள் பல சூழ்ந்திருக்கும்படியான மதுரையினர். அந்த காலத்திலேயே மிகச்சிறந்த வல்லாளர்கள், கலைஞர்கள், பிற அறிஞர்கள் அவர்கள் சூழ்ந்திருக்கும்படியான, எப்பொழுதும் அவைக்களத்தில் விட்டு நீங்காது இருக்கிற பெருந்தரமுடைய மதுரைக்கு இந்த ஏமநாதன் வந்தான். வடவலத்தில் இருந்து வந்தவன் சென்னவர் பெருமை என்று வணங்கி மிகச்சிறந்த இசை பாடுகிறான். அந்த இசை என்பது மிகச்சிறந்த உயர்ந்த பயிற்சி, அதுக்கு மேல இறைவனுடைய திருவருள். திருவருள் இல்லை என்று சொன்னா இசை பாட முடியாது. இந்த உடம்புல இந்த கந்தரம் இருக்கு பாருங்க, கண்டம், இது ஆண்களுக்கு ஒரு வகை, பெண்களுக்கு ஒரு வகை. இந்த 16 வயசுக்கு முன்னாடி மிகப்பெரிய குயில் கூற மாதிரி இருக்கும் ஆண்களுக்கு சாதிகரம். இந்த 15-16 வயசு ஆயிடுச்சுன்னா இந்த கண்டம் உடைதல் இங்க ரெண்டாக பிறந்த மாதிரி இருக்கும். அது இந்த பெண்களுக்கு இந்த கண்டம் உடைதல் என்பது இல்லாததுனால இழி வரை இனிமையான குரல் இருக்கும். இளமை காலத்தில் பாடிய பயிற்சியினால இந்த குரல் உடைஞ்ச உடனே பாட முடியாமல் பல பேர் உயிரை விட்டுருக்கிறாங்க. இந்த ஒலி எழுப்புகிற அந்த நான் குரல் வலை இருக்க, அதுல நான் இருக்கு, அந்த குரல் இசை இருக்கு பாருங்க. அந்த குரல் இசை இந்த வலிவான தானங்கள்ல இருந்து வருகிற காற்றை ஏற்ற இறக்கங்களாக அந்த நரம்புகள் இழுத்து கட்டி அந்த துவாரத்தை சுருக்குகிறது, விரிக்கிறது. இப்போ புல்லாமலையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குழல் ஒரு துளையில வச்சு வாய் வைத்து காற்றை ஊதுகிறோம். அந்த கீழே 7 துளைகள் இருக்கும். அந்த தரியம பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த விரதங்களை வைத்துக் கொண்டு இடங்கள் இருக்கு. அந்த இடங்களை வச்சு இந்த காற்றை ஊதுகிற போது எந்த வரல திறந்து எந்த வரல ஊன்னா என்ன நடக்கும் வரும்னு தெரியலாம், அழகுபடுத்தலாம். ஒரு யாழ் என்று சொன்னா இப்ப இப்ப இரும்பு கம்மியா போச்சு, அந்த காலத்துல நரம்பு. அந்த நரம்பை எடுத்து கட்டி தெளித்து பார்த்து ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று என்று ஆக்கி 7 வகையான சுரங்கள் உண்டாகும்படியாக ஆக்குவது. அதுபோல சிறந்ததாக இருக்கக்கூடிய இந்த யாழும் குழலும் அதான் மிக பழமையான வாத்தியம். குழல் இனிதி யாழ் எனிதி என்ப தம் மக்கள் மழலை குழல் அப்புறம்தான் யாழ். இந்த ரெண்டுக்கு பிறகு இவன் பாடுவதற்கு இந்த ஒலிகளை கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு இந்த காலிலே கேட்கக்கூடிய சத்தத்தை விட்டு தானும் பாடுவதற்கு ஒரு முயற்சி தானம். அந்த முயற்சி தானம் இந்த மிடரு, அதுக்கு மிடத்தி செய்து பேரு. இந்த மிடரு சுருங்குவதும் விரிவதுமாக இருக்கும். நீங்க அந்த காலத்துல துச்சின்னு ஒரு வாத்தியம் இருந்திருக்கிறதா பார்க்கறது இல்லை. அந்த காலத்துல இந்த பெட்டி போடுவாங்க, காட்டு அமைக்க அமைக்க 4 மணித்துல உள்ள செலுத்தி அந்த கட்டைகளை அமுக்குவாங்க. அந்த காலத்துல ஒரு பைப் மாதிரி வச்சு அது வழியா அப்படி அமைக்க அமைக்க அந்த காற்று வழியாக அப்படிலாம். அப்போ என்ன அளவுல காற்றை உள்ளே செலுத்தணும், என்ன அளவு விட்டா என்ன சுரம் வரும், எவ்வளவு கார் வருதுன்னு கணக்கு பண்ணியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கணக்கை எல்லாம் இயல்பாகவே இந்த கண்டத்துக்குள்ளே சுருங்கி விரிய நம்மளை அறியாமையே சத்தம் முதல்ல ஓன்னு ஆரம்பிச்சு ஓகாரமா ஆரம்பிச்சது ஆகாரமா ஆகி அப்படி பல்வேறு வகையான சிறந்த ஓசைகளை கவனித்து கவனித்து இதுக்கு இது இதுக்கு இது இதுக்கு செப்பம் செய்து மிகச்சிறந்த ஒலியை தனக்குள்ளே இருந்து வெளியே என்ன இசை வருகிறது, உள்ளே இருந்து எடுகிற காற்றை பிடித்து கணக்கறிந்து இசையாக ஆக்கினார். அதுதான் யோகம். அந்த மிடத்தி செய்ய வல்லவர்கள் கருவியை பக்கத்தில் வைத்துக் கொள்வார்கள், அந்த ஒலியை கேட்டுக்கொண்டு தடம்புறலாமல். அதனால யாழ் என்ற கருவியை வைத்துக் கொண்டு அது மீட்டினா அவர் மீட்டு மீட்டினா அது நீங்கிற நேரத்தில் அந்த கார்வையில இவர்கள் அந்த ஒலியை செலுத்துவார். இப்படிப்பட்ட மிகச்சிறந்த கருவி இசையை காட்டிலும் குரல் இசை மிகச்சிறந்தது. அதுல ஒன்றி பாடுவதற்கு பாருங்க அதுதான் ரொம்ப கஷ்டம். சுரிப்பட்டி தனியா இருக்கும், தம்பளா இருக்கும், அம்புவாள் இருக்கும், நினைக்கிற நினைப்புல மனம் ஒன்றும் நாங்க தான் எடுத்த சுதி என்னவோ அந்த சுதியில அவன் கலக்க வேணும். அதைத்தான் ஒன்ற இசை பாடும். இசை பாடு என்பது எடுத்துக்கொண்ட அடி நாதமாக இருக்கக்கூடிய ஒன்றிலே ஒன்றுதல் வேண்டும். ஒன்றிலே அப்படி
சொல்லியிருந்தா பிரயோஜனம் இல்ல. அந்த உங்கிற ஓங்காரத்திலிருந்து பல நிலைகளில அந்த ஒலியானது தடவி செல்ல வேண்டும், தொட்டு செல்ல வேண்டும், விரைந்து செல்ல வேண்டும், அடங்கு செல்ல வேண்டும். செல்லுகிற வேகத்திலேயே காலப்பிரமாணம் என்று கொண்டிருக்கிறது. மூன்றாக, ஐந்தாக, ஏழாக, எட்டாக, ஒன்பதாக அமைகிற அந்த விரைவு, அதிலே சுருள் என்பது கமகம் என்று சொல்வார்கள். இந்த அடிப்படைகளை எல்லாம் பயிற்சியினாரை கொண்டு வந்து தான் என்ன அடிப்படையிலே அந்த ஏழு சுரங்கள் அமைத்துக் கொள்கிறானோ, ஏழு சுரங்கள்ல ச பா என்ற ரெண்டு தவிர பாக்கி இருக்கக்கூடிய அஞ்சு சுரத்துக்கு ரெண்டு ரெண்டு இடங்கள் இருக்கின்றன. சொல்லுங்க, சின்னடி பெரிய அடி, சின்னதா பெரியதா, சுத்த மத்தியமம் பிரதி மத்தியமம், பஞ்சமம் ஒன்றுதான் ஐந்தாவது இடம், தைவனம் ரெண்டு, நிஷாதம் ரெண்டு. இந்த ஏழு ஏழுல ரெண்டு ரெண்டா சொல்லும் போது ஏழு அஞ்சு பன்னிரெண்டாகுது. பன்னிரெண்டு சுரங்களுக்குள்ளே லட்சக்கணக்கான ராகங்களை உண்டாக்கலாம். அறிவுடையவன் ஆயிரக்கணக்கான இசை வடிவங்களை உண்டாக்கலாம். கணக்கு போடுற மாதிரி தான், ஒண்ணு பிரிச்சு இல்ல. அதையே கூட பின்னே வந்தவர்கள் கோவிந்த டீச்சருடைய மகன் வெங்கடமை என்பவர் பைனாலாக ஆக்கி இன்னும் அற்புதங்கள் பண்ணியிருக்கிறார். இப்படி இசை இலக்கணம் வல்லார்கள் வகுத்து வைத்த நெறியை இசை புலவர்கள் பாடி பாடி பாடி பாடி உருவேற்றி சில வடிவங்களை கொடுத்து, சண்முக பிரியான்னா என்ன வடிவம், சாதாரி பெண்

0: அஞ்சுழி கொண்ட அந்த நாதனை எப்படி பாடணும்? ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல கேட்டு புகந்தவர் தம்மை. இசை கற்று வல்லார், அந்த கற்று வல்லவரிடத்துல கேட்டு உகந்தவர். முதல்ல கேட்டு கேட்டு கேட்டு மகிழ்ச்சி அடையும், இன்னமும் கட்டிக்கிட்டு இருக்காமே அப்படின்னா அது உகப்பு வராது, மகிழ்ச்சி வராது. ஆர்வத்தோடு இதுல ஏதோ விஷயம் இருக்கு, நுட்பமா பாடுகிறார்கள், இத கேட்கணும். பெரும்பாலும் நுட்பமா நுணங்கிய கேள்வி பலருக்கு இல்லாதனால பாடுகிற நிலை வீடுகள்ல மரம் போச்சு. சில குடும்பங்கள்ல தான் போற்றி கொண்டிருக்கிறார். அது கேட்டா என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, அதெல்லாம் பெரும்பொருள் செலவாகும். ஒரு பொருளும் செலவாகாது. எத்தனை பாட்டுகள் நம்ம கேட்கிறோம், பிள்ளைகள் தானா பாடுகிறார்கள் என்று டிவியை ரேடியோ கேட்டுட்டு. அவர்களுக்கெல்லாம் ஒரு முறையான மரபு வழிப்பட்ட உயர்ந்த இறை நலம் விளைவிக்கக்கூடிய மனம் பண்படக்கூடிய செவ்விய இசைகளை, மிக பழமையான இசை வடிவங்கள் தமிழ் போன்று வேற எந்த மொழியிலும் கிடையாது.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: உச்சி முகந்து நீ அந்த பகைவராக இருக்கக்கூடிய அசுரர்களை எல்லாம் அழித்து இந்த ஒரு பிரபஞ்சத்திற்கு நல்லது செய்து மீண்டும் வர வேண்டும் என்று வழி அனுப்பி வைக்கிறாராம். அப்போ முருகப்பெருமானுக்கு ஆசி கூறுகிறார் சிவபெருமான், சுப்பிரமணியா, இப்பொழுது நீ செல்லுகிற அந்த சிம்மபக்தன், கஜபக்தன், சூரபத்மன் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரையும் அசுரர்களையும் கொன்று வருவாய், உனக்கு எந்த இடத்திலேயும் வெற்றி தவிர தோல்வி என்பதே கிடையாது. நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றி வெற்றி என்று இருக்கும், உன்னை தோல்வி அணுகவே அணுகாது. நீ இந்த தர்மத்தினுடைய நெறியிலே இந்த பிரபஞ்சத்தை நிறுத்திவா என்று சொல்லும்படியாக சொல்லுவார்னர். இந்த முருக வழிபாடிலே ஒரு சிறப்புண்டு, வீரம், இளமை அதாவது யவனம், வெற்றி என்று சொல்லக்கூடியதற்கு நாயகனாக இருக்கப்பட்டவன் முருகப்பெருமான். மகாபாரதத்துல சொல்லும் பொழுது இதனாலதான் இந்த இடத்துல முருகப்பெருமானுடைய தன்மை யுத்தகரத்திலே சொல்லப்படும். அது மட்டுமல்ல, சிகண்டி என்று சொல்லக்கூடியது சரித்திரம் நீங்க மகாபாரதம் தெரிந்தவர்களுக்கு படித்திருக்கலாம். பெண்ணாகி இருந்து ஆணாக மாறியவன், அப்படி மாறும் பொழுது முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு முருகனுடைய அருளினாலே எவரையும் வெல்லக்கூடிய தன்மையை சிகண்டி பெற்றான் என்று மகாபாரதம் சொல்லும். இந்த மகாபாரதத்திலேயே பகவத்கீதை வரும் பொழுது அதிலே சேனாதிபதிகளுக்குள்ளே ஸ்கந்தனாக அகம் சேனானி ஸ்கந்தகா என்று சொல்லும்படியாக, சேனானியாக ஸ்கந்தனாக நான் இருக்கிறேன் என்று வெற்றி தரக்கூடிய தெய்வமாக அங்கே கீதையிலே சொல்லும் பொழுது, வெற்றியை தரக்கூடிய விஜயத்தையே என்றையும் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் முருகப்பெருமானுடைய சரித்திரம், முருகப்பெருமானுடைய பெயர். அதனாலதான் இங்க ஆசி கூறுகின்றாராம் சிவபெருமான், சென்று வா என்று சொல்லி அனுப்புகின்றார்களாம். எல்லாரும் உடனே சூழ்ந்து மற்ற தேவர்களாக நிற்கின்றார்கள். பிரம்மா விஷ்ணு எல்லாரையும் பார்த்து, இனிமேல் அச்சப்பட வேண்டாம், இவன் உங்களுடைய துயரத்தை எல்லாம் தீர்ப்பான், இவனோடு சென்று வாருங்கள், எல்லா அசுரப்படைகளும் அழிந்துவிடும் என்று சொல்லி எல்லாரையும் அனுப்பி வைக்கிறார். 2000 வெள்ளம் பூதசேனைகள், அது மட்டுமல்லாமல் 108 பூதகண படைத்தலைவர்கள், அண்டாவரணர், நந்தி, உக்ரர், சண்டர், அக்னிநேத்திரர், சிங்கர் என்று சொல்லும்படியாக கணநாதர்கள் எல்லாம் அவர்களையும் அனுப்பி, இவனுக்காகவே அவதாரம் செய்திருக்கக்கூடிய 109 வீரர்கள் இருக்கிறார்கள், இவனுடைய முருகப்பெருமானுடைய தம்பிமார்கள், வீரபாகு முதலான வீரபாகு, வீரமகேந்திரர், வீர ராட்சதர், வீரகேசரி என்று சொல்லும்படியாக 9 நவ வீரர்களையும், அவர்களோடு இருக்கக்கூடிய 900,000 வீரர்கள் எல்லாம் இவருடைய புதல்வர்கள், அந்த அவர்களையும் சேர்த்து முருகப்பெருமானுடைய தம்பிமாரையும் சேர்த்து அனுப்பி வைக்கின்றாராம். அனுப்பி வைத்த உடனேயே எல்லாரும் பரம சந்தோஷமாக முருகப்பெருமானுடைய அடிபணிகின்றார்கள். உங்களாலே எங்களுடைய துன்பமெல்லாம் தீர்ந்தது, எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வணங்கி நிற்க முருகப்பெருமான் ஆசி கூறுகிறார். பார்த்தாராம் அங்கே விஷ்ணு, சண்டைக்கு போன ஆயுதம் கொடுத்தாச்சு, சண்டை போறதா நடந்து போறதா, இவருக்கு என்ன செய்ய வேண்டும், மனோவேகமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேர் வேண்டும் என்று சிவனருளாலே ஒரு பெரிய 100,000 குதிரைகள் பூட்டி இருக்கக்கூடிய ஒரு பெரிய தேரையும், அந்த தேரிலே பலவிதமான பானங்களையும் இருக்கும்படியாக சிவனிடத்திலே இருந்து வாங்கி கொடுக்கிறார். அந்த தேரை ஓட்டுவதற்கு 49 வாயு கணங்களோடு வாயுவை சாரதியாக அனுப்பித்தாராம். வாயு தேவனை திருமால் சாரதியாக அனுப்பிக்கிறார். அனுப்பித்த உடனே எல்லாரும் விழுந்து வணங்கி, சூரன் இறந்தான், இனிமேல் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லும்படியாக கிளம்புகின்றார்களாம். படை எழுச்சி, போர் எழுச்சியானது படையோடு சென்று கிளம்புகிறது. இவர்களுடைய சத்தமும் இவர்கள் செல்லும்படியாக இருக்கக்கூடிய அந்த தூசுமே இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் மறைத்துதான். இந்த காந்தம் சொல்லும் பொழுது சொல்லும், முதன் முதல்ல என்ன போனதுன்னார், முதன் முதல்ல முருகப்பெருமானை பற்றி இவர்கள் ஆரவாரம் செய்கிறார்களே, இவனுடைய முருகப்பெருமானுடைய புகழ் முதலிலே சென்றது. அதன் பிறகு ரத கஜ துரக பதாது என்று சொல்லக்கூடிய நால்வகை சேனைகள் கிளம்பிய காரணத்தினாலே ஏற்பட்ட தூசு உலகங்களை எல்லாம் முடிச்சென்றது என்று சொல்லி ஸ்காந்தம் மிக அழகாக சொல்லும். முருகப்பெருமானுடைய புகழ் தான் முதலே நம்ம பார்த்த மாதிரி, அவனுடைய நாம மகிமை தான் முதல்ல போகும். அப்புறம் வாழ்விலே வெற்றி, அவனையே அடையக்கூடிய தன்மையும் நமக்கு கிடைக்கும். இவர்களெல்லாம் எப்பேற்பட்டவர்கள், இந்த பூதகணங்கள்லாம் எப்பேற்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது, அண்டம் யாவையும் ஆண்டு உரை உயிர் தொகை அனைத்தும் உண்டு உமிழ்ந்திடவல்லவர் என்று பாடுவார் கச்சியப்பர். இந்த பூதம் ஒவ்வொன்றும் இந்த அண்டங்கள் எல்லாவற்றையும் கேலக்சி ஒவ்வொன்றையும் சாட்டு துப்பக்கூடியவங்களா, அப்பேற்பட்ட சக்தி படைத்தவர்கள் என்று சொல்லும்படியாக இவர்கள் கிளம்புகின்றார்கள். ஒன்று, அடுத்தது எல்லாரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செல்லும் பொழுது தேவர்களுக்கு சுப சகுனங்களும், அசுரர்களுடைய பட்டினங்களிலே அசுபமாக தீய சகுனங்களும் துர்ஜகுணங்களும் அங்கே தோன்றியதான். செல்லும் பொழுது கிரௌஞ்சமலை எதிர்படுகிறது. இருக்கட்டும், இதுல ஒரு முக்கியமான ஒரு சின்ன கருத்து பார்க்கிறோம். என்னைக்குமே கீழே வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது நாமே இப்ப வேலையே செய்ய வேண்டாம், இப்ப நாமே என்ன செய்யலாம்னா, இதோ ஒன்றை முயற்சி செய்து அடைய வேண்டும், ஒன்றை அடைவதற்காக நம்ம பிரயத்தனம் பண்ணணும்னா எழுச்சி நம்மிடத்திலே இல்லாம இருக்கலாம். அதாவது முயற்சி பிரயத்தனம் என்று சொல்லுவார்கள் இல்ல, அது இல்லாம இருக்கலாம். காரணம் பலவிதமான காரணங்களாக இருக்கும். இது ஒண்ணும் அப்படி உடனே எல்லாரும் அப்படியே தானாக செல்ஃப் ஸ்டார்டிங் எல்லாம் எல்லாருக்கும் வர்றதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எத்தனையோ பேர் வேலை பார்க்கிறார்கள், எல்லாரும் எம்டியா இருப்பாங்களா, எல்லாரும் ஜிஎம்ஆ இருக்கிறாங்களா, எல்லாரும் நடத்தி செல்லக்கூடிய தலைவர்களாக இருக்கிறார்களா, யோசித்து பாருங்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரொம்ப அழகா இருக்கும். அவர் தன்னுடைய சைன்யத்துக்கு ஆள் சேர்க்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாராம், உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும். என்ன பரிசு தெரியுமா கிடைக்கும்? உங்களுக்கு சம்பளம் கொடுப்பேன். எல்லா சேனையிலையும் போனா சம்பளம் கிடைக்கும். இங்க சம்பளம் என்ன தெரியுமா உங்களுக்கு கிடைக்கும்? மரணம் என்று சொல்லக்கூடிய, இந்தியாவிற்காக நீங்கள் உயிர் விடக்கூடிய மரணம் என்று சொல்லக்கூடிய சம்பளம் தான் உங்களுக்கு என்னால கொடுக்க முடியும். வேற எந்த சம்பளமும் என்னாலே கொடுக்க முடியாது. என்ன பரிசு கிடைக்கும் தெரியுமா? நாம் இந்திய தாய்க்காக, வெற்றிக்காக நாம் மடிந்தோம் என்று சொல்லக்கூடிய பெருமிதம் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும் என்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சொல்லுவாராம். இப்போ அவருடைய சைன்யத்திலே தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக எத்தனை பேர், இப்ப தமிழ்நாட்டில இருந்தெல்லாம் இங்கே டாக்டர்கள்லாம் பெண்மணிகள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள், பர்மா வரை சென்று அவர்கள் ஜப்பானோடு கலந்து ஆங்கில பேரரசை அசைத்து இருக்கிறார்கள், சண்டை போட்டிருக்கிறாங்க. இன்னும் பர்மா பக்கத்துல அந்த நார்த் ஈஸ்ட் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் சமாதிகள் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் வந்திருக்கிறார்கள். இப்போ அவர் சென்றார் என்று சொன்னால், அதே மாதிரி மகாத்மா காந்தி படம் பார்த்துருக்கலாம், நமக்கே வேடிக்கையா இருக்கும், என்ன சார் இப்படிலாம் முடியுமா அப்படின்ட்டு போவாங்க. ஒன்னும் இல்லை, உப்பு சத்தியாகிரகம், தண்டியில உப்பு சத்தியாகிரகம் நடக்கிறது, போகிறார்கள், ருசியா போவாங்க, அடி வாங்குவாங்க. யோசிச்சு பாருங்க, அடி வாங்குறதுக்குன்னு போகணுமா? இத்தனை ஆயிரம் பேர் செல்லுகிறார்களே, அத்தனை பேர் அங்கே 100 பேர் கூட இருக்க மாட்டான், அவன் அடிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும் யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை 30 கோடி முகமுடைய ஆள் உயிர், மீம்புற ஒன்றுடையாள், செப்பு மொழி படுத்து 18 உடையாள், இவள் சிந்தை ஒன்றுடையாள் என்று பாடுவாரே பாரதியார், 30 கோடி அப்ப அந்த காலத்துல இருந்திருக்கிறார்கள். 30 கோடி பேரே ஆயிரக்கணக்கான ஆங்கிலேயர் தானே ஆண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து இருந்தா அடிச்சு துவம்சம் பண்ணி இருக்க முடியாதா? யோசித்து பாருங்கள், ஏன் முடியலை? அதற்கு உத்வேகம், உற்சாகம், செல்ஃப் ஸ்டார்டிங் என்று சொல்லுகிறோம் இல்லையா, நாம செய்யக்கூடிய தன்மை எல்லாருக்கும் வர்றது இல்லை. எல்லாரும் லீடர்ஸ் கிடையாது, எல்லாரிடத்திலேயும் தலைமை தகுதி, தலைமை பண்பு இருக்கிறதே, லீடர்ஷிப் கிடையாது. இப்போ லீடர்ஷிப் இல்லைன்னு சொன்னா எவ்வளவோ சக்தி இருக்கலாம், அவங்களால முடியாது, எவ்வளவோ இருக்கலாம். இப்ப இந்த அண்டர் பூதகணங்கள் எல்லாம் அண்டம் யாவையும் ஆண்டு உரை உயிர் தொகை அனைத்தும் உண்டு உமிழ்ந்திட வல்லவர்னா சூரபத்மர ஒண்ணும் பண்ண முடியலையே, இந்த ராட்சசர்கள் ஒண்ணும் பண்ண முடியலையே, தேவாதி தேவர்கள் எல்லாம் இவனோடு சென்று அங்கே போரிட போகிறார்கள், இத்தனை காலம் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சொல்லலாம், சூரபத்மனுக்கு வர பலம் இருந்தது, சிவபெருமானுடைய அருளாலே வரம் பெற்றிருந்தான். ஆனா நமக்கு ஒரு கருத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், லீடர்ஷிப் குவாலிட்டி, லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தால்தான், ஒரு நாயகமாக ஒருத்தர் இருந்தால்தான் படைகளை நடத்த முடியும். ஒரு லீடர்னு ஒருத்தர் இருந்தார் தான் ஒரு காரியம், ஒரு சேனை நடக்கும். அதே போலத்தான் நமக்கும் ஒரு தலைவன் என்று ஒன்று இருக்கும் பொழுதுதான் நடக்கும். பகுநாயகம் அநாயகம், பாலநாயகம் பகுநாயகம் அநாயகம் என்று ஒரு வடமொழியில ஸ்தோத்திரம் வரும். இதெல்லாம் முடிசா சொன்னா இப்ப என்ன உதைக்கி வருவாங்க, அது அடுத்தது. ஏன்னா அதுல சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது இந்த ஸ்லோகத்துல ஒத்துக்கொள்வதில்லை. சின்ன குழந்தைகள் அரசாட்சி, பகுநாயகம் இப்ப நம்ம சொல்லுகிறோமே எல்லாரும் சேர்ந்து ஆளக்கூடிய ஆட்சி, இது அநாயகம் என்று சொல்லுகிறார்கள். அது ஆகிறது இல்லை, இது வந்து நாயகமாக இருக்காது என்று அந்த ஸ்லோகமானது சொல்லுகிறது. அதை நம்ம பார்க்கிறோம், அது அடுத்தது. தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் சொன்னாலும் வேலைக்கு ஆகாது, ஒருத்தன் இருக்கணும். அந்த ஒருத்தன் இருக்கும் பொழுதுதான் மற்றவர்கள் அவன் சொல்படி கேட்பார்கள். பல தலை இருக்க முடியாது, ஒரு இடத்துல ஒரு தலை தான் இருக்கணும். பத்து தலை இருந்ததுன்னா ராவண மாதிரி தான், அது சரி இருக்காது. இப்போ பகுநாயகம் அநாயகமாக இருக்கிறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. பரவாயில்ல, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி என்கின்ற ஒரு தலைமை பண்பு வேண்டும், தலைமை பண்பு இருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவன் தான் அந்த வேலை பண்ணணும் இல்லை. மேனேஜ்மெண்ட் நீங்க படித்தீர்கள், அந்த MBA இதெல்லாம் படிக்கும் பொழுது சில தலைமை பண்புகளை சொல்லித் தருவார்கள். இது சொல்லித்தர்ற விஷயம் இல்லை, ஆனா சொல்லித்தந்தாலும் சில விஷயங்கள் மாற்றப்பட முடியும். இப்போ அவர்கள் என்ன சொல்லித் தருவார்கள் என்று சொன்னால், அவர்களை நீங்க எல்லா காரியமும் நீங்க பண்ண போறதில்லை. ஏதோ ஒரு ஆபீஸ்ல வேலை, எல்லாரும் ஒரு ஹோட்டல் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஹோட்டல்ல இவரே கொண்டு போய் ஜெனரல் மேனேஜரை சமைக்கணும், ஜெனரல் மேனேஜரை சர்வ் பண்ணணும், ஜெனரல் மேனேஜரை அக்கௌண்ட் எழுதணும், அதெல்லாம் பண்ண மாட்டார். அவரே போய் ரூம் கிளீன் பண்ணுவார கிடையாது. இவருக்கு அதை பற்றிய அறிவு இருக்குமே தவிர, தெளிவு இருக்குமே தவிர, இவர் போய் எல்லாம் பண்ண போறதில்லை, பண்ண வைப்பார். மற்றவர்களிடத்திலே ஒரு காரியத்தை செய்ய வைப்பார், அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப செய்ய வைக்கிறவர் யாரோ அவர்களை உற்சாகப்படுத்தி நீங்க இந்த இந்த காரியத்தை பயன்பட செய்ய வேண்டும் என்று அவர் செய்ய வைத்தால்தான் சரியா நடக்கும். இப்ப தண்ணீர் இருக்கிறது, தண்ணீர் கரை இல்லாவிட்டாலும் அது வழி இல்லாவிட்டாலும் ஆறு போல அவர் வழியில போகனாலும் பறந்து விட்டு அப்படியே தண்ணீர் எல்லா இடத்துலயும் போகுதுன்னா என்ன ஆகும், ஒரு இடத்துல இருக்காது, பிரயோஜனம் இல்லை. மேல இருந்து மழை பெய்கிறது அப்படியே பறந்து போகிறதுன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அது என்ன ஆகும், ஒரு இடத்துல தேக்கி வைக்க வேண்டும், இல்லை என்றால் அது ஆறு போற ஒரு வழிப்படுத்தி செல்ல வேண்டும். வழிப்படுத்தி சென்றால் அதனுடைய பலம் அதிகம். இப்ப நம்ம டேம் கட்டி அதுல இருந்து மின்சாரம் எடுக்கிறோம் என்று சொன்னால் இதே விஷயம்தான். அதே போல வாழ்க்கையிலே ஒரு நிறுவனமாகட்டும் குடும்பமாகட்டும், ஒரு தலைவர் என்று யாரோ ஒருத்தர், இவர் தான் சொல்லவில்லை, யாரோ ஒருத்தர். இந்த புருஷன் சொன்னா ஆண் என்பதற்காக கிடையாது, புருஷன் என்பவன் ஆண் என்கின்ற அர்த்தம் கிடையாது. புருஷன் என்பவன் வழி நடத்த செல்லக்கூடியவன், எவன் முன்னாலே செல்லுகின்றானோ. நயதீதி பும்சான் நயதீதி இதி புருஷகா என்று சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள். எனக்கு வடமொழி இலக்கியம் இலக்கணம் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள், புருஷன் என்பதற்கு சொல்லும் பொழுது எவன் வழி நடத்தி செல்லுகின்றானோ, எவன் முன்னாலே செல்லுகின்றானோ அவனுக்கு பேர் புருஷன். அவன் வந்து கணவனா இருக்கணும் மனைவியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாரோ ஒருத்தர், மனைவியோ கணவனோ. குடும்பத்துக்கு ஒரு தலைவன் இருக்கணும். இப்ப மனைவி ஒரு பக்கம், மனைவி கோயிலுக்கு போறோம்னு சொல்ற, புருஷன் வந்து இல்ல சினிமா பார்க்க போறோம்னு சொல்லலாம், எங்க போய் முடிவாங்க, நடக்காது. அது மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டு விஷயத்துல இழுத்து கொண்டு இருக்க முடியாது, தண்ணி தவளை தண்ணி கிடக்கும், எலை தரைக்க எலி வந்து தரைக்கு எடுக்கும்னு சொல்லி நம்ம ஒரு கதை சொல்லுவாங்களே சின்ன குழந்தைகளுக்கு. அதே போலத்தான் ஒரு தலைவன் இருக்க வேண்டும். தலைவனாக குடும்பத்தில் சொல்லும் பொழுது புருஷன், எவன் முன்னாலே செல்கின்றானோ அவன் புருஷன். அதே போலத்தான் ஒரு அலுவலகத்திலே இவன் தான் தலைவன், அதன் தலைமை பண்பு உடையவனாக ஒருத்தன் இருக்க வேண்டும். அதே போலத்தான் நம்முடைய வாழ்விலே, மற்றவர்களை பற்றியெல்லாம் விட்டுருங்கள், குடும்பத்தை பத்தி கூட நான் சொல்ல, நம்முடைய வாழ்விலே நம்மிடத்திலே சக்தி இருக்கலாம், நம்மிடத்திலே பலவிதமான ஐடியாக்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லக்கூடிய யோசனைகள் இருக்கலாம், ஆனால் நம்மாலே நடத்த முடியாமல் போகும். அப்போ நம்மை உள்ளிருந்து உத்வேகப்படுத்துவதற்கு ஒன்று வேண்டும் இல்லையா, அந்த சக்தி பரம்பொருள் சக்தி தான் முருகப்பெருமான். அதனால தான் அவனுக்கு தேவசேனாதிபதி சேனானி என்றெல்லாம் அவனுக்கு பேர் கொடுத்திருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செய்து கொஞ்சம் உன்னிப்பாக்கம் நீங்கள். நான் குடும்பத்தை பத்தி கூட ரெண்டு பேர் புருஷம் பண்டாட்டி இருக்கிறது இல்ல, குழந்தைகளோடு இருக்கக்கூடியது, அலுவலகம் பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் இருக்கிற அலுவலகம் பற்றி எல்லாம் பேசல. ஒரு மனிதன், இப்ப நான் ஒரு மனிதன், சந்தேகம் இல்லை நினைக்கிறேன், சரி நான் ஒரு மனிதன், எனக்கு பலவிதமான குணங்கள் உண்டு, எனக்கு பலவிதமான திறமைகள் உண்டு, எனக்கு பலவிதமான குறைகள் உண்டு, என்னிடத்துல பலவிதமான குற்றங்கள் உண்டு. இந்த குற்றங்களையும் குறைகளையும் கீழே தள்ளி நான் என்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு நான் என்னை முன்னிறுத்தி செல்ல வேண்டும் என்று சொன்னால், எனக்கு ஒரு தலைமை பண்பு செல்ஃப் ஸ்டார்டிங் மாதிரி உள்ளே இருக்கக்கூடியதை தூண்டக்கூடிய ஒரு தன்மை தேவை, நான் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்வேகம் தேவை. அது எப்படி வரும், எப்போ வரும், எப்படி வரும், அதுக்கு இறைவனுடைய தன்மை. நீங்கள் படித்திருக்கலாம், ஒரு அருமையா ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஆங்கில புத்தகத்தில். நாமல்லே மிக அழகான ஒரு கருத்து சொல்லப்படும், நம்முடைய நோக்கம் உயர்ந்த நோக்கமாக, அந்த நோக்கமானது ஒரு அழிவற்ற தன்மையோடு சேர்ந்த ஒரு நோக்கமாக இருக்கும் என்று சொன்னால் நம்மாலே எதை பற்றியும் சிந்திக்காமல் அதனிடத்திலே மிக மிக உற்சாகமாக செய்ய முடியும். வாரியார் சுவாமிகள் 4 மணி நேரம் தான் தூங்குவாராம், காந்தியடிகள் 4 மணி நேரம் தான் தூங்குவார், நேருஜி பல முறை 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்கி இருக்கிறார். அவங்களுக்கெல்லாம் நமக்கு என்ன தூக்கமா வருது, 8 வரை தூங்கினாலும் பதமாட்டேங்குது அப்படியே சொல்ல, ரொம்ப டயர்டா இருக்கு சார், தூக்கமே இல்லை சார் அப்படிமோ. அவர்களெல்லாம் எப்படி செய்தார்கள், தூங்கவே இல்லாமல் அவர்களெல்லாம் எப்படி சென்றார்கள், அவர்களால் எப்படி உழைக்க முடிந்தது, அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய நோக்கம் அப்படி. ஒரு நோக்கமானது உயர்ந்த நோக்கமாக இருந்தால் அந்த நோக்கமானது ஒரு அழிவற்ற ஒரு தன்மையோடு சேர்ந்திருந்தார். இந்த ஆங்கில புத்தகத்தில் அதைத்தான் சொல்லுகிறார்கள், அழிவற்ற தன்மை என்று சொல்லும் பொழுது சத்தியம், ஏதோ ஒரு பெரிய பெரிய நோக்கத்தோடு. நான் வந்து இவர்களை மட்டுமில்லை, யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு 4 பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால், உதவுங்கரங்கள் போல ஏதோ ஒன்று இருக்கிறது, ஒரு நிறுவனத்தை நடத்துகிறோம் மற்றவர்களுக்காக தொண்டு செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தால் அது உயர்ந்த நோக்கம், அழியாத ஒரு தன்மையிலே இருக்குமானால் அவர்களுக்கு அளவற்ற உற்சாகம் அளவற்ற சக்தியும் வருகிறது என்று சொல்லி அந்த நாவல்ல வரும். இதை விஞ்ஞானிகளும் மெய்ப்பித்திருக்கிறார்கள். நமக்கு படத்துல பார்க்கும் பொழுது கதாநாயகன் 10 பேர் என்ன 20 பேர் அடித்து தள்ளுவான். அவர்கள் சொல்லுகிறார்கள் முகுளத்தில், அதாவது முளைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த முகுளத்திலே இருந்து ஒரு விதமான திரவம் சுரக்கிறது தான், அது உங்களுடைய உத்வேகம் எதை நோக்கி இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி சுரந்து உடலிலே அளவற்ற சக்தியை கொடுக்கிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போ நம்மை நம்முடைய சக்தியை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், நாம் உயர்வடைய வேண்டும். லௌகீக ரீதியாகவே சொல்கிறேன், நாம் உயர்வடைய வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமான விஷயங்களை நினைக்க கூடாது, உயர்ந்த விஷயங்களை உன்னதமான விஷயங்களுக்கு ஆசைப்பட்டால், உன்னதமான நோக்கங்கள் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய சக்திகள் அளவிடற்கரியதாக பல்கி பெருகுகின்றன. இதை வந்து என்ன பண்ணுகிறார்கள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இதை பயன்படுத்துகிறார்கள், வேறொன்றும் கிடையாது. அவர்களுடைய நோக்கம் உயர்வானதாக இருக்கும் பொழுது, உதாரணம் நான் இப்ப பார்த்தேன் நேதாஜி காந்திஜி இவர்களெல்லாம் இருக்கும் பொழுது காந்திஜி இதுதான் சத்தியமானது, என்னுடைய வழி என்னுடைய நோக்கம் அதனுடைய வழி இரண்டுமே சரியானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சத்தியாகிரகத்திலே ஈடுபடும் பொழுது கோடிக்கணக்கான பேர் அவர் பின்னாலே சென்றார்கள், கோடிக்கணக்கான பேர். நன்றாக அவருக்கு தெரியும் இப்படி நாம் செல்லும் பொழுது நமக்கு சமூகத்தில் எதிர்ப்பு வரும், அரசாங்கம் அடக்குமுறை செய்யும், அடிபடுவோம், இறக்கலாம், ஆனால் சந்தோஷமாக பல தியாகிகள் தியாகம் செய்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம். காரணம் என்ன, அவர்கள் நினைத்த குறிக்கோள் உயர்ந்தது, ஒரு தலைவன் இருந்தால் அவனுக்கு இருந்த குறிக்கோள் உயர்ந்தது, அந்த குறிக்கோளின் காரணத்தினாலே உந்தப்பட்டு செல்கின்றார்கள். இது வந்து ஒரு நிறுவனம், ஒரு குடும்பம், ஒரு நாடு, ஒரு தனி மனிதன் எல்லாருக்குமே இந்த இடத்துல பொருந்தும். நம்ம அதனால நாம் உயர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நோக்கங்கள் உயர்வானதாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியமான விஷயம். உயர்வானதாக சாதாரணமா எனக்கு இவ்வளவு காசு வேணும், இது உன் நோக்கம் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அதை விட உயர்ந்ததாக தன்னலம் சுயநலம் கொண்டிருக்கக்கூடிய நோக்கங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் தடுமாறலாம். ஏன்னா இவனுக்கு மட்டும்தான் தேவைப்படுது, மற்றவருக்காக பிறர் நலத்துக்காக அல்லது உலகத்துக்கான ஒரு நோக்கம் இருக்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய சக்தியை தாண்டிய விஞ்சிய செயலை செய்ய முடிகிறது. பல பேரிடத்துல நம்ம பார்க்கிறோம், பல பேரிடத்துல பார்க்கிறோம். இதுக்கு முக்கியமான அடிப்படை என்னன்னா பிறர் நலத்தை எண்ணுவது, அதுக்கு ஆன்மீகம் வழி கொடுக்கும். இதுக்கு ரொம்ப உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் என்னன்னா முருகப்பெருமான், ரகசியமான விஷயம் அதான் முருகப்பெருமான். நீங்கள் வாழ்விலே உயர வேண்டும் என்று நினைத்தால், உங்களை உற்சாகப்படுத்த வளர்த்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால், முருகப்பெருமான் என்கின்ற அந்த கந்தன் இருக்கிறானே தேவசேனாதிபதி, அவனுடைய வழிபாடு உங்களுக்கு பயன்படும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு எனக்கும் தான், எல்லாருக்கும் பயன்படும். அது மட்டுமல்ல, இவனுடைய மந்திரங்களும் இவனை நினைப்பதும் அதாவது தியானிப்பதும் நம்மை முன்னாலே இட்டு செல்லும். இப்படி இந்த ஒரு கருத்தை மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். நம்ம அடுத்தது நம்ம தொடங்குகிறோம். கிரௌஞ்ச மலையானது முன்னாடி இருந்துதான், பார்த்த உடனே தேவகணங்கள் எல்லாம் நடுங்குகிறார்கள், தேவகணங்கள் எல்லாம் நடுங்குகிறார்கள். முருகப்பெருமான் பார்த்தா ஏன் இவ்வளவு பயப்படுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, கான லோலராக இருக்கப்பட்ட நாரத முனிவர் வந்தாராம், பிரபுவே இந்த கிரௌஞ்ச மலை இருக்கிறது இது ஒரு சாதாரணமானது கிடையாது, ரொம்ப கொடூரமான அரக்கனாக இருந்தது, அகஸ்திய முனிவருடைய சாபத்தினாலே ஒரு பெரிய மலையாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது, இந்த மலையானது பல பேருக்கு தீங்கு செய்திருக்கிறது, இந்த மலைக்கு அடுத்ததுதான் மாயாபுரி என்று சொல்லும்படியாக பட்டணத்திலே ஆனை முகத்தோடு சூரபத்மனுடைய கடைசி தம்பி கஜமுகாசுரன் இருந்து வருகிறான், மிக கொடூரமானவன், மகாமூர்க்கன், அதே சமயத்தில் மகா தீரனாக இருக்கக்கூடியவன், திவேதியர்களுக்கும் தேவாதி தேவர்களுக்கும் இன்னல் செய்வதே ஹிம்சிப்பதையே தன்னுடைய வாழ்வினுடைய குறுக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கின்றவன், ஆக ரெண்டு பேரையும் நீங்கள் அழிக்க வேண்டும் என்று கேட்டாராம். இந்த இடத்துல கந்தபுராணத்திலே இந்த ஒரு சின்ன சரித்திரம் ஜாஸ்தியாக சொல்லப்பட்டிருக்கும், ஸ்காந்தத்தில் ஒரு குறிப்பு தான் சொல்லப்பட்டிருக்கிறது கிரௌஞ்சனுடைய தன்மையை பற்றி. இவர்களுக்கு ஸ்காந்தத்திலே சொல்லாத ஒரு விஷயத்தை கந்தபுராணத்திலே எடுத்து சொல்லுகின்றார். இவன் கிரௌஞ்சன் எப்பேற்பட்டவன் என்று சொல்லும் பொழுது, அவன் ஒரு அசுரனாக இருந்து அவன் எல்லாருக்கும் தீங்கு செய்து கொண்டு வந்தானா, அப்போ அகத்தியரானவர் வடபாரதியில் இருந்து சிவபெருமானுடைய முதல்ல இது பார்த்தோம் ஆரம்பத்தில் பார்வதி கல்யாணத்தப்போ, தெற்கு பக்கமானது உயர்ந்து வடக்கு பக்கமானது தாழ்ந்ததான், உடனே நீ அங்கே செல்ல வேண்டும் என்று அகஸ்தியரே கும்பமுனி கும்ப என்று சொல்லும்படியாக அவரை அகஸ்தியரை அனுப்புகின்றார் சிவபெருமான். அவர் தெற்கு நோக்கி வரும் பொழுது இங்கே கிரௌஞ்சனாக இருந்த அசுரன் இவன் எல்லாரையும் வாதாபி இல்வலன் இவர்களெல்லாம் சேர்த்து கொண்டு இந்த வேதியர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் சாப்பிடுவதே கொன்று தின்பதே வழக்கமாக கொண்டிருந்தவன் ஒரு பெரிய மலையாக மாறி அகஸ்தியர் வளரும் பொழுது அவரை அலை இந்த தன்னுடைய மாயையினாலே அலைக்கழிக்கிறான். தன்னுடைய தபத்து தபோ வலிமையினாலே ஞானத்தினாலே உணர்ந்து கொண்டவர் தன்னுடைய தண்டத்தினாலே அந்த மலையை அடித்து, நீ என்றைக்குமே இப்படி மலையாகவே இரு, நீ துன்புற்று கொண்டிரு, நீ எல்லாருக்கும் இதே மலை வடிவிலே இருந்து துன்பம் செய்வாய், நீ முருகப்பெருமானாடே அழிக்கப்படுவார் என்று அவனுக்கு சாபம் கொடுத்து அவனை மலையாக மாற்றி, கிரௌஞ்சன் என்கின்ற அசுரனை மலையாக மாற்றி தன்னுடைய தண்டத்தினாலே மலையை இடித்து கொண்டு வெளியில வந்தாராம் அகஸ்திய மகரிஷி. இதை பண்ணி கந்தபுராணத்துல கட்சி எப்ப சொல்லுகிறார், அதான் நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள்ல ஸ்காந்தத்துல ஸ்காந்தமே பெருசு லட்ச ஸ்லோகம் இருக்கக்கூடியது, அதிலே இருக்கக்கூடிய சில சில விஷயங்கள் எல்லாம் இன்னும் விளக்கப்பட்டிருக்கும் தலபுராணங்களிலேயும், இது மாதிரி கந்தபுராணத்திலேயும் பல விடயங்கள் விளக்கப்பட்டிருக்கும். அதுல ஒரு கதை கிரௌஞ்சகிரியாக இங்கே இருக்கும். முருகப்பெருமான் பார்த்தாராம், அவர் சொல்லுகிறார், எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நாம் இவர்களை அழிப்போம். அதுல ரொம்ப அழகா ஸ்காந்தத்துல ஒரு விஷயம் வரும், என்னிடத்திலே என்னுடைய திருவடி தாமரர்களை யார் பக்தி செலுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு யார் இன்னல் செய்தாரும், அவர்கள் எப்பேற்பட்டவர்களானாலும் தேவர்களானாலும் அசுரர்கள் ஆனாலும், அவர்களை அடித்து என்னுடைய அடியவர்களை நான் காப்பேன், இதை பற்றி எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, நான் என்னுடைய அடியவர்களை காப்பேன் என்று உறுதி கூறுகின்றார் ஸ்காந்தத்துல முருகப்பெருமான். இங்க ஒரு சின்ன விஷயம் வரும், ஸ்காந்தத்துல முருகப்பெருமான் வீரபாகு தேவரை அழைத்து நீ சென்று அவனோடு கிரௌஞ்சகிரியை போரிட்டு தாரகாசுரனோடு போரிடு என்று சொல்லும்படியாக சொல்லுவார். ஆனா கந்த புராணத்துல மிக அழகான ஒரு சிறிய ஒரு ட்விஸ்ட் என்று சொல்ல முடியாது, ஒரு மாற்றத்தை இந்த இடத்துல வைக்கிறார். என்ன மாற்றம் என்று சொன்னால், இவர் முருகப்பெருமானாலே அனுப்பப்பட்டு உள்ளே சென்று கௌஞ்சகிரியினுடைய மாயையிலே இவர் மயங்கி கிடந்தார் என்று சொல்லுவதை விட, இவரே வருகிறார் கேட்டார் என்று சொல்ல முடியாது, கதையில ஒரு சின்ன மாற்றத்தை வைக்கிறார் கச்சியப்பு முனிவர். வீரபாகுதேவர் தன்னுடைய தம்பிகளோடு வந்து வணங்குகிறார், வணங்கி முருகப்பெருமானே அவனோ சூரபத்மனுக்கு தம்பி, நானோ உங்களுக்கு தம்பி, நான் சென்று இதுக்கெல்லாம் நீங்க போக வேண்டுமா, நானே செல்லுகிறேன் என்று சொல்லும்படியாக, நான் யுத்தத்துக்கு செல்லுகின்றேன் என்று கேட்பதாக வரும். இதுல எதற்காக வைத்தார்னா, முருகப்பெருமானுடைய அதாவது இறைவனுடைய திருநோக்கம் இல்லாமல் இறைவனுடைய திருவருள் இல்லாமல் நாமாக ஒன்று செய்வது என்று இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து. பின்னால இன்னொரு கருத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். கிரௌஞ்சன்னா என்ன, கஜமுகாசுரன்னா என்ன என்று, தாரகாசுரன் என்று சொல்லக்கூடிய கஜமுகாசுரன் இவன் எப்பேற்பட்டவன், அது அதனுடைய தத்துவம் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இவர்கள் செல்லுகின்றார்கள். ஸ்காந்தத்துப்படி வீரபாகுதேவர் வருகிறார். சொன்ன உடனே அப்படியா கவலைப்பட வேண்டாம், 109 வீரர்களாக நீங்களும் இந்த 108 கண பூதகண படைத்தலைவர்களில் 54 பேரையும் 1000 வெள்ளம் சேனைகளையும் அழைத்து கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி இங்கிருந்து அனுப்புகிறார். எல்லாரும் தாரகாசுரனுடைய மாயாபுரி என்று சொல்லக்கூடிய அந்த பட்டணத்தை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். உடனே அவன் தூதுவனிடத்துல கேட்கிறான் என்னன்னு கேட்கும் பொழுது, இது மாதிரி சிவகுமாரனாக ஸ்கந்தன் என்று சொல்லக்கூடியவர் வந்த அவருடைய தம்பி வீரபாகு தன்னுடைய சேனைகளோடு இங்கே நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே கோபம் வந்ததான், இவர்களெல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எல்லா தேவாதி தேவர்களையும் நான் ஒட்டியவன், அவர்களை எல்லாம் வென்றவன், இவர்களை வென்று கொன்று தீர்ப்பேன் என்று சொல்லும்படியாக தாரகாசுரனானவன் அவருக்கு யுத்தத்துக்கு வருகிறான். யுத்தம் நடக்கின்றது, எல்லாரையும் ஓட ஓட அடிக்கிறான். இந்த யுத்தகலத்துல சில விஷயங்கள் நான் முன்னாடியே சொல்ல, ஏன்னா திருப்பி திருப்பி இது வரும், இந்த சில விஷயங்கள் நான் முன்னாலேயே சொல்லிவிடுகிறேன். இந்த யுத்தகலத்துல இப்பெல்லாம் மேட்ச் ஏதாவது நடக்குது, இங்கே ஏதாவது போட்டிகள் நடக்கிறதுன்னா இந்த பக்கம் ஒரு அணி அந்த பக்கம் ஒரு அணி இருக்கிறது, இந்த அணி ஏதாவது கோல் போடுகிறது அப்படின்னா உடனே ஓன்னு சத்தம் வரும், எல்லாரும் உடனே என்ன பண்ணுவாங்க, பேப்பர்லாம் கட் பண்ண பேப்பர்லாம் தூக்கி போடுவாங்க இல்லையா. அந்த பக்கம் அணி அடிக்கிறது, இப்ப ரெண்டு பக்கம் இருக்கிறது, வடக்கே தெக்கேன்னு வச்சுக்கலாம், வடக்கே தெக்கே இல்லை கிழக்கே மேக்கே ரெண்டு பேர் அடித்துக் கொள்ளுகிறார்கள், ஏதோ ஒரு போட்டி நடக்கிறது என்று சொன்னால் கிழக்கு வெல்லும் பொழுது அதெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஆரவாரம் செய்வார்கள், மேற்கு வலுக்கிறதுனா உடனே அப்படியே எல்லாரும் செய்வார்கள். இதே போலத்தான் இங்க தேவாசுர யுத்தம் இங்க நடக்கும் பொழுது சைன்யங்களுக்கு ரெண்டு பக்கத்திலையும் இருந்து எப்படி இவர்களெல்லாம் அவர்கள் செயல்பட்டார்கள் என்று இந்த ஸ்காந்தத்தில் மிக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கும். அது பெரும்பாலும் இப்ப இருக்கிறதுக்கு ஒன்றும் மாற்றமே கிடையாது. இப்ப நம்ம இந்த சாதாரணமான ஸ்கூல் கேம்ஸ்ல இருந்து போட்டிகள்ல இருந்து பெரிய பெரிய டோர்னமெண்ட் நடக்கிறத வரைக்கும் நம்ம பாக்குறோமோ அதே தான், வேற ஒன்றும் கிடையாது. அங்கே நடக்கிற தேவாசுர யுத்தத்தில் நடந்தது மாதிரி இங்கே நடக்கக்கூடிய போட்டிகள்லேயே நடக்கக்கூடியது அதே. இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன வரும்னா, ரெண்டு பேரும் பேசக்கூடியது அந்த வீர வார்த்தைகள் பலவிதமான விஷயங்கள் வரும். எல்லாரும் சண்டை போடும் பொழுது வீர வார்த்தைகளினாலே உற்சாகம் அடைந்து நான் உயர்ந்தவன் என்று காட்டி தன்னுடைய உற்சாகத்தோடு சண்டையிடுகின்றார்கள். இது பல இடத்துல வரும். வீரபாகுதேவர் தாரகாசுரன், தாரகாசுரனுக்கும் முருகப்பெருமானுக்கும், அதே மாதிரி சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும், சிங்கமனுக்கும் முருகப்பெருமானுக்கும், பானுகோபனுக்கும் வீரபாகுவுக்கும், இப்படி எல்லாம் பல இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் ரெண்டு பேரும் முதலிலே வீரவச்சனங்களை பேசிக்கொண்டு அப்பொழுது அப்பிறகு சண்டையிடுகின்றார்கள். நான் சாதாரணமாக அவற்றை முழுவதுமாக பார்க்க போவது கிடையாது, ஆனால் சில இடங்களிலே மிகச்சிறப்பான கருத்துக்களை இங்க வைத்து விடுகிறார்கள். நான் எதுக்காக இதை உன்னிப்பா சொல்லுகிறேன்னா, பல பேர் வந்து இதை கதை தானேன்னு கந்த புராணத்தை அப்படியே ஒன்னு கதகதேன்னு அப்படியே படிச்சுட்டு அப்படியே ஓடி போயிடுவாங்க. நம்ம சினிமா பாக்குற மாதிரி ஓடி போயிடுவாங்க. ஏதாவது தலையில படுறதா பட கிடையாது. சில பேர் இல்ல இல்ல நான் ரொம்ப இதா பயபக்தியா படிக்கிறேன், கருத்து மட்டும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க எங்கேயாவது உபதேசம் வந்தா மட்டும் படிப்பாங்க, கிடையாது. இது மாதிரி வீரவச்சனம் பேசும் பொழுது நம்ம பார்க்க போகிறோம் தர்மசாஸ்திர கருத்துக்களையும், வேதம் என்ன சொன்னதோ அந்த சாஸ்திர கருத்துக்களை இந்த புராணங்கள் எப்படி சொல்லுகின்றன, எல்லா இடத்திலையும் சொல்லுகின்றன. அந்த மகவான் நெறி நெறி என்று சொல்லும்படியாக வேத நெறியிலே நடத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் இல்லையா. எவர் சுருதியின் நெறி நெறி என்று சொல்லும்படியாக வேத தர்ம மார்க்கத்திலே நிறுத்துவதற்காக முருகப்பெருமான் வந்ததே, பல இடங்களிலேயும் இதை நம்ம பார்க்கலாம். இது மாதிரி தாரகாசுரனோடு முருகப்பெருமான் பேசும் பொழுது மிகச்சிறந்த வார்த்தைகளை நமக்கு உபதேசம் போல சொல்லுகிறார். எல்லாம் வேத வாக்கியங்கள், வேதத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் இங்கே சொல்லப்படும். நம்ம சில இடங்களிலே அதை உன்னிப்பாக நம்ம கவனிக்கலாம். ஸோ அதனால நீங்க கிரந்த புராணம் எந்த புராணம் படிக்கும் பொழுதும் அப்படியே ஓடிட வேண்டாம். அதனால சில விஷயங்களை சொல்லுவதற்காக நான் என்ன செய்கிறேன், எடுத்துக்கொண்டு நான் அதை விளக்கமாக சொல்லுகிறேன். பல இடங்கள்ல இதனுடைய வீரவச்சனங்கள் அல்லது இது போல இருக்கக்கூடியதெல்லாம் நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். அதனால தயவுசெய்து என்னை பொறுத்து கொள்ள வேண்டும். பல விதமாக அது எப்படி இருக்குன்னு ஏராளமான அதை பற்றி விரிவான விளக்கங்கள் எல்லாம் வரும். அதனால சின்ன சின்ன அதுல நுணுக்கங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். பான வருஷங்கள், அதாவது மழையாக அம்பு மழை பொழிகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது எப்ப மழை வரும்னு இங்க ஸ்காந்தத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதாவது புதனும் சுக்கிரனும் ஒன்று சேரும் பொழுது மழை எப்படி பொங்கி பெய்யுமோ, அதே போல இந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்திலே சுக்கிரனானவன் சேரும் பொழுது எப்படி வருமோ, இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது மழை எப்பப்பெல்லாம் வரும்னு எல்லா விதமான கருத்துக்களும் இங்க புராணங்கள்ல இருக்கும். புராணம்னா சும்மா கதை சொல்றதுக்காக மட்டுமே கிடையாது. இது மாதிரி எப்பொழுது மழை வரும்னா இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தோட சேர்ந்தா, இல்ல இந்த நட்சத்திரத்துல சூரியன் போனால், அல்லது இந்த நட்சத்திரமானது இந்த கிரகமானது இந்த நட்சத்திரத்துக்கு போனால் மழை எப்படி வரும், அப்படின்னா மழை இப்படிலாம் கண்டிப்பாக நடக்கும். இப்ப ஜோசியமா இருக்கலாம், இல்ல வானசாஸ்திரமா இருக்கலாம், இல்ல பயிர் பச்சையை பற்றி இருக்கலாம், பின் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் ஸ்தலங்களை பற்றி இருக்கலாம். ஒரு பெரிய பூமி பரப்பு இங்க இருந்து வடக்கில இருந்து முருகப்பெருமான் தெற்க வரப்போகிறார். அப்ப வடக்கில இருந்து அவர் வரும் பொழுது என்ன என்ன பகுதிகள் எப்படி எப்படி எல்லாம் இருந்தன, இப்படி பூகோள ரீதியாக இருக்கக்கூடிய பூமி ஞானம் பூசாஸ்திரமாக இருக்கலாம், புராணங்கள் ஏராளமான விஷயங்களை சொல்லுகின்றன. அதனால்தான் புராணமாக புராதனமாக இருக்கின்றன. என்றைக்குமே
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் 2வதான ருத்ரசம்ஹிதி, அதிலே 2வதான சதீகண்டம், அத்தியாயம் 18. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, அதன் பின் நான் சிவபெருமானை அழைத்து வர பெருமகிழ்ச்சியோடு கைலைமலை சென்றேன். அங்கு அவரை வணங்கி கூறலானேன். ரிஷபக்குடியோனே, சதீதேவியை பற்றி என் மகன் தட்சன் கூறியதை தாங்கள் திருச்செவி சாற்ற வேண்டும். பயனளிக்குமா என்று எதை பற்றி தாங்கள் சிந்தித்தீர்களோ அது நற்பயனை அளித்துவிட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். தட்சன் கூறியது என்ன தெரியுமா? நான் எனது மகளை சிவபெருமானுடைய திருக்கரங்களில்தான் தானமாக அளிக்கப் போகிறேன். ஏனெனில் அவருக்காகத்தானே அவள் பிறந்திருக்கிறாள். சதீ தேவியையே சிவபெருமான் மணக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம். தாங்களும் அதையே கூறினீர்கள். ஆகவே எனக்குள் அந்த ஆசை இன்னும் மிகுந்தது. என் மகளும் அதை நினைத்தே சிவபெருமானை பூஜித்தாள். சிவபெருமானும் இப்பொழுது இதை பற்றித்தானே பேசியுள்ளார். ஆகவே என் மகளை சிவனுக்குத்தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும். பிரம்மதேவரே, சிவபெருமான் நல்லதொரு முகூர்த்தத்தில் லக்னத்தில் இங்கு வரட்டும். அப்பொழுது என் மகளை அவளுக்கு பிச்சையாகத் தருவேன். ரிஷபக்கொடியோனே, இதுதான் தட்சன் என்னிடம் கூறியது. ஆகவே தாங்கள் நல்லதொரு முகூர்த்தத்தில் தட்சன் இருப்பிடம் சென்று சதீதேவியை கைப்பிடித்து அழைத்து வாருங்கள். முனிவரே, நான் கூறியதை கேட்டு அடியார்க்கெளியூரான சிவன் உலகியலை நினைத்து சற்றே முடிவளித்து கூறலானார். உலகை படைக்கும் பிரம்மதேவரே, நான் உங்களுடனும் நாரதனுடனும் சேர்ந்தே தட்சன் திருமாளிகை செல்லப் போகிறேன். ஆகவே நாரதரை நினையுங்கள். மரீச்சி முதலிய உங்கள் மானச புத்திரர்களையும் நினைத்து அழையுங்கள். அவர்கள் எல்லோருடனும் தான் தட்சனிடம் செல்ல வேண்டும். அவ்வேளையில் எனது பார்ஷதர்கள்

என்னோடு இருப்பார்கள். நாரதரே, உலகியலை ஒட்டி நடக்க விரும்பிய சிவபெருமான் இவ்வாறு கட்டளையிடவே நான் உன்னையும் மரீச்சி முதலிய என் மானசபுத்திரர்களையும் நினைத்தேன். நினைத்த மாத்திரத்தில் நீயும் மரீச்சி முதலிய என் மானசபுத்திரர்களும் மகிழ்ச்சியோடும் வணக்கத்தோடும் வந்து சேர்ந்தீர்கள். சிவபெருமான் நினைக்கவே சிவபக்தர்களில் தலைமையாக நிற்கும் ஸ்ரீமன் நாராயணன் திருமகளையும் தன் பரிவாரங்களையும் அழைத்துக் கொண்டு கருடாரூடராக வந்து சேர்ந்தார். அதன்பின் சித்திரை மாதம் வளர்பிறை திரியோதசி திதி ஞாயிற்றுக்கிழமை பூர நட்சத்திரம் கூடிய சுபதனத்தில் என்னுடனும் விஷ்ணு முதலிய சமஸ்த தேவர்களுடனும் சிவபெருமான் திருமணத்திற்கான யாத்திரையை தொடங்கினார். முனிவர்களும் தேவர்களும் சூழ நிற்கும் சிவபெருமானது அழகு அளவிடக்கரிதே. மகிழ்ச்சியில் மூழ்கிய தேவர்கள், முனிவர்கள், பிரமதங்கள் ஆகிய அனைவரும் வழிநடுக ஒரு பெருவிழாவையே எடுத்தனர். சிவபெருமான் நினைத்த போதே ரிஷபம், அவர் அணிந்துள்ள புதி புலித்தோல், பாம்புகள், செஞ்சடை, சந்திரகலையான இளம்பிறை ஆகியன அனைத்தும் அவர் விருப்பப்படி அந்தந்த அங்கங்களில் அமைய வேண்டிய ரத்னாபரணங்களாக மாறின. மேலும் வேகமாக செல்லும் திரள் மிக்க பலீவர்தனன் என்னும் நந்தியம் பெருமானின் மேல் ஆரோகணித்துள்ள சிவபெருமான் ஸ்ரீமன் நாராயணன் முதலிய தேவர்கள் அனைவருடனும் பெரும் மகிழ்ச்சியோடு ஒரு நெடியில் தட்சன் இருப்பிடம் வந்து அணைந்தார். உடனே மகிழ்ச்சியில் பொங்கித்திளைந்த தட்சனின் உடல் புல்லரிக்க தன் சுற்றம் சூழ பணிவோடு சிவபெருமானை வரவேற்க எதிர்கொண்டு சென்றான். தன் வீடு தேடி வந்த தேவர்கள் அனைவருக்கும் தட்சனே முகமன் கூறி வரவேற்று உபசரித்தான். அவர்கள் அனைவரும் சிவபெருமானை முன்னமர்த்தி அவரை சூழ்ந்து உரிய இடத்தில் அமர்ந்தனர். தட்சன் அவர்கள் அனைவரையும் வலம் வந்து வணங்கி அவர்களையும் சிவபெருமானையும் தன் மாளிகைக்குள் அழைத்துச் சென்றான். தட்சனின் மனமோ மகிழ்ச்சியில் திளைத்தது. தட்சன் சிவபெருமானை உயர்ந்ததோர் ஆசனத்தில் அமரச் செய்து தானாகவே அனைத்து உபச்சாரங்களையும் செய்தான். அதன்பின் ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மாவானனான் அந்தனர்கள், தேவர்கள் மற்றும் உள்ள எல்லா சிவகணங்களுக்கும் முறைப்படி பக்தியோடு புஜனை புரிந்தான். இவ்வாறு தட்சன் அனைவரையும் முறைப்படி உபசரித்தவன் என் மானசபுத்திரர்களான மரீச்சி முதலிய முனிவர்களுடன் திருமணத்திற்கான முக்கிய சடங்குகளை பற்றி விசாரித்தான். அதன்பின் என் மகனான தட்சன் என் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி, தந்தையே, திருமணத்திற்கான சடங்குகளை தாங்கிதான் நடத்தித் தர வேண்டும் என மகிழ்ச்சியோடு வேண்டினான். நானும் அப்படியே ஆகட்டும் என்று மிக்க மகிழ்ச்சியோடு கூறி விவாக சடங்குகளை செய்ய தொடங்கினேன். அனைத்து கோள்களும் நல் இடங்களில் அமைய பெற்றிருக்கும் நல்லதொரு முகூர்த்தத்தில் தட்சன் பெரு மகிழ்ச்சியோடு தன் மகளான சசி தேவியை சிவபெருமானது திருக்கரங்களில் தாரை வார்த்து அடித்தார். அச்சமயம் இறுதிக்குடி உடைய சிவபெருமானும் பெருமகிழ்ச்சியோடு தட்சனின் திருமகளான அழகி சசி தேவியின் திருக்கரத்தை பாணிகிரகண முறைப்படி பற்றினார். அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணர், நான், நீ, முனிவர்கள், தேவர்கள் மற்றும் பிரமத கணங்களாகிய அனைவரும் சிவபெருமானை வணங்கி பலவாறாக துதித்து அவரை மகிழ்வித்தோம். நாட்டியம், ஆட்டம், பாட்டம் என பெரிய திருவிழாவே அரங்கேறியது. முனிவர்களும் தேவர்களும் மகிழ்ந்தனர். பரமசிவனுக்கு தன் மகளை திருமணம் முடித்த தட்சன் பிரதி பயனை பெற்றார். சிவனும் சிவயான சசிதேவியும் மகிழ்ந்தனர். அகிலமெங்கும் மங்களம் பொங்கியது. அத்தியாயம் 19-20. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, கன்னிகாதானம் செய்த தட்சன் மகிழ்ச்சியோடு சிவபெருமானுக்கு பல பல பொருள்களை சீதனமாக வழங்கினான். அந்தனர்களுக்கும் பல செல்வங்களை வழங்கினான். ஸ்ரீமன் நாராயணனும் திருமகளோடு சிவபெருமான் அருகில் வந்து இரு கை கூப்பி நின்று, தேவதேவனே, மகாதேவனே, கருணைக்கடலே, இறைவா, தாங்கள் அகில உலகங்களுக்கும் தந்தை, சசிதேவியே தாய். நீங்கள் இருவரும் நல்லோர்களை காக்கவும் தீயோர்களை அழிக்கவுமே திருவிளையாடலாக திருவ உதாரம் செய்திருக்கிறீர்கள். இது தொன்று தொட்டு நிலவி வரும் சுதிகளின் கூற்று. சசிதேவியோ கருணீல நிறத்தின் அழகில் விளங்குகிறார். தாங்களோ பொன்னார் மேனியன், நானோ கருணீல நிறத்தன். என் மனைவி திருமகளோ பொன்னிறத்தள். நம்முள் இதுதானே மாறுபாடு. அதாவது சசிதேவி நீல நிறத்தாள், தாங்கள் வெளுப்பு. இதற்கு மாறாக நான் நீலரத்தன், என் மனைவி வெண்ணிறத்தள் என்று பேசினார். நாரதா, நானே சசிதேவியின் அருகிலிருந்து கிரகிய சூத்திரத்தில் கூறியவுள்ளவாறு திருமணச் சடங்குகளை செய்து வைத்தேன். ஆச்சாரியனான என்னிடமும் மற்ற அந்தனர்களிடமும் உத்தரவு பெற்று சிவனும் சிவையும் மகிழ்ச்சியோடு முறைப்படி திருமணத்தையே வலம் வந்தனர். ஒரு பக்கம் பாட்டு, ஒரு பக்கம் ஆட்டம், மற்றொரு பக்கம் நிறுத்தமும் நாட்டியமும் என அப்பொழுது அங்கு ஒரு பெரும் திருவிழாவே நடந்தது. அதன் பின் மகாவிஷ்ணு கூறத் தொடங்கினார், சதாசிவனே, நான் தங்களது அனுமதியின் பேரில் சிவதத்துவத்தை கூறுகிறேன். தேவர்கள் மற்றும் முனிவர்களாகிய நீங்கள் அனைவரும் மனதை ஒருநிலைப்படுத்தி நான் கூறுவதை கேளுங்கள். இறைவனே, தாங்களே பிரதானமான பிரகிருதியும் அப்பிரதானமான அதாவது பிரகிருதியை கடந்து நிற்பவரும் ஆகும். பல பிரிவினைகள் கொண்டவராயினும் பிரிவற்றவர். ஆதி அந்தமில்லா அருட்பெரும் சோதி வடிவினரான பரமேஸ்வரனான தங்களது முப்பிரிவுகளே, மும்மூர்த்திகளான் நாங்கள், தாங்கள், நான், பிரம்மா, மூவரும் யார்?
ஆதியந்தமெல்லாம் அருட்பெருஞ்சோதி வடிவினரான பரமேஸ்வரானான் தங்களது முப்பிரிவுகளே மூர்த்திகளான நாங்கள். தாங்கள், நான், பிரம்மா மூவரும் யார்? பரம்பொருளான தங்களது மூன்று அம்சங்களே. படைத்தல், காத்தல், அடித்தல் என் முத்தொழில்களுக்காக ஒருவர் மற்றொருவரிடமிருந்து பிரிந்திருப்பதாக காணப்படுகிறது. திருவிளையாடல்களுக்காக திருமையை தாங்கி வந்திருக்கும் தாங்கள் தங்கள் உண்மை சுரூபத்தை சற்றே சிந்தித்து பாருங்கள். தாங்களோ நிர்குண பிரம்மஸ்வரூபர். தாங்களே சகுண பிரம்மம். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர் ஆகிய நாங்கள் மூவரும் தங்களது மூன்று அம்சங்களே. ஒரே உடலில் தலை, கால், கழுத்து என்ற வெவ்வேறு உறுப்புகள் இல்லையா? அவை உடலில் இருந்து வேறுபட்டனவா? இல்லையே. அதே போலத்தான் மூர்த்திகளாக விளங்கும் நாம் மூவரும் பரமேஸ்வரனான தங்களது மூன்று பிரிவுகளே, அதாவது உறுப்புகளே. ஜோதிமயமாக விளங்குபவரும் ஆகாயம் போல் எங்கும் நீக்கமர நினைந்து எதிலும் ஒட்டுதல் இன்றி தானே தன் இருப்பிடமாக இருப்பவரும் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் ஆனவரும் மாறுதல் இன்றி இதய குகையில் எழுந்தருடி இருப்பவரும் வெளிப்படையாக உவக்கண்களுக்கு புலனாகாதவரும் எல்லை காணாதவரும் என்றும் ஒரே மாதிரி விளங்குபவரும் நெடுவாசி முதலிய விசேஷ குணங்கள் அற்றவரும் அதனால் எவ்வித குறிப்பும் இன்றி விளங்கும் பரபிரம்மமும் ஆகி விளங்கும் அந்த சிவபரம்பருடைய தாங்கள். ஆகவே தாங்கள்தானே அனைத்தும். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவர்களே, பகவான் ஸ்ரீ விஷ்ணு கூறியதை கேட்ட ஸ்ரீ பரமசிவன் மகிழ்ச்சி கொண்டு உலகியல் நடைமுறையை ஏற்று இரு கைகூப்பி நிற்கும் என்னிடம் அன்போடு பேசினார். சிவபெருமான் கூறுகிறார், பிரம்மதேவரே, திருமணச் சடங்குகள் அனைத்தையும் மிகவும் அழகாச் செய்தீர்கள். தாங்கள் இப்பொழுது எனக்கு ஆச்சாரியர், அதாவது புரோகிதர். தங்களுக்கு என்ன தட்சிணை தர வேண்டும் கூறுங்கள். தேவர்களில் சிறந்தவரே, தாங்கள் தட்சிணை கேட்கத்தான் வேண்டும். அது பிறர்க்கு அரியதாகினும் பரவாயில்லை, கூறுங்கள். தங்களுக்கு தரப்படாதது கூடவா உண்டு? முனிவரே, பகவான் ஸ்ரீ சங்கரர் இவ்வாறு கூறியதை கேட்ட நான் இரு கைகூப்பி பன்முறை வணங்கி வணக்கமாக கூறலானேன். தேவேசனே, தாங்கள் என்னிடம் மகிழ்ச்சி கொண்டீராகில் நானும் வரம் கேட்க தகுதி உள்ளவன் ஆகில் இப்பொழுது நான் கேட்பதை நிறைவு செய்துள்ள வேண்டும். மகாதேவா, தாங்கள் இதே வேதிகையில் இதே சுரூபத்துடன் என்றென்றும் விளங்க வேண்டும். மக்கள் தங்களை தரிசித்து அதனால் தங்கள் பாவ குவியல்களை போக்கிக் கொள்ள வேண்டும். இளம்பிறை அணிந்தவரே, தாங்கள் நேரிடையாக இங்கு விளங்குகையில் நான் ஓர் ஆசிரமம் அமைத்துக் கொண்டு தவம் இயற்ற வேண்டும். இதுவே எனது விருப்பம். சித்திரை மாத வளர்பிறை திரியோதசி திதியுடன் பூர நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும் தினம் இவ்வுலகில் எவனொருவன் பக்தியோடு தங்களை தரிசிப்பானோ அவனது பாவங்கள் அனைத்தும் அந்நொடியிலேயே சாம்பலாக வேண்டும். பெரும் புண்ணியம் பெற வேண்டும். அனைத்து நோய்களும் அறவே அழிய வேண்டும். எந்த ஒரு பெண் பாக்கியம் அற்றிருப்பினும் மலடியாயினும் ஒரு கண் பொட்டையாயினும் குரூபியாயினும் தங்களை தரிசித்த நொடியிலேயே அவளது குறைகளெல்லாம் மறைந்துவிட வேண்டும். என் வேண்டுதல் அவருக்கும் மற்றைய அனைவருக்கும் மகிழ்ச்சி தருவதாகவே இருந்ததால் அவர் கூறுவாராயினார், பிரம்மனே, நீ வேண்டியபடியே ஆகட்டும். நான் அகில உலக நலனுக்காக என் மனைவியான சதீதேவியோடு இந்த வேதிகையிலேயே நிலையாக இருப்பேன். இவ்வாறு கூறிய சிவபெருமான் தனது அம்சமாக ஒரு சிலை வடிவத்தில் சதீதேவியோடு வேதிகையின் நடுவில் வெளித்தோன்றினார். அதன்பின் தன் அடியவர்களிடம் அன்பு கொண்டுள்ள சிவபெருமான் தட்சனிடம் விடைபெற்று தன் மனைவியோடு கைலயங்கிரி செல்ல வனம் கொண்டார். அப்பொழுது சிறந்த புத்திமானான தட்சன் இரு கைகூப்பி தலைவணங்கி காதலாகி கசிந்து உருகி துதிக்கலானான். ஸ்ரீ மகாவிஷ்ணு முதலிய தேவர்களும் முனிவர்களும் மற்றும் சிவகணங்களும் பலவாறாக துதித்து போற்றி போற்றி என்று கூறி மகிழ்ந்தார்கள். பின் தட்சன் வேண்டவே சிவபெருமான் தன் ரிஷபமான நந்திகேஸ்வரர் மீது தானும் சசிதேவியோடு ஆரோகணித்து இமயம் நோக்கி சென்றார். அழகிய முத்துப்பற்கள் சற்றே தெரியுமாறு புன்னகைத்த வண்ணம் இறைவனோடு ரிஷபத்தில் அமர்ந்துள்ள சதீதேவி தனது நீலவண்ண திருமேனியால் சந்திரனில் தெரியும் நீலரேகை போல அழகுற விளங்கினாள். புதுமண தம்பதிகளின் ஒளி அழகை கண்ட ஸ்ரீமன் நாராயணனும் மற்ற தேவர்களும் மரீச்சி முதலிய மகர்ஷிகளும் மற்றும் உள்ள அனைத்து மக்களும் என் தக்ஷனும் கூட ஆசைவற்று மயங்கி மோகித்திருந்தனர். பின் சிலர் இனிமையாக பாட, சிலர் இசைக்கருவுகளை இசைத்தனர். சிவபெருமானது திருக்கல்யாண குணங்களை பாடிய வண்ணம் அவரது பின்னால் எத்தனை எத்தனை மகிழ்ச்சிகள் மகிழ்ச்சியோடு சென்றனரோ. பாதி வழியில் பகவான் தட்சனுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தன் காதலில் திளைக்கும் தன் பிரமத கணங்களோடு தன் இருப்பிடமான கைலை சென்று சேர்ந்தார். ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் அனைவருக்கும் விடை கொடுத்த பின்பும் அவர்கள் பக்தியோடும் அன்போடும் அவரை பின்தொடர்ந்தனர். தேவர்கள் பிரமத கணங்கள் தன் மனைவி ஆகிய அனைவருடனும் இமயத்தில் விளங்கும் கைலையை மகிழ்ச்சியோடு சென்றடைந்தார். அங்கு சென்றதும் தேவர்கள், முனிவர்கள் மற்றும் உள்ளவர்கள் ஆகிய அனைவரையும் முறைப்படி கௌரவித்து மகிழ்ச்சி பொங்க விடை கொடுத்து அனுப்பினார்.
அவர்களும் வணங்கி துதித்து முகம் மலர தங்கள் இருப்பிடம் சென்றனர். பரசிவத்தையே என்றும் மனதில் சிந்தித்திருக்கும் சிவபெருமான் இமயமலை சிகரத்தில் தன் மனையாளான சசிதேவியோடு ஆனந்தமாக கழித்திருந்தார். சூதர் கூறுகிறார், முனிவர்களே, முன்பு சுவயம்புவ மன்மந்தரத்தில் சிவபெருமானுக்கும் சசிதேவிக்கும் எவ்வாறு திருமணம் நடந்ததோ அதை அவ்வாறே உங்களுக்கு கூறினேன். திருமணச் சடங்குகளிலோ வேள்விகளிலோ அல்லது நல்ல மங்கள காரியங்கள் தொடங்கும் போதோ சிவபூஜை முடித்து அமைதியான சாந்தமான மனதோடு இக்கதையை கேட்பவன் தொடங்கிய செயல்களும் திருமணத்திற்கான முன்னேற்பாடுகளும் எந்த ஓர் இடையூறும் இன்றி மங்களமாக முடியும். மற்ற நற்காரியங்களும் இடையூறின்றி நிறைவு பெறும். இவ்வரலாற்றை அன்போடு கேட்கும் திருமணமான கன்னிகை பெண்கள் இன்பம், சௌபாகியம், நல்லொழுக்கம், நன்னடத்தை ஆகிய ஆச்சாரம் முதலிய நற்குணங்கள் நிரம்ப பெற்ற கற்புக்கரசிகளாகவும் மக்கள் செல்வம் பெற்றவர்களாகவும் ஆவார்கள். அத்தியாயம் 21 முதல் 23 வரை. கைலேயங்கிரி மற்றும் இமயமலைச்சாலரில் சிவபெருமானும் சசிதேவியும் புரிந்த திருவிளையாடல்களை பற்றி விரிவாக எடுத்தியம்பேவின் பிரம்மதேவர் கூறலானார். முனிவரே, முன்பொரு நாள் சசிதேவி சிவபெருமானை தனிமையில் சந்தித்து இருகை கூப்பி வணங்கி நின்றாள். சிவபெருமான் மனம் மகிழ்ந்திருப்பது கண்ட சசிதேவி பக்தியோடு வணங்கியவாறே கூறலானாள். சசிதேவி கூறுகிறார், தேவாதிதேவரே, மகாதேவா, கருணைக்கடலே, இறைவா, ஏழை பங்காளரே, யோகேஸ்வரரே, என் மேல் கருணை கொள்ளக்கூடாதா? தாங்களோ பரம்பொருள், அனைவருக்கும் ஒரே தலைவரான பரமன். சத்துவம், ராஜசம், தாமசம் என்னும் முக்குணங்களையும் கடந்தவர். நிர்குணரும் சகுணரும் நீங்கள். அனைத்திற்கும் சாட்சி, விகாரமற்றவர், பெருந்தலைவர். அனைவரது பாவங்களையும் போக்குவதாலன்றோ தங்களை ஹரன் என்கின்றனர். நான் மிகவும் கொடுத்து வைத்த புண்ணியவதி, ஏனெனில் தங்களுக்கு மிகவும் பிரியமானவள். தங்களோடு கூடி மகிழும் புண்ணியம் செய்த மனைவி எம்பெரானே, அடியார்க்கெளியவர் என்பதாலன்றோ தாங்கள் என்னை மனைவியாக ஏற்றீர்கள்? இறைவனே, நான் தங்களோடு வெகு காலம் கூடி மகிழ்ந்துள்ளேன். மகேசா, இதனால் நான் மிகவும் திருப்தி அடைந்தேன். அதனால் இப்பொழுது என் மனம் அங்கிருந்து வெளியேறிவிட்டது. தேவதேவரான ஹரனே, இப்பொழுது என் மனம் அந்த உயர்ந்த பரமதத்துவத்தையே அறிய ஆவல் கொண்டுள்ளது. அதுதானே நிரதிசய இன்பத்தை, அதாவது அளவிடற்கடா அளவிற்கு எட்டாத இன்பத்தை தரவல்லது. அந்த தத்துவ ஞானத்தாலன்றோ ஜீவனானவன் சம்சாரமாகும் இந்த துன்பக் கடலில் இருந்து கரையேற முடியும்? நாதா, எந்த ஒரு கர்மாவை செய்தால் ஜீவன் பரமபதத்தை பெறுகிறானோ, சம்சாரமான உலகியல் தரைகளில் இருந்து விடுதலை பெறுகிறானோ, அந்த ஆன்ம தத்துவத்தை கருணை கூர்ந்து எனக்கு குறியருள வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, ஆதிசக்தி மகேஸ்வரியான சசிதேவி ஜீவராசிகள் நன்மை பெற வேண்டி, அவைகள் கடைத்தேற வேண்டி உயர்ந்த பக்திபாவத்தோடு சிவபெருமானிடம் இவ்வாறு கேட்கவே சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்து கூறத் தொடங்கினார். அவரோ தன் விருப்பப்படி திருமேனி ஏற்பவர், யோக மார்க்கத்தில் நின்று போக மார்க்கத்தை வெறுத்து துறந்தவர். சிவபெருமான் கூறுகிறார், தட்சன் திருக்குமாரியே, தேவி மகேஸ்வரி, உலகியல் மனப்பதிவுகளான வாசனைகளில் கட்டுண்ட ஜீவராசிகள் கேட்ட அந்நொடியிலேயே அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான உயர்ந்த ஆன்ம தத்துவத்தை இப்பொழுது கூறுவேன். கேள், ஆன்மீக அறிவான விஞ்ஞானமே பரம தத்துவம். அந்த விஞ்ஞானம் மலரும் போது நான் பிரம்மம் என்கிற உறுதியான எண்ணம் வருகிறது. அப்பொழுது பிரம்மத்தை தவிர மற்ற வஸ்துக்களை பற்றிய எண்ணமே இருக்காது. அவ்வாறறிந்த விஞ்ஞானியின் மனம் எப்பொழுதும் தூயதாக இருக்கும். அன்பே, அந்த விஞ்ஞான அறிவு கிடைத்தற்கு அறிவு. இம்மூவுலகிலும் அதை அறிந்தவர் மிக மிகச் சிலரே ஆகும். அவன் யாராயினும் எப்படியாயினும் எப்பொழுதும் என் சொரூபனே, அவனே சாட்சாத் பராத்பரனான பிரம்மம். அந்த ஆன்மீக அறிவின் தாயே எனது பக்தி. அது இவ்வுலக போகங்களையும் அவ்வுலக முக்தியையும் அளிப்பது. என் அருள் இருப்பின் அது எளிதில் கிட்டும். அந்த இறைபக்தி 9 வகையாகும். பக்திக்கும் ஞானத்திற்கும் வேறுபாடில்லை. பக்தனுக்கும் ஞானிக்கும் கிடைக்கும் இன்பம் ஒன்றேதான். பக்தியை வெறுப்பவனுக்கு ஞானம் கிட்டாது. தேவி, நான் என்றென்றும் பக்தர்களின் அடிமையே. பக்தியின் நிறைவிருப்பின் ஜாதியில் தாழ்ந்தவனாயினும் அந்த நீச்சனின் திருமாளிகைக்குத்தான் நான் செல்வேன். இதில் ஐயமுற வேண்டாம். பக்தோ ஞானேன பேதோகி தற்கர்த்து சர்வதா சுகம் விஜானம் ந பவத்யேவ சதி பக்தி விரோதினஹா பக்தாதீன சதாகம் வை தற்பிரபாவாத் கிரகேஷ்வபி நீச்சானாம் ஜாதிஹீனானாம் யாமி தேவி ந சம்சேகா. சசிதேவியே, அந்த பக்தி சகுண பக்தி, நிர்குண பக்தி என இருவகைப்படும்.
சாஸ்திரத்துக்கு உட்பட்ட பக்தி நெறி வைதி எனப்படும், அதாவது வேத நெறி எனப்படும். மற்றும்

ஒரே ஒரு வகைதான். அறிஞர்கள் விகிதா அவிகிதா முதலிய வேறுபாடுகளால், அதாவது விகிதா என்பது தீர்மானிக்கப்பட்டது, அவிகிதா என்பது நிச்சயமற்றது, விகிதா அவிகிதா முதலிய வேறுபாடுகளால் பல வகை என அதை எண்ணுகிறார்கள். இவ்விரண்டு வித பக்திகளிலும் பலவாறான பேதங்களும் உட்பிரிவுகளும் உள்ளதால் அது பிரிதோரிடத்தில் வர்ணிக்கப்படுகின்றது. சகுண நிர்குண பக்திகளுக்கு 9 அங்கங்கள், அதாவது பகுதிகள் என்று முனிவர்கள் கூறுகிறார்கள். தட்சன் மகளே, நான் அந்த 9 அங்கங்களையும் கூறுகிறேன், கவனமாக அவரோடு கேட்டு தெளி. தேவி, அவை ஸ்ரவணம், அதாவது கேட்டல், கீர்த்தனம், வயாரப்பாடுதல், ஸ்மரணம், அதாவது மனதார நினைத்தல், சேவனம், தொண்டு புரிதல், தாஸ்யம், அவருக்கே ஆட்படுதல், அர்ச்சனம், நறுமண மலர் கொண்டு அர்ச்சித்தல், வந்தனம், தொழுது அடிவணங்குதல், சக்கியம், தோழமை கொள்ளுதல், ஆத்மசமர்ப்பணம், தன்னையே இறைவன் பார்ப்படுத்துதல். அறிஞர்கள் இவற்றையே பக்தியின் 9 அங்கங்களாக கூறுகின்றனர். ஸ்ரவணம் கீர்த்தனம் செய்வ, ஸ்மரணம் சேவனம் ததா, தாஸ்யம் ததார்ஷனம் தேவி, வந்தனம் மம சர்வதா, சக்கியம் ஆத்மார்ப்பணம் சேதி நவாங்கானி விதுர்புதா. சிவே, பக்தியின் உட்பிரிவுகளும் பலவாறாக உள்ளன. தேவி, முன் கூறப்பட்ட பக்தியின் 9 அங்கங்களின் தனித்தனியான இலக்கணங்களை கூறுகிறேன், கவனமாக கேள். அது இகவர இன்பங்களை தரவல்லது. நிலையான ஓர் ஆசனத்தில் அமர்ந்து மனம் மொழி வாக்குகளால் எனது திருவிளையாடல்களான அமுதமுத்த திருக்கதைகளை அதற்கு உண்டான மரியாதையுடன் இரு செவி நிரம்ப திரும்ப திரும்ப கேட்டு பருகுவதே சிரவணம் எனப்படும், அதாவது கேட்டல். நான் பிறர் கண்களுக்கு எட்டுமாறு தோன்றியும் பின்பு அதற்காக செய்யும் திருவிளையாடல்களான செயல்களையும் இவை தெய்வீகமானது என்கிற எண்ணத்துடன் இதயத்தில் தாங்கி இருத்தி வாயார உறக்க பாடி மகிழ்வதே கீர்த்தனம் ஆகும், அதாவது பாடி பரவுதல். இன்று நாளை நேற்று என்னும் காலத்திற்கு உட்படாது நிற்கும் நித்தியனான என்னை எங்கும் என்றும் நிக்கமர நிறைந்தவன் என்னும் திட உறுதியோடு இவ்வுலகில் பயமின்றி இருத்தலே ஸ்மரணம் ஆகும், அதாவது நினைத்தல். நித்தியனான என்னை எங்கும் என்றும் நீக்கமர நிறைந்தவன் என்னும் திட உறுதியோடு இவ்வுலகில் பயமின்றி இருத்தலே ஸ்மரணம் ஆகும். விடிவோரையில் அருணோதயன் முதல் இறைவனுக்கு உகந்த அந்தந்த வேளைகளில் பொறிபுலன்களை அடக்கி இதயம் கனிந்து செய்யப்படும் பணிவிடைகளே சேவனம் என்னும் பக்தியாகும், அதாவது தொண்டு புரிதல். இறைவனது பணியாளனாக தன்னை நினைந்து இதயத்தில் அமுதமனத்திகளும் இறைவனை தன் இதயத்தில் இருத்தி அவரது அன்பை பெறுதலே தாஸ்யம் எனும் பக்தியாகும், அதாவது ஆட்படுதல். தனது செல்வச் செழிப்புக்கு உகந்தபடி சாஸ்திரங்களில் கூறிய விதிமுறைகள் தவறாது அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனியம் என்னும் முறையில் 16 வகையான உபச்சாரங்களை செய்து இறைவனை வழிபடுதல் அர்ச்சனம் என்னும் பக்தியாகும். இறைவனது திருநாமங்களையும் துதிகளையும் வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து தனது 8 அங்கங்களும் தரையில் படிந்திருக்க விழுந்து வணங்குதலே வந்தனம் என்னும் பக்தியாகும், அதாவது தொழுது அடி வணங்குதல். இறைவனது செயல் நன்மையோ தீமையோ எதுவானாலும் அது நமது நன்மைக்கே ஆகும் என்னும் உறுதியான நம்பிக்கை வைத்தலே சக்கியம் என்னும் பக்தியாகும், அதாவது தோழமே நெறி. மங்களாமங்கலம் யத்யத் கரோதி தீஸ்வரோகிமே சர்வம் தன் மங்களாயேதி விஸ்வாச சக்கிய லட்சணம். நமது என்று கூறப்படும் உடல் முதலிய எது ஒன்றானாலும் அவை அனைத்தும் இறைவனை மகிழ்வப்பதற்காகவே ஏற்பட்டன என்னும் எண்ணத்தோடு அவற்றை அவருக்கே என அர்ப்பணம் செய்து தனக்கென்று எந்த ஒன்றையும் வைத்துக் கொள்ளாது அல்லது தனது வாழ்வியலுக்கென்னும் சிந்தனையற்று இருப்பதே ஆத்மசமர்ப்பணம், தன்னையே இறைவன்பால் படுத்துதல் என்னும் பக்தி. இவ்வொன்பதும் எனது பக்தியின் அங்கங்களாகும். இவை இகபர நலன்களை அளிப்பன. இவை இறையறிவான ஞானத்தை வளர்க்கும் இச்சாதனங்களே எனக்கு உகந்தனவாகும். பில்வபத்திரம் முதலியன பறித்து இறைவனுக்கு சான்றுதல் போன்றனவும் பக்தியில் பார்ப்படும். இவற்றை பெரியோர்களிடம் கேட்டறிதல் வேண்டும். அன்பானவனே, பல பிரிவுகளும் உட்பிரிவுகளும் கொண்ட என் பக்தி மிக உயர்ந்தது. ஞானத்தையும் வைராக்கியத்தையும் தரவல்ல தாயே பக்தி. முக்தியான மோட்சம் பக்திக்கு பணியாள். இப்பக்தியே அனைத்து சாதனங்களிலும் மேம்பட்டு நிற்பது. இதன் வாயிலாக அனைத்து கர்மங்களின் பயனையும் பெறலாம். உன்னை போலவே இப்பக்தியும் எனக்கு பிரியமானவள். எவனது இதயத்தில் இந்த பக்தி என்றும் எப்பொழுதும் நிலைத்து நிற்குமோ

0: அந்த சாதகன் எனக்கு மிகவும் உகந்தவனாவான். தேவி, மூ உலகங்களிலும் நான்கு யுகங்களிலும் பக்தியைப் போன்று அனைத்து நலன்களையும் அளிக்கவல்ல சிறந்ததொரு சாதனம் வேறில்லை. கலியுகத்திலோ இந்த பக்தியே நன்மை அளிக்கவல்ல எளியதொரு சாதனமாகும். த்ரைலோக்கே பக்தி சத்ருச பந்தா நாஸ்தி சுகாவகா சதுர்யுகேஷு தேவேசி கலௌது சுவிசேஷதா. கலியுகத்தில் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் ஏற்பார் எவரும் இலர். ஆகவே அவை இரண்டும் உற்சாகமற்று வயோதிகமாகி உடல் நலிவு பெற்றன. ஆனால் பக்தியோ இக்கலியாகட்டும் மற்ற மூன்று யுகங்களாகட்டும் எதிலும் உடனே பயனை அளிக்க வல்லது. பக்தியின் பெருமையினாலேயே நான் அதற்கு ஆட்பட்டுள்ளேன் என்பதில் சிறிதும் ஐயம் வேண்டாம். இவ்வுலகில் பக்தியுள்ளம் கொண்டவர்க்கு நான் என்றும் உதவுபவன், அவனது இன்னல்களை களைபவன், அவனது பகையாளி என்னால் தண்டிக்கப்படுபவனே யாகும் என்பதில் ஐயமுண்டோ? தேவி, நான் எனது அடியார்களை காக்கும் காவற்காரன். அதற்காகவேதான் நான் சினங்கொண்டு காலனை கண்களால் எரித்தேன். பக்தனை காத்தருளவே முன்பொரு முறை நான் சினத்தால் சுலமேந்தி சூரியனை கொல்லவும் ஓடினேன். பக்தனுக்கு ஆட்பட்டன்றோ ராவணனை அவனது சுற்றம் மற்றும் படைகளுடன் சினந்து ஒதுக்கினேன். அதற்காக நான் எவரிடமும் ஓரம் சாரவில்லையே, அதாவது பட்சபாதம் செய்யவில்லையே. சதீதேவியே, பல சொல்லி என்ன, நான் என்றென்றும் அடியார்க்கு அடியவன். பக்தி செய்பவனுக்கு நான் மிகவும் ஆட்பட்டவன். நான் என்றென்றும் அடியார்க்கு அடியவன். பக்தி செய்பவனுக்கு நான் மிகவும் ஆட்பட்டவன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு பக்தியின் மேன்மைகளை கேட்ட சதீதேவி மிக்க மகிழ்ச்சியிற்றாள். சித்தம் தெளிய சிவபெருமானை மனதார படுத்தினாள், துதித்தாள். முனிவரே, சதீதேவி பக்தியை பற்றிய விளக்கத்தை மேலும் கேட்க விரும்பி வினவனானாள். ஜீவராசிகளை கைதூக்கி விடுவதும் அனைத்து நலன்களை அளிப்பதுமான சிறந்த சாஸ்திரம் எது? மேலும் யந்திரம் மந்திரம் சாஸ்திரம் அதன் பெருமைகள் மக்களை கையமர்த்தி நற்கதிக்கு உயர்விக்கும் சாதனங்கள் ஆகியன என்னென்ன? அதை பற்றிய விளக்கங்கள் யாவை? சதீதேவியின் வினாக்களை கேட்ட சிவபெருமான் பெருமகிழ்ச்சி கொண்டு மக்கள் முன்னேற்றத்திற்காக சாஸ்திரங்களை பற்றிய விளக்கத்தை மகிழ்ச்சியோடு கூறினார். சிவபெருமானும் அந்தந்த தேவதைகளுக்கான யந்திரம் மந்திரம் தந்திரம் முதலியவற்றோடு அவற்றின் அவர்களின் பெருமைகளையும் அதற்கான ஐந்து பிரிவுகளோடும் விளக்கி கூறினார். முனிவரே, அந்த தேவதைகளின் இதிகாசங்கள், கதைகள், அவர்களது அடியார்களின் பெருமைகள், வர்ணாசிரம தர்மங்கள், அரசருக்கான நெறிமுறைகள், மக்கள் கடமைகள், பெண்டிருக்கான அறநெறிகள், என்றென்றும் அழியாது நிலைத்து விளங்கும் வர்ணாசிரம தர்மங்கள், மக்களுக்கு நல்வாழ்வு நல்கும் வைத்திய சாஸ்திரங்கள், ஜோதிட சாஸ்திரங்கள், சாமுத்ரிகா லக்ன சாஸ்திரம் மற்றும் உள்ள பல பல சாஸ்திரங்களையும் கருணையோடு விளக்கி கூறினார். மூலகங்களுக்கும் இன்பமளிப்பவர்களும் அனைத்தும் அறிந்தவர்களும் உலகிற்கு உபகரிப்பதே தங்கள் குறிக்கோளாக கொண்டவர்களும் நற்குணங்கள் அனைத்தும் வடிவேற்று வந்தனவோ என்னுமாறு திருமேனி தாங்கி வந்தவர்களுமான சிவபெருமானும் சதீதேவியும் இமயமலை சாரலில் விளங்கும் கைலையங்கிரியிலும் மற்றும் உள்ள பல்வேறு இடங்களிலும் பல்வேறான திருவிளையாடல்களை ஆற்றினர். அவர்கள் இருவரும் பரபிரம்மனே என்றோ?
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சைவ எல்லப்ப நாவலர் அருடைய அருணாச்சல புராணம் பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தீர்த்த சருக்கம். கணபதி முருகன் சிவன் பார்வதி துதி. செருமலையும் களிற்று முகப்பிள்ளை இருபதம் போற்றி திரையால் முத்தம் தருமலையும் உருமலையும் தொலைத்த மலை கிழவன் இரு சரணம் போற்றி. பொறுமலையும் இரங்கலையும் மடியார் கொழிக்க அழல் பொறுப்பாய் நின்றென் கருமலையும் செம்மலையும் பச்சை மலை மடந்தையையும் கருத்துள் சேர்ப்பாம். லிங்க புராணத்தில் உள்ளதை சொல்வேன். தேங்கும் அன்பில் சிவபுராணந்தனில் ஒங்குருத்திர சங்கிதை ஓதினன் பாங்கிலிங்க புராண பரப்பினும் இங்கறிந்தபடியும் நியம்புவேன். புராணம் சொன்ன முறை ஆதிவேதன் அருள சனக்கனும் வேதம் வல்ல வியாதனுக்கிந்தனன் சூதனுக்கவன் சொல்லினன் சூதனும் ஏதமற்ற இருடியற்கிந்தனன்.
4: எஞ்சிய சரிதம் சொல்வோம்.
3: வன்னி மாமலை தோற்றமும் வான்மலை கன்னி பாகம் கலந்ததும் முன்னமே சொன்னதாதலின் ஆங்கதொழுத்ததன் பின்னர் உள்ள கதை சில பேசுவாம்.
4: தீர்த்த முதலானவற்றைச் சொல்வோம்.
3: தீர்த்தமும் அதில் செய்தரு மங்களும் வாய்த்தவர்பின் பலமும் மிலிங்கமும் ஏத்திடாதவர் எய்தும் இகழ்ச்சியும் பார்த்தரன் பொருள் கொண்டவர் பாவமும்.
4: யாவையும் இயம்புகின்றேன்.
3: பந்தமாய் அறியாது செய் பாவமும் சிந்தையாரவர் இந்து செய் தீமையும் முந்தையோர்கள் ஒழித்த முறைமையும் எந்த நானும் மகிழ்வும் இயம்புவேன்.
4: சிவபிராமணர் தோற்றம்.
3: விருப்பில் கோதமனாரீசன் திருமுனே வேள்வி நாட்ட திருப்பொலி சடையோன் தன்னால் ஜெனித்திடும் மறையோனங்கு உருப்பொலி கனலோன் என்ன உதித்தனன் அவனை நோக்கி பொறுப்பிரை அவனை பூஜை புரியனப் புகழ்ந்து சொன்னான்.
4: கணிகையர் தோற்றம்.
3: மற்றுமேழ் தருப்பை தீயில் விடுதலும் மலர்மாதென்ன கற்றயம் குழல் ஏழ்மின்னார் உதித்தனர் கணிகை மாறாய் நிற்றலும் நிறைவர் முன்னே நிறுத்தமே புரியும் என்றான். நல் தடம் பலவும் கண்டு நகரமும் சிறப்பும் செய்தார்.
4: இந்திர தீர்த்தம்.
3: மந்திரம் பரபும் வன்னி மலைதனுக்கடுத்த கீழ்பால் இந்திர தடமுண்டந்த இந்திரன் முதலே கண்டது அந்தரத் தமரர் தாமும் அது தினம் மூழ்கலாலே சந்தனக் குழம்பு நாரும் மணக்குமைந்த அருவின் மாலை.
4: தைப்பூசத்தில் மூழ்கும் பலன்.
3: பரமமாம் அதில் தைப்பூசம் படிந்திடில் பருகில் கோட்டி பிரமபாதகம் போமென்றால் அதன் நலம் பேசலாமோ சுரபதி மூழ்கி முன்னே தொடர்ந்த தீவினைகள் தீர்ந்தான் இரவியுள் அளவும் வாழ இமையவர் உலகம் பெற்றான்.
4: அக்னி தீர்த்தம் பலன்.
3: அங்கிதன் பெயராம் தீர்த்தம் அருணைமால் வரைத்தென் கீழ்ப்பால் பொங்கியதனில் மீனத் திங்கள் பூரணையின் மூழ்கில் செங்கையல் கருங்கண் செவ்வாய் திருந்திழையவரால் வந்து தங்கிய வினையும் தீரும் தருமமும் தவமும் சாரும்.
4: அக்னிதேவன் மூழ்கிய பலன்.
3: வன்னி முன்னொரு நாள் ஏழு மறைக்குல முனிவர் காதல் துண்ணிய மடந்தை மாறை விரும்பத்தன் சுவாகை அந்த பன்னியர் வடிவமாக புணர்ந்து மேல் படர்ந்த பாவம் தன்னைத்தான் கண்ட அந்த தடத்தினில் படிந்து சாய்த்தான்.
4: யமதீர்த்தம்.
3: தென்திசை தரும தீர்த்தம் உளதலில் செறிந்து மூழ்கில் பொன்திகள் வடிவமாகும் உடற்பிணி பொடிபட்டோடும் வென்றியில் காலன் முன்னாள் விதிப்படை தொடரமேனி குன்றிய சாபம் தீர்த்தான் அதனிடை குளித்துமாதோ.
4: நிருதி தீர்த்தம்.
3: நிங்கரும் நிருதி தீர்த்தம் உளதுமேல் நிருதி கோணத்து அங்கதில் முழுகினாருக்கு அரும்பகை அனைத்தும் தீரும் ஒங்குமத்தடத்தின் முன்னே உருகிய நிருதி மூழ்கி வீங்கிய கனல் கண் பேழ்வாய் அலகையின் விஜயம் பெற்றான்.
4: வருண தீர்த்தம்.
3: வசையரு மலைக்கு மேல்பால் வளம்பெரு வருண தீர்த்தம் நசை பெற அதனில் மூழ்கில் கிரகமுன்பானும் நன்றாம் இசை பெற கிரகம் எல்லாம் முழுகும் அவ்விடத்தில் வாயு திசையினில் பவன தீர்த்தம் முழுகில் எத்துயரும் தீரும்.
4: குபேர தீர்த்தம் ஈசான்ய தீர்த்தம் அஸ்வினி தேவர் தீர்த்தம் என்றது.
3: வடதிசை குபேர தீர்த்தம் முழுகினார் வறுமை போம் அத்தடமதில் குணபால் ஈசன் மருத்துவர் சமைத்த தீர்த்தம் புடைசெறிந்ததனில் மூழ்கில் புலையரில் கடையரேனும் அடைவுடன் வருணம் நான்கில் அதிகராய் அரணைச் சேர்வார்.
4: அகத்திய தீர்த்தம்.
3: அந்தகத்தடத்தின் தென்பால் அகத்திய தடமுண்டங்கே முந்திய கன்னி மாதம் மூழ்கியுள் கொண்ட வேர்கள் சந்திர வதனம் கண்டார் தமிழ்கவிக்கரசராவார் செந்திரு மயிலும் கல்வி செல்வியும் சேரும் மன்றே. வசிஷ்ட தீர்த்தம். தனபதி தடத்தைச் சேர வசிஷ்டனார் தடமுண்டந்த முனிவரைப் பசியில் மூழ்கி முனிவரில் தலைமை பெற்றார். அணையதில் மூழ்கினார்கட்கு அங்கமும் செங்கை நெல்லிக் கனியென விளங்கும் பாவக் கடலதும் கடப்பரன்றே. தேவர்கள் நீராடிய தீர்த்தங்கள் பல. கங்கை வேல்குமரன்னானை முகத்தவன் கதிரோன் வெப்பின் மங்கை ஓர் வடுகன் கன்னி மதியம் என் பசுக்கள் வெள்ளை பங்கய மடந்தை தேவர் குடைதடம் பலவும் சூழும் அங்கதோர் தடத்தின் மேன்மை மறைகளும் அறிவூராவே. திருநதி சோழநதி. ஒரு நதி தானும் ஒவ்வாத் திருநதி வடபாலாக வருநதி முழுகிப் பூமான் மாயவன் உரத்தில் சேர்ந்தாள். நறுமதை பரவும் சோண நன்னதி தென்பால் தோன்றும் சுரநதி யமுனை பொன்னி படிந்து தம் துயரம் தீர்ந்தார். புண்ணிய நதி. புண்ணிய ஆறு தெய்வ மலைக்கு மேல் திசையில் பொங்கும் நன்னிய புண்ணியாற்றூர் என்று பேர் நகரம் தானும் எண்ணிய நதியில் மூழ்கி ஈழனின் அரசன் தீங்காம் பெண்ணியல் வடிவம் தீர்ந்தான் வடிவமும் பேரும் பெற்றான். சேயாறு. திருந்து சேயாறு முன் சொல் திருநதி வடபால் தோன்றும் பொருந்த வேல் எரிந்த செவ்வேல் அழைத்த அப்புனித நீரில் அருந்திகள் அயிலோன் மூழ்கி அசுரரைத் தொலைக்கும் சீரும் மருந்தையில் அமரர் சேனா பதியனும் வரமும் பெற்றான். சிவகங்கை. நிறுத்தராலயத்தின்னுள்ளே சிவதடம் உளது நித்தம் கருத்தினால் நினைத்தால் தெய்வ கங்கையில் படிந்ததொக்கும் உருத்திரர் பலரும் மாசி மகத்திலே உகந்து மூழ்கி எருத்தினில் இருந்து தேவர் எவரினும் ஏற்றம் பெற்றார். சக்கரதீர்த்தம். சக்கர தீர்த்தம் அந்த தடத்தினில் குணபால் தோன்றும் மைக்கடல் அணைய மேனி வராகமால் படிந்ததாகும் அக்கரை வலமாய் வந்தோர் முழுகினோர் அருந்தினோர்கள் துக்கசாகரம் விட்டீசன் துணைப்பதம் பெறுவரன்றே. பிரம்மதீர்த்தம். நாயகன் அமரும் கோயில் மருங்கினில் நளினக் கோயில் தூயவன் பெயராம் தீர்த்தம் தீயவன் திசையில் தோன்றும் காயமத்தடத்தில் தோய்ந்தார் பிறவியாம் கடலில் தோயார் ஆயிரம் ஜனனந்தோறும் அடைந்த தீவினையும் தீர்ப்பார். பிரம்மதீர்த்தத்தில் மூழ்கித் தானம் செய்தலின் பலன்கள். அத்தடம் முழுகிச் செம்பொன் அணுவளவழிப்பாராகில் சப்தசாகரம் சூழிந்த புவியலாம் தனத்தினாலும் முத்தணி மணியினாலும் நிறைத்தது முழுதும் ஈசன் பக்தர்வால் அளிக்கும் அந்த பலத்தினும் அதிகமாகும். சிவந்த பசு கொடுத்தோர் பலன். தேன் நகுதடத்தின் மூழ்கி செய்ய ஆனிந்தோர் வெள்ளை தானவாரணம் சூழ் செம்பொன் சைலம் நேர் விமானத்தேரி மேனகை அறம்பை தூய கவரிகள் இரட்டமேவி ஆனிலோர் மயிர்கோர் கற்பம் அரண்பதத் திருப்பரன்றே. கரிய பசு அளித்தோர் பலன். காலமே அதனின் மூழ்கி கரிய ஆண் அளித்தோர் கோல நீலமால் வரைபோல் நீலம் நெருங்கிய விமானத்தேரி சூலமே பிடித்து பூத கணத்தவ தொடர்ந்து போற்ற பாலலோ சனர்வாழ்கின்ற பரவத திருப்பரன்றே. வெள்ளைப்பசு குடை செருப்பு குதிரை தந்தோர் பலன். வெள்ளையான் அளித்தோர் வெள்ளை விடைகளாயிரம் சூழ்முத்தின் கொள்ளையாம் விமானத்தேரி இமயவர் குழாங்கொண்டேத்த வள்ளலார்பதத்தில் சேர்வர் மழைக்குடை செருப்பு தந்தோர் எல்லரும் பரிமாய்ந்தோர் இந்திர பதத்தில் சேர்வர். கன்னியை தானமாய் அளித்தோர் பலன். கன்னியை தானமாய் அக்கரைதனில் அளித்தோர் தேவர் பொன்னியல் உலகில் போக பூமியில் அழகை நாட்டில் மிந்திகள் மலரோன் நாட்டில் விரும்பின நுகர்ந்து தேவர் சென்னியால் வணங்கிப் போற்ற சிவபதத் திருப்பரன்றே. அருணையில் அன்னதான பலன். உத்தம தலத்தில் கோடி அருந்தவர்க்குதவும் மன்னம் நித்தமாம் காசி மீதோர் அவிழ்பலன் தனக்கு நேராது அத்தலத்தனந்த கோட்டி அருந்தவர்க்குதவும் மன்னம் சத்திய அருணே நாட்டில் அவள் பலன் தனக்கொவ்வாதே.
4: அரணுக்கு ரிஷபதானம், அந்தணர்களுக்கு பூமிதானம் செய்தலின் பயன்.
3: ஆடி அளவு பூமி அந்தனர் கழித்தோரீசன் சேயடி நிழலில் தங்கள் கிளையுடன் செருக்கி வாழ்வார். மாவிடை அறக்கு விட்டோர் மற்றொரு விட மேலேறி மேவிடும் சிவலோகத்தில் பவனி போய் வியப்பரன்றே.
4: மரம் நடல் நந்தவனம் கிணறு குளம் அமைத்தோர் மெழுகி விளக்கிட்டோர் அலங்காரம் செய்தோரின் பலன்.
3: சாலைகள் சமைத்தோர் நந்த வனம் சமைப்பித்தோர் கேணி கூலமா தடங்கள் கண்டோர் குலிசனார் பதத்தில் சேர்வார். ஆலயம் மெழுகி தூர்த்து விளக்கிட்டோர் அலங்கரித்தோர் வேலையின் நடுவில் பாந்தல் மெத்தையில் துயில்வரன்றே.
4: தண்ணீர் பந்தல் தர்மம் ஆடை வழங்குவார் பலன்.
3: மகிழ்ப்புனல் அரிதாம் நாளில் மறுவுநீர் பந்தர் வைத்தோர் செழிக்கும் மேல் பதவி தன்னில் தேவரும் துதிக்க வாழ்வார். புழைக்கை மா உரிய அன்பர்க்கு அணிகளை புனைவித்தோர் ஓர் இழைக்கள விரந்த காலம் இறைவதத்திருப்பரன்றே.
4: மடங்கட்டியோர் பலன், பிதிரியாகம் செய்தோர் பலன்.
3: மடம் சமைத்தவர்கள் அந்த மடத்திலோர் துகட்கோர் கற்பம் இடம் பிடித்தழியா வீட்டில் இருப்பர்வே இறந்தவேர்க்கும் விடங்குடித்திறந்தவேர்க்கும் விதியினால் உறுதி வேள்வி கடன் கழித்தனரேலந்த குலமெலாம் கதியில் சேரும்.
4: காக்கை பெற்ற பேரு.
3: காகம் முன்பலி பீடத்தில் பலிதனை கவரும் போதில் ஆகமார் சிறையைக் கீழே புடைத்ததால் அயத்தின் ஊடே ஓகையால் நமது கோயில் விளக்கியதென உள்கொண்டு பாகஜாதனார் வாழும் பதியினை பரமன் நீந்தான்.
4: மூஷிகம் பெற்ற முக்தி.
3: மூடிகம் ஒன்று கோயில் முழையினைக் கிளறும் போது தேடரும் மணியொன்றங்கே சிதறியோர் விளக்கங்காட்ட ஆடிய பெருமான் தீபம் அளித்ததென்று அதற்கு நல்ல வீடுயர் நெறியுங்காட்டி விரைந்து சாலோகம் நீந்தான்.
4: சிலந்திக்கு பதவியும் முக்தியும்.
3: சிலந்தி ஒன்றொரு நாள் அந்த திருமலையிடத்து நூலை கலந்துடன் இழைக்க இது கலை நமக்கு அளித்ததென்று நலந்திகள் அரசன்னாக்கி அதற்கு நல்லறிவு நல்கி உலந்தபின் நெடிய மாயன் உலகினை உதவினானே.
4: மணலை சிவனாக்கியவன் அடைந்த பேரு.
3: ஒரு மணலை சிவன் உருவம் என நினைத்தவிடத்தில் வைத்தோன் ஒருவன் பின்னை பரபதிவு கடைந்து சிவன் என்ன வேற்றுமையகன்ற பதவி சேர்ந்தான். பொறுவரிய அருணகிரிப்பதி வளமீதென உரைத்து புண்டரீக திருமுகமண்டலம் மறந்தே இருந்தனன் நான் மறைபுகண்ட செல்வந்தானே.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
5: சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
6: ஓ

மாசரே திங்கள் கங்கை, மாசரே திங்கள் கங்கை, முடிமேதழிந்தன் உடமே புகுந்த அதனார். ஞாயிறே திங்கள் செவ்வாய், ஞாயிறே திங்கள் செவ்வாய், புதன் வியாழமே சனி பாம்பிரண்டும்

0: அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அன்பினுள் விளைந்தாரமுதே, பொய்மையே பெருக்கிக் பொழுதினை சுருக்கும் பொழுத்தரை புலையனேந்தனக்கு, செம்மையே யாத சிவவதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கனக் பிடித்தேன் எங்கெழுந்தருடுவரு இனியே. கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனை கரையிலா கருணைவாகடனை, மற்றவர் அறியா மாணிக்கமனையை, மதிப்பவர் மனமணி விளக்கை, சற்றவர் புறங்கள் சற்றயம் சிவனே, திருவீழிமிழனை வித்திருந்த கொற்றமந்தன்மை கண்டு கண்டு என் உள்ளம் கண்கடிகூர்ந்தனவே. தாதைய தாளரமீசைய சண்டிக்கு அவ் அண்டத்தொடும் உடனே பூதரத்தொழும் வணங்கப் பொற்கோயிலும் போகமும் அருளி சோதி மணி முடித்தாமம் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்து பரிசு வைத்தானிக்கே பல்லாண்டு கூறுதுமே. வேதனரி தழைத்தோங்க மிகுசைமத்துறை விளங்க, ஊதபரம்பரை புனிய புனிதவாய் மதந்தழுக, சீதமிழவயற்றுமலிச்சினி ஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரபுபா. வேதப் பொருள் உணர்ந்தேன் மேபு சிவாகமற்று தீர்கள் பொருளும் தெளிந்து உயர்ந்தேன். ஏது குறை தத்திசோழ் சிங்க சிவஞானமாமுனிவன் பொற்றாமறையடிக்கள் போக்கு. நம பார்வதி ஹதயே மகாதேவ. எல்லாம் அல்ல காஞ்சிபச்சம்பா சமேத சாரிபாடீஸ்வரி திருவள்ளி துணையினாரும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறான புராண சிந்தனை வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற அனைவருக்கும் என வணக்கங்களும் ஆசையும். கழிந்த இரண்டு மூன்று வாரங்களில் ஒரு நல்ல கதை இருந்தது புராணத்தில். இன்ப தூரமாக போயிடுச்சுனாலும் அதே மாதிரி வர முடியாமல் போயிடுச்சு. பலமுறி விநாயகர் படலம் விநாயகருடைய பெருமையை சொல்லக்கூடியது. அதற்கடுத்தது சிவஸ்தான படலம் வேண்டும். அதைதான் இப்போ அதை தொடங்கி போன வாரம் தொடங்கி பாதி நிற்கின்றது. இதற்கிடையிலே கழிந்த வாரம் நமக்கெல்லாம் முக்கியமான ஒரு தினம் நடந்தது, சிவராத்திரி. அந்த சிவராத்திரி நமக்கு ஒரு முக்கியமான தினமாக இருந்ததினாலே அன்று தீட்சையிடலாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தினமாக அது அமைந்தது. தீட்சை எப்போ பெற வேண்டும் என்பதற்கு நாள் நட்சத்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நினைச்சபடி தீட்சை பெற முடியாது. சரி, அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கார். திடீர்னு வந்தாங்க, இன்னைக்கு எனக்கு தீட்சை உண்டாகணும். என்னென்ன வந்தது மாங்காய் பறக்க சமாச்சாரமா? இல்லை, கறி கொடுக்கணும். தென் அறியாமை தான் காரணம். யாரோ சொல்லி இருந்துருக்காங்க அங்கே போங்கன்னு. ஆனால் அந்த தீட்சைக்கு மாதம் நட்சத்திரம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறோம். இத்தனையும் இல்லாதது சிவராத்திரி, இதுக்குள் அடங்காதது. உண்மையில் பார்த்தால் சிவராத்திரி தினங்கிறது முதல்ல கிருஷ்ண வருஷம் கூடவே கூடாது இருக்கு. அன்னைக்கு கிருஷ்ண வருஷம்தான். அடுத்து திரையோதசி எடுத்துக்கொண்டிருக்கனாலும் கிருஷ்ண பட்சத்தில் பஞ்சமிக்கு அப்புறம் நாளே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தேய் வரையில் முகூர்த்தங்கள் வைக்கும்போது கிருஷ்ண பட்சத்தில் பஞ்சமி வரலாம் எடுத்துக்கலான்னு சொல்லி அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது. இப்போ திரையோதசி கிருஷ்ணபட்ச திரையோதசிலாம் உபதேசம் நடக்கிறது. ஆனால் இதுக்கெல்லாம் விளக்காக அமைந்து கொண்டிருக்கிறது சிவராத்திரி. அது தொன்று தொற்று நடைபெற்று கொண்டிருக்கிறான ஒரு சம்பிரதாயம். அந்த சிவராத்திரியில் ரெண்டாவது என்னன்னா மந்திரோபதேசம் என்பது பகலில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ராத்திரி ராத்திரி உபதேசம் பண்ணி சொல்லவே இல்லை. அதுவும் உச்சிக்காலத்துக்கு அப்புறம் 12 மணி பிற்பகல்ல அப்புறம் மந்திரோபதேசம் எடுத்துக்கொள்ளலை. மந்திரோபதேசம் பூரா பகல முற்பகல தான். ஆனால் யார் செய்த குற்றம் தெரியல. இப்போ ராத்திரி தீட்சம் நடக்கிறாங்க. நம்ம பிரிவாளே பண்ணின்னு இருக்கா, அதனால நம்ம இன்னாரும் குறிப்பிட வேண்டாம். காரணம் என்ன, உணர்த்துவார் இல்லாத காரணமாக இருக்கலாம். யாரோ பண்ணுறாங்க, அதை பார்த்து வர முடியும். கழிந்து மாறம் கூட ராத்திரி வந்து எங்கள்கிட்ட தீட்சை பண்ணணும்னு தெரிஞ்சாங்க. நான் அப்போ கொடுத்து பூஜையில் உட்கார போகிறேன். இனிமேல் அடுத்த வருஷம்தான் போயிட்டு வாங்க, இல்லைன்னா வேறு எப்போ நடக்கிறப்ப வரேன். ராத்திரி தீட்சைக்கு உபதேசங்கிறதே கிடையவே கிடையாது. சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி பூஜை தான் சொல்லியிருக்கு. பகலில் உபதேசம், ராத்திரி பூஜை. அப்படி இருக்கும் பொழுது தீயத்தே ஞான சத்பாவக க்ஷீயத்தேச்ச மலத்திரயம் தானக்ஷபன தர்மித்வாது தீட்சாயத்த விதீயதே. தீட்சைனா என்ன? ஆனா தீஷா ரெண்டு எழுத்தில் இருக்கு. தீங்கிற எழுத்து ஞான சத்பாவ ஞானத்தை வருத்தக்கூடியது. தீ என்ற எழுத்து ஞானத்தை கொடுக்கக்கூடியது. மலத்திரயம் ஆடவம் கண்மம் ஆகிய மலங்களை நீக்கக்கூடியது. மலங்களை நீக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடியது தீட்சை என்று வழக்கம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு இடத்துல தீயதே தத் சிவத்வம் ஹி க்ஷீயதே பாப பஞ்சரம் க்ஷயதான விசேஷத்வாது தீட்சாதைத்த விதீயதே. இன்னொரு இடத்துல அதே தான், தீங்கிறது ஞான சிவத்துவத்தை கொடுக்கக்கூடியது. க்ஷீயதே பாப சஞ்சரம், க்ஷீங்கிறது பாபத்தை நீக்கக்கூடியது. இப்படி இந்த தீட்சைக்கு விளக்கம் இருக்கிறது. இந்த தீட்சை கொடுக்கறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வருகிறனுடைய மாணாக்கருடைய பக்குவத்தை பார்த்து கொடுக்கணும். அவன் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய சக்தி உடையவனா, அதை கடைசியுடன் நிர்வகிக்கக்கூடியவனாங்கிற பரீட்சை பண்ணணும். ரெண்டாவது, ஏதோ எல்லாரும் அண்ணாச்சி வாங்கினா அத்தா வாங்கினான்னு வந்த பிரயோஜனம் இல்லை, அதை உணர்ந்து வந்திருக்கிறானா செய்யணும். இதை ரெண்டையும் பரீட்சை பண்ணி பார்த்து தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இவன் 50 பேருக்கு தீட்சை பண்ண என்ன பரீட்சை வாங்க, ஒன்றும் முடியாது. அதுக்கு மந்திர நம்பர் தீட்சைன்னு பெயர் வச்சிருக்காங்க. 1, 2, 3, 4. விரக்தர் நைஷ்டிகர்னு ரெண்டு பகுதி. அதில் விரக்தர்னா கிரகஸ்தன், அவனத்தை தீட்சை பெறணும் விசேஷம். பொதுவாக ஆச்சாரிய லட்சணம் சொல்லும் போது கிராகமங்கள கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியன் தான் தீட்சை பெறணும்னே சொல்லியிருக்கு. மற்றவர்கள் நைஷ்டிகமாக இருக்கக்கூடியதாயிருந்தால் அங்கே போகிறான். நைஷ்டிக பிரம்மச்சாரியன்னா வாழ்வில் முழுவதும் நான் பிரம்மச்சாரியாக இருப்பேன் என்று சங்கல்பம் பண்ணுகிறவா அங்கே போகிறான். ஆனால் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவா கிரகஸ்தாசிரம ஆச்சாரியன் தான் தீட்சை வரணும்ட்டு ஆடவன்லாம் சொல்லிக்கொண்டு வருகிறது. இந்த லட்சணம் எல்லாம் வரும். பௌதிகர்கள் என்று வரும்போது கிரகஸ்தாசிரம் வானப்பிரஸ்தம் என ரெண்டு வகை. அதில் கிரகஸ்தாசிரமத்தில் உடையவர்களுக்கு தீட்சை பெற்றுக் கொள்வது என்பதாகும். இந்த தீட்சை பெறுவதற்கு எந்த காலங்களும் ஆகாது, அதைத்தான் சொல்லியிருக்காங்க. எது ஆகுங்கிறத பத்தி பேசல, எதெல்லாம் ஆகாது ஆனு சொல்லும் போது, சிராவணம் பாத்திரபதம் குஷ்யம் சைத்திரம் ஆனு, அதாவது ஆவணி புரட்டாசி தை சித்திரை, இதனால ஆகாதுதான் சொல்லியிருக்கு. அது குருமோட சுக்கரமோடம், குரு அஸ்தமனம், சுக்கரன் அஸ்தமனா இருந்தா நான் அழகீட்சம்னா கூடாது. அதிமாசம், அதிகமானா ஒரு மாசத்தை ரெண்டு அமாவாசை, அதுக்கு பேர் அதிகமா அதிமாசம் சொல்றது. அப்போ ஒண்ணுமே செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது. இந்த தீட்சையில பொதுவாக தீட்சை என்றால் மந்திரபோஜம் பண்ணித்தான் பண்ணணுங்கிறது இல்லை, பல பீடகம் இருக்கு. அதாவது நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, மானச தீட்சை, வாசிக தீட்சை, சாஸ்திர தீட்சை, யோக தீட்சை, ஹௌத்ரி, ஆறு தான் இருக்கு. அதாவது ஆச்சாரியன் தன் பார்வையினாலேயே அவனை புனிதப்படுத்துகிறது. ரொம்ப அப்பக்குவிகளுக்கு அது போறோம், பார்த்தாலே போறோம். இதற்கு உதாரணம் மீனை சொல்லுகிறார்கள், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மீன் வந்து முட்டை இட்டு கொண்டே போகும், அப்படி இட்டு கொண்டு போகும்போதே ஓரக்கணால அந்த முட்டையை பார்க்கும், குஞ்சு தானும் பொறிச்சிடும். அந்த பார்வையினாலே அதை பக்குவப்படுத்திடும். அதே மாதிரிதான் ஆச்சாரின் பார்வையினாலே பக்குவப்படுத்தும். அடுத்த ஸ்பர்ச தீட்சை, கோழி என்ன செய்கிறது, முட்டைட்டோன்னு அந்த முட்டை மேலே கொஞ்சம் நாளைக்கு மேலே அப்படியே உட்காருது, அப்படி உட்கார உட்கார உட்கார அந்த முட்டை பக்குவமாகி குஞ்சா விடும். அதுதான் ஆச்சாரியன் தன்னுடைய கையினால ஒரு சுரசில வச்சு பிரசரிச்சு சிவஹஸ்தம் பாவித்து, அதன் கையால் வாங்கி வெறும் கையை கையில சிவஹஸ்தம் அதை பாவித்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு அந்த கையால் தான் தொடணும். அடுத்து மானச தீட்சை, ஆனால் ஆமை இருக்கு, ஆமை என்ன செய்யும், கடற்கரையில் வந்து முட்டையிடும், மணலில் உள்ள வச்சு மூடிட்டு போயிடும், கடலுக்குள்ளே போயிடும். பல மைல்களுக்கு அப்பால் இருந்து இந்த முட்டையை நினைக்கும், தானும் கொஞ்சம் பறிச்சிடும், பார்க்கல தொடல உணஞ்ச நினைக்கிறது. அது மாதிரி ஆச்சாரியன் தன் இருக்கிற இடத்திலிருந்து நம்முடைய சிஷியவர்களெல்லாம் நன்றாக இருக்கணும், இந்த பூவை போடுற ஒரு தன்னுடைய ஆத்மாத்திரம்லாம் நல்லா இருக்கும் நினைச்சால எல்லாருக்கும் விஷயங்களையும். அதுக்கு மானச தீட்சை, வாசக தீட்சை இப்போ நடக்கிறது அதுதான், தன்னுடைய ஞான சாஸ்திரங்களை சொல்லி அந்த நல்வழியில் நிறுத்துகின்றதானோ ஒரு முறை. பாவனா தீட்சை, இங்கிருந்து பாவனையினாலே அவனுக்கு தீட்சை உணரான் சொல்லியிருக்கான். அடுத்து யோக தீட்சை, யோகத்தினாலும் செய்யணும். சாஸ்திர தீட்சை, சாஸ்திரங்களினாலே அவனை சாஸ்திரங்கள்லாம் சொல்லி அவனை நல்வழிப்படுத்துவது. இப்படி பல முறைகள் அந்தந்த ஆன்மாக்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ப இதை செய்யணும் சொல்லிடுறேன். இது எல்லாத்தையும் மொத்தமானது ஹௌத்ரி தீட்சை என்பது. அதுதான் இப்போ நம்ம பண்ணின்ற ஹௌத்ரி, ஹோமத்தோடு செய்யக்கூடியதுக்கு ஹௌத்ரி என்ற பெயர். கும்பம் ஸ்மரணம் வச்சு அது பூஜையெல்லாம் பண்ணி, அப்புறம் மண்டலம் அஞ்சு லிங்கத்தில் வரைஞ்சு அதில் பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் ஹோமத்தை சிவாக்னி, அதாவது அக்னி என்றவர்கள் சாமானியாக்னியாக முதல்ல, அந்த சாமானியாக்னியே சிவாக்னியாக மாற்றணும், அதுக்கு சம்ஸ்காரங்கள்னு சொல்லியிருக்கு. சிவாக்னியாக ஆக்கி அங்கே பரமேஸ்வரன் ஆவாரம் பண்ணி எல்லா உபச்சாரங்களும் பண்ணி சமைத்தன் ஆஜ்யங்கள்னால ஹோமம் பண்ணி வைக்கணும். இந்த தீட்சைகள் சிஷ்யனுடைய மனம் பரிவாகம் அடைவதற்காக அங்கே ஹோமம் பண்ணணும் சொல்லியிருக்கணும். அது சம்பாதம் பண்ணு சொல்றான். சம்பாதம் என்றால் தொடுதல், ஹோமத்தை பண்ணி அதை கடைசி அதை அவனுடைய சிரசில தொடரும். சமய தீட்சையில் இவ்வளவு விசேஷம் இருக்கார். இசை தீட்சை வரும்போது எப்படி வருதுன்னா, அவனுடைய ஆன்மாவை அவனுடைய மூச்சுக்காற்றில் நான் ஆமாவை நான் வாங்கி அந்த அக்னியிலே வைத்து பூஜை செய்து என் ஆன்மா பரிசுத்தம் அடையணும், சஞ்சித வினையெல்லாம் வந்து நீராகணும்னு சொல்லி ஹோமங்கள்லாம் சஞ்சிதா ஹோமங்கள் மூலமந்திரங்கள்னால ஹோமம் பண்ணி மீண்டும் அந்த அன்மாவை ஏன்மாவை வாங்கி அவருடைய ஹிருதயத்தில் வைத்தேன். இதெல்லாம் பாவனை, பாவனா தீட்சைன்னு சொல்லு. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு உபதேசமே. நிர்வாண தீட்சையில் ஷடத்வா என்று சொல்ல மந்திர பத பர்ண புவன தத்துவ கலைகள் அத்தனையும் அவனிடத்தில் இருந்து ஆதர்சனம் பண்ணி அந்த நூலில் கட்டி தப்பில் வச்சு வச்சான். முதல் நாள் ரெண்டு நாள் கிரியை நிர்வாண தீட்சை, ரெண்டு நாளைக்கு வேலை இருக்கல. இந்த சமய விசேஷ தீட்சை மாதிரி ஒரு மணி நேரத்தில் முடியக்கூடிய விஷயம் இல்லை. முதல் நாள் இரவு அவனுக்கு ரக்ஷாவெல்லாம் பண்ணி இந்த மாதிரி அந்த நூல் கட்டி அதை பண்ணி டப்பில் வச்சு அந்த கும்பம் வச்சுருக்கோமே இந்த சுவாமி பக்கத்தில் வச்சுட்டு இந்த ஹோமங்கள்லாம் பண்ணுறோம். மறுபடியும் மறுநாள் காலமுறை அவன் குளித்து அனுஷ்டானம் வரணுமோ பருடன் இதே மந்திர பலவனங்கள்லாம் சொல்லி அந்த முடிச்சு அவுக்கணும். இந்த பாதத்தில் வச்சிருக்க இது எதுக்குன்னு சொன்னால் இந்த ராத்திரி பூரா அவருடைய பாதத்தில் ஆன்மா இருக்கு. பரிவாகம் அடைய சுவாமி பரிவாகப்படுத்துகிறார். பரிவாகப்படுத்தினதுக்கு அப்புறம் அவருடைய மந்திர பலவன்களெல்லாம் சொல்லி அவருடைய கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வேலை இருக்கு. ஆமாம், நான் என் ஆளு ரெண்டு பேருக்கு தான் செய்திருக்கேன், மற்ற நான் செய்ய மாட்டேன். கூட சும்மா இப்போ ரெண்டு நாள் வேலை இருக்குது, கூட ஒரு ஆள் வேணும், பல சிரமங்கள் இருக்குது, பார்த்துக்கலான்னு ஆயிட்டிருவேன். ரெண்டு பேர் தான் ரெண்டு நாள் முழுக்க வேலை இருக்கு. அப்படியாக சொல்வது நிர்வாண தீட்சை. இந்த பஞ்சாட்சரங்களில் பலவிதம் இருக்கு. ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்ஷ்ம பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், மகாகார பஞ்சாட்சரம், முத்தி பஞ்சாட்சரம். சமய தீட்சையில் ஸ்தூல பஞ்சாட்சரம் நக்காரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. விசேஷ தீட்சையில் சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் சிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. நிர்வாண தீட்சையில் காரண பஞ்சாட்சரம் பக்காரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அதுலேயும் அவன் ரொம்ப பக்குவமாக ஆனதுக்கு அப்புறம்தான் முக்தி பஞ்சாட்சரத்தை மறுமை அறிந்து ஓடுதல்னு ஸ்ரீஞான சுவாமி சொல்லுவார். முத்தி பஞ்சாட்சரம் ஒரே எழுத்து தான், நாயோட்டு மந்தரம் சொல்றார். அது முறைமை அறிந்து ஒருதலின்னு சொல்றதுனால அதை சொல்லக்கூடிய தவறிய தனிமனைத்தான் கொடுக்க முடியும். இப்படி தீட்சை வகையில தான் இருக்கிறேன். இதுல முக்கியமானது குரு பக்தி தான். குருவினிடத்திலே அவன் பக்தி எந்தளவு இருக்கிறதோ அந்த அளவு அவனுக்கு மனம் பக்குவம் சித்தியாகும். மந்திரம் அகலமாய் ஆரம் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தேவர தானாக தந்ததென்று உந்தேவர. அந்த அகலமாய் இருக்கிற எம்பெருமாதான் இங்கே நமக்கு மானுட சட்டை தாங்கி வந்திருக்கிறார் என்று உணர்வு நடக்கணும். அது இருந்தால் இப்போ அடுத்து என்னன்னா குகாஸ்த சாந்தகாரத் ரிக்காரந்தன் நிரோதன அந்தகார வினஸ்சித்வா குரு நிச்ச விதிகளை. குரு என்பவருக்கு என்ன இந்த சொல்லிக்கு என்ன போறேன்னா அந்தகாரத்தை அந்த உடனே இருக்கிற ஆனமரம் மாயங்களை நீக்கி அவனுக்கு அறிவு செய்பவன் குரு என்று ஒரு பொருள். இன்னொன்று சொன்னார்கள் சிவக்ரோதாத் குருஸ்தாதா, குரு குரோதாத் சிவோ நகி, தஸ்மாத் சர்வ பிரயத்தனேன குரோர் ஆக்ஞாம் அலங்கிருத. சிவாபராதத்தை குருவினால் நீக்க முடியும், ஆனால் குரு அபராதம் சிவனால் கூட நீக்க முடியாது. சிவாக்னி குருதாச கர்த்தவ்யா ஜீவிதாபதி சொல்லு. இப்படி அந்த குருவினுடைய காலையில் எழுந்த உடனேயே என்ன அனுஷ்டானங்கள் இருக்குன்னா காலையில் எழுந்தாலும் கைகாலெல்லாம் அலங்கு பண்ணிட்டு விபூதி கண்டு வடக்க பார்த்த உட்கார்ந்து குருவத்தியானம் பண்ண முத சொல்லியிருக்கு. குருவத்தியானம் உதேச குருவத்தியானம் பண்ணி அதுக்கப்புறம்னா மற்ற பிராத்தஸ்மரணம் என்கிற மற்றதான் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி நான் ஒரு நோட்டீஸ் எல்லாரும் கொடுத்தேன், அதை கடைசியில் எழுதியிருந்தேன் குரு வருடத்துக்கு குருதரமாவது போய் பார்க்கணும்னு அந்த வாக்கியத்தை யாரும் கடைபிடிக்கலை. ஏ காரணம் இருக்கலாம், பல காரணம் தான். அப்படியாக இந்த குருவினுடைய உனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம். அந்த முறையில் இந்த சிவராத்திரி மிக சிறப்பாக இங்கே இருந்தது. எல்லோரும் தீட்சை பெற்றார்கள், அனுஷ்டானத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். அடியார் இலக்கணம் விளக்கம் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: நீராடி திருநீரணிந்து ஐந்தெழுத்து ஓதி, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அரளி செடி, ஒரு ரந்தியாவட்ட மரம், இதிலிருந்து எவ்வளவு வேகமா பூக்களுக்கு நோவு இல்லாமல் பூக்களை பறிக்கிற மெத்தட்ல பூ சிரமப்படுற மாதிரி பறிக்க கூடாது. பெருமானுக்கா பூ பறிக்கும் போது அந்த பூச்செடியையும் மரத்தையும் வணங்கணும். பெருமானுக்கு தொண்டு செய்யும் போது நான் உங்களுக்கு உங்க திருமேனிக்கு நோவு ஏற்படுத்துவேன், அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று மனதினால் நினைக்கணும். அரளியிலிருந்து அரளியுடைய பூவை கிள்ளும் போது அதுக்கு வலிக்குமா வலிக்காதா? அதுவும் 100 பூவை கிள்றோம், நம்ம உடம்ப 100 தடவை கிள்னா, 2 தடவை கிள்னாலே வலிக்குது, 100 தடவை கிள்னா நம்ம என்ன பொறுத்துப்போமா, சலிப்பு ஏற்படாது? அந்த பாவனை வேணும். அப்ப அந்த அரளியிலிருந்து பூ பறிக்கும் போது பெருமானுக்கு உனக்கும் புண்ணியம் எனக்கும் புண்ணியம், இந்த நோவினை நீ பொறுத்துக்கொள், என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொல்ல வேண்டாம், நினைக்கணும், நினைச்சு அந்த பூவை பறிக்கணும். அப்ப பூவை பறிக்கிறதுக்கு தான் நம்ம நேரம் இருக்கு, ஏன்னா ஆபீஸுக்கு போகணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். பூவை பறிச்சு சிலர் என்ன பண்ணுவாங்க, கோயிலில் வந்து உட்காந்துருப்பாங்க பெண்கள், பறிச்சு பூவை கொடுத்தா போறோம், அவங்க கட்டி கொடுத்துருவாங்க. அப்ப நந்தனவனம் பராமரிக்கிறது ஒரு தொண்டு, அந்த மலர்களை பறிப்பது ஒரு தொண்டு. பறிக்காமல் விடுவதனால அந்த மலர்கள் வந்து வேஸ்ட் ஆகிடும், அந்த செடி கொடிகளும் தொடர்ந்து புஷ்பிக்க மாட்டா. தொடர்ந்து மொட்டுகளை பறிக்கல, இன்றைய மலர் மலர்களை பறிக்கலன்னா அது நாளைக்கு மொட்டு விடுவது குறையும் என்று சொல்றாங்க. கீதாஞ்சலி அப்படிங்கிற அந்த பாடல்ல ரவீந்திரநாத் தாகூர் சொல்றார், ஒருவன் வேகமா கோயில் போயிட்டு இருக்கானா, ஒரு அரளி செடி அவனை பார்த்து சொல்லுதான், கொஞ்சம் இரு, எங்கிட்டேருந்து ஒரு 4 பூவை பறிச்சுன்னு போய் சாமிக்கு கொடு, எனக்கும் புண்ணியம் உனக்கும் புண்ணியம். அப்ப ஒவ்வொரு பூவும் பெருமான்கிட்ட போகணும்னு ஆசைப்படுது. அப்ப அந்த பூவை பறித்தல் என்பது ஒரு தொண்டு, பறிக்கப்பட்ட பூக்களை தொடுத்தல் என்பது ஒரு தொண்டு. சரி, தொடுத்து கொடுத்துட்டோம். அந்த ஐயர் என்ன பண்ணாரு, எல்லா பூவையும் சாமி தலையில மாட்டி மாட்டி எடுக்கணுமா? ஒரு கோயில நான் பார்த்தேன், அந்த ஐயர் என்ன பண்ணாரு, இதையே இந்த சாமி தலையில மாட்டி எடுக்கணும், அது கீழே போட்டுருவோம் போட்டார். அப்ப கொடுக்கப்பட்ட பூவினை பெருமானுக்கு அணிவிப்பது என்பது ஒரு தொண்டு. அப்ப கரணம் தப்பினா மரணம்னு கடைசி வரையும் ஒரு பூ பெருமான் திருவடிக்கோ திருமுடிக்கோ போகணும்னா அந்த பூ புண்ணியம் பண்ணியிருந்தாதான் முடியும். அந்த பூ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும், பெருமான்ட்ட நாம போய் சேரணும் என்று சொல்லி. ஆகவே சரியையில மலர் பறித்தல், அம்மலரால் தாவிலா வகை தார்பல சமைத்தல், குற்றம் உண்டாத வகையிலே மாலையை கட்டணும்னர். எப்படின்னா நம்முடைய மூச்சு காத்து எச்சல் படாம நாம இதே மாதிரி ஒரு டீயை எச்ச பண்ணி சாப்பிட்டுட்டு கையை அலம்பிக்காம பூ கட்டக்கூடாது. கூடுமான வரையிலும் தூக்கி சாப்பிட்டு பழகணும், வைதிக ஒழுக்கம் வேணும், நம்முடைய தேச ஆச்சாரம். தூக்கி சாப்பிடுறது தப்புன்னு வட இந்தியாவில் சொல்றாங்க, அதற்கான காரணம் உண்டு, அதை நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். என்ன காரணம்னா நம்முடைய பழக்க வழக்கம் நமக்கு ஒஸ்தி, அதனால அதை குத்தம் சொல்றதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். தூக்கி சாப்பிட்டா எச்சல் ஆறதில்ல அப்படின்னு நாம நினைக்கிறோம், உதட்டில வச்சு சாப்பிட்டா நிச்சயமா எச்சல் ஆகுது, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா வட இந்தியாவில் என்ன செய்யறாங்க, உதட்டில வைத்து உறிஞ்சி சாப்பிட்டு விட்டுட்டு அந்த பாத்திரத்தையே டிஸ்கார்ட் பண்ணிடுறாங்க. குருவான்னு பேர், மண்ணால் ஆனது, அதையே இன்னொருவர் பயன்படுத்தாதவண்ணம் தூக்கி எரிஞ்சிருவாங்க, அது உடஞ்சு போயிடும், அது அவருடைய பழக்கம். நாம தூக்கி சாப்பிடணும், எச்ச பண்ணி சாப்பிடக்கூடாது. அப்படி எச்ச பண்ணி சாப்பிட்டுட்டோம், வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னா கைகளை அலம்பிக்கொண்டு நம்முடைய சைவத்துல எந்த ஒரு தூய்மை குறைவு ஏற்பட்டாலும் நாம என்ன செய்யணும், தத்துவங்களால் ஆச்சமனம் பண்ணி விபூதி தரிக்கணும், அப்பதான் தூய்மை ஏற்படும். பார்க்க கூடாத பார்க்கறோம், கேட்க கூடாத கேட்கறோம், நினைக்க கூடாத நினைக்கிறோம், தொடக்கூடாத தொடறோம். படக்கூடாதவர்கள் மேலே வந்து பட்டு விட்டார்கள், பேசக்கூடாதே பேசிவிட்டோம், செய்யக்கூடாதே செய்து விட்டோம். அப்படின்னா நீராட முடியவில்லை என்றாலும் கூட ஆச்சமனம் செய்ய வேண்டும், ஆச்சமனம் செய்து திருநீர் அணிய வேண்டும். அப்படி உடல் தூய்மையை ஏற்படுத்தி கொண்டு இந்த மலர்களை கட்ட வேண்டும். அதனால்தான் அம்மலரால் தாவிலா வகை தார்பல சமைத்தல், குற்றம் உண்டாகாத வகையிலும், தா என்றால் தப்பு, தப்பு என்பதுதான் தானா இருக்கு, தா இலா வகை என்று சொன்னால் குற்றம் உண்டாகாத வண்ணம் தார்பல சமைத்தல், பெருமானுக்கு பலவிதமான மாலைகளை கட்டுதல். தார் என்பது ஜாதி ஒருமை, தார்பல சமைத்தல் என்பதனால பலவிதமாக பெருமானுக்கு மாலை கட்டப்படும். அந்த பூக்களுடைய காம்புகளை பிணைத்து கட்டுதலுக்கு பிணையல்னு பேரு, மல்லிகை பூலாம் அப்படிதான் கட்டுவாங்க, எல்லா பக்கத்திலையும் பூ தான் நீட்டின் இருக்கும், காம்பு எங்க இருக்குன்னு தெரியாது, அதை காம்போட காம்பா சேர்ந்து கட்டிருப்பாங்க, நாரோ நூலோ காம்புக்கும் காம்புக்கும் சேர்த்து கட்டிருப்பாங்க, பிணைத்தல்னு பேரு. அப்புறம் காம்போடு காம்பா கட்டாம நார் மட்டும் காம்புல சுத்திக்கிட்டு அடுத்த பூவுக்கு போகும், அப்படி அப்படி கட்டுறதுக்கு தொடுத்தல் பேரு. அப்படி இல்லாம காம்புக்குள்ளே நூல் போற மாதிரி ஊசினால் கோத்தல், அதுக்கு கோவைன்னு பேரு. இது முக்கியமா மூன்று விதமா பூக்களை கட்டுதல். அதுக்கப்புறம் அது பெருமானுடைய சிரசுக்கு மட்டும் வராமறி கட்டுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பெருமானுடைய கழுத்துல நெக்லஸ் மாதிரி தொங்குற மாதிரி கட்டுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பெருமானுடைய தோள்கள்ல தொங்கலாக அலங்கலாக மாலை போல விழுமண்ணம் கட்டுறது அப்படின்னு இருக்கு. அதுல பெருமானுடைய கழுத்துல ஒத்த குஞ்சலத்தோட குறுகி வருவது போல கட்டுவதுன்னு இருக்கு. அது பெருமானுடைய கழுத்திற்கு மாலை, ரெட்ட குஞ்சலமா தோள்களை அலங்கரிக்கிற மாதிரி மாலை கட்டுறதும் உண்டு. இப்படி மாலை கட்டுறதுல கற்பனையில எத்தனையோ மெத்தட் இருக்கு என்று பார்க்கிறோம். பெருமானுக்கு முடிக்கண்ணியாக கட்டுதல், குண்டையாக கட்டுதல், பெருமானுக்கு காது வைப்பதை போல கட்டுதல் என்று எத்தனையோ மெத்தட்ஸ் இருக்கு. அதே போல நம்முடைய அன்பின் காரணமாக பெருமானுக்கு விதம் விதமாக குற்றம் ஏற்படாத வகையில பெருமானுக்கு அலங்காரம் செய்வதற்கான மலர் மாலைகளை கட்டுதல் என்பது ஒரு தொண்டு. சரியை தனப்பில் எம்புகள் சாற்றல். இந்த நாக்கு இருக்கே, நாக்கினால பேசுற நாக்கு ஜட இந்திரியம், சுவைக்கிற நாக்கு ஞான இந்திரியம். நமக்கு ஐந்து ஞான இந்திரியங்கள், ஐந்து கர்ம இந்திரியங்கள் கொடுத்திருக்காங்க. தொழில் செய்கின்ற இந்திரியங்கள் கர்ம இந்திரியங்கள், அவற்றை ஜடம்னு சொல்லுவாங்க. அறிவினை பெறுகின்ற இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள். அதுல நாக்கு இருக்கே அது கர்மேந்திரியமாகவும் ஆகுது, ஞானேந்திரியமாகவும் ஆகுது. ஒரு பொருளை சுவைத்து அதன் சுவையை உணரும் பொழுது அது ஞானேந்திரியம், பேசும் பொழுது கர்மேந்திரியம். பேசுகின்ற நாக்கினாலே பெருமானுடைய புகழையே பேச வேண்டும், பேச பெரிதும் இனியாய் நீயே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தனப்பில் எம்புகழ் சாற்றல், தனப்பு இல், தனத்தல் இல்லாத என்றால் அடக்க முடியாத, அடங்குதல் இல்லாத, எல்லை இல்லாத பெருமானுடைய புகழை பேசிக்கொண்டே இருக்கலாம். திருவாதிரிகள் புராணத்தை என்னால இவ்வளவு நேரம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு உண்டா? அப்படி கிடையாது. உங்களுடைய பொறுமையெல்லாம் சோதிக்கிற அளவுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அர்த்தஜாம தரிசனம் பார்க்கணுங்கிறதுக்காக ஓரளவு நிறுத்துவேன், அவ்வளவுதான். இதே எனக்கு பொழப்பு, என்னோட போட்டி போட முடியாது. நான் பேசிட்டே இருப்பேன் 24 மணி நேரம். நமக்கு மற்ற வேலையெல்லாம் இருக்கேன். பெருமானுடைய புகழ் என்பது சொன்னதையே சொல்றதுதான். ஆனா சொன்னதையே சொன்னாலும் அது சுவைக்குமே தவிர சலிக்காது. என்ன காரணம்? ஒவ்வொரு முறையும் சொல்லும் போதும் அதை நம்ம உணர்றோம் புதுசு புதுசா. ஏன் திரும்பி சொன்னதே சொல்றோம்னா, சென்ற முறை சொன்ன போது உணர்ந்தது போதாது. காவேரியில கங்கையில குளிக்கிற மாதிரி தான், கார்த்தால குளிச்சது போறும் நினைச்சிட்டு இருக்கோமா, சாயங்காலம் குளிக்கணும்னு தோணல. காவேரி கரையில இருந்து பழகணும், தாமிரபரணி கரையில இருந்து பழகணும், நதிக்கரையிலே இருக்கிறவனுக்கு அடிக்கடி போய் குளிக்கணும்னு தோணும். தோணுமா தோணாத? திரும்பி திரும்பி செஞ்ச காரியத்தை செய்யறவன் சலிப்பா வரும். பக்கத்துல தாமிரபரணியை வச்சுட்டு குளிக்காம இருந்தாதான் ஏதோ தப்பு பண்ணிட்டா மாதிரி தோணும், ஆனா வேஸ்ட் பண்ணிட்டோமே. அதுபோல பெருமானுடைய புகழை பேசாது இருந்தால்தான் குற்றம். உங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பேச தோணிடும். நீங்களாம் அங்க சிதம்பரத்துக்கு வந்தா கூட 4 பேர் வந்துட்டீங்கன்னா உட்காந்து பேச ஆரம்பிச்சுடும். என்ன காரணம்? சுவை. அந்த சுவை இருக்கு பெருமானை பற்றி பேசுவதில், ஒரு பேரின்ப சுவை இருக்கு. அப்ப நாக்கு அதுல பழகி தனப்பில் என்றால் சலிக்காத, என்னுடைய புகழ் சலிக்காது, அந்த புகழை பேசிக்கொண்டே இருத்து என்பது ஒரு சரியை. இப்ப நான் செய்வது சரியை, நீங்கள் செய்வதும் சரியை தான், கேட்பதும் உடம்பினால் செய்கின்ற புண்ணியம்தான். அப்பொழுது திருமுறையை ஒருத்தங்க எடுத்து சொல்றாங்க, பெருமானுடைய புகழ் எடுத்து சொல்றாங்க போது, அதை விட முக்கியமான ஒரு வேலை இருப்பதா நினைத்துக் கொண்டு கேட்காது தவிர்த்து விட்டு போகக்கூடாது. அதற்கு தான் அந்த ஒழுக்கம் வேண்டும். இதை நம்ம கேட்க வேண்டும் என்பது, கேட்பதும் ஒரு தொண்டு. பிரதோஷ காலத்துல பெருமானுக்கு ஆனந்தமா அபிஷேகம் ஆறுது, அலங்காரம் ஆறுது, பெருமான் ரிஷபத்து மேல பவனி வரார், அப்பொழுது பார்ப்பது ஒரு தொண்டு. அதை பார்க்காம வீட்டில் டிவி பார்ப்பதோ, செல்லு பார்ப்பதோ, அல்லது வேற வேலைகளுக்காக நம்ம வெளியில போவதோ குற்றம். மன அடக்கம் இருந்தால் கண்கள் வந்து பெருமானை தரிசிப்பதில் தான் ஈடுபடும். ஆகவே பெருமானை தரிசிப்பது என்பது ஒரு போகம்னு நினைக்கக்கூடாது, அது ஆனந்தம் தான், ஆனந்தமான தொண்டு. எப்படின்னா, கரும்பு திங்கிறதுக்கு கூலி தரார் சுவாமி, அது தொண்டாக பாவித்து. என்னுடைய தகப்பனார் சரஸ்வதி மகால்னு ஒரு லைப்ரரி ராஜா சரபோஜி மன்னர் உண்டாக்கினது. இந்தியாவினுடைய தலையை சிறந்த நூலகங்கள்ல ஒன்று அது. அதுல எத்தனையோ பொக்கிஷங்கள் இருக்கு, வெளிவராத தமிழ் நூல்கள்லாம் சுவடியா இருக்குங்க. அந்த லைப்ரரியில எங்க பண்டிட்டா எங்க அப்பாவுக்கு வேலை கிடைச்சது. அவர் சீக்கிரமே ஆபீஸ் போயிடுவார், லேட்டா தான் வீட்டுக்கு வருவார். அவங்க கொடுக்குற சம்பளம் கொஞ்சம், இந்த சம்பளத்துக்கு இவ்வளவு உழைக்கிறீங்களேன்னு எல்லாரும் அவரை இடித்து பேசுவார்கள். அவர் சொல்லுவாரு, அவன் கொடுக்கறதா சம்பளம், அங்க நாம இருக்கிறதல்லவா சம்பளம், கரும்பு திங்க கூலி தரா, அது போனஸ். நமக்கு அந்த நூல்களை படிக்கிறதுக்காக வாழ்வு, எவனாவது படிக்கிறதுக்கு காசு தருவானா? டியூஷன் ஃபீஸ் எல்லாம் வாங்கிக்கணும், படிப்பே செலவு பிடிச்ச ஒரு காரியம் இல்லையா? இத்தனை நூல்களை செலவு இல்லாம படிக்கிறோமே. நம்ம அங்க வேலை செய்யறதுல எந்த சூழ்நிலை வேணா நாம கை வச்சு எடுக்கலாமே, படிக்கலாமே. அது போல பெருமானை தரிசிப்பது என்பது கரும்பு தின்ன கூலி கொடுப்பதை போல தொண்டாகவே பெருமான் பாவிக்கிறார். தன்னை தரிசனம் செய்பவருக்கு முக்தி தருகின்றார். அப்ப தொண்டா தான் நினைக்கிறார். அதை தொண்டு செய்வார்கள் சம்பளம் தருவாங்க, வேலை செய்யறவனுக்கு சம்பளம் தருவாங்களா, வேலை செய்யாதவனுக்கு சம்பளம் தருவாங்களா? பெருமான் தன்னை தரிசிப்பவர்களுக்கு பிள்ளை வரம் தருகின்றார், தன்னை தரிசிப்பவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார், தன்னை தரிசிப்பவர்களுக்கு தனம் தரும், கல்வி தரும், எல்லாத்தையும் தரார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தரிசனம் என்பதை ஒரு தொண்டாக இறைவனே பாவிக்கிறான். நீ என்ன பார்த்தா போறோம், உனக்கு எல்லாம் தர என்று. ஆகவே தரிசனம் ஒரு தொண்டு. தனப்பில் எம்புகள் சாற்றல், அன்புடன் நாம் மேவும் ஆலயம் அலகிடல். பெருமானுடைய அந்த திருக்கோயில புழுதி சேராம, குப்பை சேராம, அன்றாடம் உழவாரம். உழவாரம்னு பெருமானுடைய கோயில குப்பையை சேர விட்டுட்டு குரூப்பா போய் அந்த உழவாரத்துக்கு புறப்படும் போதே டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு லேட்டா புறப்பட்டு இருட்டினப்புறம் என்ன உழவாரம் தெரியும்? உழவாரம் போற கேசெல்லாம் நம்மள மாதிரி வயசான கேசா இருக்கு. என்ன உழவாரத்தை செய்ய முடியும்? சாப்பிட்டப்புறம் எல்லாருக்கும் தூக்கம் தான் வரும். உழவாரம் பிக்னிக் போல ஆயிடுறது. அப்படி இல்லாம நாம கோயில்ல எந்த குப்பையும் போடாம இருக்கணும். நம்ம எத்தனையோ கோயில கொண்டு போறோம், பூ பூ எடுத்துன்னு போறோம்னா பூ ஒரு பிளாஸ்டிக்ல தரான் அல்லது ஒரு இலையில தரான். எதுவா இருந்தாலும் பெருமான்கிட்ட போகாதது குப்பை தான். ஆகவே அந்த அந்த பிளாஸ்டிக்கையோ அந்த இலையையோ அந்த நாரையோ அந்த நூலையோ நம்ம கைப்பையிலே வச்சிருந்து வெளியில போட்டுறது. குப்பையே சேர விடாம பாத்துக்கலாமே. நம்மால் குப்பை சேராமலும் நம் கண் முன்னால் ஒரு குப்பை இருக்குன்னா உடனே கையை அதை எடுத்தும் பழகிறது, அன்போடு செய்வது. உழவாரங்கிறது நம்ம கோயில இருக்கும்போதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். கண்ணுக்கு முன்னாடி ஒட்டடை இருந்தால் துடைச்சிடலாம், கீழே குப்பை இருந்தா எடுத்து அந்த குப்பைக்கான கையில போட்டுடலாம். ஒரு இடத்துல எண்ணெய எண்ணெய் பிசுக்கா இருந்ததுன்னா உடனே ஒரு மரத்துள்ளையோ சாணியையோ போட்டு சாணியை போட்டு எடுத்தா உடனே எண்ணெய் எண்ணெய் பிசுக்கு வந்துடும். சாணி நன்றாக எண்ணெய் பிசுக்கு எடுக்கும், உடனே செய்யலாம். சும்மா தானே இருக்கும், அதுவரையும் செய்யலாமே என்று அன்றாடமே உழவாரம் செய்யலாம். அன்போடு செய்வது. அன்புடன் நாம் மேவும் ஆலயம் அலகிடல், மெழுகல். அலகிடல்னா அந்த தொடப்பத்தை வச்சுட்டு குப்பைய கூட்டுறது. மெழுகுதல்னா என்னன்னா, பழங்காலத்தில் முக்காவாசி ஆலயங்கள்னா மண் தரையா இருந்தது, பின்னாடி தான் கற்றளியாயின்னு. அப்ப கல் திருப்பணி செய்தாலும் கூட காத்து வீசினா அந்த

அதுக்குத்தான் ஏன் சட்டம் படித்து செய்ய வேண்டும், நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாதுன்னு கேட்கறாங்க. அன்பு இருந்தால் சட்டத்தை அறிவோம். இதுதான் நான் அடிக்கடி சொல்றது. இதுதான் என்னன்னா, ஒரு பெண்ணு புதுசா கல்யாணம் பண்ணிட்டு போறா, அந்த கல்யாணம் பண்ணிட்டு அவளும் சிறுமிதான், அந்த பையனும் சிறுவன் தான். கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது இதுவரையிலும் அவள் விளையாட்டு குழந்தையா இருந்தவள் என்ன பண்றா, வீட்டுக்காரருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறத விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறா. நாத்த நாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறா, மாமியார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறா, மாமனாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறா, குழந்தை நாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறா, வீட்டுக்காரர்கிட்டே சில நேரத்தில் நேர கேட்டு தெரிஞ்சுக்கிறா, சிலவற்றை ஊகித்து தெரிந்து கொள்கிறாள், பார்த்து தெரிஞ்சுக்கிறா எது பிடிக்கும் எது பிடிக்காது, பிடிக்கின்ற செயலையே எங்கனம் செய்தால் பிடிக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாள் இல்லையா. ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறா அப்படின்னா, நமக்கு இவர் முக்கியமானவர். ஒரு பெண்ணுக்கு யார் முக்கியமானவர், தாலி கட்டின புருஷன் ஒரு பெண்ணுக்கு முக்கியமானவர். நமக்கு இவர் முக்கியமானவர், அவர் அன்பை நாம் பெற வேண்டும் என்ற குறிக்கோள் இருப்பதனால மைன்யூட் டீடைல்ஸ் டீடைல்ஸ்ங்கிறது நூத்துக்கணக்காக இருக்குங்கிறதால சோம்பேறித்தனம் கிடையாது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுண்டா எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, கவனமா தெரிஞ்சுக்கிறோம். ஸ்கூல் பாடம் படிக்கிறதா கவனமா படிக்காதனால 10 தடவை படிக்க வேண்டியிருக்கு. நமக்கு வேண்டியதை கவனமா தெரிஞ்சுண்டா ஒரு முறைக்கு மேல தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்லை. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிற மாதிரி ஒரு தடவை தெரிஞ்சுட்டாலே கவனம் இருந்தா அதுக்கு மேல தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்லை. அப்ப ஒரு பெண் கணவனுடைய அன்பை பெறுவதற்காக எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது, ஒரு பக்தன் உண்மையிலேயே கடவுளுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வதில் என்ன சுணக்கம் வேண்டியிருக்கு, ஏன் சோம்பேறித்தனம் வேண்டியிருக்கு, புஷ்ப விதியை தெரிந்து கொள்வதில் என்ன தப்பு இருக்கு, அபிஷேக விதியை தெரிந்து கொள்வதில் என்ன தப்பு இருக்கு. ஆக ஒரு தொண்டு செய்ய வேண்டும் என்று சொன்னால் விதியை தெரிந்து கொண்டு விதிப்படி செய்வதற்கு அந்த ஒழுக்கம் சிரத்தை வேணும். நேற்று நமக்கு விதி தெரியல, இன்றைக்கு கடவுளே ஒரு பெரியவர் மூலம் அந்த விதியை நமக்கு காட்டி விட்டார் சொன்னா, அறிந்த பிறகு அந்த விதி மீறல்லாம் இருக்கக்கூடாது. கடவுளே நமக்கு உணர்த்திட்டார், அதுக்கப்புறம் அறிந்த பிறகு பழைய குருடி கதவை திரடின்னு பழக்க தோஷத்திலாம் முன்பு செய்து போல செய்யக்கூடாது. எப்ப நமக்கு சுவாமி உணர்த்தி விட்டாரோ அதை புதிய பழக்கத்திற்கு மாற வேண்டும் என்று பார்க்கணும். ஆகவேதான் இப்படி இல்ல, அந்த மார்க்கத்துல அலர்ட்னஸ் வேணும். அலர்ட்னஸ்னா எச்சரிக்கையாக இருப்பது. எச்சரிக்கையாக யார் இருப்பார்கள், பெருமானுடைய அன்பினை பெற விரும்புவர்கள் எச்சரிக்கையா இருப்பார், விழித்திருப்பார்கள். அவ்வாறு பாங்கினோடு பரிசரிந்து தொண்டு செய்ய வேண்டும். எவ்வளவு நன்னா தொண்டு செஞ்சாலும் அதுல தப்பு வரும், அதனால்தான் தப்பு வராம இருப்பதற்கு முயற்சி பண்ணணும். அப்ப நம்ம ஜாகிரதையா இருந்தாலே தப்பு வரும்னு சொன்னா, அசால்ட்டா இருந்தா எவ்வளவு தப்பு வரும். பெரியோர்களே தொண்டு செய்து விட்டு அஞ்சிருக்கிறார்கள், அடியே உமக்கு ஆட்சைய அஞ்சுதுமே சுந்தரமூர்த்தி நாயனார். பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத நாயேன் நம்முடைய குருநாதர். ஆகவே அவர்கள்லாம் விதி தெரியாதவர்கள் அர்த்தம் கிடையாது, விதியை அறிந்திருந்தும் நம்மை அறியாமல் விதியை மீறிடுவோம் என்பதனால விதியை அறிவதிலே தயக்கம் யாருக்கும் இருக்கக்கூடாது. விதிப்படி ஒழுக வேண்டும். விதிப்படி ஒழுகுவதற்கு என்ன வேண்டும், அன்பு வேண்டும், வேற ஒண்ணும் வேண்டாம். இந்த உலகத்துல அன்புள்ளவர்கள்ட்ட சோம்பேறித்தனம் இருக்காது. நம்ம வீட்டிலே சோம்பேறிகளா நாம இருந்தோம்னா நமக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். நமக்கு மட்டும் அன்பு இருந்ததுன்னா நம்ம கிட்ட சோம்பேறித்தனம் இருக்காது, நம்ம சுறுசுறுப்பா இருப்போம் என்பது பொருள். மெழுகல் விளங்க நல் விளக்கிடுதல். ஒரு விளக்கு போடுறோம்னா மினுக்கு மினுக்குன்னு போடக்கூடாது, சுடர் விட்டு பிரகாசிக்கிற மாதிரி போடணும். முத்து போல விளக்கு போடுன்னு சொல்லுவாங்க கஞ்சத்தனத்தினால, அப்படி போடக்கூடாது. விளக்கு போடுவதன் பலன் என்ன, ஒரு சந்நிதியில விளக்கு போடுறோம் அல்லது ஒரு இடத்துக்கு விளக்கு போடுறோம். பெருமை எல்லா விளக்கையும் கர்ப்ப கிரகத்திலே போடணும்னு நினைக்காதீங்க. சாமி நாம போடுற விளக்கு சாமி கிட்ட எரியணும்னு நினைக்க வேண்டாம். கோயில்ல எங்க விளக்கு போட்டாலும் ஒஸ்தி. என்ன காரணம்னா, கோயில்ல எல்லா இடத்திலையும் ஒளிமயமா இருக்கணும். கர்ப்ப கிரகம் மட்டும் இல்ல, அர்த்த மண்டபம், அர்த்த மண்டபம் மட்டும் இல்ல மகாமண்டபம். ஏன் அர்த்த மண்டபத்துல அந்த அடுக்கு ஏத்துறார் ஒரு பரிஜாரகர், கையை தொடச்சுக்கிறதுக்கான கருப்பு துணி எங்க இருக்குன்னு அவர் கண்ணுக்கு தெரியாது. அங்க ஒரு 4 விளக்கு எரிஞ்சாதானே தெரியும், அது தொண்டு இல்லையா. கரண்ட் போயிடுறதுன்னா கரண்ட் போன மாதிரி தெரியக்கூடாது, கரண்ட் போனது நல்லதுங்கிற மாதிரி கோயில் முழுக்க விளக்கு எரிஞ்சதுன்னா அந்த காட்சி இன்னும் இன்பமா இருக்கும். கரண்ட் போனதை விட நல்லா இருக்கும், பளிச்சுன்னு சுவாமி தெரிவார் எல்லா இடத்துலயும் விளக்கு இருந்ததுன்னா. அப்ப கருவறை, அர்த்த மண்டபம், மகாமண்டபம், நிறுத்த மண்டபம், சபா மண்டபம், எத்தனையோ மண்டபம் இருக்கு எல்லா இடத்துல, கொடிமரம் எல்லா இடத்துலையும் நன்றாக பிரகாசமாக நாம் ஏற்றுகின்ற விளக்கு அங்கு சுற்றிலும் இருக்கின்ற இருளை விரட்டுகின்ற விளக்காக விளங்க இட வேண்டும், பிரகாசமா இட வேண்டும். விளக்கு பெரிய விளக்காக இட வேண்டும். விளங்க நல் விளக்கிடுதல், எம் அடியாக்கு ஏவலானவை செய்தல். கோயிலே ஒரு அடியார் இருக்கார், அவர் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறார், அவர் பக்கத்தில் உட்காந்து நம்ம

0: கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு தொண்டை கமருது, சொல்றாரு எய்த்த கடையில் போய் கொஞ்சம் டீ வாங்கிட்டு வா அப்படிங்கிறார். அதை செய்தல் அடியார்கள் இடுகின்ற ஏவல், அந்த ஏவலை செய்தலும் சரியை. இப்ப கடவுளுக்கு தொண்டு செய்தாதான் சரியைன்னு நினைக்காதீங்க. கடவுளே தன் வாக்கினால சொல்றார், என் அடியார்கள் செய்கின்ற இடுகின்ற ஏவலை செய்தால் சரியை. அப்ப சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வது என்பது சிவனுக்கு தொண்டு செய்வதாகும் என்று சிவனே சொல்லிவிட்டார். எம் அடியார்க்கு ஏவலானவை செய்தல், இச்சரியை இயற்ற வல்லவர்க்கு எம் உலகு அளிப்போம். இது வந்து சரியை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணல, சரியா மார்க்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடல சாமி, கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறார். இதை போல இன்னும் நிறைய செய்யலாம். நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொன்னது போல, ஒரு மாடு வாங்கி கொடுக்கலாம் கோசாலைக்கு. மாடு வாங்கி கொடுத்தா போருமா? இப்ப நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறோம் மாப்பிள்ளைக்கு, மாப்பிள்ளைக்கு ஏன் நிறைய பணம் கொடுக்கறோம்? சட்டப்படி தப்புன்னு சொல்றாங்க, ஆனா சாஸ்திரப்படி தப்பு கிடையாது. வரதட்சணைன்னு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அவர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பணம் கொடுக்கறாங்க, பிக்ஸட் டெபாசிட்லாம் போட்டு கொடுக்குறாங்க, மாப்பிள்ளைக்கு வாகனம் வாங்கி கொடுக்கறாங்க. ஏன் பொண்ணை வாங்கி கொடுத்தா கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரி. அப்ப கோதானம் பண்ணினோம்னா ஒரு வருஷத்துக்காவது அந்த மாட்டுக்கு தீவனம் தந்துருக்கணும். தொடர்ந்து கோயிலுக்கு ஒரு விளக்கை வாங்கி தரோம், பாவை விளக்குன்னு. ஒரு பெண், அழகான பெண் கையில ஒரு விளக்கை ஏந்தின்னு இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு பாவை விளக்குன்னு பேர். அந்த விளக்கு நல்லா ஆழமா இருக்கும், அது அரை லிட்டர் ஒரு லிட்டர் எண்ணெய் பிடிக்கும், அது சன்னிதியில் தொடர்ந்து எரியும். சாரக்ஷில ஏற்றிவிட்டா பள்ளியரை வரையும் அது எரிஞ்சுட்டே இருக்கும் அந்த விளக்கு. ஒரு முறை எண்ணெய் விட்டா போறோம், அந்த விளக்கை வாங்கி கொடுத்தா போதுமா? அன்னன்னைக்கு வந்து அந்த விளக்குக்கார எண்ணெயை விட்டுட்டு போனோம், அதுதான் விளக்கு கொடுத்ததா அர்த்தம். அது போல நம்ம பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கோ தானம் பண்றோம், அந்த பசுமாட்டை கோசாலையில கொண்டு போய் சேர்த்துட்டோம், அப்புறம் அந்த ஒரு பசுவுக்கான அந்த வைக்கல் தீவனமாவது விடாம கொடுத்துட்டு இருக்கணும். பசு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கணும். அந்த மாட்டை கறந்து ஒருத்தன் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு பால் தரான், அந்த இடையனுக்கு சம்பளம் தரலாம். அந்த பாலை ஒரு ஐயர் சோம்பல் இல்லாம ஒழுங்கா அபிஷேகம் பண்றார். அவர் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோன்னா அவர் தட்டில் ஒரு 5 ரூபாய் போடுறது, அப்பதான் அந்த புண்ணியமானது நிறைவு பெறுகின்றது. அது போல எடுத்தவர் அந்த காரியத்தை முழுக்க செய்தல் என்பது எல்லாமே சரியை தான். சரியைக்கு ஒரு அளவில்லை, எண்ணில்லாமல் சரி செய்து கொண்டே இருக்கலாம் என்பதற்காக இந்த எடுத்துக்காட்டுகளை சொன்னேன். அடுத்து கிரியை. கிரி என்பது ஒருவன் இறைவனை தானே பூசித்தல். இப்ப இதெல்லாம் பூசிப்பதற்கு உதவி செய்யணும். ஒருவர் பூசைக்கு உதவுதல் சரியை, நாமே இறைவனை நேரடியாக பூசித்தல் என்பது கிரியை. இப்ப சரியை என்பது எப்படின்னா அன்பேவா சினிமா பாக்குற மாதிரி. அன்பேவா சினிமா பார்க்கும்பொழுது அதுல ஒரு MGR வருவர், இந்த படம் பார்க்கிற பையன் தன்னை MGR நினைச்சுப்பான், படம் பார்க்கிற பொண்ணு அதுல ஒரு ஹீரோயின் வருவா அவளான்னு நினைச்சுப்பான். அதே மாதிரி இருக்குது சரியை. கிரியை என்பது என்ன? நாமே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்துட அது கிரியை. பெருமானே நம்முடைய திருக்கரத்தினாலேயே அவருடைய திருவினையை தீண்டி பூசித்தல். அதற்கு பெருமானை பூசிக்க வேண்டும் என்ற ஒரு பேர் ஆசை நமக்கு ஏற்படணும். சரியைக்கு வந்து அந்த ஆசை ஏற்படணுங்கிறது இல்ல, சரியை ஆசை இருக்கோ இல்லையோ செய்து பழக வேண்டும். நம்ம வீட்டு பிள்ளைங்க விரும்புதோ விரும்பலையோ அதுகளை நம்ம கோயிலுக்கு இந்த பூவை கொண்டு போ, இந்த எண்ணெயை கொண்டு போ, அம்மா எனக்கு இதான் வேலையா, நான் கிரிக்கெட் விளையாட போனோம், ஏய் கிரிக்கெட் விளையாட போடா, போற வழியில கோயில இந்த எண்ணெயை விட்டுட்டு போடா அப்படின்னு அவனுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவனை சரியையில நம்ம ஈடுபடுத்தி கொண்டே இருக்கணும். அப்படி ஈடுபடுத்தி கொண்டே இருந்தா அந்த புண்ணியத்தினாலதான் அவனுக்கு என்ன வரும், பெருமானிடத்திலே பக்தி வரும், அன்பு வரும், ஈடுபாடு வரும், ஆர்வம் வரும். அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெரியோர்கள் அவனை விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஈடுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அவன் பூசை எடுத்துக் கொள்வதற்கு முன்பாக உண்மையிலேயே அவனுக்கு ஒரு பேர் அன்பு இருக்கணும். இந்த பெருமானை நாம் நம் கையினாலே இந்த பிறவியிலே பூசிக்க வேண்டும். நம்முடைய பிறவி பெருமானை தீண்டி பூசிக்காமல் வீணாகி விடக்கூடாது அப்படின்னு அவனுக்கே தோணும் பொழுது அவன் கிரியா மார்க்கத்திற்கு தகுதி உள்ளவனாக ஆறான். வாலண்டரியலி அவனுக்கு ஒரு உந்துதல் வேண்டும், நாம் பெருமானை பூசிக்க வேண்டும், இந்த பெருமான் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று சந்தோஷப்பட்டார் கண்ணப்ப நாயனார். அடியினேருக்கு இவதாமிங்கே அகப்பட்டார் அச்சோ. இந்த பால் பெருமானுக்குரிய திருமஞ்சனம், இந்த பாலினை பெருமானுக்கு ஆட்டாது விடக்கூடாது என்று பெருமானுடைய லிங்கத்தை பிடித்தார் சண்டேச நாயனார். அவ்வாறு ஒரு உந்துதல் உள்ளிருந்து வர வேண்டும். அப்படி வரும்பொழுது அவர்கள் இறைவனுடைய பூசைக்கு உரியவர்களாக ஆகின்றார்கள். அந்த பூசைக்கு தேவையானவற்றை அவர்களே தயாரித்துக் கொள்கிறார்கள். பூசையில் என்ன முக்கியமான உறுப்புனா பஞ்ச உபச்சாரங்கள் முக்கியமான உறுப்பு. பெருமானை நல்ல நீரினாலே அபிஷேகம் செய்தல், பால் கிடைக்கலனாலும் நீர் வேண்டும். சண்டேச நாயனாருக்கு என்ன சிறப்புனா பால் பெருமானுக்கு உரியது என்பதனால பூசித்தார். ஆனால் பெருமானை பூசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த கண்ணப்ப நாயனார் பாலை தேடல, ரெண்டுக்கும் இருக்கிற அந்த வேறுபாட்டை தெரிஞ்சுக்குங்க. பெருமானை தரிசனம் பண்ண உடனே கண்ணப்ப நாயனாருக்கு பெருமானை விட்டு பிரியக்கூடாதுங்கிற எண்ணம் வந்துருச்சு. இந்த பெருமானை விட்டு நான் பிரிய மாட்டேன். பெருமான் பார்த்தா சந்தோஷமா இருக்கிறார். பக்கத்தில் வந்த நானனை பார்த்து கேட்கிறார் கண்ணப்பர், இந்த சாமி சந்தோஷமா இருக்கிறாரே, எப்படி சந்தோஷமா இருக்கிறார்? ஒரு தாய்க்குத்தான் உறங்கும் போது கூட குழந்தை சந்தோஷமா உறங்குதா வருத்தப்பட்டு உறங்குதான்னு தெரியும். பெற்ற தாய்க்கு தூணில குழந்தை தூங்குது, பெற்ற தாய்க்கு தெரியுமில்ல உறங்கும் போது சந்தோஷமா உறங்குதான்னு தெரியுமா இல்லையா? அப்ப உண்மையான அன்பு கொண்ட பக்தனுக்கு தான் அந்த லிங்க திருமையில் இருக்கிற பெருமான் சந்தோஷமா இருக்கிறாரா இல்லையான்னு தெரியும். கண்ணப்பனுக்கு பெருமானை பார்த்த உடனேயே அவர் சந்தோஷமா இருக்கிறார்னு தெரிஞ்சுதான். அவர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவரை யாரோ சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க, அவருக்கு பிடிச்ச காரியங்களை செஞ்சிருக்காங்க. மச்சி என்றால் இனியதுன்னு அர்த்தம். மச்சினன்னு சொல்றோம், அவர் இனியவர். ஏன்? அவர் தன்னுடைய அக்காவை நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறார், ஆகவே அவர் இனியவர். மச்சான், மச்சி என்றால் இனியது. மச்சிது செய்தார் யாரோ, பெருமானுக்கு இந்த இனிய பெருமான் உவக்கின்ற பெருமான் இன்புறுகின்ற செயல்களை யார் செய்தார்கள் அப்படின்னு கண்ணப்ப நாயனார் கேட்கிறார் நானனை பார்த்து. நானன் அதை ஹிண்ட புரிஞ்சுக்கிட்டு நாயனாரை போல பெருமான் இன்புறுகின்றான் என்பதை அவன் அறிய தவறினான். ஆனால் நாயனார் என்ன கேட்கிறாருங்கிற அளவில் அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஃப்ரெண்ட்ஷிப்னால அவன் என்ன சொல்றான், உன் தகப்பனோடு நான் முன்பு இங்கு வந்தபொழுது ஒரு பார்ப்பான் இங்கு வந்து பெருமானுடைய தலையில நீரினாலே அபிஷேகம் செய்து இலைகளையும் பூக்களையும் சூட்டி அவன் முன்பாக சிறிது சோறு வைத்து முணுமுணு என்று அவனிடம் பேசி அதை ஊட்டி விட்டு சென்றான். அவன் தான் இன்றைக்கும் செய்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த காட்டுல வேற ஐயரை பார்க்க முடியாது. அவன் ரொம்ப தைரியமான ஐயர். அவன் வேடனுக்கும் பயப்பட மாட்டான், வரி புலிக்கும் பயப்பட மாட்டான். ஏன்? பெருமான் காப்பான் அப்படிங்கிற தைரியம் அவனுக்கு இருக்கு. சிவகோச்சரியா இருக்காரு, அந்தனர்கள் நுழையாத அருங்காட்டுக்குள்ள இருக்கிறாரு. பெருமானுக்கு ஒப்புக்குரிய செயல்கள் இவைதாம் என்று உணர்ந்தார்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: நேர்களே, இன்று சிவராத்திரி விரதம். சிவராத்திரி என்கின்ற அற்புதமான இந்த விரத காலத்திலே இந்த நிகழ்ச்சியிலே முதலில் இணைந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்று மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்ற பொறுப்பு என்னிடம் வந்திருக்கிறது. தொடர்ந்து உங்களோடு ஆசிரியர் சின்னையா சிவநேசன் இணைந்து கொள்ள இருக்கின்றார். தொடர்ந்து அவர் கேள்விகளுக்கு பதில் வழங்குவதற்காக இங்கே டாக்டர் லம்போதரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இன்று நேயர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்றிருக்கின்ற முக்கியமான கேள்விகள் சிவராத்திரி பற்றியனவாக இருக்கின்றன. வணக்கம் டாக்டர் லம்போதரன் அவர்களே.
1: வணக்கம் நடா ராஜ்குமார் அவர்களே. வணக்கம் நேயர்களே. குருவரலும் திருவருளும் கைகூட இந்த புண்ணிய நாளாகிய இன்று மகா சிவராத்திரி பிரதோஷம் திருவோண நட்சத்திரம் கூடிய இந்த புண்ணிய நாளாகிய இன்று உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
0: குறிப்பாக இந்த கேள்விகள் டாக்டர் சிவராத்திரி சம்பந்தமாக வந்திருக்கின்றன. அதிலே குறிப்பாக சிவராத்திரியை எப்படி அனுஷ்டிப்பது என்பது முதலாவது கேள்வியாக வந்திருக்கிறது. இரண்டாவது கேள்வி, சிவராத்திரி அனுஷ்டிக்கின்றவர்கள் குறிப்பாக ஆண்கள் முகச்சவரம் செய்யலாமா, அலுவலகத்துக்கு போறவர்கள் வந்து முகச்சவரம் செய்யலாமா என்பது இரண்டாவது கேள்வியாக வந்திருக்கிறது. மூன்றாவதாக, இந்த சிவராத்திரி காலத்திலே பல்வேறு வகையான லிங்க வடிவங்களுக்கு பூஜைகள் நடைபெறுகிறது. குறிப்பாக இங்கே ரிச்மண்ட், அதாவது ரொச்செஸ்டர்லே அமைந்திருக்கிற அம்பாள் ஆலயத்திலே 108 வகையான லிங்க வடிவங்களுக்கு அங்கே பூஜைகள் இடம்பெறுவது வழக்கமாக இருக்கிறது. இந்த வித்தியாசமான லிங்க வடிவங்கள், அந்த லிங்க பூஜை எப்படி அமைய வேண்டும், நியமமாக ஒரு லிங்க ஸ்தாபனம் செய்து செய்யப்படுகிற பூஜை, குறிப்பாக சிலர் வீடுகளிலே சிறிய லிங்கங்கள் வைத்திருப்பார்கள். இன்றைக்கு சிவராத்திரி என்ற காரணத்தினாலே அதையும் கேட்க விரும்புகிறேன். ஒரு சிறிய வடிவிலான லிங்கத்தை வீட்டிலே வச்சு பூஜிப்பவர்கள் வந்து அது நியம பூஜைகள் செய்கின்ற போது எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. மூன்றாவது, உருத்ராட்சம் பற்றி கேட்டிருக்கிறார்கள் நிறைய பேர். இந்த உருத்ராட்சம் இப்பொழுது அணிகின்ற பழக்கம் மிக அதிகமாகிக் கொண்டே வருவதை பார்க்கிறோம். அவை அதிலே வந்து எப்படி அவர்கள் அணியலாம், பலர் சொல்லுகின்றார்கள், அதாவது அசைவ உணவு உண்பவர்கள் மாமிசம் உண்பவர்கள் உருத்ராட்சம் அணியக்கூடாது என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அவை அதிலிருந்து எப்படி நாங்கள் அதை அணியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது வந்தது. இது பெரிய ஒரு நினைக்கிறேன் உருத்ராட்சம் பற்றி ஒரு நிகழ்ச்சி செய்யலாம். இந்த கேள்விகள் பொதுவாக இருக்கின்ற காரணத்தினாலே உங்களிடம் பொதுவாக அதை ஆரம்பித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தொடர்ந்து உங்களோடு சின்னியா சிவநேசன் மாஸ்டர் இணைந்து கொள்ளப் போகின்றார். உங்களுடைய இன்றைய சிவராத்திரி தினத்திலே, சிறப்பான இந்த நாளிலே, இந்த சிவராத்திரி குறித்த கேள்விகளை கேட்பதற்கு எல்லாம் அல்ல சிவனுடைய அருள் கிடைத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பதிலை எதிர்பார்த்து
1: காத்திருக்கிறேன். பல கேள்விகள், சிவராத்திரி, சிவலிங்கம், உருத்ராட்சம், லிங்க பூஜை போன்ற பல விடயங்களை உள்ளடக்கி கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் நாங்கள் சிவராத்திரி முழுமையுமே விழித்திருந்து இந்த கேள்விகளை ஆராயக்கூடிய கேள்விகள். முதலாவதாக, சிவராத்திரி விரதம் என்றால் என்ன என்று பார்ப்போம். சிவராத்திரி விரதம் என்றால் சிவனுக்கு உரிய ராத்திரி என்று பொருள்படும். இதைப்பற்றி முன்னரே சில விளக்கங்கள் தந்திருந்தோம். அப்ப அதில் சொல்லுவார்கள், இந்த சிவராத்திரியிலே பல வகையான சிவராத்திரிகள் இருக்கின்றன. இன்றைக்கு நாங்கள் கொண்டாடுகின்ற சிவராத்திரி எல்லா சிவராத்திரிகளிலும் சிறப்பான உத்தமமான மகா சிவராத்திரி. இந்த மகா என்ற கருத்து வந்தால் தெரியும், இதற்கு மேற்பட்ட ஒன்று இல்லை. மகா அல்லது பர என்று வந்தால் அதற்கு மேலே இல்லை. பரம சந்தோஷம் என்றால் அங்கே அந்த சந்தோஷத்துக்கு மேலே இல்லை.
0: பரமஹம்சர்
1: அதே மாதிரியாக பரசிவன் என்றால் அதுக்கு மேலே இல்லை. பராசக்தி, பரபிரம்மம், அது அதே மாதிரி மகாருத்ரன், மகாதேவன், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, இது எல்லாம் இதற்கு அப்பாற்பட்டு ஒன்று இல்லாத ஒன்று, அதுக்கு மேலே இல்லை. அதான் அந்த மகா அல்லது பர. எத்தனையோ சிவன்கள் இருந்தாலும் மகா சிவன் ஒருவர் தான். எத்தனையோ ருத்ரர் இருந்தாலும் மகாருத்ரன் ஒருவர் தான். எத்தனையோ விஷ்ணு தெய்வங்கள் இருந்தாலும் மகாவிஷ்ணு ஒருவர் தான். எத்தனையோ பிரம்மர்கள் இருந்தாலும் பரபிரம்மம் ஒருவர் தான். இது எல்லாம் ஒன்று. அதான் சொல்லுவார்கள், நவந்தரு பேதமாக ஏகநாதனே நடிப்பன் என்பர். இது சிவஞான சித்தியார். இப்படி ஒன்பது விதப்பட்ட வடிவங்களிலே ஒரே இறை, த ஒன் அண்ட் த சேம் காட் எக்ஸ்பிரஸ் ஹிம்செல்ஃப் இன் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ். அதான் சைவத்தினுடைய தத்துவம். பலர் சொல்லுவார்கள், சைவர்கள் பல தெய்வங்களை வழிபடுகின்றார்கள். பிள்ளையாரை கும்பிடுறார்கள், முருகனை கும்பிடுறார்கள், விஷ்ணுவை கும்பிடுறார்கள், பிரம்மாவை கும்பிடுகிறார்கள், சரஸ்வதியை கும்பிடுகிறார்கள். இப்படி பல தெய்வங்கள், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பொலிட்டீசம். அது ஒரு கண்டனம். நாங்கள் பல தெய்வங்களை வழிபடுவதில்லை, உள்ளது ஒன்றே, அதை பல வடிவங்களிலே காண்கின்றோம். ஏகம் சத் ரிக்வேதத்தில் சொல்லி போட்டாங்க. விப்ரதீம் பஹூதா வதந்தீம், வதந்தி என்றால் பேசப்படுவது என்று தெரியவில்லை யாருக்கும். வதந்தீம், அதுதான் பலவாறாக பேசப்படுகிறது. என்ன மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் பார்த்தீர்களா? அப்ப இந்த ஒரே இறையினுடைய அந்த தத்துவத்திலே சிவ வடிவத்துக்குரியது இந்த சிவராத்திரி என்று பார்க்கின்றோம். இந்த சிவனுக்குரிய ராத்திரியிலே இந்த மகா சிவராத்திரி என்றால் இதை விட வேறு இல்லை. அந்த மகா சிவராத்திரி எப்போ வருகின்றது என்று சொன்னால், மாசி மாதத்திலே, மாசி மாதம், அந்த மாசி மாதம், அதாவது சூரியன் கும்பத்திலே பிரவேசிக்கின்ற காலம், கும்பராசியிலே சூரியன் சஞ்சாரம் செய்கின்ற காலம் மாசி மாதம். அந்த மாசி மாசத்திலே தேய்பிறை காலத்திலே, தேய்பிறை காலத்திலே வளர்ப்பறை தேய்பிறை என்று இருக்கிற இல்லையா, அதாவது சந்திரன் வந்து தேய்ந்து கொண்டு பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரைக்கும் தேய்ந்து கொண்ட அந்த 15 நாட்கள் தேய்பிறை காலத்திலே, அந்த சதுர்த்தசி 14 நாள், 14th lunar day, அன்றைக்கு இரவு வர்றதுதான் இந்த சிவராத்திரியை சொல்வார்கள். மாசி மாத கிருஷ்ணபக்ஷ, கிருஷ்ண என்றா டாக், கிருஷ்ணர் கருப்பு நிறவங்களுக்கு தெரியும், கிருஷ்ணபக்ஷம். மற்றது சுக்லபக்ஷம், சுக்லம் என்றா வெள்ளை பிரகாசம், சுக்லாம் பிரதரம் விஷ்ணம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அந்த வரத்தில் பார்த்தால் அது வெள்ளை ஆடை தரித்தவர் அது சுக்ல. அப்ப இங்க கிருஷ்ணன் என்றால் இரு. அப்ப இது தேவரை காலம், சொல்லுவோம் அந்த தீபரை காலத்திலே சதுர்தசி, தசம் என்றால் 10, சதுர் என்றால் 4, சதுரம் என்றால் 4 பக்கங்களுடைய சதுரம், தசம் என்றால் டெசிமல் சிஸ்டம், தசம் தசமத்தை கணிதத்துக்கு கொடுத்ததே இந்துக்கள், இந்த சைபரை கொடுத்ததும் தசமத்தை கொடுத்ததும் இந்துக்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு இந்திய வாழ்த்து செய்தியிலே சொன்ன வார்த்தையில் ஒரு சொல்லியிருந்தார், இந்தியர்கள் வந்து இந்துக்கள், இந்தியர்கள் இந்த பூச்சியத்தையும் தசமத்தையும் கணிதத்துக்கு தந்திருக்காவிட்டால் இன்றைக்கு விஞ்ஞானத்தில் இவ்வளவு கண்டுபிடிப்புகளை, இவ்வளவு முன்னேற்றங்களை நாங்கள் அடைந்திருக்க முடியாது. இட்ஸ் தி கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன் பை தி ஹிந்துஸ் டு தி வேர்ல்ட். ஒன் இஸ் பூச்சியம், அதை வந்து டெசிமல் சிஸ்டம், ரெண்டும் ஒன்றிலிருந்து இணைந்ததுதான் உண்மையாக. அப்ப அந்த தசம் என்றிருந்து அந்த டெசிமல் சிஸ்டம் வந்தது. அப்ப தசம் என்றால் 10, சதுர் என்றால் 4, 10 4 சேர்ந்த 14 நாள் அது சதுர்தசி தினம், 14th lunar day. இன்றைக்கு இரவு தான் இந்த சிவராத்திரி. இந்த இதிலே இது சொல்லப்பட்டிருக்கின்றது, இது மகா சிவராத்திரி. இதைவிட வேறு பல சிவராத்திரிகள் இருக்கின்றன. மாச சிவராத்திரி என்று இருக்கிறது. ஒவ்வொரு மாதமுமே சிவராத்திரி வரும், அது ஒவ்வொரு மாசத்திலும் வருவது. இது ஒவ்வொரு நாளுக்கும் சித்திரை மாதத்திலே தேய்பிறை அஷ்டமி, தி வீனிங் மூன்ல அஷ்டமி என்றா 8th lunar day வரும் சித்திரை மாசத்தில். வைகாசி நாள்ல அஷ்டமி அதுல வரும். ஆணி மாசத்துல வளர்ப்புறை சதுர்த்தியில வரும், சதுர்த்தி என்றா 4th lunar day. ஆடியில வந்து தேய்புறை, அதாவது வீணின் மூணுல பஞ்சமி 5th lunar day வரும். ஆவணியில வளர்வது அஷ்டமியில வரும். புரட்டாசியில திரியோதசி 13th திதியில வரும். ஐப்பசியில வளர்வரை துவாதசி 12th நாள்ல வரும். கார்த்திகையில சப்தமியில வரும். மார்கழியில வளர்புறை தேய்புறையில வரல சதுர்த்தசி நாட்கள்ல வரும். தையில வளர்புறை திருதியை 13th இதுல வரும். மாசி மாசி மாதத்துல மாச சிவராத்திரியும் வந்து வரும் மாசியில. அது மாசியில வர மாச சிவராத்திரி வந்து சதுர்த்தசி, அது இதே நாள்ல வரும். ஆனால் அது சந்திர மாசம், இதான் அந்த விளக்கம் இருக்குது அதுல சொல்லுவேன். பங்குனியில திருதியை, இவ்வாறு மாசம் தோதும் இந்த திதிகள்ல சிவராத்திரி வருகிறது. இதை மாச சிவராத்திரி என்று சொல்லுவோம். இந்த மாச சிவராத்திரியில வணக்கம் ஆசிரியர் சிவனேசன்
2: அவர்கள் தொடர்ந்து இணைந்து கொள்கின்றார்கள். வணக்கம் சார்.
1: அப்பொழுது இந்த நாங்கள் இந்த சிவராத்திரியை பற்றி அறிமுகம் கொடுத்து இப்பொழுது நாங்கள் பல வகையான சிவராத்திரிகளை பற்றி சொல்லி மகா சிவராத்திரியை பற்றி சொன்னவாதான் இன்றைக்கு வந்திருக்கின்றது. அடுத்தது மாச சிவராத்திரி, ஒவ்வொரு மாசமுமே வருகின்ற சிவராத்திரியை பற்றி பார்க்கின்றோம். இந்த மாசங்களிலே வருகிற சிவராத்திரி வந்து இந்த மாச சிவராத்திரிகள் வந்து நியூன மந்த் என்று சொல்றது, அதாவது சந்திர மாசங்கள், அதாவது சோல மந்த், சூரிய மாசங்கள் என்றால் சூரியன் கும்பராசியிலே பிரவேசிக்கின்ற காலம் மாசி மாதம், அதுதான் கும்ப மாசம் என்று சொல்லுவார்கள். ஆனால் சந்திரன் வந்து மக நட்சத்திரத்துக்கூடாக அந்த போகின்ற பௌர்ணமி வருகின்ற நாள் இருக்கு இல்லையா, ஆனால் இதற்கு வந்து சொல்லுவார்கள் மக மாசம் என்று சொல்லுவார்கள், மக மாசம் என்று. அந்த சந்திர மாசம் எப்போது தொடங்குது என்று சொன்னால் இந்த தையிலே வர்ற அமாவாசை இருக்கிறது இல்லையா, அந்த அமாவாசை முடிந்து பிரதமையில இருந்து அடுத்த இந்த மாசியில வர அமாவாசை வரைக்கும் வாரது சந்திர மாசம். அந்த மாசத்திலேதான் இந்த சந்திரனுக்குரிய இந்த இது வருகின்றது. அப்ப இது மாச சிவராத்திரி. இதே மாதிரியாக ஒன்று வருகிறது பட்ச சிவராத்திரி என்று சொல்லுவார்கள். பட்ச சிவராத்திரி என்று சொன்னால் தை மாசத்தில் மட்டும் வரும், பேய்பிரையில சதுர்தசி பதினாலாம் நாள்ல வாரது. இதுல என்ன செய்யணும் என்றால் அந்த அமாவாசை முடிஞ்சு பிரதமையில இருந்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒருவேளை உணவு உண்டு, பதினாலு நாட்களுக்கு வரும் பதினாலு நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பொழுது உணவு உண்டு தை அமாவாசைக்கு அடுத்த நாளில் இருந்து. அதனால சதுர்தசைக்கு வருகின்ற பொழுது உபவாசம் இருப்பார்கள், இது பதினாலு நாள் இருப்பார்கள். இதை வந்து இந்த இது பெண்கள் பொதுவாக அனுஷ்டிப்பதுண்டு, ஒரு இஷ்டகாரியம் நிறைவேறுவதற்காக செய்வது. இது தை மாசத்துக்கு மட்டும் உரியது, அது பட்ச சிவராத்திரி. அதே மாதிரியாக ஒவ்வொரு மாசமும் வளர்ந்த தேய்பிர நாளில் வர சதுர்த்தசி நாட்கள் வர்றது நித்திய சிவராத்திரி. அதே மாதிரி ஜோக சிவராத்திரி கொண்டு இருக்கு, திங்கக்கிழமையில பகல் இரவு ரெண்டு பகவிலையும் அமாவாசை வியாபித்திருக்க, இந்த நியூமன் வியாபித்திருக்க வந்து சென்றால் அந்த திங்கக்கிழமையும் அமாவாசையும் கூடிய நாள் வந்து ஜோக சிவராத்திரி. அஞ்சு விதமான சிவராத்திரிகள் சொல்லியிருக்கின்றோம், மாச சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, யோக சிவராத்திரி, இன்றைக்கு வந்திருக்கிறது மகாசிவராத்திரி. இந்த மகாசிவராத்திரி விரதம் அனுஷ்டித்தால் மிச்சம் எல்லா விரதங்களும் அனுஷ்டித்த பலன் கிடைக்கும் என்று சொல்லுவார்.
2: அவர்கள் இந்த மகாசிவராத்திரி அனுஷ்டிக்கிறதுக்கு மற்றதை நாங்கள் மறந்து விட்டோம்,
1: மறந்து விட்டோம். ஆனால் ஞாபகப்படுத்துவதற்காக இன்றைக்கு சொன்னேன், இந்த சிவராத்திரியிலே பல சிவராத்திரிகள் இருக்கின்றன. சில கலண்டர்கள் இப்போ வந்து மாச சிவராத்திரி போட்டு வருகின்றது. இந்த சிவராத்திரி விரதத்தை எப்படி அனுஷ்டிக்க வேணும், இந்த கேள்விகள் இன்றைக்கு வந்த ரெண்டு கேட்டால் சிவராத்திரியை அனுஷ்டிப்பது எவ்வாறு, சிவராத்திரியிலே வித்தியாசம் வித்தியாசமான லிங்க வடிவங்கள், லிங்க பூஜைகள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றன, வீடுகளில் செய்கிறார்கள், கோயில்கள் செய்கிறார்கள், இது எப்படி உண்மையாக செய்யப்பட வேண்டும், அடுத்தது உருத்திராட்சம் அணிவதற்கு யாரும் அணியலாமா, மச்சமாவாசம் மனுவன் அணியப்படாதா, ஏற்படும் நன்மை தீமைகள், இதைத்தான் இன்றைக்கு கேட்டிருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு வந்து இந்த மாசி மாசத்து ஆறு நாளுடைய சைவ வினாவிடையிலே இரண்டாம் புத்தகத்திலே இந்த விரதவியல் என்ற பகுதியிலே சிவராத்திரி விரதமாவது யாது என்று கேட்கப்படுகிறது. அதுக்கு அவர் சொல்லுகின்றார், மாசி மாசத்து கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதியிலே, அதாவது தேய்பிரை காலத்து பதினாலாம் லீனடே, போர்டீன் லீனடையிலே சிவபெருமானை குறித்து அனுஷ்டிக்கும் விரதமாம். அது எப்படி அனுப்பிக்க வேணும் என்று சொல்லுகிறார், இதிலே உபவாசம் செய்து, உபவாசம் என்றால் என்ன, அன்றைக்கு உணவு இல்லாமல் இருப்பது. அதாவது சிவராத்திரிக்கு என்ன சொல்வார்கள், பசித்திரு தனித்திரு விழித்திரு, இது யோகசுவாமியின் மரபு சொல்லுவார்கள், பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று சொல்லுவார். அதாவது ஆன்ம சாதனையிலே கூட்டமாக செய்வதற்கின்றது, ஒரு நிலைக்கு மேல போன தனித்திருக்கணும். அவர் சில சிவராத்திரிகள் தனியப்போய் அனுஷ்டித்திருக்கிறார். ஆரம்ப காலத்திலே பல இடங்களிலே அந்த சிவராத்திரி விரதங்கள் அனுஷ்டிக்கப்பட்டு வந்தன. யோகசுவாமியுடைய அணுக்கத்திலே பல பேர் அதை அனுஷ்டித்தார்கள். பிற்காலத்திலே அவர் அங்கே அவருடைய ஆச்சிரமத்திலே அவர் இருந்த பொழுதும் கூட அடியவர்களை அவர் இங்கே சிவதண்டன் நிலையத்துக்கு அனுப்புவார், அங்கே போய் சிவராத்திரி அனுஷ்டி என்று சொல்லித்தான் அனுப்புவார். அப்படிதான் செய்தார்.
2: அடுத்த நாள் விடிய மகேஸ்வர பூஜையெல்லாம்
1: செய்தார். அவ உபவாசம் என்றது உப என்றால் அணுக்கத்திலே, உபதேசம் உபநிஷதம், உபவாசம் என்றால் அணுக்கமாக இருத்தல், உபவாசம் என்றால் வசித்தல். இப்ப இறைவனுக்கு அண்மையாக வசிக்கின்றது, மிகம் வெரி க்ளோஸ் டு த காட், இட் இஸ் ஓட் அவர் ஸ்பிரிச்சுவல்
3: ரீகன்சிலேஷன், ஸ்பிரிச்சுவல் ரீஜுவனைசேஷன், ஸ்பிரிச்சுவல் ஒரு ரீவைட்டலைசேஷன் தான் இந்த சிவராத்திரி. அது உபவாசம் என்றது அதைத்தான் குறிக்கும். உபவாசம் பலர் சொல்வாக பட்டினி இருந்தால் வருமண்டு, அப்படி அல்ல. ஆனால் உணவை குறைத்து, அதான் சொல்லுவே மனம் விரதமாவது யாது என்பதற்கு சொல்லுகிறார். ஃபாஸ்டிங் என்று கேட்டால் மனம் பொறிவழி போகாது விட்ட பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும், உணவை விடலாம் சுருக்கலாம், அவருடைய உடல்நிலை அவர்களை பொறுத்தது. மனம் வாக்கு காயம் என்னும் மூன்றினாலும் கடவுளை விதிப்படி மெய்யன்போடு விசேஷமாக வழிபடுதல். இறைவனை சும்மா உடம்புகளை மட்டும் வழிபடக்கூடாது, வாக்காலையும் வழிபட வேண்டும், மந்திரங்களை சொல்ல வேண்டும், தோத்திரங்களை சொல்ல வேண்டும், துதிகளை சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பாட வேண்டும். அது உண்டு. உடம்பாலையும் வழிபட வேண்டும், கோயில்களை சுற்றி வழிபட வேண்டும், ஆடல் பாடல்கள் உள்ளவர்கள் ஆடல் பாடல்களை செய்ய வேண்டும், கலை நிகழ்ச்சிகள் உள்ளவர்கள் கலை நிகழ்ச்சிகள் அளிக்க வேண்டும். சிவராத்திரியுடன் எல்லாம் நடப்பது அப்படி. மனம் வாக்கு காயம் என்ற மூன்றினாலும் கடவுளை எப்படி வழிபட வேண்டும்? விதிப்படி வடிவ சொல்லுகின்றார். விதிப்படி எப்படியும் வழிபடலாம், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்து நினைப்பது வேண்டும். ஆனால் விதி ஒன்று கொண்டிருக்கின்றது. அதான் இங்க கேள்வி கொண்டிருக்கிறது, இந்த லிங்க பூஜைகள் எப்படி செய்ய வேண்டும், எப்படி அவ்வளவு வழக்கமாக வருவோம். விதிப்படி இந்த விதிகள் எங்கே இருக்கின்றன? ஆகமங்களிலே இருக்கின்றன. வேதங்களிலே கிடையாது விதிகள், உபநிடதங்களிலே கிடையாது, பகவத்கீதையிலே விதிகள் கிடையாது, அப்ப தேவார திருவாசகங்களிலேயும் விதிமுறைகள் இல்லை. விதிமுறைகள் விதிக்கப்பட்டது ஆகம நூல்கள். 28 ஆகமங்கள் சைவத்திலே இருக்கின்றன. இந்த 28 ஆகமங்கள் நூல்களிலே இந்த எப்படி இந்த பூஜை செய்ய வேண்டும், லிங்க ஸ்தாபனம் எப்படி செய்ய வேண்டும், கோயில் எப்படி ஸ்தாபிக்க வேண்டும், எப்படி பராமரிக்க வேண்டும், எப்படி வழிபட வேண்டும் என்ற விதிகள் காணப்படுகின்றன. விதிப்படி அடுத்தது அன்போடு, மெய் அன்போடு பூசிக்க வேண்டும், அதை சொல்லியிருக்கின்றார். அப்ப இந்த அவர் சொல்றார், உபவாசம் செய்து நான்கு ஜாமமும் நித்திரையின்றி சிவபூசை செய்தல் வேண்டும். நான்கு சாமங்கள், ஒரு சாமம் என்றால் கிட்டத்தட்ட மூன்று மனத்தியாலம் வரும். நான்கு ஜாமங்கள் நித்திரை இல்லாமல் நாலு பூஜை செய்ய வேண்டும். அப்ப கிட்டத்தட்ட அன்னலராக, இன்றைக்கெல்லாம் சூரிய அஸ்தமனம் வந்து 5:52, அந்த 5 சூரிய அஸ்தமனத்தில் இருந்தான் இரவு பொருள் ஆரம்பமாகும். அப்ப அதில இருந்து பார்க்க வேண்டும். அப்ப அதில இருந்து பார்த்து கொண்டு வரும் பொழுதுதான் இந்த காலத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மகா சிவராத்திரி என்றால் அதுல இருந்து ஒரு நாள்ல 60 நாளிகை இருக்குது. இன்றைக்கு சூரியன் உதிக்கிறதுல இருந்து அடுத்த நாள் சூரியன் உதிக்கிற வரைக்கும் காலத்தை சொல்றது ஒரு நாள். அதுல வந்து 60 நாளிகை இருக்குது. இந்த 60 நாளிகை ஒரு நாள் சொல்லுவாங்க, 2.5 நாளிகை ஒரு மணத்தியா, ஒரு நாளிகை என்றால் கிட்டத்தட்ட 24 நிமிஷம். இந்த 60 நாளிகைகள்ல 30 நாளிகை இரவுக்கு வரும். 30 நாளிகை இரவுக்கு வரைக்குள்ள நடுச்சாமம் என்றால் 14 இருந்து 16 நாளிகை, 15 தான் நடுவில் வரும். 15 நடுவில் வச்ச 30 வரவாசி 15, அப்ப 3 உண்டு பின்னாள் உண்டு. 14 நாளிகையில இருந்து 16 நாளிகைக்கு உட்பட்ட காலம் தான் லிங்கோத்தவ காலம். இப்ப லிங்கோத்தவ காலம் கணக்கிடும் பொழுது 6 வந்து 2 கணக்கிடப்படாது, சூரிய அஸ்தமன நேரத்தை பார்த்து கணக்கிட வேண்டும். அப்ப இன்றைக்கு பிறந்தவையில சூரிய அஸ்தமன நேரம் 5:52 நிமிடம் என்று சொன்னால் அதிலே இருந்துதான் நாங்கள் கணக்கிட வேண்டும். அதை கணக்க விஷயம் வராததுல இருந்து அப்ப அந்த ஒரு 8 இல்ல வித்தியாசம் வரும்.
2: அந்த நேரத்தில்தான் அங்க வழிபாடுகள், பூஜை வழிபாடுகள் நடைபெற வேண்டும்.
3: அந்த லிங்கோத்தவ காலம் என்பது அதைத்தான் குறிக்கிறது. பல எழுந்தமானமாக 12:00 சொன்னதில்லை. இந்த நேரத்தில் லிங்க உத்தவ காலம், அதாவது 16 நாளிகைக்கும் 14 நாளிகளிலிருந்து 16 நாளிகை வரைக்கும் இடைப்பட்ட காலம், அதான் அந்த கணக்குல வரும். அப்ப இந்த லிங்கோத்தவ காலம் வந்து இதுல வந்து வருகிறது. அப்ப 4 ஜாமங்கள் இருக்குது. அப்ப இந்த 4 சாமங்கள்லையும் சிவபூஜை செய்தல் வேண்டும், நித்திரை இல்லாமல் இருக்க வேணும். விஜில் அண்ட் பூஜா, டூ திங்ஸ் ஹியர். ஃபாஸ்டிங் இருக்க வேணும் ஒன்று, விஜில் இருக்க வேணும் இரண்டாவது, பூஜை இருக்க வேணும் மூன்றாவது. 3 ஐட்டம்ஸ் அதே. அப்ப இதில் 4 ஜாம பூஜையும் அந்தந்த காலத்திலே செய்வது உத்தமம். சிவராத்திரி சொல்வார், முதல் பூஜை வந்து 6 என்று சொன்னால் 9 அதை செய்யறது. ரெண்டாவது பூஜை அந்த லிங்கோத்தவ காலத்தோடு செய்கிறது. மூன்றாவது பூஜை ஏர்லி மார்னிங் 3 முதல் செய்கிறது. நாலாவது பூஜை விடிய உடல் செய்கிறது. அந்த 4 பூஜையும் அந்தந்த காலங்களில் செய்வதுதான் உத்தமம். ஒரே காலத்தில் சேர்த்து செய்வது மத்தினம். சிலர் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே அடியாக அர்த்தகால பூஜை, லிங்கோத்தவ கால பூஜை மட்டும் செய்வார்கள், அது மத்தினம். அதுல வந்து ரெண்டு விதமான வீடுகள் இருக்கு. கோயில நடக்கிற வீடுகள் பரார்த்தம், மற்றவர்களுக்கு பலன் தருவதற்காக செய்யப்படுகின்ற வீடு கோயில் பூஜை. பல பேர் கோயிலை ஜெயிப்பார்கள், மற்ற கோயில ஆக்கல் வர்றதுக்காகத்தான் கோயில் உண்டு. ஆக்கல் வர்றதுக்காக கோயில் அல்ல, கோயில் வந்து விதிப்படி ஒரு கோயில் சாபிக்கப்பட்டு விதிப்படி அங்கே மூர்த்தம் சாபிக்கப்பட்டு விதிப்படி சிவாச்சாரியர் ஒருவரிலிருந்து பூஜை செய்து கொண்டு வர அந்த நாடு வாழும், அந்த மக்கள் வாழ்வார்கள், தேசம் வாழும், லோகக்ஷேமம் உண்டாகும். ஒரு ஆக்கை கீழே கொண்டுதான் பலம் கிடைக்கும் என்பதல்ல. அந்த பூஜையே அது மற்றவருடைய நன்மைக்காகத்தான் கோயில் பூஜை, அது பராத்த பூஜை. அப்ப இந்த பராத்த பூஜையிலே இருக்கிறது, அது ஆன்மாத்த பூஜை என்பது நாங்கள் வீட்டிலே செய்வது, அது ஆன்மாத்த பூஜை. இன்றைக்கு ஒரு விசேஷம் என்று கேட்டால், பரிவார பூஜைகளுக்கு பூவர்களுக்கு பூஜை இல்லை. அப்ப நாங்க பிள்ளையார் பூஜை, அந்த பூஜை, அந்த பூஜை, சண்டேஸ்வர பூஜை, அந்தகள் எல்லாம் கிடையாது. இன்றைக்கு சிவனுக்கு மட்டும்தான் இந்த பூஜை, இதான் இந்த விதிவிலக்கம்.
2: உண்மையா எல்லாரும் அறிந்து கொள்ள
3: வேணும். அப்ப வந்தைக்கு வந்து சொல்ற ஆர்வனாவலர், ஆன்மாத்தம் பராத்தம் இரண்டிலும் சிவராத்திரி நான்கு ஜாம பூஜையிலே சூரியதேவர் முதலானிய பரிவாரங்களுக்கும் சோமாஸ்கந்த மூர்த்தி முதலிய மூர்த்திகளுக்கும் பூஜை செய்ய வேண்டுவது இல்லை, பூஜை செய்ய வேண்டுவதில்லை. அப்ப அங்க எங்க பூஜை செய்யறோம் நாங்கள்? மகா இந்த மூலமூர்த்திக்கு லிங்கத்துக்கு மட்டும்தான் இன்றைக்கு பூஜை. இன்று இரவு பூஜை பரிவார மூர்த்தங்களுக்கு அல்ல, லிங்கத்துக்கு மட்டுமே இன்றைக்கு பூஜை. அது சொல்லுவார், பராத்தத்திலே மகாலிங்கம் முதலிய மூலமூர்த்திகளுக்கும், லிங்கம் இருந்தா மூலமூர்த்தி, பிள்ளையார் கோயில் இருந்தா பிள்ளையார், அந்த மூலமூர்த்திக்கு மட்டும்தான் இன்றைக்கு வந்து மகாலிங்கம் முதலிய மூலமூர்த்திகளுக்கும் ஆன்மாத்தத்திலே மகாலிங்கத்துக்கு மாத்திரம் பூஜை செய்ய கடவர். சிவன் கோயில சிவலிங்கம் என்றால் இப்ப அம்பாள் கோயில் அம்பாளுக்கு, பிள்ளையார் கோயில் பிள்ளையாருக்கு, முருகன் கோயில் முருகனுக்கு, அதுதான் இந்த மூலமூர்த்திக்கு மட்டும்தான் இன்றைக்கு பூஜை. இந்த மூலமூர்த்தி சிவன் தான், சிவமயம். பராத்தம் ஆன்மாத்தம் ரெண்டிலும் தேவை என்று சொன்னால் பிள்ளையார் பூஜை செய்யலாம். தேவை என்று சொன்னால் பிள்ளையார் பூஜை செய்யலாம், விருப்பம் என்று சொன்னால். தேவை என்று சொன்னால் சண்டேஸ்வர பூஜையும் நாலவருக்கும் செய்யலாம். ஆனால் மற்ற பூஜைகள் வந்து இல்லை. அப்ப சிவபூஷை மஸ்ட், சிவநாயகர் பூஜை, சண்டேஸ்வரர் பூஜை ஆப்ஷனல். இதுதான் இன்றைக்கு இருக்கிற பூஜை. இன்றைக்கு சிவபூஷை இல்லாதவர்கள், அதாவது எல்லாருக்கும் பூஜை செய்ய முடியாது, கோயில் இருக்கிற சிவாச்சாரியர்கள் பூஜை செய்வார்கள், இரண்டாவது தீட்சை எடுத்து சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டவர்கள் பூஜை செய்வார்கள். மற்றவர்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், அதான் நடத்தியது. பல விதமாக கழிப்பார்கள், சில பேர் படத்துக்கு போவார்கள், நாக்கல் நிகழ்ச்சிகளுக்கு போவார்கள், அப்படி பல விதமாக கழிப்பார்கள். இதை சொல்லுகின்றார், நித்திரையின்றி பஞ்சாட்சர ஜபமும், நமசிவாய மந்திரத்தை உச்சரிக்கலாம், சிவபுராண சிவவனமும், சிவபுராணத்தை ஓத வேண்டும். பவரமுறையும் கேட்டிருந்தார்கள், ஸ்ரீருத்ரம் ஓதலாமா? எங்களுக்கு இலகுவானது சிவபுராணம், நமச்சிவாய வாழ்க, நாதம்பால் வாழ்க என்று சொல்லி மாணிக்க வாசகர் பாடிய சிவபுராணம் ஸ்ரீருத்ரத்துக்கு ஒப்பானது. ஸ்ரீருத்ரம் வந்து ஜஜுர்வேதத்திலே, வேதங்களிலே நடுவில் இருக்கிற ஜஜுர்வேதத்தில் இருப்பது மாதிரி, திருமுறைகளிலே நடுவில் இருக்கிற எட்டாம் திருமுறையில தான் இந்த திருவாசகத்தில் இந்த நமச்சிவாய இந்த பெயருடைய தொடங்குகின்ற இந்த நமச்சிவாய சொல்லுகின்ற இந்த சிவபுராணம் இருக்கின்றது. அதே மாதிரி ஜஜுர்வேதத்திலே தான் நமசிவாய மந்திரம் இருக்கின்றது ஸ்ரீருத்ரத்திலே. அதாவது ஸ்ரீருத்ரம் எல்லாரும் ஓட முடியாது, ஆனால் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை யாரும் சொல்லலாம். நாமத்தை நாமம் தூச்சி எடுக்காதவர்கள் இந்த நமசிவாயவை நாமமாக சொல்லலாம், அதுல கட்டுப்பாடு கிடையாது. மச்ச மாமசம் சாப்பிடாம இருக்க வேணும், தூச்சி எடுத்துருக்க வேணும், கட்டுப்பாடு கிடையாது. நமச்சிவாய நாதன் நாமன் நமச்சிவாயவே, நக்கன் நாமன் நமச்சிவாயவே என்று பாடலே பாடியிருக்கின்றார்கள். நாம ஜபம் எல்லாருக்கும் உரியது. மந்திரமாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால் முறைப்படி ஒரு குரு தெரிந்தெடுத்தால் அந்த மந்திரம் ஸ்பிரிச்சுவலி சார்ஜ் லெட்டர்ஸ். அப்ப இந்த சிரவணமும் செய்து நான்கு ஜாமமும் சிவாலய தரிசனம் சன்னல் வேண்டும். ஆலய வழிபாடு தேவை, ஆலய வழிபாடு முக்கியம். இதுபோல என்ன பார்ப்போம், இந்த சமய சபைகளிலே சில வேளையில் என்ன நடக்கிறேன் கேட்டால், இன்றைக்கு ஆலயத்துக்கு போட்டி மாதிரி வந்துட்டது. ஆலயத்துக்கு ஆலய வழிபாட்டுக்கு அனுசரணையாக இருப்பதுதான் சமய சபைகள். அப்ப இவர்களும் தாங்களும் மாதிரி இங்கே இன்றைக்கு நாங்கள் நித்திரம் அளிக்கின்றோம், இங்கே இன்றைக்கு சிவலிங்க பூஜை செய்கின்றோம், இங்கே இன்றைக்கு சிவபுராணம் படிக்கின்றோம் என்று சொன்னால் ஆலயங்களிலே போவதை அது தடை செய்கின்றது, குண்டகமாக இருக்கப்படாது. அதான் அங்கே இருக்கிறது, சைவ சமயம் சார்ந்த சபைகள் ஆலய வழிபாட்டுக்கு இடைஞ்சல் குந்தகம் இல்லாத வகையிலே சிவராத்திரி அனுஷ்டிக்க வேண்டும். அவர்கள் அப்ப செய்யலாம், செய்யும் பொழுது அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ஒரு ரொட்டேஷன்ல இருந்தாலும் ஒரு தரம் வந்தாலும் ஆலய தரிசனம் செய்து முறைப்படி ஆலய தரிசனம் செய்ததை ஊக்குவிக்க வேண்டும். நிச்சயமாக தேவை, இல்லாவிட்டால் குளிக்க போய் சேறு பூசுற மாதிரி.
4: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
5: பேஸ்புக்ல போட்டேன், எல்லாரும் பார்த்தா, அவ அதுக்கு ரிப்ளை பண்ணினா, பிராரப்தம் உன்னுடைய விஷயம் ஏண்டாப்பா சொன்னேன் மற்றவாளுக்கு, ஏன் தெரிஞ்சுக்கலாம்? உங்களுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது ஒத்தரே ஒத்தர் தான் பரமேஸ்வரன். அவருக்கு சொல்லுங்க, அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. மனதுருக அவருக்கும் வாயால சொல்ல வேண்டாம், மனதுருக சொல்லுங்க. அவருக்கு அந்த பாஷை தெரியும், பரமேஸ்வரனுக்கு அந்த பாஷை தெரியும். நீங்க எந்த பாஷையில சொன்னாலும் போற தெரியும். இல்ல உங்க குருவுக்கு சொல்லுங்க, வேற யாருக்கும் சொல்லப்படாது. அப்படி அந்த பக்தி லத்திக்க அதை எதை பிடிச்சிட்டு இருக்க, எவ்வளவு கட்டம் வந்தாலும் என்னையும் காப்பாத்துறதுக்கு ஒரு பகவான் இருக்கார். என கூடியதான வில் பவர் மனுஷனுக்கு விடும். அதுதான் ஸ்தைரியோபக்னம். அந்த கொடியானது இங்கேயும் அங்கேயும் விழாமல் அதை புடிச்சுண்டு படர்ந்து மேலே போறது பார்த்தல, அதை ஒரு மரத்தை சுத்திண்டு இருக்கான், ஒரு யூபத்தை ஒரு கட்டையை சுத்திண்டு இருக்கு, அது கீழே விழாது. அப்படி ஒரு தைரியம் இருக்கணும். காமாட்சி காடம் அவலம்பிய கட்டாட்ச எட்டியம், அம்மா காமாட்சி உன்னுடைய கடக்கன் பார்வை எனக்கூடியதான ஊன்கோலை வச்சுண்டு நான் மூலகத்தையும் ஜெயிச்சுட்டு வருவேன். அந்த தைரியம் இருக்க வேண்டாமா? ஏதாவது சின்ன துன்பம் வந்தாலும் இழிஞ்சு விடுதுறானே, எங்க பாருங்க, அவன் பிராண விட்டான், இவன் பிராண விட்டான். இதான் 30 வயசு 40 வயசு வளர்ந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கரடிக்காக என்னடா 3வது மாடியில் இந்த குதிச்சு பிராண விட்டான், இது பேப்பர்ல நியூஸ். அதான் பிராண விட்டானா, அது வேற எழுதணும் அதுக்கு, அதான் சொல்லு. ஏன்டா நியூஸ் கிடைக்கலையே அவனுக்கு, அவன் ஏதோ அவன் அவஸ்தா அவன் படுறான். பாத்தீல இப்படி வரலாமா? காரணம் என்ன? மனசுல ஸ்தைரியம் இல்லை. இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடியதான ஜெனரேஷன்ல இருக்கக்கூடியதான மனுஷாளுக்கு மனோதைரியம் போறாரு. பழைய நாள்ல எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் ஒரு பாட்டியம்மா சொல்லுவா, இதே மாதிரி தாண்டா வந்ததுரா, 4 வருஷத்தில் சரியாக போயிடுது, இது என்ன பெரிய விவகாரமாக, என்ன சும்மா இரு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடியதான பாட்டி சொல்லுவாள். நம்ம இப்போ பெரியவாளுடைய வார்த்தையை எடுத்துக்கிறதே இல்லை. கல்யாணம் 6 முன்னாலேயே தனி கொடுத்தம் வச்ச பிறகு தான் கல்யாணம். அப்படி ஒரு கண்டிஷன்லேயே கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கோம். கல்யாணங்கள்லாம் பெரியவா பார்த்தோம், 4 விசாரிக்கிறதோ பண்ணுறதோ இல்லை. இன்டர்நெட்டில் மேரேஜ் அலையன்ஸு, தொஷ்டா தேவமஜி ஜனது அப்படின்னு வேதம் சொல்கிறது. தொஷ்டான்னு ஒருத்தர் இருக்காரான் தேவலோகத்தில், அவர் தான் இந்த பையனுக்கு இந்த பொண்ணு, இந்த பெண்ணுக்கு இந்த பையன்னு தீர்மானம் பண்ணுறவாளா. மேரேஜஸ் மேட் இன் ஹெவன் தான், மேரேஜ் கார்டு மனேகா கார்டு தான். அது என்னமோ இங்கே போர்டில் படித்த விவகாரம் என்னடா, அது மாதிரி விவகாரம் என்னடா. இப்போ இவ இன்டர்நெட்லேயே பார்த்துட்டு அந்தர்ஜாலம்னா இன்டர்நெட்டுக்கு அந்தர்ஜாலத்திலேயே பார்த்து அதுவே வலையாம், அதுக்குள்ளே மாட்டிப்பானே. முன்னாலையும் பின்னாலையும் தெரியாம பெரியோர்கள் இவர் சம்பந்தம் இல்லாம பண்ண அப்புறம் அவஸ்தப்பட்டு இருக்க. அப்படி வேண்டாம்னு சொல்ற ஸ்தைரியோ பக்ரம். மனுஷனுக்கு வேண்டியது ஒரு பிடிப்பு இருக்கணும். என்ன பகவான் காப்பாத்துவார், எப்படிப்பட்டதான கஷ்டம் வந்தாலும் நான் மேலுக்கு வந்துடுவேன் அனக்கூடியதான தைரியம் இருக்கணும் சார் உங்க மனசுல. ஸ்தைரியோ பக்ரமோ பேச்சா பக்தி லதிகா. அந்த பக்தி லதிகா, பக்தி எனக்கூடியதான லதா, லதா தான் சம்ஸ்கிருதத்தில் லதிகா. லதாங்கிறது அதுவே ஸ்திரீலிங்கம், அது பெண்பால், அது பெண்பாலாக இருக்கிறதுனால லதிகான்னு கப்ரத்தையும் போட்டு லதிகான்னு ஆச்சு. அயல் பக்தி லதிகா சாகோபசாகன்விதா. வெறும் கொடி இல்லை சார், அது படர்ந்து இருக்கு, கலைகள் இருக்கு, மறிய நிறைய கலைகள்லாம் இருக்கு, இங்கும் அங்கும் வியாபிச்சிருக்கு. உச்சயிர்மானச காயமான படலி. இந்த கொடி இருக்கு பார்த்தீங்களா, நன்னா வளர்ந்துருக்கு, மேல் வரைக்கும் வளர்ந்துருக்கு, ஆனால் அங்கெங்கயோ அப்படியே இல்லாமல் அதுக்கு மேலே ஒரு பந்தல் போட்டிருக்கேன். அந்த பந்தல் எப்படி இருக்குன்னு, அந்த பந்தல் முழுக்க வளர்ந்துருக்கு, கீழே ஒன்றுமே வெயிலே வராமல் அப்படியே நன்னா வளர்ந்துருக்கு. இந்த மரங்கள்லாம் வெயிலை கண்டால் அதுக்கு ரொம்ப இஷ்டம். அது முழுக்க படர்ந்து இருக்கும், ஒன்று மேல ஒன்று அப்படியே குச்சமாக நிற்காது, அது என்னாகும் படர்ந்து இருக்கு. உச்சயிர் மனச காயமான படலி, மனது எனக்கூடியதான இந்த பந்தல்ல படர்ந்து இருக்கு. ஆக்ரம்யா இன்னும் எப்படி இருக்கு, நிஷ்கல்மஷா, ஒரு விதமான தோஷமும் இல்லை. அந்த இலைகளுக்கு பூச்சி பிடிக்கல, அந்த இதற்கே கொடி இருக்கே அந்த கொடியினுடைய இலையில் பூச்சி எல்லாம் பிடிக்கல, நிஷ்கல்மஷா. அதே மாதிரி இந்த பக்தி கொடி இருக்கே அதில் தோஷங்கள் ஒன்றும் இல்லை. பக்தி இருக்கும், ஆனால் பகவான் இடத்துல போய் எனக்கு நிறைய காசு கொடு, எனக்கு நான் அதை வரும்படி பண்ணு, நான் வீடு வாங்குறபடி பண்ணு, அது பண்ணு, இப்படியெல்லாம் கேட்கறது இல்லை. ஏன், நீங்கள் கேட்காமலே அவர் கொடுக்குறாருண்ண, உங்கள் மனசில் என்ன தோஷம் இருக்குது, என்ன வேணும் உங்களுக்கு தெரியுமா தெரியாத. அவர் ஈஸ்வரன் சொல்லும் பொழுதே நீங்கள் எஸ் சர்வஜ்ஞ சர்வவிது எஸ் யஜானமா என் தப்பா சொல்லிட்டு இருக்கணும் இல்லையா. ஆகையால் பக்தி நிஷ்கல்மஷா நித்ய அபிஷ்ட பலப்பிரதா. இந்த கொடி என்ன பண்ணுறது, நித்யாபீஷ்ட பலப்பிரதா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அத்தனை அபீஷ்டமான நல்ல புட்பங்களை கொடுக்கறது. ஒரு மல்லிக்கொடி இருந்ததையானால் தினந்தோறும் பூத்துண்டு இருக்கும், ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் பூக்கிறது இல்லை, டெய்லி பூத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சில மட்டும் இருக்கா, நாளைக்கே நாளைக்கு பூக்கிறதுக்காக சிலது, நாளைக்கு பூக்கிறதுக்காது. அதோட மட்டும் இல்லை, சிலது கொடியிலேயே இருந்து கீழே விழுந்துடும், கீழே உதுந்து போன புட்பங்கள் இருக்க என்ன வாசனை தெரியுமோ, அது அந்த வீடு முழுக்க வாசனையாக இருக்கும். எப்படி வச்சுட்ருந்தா கிராமத்தில், அவ அனுபவிச்சதில் நீங்கள் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட அனுபவிக்கலை. ஆனால் சொல்கிறது மட்டும் குவாலிட்டி ஆஃப் லைஃப்ங்கிறது. என்ன பண்ணுறோன்னா சிவிலைஸ்டு பீப்புள், என்ன சிவிலைசேஷன் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இங்கே நம்ம. அந்த கிராமாந்தரத்தில் அவ இருந்தவா, அவ அனுபவிச்சதான அந்த ஆனந்தமே வேறு. அந்த வீடு வெறும் ஓட்டு வீடாக தான் இருக்கும், அதுக்கு முன்னால் மல்லிக்கு படர்ந்து இருக்கும், அந்த வெயிலே வராது, நல்ல வாசனையாக இருக்கும், ஜம்முன்னு ஒரு வாசனை இருக்கும். அதோடு அப்படியே வெறும் பழைய ஒரு கட்டில், அது வந்து என்ன வெறும் நூல் அலக்கு வச்சிருந்த கட்டில், அதில் படுத்துன்னு ஆனந்தமாக தூங்கிட்டேன் சார். உங்கள் ஏசி எல்லாம் என்ன பண்ணுன்னே, 5 நிமிஷம் ஏசி போட்டுக்கிறேன், குளிர்றதுன்னு ஆஃப் பண்ணிவிடுறான், மறுபடியும் வேக்கிறதுன்னு போட்டுக்கிறான், தூங்கவே இல்லை ராத்திரி முழுக்க. ஏண்டாண்ணார் இது ஆன் ஆஃப்லேயே போயிட்டு இருக்க விவகாரம் முழுக்க. அப்படி அனுபவிச்சா வாழ், அதனால் இந்த விவகாரம் எப்படி இருந்தது அப்படின்னு கவனிக்கணும். நிஷ்கல்மஷா நித்யாபிட்ட பலப்பிரதா பவத்துமே சத்கர்ம சம்பர்த்திதா. இது எப்படின்னு, சத்கர்ம சம்பர்த்திதா, கொடிங்கிற பட்சத்தில் அந்த கொடியை நன்றாக வளர்த்துருக்கான். எப்படி, நல்ல செயல்களை பண்ணி, நல்ல செயல்களைன்னா அதுக்கெல்லாம் உரத்தை போட்டு நன்னா பூமியை நோண்டி அங்கெல்லாம் அதனுடைய வேர்களுக்கெல்லாம் பூச்சி பிடிக்காம பார்த்து அதுக்கு வேண்டியதான பசு சாணையும் அதில் போட்டு அப்பப்போ அதை காப்பாற்றி எவ்வளோ ஜலம் வேணுமோ அவ்வளோ விட்டு அதிகமாக ஜலம் வந்து அது கெட்டு போகாமல் பண்ணி பூச்சிச்சியெல்லாம் பக்கத்தில் வராமல் இருந்து அதை பார்த்து இப்படி எல்லாம் பண்ண சத்கம்ப சம்பர்த்திதா. அந்த கொடிங்கிற பட்சத்தில் இவ்வளோ பண்ணினான். இந்த பக்திங்கிற கொடி பரமேஸ்வரனுங்கிற கொடியில் என்னன்னா ஜென்மாந்திரத்தை நல்ல கர்மா பண்ணியிருக்கான், பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கான், பகவானுடைய ஸ்தோத்திரங்களை பண்ணியிருக்கான், அப்போத்தானே பக்தி வரும், பக்தி தானே கடையிலேருந்து வருமா, அதுக்கு தொண்டு பண்ணியிருக்கான், போய் பகவானை பார்த்துருக்கான், கற்பகாலில் போய் இதை நான் பார்த்துருக்கான், நமஸ்காரம் பண்ணியிருக்கான், ஒரு பிரதட்சிணம் பண்ணியிருக்கான் கோயிலுக்கு. வேற எதையும் இது வேணும் அது வேணும்னு கேட்காம கோயிலுக்கு பிரதட்சிணம் பண்ணியிருக்கான், ஏதோ பகவான் நாம அவன் சொல்லிட்டு இருக்கான். தெரிஞ்ச வரைக்கும் தப்பு ரைட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா, பகவானுக்கு பக்தி தெரியும், தப்பாக பண்ணியிருந்தாலும் ரைட்டாக ஏற்றுப்பார், நல்ல பக்தி இருந்தார். இன்னொருத்தர் தப்பாக படிக்கிறாளான்னு நீங்கள் கவனிச்சுட்டே இருந்தாலும் உங்களை அடிக்க ஆரம்பிச்சிருவார், ஞாபகம் வச்சுருவோம். இன்னொருத்தர் ரொம்ப உமக்கு எதுக்கு, நம்ம ஒரு பக்தியோடு படிப்போம். பகவான் எத்தனை ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கார் ஆச்சாரியால், எத்தனை தெய்வங்கள் மேலே பண்ணியிருக்கார், அவர் பண்ணி நான் தொண்டை நினச்சி பார்க்க முடியுமா நீங்கள். ஒரு பாஷ்யம், அந்த பிரம்மசூத்திர பாஷ்யமோ உபனிஷத் பாஷ்யமோ கீதா பாஷ்யமோ ஜென்மம் முழுக்க படிச்சுட்டே இருக்கலாம், எத்தனை தரம் படித்தாலும் அது திகட்டாதுன்னு சொல்ல சொல்ல அவ்வளவு அழகாக பண்ணியிருக்கார். அந்த பாஷ்யங்கள் என்ன, எத்தனை பிரகரணங்கள்னா விவேக சூடாமணி போடுற பிரகரணங்கள், ஸ்லோகங்களை பற்றி சொல்லவே வேண்டாம். எத்தனை இந்த சிவானந்தர்கள் போல ஒரு ஸ்லோகம் நினச்சுட்டே இருக்கலாம் ஒரு நாள் முழுக்க. லோகத்தில் மனசை ஒரு கொடியாகவும், ஒரு அன்னப்பட்சியாகவும், ஒரு காக்காவாகவும், ஒரு மானாகவும் எத்தனை விதமாக சொல்லிட்டு இருக்கார். இது காரணம் என்ன, ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மனசை அங்கே போய் லயிக்கணும், அவ்வளோதான். ஆச்சாரியாளுடைய அபிப்பிராயம் என்ன, உங்கள் மனசானது அங்கே போய் பகவான் இடத்துல போய் லயிக்கணும், அந்த பகவானை நீங்கள் தியானம் பண்ணி அதனால் வாழ்க்கையில் நிம்மதி அடையணும், க்ஷேமத்தை அடையணும். ஏன்னா அது இல்லாதவர்கள்லாம் பொழுதெல்லாம் லௌகிகமான விஷயத்தில் சேர்த்து வச்சுட்டு மறுபடியும் துன்பத்தை அடையிறா. அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நமக்காக பண்ணியிருக்கார். நித்யாபிட்ட பல பிரதா பவதுமே சத்கர்ம சம்பர்த்திதா, நல்ல கர்மாவனால சம்பர்த்திக்கப்பட்டதான இந்த ஸ்வரூபம் ஆனந்தாமிருத பூரிதா, ஆனந்தம் எனக்கூடியதான ஜலத்தினால ரொம்ப இருக்கக்கூடியதான ஹரபத அம்போஜ அலவலாத்யுத பரமேஸ்வரனுடைய பாத பத்மம் எனக்கூடியதான பாத்தியிலிருந்து வெளியில வந்ததான பக்தி லதிகா, இந்த பக்தி எனக்கூடியதான கொடி தைரியோபக்னமுபேத்யா, மானசிக தைரியம் வில் பவர் அப்படி எனக்கூடியதான ஒரு நல்ல ஒரு தூணை பிடிச்சுண்டு சாகோபசகன்விதா, மேலே நல்ல கிளைகள் பல கிளைகளோடு சேர்ந்து உச்சயர்மான சகாயமான படலி, ரொம்ப உயர்ந்ததான எண்ணத்துடன் கூடியதான என் மனசு எனக்கூடியதான பந்தலில் படவி பரவி அக்ரம்ய நிஷ்கல்மஷா, ஒரு தோஷமும் இல்லாமல் நித்யாபீஷ்ட பலப்பிரதா, எப்பொழுதும் அபீஷ்டமான மனசுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடியதான ஒரு துண்ண நிலையை கொடுத்து பவத்துமே சத்கர்ம சம்பர்த்திதா, நல்லதோன கர்மா நித்திய கர்மா சந்தியாவந்தனம் போன்றதான கர்மா பூஜை ஜபம் ஹோமம் இப்படி பண்ணி பண்ணி அந்த பக்தியானது தானாக வளர்ந்தது. அப்படிப்பட்டதான அந்த கொடியானது என் மனசை பரவட்டும் படதி நிற்கட்டும் அப்படின்னு விசேஷமாக சிவபரமாகவும் பக்தி பரமாகவும் அதே சமயத்தில் ஒரு கொடியாகவும் வர்ணித்து ரெண்டு விதமாக ஸ்லேஷையா வர்ணித்திருக்கார் இந்த ஸ்லோகத்தில். ஆனந்தாமிருத பூரித ஹரபத அம்போஜ அலவலத்யதா சைரியோபக்ரமுபேத்ய பக்தி லதிகா சாகோபசாகன்விதா உச்சைர்மானசகாயமான படலீம் அக்ரம்ய நிஷ்கல்மஷா நித்யாபீஷ்ட பலப்பிரதா பவதுமே சத்கர்ம சம்வர்த்திதா. அதே மாதிரி சந்தியாரம்ப விஜம்பிதம் ஸ்ருதிசிரஸ்தானந்தராதிஷ்டிதம் சப்ரேம பிரமராமசகிருத் அபிராமசகிருத் சத்வாசனாசோபிதம் போகீந்திராபரணம் சமஸ்தசுமனப்பூஜ்யம் குணாவிஷ்கிருதம் சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம். இந்த சிவானந்த அலகரி பிரகரணத்தை ஆச்சாரியால் ஸ்ரீசைலத்தில் அவர் எழுதினார். ஸ்ரீகிரி அங்கே மல்லிகார்ஜுனர்னு மகா அங்கே இருக்கக்கூடியதான பகவானுக்கு மல்லிகார்ஜுனர்னு பேர், பரமேஸ்வரனுக்கு. பிரமராம்பா அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு பேர். அந்த இடத்துல விசேஷமாக இந்த மல்லிகார்ஜுன க்ஷேத்திரத்தில் எழுதினார். அங்கே இருக்கக்கூடியதான மல்லிகை புஷ்பம் இருக்க பார்த்தீங்களா, அந்த புஷ்பமும் அந்த பரமேஸ்வரனையும் சேர்த்து ஒரு ஸ்லோகம் எழுதி அவர் மல்லிகார்ஜுனர். மல்லி புஷ்பம் புஷ்பங்களுக்குள்ள ரொம்ப வசத்தின்னு சொல்றார். அந்த மல்லி புஷ்பம் எப்படி இருக்கோ அப்படியே பரமேஸ்வரன் இருக்காராம். இந்த மல்லி புஷ்பத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தியாரம் பவிஜம்பிதம், சாயங்கால வேளையில நன்னா பூக்க ஆரம்பிக்குமா, காலையில கொஞ்சம் மொட்டா இருக்கும், சாயங்கால வேளையில என்னாச்சுன்னா நன்னா பூக்கிறதுன்னு சந்தியாரம் பவிஜம்பிதம் ஸ்ருதி சிரஸ்தான அந்தராதிஷ்டிதம். எங்கே வச்சுக்கிறா தெரியுமா மல்லி புஷ்பத்தை, புருஷாளாக இருந்தால் காதில் வச்சுப்ப, ஸ்திரீகளாக இருந்தால் கூந்தலில் வச்சுக்கிறேன். ஸ்ருதி சிர ஸ்தானாந்தராதிஷ்டிதம், ஸ்ருதினா காது, புருஷால் காதில் வச்சுக்கிற, ஸ்திரீகளாக இருக்கிறவா தலையில் கூந்தலில் வச்சுட்டுருக்கா. பார்த்தீங்களா இந்த மல்லி புஷ்பம் அது எப்படி இருக்க, சாயங்காலமாக இருந்தால் பூக்கிறது சந்தியாரம்ப விஜம்பிதம் ஸ்ருதி சிர ஸ்தானாந்தராதிஷ்டிதம், காதலையும் தலையிலையும் படந்திருக்கு சப்ரேம பிரமராபிராம சக்கரத்து. இந்த மல்லி புஷ்பம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வண்டுகள் வருது, பிரமரமன வண்டு, நல்ல வாசனை, வாசனைக்கு புஷ்பம் எது மல்லி புஷ்பம் தான், அது காட்டு மல்லியா இருக்கக்கூடாது, அது வேற நல்ல மல்லியா இருக்குமே, ஆனால் அதை சுத்தி வண்டு வந்துட்டே இருக்கும். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, மல்லி புஷ்பம் மாதிரி அழகா அதே மாதிரி பிளாஸ்டிக்ல வந்திருக்கு, ஒரு ஈ அதில் வந்து உட்காது, உங்கள் மூக்கில் தான் வந்து உட்கார்றது பூஜை பண்ண விடாமல். என்ன சுவாமியினர் நல்ல மல்லி புஷ்பமாக இருந்ததுன்னா அது மேலே வந்து உட்காரோம், அதுக்கு தெரியும் அது வெறும் பிளாஸ்டிக் தானேன்னு, மனுஷனுக்கு தெரியாது. பார்த்து ஒவ்வொரு மல்லி புஷ்பம் நன்னா போட்டிருக்கா சாருங்கிறான், அதுக்கு நன்னா தெரியும் விவகாரம் முழுக்க. அதனால் விவகாரம் என்னடா, அந்த மல்லி புஷ்பம் இருக்கே அதை சுற்றி சுற்றிண்டு வரதான் அந்த பிரமரங்கள் வண்டுகள், சப்ரேம அபிமானத்தோடு வந்து சுற்றுறதா சப்ரேம பிரமராபிராமம் அசக்கிறது, பலதரம் சுற்றிட்டே இருக்கான் அந்த மல்லி மல்லியே. சத்வாசனா சோபிதம். அந்த மல்லியில் நல்ல வாசனை, அதை பார்த்து பார்த்து ஆஹா விவகாரம் எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சத்வாசனா சோபிதம் போகிந்திராபரணம். இதை அனுபவிக்க தெரிந்ததான சில பேர் அதை அனுபவிக்கிறார். மல்லிப்புட்பத்தை சில பேருக்கு பாருங்களேன் ரசமையே இருக்காது, எதை இருந்தாலும் தூக்கி அப்படி போட்டுருவான். சில பேர் அப்படி இல்லை, அந்த ரசனையோட அதை வச்சுண்டு அதை எடுத்து அதை வாங்கி அதை ஆத்தக்காரி கொண்டு வந்து அதை கொடுத்து அதை கட்டி அந்த மேலே போட்டுப்பாளா இல்லையா அப்படின்னா போகேந்த போகம்னு அனுபவிக்க தெரிந்தவர்கள் போகிகள். போகேந்திராபரணம் அவள்லாம் அதை ஒரு அழகுக்காக அதை வச்சுட்டுருக்கா. மல்லிப்புட்பத்தை இறுக்கி கிட்ட கிட்ட கட்டி அது வேற, அது இங்கே தெருவில் விற்கிற பார்த்தீங்களா அது மாதிரி விட, கிட்ட கிட்ட நன்னா கட்டி அதை நன்னா அந்த நூலே தெரியப்படாத நடுவில் அவ்வளோ அழகாக கட்டி அதை என்ன பண்ணுறக்கா ஆபரணம் தலையில் ஆபரணமாக வச்சுருக்கலாம். போகேந்திராபரணம் சமஸ்த சுமன பூஜ்யம் எல்லா புட்பங்களும் ஆஹாஹா இந்த மல்லியானா நான் பிறந்திருக்கணும் வேற இப்படி பிறந்திருக்கேனே அப்படின்னு அவைகள்லாம் கவலைப்படுறதான். இந்த மல்லிப்பூ கேட்ட ஜனங்கள்லாம் ரசிக்கிறத பார்த்து மற்ற புஷ்பங்கள்லாம் இதை பூஜை பண்ணுறதான். சும சமஸ்த சுமன பூஜ்யம் குணாவிஷ்கிருதம் அழகு மனம் முதலிய பல குணங்கள் அந்த மனசு அந்த மல்லி புஷ்பத்தில் இருக்கிறத காட்டி கொடுக்கறதான். மல்லி புஷ்பத்துக்கு அழகு இருக்க மனம் இருக்க இப்படிப்பட்டதான சில விவகாரங்கள் குணங்கள்லாம் அதில் இருக்கு என்கிறத காட்டின் இருக்கு. குணாவிஷ்கிருதம் சேவே ஸ்ரீகிரி மல்லிகா. இந்த மல்லி புஷ்பங்கள் எங்கே சார் நிறைய வளர்றது? மலப்பிராந்தங்களில் வளருமா. ஸ்ரீகிரி ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம் அப்படின்னு மல்லி புஷ்பத்தை இப்போ வர்ணிச்ச இந்த ஸ்லோகம் முழுக்க எப்படி சாயங்காலத்தில் நன்னா மலர்றதும் புருஷால் காதலையும் ஸ்திரீகள் தலையிலையும் வைத்து கொண்டிருப்பதும் பிரேமையோடு அபிமானத்தோடு அந்த பிரமரங்கள் வந்து எப்பொழுதுமே அதை சுற்றி கொண்டிருக்கிறதாகவும் பலமுறை சுற்றி கொண்டிருக்கிறதாகவும் நல்ல வாசனையை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் அழகான ரசிக்க தெரிஞ்சதான ராசிக்கியமான ஸ்திரீகள் அதை ஒரு ஆபரணமாக வைத்து கொண்டிருக்கிறதாகவும் மற்ற எல்லா புஷ்பங்கள்னாலையும் பூஜிக்கப்பட்டதாகவும் மனம் போன்றதான பல குணங்களுக்கு மனம் மட்டும் இல்லை அதில் தேன் உண்டாகும். மல்லி புஷ்பத்திலிருந்து தேனை எடுத்த வண்டுகள்லாம் அதை தேனாக ஆக்கிவிடுறது. அந்த மல்லி புஷ்பம் இருக்கு அதுலேருந்து சென்ட் எடுக்கிறா, ஜாஸ்மின் சென்ட்டுங்கிறான் பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுக்கிற விவகாரம் இதுக்கெல்லாம் இருக்கிறது. இப்படிப்பட்டதான மல பிராந்தங்களில் வளரக்கூடியதான அந்த மல்லி புஷ்பம் இருக்கு. மல்லிகா அர்ஜுன அது வெள்ளை வெள்ளையாக இருக்கான் அர்ஜுனன். மல்லிகா மல்லிகா அர்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம் அப்படின்னு பரமேஸ்வரனால பரமேஸ்வரனுக்கு போட அப்படியே சுற்றி வச்சுருக்க அப்படிப்பட்டதான அந்த மல்லி புஷ்பங்களை நான் நினைக்கிறேன். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுங்க மல்லி புஷ்பம்னு சொன்னேன். இப்ப இந்த மல்லி புஷ்பம் இல்லை இப்ப பாருங்க சந்தியாரம்ப விஜிரம்பிதம் சாயங்காலம் ஆரம்பிக்கிற காலத்திலே விஜிரம்பிச்சுட்டார் சார் பரமேஸ்வரன். எதுக்காக? டான்ஸுக்காக. இந்த மல்லிகார்ஜுன் இருக்காரு அவர் நாட்டியத்துக்காக விஜிரம்பிச்சு விட்டார். மல்லி புஷ்பம் இல்லை இப்ப இப்ப பரமேஸ்வரன் சந்தியாரம்ப விஜிரம்பிதம் அவருக்கு சாயங்காலம் ஆச்சுன்னா குழந்தைகள்லாம் ஸ்கூலில் வந்து விட்டதுமே ஓடி வந்து அந்த முதுகில் இருக்கிற பையன் தூக்கி போட்டு அம்மா ஏதாவது பாலியல் கொடுத்தா போயிட்டு கிரவுண்டுக்கு ஓடுறா பார்த்தீங்களா, அதே போலயே இங்கே பரமேஸ்வரன் சாயங்காலம் ஆரம்பிக்கிறதுனாலே அவருக்கு சந்தோஷமாகும். ஏண்டா டான்ஸுக்காக போகணும். சந்தியாரம்ப விஜிரம்பிதம் ஸ்ருதி சிரஸ்தானந்தராதிட்டிதம் எங்கே டான்ஸ் ஆடுறார்? அவருக்கு ஒரு ஸ்டேஜ் வேண்டாமா? அந்த ஸ்டேஜ் இருந்தால் தானே அதில் ஆட முடியும். அதுவா அவருக்குன்னு ஒரு ஸ்டேஜ் தயார் பண்ணிட்டு ஸ்ருதி சிரஸ்தானந்தராதிட்டிதம். ஸ்ருதிகள்னா வேதங்கள், வேத சிரசல்னா உபனிஷத்து, அந்த உபனிஷத்துகள்லேயே ஆடிட்டு இருக்கார் அவர். ஸோ உபனிஷத்துகள்ல எங்கே இருக்கார்? பகவான் இருக்கார். அதனால அவர் எங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கார்? அவருடைய நாட்டியத்துக்கு இடமேது வேதாந்தங்கள் உபனிஷத்துகள். ஸ்ருதி சிரஸ்தானந்தராதிட்டிதம் முன்னால ஸ்ருதி சிரஸ்ன்னு சொன்னா புருஷாளுடைய காதலையும் பெண்களுடைய தலையிலையும் அர்த்தம் சொன்னேன். இங்கே ஒரே பதம் ஸ்ருதி சிரஸ் வேதாந்தங்கள். வேதாந்தங்கள் எனக்கூடியதான ஸ்தானத்தில் அதிட்டிதம் சப்ரேம பிரமராபிராமம் அசகிருத்து அபிமானத்தோட பிரமராம்பாள். அந்தூர் அம்மாவுக்கு என்ன பேரு? பிரமராம்பிகா. மல்லிகார்ஜுன க்ஷேத்திரத்தில் பிரமராம்பிகாள். இந்த பிரமராம்பிகை என்ன பண்ணியிருக்காங்க? பிரேமையோடு அவர் வந்து ஆலிங்கனம் பண்ணுறாளாம். சப்ரேம பிரமராபிராமம் அசக்கிறது சத்வாசனா சோபிதம், நல்ல வாசனையோட, என்ன மனசில் இருக்கக்கூடியதான நல்ல எண்ணங்களோட பிரகாசிக்கிறவர். இவன் முன்னால் வாசனைன்னா மல்லி புஷ்பத்துக்கு வாசனைன்னு சொன்னேன், அந்த வாசனை வேற. இங்கே வாசனைன்னா நல்ல வாசனையோடு கூடினது, மனசில் இருக்கக்கூடியதான நல்ல பக்தி வாசனையோடு கூடினதும் போகீந்திராபரணம். இங்கே போகீந்திரன்னா பெண்மணிகள்னு அர்த்தம் இல்லை, இங்கே போகீந்திரன்னா நல்ல பாம்பு. அந்த பாம்பு அதை சுற்றிட்டு இருக்கான், மல்லிகார்ஜுன லிங்கத்தை சுற்றிட்டு இருக்க. போகீந்திராபரணம் சமஸ்தது மனப்பூஜ்யம், மற்ற புஷ்பங்கள்னால பூஜிக்கப்பட்டது மல்லி புஷ்பம், ஆனால் இங்கே இங்கே சுமனாள்னா தேவதைகள். சமஸ்தது மனப்பூஜ்யம் குணாவிஷ்கிருதம், இன்னைக்கு ஏதோ மல்லிகார்ஜுனை பற்றி கேட்கவோ அல்லது பார்க்கவோ முடிஞ்சது. காரணம் என்னன்னா பல ஜென்மாக்களில் பண்ணினதான புண்ணியம், அந்த குணத்தை சொல்றதாம். எல்லோராலையும் கேட்க முடியாது, பரமேஸ்வருடைய வைபவத்தை கேட்கறதுக்கு ஒரு புண்ணியம் இருக்கணும். அது குணாவிஷ்கிருதம் சேவே ஸ்ரீகிரி மல்லிகா மல்லிகார்ஜுன மகாலிங்கம் ஸ்ரீகிரி. இப்படி சொல்லதான அந்த விசேஷமாக ஸ்ரீகிரியில் இருக்கக்கூடியதான அந்த மல்லிகார்ஜுன க்ஷேத்திரம் இருக்கே, அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடியதான் அந்த மகாலிங்கத்தை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு. மகாலிங்கம் சிவாலிங்கிதம், வெறும் லிங்கம் மட்டும் இல்லை சுவாமி, சிவாலிங்கிதம் பிரம்மராம்பாள்னால ஆலிங்கனம் பண்ணின்றதான அந்த விசேஷமான அந்த ஸ்ரீசைல மல்லிகார்ஜுன க்ஷேத்திரம் அந்த பகவானை தியானம் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. இந்த மல்லி புஷ்பத்தோட பரமேஸ்வரனை கம்பேர் பண்ணி மல்லி புஷ்பத்துக்கு என்னென்ன விசேஷங்கள் வருமோ அவைகள்லாம் பரமேஸ்வரனுக்கும் சொல்லி உங்களுக்கு மல்லி புஷ்பத்தை பார்த்தா என்ன ஞாபகம் வரணும், பரமேஸ்வரன் ஞாபகம் வரணும். இத்தனை விசேஷங்களும் சொல்லி அழகாக சொல்லியிருக்கார். சந்தியாரம்ப விஜிருபிதம் ஸ்ருதி சிரஸ்தானந்தராதிஷ்டிதம் சப்ரேம பிரமராபிராமம் அசக்ரது சத்வாசனா சோபிதம் போகீந்திராபரணம் சமஸ்தது மனப்பூஜ்யம் குணாவிஷ்கிருதம் சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம் அப்படின்னு அழகாக சொல்லி, இதே மாதிரியே அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு வண்டோட பரமேஸ்வரனை கம்பேர் பண்ணுறது, ஒரு ஆண் வண்டு, அந்த ஆண் வண்டும் பரமேஸ்வரனும் ஒன்றுங்கன்னு சொல்ல போகிறார். அப்படி அற்புதமாக அடுத்த ஸ்லோகம் வரப்போகிறது.
6: Shivaya, you're listening to shivam.org radios, 24/7 spiritual channels from shivam.org. Om Namah Shivaya.
7: Om Namah Shivaya. shivam.org in அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
8: வேற என்ன வேணும் அப்படின்னா, காமிய நிஷித்த வர்ஜன புரஸ்சரம் நித்திய நைமித்திக்க பிராசித்த உபாசன அனுஷ்டானின, ரெண்டு வகையா

0: கர்மா அப்படின்னா என்ன?
1: கர்மா செய்யற செயல் அது தெரியுமே, அதான் தெரியுமே, அந்த மாதிரிதான், அதான் தெரியுமே, அதான் தெரியுமே அப்படின்னா அப்படி இல்லை.
0: கர்மம்னா ஃபர்ஸ்ட் கர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கர்மம்னா ரெண்டா பிரியறது, என்னது ஒரு கர்மம் ரெண்டு கர்மம் அப்படின்ட்டு. கர்மம்னா என்ன? ஒரு கர்மம் ரெண்டு கர்மம்னு ரெண்டா பிரியது. ஒரு கர்மம் ரெண்டு கர்மம் மூணு கர்மம்னு இல்லை, இது ஒரு கர்மம் முதல் கர்மம் ரெண்டாவது கர்மம். முதல் கர்மம்னா என்ன, ரெண்டாவது கர்மம்னா என்ன? முதல் வகைப்பட்ட கர்மம், முதல் கர்மம்ங்கிறது முதல் வகைப்பட்ட கர்மம் அப்படிங்கிறது செயல். முதல் வகைப்பட்ட கர்மமானது செயல், ரெண்டாவது வகைப்பட்ட கர்மமானது அதனுடைய பலன். கர்மங்கிற செயலுக்கும் கர்மம்னு பேரு, கர்மத்தினுடைய பலனுக்கும் கர்மம்னு பேரு. எப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா, என் கர்மம் நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்மா, இது அவனுடைய தலையெடுத்து பலனை குடிக்கிறது. அந்த கர்மமானது பலனை குடிக்கிறது. என்ன பண்ணிட்டு இருக்க? கர்மத்தை செஞ்சுட்டு இருக்கேன், இந்த கர்மத்தை செஞ்சுட்டு இருக்கேன், இந்த கர்மத்தை செஞ்சுட்டு இருக்கேன்னு அது கேவலமா சொன்னானா என் தலையெடுத்து இந்த கர்மத்தை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்துடும். அப்படி இல்லை, ஒரு செயலை செய்யும் பொழுதே கர்மத்தை செஞ்சுட்டு இருக்கேன், கர்மத்தை செய்யறேன், எனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்யறேன், எனக்கு சொல்லப்பட்ட கர்மத்தை செய்யறேன் அப்படிங்கும் போது அது கர்மமானது செயலாயிடுறது. கர்மம் முதல் வகை கர்மம் செயல், இரண்டாவது வகை கர்மம் பலன். முதல் வகை கர்மம் இந்த செயல்ல பலனை வச்சு நம்ம பார்க்க வேண்டாம், ஏன்னா இப்ப இந்த செயலை குறிச்ச விசாரம் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த செயல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுவும் லௌகிக்கம் வைதிகம் அப்படின்னு ரெண்டா பிரியறது. அந்த கர்மமும் லௌகிக்கம் வைதிகம்னு ரெண்டா பிரியறது. வைதிக கர்மத்திலையும் லௌகிக்க கர்மத்திலையும் திருப்பியும் ரெண்டு வகை கூட்டம். இந்த லௌகிக்கம் வைதிகம்ங்கிறத விட்டுட்டு வைதிகம்னே வச்சு போனோமா, ஏன்னா வேதம் தான் எல்லாத்துக்கும் பிரமாணம் அப்படிங்கறதுனால வைதிகம் அப்படிங்கிற ஒரு கர்மத்தை வச்சுருவோம் நம்ம. அந்த வைதிக கர்மத்துல திருப்பியும் ரெண்டா பிரியறது. நிஷித்த கர்மம், கர்மம் ரெண்டா பிரியறது. முதல் கர்மம் ரெண்டாவது கர்மம், இதுவும் கர்மம் இதுவும் கர்மம். முதல் கர்மம் செயல், ரெண்டாவது கர்மம் பலன். பலம் இந்த பலத்துக்கு நான் இப்ப வரல அப்படின்ட்டேன். இந்த செயல் வந்து ரெண்டா பிரியறது, ஒன்னு லௌகிக்கம் இன்னொன்னு வைதிகம் அப்படின்னுட்டு. இந்த லௌகிக்கம் வைதிகம் நான் சேர்த்து, ஏன்னா எல்லாத்துக்கும் பிரமாணமானது வேதம் அப்படிங்கறதுனால இத நான் வைதிகம் அப்படின்னு சொல்லி சொல்றேன், இத நான் வைதிகம் அப்படின்னு பேர் வைக்கிறேன். இந்த வைதிக கர்மமும் ரெண்டா பிரியறது. இந்த பிரிக்கிறத நான் பண்றதுக்கு காரணம் என்ன, நம்ம புத்தியில ஈஸியா புரியும் அப்படின்னுட்டு. இந்த மாதிரி பிரிக்கலாங்க, நான் பிரிச்சு காமிக்கிறது உங்களுக்கு புத்தியில புரியறதுக்கு. இது இந்த வைதிக கர்மமும் ரெண்டா பிரியறது, ஒன்னு விதி இன்னொன்னு நிஷித்தம். ஒன்னு விதி இன்னொன்னு நிஷித்தம். இந்த விதி நிஷித்தம் இதுவும் மூணா பிரியறது, இதுவும் மூணா பிரியுது. என்ன அப்படின்னு கேட்டா, காமியம் நித்தியம் நைமித்திகம், நித்தியம் நைமித்திகம், காமியம் நித்தியம் நைமித்திகம், இப்படி மூணா பிரியுது. இதுக்கு மேல நான் பிரிக்கல வச்சிருக்கேன் இப்படியே. அப்போ ஃபர்ஸ்ட் கர்மத்துல ஆரம்பிக்கிறோம். கர்மமானது செயல் கர்மம் ஒண்ணு, பலன் கர்மம் ரெண்டு. இந்த கர்மத்துல லௌகிக்கம் வைதிகம், அந்த வைதிகத்தை லௌகிக்க வைதிகத்தை வைதிகம் வச்சு அந்த வைதிகத்துல வந்து விதி நிஷித்தம்னு ரெண்டா பிரிக்கணும். இந்த விதி நிஷித்தம் ஒன்னு ஒன்னும் மூணா பிரியுது, காமியம் நித்தியம் நைமித்திகம். விதினா என்ன, நிஷித்தம் தானே. இப்ப கர்மம்னா என்னன்னு பார்த்தோம், செயல்ல கர்மம்னா என்னன்னு பார்த்தோம். செயல் செயலுக்கு கர்மம்னு பேரு, எந்த செயலா இருந்தாலும் அதுக்கு கர்மம்னு பேரு. ஆனா இங்க சொல்லப்படுற கர்மம் எல்லாமே வைதிக கர்மத்தை தான் சொல்றது அப்படிங்கறதுனால ரெண்டுத்தையும் வைதிகம் கொண்டு வந்துட்டேன். ஆசிரமத்துல இருக்கோம், ஆசிரமத்துல செய்யற சேவை கர்மா அவங்க சொல்லு, ஆசிரமத்துல சொல்றது என்னது, கர்ம சேவா அப்படின்றாங்க. கர்மா கர்மா பண்ணணும், ஆசிரமத்துக்கு கர்மா பண்ணணும், ஆசிரமத்துக்கு கர்மா பண்றது நல்லது அப்படின்னு. ஆசிரமத்துக்கு நல்லது அதுல சந்தேகமே இல்லை, ஆசிரமத்துக்கு நல்லது, நமக்கு எவ்வளவு நல்லது. ஏன்னா இதையே தான் அவன் வீட்டுல செஞ்சுட்டு இருந்தான், அவங்க வீட்டுல அப்பா அம்மாவுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்தான் அந்த சம்பளத்துல. அதை விட்டுட்டு அவன் ரிஷிகேஷுக்கு வந்திருக்கான், ரிஷிகேஷ்ல வந்தும் அவன் வந்து அதே ஆசிரமத்துக்கு அதே கம்பெனில, அதாவது எந்த டிபார்ட்மெண்ட் அவன் வேலை செஞ்சாலும் அதே டிபார்ட்மெண்ட்ல அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு, அது சேவைங்கிற பேர்ல. இப்ப அந்த ஆசிரம சேவத்தினால என்ன பலன் இருக்கு அப்படின்னா, அதுக்கு பலன் இல்லாம இல்ல, பட் எவ்வளவு பலன் இருக்கு. இந்த வேலையை அவன் அங்கேயும் செய்ய முடியும், பற்று இல்லாம செய்யணும், ஆசிரமத்துல செயல் பண்ணும்போது கூட பற்று இல்லாம செய்யணும், இதை நீ வீட்லயும் செய்யலாமே. இந்த மாதிரி அங்கு தடை இருக்கு, இங்க மாத்திரம் தடை இல்லையா. அதே டிபார்ட்மெண்ட்ல இன்னொருத்தன் ஒரு கிராஸ்தன் வந்தாலோ இல்ல இன்னொரு சாமியே வந்தாலோ பிரச்சனை வந்துருது, ரெண்டு நாளே பிரச்சனை எங்கேயுமே. தித்தியாத்வை பயம் பவத்தி அப்படிங்கிறது, சரி அது பாலிடிக்ஸ் ஆயிடும். அப்புறம் வைதிகம் அப்படின்ற கர்மத்தை பத்தி பேசுறோம். இந்த வைதிகமே விதி நிஷித்தம் ரெண்டு வகையா பிரியது. விதினா விதிக்கப்பட்டது, நிஷித்தம்னா தடை செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். விதினா விதிக்கப்பட்டது, நிஷித்தம்னா தடை செய்யப்பட்டது. இது ஒன்று.

0: ஒன்னு மூணு மூணா பிரியறது. எப்படி? நித்தியம், நைமித்திகம், காமியம் அப்படின்ட்டு. காமியம்னா என்ன? இங்க சொல்லப்பட்ட முறையில நான் எழுதியிருக்கேன் காமிய நிஷித்த வர்ஜனம் அப்படின்ட்டு. காமியம்னா என்ன? காமியம்னா பற்றோடு செய்யப்படக்கூடிய கர்மங்கள். பார்ப்போம் இதுலயே சொல்லுவாங்க காமியம்னா என்னது அப்படின்ட்டு. நித்தியம்னா நித்தியமாக நிரந்தரமாக தினமும் தினம் தினம் செய்யப்பட வேண்டிய கர்மங்கள். நைமித்திகம்னா ஒரு நிமித்தத்தை உத்தேசித்து நிமித்தத்தை சார்ந்து செய்யப்படக்கூடிய கர்மங்கள். நிமித்தம்னா ஒரு தூண்டுதலுக்கான ஒரு காரணம், அந்த மாதிரி தூண்டலுக்கு காரணமா இருக்கிற ஒரு அந்த ஒரு நிமித்தத்தை வச்சுட்டு நம்ம செய்யறது. அமாவாசை தர்ப்பணம் செய்ய அப்படிமா. ஏன் நீ தர்ப்பணம் செய்யணும்? அமாவாசைங்கிறதுனால செய்யணும். அமாவாசை என்ன ஆயிடுச்சு? நிமித்தம் ஆயாச்சு. அந்த மாதிரி ஒரு ஒரு நிமித்தத்துக்கும் ஒரு ஒரு காரணமானது, அந்த நிமித்தமானது காரணமாயி அது மூலியமா செய்யப்படுற கர்மம். இது வேதத்துல விதிக்கப்பட்டதுக்கும் நிஷிதிக்கப்பட்டதுக்கும் ரெண்டுத்துக்குமே பொது. எப்படி அது பொதுவாக முடியும்? விதிக்கப்பட்ட கர்மம், நிதிஷித்தப்பட்ட கர்மம், இந்த கர்மத்தை காமியம் நிஷித்தம் இதெல்லாம் ஒன்னொன்று படிக்கும் போது நம்ம விசாரம் பண்ணுவோம். மூணுத்துக்குமே பொது இது, ரெண்டுத்துக்குமே பொது, விதிக்கும் நிஷித்தத்துக்கும் இந்த மூணுமே பொது. அப்போ இந்த மாதிரி காமியமானதும் நிஷித்தமானதும் வர்ஜன புரஸ்சரம், காமியமான கர்மங்கள் பற்றோடு செய்யப்பட வேண்டிய கர்மங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட காமிய கர்மங்களும், நிஷித்தம் தடை செய்யப்பட்டதான கர்மங்களும் வர்ஜன புரஸ்சரம். வர்ஜம் வர்ஜனம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பின்னம் சமஸ்கிருதத்துல பின்னம் அப்படிங்கிறது வர்ஜம் அப்படின்னு பார்த்தோம். வர்ஜனம் அப்படின்னா விடுவதன் மூலமாக, புரஸ்சரம் விடுவதன் மூலமாக. வேற என்ன பண்ணணும்? நித்திய நைமித்திக்க பிராய்ச்சித்த உபாசன அனுஷ்டானின. இப்ப விடுறத மாத்திரம் சொல்லல, விடுறதுங்கிறது தடை செய்யறது, விடுறதுங்கிறது ஒரு செயலா இருக்க முடியாது. நிஷித்தம்னு சொல்லி சொல்றது ஒரு செயலா இருக்க முடியாது. அப்போ வேதத்துல என்ன சொல்றது? நீ சுராம்னா வேத் அப்படிங்கிறது, சாராயம் குடிக்காத தடை செய்யறது. அதே மாதிரி பலாண்டுன்னு பக்ஷி, வெங்காயம் வெள்ள பூண்டு இதெல்லாம் சாப்பிடாத அப்படிங்கிறது. இப்ப இந்த மாதிரியான தடை செய்யப்பட்ட பிராமணம், நான் தவ்யா பிராமணனை கொலை செய்யாதே, இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டதான செயல்கள். இந்த தடை செய்யப்பட்டதான செயல்களை நீங்க செய்ய முடியாது, செய்யாம இருக்கிறது. செய்யாம இருக்கிறதுங்கிற ஒரு செயல் இல்ல, கவனிங்க, செய்யாம இருக்கிறதுங்கிறது ஒரு செயல் இல்ல. அப்ப என்ன அப்படின்னா, வேதமானது இந்த நிஷித்தாவோட இந்த நிஷேதமான வாக்கியத்தின் மூலியமாக நமக்கு ஒரு உபேக்ஷா புத்திய, உபேக்ஷா புத்தின்னு சொல்லி சொன்னா அதுல ஒரு பற்றற்ற ஒரு நிலையை நமக்கு உண்டு பண்றது, சீண்டாம அதை சட்ட பண்ணாம இருக்கிற ஒரு நிலையை நமக்கு உண்டு பண்றது. இது மூணுத்துக்குமே பொருந்தும், காமியத்துக்கும் நிஷித்தத்துக்கும் நைமித்திகம். நித்தியமா நீங்க பண்ணணும், என்ன பண்ணணும்? நித்திய கர்மம் அப்படின்னு சொல்லி சொன்னா நிஷித்தத்துல நித்திய கர்மம் என்ன அப்படின்னா, டெய்லி சாராயம் குடிக்காத சொல்றது, விசேஷமான ஒரு நாள்ல அப்பவும் குடிக்காத. இந்த மாதிரி நித்தியமான நைமித்திகமான அப்படின்னு இந்த மாதிரி காரணத்தை வச்சு நம்ம என்னென்னதான் தப்பு பண்ண முடியுமோ அந்த தப்பெல்லாம் வர்ஜனம் பண்றது அப்படின்னு அர்த்தம். இது அந்த வகை நித்திய நைமித்திக பிராயச்சித்தம், அப்படியாவது எல்லாம் செய்யாம இருக்கணும். அவன் நித்தியமான தினம் தினம் செய்ய வேண்டிய கர்மங்கள், நைமித்திகமான ஒரு நிமித்தம் காரணமாக உண்டாகக்கூடிய கர்மங்கள், பிராயச்சித்தமான பாவத்துக்கு தீர்வான பிராயச்சித்த கர்மங்கள்னு சொல்லி, பிராயச்சித்தம்னு சொல்லி சொன்னா நம்ம முன்னாடி செஞ்ச சில பல பாவங்கள், சில பல கர்மங்கள்னால தடைகளானது நமக்கு உண்டாயின்றிருக்கு நம்மளுடைய பிரவர்த்தியில. நம்மளுடைய பிரவர்த்தியில அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா வகையான தடைக்கும் காரணம் பாவம் தான். எந்த தடையா இருந்தாலும் சரி, நமக்கு மோட்ச சாஸ்திரத்துல இல்ல மோட்சத்துல ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான், கோயிலுக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்கான், எதுக்குடா அப்படின்னா மோட்சத்துக்கு அப்படின்ட்டு. கோயில்லையா கொடுக்குறாங்க பிரசாதமா, சாஸ்திரம் படிக்க முடியல. அதையேதான் நம்ம புருஷார்த்தம் பிராரப்தம்ங்கிற விசாரத்துல பார்த்தோம். அவனால சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு அவனுக்கு முடியறது இல்ல, அவன் இங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கான், அதுக்கு காரணம் தடை. இது இந்த ஞானத்துல தடை. சாஸ்திரம் கேட்கும் போதே அவனுக்கு சாஸ்திரத்தை புத்தி முழுமையா அடங்குறது இல்ல, அந்த ஸ்ரத்தான்னு சொல்லப்படக்கூடிய சமர்ப்பண பாவனமானது உண்டாகிறது இல்ல, அதுவும் ஒரு தடை. இந்த மாதிரி தடைகளுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா பாவம். இது இந்த வாழ்க்கையில வெளியில பல வகையான தடைகள் இருக்கு, சொத்து வரமாட்டேங்கிறது, சொத்து சேரமாட்டேங்கிறது, குழந்தை இல்ல, இந்த மாதிரி அசௌரியம் இருக்கு, உடம்பு சரியில்லை, இந்த மாதிரியான இதெல்லாம் தடை, முன்னேற்றமான வாழ்வுக்கு தடை. அதுக்கும் காரணம் என்ன? பாவம் தான். இந்த பாவம், இந்த மாதிரி தடைகளை பார்த்து, இது தடைகள் அப்படிங்கறது நமக்கு லிங்கம் அறிகுறி, இந்த குறிய வச்சு நாம காரணத்தை திருப்பியும், இந்த குறிய வச்சு அனுமானம் பண்றோம் என்னது, இதுக்கு காரணம் இருக்கணும் அந்த பாவம். அந்த பாவத்தை நீக்கிறதுக்கான வழி என்ன? ரெண்டு வழி இருக்கு, பாவத்தை நீக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ரெண்டு வழி இருக்குன்னா ஈஸியான வழி எதுவோ அதை நம்ம வந்து கடைபிடிக்கணும், அதுதான் சுலபம். ஒன்னு என்ன அப்படின்னா அனுபவிக்கிறது, பாவத்தை அனுபவிக்கிறது. ரெண்டாவது அதுக்கு தீர்வு காண்றது. அனுபவிக்கிறதுக்கு முடியாததுனாலதான் நம்ம தீர்வு காண்றதுக்கு என்ன முயற்சி எடு பண்றோம். அந்த தீர்வு என்னது அப்படின்னா, வேதத்திலே சொல்லியிருக்கு பாவத்துக்கு பிராயச்சித்த கர்மங்கள், அத தீர்க்கக்கூடிய புண்ணிய கர்மங்கள் சொல்லியிருக்கு. கங்கையில போய் குளிக்கிறது முதலிய கர்மங்கள் பலதும் இருக்கு, பின்னாடி அதுவும் வரும். அப்ப அந்த மாதிரியான கர்மங்கள் மூலியமாக அவன் வேற எந்த கர்மத்தையும் செய்யல, தன்னுடைய பாவமான தடையானது நீங்கிறதுக்காக கர்மங்கள் பிராயச்சித்த கர்மங்கள் செய்யறான். நித்திய நைமித்தி கர்மத்தோட பிராயச்சித்த கர்மத்தை செஞ்சுட்டு இருக்கான். இதை தவிர என்னது உபாசனா அனுஷ்டானின உபாசனைகளான செஞ்சுட்டு இருக்கான், வழிபாடு செஞ்சுட்டு இருக்கான். இந்த உபாசனை மூலியமாக நிர்கத நிக்கில கல்மஷதையா, அவனுடைய கல்மஷமானது, கல்மஷம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்கானது, நிக்கில எவ்வளவு அழுக்கு அப்படின்னா நிக்கில முழுவதுமாக, நிர்கத நிர்கதம் அப்படின்னு சொல்லி சொன்னா கதம்னா செல்லுதல், நிர்கதம்னா விலகி செல்லுதல், அப்படி நிர்கதமான விலகி சென்றதான முழுவதுமான அழுக்குகள், மனசுல இருக்கிற முழுவதுமான அழுக்கானது இந்த மாதிரியான தவறான கர்மத்துல ஈடுபடாததாலையும் சரியான கர்மத்துல ஈடுபடுறதுனாலையும் நீங்கிறது. நீங்கினதுனால நிதாந்த நிர்மல சுவாந்த, நிதாந்த மிகவும் நிர்மல தெளிவான சுவாந்த ஸ்வ அந்த, தன்னுடைய அந்தம் மனது உள்முகம், தன்னுடைய மனதானது மிகவும் தெளிவானதா இருக்கு, தெளிவடைந்ததா இருக்கு. அப்படிப்பட்டவன் சாஜன, அப்படிப்பட்ட சாஜன சதுஷ்டய சம்பன்ன சம்பன்ன பிரமாதா, அப்படிப்பட்ட சாதன சதுஷ்டயன், அப்படிப்பட்டவனான சாதன சதுஷ்டயம் என்கிற இந்த நான்கையும், சாதன சதுஷ்டயம் என்கிற நான்கையும் அடைந்தவன் பிரமாதா, அவன் தான் அதிகாரி. அப்படிப்பட்ட பிரமாதா, பிரமாதானா அறிபவன், அவன் தான் அதிகாரி. இப்ப அந்த அதிகாரி லட்சணத்துல என்னன்னு சொல்லியிருக்காரு, அவன் சாஸ்திரத்தை வேத வேதாங்கத்தை இந்த ஜென்மத்திலேயோ இதுக்கு முன்னாடி ஜென்மத்திலேயோ படிச்சவனா இருக்கணும், காமிய கர்மமும் நிஷித்த கர்மமும் செய்யாதவனா இருக்கணும், நித்திய நைமித்திக்க புரஷரண பிராயச்சித்த அதே மாதிரி புரஷரணம் அனுஷ்டானம் இதையெல்லாம் செய்யறவனா இருக்கணும், அது மாத்திரம் இல்லாம இந்த மாதிரியா செஞ்சதுனால மனது தூய்மை அடைந்தவனா இருக்கணும், தூய்மை அடைஞ்சதுனால மாத்திரம் இல்லாம அப்படிப்பட்ட நிர்மலமான அந்த கர்ணம் மனது ஒருமுகப்பட்டதாக, தூய்மை அடைஞ்சுதான் எப்படிப்பட்டது ஒருமுகப்பட்டதா இருக்கணும், அப்படிப்பட்ட ஒருமுகப்பட்டதான மனதுடைய சாதன சுஷ்டத்தை அடைந்தவனானவன் அந்த பிரமாதா அறிபவன் தான் அதிகாரி. பிரமாதா அதிகாரி அப்படின்னு வருது, பிரமாதா அதிகாரி. மாத்ரு அப்படிங்கிறது ரிகாராந்தம், ரிகாராந்தம் அப்படிங்கறதுனால தாத்ரு அப்படிங்கிற சப்தம் மாதிரி தாத்தா அப்படின்னு பண்ணினோம், அந்த மாதிரி இங்க பிரமாத்ரு அப்படிங்கிறது பிரமாதா அப்படின்னு ஆறுது, மாத்ரு மாதா பிரமாத்ரு பிரமாதா அப்படின்னு ஆறுது. அந்த மாதிரி இந்த மனது தூய்மை அடைந்தவன் அதிகாரி. இந்த நிஷித்தம் இதெல்லாம் சொன்னீங்களே அது என்னது அப்படின்னா காமியானி ஸ்வர்காதி இஷ்ட சாதனானி ஜோதிஷ்டோவாதீனி. காமிய கர்மம்னா என்ன அப்படின்னா ஸ்வர்கத் முதலிய இஷ்டத்தை நமக்கு விரும்பிய விஷயத்தை அடையறதுக்கான கர்மங்கள். எது அப்படின்னா ஜோதிஷ்டோவம் முதலிய கர்மங்கள், காமிய கர்மங்கள்னா பற்றோடு செய்யப்படக்கூடிய, அதனாலதான் சொன்னேன் வைதிக கர்மத்தை தான் கர்மம்னு சொல்றோம், இங்க லௌகிக கர்மத்தை சொல்லல. லௌகிக கர்மத்தை சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம எந்த ஆபீஸ்ல இருக்கோமோ இல்ல எந்த ஆசிரமம் இருக்கணுமோ அதுல கோட்டாரியாவோ பண்டாரியாவோ ஆகணும்னு ஆசை, இதெல்லாம் கூட அங்க கொண்டு வந்துடணும். அப்படி இல்ல சொல்லாம நான் என்ன சொல்றேன், ஏன்னா இங்க ஆசை அப்படிங்கிறதுக்கு தடை குறைவே இல்லை. பெரியசாமி அவர் யாரா இருந்தாலும் சரி, அவரு கார்ல போறாரு நானும் கார்ல போனோம், அவரு பிளைட்ல போறாரு நானும் பிளைட்ல போனோம். இது படிக்கிறதுக்கு முன்னாடியே லகு தொடங்கறதுக்கு முன்னாடியே ஆசை, நம்ம என்ன பண்ண முடியும், அப்படி வந்துடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவும் காமியம் தான், அதுவும் தடை தான். அந்த மாதிரி தடையை பத்தி நம்ம பேசல, ஏன்னா அது நிறைய இருக்கு, ஒன்று ரெண்டு இல்லது. இங்க காமிய கர்மம்னு சொல்றது வைதிகத்துல சொல்லப்பட்ட கர்மம், அந்த காமிய கர்மம்னா என்ன, அதனால்தான் நித்திய கர்மம்னா என்ன நைமித்திய கர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டா நித்திய கர்மம் இப்ப இங்க பார்க்க போறோம். நித்திய கர்மம்னா என்ன, நித்திய கர்மம்னா என்ன, நைமித்திய கர்மம்னா என்ன அப்படின்னா உதாரணம் சொல்றது என்னது, நித்திய கர்மம்னா டெய்லி இட்லி சாப்பிடுற மாதிரி, நைமித்தி கர்மம்னா பொங்கல் சாப்பிடுற மாதிரி எப்பவாவது அப்படின்னுட்டு, அப்படி இல்ல, எல்லாம் வைதிக கர்மமா கர்ம சம்பந்தப்படுத்துறோம். காமியம்னா என்ன, விருப்பத்தோடு செய்யப்படக்கூடிய கர்மங்கள், விரும்பி ஒரு பலனை விரும்பி செய்யக்கூடிய கர்மம். எப்படிப்பட்ட பலனை அப்படின்னு கேட்டா பலனுக்கு சொல்றாரு ஸ்வர்காதி இஷ்ட சாதனானி, ஸ்வர்க்கம் முதலிய இஷ்டம், ஸ்வர்க்கம் முதலிய விரும்பிய பலன் அடையறதுக்கான கர்மம், அதுக்கான சாதனானி அப்படின்னா கர்மங்கள், ஸ்வர்க்கம் முதலிய இஷ்டத்தை அடையறதுக்கான கர்மங்கள் வேதத்துல சொல்லியிருக்கு. ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோய ஜேதா அப்படின்னு, சொர்க்கத்தில் ஆசியுடையவன் ஜோதிஷ்டோமம் என்கிற இந்த கர்மத்தை செய்வானாக. அதனாலதான் சொல்லிருக்க ஜோதிஷ்டோமாதீனி அப்படின்றாரு. இந்த மாதிரி சாதனைகள், விருப்பங்கள் பலது, விருப்பத்துக்கான சாதனைகள் பலது, அந்த சாதனைகளுக்கான பலனும் பலது அப்படின்னுட்டு. ஜோதிஷ்டோமேன சுவர்க்க காமோ எஜேத அப்படிங்கறதுனால என்ன சொல்றது, ஜோதிஷ்டோமம் அப்படிங்கிற இந்த யாகத்தின் மூலியமாக சொர்க்கம் என்கிற பலனை அடைவாயாக, பாவனை செய்வாயாக அப்படிங்கிறது. ஜோதிஷ்டோமேன சொர்க்கம் பாவையே அப்படின்னு, இது ஜோதிஷ்டோமம் அப்படிங்கிற கர்மத்தை சொர்க்கம்ங்கிற பலனுக்காக செய்யறது. இது மாத்திரமா அப்படின்னா இது மாத்திரம் இல்ல, காரிரேஷ்டியா இந்த மாதிரி காரிரேஷ்டி இதெல்லாம் பலன், ஒரு பலனை எதிர்பார்த்த செய்யக்கூடிய கர்மங்கள். மழை வேணும், இந்த மாதிரி ஒரு ஒரு கர்மம் இருக்கு, புத்திரகாமேஷ்டி முதலிய கர்மங்கள் இருக்கு. இப்போ இது பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய கர்மம். அடுத்தது சொல்றாரு நிஷித்தாணி, நிஷித்தம் தடை செய்யப்பட்டது அப்படிங்கிற கர்மம் என்னது அப்படின்னு கேட்டா, நரகாதி அனிஷ்ட சாதனானி பிராமண ஹனநாதீனி. காமியானிங்கிறது சொர்க்கம் முதலிய நல்ல, இஷ்டம் அப்படிங்கிறது விரும்பக்கூடிய பலனை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது. இஷ்டம்னு சொல்லி சொன்னா என்னது, மதிஷ்ட சாதனம் அப்படின்னா எனக்கு விரும்பக்கூடிய, என்னால் அடையக்கூடிய, அடையறதுக்கு விரும்பப்படக்கூடிய, எல்லாராலும் அடைய விரும்பப்படக்கூடிய பலன். அனிஷ்டம்னு சொல்லி சொன்னா எல்லாராலும் விரும்பத்தகாததான பலன். அப்படி விரும்பத்தகாததான பலன் நிஷித்த கர்மம்ன்றது என்ன கொடுக்கும் அப்படின்னா, நரகாதீனி நரகம் முதலியதான அனிஷ்ட சாதனானி யாராலும் விரும்பப்படாததான பலனை கொடுக்கறது. எது அது, பிராமண ஹனநாதீனி, பிராமண ஹத்தியா பிராமணி கொலை சொல்றது, அதே மாதிரி கோஹத்தியா மாட்ட கொலை செய்யறது, இந்த மாதிரி கர்மங்கள் சொல்லியிருக்கு. இது மாத்திரம் இல்ல, சுராம் நபிவேத்து இதெல்லாம் கூட அனிஷ்ட கர்மம் தான். மாத்திரம் இல்லாம வேற இடத்துல இன்னும் பல அனிஷ்ட கர்மங்களும் சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்துல. இந்த மாதிரி பல அனிஷ்ட கர்மங்கள் சொல்லியிருக்கு, இதையெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யணும், இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான அனிஷ்டமான விரும்பத்தகாததான பலனை கொடுக்கக்கூடியதான கர்மத்தை செய்யாம இருக்கிறது, இது நிஷித்தம். அங்க நிஷித்த கர்மத்துக்கு இன்னும் சொல்லுவான், அங்க ஆபிசார கர்மம் அப்படின்னு ஒரு கர்மம் இருக்கு. ஆபிசார கர்மம்னா இன்னொருத்தனை துன்புறுத்துறதுக்கு, இன்னொருத்தனை கொலை பண்றதுக்கு, இன்னொருத்தனை அழிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியான கர்மங்கள். அந்த மாதிரியான கர்மத்தை செய்யறதுக்கான சாஸ்திரமும் இருக்கு, வேத வாகமும் இருக்கு. சேன யாகேன ஆபிசரம் யஜேத அப்படின்னு சொல்லியிருக்கு. சேனம் அப்படிங்கிற யாகம், சேனம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பருந்து, பருந்து எப்படி வானத்துல மேல போனாலும் டார்கெட் அதனுடைய குறி எங்க இருக்கும், கீழே போற ஒரு சின்ன எலி மேல இருக்கும், இல்ல ஒரு சின்ன பாம்பு மேல இருக்கும், இல்ல ஒரு மீன் மேல இருக்கும், டக்குன்னு வந்து அடிச்சு தூக்கி போயிடும். அந்த மாதிரி இந்த கர்மமும் நேரடியா போய் எதிரிய கொல்லும். இப்போ எதிரிய கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சேன யாகம் முதலிய யாகத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அதுவும் வேதத்திலேயே இருக்கு. வேதம் ஏன் அப்படி அந்த மாதிரி கெட்ட கர்மத்தை சொல்லி கொடுக்கறது நமக்கு, அது சொல்லி கொடுக்கறதுனால தான் நான் செய்யறேன், அது சொல்லி கொடுக்கறதுனால நான் செய்யல, எனக்கு அதுல ஆசை இருக்கு அப்படிங்கறதுனால நான் செய்யறேன். ஆசையே இல்லாம சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வழி இல்லாம அப்படின்னா வேற ஏதாவது ஒரு வழியை நீ கண்டிப்பா தேடுவேன். சாஸ்திரத்துல இது ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வழியில ஒரு தடையும் இருக்கு, இதெல்லாம் இவ்வளவு கொடுமையானது அப்படின்னு வந்து அது பின்னாடியே வரும். இந்த கர்மத்தை செஞ்சா இந்த மாதிரி கெட்ட பலன் எல்லாம் இருக்குப்பா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கர்மத்தை செய்யறதுக்கே பயப்படுவான். அதுக்காக அவனை யோசிக்க முடியாது. அவன் எதிரி அழிக்கிறதுலத்தான் குறியா இருப்பானே தவிர தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கிறவனுக்கு ஒரு தடையும் இருக்க முடியாது, ஒரு செயலும் பண்ண முடியாது. அப்படிங்கறதுனால வேதவீத்தமான ஒரு கர்ம மூலியமாக அவனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை ஃபுல்லா அதுக்கான கஷ்டத்தையும் அதனோட பிராயச்சத்தையும் செஞ்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரியான கர்மத்தை அதுவே சொல்றது. அடுத்தது நித்தியானி அகர்ணே பிரத்யவாய சாதனானி சந்தியா வந்தனாதீனி. நித்திய கர்மம்னா என்ன அப்படின்னா, அகரஹ சந்தியா முபாசீத, அகர் அகஹ அகர் அகஹ அகர்க்கு அகன் அப்படிங்கிற ஆதேசம் வந்து அகன் அகன் அப்படிங்கிறதுக்கு அக்னோ அஹ அஹ அப்படின்னு வந்து அகராச்சு அகர் அஹ. அப்படி தினம் தினம் என்ன பண்ணணும், சந்தியா வந்தனம் செய்ய வேண்டும். தினம் தினம் சந்தியா வந்தனம் செய்ய வேண்டும். கான் கான் அப்படின்னும் போது ஆம்ரேடித்த சன்யா கொண்டு வந்து அங்க அகர் புனர் அப்படிங்கறத பண்ணினானுமோ. புனர் புனர் புனர் புனர் புனா புனன் புனார் புனர் அப்படின்னாச்சு, புனஸ் புனர் அப்படின்னாச்சு. அப்படி இந்த தினம் தினம் அகர்ஹர் சந்தியா உபாசித்த, தினம் தினம் செய்யப்பட வேண்டிய கர்மங்கள், விதிக்கப்பட்ட கர்மங்களா இருந்தா தினம் தினம் செய்யப்பட வேண்டிய கர்மங்களாகவும், நிந்திக்கப்பட்ட கர்மங்களா இருந்தா தினம் தினம் செய்யப்படக்கூடாத கர்மங்களாகவும் எடுத்துக்கணும் நம்ம. விதிக்கப்பட்ட கர்மங்கள் என்னது? சந்தியா வந்தனம் அப்படிங்கிற கர்மத்தை தினம் தினம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றது வேதம். அப்படி தினம் தினம் செய்யப்பட வேண்டியதான சந்தியா வந்தன கர்மங்கள் செய்யலன்னா என்ன, சந்தியா வந்தனத்தை செய்யலன்னா என்ன ஆயிட போறது அப்படின்னா, பிரத்யவாய சாதனானி, பிரத்யவாயம் அப்படிங்கிற பலனி கொடுக்கும். செய்யாமலே பலன் கொடுக்குமா, ரொம்ப நல்லது தானப்போ அப்படின்னா, பிரத்யவாயங்கிறது தோஷம், தோஷங்கிற பலன் கொடுக்கும், கெடுதல் அது, பாவம் அது. அந்த பாவத்தை செய்யலன்னா கொடுக்கும், செஞ்சீங்கன்னா பலன் இல்லை. பிரத்யவாயம் நீங்கிறதுங்கிறது மாத்திரம்தான் பலனே தவிர, செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலன் இல்லை. செய்யலனா தான் பலன் இருக்கு, தோஷம் இந்த பிரத்யவாயங்கிறது. அதனால என்ன சொல்றாங்க அங்க, விஸ்வஜித் நியாயம் அப்படின்னு, விஸ்வஜித் அப்படிங்கிற ஒரு யாகத்துல ஒரு நியாயத்தை விசாரம் பண்றாங்க. அந்த நியாய பிரகாரம் என்ன சொல்றாங்க, கர்மத்தை செய்யல, கர்மத்துக்கு பலன் சொல்லல அப்படின்னு சொல்லி சொன்னா, பலன் சொல்லப்படாத கர்மங்களுக்கு சுவர்க்கமே பலன் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு. அதுக்கு காரணமா இங்க சந்தியாவந்தனத்துக்கு பலன் சொல்லப்படல அப்படிங்கறதுனால சொர்க்கம் பலன் அப்படின்னு எடுத்துக்கணும். இல்லாட்டி வேதத்துல ஒண்ணுமே சொல்லல சந்தியாவந்தனம் செஞ்சா பலன் இருக்குன்னு சொல்லவே இல்லை. சந்தியாவந்தனம் செஞ்சா பிராயச்சித்தமா இந்த பிரத்திவாயமான தோஷமானது உண்டாகாது அப்படிங்கறதான் சொல்றது. இது நித்திய கர்மம், நைமித்திக் கர்மம். இதுதான் டெய்லி இட்லி சாப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற கர்மம். நைமித்திகாணி, நைமித்திக் கர்மம்னா என்னது அப்படின்னு கேட்டா, புத்திர ஜன்மாதி அனுபந்தீனி ஜாத்தியஷ்டாதீனி, ஜாத்தியஷ்டி ஜாத்தியஷ்டி அப்படிங்கறதையும் இவங்க இங்க நைமித்திக் கர்மத்துல கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நிமித்தத்தை அடிப்படையா வச்சுட்டு செய்யக்கூடிய கர்மங்கள், அதுதான் நான் சொன்ன நிமித்தம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது. நிமித்தம் அப்படிங்கிறது எனக்கு மகன் இல்ல, ஆண் குழந்தை பிறக்கல, ஆண் மகள் ஆண் மகன் வேணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படுற ஜாத்தியஷ்டி, இந்த மாதிரி கர்மங்கள். இல்ல ஜாத்தியஷ்டி அப்படிங்கிறது புத்திர இது இல்ல, ஆண் மகனுக்கு ஜாத்தியஷ்டி முதலிய கர்மங்களை செய்யறது அப்படி அந்த அர்த்தத்தை எடுத்து ஜாத்தியஷ்டி. அவனுக்கு இந்த கர்மம், ஒரு கர்மம் அந்தந்த வயசுல செய்ய வேண்டிய கர்மங்கள் அதெல்லாம் அந்த கர்மம். இல்லாட்டி பல கர்மங்கள், இது இது இது மாத்திரம் இல்ல நிமித்தம் அப்படிங்கிறது, இந்த இது மாத்திரம் இல்ல பல நிமித்தம். அமாவாசையை பாக்குறதுனால தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற நிமித்தம், இவன் வந்து ஜோதிஷ்டோமம் கர்மம் மாதிரியே இன்னொரு கர்மம் இருக்கு, தர்ஷ பூர்ணமாசாபியாம் சருக்காம ஜெயித்த அப்படின்னு, தர்ஷ பூர்ணமாசம் அப்படிங்கிற நிமித்தத்தினால அது எத்தியப்பி சொர்க்க காமத்துக்காக காமிய கர்மத்துக்காக சொல்லப்பட்ட கர்மமா இருந்தாலும் நிமித்தத்தினாலதான் செய்யணும். அது டெய்லி செய்ய முடியாது, தர்ஷ பூர்ணமாசம் யாகம் பண்றேன் டெய்லி பண்ண முடியாது. அமாவாசையோ பௌர்ணமியோ இருந்தா தான் செய்ய முடியும். அமாவாசை பௌர்ணமிங்கிற நிமித்தத்தை கொண்டு செய்யப்படக்கூடிய காமிய கர்மம் அது. அதே மாதிரி வீடு எரிஞ்சு போச்சுன்னா அதுக்கும் ஒரு யாகம் செய்யணும். எவருக்கு நெருப்புனால வீடு எரிஞ்சு போச்சோ அவர் ஆகித அக்னியில இந்த மாதிரி கர்மம் செய்யணும் அப்படின்னு பல வகையான கர்மம் சொல்லியிருக்கு. இது நிமித்தமாக அந்த காரணமாக கொண்டு, அதுதான் காரணம் தான் தூண்டுற காரணமா இருக்கு நம்மள இந்த யாகத்துக்கு. அந்த மாதிரியான நிமித்த காரணமானது நிறைய இருக்கு. க்ஷேத்திரத்துக்கு போனா அந்த க்ஷேத்திரத்தை தெய்வத்தை வணங்குறது, க்ஷேத்திரத்துக்கு போனா எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருடைய காவல் தெய்வத்தை வணங்குறது, இதெல்லாம் நிமித்தம். அந்த ஊருக்கு போனோம் அப்படிங்கிற நிமித்தத்துல அந்த ஊர்ல போய் தங்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஊர் காவல் தெய்வத்தை போய் வணங்குறது. நம்ம ஊருக்கு பரத் மந்திர் தான் காவல் தெய்வம், அந்த காவல் தெய்வத்தை வணங்கணும். காசிக்கு போனோம்னா பத்ரர், அந்த மாதிரி அவரு தான் காவல் தெய்வம். இப்படி ஒரு ஒரு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைபிடிக்கிறது. அப்புறம் பிராயச்சித்தாணி, பிராயச்சித்தம்னா என்னன்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நமசிவாய.
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின்.

0: மாமயிலோன் வேல் பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அரக நம பார்வதி வதை சிவனையை சொல்வர்களே அது த பிலாசபிக் அண்ட் மெட்டாபிசிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் சைவிசம் அது ஒரு ஒரு மிகவும் நுட்பமானது அதையும் ஓரளவு நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சைவன் அதாவது எல்லாரும் சைவத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கு நூறு பேர் அங்கே போக முடியாது ஆனால் அந்த மூல கொள்கைகள் அழிந்து விடாமல் பாதுகாப்பதற்கென்று ஒரு சிலராவது உருவாக வேண்டும் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் என்ன சிந்திக்கிறோம் என்றால் இன்றையோடு இந்த ஆலய வழிபாடு என்கின்ற ஒரு தலைப்பை நாம் நிறைவு செய்வோம் இன்றைக்கு அந்த வகையில் நாம் ஆலய வழிபாடில் சிவலிங்கத்தை பற்றி கொஞ்சம் சிந்தித்தோம் அதில் ஒரு செய்தி என்றால் அது சிவலிங்கத்தினுடைய அந்த பீடம் என்பது அலிக்கல்லினாலே தான் இருக்க வேண்டும் அது எப்படி அமைக்கலாம் இந்த ஆகம சாஸ்திர விதியில் அதாவது சிற்பசாஸ்திரம் சித்தாந்த சாஸ்திரம் திருமுறைகள் எல்லாமே வந்து ஒன்று போல செல்லும் நம்ம சமயத்தில் அதுதான் ஒரு பெரிய விஷயம் இன்னும் சொல்லப்போனால் அபரக்கிரியைகள் கூட அபரக்கிரியில் கூட சைவ சித்தாந்தம் தான் இருக்கு நம்ம என்னன்னு தெரியறது இல்லை அவ்வளவுதான் அப்படி அமைத்திருக்கிறார்கள் ஏன்னா அதை அமைத்த பெரியவர்கள் எல்லாம் சாதாரண மக்கள் இல்லை அவர்களெல்லாம் நிறைந்த கல்விமான் சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருளை பெற்றவர்கள் தான் இந்த கிரியைகளுக்கெல்லாம் பத்ததிகள் என்று ஒன்றை செய்து வைத்தார்கள் ஆகவே எல்லாமே வந்து நம்முடைய சமயத்தினுடைய கோட்பாடை தான் சொல்லிக் கொண்டு வருகிறது அப்படி வரும்பொழுது இந்த சிவலிங்கத்தை வந்து இந்த பீடத்தை வந்து மூன்று வகையாக அமைக்கலாம் என்று விதி இருக்கிறது அதற்கு என்ன சொன்னார்கள் பத்திரபீடம் பத்மபீடம் வேதி பத்திரபீடம் இந்த பீடம் வந்து இலையினுடைய வடிவத்தில் இருந்தா பத்திரபீடம் தாமரை மலர் வடிவத்தில் இருந்தா பத்மபீடம் அரசிலை வடிவத்தில் இருந்தா வேதி பத்திரபீடம் அதுபோல அந்த மூன்று கற்களாலே இருக்கும் பீடம் என்பது அலிக்கல்லிலேயும் லிங்கம் என்பது ஆண்களிலேயும் ஆவுடை என்பது பெண்களிலேயும் இருக்க வேண்டும் ஆகவே சிவலிங்கம் என்பது என்னன்னு கேட்டா நம்முடைய அந்த சிவபெருமானை பற்றி நாம் சொல்லுகின்ற தத்துவத்தை ஒரு குறியின் கண் வைத்து விளக்குவது அதனாலதான் சிவலிங்கம் என்றால் என்ன சிவனுக்கு குறியின் அர்த்தம்
1: எது
0: அது தெரியும் இல்லையா அதாவது வெயினுக்கும் தமிழுக்கும் வித்தியாசம் என்ன டாக்டர் தான் கண்டுபிடிக்க முடியும் அதுபோல சிற்பசாஸ்திர விதி இருக்கு அதை பற்றி நீங்க தமிழிலேயே தெரிய வேண்டும் சொன்னா அதுக்கு ஒரு புத்தக பேரையும் நான் சொன்னேன் சிற்பச்செந்நூல் அதை பற்றி தெரியணும்னா சிற்பச்செந்நூல் என்று ஒரு நூல் இருக்கிறது அது ஆகமங்களிலே எப்படி இந்த வடிவங்களை அமைக்க வேண்டும் என்பதை தமிழிலே சொல்லியிருக்கிறார் அதை வெளியிட்டது மகாபலிபுரம் சிற்பக்கல்லூரி எல்லாமே இருக்கு அது இன்றைக்கும் கண்டுபிடிப்பார் சிற்பி வந்து தட்டி பார்த்த உடனே என்னென்ன டெஸ்ட் எல்லாம் இருக்குது அதை வைத்துக்கொண்டு ஆண்கள் பெண்கள் அழிக்கல் என்று கண்டுபிடிக்கலாம் அந்த வகையிலே அப்படி சொல்லியிருக்கிறார்கள் பொதுவாக நான் அன்றை சொன்னேன் ஒரு செய்தி ஆலயத்திலே வந்து இருக்கக்கூடியது அண்டத்தில் உள்ள சிவபெருமானை ஆவாகனம் பண்ணுவதுதான் ஆலயங்கள் பிண்டத்தில் உள்ள சிவபெருமான ஆவாகனம் பண்றதுதான் வீட்டில் நம்ம பண்ற பூஜை அண்ட பிண்டம் அவை சமமாதலாம் அருமையாக த மேக்ரோகாசம் அண்ட் மைக்ரோகாசம் த பாடி இஸ் அ மைக்ரோகாசம் த யூனிவர்ஸ் இஸ் அ மேக்ரோகாசம் அப்போ நம்ம பிண்டத்தில் என்ன இருக்கு அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் நம்முடைய டாக்டர் லம்போ அவர்கள் எங்கள் சுவிட்சர்லாந்து மகாநாட்டில் ஒரு அருமையான கட்டுரை கொடுத்திருக்கிறார்கள் மேக்ரோ மேன் அது என்னது அருமையான தலைப்பு கொடுத்தீங்களே த காஸ்மோ இஸ் மேக்ரோ மேன் ஒரு அருமையான கட்டுரை அதுதான் அண்டம் பிண்டம் ஆகினால்தான் அந்த தேவாரத்தை நாம் பாடும் பொழுது முதல்ல திருச்சிற்றம்பலம்னு ஆரம்பிக்கிறோம் தேவாரத்தை முடிக்கும் பொழுது திருச்சிட்டம்பரம்னு சொல்றோம் அது ஏன் ரெண்டு தடவை சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த முதல்லே சொல்லுகிற சிற்றம்பலம் என்பது அண்டத்தில் உள்ள சிவபெருமானை வணங்குகிறேன் அர்த்தம் கடைசியில் சொல்ற சிற்றம்பலம் என்பது பிண்டத்தில் உள்ள சிவபெருமானை வணங்குகிறேன் அர்த்தம் அதுக்காக தான் முதல்ல ஒரு திருச்சிற்றம்பலம் கடைசியில் ஒரு சிரிச்சுட்டாங்க என்று அந்த தத்துவத்தை, அந்த தேவாரத்தை ஏன் அப்படி சொல்லணும், ஏன்னா அது புகழ் நூல்கள். யாரை புகழுது ஒரு கேள்வி வருது, திருமுறைகள் புகழ் நூல்கள். அடுத்த கேள்வி என்ன வரும், யாரை புகழ்கிறது என்றால் அண்டத்தில் உள்ளவனையும் பிண்டத்தில் உள்ளவனையும் புகழ்கிறது. அவை முதல்ல சொல்ல திருச்சிட்டம்பரம் அண்டத்துக்கு, கடைசியில் சொல்ல திருச்சிட்டம்பரம் பிண்டத்துக்கு. ஆகவே இப்போ நம்ம பாடி இருக்க இந்த உலகத்துல என்னென்ன இன்கிரீடியன்ஸ், அதுதான் பாடியிலும் இருக்கு. கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணோம்னா, கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணோம்னா இந்த உலகத்துல என்னென்ன பொருள் இருக்கோ அதான் நம்ம பாடியில இருக்கு. விஞ்ஞானமும் அதை ஏற்றுக்கொள்கிறது. ஆகையினால இது வந்து ஒரு மைக்ரோ காசம், அது ஒரு மேக்ரோ காசம். ஆகையினால ஆலயங்கள் வந்து அதனாலதான் அண்ட வழியிலே அஷ்டமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை ஆவாகனம் பண்ணுவதுதான் கும்பாபிஷேகம் என்பது. தினந்தோறும் நடக்கக்கூடிய பூஜை என்னது, நம்ம என்ன சொல்றோம், பள்ளியறை திவாரணை. நம்மளா ஒரு பேர் கொடுத்துருவோம், எதை பார்த்தாலும் நமக்கு பள்ளியறை திவாரணை. உடனே நம்ம குழந்தைகள் என்ன பண்ணுது, ஓ காட் இஸ் ஆல்சோ கோயிங் டு தி பெட்ரூம் அப்படி அது நினைக்குது. ஏன்னா நீங்க பள்ளி அறையின் வச்சதுனால அது அதனுடைய சிந்திக்குது. சாமி தூங்குறதுக்காக போற ஆகமங்கள் அப்படி சொல்லல, பள்ளி அறைன்னு சொல்லியிருக்கா, நாமளா வச்சுக்கிறோம் பள்ளி அறை. அது பள்ளியறை தீவானம் பார்த்தாதான் நம்ம பலன் உடனும் அப்படி வேற சில பேர். அதாவது ஆகமத்துல காலையில அந்த அந்த அதுல இருந்து சக்தி வந்து அந்த சிவலிங்கத்துல கொண்டு வர்றது, அதுக்கு ஆகமத்துல கொடுத்த பேர்னா விஸ்வரூப தரிசனம். மறுபடி இங்கிருந்து ஆலயத்தில் போய் ஒடுங்கினதுக்கு என்ன சொன்னாங்க, சிவ சம்யோஜனம். தட் இஸ் அ டேர்ம் யூஸ் பை ஆகமாஸ், சிவ சம்யோஜனம். காலையில வர்றது அந்த நாம் சொல்லக்கூடிய பள்ளி அறையிலிருந்து வந்து அந்த சிவ சக்தியானது மறுபடியும் வந்து இந்த சிவலிங்க திருமேனியிலேயே வந்து ஆவாகனம் செய்வார்கள் காலையில. அதுக்கு பேர் விஸ்வரூப தரிசனம். மறுபடியும் இந்த சிவலிங்கத்தில் உள்ள, அதாவது இந்த சிவலிங்கத்தில் இருக்க சிவசக்தி தான் ஒடுங்குது, சிவலிங்கம் ஒடுங்கல. ஆகவே இந்த சிவ சம்யோஜனம், அதாவது அந்த ஆன்மார்த்த பூஜை பரார்த்த பூஜை ரெண்டுலையும் அதோட கான்செப்டை வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நாம வந்து நாமளா ஒரு பேரை கொடுத்துக்கிட்டு தீட்சை இறக்குறது, அது ஒரு அது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். தீட்சை இறக்கணுமா கேட்கறாங்க, தீட்சை ஏத்தனா போதாதா இறக்கணுமா கேட்கறாங்க. கேள்விய தப்பு, தீட்சை இறக்குன்னு எங்க சொல்லியிருக்கு, அதனுடைய உண்மையான பேர் அந்தியேஷி என்பது. அந்த பேரை விட்டுட்டு நீயா ஒரு பேரை சூட்டிக்கிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் வேற. இன்னைக்கு சிவதீட்சை செய்து வேற குருமார்களே என்ன சொல்றாங்க, தீட்சை இறக்க வேண்டாம்னு சொல்றாங்க. நாம நினைக்கிறோம் ஏதோ முதல்ல தீட்சை இறக்கணும்னா இவங்க என்ன கேட்கறாங்க, ஏன் சார் தீட்சையை ஏத்தணும், அப்ப ஏன் சார் இறக்கணுங்கிறான். இதை தவறான வார்த்தையை பயன்படுத்தினாலும் அதன் வழியாக சிந்திக்கிறாங்க. ஆகவே அதுக்கு பேரு அந்தியேஷ்டின்னு தான் பேரு. அதை தமிழ்படுத்துவதா இருந்தா சரியா படுத்திருக்கணும், அது அந்தியேஷ்டிங்கிற வார்த்தையை தமிழ்ல தான் சொல்லுவேன். ஏன்னா கடைசி எப்படி வச்சிருக்கணும், இறுதி ஆகம்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கணும். அது இல்லாம தீட்சை இறக்கிறது நம்மளா ஒரு வார்த்தையை காயின் பண்ணிட்டு, இஷ்டினா யாகம், அந்தி பிளஸ் இஷ்டி அந்தி ஏஷ்டின்னு ஆயிடும் சான்ஸ்கிரிட்ல. அப்ப அந்தி ஏஷ்டிக்குள்ள தமிழ் என்ன, இறுதி யாகம். அப்ப தமிழ் பண்ண அப்படி பண்ணிருக்கணும், நம்மளா தீட்சை இறக்குதுன்னு வார்த்தையை வச்சுக்கணும். அதுவே பள்ளி அறதி வாரண
1: அவங்களுக்கு
0: கிடையாது. அதாவது அது அபரக்கிரியைகள், அபரக்கிரியைகள் என்பது ஒரு பெரிய விஷயம். அந்த அபரக்கிரியில என்னெல்லாம் செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வந்து இல்லத்துல செய்யற கிரியைகள், மயானத்துல மயான கிரியை, இல்லக்கிரியை, அதாவது பிரேத சம்ஸ்காரம்னு பேர். பிரேத சம்ஸ்காரம், பிரேத சம்ஸ்காரம் இஸ் அ மஸ்ட் ஃபார் ஆல். அந்தியேஷ்டி இஸ் அ சம்ஸ்காரம் விச் இஸ் ரிக்வயர்ட் ஒன்லி ஃபார் தி இனிஷியேட்ஸ். இனிஷியேட், இனிஷியேட்னா தீட்சை பெற்றவர்கள், இனிஷியேட்ஸ். பிரேத சம்ஸ்காரம் அது வேற, அது எல்லாத்துக்கும் உண்டு. பிரேத சம்ஸ்காரம், சம்ஸ்காரம்னா சாக்ரமெண்ட், இங்கிலீஷ்ல சாக்ரமெண்ட், சாக்ரமெண்ட். அது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது அபரக்கிரியைகள்ங்கிற தலைப்புல உங்களுக்கு வேணும்னா, அதாவது நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அதுல எது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு சைவன் வந்து எல்லாவற்றிலையும் சைவ சித்தாந்த அந்த கொள்கை விளக்கம் வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதுபோல என்ன செய்யறாங்க, அந்த பள்ளியறையில் இருக்கக்கூடிய அந்த சுவாமியினுடைய சக்திய அதுக்குதான் ஸ்ரீபலிநாதர்னு பேர். ஸ்ரீபலிநாதர் சீவில்லி சுத்துறதுன்னு வாங்க, உங்க ஊர்ல என்ன சொல்றீங்கன்னு தெரியல, எங்க ஊர்ல சீவில்லியும் வாங்க, அது சரியான வார்த்தை இல்லை. ஸ்ரீபலிநாதர் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது என்ன இருக்குன்னா உருவம் இருக்காது அந்த பள்ளியறை, அது மட்டும் அந்த பள்ளியறையிலிருந்து வர்றது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுடைய ஆரணி ஆரிணி ஜனனி ரோதயித்ரி என்ற மூன்று சக்திகளை ஆவாகனம் பண்ணுவாங்க. ஆரிணி ஜனனி ரோதயித்ரி, அதாவது சிவபெருமானுடைய சூலம் என்பது, அதாவது சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் மூன்று வகைப்படும், பூஜை ஹோமம் தியானம். இந்த மூணுக்கு கிரியை வேற வேற, அதுதான் உள்ள ரகசியம். தியானம் பண்ணும்போது எப்படி தியானிக்கணும், ஹோமம் பண்ணும்போது எப்படி பண்ணணும், பூஜை பண்ணும்போது எப்படி பண்ணணும், மூணு வித்தியாசம் வந்துட்டே இருக்கும். மூணுக்கு வந்து என்ன இருக்கும், இந்த மெத்தட் வில் பி டிஃபரண்ட். அப்போ அந்த சிவபெருமானுடைய சூலம் என்பது என்ன என்றால், மூவிலை சூலம் ஏந்துதல் மூவரும் யான் என மொழிந்தவாறே. சூலம் சிக்னிஃபைஸ் வாட், மூன்று மூவிலை சூலம், த ட்ரைடன்ட், இங்கிலீஷ்ல ட்ரைடன்ட். அது அதனுடைய தன்மை என்னன்னா, ஆரிணி ஜனனி ரோதயித்ரி என்ற மூன்று சக்திகள் என்னிடமிருந்துதான் வருகின்றன என்பதற்கு ஒரு சிம்பாலிக்கல் ரெப்ரசன்டேஷன். எந்த கதையிலையும் சைவ மகாபுராணங்களை நீங்க படிச்சீங்கன்னா, சிவபெருமான் சூலத்தை வச்சு குத்தினார் எங்கேயுமே கதையே வராது. முருகன் வேலையை பயன்படுத்தினார் சூரபத்மனுக்கு மட்டும், சிங்கமுகனுக்கு வேற, சிங்கமுகனுக்கு பயன்படுத்தினது குளிசம், சூரனுக்கு பயன்படுத்தினது வேல், இதெல்லாம் பெரிய கான்செப்ட். இதெல்லாம் அதே போல சிவபெருமான் வந்து சூலத்தினால யாரையும் வதம் பண்ணாலும் சைவ மகாபுராணங்கள்ல வராது, சாத்தத்துல வரும், சக்தி வழிபாட்டில் வரும், ஆனா சைவ சித்தாந்தம் இப்படி வராது. அதனாலதான் சொன்னா அந்த மூவிலை சூலம் ஏந்துதல், அதனுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன சொன்னார், குறிச்சுடுங்க, மூவிலை சூலம் ஏந்துதல் மூவரும் யான் என ஒழிந்தவாறே. இது எங்க வருதுன்னு குறிச்சுடுங்க, பதினோராம் திருமுறை பட்டினத்தடிகளுடைய திருவத்தியூர் ஒருவா ஒரு பகுது மும்மூர்த்திகளுக்கு அதிகாரத்தை கொடுப்பவன் நான், அதாவது ருத்ரன் மூவர் என்னும் பொழுது சிவன் என்ன கூடாது, ருத்ரன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் உள்ளதான். ஆனா அந்த சிவபெருமானை குறிக்கும், எப்ப குறிக்கும், மகா என்ற அடைமொழியை சேர்க்கும் போது சிவபெருமான குறிக்கும். பிரம்மன் மகா பிரம்மன், விஷ்ணு மகாவிஷ்ணு, ருத்ரன் மகாருத்ரன், மகா என்ற அடைமொழியை சேர்த்தா சிவபெருமான மட்டும்தான் குறிக்கும். மகா என்ற அடைமொழியை சேர்க்கிறேன்னா மற்ற தேவர்களை குறிக்கும். அவர்களும் எப்படி பண்றாங்க, சிவபெருமானுடைய அதிகாரத்தை பெற்றுதான் செயல்படுகிறார். சித்தியார்ல சொல்ற அந்த மூவருக்கும் சொல்லியிருக்கும் பொழுது, அது அதாவது சைவ சித்தாந்தம் எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, சைவ சித்தாந்தம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, சிவபெருமான் படைப்பு தொழிலை பிரம்மன் மூலமாக செய்கிறார், காப்பு தொழிலை திருமால் மூலமாக செய்கிறார், அழிக்கும் தொழிலை ருத்ரன் மூலமாக செய்கிறார், மறைத்த தொழிலை மகேசன் மூலமாக செய்கிறார், அருளல் தொழிலை சதாசிவர் மூலமாக செய்கிறார். அதுதான் சைவ சித்தாந்தம் சொல்றது. அத சொன்னார் சித்தியார்ல பாருங்க, பிரமாணத்தோட பேசினாதான் முக்கியம். உரை தொழில்கள் மூன்று மூவருக்கும் உலகம் ஓத, வரைத்து ஒருவனுக்கே இங்கு ஆக்கி வைத்தது என்னின் சித்தியார் எப்படி சொல்ற, விரை கவலத்தோனும் மாலும் ஏவலாம் மேவினோர்கள் புரைத்த அதிகார சக்தி புண்ணியம் நன்னலாலே. அதான் சைவ கான்செப்ட். அவரை கேட்கிறார் அரவிந்த் சிவாச்சாரியார்கிட்ட, என்ன பிரம்மா படைக்கிறாரு திருமால் காக்கிறாரு ருத்ரன் அழிக்கிறாருன்னு தான் நாங்க கதை கேட்டுட்டே வந்திருக்கிறோம், சைவ சித்தாந்தம் படிக்க வந்தா இந்த மூணையும் ஒருவனே செய்யறாருங்கிறீங்க, அது இல்லாம இன்னும் ரெண்டு பேரை செய்யறாருங்கிறீங்க. இது கொஞ்சம் இன்கான்சி, அது கொஞ்சம் எங்களுக்கு, நாங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டதுக்கும் சைவ சித்தாந்தம் சொல்றதுக்கும் வித்தியாசமா இருக்கே. அதுக்கு பதில் சொல்ற அனந்தி சிவாச்சாரி, உரைத்த இத்தொழில்கள் மூன்றும் மூவருக்கும் உலகம் ஓவத வரைத்து ஒருவனுக்கே இங்கு ஆக்கி வைத்தது என்னனின், இது ரொம்ப தமிழ் படிக்க வேண்டியதுல, என்னனின் விரைக்கமலத்தோனும் மாலும் ஏவலான் மேவினோர்கள் புரைத்த அதிகார சக்தி புண்ணியம் நன்னாலே. உடனே என்ன கேட்ப, ஏன் எனக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்க கூடாது, ஏன் அவருக்கு கொடுத்தாருன்னு கேட்டீங்க. அடுத்த கேள்வி, என் பிரம்மாவை கொடுத்த சக்தி எனக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஒருத்தன் கேட்பான்ல, அதுக்கும் பதில் சொல்றேன், புரைத்த அதிகார சக்தி புண்ணியம் நன்னலாலே, அவர்கள் செய்த சிவபுண்ணியத்தை நோக்கி அது கொடுக்கப்பட்டது. நீயும் அந்த அளவு சிவபுண்ணியம் பண்ண உனக்கும் கொடுப்ப. என்ன அருமையான விளக்கம். இப்ப பாருங்க, இப்ப ஒரு சின்ன ஒரு பேரல், நான் கண்ணின் வழியாக பார்க்கிறேன், மூக்கின் வழியாக நுகர்கிறேன், வாயின் வழியாக பேசுகிறேன், காலின் வழியாக நடக்கிறேன், கையின் வழியாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆள் ஒன்னு நிறுத்தமா வேற நிறுத்தமா? அப்படி சொல்றதுனால சப்ஜெக்ட் மேட்டர் வந்து பலன் ஆயிடாதே. அதுதான், அதுவே சைவ சித்தாந்தம் படி எப்படி சொல்லணும், நீங்க பிரம்மா படைக்கிறார், பிரம்மாவின் மூலமாக படைக்கிறார், திருமால் மூலமாக காக்கிறார், ருத்ரன் மூலமாக அடிக்கிறார், மகேஸ்வரன் மூலமாக மறைக்கிறார், சதாசிவன் மூலமாக அருள்கிறார். அதனாலதான் ஐந்தொழிலும் ஏவி தனி நடைத்தும் எங்கோவே, எப்படி சொல்ற, ஐந்தொழிலும் ஏவி தனி நடத்தும் எங்கோவை. இவர் ஒன்லி மாஸ்டர் ஹூ இஸ் டைரக்டிங். ஆனா அந்தந்த கடவுளர்கள் எப்ப மிஸ்யூஸ் பண்றாங்களோ அப்ப வித்ரா பண்ணிடுறேன், நான் உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்கிறேன் சட்டத்துல. இஃப் ஐ திங்க் ஐ கேன் வித்ரா த பவர் ஆஃப் அட்டர்னி ஆல்சோ, சட்டத்துல இருக்கா இல்லையா? இப்ப பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்கறதுக்கு ரைட் இருந்தா ஐ ஹவ் காட் தி ரைட் டு வித்ரா ஆல்சோ. இதேதான் விஷயம், சட்டத்தில் இருக்கா இல்லையா? ஆகவே அவன் என்னைக்கு அந்த பவரை எக்ஸீட் பண்றானோ, காமன் எக்ஸீட் பண்ணும் போது அவன் எரிக்கிறார். அவ்வளவுதான், அந்த கொடுக்கக்கூடிய பவரை அவங்க மிஸ்யூஸ் பண்ணும்போதோ. யமனுக்கே அந்த தண்டனை கொடுத்தாரு, அது பெரிய விஷயம். வேற கந்த புராணத்தை சொல்றாரு அருமையாக, யமனுக்கு மறுபடியும் உயிர்ப்பிச்சை கொடுத்துட்டு தான் சொல்ற, உனக்கு ஏன் தண்டனை கொடுத்தேன் புரிஞ்சுதான் பாரு. அப்படி போயிட்டு இருக்கும். அதனால அங்க என்னன்னு கேட்டா, இந்த மூன்று சக்திகள் ஆரிணி ஜனனி ரோதயித்ரி என்ற மூன்று சக்திகள் வழியாகத்தான் உலகம் இயங்குகிறது என்பதற்காக தான் அந்த ஸ்ரீபலி தேவரை பள்ளியறையிலிருந்து கொண்டு வந்து மூலமூர்த்தியில அவங்க வந்து அதை அந்த ஆவாகனம் பண்ணிட்டு போயிடலாம். ஆலயத்துடைய கிரியைகள் சொன்னேன், அதை பட்டினா நமக்கு திருமுறையும் பார்க்கணும். திருமுறை என்ன சொல்லிட்டு பார்க்கணும், நமக்கு திருமுறை தான் ஃபைனல். அதாவது உனக்கு ஆகமா புரியல, ஆரிணி ஜனனி, ஜனனின்னு பேர் வைக்கிறாங்க ஸ்டைலா, ஆமா இல்லையா? என்ன மீனிங் கேட்டா ஒருத்தருக்கும் தெரிய மாட்டேன். நான் யாரையா சந்திச்சா அதான் கேட்பேன், உங்க பேர் என்னன்னு கேட்பேன். ஒரு பேர் சொன்னா டு யூ நோ தி மீனிங் ஆஃப் யுவர் நேம் அப்படின்னு கேட்பேன். பிரம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி வந்து ஆரிணி,
1: மூன்றாவது சக்தி
0: ரோத இத்ரி, ரோத உரோத தமிழ்ல சொன்னா உரோத இத்ரின்னு வரும், ரோத இத்ரி, ரோத இத்ரி. எல்லாம் பேர் வைப்பாங்க, ஆனா மீனிங் யாருன்னு தெரியாது. எல்லாம் ஆகமத்தில் உள்ள பேர் தான்,
1: அவங்களுக்கே புரியாது.
0: அவ அஸ்ரதேவர், அவருக்கு பேர் வந்து என்ன கேட்டா ஸ்ரீபலிநாதர் அஸ்ரதேவர். அதாவது இந்த பொதுவாக அந்த இலங்கையில அந்த பாரம்பரியமா நடக்கக்கூடிய கோயில்களை பத்தி நான் பேசிட்டு வர்றேன். சம்டைம் யூ மே ஃபைண்ட் சம் வயலேஷன் இன் த டெம்பிள் ரன் பை ரன் ஹியர், அது வந்து ஐ எம் நாட் பவுண்ட் டு ஆன்சர். I am going to, I will say only what is the law. அதை பட்டன் சுவாமி என்ன அருமையா சொல்றாரு, திருவத்தியூர் ஒரு பகுதியில் அந்த கான்செப்ட் வருது. ஆகினாலதான் அந்த வேலுக்கு அதாவது என்னன்னு கேட்டா, இப்ப இன்னொரு பெரிய கான்செப்ட் என்னன்னு கேட்டா, முருகன் கையில உள்ளது வேல், சிவபெருமான் கையில உள்ளது சூலம். ஆனா வேலாயுதம்னு பேர் வைக்கலாம், சூலாயுதம்னு பேர் வைக்க கூடாதுன்னா உடனே கேட்கலாம் இல்லையா, முருகன் கையில உள்ள வேல் வேலாயுதம்னு பேர் வைக்கலாம், சிவபெருமான் கையில சூலம் இருக்குல்ல, அப்ப சூலாயுதம்னு வைக்கக்கூடாதான்னு கேட்டார் ஒருத்தர். வைக்கக்கூடாது, ஏன் இன்னொரு சொல்ல ஆயுதம் இல்லை இல்ல, அது இப்போ இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அது போக இன்னொரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து தியானத்துல எப்படி வரும், பூஜையில எப்படி வரும், ஹோமத்துல எப்படி வரும், மூணுக்கும் ஆகமம் வந்து அதனால ஆகமங்கள் விரிந்து பரங்க காரணம். அது நம்ம ஆகமத்துல சொல்லப்பட்ட அந்த கிரியைகளுக்கு பேரெல்லாம் தேவாலயத்துல சில இடத்துல வருது. இப்ப சகலி செய்யுது அப்படின்னு வருது, அதையும் சகலீகரணம், சகலீகரணத்தை சகலி செய்து சுந்தர. அது நம்ம தத்புருஷ தேசியரோ அருமையா ஒரு நூல் போட்டிருக்க, அந்த நூல் நீங்க இப்ப கிடைக்கிறது அதெல்லாம் ரீபிரிண்டே ஆகுறது இல்ல. தத்புருஷ தேசியர்னு ஒரு பெரிய சித்தாந்த அறிஞர் இருந்தார். அவரு அந்த ஒரு கார்லேஷன் கொடுத்துருக்கார், திருமுறைகள் எந்தெந்த சொற்கள் எப்படி கொஞ்சம் பயன்படாங்க, திருமுறைகளுடைய நோக்கம் அது இல்லை, அதாவது திருமுறைகள் கிரியைகளுக்காக அவர்கள் செய்யவில்லை, அதனாலதான் திருமுறைகளை வச்சு கோயில்ல பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்ற காரணம். திருமுறைகள் ஆர் நாட் இன்டென்டட் ஃபார் கிரியாஸ் ஆனா ஒன்னே ஒன்னதுக்கு என்ன சொன்னாங்க, அந்த திருமுறைகள் அந்த அர்ச்சனை என்ற கிரியை வரும் பொழுது அந்த வேதத்தை எப்ப சொல்றாங்களோ அப்ப இதுக்கும் உண்டு. அதனால அதை சொல்லிட்டு ரிக்கி யஜூர் சாம அதர்வனை சொல்லிட்டு பின்னாடி என்ன சொல்லுவாங்க, திராவிட வேதம் அருளிப்பாடுக, அந்த திராவிட வேதம் அருளிப்பாடுகன்னு சொல்லும்பொழுது பாடல். ஆனா இந்த ரெண்டு ரசிக்கு என்ன சொன்னாங்க, அந்த வடமொழி வேதத்தையும் தமிழ் வேதத்தையும் மூலஸ்தானத்தில் சொல்லக்கூடாது. வடமொழி வேதத்தையும் சொல்லக்கூடாது, தமிழ் வேதம் மட்டும் இல்ல, வடமொழி வேதத்திலையும் மூலஸ்தானத்தை சொல்லக்கூடாது. மூலஸ்தானத்துல சொல்ல வேண்டியது ஆகம மந்திரங்கள் தான், போதுவா அங்க விட மாட்டாங்க. அதே போலதான் வடமொழி வேதத்தை படித்த விற்பனர்களையும் உள்ள விட மாட்டாங்க. தமிழ் வேதம் மட்டும் இல்ல, ரிக்கி யஜூர் சாமா அவங்களுக்கு வாதியார்னு பேரு, அத வேதத்தை ஸ்பெஷலைஸ் பண்ணிப்பாங்க. ஆனா அவங்களும் மூலஸ்தானத்துல போய் சொல்லக்கூடாது, சொல்றாங்க அந்த வேதத்தையும் சொல்லக்கூடாது. மூலஸ்தானத்துல வந்து ஆதிசைவ மரபுளம் வந்திருக்கணும். அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சாங்க, மூலஸ்தானம் சொல்றதுக்கு வாட் ஆர் ஆல் தி ரிக்வயர்மெண்ட்ஸ், ஒன்று அவர் ஆதிசைவ மரபுளம் வந்திருக்கணும் நம்பர் ஒன், நம்பர் டூ அவர் ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். ஆகம முறையில் எந்த கோயில்ல பூஜை, எந்த கோயில பூஜை பண்றாரோ அந்த கோயில் என்ன ஆகமத்தின்படி பிரதி செய்யப்பட்டதோ அந்த ஆகம நெறியில ஆச்சாரிய அபிஷேகம் கொஞ்சம் மாறுபடும் எடுத்திருக்க வேண்டும். அதனாலதான் சிதம்பரத்துல தீட்சிட்டு கையால வாங்க மாட்டேன்னு சொன்னார் ஆறு மணி நாவல, நீ மகுட ஆகும் படி ஆச்சாரிய விஷயம் பெற்றுக்கொள்ளவில்லை, அது உங்கையினால விதி வாங்க மாட்டேன்னு
1: நாவல.
0: வேதம் உண்டு வேதம் வந்து இதுல சித்தம்பரத்துலதான் ஓத மாட்டாங்க, பேரம்பரத்துல ஓதுவாங்கல்ல, சித்தம்பரம் தான் நாங்க மூலஸ்தானம்.
2: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: உலகேயினும் நன்னாமம், அது பின்னால் அப்பூஜியார் வரலாற்றுல பாக்கிறோம். நல்லாமங்கிறார் பாருங்க, நல்ல நாமம். இதே திருநாவுக்கரசு என்ன சொல்லுவார், சாமியுடைய நாம சொல்லுவார், நல்ல நாமம் நவித்து உயிந்தே நந்தேபர். சாமியுடைய நாமம் நல்ல நாமம் பார். சேக்கிறார் என்ன செய்வார், நாவுக்கரசருடைய நாமம் நல்ல நாமம். அப்படி இது நன்னா உணர்ந்தவர் அப்பூதியார். அவர் பின்னால சொல்ல போறார், என்ன சொல்லுவார், பொங்கு கடல் கல் மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை, அங்கனிருந்தம் புவனத்தில் அறியாதா யாருளரே, மங்களமாம் திருவேடத்துடன் நின்று இவ்வகை மொழிந்து எங்குறீர், நீதாம் யார் இயம்பு கேட்கறத பார்க்கணும். திருநாவுக்கரசருடைய நாமம் நல்ல நாமம். நன்மைனா ஞானம், ஞானத்தை தரவல்ல நாமம். நாவுக்கரசு ஒற்று நீக்கி பாருங்க, அஞ்செழுத்து குரு பஞ்சாக்கிரம் என்று சொல்வார்கள் ஆச்சாரிய அஞ்செழுத்து. தினந்தோறும் சொல்லலாம், நம்ம நாவுக்கரசு ஆயிரம் மகாய நாவுக்கரசன் சொல்லிட்டே இருக்கலாம், பெரிய ஞானம் சீக்கிரத்தில் உண்டு. ஆகவே நாவுக்கரசு என்று உலகேழினும், நம்ம உலகத்துக்கு மட்டும் சொல்லுது, செய்தியார் காட்டுறோம் இருப்போம். உலகெழினுங்கிறத விட்டுட்டா பொருள் பெரிய பொருள் வரல. சைவர்களுக்கு நாவுக்கரசு தலைவரையா அவங்க கும்பிடுவாங்க, அப்படி இல்ல, எல்லா உலகத்துல வாழ்றவங்களுக்கும் நாவுக்கரசர் பெயர் தான் முக்கிய தரவல்லது. அதை மறந்துடும், அவரும் வேற ஒரு வினையினால அந்த சமயத்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த சமய காலங்களும் சைவ சமயத்துக்கு வந்துதான் முக்தி பெறணும். ஆகவே புறச்சமய நெறிந்து மகச்சமய பூக்கும் புகழும் ஆச்சிரம துறையடைந்து அப்படின்னு சொல்லுவார் சிவஞான செஞ்சு. நின்று நெறியில போறவங்களும் கடைசியில சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிரத்தை அடைந்தும் தெளிவர் சைவ சித்தாந்த நெறி தேறி என்று சிவஞான செஞ்சு சொல்லும். கடைசியில சைவ சித்தாந்த நெறி வந்துதான் முக்தி பெறணும் என்பதுதான் உயிர் மேற்கொள்ளக்கூடிய பயணத்தினுடைய நிலை. அதனாலதான் சேக்கியார் சொன்னார், நாம எளிதில பெற்றோம் திருநாவுக்கரசருடைய நாமத்தை வெறும் துணையா நாம் கொள்வோம். அவர் ஈஸ்வருடைய நாமத்தை கொண்டார், நமக்கு நாவுக்கரசருடைய நாமம் பெரும் துணை. யாருக்கும் வியப்பு கேட்கும் போது எல்லாருக்கும் வியப்பு வருது, ஏன்னா ஆகாயத்தில் எழுகின்ற ஒளி எல்லாரும் அறிய அந்த ஒளி எழுகின்றது. வியப்புற மஞ்சு உரை வானிடையே, மேகங்கள் உழவுகின்ற வானத்தில் ஒரு வாய்மை. சரி, இப்ப நுட்பத்தை சொல்ற பாருங்க, ஏ ஒரு உயர்வு நவச்சிய சில பேரை புகழும் போது ராஜா மாதிரி இருக்காரு, அப்படிச்சுக்கா கூட இருப்பார். பேசும்போது ஒரு மனம் கும்பிடக்கூடாது, ஒரு மனதை புள்ளிடணும், ரொம்ப வார்த்தைகள் அப்படியே ஜோடிச்சு பேசுவாங்க அலங்காரமா, ஐயா ராஜா மாதிரி இருக்கிறேன் நீனு அப்படின்னு. அது ஒரு மனதை புளிர வைக்கிறதுக்காக அப்படி உயர்வு நவர்ச்சியா சொன்னாரா, அல்லவே அல்ல. அத சொன்ன பாருங்க, ஒரு வாய்மை முக்கால உண்மை. எது, நாவுக்கரசருடைய நாமம் நல்ல நாமம், அது ஏழு உலகு வாழ வந்த நாமம். ஆகவேதான் வாய்மை. இப்பொழுது இருக்குது இவங்க பெரியவங்க இல்லையா, கர்ப்பப்படல பாருங்க, அதான் பெரியவங்களுக்கு இல்ல ஒரு பெரிய இலக்கணம். ஆமா, எனப்பா எல்லாம் உலகம் வந்து வணங்கு. அவர் சாமியோட கருணை நினைக்கிறார், ராவணன் போல நானும் தவறு செஞ்சேன். ராவணன் கைலியங்கிரிய பார்க்க போறான், அதை தாண்டி போறது புத்தகத்தேர், அவருடைய புத்தகத்தேர் போயிட்டு புத்தகத்தேர் குபேரண்டத்திலிருந்து இவன் பறித்து கொண்ட தேர் இவனுடைய ஆற்றலினான். இவனுடைய தேர் சாரதி சொல்றான், மன்னர் பிரானே, இந்த மலை வள்ளல் இருந்த மலை, வள்ளல் தம் தேவியோடு வீட்டிருக்கும் மலைதான் திருக்கைலாய மலை, திருமலை என்றே சிறப்பித்து சொல்லப்படுகின்ற மலை. இந்த மலையை வலம் வந்து விழுந்து வணங்குதல் தான் முறையே இன்றி இதை தேர் கொண்டு கடவுதல் முறை என்று தெரிந்தது. நீ என்ன சொல்லுவோம் சொல்லிட்டு இந்த மலையை நான் எடுப்பேன் என்று மொழிக்கு இறையவர். ஆகவேதான் கோவில் மொழி கொற்றவர் பின்னால சொல்லுவார், நாவின் மொழிக்கு. அப்ப நாவில பின்பற்றப்படுகின்ற காரியங்கள் ரெண்டா இருந்தாலும் அது அது வேறா, இம்மொழியைத்தான் குறிக்கும். அந்த மொழிக்கும் ஏதோ சாதாரணமான வல்லமை படைத்தவர் அல்ல, இறைவர் இவர் என்பதை நாவின் மொழிக்கு இறைவர். அவர் தமிழ் மொழி தலைவர் அவர் தான், தமிழ் ஆளியார் அவர் தான், இன்தமிழ் ஈஸ்வர் அவர் தான், தமிழ் வேறு நாவுக்கரசர் வேறு என்று பிரித்து பார்க்க முடியாது சொல்ற நாவின் மொழிக்கு இறையா என்பது திட்டங்கள்லாம் பார்த்தாலே தெரியும். 99 சித்தம் என்ன மாதிரி இருக்கும் சொற்கெல்லாம் பயின்று பயின்று வரும். அன்பரும் இந்நெடுநாள் சித்தம் திகழ் தீவினையே நடையும் திருவோ இது என்று தெரிந்தறியா அத்தன்மையனாய ராவணனுக்கு அருளும் கருணைத்திரமான அதன் மெய்த்தன்மை அறிந்து, அதன் மெய்த்தன்மை அறிந்து துதிப்பதுவே மேற்கொண்டு அதை நினைத்து துதித்தான். ராவணனுக்கு நீ அருள் பண்ணது போல எனக்கும் அருள் பண்ண நினைச்சு நினைச்சு துதித்தாருன்னு சொல்றாங்க. இப்போ அடியாருடைய மகிழ்ச்சிய அடுத்த பாட்டுல காட்டுகின்றார் ஆசிரியர். இது ஒரு சண்ட பாட்டா வைக்கிறார். பரசும் கருணை பெரியோ நருள பரிபும் தலையோ நெறிப்பாட வந்து அரசிங்கருள் பெற்றுலகுந்ததனா அடியார் புனைசூழ் அதிகை பணிதான். முரசம் படகம் துடிதன் உமையா குழவம் கிளைகுந்து விகண்டையுடன் நிறங்கொலி எங்கு முழங்குதலால் நெடுமா கடல் என்ன நிறைந்துள்ளதே. பத்து விதமான வாத்தியங்களை குறிக்கிறார் இந்த பாட்டு. பத்து வாத்தியங்கள் ஒலி எழுப்ப அடியார்கள் இதை கொண்டாடினார். என்னென்ன வாத்தியங்கள்? முரசம், படகம், அது ஒரு விதமான பறை, துடி அதுவும் ஒரு பறை, தன்னுமை, மத்தளம், யாழ், வீணை, இதை போன்ற கருவி, முழவம், முழவு, கிளை, வேங்குழல், துந்துபி, பேரிகை, கண்டை, மணி, தங்கு, இப்படி பத்து விதமான வாத்தியங்கள் எங்கும் முழங்க அந்த ஓசையானது கடல் போல ஒலித்துதான். இப்ப அடுத்த பாட்டுல ஒரு முக்கரணத்தை எப்படி பெருமானுக்கு அர்ப்பணித்தார்னு சொல்ல போற. மையத்துறை ஏறி மகிழ்ந்தலசி வாகீசர். மையல் துறை பிரியும் மனத்தொடு வாய்மையுடன் மூணு கரணம். முதல்ல மனம், அப்புறம் மொழி, அப்புறம் உடம்பு. முதல்ல மனசுதான். மனசுல என்னமே முக்கியம், என்னன்னா முக்கியம், பாவனை ரொம்ப முக்கியம். சிவபக்தியில சுந்தரம சுவாமி வரலாற்றுல பாக்குறோம், சாமி பின்னால சொல்லுவார், மாதர் மேல் மனம் வைத்தனை. பாருங்க, மனம் வைக்கிறது வினைக்கின்ற காரணம். அது பூசலார் நினைச்சா அத நல்வினையா எடுத்துக்கிட்டார். என்னைவோர் பொருளா கொண்டே எம்பிரான் அருள் செய்தாரே, முன்வரும் நிதியிலாமை மனத்தினால் முயன்ற கோயில் இன்னதாம் என்று சிந்தித்து எடுத்தவாறு எடுத்து சொன்னார். நீண்ட செஞ்சடையிலாக்கி நினைப்பினால் கோவிலாக்கி பூண்ட அன்பு இடையறாத பூசலா சொல்ற. ஆகவே எல்லா விலைகளுக்கும் காரணம் மனசு. இப்ப சட்டம் இருக்கும்போது சொல்லுக்கும் செயலுக்கும் தான் சட்டம் இருக்கு, ஏன்னா மனசு கண்டுபிடிக்க முடியாது. சட்டங்கள்லாம் பாருங்க, இந்திய உரிமை சட்டங்களா இல்ல வெளிநாட்டுல எந்த சட்டம் வந்தாலும் சரி, ஒருத்தர் வந்து திட்டிவிட்டா மாநாட்டு போடுவாங்க, அடிச்சுட்டா அது கிரிமினல் கேஸ் அதுக்கும் வழக்கு போடுவாங்க. மனத்தான் நினைச்சா வழக்கு போட முடியாது. ஏன்? அதை நிரூபிக்க முடியாது. நான் மனசுல நினைஞ்சதை அறிஞ்சு வினைய ஊற்றுறவன் சிவகுரு. அவனுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். மனசு ரொம்ப சுத்தமா இருக்கும். ஆகவேதான் முன்னால சொன்ன திருக்கூட்ட சிறப்புல மனசுங்கிறது நம்ம சக்தி கடங்கியா இருக்கு இல்லையே, அப்ப என்ன பண்றது? போல பேசி நம்ம சக்தி கடங்கினது, பேசி நம்ம இனிய சொல் பேச முடியும். ஆனா போல பொறுத்தே இருக்கு, செவிதி பண்றதுல வேணும். அப்ப நமக்கு பாருங்க, நமக்கு அடங்கி இருக்கிற உடம்ப நம்ம நல்வழிப்படுத்தல, நமக்கு அடங்கி இருக்கிற வாக்க நம்ம நல்வழிப்படுத்தல, நமக்கு அடங்காத மனசை எப்படி நல்வழிப்படுத்த முடியும்? ஆகவே மனசை அடக்கிறதுக்கு முந்தி செயலை அடக்கணும், சொல்ல அடக்கணும், பிறகு மனசு தானா. மனசு அடங்கிறதுக்கு ஒரு நல்ல வழி சீக்கிரார் தர்றார். சீக்கிரார் போய் கேட்கிறோம், அற்புதமாக வழி தர்றார். சித்தம் தெரிய சிவன் அஞ்செடுத்து ஓதும் வாய்மை நித்தம் நியமம் என போற்றும் நெறி. நித்தமா சொல்லு, நியமமா சொல்லு, அங்கெழுத்து சொல்லு, ஏத்தம் தெரிய சித்தம் தெரியுது வழி தர்றதான். அந்த அஞ்செழுத்து சித்தத்துல அப்படியே பறக்குதுன்னு அஞ்செழுத்து சிவபெருமானுடைய மந்திர திருமே சொல்லிட்டு நடராஜ பெருமான் திருவடிவை நினைக்கணும். நினைச்சிட்டுதான் அந்த மஞ்செழுத்து ஓதணும். ஒன்றும் பேர் உணர்வும் இல்லே அளவாயில சிஞ்சாந்தம் சொல்ற. அப்பா எனக்கு வேற என்ன உணர்வு? மந்து நான் மறைகளேத்த மானுடர் உய வேண்டி நின்று நீ ஆடல் செய்கை நினைப்பதே நியமம். நல்லா நினைப்ப பாருங்க, கேட்கிறார் சொன்னால் அஞ்சு எடுத்து நினைப்பது நியமம்னார். அவர் ஆடல் செய்கை நினைப்பது நியமம்னார். ரெண்டுக்கு என்ன விஜயம் உண்டா? ரெண்டும் ஒண்ணு. ஆடல்ங்கிறதும் அஞ்சு எழுத்துங்கிறதும் ஒண்ணு. ஆடல்ங்கிறது காட்சி பொழிகிற பொருளா வர்ற மகேஸ்வர திருமேனி, அஞ்சு எழுத்து என்பது கருத்து பொருளா வர மந்திர திருமேனி. அது காட்சி பொருள், இது கருத்து பொருள். அது மகேத திருமேனி, இது மந்திர திருமணி. அஞ்செழுத்த ஓதி அல்லது நினைத்து அல்லது கணித்து பெருமான மனசுல தியானிக்கும். இதான் அதுக்கு வழி. மையல் துறை ஏறி மகிழ்ந்து அலர் தீர்வாகி சீர் அடை கொடுக்கிறார். தீர்வாகி மனத்தோடு முதல்ல மனசு சொன்ன ஒரு வாய்மை, வாக்குல பொய்யே வராது. அங்க வேணா வாய் துண்டுன்னு சொல்லாம வாய்மையினே சொல்லிடுற. அது பேசுறதுனா இப்ப என்ன அதிகம் இளையரா செஞ்சொல் திருவாய் அல்லவா அது. அதுவே செஞ்சொல் திருவாய் ஆகவே வாய்மை உணர்ந்த உடம்பு அந்த திருப்பதியும் உண்மைதான். ஆகவே மெய்யூற்ற உடம்புங்கிற வார்த்தை சொல்லாம உண்மையிலையும் பொருளை தந்த உடலும் பொருளை தந்த ஒரு சொல்ல கையாளுறான். மெய் மெய்னா உண்மையிலும் பொருள், உடலும் பொருள் அல்லவா. ஆகவே மெய்யூற்ற அவர் செஞ்ச திருப்பணி தான் உண்மையானது, அவர் செஞ்ச உடம்பு திருப்பணி தான் உண்மையானது என்பதை உணர்த்த மெய்யுற்ற என்றார். திருப்பணி செய்பவரா அடுத்த சொல்ற திரும்பி பார்ப்போம். மனசு

திருப்பி விளக்கரா இருப்பாங்க. மனம் என்ன பண்ணும், தியானிக்கும் தானே. அந்த பாட்டுல இவ்வளவு அழகா விளக்கரா இருப்பாங்க. எதுக்க தியானம் அறா உணர்வு. இப்ப மனம் என்ன பண்ணிட்டு இருந்தது, உணர்ந்து இருந்தது. எதை உணர்ந்தது, பெருமான. அந்த தியானம் நீங்காத உணர்வோடு மனம் பொருந்தி இருந்தது. வாக்க சொன்னார் வாய்மை, இந்த அழகா சொல்றார், இருந்து எழும் திருவாக்கம். எட்டாம் திருமுறை பேர வைக்கிறார், இருகின்ற முடிவில்லாம எழுகின்ற திருவாசகம், பெருமானாகிய திருவை பாடுகின்ற பொருளை உடைய வாசகம் திருவார். திரு என்பது கண்டவரால் விரும்பப்படும் தன்மை என்பார் பேராசிரியர். ஆகவே திருவாசகம் நீ உடம்பு சொல்ல போறார். மெய்யுற்ற திருப்படின்னு சொன்னார் பாட்டுல, அதுக்கு விளக்கம் தர்றார். கையில் திகழும் உழவாரம். திருப்பணி எப்படி செய்தார், திருக்கடத்துல உழவாரத்தை வச்சுக்கோ. வாரம்னா விருப்பம், உழைனா பக்கம். பக்கங்கள்ல பெருமான் கோவில் பக்கங்கள்ல விரும்பி அந்த திருப்பணி செய்யக்கூடிய கருவி ஆனதுனாலே அதுக்கு உழைவாரம் என்று பெயர். காலப்போக்கில் உழவாரம். ஆகவே உழவாரமுடன் கை கொண்டு கலந்து கசிந்தனரே. திரும்பி சொல்றார், கை கொள்ளுதல் உடம்பை குறிக்கிறது, கலத்தல் உணர்வை குறிக்கிறது, கசித்தல் அவருடைய வாக்கை குறிக்கும். ஆகவே இங்கேயே மூணு கரணத்தை விளக்குகின்றான். அடுத்தபடியா அவன் பார்க்கும் அக்காவை பத்தி சொல்ல போற. திலகவதியாரை பத்தி திருநாவுக்கரசர் கோணத்தை இனிமே எங்கேயுமே இடம்பெறாது, இதோட சரி. ஆனா இந்த செய்தி சொல்றது சேக்கியாருடைய பெரிய கவி மாண்பை காட்டுது. இத்தனைக்கும் காரணம் அக்கா தானே, தமக்கையார் தானே, தமக்கையாரை பத்தி எதுவும் சொல்லாம போலாமான்னு ஒரு விடா எடுக்கும். விடை தர அந்த அம்மையுடைய நிலை என்ன. அதுக்கப்புறம் ஒரு எனக்கு மனசுல ஒரு பெரிய வருத்தம் ஏற்படுது. திருநாவுக்கரசர் இதுக்கப்புறம் திருவதி ஒருவர், திருப்பாதிப்பிள்ளைன்னு ஒருவர், திருவதியில்தான் இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும், இந்த சமண பயில எல்லாம் போய் மகாராஜா சொல்லி பல்லவ மன்னன் சொல்லி ஒரு துன்பத்துக்கு ஆளாக்குவாங்க. கடைசியா அந்த கடல்ல கல்மேல மிதந்து திருப்பாரி புள்ளியில ஏறுவார். திருப்பாரி புள்ளியிலிருந்து அறிய விட்டான ஒருவர். அதோட சரி, அவர் இந்திய வாழ்நாட்கள் அதிக விருத்தான திரும்பி வந்ததா சேக்கியார் சொல்ல ரொம்ப வருத்தமா இருக்கிறாங்க. திரும்பி வரல, அக்கா திரும்பி பார்க்கல, அக்கா பத்தி நினைச்சுக்கல. அக்கா பத்தி ஒரு குறிப்பு தெரியணும் இல்லையா, எல்லாத்துக்கும் காரணம் அமைதன். அந்த அமைய பற்றிய ஒரு குறிப்பை சொல்றா சேக்கியார். அவங்க என்ன நினைக்கிறாங்களா, என்னையும் பெருமான் ஒரு பொருளா கொண்டு கருணை செய்து என் தம்பியை அருள் கொடுத்து ஈடேற்றினானே அப்படின்னு நினைக்கிறாங்க. மெய்மை பணி செய்த விருப்பதனால் விண்ணோர் தனி நாயகனார் கடலில் தம் இச்சை நிரம்ப வரம் பெறும் அத்தன்மை பதிமேவிய தாபதியார் தபோதனர் என்பதனுடைய பெண்பார் தாபதி. தபோதனி அது சுருங்கி தாபதினோர். பொய்மை சமய பிணி விட்டவர் முன் போதும் பிணி விட்டு அருளி பொருளா எம்மை பணிகுள் கருணை பிறம். சாமியுடைய கருணை அல்லவா, பணிகள் கருணைக்கிறோம். இங்கு யார் பெற்றனர் என்ன இறங்கினது. இதோட இந்த விருத்தத்தை மாற்றி இப்போ யாப்பம்மா வேறுபடுத்தி சொல்றார் கேட்கிறார். சரியும் மாறுது, ஆகவே சந்தமும் மாறும். இன்ன தன்மையில் இவர் சிவநெறியினை எழுதி மன்னர் பேரருள் பெற்று இடம் நீங்கிய வண்ணம் பந்து தொல்புகள் பாடலை குத்திரனவர் உண்மையை கூறிய அமனர் தாம் அமனர்தான் கேட்டு அது போறாராய் தாங்க முடியல. செய்தி போயிட்டு தமிழர்களும் செய்தி போகுது. நன்றியா உங்க தலைவராவத்தோடு இருந்தாரே தர்மசேனர்னு ஒரு செய்வ சமயத்தை கைவிட்டாராமே, இன்னும் என்னையா பண்ணுவீங்க நீங்களாம், சமயத்தை மூட்டை கட்டிட்டு ஓடிப்பிடுவீங்களா. போமோ நல்லவன இல்ல, சாமியை கும்பிட்டு அவன் சாமியை கும்பிட்டு நம்ம செய்தி பெற வேண்டியதானே. அவனுக்கு மூலம் மயக்கம் இருக்கு. தர்மசேனருக்கு வந்த அவன் வச்ச பேராலதான நினைப்பான், அவங்கவுங்க வச்ச பேர்தான் நினைக்க போறோம். தர்மசேனருக்கு வந்த தடுப்பரும் சூளை முதல்ல உண்மையை நினைக்கிறான். ஒருவராலும் இங்கு ஒழிஞ்சிடாமே நம்மளால தீரலையப்பா, என்ன பண்ணுவார் அவர், தீரல அவர் அக்கா கிட்ட போனார், அப்ப சாமி கிட்ட கூட்டி போறாங்க, தீர்ந்து போயிடுச்சு, என்ன பண்றது நாங்க முதல் நிலை. அப்புறம் சூழ்ச்சிக்கு போயிடுறானு. இப்ப எல்லாருமே கொஞ்சம் மனசாட்சி உடையவனாலதான் முதல்ல நல்லா இன்னைக்கு வரதான் பாக்கணும். ஆனா அது மாதிரி விடாம தடுக்கிறது அவனுடைய தீவினை, அது நல்லவங்க போறது இல்ல. உடனே அவன் நல்லவன் மாதிரி மக்களும் கெட்டவன் மாதிரி என்ன தூண்டு பண்ணி ஒரு வன்மத்தையும் குரோதத்தையுமே வளர்த்துடும். ஒருவராலும் இங்கு ஒழிஞ்சிடாமே நம்ம உயிர் போய் பெருகு செய்வராய் பெயர்ந்து பெருகு செய்வர்னு சொல்றாரு பாருங்க. ஒத்துக்கிறாங்க நம்ம சமயத்தை விட அந்த சமயம் தான் பெருகிய சமயம். தம் பிணி ஒழித்து இன்னொன்னு சொல்றான், உயிந்தார் வீதி பெற்றார். அப்ப இந்த சமயத்து உயிர் இல்லைங்கிறது அவனே

0: வந்துக்கிறான் ஒப்புதல் வாக்கு மூலம். மறுவனம் பெரும் சமயம் வீழ்ந்தது, நம்ம சமயம் பெரிய சமயம் தான் வீழ்ந்துருக்கு என மறுவா மயக்கத்துல இருக்கு. முதல்ல என்ன வருது, சோத்த பத்திரம் சாப்பாடு, அதாவது ராஜா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுவான், நம்மளுடைய வருமானத்தெல்லாம் குறைச்சிருவானே, நமக்கு வர்ற மானியங்கள் எல்லாம் போகுமே, சமயமும் அழிஞ்சிருமே, அவர் எப்படி இந்த சமயத்தை நிலநாட்டினார், எத்தனை பேரோட எல்லாம் பாதித்தார், அதெல்லாம் இப்ப யாரு இதெல்லாம் செய்ய வல்லார் நினைக்கிறான். மலையும் பல் சமயங்களும் வென்று மற்றவரால் நிலையும் பெற்ற இந்நெறி இனி அழிந்தது என்று அழுங்கி கொலையும் பொய்மையும் இனம் என்று கொடுமையே புரிவோம், தலையும் தீலியும் தாழ வந்து ஒரு சிறை சார்ந்தா. கொலை இல்லைன்றா பொய் இல்லைன்றா, ஆனா அதான் செய்யறான், அதான் கொடுமையே புரிவோர்னா பேச்சு. இப்ப பாத்தீங்களா பேச்சு நல்லா இருக்கு, சில பேருக்கு பேச்சு நல்லா இருக்கும், ஏமாந்துடக்கூடாது, கபட வேலை தாரியா உள்ளத்தை என்னதுன்னு தெரியல. ஆகவேதான் சொன்னா கொலையும் பொய்மையும் இளம் என்று கொடுமையே புரியும், தலையும் பீலியும் தாரு, தலையை தொங்க போட்டுக்கிட்டான், வெட்டமா இருக்கு அவங்களுக்கு, கீழி கையிலுக்கிற மயில் பீலியும் தாண்டு ஒரு சிறை ஒரு பக்கத்துல சார்ந்தார் ஒன்றா கூடினார்கள். இவ்வகை பல அமணர்கள் பெயருடன் நீண்டி மெய்வகை தீரம் அறிந்து வேந்தனும் வெகுண்டு சைவனாகி நம் விருத்தியும் தவிர்க்கும், விருத்தி வருமானம் மானியம் மத்திரி நாம் செய்வது என் பணம் போச்சுன்னா எல்லாரும் கிடப்பாடு தானே. இப்ப எங்கேயுமே ஒருத்தருடைய வயிற்றுல அடிச்சோட வச்சுங்களேன், அவங்க விரோதத்தை எளிதில நம்ம சம்பாதிச்சிடணும், பெரிய இடப்பாடுதான். ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கான், அவனோட பேர் அந்த தொழிலுக்கு போட்டியை நம்ம பண்ணோம்னா முதல்ல அவன் விரோதியா, அவனுக்கு நம்ம விரோதிய மாறிடும். சமணர்களுக்கு ஒரு சைவனத்தை போன கூட பிரச்சனை இல்ல, சமணத்தை வளர்க்காத கூட பிரச்சனை இல்ல, ராஜா தெரிஞ்சுக்கிட்டானா உண்மை சமயம் கண்டுபிடிச்சிருவான், ராஜா சைவ சமயத்தை தழுவுவான், அப்ப இவங்களுக்கு வருமானம் பாதிக்கு. அதுதான் முதல்ல பாத்துக்கிட்டு புதுமாரி முதல்ல ஒத்துக்கிட்டாங்க, நம்ம சமயத்தை யாராவது தீக்க முடியல, அக்காட்ட போய் தீத்துக்கிட்டார் அவரு. இந்த சமயத்தை இருந்த வரைக்கும் நம்ம சமயம் நல்லா உயர்ந்து இருந்தது, இனிமே அது உயரத்துக்கு வழி இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. மூணாவதா தங்க சுயநலம், ஐயோ நம்ம பாடு என்ன ஆகும் நினைக்கிறோம். இப்ப சூழ்ச்சி போட நல்ல சிந்தனையாளர்கள் முச்சாலி, கெட்ட விதத்துல முச்சாலி கணத்தை பயன்படுத்துவோம், செய்வோமா ராஜா கிட்ட சொல்லுவோம், இவர் அக்கா சைவத்துல இருக்கிறாங்க, இவருக்கு சைவத்துக்கு போகணும்னு ஆசை, ஒரு காரணம் கற்பிச்சா, சில பேருக்கு ஒரு காரியம் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஒரு காரியம் பண்ணணும்னு ஆசை இருக்கும், அதுக்கு ஒரு தருணம் காத்திருப்போம், இந்த தருணத்தை வச்சுக்கிட்டு இந்த காரியத்தை நிறைவேற்றிக்குவோம், மனசுல அந்த எண்ணம் வச்சுக்கிட்டே இருப்போம். அது மாதிரி அப்புறம் வச்சாரு சொல்ல போறோம், தர்ம செய்வதற்கு அந்த எண்ணம் இந்த சமண சமயத்தை விட்டு போகணும்னு அதுக்கு சாக்கு பாத்துக்கிட்டு இருந்தார். இப்ப சூளை வந்துருச்சு, சூளை சூளையே வரல, வராத சூளைய வந்ததா சொல்லி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நம்ம சமயத்தை விட்டு அந்த சமயத்துக்கு போயிட்டா. இப்ப உள்ள நோக்கம் என்ன இருக்கு, நம்ம சமயத்தை விட்டு போனோம் இப்படி சொல்றாங்க, எவ்வளவு அற்புதமா சித்திரிக்கிறாங்க பாருங்க. இந்த சூழ்ச்சி நடனத்துல அவங்களுக்கு மேம்பட்டவன் யாருமே அம்மனது அவ்வளவு ஆற்றல், காரியத்தை நல்ல திறம்பட அவர்கள் செய்து முடிப்பார். தவ்வை தவ்வை அக்கா சைவத்து நிற்றலின் தர்மசேனரும் தான் பொய் வகுத்ததோர் சூளை தீர்ந்து தீர்ந்திலது என போய் அங்கு பொய்யா ஒரு சூளையை படைச்சுக்கிட்டார், நிஜமா சூளை இல்லங்கிறான் உனக்கு தெரியும், சூளையினால் துன்பப்பட்டார்னு சொன்னா என்ன ஆகும், அது தனக்கு பாதகமான செய்தி அல்லவா, தனக்கு பாதகமான செய்தி எவனா சொல்லுவானா, நாயனார் சொன்னார் திருநீலண்டத்து போயவனா, அவர் நேர்மையானவர், நீதியா விதிவென்று இல்லையோ தருமோடு பேணி நான் வைத்த இடம் பெயர்ந்து கடந்தது காணேன். இந்த வழக்கில் இவருக்கு பாதகமான ஒரு விஷயம் வந்து இவர் சிவயோகி சொல்லாத விஷயம், அது சிவயோகி கூட சொல்லல, நான் ஓடு ஒண்ணு கொடுத்தேன், தன்னை ஒப்பறியது தலத்து தன்னுடைய துண்ணியாவையும் தூய்மை செய்வது பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவதுன்னு சொல்லி கொடுத்தேன், தொலைச்சுட்டேன்னு சொல்லல சிவயோகி, அவருக்கு சாதகமான விஷயத்த அவர் மறைச்ச சொல்லல. நாயனார் என்ன பண்றார், திண்ணில என்ன போய்வனார், இவருக்கு பாதகமான விஷயம் அத சொல்றார், வழக்கில் யாருக்கு பாதகமோ அதை அவரே சொல்ற, எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க, புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும், வழக்கு எதிராக போவோம் பெரிய கவலை இல்ல, வழக்கு போனா போகுது, அந்த உண்மையை மாறாம இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு அது மாதிரி யாராவது பண்ண முடியுமா, நான் திருடி இருப்பேன் பக்கத்துல ஐயா இருப்பார் நாயங்க திறன் அவரு தான் இருந்தார் அவர் கேளுங்க, ஆனா நிஜமா நான் தான் திருடன் அழைச்சிடும் பாருங்க, இவனுக்கு என்ன பண்றானே நேர்மாறா இருக்கானே, நிஜத்தை இல்லைன்னு சொல்றானே, ஏன்னா எதனால வருது இதெல்லாம், கபடி சிந்தனை, இந்த கபடி சிந்தனை இருக்கிற மனதுல சாமி வரணும், இது ரொம்ப நுட்பமா உணர வேண்டிய ஒரு உண்மை. பொய் வகுத்ததோ சூளை தீர்ந்தது என போய் இங்கு எப்பமாக அங்கே எப்பம்னா மஞ்சன நம் சமய லங்கனமும் தெய்வ நிந்தையும். சமய லங்கனம்னா நம்ம சமயத்தை புறக்கணித்து செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகம், அது சமய லங்கனம் என்று சொல்றோம். நம்ம கூட சைவத்துக்கு லங்கனம் உடனே அப்படின்னா திருவேட தரிக்க மறுப்பது சமய லங்கனம். திருநீர் பூசு, உத்தராகண்டம் தரித்துவோ, அங்கீகரித்து ஓது என்பது சமய ஒழுக்கம். அதுக்கு மாறி நடப்பது சமய லங்கனம். தெய்வ நிந்த சூர்மான வாழ்த்தணும் வணங்கணும், மாறி இருப்பது தெய்வ நிந்த. செய்தனர் என சொல்ல தெரிந்தார், தெளிவு பண்ணிட்டான். சொன்ன வண்ணமே செய்வது துணிந்த துன்மதியோ, செய்து துணிவு வேற இருக்கு. ஏன்னா கெட்டவனுக்கு பாவம் பண்ண கூச்சமே இருக்காது, தைரியமா செய்வோம். முன்னம் நாம் சென்று முறைப்படுவோம். இன்னைக்கு கூட அதான் நடக்குது. பெரிய போக்கிரி தப்பா அவன் பண்ணிட்டு காவல்துறையில போய் புகார் அவன் கொடுத்துருவோம், நல்லவன் மாதிரி நடக்குதா இல்லையா? அது மாதிரி அந்த காலத்துல சமணம் பண்றான். காட்டத்துக்கு முதல்ல நம்ம சொல்லிடுவோம், ஏன் அவரை முந்திக்கிட்டுமே, முந்திக்கிட்டு முந்தி நாம போய் நல்லவன் மாதிரி சொல்லிடுவோம். முன்னம் நாம் சென்று முறைப்படுவோம் என முயன்று இன்ன தன்மையில் இருட்குடாம் செல்வது போல. பார்த்தா கண்ணம் குளிக்க இல்ல, திருநீர் உடம்புல இல்ல, உள்ளத்துல வஞ்சனை பார்க்கவே ஒரு அருவறுப்பா இருக்குது. அப்படியே மேகம் தான் படிந்து இருப்பது போல ஒரு தோற்றம். ஆகவே காரிருந்த குழாம்னு சொன்னார். மன்னனாகிய பல்லவன் நகரில் வந்தடைந்தார். அப்ப ராஜா தண்டு இறங்கி இருக்கிறான் திருப்பாரி புலியூர்ல, காஞ்சிபுரம் அவனுடைய தலைநகரம். அவன் தண்டு இறக்கி இருக்கிற ஊர் அவர் திருப்பாரி புலியூர். அங்க போயிட்டாங்க. உடை ஒழிந்து ஒரு பேச்சு இட இன்றி நின்று உண்போ, அவருடைய ஒழுக்கத்தை சொல்றார் சீக்கிரம். அவன் ஆடை அணிய மாட்டான், சிகம்பர சமணன்னு பேர் அவனுக்கு. அதனால்தான் வெண்கூலால் மார்பீடு துகிலினர் வெற்றரை உடல்பவர் என்று முக்கியச்சரன் தேவாரம் சொல்லிட்டு, நம்ம வெற்றரை உடல்பவர். அங்க கூட பாருங்க, வெண்கூலால் மார்புன்னு சொல்ற, ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். மார்புல திருநீர் இல்லைன்னா அது புலால், வெண்மையா இருக்கிற புலால். மாட்டு சில பேர் வெள்ளையா இருக்கும், வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிற மானுஷன் அது. அது என்ன பெருமை? திருநீரை பூசுங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க. மார்புல நிறைய திருநீர் பூசணும், நெத்தியில பூசணும், உடம்பெல்லாம் பூசணும். சொல்றாங்களா, உருவார அணிந்து உடம்பு முழுக்க அணிந்தாராம். உடை ஒழிந்து ஒரு பேச்சு இடையின்றி நின்று உண்போ, அவங்களுக்கு இன்னொரு ஒழுக்கம் உண்டு. சாப்பிடும் போது பேச மாட்டான், எதுனா வாய திறந்து பூச்சி சில செத்துணும் அப்படிங்கறதுனால வாய திறக்க மாட்டான். அதனால உடை ஒழிந்து ஒரு பேச்சு இடையின்றி நின்று உண்போ, அவன் உட்கார்ந்து சாப்பிட மாட்டான். உட்கார்ந்து சாப்பிட்ட பூச்சி நசுக்குண்டு சாகும் என்பதனால நின்றுட்டே சாப்பிடும். கடை அணி வாய்க்காவல்கிட்ட அந்த அரண்மனை வாயிலுக்கு போயிட்டான். வாயில் காவலருக்கு நாங்கள் அடைய வந்தமே அதற்கு அறியும் என இடையறிந்து புக்கவரும் தம் இறைவனுக்கு இணைப்பார். அந்த வாயில் காவலர் சேவர்கள்ட்ட சொல்றாங்க, நாங்க வந்ததை ராஜா கிட்ட சொல்லுவோம். ராஜா கிட்ட சொல்லும் போது ராஜா எல்லாம் பெரியவர் இல்லையா, ராஜா கிட்ட போய் நிறைய தூங்கிட்டு இருக்கும்போது தலைவருக்கு குட்டி இருக்க முடியுமா? ஒரு முறை இடையறிந்து நேரம் பார்த்து காலம் பார்த்து தருணம் பார்த்து சொல்லும், அதான் இடையறிந்து. இதே சொல் பாத்தீங்கன்னா அமைப்பு நயனார் புராணத்துல பயின்று இடைதறிந்த அருள வேண்டும் உள்ளும் இறைவன். அங்க தத்தன் சொல்றதா இடைனா சமயம் அப்படின்னு தெரியும். சாமி கிட்ட கேக்குறதும் சமயம் பார்த்து தான் கேட்கணும். இந்த காலத்துல நம்ம வெளிப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நல்ல சமயம் பார்த்து கேக்குறது. அப்ப சாமி தர்பார்ல அமர்ந்திருக்கிறார், ராஜ தர்பார்ல. அப்ப போய் விண்ணப்பம் வச்சா நடக்கும். அதனாலதான் காலத்துல போய் வழிபாடு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த காலங்களே சிறந்த காலம் என்ன தெரியுமா? சாமி பிரதோஷமா வராது பாருங்க, ரிஷபாரூடரா. அந்த காலம் தான் ரொம்ப சிறப்பு. அதான் பிரதோஷ வழிபாட்டுக்கு அவ்வளவு கூட்டம் எல்லா ஊர்லயும் இருக்கு. எல்லா ஊருக்கும் ஜே ஜே ஜே கூட்டம் இருக்கிற பார்க்கும். காரணம் அப்ப சாமிட்டு எது வேணாலும் நடக்கும், அது உண்மை, முற்றிலும் உண்மை. அப்ப தேவியோட பெருமான் விடை மீது வர்றான். அது அருக்கோலம், அது அறக்கோலம், அது இன்பக்கோலம். ஆகவே அந்த கோலத்தை பார்த்து பெருமாண்ட என்ன வேணா விண்ணப்பம் வைக்கலாம், அது நடக்கும். அடிகள்மார் எல்லாரும் காவலர் சொல்றாங்க ராஜா கிட்ட, அடிகள் தலைவர், அடிகள்மார் எல்லாரும் ஆகுலமா மிக இந்த கடையடைந்தார். இல்ல கொடிநுடந்து திருவாயில் புறத்தடைந்தார் என கூற, வடிநடுவில் மன்னவனும் மற்றவர் சார்பாதலினார் கடிதமானவர் குற்றது என்பது என கலந்துரை. தலைவர்கள் எல்லாம் நமது சமண குருமார்கள் எல்லாம் வாசல்ல இருக்கிறாங்க, என்ன காரணமோ தெரியல சேவகர்கள் சொல்றாங்க. அப்படியா, என்ன துக்கம் உங்களுக்கு? ஓடி வர்றார் ராஜா. ஓடி வர்றதுக்கு காரணம் என்ன? ராஜா சமணச்சார்பு உடையவர், சமணர்களை தான் குருவா வச்சிருக்கிறார். குருவுக்கு ஏதோ துன்பம் ஒன்னு கேட்டு ஓடி வர்றார். குருவுக்கு துன்பம்னு சொல்லி குரு துன்பனும் எதிர் திசையில ஓடுவாங்க. குரு தானே நல்லா மாட்டிக்கிட்டு நினைக்கிறதான் நானே நினைச்சிருந்தேன். ஓடிவாங்க தடைகாவல் உடையாறு புகுத விட காவல் அன்பா நடையாறும் பெருடைய நன்னி. இவங்க புக விட்டாங்களாம், உள்ள போறான், உடம்புல ஆடை இல்ல, மேனியில திருநீர் இல்ல, உள்ளத்துல வாய்மை இல்ல. எந்தத்துக்கு சமானம்? பணத்துக்கு சமானம். அவதான் சொல்றார் நடையாடும் தொழிலுடைய. சில பேர் நடப்போனவனு சொல்லுவாங்க தெரியுமா, அதை சொல்ல சீக்கிர சமணர்களை பார்த்து நடப்பேனும் நடையாடும் தொழிலுடைய நன்னி ராஜா கிட்ட போனாங்க. தாம் எண்ணியவாறு அவங்க கூட என்ன சூழ்ந்து கொண்டோம் நினைச்சோமா அப்படியே. உடையாராகிய தர்மசேனர் உடையார்னா தலைவர், நம்ம மத குருவா இருந்தவர், பிணி உற்றாராய் பிணி வந்ததுன்னு போய் சொல்லி. இப்ப உங்க வார்த்தையை பாருங்களேன், இவங்களுக்கு சைவ சமயத்து மேல பற்று கிடையாது. சைவ சமயத்துல பற்று கிடையாதுனால சாமி எப்படி குறிக்கிறாங்க பாருங்க, சடையானுக்கு ஆளா. அது ஒரு இழிவு சொல்ல சொல்றாங்க, சாமிக்கு புகழ்ச்சொல் தான் அது. இவங்க வாக்கில இழிவு பொருள் அது பயன்படுத்தப்படுது. அடோ சடையான்னு சொன்னா கூட நம்ம சொல்றது இல்லையா. இப்ப சடையானுக்கு நம்ம சொல்ல மாட்டோம், அடியார்கள் வேற யாரா சொல்லுவாங்க. இப்ப சடையான் என்றால் ஒரு இழிந்து சொல்ல அவங்க குறிப்பு, இழிந்த பொருள்ல சொல்றாங்க. சடையானுக்கு ஆளாகி நின் சமயம் ஒழித்தார். இங்கே பாருங்களேன், உளநூல் வல்லவர்களா சமணர்கள் இருக்காங்க, மனோதத்துவம் அடைந்தவர்களா. எனக்கு துன்பம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? ஒரு பாதிப்பும் வராது. உங்களுக்கு துன்பம் வந்துருச்சியா குடி கட்டுருச்சியா அப்படின்னு சொன்னா கலந்து விழுவ. அதை சொல்ல பாருங்க, உன் சமயம் நீ சமயம் ஒழித்தா. ராஜா கப்பதான வேகம் என்னது, நான் மன்னனா இந்த நகரம் ஆள்றேன், இந்த நாட்டை ஆள்றேன், என்னுடைய சமயத்தை ஒரு ஒழிப்பதா யாரா கேட்பாங்க. நீ சமயம் நம் சமயம்னு கூட சொல்லல. எதுக்காகன்னா ராஜா கிட்ட இந்த உந்துதலை எழுப்புவதற்காக. விரையலங்கள் பல்லவனும் மாலையெல்லாம் சூடியிருக்கான், மாலை சுட்டியது அந்த ஆடம்பரம் அமோர் குணமா இருக்கான், மாலை சுட்டிய குடம் போல. அதனாலதான் விரையலங்கள் பண்ணவன் அதுக்கேற்று வெகுண்டு கோபமா எழுந்தான். குறைவுடைய மனத்தினரை குற்றமுடைய மனம் குறை குற்றம் போவதற்கு போய் பிடி கொண்டு உரை சிறந்த சமயத்தை அழித்தொழிய பெறுவரே கரையில் தவத்தி இதனை கேள்விவது எனக்கு அனந்தம். போறதுனா போட்டோம், அதுவே இருக்கு நம்ம சமயத்தை அழித்தான். தவத்தில் சிறந்தவர்களே என்ன செய்யறது கேட்கலாம். இப்ப ராஜா பாருங்க, ராஜா கிட்ட நீதி பரிபாலமே இல்ல, என்ன செய்யணும் என்ன செய்யணும் இவங்களை பார்த்து பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு ராஜா வரான்? நுட்பமா இருக்கு பாருங்க. இப்ப இது ஒரு அருமையான இடம். ஒரு தலைவரா இருக்கிறவங்க ஞானியா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஞானம் இருக்கும். அவங்க ஞானம் இருந்தாதான் ஞான மரத்தை நிறுவனத்து உரிமை. அவங்களுக்கே தெரியல, அங்க இருக்கிற வித்வானை கேட்கறேன் புலவரை கேட்கறேன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன தலைமை பொறுப்பு இருக்கு யோசிச்சு பாருங்க. இது நுட்பமானது. அந்த காலத்துல அப்படி யாருமே இல்ல. இப்ப விஞ்ஞான சம்பந்த பிரச்சனை வந்தா அவரே தான் தீர்த்து வச்சார். அவர் இன்னொரு அண்டினதா சரித்திரம் கிடையவே கிடையாது. திருநாவுக்கரசுக்கு பிரச்சனை கடல்ல போட்டான், அவரே தீர்த்து வச்சார். இந்த கேட்கல பாருங்க. அப்போ நல்ல ஞானிக்கு அடையாளம் என்ன தெரியுமா, அவரே தீர்க்க வல்லவரா இருக்கும். அவர் தீர்க்க வல்லவரா இல்லாம கருத்தரங்கு சொற்பொழிவு பேச்சு பட்டிமன்றம் வைப்பவராக இருந்தால் ஞானத்துக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லைன்னு அர்த்தம். இதுதான் நுட்பமாக நம்ம சிந்திக்கணும். ஞானின்னு சொன்னா யார் ஞானி அதை உணரும். ஞானம் உடையவர் தான் ஞானி.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த கழிப்பு. 15 பாடல் முதல் 16 பாடல் வரை. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: இனி நம்ம பிரம்மானந்தத்துக்கு போவோம். நமக்கு முக்கியமா விசாரம் பண்றது பிரம்மானந்தம் தான். ஆனத்தை அனுபவிக்க உபாயம் என்ன? அங்க வந்து புண்ணியம், இங்க நம்ம என்ன சொல்றோம்? ஞானம். பிரம்மானந்தத்தை அனுபவிக்க ஞானம் உபாயம், ஞானம்தான் மார்க்கம். விஷயானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு புண்ணியம்னு பார்த்தோம். புண்ணியம் இருந்தா லௌகிக சுகங்கள் எல்லாம் கிடைக்கும். நான் பிரம்மானந்தத்தை அனுபவிக்கணும்னா எனக்கு என்ன தேவை? அறிவு தேவை, ஞானம் தேவை. இதை யார் சொன்னா? நீங்களாக கற்பனை பண்ணி சொல்கிறீர்களேன்னு சொன்னா இந்த கருத்தை தான் இங்க தாயுமானவரே சொல்லியிருக்கார். இதே பாடல்ல தான் எங்க சொல்லி இருக்கின்றார்னா, துஷ்ட இருளாம் கலையை களைந்து பின் பார்த்தேன். இங்க என்ன சொல்றார்? நான் இருளை களைந்தேன், இருள் என்கின்ற கலையை களைந்தேன்னு சொல்றார். இருள்னு சொன்னாவே அறியாமைன்னு அர்த்தம். சாஸ்திரத்துல எப்பொழுதெல்லாம் அறியாமையை சொல்றமோ அப்பொழுதெல்லாம் இருளத்தான் உதாரணமா சொல்லுவோம், எப்பொழுதெல்லாம் ஞானத்தை சொல்றமோ அப்பொழுதெல்லாம் வெளிச்சத்தை உதாரணமா சொல்லுவோம். அப்ப இருளை களைதல். இப்போ ஒரு இடத்துல இருள் இருக்கு, அந்த இருளை நீக்கிறதுக்கு ஒரே ஒரு உபாயம் தான் இருக்கு, வேற உபாயமே கிடையாது. இருளை நீக்கணும்னு என்ன உபாயம்? வெளிச்சத்தை கொண்டு வரணும். ஒளிதான் இருளுக்கு பகைவன். ஒளிய மறைக்கணும்னா இருள். அப்படி இப்ப அறியாமை இருள் என்றால், இந்த அறியாமையை நீக்கிறதுக்கு என்ன வேணும்? இருளை நீக்கிறதுக்கு ஒளிய தவிர வேற உபாயம் இல்லையோ, அதே போல அறியாமையை நீக்கிறதுக்கு அறிவை தவிர வேறு உபாயம் இல்லை. அஞ்ஞானம் ஞானத்தால தான் நீங்கும். அப்படி அஞ்ஞானத்தை நீக்கி பார்த்தேன்னு சொன்னார். எதன் மூலமாக? அறிவின் மூலமாக. ஆகவே நான் பிரம்மானந்தத்தை அடைய வேண்டும் என்றால், அந்த பிரம்மானந்தத்தை ஞானத்தினால் தான் அடைய முடியும். இனி எப்படிப்பட்ட ஞானம் என்றால், பிரம்ம ஞானத்தினால் தான் அடைய முடியும். அந்த பிரம்மன் யார், அந்த பிரம்மத்துக்கு எனக்கு உள்ள சம்பந்தம் என்ன, அந்த பிரம்மத்தில் ஏற்றி வைத்த இந்த உலகம் எப்படிப்பட்ட தன்மையானது என்கின்ற பிரம்ம ஞானத்தினால் தான் நாம வந்து பிரம்மானந்தத்தை அடைய முடியும். இப்ப பிரம்மானந்தத்துக்கு உபாயம் பிரம்ம ஞானம். இப்ப நம்ம விஷயானந்தத்தில் என்ன செய்தோம்? நேரடியா எனக்கு ஒரு விஷயத்திலிருந்து சுகம் வரணும்னு சொன்னா, என் கையில ஒரு பொருள் இருக்கு, பொருள் இருந்துட்டா நமக்கு சுகம் இருக்குன்னு நினைக்கிறோம். அது தவறான கருத்து. பொருள் கையில் இருந்தாலும் அது துக்கத்தை கொடுக்கலாம், அது சுகத்தை கொடுக்கும் நினைச்சு கையில வச்சிருப்போம், துக்கத்தை கொடுக்கலாம். ஆனா அந்த பொருள் கிட்ட இருந்து எனக்கு இன்பம் வரணும்னா புண்ணியம் இருக்கணும். அதே போல அந்த புண்ணியத்துக்கு என்ன உபாயம்னு பார்த்தோம். அப்படி ரெண்டு உபாயமா போனோம். அதே போல இங்கு பிரம்மன் இருக்கு, எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. ஆனா அந்த பிரம்மன் கிட்ட இருந்து எனக்கு ஆனந்தம் கிடைக்கணும்னா அந்த பிரம்மத்தை பற்றிய ஞானம் தேவை. இனி அடுத்த கேள்வி என்ன? புண்ணியத்தை எப்படி அடையிறதுன்னு கேட்டமோ, அதே போல ஞானத்திற்கு உபாயம் என்ன, அது அடுத்த கேள்வி. ஏன்னா ஞானம் கிடைச்சா எனக்கு பிரம்மானந்தம் கிடைச்சது. பிரம்மத்தை பற்றிய அறிவு எனக்கு கிடைத்தால் எனக்கு என்ன கிடைச்சிடும்? பிரம்ம ஆனந்தம் எனக்கு கிடைக்கும். பிரம்மங்கிட்ட இருக்கிற ஆனந்த சுரூபம் எனக்கு கிடைக்கும். இனி அந்த பிரம்மானந்தத்தை அடைய ஞானம் தேவை. ஞானத்திற்கு என்ன உபாயம்? அங்க நம்ம ரெண்டு உபாயத்தை சொல்றோம். ஒரு உபாயம் வந்து குரு சாஸ்திரம். ஒரு உபாயம் குருவும் சாஸ்திரமும் உபாயம். என்ன, இந்த இருவரும் தான் என்ன செய்கிறார்கள்? பிரம்மத்தை பற்றிய அறிவை போதிக்கின்றார்கள். ஏன்னா வேற எதுவுமே பிரம்மத்தை பற்றிய அறிவை போதிப்பதில்லை. இப்ப வேதாந்த சாஸ்திரம், அந்த சாஸ்திரம் ஜடமா இருக்கிறதுனால ஆசிரியர் தேவைப்படுகிறது. இப்ப ஆசிரியர் வந்து குருவானவர் வேதாந்த சாஸ்திரத்தில் இருக்கிற பிரம்மஸ்வரூபத்தை எடுத்து விளக்குகின்றார். அது ஒரு உபாயம். இனி ஒரு உபாயம் என்னவென்றால், அதை கேட்கின்ற மாணவன் இருக்கின்றானே, அந்த மாணவனுடைய மனதில் அடைந்துள்ள பக்குவம், அத வந்து அதிகாரித்துவம் அப்படின்னு சொல்ற. அதிகாரித்துவம் என்றால் சிஷ்யங்கிட்ட இருக்க வேண்டிய யோக்கியதா. அது இரண்டாவது உபாயம். இப்ப முதல் உபாயம், இந்த ரெண்டு ஞானத்துக்கு உபாயம். இப்ப சிஷ்யனிடம் இருக்கின்ற தகுதி, அந்த தகுதியுடன் குருவிடமும் சாஸ்திரத்திடமும் சென்றால் ஞானம் ஏற்படும். இதுல வந்து எனக்கு தகுதி இருக்கு, ஞானம் தானாக வரணும்னாலும் வராது. எந்த ஒரு அறிவுமே அறிவினுடைய அறிவை கொடுக்கின்ற கருவியின் மூலமா வரும். சரி, தகுதி என்ன பெரிய தகுதி? நான் குரு கிட்ட போய் வேதாந்தம் படிக்கிறேன்னு 30 வருஷம் 40 வருஷம் படிச்சாலும் தகுதி இல்லாமல் படித்தால் ஞானம் வர. என்ன, சில பேர் வந்து ஒரு அவர் 30 வருஷம் படிச்சுட்டார், உன்ன துக்கியா தான் இருக்கார், அவருக்கு உன்ன பிரம்மானந்தம் கிடைக்கலையே, அதனால நான் வந்து சாஸ்திரம் படிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. தகுதியுடன் படிக்க வேண்டும், அதுதான் உபாயம். அப்ப இந்த பிரம்மானந்தத்துக்கு மார்க்கம் என்னவென்றால், நம்மை தூய்மைப்படுத்தி பிறகு சாஸ்திர விசாரத்தில் ஈடுபடுதல். அப்படின்னா நான் தூய்மைப்படுத்திட்டு வர்றேன், அதனால அடுத்த கிளாஸ்ல இருந்து வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நாம தான் தூய்மை ஆகலையா? சாஸ்திரம் படிக்கிறதே ஒரு விதமான தூய்மை தான். இங்க வந்து நம்ம பஜனை பண்றது, பூஜை பண்றது, கோயிலுக்குள்ள வர்றது, இதுவே நம்மை தூய்மைப்படுத்தும் சாதனைகள் தான். அப்படி நம்மை தூய்மைப்படுத்தி சாஸ்திர விசாரம் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, பிரம்மானந்தம் கிடைக்கும். இனி இந்த பிரம்மானந்தம் எப்படிப்பட்டது என்றால், இந்த பிரம்மன் பூர்ணஸ்வரூபமானது, இந்த பிரம்மன் பிளவுபடாதது என்று அந்த பிரம்மத்தை பற்றிய அறிவு மனதில் தோன்றினால், அந்த மனதினால் பிரம்மத்தை பற்றிய ஞானத்தினால மனசுக்கு வர்ற ஒரு நிறைவை தான் நம்ம பிரம்மானந்தம்னு சொல்றோம். பொதுவா விஷயானந்தத்துல விஷயத்தை அனுபவிச்சு ஆனந்தத்தை அடையறோம். அப்ப பிரம்மானந்தத்துல பிரம்மத்தையும் நாம அனுபவிச்சு அடையறமான்னு சொன்னா, அந்த பிரம்மன் அனுபவிப்பவனாகவே இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் பிரம்மன், நான் பூர்ணமானவன், எனக்கு எந்த குறையும் இல்லை என்ற அறிவு தான் இங்கு பிரம்மானந்தம் சொல்றோம். அப்ப இந்த பிரம்மானந்தம் வந்து அனுபவிக்க கூடியதுதான். ஆனா விஷயானந்தத்தை போல ஒரு நம்ம வந்து இந்திரியங்களினால அதோட சம்பந்தம் வச்சு அனுபவிக்கிறது அல்ல. பிறகு நானே நிறைவானவன் என்ற அறிவினால் தோன்றுகின்ற மன நிறைவு. இப்ப பிரம்மானந்தத்தை என்னன்னு சொல்லலாம், மன நிறைவு. பூர்ணமான மன நிறைவைத்தான் நம்ம பிரம்மானந்தம்னு சொல்றோம். இப்ப இந்த பிரம்மானந்தம்ங்கிறது ஒரு பிரம்மத்தை அனுபவிச்சு வர்றதில்லை, காரணம் இந்த பிரம்மனே நானாக இருக்கின்றேன். இப்ப இந்த ஆனந்தத்தை மன நிறைவை நம்ம அடைஞ்சிட்டோம்னா இந்த உலகத்துல யாருமே இதை பறிக்க முடியாது. நம்ம எல்லாம் ரொம்ப ஸ்கூல்ல 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது இந்த கல்வியினுடைய பெருமைன்னு சொல்லி இந்த கல்வி நம்ம கிட்ட வந்துட்டா கல்வனால் களவாட முடியாது, செல்வம் களவாடப்படும், இப்படி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதே போல இந்த அறிவு இருக்கல்லவா, இந்த அறிவை யாருமே நம்ம இடத்திலிருந்து திருட முடியாது. பொருளையாவது யாருக்காவது கொடுத்துட்டா நம்ம கிட்ட இருக்கிறது போயிரும். அப்ப நம்ம வந்து குருவானவர் சிஷியனுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்டா அது போயிருமான்னு சொன்னா கிடையாது. ஈவன் தவம் செய்திருந்தால் அந்த தவத்தினுடைய பலனை கொடுத்துட்டு தவம் இல்லாம போலாம். ஆனா இந்த ஞானத்தை கொடுக்க கொடுக்க அதுல நிஷ்டைதான் அவருக்கு வருமே தவிர இந்த ஞானம் வந்து நமக்கு சென்று விடாது. அப்ப பிரம்மானந்தம் என்பது நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மனதில் ஏற்படுகின்ற முழு நிறைவு, அந்த நிறைவு தான் பிரம்மானந்தம். இந்த நிறைவை நம்ம அடையணும்னு சொன்னா அதற்கு மார்க்கம் நம்மை நம்ம தகுதிப்படுத்தி பிறகு அந்த பிரம்மத்தை பற்றிய அறிவை அடைதல். அந்த அறிவை அடையணும்னா கேட்கணும். அவ்வளவு சுலபமா நம்ம யாருகிட்டையும் காதை கொடுத்துட மாட்டோம். நம்ம யாராவது சுலபமா காதை கொடுத்துருவோமா யாருகிட்டயாவது? அது காரணம் அந்த அகங்காரம் இருக்கே, அது இனியொருத்தருக்கிட்ட அவ்வளவு சுலபமா பெண்ட் ஆகாது. சரியான இடத்துல ஸ்ரத்த வரணும்னா சித்த சுத்தி ரொம்ப தேவை. அப்படி தூய்மையான மனதை அடைந்து அதன் விளைவாக விசாரத்தில் ஈடுபட்டு அந்த விசாரத்தை சில பேர் 10 வருஷம் ஈடுபடலாம், சில பேர் 1 நாள் ஈடுபடலாம். இப்படியாவது அந்த விசாரத்தை நமக்குள் செய்து அந்த பிரம்மத்தை பற்றிய அறிவை அடைந்தால் நமக்கு பிரம்மானந்தம் கிடைக்கின்றது. அப்ப இங்க தாய்மானவர் என்ன சொல்லியிருக்கார், அந்த பிரம்மானந்தத்தை இங்க வந்து சிவானந்தம்னு சொல்லியிருக்கார், அந்த சிவானந்த பூமியை இருந்து விளைகின்ற பயிரான ஆனந்தத்தை அடைய நான் துஷ்ட இருளாம் கலையை களைந்து பின் பார்த்தேன். அந்த இருள்ங்கிற கலையை களைஞ்சு பார்த்ததற்கு பிறகு ஐயன் கலையன்றி வேறொன்றும் கண்டிலேன். நான் பார்க்கிறதெல்லாம் ஆனந்த சுரூபமான பிரம்மன்தான். நான் என்ன ஆனந்த சுரூபின்னு தெரிஞ்சிட்டா நான் பார்க்கறதெல்லாம் ஆனந்த சுரூபமான பிரம்மந்தான். அந்த பிரம்மந்தான் இந்த உலகத்தில் இருக்கின்றது. இதெல்லாம் ரொம்ப அழகா நம்மளுடைய சம்பிரதாயத்துல நடராஜர் வந்து ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அவர் வந்து அந்த மகிழ்ச்சியில அப்படியே ஆடிக்கொண்டு இருக்கின்றாராம். அப்படி ஆனந்த தாண்டவம்னு சொல்லுவார். அப்படி பார்க்கறதெல்லாம் இந்த உலகமே இறைவனுடைய ஆனந்தத்தினுடைய தாண்டவம். அப்படி பார்க்கிறதெல்லாம் அவனுடைய கலை. அவனுடைய கலைன்னு அவனுடைய அழகு, அவனுடைய அவனுடைய ஆனந்த சுரூபந்தான். இப்படி நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அப்ப என்ன சொல்ற, முன்ன வந்து இந்த உலகத்தை எவ்வளவு தூரம் நிந்திச்சிருக்கார் தாய்மானவர். இது முன்னாடி பாடல எல்லாம் பார்த்தா தெரியும், எல்லாத்தையும் சிலதெல்லாம் ரொம்ப இழிவாக பேசியிருக்கின்றார். அதெல்லாம் வைராகியம் வர்றதுக்காக. இனி அடுத்ததும் பேச போற இந்த பாடல்லையே நம்ம மீண்டும் பார்க்க போறோம். ஆனா இந்த இடத்துல நான் பிரம்மானந்தத்தை அடைந்த பிறகு இந்த உலகத்தை பார்த்த பின் இந்த உலகத்துல அந்த பிரம்மத்தை தவிர அவன் கலையன்றி வேறொன்றும் கண்டிலேன்னு சொல்லி மிக அழகான பாடல். இது சென்ற பாடலினுடைய விளக்கம் போல. அதாவது விளைந்த சுகத்தை என்னென்று சொல்வேன்னு சொல்லிட்டு விளையும் சிவானந்த பூமின்னு ஆரம்பிக்கிறார். அந்த சிவானந்த பூமி விளைகின்ற அந்த பிரம்மனிடம் நான் இப்படிப்பட்ட ஆனந்தத்தை அடைந்துள்ளேன் என்று கூறினார். இனி நம்ம அடுத்த 16வது பாடலுக்கு செல்லலாம். கண்டார் நகைப்பு உயிர் வாழ்க்கை, இரு கண்காண நீங்கவும் கண்டோம் துயில்தான், கொண்டார் போல் போனாலும் போகும், இதில் குணமேது நலமேது கூறாய் நீ தோழி. போன பாடல்ல இவர் பேசிய கருத்துக்கு இந்த பாடல்ல உடனே டாபிக் மாறுறார். காரணம் என்ன? அவ்வளவு சுலபமா பிரம்மானந்தத்தை அடைய முடியுமா? அதுக்கு நம்ம பக்குவப்படுத்த வேண்டியது இருக்கிறது அல்லவா? இந்த பிரம்மானந்தத்தை அடையணும்னு சொன்னா சாஸ்திரம் குருவும் கூட சுலபமா நமக்கு கிடைச்சிரும். இப்ப எல்லாம் டேப் ரிகார்ட்லயும் கூட குரு கிடைச்சிருவாள், ஏன்னா அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆனால் நம்ம சித்த சுத்தி பண்ணணுமே, அது ரொம்ப அவசியம். அந்த சித்த சுத்தியில ரொம்ப முக்கியமானது வந்து வைராக்கியம் என்று சொல்லப்படும். என்னதான் விசாரம் பண்ண அறிவு நமக்கு வந்துடும், ஆனாலும் இந்த வைராக்கியம் அவ்வளவு சுலபமாக நமக்கு வருவதில்லை. ஆகவே வைராக்கியத்தை நமக்கு கொடுப்பதற்காக இந்த பாடலை தாய்மானவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். என்ன, நமக்கு சித்த சுத்தியுடன் தான் வேதாந்தத்தை அணுகணும்னு பார்த்தோம். அந்த சித்த சுத்தியில முக்கியமான அம்சம் வந்து வைராக்கியம் தான். அந்த வைராக்கியம் வர வேண்டும் என்றால் நமக்கு சில விவேகம் அறிவு தேவை, அதை இங்கு கொடுக்கின்றார். இப்ப முன் பாடல்ல என்ன சொன்னார், ஐயன் களையன்றி வேறென்றும் கண்டிலேன்னு சொன்னவர் இனி இந்த உலகத்தை எல்லாத்தையும் நிந்திக்க போகின்றார். உடனே மாறுறார், என்ன இப்படி சொல்லிட்டு இருந்தவர் இப்படி வந்து விட்டாரேனா? அவர் வந்து அந்த களையை தவிர வேற ஒன்னையும் பார்க்கல, நமக்கு காட்டுவதற்காக வைராகியத்தை கொடுக்கிறதுக்காக இப்பொழுது இந்த பாடல். இங்கு நம்ம இதனுடைய பொழிப்புரையை பார்த்து பிறகு விளக்கத்திற்கு வரலாம். என்ன சொல்றார், கண்டார் நகைப்பு உயிர் வாழ்க்கை, இரு கண்காண நீங்கவும் கண்டோம் துயில்தான், கொண்டார் போல் போனாலும் போகும், இதில் குணமேது நலமேது கூறாய் நீ தோழி. இங்க கண்டார் என்ற சொல்லுக்கு பொருள் விவேகத்தை உடையவர்கள், அறிவை உடையவர்களுக்கு. எப்படிப்பட்ட அறிவுனா பிரம்ம ஞானம் அல்ல, இந்த உலகத்தை பற்றிய அறிவை உடையவர்களுக்கு, இந்த உலகத்தை எல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து அறிவை உடையவர்களுக்கு. நகைப்பு உயிர் வாழ்க்கை, இந்த உயிர் வாழ்க்கை வந்து இந்த ஜீவிதம் இருக்கே இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை, அது சிரிப்புக்கு நகைப்புக்கு உகந்தது. ரொம்ப சீப்பானதுன்னு சொல்ற, யாருக்கு, அறிவுடையவர்களுக்கு. இந்த வாழ்க்கையே ஒரு நகைப்புக்கு சமம் அப்படின்னு சொல்ற. அதாவது இந்த முழு பாடல்லையே இந்த உலகத்தினுடைய அனித்தியத்துவத்தை சொல்றார், அதுதான் சாரம். இந்த உலகம் வந்து நிலையற்றது, இந்த நிலையற்ற உலகத்தை விஷயானந்தத்தை நாடிக்கொண்டு இருக்காதீர்கள், அதத்தான் இங்க சொல்றார். விஷயானந்தத்துல வைராகியம் வந்தா தான் பிரம்மானந்தத்துக்கு வர முடியும். ஆகவே இந்த வாழ்க்கையினுடைய நிலையற்ற தன்மையை கூறுகின்றார். வள்ளுவரும் நிலையாமையை பற்றி எல்லாம் பேசி இருக்கின்றார். அப்படி இந்த நிலையாமையை இங்க பேசும் பொழுது சொல்றார், கண்டார் என்றால் இந்த உலகத்தை சற்று ஆராய்ச்சி செய்தவர்களுக்கு உயிர் வாழ்க்கை நகைப்பு, இது வந்து சிரிப்புக்கு உரியது. இந்த உயிர் வாழ்க்கை வந்து சிரிக்கத்தக்கது. இந்த குழந்தைகள் வந்து பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கும், அது ஒரு வீடு கட்டும், அது ஒரு இலையை வச்சு சாப்பாடு பண்ற மாதிரி பண்ணும், எல்லாம் பரிமாறிட்டு சாப்பிடும். இதெல்லாம் நம்ம பார்த்து என்ன பண்றோம், சிரிக்கிறோம், அவ்வளவுதான். காரணம் என்ன, இல்ல கற்பனையில இந்த குழந்தைகள் எல்லாம் விளையாடிட்டு இருக்கு. பிறகு என்ன பண்ணும் தெரியுமா, அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்ததுன்னா கட்டின வீட்டை மேல ஏறி முதிச்சு எல்லாம் அழிச்சிட்டு வந்துடும். அப்படி இந்த மண் எல்லாம் கொட்டி இருந்தா குழந்தைய விளையாடுறது போல அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், சிரிப்போம். அது ஒரு இலைய வச்சுட்டு, அது ஒரு சாதம்னு வச்சுட்டு, ரசம்னு வச்சுட்டு பண்ணும் போது அது எப்படி ஒரு சிரிப்புக்கு உரியதோ அதே போலதான் இந்த உலகத்தினுடைய நிலையற்ற தன்மையை தெரிந்தவர்களுக்கு இந்த உலகமே ஒரு நகைப்புக்கு உரியது. ஒரு சுவாமி கிட்ட போய் ஒருவர் கேட்டார், நீங்க டெலிவிஷன் எல்லாம் பார்க்காம இருக்கீங்கன்னு சொல்லி. அவர் சொல்றார், நான் கண்ணை திறந்து பாக்குறதே சீரியல் மாதிரிதான் இருக்கு, இந்த உலகமே சீரியலா தான் ஓடிட்டு இருக்கு, புதுசா பொய்யான சீரியலை வேற பார்க்கணுமா, பாக்குறதெல்லாம் ஒரு சீரியல் தானே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய மேகா சீரியல் தான். அப்படி அதுக்கு போய் புதுசா இனியொரு கற்பனையா ஒன்ன பார்க்கணுமா, அது போல இது எப்படின்னா ஒவ்வொருவருடைய ஜீவிதமே நகைப்புக்கு உரியது. கண்டார் நகைப்பு உயிர் வாழ்க்கை. பிறகு இரு கண்காண நீங்கவும் கண்டோம், அதாவது ஒருவர் பெருசா கற்பனை பண்ணிட்டு இருக்கார், இது வேணும், இந்த ஸ்கீம்ல பணத்தை போடலாம், அந்த ஸ்கீம்ல பணத்தை போடலாம்னா, அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா நீங்கவும் கண்டோம், அவ்வளவுதான், அவர் தூக்கி போக வேண்டியது இருக்கு. அப்படி வாழ்க்கை அவ்வளவு அநித்தியமாக இருக்கின்றது. இரு கண்காண நீங்கவும் கண்டோம், இது இரு கண்காணன்னா அதை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அந்த வாழ்க்கை வந்து அது நிலையற்ற தன்மையாக சென்று விடுகிறது. இரு கண்காண நீங்கவும் கண்டோம்னா ஆள் வந்து பார்த்துட்டு இருக்கு, ஆள் வந்து போயிடுற. இந்த சங்கராச்சாரியாருடைய வாழ்க்கையை ஒரு படத்தில் எடுத்தார்கள். அதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சீன் வருது. சங்கர சிறு வயதில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு காட்சியை பார்க்கற மாதிரி அங்கு ஒரு கற்பனை செய்து அந்த படத்தை எடுத்தார்கள். அதாவது சிறு பையனா இருக்கும் பொழுது அந்த காலத்துல தெரு நாடகத்துல எதை போடுவாங்கன்னா உபனிஷத்து தான் போடுவார்கள். அப்படி கட்டோ உபனிஷத்து வந்து தெரு நாடகமா இருக்கு. அங்க வந்து யமதர்ம ராஜாவா ஒருத்தன் நடிச்சிட்டு இருக்கான். பிறகு வந்து அதுக்கு அடுத்த நாள் அவர் அப்படி நடந்து போகும்போது அவன் செத்து கிடக்குறானா, அவனை சுத்தி நாலு பேர் அழுதுட்டு இருக்காங்களாம். இதை அவர் பார்க்கிறாரு. நேத்து தான் இவன் யமதர்ம ராஜாவா நடிச்சிட்டு இருந்தான், இன்னைக்கு இவன் செத்து கிடக்கிறானே, இவனே போயிட்டானே யம தர்மராஜா கையிலன்னு சொல்லி பாக்குற மாதிரி ஒரு காட்சி. அதாவது இது எதை குறிக்குதுன்னு சொன்னா, இத பார்த்த உடனே அவருக்கு ஒரு நிலையாமை வந்துதான். யமதர்மன் ஆடிட்டு இருந்தவனுடைய நிலை என்னன்னா அவன் யமனுக்கு சென்று விட்டான். அப்படி இரு கண்காண நீங்கவும் கண்டோம், நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இது சென்று விடுகிறது. ஆகவே இந்த வாழ்க்கை எதை போல், துயில் தான் கொண்டார் போல் போனாலும் போகும். இது வந்து உறக்கத்தை போல, நம்ம உறங்குறோம் நிச்சயம் கிடையாது எந்திரிப்போம்னு சொல்லு. எப்ப வேணாலும் பூகம்பம் வரலாம், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தது. பிறகு என்ன ஆச்சுன்னா நமக்கு அவ்வளவு ஒரு நம்ம நாட்டுல வந்து அவ்வளவு தூரம் நமக்கு பக்குவம் அடைஞ்சிடுது போல் இருக்கு. இதே பூகம்பம் வெளிநாட்டுல வந்திருந்த என்ன சொல்கிறார்கள், வெடிவெடி யாரும் தூங்கி இருக்க மாட்டாங்களாம். நம்ம கொஞ்ச நேரத்துல போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளவு சந்தோஷமா. அப்படி ஆனா மறுபடியும் கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம வீழ்ந்து இந்த உலகத்திலிருந்து போயிருக்கலாம், ஆனா ஏதோ நமக்கு பிராரப்தம் இருக்கு, உன்ன இருந்து கொண்டு இருக்கும். அப்படி துயில் தான், இது வந்து ஒரு கனவு போல உறக்கம் போல, கொண்டார் போல் போனாலும் போகும். தூங்க போனா அது போல வாழ்க்கை எப்ப வேணாலும் போலாம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில இதில் இந்த வாழ்க்கையில குணமேது நலமேது கூறாய், இதுல என்ன குணம் இருக்கு என்ன நலம் இருக்கு கூறாய் நீ தோழி கேக்குற, நீ சொல்லுதான் பார்ப்போம் என்ன குணம் இருக்கு. என்ன குணம்னா இதுல என்ன உண்மையான சுகம் இருக்கின்றது, இன்பம் இருக்கின்றது, பிறகு என்ன நலம் இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில விஷயானந்தத்துல இருந்து கொண்டு இருக்கின்ற வாழ்க்கையில என்னதான் சுகம் இருக்கு நீ கூறாய் என்று கொஞ்சம் நம்ம தட்டி எழுப்புகின்றார். இந்த உலகம், பொருள், பணம், அப்புறம் மற்ற உறவினர்கள் இப்படியே ஓடிக்கொண்டிருக்கின்றாயே, இது மிக மிக அனித்தியமாக நிலையற்றதாக இருக்கின்றது என்று வைராகியத்தை கொடுக்கிறதுக்காக இந்த பாடல். மிக எளிமையான பாடல் தான். இப்ப இந்த பாடலை மீண்டும் பார்த்தோம்னா, கண்டார் நகைப்பு உயிர் வாழ்க்கை, இந்த உயிர் வாழ்க்கை வந்து இது வந்து ஒரு வேடிக்கை ஆனது, ஒரு விளையாட்டு ஆனது, ஒரு சிரிப்புக்கு நகைப்புக்கு உரியது. இரு கண்காண நீங்கவும் கண்டோம், இரு கண்ணுன்னு சொல்ற நம்ம ரெண்டு கண்ல பார்த்துட்டு இருக்க எல்லோருமே சென்று விடுகிறார்கள், மடிந்து விடுகிறார்கள், இறந்து விடுகிறார்கள். துயில்தான் கொண்டார் போல் போனாலும் போகும், இப்ப உறங்கிக் கொண்டிருப்பவர்கள் போல இந்த வாழ்க்கை எப்பொழுது வேண்டுமானாலும் சென்று விடலாம். இதில் குணமேது நலமேது கூறாய் நீ தோழி, இதுல என்னதான் குணம் இருக்கு என்னதான் நலம் இருக்கின்றது என்று இப்ப இந்த பாடலினுடைய இனி விசாரத்திற்கு வரலாம். இந்த பாடல்ல இருந்து நமக்கு என்ன சொல்கிறார்னு சொன்னா, வைராகியத்தை நமக்கு போதிக்கின்றார். இப்ப எதுல வைராகியம் வரணும், நம்ம சென்ற பாடல்ல பாற்ற விசாரத்தையே துணையா எடுத்துக்கொண்டு விஷயானந்தத்துல வைராகியம் வந்து பிரம்மானந்தத்திற்கு நம்ம வர வேண்டும். இப்ப விஷயானந்தத்துல வைராகியம் வந்தாச்சுன்னு சொன்னா நம்ம எதை விடணும், விஷயானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன உபாயமோ அதை விட்டுட்டு பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன உபாயமோ அந்த உபாயத்தை எடுத்துக்கணும். நம்ம அதையும் சேர்ந்து பார்த்திருக்கோம். விஷயானந்தத்துக்கு என்ன உபாயம்னா புண்ணிய உபாயம். புண்ணியம் வேணும்னு சொன்னா விதவிதமான தர்ம காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. இனி விஷயானந்தத்தை விடுத்து பிரம்மானந்தத்துக்கு வர வேண்டும் சொன்னா அதுலயும் நமக்கு புண்ணியம் தேவைப்படுது. அந்த புண்ணியம் வந்து சுகத்துக்காக அல்ல, அந்த புண்ணியம் சித்த சுத்திக்காக தேவைப்படுது. அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கணும்னா, கர்மயோகத்துல ஆரம்பிச்சு நமக்கு எனக்கு புண்ணியம் எல்லாம் வேண்டாம் சுகம் எல்லாம் வேண்டாம்னு அந்த சங்கல்பத்தை துறந்து, நம்ம ஒரு கர்மம் பண்றோம்னா அதனால எனக்கு பணம் வேண்டாம் புண்ணியம் வேண்டாம், பிறகு என்ன தேவை சித்த சுத்தி தான் வேண்டும்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். இப்போ அதுதான் நமக்கு உபாயம். இப்போ இங்க என்ன இவர் போதிக்கின்றார், நமக்கு வந்து விஷயானந்தத்திலிருந்து பிரம்மானந்தத்துக்கு வரணும்னா சித்த சுத்தி, அதுல முக்கிய பங்கு வைராகியம்னு பார்த்தோம். இப்ப வைராகியம்ங்கிறது என்ன என்றால் இங்கு சொன்ன விவேகத்திலிருந்து உதிப்பதுதான் வைராகியம். இந்த வைராகியம் பலவிதமான வைராகியம் இருக்கு. இப்போ ஒரு ஒருவருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்ன இழந்து விடுகின்றார், அல்லது சில விஷயத்தை அடைவதற்கான சக்தி இவரிடம் இல்லை, விஷயானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கான சக்தி இவர் இல்லை, புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கோ பொருளை அனுபவிக்கிறதுக்கான சக்தி இல்லை. உடனே அந்த சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற கதை நமக்கு தெரியுமே, இதை நம்ம அடைய முடியலன்னா அதுல குறை சொல்லிட்டு போயிடுறது, ஏன்னா நம்மால அடைய முடியவில்லை. அப்படி இந்த வைராகியமானது தோல்வியினால் வரலாம், சோர்வுல வரலாம், அந்த பொருளை அனுபவிக்கிறதுக்கான சக்தி இல்ல, அதனால முடியாதுங்கிறதுனால வைராகிய, அதனால என்ன செய்யலாம், அந்த நேரத்துல ஒரு வெறுப்புணர்வு வரலாம். அப்படித்தான் சிலர் வந்து சொல்கிறார்கள், சந்நியாசமே எதற்குனா நீ இந்த உலகத்துல வாழ்றதுக்கு லாய்க்கு இல்லையா, போய் சன்னியாசம் எடுத்துக்கோன்னு சொல்லுகிறார்கள். அது அதுவல்ல, அது வந்து ஒரு சன்னியாசம் அல்ல. சன்னியாசம்ங்கிறது இந்த உலகத்துல எதை வேணாலும் அடையலாம், பொருளை அடையலாம், புகழை அடையலாம், எதை வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் என்னுடைய முயற்சி அதுல நான் செலவிட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி இந்த அறிவினால வந்தாதான் அது வைராகியம். பிறகு அப்பொழுது வந்த தோல்வியினாலேயோ அல்லது இயலாமையினால் வந்தா அதை நம்ம வைராகியம் சொல்வதில்லை. அப்படி சொல்லணும்னு ஆசை இருந்தா மசான வைராகியம் சொல்லிடுவோம், சுடுகாடு வரை இருக்கிற வைராகியம். அது வந்து யாராவது இறந்துட்டா அப்பதான் போய் பாருங்க அவங்க இடம், எல்லா தத்துவமும் பேசுவார்கள். எது வரைக்கும்னா சுடுகாட்டில் விட்டுட்டு பிறகு அந்த வைராகியத்தையும் சுடுகாட்டிலேயே விட்டுட்டு வந்து விடுவார்கள். அது வரைக்கும் தான் அந்த வைராகியம் இருக்கும். அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி விவேகத்திலிருந்து வைராகியம் உற்பத்தி ஆகணும். அது என்ன விவேகம்ங்கிறது தான் இங்க சொல்கின்றார்கள். அதாவது நிலையாமையை பார்த்தல், இந்த நிலையாமையை உணர்கின்ற விவேகம். வள்ளுவர் வந்து ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தோடு நிலையாமையை சொல்றார். அதாவது பொருள் நமக்கு வரும் பொழுது எப்படி வருமா, சபை நிறைவது போல் வரும்னு சொல்ற. ஒரு சபை வந்து நிறைவது எப்படின்னா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருவர் வருவார், அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இனி ஒருவர் வருவார், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் சபை நிறையும். நம்ம வேதாந்த கிளாஸுக்கு அப்படி சபை நிறைய கூடாது. கிளாஸ் ஆரம்பிக்கும் போது எப்படி சபை இருக்கணும், முழுமையா இப்ப எவ்வளவு பேர் இருக்கீங்களோ அவ்வளவு பேர் இருந்தா தான் சொல்பவர்களுக்கும் சரி கேட்பவர்களுக்கும் சரி நன்மை. இந்த இசை கச்சேரி சபை வேணா அப்படி வேணா நிறைஞ்சிட்டு போகட்டும், கொஞ்சம் கொஞ்சமா நிறையுமா. அப்படி பொருள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் வருமா. ஆனா சபை எப்படி களையும்னா, கிளாஸ் முடிஞ்ச உடனே அஞ்சு நிமிஷத்துல யாரும் இருக்க மாட்டார்கள், அப்படியே வெறிச்சோடி கிடக்கும், அப்படி எல்லாம் சென்று விடுவார்கள். அப்படி வள்ளுவர் சொல்றார், நமக்கு பொருள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வரும் சபை நிறைவது போல, நம்ம விட்டு போக ஆரம்பிச்சதுன்னு சொன்னா சபை களைவது போலன்னு சொல்றார். அப்படி சபை எப்படி முடிஞ்ச உடனே எல்லாம் அடுத்த அஞ்சு நிமிஷத்துல அவங்கவுங்க வீட்டுக்கு நம்ம ஓடிடுறோம், அப்படி இந்த உலகம் நிலையாமையை பற்றி அவர் சொல்கின்றார். இப்படி இந்த உலகம் அவ்வளவு நிலையற்றது, இதுல போய் குணம் இல்லை நலம் இல்லை, ஆகவே எதுல குணமும் நலமும் இருக்கின்றதோ அதை நாட வேண்டும். அது என்னன்னா அது பிரம்மானந்தம் என்று நமக்கு வைராகியத்திற்காக இந்த பாடலை கூறினார். இனி நாம் அடுத்த வகுப்பில் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
3: ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்தது முதல் திருமுறை பண் யாழக்குறிஞ்சி.